0: கணேஸ்வரன் வீட்டில் கால சம்ஹார மூர்த்தி என்று அந்த பெருமானை தனியே சந்தேகிக்கிறது. அங்கிருக்கிற சுவாமி பேர் அமிர்த கணேஸ்வரர். கலயம் அமிர்த கலம், தேவாமரம் இருந்த அழகான கலசத்திலே சுவாமி காட்சி கொடுத்த காரணத்தினால அவர் அமிர்த கணேஸ்வரர் என்று அழைக்கப்படுவார். அந்த கடம் என்றால் குடம் அல்லது கும்பம், அது தமிழ்ல கலயம் என்று சொல்லுவோம். அந்த பெயருடன் ஆயினா இருக்கிறார் கலைய நாயனார். கலையர் சிவபெருமான் திருமேனி அந்த தேவாமிருத கடமே சிவலிங்கமாயிருந்த காரணத்தினால கலையனார் என்ற திருநாமம் அவருக்கு ஆயிற்று. ஆகவே அவருடைய பெயர் இயற்பெயர் கலையனார். அந்த ஸ்தலம் யமனை எட்டி ஒதுத்த ஸ்தலம். நாமெல்லாம் அடிக்கடி 60-60 சேரவங்க எல்லாம் அங்கே சென்று அந்த விழாவை நடத்துவார், மணி விழா நடத்துவார். அந்த கேத்திரம் யமனை எட்டி ஒதுத்த காரணத்தினால யமபயம் இல்லாத வாழ்வு தருவது என்று எல்லாராலும் வழங்கப்படுகிறது. நாம் சமீபத்தில் சிறீவாஞ்சி சென்றோம். அங்கே யம தர்மராஜா சிவபெருமானை வழிபாடு செய்து தனியா சன்னிதி பெற்ற இடம் சிறீவாஞ்சி. அங்கு சென்றோருக்கும் யமபயம் இல்லை. இதெல்லாம் பெரியவர்களுடைய வாக்கு. ஆகவே கூற்றை எட்டி உதைத்தார் தொண்டருக்காக. அந்த ஸ்தலம் திருக்கடவுள். அந்த அற்புதமான ஸ்தலத்துல எங்க பார்த்தாலும் பிராமணர்கள் நிறைந்திருக்கிறார். அந்த பிராமண குலத்துல ஒரு அருமையான அன்பர் திரு அவதாரம் செய்கிறார். மருமைய திருவின் மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார். அருமறை முன்னோர் மார் அந்தனர் கலையர் என்பார். அந்தனர் கலையர் என்பார். அருமறை முன்னூல் மார்பின் அந்தனர் கலையர் என்பார். மருமிய திருவில் மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார் கலையர் என்பார். அந்தனர் கலையர் என்பார் வாழ்வார். பெரு நதி அணியும் வேணி பிரான் கழல் வேணி நாளும் முருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார். முருகிய அன்பு கூர்ந்த சிவருமாண்ட அன்பு எப்படி இருக்குமா? முருகிய அன்பு, அந்த அன்பு முதிர்ச்சியான அன்பு. நாயனார் கண்ணப்ப நாயனார் எப்படி அன்பு காட்டினாரோ சிவருமான நம்ம அன்பால வழிபாடு செய்வோம். நமக்கு தந்தை யாருன்னு கேட்டா சிவருமான அப்படின்னு போட்டா மசுராமணீஸ்வரர் நம்ம எல்லாம் போகணும். இங்க இருக்கிற பாதை உடம்புக்கு தான் இந்த பாதை. இனிஷியல் நம்ம போடுறோமே எல்லாரும் மசுராம எம் தான் போகணும். மசுராமணீஸ்வரர் நாங்க சங்கரங்கள்ல சங்கரிங்க எசு போகணும். அதுதான் நமக்கு உண்மையான அப்பா உண்மையான அம்மா. இவங்கெல்லாம் இந்த பிறவியில இந்த உடம்புக்கு சொந்தமாங்க, அதோட சரி. ஆனா உயிருக்கு தந்தை அவர். ஆகவே அந்த பெருமானுடைய பாதத்தை இந்த மாதிரி பிரபஞ்சத்துல உடம்பு தனு கரண புவன போகம் கொடுத்தவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த அருமையான உடம்பு சுவாமி நமக்கு வச்சுக்கிற சாதாரண விஷயங்களுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சாதாரண இவ்வளவு பெரிய அருமையான விஷயம் கொடுத்துக்கிறாரு. காலையில 8 மணிக்கு உள்ளதுன்னா 12 மணிக்கு திரும்ப பசிக்க பத்தல. அந்த மேஜிக் பாரு, இந்த மேஜிக் மிஷின் எப்படி திரும்ப 4 மணிக்கு காபி கேட்டு 8 மணிக்கு டிஃபன் கேட்டு. இந்த மிஷின் கண்ணுக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அழகான உடம்ப கொடுத்து சுவர்மா நம்பி செலுத்த வேண்டாமா? இதெல்லாம் உணர்ந்தவர்கள் அந்த பெரியவர்கள். அதனால அன்பு முருகி அன்பு. அந்த முருகி அன்பு மிக்கார் ஒழுக்கத்துல சிறந்தவர் கலையநாயனார். அவர் என் பெருமானுக்கு என்ன தொண்டு செய்கிறார் அல்பம். பாலானாம் மறையோன் பற்ற பயம் கெடுத்து அருளுமாற்றால் மாலும் நான் முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து காலன் ஆர் உயிர் செற்றார்க்கு கமழ்ந்து அருளும் கமழ்ந்து கமழ்த கமழ்ந்த குங்குனிய தூபம் சாலவே நிறைந்து இடும்பணி தலை நின்று உள்ளார். குங்கிலிய தூபத்தை அப்பெருமான் சன்னதியில அருமையாக நாள்தோறும் தூபம் இடுகின்ற அற்புதப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். தூபம் தீபம் இவையெல்லாம் திருக்கோயிலே செய்யக்கூடிய பணி. அந்த தூபம் உயர்ந்த குங்கிலியும் வாசனை மிக்க தெரிவி தற்காலத்த சாம்பிராணியும் இனி முன்னேறிச்சு இன்ஷன் சாம்பிராணி. அன்று குங்கிலியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாசனைமிக்க திரவியத்தை அந்த பொடியாக்கி அதை பெருமான சன்னதியில வாசனை மிகுந்த நறு புகை வருமாறு செய்வார். அதான் தூபம் இடுதல். எனவே தூபம் இடுகிறதும் தீபம் இடுவதும் சிறப்பான சிவபடி. அந்த வகையிலே நம்முடைய பெருமான் குங்கிலியம் என்ற அருமையான தூபத்தை நாள்தோறும் அந்த திருக்கடவுர் நாயகருக்கு அவர் சன்னதியிலே இடுகின்ற அற்புத பணியினை நாயனார் செய்து வருகிறார். அவ்வாறு செய்து வருகின்ற நிலையை நாம் அவருடைய வாழ்க்கையில அவர் அடைந்த பெரும் பாக்கியத்தை மிக அருமையாக அப்பர் சுவாமியுடைய தேவாரம் குறிப்பாக திருக்கடவுள் அந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கிறார். அப்பர் பெருமான் குறிப்பாக பெருங்குளர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் நல்ல கற்கண்டு கரும்புல அப்படியே சாறு பிடிஞ்சு ஒரு அருமையான ஸ்வீட் செய்தார். என்ன அழகா இருக்கும். கரும்பினில் கட்டி போல்வார் யாரே கடவுர் வீரட்டனாரே. யமனை எட்டி வைத்த வீரட்டான் வீரட்டான சொல்லி எட்டு வீரட்டான சலங்கள் அது ஒன்று கடவுர் வீரட்டனாரே. யாருக்கு அவர் இனிப்பார்? பெரும்புல காலை மூழ்கி அதிகாலையில எழும்பணும். அதிகாலை டயத்து டெபினிஷன் வரையற சூரியனுக்கு மேல அஞ்சு நாளைக்கு மேல நேற்று நம்ம பார்த்தோம் 4 மணிக்கு அதான் எழும்ப வேண்டிய படுக்கை ஒட்டி எழும்ப வேண்டிய நேரம். பெரும்புல காலை மூழ்கி நீராடி மூழ்கியாச்சு பித்தருக்கு பத்தராகி முருகி அன்பு. அதான் பித்தரு அரும்பொடு மலர்கள் கொண்டு 24 சிவகாமி ஆண்டார் அரும்பா பண்ணுகிறார் சாமி சாத்திரம் அந்த பணிவு. அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து இன்னமும் பிரசங்கம் நடக்க கேட்போம் என்று ஆர்வத்தோடு நீங்களா ஆர்வத்தை உள்ளே வைத்து. சில பேர் ஆர்வத்தை வெளியே வச்சிருவாங்க உடம்பு மத்த ஆர்வத்தை வெளியே வைத்து ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி ஆர்வத்தோடு ஆசையோடு செய்வாங்க. சரி சரி நல் விளக்கு நல் தூபம் நல் விளக்கு தூபம் விதியினார் இடவல்லார். தூபம் எங்கிருந்து விட வேண்டுமோ அந்த இடத்துல இருக்கும் கருவறைக்குள்ள போய் புகைப்பட மூலசனமே தெரியாது. சில இடங்களை தெரிவித்தா திவாரண தெரிய விடாமக்கி ஒரே புகைமயமாக்கி அவ்வளவு பேரும் சாமி மேல பத்தினால கண்ணீர் வராம இந்த புகையினால கண்ணீர் வராம அவ்வளவு தொடச்சு தொடச்சு தொடச்சு அந்த மாதிரி தூபடுதா சாமி அடிப்படுறாங்க. அதனால நம்ம அப்பர் பெருமான் அழகா சொல்லுங்க இதெல்லாம் பின்னால் நடக்கணும் தெரியும். அதனால விதியினால் இடவல்லா விதியினால் இடவல்லாக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனார். குங்கிலிய கையினார் விதியினால் தூங்குறார் அவருக்கு கரும்புல கட்டி மாதிரி எப்படி வராமல் பார்ப்போமே அப்பர் சுவாமி தேவாரம் எப்படி பாப்பேன் அங்க அவர் பாடுறார். அப்பர் சுவாமி திரு கடவுள்லாம் பாடுறார். அப்ப இந்த செய்தியெல்லாம் அவர் மனசு வச்சுன்னா அவருடைய சமகாலத்தில் குங்கிலிய கையினார் திருஞான சமஸ்வாமி திருநாவுக்கரசு காண்டபரி சமபா காலத்தில் உள்ளவர். ஏன்னா இந்த சரித்திரத்துல 3வது கருத்தை நம்ம பார்க்க போறோம். அவருடைய இல்லத்திலே அவர் ரெண்டு பேரும் வந்து திருவம்பதி செய்கிறார். அந்த பாக்கியம் நாயனார் பெரும் அப்படி விட்டார். ஒவ்வொரு நாயனாரும் ஒவ்வொரு விதமா உயர்ந்து நிற்கிறார். ஆக இந்த நாயனார் அப்படி தூபம் என்று பணி செய்கிறார். ஆக இவ்வாறு அற்புத பணி செய்கிற அவருடைய பெருமையை உலகத்தெல்லாம் சுவாமி அறிவிக்கணும். அவர் செல்வம் இருக்கிற சமயத்துல செய்வார், செல்வம் குன்றிய சமயத்தில் செய்ய தயார். இது உலகிற்கு சுவாமி காட்டணும். அவரை சோதிக்கவில்லை. பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள் நாயன்மார்கள் சோதிக்க வரா சோதிக்கிற மாட்டார். அவருக்கா தெரியாது. சிவருமானுக்கு அடியாரா அவர் தானே ஆட்டி வைத்தாலும் ஆறு ஆனாதாரே. நமக்கெல்லாம் அவர்கள் முன்னோடியா இருக்கிற என்பதை காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி. இப்பொழுது நாயனாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை வந்துச்சு. ஆயினும் குங்குலியை தூங்கிடுகிற பணியில சளைத்தாயின் அப்படியே எல்லாத்தையும் வீட்டுலதான் விட்டாச்சு. இனி விக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யாதொன்றும் இல்லையாகி விக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி ரெண்டு நாள் சாப்பிடும். பகல் உணவு அந்த காலத்துல பகல்ல மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. தெரியுது ஒரு நாளைக்கு நம்ம ஏழு சாப்பாடு சாப்பிடும். சில பேர் ஆறு மணிக்கு குளிச்சோம்னு உள்ள போகணும். ஆறு மணிக்கு குளிச்ச உடனே மட்ட மட்டமான ஏழு இட்டி உள்ளதெல்லாம் கிடைச்சாங்க. இரு பகல் ஒரு நாளைக்கு ஒரு உணவு தான் சாப்பிடணும் அந்த அந்த காலத்துல. அப்ப இரு இரண்டு நாட்கள் இரு பகல் உணவு மாதிரி ரெண்டு நாள் சாப்பிடணும். நாயனார் குழந்தைகள் மனைவியார் எல்லாரும் அந்த அம்மா பார்க்க ஐயோ பிள்ளைலாம் பட்டினியா கிடக்குதே. உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வரும். போய் அரிசி வாங்கிட்டு சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல. அதற்காக அந்த அம்மா என்ன செய்ய போய் பாருங்க. யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடும் வெடுகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார் தம் கணவனார் கலையனார் கை கோதில் மங்கள நூல் கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். திருமங்கன்யம் அதுல தங்கம் இருக்கு கொஞ்சம். அந்த அம்மா மஞ்சளை அந்த இடத்துல போட்டுட்டு தாலியை கழத்தி கணவனார் கையில கொடுத்து பிள்ளைகள்லாம் பாடு பேதுரும் மைந்தரோடும் தானும் கணவனாரும் சாப்பிட்டு நினைக்கிற உள்ள பாவம் அப்படியே சுருண்டு கிடக்கு. பேதுரு மைந்தர்கள் பெருகு சுற்றத்தான் எல்லாரும் பசியா கிடக்கு. அவ்வாறு அவருடைய பசி நோயை நீக்கிறதுக்காக அம்மையார் என்ன செய்தார்கள், கழுத்துல ஒரு கயரை கட்டி ஒரு மஞ்சத்துண்ட திருமங்கலத்தின் தாய்மார்கள் அந்த வகையில தாலி எடுத்தார். நெல் கொண்டு வாருங்கள். அந்த காலத்துல பண்ட மாட்டுதான் பணமெல்லாம் கிடையாது. ஒரு தங்க தங்க ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்தோம்னா அவன் நாலு ஒரு அரிசி கொடுப்பான். அப்படிதான் பணத்துக்கு போயிடா தங்கம் தான். தாலியை கலைத்து அம்மையார் கொடுத்தார்கள். நெல் கொண்டு வருக என்று வேண்டினார்கள் என்று நாயனார் புறப்பட்ட புறப்படும் போது சாயங்காலம் நாலு மணி வாங்குவேன். அப்ப எதுக்கு யார் வரேன்னு இவர் கையில தாலி தங்கத்தை கையில கொண்டு விட்டு கடையில நெல் அரிசி வாங்குறதுக்காக போறவரு எதிர யாரையோ பார்க்க யார பாரு. அப்பொழுது அதனை கொண்டு நெல் கொள்வார் அவரும் போக ஒப்பில் குங்கிரியம் கொண்டு ஓர் வணிகனும் எதிர் வந்து உற்றார். இப்போது எங்கு நின்றார் உளவாரி என்ப கேட்டு முப்புரி முன்னோர் மார்பல் முகமலர்ந்து இதனை சொன்னார். நம பார்வதி இப்பொழுது நாயனார் கையில அந்த திருமங்கலிய பொன் கொண்டு போகிறார். எதிர்க்கே பார்த்தா ஒரு பெரிய தலையில ஒரு பாடம் ஒரு மூடையை சொல்லுவார். குங்குரியம் வாங்கலையோ குங்குரியம் வாங்கலையோ சட்டங்க ஆகா நமக்கு சரியான இடத்துல சரியான சமயத்துல வந்து சேர்ந்தது. அவ்வளவுதான், தங்கம் அங்கே சென்றது, பொதி இங்கே வந்து சென்றது. வந்ததுதான் மறந்துட்ட. இருபகல் உணவு மாறி பேதூர் மைந்தர் நிற்கிறார்கள், தானே சாப்பிட பட்னி கவலை. அழகா சாய லட்சிக்கு தூபம் போடுறதுக்கு பொருத்தமா சுவாமி குங்கிரி பொதி வந்தேன் அனுப்பிட்டார். அப்பா ரொம்ப நன்றிப்பா, சரியான சமயத்துல எந்த திருவழியும் வந்த நானு, அந்த திருவழி தெக்கிரவழி போனோம்னா நீ வந்துக்க மாட்ட, வடகிரவில ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம். இந்த அப்படி அத அவர் இந்த அப்படி தங்கம் அங்கே செல்கிறது, பொதி இவர் சலைமையை செய்கிறார். நேரம் வந்தார் கோயில், அங்கே இருக்கிற கோயில் ஸ்டோர் ரூம் இருக்கு பண்டாரம், குங்கிரி தாங்க கொண்டு இறக்கின. சாயந்தரத்து எவ்வளவு போடணுமோ எடுத்த, சாய லட்சுமி ரெடி ஆயிடுச்சு. யோரா தூபத்தை கோயில் பூரா அழகா இருக்கு, கம கம கமண்ணி கபாத்தானும் அற்புதமா இருக்கு. அந்த பணி செய்த நிறைபெறும் நிறைந்த இட கழிப்பினோடும் விரைந்து சென்றார் என்று சேக்கார் பெருமான் சொன்னார். அவ்வாறு அற்புதமாக அங்கே அந்த நாயனார் தூபமிடுகிறார், தன் பசியை மறந்தார். சுவாமி சும்மா இருப்பார, இவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்தார். சிவருமான் அவருடைய பசியை தீர்க்கணுமே, பாடுவார் பசி தீர்ப்பார், பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் இனி களைவார். சுந்தர பெருமான் யார் பாடுகிறார்களோ அவருடைய பசியை தீர்க்கிறாரா சிவருமான். அதனால அதிகமான பசி இருந்தா அதிகமான தேவார் படிக்கணும், படிச்சா அந்த அதிக பசி பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் களைவார். ஓடினாக உன்பணிக்கு உன்பணிக்கு உடல் வாங்குவார், அவரே பிச்சை எடுத்துக்கிறார் கபாலம். அவர் நமக்கு சாப்பாடு கொடுத்தது. அந்த வகையிலே இங்கே சிவருமானுக்கு ஒரு கடமை, இவரோ குடும்பத்தை மறந்துட்டு குங்கிரியம் போட்டுக்கிறார், அவரை காப்பாற்றி நம்ம இனிமே தன் கடன் அடியேனையும் தாங்குது, என் கடன் பணி செய்து கிடப்பதை அவர் நல்ல குங்கிரியத்தில் பணி செய்தார். இவர் என்ன செய்யணும், அவங்களை காப்பாத்தணுமே, தன்கடன் அடியேனையும் காப்பாத்தவும் என்று அப்பர் பெருமான் கூறினது போல சுவாமி என்ன செய்தாரா, ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒரு வீட்டில் நடக்கும்
1: குடிசையான. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தவிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளு பாகனை பேணு பெருந்துரையர் கண்ணாறு கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய் அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய் அரநம பார்வதி பதையே ரமாதே தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி வாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி சிவனே. சொல்வர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக சிந்திப்பது நலம் பயக்கும் என்று கருதுகிறேன். சென்ற வகுப்பிலே நாம் வந்து சைவ சமயத்தை பற்றி ஒரு அறிமுகம் செய்தேன். அந்த சைவ சமயத்தின் சிறப்பு அம்சங்கள், த சாலியன் ஃபீச்சர்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது சில பொருள்கள் அல்லது சில இயக்கங்களுக்கென்று ஒரு தனித்தன்மைகள், அந்த வகையிலே சிலவற்றை தொகுத்து சொன்னேன். முதலாவதாக அது காலம் கடந்தது, சமயம் நம்முடைய கணக்கிலே எந்த காலத்திலே தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம் உலகத்திலேயே சைவ சமயம் ஒன்றுதான். அதோடு அந்த கொள்கைகளை எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக மற்ற சமயங்கள் வெளிப்படுத்தியது போல, மற்ற சமய கருத்துக்களை எல்லாம் தீர்க்கதரிசிகள் தான் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே அப்படியல்ல. சிவபெருமானே சதாசிவமூர்த்தியாக இருந்து வேதத்தையும் ஆகமத்தையும் அருளி செய்தார். அதனுடைய பொருள் விளக்கங்களைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்களே ஒழிய, மற்றபடி அவர் தானே செய்கிறார் என்றுதான் சிவஞான சித்தியாரிலே ஒரு அருமையான பாடல், அதுதான் இன்றைக்கு சொன்னேன். காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நர நாகர்க்கு எல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செஞ்சிடாவை. ரெண்டு செய்தி சொல்ற, ஒன்று அவரேதான் அருளி செய்கிறார் ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்றால் வேதம். இன்னொரு செய்தியை சொல்கிறார், மற்ற சமயங்களெல்லாம் அவருடைய கடவுள் யாருக்கு அறிவுறுத்துகிறார், மனிதர்களுக்குத்தான் அறிவுறுத்துகிறார். அவர்கள் போக்கிலேயே வைத்துக் கொள்வோம், அவர்கள் நோக்கிலேயே வைத்துக் கொள்வோம். மற்ற சமய கொள்கைகள் எல்லாம் அந்த கொள்கை விளக்கம் யாருக்காக சொல்லப்பட்டது என்ன, ஒன்லி ஃபார் மேன்கைண்ட், மனித சமுதாயத்திற்கு தான் சொன்னார்கள். ஆனால் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட வேதம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்கள் கந்தர்வர்கள் இயக்கர்கள் நாரணன் என்ன அருமையாக சொல்றார், சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செஞ்சிடாரே. ஆகவே சகல விதமான உயிரினங்கள், அந்த உயிரினங்களை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிதெய்வங்கள், அவர்கள் இருக்கக்கூடிய லோகங்களிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்துதான் அருள் செய்கிறார். அதுதான் மற்ற சமயத்திற்கு நம்ம சமயத்துக்கு பெரிய வேறுபாடு. அடுத்து பொதுவாக திருமுறைகளுக்கு பொருள் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு மரபை நம்முடைய ஆண்டோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் வரை இவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அதோடு நமக்கென்று ஒரு கேலண்டர், ஒரு கால எல்லையை வரை செய்வதற்கு ஆல்மனாக் என்று ஆங்கிலம் சொல்லுவாங்க, ஆல்மனாக். நம்ம ஒரு பெரிய ஆல்மனாக் வச்சுருக்கோம், ரொம்ப அற்புதமான ஒரு, அதை நான் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் வந்து ஆறுமணாளுடைய பாலபாடம் 4வது பகுதியிலே காலப்பிரமாணம் என்ற பகுதியிலே நாவலர்கள் சொல்லுவார்கள். அது ஆகமத்தில் வரக்கூடிய செய்திகள். இதெல்லாம் சில ஒரு 4-5 செய்திகளை சொன்னேன், ஏற்கனவே சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா நம்முடைய சமயத்திலேயே சிறப்பு அம்சங்கள் என்ன, அதிலே கூட சங்க இலக்கியங்களிலே பார்த்தால் கூட சில நாம் சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த கருத்து அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இப்பொழுது நடக்கக்கூடிய கல்பம் ஸ்வேத வராக கல்பம், இந்த ஸ்வேத வராக கல்பம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்வேத வராக கல்பத்திலே இப்பொழுது வைவஸ்வத மன்வந்திரம் என்ற ஒரு மன்வந்திரம், அந்த மன்வந்திரத்தில் 28வது மகாயுகத்தில் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய கேலண்டர் பார். இந்த செய்தி எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, சங்க இலக்கியத்திலே பரிவாடலில் கூட வருது. பரிவாடலில் ஒரு பாடலில் இப்போ நடக்கக்கூடிய ஸ்வேத வராக கல்பம் என்று சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற சங்க இலக்கியங்களில் கூட அதனுடைய ரெஃபரன்சஸ் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றன. அந்த வகையிலே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கு நாம் என்ன சிந்திக்கலாம் என்று நானே ஒரு வரையறை செய்து கொள்கிறேன் என்று கேட்டால், நம்ம நூலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பாடம் நடத்தவில்லை, எல்லா நூல்களின் சாரத்தை தான் நாம் சிந்திக்கிறோம். அதுதான் கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைக்கு நாம் வந்து அன்றைக்கு இன்னொன்று சொன்னேன், நான் சாத்திரங்கள் தோத்திரங்கள் புராணங்கள் என்ற 3 அம்சங்கள் சைவத்திலே உண்டு. இன்றைக்கு தோத்திரங்களை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே சாத்திரங்களை பற்றி சிந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே புராணங்களை பற்றி சிந்திப்போம். ஒரு அறிமுகம், இன்றைய வகுப்பு எடுத்துக்கொண்டால் தேவாரம் ஒரு அறிமுகம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த தேவாரம் கிடைத்த வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எப்படி நிர்ணயிக்கிறார்கள். ஒரு நண்பர் சொல்லுவார் வேடிக்கையாக, சம்பந்தர் எப்பொழுது அவதாரம் செய்தார் என்றால் கிபி 638, அப்பர் எப்போது அவதாரம் செய்தார் கிபி 575, இப்படியெல்லாம் வரலாற்றாளர்கள் எழுதியிருக்கிறார்களே, இது நமக்கு சைவத்திற்கு ஒரு ஒரு வெட்கக்கேடான சமயம் கருத்து இல்லையான்னு கேட்டார். அவர் எப்படி சிந்திக்கிட்டார் பார். சம்பந்தர் எப்போ பிறந்தாருன்னா கிறிஸ்து பிறந்ததை சொல்லி தான் சம்பந்தரை சொல்லணுமா? நல்ல கேள்விதான், நல்ல சிந்தனை. அப்பர் அவதாரம் செய்தது 575 என்று வரலாற்றிலே வருகிறது. வரலாற்று அறிஞர்கள் அதற்கென்றே இப்போ காணா வெள்ளை வாரணனார், சதாசிவ பண்டாரத்தார், கே நீலகண்ட சாஸ்திரி இவர்களெல்லாம் இந்த கால ஆராய்ச்சிக்கென்றே நிறைய ஆராய்ந்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அவருடைய அந்த பணி வந்து பாராட்டத்தகுந்தது. எவ்வளவு மேற்கோள்கள், எவ்வளவு கல்வெட்டுக்கள், அரசாங்கத்தினாலே வெளியிடப்படக்கூடிய அந்த கல்வெட்டு சம்பந்தப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள், அதிலிருந்து வரக்கூடிய செய்திகள், திருமுறையில் வருகிற செய்திகள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற செய்திகள், எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஒரு வரலாற்றை கூறுகிறார்கள். அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு அம்சம்தான். இருந்தால் கூட அப்பர் பிறந்தது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 575, சம்பந்தர் பிறந்தது கிறிஸ்து பிறந்த பிறகு 638 என்று சொன்னால் அது சைவத்துக்கு ஒரு இழுக்கு இல்லையா? கேள்வி நல்ல கேள்வி தானே. இப்போ உங்களுக்கென்று ஒரு கேலண்டர் இல்லையா? உங்களுக்கென்று ஒரு கால வரையறை இல்லையா என்று ஒரு நண்பர் கேட்டார். நல்ல அருமையான ஒரு கேள்வி, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆகவேதான் பொதுவாக தமிழ்நாட்டுடைய எத்தனையோ கேலண்டர்ஸ், இப்பொழுது தமிழ் ஆண்டு இருக்கிறது, இப்போ திருவள்ளுவர் ஆண்டு, இங்கே தமிழ்நாட்டில் பெரியார் ஆண்டு கூட வந்துருச்சு. சாலிவாகன சகாப்தம், கொழும்பு என்னுடைய அந்த கால வரையாற்றுக்கு நிறைய பஞ்சாங்கங்கள், எல்லா செய்தியும் போட்டிருப்போம் பஞ்சாங்கத்தில். இந்த வருஷத்தின்படி கலியுகம் தோன்றி எவ்வளோ நாளாச்சு, வள்ளுவர் தோன்றி எவ்வளோ நாளாச்சு, அப்புறம் நாம் கைலாயபுரம் பிறகு மெய்கண்டாருடைய ஆண்டு என்று நாங்கள் எழுதுகிறோம். திருவாவூர் மெய்கண்டார் ஆண்டு போடுவாங்க. பெரியார் ஆண்டு வரைக்கும் எத்தனையும் வந்தாச்சு. ஆனால் பொதுவாக கால வரையறையை எப்படி வைத்தார்கள் என்று நக்கீர தேவநாயனார் தான் இறையனார் கலவியல்ல நமக்கு காட்டுகிறார். அதாவது இந்த கிறிஸ்தவ கிறிஸ்டியன் காலண்டர்லாம் நம்ம வருவதற்கு முன்பாகவே நாம் என்ன காலண்டர் வைத்து கொண்டிருந்தோம் என்பதற்கு தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்தவரை அவர் என்ன வைத்திருந்தார்கள் என்றால், முதற் சங்க காலம், இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. என்னுடைய நக்கீரர் போன்ற பெருமக்கள் நமக்கு காட்டுகின்ற ஒரு நக்கீரர் எழுதும்போது அப்படி எழுத இல்லையா, இது முதல் சென்னை எப்பொழுதுன்னா கிமுவில் இருந்து கிபியில் இருந்து எழுதிக்கிறார், அவர் எழுதவில்லை. அவை அந்த மூன்று சங்கங்கள் இருந்ததாக நமக்கு வரலாற்றிலே வருகிறது. அதில் அருமையான செய்தியை என்னுடைய நக்கீர தேவநாயனார் குறிப்பிடுகிறார். முதற் சங்க காலத்திலே அப்பொழுது தென் மதுரை, அது இப்போ கடல் கொள்ளப்பட்டது, கடல் கோள் தமிழ்நாட்டை வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு கடலானது ஒரு நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கொண்டு திரும்பவும் அந்த நிலப்பரப்பை கொடுக்காமலேயே இருந்தால் அது கடல் கோள். ஒரு கடலானது பொங்கி வந்து நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கொண்டு மீண்டும் வடிந்து விட்டால் அதுதான் சுனாமி. இப்பொழுது நான் ஒரு புதிய பெயர் வைத்திருக்கிறோம், நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கிறது திரும்ப கடல் உள்ளே போயிடுது, அது சுனாமி. அது சிற்றூழி என்று வைத்தார்கள், பேரூழி சிற்றூழி என்று நமக்கு வருகிறது. ஆங்கிலத்தில் டெலூஜ் என்று சொல்வார்கள், கடல் கோள், இந்த கடல் கோள் டெலூஜ் என்று சொல்வது. அந்த முதற் சங்க காலத்திலே தென் மதுரை, அதுதான் நம்முடைய பாண்டிய நாட்டுக்கு தலைநகரமாக இருந்தது. அது எவ்வளோ நாள் இருந்துன்னு சொல்கிறார், நான் சொல்லுகின்ற வரலாறுலாம் நான் சொல்கிறது இல்லை, நக்கீர தேவநாயனார் சொல்லுகிறார். இறையனார் களவியல் என்ற நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார், அங்கே குறிப்பிடுகின்றார். 4440 ஆண்டுகள் இருந்தன முதற் சங்கம். இந்த முதல் சங்க காலம் தென்மதுரையை தலைநகராக கொண்டு, அது நிறைய சொல்ல, எத்தனை புலவர்கள் இருந்தார்கள், எத்தனை ஆண்டுகள் இருந்தன, எத்தனை அரசர்கள் சென்றிருக்கிறார்கள். இப்போ முதற் சங்க காலத்தில் இருந்த பாண்டிய மன்னர்கள் 89 பேருங்கிற எல்லாம் தெளிவாக கணக்கு சொல்ற, நம்மளுடைய கணக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு. அதன் பின்பு இடைச்சங்க காலம், அந்த தென்மதுரை கடல் கொள்ளப்பட்டது, அது வரலாற்று ஆசிரியர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தான் லிமூரியா என்று சொல்கிறார், லிமூரியா கண்டம் என்று சொல்லப்படுகிறது. கடல் இப்போ கடலுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் கபாடபுரம், அது ரெண்டாம் சங்கம் இருந்தது, அது 3700 ஆண்டுகள் இருந்தது என்று சொல்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை, அது உத்தர மதுரை என்று சொல்லப்படும். அந்த மதுரையிலே கடைச்சங்க காலம் 1850 ஆண்டுகள் இருந்ததாக வரலாறு. அப்போ எவ்வளவு பெரிய நாட்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன பாருங்க. இந்த காலங்களில் முதல்ல 4440 ஆண்டுகள், அப்புறம் 3700 ஆண்டுகள், அப்புறம் 1850 ஆண்டுகள் கடைச்சங்கம். அவர் பெரிய லிஸ்ட் கொடுக்குறார், என்னென்ன மன்னர்கள் எல்லாம் இருந்தாங்க நமக்கு சொல்லப்படுது. உதாரணமாக தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் தான் பாயிரத்தில் வருது, நிலந்தருதிருவர் பாண்டியன் அவயத்து. தொல்காப்பியம் எப்பொழுது அரங்கேறியது என்று கேட்டால் பாயிரத்திலேயே வருகிறது, நிலந்தருதிருவர் பாண்டியன் அவயத்து என்று அந்த சொல் சொல்கிறது. அதுபோல திருக்குறள் எப்போது அரங்கேறியது என்று கேட்டால் காண பேர் எயில் எய்த உக்கிரப்பெருவழுதி. திருக்குறள் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டியனுடைய பெயர் என்ன என்று கேட்டால் காண பேர் எயில் எய்த உக்கிரப்பெருவழுதி என்று வருகிறது. ஆக நமக்கு இப்படி ஒரு வரலாற்றை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால், அந்த காலங்களில் எல்லாம் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய காலங்களிலே தமிழ்நாட்டிலே சைவத்தை தவிர வேறு சமயம் இருந்ததே இல்லை. சைவம் ஒன்றுதான் இருந்திருக்கிற அவ்வளவு பெரிய, இப்போ எத்தனை கிட்டத்தட்ட எத்தனை 1000 வருடங்கள் ஆகின்றன பார். பிற சமயத்தினுடைய தாக்கம் இல்லை, பிற மொழியினுடைய தாக்கம் இல்லை, பிற கலாச்சாரத்தின் தாக்கம் இல்லை. இது ஒரு பெரிய சிறப்பு. அந்த முதற்சங்க காலத்திலே தான் சிவபெருமானே 549 புலவர்களில் ஒருவனாக இருந்து தமிழை ஆராய்ந்தார். ஒரு பெரிய சிறப்பு. 549 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது வந்து சீட், அதாவது முதற்சங்கம் என்று வைத்துக் கொண்டால் இருக்கைகள்னு சொல்றோம் தமிழில், இருக்கைகள். இப்போ எம்எல்ஏ எம்பின்னு சொன்னால் இத்தனை கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்கிறோம். ஆனால் அத்தனை கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு எம்எல்ஏ இறந்து போயாச்சுன்னா இன்னொரு எம்எல்ஏ எலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு மந்திரி இறந்து போனால் இன்னொரு மந்திரி எலெக்ட் பண்ணுவாங்க. அதுபோல முதற்சங்க காலத்திலே இருந்த இருக்கைகள் 549. அந்த இருக்கையிலே அமர்ந்த புலவர்களின் எண்ணிக்கை 4449. அவ்வளவு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், 4449. இடைச்சங்க காலத்திலே 59 இருக்கைகள் இருந்திருக்கின்றன, அதில் 3700 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடைச்சங்க காலத்திலே 49 இருக்கைகள். இப்போ திருக்குறள் அரங்கேறும் பொழுது எத்தனை புலவர்கள் இருந்தார்கள் என்று கேட்டால் 49 புலவர்கள். அந்த 49 புலவர்களும் சாற்றுக்கவி கொடுத்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கு. பார்க்கிறோம் அந்த கடைச்சங்க காலத்திலே 449 புலவர்கள் மொத்தம் இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வேணால் ஒரு அட்டவணை போட்டு வேணால் நான் தரேன் உங்களுக்கு. எனக்கு ஒவ்வொன்றாக குறித்துக் கொள்வது சிரமம். இந்த நான் சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய செய்தி தான் முக்கியம். அப்பொழுது அதாவது நான் ஒன்று படிக்கிறோம், தருமி என்ற ஒருவனுக்காக சிவபெருமான் ஒரு பாடலை எழுதி கொடுத்தார் என்று திருவிழா பாடத்திலே வருது. தருமிக்கு பொற்களி பெறுவதற்காக சிவபெருமானே ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். அது எப்பொழுது? கடைச்சங்க காலம். ஆனால் முதற்சங்க காலத்திலே அப்படி இல்லை. முதற்சங்க காலத்திலே சிவபெருமானே சிவன் என்று சொல்லக்கூடியது எல்லாமே சாத்திரத்திலே அது சிவன் என்று பொதுவாக வந்தாலும் கூட அந்த சிவபெருமானை பற்றிய பல நிலைகள் அது சாத்திரங்கள் படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்போ ஒரு சாத்திரம் படித்த ஒரு மாணவன் அவனை அழைத்து சங்கத்திலே சிவன் இருந்தான் என்று அவன் சொல்லக்கூடாது. சாத்திரம் படித்தவன் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். சிவபெருமான் நிலைகளை சொல்லும்போது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்ற நிலை வேற, சதாசிவன் என்ற நிலை வேற, சொரூப சிவம் என்ற நிலை வேற. தத்துவம் கடந்தவர். இப்போ உதாரணமாக நம்முடைய புராணம் இதுதான் அது சாத்திரமும் தோத்திரத்தையும் ஒழுங்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய புராணங்களிலே சொல்லப்படுகின்றவர் எல்லாருமே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தான். அறக்கர்களோடு அறக்கர்களுக்கு வரம் கொடுத்தது, அவர்களை அழித்தது, அதுக்கப்புறம் வந்து ரிஷப வாகனத்திலே உமாதேவியாரோடு இருப்பது, கைலாயம் அறையில் இருக்கிறார் என்று சொல்லப்படுபவர் பொதுவாக சிவன் என்று சொன்னாலும் கூட, அவரை சாத்திர முறையிலே சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அல்லது ஸ்ரீகண்டர், தமிழிலே ஸ்ரீகண்டர் என்று எழுத வேண்டும். அந்த ஸ்ரீகண்டர் தான், இது ஒரு இன்னொரு நாளைக்கு இதை பற்றி விளக்கிறேன் எப்படிங்கிறது, அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது. கான்செப்ட் ஆஃப் காட் இன் சைவ சித்தாந்தா அல்லது சைவிசம் ரொம்ப முக்கியம். யாரை கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம்? என நிறைய கேள்வி என்ன வருதுன்னா, கடவுளுக்கு கல்யாணம் உண்டா, கடவுளுக்கு மகன் உண்டா, கடவுளுக்கு மனைவி உண்டா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த கேள்விகள்லாம் எதற்காக என்றால், அது சரியாக அந்த சாத்திர அம்சத்தை, கொள்கை விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல் கேட்கின்ற கேள்விகள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த முதற் சங்க காலத்திலே தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனே அந்த 549 புலவர்களில் ஒருவராக இருந்து தமிழை ஆராய்ந்தார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழை ஆராய்ந்தார் என்று சொன்னால் தமிழ் மொழியை மட்டும் ஆராய்ஞ்சார்னு அர்த்தம் இல்லை. தமிழ் மொழியிலே தோன்றிய எல்லா கலைகளும் இங்கே தமிழ் மொழியிலே இருந்தன என்பதுதான் பொருளே. தமிழ் லிட்ரேச்சரை மட்டும்தான் ஆராய்ச்சார்னு சொல்லிடக்கூடாது. அதைதான் திருவிழா பாடத்தில் சொன்னார், கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிவோர் என்னிடப்பட கிடந்ததோ என்னவும் படுமோ. அருமையாக சொல்ல திருவிழாட பிரணாசிரியர், அந்த கண்ணுதர் கடவுள் கழகத்திலே அமர்ந்து தமிழை ஆராய்ந்தார், ஒரு பெருமை. கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து, அருமையா. அது எப்போ? முதற் சங்க காலத்தில் தான். கடைச்சங்க காலத்தில் ஒரு பாடல் மட்டும்தான் எழுதித்தர்றேன், இதெல்லாம் வேறுபாடு. ஆகவே தலைச்சங்கத்திலே அவர் சிவபெருமான் ஒரு புலவனாகவே இருந்து தமிழை ஆராய்ந்ததாக ஒரு வரலாறு வருகிறது. ஆகவே தலைச்சங்க புலவர் இதை எப்படியெல்லாம், ஏன்னா இந்த கருத்தை இப்போ நமக்கு எப்பொழுதுமே ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கருத்து ஞானிகளுக்கு உடன்பாடாங்கிற நம்ம சிந்திக்கணும். அதுதான் பெரிய விஷயம். சைவத்திலே ஒரு வரம்பு வைத்தார்கள், நீ ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாய், நீ செய்வதனால் அந்த ஆராய்ச்சி உண்மையாகி விடுமா என்றால் ஆகாது. அது நம்முடைய ஞானிகள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அது ஆராய்ச்சி, இல்லை என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல மூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே சேக்கலா பெருமான் இதை சொல்லுகிறார். கருத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த மதுரையினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, மும்மை புவனங்களில் மிக்கதன்றே அவ்மூதூர் ஆலவாய் பெருமான் எம்மை பவம் தீர்ப்பவர் சங்கம் இருந்தது. பெரிய புராணத்தை வருது இந்த கருத்து, இதை குறித்துக் கொள்ளுங்கள். மூர்த்தி நாயனார் புராணம் 7வது பாடம் நான் சொல்லுவேன். அங்கே சிவபெருமான் தலைச்சங்கத்திலே இருந்தார் என்ற செய்தியை சேக்கலார் சொல்கிறார். அதே போல திருநாவுக்கரச நாயனார் புராணம் 403வது பாடலிலே சொல்லுகிறார், அப்பர் சுவாமிகள் மதுரைக்கு வருகிறார். அங்கே வந்து எப்படி சொல்லணும் நியாயமாக, சொக்கலிங்க பெருமானை வணங்கினார், சோமசுந்தர கடவுளை வணங்கினார், அப்படிதானே சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல மாட்டார். எப்படி சொன்னார்? அப்பர் வந்து யாரை வணங்கினார்னாரு, மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்தில் அன்னிருந்து தமிழாராய்ந்தருளி அங்கனர் கோவின். அகச்சாமி எவ்வளவு தெளிவாக இருப்பார். அப்பர் சுவாமிகள் யாரை வணங்கினார்? மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்தில் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் கோவில். அப்ப ஞானிகளுக்கு அந்த கருத்து உடன்பாடுன்னு தெரியுது இல்லையா. அதே போல சம்பந்தர் புராணத்திலே சொல்லுவார், அந்த நீலமாமிழற்று ஆலவாயான் என்ற திரு இருக்கு குரல், அருமையான அவர் ரெண்டு அடிகளே உடைய அந்த திரு இருக்கு குரல் என்று அது ஒரு யாப்பு. அந்த யாப்பிலே அந்த நீல மாமிட அளவாயின் பல தாயினார் ஞாலம் ஆழ்வரே, அருமையா அந்த நராகம் தெரிஞ்சவர்கள் பாட மிக அருமையாக இருக்கும். அப்பொழுது என்ன சொன்னார், இந்த திரு இருக்கு குரலை சம்பந்தர் எப்போது பாடினார், எங்கே பாடினார் என்று சேர்க்கிறார். எப்படி சொல்லுகிறார், நீலமாமிழற்று ஆலவாயான் என நிலவும் மூலமாகிய திரு இருக்கு குரல் மொழிந்து சீலமாதவ திருத்தொண்டர் தம்முடன் திளைத்தார் சாலு மேன்மையில் தலைச்சங்க புலவனார்தம் முன். அங்கேயும் சொல்ற இந்த திரியிருக்கு குரலை மதுரை சோமசுந்தர கல்லூரி முன் பாடினார் அல்லது மீனாட்சியின் முன் பாடினார் அப்படிதானே சொல்லணும். ஆனா எப்படி சொல்றாரு, சாலு மேன்மையில் தலைச்சங்க புலவனார்தம் முன். இப்ப என்ன தெரிகிறது என்றால், இந்த கருத்து ஞானிகளுக்கு உடன்பாடு. அதற்காக சொல்லவில்லை, எதுவுமே ஒரு பிரமாணம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. சைவர்களுக்கு எப்படியும் ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால், நாம் சொல்லுவதை ஞானிகள் சொல்லியிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி இந்த மூன்று சங்கங்கள் இருந்த காலத்திலேயும் தமிழும் சைவமும் சிவபெருமானுடைய மேன்மையை சொல்லுகின்ற செய்திகளும் தான் நடந்து வந்திருக்கின்றன. இந்த மூன்றாம் சங்கம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது, கிபி 100 மூன்றாம் சங்கம், அதாவது அந்த வருஷம் 1850 அந்த 1850 நிறைவு செய்யும் பொழுது இன்னைக்குள்ள நம்ம கேலண்டர், அதற்கு ஒரு கன்கார்டன்ஸ் அல்லது கோரலேஷன் சொல்லுவாங்க, அது எப்போ வருகிறதுனா கிபி 100 வரைக்கும் வருகிறது. அந்த காலத்தில் தான் திருக்குறள் எப்போது அரங்கேறியது என்றால் கிமு 31. ஏன்னா அந்த கேலண்டர் வராதுக்கு முன்னாடியே சொல்றேன், கிமுன்னு சொன்னாலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியும் சொல்லியாச்சுன்னா அப்படி எப்படி கேலண்டர் வந்திருக்கும் இல்லையா? அது கணக்கு இப்படி இருந்து பின்னாடி போய் பார்க்கணும் அவ்வளவுதான். கிமு 31 தான் அந்த உக்கிர பெருவெளியினுடைய அவைக்களத்திலே தான் திருக்குறள் அரங்கேறியது. அந்த திருக்குறளுக்கு 49 புலவர்கள் கொடுத்த சாற்று கவியோடு அந்த மன்னனும் ஒரு சாற்று கேள்வி கொடுத்திருக்கிறான். உக்கிர பெருவழுதி பாடிய பாடலும் திருவள்ளுவர் மாலையிலே இருக்கிறது. அது என்னுடைய திருக்குறளும் சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி நாடாவிலே அதை நன்றாக விளக்கியிருக்கிறேன். திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே ஒரு மணி நேரம் இந்த கேசட் இருக்கிறது. அதை பல செய்திகள் அதில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். அதன் பின்பு அந்த சங்கம் முடிந்து விட்டாலும் கூட அந்த சங்கம் மருவிய காலம் என்று ஒரு காலம் வைத்திருந்தார். அது கிட்டத்தட்ட கிபி 300 வரை இந்த சங்கம் மருவிய காலம் வருகிறது. அந்த சங்கம் மருவிய காலத்திற்கு பின்பு ஒரு காலம் வருகிறது, அதான் இருண்ட காலம் என்று ஒரு காலம். அது கிட்டத்தட்ட கிபி 300 600 வரை இருண்ட காலம் என்று சொல்லப்படுவார். இந்த இருண்ட காலத்திலே தான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்னவென்றால், அதுவரை தமிழ்நாட்டிலே நடந்த போரெல்லாம் தமிழனுக்குள்ளேயேதான் போர். சேரன் பாண்டியன் மீது போர் தொடுப்பான், பாண்டியன் சோழன் மீது போர் தொடுப்பான், அல்லது பல்லவருக்கும் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் சோழர்களுக்கும் போர் என்றுதான் தமிழ்நாட்டிலே வரலாறு போறாமே. இன்னும் சொல்ல போனா சோழனுக்குள்ளேயே போர், சோழன் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் போரை நிறுத்துவதற்காக கபிலர் சென்று பாடிய பாடல் இருக்கிறது அல்லவா, புறநானூரில் இருக்கிறது. சோழ மன்னர்களுக்குள்ளேயே சண்டை, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி, அவர் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவதற்காக கபிலர் செல்லுகிறார் என்று புறநானூரிலே ஒரு பாடல் வருகிறது. அப்படிதான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய காலம் இருக்கே, கிபி 300 வரை தான் தமிழ்நாட்டிலே ஒரு புதுமை நடக்கிறது. அது என்னவென்றால், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டை தமிழ் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் மதத்தாலும் வேறுபட்டவர்கள் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே படையெடுக்கிறார்கள். அதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்பொழுதுதான் யார் உள்ளே நுழைகிறார், அவருடைய தாய்மொழி தமிழ் இல்லை, அவருடைய சமயம் சைவம் இல்லை, வேற்று சமயம் வேற்று மொழி வேற்று கலாச்சாரத்தை உடைய மன்னர்கள் முதன் முதல்ல படையெடுக்கிறார்கள். அந்த படையெடுத்த காலத்திலே தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தமிழ்நாட்டிலே பல சின்னங்களை அழித்து விட்டார்கள். ஆகவே வரலாற்றாளர்கள் என்ன பேர் கொடுத்தாங்க, இருண்ட காலம். ஏன்னா அந்த காலத்தில் தமிழ்நாட்டுடைய வரலாறு பலவர் அழிந்து போன காரணத்தினாலே அந்த லிங்க் என்று சொல்வார்கள், தொடர்ச்சி கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அந்த இருண்ட காலத்திலே தான் களப்பிரர்கள், அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, அவர்கள் தான் களப்பிரர்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுவார்கள். அந்த களப்பிர மன்னன் தான் நம்முடைய மூர்த்தி நாயனாருக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாயன்மார்களை எடுத்துக்கொண்டால் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி அப்பர் சம்பந்தர் காலத்திலே தான் வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பெரிய புராணத்தை நாம் நன்றாக பார்க்கும் பொழுது ஒரு உண்மை தெரிகிறது. 63 நாயன்மார்களிலே அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள், கண்டெம்பரோரியன்ஸ். ஆனால் அவர்களுக்கு முன்னாலேயே 17 நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப சைவத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. அவர்கள் காலத்துக்கு முன்பாகவே 17 நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்பருக்கும் சம்பந்தருக்கும் முன்னாடியே. அதுல சிலவற்றை பற்றி இவர்களே பாடியிருக்கிறார்கள். சண்டேஸ்வர நாயனார் போன்றவற்றை இவர்களே புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த காலத்திலே தான் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அப்பொழுது சமய சின்னங்கள் அழிக்கப்படுகின்றன, வேற்று சமய கருத்துக்கள் அப்பொழுதுதான் புகுத்தப்படுகின்றன. ஆகையினால் என்ன மேற்கொண்டது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது உதாரணமாக எடுத்துக்கொண்டால், புத்த சமயமும் சமண சமயமும் வடநாட்டிலே தோன்றியது கிமு 5 அல்லது 6 நூற்றாண்டிலே தோன்றியது. அப்படி தோன்றிய மதங்கள் தமிழ்நாட்டை எப்பொழுது தாக்கியது என்று கேட்டார், கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகள் கழித்துத்தான் அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது, களப்பிரர்கள் மூலமாக. ஏன்னா முன்னாடி ஒரு 500 ஆண்டுகள், பின்னாடி ஒரு 300 ஆண்டுகள். ஆகவே கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு பின்புதான் அந்த சமண பௌத்த சமயங்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. ஆகவே என்னாச்சு, மூர்த்தி நாயனாருடைய வரலாறு ஒன்று போது நமக்கு, அந்த சிவனடியார்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு சிரமங்கள் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்தான் அந்த மன்னன். ஆகவே நான் வேடிக்கையாக சொல்லுவது ஒன்று உண்டு, முதன் முதல்ல சந்தனக்கடத்தலை செய்தவன் சந்தனக்கடத்தன் வீரப்பன் இல்லைன்னு சொல்லுவேன். மூர்த்தி நாயனார் தான் முதன் முதல்ல சந்தனம் கடத்தியவர். ஏன்னா சிவபெருமானுக்கு சந்தனக்காப்பு செலுத்துவதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். நாயன்மார்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன, நாயன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள், அது ஒரு பெரிய விஷயம். சைவம் எப்படி காட்டுகிறது நாயன்மார்களை. ஆனால் இன்றைக்கெல்லாம் நாயன்மார்கள் சமூக தொண்டு செய்தார்கள், அந்த தொண்டு செய்தார்கள், அவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்காக செய்தார்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். நமக்கு ஏதோ நம்முடைய சமயத்துக்கு அதனால தான் பெருமை வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நாயன்மார்களை இன்னும் சொல்லப்போனால், பெரிய புராணம் என்ற ஒரு காவியமானது மக்கள் மத்தியிலே அதிகமாக சென்றுவிடக்கூடாது என்று கூட நம்முடைய அறிஞர்கள் இருந்தார்கள். ராமாயணம் மாதிரியோ, ஏனென்று கேட்டால் பெரிய புராணத்தை படிப்பதற்கு என்ன தெரிய வேண்டும், ஒரு அடிப்படை தெரிய வேண்டும். இன்னைக்கு மொழி தெரியாமல் இருக்கிறது வேற விஷயம், அதை நான் சொல்லலை. ஆனால் பெரிய புராணத்தை படிப்பதற்கு ஒன்று கட்டாயமாக தெரிய வேண்டும், உலக தர்மத்திற்கும் சிவ தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு என்று தெரியாமல் ஒருவன் பெரிய புராணத்தை படித்தால் அன்பே சிவம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்வானா? அன்பே சிவம் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் பிள்ளைக்கறி கேட்டார், கலிக்கம்ப நாயனார் மனைவியின் கையை வெட்டினார் என்றெல்லாம் சொன்னால் இன்றைக்குள்ள மாணவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்பொழுது என்றால் பெரிய புராணத்தை நான் வேடிக்கையாக சொல்வேன், பெரிய புராணத்தை ஒருவன் நன்றாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அடிப்படை என்ன தெரிய வேண்டும், உலக தர்மம் என்றால் என்ன, சிவ தர்மம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் பெரிய புராணத்தை அவன் வந்து புரிந்து கொள்ள முடியும். நான் வேடிக்கையாக ஒன்று சொல்வேன், பெரிய புராணம் அடல் சொல்லின்னு சொல்வேன். நான் அடல் சொல்லி அடல் சொல்லின்னு போட்ட பிறகு சிறுவர்கள் படிக்கலாமா? அதே போலதான் இங்க அடல்ஸ்னா யாரு, அது ஒரு நாளைக்கு விளக்குறேன். சிவ தர்மத்திற்கும் உலக தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு, அது ரொம்ப முக்கியம் சைவத்துல. ஆகையினாலதான் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொன்னார், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அதுக்குள்ளேயே
3: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாரல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

துணைவியார், நாங்க பேச்ச கேட்கணும், நாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயமே இந்த பேச்ச கேட்கணும்னு வந்தது. நீ வாமா, அது மகனை கார்ல ஏற்றிருந்து ரயில் நிலையத்துல விட்டதுனால அந்த கார்ல நாம கொஞ்சம் கடன் வாங்கிக்கின்னு என்னையிட்டுமே மயிலாப்பூர்ல விட்டுடாருன்னு, இல்ல நானும் உங்க பேச்ச கேட்கறேன்ன. வரலாற்றுல மனைவி உங்க பேச்ச கேட்கறன்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய அதிசயம் உலகத்துல என்னாரு, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. அப்படியானாலே அரசகுமாரன் சொன்னான், அரசன் சொன்னான், மணிமொழியாரே பெருமானே, தேவரீருடைய திருவருள் வளர்த்தாலே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஊமையாக இருக்கிறது. நீங்கள் அந்த ஊமையை, ஊமை பெண்ணை பேசப்பீர்களே, ஆனால் அது ஆற்றலாக இருக்கும். விஷயம் நீங்க தெரிந்து கொள்ள, ஏன் ஊமையாக குழந்தை பிறக்கிறது? ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் 70 வயசான பிறகு அதை நான் சொல்லி வர்றவங்களுக்கு உபயோகப்படுத்தினேன். டாக்டர் சுந்தரவதனா அவர்களுக்கு இளவழகனார் அவர்கள் 6 மாத காலம் ஏன் ஊமையாக குழந்தை பிறக்கிறது, ஏன் ஊனமாக பிறக்கிறது என்பதற்கு டாக்டர் சுந்தரவதன் அவர்களுடைய இல்லத்துல அழகரடிகளார் தினந்தோறும் வகுப்படுத்தார். கரு உற்பத்தின்னு திருமந்திரத்துல கரு உற்பத்தி. அப்புறம் இன்னொரு பதிகர், கரு தரிக்கின்ற காலத்தில் பெண் வயிற்றிலே மலமும் நீரும் இருக்குமானால் பிறக்கின்ற குழந்தை ஊமையாக பிறக்கும்னு திருமூலர் சொல்றார். ஊனமாக பிறக்கும் எப்படாக? எங்க தலைவர் எல்லாம் தெளிவா இருக்கிறதுனால நாம ஜாக்கிரதையா பேசணும். வினைதான் காரண காரியமாக இருந்து அவர்களை ஊக்குவிக்கிறது. அந்த வினைதான் காரியமாகவும் காரணமாகவும் இரண்டு பேரை தூண்டிவிட்டு இந்த வினையிலே இந்த நேரத்தில் இது தரிக்க வேண்டும் என்ற காரணத்தால் வினை காரணம்தான் அவ்வண்ணமாக அமைகிறது. நீங்க உங்க மகளுக்கெல்லாம் கட்டில் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த கட்டிலில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உரை 3000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்ன திருமூலர் நமக்கு சொன்னார, அது சொல்லிக் கொடுக்கறது இல்லையே. அந்த யோகத்திற்குத்தான் பரியங்க யோகம். பரியங்கம்னா கட்டு. திருவாயால் மறை போலும் காடேடி கேட்டது யாரு? மாணிக்கவாசகர் கேட்கிற அந்த பெண் கேட்கிறார். உமையா இருந்த பெண்ணை, ஏ பெண்ணே, தில்லை சித்தம்பலத்தானுடைய திருவருள் ஆணை இது, நீ கேள் பௌத்தனை கேள்வி என்று கேட்டவுடனே அந்த பெண் வாய் திறந்தார். 2 அருளாளர்களுக்கு முன்னாலே ஒரு பெண் வாய் திறந்தது, ஒரு சின்ன குழந்தை வாய் திறந்தது குமரகுரு. 3 கேள்வி கேட்கிறார். வெண்ணீர் சிவபெருமான் அணிந்திருக்க, நீங்கள் ஏன் வெண்ணீர் அணிந்திருக்கிறீர்கள்? சிவனடியாரை பார்த்து கேட்கிறார். முதல் கேள்வி, நீங்க ஏன் வெண்ணீர் அணிந்திருக்கிறீங்க? எங்கள் வினைகள் நாசமாக வேண்டும் என்று. அந்த பெண் குறுக்கீடாகத்தான வக்கீல் மாதிரி. இன்னொரு பெண் கேட்டார், அப்படின்னா உங்க சிவபெருமான் ஏன் வெண்ணீர் அணிந்திருக்கிறார்? அவருக்கு வினை நாசமாகணும். கருவிலே இருந்து பெற்றெடுத்த தாயானவள் அந்த குழந்தைக்கு மருந்து கொடுப்பதற்கு அந்த மருந்து அந்த குழந்தை தாங்காது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு வேண்டிய மருந்தை தாய் எவ்வண்ணமாக உண்கிறாளோ அப்படி பாலும் குழவி புறாது என்று நாம் செய்த வினை நீங்க வேண்டும் என்று சிவபெருமானே நீரணிந்திருக்கிறார். சிவபெருமானே திருநீருக்கு எவ்வளவு பெருமைகள். சிவபெருமானே நீரணி நமக்கு நாக்கு எது கொடுத்திருக்கா இறைவன்? இல்லையா, 5 எழுத்தை சொல்ல. நாக்கு நுனியோடு ஏற்றி அருகில, இந்த நாக்கு நுனியால திருவார் எழுத்து 5 எழுத்து ஓம் சரணபவா சிவாயிரம அப்படின்னு இந்த ஜென்மத்துல சொல்லலன்னா அடுத்த ஜென்மத்துல சாமி பார்த்து பிரம்மதேவ சொல்லுவானா, இது இந்த நாக்கை எழுத்துட்டு ஆட்டு நாக்க உள்ள வைங்க. அருணகிரியார் சொல்லார், பாட்டில் உருகிலை கேட்டு முருகிலை கூற்று வரும்படி பார்த்து உருகிலை பாட்டே அனுதினம் ஏற்று வருகிலை பாப்பனியனருள் வீட்டை விலகில நாக்கு நுனியோடு ஏற்றி அருகில். 5 எழுத்தையும் 5 எழுத்தையும் நம்ம எப்படி சொல்லித்தரணும்ன்றது பாம்பனடிகளா திருவலங்கள் திரட்டில் 2ஆம் காண்டத்தில் நாக்கினுடைய உச்சியிலே அந்த நாக்கை நான்காகத்தானே வகுத்து முனை நாக்கின் மூலமாகத்தான்

ஆறெழுத்து சொல்லணும்னு சாமி வரைபடத்தோட வரைஞ்சிருக்கார். நாம என்ன பண்றது, பாமன் சாமி புத்தகங்கள்லாம் பூஜையில தான் இருக்கு. எட்டாம் திருவலங்கள் திறத்தை பார், உன்னுடைய விலங்கு தெரித்து விடும். என்னுடைய பாட்டனார் மாங்காடு துரைசா முதலியார், எனக்கு பாட்டனார், என் துணைவியாருக்கு மாமா, நான் அவங்களுக்கு முன்னாலே நிற்பேன், பின்பக்கமா நிற்பேன். அவர்கள் குற்றுக்கால் போட்டுக்கொண்டு அவர்களுடைய 80வது வயதுல அவங்க பஞ்சாமிரத வண்ணத்துக்கு வரி வரியா சொல்லி இருப்பாங்க. நான் நின்றுகிறே கேட்பேன். கேட்டதனுடைய பலன்தான் தெளிவாக அச்சமில்லாமல் தடங்கள் இல்லாமல் தடையில்லாமல் வெளிப்படுகிறது சான்றோருடைய ஆசீர்வாதம். பூசுவது வெட்டி. அப்படி நாக்கிற்கே ஒரு பணி, கைக்கு ஒரு பணி, திருக்கால்களுக்கு ஒரு பணின்னு அங்கமாலையிலே அப்பரடிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பணியை கொடுத்தாங்க. நெற்றிக்குரிய பணி நிறைவாக நெற்றியிலே திருநீர் பூசுவதுதான். நிறைவாக பூசுவதும் பெண்ணீர் உண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. அந்த அடுத்த பெண் சொல்லுகிறார், பூசுவதும் பேசுவதும் உண்பதும் கொண்டு என்னை ஈசனவன் உயிர்க்கும் இயல்வானான் சாழலோ. இறைவன் சர்வ வியாபகமாக இருக்கிறான், எல்லா பொருளும் அவனிடத்திலே சேர வேண்டும், அவனாலே படைக்கப்பட்டது, அவனாலே துணை செய்யப்பட்டது. எனவே இந்த பாம்பு தட்சயாகத்திலே இருந்து வெளிப்படுத்திய பாம்பு, இந்த பாம்பு வருகிற போது அவனுக்கு அரவமாக இல்லாமல் அது ஆபரணமாக மாறிவிட்டது. அந்த பாம்பையும் ஏற்றுக்கொள்வான், பௌத்த துறவியே உன்னையும் என் இறைவன் ஏற்றுக்கொள்வான், என்னையும் ஏற்றுக்கொள்வான் என்ற இலக்கணம்தான் அரவத்தை தன்னுடைய திருமுடியிலே சூட்டிக் கொண்டது. நெற்றிக்கு அழகு, இது பூசணம்னா கமகமன்னு வாசனை ஞானம் எல்லாமே இருக்கு. எங்க பாம்பன் சாமிகள் சொன்னாங்க, இங்க வாய்யா என்ன இந்த மாதிரி போட்டிருக்கேன், என்ன விஷயம், இது எங்க பெருமாள் போட்டிருந்தார், பெருமாள் எங்கேயாவது போட்டிருந்தாரு நீ காட்டு, நான் உன்னோட பேசுறேன். அவர்களால் பதில் சொல்ல முடியும். அதுக்கு என்னன்னு பேரு உனக்கு தெரியுமான்னாரு பாம்பன் அடிகளார். என்னன்னு தெரியுமா, எனக்கு தெரியாது, நான் சொல்லட்டுமா. இத பூசணின்னா உடம்பு ஐஸ்வர்யமாகும், அத பூசனா உடம்பு முழுக்க மண்ணாடைன்னா மறுபடியும் சோப் போட்டுக்கணும். மண்மாசு வடப்பூசும் வடிவுடையார் அகன்றதற்பின் மனையில் வைகும் பெண்மாசு கழியவோ சிவனடியார் சமைக்கான பெறாமல் இன்று கண்மாசு படுவதென கனிந்தொழுவும் தலையென்பால் கவலை. அது உடம்புக்குள்ள மண்ணாயிடும் இந்த பூசி சாமியினுடைய வார. அடுத்த கேட்டார், என்னப்பன் எல்லாரும் பாடுங்க, என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தானீசன் சொன்னம்பை கோவணமாய் கொள்ளுவது என்னேடி மன்னிகளை சொன்னு பொருள் மறை நான்கே வந்தரட தன்னையே கோவணமாய் சத்தினங்காளோ. ஆன்மா வளருகிற போது இறைவனை அந்த ஆன்மா தந்தையாக பாவிக்கிறது என்பதை வகுத்து காட்டுவதற்கு அந்த பெண் சொன்னான், முதல்ல ஆண்டவனை பார்க்கிற போது அப்பனா தெரியலான். என்னப்பன் ஆன்மாவினுடைய முதல் நிலை, கொஞ்சம் வளருது வளருது ஞானம் வந்த பிறகு அடுத்த நிலை என்ன வருது, எம்பீரான் பிரான் என்ற சொல் பிரியான் என்ற மருவிலே இருந்து வந்தது. பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டு அடியார்களுக்குத்தான் பிரான்னு பேர் வைத்தான், ரெண்டே பேருக்குதான் பிரான்னு சொன்னார். ஒன்று சம்பந்தர், ஞானசம்பந்தர் எப்படி பாடுறாரு ஞாபகப்படுத்தி பாருங்க, வம்பராவரி வண்டு மணநார மலரும் மது மலரும் கொந்தையான் எம்பீரான். இறைவனை விட்டு சென நேரமும் பிரியாது. அதனால அந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமி சம்பந்தருக்கு மட்டும் எம்பீரான் சம்பந்தக்கடியே
நம்பீரான் திருமூலருக்கடியே. இந்த ரெண்டு பேருக்கு தான் பிரான். பாம்பரடிகளார் பிரான் என்ற சொல்லுக்கு ஒரு தனி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. பாம்பரடியார் எல்லாம் கவனித்து படிக்கணும். பிரான் ஏன் சொன்னார் என்பதற்கு தனி கட்டுரை எழுதியிருக்கார். என்னப்பன் எம்பீரான் ஆன்மா வளர்ந்துருச்சு, பக்குவமாயிடுச்சு. முதல்ல பார்த்த போது யார பார்த்தாலும் அப்பான்னு நினைச்சது. அதுக்கப்புறம் அதனுடைய வயோதிக பருவம், அதனுடைய இளமை பருவம் மீதுரிய காரணத்தாலே, தன்னை தலைவியாக்கி கொண்டு இறைவனை தலைவனாக பார்த்த காரணத்தாலே இந்த பெண் சொல்கிறாள், என்னப்பன்னு முதல்ல சொன்னதை விட்டுட்டு எம்பீரான் துணைவி போய் எல்லாருக்கும் தானீசன். அவன் எல்லாருக்கும் பெரிய ஆளுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியானா எல்லாருக்கும் பெரிய ஆளுன்னு சொன்னா அவன் மிகப்பெரிய பட்டாடையிலேயே உடுத்தின்னு வந்திருக்கணும். ஒரு பெரிய பட்டாடையில உடுத்தின்னு வந்திருக்கணும். எங்க சமாஜ மன்ற பெருமன்ற தலைவர் ஒரு சரிக வேஷ்டி கட்டிங்கன்னா அது ஒரு அங்கோசரம் எல்லாம் போட்டுன்னா அது ஒரு அது ஒரு ஓ சமாஜ தலைவர் சார் சொல்லுவோம். ஏன் பட்டு உடுத்தின்னு வரல? மண்பட்டு தீப்பட்டு மரம் பற்றிட கண்டு நீ வெண்பட்டுடுக்க விரைந்தனையே நெஞ்சவேனு வெள்ளலாறு கேட்டது போல சாமி பார்த்தாரா, நான் பற்று உடுத்திக்கல. ஏன் கோவணமா என் பெண்ணே, ஏன் கோவணம் உடுத்தி கொண்டிருக்கிறான்? எல்லாருக்கும் தானீசன். ஓ அவன் ஏன் கோவணம் உடுத்திருக்கான்னு கேக்குறியா? நீ நினைக்கிற போது நினைக்கிறபடி நூலினாலான துணி அல்ல அது கோவணம். மறை நான்கே வந்தரடாய் வேதங்கள் நான்கு, ரிக்வேத எதிர்வேத சாமவேத அவரணமாக இருக்கின்ற நான்கு வேதங்களும் பெருமானுக்கு திருக்கோவணமாக நிகழ்வது நிகழ்ந்து 64 கலைகளும் அரைஞான்களாக விளங்குவதை உனக்கு தெரியாதோ என்று புகுத்தி மண்ணுகளை துண்ணு பொருள் வந்தரடே மறை நான்கே வந்தரடாய் தன்னையே கோவணமாம் சக்தி நன்காண்டாளலோ. அடுத்தது படிக்க சந்தத்தோட

0: இறைவன் இருக்கிறான், இவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரியவன் என்று சொல்லுகின்ற பெண்ணே, அவனுடைய இருப்பிடம் எது என்று கேட்டால் சுடுகாடு என்று சொல்லுகிறார்களே. கோயில் சுடுகாடு, சரி ஆட பொல் புலி தோல் நல்ல ஆடை. அவர் யாரும் கிடையாதா? தாய் வீலை தந்த இலை தேவர் அம்மா உண்டு, அதான் காரைக்காலமே சாமிக்க தாய் இல்ல. நேற்று சொன்னாங்க இல்லையா, திருப்பள்ளி எழுச்சியில மணிமொழியார் சொல்லுகிறார், போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காவலனே காண்பரிய வேறொழி ஆற்றின்பே அத்தாரிக்காயிருந்து. பாப்பரடிகளார் சொன்னார், பிறந்திடாதே தோன்றுவான், தோன்றிடாதே பிறப்பான், நடந்திடா நடையான் செவி எங்களும் உடையன். குமாரசுவாமியத்துல முதற்கண்டத்துல சாமி இறைவனுடைய பதிலட்சணத்தை சொல்றார், நடந்திடா நடையான் செவி எங்களும் உடையோன், பிறவாதே அக்கை துறந்தான், பிறவாதே தோன்றினான், துறவாதே அக்கை துறந்தான். இறைவனுடைய பதி, சுவஞான போதத்துல பதி உண்மையை மெய்கண்டார் எப்படி சொன்னாரோ அப்படி பதி உண்மையை தெள்ளந்தெளிவாக இன்னும் பாமர மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற அளவில் அத்தியாத்திரம சுத்தாத்திர வைதிக தெய்வசித்தாந்த சிவஞான குருநாதராக விளங்கிய சாமி சொன்னார், பிறவாதே அக்கை துறந்தான், துறவாதே ஆக்கை துறந்தான், நடந்திடா நடையான் செவி எங்கனும் உடையோன். பதிலட்சணம் சொல்ல குமாரசுவாமி பெண்ணே உனக்கு சிவபெருமானுக்குரிய இடம் ஒன்று சொல்றியது எந்த இடம்? சுடுகாட. அதுதாங்க பொது இடம், அதுதான் பொது இடம். மற்றவர்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கின இடம், அது விலை வாங்க முடியாத ஒரு இடம். அதுக்கு என்ன பேரு? சுடுகாட்டுக்கு என்ன பேரு? தொடங்குதல் அர்த்தம். சந்திர யானம், சூரிய யானம், யானம்னா தொடங்குதல், மான்னா பெரிய ஜீவ பயணமே அங்கிருந்து தான் நமக்கு ஆரம்பமாகும், அங்கிருந்து தான் ஆரம்பமாகும். அது பொது இடம். ஏழு மயானங்களை கண்டவர்களுக்கு மறுபடியும் மயானம் இல்லை என்றது மகாவித்வான் மீனாட்சுந்தரம் உள்ள சாமிநாதையர் தமிழ்வேள் நம்முடைய சிவஞான சுவாமிகள் போன்றவருடைய கருத்து, அருளாளர்கள் கருத்து. ஏழு மயானம் பார்த்தவர்களுக்கு மறுபடியும் பிறப்பில்லை, மறுபடியும் மயானம் இல்லை. காசி மயானம், திருவிழலை மயானம், சீர்காழி மயானம், கடவுர் மயானம். நீங்க கடவுர் போறீங்களா? கடவுர் மயானம் போயிருக்கீங்களா? யாரும் போக மாட்டீங்க. வாழ்க வாழ்க. கடவுர் மயானம் பார்த்தவர்களுக்கு மறுமயானம் கிடையாது, மீயச்சூர் மயானம் பார்த்தவர்களுக்கு மறுமயானம் கிடையாது, கச்சி மயானம் பார்த்தவர்களுக்கு மறுமயானம் கிடையாது, ஏழூர் மயானம் பார்த்தவர்களுக்கு ஏழேழு பிறவிக்கும் மயானம் கிடையாது. பாட்டு வெண்பாருங்க, காசி காண்டத்துடைய பாட்டு இருக்குது. இந்த பாட்டை பாம்பரடிகளார் வியாசத்துக்குள்ள மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதனால அந்த ஏழூர் மயானத்துக்கும் சாமி போய் பார்த்தாங்க. மயானம்னா நம்ம போனா போகணும்னு நினைக்க கூடாது. மயானம் என்பது ஒரு புனித புனித இடம், புனித ஆன்மாங்கிறது ஜீவ யாத்திரை சொல்றோம். நம்முடைய நல்லுசாமி பிள்ளை ஒரு ஆங்கிலத்தோட நூல் எழுதியிருந்தாங்க, சீக்ரெட் ஆஃப் வேதாந்தான் ஜீவ யாத்திரை. ஒரு சின்ன சின்ன நூல் தான், இவங்க தான் நம்ம பார்த்தது இல்லை. வெள்ளுசாமி பிள்ளை ஆங்கில வழக்கறிஞரா, வழக்கறிஞர், அவங்க ஒரு நூல் எழுதியிருந்தாங்க ஆங்கிலத்தில், சீக்ரெட் ஆஃப் வேதாந்தா, வேதாந்தத்தினுடைய ரகசியம் எங்கே போய் முடிகிறதுன்னு அந்த நூல். அது சமாஜத்துலதான் வெளியிட்டாங்க, இப்ப இருக்குமா இல்லையான்னு தெரியாது, கிடையாது இல்ல. அற்புதமான அந்த நூலுக்கு ராஜாதி அவர்கள் அப்பொழுது இருந்த ஆங்கில பத்திரிகையிலே அணித்துரை கொடுத்தாங்க. அந்த நூலை பார்த்து நான் படித்தேன், அவ்வளவுதான். அந்த நூல் இருந்ததுன்னு படித்தேன், கிடைக்கல. அதெல்லாம் வேதாந்தத்தினுடைய ரகசிய முடிவு என்ன, அதனுடைய ஜீவ ஐக்கிய வேதாந்த ரகசிய உண்மையின் பேரு, அது உள்ளீடு என்னன்னு தெரியாது. நம்முடைய நல்ல காலம் அந்த நூல்லாம் கிடைக்காம போறது. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை நச்சயாகத்திற்கிலே நச்சயாகத்திலே இருந்தவர்கள் எல்லாம் சிவபெருமானை அழிப்பதற்காக ஒரு வேள்வியை செய்து அதிலே மிக பிரம்மாண்டமான ஒரு ராட்சச புலியை அனுப்பினாங்களாம். சாமி அது உரித்து போத்துக்கொண்டார், உரித்து அடக்கினார். ரெண்டு வாகனம் கோயில்கள்ல சிவாலயத்துல கிடையாது, ஆகமப்படி. ஒன்று புதிய வாகனம் கிடையாது, இன்னொன்று யான வாகனம் கிடையாது. ஆனா இப்ப எல்லா கோயிலையும் யான வாகனம். காரணம் என்னன்னா, தத்துவ நுண்மான் நுழைமுலம் தெரியாததுனால நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிவாலயங்களிலே சிவபெருமானுக்கு யானை வாகனம் கிடையாதுன்னு ஆகமங்கள் சொல்லுகிறது. இங்க எல்லா சிவன் கோயிலும் முருகப்பெருமானுக்கு வள்ளிமலை வச்சிருக்கிறான், யானை வாகனம் இல்லை என்பது ஆகமம் சொன்ன கருத்து. உங்க சௌகரியத்துக்கு இந்த சமூகத்தான் இந்த வாகனம்னு வகுத்து கொண்டார். ஏன் யானை வாகனமாக சுவாமி ஏற்றுக்கொள்ளல, என்ன அவர் தோலை உரிச்சிட்டார்ல, சைவத்துக்கு விரோதியே யானை தானே. அப்ப நீங்க எல்லாம் உங்க யானை வாகனம், நீங்க எல்லாம் எங்களுக்கு விரோதி. யானையை உரித்த காரணத்தாலே திருமுறையில எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, யானை உரிச்சார், யானை உரிச்சார். அந்த யானை பெருமான் ஏற்றுக்கொள்ளல, அதுதான் காரணமா. திருப்பெருந்துறையிலே புராணம் பாடிய மகாவித்வான் மீனாட்சி திருமலை ஒரு பாடல்ல சொன்னாங்க, ஏன் பெருமான் யானையை வாகனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் தன்னுடைய அடியாராக இருக்கின்ற திருநாவுக்கரச பெருமானை எதிர்நோக்கி மிதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு மதம் பிடித்து வந்த யானையை என் பெருமான் வாகனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா இப்ப எல்லா கோயிலும் யானை, வெள்ளி யானை எல்லாம் வச்சிருக்கு. சுந்தரர் போனது வெள்ளையான, அம்மா யானை அது வெள்ளையான். என்னங்க அதுவே அந்த எண்ணம் தீய எண்ணம் தானே. சிவனடியாரை மிதிப்பதற்காக வந்த யானை என்ற காரணம் அங்க உள்ள போக கூடாது இல்லையா. முதல்ல அந்த எண்ணம் வரக்கூடாது இல்லையா. நீ எரிபத்தர் பார்த்தார விட்டார, எங்களுடைய சிவனடியாராக இருக்கின்ற எரிபத்த நாயனார் அந்த யானையை ஒன்றும் இல்லாமல் துஜம் பண்ணிட்டார, ஏன் அது சிவத்ரோகம் பண்ணதுன்னாரு. எங்க பாம்பரடிகளை சொன்னார், கரிவுரி போர்த்த பெருமானே என்னாரு, கரியை உரித்து அதுலயும் பாம்பரடிகளார் ரொம்ப வேகமா ரெண்டு மூணு வார்த்தையை உள்ள வச்சு இந்த மாதிரி வேகமா யானையை உரித்தது உன்னை தவிர யாரும் இல்லம்மா. உலகத்திலேயே மிக குரூரமான வெப்பம் இருப்பது யானைக்கு, வெப்பம் அதிகமா இருக்கு. கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்ல ஆடை, சுவாமி அந்த புலித்தோலை ஆபரணமாக அணிந்து கொண்டார். பொன்னார் வேணியனே தாயிமிலை தந்தையிலை தந்தனியில் காணேடி. ஏய் பெண்ணே, அவன் தனியா இருக்கிறான், நம்ம போனோம்னா அவனை அடிச்சு கீழே வீழ்த்து தள்ளிட்டு வந்தான். அந்த பெண் சொன்ன, தாந்தனியன் ஆயிடினும் அவன் நினைத்து அவன் சிரித்தான்னா திரிபுரை எரிஞ்சு போடும், அவன் பார்த்தான்னா துகள் மூன்றும் திசையிட்டும் 14 திசையும் கீழே சாய்ந்து விடும், அவன் நினைப்பானே ஆனால் உலகமே கற்படியாகிவிடும், அதுதான் பேரூழி காலம். அந்த தனியனை பார்த்து நீ தனியாக இருக்கிறான் என்று சொல்லாது. அப்படி அடுத்தது பதிவலியில் வீரட்டம், பதினா சிவபெருமான், அவனுடைய ஆற்றலிலே அடங்கிய 8 வீரட்டங்களை 4 வீரட்டங்களை அடுத்த பாட்டுல சொல்ற. நீங்கெல்லாம் திருவதிகை வீரட்டம் பார்த்திருப்பீங்க, பரியலூர் வீரட்டமா, திருப்பரியலூர் போய் பார்க்கல, கருப்பரியலூர் வீரட்டம் பார்த்தீங்க, வீரட்டம் 8 பார்த்துடும் எல்லாரும் ஒரு நாள். வீரட்டம் 8 பதிவலியில் வீரட்டம்னு பேரு. திருமந்திரக்காரர் அந்த 8 சொல்லுவாங்க, ஜெப்பர் ஜாக்கிரதையா நீ இந்த பிறவியில் போய் பார்த்து விடுன்னு சொல்லுவாங்க. அந்த பதிவலியில் வீரட்டத்தை நாளை முதலிலே வைத்துக் கொண்டு நாளை நிறைவு பாடலிலே வைத்து அந்த பெண் கேட்கிறார். பாருங்க,
1: அங்கரே கண்ணியரே வயணங்களே.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு கல்பம் தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சந்தியாவந்தனம் வந்து ஒரு பிராமணம் பண்ணனா அவனுக்கு என்னென்ன தண்டனா அப்படின்னு இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து அவளுக்கு வந்து தர்மங்களை சொல்லிட்டு, இது வந்து தர்மசூத்திரத்தோட விதி. நான் சொன்ன மாதிரி அதாவது வந்து நிறைய கஸ்டம்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கஸ்டம்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யாக்யவல்க்ய ஸ்மிருதி இருக்கு, அது மாதிரி வந்து ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப தர்மசாஸ்திரம் இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் அதுல பேசுறது. எப்படி கல்யாணம் பண்ணலாம், எப்படி இப்ப வந்து வேற வேற அப்ப வந்து பிராமண பிராமண வர்ணம் க்ஷத்ரிய வர்ணத்தை பண்ணித்தான் அப்ப எப்படி பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கஸ்டம்ஸ் அதெல்லாம் நிறையவே பேசுறது. பெரிய இது வந்து இதுவே ஒரு பெரிய இதுக்கே வந்து ஒரு 10-15 நாள் பேசலாம். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய விஷயங்கள் நிறைஞ்சது இந்த தர்மசாஸ்திரங்கள். பொதுவா தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தா படைப்பு எப்படி ஆரம்பிச்சது, மனுஸ்மிருதி கிளாசிக்கா எடுத்துட்டா படைப்பு எப்படி ஆரம்பிச்சது, அப்புறமா வந்து அதுல இருந்து வந்து எப்படி ஒவ்வொரு இதுவா படைக்கப்பட்டது, அப்புறம் மனுஷிய வர்ணம் வருது, அப்புறம் மனுஷிய வர்ணங்கள்ல வந்து எப்படி என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குன்ற பிரிவு வருது வர்ணங்கள்னு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு வர்ணத்துக்கும் உள்ள ஒரு டியூட்டி சொல்றது, நான் சொன்ன மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு ஆசிரமிக்கும் உள்ள ஒரு டியூட்டி சொல்றது. இப்படி ஒவ்வொரு அங்கமும் சமுதாயத்துல வந்து ஆர்கானிக்கா ஒருத்தருக்கும் ஒருத்தரும் விருத்தம் இல்லாம இயங்கினாதான் சமூகம் வந்து ஓடும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இந்த ஸ்மிருதியோட தாத்பரியம். இந்த மாதிரி பொதுவா ஸ்மிருதிகள்லாம் நிறைய இருக்கு, வசிஷ்ட ஸ்மிருதின்னு இருக்கு, விஷ்ணு ஸ்மிருதின்னு இருக்கு, அது மாதிரி தக்ஷ ஸ்மிருதின்னு இருக்கு. நிறைய ஸ்மிருதிகள் வந்து சந்தியாவந்தனம் பண்ணா, இப்ப தக்ஷ ஸ்மிருதி எப்படின்னா பண்ணா சந்தியாவந்தனம் பண்ணாம எதுவும் வந்து நமக்கு எதுக்கும் தகுதி இல்லை அப்படிங்கறது தெளிவா சொல்றது. அடிப்படை காயத்ரி ஜபம் சந்தியாவந்தனம் இல்லைன்னா அவனை வேற எந்த கர்மாவையும் சேர்த்துக்காத அப்படின்னே சொல்றது. அதாவது இப்பெல்லாம் வந்து எல்லாரும் வந்து சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியவாள்லாம் வந்து இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜபத்துக்கு போயிடுறா. இதை பண்ணிட்டு போறதுல தப்பு இல்லை, ஆனா அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஆனா இந்த தர்மசாஸ்திரங்கள்லயோ இங்கேயோ பார்த்தா இதெல்லாம் நாமஸ்மரணையோ இல்ல இதுக்கெல்லாமோ வந்து பிராதானியமே கொடுக்கல, அதெல்லாம் அப்புறமா புராணோக்தமா வந்தது. ஆனா வந்து இங்க முதல்ல அடிப்படையா பண்ண வேண்டிய தர்மங்கள் தான் முதல்ல முக்கியம் அப்படிங்கறதுதான் இங்க தாத்பரியம். அதனால வந்து சந்தியாவந்தனம் பண்ணாம நான் வந்து நாமஸ்மரணைக்கு போவேன், இல்ல புராண பிரவச்சனத்துக்கு போவேன் அப்படிங்கிறது வந்து இங்க ஸ்மிருதிகள்ல ஏத்துக்கொள்றது இல்ல. அதனால இது வந்து ஸ்மிருதிகளோட ஒரு இதுதான் ஸ்மிருதிகள் பேசுற முக்கியமான விஷயம். இப்ப நம்ம இது மூணுத்தையும் பாத்துக்கலாம். இப்ப வந்து இந்த சௌத சூத்திரம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப வந்து ஆவணி சௌத சூத்திரம் நான் சொன்ன மாதிரி இது வந்து வேத கர்மாக்கள் வைதிக கர்மாக்கள் திரேதாக்னியில பண்ண வேண்டியதை பத்தி பேசுறது. இது ரொம்ப ரொம்ப
2: சௌத சூத்திரம்
1: அதாவது தர்ஷபூர்ண மாசியாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. தர்ஷபூர்ண மாசியை பத்தி நான் வியாக்கியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. தர்ஷபூர்ண மாசியை அப்படின்னா எதிர்த்துல இங்க சம்மித்தல அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒன்னாங்க ஒன்னாம் வருஷத்துல. அது தர்ஷபூர்ண மாசேட்டி மந்திரங்கள்னா அதுல எப்படின்னு வருது. இந்த தர்ஷபூர்ண மாசேட்டியை நான் வியாக்கியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆபஸ்தம்பர் ஆரம்பிக்கிறார். இப்ப எப்படி இருக்குன்னா அந்த தர்ஷபூர்ண மாசேட்டிங்கிற கர்மம் நமக்கு ஃபுல்லா இதோட விவரணம் மந்திரங்கள்னா ஒன்னாங்க ஒன்னாம் வருஷத்துல கிடைச்சிருது. ஆனா அது மட்டும் போறாது, இதே பிராமணத்துல மூணா அஷ்டகத்துல ரெண்டாவது பிரச்சனை மூணாவது பிரச்சனத்துல இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய வருது. என்னென்ன பண்ணணும் எப்படி, ஏன்னா மந்திர பாகங்கள்ல எப்படி பண்ணணும், இந்த மந்திரங்களை எங்க சொல்லணும், என்ன கர்மா பண்ணணும், அதை சொல்லும் போது என்னென்ன திரவியங்கள் தேவை என்னென்ன, நமக்கு என்னென்ன வேற விதி எப்பப்போ காலம் எப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மந்திரங்கள்ல வரல. அதெல்லாம் வந்து டீட்டெயில்டா வந்து நமக்கு இந்த பிராமண பாகத்துல கொடுக்கறது. தைத்திரிய பிராமணத்துல ஒன்னா ரெண்டாம் அட்டகம் மூணாம் அட்டகம் அது அதெல்லாமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய இருக்கு. ரெண்டாம் காண்டங்கள்லாம் பார்த்தா அது பிரயாகங்கள் அனுயாகங்கள்லாம் நிறைய இருக்கு தர்ஷபூர்ண மாசேட்டி சம்பந்தப்பட்டது. அதோட எக்ஸ்ட்ராவா நியதமா தர்ஷபூர்ண மாசேட்டி பண்ற மந்திரங்களையோ கர்மாக்களையோ தவிர சில ஸ்பெஷலா விசேஷமான பலன்களை விரும்புறவா அப்படிங்கிறவாளுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுலாம் சில விஷயங்கள்லாம் சொல்றது. வேதத்துல பார்த்தா இது ரொம்ப அப்படியே கொட்டி செதறி கிடக்கு, இது வந்து ஒரு இடத்துல கிடையாது. அதனால வந்து நமக்கு வந்து இது மந்திரங்களை தெரிஞ்சுட்டு பிராமணத்துல இருந்து பிரயோகத்தை தெரிஞ்சுட்டு நமக்கு இந்த இந்த சௌத சூத்திரம் என்ன பண்றது அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கோடிஃபை பண்ணி ஒரு ஒரு பொதுவா நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரு. ஒரே இடத்துல எல்லாத்தையும் போட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரங்களை வந்து நமக்கு அது சுயித்தியாகா அப்படின்னு சொன்னா இந்த கர்மாவை பண்ணு அப்படிங்கிறது நம்ம வாயவஸ்தோ பாய வஸ்தே தியாக அந்த மாதிரி நிறைய இத்தியாகா எப்படி என்ன இந்த இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கர்மா பண்ணு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கர்மா பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ரியா நமக்கு வந்து ஸ்லோக சூத்திரம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது. அதை தவிர வந்து சில திரவியங்கள்லாம் கிடைக்கல அப்படின்னா நேரடியா சில சமயத்துல வேதத்திலே அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நமக்கு சொல்ல அப்படின்னா அத மாதிரி சில விஷயங்கள்லாமும் ஸ்லோக சூத்திரங்கள்லாம் பேசுறது. அது மாதிரி எப்படி வந்து வேதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், வேதி அப்படின்னா என்ன அப்படின்னா இதை நம்ம சௌத கர்மாவை பத்தி பேசணும். தர்ஷபூர்ணமா சஷ்டி அப்படிங்கிறது நம்ம சாதாரண சுதர்சன ஹோமமோ இல்ல கணபதி ஹோமமோ இல்ல மிருத்யுஞ்சய ஹோமமோ இந்த மாதிரி சில காமனான ஹோமங்கள் நாம பண்ணும்போது பண்ற மாதிரி இதை பண்றது இல்ல. அப்போவே செங்கல்லாம் அடுக்கி மண்ணை போட்டு அதுல கற்பூரத்தை கொளுத்தி அப்பெல்லாம் நம்ம பண்றது இல்ல. இது நான் சொன்ன மாதிரி கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தோடனே அக்னி ஆதானம் பண்ணிட்டு அக்னிய மூணா பிரிச்சுண்டு இந்த மூணா பிரிச்சுண்டாவிட்டு நம்ம வந்து டெய்லி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இப்ப தர்ஷபூர்ண மாசேட்டி அப்படின்னு நம்ம தர்ஷபூர்ண மாசம் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு தனியா ஒரு வேதி அமைக்கணும், உத்தர வேதி அப்படின்னு. இந்த உத்தர வேதியிலதான் நம்ம இந்த யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட நேரடியான ஆகுதிகளை சேர்ப்பிக்க வேண்டிய இடம் அது. அந்த வேதி வந்து நம்ம வந்து அதை வந்து அமைக்கணும். இந்த வேதி அமைக்கிறதுக்கு அது பெரிய ஒரு பெரிய விஷயம் அது. அது வந்து நம்ம வந்து அது எப்படி வந்து வேதியை அளக்குறது அப்படின்னா பொதுவா என்ன பண்ணுவா ஒரு கயிறை வச்சுட்டு யஜமானனோட அளக்குறது. பொதுவா என்ன பண்ணுவா அப்படின்னா யஜமானனோட ஒரு கையையோ இல்ல அவனையோ அந்த யஜமானோட ஹைட்டையோ அளந்துட்டு அது ஒரு புருஷன் அப்படிங்கிற அளவு ஒரு யூனிட் மாதிரி புருஷன் அப்படின்னு வச்சுருவா. இந்த புருஷன் அப்படிங்கிற ஒரு அந்த கயிறு அந்த அளவை வச்சுட்டு எல்லா வேதிகளையும் வந்து யாகத்துக்கு வேணுங்கிற வேதிகளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவா அதை அமைப்பா. இது வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து இதுக்கு வந்து நமக்கு எத்தனையோ நமக்கு விஷயங்கள் தெரியணும். எப்படி வேதி அமைக்கணும், என்ன சைஸ் இருக்கணும், எதமான பொறுத்த வரைக்கும் எத்தனை சைஸ், இப்போ அதெல்லாம் ஷேப் என்னவா இருக்கணும். இப்ப பார்த்தா பொதுவா நமக்கு வந்து சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தாரகபத்தியம் ஆகவனியும் அன்வாகாரியம்னு. இப்ப வந்து இந்த பொதுவா தாரகபத்தியம் வந்து பட்டமா இருக்கும், ஆகவனியும் அக்னி வந்து நமக்கு வந்து சதுரமா இருக்கும், தட்சிணா அக்னி வந்து அரவட்டமா இருக்கும். அதாவது காரகபத்தியம் சர்க்கிளா இருக்கும், ஆகவனியம் வந்து ஸ்கொயரா இருக்கும் சதுரமா இருக்கும், தட்சிணா அக்னி வந்து செமி சர்க்கிளா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி இதெல்லாம் அமைக்கிறது இதெல்லாம் வந்து அக்னி ஆதானத்தை பண்ணணும். அப்புறமா வந்து ஒவ்வொரு அதை தவிர ஒவ்வொரு ஸ்பெஷலான யாகத்துக்கும் இது நித்தியப்படி அக்னி அதாவது சௌத அக்னி இதெல்லாம் நித்தியப்படி இந்த அக்னியை மெயின்டைன் பண்றது. அதை தவிர அந்தந்த யாகங்களுக்குரிய அக்னிகளை வந்து நமக்கு வந்து எப்படி அமைக்கணும், இது வந்து என்ன மாதிரி நமக்கு வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கே ஒரு தனி சயின்ஸ் இருக்கு. இதுல பார்த்தா நமக்கு வந்து நம்மளோட பழைய காலத்துல இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் அப்புறமா சில அஸ்ட்ரானமி அதாவது நம்ம வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தோட சில விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது. அதாவது இது இந்த முக்கியமா சுல்பசூத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சுல்பசூத்திரம் அப்படிங்கிறதுமே சௌத சூத்திரத்தோட சேர்ந்த ஒரு சூத்திரம் தான். இது வந்து என்ன பேசணும் அப்படின்னா அந்த வேதி எப்படி அமைக்கிறது அப்படிங்கறதோட அந்த சில விவரங்கள்லாம் கொடுக்கும். எத்தனை அடி இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், எந்தெந்த யாகத்துக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் நமக்கு வந்து இப்ப வேதி அப்படின்னு இருக்கு, சிதி அப்படின்னு இருக்கு. இப்ப வேதி அப்படின்னா பொதுவா நம்ம வந்து தர்ஷபூர்ணமா சேஷ்டி சோமயானங்கள்லாம் சொல்லலாம். சிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டா விசேஷமான ஒரு வேதி தான் இருக்கும். இந்த அக்னி ஜெயனம்னு சொல்லிட்டு ஒரு கர்மா இருக்கு, அக்னியை அமைத்தல் அழுக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அக்னி அந்த அக்னி ஜெயனம் அப்படிங்கிற கர்மால இந்த வேதிக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கு, அதாவது விதவிதமான வண்ணங்கள்ல இதுல அமைக்கலாம். நம்ம ஷேப்பை அமைச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து சேன சித் அப்படின்னு இருக்கு. அது பார்த்தா மேல வந்து மேல கொஞ்சம் மேலன்னு பார்த்தா அது கழுகு வந்து பறக்கிற மாதிரி கை அசிச்சு ரக்கை அசிச்சு பறக்கிற மாதிரி ஒரு அது ஒரு வடிவம் இருக்கும். அது மாதிரி அலஜ சித்தம் அப்படின்னு இருக்கு, அது வந்து ஆந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ரத சக்கர சித்தம் இருக்கு, ரத்தத்தோட சக்கரத்துல வந்து நமக்கு எப்படி வடிவம் இருக்கும் அது மாதிரியே இந்த வடிவமும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது மாதிரி சித்தின்னு பேரு, சித்தி அப்படின்னா அக்னி சயனத்தை வர வேதிக்கு ஸ்பெஷல் டேர்ம் அது. அடுக்குதல்னு பேரு. அதாவது அதை வந்து நம்ம பொதுவா மற்ற வேதிகள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமா வந்து அதை வந்து நம்ம அடுக்கி அதை பிளாஸ்டர் பண்ணிட்டு மொத்தமா அதை வந்து அமைச்சிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த சித்தி அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா இந்த வேதியை வந்து செங்கல் செங்கலா அடுக்கி அடுக்கி அடுக்கி அதை வந்து மந்திரங்கள் சில சொல்லி சொல்லி அதை வந்து அதை அடுக்கி செங்கல் அடுக்கி பண்ணுவாங்க. அந்த செங்கல் அடுக்கிறதே வந்து அந்த சித்தியில வந்து அந்த யாகத்தோட ஒரு அங்கமா இருக்குது. அதனால இதுக்கெல்லாம் வந்து சித்தி அப்படிங்கிறது பேரு. செங்கல் அடுக்கி ஒவ்வொரு தயா தேவதையா அங்கிரஸ்வ துர்வாசீத அங்கிரஸ் ரிஷி போல நீ வந்து அழுத்தம் திருத்தமா ஆடாம அசையாம நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மந்திரங்கள்லாம் நிறைய வருது. அது முக்கியமா தைத்திரிய சம்ஹிதையில நாலாம் காண்டத்துல வருது. நமக்கு பொதுவா எல்லாருக்கும் பொதுவா வேத மந்திரங்கள் தெரிஞ்சவர்களுக்கு முக்கியமா ருத்ரம் தெரிஞ்சிருக்கும், ருத்ரம் சமகம் ரெண்டு தெரிஞ்சிருக்கும். இந்த ருத்ரம் சமகமே இந்த அக்னி சயனம் அப்படிங்கிற காரியத்துலதான் அது யாகத்துலதான் வந்து பொதுவா வேதத்தோட பயன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பகவானுக்கு அபிஷேகத்துக்கு நம்ம விதியா வச்சுருப்பாங்க. ஆனா ஒரு அது வேதத்தோட பிரயோகத்துல பார்த்தா சதருத்ரியம் அப்படிங்கறது வந்து ஒரு ஆகுதிகள் கொடுக்குறோம். அந்த சதருத்ரியத்துலதான் வந்து நமஸ்தே ருத்ர மன்யவே அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம ஆகுதிகள் கொடுத்துருந்தோம்னா அது மாதிரி நமக்கு வந்து வசோர்தாரா அப்படின்னு நம்ம வந்து சமகத்தை சொல்லணும். அதாவது வசோர்தாரா நம்ம பார்த்திருப்போம், ஒரு நீளமான ஒரு மர கரண்டியில நெய் ஊத்திட்டே இருப்பா தாரா மாதிரி, அதாவது அப்படியே நடுவுல உடஞ்சே போகக்கூடாது, அந்த தாரா அப்படியே வரணும், அதுக்கு வசோர்தாரா அப்படின்னு பேரு. அந்த வசோர்தாரா அப்படிங்கிற ஆகுதி நம்ம கொடுக்கும்போது அந்த சமகத்துல இருக்கிற நம்ம பதினாறு பிரச்சனத்தையும் சொல்லுவோம். அது மாதிரி இந்த சமகத்துக்கு அப்புறம் இது இதுதான் மெயினா ருத்ரம் சமகம் அப்படிங்கிறது இந்த அக்னிச்சயன காரியங்கள்ல நமக்கு முக்கியமா இது பிரயோகமா இருக்கு. இதுதான் அந்த வேதி சித்தி இதுக்கும் ரெண்டு வித்தியாசம். சித்தி அப்படின்னா அந்த நேரத்துக்கு நாம் அமைக்கிறது, அதுக்கே தனி அதுக்கு அந்த அமைப்புக்கே தனி ஒரு கர்ம பலன் உண்டு. வேதி அப்படின்னா நம்ம வந்து முன்கூட்டியே அமைச்சுக்கலாம், அமைச்சுட்டு வந்து நமக்கு வந்து அப்புறமா அதை யூஸ் அதை வந்து யாகத்தை வந்து கொண்டு சம்ஸ்காரம் பண்ணிக்கிறார. அது மாதிரி சில காமியாக்னிகளுக்கு சில இது இருக்கலாம். அதாவது எப்படி வந்து அபிர்தான மண்டபம் கட்டுறது, அதோட பிராச்சீன வம்சம் அப்படின்னு மண்டபம் இருக்கு, நிறைய மண்டபங்கள்லாம் இருக்கு. யாகத்துல போய் பார்த்தா அபிர்தான மண்டபம் இருக்கு, ஆக்னீதரனோட இடம் இருக்கு, இந்த மாதிரி அது மாதிரி ஆகுதிகள்லாம் அப்ப வைக்கிற இடம் இருக்கு. அப்புறமா வந்து உபரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு யாகங்கள் சௌத்தயாகம் சோமயாகத்துலாம் போய் பார்த்தா நிறைய யாகங்கள் இதெல்லாம் அளவு இருக்கு. ஆறாங்காலத்துல இங்க தைத்திய பிராச்சீன வம்சம் கரோதி அப்படின்னு வருது. பிராச்சீன வம்சம் அப்படிங்கிற மண்டபத்தை அமைக்கணும் அப்படின்னே சொல்லுது. ஆனா அது எப்படி அமைக்கணும், அதோட அளவு என்ன, அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் தான் இந்த அளவு இதெல்லாம் சுல்ப சூத்திரத்துல பேசுது. இப்ப வந்து இப்போ என்ன அப்படின்னா சுல்ப சூத்திரத்துல நமக்கு வந்து பௌத்தாயனரோடது இருக்கு, அதாவது எதிர்வேதத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஏன்னா பொதுவா அந்த நிச்ச ஹோதா
3: உத்தாதா பிரம்மா இவாளுக்கு வந்து இந்த வேதியை அமைக்கிற கர்மா இல்ல. அத்வரியுக்கு தான் அந்த வேதியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அமைக்கிற கர்மா இருக்கு. அதனால பொதுவா நம்ம சுல்பசூத்திரங்களை நம்ம வந்து எதிர்வேதத்துல தான் நம்ம சேர்த்து இருக்கிறத பார்க்க முடியும். பௌத்தாயன சுல்பசூத்திரம் இருக்கு, அப்புறமா வந்து ஆபஸ்தம்பரோடது இருக்கு, அப்புறமா வந்து காத்தியாயனரோட சுல்பசூத்திரம் இருக்கு. இதுதான் வந்து நமக்கு வந்து எதிர்வேதத்துல கிடைக்கிறது. இப்போ அந்த பௌத்தாயனரோட பொதுவா அதாவது சுல்ப சூத்திரம் அப்படின்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட தியரம்ஸ், அதாவது நீங்க மேக்ஸ்ல ஜாமெட்ரி எல்லாம் நம்ம தியரம்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் சொல்றோம், அப்புறம் பைதாகரஸ் தியரம் எல்லாம் சொல்றோம், அப்புறமா வந்து நிறைய இந்த ட்ரையாங்கிள் இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றோம், ஐசோசெலஸ் அது இதெல்லாம் நிறைய சொல்றோம். அது மாதிரி இது மாதிரி நிறைய வந்து ஜாமெட்ரி எல்லாம் ஷேப்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இந்த வேதிகள்லாம் இந்த மாதிரி ஷேப்ல வருது, இந்த வடிவமைக்கிறது இந்த ஷேப்ல வடிவமைக்கிறது எப்படி அளவு எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுது. இது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு அளவு ஒரு ஸ்கேல் ஒன்று நம்ம பொதுவாக ஜியோமெட்ரி பாக்ஸ் என்ன பண்றோம், ஸ்கேலு காம்பஸ் இதெல்லாம் வச்சுக்கிறோம். இந்த பேசிக்கா ஸ்கேல் என்ன அப்படின்னு கேட்டா அந்த ரஷனா கயிறு அப்படின்றது. இந்த கயிறு தான் வந்து அடிப்படையான வந்து அளவுகள், இந்த அந்த எஜமானோட உயரமோ நம்மளோட கை உயரத்தையும் அளந்து அதை ஒரு புருஷன் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து அதை யூனிட் அப்படின்னு வச்சுருந்தோம். அதுக்கு மேல ஒவ்வொரு வேதியிலையும் நம்ம வந்து அந்தந்த யாகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேதியை மாத்திட்டே போறோம். இப்ப வந்து ஆகமனியம் கார்கபத்தியம் தட்சிணாகமி இது மூணு சொன்னேன் இல்லையா, ஆவணி வந்து சதுர மார்க்கம், பாரதபக்தி வந்து வட்ட மார்க்கம்,
1: தட்சிணாக்னி வந்து அரைவட்டம் செமிசர்குலரா இருக்கும். இப்போ வந்து அடுத்து இது வந்து பேசிக்கா நம்ம அமைக்க வேண்டிய எஜமானனால இருந்து அமைக்க வேண்டிய வேதி. இங்க இந்த மூணு அக்னியும் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா, இந்த மூணு வேதிகளோட ஏரியா இருக்குல்ல உள்ள, அதை ஆக்கியபை பண்ற ஏரியா எல்லாமே சேமா இருக்கும். அதாவது ஆகவனியும் சதுரமா இருக்கிற ஏரியாவும், காரகபத்தியம் வட்டமா உள்ள இருக்கிற ஏரியாவும், தட்சிணாக்னி அதாவது அரைவட்டமா இருக்கிற ஏரியாவும், மூணுமே செமி சர்க்கிளா, மூணுமே ஏரியா ஒன்னா இருக்கும் சார், மூணுமே ஏரியா ஒன்னா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இதான் வந்து
3: அதாவது எப்படி இதை அமைக்கணும், ஸ்கொயரிங் அ சர்க்கிள் அப்படின்லாம் சொல்றோம். அதாவது இப்ப வந்து நம்ம வந்து ஒரு எப்படி வந்து நம்ம அந்த அந்த சதுரத்துல இருக்கிற ஏரியா மாதிரியே எப்படி நம்ம வந்து இந்த வட்டத்துக்குள்ள அதே ஏரியாவை கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் தான் அதை குடுத்துருது. அந்த கயிறு, அந்த ஒரு பெக்கு, பெக்கு அப்படின்னா அந்த நம்ம வந்து அந்த கயிறை உள்ள அடிச்சு அதை வந்து கரெக்டா அளவு எடுத்துக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் வந்து இங்க அந்த மெத்தட்ஸ் தான் குடுத்துருக்கு. அதுல வந்து இங்க இந்த நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஸ்கொயரிங் த சர்க்கிள் அப்படிங்கிறோம். இதை வந்து நம்ம வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதா, ஃபர்ஸ்ட் அக்னியாதானத்தை இது மூணுக்கும் எப்படி பண்றது அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்பெஷலா பண்ணக்கூடிய யாக வேதிகளுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு அளவு இருக்கு. அதாவது வந்து இப்ப வந்து எப்படி அப்படின்னா, இப்ப சேனசிப் அப்படின்னு நான் சொன்னேன், சேனசிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கழுவு வந்து ரத்தே பாக்குறப்பே வேதியை வந்து அனுப்பிச்சு.
1: இதுக்கு என்ன அடி இருக்கணும் அப்படின்னா, இங்க நமக்கு வந்து இங்க பௌத்தாயன சூத்திரத்துல சுல்ல சூத்திரத்துல ஏழரை சதுரடி புருஷன், புருஷன்னா இங்க யூனிட் ஸ்கொயர் மீட்டர் சென்டிமீட்டர்லாம் எடுத்துக்கல, ஏழரை ஸ்கொயர் புருஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி வந்து அலஜ சித்து அப்படிங்கிறது, அதுக்கு வந்து ஒரு இது இருக்கு, யாக சித்தி இருக்கு அக்னிசயனத்துல, அதுக்கும் அதே ஏழரை ஸ்கொயர் புருஷன் தான், அதாவது சதுர புருஷன். அவன் பிரவுகம் அப்படின்னா அது வந்து இந்த திரிகோணம் ட்ரையாங்கிள். அப்புறம் ரத்த சக்கர சித்து, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏழரை சதுரடி புருஷன், புருஷனை அளவா வச்சுட்டு கூர்ந்த சித்து அப்படின்னா
3: அது வந்து திரவண சித்து, திரவண சித்துனா பாக்குற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து நிறைய நிறைய வந்து ராம்பஸ் அப்படிங்கிறோம், உபயத்த பிரபுக அப்படிங்கிறது நிறைய அளவு அதுவே கொடுக்கறது, சூத்திரத்துல எவ்வளவு இருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து நமக்கு வேதத்தை வந்து நேரடியா ஏழரை சதுரடி புருஷன் இருக்கணும் அப்படின்னு ஸ்கொயர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அது மாதிரி இங்க அந்த பிண்ட பித்திரையாகும், அதாவது இப்போ நம்ம வந்து பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா, நார்மலா எல்லாரும் தெரிஞ்சதுன்னா அவா வீட்டுல அவா தாத்தாக்கோ இல்ல யாருக்கோ பெரியவாளுக்கு அந்த ஒரு வருஷத்துல அவ போன திட்டிக்கு நம்ம வந்து
1: ஸ்மார்த்தம் பண்ணணும். அது வந்து ஸ்மார்த்தமா பண்ண வேண்டியது, அதே உபாசனில பண்ண வேண்டிய ஸ்ரார்த்தம், உபாசனில பண்ண வேண்டிய ஸ்ரார்த்தத்துக்கு இதுதான் நம்ம வந்து பர்வ ஸ்ரார்த்தம் பேரு, வருஷம் அதை தவிர. இப்ப வந்து பிண்ட பித்ரேக்கியம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். இந்த பிண்ட பித்ரேக்கியம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மார்ச்ல பண்ண வேண்டியது, இதுக்குதான் அந்த பிண்ட பித்ரேக்கியம், அதுவும் ஸ்மார்த்தம் தான். இப்ப ஸ்ரௌத்தமா அதாவது வேதத்துல சொல்லியிருக்கிறது ஒரு பிண்ட பித்ரேக்கியம் இருக்கு, அதுக்குரிய மந்திரங்கள்லாம் வந்து நமக்கு வந்து இதுல கிடைக்கிறது, ரெண்டாம் ஆண்டு ஆறாம் வருஷம் கடைசியில நமக்கு பிண்ட பித்ரேக்கியங்கள் கிடைக்கிறது. அதோட பிராமணத்தை பார்த்தா ஒன்னாட்டகம் அஞ்சாம் வருஷத்துல நமக்கு ஹரணபாகா வை பித்ரஹா அப்படின்லாம் நிறைய வந்து அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் வருது. இந்த பிண்ட பித்ரயங்களுக்கு பைத்திருக்க வேதி அப்படின்னு பேரு. இதுக்கு நாம வந்து கட்ட வேண்டியது வேதி எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ஐசோசரஸ் ட்ரெப்டீசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது மாதிரி ஒரு சதுரம், அதாவது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சதுரம் நாலு கார்னர்லயும் நமக்கு வந்து ஒரு இது மாதிரி அமைக்க வேண்டியது. அது மாதிரி இன்னொன்னு வந்து பிராக் வம்சம் இருக்கு, அது வந்து வந்து ரெக்டாங்கிளா இருக்கு. அப்புறம் சௌத்ராமணி அப்படின்னு இருக்கு, அதுக்கும் வந்து இந்த ஐசோசெலஸ் ட்ரெப்டீசியம் அப்படின்னு,
3: அது வந்து 324 சதுர பாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி நிறைய வேதிக்கு வந்து நிறைய அமைப்புகள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. இப்ப வந்து இதுல வந்து முக்கியமா இதுல நம்ம இது அப்ளிகேஷன் சுல்பசூத்திரத்தோட அப்ளிகேஷனே வந்து நான் சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு யாகத்தோட வேதியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, எப்ப யாகம் பண்றதுக்கு, அது அந்த ஜோதிஷ விவரம் தெரியுமா.
1: இதுல இந்த சிதி அப்படிங்கிற இதுல ஸ்பெஷலா நமக்கு வந்து இஷ்டகங்கள், இஷ்டகம்னா செங்கல். இந்த செங்கல் நிறைய வகையான செங்கல் இருக்கு. இந்த செங்கல் அடுக்கிறதுக்கே நிறைய வந்து அதாவது 3000 செங்கல் எடுக்கு, அதாவது 1000 செங்கல் எடுக்கு, முதல் தர பண்ணும்போது இவ்வளவு எடுக்கு, த்ரிசாஹஸ்ரம் த்ரிசாஹஸ்ரம் அப்படின்னா 2000 அடுக்கு, 3000 அடுக்கு, முதல் தர பண்ணானா இவ்வளவு எடுக்கணும், ரெண்டாம் தர பண்ணானா இவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா நிறைய இருக்கு. இது இதெல்லாம் வந்து இதுக்கு தனியா செங்கல்கள்லாம் நிறைய நிறைய இருக்கு. நமக்கு செங்கல் வகை வகையா இருக்கு. சந்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து செங்கல்களே வந்து பல வகைகளும் நமக்கு வந்து கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து இதுக்கே ஒரு தனியாக வந்து ஒரு அளப்பு இருக்கு. இது வந்து சதுரமான செங்கல் இருக்கு. அதுக்குலாம் வந்து ஒரு புருஷனுக்கு ஒரு 1/4 இருக்கும், அது மாதிரி பஞ்சமிக்கு 1/5 இருக்கும். அந்த மாதிரி ஒரு செங்கலுக்கு இத்தனை அளப்புன்னு இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த ஏரியா என்ன வரும், இத்தனை அங்குலம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய நிறைய வந்து அந்த இஷ்டகங்கள்னு நம்ம சொல்லுவோம். தயா தேவதையாங்க துருவாசீர் அப்படின்னு சொல்லி அந்த வந்து இஷ்டகங்கள்லாம் நம்ம வந்து மந்திரத்தை சொல்லி அடிக்கின்றே போனோம். இந்த வந்து நிறைய கணக்கு இந்த மாதிரி எப்படி வந்து நான் சொன்ன மாதிரி இதை எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரம்ஸ் தான் எங்கே இருக்கு பாத்தீங்க நிறைய இருக்கு. இது வந்து எத்தனை இஷ்டகங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து நித்தியாசினிக்கு காரகபத்திய காரகபத்தியத்துக்கு 21 செங்கல் எடுக்கணும். அது மாதிரி வந்து இந்த சௌமிங்கி வேதி அப்படின்னு இருக்கு, அதுக்கு வந்து 24 இதுக்கு
3: அதோட பேஸே 30 செங்கல் இருக்கணும். அதோட ஹைட் 36 செங்கல் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட யூனிட்ஸ் எல்லாம் சொல்றா. அது மாதிரி இதுக்கு வந்து ப்ரூஃபே நமக்கு கிடைச்சிருக்கு. சுல்பசூத்திரத்துல வந்து நமக்கு ப்ரூஃபே கிடைச்சிருக்கு. பிதாகரஸ் தியரத்துக்கு ஹைபாட்டனியூஸ் அப்படிங்கிற அந்த வச்சுட்டு அதை வந்து வந்து அந்த கையில் அந்த பேட்டி வச்சு நம்ம வந்து சுல்பசூத்திரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி வச்சு வந்து நமக்கு வந்து இதை ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது ரொம்ப ரிகரஸா மேத்தமெட்டிக்கலா நம்மளால தியரம்னு ப்ரூவ் பண்ணல, ஆனா வந்து சுல்பசூத்திரத்துல வந்து நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, நிறைய இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து பொதுவாக மேக்ஸ் படிச்சோம். ax² + bx + c = 0 இந்த மாதிரி ஒரு காமன் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது சால்வ் பண்றதுக்குலாம் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்னா அதே கான்செப்ட இங்கேயும் வந்து இந்த ஜாமெட்ரிக்கலா அவ யூஸ் பண்ணி சால்வ் பண்றா. சோ இங்கேயும் வந்து நமக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்கலா நிறைய அது மாதிரி இதுல வந்து நிறைய யூனிட்ஸும் இருக்கு. நமக்கு வந்து இப்போ 1 cm என்ன அது இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, 1000 m 1 கிலோ இந்த மாதிரி நிறைய சொல்றோம். சோ அது மாதிரி இங்க ஒரு பிரதேசம்னா 12 அங்குலம் இருக்கு, ஒரு பாலம்னா 15 அங்குலம் இருக்கு, இந்த மாறி நிறைய இருக்கு. ஒரு யூரோனா 86 அங்குலம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு அந்த யூனிட்லாம் புரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து அந்த யுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யுகத்துக்கு யுகம் அப்படின்னா எத்தனை அங்குலம் நமக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு வந்து அது வந்து இது கிடைக்கிறது இல்லை. இப்ப அசமயத்துல வந்து
1: அளக்கிற கயிறுக்கே வந்து சொல்றாங்க 12 அங்குலம் இருக்கணும்னா 1/2 மீங்கிறோம், 12 1/2 மீ இருக்கணுமா இல்ல 13 1/2 மீ இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி
3: வேதத்துல கேட்டு அதை வந்து நமக்கு அது வந்து விவரணம் பண்றது நிறைய இருக்கு. இந்த இது இதுல நிறைய ஏகப்பட்டது ஒவ்வொரு வேதிக்குமே சொல்லி ஒரு இது மாதிரி படமே போட்டு வச்சிருக்கா. ரொம்ப டீட்டெயிலா இது வந்து ரொம்ப இன்வால்வ்டான மேத்தமெட்டிக்ஸ் தான். அதெல்லாம் அந்த பிதாகரஸ் ட்ரையட் அப்படின்னு சொல்றோம்னா இது இவ்வளவு அவசியமா சொல்றான். இப்ப வந்து 2, 3, 4 அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஒரு பிதாகரஸ் ட்ரையடு. இப்ப இது 2, 3 நமக்கு வந்து
1: 4 அங்குலம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலா அதை யூஸ் பண்ணி
3: இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அவ வந்து பிதாகரஸ் ட்ரையடா மாத்திட்டு அவ வந்து டக்கு டக்குன்னு பிராக்டிக்கல் இதுக்காக நடைமுறையில கொஞ்சம் வேகமா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சில எல்லாம் நமக்கு வந்து சிந்திஃபை பண்றா. நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம குவாட்ரிலேட்டரல் எப்படி ஏதாவது வரையறோம், ராம்பஸ் எப்படி வரையறோம், இதெல்லாம் நம்ம அந்த 10th ஜியோமெட்ரியில வந்து நமக்கு காம்பஸ் வச்சு போட்டிருக்கோம். அதெல்லாம் இங்க வந்து கிளீனா வந்து சொல்லிட்டு இதுவே சுபசூத்திரமே தர்மசாஸ்திரம் மாதிரி. அது மாதிரி கிருஷ்ணாமட்டியும் வந்து இருக்குதுல்ல. ட்ரிக்னாமெட்ரிலாம் பார்த்தா வந்து நமக்கு வந்து இங்க முக்கியமா இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் நிறைய வந்து ட்ரிக்னாமெட்ரிலாம் நிறைய வந்திருக்கு. அதாவது சைன் தீட்டா காஸ் தீட்டா நமக்கு சொல்லலை, ஆனா வந்து இந்த ரேஷியோ அதாவது இதுக்கு இது இவ்வளவு இருக்கணும் அந்த ரேஷியோ அந்த அந்த முக்கோணத்தோட ரேஷியோ ஒவ்வொரு சைடோட ரேஷியோவும் எடுத்து அவ வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இவ்வளவு இருக்கணும், இது இப்படி இருந்தாதான் 90 டிகிரிஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து டீட்டெயில்டா இருக்குது. இதுதான் வந்து சுல்பசூத்திரத்தை பத்தி ஒரு ஓவர் வியூ சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லவே இல்லை, அது ரொம்பவும் பெருசு. அது மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கேன், கம்ப்யூட் பண்ணியிருக்கேன். பையோட வந்து கூட அப்படி கம்ப்யூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முடியும். நிறைய
1: வந்து சுல்பசூத்திரங்கள் வந்து இங்க, ஆனா இங்க வந்து மேஜர் யூஸ் என்ன பொதுவா எதுக்கு அவ வந்து பண்ணா அப்படின்னா, யாக வேதியை அமைக்கிறதுக்குதான் இது வந்து நமக்கு வந்து இதை வந்து அமைச்சிருக்கு. சோ இப்ப அப்படின்னா இதெல்லாம் வந்து சௌத சூத்திரத்தோட சேர்ந்த, சௌத சூத்திரத்தை சேர்ந்த ஒரு இப்ப இதுதான் நான் வந்து சொல்லி முடிச்சுக்க விரும்புறேன். இது இது ரொம்ப டீப்பான விஷயம், இதை வந்து நான் வந்து இதுக்கு மேல போக விரும்புறேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன்.
4: நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஷடத்வ விளக்கம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
5: சிவபெருமானின் ஆசனத்தில் பிருத்வி தத்துவம் முதற்கொண்டு பிருத்வி தன் தத்துவம் கால தத்வாந்த நாளம் என்று குறிப்பிடுகிறது சிவபூஜாஸ்தத்துவம். பிருத்வி தத்துவம் கலாந்தைக நாளகம் பாவ கண்டகம் என்று பிருத்வி தத்துவம் முதற்கொண்டு கலா தத்துவம் பர்யந்தம் சிவபெருமானின் அந்த தாமரையின் தண்டு பகுதி இருக்கிறது என்று வேறொரு ஆகமும் குறிப்பிடுகிறது. இந்த இரண்டிற்கும் முரண்பாடு ஏற்பட்டால் அதற்கு உண்டான தீர்வு என்னவென்றால், ஒன்று உற்பத்தி கிரமம், மற்றொன்று பிரவிற்த்தி கிரமம். காலதத்துவம் பிருத்வி தத்துவம் காலதத்வாந்த நாளம் என்பது கால தத்துவத்திற்கு மேலே மாயா தத்துவம், கால தத்துவத்திற்கு மேலே மாயா தத்துவம், மாயா தத்துவத்திற்கு கீழே கால தத்துவம். இந்த இந்த அமைப்பானது பிரவிற்த்தி கிரமத்தை வைத்துக் கொண்டு ஒரு காலம் என்று இருந்தால்தான் புருஷனானவன் பிரவிற்த்திக்க முடியும். இந்த காலத்தில் என பிரவிற்த்தி என்பது கிரியை, கிரியை என்பது காலம் இல்லாமல் கிரியைகள் கிடையாது என்ற காரணத்தினால் காலம் முதலில். உற்பத்தி கிரமத்தில் பார்க்கும் பொழுது பிருத்வி தத்துவம் கலாந்தைக்க நாளகம் இவ்வாறெல்லாம் இந்த ஏழு தத்துவத்தில் வேதங்கள் வருகின்றன. அடுத்து இங்கே இந்த ஏழு கீழே இருக்கக்கூடிய தத்துவம் பிரகிருதி தத்துவம். இந்த மாயா தத்துவத்திலிருந்து மூன்று, மாயா தத்துவத்திலிருந்து கலா தத்துவம், கலா தத்துவத்திலிருந்து மூன்று தத்துவங்களை பார்த்தோம், ராக தத்துவம் வித்யா தத்துவம் பிரகிருதி தத்துவம் கா ராக வித்தியேச கலாயம் என்று வருகிறது. இந்த பிரகிருதி தத்துவம் தான் இங்கு இந்த இடத்தில் அதாவது ஆத்ம தத்துவத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய தத்துவம் அந்த பிரகிருதி தத்துவம். அந்த பிரகிருதி தத்துவத்திலிருந்து குணதத்துவம் வருகிறது, குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம் என்ற தத்துவங்கள் எல்லாம் உண்டாகின்றன. இந்த பிரகிருதி தத்துவத்திற்கு அவ்யக்தம் என்று பெயர், குணதத்துவத்திற்கு வியக்தம் என்று பெயர். நாம் எண்ணி பார்த்தோமேயானால் இங்கே பிரகிருதி முதல் பிருத்வி தத்துவம் வரை 25 தத்துவங்கள் காணப்படுகின்றன. ஏன் 25 தத்துவங்கள் என்றால், 24 தத்துவங்கள் தானே இருக்க வேண்டும் என்றால் அந்த குணதத்துவத்தினையும் பிரகிருதி தத்துவத்தையும் ஒரே தத்துவமாக கணக்கிட வேண்டும். அதாவது உபாதானமாக இருக்கக்கூடிய நிலையில் பிரகிருதி தத்துவம், குடத்தினை செய்வதற்காக மண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறோம், அங்கு ஓரிடத்தில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மண் போன்று இருக்கிறது பிரகிருதி தத்துவம். அந்த மண்ணிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து குடம் செய்வதற்காக ஆயத்தமாகிறோம், எடுக்கப்பட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய தத்துவம் மண் போன்றது குணதத்துவம். ஒன்று அவ்யக்த நிலை, மற்றொன்று வியக்த நிலை. இவ்வாறு பார்க்கும் பொழுது 24 தத்துவங்கள் ஏற்படுகின்றன. இந்த 24, 7, 5 போன்ற எல்லா தத்துவங்களும் இவ்வாறு 5 விதமான கலைகளில் அடங்குகின்றன. நிவர்த்தி கலை, நிவர்த்தி கலையில் ஒரு தத்துவம், ஒரு தத்துவம் என்பது முதலில் நாம் பார்த்திருக்கக்கூடிய பிருத்வி தத்துவம். பிரதிஷ்டா கலையில் 23 தத்துவம், ஜல தத்துவம் முதற்கொண்டு பிரகிருதி தத்துவம் ஈராக இருக்கக்கூடிய 23 தத்துவங்கள். எனவே இந்த இரண்டு கலாவுடன், இந்த இரண்டு பகுதியோடு கூட நமக்கு அசுத்தாத்வா என்பது முடிவடைகிறது. அடுத்து வித்யா கலா, வித்யா கலையில் 7 தத்துவங்கள். இங்கே விஷ்ணு பாகத்தில் வித்யா தத்துவத்தில் பார்த்திருக்கக்கூடிய 7 தத்துவங்களும் இங்கே மாயா தத்துவம் முதற்கொண்டு புருஷ தத்துவம் ஈராக, புருஷ தத்துவாதிபதியே அடுத்து பிரகிருதி தத்துவம் என்று. எனவே இந்த 7 தத்துவங்கள் வித்யா கலையில் அடங்குகின்றன. அடுத்து இருக்கக்கூடிய சாந்தி கலையில் சுத்த வித்யா தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம். மேலே இருப்பது இந்த சாந்தி தீதா என்ற கலையில் சக்தி தத்துவம், சிவ தத்துவம். இவ்வாறு இந்த தத்துவத்தில் 36 கலைகளில் 36 தத்துவங்கள் அடங்குகின்றன. இதுபோல் இந்த நிவர்த்தி கலையில் 108 புவனங்கள் இருக்கின்றன. மொத்தம் இருக்கக்கூடிய புவனங்கள் 224 புவனங்கள். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சஞ்சாரம் செய்வதற்கு ஒரு இடம் தேவை. தனு உடல் இருக்கிறது, கரணங்கள் இருக்கின்றது, அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இருக்கின்றது. நான் இருக்கிறேன், சாப்பிடுவதற்கு வாய் இருக்கிறது, பழம் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு ஒரு இடம் தேவை. அதுபோல் இடம் போன்று இறைவன் அமைத்து தந்திருக்கக்கூடியவை 224 புவனங்கள். இந்த புவனங்களும் நிவர்த்தி கலாவில் 108 புவனங்களும், பிரதிஷ்டா கலையில் 56, வித்யா கலையில் 24, சாந்தி கலையில் 18, சாந்தி சீத கலையில் 15 என்று இந்த புவனங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த தத்துவங்களை வைத்துக் கொண்டு, இந்த 36 தத்துவங்களில் 24 தத்துவங்களை கொண்டு இந்த ஆன்மாக்களானது ஒவ்வொரு புவனங்களிலேயும் சஞ்சாரம் செய்கின்றன. சஞ்சாரம் செய்து கிரமமாக முக்தியை அடைகின்றன. அதுபோல் வர்ணங்கள், பதங்கள், மந்திரங்கள், வர்ணங்கள் 51 வர்ணங்கள், 50 வர்ணங்கள் என்று இரண்டு விதமான பாட்டங்கள், 50 வர்ணங்கள், 51 வர்ணங்கள் என்று இரண்டு விதமான பாட்டங்கள். வடமொழியில் இருக்கக்கூடிய 16 வியாக்கரணத்தில் இருப்பது போன்று இங்கு கிடையாது. வியாக்கரணத்தில் என்று தீர்க்கம் கிடையாது, ஆனால் நமது தந்திரங்களிலும் சைவாகமங்களிலும் லு லு என்ற தீர்க்கம் உண்டு. 51 அக்ஷரங்கள் என்ற பட்சத்தில் க்ஷம் என்பது ஒரு தனி எழுத்தாக கொள்ளப்பட்டு 51 வர்ணங்கள், 50 என்ற பட்சத்தில் க்ஷம் என்பது கிடையாது. இவ்வாறு ஒரு பட்சம். அதுபோல் இன்னும் மற்றொரு பட்சத்தில் ஹகாரத்தினை எடுத்துக்கொள்ளாமல் லம் க்ஷம் என்று லகாரத்தினையும் க்ஷகாரத்தினையும் எடுத்துக்கொண்டு கூட ஒரு பாட்டம் இருக்கிறது. இவ்வாறு ஆகமங்களின் வேதத்தினால் இந்த எண்ணிக்கையின் வேதமானது வருகிறது. பதங்கள் என்பது இந்த கிரமத்தில் இவைகள் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. நிவர்த்தி கலையில் 1 எழுத்து, பிரதிஷ்டா கலையில் 24, வித்யா கலையில் 7, சாந்தி கலையில் 3, சாந்தி தீத கலையில் 16 அஜ்வர்ணங்கள் என்று 51 அல்லது 50 வர்ணங்கள். பதங்கள் என்பது ஓம் வியோம வியாபினே வியோம ரூபாய என்று தொடங்கக்கூடிய 81 பத மந்திரங்கள், நிவர்த்தி கலையில் 28, பிரதிஷ்டா கலையில் 21, வித்யா கலையில் 20, சாந்தி கலையில் 11, சாந்தி தீத கலையில் 1 என்று 81 பதங்கள். இந்த 81 பதங்களையே, இதே பதங்களை 96 விதமாக பிரிப்பது என்று மற்றொரு பாடம். அந்த பாடத்தில் 96 பதங்கள் இவ்வாறு ஆகமத்தினால் வேதங்கள் வருகின்றன. மந்திரங்கள் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஈசானாதி பஞ்சபிரம மந்திரங்கள், ஹிருதயாதி மந்திரங்கள் என்று 11 மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் கூட 11 மந்திரங்கள், 12 மந்திரங்கள் என்று இரண்டு பக்ஷங்கள். அதில் சப்ரம்மாங்கா சிவஹா சாஸ்திரே சம்ஹிதே தபிதீயதே என்று 11 மந்திரங்கள், 12 மந்திரங்கள். இங்கு இரண்டு நமக்கு பூதசுத்தி பிரகரணத்தில் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இது. இந்த நிவர்த்தி கலையில் நமக்கு சத்யோஜாத்தம் ஹிருதயம், பிரதிஷ்டா கலையில் வாமதேவம் சிரோ மந்திரம், வித்யா கலையில் அகோர ஹிருதய மந்திரம், அதுபோல் சிகா மந்திரம், சாந்தி கலையில் தத்புருஷ மந்திரம் கவச மந்திரம், சாந்தி கீத கலையில் ஈசான மந்திரம் நேத்திர மந்திரம் அஸ்திர மந்திரம், அதே சாந்தி கீதையில் சிவபெருமானின் மந்திரம் என்று இவ்வாறாக இந்த 6 விதமான அத்வாக்களும் இந்த 5 விதமான அத்வாக்களும் இந்த 5 கலைகளில் அடங்கி இருக்கின்றன. எனவேதான் தீக்ஷா பிரகரணத்தில் ஆச்சாரியரானவர் நிர்வாண தீட்சையில் அந்த சிஷ்யனது சரீரத்தில் ஒரு கயர் ஒரு சூத்திரத்தினை தொங்கவிட்டு அந்த சூத்திரத்தில் இந்த முக்கியமாக 5 விதமான கலைகளையும் பூஜை செய்கிறார். நாம் முன்பு சொன்னது போலவே இந்த 5 கலைகள் வியாபகமானவை, இவைகள் எல்லாம் வியாபியமானவை, எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கக்கூடிய பொருள் இந்த கலை. மந்திர பத வர்ண புவன தத்துவ கலைகள் என்ற இந்த வரிசை, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் குறைவான இடத்தில் வியாபியமாக இருக்கக்கூடியவை, இந்த பகுதியில் இருக்கக்கூடியவை எல்லாம் அதிகமான இடத்தில் வியாபகமாக இருக்கக்கூடியவை. வியாபகமாக ஒன்று நீ எடுக்கும் பொழுது வியாபியமான ஒரு பொருளும் எடுக்கப்பட்டதாக ஆகிறது. ஒரு டம்ளர், இந்த ஒரு கோப்பையில் நீர் இருக்கிறது, இந்த கோப்பையானது வியாபகம், அங்கு இருக்கக்கூடிய நீரானது வியாபியம். கோப்பையை காட்டிலேயும் கம்மியான இடத்தில், சற்று குறைவான இடத்தில் அந்த நீர் இருக்கிறது, அந்த கோப்பையை எடுத்தால் ஜலமும் எடுக்கப்பட்டதாக ஆகிறது. வியாபகமான ஒரு பொருளை எடுத்தால் வியாபியமான ஒரு பொருளும் எடுக்கப்பட்டதாக ஆகிறது. வியாபகமான ஒரு பொருளை சுத்தம் செய்தால் வியாபியமான ஒரு பொருளும் சுத்தம் செய்வதாக ஆக்கப்பட்டு விடுகிறது என்ற காரணத்தினால் தீட்சையில் இந்த பாஷசூத்திரம் என்ற ஒரு நூலில் 5 விதமான கலைகளை பூஜை செய்கிறார்கள். இந்த கலைகளில் இத்தனை தத்துவங்கள், புவனங்கள், வர்ணங்கள், பதங்கள், மந்திரங்கள் எல்லாம் அடங்கி இருப்பதாக பாவனை செய்து, முன்பு பார்த்தது போல ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருக்கக்கூடிய அந்த உயிரானது கர்மமலம் மற்றும் இருக்கக்கூடிய மாயாமலம் இரண்டு மலங்களோடு சேர்ந்து தனது ஆணவ மலத்தினை நீக்க வேண்டும் என்பதற்காக நிவிருத்தி கலையில் இருக்கக்கூடிய 108 புவனங்களிலேயும் வாகீஸ்வரி வாகீஸ்வரர் என்ற சிவசக்தி தனது மேலே இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்திலேயும் இவ்வாறு இந்த பலகையில் இருக்கக்கூடிய இந்த வெண்மையானது இந்த வெண்ணிறமானது இந்த இடத்திலேயும் வெண்ணிறம் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது, இதை தாண்டியும் இருக்கிறது இந்த வெண்ணிறம். இது போல சிவத்துவமானது எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கிறது, தத்துவங்களை எல்லாம் வியாபித்து இருக்கிறது, தத்துவங்களை கடந்த நிலையிலேயும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்கே கீழ்நிலையில் இங்கே வாகீஸ்வரராகவும் வாகீஸ்வரியாகவும் 84 லட்ச விதமான யோனி பேதங்களில் பல்வேறு ஒரே சமயத்தில் இந்த உயிரானது எல்லா யோனிகளிலேயும் எல்லா பிறப்புகளிலேயும் ஒரே சமயத்தில் பிறந்ததாக பாவனை செய்து அந்த உயிர் நான் பிறந்து விட்டேன், அனுபவிக்க வேண்டியவைகளை எல்லாம் அனுபவித்து விட்டேன், இனி இந்த நிவிருத்தி கலையில் இருக்கக்கூடிய தத்துவங்களோ புவனங்களோ வர்ணங்களோ பதங்களோ மந்திரங்களோ எனக்கு தேவையில்லை, இவைகளெல்லாம் எனக்கு அத்து போய்விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில் சிவாச்சாரியரானவர் அந்த நிர்வாண தீட்சையில் ஹோமம் செய்து அந்த உயிருக்கு அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி தருகிறார். இவ்வாறு திருப்தோஸ்மி ஒரு சுகமான நிலையை திருப்தனான ஒரு நிலையை அடைந்து விட்டேன், இனி இந்த நிவர்த்திகளா சம்பந்தமான உலகங்கள் எனக்கு தேவையில்லை. வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது நாம் ஒரு இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பல முறை சென்று விட்டால் அடுத்த முறை அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு அதிகமான அவா ஏற்படாது. அதுபோல் இந்த இடத்திற்கு நான் சென்று விட்டேன், இனி இந்த இடம் வேண்டாம் என்று உயிர்கள் சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு போகங்களை எல்லாம் மந்திரபூர்வகமாக பாவையினால் உண்டு செய்து பிறகு இந்த கலைகள் எல்லாம் அந்த உயிரை விட்டு நீங்கியதாக செய்கிறார். அதற்கு பின்பு பிரதிஷ்டா கலையில் இருக்கக்கூடிய அனைத்து புவனங்களிலேயும் இருக்கக்கூடிய 84 லட்ச யோனி பேதங்களிலேயும் ஊர்வன நடப்பன பரப்பன போன்ற எல்லா உயிர்களிலேயும் இந்த உயிரானது எல்லா வகைகளிலேயும் இந்த உயிரானது பிறந்ததாக பாவிக்கப்பட்டு ஹோமம் செய்யப்பட்டு திருப்தோஸ்மி என்று சொல்லும் நிலையை அடைவிக்கிறார். இதெல்லாம் அவர்களுக்கு தாய் தந்தையர்களாக

விஷயங்கள் தான். ஆனால் இந்த மாயையானது வியக்த நிலையில் மாயை ஒரு பாசம், அவ்வக்த நிலையில் ஒரு பாசம் என்ற மாயா பாசமானது இரண்டாக கணக்கிடப்பட்டு நான்கு பாசங்கள் என்று சில ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. அதுபோல் இந்த எல்லா பாசங்களும் ஜடமானவை, ஜடமான வஸ்துவுக்கு பிரவர்த்திப்பதற்கான ஒரு தகுதி கிடையாது. எனவே சிவபெருமானுடன் வியாபித்து சிவபெருமானோடு சமவேதமாக இருக்கக்கூடிய சக்தியானவள் இந்த எல்லா ஜடவர்க்கங்களையும் ஆசிரியத்து இருக்கிறாள். எனவே பாசங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் பராசக்திக்கு பாசம் என்று உபச்சாரமாக பெயர் சொல்லப்படுகிறது. அந்த பட்சத்தில் ஐந்து பாசங்கள் அர்த்த பஞ்சகம் பாசகா, நான்கு பாசங்கள், மூன்று பாசங்கள், முக்கியமானவை மூன்று பாசங்கள் என்ற பட்சம்தான். எனவே இங்கு மேலே இருக்கக்கூடிய திரோதான சக்தியை தாண்டி அதன் பின்பு அனுகிரக சக்தி அவருக்கு கிடைத்ததாக பாவித்து சிவபெருமானுக்கு துல்லியமான ஒரு நிலையை அடையும்படி செய்யப்படுகிறார் சிஷ்யனானவர் தீட்சையில். இதே போல்தான் இந்த நிலையில்தான் அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஐந்து விதமான கலைகள் எல்லாம் நீங்க பெற்று சிவத்தம் விளங்குவதின் பொருட்டு கும்பாபிஷேக காலத்தில் செய்யப்படுகிறது அத்வன்யான். மற்றும் ஒரு விஷயம், எவ்வாறு இந்த ஆறு விதமான அத்வாக்கள் பிந்துவிலிருந்து உண்டானவை என்று அசுத்த அத்வாக்களாக ஆறு அத்வாக்களாக நாம் சொல்கிறோமோ, இதே போல் இந்த அத்வாக்கள் சுத்த அத்வாக்கள் என்று மற்றும் ஒரு இவைகளுக்கு இருக்கக்கூடிய இதே பெயர்கள் தான். ஆனால் அசுத்தமானவை சுத்தமானவை என்று இந்த ஆறு அத்வாக்களும் இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. சிவபெருமானின் ஆசனத்தில் நாம் செய்யக்கூடிய அத்வாக்கள் எல்லாம் அசுத்த அத்வாக்கள். சிவபெருமானின் சரீரத்தில் நாம் அத்வன்யாசம், சாங்கி ஷடத்வன்யாசம் என்றெல்லாம் செய்கிறோமோ அந்த நியாசமானது சுத்தாத்வா என்று இந்த அத்வாக்கள் இரண்டு விதமான அத்வாக்கள் சிவபெருமானின் சரீரத்தில் இருப்பவை என்று இரண்டு விதமாக மிருகேந்திரம் போன்ற ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது இந்த அத்வாக்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மலாதிஜாஹா ஷடத்வானஹ தத்வாத்யாஹ தேச பஞ்சதா நிவத்தியாதி விபாகேன ததுக்தம் ஹி அத்வ பஞ்சகம் என்று முன்பு சொன்னது போலவே ஐந்து அத்வாக்கள் என்றும் மிருகேந்திராகமம் குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் ஐந்து அத்வாக்களாக சொல்கிறது. சிவ பசுபதி புரோக்தா பசவோஹி அணவோ மதாஹா தே பாசபத்தாக பசவஹ பாசஸ்யாத் அத்வ பஞ்சகம் பாசங்கள் என்று இந்த அத்வ ஆனால் இந்த அத்வ பஞ்சகங்களில் சேராத பாசங்கள் ஆணவ பாசமும் கர்ம பாசமும் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பாசஸ்யாத் அத்வ பஞ்சகம் அத்வானஹ தத்வ புவன காலார்ண பத மந்திரகாஹ எயிரமி புருஷாஹ பத்தாஹ சம்சரந்தி பவாத் பவம். அருமையான ஒரு இடம் இது. சித்தாந்த ஹிருதயம் என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது என்று சப்தப்ரகரண உரையில் வருகிறது இது. எய்ஹி அமி புருஷாஹ பத்தாஹ இந்த ஆறு அத்வாக்களால் புருஷர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எதற்காக கட்டப்பட்டு இருக்கிறார்கள்? இந்த அத்வாவிலிருந்து நழுவி அவர்கள் சிவபெருமானை அடைய வேண்டும். எயிரமி புருஷாக பத்தாக சம்சரந்தி பவாத்து, பவாத்து சம்சரந்தி, பவம் சம்சரந்தி, பவம் என்று இருவருக்கும் பெயர், உலகத்திற்கும் பவஹா என்று பெயர், சிவபெருமானுக்கும் பவஹா என்று பெயர். பவாத்து பவம் சம்சரந்தி, உலகத்திலிருந்து சிவபெருமானை நழுவி அடைகிறார்கள். நழுவி என்று சொல்ற காரணத்தினால் பிற சித்தாந்தத்தில் இருப்பது போன்று இல்லாது நமது சித்தாந்தத்தில் பாசங்களும் நித்தியமானவை, நித்தியமான ஒரு வஸ்துவிலிருந்து நித்தியமான வஸ்துவானது நழுவி செல்கிறது. தியக்த்வா ஏகைகம் இவைகளுக்கு அத்வா என்று எதற்காக பெயர் என்று ரத்னத்ரய பரீட்சா குறிப்பிடுகிறது. தியக்த்வா ஏகம் ஏகம் சம்பிராப்ய கலாதிஷு அஜராமரம் பதம் ஆசாத்தியதே பும்பிஹி அதஹ அத்வானஹ கலாதயஹ. கலா போன்றவைகளுக்கு அத்வாக்கள் என்று ஏன் பெயர் என்றால், முக்கியமாக கலாக்களில் இருந்து ஆரம்பித்தால் அத்வா என்ற பெயர். அதாவது இந்த சாந்தி கலைக்கு மேலே இருப்பவைகள்லாம் கூட அத்வாக்களாக இருந்தாலும் கூட முக்கிய விவகாரம் என்பது இந்த கலா தத்துவம். கலா தத்துவம் என்பது இங்கு இருக்கிறது. இந்த தத்துவத்தில் ஏழு தத்துவங்கள், முதல் தத்துவம் மாயா தத்துவம், இரண்டாவது இருக்கக்கூடிய தத்துவம் கலா தத்துவம். மாயா தத்துவமானது அவ்யக்தம், கலா தத்துவமானது வியக்தம், மாயா தத்துவமானது உபாதானம். மாயா தத்துவமானது உபாதானம், இங்கு இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களுக்கும் உபாதானம். அதிலிருந்து உண்டாகிய ஒரே ஒரு தத்துவமானது கலா தத்துவம். எனவே கலா தத்துவம் முதல் கொண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த முப்பது தத்துவங்கள் தான், இந்த முப்பது தத்துவங்களும் இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதி இவைகளுக்கு தான் அத்வாக்கள் என்பது உண்மையான முக்கியமான பெயர். மேலே இருப்பவைகளுக்கு அத்வாக்கள் என்பது கௌணமான பெயர் என்று சொல்கிறார். தியக்த்வா ஏகை தியக்த்வா ஏகமேகம் சம்பிராப்ய

0: கலாதிஷு அஜராமரம் பதம் ஆசாத்ய. அத்வா என்று ஏன் பெயர் என்றால், வழி என்று இருந்தால், வீடு என்று இருந்தால் ஒரே இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம். வழி என்று இருந்தால் ஒரு இடத்தினை விட்டு அடுத்த இடத்திற்கு சென்றே தீர வேண்டும். மவுண்ட் ரோட்ல நின்று போட்டு நான் மவுண்ட் ரோட்ல நின்று நான் அங்கே நிப்பேன்னு சொன்னா வேலைக்காகாது. அப்ப அங்க நடந்து போயிட்டே இருக்கணும். அது போலவே அத்வான்னு சொன்னா, இது கடப்பதற்கு உரிய ஒரு பாதையே தவிர அடைவதற்கு உரிய, நிலைத்து நிற்பதற்கு உரிய ஒரு பாதை அல்ல. ஏனெனில் இவைகளெல்லாம் பாதை போன்றவை என்பதற்காக இதில் இந்த 36 தத்துவங்கள் நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட, நிவர்த்தி கலையில் ஒரு புவனத்தில் இருக்கிறார் ஒருவர், ஒரு பசுவானது இருக்கிறது, அவருக்கு இந்த 36 தத்துவங்களும் உண்டு. இந்த 36 தத்துவங்களும் நிவர்த்தி கலையில இருக்கக்கூடிய ஒரு புவனத்தில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. ஏன்னா இந்த இடங்கள்ல அது வந்து முக்கியத்துவம் பெறதுன்ற காரணத்தினால் அதை பிரிச்சு கொடுத்தாரு. இதுவர பாக்கி இந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய ஒரு நாமெல்லாம் நிவர்த்தி கலையில் ஏதோ ஒரு புவனத்தில் இருக்கிறோம். நமக்கு குறைந்த பட்சம் 31 தத்துவம் நிச்சயமாக உண்டு. இந்த சரீரம் தொடர்பாக 31 தத்துவம் நிச்சயமாக உண்டு. இந்த 31 தத்துவங்களை பிரவர்த்திக்கும்படி பண்ணுவதற்காக 5 தத்துவங்கள் நிச்சயமாக உண்டு. அதனால்தான் பூத சுத்தியில் இந்த சரீரமானது 31 தத்துவங்களால் ஆனவை நமது சரீரம். அவ்வாறு 31 தத்துவத்துடன் பூத சுத்தியை முடிந்து விடட்டும். கலா தத்துவே பும்ஸ்தத்துவம் காலோ நிகழ்ச்சி கலாச்ச மாயாயாம் ஏவம் விலீனானிதி விபாவிய. இத்துடன் போதும். நமது சரீரத்திற்கும் சுத்த வித்யா தத்துவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. நமது சரீரத்திற்கும் ஈஸ்வர தத்துவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. சதாசிவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. சக்தி தத்துவம் சிவ தத்துவம் எதற்கும் சம்பந்தம் கிடையாது. பிறகு அந்த தத்துவங்களை எல்லாம் எதற்காக சுத்தம் செய்ய வேண்டும் என்று நிர்மல மன தேசிகர் கேள்வி கேட்டுக்கொண்டு, அதற்கு அந்த நமக்கும் அந்த தத்துவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட நமது சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயா தத்துவத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் பிரவர்த்திக்க வேண்டும் என்றால் அந்த 5 தத்துவங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாகத்தான் இருக்கின்றன என்று சொல்லி அவைகளுக்கும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எனவே அனைவருக்கும் இந்த 36 தத்துவங்கள் உண்டு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை எனவே பதம் ஆசாத்ய பும்பிகி அதஹா அத்வானஹா கலாதயா என்று, அத்வா என்று எதற்காக பெயர் வந்தது என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் இவைகள் தத்துவங்கள், தத்துவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது தத்துவ விசாரமாக ஆகிவிடும். புவனங்களை பார்க்கும்போது இந்த 108 புவனங்கள் இந்த ருத்ரர்களுக்கும் இதே பெயர்கள். ருத்ரைஹி சமான நாமதேயானி, ருத்ரை சமான நாமானி என்று வருகிறது. பசுக்களுள் பசுக்களை எவ்வாறு நாம் மூன்றாக பிரித்தோம், அவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரளயாக்கலர்களுள் பலர்களுக்கு இந்த பெயர்கள் உண்டு. கபாலீஷாதி பெயர்கள் அவர்களுக்கு உண்டு. அவர்களின் பெயர்களே அவர்கள் இருக்கக்கூடிய புவனங்களுக்கும் பெயர். எனவே இந்த எல்லாம் இந்த பெயர்களில், இந்த 224 பெயர்களில் முக்கியமாக 108 பெயர்களில் ருத்ரர்களுக்கும் பெயர் உண்டு, அந்த ஊருக்கும் அந்த புவனங்களுக்கும் பெயர் உண்டு. இந்த 108 புவனங்களை எல்லாம் நாம் சங்காபிஷேகம் போன்ற பிரகரங்களில் இவர்களை எல்லாம் பூஜை செய்கிறோம். இதை பற்றி ஒரு விஷயம் கடைசியில் பார்ப்போம். வர்ணங்கள் பதங்கள் பார்த்து விட்டோம், மந்திரங்கள் பார்த்து விட்டோம். இந்த புவனங்களில் 208 புவனங்கள், இந்த புவனங்களுக்கு கபாலீஷாதி புவனங்கள், அதில் 100 புவனங்களை ஒரு திசைக்கு 10 ருத்ரர்கள், 10 புவனங்கள் என்ற விதத்தில் 10 திசைகளிலேயும் 10 ருத்ரர்கள் அல்லது புவனங்கள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று மிருகேந்திரத்தின் புவனாத்ர பிரகரணம் விளக்குகிறது. அங்கே பிற புராணங்களில் வருவது போன்று 7 விதமான தீபங்கள், நவத்வீபங்கள், அதுபோல் பல்வேறு விதமான நவகண்டங்கள், 7 விதமான தீபங்கள், ஒவ்வொரு புவனத்திற்கும் எவ்வாறு பரிமாணம், அந்த புவனத்தின் வியாப்தி எவ்வளவு தூரம், அந்தந்த புவனங்களில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி, அதில் நமது சங்கல்பத்தில் வருவது போன்றே மேரு பர்வதத்தின் தட்சிண திக் பாகத்தில் நமது பாரத பூமி போன்றவையெல்லாம் மிருகேந்திரத்தில் விரிவாக வருகின்றன. நமது மிருகேந்திரத்தில் எவ்வாறு இந்த புவனாத்வ பிரகரணமானது விளக்கப்பட்டு இருக்கிறதோ இதே போல் ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் இந்த புவனாத்வமானது விளக்கப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கும் இவைகளெல்லாம் எல்லா அனைவருக்கும் சம்மதமான ஒரு விஷயங்கள் தான் என்று தெரிகிறது. அவ்வாறு வரும் பொழுது இந்த ஹிம பர்வதத்தின் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பூமியை மட்டும் கர்ம பூமி என்று குறிப்பிட்டு பிற புவனங்கள் எல்லாம் போக புவனங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த இடத்தில் பிற புவனங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எவ்வளவு உயரமாக இருப்பார்கள், அவர்கள் எந்த நிறத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு ஆயுள் எந்த ஆயுட்காலம் என்ன என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிருகேந்திரத்தில் மிக விரிவாக தரப்பட்டு இருக்கின்றன. அதில் பிற புராணங்கள் போன்ற பாகவதம் தவிர நாம் சங்கல்பத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிருகேந்திரத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அங்கு இலாவதி போன்ற தீபங்கள் எல்லாம் வருகின்றன. இங்கு இந்த முக்கியமாக நாம் இந்த கபாலீசாதி புவனங்கள் சொன்னோம், இவர்களுக்கு ருத்ரர்களுக்கும் இதே பெயர். இந்த பெயரை வைத்து நாம் சங்காபிஷேகம் போன்ற காலங்களில் அந்த சங்கங்களில் கலசங்களில் பூஜை செய்கிறோம். பூஜை செய்துவிட்டு இந்த கலசங்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வருகிறது, அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். நிவிற்த்தி கலையில் அசுத்தாத்வாவில் இருக்கக்கூடிய கபாலீசாதி இந்த ருத்ரர்களை எல்லாம் கலசங்களிலேயும் சங்கங்களிலேயும் பூஜை செய்துவிட்டு அதை கொண்டு தத்வாதீத்தராக இருக்கக்கூடிய அத்வாதீத்தராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு எவ்வாறு நாம் அபிஷேகம் செய்யலாம் என்று ஒரு கேள்வி வருகிறது. இது ஒரு சபையாக இருக்கும் காரணத்தினால் எனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தினே பெரிய, ஏனெனில் சபை என்றால் புதிய சில கருத்துக்களை சபையில் வைக்க வேண்டும், அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு உண்டு. எனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தினை பெரியவர்கள் முன்பு நிவேதிக்கிறேன், அவர்கள் அதை சரிதானா என்று சொல்ல வேண்டும். நான் சொன்ன ஒரு காரணம், ஆகமங்களில் வச்சனம் இருக்கிறது, இந்த 100 கலசங்களிலேயும் சங்கங்களிலேயும் ருத்ரர்களை எல்லாம் பூஜை செய்ய வேண்டும் என்று வாக்கியம் இருக்கிறது. எனவே அவர்களை பூஜை செய்ய வேண்டியது நமது கடமை. விவேசனம் அல்லது தத்துவத்தினை சிந்தித்தல் என்பது அதற்கு அடுத்த விஷயம்தான், எனவே செய்ய வேண்டும், இது ஒரு பட்சம். அதில் மற்றொரு இடத்தில் எல்லா சங்கங்களிலேயும் எல்லா கலசங்களிலேயும் சிவபெருமானையே பிரசாதத்தையே பூஜை செய்து விடலாம், பஞ்சாட்சரத்தையே பூஜை செய்யலாம் என்றும் இரண்டாவது பட்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் பட்சமானது சத்தருத்ரர்களை பூஜை செய்ய வேண்டும் என்று வருகிறது. மிருகேந்திரத்திலும் இது விஸ்தாரமாக வருகிறது. இதற்கு என்ன செய்யலாம் என்றால், தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது ஆகமத்தில் வாக்கியம் இருக்கிற காரணத்தினாலே நாம் சத்தருத்ரர்களை பூஜை செய்கிறோம். 100 ருத்ரர்களை பூஜை செய்தால் என்ன பொருள் என்றால், 100 ருத்ரர்களின் பெயரில் இருக்கக்கூடிய புவனங்களை நாம் பூஜை செய்கிறோம் என்று பொருள். புவனங்களை பூஜை செய்கிறோம் என்றால் அந்த புவனத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அங்கு வரவழைக்கப்படுகின்றன என்று பொருள். எனவே அந்த 100 கலசங்களிலேயும் 100 ருத்ரர்களை அங்கு 100 புவனங்களில் இருக்கக்கூடிய உயிர்களை நாம் வரவழைத்து அவர்களை சிவபெருமானத்தில் சேர்க்கும் பொழுது அவர்கள் கிரமமாக முக்தியை அடைகிறார்கள். முக்தியை அடைய வேண்டும், தீட்சையில் எவ்வாறு சிவபெரும் ஆச்சாரியரின் மந்திர பிரபாவத்தினால் எல்லா அத்வாக்களையும் கடந்து ஒரு உயிரானது சிவபெருமானை அடைகிறதோ அதுபோல் இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு ஸ்நபன கட்டத்திலேயும் 100 புவனங்களில் இருக்கக்கூடிய அந்தந்த ஆன்மாக்கள் கிரமமாக முக்தி பெற வேண்டும் என்பதனை நினைத்து கூட சிவபெருமான் 100 அசுத்தாத்வாவில் இருக்கக்கூடிய ருத்ரர்களை பூஜை செய்து எனக்கு அபிஷேகம் செய் என்று சொல்லி இருக்கலாமோ என்று ஒரு சந்தேகத்தினை நான் பெரியவர்களுக்கு முன்பு சமர்ப்பணம் செய்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது, இருந்தாலும் கூட நேரம் கருதி குருநாதர் நிறைய விஷயங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் நேரம் கருதி இத்துடன் இந்த விஷயத்தினை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஆகம விஷயங்களை சொன்ன இந்த விஷயங்களில் பல தவறுகள் எல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் கூட பெரியவர்கள் எல்லாம் அதை வெளிப்படுத்தி அதனை திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிவாகமங்களில் எனக்கு பிரவேசத்தினை ஏற்படுத்தி எனக்கு நான் செய்த ஒரு பாக்கியம், விஷயங்கள் முடிந்து பிறகு மேல் விஷயங்களை பேசுகிறேன். நான் செய்த ஒரு பாக்கியம், எனக்கு கிடைத்த குருமார்கள் எல்லாம் மிகவும் சிறந்தவர்கள், எல்லா வகையிலேயும் என்னை பிரேரணம் செய்து நல்ல வகையிலே என்னை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக எனது குருநாதர்கள் எல்லாம் அமைந்தார்கள். அந்த வகையிலே இந்த அரங்கினை அமைத்து தந்திருக்கக்கூடிய பெயரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனது குருநாதராகிய சிவஸ்ரீ சோமசேகர சிவாச்சாரியார் அவர்கள் 5 வருடங்கள் ஆகமங்களை அரை மணி நேரத்தில், ஆகமங்களை பிற பாடசாலைகளில் நடப்பதை விட அதிகமான விஷயங்களை எனக்கு அவர் போதித்தார். அது அந்த ஆகமங்கள் பகுதிகளுக்கெல்லாம் பொருள்களை எல்லாம் சிறப்பாக போதித்தார். அவரின் கருணையினாலே தான் ஆகமங்களில் எனக்கு ஒரு பிரவேசம் ஏற்பட்டது. எனவே அவருக்கு முதற்கண் இந்த எல்லா பெருமைகளும், இந்த பேச்சில் இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் அவர்களே சாரும் என்று சாஷ்டாங்க நமஸ்காரங்களோடு அவர்கள் தந்த இந்த வித்தியை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அவர்களின் குருநாதராக எனக்கு பரம ஒரு ஸ்தானத்தில் அவர் விளங்குகிறார். திருப்பதியில் இருந்து முதல்வராக இருந்து ஓய்வு பெற்ற சிவஸ்ரீ சந்திரசேகர சிவாச்சாரியர் அவர்கள் இந்த அமர்வின் தலைவர். அவர்கள் அவர் இன்னும் பரமகுருவாக எனது பரமகுருவாக விளங்கினார். அவர்களுக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரங்களை. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரை காண செல்லும் பொழுதெல்லாம் இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லித் தருவார்கள். அதனால்தான் ஆகமங்களை பார்த்து அவைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு தகுதியானது எனக்கு வந்தது அவர்கள் போன்றவர்கள் தான். இது போலவே இந்த நேரத்தில் நினைக்கக்கூடியவர் எங்களது ஆச்சாரியராகிய இந்த ஆய்வுக்கூடம் போன்றவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு மூல காரணமாக இருந்த சிவாச்சாரிய குலத்திலகம் சிவஸ்ரீ தீஷா சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்களின் குருநாதரும் அவர்களின் சம்பந்தியாகவும் இருந்த கோயம்பேடு சிவஸ்ரீ சிவாகமர்த்தனம் சிவஸ்ரீ சபார்த்தன சிவாச்சாரியார் அவர்கள் அவர்களும் பாடசாலையை தவிர்த்து பிற நேரங்களில் பல ஞானபாத விஷயங்களை எல்லாம் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். விஷயங்கள் புரியவே புரியாது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, கடன் என்று செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவென்றால், இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பொழுது புரிகின்றதோ புரியவில்லையோ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காலத்தின் ஒரு வசத்தினால், காலத்தின் போக்கில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நன்றாக புரியும். அது போன்ற அவர் பல விஷயங்களை அவர்கள் பொழுதுபோக்காக சொல்லும் பொழுதும் சமயத்தில் கூட அவர்களோடு பழகும் பொழுது, வண்டியில் செல்லும் பொழுது, பேருந்துகளில் செல்லும் பொழுது எல்லாம் பல நல்ல சித்தாந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதன் காரணமாகவும் நான் இந்த விஷயங்களை எல்லாம் பேச முடிந்தது. இது போன்ற பல பெரியவர்களுக்கு எல்லாம் எனது நமஸ்காரங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு, மிருகேந்திரத்தில் பல விஷயங்கள், தத்துவங்கள் தொடர்பான பல விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தேன். இருந்தாலும் அத்வா சரத்வாக்களை மொத்தமாக பார்க்கும் பொழுது அவைகள் உபயோகப்படாது என்ற காரணத்தினால் தெரிந்த சில விஷயங்களை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்ததற்காக அவர்களுக்கு எல்லாம் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு
1: விடைபெறுகிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எம்பிராட்டி சங்கிலியார் அம்மையாரும். வழங்குபவர் மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சேக்கடார் பெருமான் போடுகின்றார். முதன் முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூருக்கு உள்ளே வருகின்ற பொழுது பூ தொடுக்கின்ற அந்த காட்சியை பார்த்து, அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து, என்பு உள்ளூருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து. மிக அற்புதமாக மாலை என்று சொல்லக்கூடிய அந்த மாலையை தொடுத்து அழகாக பெருமானுக்கு கொடுக்கின்ற அந்த தருணத்திலே, மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார். இவளும் பார்த்தா அவளும் பார்த்தா, இதுவும் ஆச்சு அதுவும் ஆச்சு, நோ காம்ப்ரமைஸ். விதியால் கண்ணுற்றார் என்கின்ற அந்த விதி என்பது இங்கே அருள் என்பதை குறிக்கும். விதி என்பது நமக்குத்தான், விதி என்பது நன்வினை தீவினையை குறிக்குமே தவிர, சுந்தர பெருமான் விதி என்பதாக சொன்னால் அது அருளை அவருக்கு குறிக்கும். ஆகவே அருளால் கண்ணுற்றார் என்பது அந்த தருணத்திலே அவர் குறிப்பிடுவது, மின்போல் மறையும் சங்கிலியார்தம்மை அருளால் கண்ணுற்றார் என்பதைத்தான் விதியால் கண்ணுற்றார் என்பதாக அமைத்தார். ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சங்கிலி நாச்சியாரும் இருவரும் பார்த்த அந்த முதல் இடம் அருளால் நிகழ்ந்தது என்ற குறிப்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்த உடனேயே மங்கை உடனாக இருந்த அந்த பெருமானிடத்திலே, நான் போய் கங்கையை ஒருவால் மகிழ்ந்ததுவும் மன்றி மணிநீள் முடியின்கண் கங்கை தன்னை கரந்து அருளும் காதல் உடையீர் திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் என்று பெருமானிடத்திலே, திருவொற்றியூர் பெருமானிடத்தில் போய் முறையீடு செய்கின்றார். முறையீடு செய்த உடனே, சரி சங்கிலியாரோடு உம்மை யாம் புணர்த்துகின்றோம், உம்மோடு சேர்த்து வைக்கின்றோம் என்று பெருமான் வாக்கு கொடுத்து சங்கிலியார் கனவிலே போய், சாரும் தவத்து சங்கிலி கேள் என்று முதல் முதலாக அம்மையாரிடத்திலே கேட்டு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் என்ற அந்த தவத்தினுடைய தன்மையை சொல்லி, இந்த சுந்தரன் என்று சொல்லக்கூடியவன் அணுக்கமாக இருக்கக்கூடிய தொண்டன், ஆகவே அவனை நீ மனம் புணர வேண்டும்னு சொன்ன உடனே அந்த அம்மா உடனே சரின்னு பெருமான் சொன்ன உடனேயே ஒத்துக்கல. இறைவனே வந்து சொன்ன பிறகு என்ன சொல்லியிருக்கணும், சரின்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லாமல் அவர்தான் திருவாரூரின் கண் மகிழ்ந்து உறைவது என்று ஊரை சொன்னாரே தவிர பேரை சொல்லல. இங்க ஊர் தான் கனெக்டே தவிர, அவர்தான் பறவையாரிடத்திலே மகிழ்ந்து உறைவது இல்லையே, அவர்தான் திருவாரூரின் கண் மகிழ்ந்து உறைவது. அப்ப நீ யார்? யாம் திருவொற்றியூரிலே இருப்பவர்கள். திருவொற்றியூர் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒற்றியூர் ஒற்றியூர் என்பதாக சொன்னாலே மிக அற்புதமாக இங்கித மாலையிலே ஒற்றியூர் பற்றி ஒவ்வொரு பாடலிலேயும் ஒற்றியூர் எது என்பதாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். அதை முழுக்க பார்த்தாதான் ஒற்றியூர்னா என்னன்னே புரியும். ஆனா சுந்தர பெருமானை பொறுத்தவரையிலும் ஒற்றியூர் என்பது எது என்பதாக சொன்னால், ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் ஒற்றியூர் என்பதாக ஒரு முடிவு வச்சார். இந்த உலகத்துல நான் எந்த எந்த எந்த வினைகள் ஈட்டும் வினைகள், நான் ஈட்டிய வினைகள், ஈட்டுகின்ற வினைகள், இனி ஈட்டும் வினைகள் என்ற அத்துணை வினைகளையும் எனக்கு தீர்த்து அருள் செய்கின்ற இடம் திருவொற்றியூர். பாட்டும் பாடி பரவி திருவி பரவி திரிவார் ஈட்டும் இணைகள் தீர்ப்பார் கோயில் காட்டும் களமும் திமிழும் கரைக்கு ஒட்டும் திரைவாய் ஒற்றியூரே என்று. ஒற்றியூர் என்பது ஈட்டும் வினைகள் தீர்க்கும் கோயில் என்ற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒற்றியூர் பற்றி. திருவாரூரின் கண் மகிழ்ந்து உறைவது சரி, அதற்கு அவன் நீங்காமல் இருப்பதற்கு அவன் ஒரு சபதம் செய்வான் அப்படின்னு ஆன் பிஹாஃப் ஆஃப் சுந்தரர் இவர் தான் முதல்ல சொன்னாரே தவிர சுந்தரர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்து சொல்லல. என்ன சொல்லியிருக்கணும், நான் போய் கேட்கிறேன்பா சுந்தரர் நீ ஏதாவது என்ன வழி என்ன வச்சிருக்கிறியா திருவாரூர் போகாம இருக்கிறதுக்கு, நான் ஏதாவது சபதம் செய்யறேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்ல, திருவாரூருக்கு போகாம இருக்கிறதுக்கு அவன் சபதம் செய்வான் போதுமா? ஆ ரைட்டு, வந்துட்டார். இங்க வந்துட்டு சுந்தரரை எப்படி லாக் போடுறாரு பாருங்க. ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு, அவர்கிட்ட பேசிட்டே கொஞ்சம் சொல்லாரு இவருக்கு அவர் விஷயத்த பத்தி தெரிஞ்சு. இந்த விஷயம் எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சு, நீங்க தான் இப்ப சொன்னீங்களே ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசிட்டு, ஆமா நான் எப்ப சொன்னேன் அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க தான் இப்ப சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தை இவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இந்த திருவாரூருக்கு இந்த திருவொற்றியூர் நீங்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், நீ ஒரு சபதம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால நீ ஒத்துக்கா அப்படின்னா. சேர்த்து வைக்கிறதுக்கு நீ எதை சொன்னாலும் ஓகே. இந்த நேரத்தில் எனக்கு வந்து இது என்னதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை. ஓகே சொல்லிட்டாலாம் ஓகே. அதுக்கு என்ன பண்ணும், நீ ஒரு சபதம் செய்யணுமா சீக்கிரமா சரியா? ஆ சீக்கிரம் சரி, ரைட் முடிஞ்சு போகுது. அவசர அவசரமாக டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டாரு. சபதம் செய்கிறேன்னு சொல்லிட்டேன் ரைட்டு, உன்னை நீங்காமல் இருக்கிறது உன்னுடைய எல்லா கோயில்களிலேயும் வழிபடுவது என்னுடைய முறை உனக்கு நல்லா தெரியும். ஆகையினால நான் சபதம் செய்கிற போது மூலத்தானத்தில் இல்லாமல் மகிழ மரத்தடியிலே இருக்க வேண்டும். அந்த அம்மா திருவாரூரின் சுந்தரரை கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன உடைய அந்த ஒரு கண்டிஷன் போடுது. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, திருவாரூரின் கண் மகிழ்ந்து உறைவது ஒரு கண்டிஷன். சுந்தரர் இங்க ஒரு கண்டிஷன் போறார். சரி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் போட்ட கண்டிஷன் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி போட்டிருந்தா இவரை லாக் பண்ணிருக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லாம மூணாவது ஆளை எப்ப உள்ள விட்டோமோ ரெண்டு பேரும் காலி. இருவருக்கு இடையிலே கணவன் மனைவிக்கு இடையிலே மூன்றாவது ஆள் வரக்கூடாது. ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் தான், இவர் செய்தது அந்த ஆள், அவர் செய்தது இவங்க பொறுப்பு. மூன்றாவதா ஒரு ஆள் போயெல்லாம் அதை சமாதானப்படுத்த முடியாது. இவர் நடுவுல வந்ததுனால என்ன ஆச்சு, இவரு சபதம் செய்யும் போது கண்டிஷன் இவர் போடுறாரு, மகிழ மரத்தடியில நீ போய் இருக்கணும் அப்படின்னு இவர் கண்டிஷன். சரி, சங்கிலியார் மாட்டு சங்கிலியார் வழி அடிமை பெருமையோ அல்லது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பால் விளையாட்டினை மகிழ்ந்தோ அப்படின்னு ஒரு ரெண்டு காரணம். என்ன பண்ணார், திருப்பி மீளவும் சுந்தர நம்முடைய சங்கிலியாச்சியார் கனவுல போனாரா, போயிட்டு சபதம் செய்யறதுக்கு சுந்தரம் வருவான், அப்ப நீ மூலத்தானத்துல வாங்குன்னு சொல்ல வாங்காத மகிழ மரத்தடியில் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி சொல்லிட்டு போனவரு அடுத்த நாள் காலையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை. அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் நிகழ்ச்சி, ஒரு ஒரு ஒரு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துருக்கின்ற அந்த ரிசல்ட் மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க அமைச்சதுக்கப்புறம் இவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அந்த பொண்ணு ஓகே சொல்லணும்னு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் எப்படி கஷ்டப்படுவாரோ அது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது என்னென்னலாம் குழப்பினாரோ அப்படின்னு நினச்சி இரவு முழுவதும் தூங்காமல் காலையில் திருப்பள்ளி எழுச்சிக்கு எப்படி இந்த அம்மா வருவாங்க பார்த்தல்லான்னு சொல்லிட்டு விடியற் காலையில் திருப்பள்ளி எழுச்சிக்கு முன்னாடி வந்து ரெடி ஆகி ட்ரெஸ்ஸு டிப்டாப் ஆகி நிற்கிறார். காலங்காத்தால் இவ்வளவு முழுக்க திருமண கோலத்தில் எப்பொழுது இருக்கிறவர் அன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த அம்மா முன்னாடி வருகின்ற பொழுது உடனே வாருங்கள் வேகமாக நம்முடைய மூலத்தானத்திற்கு சென்று சபதம் செய்ய வேண்டும், வாருங்கள். இந்த அம்மா நேராக உடனே பேசலை, இந்த அம்மா உடனே பின்னாடி போயிட்டாங்க. சங்கிலி அம்மையார், சங்கிலி நாச்சியார் முன்னாடி அந்த ரெண்டு தோழிகள் முன்னே போய் அவர்கள் தான் சொல்லுகின்றனர். இது என்ன, சபதம் செய்யறதெல்லாம் போய் இறைவன் முன்னிலையில் வச்சுக்கலாமா? இது 1000 நமக்குள்ள இருக்கும், இதெல்லாம் போய் நம்ம அப்ப எங்க வச்சுக்கலாம் சொல்லுங்க. ரைட்டு, இவருக்கு நிச்சயமா தெரியும் மகிழ மரத்தடியெல்லாம் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இவருக்கும் அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு நட்பு உரிமை, அந்த இதனால ரொம்ப கான்பிடென்டா இருந்துட்டார் பெருமான் மேல. அவர் இப்படி கவுப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல. சரி எங்க சொல்லுங்க. முன்னாடிதான் நானும் அதான் நினைச்சேன், சும்மா போய் தேவையில்லாம புட்டிடம் கொண்டார் முன்னாடி போயிட்டு அவரு முன்னாடி போய் சபதத்தை செஞ்சுட்டு. ரைட், எங்க போலாம்? மகிழ மரத்தடியில போய் கீழே நீங்க சபதம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு உடனே மின்போல் மறையும் சங்கிலியார்தம்மை விதியால் கண்ணுற்றார் என்ற ஷாக்கு அங்க அடிச்ச ஷாக்கு இப்ப டபுள் ஷாக்கா இங்க அடிக்குது. மின்னல் ஒருத்தன் தலையில விழுந்தா எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி மகிழ மரத்தை அடின்னு சொன்ன உடனே அடிச்சது தலையில. இப்ப அவருக்கு என்ன இறைவனுடைய திருவருள் வகைன்னு இப்ப புரியல. என்ன வச்சிருக்கிறாரு, செக் பாயிண்ட் எங்க வைக்கிறான்னு தெரியாது. ஒரு பக்கமா போயிட்டே இருக்கும்பொழுது இதுதான் வழியோ இதுதான் சரியோ அப்படின்னு சொல்லிட்டே போகும்பொழுது டக்குன்னு ஒரு செக் பாயிண்ட் வச்சு இங்கேருந்து ஒரு விளக்கு கொடுப்பார். இறைவனுடைய அந்த திருவருள் எவ்வாறு நடத்துகின்றது, அதை எவ்வாறு அதை டிசைன் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கறத புரிந்து கொண்டு நடப்பதுதான் அருளாளர்களுடைய அந்த நிலை. நமக்கு அது தெரியறது இல்லை, அந்த டிசைன் பசில் மாதிரி உள்ள சுத்திட்டு இருக்கும். இதற்கு பிறகு என்ன, இது எவ்வாறு அமைந்தது, இது எதனால் அமைக்கப்பட்டது என்ற ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படை திருவருள் தான் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது, வேறு எதுவும் கிடையாது. மகிழ மரத்தடியிலன்னு சொன்ன உடனே அடிச்சது ஒரு ஷாக்கு. இப்ப என்ன நினைக்கிறானா, இப்ப பின்வாங்கலாமா, சபதம் செய்ய மாட்டேன்னு பின்வாங்கலாமா அப்படின்னு நினைக்கும்போது சொல்றார், இது அலர் ஆகிலும் ஆகும். இதுவரையிலும் நாம எடுத்துக்கொண்ட முடிவு கடைசியில இங்க என்ன ஆகும் என்பதாக சொன்னால், இது அலர். அலர் என்பது பழிச்சொல். தமிழ்ல அலர் என்பதாக ஒரு பகுதி உண்டு. காதலனும் காதலியும் இருவரும் மறைந்து மறைந்து மறைந்து மறைந்து பழகிக்கொண்டே வருவார்கள். திருக்கோவையார்ல மிக அற்புதமாக அலர் பற்றி ஒரு பாடலே சொல்லுவார் முனிவாசக பெருமாள். எல்லா அலர்னே வரும், நான்கு அலர் வரும், நான்கு விதமான பொருள்கள், பறவைக்கு 7 மாதிரி அலருக்கு அற்புதமா சொல்லும். அலர் என்பது பழிச்சொல். கடைசியில இந்த இருவருக்கும் இடையிலே அமைந்த இந்த ஒரு செய்தி களவு நிலையிலே இருந்தது, வீதியிலே இருக்கின்ற ஒருவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இது தெரிந்து விட்ட பொழுது அவர்கள் பழிச்சொல்லை சொல்லுவார்கள், அதற்கு அலர் என்று. அது வராம பாத்துக்க வேண்டியது தோழியினுடைய பொறுப்பு. ஆகவே இது அலராகிலும் ஆகும். நாளைக்கு இதுல பின்வாங்கி விட்டேன் என்பதாக சொன்னால் ஊரார் என்னை பழிச்சொல் சொல்லுவார்கள், இந்த பழிச்சொல் இறைவனுக்கல்லவா போய் சேரும். ஆகவே இறைவனுடைய திருவருள் இது என்பதாக சொன்னால் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று மகிழை முக்காலும் வளம் வந்து அவர் சபதம் செய்த பொழுது சங்கிலி நாச்சியார் கண்ணீர் வடித்தார். இதுதான் சங்கிலி நாச்சியாருக்கும் அந்த ஒரு அந்த பண்பு அங்கே வெளிப்படுத்துகின்ற பொழுது, இவரை இவ்வாறு நான் சபதம் செய்ய வைத்து விட்டேனே என்பதாக சொல்லி அம்மையாருடைய மனமும் புழுங்கி கண்ணீர் வடித்த அந்த செய்தியை அங்கே அற்புதமாக அமைக்கின்றார். சங்கிலி நாச்சியார் செய்த சபதத்தை மீறி கால் அடி வைத்தார், கண் இரண்டும் போன. இந்த கண்ணு ரெண்டும் போன பிறகு அவர் அமைத்த பதிகங்களிலே சங்கிலி நாச்சியாரை பற்றி மிக மிக ஆழமாகவும் அற்புதமாகவும் குறிப்பிடுகின்ற இடங்கள்ல ரெண்டு இடம் மட்டும் சொல்லி நிறைவு செய்தார். இதுதான் சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பு. அவர் சங்கிலி நாச்சியாரை எவ்வாறு பார்த்தார் என்ற அந்த அமைப்பு. ஒன்று, பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் என்ற ஒரு பதிகம். அந்த பதிகத்திலே சொல்லுகின்ற பொழுது சங்கிலியார் என்று சொல்லக்கூடியது அந்த பெண் யார் அப்படின்னா, சங்கிலியார் யார் தெரியுமா, நொய்யனேனை பொருட்படுத்தும் சங்கிலி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்ற என்னை, என்னை பொருள்படுத்தியது யார் என்பதாக சொன்னால் அவளுக்கு பெயர் சங்கிலி என்று பெயர். இந்த சங்கிலியார் என்று சொல்லக்கூடியவர் என்னை பொருட்படுத்தினார் என்று சொல்லுகின்றார். பொருட்படுத்துதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் தான் பொருட்படுத்துதல் என்பது என்ன என்பதை குறிப்பிடுகின்றார். மிக அற்புதமாக சொல்லுகின்ற அந்த இரண்டு இடங்கள் திருவாசகத்திலே, மூன்று நான்கு இடங்களிலே பொருட்படுத்துதல் பற்றி சொல்லுகின்றார். அதுல திருக்கோத்தும்பி 20வது திருப்பாடலிலே பூமேல் அயனொடு மாலும் புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. பொருட்படுத்துதல். திருப்பூவல்லி 13வது பதிகம் 3வது பாடல், நாயிற் கடைப்பட்ட நம்மையுமோர் பொருட்படுத்தி தாயிற் பெரிய தயாவுடை எம்பெருமான் மாயப்பிறப்பெருத்தான் என என் வல்வினையில் வாயிற்பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ என்று திருப்பூவல்லியிலே பாடுகின்ற அந்த தன்மையையும், நம்மையுமோர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்து அம்மையெனக் கருளியவார் ஆர்வருவார் அச்சோவே என்று நம்மையும் ஓர் பொருளாக்குவதுதான் சிவம். என்னை பொருளாக்கிய சிவத்தின் திருவருளாக விளங்குவது இந்த சங்கிலியார் என்று குறிப்பிடுகின்ற நிலைதான். என்னை பொருட்படுத்தியவர் சங்கிலியார் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப எப்படிப்பட்ட திருவருள்? பொருட்படுத்துதல் என்பதாக சொன்னால் பொருள் உள்படுத்துதல். இதுவரையிலும் பொருள் பொருள் என்பது இந்த உடலை பொருள் பொருள் என்பதாக எண்ணியிருந்த என்னை பொருள் சிவம் என்று படுத்தி அதனுள் சேர்த்தது இந்த சங்கிலி என்பதாக குறிப்பிடுகின்ற அந்த தன்மை, பொருளை பொருளாக காட்டுகின்ற அந்த தன்மையை தருவதுதான் திருவருள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவிக்கின்ற திருவருள் சங்கிலி நாச்சியார் என்பதை குறிப்பிடுகின்ற இடம். சங்கிலி நாச்சியார் இறைவனுடைய திருவருளாக விளங்குகின்ற நிலை. இரண்டாவது இடம் திருவெண்பாக்கத்திலே ஊன்றுகோல் அவர் அருளிய அந்த இடத்திலே சங்கிலியார் பற்றிய குறிப்பு மிக மிக ஆழமான குறிப்பு. இந்த குறிப்பினை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மான் திகழும் சங்கிலியை தந்து வரு பயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்து அளித்தாய். மான் திகழும் சங்கிலி, மான் போன்ற கண்களை உடைய திகழுகின்ற சங்கிலி நாச்சியாரை தந்து என்ன செய்தாரா? வரும் பயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்தார்னார். அப்ப சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டதினாலும், சங்கிலி நாச்சியாரோடு அவர் சேர்ந்ததினாலும், சங்கிலி நாச்சியார் என்ற திருவருள் இணைந்ததினாலே விளைந்த பயன்கள் இந்த உலகத்திலே என்ன பயன் விளைந்தது என்பதை காட்டுகின்றனர். சங்கிலி நாச்சியாரை சேர்ந்த பொழுது, அதுபோல பறவை நாச்சியாரை சேர்ந்த பொழுது, பறவை நாச்சியார் என்ற திருவருள் இணைந்த பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே அமைத்துக் கொடுத்த பயன்கள் என்ன? சங்கிலியாரோடு தொடர்பு உடைய என்ற அந்த நிலை, மான் திகழும் சங்கிலியை தந்து வரும் பயன்கள் என்று சொல்லக்கூடிய பயன்களிலே மூன்று மிக முக்கியமான பயன்களாக அது விளைந்தது இந்த மண்ணுலகத்திற்கு. ஒன்று, சங்கிலி நாச்சியாரை அவர் இணைந்த காரணத்தினால்தான் நமக்கு கண் இழந்தது முதல் கண் பெறும் வருகின்ற பதிகம் 13 பதிகங்கள் இந்த மண்ணுலகம் பயன்பெற்றது. இது சங்கிலி நாச்சியாரை சேர்ந்ததினாலே அமைந்த பயன், முதல் பயன். இன்னைக்கும் கண்ணு நன்றாக பார்க்க வேண்டும்னு சொன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம் தான் நம்முடைய கண்ணாக விளங்குகின்ற, கண்ணை விளக்குகின்ற பதிகமாகவும் அகக்கண்ணை திறக்கின்ற பதிகமாகவும் விளங்கும். புறக்கண்ணுக்கு மட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகம் அல்ல. லேசர் ஆபரேஷன் பண்ணா முதல்ல வலக்கண்ணு அப்புறம் இடக்கண்ணு இப்படி ஒரு கண்ணா மாத்தி அமைப்பது போல முதலிலே இந்த இடக்கண்ணை பெறுகின்ற பதிகமாக காஞ்சிபுரத்தை படித்து வலக்கண்ணை பெறுகின்ற பதிகமாக மீளா அடிமையை படிக்கின்ற பொழுது ரெண்டு ஆபரேஷனுக்கும் ரெண்டு பதிகம் வச்சிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இரண்டு கண்களுக்கும் இரண்டு பதிகங்களாக நமக்கு விளங்குகின்றன என்கின்ற நம்முடைய வாழ்வியல் நூலாக விளங்குவது திருமுறைகள். அது புறக்கண்ணுக்கு மட்டுமல்ல, அகத்திலே விளங்கக்கூடிய கண்ணையும் திறப்பது. நாம் கண்ணிழந்து விளங்குகின்ற குருடர்கள் தான் நாம் எல்லோரும். பட்ட பகலில் பகல் குருடு போகுது அப்படின்னு சொன்னார். ஆக பகல் குருடாக இருப்பவர்கள் நாம் எல்லாம் குருடர்கள். அகத்தில் கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம். புறத்தில் கண் கொண்டு காண்பது அல்ல, முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள். அகத்தில் கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம். அகக்கண்ணை திறக்கின்ற பதிகங்கள் 13 பதிகங்கள், கண்ணிழந்து கண்பெறும் வரை இருக்கக்கூடிய பதிகங்கள். அப்படிப்பட்ட அந்த பதிகங்கள் சங்கிலி நாச்சியாரை தொடர்பு கொண்டதினால் விளைந்த பயன், இந்த மண்ணுலகம் பெற்ற பயன், தோன்ற அருள் செய்தல். ஈன்று கொண்டதோர் சுற்றம் என்பதாக நின்று தோன்றி நின்று அருள் செய்த நிலை சங்கிலி நாச்சியாரினுடைய நிலை. இரண்டாவது குறிப்பு, சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு சங்கிலி நாச்சியாரோடு வாழ்ந்த காரணத்தினால்தான் இந்த மண்ணுலகத்திலே இறைவனுடைய திருவடி பறவையாரனுடைய தூது என்ற நிலையிலே இந்த திருவாரூர்ல அவர் திருவடி புவனியிற் சேவடி தீண்டினன் காண்க சிவனென யானும் தேரினன் காண்க என்ற அந்த திருவடி திருவாரூரிலே தோய்ந்து கீழே நள்ளிரவுதோறும் அந்த நடந்த அந்த திருவடி தூதுக்காக இந்த திருவடியை மண்ணுலகத்திற்கு இறக்கியது சங்கிலி நாச்சியாரனுடைய அந்த திருவருள் தான் தூது ஆக விளைந்தது, அருளாக விளைந்தது. மூன்றாவது பயன், பகை என்ற நிலையிலே ஏர்கோன் கலிக்காமற், ஏர்கோன் கலிக்காமற் தூது போன உடனேயே எப்படி இறைவனை இவர் தூதாக அனுப்பலாம் என்பதாக சொல்லி பறவை மனையிலே இவர் எவ்வாறு இறைவனை தூதாக அனுப்பலாம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு இருந்த அந்த பகையானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த ஏர்கோன் கலிக்காமருக்கும் இடையிலே இருந்த அந்த பகை நீங்கி இருவரையும் சேர்த்து வைத்த அந்த பயனை நல்கியது சங்கிலி நாச்சியாரனுடைய அந்த திருவருள் வகைதான். ஆகவே ஏர்கோன் கலிக்காமர் என்று சொல்லக்கூடிய ஏர்கோன் கலிக்காமரை சந்திக்க செய்து தூது, இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து வருவது. சங்கிலி நாச்சியார் தொடர்பு, அதனால் விளைந்த கண்ணிழந்த நிலை, கண்ணிழந்து கண் பெற்ற பிறகு பறவையாரனுடைய ஊடல், பறவையார் ஊடலை தீர்ப்ப தூது, தூது போனதினால் ஏர்கோன் கலிக்காமர் பகை. இந்த திருவருளினுடைய இந்த செயல்களுக்கெல்லாம் அடிப்படையாக அந்த வகையாக அமைந்து ஏர்கோன் கலிக்காமரனுடைய பகையை அது நீக்கியது. அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த இருவருடைய அந்த அந்த அருள் இணைப்பு. ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதிகங்களை படிக்க நமக்கு அகக்கண் திறக்கும். அகக்கண் திறந்து விளங்குகின்ற நிலையிலே நம்முடைய வாழ்வு சிறந்து இந்த மண்ணுலகத்திலே விளங்கும். அப்படி விளங்குகின்ற இந்த வாழ்விலே எந்த விதமான பகை இருந்தாலும் அந்த பகை நீக்கும் பதிகங்கள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதிகங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த பதிகங்களிலே கடைசியிலே அவர் சொல்லுகின்ற பொழுது வெள்ள ஆணையை அனுப்பிச்சதனுடைய ஒரு குறிப்பை அவர் அங்கே சொல்லுகிறார். ஏன் வந்து இவர் வெள்ளாணையை அனுப்பினார் என்பது யாருக்கும் தெரியாதியா? ஆனா எனக்கு மட்டும்தான் அந்த டாப் சீக்ரெட், எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த வெள்ளாணை அனுப்பியதற்கு பதிலாக வேற எதையாவது அனுப்பியிருக்கலாம், வேற எதையாவது செய்திருக்கலாம். ஆனால் யானையை எதற்காக அனுப்ப வேண்டும் என்ற ஒரு குறிப்பு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லுகின்றேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்தது. இந்த யானை என்று சொல்லக்கூடிய யானையை அட்ட வீரட்டத்திலே ஒரு முறை என்ன பண்ணிட்டார் பெருமான், இந்த யானையை உரிச்சு அதனுடைய தோலை போர்த்தி கொண்டார். எப்போ இவர் யானை தோலை உரிச்சாரோ, ஒரு யானை தோலை உரிச்ச உடனேயே யானை குலங்கள் எல்லாம் எங்க தோலை உரிச்ச ஆளுதானையா இவன் அப்படின்னு இந்த யானை குலமானது சிவபெருமான் மீது பகை கொண்டிருந்தது. ஆணை உரித்த பகை அது. அதனால இந்த பகை ரொம்ப நாள பெருமான் வச்சுக்கிட்டு இருந்தார் இந்த பழிய. இந்த பழிய நான் என்னைக்காவது தீர்த்து கொள்ள வேண்டும், என்றாவது தீர்த்து கொள்ள வேண்டும்னு பார்த்தார். அப்ப தீர்த்துக்க வேண்டிய நேரம் வந்தது. என்னன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை யானை மேல ஏத்தினா யானையை உரித்த பகை நமக்கு நீங்கும் என்பதாக சொல்லி வெள்ளாணையை அனுப்பித்து ஆணை உரித்த பகை அடியேனோடும் மீளக்கொளோ என்பதாக அருள் செய்த அந்த நிலை, ஆணையை உரித்து பகையை நீக்கிய நிலை சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதியங்கள். ஏர்கோன் கலிக்காமற் பகை நீக்கியது போல சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதியங்களை படிக்கப்படிக எந்த விதமான பகை இருந்தாலும் அவை நீங்கும். அப்படிப்பட்ட அந்த பதியங்கள் சங்கிலி நாச்சியாரோடு அவர் தொடர்பு கொண்டதினால் விளைந்த பயன்கள் இவையெல்லாம் அந்த அருள் அவரோடு சேர்ந்ததினால் விளைந்த பயன் என்பதாக அமைத்துக் கொண்டு ஒரே ஒரு குறிப்பு, பறவை நாச்சியாரை கலந்ததினால் அந்த திருவருள் இணைந்ததினால் அமைந்த அந்த அருள் வெளிப்பாடு திருத்தொண்ட தொகையாக வெளிப்பட்டது. எப்பொழுது பறவையாரை திருமணம் செய்தாரோ அதன் பிறகுதான் இந்த திருத்தொண்ட தொகையே இந்த மண்ணுலகத்திற்கு வந்தது. பறவை நாச்சியாரனுடைய அந்த அருள் இணைப்பு தொண்டத் தொகையாக விளைந்தது என்கின்ற அந்த மிகப்பெரிய பேரும், பன்மையத்த மொழி பறவை, பன்மையத்த மொழி சங்கிலி என்ற இரண்டும், யானை பழித்தன்ன மொழியாக விளங்குகின்ற அம்மைக்கு இணை இந்த இருவரும் என்பதாக சொல்லி, அம்மையாகவே விளங்குகின்றவர்கள் பறவையாரும் சங்கிலியாரும் என்று இருவருடைய திருவடி தாமரைகளை வணங்கி, சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடி தாமரைகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
3: அதனால நிறைய செய்திகள்லாம் பறவையார் பத்தி இவ்வளவு இருக்கா, சங்கிலியார் பற்றி இவ்வளவு செய்திகள் இருக்கா, நம்ம என்னவோ இந்த அம்மா திருவாரூர், இந்த அம்மா திருவொற்றியூர், சாதாரணமா எடுத்துக்கிட்டோம், நிறைய இருக்கு போல இருக்க.
4: பன்மையத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும், பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன், பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும், மற்றாய பெருமானே மற்றாரை உடையேன், மற்ற ஆரை உடையேன்னு கேட்டார். வேற யார் எங்களுக்கு எங்க மூணு பேருக்கும்னு கேட்டார். ரொம்ப அருமையாக மதன் முரளி பல்வேறு செய்திகளை அருவி போல இங்கே தந்திருக்கிறார்.
5: எல்லாம் வல்லை பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியிலே ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இதிலே எம்பெருமானுடைய அடியார்களை பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற தன்மையையும் பார்க்க இருக்கிறோம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த பாடலானது சொல்லுகிறது. அதிலே முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வரிகள் இன்றைக்கு, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தன்னை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். எம்பெருமான் நம்முடைய குற்றங்களையெல்லாம் அறுத்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். வாத்சல்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு வடமொழி சொல் ஒன்று, வத்சம்னா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். தாய் பசுவானது கன்றினிடத்திலே செலுத்தக்கூடிய அன்புக்கு பேர் வாத்சல்யம்னு பேர். இதை நம்ம சொல்லும் பொழுது அந்த அன்பை குழந்தையினிடத்திலே தாய் செலுத்தக்கூடிய அன்பாக நம்ம சொல்லுவோம், வாத்சல்யம் என்று சொல்லுவோம். இந்த வாத்சல்யம் ஏன் இதுக்கு சொல்லப்பட்டது? ஏன் சிங்கக்குட்டி வந்து சிங்கத்தாய் சிங்கக்குட்டிக்கு செலுத்தாத, இல்ல வேற ஏதாவது இருக்காதண்ணா? ஒன்னு சிங்கத்திலாம் அந்த காலத்துல பக்கத்துல போய் எல்லாரும் பார்த்தாங்களா என்னன்னு தெரியாது, ரொம்ப எளிதா எல்லாரும் பார்க்கக்கூடியது பசு முதலிய பிராணிகள். மற்ற பிராணிகளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்று சொல்லும் பொழுது, கன்றை ஈன்று, ஒரு கன்று ஈனுகிறது, இந்த பல குட்டி போடுற விஷயம் கிடையாது, ஒரு கன்றை ஈனுகிறது. பசுவுக்கே பல பெருமைகள் உண்டு. பசுவிலே வரக்கூடிய பலவிதமான பொருள்கள் தான் எம்பெருமானுடைய பூஜைக்கு பயன்படுகின்றன. இந்த திருநாளை போவார் சரித்திரத்தில எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். இப்போ பசுவுக்கே சிறப்புண்டு, அந்த பசு ஒரு கன்று, அதுக்கு என்ன சிறப்புன்னா ஒரு கன்று ஈனுகிறது. அந்த ஒரு கன்று ஈனக்கூடிய சமயத்தில் நிணம் முதலிய மாசுகள் அந்த கன்றுக்கு இருக்கும், அதை தன்னுடைய நாவினாலே நக்கி நீக்கும் தாய் பசுவானது. அதனால தான் அந்த பசுவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படும், அதுக்கு தான் வாத்சல்யம் என்று சொல்லப்படும். இதுல ரெண்டு குறிப்பு, ஒன்று இறைவன் நம்முடைய குற்றங்களை தான் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கின்ற தன்மை. எப்படி கன்றினுடைய மேலே இருக்கக்கூடிய நிணத்தசைகளை அவற்றையெல்லாம் அழுக்கை அகற்றுகின்றதோ தாய்ப்பசுவானது, அதே போல நம்மீது நம்முடைய உடனே பிறக்கக்கூடிய நம் உடன் பிறந்த ஆணவம் முதலிய மலங்களை இறைவன் நீக்குகின்றான். கோதாட்டி என்று சொல்ல முடியாது, இந்த திருவம்பாவையில் நம்ம பார்த்திருக்கோம். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி என்று சொல்ல முடியாது, நம்மை கோதாட்டி நம்முடைய குற்றங்களை களைத்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இது ஒரு கருத்து. இரண்டாவது, இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் குற்றங்களோடு அடைய முடியாது. இப்ப அந்த திருச்சங்கு கதை ராமாயணத்துல வர்ற மாதிரி தான், இந்த உடலோடு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொல்லுவார்களோ அதே போலத்தான் நாம் குற்றங்களோடு இறைவனை அடைய முடியாது. இதுக்கு சின்ன உதாரணம், அடிக்கடி நம்ம பார்க்கிற உதாரணம் தான், எனக்கு அஜீரணம், நான் சாப்பிடணும், சாப்பிட முடியாது. அஜீரணமாக இருக்கும் பொழுது வயிறு மந்தித்து போயிருக்கிறது, ஆசை இருக்கு சாப்பிடணும்னு, எல்லா பொருள்களும் இருக்கிறது, என்னாலே சாப்பிட முடியாது. எப்ப சாப்பிட முடியும்? இந்த ஜீரணம், அஜீரணம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை போகும் பொழுதுதான், பசி ஏற்பட்டால் தான் ருசித்து சாப்பிட முடியும். அதே போலத்தான் என்னோடு இருக்கக்கூடிய குற்றங்கள் அகன்ற பொழுதுதான் இறைவன் என்று சொல்லக்கூடிய பேரின்பத்தை நான் அனுபவிக்க முடியும். குற்றங்களோடு இறைவனை அனுபவிக்க முடியாது என்கின்ற குறிப்பும் இருக்கிறது. சரி, என்னால முடியாது, யார் பண்ணுவா? அந்த பகவான் தான் என்னுடைய குற்றங்களை எல்லாம் அறுக்கிறான். ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் என்று சொல்லும்படியாக. எப்படி அறுக்கிறான்? அவன் சிந்தனைக்கும் அறியவன். வேதங்கள் சொல்லும் பொழுது வேதங்கள் எப்படிப்பட்ட இன்பம் என்றெல்லாம் அது தேடியது. சிந்தனைக்கும் அறிவனாக இருக்கின்றான். யதா வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா என்று சொல்லும்படியாக சிந்தனைக்கும் அறிவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி வருகிறான்? எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும். ஏன் அவன் அங்கிருந்தே இப்படி வந்தாலும் செய்யலாம் இல்லையா? எம்பெருமான் இங்க வரணுங்கிறது அவசியமே கிடையாது. கைலாசத்துல உட்கார்ந்து கொண்டோ எங்க இருக்கிறானோ எம்பெருமான் அங்கிங்கனா அப்படி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே தன்னுடைய இச்சா மாத்திரத்திலேயே சங்கல்ப சக்தியினாலே சரி இவனுக்கு நல்லது கொடுத்தேன், இவன் இப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் சொல்றது இல்ல? மணிவாசக பெருமானு ஏன் அதை சொல்லல? எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டோர்கள் புரியும்னார். ஏன் இங்க வர வேண்டும்? நம்ம வீட்டுல சாப்பாடு பண்ணி வைக்கிறாங்க. இந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. நான் பழைய காலத்தை சொல்றேன், இந்த காலத்து உதாரணம் சொல்லல. அம்மா என்ன பண்ணுவா? சமைச்சு வச்சதே அம்மாவோ மனைவியோ கொண்டு வந்து வைத்து பரிமாறுவார். இவன் 10 மணிக்கு வந்தாலும் 12 மணிக்கு வந்தாலும் 2 மணிக்கு வந்தாலும் கொண்டு வந்து வச்சு பரிமாறுவா. அது எதாக இருந்தாலும் சரி, என்ன சாப்பாடா இருந்தாலும் இவன் சாப்பிடணும்னா இருக்கு போ அங்கே சமைச்சு வச்சிருக்கிறேன் எடுத்து போட்டுக்கோ. அது இப்போ அப்பெல்லாம் எடுத்து போட்டுக்கோ கதை கிடையாது. எப்படி பரிவுடைய தாயானவள் அல்லது மனைவியானவள் கணவனுக்கோ அல்லது தன்னுடைய குழந்தைக்கோ தானே வந்து உணவு பரிமாறி அமுது பரிமாறி அவன் பசியாறுகிறானா என்று பார்க்கிறாளோ அதே போல எம்பெருமான் இருக்கு நீ எடுத்து சாட்டுக்கோங்கிற மாதிரி சங்கல்ப சக்தியினாலே நம்முடைய குற்றங்களை நீக்கி ஆனந்தம் கொடுப்பது கிடையாது. அந்த தாயிச்சிறந்த தயாவான தத்துவன் நம் முன்னே வந்து நாம் பசி நீங்குவதை நம்முடைய குற்றங்களை நீக்கிக் கொள்வதை ஆனந்தம் அடைவதை கண்டு ஆனந்திக்கிறான். அதனாலே அவன் முன்னால வருகிறான். ஒன்று, இது ஒரு கருத்து. இரண்டாவது, அவன் முன்னாலே வரலேன்னு சொன்னா இந்த குழந்தைக்கு தாய் இந்த கை குழந்தை இருக்கிறது, தாய் முகத்தை பார்த்தாலே அழாம இருக்கும். மற்றவர்கள் யார் என்ன சொன்னாலும் சரி அப்பாவுக்கு தெரியுமா என்ன குழந்தைக்கு அழுகு எதுக்காக வரும்னு தெரியாது. அது ஏதாவது போயிருக்கிறதா, ஒன்றுக்கு போயிருக்கிறதா, இல்ல ரெண்டு போயிருக்கிறதா, இல்ல எறும்பு கிடைச்சதா, பசியா, தூக்கமா, எதுக்கு அழுகிறது குழந்தைன்னு அந்த தகப்பனுக்கு தெரியாது. ஆனா தாய்க்கு தெரியும். அதுக்கு பசிக்காக அழுகிறதா, தூக்கத்துக்காக அழுகிறதா, இல்ல எறும்பு கடித்து அழுகிறதா, வேற ஏதாவது ஒன்றா என்று அதுக்கு தெரியும். இப்போ இந்த குழந்தையானது தாய் முகம் கண்டு தன்னுடைய அழுகையை நிறுத்துமா போலே, எங்கேயோ இருந்து சாப்பாடு போட்டுக்கோன்னு சொன்னா அந்த ஆனந்தம் கிடைக்காதது போலவே இறைவன் நம் முன்னே வந்து தாயாக இருந்து அந்த தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் இருக்கிறானே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே என்று நம் புறம் புறம் தெரிந்து கொண்டிருக்கிறானே, அந்த எம்பெருமான் என்னுடைய குற்றங்களை நீக்க வேண்டும், அவன் வந்து நீக்க வேண்டும், அவன் என் முன்னாலே வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, பரமேஸ்வரனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த தாயினுடைய முகத்தை கண்ட குழந்தையானது அழுகையை நிறுத்த போலவே என்னுடைய துக்கம் போகிறது. என்னுடைய ஆனந்தத்திற்காக, அதாவது அடியவர்களுடைய ஆனந்தத்திற்காக தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் தான் முன்னே வருகிறான். ஏதங்கள் அறுத்து எங்கள் முன்னே வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான். அதனால்தான் அவன் தாயாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் என்னுடைய தலைவனாகவும் இருக்கிறான் எம்பெருமான். பள்ளி எழுந்தருளாகி சங்கல்ப சக்தியினாலே செய்யக்கூடிய எம்பெருமான் சங்கல்பத்தினாலே நினைத்த மாத்திரத்திலே செய்யவில்லை, அடியவர்களுடைய ஆனந்தத்திற்காக அவன் வந்து செய்கிறான். அவர்கள் முன்னே வருகிறான் என்கின்ற ஒரு தன்மையை இந்த பாடலில் பார்க்கிறோம். யார் முன்னே வந்தார்? எத்தனை அடியவர்கள் சொல்லலாம், எத்தனை அடியவர்கள் முன்னே வந்து அவன் ஆட்கொள்ளுகிறான். ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரிந்த

சரித்திரத்தை நம்ம நினைத்து பார்க்கலாம். இங்க எதுக்கான அந்த சரித்திரமே நம்ம அந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்காக இருக்கிறது. திருமுனைப்பாடி நாடு, அங்கே இசைஞானியாருக்கும் செடையனாருக்கும் மகனாக அவதரிக்கிறார். திருநாவலூரிலே அவதரித்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவவதாரம் செய்தார். நம்பி ஆரூரர் என்று சொல்லி அவருக்கு திருநாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி என்று சொல்லும்படியாக அவருக்கு எல்லாம் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அப்ப நரசிங்க முனையரையர் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை, திருமுனைப்பாடி நாட்டை ஆண்டு வந்த அரசர் பார்த்தார். அன்பினால் மகன்மை கொண்டார், தங்கள் அரசியலன் குமரர்க்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் என்று தத்தெடுத்த மாதிரி அங்கி வளர்க்க ஆரம்பிச்சார். இதுல என்ன அழகுன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பியாரூரருக்கு அவருடைய பிறந்த குலத்தின் காரணத்தினாலே அந்தான மரபும் இருந்தது, தத்தெடுத்து கொண்ட அரசர் தன்மையின் காரணத்தினாலே இவருக்கு அந்த அதிகாரமும் அந்த அலங்காரமும் எல்லாம் இரண்டு பக்கமும் வந்து சேர்ந்தது. அரசர் தன்மையும் அந்தனர் தன்மையும் இரண்டுக்கும் வந்தது. பெருமைசால் அரசர் காதர் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வறுமுறை மரபில் வைகி வளர்ந்து மங்களம் செய் கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி அளவில் தொல் கலைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பின் ஓங்கி சீர்மன பருவம் சேர்ந்தார் என்று சொல்லும்படியாக எல்லா விதமான கலைகளும் ரெண்டு பக்கமும் அவர் அறிந்து கொண்டார். திருமணம் செய்யக்கூடிய காலம் வந்தது. அங்கே புத்தூரில் இருக்கக்கூடிய சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை குலமுதல் அறிவின் மிக்கார் கொத்திர முறையும் தேர்ந்தார் நல்லமை முதியோர் சொல்ல சடங்குவி நன்னை ஏற்று என்று சொல்லும்படியாக எல்லாரும் பெரியவர்களால் அந்த பெண்ணை கேட்கிறார்கள். ஒத்த பண்பினால் அன்புனேன்தான் என்று திருமணத்துக்கு எல்லா விதமான தன்மைகளிலேயும் எல்லாவற்றையும் செய்தார்கள். திருமணம் நாளானது வருகிறது. இது ரொம்ப அழகா சேக்கலார் பெருமான் கொண்டு செய்வார். நன்னகர் விளவு கொள்ள நம்பியாரூரர் நாதன் தன்னடி மனத்துக்கொண்டு தகுந்திரு நீர்சார்த்தி பொன்னணி மணியார் யோக புறவி மேல் கொண்டு போந்தார் என்று சொல்லும்படியாக எப்படி வந்தார் அங்கே சேக்கல ரொம்ப அழகா வார்த்தைப்படுவார். மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க என்று சொன்னார். அந்த மன்னருக்கு இருக்கக்கூடிய அலங்காரம் ஆடை அதிகாரங்கள் அதே மாதிரி வைதிக மரபுக்கு இருக்கும்படியாக இருக்கக்கூடிய முப்பெரு நூல் எல்லாம் இந்த ரெண்டும் சேர்ந்தவராக இங்கே வருகிறார். எல்லாரும் பாராட்டும்படியாக வந்த அந்த இடத்திலே இவரை பார்க்க பார்க்க சுந்தரர் என்று சொல்லக்கூடிய அளவில் சுந்தரமூர்த்தியாக வந்து நிற்கிறாரா? அப்போ இறைவன் வந்து ஆட்கொள்வதற்காக வருகிறார். இதெல்லாம் கதை எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது இல்லை. இங்க இருக்கக்கூடிய சில சேக்கிழார் பெருமானுடைய சில பாடல்களை நாம் சிந்திக்கிறோம். எம்பெருமான் வந்தார்னா இங்கே எதை பார்க்கிறோமோ திருப்பள்ளி எழுச்சியிலே மீண்டும் மீண்டும் அதை நினைத்து பாருங்கள். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமானார் இங்க சொல்லுவார். ஆளுமறை சூழ் கைலையின் கண் அருள் செய்த சாலுமொழியார் வழி தடுத்து அடிமை கொள்வான் மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். இவர் எப்பேற்பட்டவர்? சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து என்று சொல்லுவோமே அப்பொழுது மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். எப்படி வந்தார்னா, கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் எனச்சூழ் புண்ணிய நுதல் புனித நீரு பொலி வெய்த தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வதன மீதே வெண்ணறை முடித்தது விழுந்திடை சடங்க காதலணி கண்டிகை வடிந்த குளைதாழ சோதி மணி மார்பின் அசை நூலினொடு தோழின் மீது புனை உத்தறிய வெண்துகில் நுடங்க ஆதவ மறைக்குடை அணிக்கரம் விளங்க என்று ஒரு வயதான ஒரு வேதியனுடைய கிள வேதியனுடைய தன்மையில வருகிறாராம். மொய்த்துவளர் வேறழகு முத்தபடி வேகோ அத்தகைய முப்பெனும் அதன் படிவமேகோ. சேக்கிழர் விளையாடுவர் அந்த இடத்துல தமிழிலே மிகச்சிறப்பாக எம்பெருமானை வர்ணிப்பார். அந்த வார்த்தை ஜாலங்களும் சரி, எம்பெருமானை சொல்லக்கூடிய தன்மையரும் எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில வந்து திருமாமரை மனத்தொழில் தொடங்கும் பந்தரிடை நம்பி எதிர் பன்னு சபை முன்னின்று இந்த மொழி கேள்வின் எதிர் யாவர்களும் என்றான். யார் சொன்னாராம்? முந்தை மறை ஆயிரம் மொழிந்த திருவாயான். அனந்தோவை வேதாகா என்று எது சொல்லுமோ அப்படி ஏராளமான வேதங்கள் எவை உண்டோ ஆயிரக்கணக்கான சாகைகளை உடைய அந்த வேதங்களை எவன் சொன்னானோ அந்த திருவாயால சொன்னானா? ஏன், நான் சொல்ற வார்த்தையை எல்லாரும் கேளுங்கள் என்று சொன்னாராம். உடனே எல்லாரும் வணங்குகின்றார்கள். ஆக பெரியவர் வந்திருக்கிறீரே, உங்கள் வரவு நல்வரவாகட்டும், சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே அவர் அந்த நாவலர் பெருந்தகையான நம்பியாரூரை பார்த்து சொல்லுகிறாராம், உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டு. முன்னுடையதோ ஒரு பெரு வழக்கினை முடித்தே, அந்த வழக்கினை பழைய வழக்கு, இது புதுச்சு கிடையாது, பழைய வழக்கு, அதை முடித்து நின்னுடைய வேள்வியினை நீ முயல்வி அதை பண்ணுனர்.
உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தார், ஏன்னா அரச குலத்திலே இருந்த காரணத்தினால அவர் தானே முதல்ல உன் வேலையை முடிக்கிறேன். அவள் என்ன போறது, முதலிலே உன்னுடைய வழக்கை முடித்து வைப்போம், பிறகு நான் மனம் செய்து கொள்வேன் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், இந்நாவல் நகர் ஊரன் இது நான் முழிவது என்ன, தேவரையும் மாலையன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேரடிமையாவுடைய எம்மான் சொல்லுகின்றான். யார் அந்த பரமேஸ்வரன் சொன்னானா, இவன் என்னுடைய அடியான், என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்று சொன்னார். எவன் தேவாதி தேவர்களையும் அடிமை கொண்டவனாக இந்த பரமேஸ்வரன் இருக்கிறானோ, இதை சேர்க்கலார் ரொம்ப அழகா ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்வார். அவனுடைய சிறப்பென்ன, இங்க இருக்கக்கூடிய சிறப்பென்ன, அதான் யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் என்று பாடுகின்றோமே, அப்பேற்பட்ட எம்பெருமான் சிந்தனைக்குமரியாய் எங்கள் முன் வந்து எதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான், யாரவன்னர் தேவரையும் மாலையன் முதல் திருவினை மிக்கோர் யாவரையும் வேரடிமையாவுடைய எம்மான். அவன் சொன்னான், என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன். எல்லாரும் சிரிக்கிறார்களாம், என்னது பைத்தியமா, என்ன ஆகிறது, என்ன இப்படி சொல்லுகிறான். இந்த திருநாவலூரில் இருந்த அந்த நம்பியார் ஊரரும் சிரிக்கிறான், நன்றால் மறையோன் மொழி என்றதில் நோக்கி நக்கான் என்று சிரிக்கிறாராம். அவர் சொன்னார், நீ சிரிக்கிறது என்னடா, சிரித்ததன் ஏட என்று சொல்கிறார், சிரிக்கிறது என்ன, நீ என்ன சிரிக்கிற, என்னிடத்தில் இந்த ஓலை உண்டு, யாருடைய ஓலை, அக்காலம் உன் தந்தை தன் தந்தை ஆள் ஓலை ஈதாலி காரியத்தை நீ இன்று சிரித்ததன் ஏடா, எதுக்குடா சிரிக்கிற, உன்னுடைய அப்பாவுக்கு அப்பா எனக்கு கொடுத்திருக்காரு, தாத்தா கொடுத்திருக்கிறார், உன் தந்தை தன் தந்தை உன்னுடைய அப்பாவுக்கு அப்பா அவர் கொடுத்திருக்கிறார் ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார், உன்னுடைய வழிவழி அடிமை என்று சொல்லி இருக்கிறார், நீ என்ன சிரிக்கிற அப்படின்னார். உடனே இவர் இன்னும் சிரிக்கிறார், எல்லாரையும் சொல்லுகிறார், ஒரு அந்தணனுக்கு இன்னொரு அடிமையாவது, இன்னொரு அந்தணன் அடிமையாவதுண்டோ, இன்னைக்குதான் முதல் முதலிலே கேட்கிறோம், இவன் பைத்தியமா, பித்தனோ மறையோன் என்றார். இந்த பார், நான் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பித்தனுமாக பின்னும் பேயனும் ஆக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்றவற்றால் நானே, நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது, ஏன் இதான் விஷயம், அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலையாகில் நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும், இந்த பார் அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீ பித்தன்னு சொல்லிக்கோ, பே என்ன சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதெல்லாம் இந்த பேச்செல்லாம் வேண்டாம், எனக்கு நீ பணி செய்ய வேண்டும். அச்சா, உடனே கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகானிற்கும், கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். என்ன உன்னை பார்த்தா எனக்கு மனத்திலே அன்பு பெருகுகிறது, ஆனா நீ சொல்றதை கேட்டா எனக்கு கோபம் பெருகுகிறது, உனக்கு பைத்தியமான எனக்கு தோணுகிறது, நீ ஓலைய காட்டு அப்படின்னார். அவனு தானே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னவன சொன்னார். உடனே அந்த ஓலையை பார்த்தவர் வாங்கினார், கிழித்தார், ஹோமத்தையில போட்டார். அவ்வளவுதான், என்ன பண்ணா என்ன பண்ணான் ஒரு சொல்ல, இப்ப சொல்லு எங்க இருக்கு ஓலை, எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அடுத்தது இவர் சொன்னார், என்ன பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தானே வந்திருக்கிறார், இவரை அடிமை கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஏதங்கள் அறுத்தியம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் நம்முடைய குற்றங்களை நீக்க வேண்டும்னா இதை மட்டும் நீக்காம விடுவாரா என்ன, நீக்குவதற்கு அவர் தயாராக வந்திருக்கிறார். உடனே என்ன பண்ணார், இந்த இடத்திலே இல்ல, நான் உனக்கு என்னிடத்திலே இன்னொரு ஓலை உண்டு, உன்னிடத்துல கொடுத்தது படி ஓலை, மூல ஓலை நமக்கு உண்டு, வெண்ணெய் நல்லூருக்கு போக வேண்டும், அங்கே வழக்காட வேண்டும் என்று சொல்லி திருவெண்ணெய் நல்லூருக்கு அழைத்து செல்கிறார். என்னிடத்தில் இன்னொரு ஓலை உண்டு என்று காட்டார், அங்கே போய் பேசலாம் என்று சொன்ன உடனே திருவெண்ணெய் நல்லூருக்கு செல்லுகிறார்கள், எல்லாரும் செல்லுகிறார்கள். இது செல்லும் பொழுது மிக அழகாக எவ்வளவோ காண வேண்டும், நமக்கு பொழுது இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக பார்க்கிறோம். சொல்லு நான் செல்லு நான் மறையோன் தந்தின் திருமுக காந்தம் சேர்ந்த வல்லிரும்பு அணையுமா போல் வள்ளலும் கடிந்து சென்றார். இரும்பானது ஒரு காந்தத்தை கண்டு எப்படி ஈர்க்கப்பட்டு போகுமோ அது மாதிரி இரும்பு மாதிரி இன்னும் திருந்தல, யாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்னும் இறைவனிடத்தில் ஆட்படவில்லை, அந்த காந்தம் போல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நோக்கி வான்னு சொன்ன உடனே இவர் போற என்னடா இவன் பாட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொந்தக்காரங்கள்லாம் பின்னாடி இது என்ன என்று செல்ல, நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணெய் நல்லூரை நன்னின்னு பின்னாடி எல்லாரும் என்னடாதுன்னு போகிறார்கள். அங்கே போன உடனேயே சபையை கூட்டுகிறார்கள். காதலன் அடியான் யாரு, நாவலூர் ஆரூரன் தான் காதலன் அடியான், இந்த ஓலையை என்ன பண்ணா, முதல் ஓலையை கொடுத்த ஓலையை அவன் கிழித்து எரிந்து விட்டான், இவன் என்னுடைய அடியவன், சரி அதுக்கு என்ன உனக்கு ஆதாரம் இருக்கிறது, என்னிடத்திலே மூல ஓலை இருக்கிறது, சரி அப்படின்னா பார்க்கலாம், அந்த மூலவரை நாங்க பார்க்க வேண்டும், நீ பார்க்கறதுக்கு நீ உனக்கு என்ன தெரியும், உங்க அப்பாக்கு எழுத்தான் தெரியும், உங்க தாத்தாக்கு எழுத்து உனக்கு தெரியுமா, தெரியாது, சரி
இப்ப அப்படின்னா நீ காட்டு, உடனே இன்னொரு ஓலை வைத்திருக்கிறார், நான் இவன்கிட்ட காமிக்க மாட்டேன், ஏன் இவன் கிழிச்சு போட்டுருவான், யாரு பெரியவங்களோ அவங்க இடத்திலே காட்டுகிறேன், யார் அந்த பெரியவர்கள், திருவண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய சபையோர், அந்த மாயை வல்லார் இந்த இடத்துல எவ்வளவு அழகாக போடுவார்னார், என் நம்பிக்கான் மாயை.

0: பொறாமையால் எழுதி நேர்ந்தேன், இதற்கிவை என் எழுத்து என்றார். எழுதி இவ்வளவு பெருசு எழுதி வச்சிருக்கிறது அந்த ஓலையிலே. யார் சொன்னார்? ஆதிசைவனாக இருக்கக்கூடிய அந்த நாவலூரிலே இருந்த ஆதிசைவனான ஆரூரன், இவங்க தாத்தா பேரு தான் இவருக்கும், நம்பி ஆரூரன் தாத்தா பேரு தான். அந்த ஆரூரன் என்னுடைய செய்கை, நான் வந்து எல்லா விதத்திலையும், அதாவது பைத்தியம் முடிச்சுட்டோ மன சித்த பிரமையிலோ எழுதல, நம்ம இப்ப வில் எழுதுற மாதிரி தான் உயிர் எழுதி வைத்த மாதிரி வைத்திருக்கிறார். இருமையால் எழுதி நேர்ந்தேன்னு யாரு? பெருமுனி வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு. இவர் தெரியாம சொல்ல, நாவலூர் இவர் கேட்டார், நீ பித்தனோ என்று கேட்டா, நீ பித்தனையாக பேயனே ஆக இவர் சொல்லுகிறார் இல்லையா? பித்தன் சொன்னபடி என் பேர் பித்தன் தான், நாவலூர் நல்லூர் வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வரமுறை மரபுளோரும் வழித்துண்டு என்று சொல்லும்படியாக இருந்ததாம். ஒப்பிட்டு பார்த்தார்கள், உடனே சொன்னார்கள், வேற வழி கிடையாது, இவனுடையதுதான் வலியே ஆட்கொள்ளும் வள்ளல் என்று சொல்லும்படியாக. இனி செயல் இல்லை, எல்லாரும் சொன்னார்கள், இது மேல நாங்க ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லப்பா, இதுதான் சரி. நம்பியாரூரில் தோற்றீர், பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று சொன்னவுடனே, விதிமுறை இதுவேயாகில் யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ, இதுதான் என்னுடைய விதின்னு சொன்னா, இதுதான் இங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, நான் வந்து முடியாதுன்னு என்னால சொல்ல முடியுமா? அவர் கேட்டுக்கொண்டு நிற்கிறார். எல்லாரும் கேட்க, அதெல்லாம் சரி, இந்த திருவண்ணாமலையில உங்களை நாங்க பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு எது வீடுன்னு கேட்டாங்க. இது தெரியாதா? ஒருத்தருக்கும் தெரியாதா? பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர், இங்க சேக்கலார் பெருமான் ஒரு பெரிய சகஸ்நாமே, சிவ சகஸ்நாமே சொல்லுவார். அது ஒரு ஆசையை உண்டு பார்க்கலாம். இறைவன் அருள் கூடினார். சேர்ந்த திருமுறையிலே இருக்க அந்த தடுத்தாண்ட திருத்தொண்டர் புராணத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றிய வார்த்தைகளை எல்லாம் பார்த்தாலே ஒரு பெரிய சகஸ்நாமே வரும். இங்க போடுவார் எப்படி, புண்ணிய முனிவர் யாரு? சிவபெருமான். என்னை ஒருவரும் அறியீராகில் போதும், வாருங்கள் என்று சொல்லி திருவருத்துறை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்திற்கு சென்றார். கண்டிலர் திகைத்து நின்றார். இது என்னது, கோயிலுக்குள்ளே போகிறாயே என்று அவர் பார்க்கிறார். நம்பியாரூரர் தம் பெரு விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்ப மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் உற்றால் என்று சொல்லி, அங்கே உமா சகாயனாக எம்பெருமான் வந்து தோன்றுகின்றான், சோமாஸ்கந்த மூர்த்தியாக வந்து தோன்றுகின்றான். முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நன்புல மலையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்று சொல்லும்படியாக எம்பெருமான் சொன்னாரா? என்றிடும் ஓசை கேளா, இன்ற ஆண் கணைப்பு கேட்ட. இதுக்கு தான் முதல்ல நான் ஆரம்பிச்சேன், வாத்சல்யம்ங்கிற தன்மை உண்டு இல்லையா, அந்த வாத்சல்யம் எம்பெருமான தவிர பரமேஸ்வரனை தவிர வேற யாருக்குமே கிடையாது. அந்த கன்று போல இவர் இருக்கிறாரா? எப்படி, என்றெழும் ஓசை கேளா, இன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி கர சரணாகதி அங்கம் துன்றிய புலகமாக தொழுதகை தலைமையிலாக மன்றுடீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்று சொல்லும்படியாக ஆட்கொண்டாரா? உனக்கு வன்றொண்டன் என்கின்ற நாமமும் பெற்றனை அர்ச்சனை பாட்டேயாகும், என்னை பாடு மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்று சொல்லும்படியாக தூமரை பாடும் வாயால் சொன்னாரா? தேடிய அயனும் மாலும் தெளிவுரா ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்று சொன்னானே, அப்போ அந்த எம்பெருமானை பித்தன் என்று சொல்லும்படியாக, பித்தா பிறைசூடி என்று சொல்லும்படியாக இந்த இடத்திலே பாடினார் என்பதாக. பெரிதான் திருப்படிகம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகுய்ய உலகெல்லாம் உய்ய எடுத்தார் என்று சொல்வார்களே அந்த எம்பெருமான். ஒரு சரித்திரத்தை நம்ம சுருக்கமாக பார்த்தோம், அவ்வளவுதான். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும், என்ன குற்றங்கள் இருந்தாலும் நம்மை ஆட்கொள்ளுகின்றான் எம்பெருமான், நம் முன்னே வந்து நம்மை ஆட்கொள்ளுகின்றான், நம்முடைய குற்றங்களை நீக்கி குணம் கொடுத்து தன்னிடத்திலே ஆட்கொள்ளுகின்றான். அந்த சரித்திரத்தை சொல்லக்கூடிய பாடல் தான் ஏதங்கள் அறுத்தம்மை சிந்தனைக்குமரியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் என்று சொல்லும்படியாக. பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியோம் உனை கண்டறிவார் என்று சொல்லும்படியான திருப்பள்ளி எழுச்சி இன்றைக்கு நம்முடைய பாக்கிய வசத்தினாலே தடுத்தா கொண்ட புராணத்தை சுருக்கமாக இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே காணப்பெற்றோம். சுந்தரர் தாழ்வாழ்க, சுந்தரர் நமக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வாங்கி தரட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு,
1: ஈசன் கபாலிக்காக விட்டுருவோம், அம்பிகைக்காக விட்டுருவோம், கற்பகத்துக்காக விட்டுருவோம், எனக்கு தேவையில்லை, நீ ஏற்றுக்கோ, எனக்கு உண்டு நம்ம பணம் அதை நீ ஏற்றுக்கோ, இல்ல கற்பா அவள் கபாலி வாங்கிக்கிட்டோம், நான் எதுக்கு உங்க கேட்கணும், கேட்டா பொல்லா புலர், கேட்டா பொல்லா புலர் வந்து கழிச்சிங்க நாயா செருத்துணை நாயா நமினந்தி அடிகள்னு ஒருத்தருங்க 63 நமினந்தி அடிகள்னு ஒருத்தருங்க அவருக்கு போறாரு.

0: ஏமாப்பிள்ளையாண்ட ஊரு திருவாரூர் போல. திருவாரூர் வந்தவரு விளக்கேத்தணும்னு ஆசைப்படுற. அங்க சுவாமி கோயில்லாம் முற்றிடம் கொண்டாலும் சுவாமி இருக்கு, அங்க விளக்கே எரியல. நிபந்தனைகள்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க கோயில்ல, விளக்கேற்றுவதற்காக நிபந்தனைகள் ஒதுக்கி இருக்கிறார்கள், அதற்காக வீடுகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு இப்பவும் கல்வெட்டு வெளியில தெரியுமாறு ஒரு இடம் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கிறேன், இப்பவும் நீங்க வேணா பார்க்கலாம். நம்ம மியூசிக் அகாடமி பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும், சிவமயம்னு போட்டு ஒரு கல்வெட்டு இருக்கும். இங்க திருவான்மியூர் வந்தீஸ்வரர் கோயில அது கிடைக்கக்கூடிய மாத வாடகையை வைத்துக் கொண்டு இரண்டு மாதத்தில் இரண்டு பிரகோஷங்களை நடத்துவதற்கான பொருள் செலவை ஈடுபட்டு கொள்க. திருவான்மியூர் எங்க இருக்குது, மருதீஸ்வரர் கோயில் எங்க இருக்குது, மியூசிக் அகாடமி எங்க இருக்குது, 5 கிலோமீட்டர் அந்த இருக்குது. ஆனா அங்க இருக்கிற ஒரு வீட்டை திருவாங்கூர் மருதீஸ்வரர் கோயில ரெண்டு பிரகோஷம், வளர்ந்தரை பிரகோஷம், தேய்மறை பிரகோஷம், இரண்டு பிரகோஷங்களில் நடத்துவதற்கான பொருள் செலவை இதன் வாடகையில் ஈடுபட்டு கொள்க. நீங்க 5 கிலோமீட்டர் விளக்கா ஏத்தணும், அதான் உங்க சிவபெருமான் கையில பெரிய விளக்கு இருக்கு, அதை வாங்கி ஏத்த வேண்டியதுதானே. நம்ம கேள்வி பேசுறதுல அவனை நெஞ்சுவதற்கு அவன் தான். நீங்க ஏதாவது ஒரு விழா பண்றோம், இங்க நாங்க ஊர்வலமா போறோங்க, இங்க விநாயகர் வழிபாடு செய்யறோம், அம்பிகைக்கு வழிபாடு செய்யறோம், ஏதோ உங்களால முடிஞ்சத கொடுங்க, ஒரு ரூபாவும் கொடுக்க மாட்டான். 1000 கோடி கேள்வி கேட்பான், ஏ இந்த வாட்டி எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, போன வாட்டி கொடுத்தவங்க யாரும் நிறைய கொடுத்தாங்க, நீ என்ன கொடுக்க போற, அதெல்லாம் இருக்கும், நீ கணக்கு கரெக்டா வச்சிருக்கேன், நீ பார்த்து என்ன பண்ண போற, உனக்கு நீ உன்னுடைய கணக்கு ஒழுங்கா வச்சிருக்கிய, எந்த பிறவையும் உனக்கு தெரியுமா, நீ எந்த பிறவையில எத்தனாவது எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா, அடுத்து என்ன நட்சத்திரத்துல வர போறேன்னு தெரியுமா, இந்த பிறவிய உண்டு அடுத்து என்ன பிறவை எடுக்க போறேன்னு தெரியுமா, உன் கணக்கே உன்னால சரியா பார்க்காத போது நீ யாரு அடுத்தவன் கணக்கு கேட்கறதுக்கு, அது என்ன கரெக்டா இருக்கும் என்னோட சொல்லிடுவேன் நேரடியா சொல்லிடுவேன் ரொம்ப பெருமையா கம்பட்டம் வச்சுக்கிடுவேன். எங்க குருநாதர் சொன்னார், தட்டு நிறைய சாதம் போடுறேன், இந்த சாப்பாடு மறுநாள் காலையில என்ன ஆகுங்க, கழிவாகும் சார், அது சொல்ல அதிகாரம் மாட்டாங்க சார், அதை நம்ம பேசக்கூடாது சார், அது அசிங்கம், அப்படித்தான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை பேசக்கூடாது, அது அசிங்கம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எங்கேயோ சலிக்க வேண்டாம், நீங்க எனக்கு எப்படி சேர்த்து வழிக்கும் பேசக்கூடாது, அது அசிங்கம், அவன் தான் விழுந்தா தெரியல, அதை சொல்ல சொன்னா ஒண்ணும் இல்லை, நீ அழுது விழுந்துருவேன், நீ அழுது விழுந்துருவேன், அதனால சொல்லாத. நம்ம அடிகள் விளக்கு ஏற்றதுக்காக போய் விளக்கு என்ன கேட்கிறாரு, அதான் சிவபெருமான் கையில ஜோதி ஏற்று பேசுறது மட்டுமல்ல,
1: கமலாலய குளத்துல நிறைய தண்ணி இருக்குது, எடுத்து ஊத்தி விளக்கை எடுத்து. சில நேரங்களில் எல்லோரும் சமணர்கள், எல்லோரும் சமணர்கள். சமணர்கள் சொன்ன வாக்கு அங்கே பலித்தது. ஏன் தெரியுமா? அவர்கள் வாக்கு பொய்க்க வேண்டும் என்பதற்காக அங்கே பலித்தது. எத்தனை நவீன எடிகள் விளக்கு எல்லாம் பிரகாசமா எரியுது. எண்ணெய் ஊட்டி ஏற்றினா கூட அவ்வளவு தூரம் எரியாதுங்க, தண்ணீர் விட்டு ஏறி ஏற்றாங்க விளக்கெல்லாம் எரியுது. நவீன செடிகள் முற்றிடம் கொண்டாருக்கு விளக்கு ஏற்றி வைக்கிறார். சரி, இவ்வளவு நம்பிக்கையோடு விளக்கு ஏற்றி வச்சால இவரு முதலே ஆரம்பிக்கும் போதே ஆயிரம் கால மண்டபம் தீர்க்கும் போற தியாகேஸ்வர பெருமானை சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். செல்வம் அனுப்பிச்சு பாரு, திருவாரூர் சொல்லித்தான் ஆரம்பிப்பாரு, எனக்கு தெரியாதா அப்படின்னு. அங்க தியாகேஸ்வர பெருமான் தேருக்கு எழுந்தவர்களுடைய காட்சி, எழுந்தவர்களை திரும்ப நிலாஸ்தானம் எழுந்தவருடைய காட்சி செஞ்சுட்டு வீட்டுக்கு போறாரு. ஏமப்பேரூர் போறாரு. போனவங்க என்ன பண்ணணும்? திருவாரூர்ல நல்லா இருந்துச்சு, தியாகேஸ்வர பெருமான் அஜபா நடனும், ஆதுரா தியாகேசா, ஆதுரா தியாகேசா என அடியார்கள் மக்கள் தூக்கி போட்டு பிடிக்கிறார்கள். இன்னைக்கு நடக்குது சுவாமி, அதை தூக்கி போடுவாங்க. நமக்கு பார்க்கிற உள்ளம் பார்த்தாலும் எங்க வீட்டுல ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போயிருந்தோம். அந்த பையன் கேட்ட அழகான கேள்வி, கரெக்டா குடிச்சுக்குவாங்களா இந்தியன் பிரதேச பால் தர மாட்டாங்களே அப்படின்னு கரெக்டா குடிச்சிருவாங்க. ஏன் கவலைப்படாத? என்றால் அவங்க பிடிக்கல, சுவாமி அவங்களை பிடிக்கிறதுக்கு வச்சுப்பார். கரெக்டா பிடிக்கிற ஆள் தான் அங்க நிறுத்துவார், பிடிக்காத ஆளா அங்க நிறுத்தவே மாட்டேன். அப்படி நான் நம்பிக்கை கொடுத்தேன். அவர்கள் கரெக்டா சுவாமி தூக்கி போட்டு பிடிப்பாங்க. அச்சப்பா நடனா தியாகேசன், ஆருளா தியாகேசன். இங்க ஸ்ரீபாகம் குழுவில் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம கபாலி ஸ்ரீபாகம் குழுவில் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய வண்டியிலேயே தியாகேசர் படம் தான் பார்த்த உடனே சொல்லுவாரு, ஆருளா தியாகேசா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், என்ன அது உங்களை பார்த்தோம்னா ஆருளா நீங்க தியாகேசான் இருக்கீங்க, என்ன கணக்கு அப்படின்னு. அவருடைய வண்டியை காமிச்சேன், இது எங்கள் ஊர் தெய்வம் தியாகேசன் பெருமான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தியாகேசன் வந்தது தியாகம் நிரம்ப செய்யக்கூடிய ஈசன், அதனால அவன் தியாகேசன். யாருக்காக தியாகம் செய்வான்? நமக்காக தியாகம் செய்வான், நமக்காக தியாகம் செய்வான். நான் சிவபெருமான், நான் பறவை நாச்சியார் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சுந்தரம் சொன்னா போற, நீ அழகா போவார் போன, சிவபெருமானா போ, சிவபெருமானா போவார், தியாகம் செய்வார், அதனால அவன் தியாகேசன். ஏ கபாலி, நம்முடைய கபாலத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அறிந்த ஒருவன் அதனால் அவன் கபாலி. நம்ம கபாலத்தில் இருக்கிற ஒரு எழுத்து நமக்கு தெரியவே தெரியாது, நாமளே எழுதிக்கிட்டோம், நாமளே எழுதிக்கிட்டோம். அகாலிங் அவர் போயிட்டேன் அவர் பிடிச்சி எழுதிட்டு, ஓ இதுதானா, ஓ இப்படிலாம் கஷ்டப்பட்டு திரும்ப சாமி அடையணும் அப்படின்னு பிரம்மா படிச்சுட்டு அனுப்பி விட்டுருக்காரு. ஆனால் இதை படித்து நீ இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் நாடி ஜோசித்து கிடையாது, ஜோசித்து கிடையாது, கபாலிக்கு உண்டு. நீங்க வந்து நின்னீங்கன்னா தேவ மண்டபத்தில் எழுதிங்கடா ஒழுங்காட்டி இரு அப்படின்னு உங்களை வழி நடத்திடுவார், வழி நடத்திடுவார். எப்படி நடத்துவாரு? தெய்வம் மனுஷருபேன யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. போன வாடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசி பாடல பாதையில நிறுத்திட்டேன். நண்பர் ஸ்ரீகாந்த் கோச்சுக்கிட்டாரு, என்ன சார் பாதையில நிறுத்திட்டீங்க? அங்க ஒருத்த நான் கண்ண மூடி சொல்லிட்டே நிறுத்து நிறுத்துன்னு சொன்னான். நினைக்கிறேன் சின்ன பையன் யாரும் நிறுத்து நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, நல்ல வேலை இத பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரும் சொல்லல, சொன்னா நிறுத்திப்பேன். ஆனால் இறைவன் அப்படி ஒரு போதும் செய்யமாட்டான், ஒரு போதும் செய்யமாட்டான். ஏன் தெரியுங்களா? அப்படி சொன்னாரு, நான் ஒன்று போய் யோசிச்சு பாக்குறேன், நான் வாழ்த்தினதுக்கு அப்புறம் நீ என்னடா வாழ்த்தது அவங்கள? சித்தத்தை சிவன்பால் வைத்தார்கள் புராணத்தை பேசினோம் போன வாரம். அப்ப நான் வாழ்த்தும் போது நீ யார் அவங்க வாழ்த்துறதுக்கு? நீ யார் அப்போ உன்னோட சுப்பீரியர் மேனேஜரே சைன் பண்ணதுக்கு அப்புறம் கிளர்க்குக்கு அதுல என்னென்ன அப்ரூவ் வேலை, அதனால என் வாழ்த்து வேணும் சுவாமி. உள்ள போய் நிக்கிறதே தெரியுது எனக்கு, ஏன் என்னை வாழ்த்த விடல? எல்லோரையும் வாழ்த்தணும்னு ஆசையாச்சு எனக்கு, ஏன் வாழ்த்த விடல? அவர் சொல்ற உள்ள சொல்றது தகவல், உன்னோட சுப்பீரியர் ஒருத்த வாழ்த்துனதுக்கு அப்புறம் நாம வழிமொழியாம் ஒரே கச்ச கச்சது. குளிக்கணும், கொஞ்சம் வெந்நீர் போடு.
0: சரி,
1: கச கச இருக்குது. அதோட முக்கியம் அந்த அம்மா சொல்றாங்க, உள்ள வாங்க. இல்ல, தீர்த்து பட்டுருச்சு கோயில்ல. நான் யார் மேல பட்டையோ தெரியல, கண்டவங்களும் மேல வந்து விழுந்துருக்குறாங்க. அப்படின்னா கோயில்ல கிடையாதுங்க. சில பேர் கோயில்ல வந்து ஏன்னா மணி அப்படிப்பாங்க. மணினா வந்து ஒரு சோம்பல், மணினா என்ன சோம்பல் சொல்லுது, வள்ளுவோம் அந்த ஒரு வள்ளுவோம். அதனால நான் தூய்மையானவங்க யாரும் கிடையாதுங்க. நான் தூய்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு வேணா சொல்லலாம். நான் தூய்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் யாரும் கிடையாது. யார் பர்ஃபெக்ட்? சுவாமி ஒருத்தர் தான் பர்ஃபெக்ட். சுவாமி ஒருத்தர் தான் உண்மையானவர். சுவாமி மட்டும் தான் சத்தியம். மற்றதெல்லாம் சுவாமி கொஞ்சம் குறையோட தான் வச்சிருப்பாரு. ஏன்? அப்பதான் நான் அவரை போய் சேரும். நமக்கு எப்ப நிறைவு வரும்? சுவாமியை போய் சேரும் போதுதான் நமக்கு நிறைவு வரும். அது வரைக்கும் நமக்கு நிறைவு கிடையாது. ஏன்னா சில சமயம் பார்க்கலாம், எது நடந்தாலும் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது சார், ஒரு குறையாவே இருக்கு சார் மனசு அப்படின்னு அவள என்னை பார்த்து கேட்பாங்க. நீங்க எப்படி சார் சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நான் நடந்த துக்கத்தெல்லாம் சொன்னேன்னா நீங்க பத்து நாளைக்கு சாப்பிடவே முடியாது. பத்து நாளைக்கு சாப்பிடவே முடியாது. நேர் கூட நடந்த துக்கத்தெல்லாம் உங்களோட பகிர்ந்துட்டேன்னா அப்படியே அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? சுவாமியோட சேர்ந்து விட்டீர்கள் சொன்னால் இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டீங்கன்னா நிறைவு எழுதிடலாம். நாம நிறைவு எழுதாமல் இருப்பதற்கு காரணம் இறை சிந்தனை நம்மகிட்ட குறையும். அதனாலதான் நிறைய மாட்டேங்குது. எது கொடுத்தாலும் நிறைய மாட்டேங்குது. கோடி ரூபாய் வந்துட்டா கிடைச்சிருமா? அப்ப நீங்க 99,99,99,000 ஒரு வீட்டை வாங்கிட்டு 1,000 ரூபாய் கையில இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. கோடி ரூபாய் கொடுத்தாரு, என்ன போச்சு? 99,99,000 எல்லா வீட்டை வாங்கிட்டு 1,000 ரூபாய் கையில இருக்கு சார், என்ன பண்றதுன்னு தெரியல சார். இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸே 1,000 ரூபாய் பத்தாது சார் அப்படியே அப்படிவாங்க. இறைவனோடு இரண்டரை கலந்து கை ஒப்பிட்டீங்கன்னா நிறைவு வந்துடும். என் பேர் போனாரா அங்க தீட்டு பட்டுருச்சு. நான் கோயில்ல கண்டவர்கள் வந்து என் வீடு விழுந்து விட்டார்கள், தீட்டு பட்டுருச்சு. அதனால குளிச்சுட்டு தான் நான் உள்ள வருவேன். தண்ணீரில் உலகிருந்த நவீனந்தி அடிகள் சொல்ற தீட்டு எப்படி ஏற்படும்? மனசு தாங்க தீட்டு, அழுக்கு, காமம், விரோதம், குரோதம் எல்லாம் மனசு. மனசுல நீங்க நினைங்க எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நான் நிறைவா இருக்கேன். எந்த இடத்துல இருந்து எங்க வந்துருக்கேன் யோசிச்சு பாருங்க. சுவாமி வெறும் உடம்ப மட்டும் தான் இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் என்ன விலை, வச்சிருக்கிற சொத்து என்ன விலை, உங்க இடத்துல இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு, பொருள் எவ்வளவு, இவ்வளவும் உங்கள் உழைப்பா நினைந்தவையா? இல்ல, எல்லாம் சுவாமி நீங்க உழைச்சீங்கன்னு சொல்ற. ஏன் சுவாமி அருள் பண்ணி அருள் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. உண்மை திரும்ப போகும்போது எப்படி போக போறோம்? வந்த மாதிரியே போக போறோம். எல்லாத்தையும் இங்கேதான் விட்டு போக போறோம். அதுக்கு இடையில நான் சம்பாதிச்சோம், நான் சம்பாதிச்சோம், நான் சம்பாதிச்சேன். இறைவா நீங்க இடம் கொடுக்குறியோ அதை விதிச்சது நடக்கட்டும். விதிச்சது நடக்கும், விதைச்சது தான் முளைக்கும். விதிச்சது நடக்கும், விதைச்சது தான் முளைக்கும். இது கொஞ்சம் தத்துவம் மாதிரி இருக்கும். தத்துவம் இல்லை, இது வாழ்க்கை. எழுதி வேணா வச்சிருந்தது, விதிச்சது நடக்கும், விதைச்சது தான் முளைக்கும். நீங்க என்ன விளைச்சீங்களோ அதுதான் முளைக்கும். அதனால நல்லதை விளைக்க ஆரம்பிச்சுங்க, கூடிய வரையில் நல்லதை விளைக்க ஆரம்பிச்சுங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை படிச்சு அதை படிச்சு இதை படிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஒரு முன்னாலே சொல்லி வைக்கிறேன், நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லி வைங்க. தம்பி, நீங்க நினைக்கிறது முளைக்கும். நல்லது நினைச்சுக்கிட்டே போனீங்கன்னா நல்லது குறைச்சுக்கிட்டே வரும். நீங்க யாராவது உங்களை கடுமையா பேசினீங்கன்னா உங்களை கடுமையாக பேசுவதற்கு இருவர் காத்திருப்பார்கள். நீங்க யாராவது ஒருவரை தண்டித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை தண்டிப்பதற்கு இருவர் காத்திருப்பார்கள். நீங்கள் யாராவது ஒருவரை மனமோக செய்தால் உங்களை மனமோக செய்வதற்கு இருவர் காத்திருப்பார்கள். அதனால நான் ஒருத்தரை கூட மனமோக செய்ய இல்லை விரும்பல. நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க்கை அப்படின்னு நம்புங்க. நம்பினா நல்லது மட்டும்தான் நடக்கும். தீட்டு, அழுக்கு, காமம், குரோதம் எல்லாம் மனதிற்கே தவிர உடம்புக்கு ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு எல்லாம் விதிக்கப்பட்டது. சில பேர் தான் கேட்பாங்க சார், தீட்டு சார் இப்ப செய்யலாமா அப்படிமா? வீட்டு எல்லாம் மனசுக்கு தாங்க, உடம்புக்கு கிடையாது. அதெல்லாம் நேச்சர், இயற்கை. அதனால அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் நினைச்சிருக்கு. எதையும் சொல்லாமலோ செய்யாமலோ இருந்தார்கள். ஓம் நமச்சிவாய என்று எப்போதும் சொல்லலாம். இறைவனின் நாமத்தை எப்போதும் சொல்லலாம். தீட்டு தொடக்கம் கிடையவே கிடையாது. இறைவனுடைய நாமத்திற்கு கிடையாது. நீங்க நாமத்தை சொன்ன உடனே நீங்க சுத்தமா இருந்தீங்க. ஓம் நமச்சிவாய சொன்ன உடனே, இப்ப சப்போஸ் நான் தீட்டா இருந்தேன்னா ஓம் நமச்சிவாய சொன்ன உடனே அந்த தீட்டு விலகிடுது. ஏன்னா நமச்சிவாய மந்திரத்துக்கு தீட்டு வராது. இது தெரியாம திருவாரூர் கோயில வந்து பங்குனி உத்தர பெருவிழாவில் கலந்து கொண்டு போன மனுஷன் சொல்றாரு தீட்டு பட்டுடுச்சு அப்படிங்களா. நான் வெளியில் போறேன், நீங்க வாசலையே உட்காருங்க இந்தம்மா சொல்லிட்டு உள்ள போய் வெளியில் போறாங்க. பழைய காலம் கறி அடுப்பு புகை நெருப்பு எல்லாம் பார்த்து வெளியில் போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுது. நம்ம ஐயா நவீனத்தி அடிகள் உட்கார்ந்த மாதிரி கழுத்து கட்டல அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. கனவு வருது. திருவாரூரில் இருக்கின்றவர்கள் துணை பெறும் சிவகணங்கள் சேர்க்கிழார் பதிவு செஞ்சாரு. நான் முதல்லயே சொன்னேன், திருக்கையை வீட்டில் வந்த சிவபெருமான் திருக்கடத்தால் பெருக்கைய சிறு திருவாரூர் பிறந்தார்கள் ஆதரினார். அவர் ஒருமை ஒருவாயால் உழைத்தார். இது சேர்க்கிறாருடைய வார்த்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். கடவுளை சொல்றாரு நவீனந்தி அடிகளுக்கு, திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லாம் எம்முடைய அடியார்கள் மக்கள், எம் கணத்தவர் சிவ கணத்தவர். அவர்களுக்கு தீட்டே கிடையாது. ஞான மறைவோய் பெரிய புராணத்துல 1892 பாடல் 1892 1892 பாடல் வினை எடுத்து பார்த்துக்கலாம். ஞான மறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நற்கணங்கள். நம் கணங்கள் கூட சொல்லல, நற்கணங்கள் எல்லாம் நல்ல பூதம், நல்ல பேய், நல்ல சிவகணம். அதனால திருவாரூரில் பிறந்தவர்கள் முக்தி அடைவது நிச்சயம். அதை நினைச்சவங்களும் முக்தி அடைஞ்சிருவாங்க. இதை நினைச்சா இத்தனை பேரை நினைக்கிறோம் அடியார்கள் மக்களை, நாம முக்தி தானே அடைவோம். தங்க தேர்ல ஏற அம்பாளை பார்த்த உடனே மனசு தங்கம் ஆயிடுச்சு, நாமும் தங்கம் ஆகிறோம். அது போல அடியார்கள் மக்களை சிந்திக்க சிந்திக்க நாமும் ஒரு வகையில் அடியார்கள் ஆகி விடுவோம் என்பதை சொல்லி உங்களிடம் உள்ளவன் என்றென்றும் மகிழ்வாரம் உவப்பாலும் நம்பி இருக்க திருவாரூர் பிறந்தார்கள் அத்துணை அடியார்களையும் வேண்டி நீருண்டு பொழிகின்ற ஆளுண்டு விளைகின்ற இடம் உண்டு பலன் உண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கறிகொண்டு நெறியுண்டு விலகி உண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழ்வை குணம் உண்டு சாந்தமும் குணம் உண்டு பலமும் உண்டு வேறுண்டு கறியுண்டு பறையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பினருக்கு நன்றி பாராட்டி விளைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: யானை முகத்தானே எங்கெங்கே நாம் பெறை கோலும் நம்பி மகன்தானே ஞானம் கொள்ளும் தானே முந்தையில் வைத்தடி போற்றுகின்றேன். விழுக்க துணை தரும் என் மலப்பாதங்கள் மேமைகுன்றா முழிக்க துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்க துணை அவன் பதிரதோடும் பயந்ததனை வழிக்க துணை வடிவேலன் செங்கோடன் மயூரம் விழுக்கியவருண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நஞ்சுண்டு எமக்க வழிகிடக்க வழிக்கே சுடர்ந்ததும் பாவங்களே செய்து வாழ்நரக குழுக்கே அழுந்தும் கைவரகம் போதும் என்ன கூட்டு எங்கே இல்லாமல் இறைகளும் இறை அடியார்களையும் இறைவனையும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. மனமொழி மெய்களால் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நாயனார் நேச நாயனார். இந்த நேச நாயனார் புராணத்தை கேட்டால் பிறகு எடுத்ததனுடைய பயனை அடைந்து விடலாம். அப்புறம் நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க சிவமாயிடும். நம்ம மனசுலாம் இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா, சிவமா இல்லாம இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சவமா இருக்கு. நான் எனக்கு சொல்றேன், இப்போ சவமா இருக்கு. உள்ளுக்குள் இறைவனாகிய சிவபெருமான் வந்து அமர்ந்து விட்டால் அது சிவமயமாகுது. நமக்கு இது வேணும் அது வேணும், கோயிலுக்கே வந்தா கூட ஏதாவது வேணும்னு பிரார்த்தனையோட தான் வருவோம். யாரும் சாமியை பார்க்கணும்னு வரல, சாமியை பார்த்து எதையாவது வாங்கலாம், எதையாவது தருவாங்களா, கோயில பிரசாதம் கொடுப்பாங்களா, பூ தருவாங்களா இல்லையா, ஏதாவது தருவாங்களான்னே வரக்கூடாது. நாம் கோயிலுக்கு என்ன தரலாம் என வந்தால் இறைவன் தன்னை தந்து விடுவார். நாம் ஏதாவது தரலாமா கோயிலுக்கு, ஏதாவது நாம தரலாமா அப்படின்னு வந்தா இறைவன் தன்னை தந்து விடுவான். நீங்க வீட்டுக்கு போறச்சே சுவாமியும் உங்களோட வந்துடுவார்.
3: உங்க வீட்டை செப்பனிடுவதற்கு இறைவனும் உங்களோடு வந்து விடுவார். அந்த சிறப்பு பொருந்திய அருள்மிகு கற்பகாம்பாள் புறதாகிய அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆலயத்தில் இறைவன் ஒரு மிகப்பெரிய கருணையாளர். நாம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இறைவன் தன்னுடைய பங்கிற்கு மேலும் அதற்கு அழகு சேர்க்கிறார். தகவல் சொன்னேன், இது ஒரு செல்ஃப் ரெம்பீட்டா கூட இருக்கலாம் உங்களுக்கு, ஆனாலும் இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நேசநாயனார் புராணத்தின் போது என்னை ஒரு நண்பர் கேட்டார், கோயில்ல 2006 இருந்து ப்ரொமோஷன் தோறும் பேசுறேன்னு சொல்றியே, நீ இந்த லெஸ்ஸ தாண்டி தெரியா அப்படின்னு, லெஸ் வரைக்கும் வேணா தெரியலாம் ஒண்ணு, லெஸ்ஸ தாண்டி தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டது ஒரு பிரதோஷம். அந்த பிரதோஷம் முடிஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை இங்கதான் பேச்சு திருவாளர் செல்வம் வந்து, சார் இதை யூடியூப்ல எடுக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். நான் சொன்னேன், யூடியூப்ல எடுத்து என்ன பண்ண போறோம், சரி எடுக்கலேன் அப்படின்னு எடுத்தார். இன்றைக்கு வெளிநாடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யூடியூப் வழியாக. அதை விட அதை பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பி தொலைபேசி எல்லாம் பண்ணி, சார் நான் உங்க யூடியூப் வழியா உங்களை பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்று தகவல்களை பதிவு செய்கிறார்கள். ஒரு சில ஸ்பீச்சஸ் இருக்காது, ஆனால் அது வந்துடும் அடுத்தடுத்த இதில் காலகட்டத்தில் வந்துடும். ஏன்னா அவருடைய பணியையும் பார்த்துக்கொண்டு தொண்டாக செய்யக்கூடிய ஒரு வேலை திருவாளர் செல்வம் குடும்பத்தினர் அவருக்கு. அதனால தான் ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இறைவன் அவருக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் அவருடன் குடும்பத்தாருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் தொண்டு செய்கின்ற போது அவருக்கு அருள் செய்தால் மேலும் தொண்டினை செய்வார். தொண்டு செய்யும் போது அருள் செய்தால் மேலும் தொண்டினை செய்வார். சில பேர் ரொம்ப பழுத்த பழத்துக்கு விருதெல்லாம் கொடுப்பாங்க, அது அவனால வேலை செய்ய முடியாது. யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும். ஒரு 20 வயதில் விருது பெற்றால் அவன் 60 வயது வரையிலும் இந்த விருது பெற்றதற்காகவே உழைத்துக் கொண்டிருப்பான். 60 வயசுல விருது கொடுத்தா அவன் என்ன அப்படின்னு விட்டுருவான். அதனால நான் இறைவனிடத்தில் கேட்கின்ற பிரேயர் என்ன தெரியுமா, போகும்போது சின்ன பசங்களெல்லாம் நல்லா இருக்கும், சின்ன பசங்களெல்லாம் வழிந்தவரை போக வைக்காது. குழந்தைங்க சின்னவங்க வந்தாங்கன்னா, யாராவது 20 வயசு 30 வயது மனிதர்கள் வந்தாலும் நல்லா வைய அவங்கள, அவன் தப்பான வழிக்கு போக மாட்டான். ஓ கோயிலுக்கு வந்தா நல்லது நடக்குது அப்படின்னு கோயிலுக்கு வருவான். கோயிலுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தானோ அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடு, அப்பதான் அவன் கோயிலுக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பான். இறைவனிடத்தில் வைக்கின்ற விண்ணப்பமே இளையவர்களை அடுத்த சமுதாயத்தினரை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பமாக இருக்க வேண்டும். நேசநாயனார் பெல்லாரிங்கிற மாவட்டத்துல காம்பீலி அப்படிங்கிற நகர்ல பிறந்தவர். காம்பீலிங்கிறது இன்னைக்கும் அதோட என்ன சிறப்புன்னா, பங்குனி மாசம் ரோகி நட்சத்திரம், இன்னைக்கும் அங்க குரு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. பங்குனி மாசம் ரோகி நாளில் இன்னைக்கும் அங்க குரு பூஜை நடந்துருக்கிறது. பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள காம்பீலி அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்திருக்கிறாரு. சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா. மரபு நல்ல ஒழுக்க நெறியில் வந்த மரபு இருக்கணும். யார் உங்க அப்பா, யார் உங்க அம்மா, யார் உங்க தாத்தா, யார் உங்க பாட்டி அப்படின்னு கேட்டா சொல்வதற்கு ஒரு மரபு வேண்டும். என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த மரபும் இல்லைன்னா நான் சொல்லிடுவேன், கபாலி தான் எங்க அப்பா, அவரோட அப்பா தான் என்னோட தாத்தா, கண்டுபிடிச்சிக்கோ யாருன்னு வேணும். ஈஸ்வரன் கபாலி என்னுடைய தந்தை, கற்பகம் என்னுடைய தாய். யாராவது எனக்கு உத்தரவு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு யாருமே ஆதரவு இல்லைங்க அப்படின்னா, கற்பகத்தையும் கபாலியையும் தாய் தந்தையராக ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஏத்துக்கிட்டதுல இருந்து என்ன சிறப்புன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு ஏத்துக்கிறீங்க, நேற்று வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏத்துக்கிட்ட அடுத்த வினாடியில இருந்து உங்க வாழ்க்கை ஒரு மலர்ச்சி உண்டாயிடும், மலர்ச்சி உண்டாயிடும். சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா. குன்றாக ஒழுக்கம் இருக்கு இல்லையா, ஒழுக்கத்தின் எங்குவர் மேன்மை, இழுக்கத்தின் எங்குவர் எந்தா பழி பழுவும் சொல்லியிருக்கு. குன்றாத ஒழுக்கம் தான் தேவை. சில பேர்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, சார் நான் கோயிலுக்கு தான் சார் வரேன், ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டம் வருது சார், சாமியை தான் கும்பிடுறேன், எனக்கு அடிக்கடி துன்பம் வருது சார், நான் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க சார், நான் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன்னு அபாண்டமா படி சொல்றாங்க சார், எங்க குண்டார் அடிக்கடி சொல்லுவாரு. அப்படி வந்துச்சுன்னா, யாராவது அப்படி சொல்றாங்கன்னா, நான் செய்யாத தவறை என் மேல சுமத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் தெரியாம எங்கேயோ கொஞ்சம் ஒழுக்கம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். உங்களுடைய ஒழுக்கம் கொஞ்சம் குறைவு இருந்தால் செய்யாத பழி உங்க மேல வந்து விழும். உங்க ஒழுக்கம் குறையிலன்னா செய்யாத பழி உங்க மேல விழாது. நான் சொல்லல, வள்ளுவர் பிறந்தவரை சொல்றாரு, ஒழுக்கத்தின் எங்கு வரும் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எய்தா பழி, செய்யாத பழி வந்து விழும், அந்த பழி வந்து விழும். செய்யாத பழி வந்து அடைகிறது யாருக்குன்னா, ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் செய்யாத பழி வந்து அடையும். அவருடைய ஒழுக்கம் எந்த இடத்தில் குறைந்தது என்பது நமக்கு தெரியாது, அவரோட அந்தரங்கத்தில் தெரியல, அவருக்கு மனசாட்சின்னு இருக்குல்ல. ஆமா சார், நான் இந்த இடத்துல ஒழுக்கம் குறைஞ்சு போயிட்டேன், அதனால எனக்கு இந்த தண்டனை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரியும்ல. அதனாலதான் எங்கேயாவது தவறுதலா நடந்து போச்சுன்னா சுவாமி கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுட்டா அந்த தப்ப திரும்ப செய்யாம இருந்தா சுவாமி மன்னிச்சிடறாராம். அந்த தவறையே திரும்ப செய்யாம இருந்தா சுவாமி மன்னிக்கிறாராம். திரும்ப செஞ்சுக்கிட்டே சுவாமி கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னு தப்ப செஞ்சுட்டு செஞ்சுட்டு திரும்ப திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல. குன்றாத ஒழுக்கம் உடையவர் நார்வலர் சிந்தை வாய்மை நன்மையா. ஒழுக்க ஒழுக்க வாய்மையா இருக்கணும், உண்மை பேசணும். சார், இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கிற கதையா? உண்மை பேச முடியுமா? உண்மையை பேசணும்னு நினைக்கிறதே நம்மால கஷ்டமா இருக்கு இல்ல. உண்மை பேசணும்னு அதுவும் இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். தொலைபேசி வழியா அழைக்கிறவங்களுக்கு எங்க இருக்காரு அவரு அப்படிங்கிறது தெரியுமா? அனிபுத்தர் சொன்னாரு, வந்துகிட்டே இருக்கிறாரு, ராயப்பேட்டால இருக்கிறாரு. இப்பதான் நான் அண்ணாநகர்ல இருந்து புலப்படுறேன் அப்படின்றாரு. ராயப்பேட்டால இருக்கிறாரு, நான் இப்பதான் அண்ணாநகர்ல இருந்து புலப்படுறேன் சொல்லுங்க அப்படின்னாரு. இது அவருக்கு சப்போஸ் அவருக்கு எங்கேருந்து பேசுறாருன்னு தெரிஞ்சிருந்தது வைங்க, எவ்வளவு அவமானம். அது என்ன இருக்கு சொல்லிட்டு போறது? ஐயா, நான் ராயப்பேட்டில வந்துட்டேன், உங்களை பாக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், காலதாமதமா தான் வருவேன், மன்னிச்சுங்க. கேட்கறதுல என்ன அவருக்கு? ஒரு 5 நிமிடம் காலதாமதமா ஆச்சு, அதுக்கான காரணத்தை நண்பர்கிட்ட சொன்னேன், சார் இதுதான் காரணம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வேணா சொல்ல வேண்டாம். அதுவும் ஒவ்வொருத்தையும் சொல்லலாம், ஒருத்த தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டா சொல்லலாமே. உண்மையை சொல்ல சொல்ல ஒரு விஷயம் தெரியுங்களா, உங்களுக்கு நினைவாற்றல் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொய் சொல்றவங்களுக்கு தான் நினைவாற்றல் வச்சுக்கணும், யார்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைவாற்றல் வச்சுக்கணும். உண்மை சொல்றவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒண்ணுதான். ஏதே ஒரு நண்பர் வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டார், பேசுறதுக்காக கூப்பிட்ட நண்பர் வந்து ஒரு பெரிய இடம், லஞ்சம் வாங்கறது தப்புங்கிறத பத்தி பேசணும்னு, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பேசுறேன். அந்த நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, சார் இங்க வந்து பேசணும், நீங்க வரீங்களா அப்படின்னு. ஏங்க, எனக்கு பள்ளிக்கூடம் 3:40 வரைக்கும், 4 மணிக்கு நான் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில வருவேன், 4 மணிக்கு அப்புறம் என்னை வண்டியில வந்து அழைச்சிட்டு போறதுன்னா போங்க சரி அப்படின்னு அவர் சொல்லி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் கழிச்சு அந்த எம்டி பேசுறாரு, சார் நான் எம்டி பேசுறேன், ஒன்று செய்வதற்கு பெயர் உண்மை இல்லை. அதனால்தான் சுவாமி ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறார். சுவாமி சத்திய ஸ்வரூபம், அவர் எப்போதும் சத்தியம். ஆனா யுகம் யுகமா யோசிச்சு பாருங்க, மனித படைப்புல எங்கேயாவது அப்டேஷன் இருக்கா? சுவாமியினுடைய படைப்பு பூரணத்துவமானது, அது மாற்றமே இல்லை. பாருங்க, இன்னைக்கு முதல் குழந்தை உருவாச்சோ அதே மாதிரிதான் அடுத்தடுத்த குழந்தை உருவாயிருக்கு. ஏதாவது கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் அடுத்த ப்ராடக்ட்ல சரி பண்ணுவோம் அப்படின்னு பண்றது இல்லையா சுவாமி? அது நம்ம மனுஷ அறிவு, நாம குறைபாடுடைய பொருட்களை தயாரிப்போம், அதுக்கு அடுத்தவங்க இதுல என்னென்ன குறை இருக்கு இதெல்லாம் சரி செய்யணும்னு பண்ணுவாங்க. ஆனா இறைவன் முழுமையானவன், அவன் சத்திய ஸ்வரூபன். யாரெல்லாம் உண்மை வடிவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இறைவனை வந்து குடிக்கொண்டுடுவான். உண்மையை சொல்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லை, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். நீங்க உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். அடாடா அதான் கரெக்டா சொல்லிடுவான், ஆனால் எதுவாக இருந்தாலும் போட்டு சொல்லிடுவான், நேரடியா சொல்லிடுவான் உண்மையை. ஆனா அதுக்கு வடமொழி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறது, சத்தியம் பிரியா அசத்தியம் ந பிரியா, சத்தியம் அப்ரியம் ந பிரியா. பிரியம் இல்லைன்னா அதை சொல்லாது, ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அதை சொல்லக்கூடாது. சத்தியத்தை பேசணும், சத்தியம் இல்லாத பேசக்கூடாது. சத்தியமாகவே இருந்தாலும் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அதை சொல்லக்கூடாது. ஒரு சொற்பொழிவாளர் உட்கார்ந்துட்டு எல்லாரும் உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அவரே போயிருந்தாலும் என்னை மாதிரி. அப்போ சத்தியத்தை பேச வேண்டும். சிந்தை வாய்மை நன்மையார் மண்ணி வாழும் பார் வளர் புகழின் மிக்க பழம்பரி பழமையான ஊர் மதிந்தோய் நெற்றி கார் வளர் சிகரம் ஆட காம்பீலி என்பதாகும். காம்பீலிங்கிற ஊரு ரொம்ப பழமையான ஊரு. அந்த ஊர்ல கோயில் அற்புதமா இருக்குது, சிவபெருமானுடைய கோயில். அது மேகத்தை தொடுவது போல இருந்தான், அவ்வளவு உயர்ந்த கோபுரமா. நம்ம ஈசன் கபாலியனுடைய கோபுரத்தை போல உயர்ந்த கோபுரம். அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதுக்கு பேர் ஸ்தூல லிங்கம்னு பேர். நமக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் சூக்ம லிங்கம்னு பேர். இந்த ஸ்தூல லிங்கத்தை வெளியிலேருந்து பாத்தீங்கன்னா தெரியும். சில வீடுகள் பாத்தீங்கன்னா அடுக்க காட்டில் இருப்பாங்க, மாடியில குடியிருப்பாங்க. அவங்க ஒரு ஃபுளோர் ஏறினாங்கன்னா இல்ல ஒரு படி ஏறினாங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்துடலாம். அங்கேருந்து பார்த்தா கோயில் கோபுரம் தெரியும். கோயிலுக்கு வர முடியல, வருத்தமா இருக்குது. கோயில் கோபுரத்தை கும்பிட்டு போய் சாப்பிடலாம். கோயில் கும்பிடத்தை கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிட போட்டுட்டு போய் சாப்பிடலாம், தவறு இல்லை. ஆனா அதுக்காக சரி தான் பெஸ்ட். கோயில் கோபுரத்தை மட்டுமே கும்பிட்டு நான் வீட்டில் போய் சாப்பிடுறேங்கிறது இல்லை. முடியாத போதும் இயலாத போதும் செய்யலாம். கார்வலர் சிகரம் ஆட காம்பீலிங் என்பதாகவும் பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள காம்பீலிங்கிற ஊரு. இன்னைக்கும் அங்க பங்குனி மாதம் ரோகிணி நாள் குரு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்நகர் அதனில் வாழ்வார், அந்த நகரிலே வாழக்கூடியவர் அறுவையர் குலத்து வந்தார். அறுவையர்னா நெசவு செய்கின்றவர்கள், அறுத்து எடுப்பதால் அவர்களுக்கு பெயர் அறுவையர் அப்படின்னு பெயர். மதுரை அறுவையர் அப்படின்னு சங்க புலவர்கள் அறுவை வாணிகர் இளவேட்டனார். மதுரை அறுவை வாணிகர் இளவேட்டனார் அப்படின்னு சங்க புலவர் ஒருத்தர்கள் சங்க இலக்கியத்தில். அப்போ அறுவையர் அப்படின்னு கேட்டா நெசவு தொழில் செய்கின்றவர்கள். நெசவு தொழில் செய்தவங்களுக்கு ரொம்ப நுட்பம் வேணும். நீங்க நெசவாளிகள் யாரையாவது பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க. இந்த அவசரப்படுற தன்மை அவங்க கிட்டே இருக்காது. இல்ல சார் அவசரப்பட்டா என்ன ஆகும்? நீங்க சில சமயம் நூல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆடையில துணியில ஒரு பக்கம் முடிச்சு இருக்கு பாருங்க. அந்த முடிச்ச கட் பண்ணீங்கன்னா அது ஹோல் ஆயிடும், அந்த இடம் ஹோல் ஆயிடும். அப்படி இருக்குன்னா அவங்க எல்லாம் பொறுமை இல்லாம தறி நெய்திருக்கிறார்கள் பொருள். பொறுமை இல்லாம தறி நெய்திருக்கிறார்கள் பொருள். சார் இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? எதுக்கு இதை சொல்லணும்? அறுவையர் குலம்னா அது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் சில உறவுகளை பொறுமை இல்லாம கையாண்டோம்னா முண்டு முடிச்சாயிடும். பொறுமையா கையாளணும் உறவுகளை கையாளும் போது, ரொம்ப பொறுமையா கையாளணும். புரிந்தா திருமணம் ஆகி போகும்போது பார்த்து நடந்துக்கோ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி சொல்லி அனுப்ப கூடாது. பொறுமையா நடந்துட்டு பொறுமையா நடந்துட்டு சொல்லி அனுப்பணும். பொறுமையா இருக்கணும். சார் இப்படியே நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன்னா என்ன எல்லாரும் எதுவுமே சொல்லிடுவாங்க. சொல்லணும்னு சொல்லிட்டு போறேன், அவனா வந்து வாழ போறேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்வு கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்வு கிடைக்கும். ரெண்டாவது குடும்பத்துல சொல்றேன், குடும்ப உறவுகள்ல யார் தோத்து போறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. யார் தோத்து போறாங்களோ எங்க அவங்க ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போடும். பெரிய அழகான திருமண பந்தத்துல சில செயல்கள் நடக்கும். திருமணம் நடக்கும் போது பாலடையும் தண்ணியில போடுவாங்க, மோதிரத்தையும் தண்ணியில போடுவாங்க. அது மண் குடுமையா இருக்கும். நல்ல அம்மாவா அப்பாவா இருந்தா எதுமா சொல்லுவாங்க, கைய வெளியில எடுக்காத, உன் கையில கிடைச்சது மோதிரமா இருந்தா அவர் கையில மட்டும் உள்ளேயே கேளு. அவர் பாலடைய இருந்தாலும் கொடுத்துருங்க, அவர்கிட்ட கேளு. உள்ளேயே கேளு, தண்ணிக்குள்ளேயே தான் கேட்கணும், வெளியில கேட்க கூடாது. விரல்கள் தான் பேச வேண்டும், அங்கே பேசி கேளு, கொடுத்துரு. உள்ளுக்குள்ளேயே மாத்திக்கணும், உள்ளுக்குள்ளேயே மாத்தி. அதனால கை விட்ட உடனே டக்குன்னு எடுத்துட்டு உடனே பாத்தியா அப்படின்னு அந்த வீரம்லாம் காட்டக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே வச்சு மெய்தொட்டு பயிரல் அதை தமிழ் இலக்கியம் பேசும். உள்ளுக்குள்ள கையோடு பேசி அவர்கள் உணர்ந்து மாத்திக்கிட்டு கையை வெளில எடுத்து நாங்கள் கரெக்டாக எடுத்துட்டோம்னு வெளியுள்ளவர்களுக்கு காட்டிடணும். வெளியில யாருக்கும் தெரியாது, உள்ள யார் எதை எடுத்தா அது தெரியாது. ஆனா பார்க்கணும், பாத்தியா என்ன அதிர்ஷ்டம், இவங்கதான் ரொம்ப ஒற்றுமையான தம்பதிகள் அப்படின்னு அவங்க வெளியில பேசிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள இருக்கு சூக்ஷம், யார் வேணா எதை வேணா எடுக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ளேயே அதை கரெக்டா மாத்திக்கிட்டு வெளியில கொண்டு வரணும். அப்படி பொறுமை உடையவர்களாக இருந்தா வாழ்க்கையில முன்று முடிச்சு வராது. சார் வந்துடுச்சு வந்துடுச்சு தெரியாதனமா கையாண்டுட்டேன், வந்துடுச்சு. என்ன பண்ணலாம்? இனிமே வராம பாத்துக்கணும், இனிமே வராம பாத்துக்கணும். ஒரு முறை வந்துடுச்சு, தவறு வந்துடுச்சு, இனிமே வராம பார்க்கணும். அதுக்குதான் நேசநாயனார் சொல்வாரு, அந்நகரதனில் வாழ்வார் அறுவையர் குலத்து வந்தார். நெசவு தொழில் செய்யக்கூடிய குலத்திலே வந்திருக்கக்கூடிய நேசநாயனார் மல்லிக தொழிலில் தங்கள் மரபின் மேம்பாடு பெற்று தொழில நம்மளுடைய குலத்தொழில நாம் ஒரு மேம்பாடு உடையவராக இருக்க வேண்டும். இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு வைங்க, டீச்சிங்ல வந்து எனக்கு யாராவது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் சொல்லக்கூடாது. நானே நாளைக்கு வேற ஒரு வேலை செஞ்சேன்னா அதுல சொல்லலாம். ஒரு வீட்டுல அன்னைக்கு பரிமாற போனேன், யாருமே இல்லை. அவங்க சொன்னாங்க இங்க இதை வைக்கணும், இங்க இதை வைக்கணும், இப்படி பரிமாறணும், கொஞ்சமா வைங்க, இது கொஞ்சமா இருக்குது அப்படின்னு அதை சொல்லி கொடுக்கலாம். ஆனா நான் ஒரு பாடம் எடுக்கும் போது சார் இதை முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் இதை சொல்லணும், அதுக்கப்புறம் இதை சொல்லணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் படிச்ச பாடம் தவறுன்னு அர்த்தம். நான் இதுக்கு முன்னாலே எங்க ஆசிரியத்தை படிச்சேன்ல அது தவறுன்னு ஆயிடும், இல்ல அவர் குறையுடையவர்னு ஆயிடும். அப்ப அதுக்கு இடம் விடக்கூடாது. சார் எனக்கு எப்படி நடத்தணும்னு தெரியும், என்ன நடத்தணும்னு மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிச்சிடணும். ஆனா நான் எனக்கு பழக்கம் இல்லாத தொழில போய் செஞ்சேன்னா யார்ட்டையாவது கேட்டுக்கணும், இது எனக்கு பழகுங்க சொல்லி தெரியுங்களா எப்படி பண்ணணும். அதுல வைக்கப்படக்கூடாது, அதுல வைக்கப்படக்கூடாது. 90 வயசு பாட்டியம்மா, நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போனாங்க, 90 வயசு பாட்டியம்மாவுக்கு நான் என்ன இந்த வயசு, இந்த வயசுல இந்த அம்மா பாட்டியம்மா எதுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா கனவு இல்லை, முடியெல்லாம் மழிச்சிட்டாங்க, மேல அந்த உடையை அணிந்து கொண்டு 90 வயசு பாட்டியம்மா ரொம்ப சாந்தித்தியத்தோடு இருக்கிறாங்க. இந்த பாட்டியம்மா 90 வயசுல வந்து கம்ப்யூட்டர் கத்துணும்னு வராங்க. நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த அம்மா 90 வயசுல கம்ப்யூட்டர் கத்துட்டு என்ன பண்ண போறாங்க, ஒரு காசு ஏதோ டைம் படிக்க போறாங்க அவ்வளவு அப்படின்னு நானும் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தோம் சிரிச்சோம் பார்த்தோம் சிரிச்சோம் கேமாயிரு அப்படின்னாங்க. எனக்கு கேப் கிடைச்சிருச்சு. உடனே கேட்டுட்டேன், எதுக்கு பாடி இப்ப கத்துக்கிறீங்க கம்ப்யூட்டர். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க, அவரு பேரன் US போயிருக்கான், MS பண்றான். அவனோட கொஞ்ச நேரம் பேசணும்னா ஸ்கைப்ல வரான். மத்ததெல்லாம் பேசினா நிறைய பைசா ஆயிடுறது, ஸ்கைப்ல வரைச்சே பேசணும்னா யாராவது கூட இருக்காங்களா, அவனோட தனியா பேச முடியலையா. பாட்டி பாருங்க, பேரனை கொஞ்சும் போது அவனை ஏதாவது ஒண்ணு சொல்லி கொஞ்சினா மத்தவங்க எல்லாம் கேள்வி பேசுறாங்களாம், உன்னை பாட்டி இப்படி கொஞ்சுவாங்களே அப்படி கொஞ்சுவாங்களேன்னு. அதனால அவன் பாருங்க 90 வயசுல ஸ்கைப்ல எப்படி பேசணும்னு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு யாரும் இல்லாம தனியார் ரூம்ல உட்கார்ந்து கொஞ்சறாங்களாம். பேரன் MS படிக்கிறான், US படிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு அடுத்தவர்களினுடைய அரவணைப்புங்கிறது தேவைப்படும். அதனால யாராவது கொஞ்சம் பெரிய குழந்தை வந்து பாட்டி கிட்ட கொஞ்சிக்குது அப்படின்னா என்ன வயசு ஆகுது, ஆன வயசுக்கு அடையாளம் இல்லாம இது என்ன பாட்டி கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்படி கொஞ்சி கொஞ்சி வளர்ந்த மரபு நம்முடைய மரபு. அதனாலதான் அவங்க தவறான வழியில எல்லாம் போக மாட்டாங்க. பழைய ஆட்கள் பாருங்க, தவறான வழிக்கு போக மாட்டாங்க. அங்க வெளியில நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டுல வந்து ஒப்பிப்பாங்க, பாட்டி கிட்ட தாத்தா கிட்ட சொல்லுவாங்க, நான் அங்க போனேன்னா இப்படி நடந்துச்சா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுல ஏதாவது தப்பு இருந்தா பாட்டி தாத்தா கரெக்ட் பண்ணிடுவாங்க, இது தப்பு இது என்ன பண்ணாத அப்படின்னு அங்கேயே முடிஞ்சிடும் கவுன்சிலிங். ஆனா நமக்குதான் எல்லாம் முடிச்சு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கோ டு கவுன்சிலர்ஸ், யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கவுன்சிலர்கிட்ட போய் உட்காந்து அவன் இருக்கிற பிரச்சனையும் இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டுறான். ஏன்னா அவனுக்கு ஆசை இல்லை. நீங்க ஒரு ட்ரிப்ல கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சுன்னா நீங்க போயிடுவீங்களே, உங்களை ஒரு வாட்டி தனியா, யார் பிரச்சனையோ அவங்கள ஒரு வாட்டி தனியா, ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு வாட்டி தனியா, அப்புறம் ரெண்டு பேரையும் தனித்தனியா, இதே வேலையா. நமக்கு வீட்டுக்குள்ளேயே கவுன்சிலர் இருந்துருக்காங்களே பெரியவங்க, பிரச்சனைன்னு வரும்போதே முனையிலே கிள்ளி எரிஞ்சிருவாங்க. பழைய காலத்துல எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க அப்பா ஏதாவது ரொம்ப முறைச்சாருன்னா எங்க பாட்டி ஏய் அங்க என்ன சத்தம் கிளம்பு அப்படிமா, எங்க அப்பா உடனே வெளில கிளம்பி ஆகணும், சண்டையை கண்டிப்பா பண்ண முடியாது. அம்மா சொல்லிட்டாங்களே வெளில கிளம்பி ஆகணும், சண்டையை கண்டிப்பா பண்ண முடியாது. திரும்பி வரைச்சே வெளி பிரச்சனையில இது மறந்து போயிடும், வெளி பிரச்சனையில வீட்டு பிரச்சனை மறந்து போயிடும். ஆனா நமக்கு வீட்டிலேயே கவுன்சிலர்ஸ் இருந்துருக்காங்க. இப்ப நாம தனித்தனியா தீப்பெட்டி மாறி வீட்டை கட்டிக்கிட்டு தீக்குச்சி உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்துக்கிட்டு, இல்ல இன்னொன்று நினைக்கிறீங்களா, தீக்குச்சியாவது பரவாயில்ல உங்களுக்குள்ள கம்முன்னு இருக்குது, நாம எல்லாம் கந்தகத்தை மேல பூசிக்கிட்டு உரசிக்கிட்டே இருக்கிறோம். அதனால நெருப்பு பொருள் பறக்குதான், நேசமே இல்லையா. நிறைய வீடுகள்ல நேசம் இல்லையா, நேசம் குறைந்து விட்டன, நிறைய வீடுகள்ல நேசம் குறைஞ்சு போச்சு. அவர் வருவாரே அப்படிங்கிற எண்ணம் இல்லையா, அவர் வருவார், அவர் இஷ்ட நேரத்துக்கு வருவார், வந்தா தின்னுட்டு படுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களா. நான் தானே சம்பாதிக்கிறேன், எத்தனை நேரத்துக்கு போனாலும் அவங்க மூஞ்சி வந்து சோறு போட்டுதான் ஆகணும் அவ அப்படின்னு அவரு நினைக்கிறார். இந்த வேகத்துல இழுத்தோம்னா நூல் தான் கிழிஞ்சு போயிடும், நூல் தான் அறுந்து போயிடும். அதனால அருணகிர குலம் தன் குலத்தினுடைய மரபா மரபு கருதி அந்த மரபின் வழி தலை நின்றிருக்கிறார், மேம்பாடு பெற்றார். பண்ணாக ஆபரணக்கு அன்பர், நாக ஆபரணத்தை கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்பராக இருந்திருக்கிறார் நேசநாயனார். பண்ணாக ஆபரணருக்கு அன்பர், பணியும் தலை கொண்டும். சேர்க்கிறார அன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டார், சேர்க்கிறா தமிழ் அப்படின்னு பேசுங்க. அன்னைக்கு கூட இந்த பாடலை எடுத்து சொன்னேன், பணி தலை கொண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறார். பணி தலை கொண்டு அப்படின்னா செய்யக்கூடிய பணியினை தலைமேல் கொண்டு பணியினை செய்யக்கூடிய ஒரு மரபு. நீங்க உங்க வேலையை இன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னார், நீங்க வேற எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த சாமியும் கூப்பிட வேண்டாம், எந்த கோயிலுக்கும் டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க, அப்பா ரொம்ப நிம்மதியா, யாருக்கும் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், உங்க செல்வத்தை நீங்களே வச்சு. சார் இதான் சார் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க என்ன சந்தோஷமா இருந்தீங்கன்னா, ஆனா உங்க வேலைய நீங்க தான் செய்யணும், உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். வாஷிங் மிஷின்ல துணி போட்டுடு, அதை எடுத்து உணக்கிடு அப்படின்னு வேற ஒருத்தருக்கு வேலை கொடுக்க கூடாது. கொஞ்சம் தண்ணி புடிச்சு வச்சுடு, கொஞ்சம் இந்த தட்டை கழுவி வச்சுடு, சாப்பிட்ட எச்சலை நீ எடுத்துடு, தலையிட்டுடு அப்படின்னு வேற ஒருத்தருக்கு நீங்க வேலையை ஏவ கூடாது. உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். நமக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல என்ன ஒர்க் இருக்கோ அதை நீங்க தான் செய்யணும். நான் ரெண்டு நாள் லீவு போட்டுருவேன், எனக்கு தான் லீவ் இருக்கு, நான் லீவை போட்டுருவேன், மத்தவன் எவனாவது அதை கட்டிக்கிட்டு மாரடிக்கணும்னு விட்டக்கூடாது. என் வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விடுப்பு எடுக்க முடியும். அப்படி எடுத்தாதான் அதுக்கு பேர் விடுப்பு, இல்லைன்னா அதுக்கு பேர் தட்டி கழிப்போம், அதுக்கு பேர் தட்டி கழிப்போம். அதனால எனக்கு எல்லா சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் கூடி வருது சார், கட்ட கிட்ட வரைச்சே போயிடுது சார். நீ எத்தனை பேருக்கு தட்டி கழிச்ச, அதனால சுவாமி உனக்கு தட்டி விட்டு வேடிக்கை காட்டுற. உங்க வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டா பணி தலை கொண்டு நிற்பார். பணியும் தலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசம் என்பார். பணி தலைமையில கொண்டு என்ன பணி, நெசம் செய்யக்கூடிய பணி. பணி தலை கொண்டுன்னா பணியை தலைமையில் கொண்டு. எப்பா அவர் எப்படி சிறப்பா செய்வார் தெரியுமா வேலைய அப்படின்னு சொல்றது போல செய்யறது. அதே வார்த்தைய அப்படியே சேர்த்துருங்களேன், பணி தலை கொண்டு அப்படியே சேர்த்துட்டீங்கன்னா அந்த கேப் போயிடும். கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் நீங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்படி கேப் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒரு காட்டும், சிண்டக்ஸ் எரர்னு காட்டும். ஆனா இங்க தமிழ் பாருங்க, அந்த கேப்பை எடுத்த உடனே பணிதலை கொண்டு, பணி இருக்க இருக்க வாழ்க்கை தானா மேல போகும், பணிவு குறைய குறைய தானா கீழே விடுவோம். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், வளைந்த மூங்கில் பல்லக்கு ஏறும். நிமிந்த மூங்கில் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியும். வளைந்த மூங்கில் பல்லக்கு ஏறும். குழந்தைகளுக்கு பணிவா இது அப்படின்னு சொல்லி கொடுங்க. உன் பேர் என்ன? சுந்தரராமன். அப்படின் சுந்தரராமன் சார், என்னுடைய பேர் சுந்தரராமன் சார் அப்படின்னு அவரைதான் விழிக்கணும். உடனே என்னையும் விழிச்சு கூடாது, இன்னும் சில பேர் தனியை மிஸ்கர்னு கூட்டிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு நாளைக்கு ஹாப்பி பர்த்டே எல்கேஜி பையன் சொன்னா நல்லா இருக்கும். ஹாப்பிங்கிறது யார் சொல்லணும், எதிராளி சொல்லணும், விஷ்வசா இருக்கணும். அதை நமக்கு நாமே சொல்லிக்கிறது இல்லை, நம்முடைய சிறப்புகளை மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர நாம சொல்லக்கூடாது. அதனால்தான் சகஸ்ரநாமம்னா சகஸ்ரநாமம் சொல்றவரே ஒருத்தர் போற அம்பிகைக்கு முன்னால பின்னால இருந்து. சகஸ்ரநாமம்னா அம்பிகையினுடைய புகழை பாடக்கூடியது. அம்பிகையினுடைய புகழை பாடினால் அம்பிகையை வணங்கு கொண்டவர்கள் எல்லாம் நம்முடைய புகழை பாடுவார்கள். என்னை யாருமே போடல சார், எனக்கு கரெக்டான ரெகக்னேஷனே இல்லை. நீங்க சுவாமியை நிறைய போற்றுங்க, உங்களை நிறைய பேர் போற்றுவாங்க. நீங்க நிறைய சரஸ்நாமம் லட்சாசனம் அஷ்டோத்தரம்லாம் பங்கெடுத்துங்க, உங்களை நிறைய பேர் போற்றுவாங்க. சுவாமியை நிறைய போற்றினீங்கன்னா உங்களை நிறைய பேர் போற்றுவாங்க. அதுக்கு மனசு இல்லை சார், கண்ணுக்கு தெரியாத சாமியை இப்படி சார் போற்றுறது. சரி, கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை போற்றுங்களேன், நல்லா செய்றீங்க, வெரி குட் அப்படின்னு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லுங்களேன். கண்ணுக்கு தெரிஞ்சவங்களை போற்றுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ, யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவங்களே வாழ்த்துங்களேன். பையன் 40 மார்க்ல இருந்து 60 மார்க் வந்துட்டான், நீ 90 மார்க் வாங்கணும் இல்ல பிச்சுன்னு சொல்லாதீங்க. 40-60 வந்துட்டால வாழ்த்துக்கன்னு சொல்லுங்க, பாராட்டுங்க. 1 மார்க் கூட வாங்கினா பாராட்ட கத்துங்க. போன மாசம் வாங்கின மந்த்லி டெஸ்ட்ல 40 வாங்கிட்டான், 41 வாங்கினா முதல்ல பாராட்டுங்க. அதே மாதிரி நிர்வாகம் ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்துருச்சுன்னா போய் பாராட்டுங்க, ரொம்ப நன்றிங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கீங்க, மகிழ்ச்சி, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்புறமா தான் கேட்கணும். முதல்லயே கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்கக்கூடாது, முதல்ல பாராட்டிக்கணும், அதுக்கப்புறமா கேட்கணும். செஞ்சுக்கிட்டே இருந்தா, நாம பாராட்டிக்கிட்டே இருந்தா நம்மளை நிறைய பேர் பாராட்டுவாங்க, நம்மளை நிறைய பேர் பாராட்டுவாங்க. அப்படியே பாராட்டலைனாலும் அதுக்காக கவலை இல்லை. என்ன இப்போ இவங்க பாராட்டி நமக்கு என்ன விளைய போகுது? ஆனாலும் அம்பிகை இடத்துல ஈஸ்வர இடத்துல சொல்லிடணும், நீங்க பேசிக்காச்சு, என் வேலை முடிச்சுட்டேன், நீங்க உன் வேலையாச்சு, என் வேலையை நான் முடிச்சுட்டேன், நீ உன் வேலையாச்சு அப்படின்னு ஈஸ்வர இடத்துல சொல்லிடணும். சென்னியில் பணிதலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு ஒற்றும் தேசினார் நேசர் என்பார். இப்போ பணிதலைங்கிறது பணிவு புரிஞ்சு போச்சு. பணி தலைன்னு அதையே புரிஞ்சோம்னா வேலையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு சிறப்பா செய்யணுங்கிறது புரியுது. மதுரை அறுவை வணிக இளவேட்டனார்னு இடைச்சங்க புலவரை சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த அறுவையர் குலங்கிறது சொல்றாங்க, வெட்டுவதால் வேட்டியான், துணிக்கப்படுவதால் துணியான். நம்ம பேர் பாருங்க எவ்வளவு காரண பேரா அமைச்சிருக்குது, நமக்கு தெரியவே தெரியல. இதெல்லாம் நம்ம வேற ஏதோ ஒரு புலவை அப்படின்னு ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கிறோம். துணி, துணிக்கப்படுவதால் துணி, வெட்டப்படுவதால் வேட்டி, அறுக்கப்படுவதால் அறுவை என்று எவ்வளவு சிறப்பு வச்சிருக்கிறார்கள். ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அரண் அடிப்போருக்கு ஆக்கி, மனத்தோட செயலெல்லாம் சிவபெருமானனுடைய அடிக்கமலங்களுக்கு ஆகிட்டாராம். அதனாலதான் இத வந்து இந்த நேசநாயனார் புராணத்தை கேட்டா நெஞ்சம் இருக்கு இல்லையா, நம்முடைய இதயம் சிவமயம் ஆகும், நம்முடைய பிறவி பயன் கிட்டும். நம்ம ஏதோ ஒரு பயன்கிறதுதான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். எத்தனை சுவாசம் விடணும், எத்தனை சுவாசம் இழுக்கணும், எத்தனை கவலம் சோர்த்துணும், எத்தனை நாள் தூங்கணும், எத்தனை முறை குழிக்கணும், இவ்வளவுதான் அளந்து சாமி அனுப்பிடுறார். இதுக்கு மேல ஒரு மூச்சு கூட எக்ஸ்ட்ரா இருக்காது, இழுக்கவும் முடியாது விடவும் முடியாது ஒரு மூச்சு கூட. எவ்வளவு டாக்டர் வேணாலும் வரலாம், பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் உயிரோடையே இருந்துருக்கணும். வரும்போதே முடிவு பண்ணியாச்சு, என்னைக்கு பிறந்தேனோ அன்னைக்கே என்னுடைய பயணம் தொடங்கிடுச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியல, என்ன தெரியல, எவ்வளவு மூச்சுங்கிறது தெரியல, எடுப்பேங்கிறது தெரியல, விடுவேங்கிறது தெரியல, என்னைக்குங்கிறது தெரியல. சப்போஸ் தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்க எல்லாருக்கும் பேர் போயிடும். இப்ப டிசம்பர் 25 நான் இறந்து போவேன் ஒரு கணக்கு சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க. அவர் போட போறாங்க 2014 டிசம்பர் 25 அவருக்கு முடிஞ்சு போச்சு சோழி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் பேர் போயிடும். அப்புறம் சப்போஸ் பேங்க்ல கடன் கேட்கறோம்னு வைங்க, முதல்ல டிஓபி கிடையாது, டிஓடி தான். என்னைக்கு முதல்ல அழைப்பாரு, இருக்கா இல்லையா இல்லையா அது தெரியல, எவ்வளவு மூச்சு இழுத்து விடுவோம் கணக்கு தெரியல, எவ்வளவு கவலம் சோல் பண்ணுவோம் தெரியல. அதனாலதான் உபவாசத்தை அன்னைக்குதான் இல்லாத்தியமா சொல்லுவாங்க, முழு அரிசியை சாப்பிடாதீங்க, நொய்யா உடைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. உடைச்சி நொய்யா ரவா உப்புமா அரிசி உப்புமா அதையே உடைச்சி சாப்பிடுவாங்க. என்ன காரணம் தெரியுங்களா, நமக்கு நம்முடைய பேர் நிறைய அரிசியிலும் எழுதியிருக்குமா, அத்தனை அரிசியையும் சாப்பிடணும்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் 1 வருஷம் ஆயிடும். அது திரும்ப திரும்ப சர்க்கரை நம்ம கிட்ட வரதுக்குள்ள பொழுது முடிஞ்சிடும். அதனால அதை உடைச்சி எல்லா அரிசியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அந்த அரிசியெல்லாம் நான் சாப்பிட்டேன் இதோட முடிச்சுடு, என்ன உங்ககிட்ட சேர்த்துக்கோ. உபவாசம், இறைவனிடத்தில் வாசிப்பதற்கு வசிப்பதற்கு பெயர் உபவாசம், இறைவன்கிட்ட கிட்டக்க நெருங்கி வசிப்பதற்கு பெயர் உபவாசம். இறைவன் கிட்ட நெருங்கணும், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். நம்மள சேர்த்துக்க மாட்டாரு, என்னையெல்லாம் சேர்த்துக்க வர போறாரு கண்டிப்பா கிடையாது, ஆனா ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சி பண்ணா அங்கு அவர் மனத்தின் செய்கை அரண் அடிப்போதுக்கு ஆக்கி, சிவபெருமானுடைய அடிக்கமலங்களுக்கு மனத்தினுடைய செய்கையை விடுத்து ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சலுக்கு ஆக்கி. நம்முடைய சத்தமா ஓங்கிய வாக்கின் செய்கை உயர் அஞ்சலுக்கு ஆக்கி, நமக்கு நிறப்ப சத்தம் போடுறோம், விடுதலை எதுக்கெல்லாம் சத்தம் போடுறோம். அதுவும் அடுக்ககமா இருந்தா கீழ் வீட்டுல பேசுறது மேல் வீட்டுக்கு கேட்குது, நடு வீட்டுல பேசுறது ரெண்டு வீட்டுக்கும் கேட்குது, மேல் வீட்டுக்கும் கேட்குது கீழ் வீட்டுக்கும் கேட்குது. என்னங்க உள்ள சண்டை அது எல்லாமே தூங்கலையா அப்படின்னு மறுநாள் காலையில கேட்கும் போது அப்படின்னு சிரிக்க வேண்டியிருக்குது. என்ன தெரியுமா, அப்படிலாம் அவங்களெல்லாம் திட்டி இவர் ஒரு திட்டி வீட்டுல மாமியாரை திட்டி, மருமகளை திட்டி, மருமகனை திட்டி, பிள்ளைய திட்டி, பேரனை திட்டி, ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு அவங்கள நினைச்சு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொன்னீங்கன்னா அவங்களை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி அதுவே சரி பண்ணிடுவான். உங்களால சரி பண்ண முடியுமா எதையாவது?
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு 12 சூத்திரம், தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: வேடம் என்பது அன்பு உள்ளே இருப்பது, இது வெளியே தெரியும். உள்ளே இருக்கிற அன்பும் தெரியாது, உள்ளே இருக்கிற வஞ்சகமும் தெரியாது. சரி சரியா போகட்டும். அந்த வேடத்தை கண்ட உடனேயே என்ன நினைவு இருக்கும்? சிவபெருமான். வேடத்தை கண்ட என்ன நினைப்பு வரும்? சிவபெருமான். அப்படின்னு திருநீரா
6: சிவ சிவ.
5: நரசிங்க முனையர்கள் ஒருத்தர், அவர் திருவாதிரை தோறும் அடியாளுக்கு பாத பூஜை, சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அடியாளுக்கு பாத பூஜை பண்ணி ஆளுக்கு 100 பூன் வச்சு கொடுப்பாரு. அந்த காலத்துல நம்ம இல்லாம போனோம்.
6: அதாவது
5: பாத பூஜை பண்ணிப்பா 100 பூன் ஆரணிந்து சடைமுடியாருக்கு ஆதிர நாள் நூறு என்று வேறு நிறைய வழிபாடு விளங்கிய பூஜனை மீறி நீரணியும் தொண்டர் அணைந்தாருக்கெல்லாம் நிகழ் பசுக்கு 100 குறையாமல் அடித்து உகர்ப்பார். இப்படி போட்டுக்கிட்டு அந்த காலத்துல ஒரு சோம்பேறி அங்க தெரிஞ்சவன் இந்த சமாசாரம் தெரிஞ்சது. அவன் என்ன பண்ணா உடனே அடியார் வேஷம் போட்டு, அடியார் வேஷம் போடுறது காசு பண்ண அதிக வேண்டியது இல்லை, புரியுதா? அடியார் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த அடியாரோடு வந்து அந்த பழைய அடியாரெல்லாம் பார்த்து பாரு, இந்த பழைய ஏற்று வரையிலும் தப்பு தோசி வீட்டாலே பிரஞ்சவன் இந்த பணத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கிறேன், அடியார் வேஷம் போட்டு வந்திருக்கிறேன், இவனோட நம்ம நினைக்கப்படாது, இந்த அடியாரெல்லாம் நல்ல அடியாரெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அவனை விட்டுட்டுப்பா, அவன் வந்து ஒட்டி நின்ன, அவனை விட்டு தள்ளி விட்டான். இத நரசிங்க மலையரையர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? சீலமே இல்லையனாலும் தவமே இல்லையனா கூட திருநீரு பூசணும்னு எழுதப்படாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாத்துக்கும் 100 பவுன் அவனுக்கு 200 பவுன் கொடுத்தாரு. திருநீருக்காரு அந்த திருநீற்றின் பெருமையை சொல்லுவதற்காக. இன்னும் சேமான் பெருமாள் ராஜ மகா அருட்சிரமும் குருச்சிரமுடைய வள்ளல் கால் கொண்ட கொடை களறி அறிவாருக்கும் மேகம் போல அள்ளி கொடுப்போம். அவர் பட்டத்தை யானை மேலே ஏறி பவனி வந்தார். இப்படி பட்டத்தை யானை மேலே ஏறி பவனி வரும்போது முன்னாலே ஒரு வண்ணான் வந்தான். அவன் கொஞ்ச தூரத்துல மழை பெய்தது, படபட படபடன்னு மழை பெய்தது. தலையில் வைத்திருந்த அந்த மண் கரைந்து, ஒவ்வொரு மண் கரைந்து உடம்பெல்லாம் ஓடிச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த மழை நின்று போச்சு. சில சமயங்கள்ல படப்படம் பெய்யும், அப்புறம் நின்று போறோம் அல்லவா, அது போல நின்று போச்சு. நின்று போன உடனே காத்து அடிச்சது, ஊட்டு போச்சு. ஒரு மண்ணா முழுவதும் திருநீர் மாதிரி இருக்கு. முழு நீர் பூசி முனிவரை போல வந்தான் வண்ணன். யானை மேல வந்த சேரமான் பெருமாள் கீழே யானை விட்டு இறங்கினார். இறங்கி அவனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம். ஐயோ நான் அடிவண்ணான் சாமி அப்படின்னா, வண்ணான் அடிவண்ணான்னா நான் அடிச்சேரணும். அதை சேக்கடா சொல்றாரு. சேரர்வரான் தொடர்கண்டு சிந்தை முந்து வித வருந்தி ஆரங்கு அடியேனை கொண்டது அடியேன் அடி வந்தான் என்ன. சேரர்வரான அடிச்சேரன், சேரர்வரான அடிச்சேரன், அடியேன் என்று திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர், திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர். ஐயோ வருந்தாதே, அந்த திருநீற்றுடைய நிறத்தை நீ ஞாபகப்படுத்தினாய். திருநீற்றுடைய நிறத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக உன்னை நமஸ்காரம் பண்ணு. நீ வண்ணான் என்று தெரியும், ஓர் மண் என்று தெரியும், ஆனால் திருநீற்றினுடைய நிறத்தை ஞாபகப்படுத்தியதுக்கு இருந்து விட்டான். உண்மையாக ஊதி ஊசிருக்கா கண்டா என்ன பண்ணுவார் அப்படியே சொல்லிச்சு. முதுமொழி மேல் வைப்பு ஆனையிலிருந்து இறங்கிப்பார். ஆனை இழிந்து அரசு இறைஞ்சும் போலியை கண்டு, போலி உண்மை அல்ல போலி, ஏன அறன் அன்பருந்தால் எவ்வளவோ என்று வியந்து பாடியிருந்த முதுமொழிமை வைப்பு. அதனால வேடத்துக்கு அவ்வளவு வருங்க, வேடத்துக்கு அவ்வளவு வருங்க. வேடம் போட்டுக்க மாட்டான், ஞானம் இல்லாம வேடம் போட்டுருக்கலாம். இரு வேடம் போட்டுக்க ஏராளமா இருக்கணும். இரு வேடம் போட்டுக்கிறேன், சாத்திர ஞானமே இருக்காது, சிவஞானம் இருக்காது, சிவபூசம் இருக்காது, தீச்சர் இருக்காது, வேத மாதம் போட்டுப்பான். தப்பு இல்ல, பரவாயில்ல, போட்டதுக்கு அடுத்த பிறவிலையாவது அடுத்த பிறவிலையாவது வருவான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட, அவன் வேடம் போட்டுருக்கானா, அவன்கிட்ட ஞானம் இல்லையா, அவனை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் சிவபெருமானுடைய ஞாபகம் அவன் மூலமா வேடம் கைதோட உயிரிழந்தார். வேடம் கைதோட உயிரிழந்தார் அப்போ. எவர்

கபர்சாமி எடுத்து விட்டார்கள். அதனாலே வேதத்தை கண்டவுடனே அனுப்பு. இந்த மதுரையில கௌரின்னு ஒரு பொண்ணு, அவ என்ன பண்ணா ஓரி, அந்த பொண்ணு சைவன் வீட்டு பொண்ணு. சைவன் வீட்டு பொண்ணா இருக்கிறவ 12 வயசு 15 வயசு இல்லையே. என்ன பண்ணா அவ அப்ப இந்த வீதியில ஒருத்த வந்தான் வைஷ்ணவன், அவனை கூப்பிட்டு ஒன்னும் கேட்காம யாரையும் வச்சுக்காம கண்டிச்சம்படுத்தான், தண்ணி ஊத்துவேன், இந்த புள்ள கையில அவன் கையில வச்சா நீ கூட்டிட்டு போடான்ட்டு இருக்கோம். உடைக்காடி ஓடி உலகு உயிர் உண்ணும் படி எழலும் நாடி அவள் விரும்பி நாடி செருக்கு அகல ஆடி அருள் செய்த அருளுங்கழுதாதோ என்பது கந்தபுராணத்துல மோடி வர்றாரு. புரியுதா? மோடி உமாதேவி அவள் தந்த காளி, அவளால படைக்கப்பட்ட காளி வந்து தாருகாசுரன் கொன்றான். மோடி தர வந்த முக்கன் உடைக்காளி என்பது கந்தபுராணம். அதனாலே இப்படி சைவன் விட்டு ஒரு பெண்ணை நீ ஏண்டா கூட்டிட்டு வந்தாலும் மகனை திட்டுனா, அதுக்கு மேல அவளை பண்ணாத உண்மையெல்லாம் பண்ண காசை கூட்டுறது கூட சரி, கிச்சன் பக்கம் எல்லாம் அவளை விடுறது இல்ல. யாரு அந்த சைவன் விட்டு பண்ண மருமகளை அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த மாமியா மாமனா புருஷன் 3 பேரும் பக்கத்து ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. போகும்போது வீட்டை பூட்டி இவளை வாசப்படியில உட்கார வச்சுக்கிட்டு வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு பத்திரமா விட்ட பார்த்துக்கிட்டே அவ அளவில்லாத வருத்தத்தை அடைந்தாள். என்ன வருத்தம்? வீட்டை பூட்டிட்டு நம்மள வாசப்படியில உட்கார வச்சா அவளே வருத்தம் இல்லையா? ஒரு சிவனடியார பார்க்க முடியும், சிவனடியாரு சிவவேடம் கூட்ட ஒரு சிவனடியாரு தர்சனம் பண்ண கிடைச்சது நல்லா இருக்கு. அந்த படம் அந்த படல விருத்த உமார் பாலரான படலம் அப்படின்னு கவலைப்பட்டாளா? அப்படின்னு கவலைப்பட்டு அந்த இடத்துல சொல்றாரு பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, எனத்துயிர்க்கும் உறுதி இகவரம் என்ப அவை கொடுப்பான் எல்லாம் தானா அனைத்துயிர்க்கும் உயிராகும் அரண் என்ப அவன் அறிவார்க்கு அங்கம் பார்க்கும் மனத்துரிமை பத்தி வழி வரும் என்ப அப்பத்தி வழி வழி நிற்பார்க்கு வினத்துயர் தீர்த்திட எடுத்த வடிவென்ப அவனடியார் வேடமன்றோ என்று பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வேடம் உள்ள சிவனடியாரை பார்க்க முடியவில்லையே என்று எண்ணி வருத்தத்தை அடைந்தால் அப்போது திடீர்னு ஒரு சிவனடியார் வந்தார். அந்த சிவனடியார்னா 95 வயசு உடைய குடிச்சுக்கிட்டாரு. ஒரு பழைய புத்தகம் பக்கத்துல தலையில உத்தராட்சம், மார்புல உத்தராட்சம், கையில உத்தராட்சம், திருநேரு பழுத்த படம் 95 வயசு. அப்படி அவர் வரவை இவளுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம். நினைச்சபடியே சாமி அடியார காட்டி கொடுத்துட்டாரா அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டா, நமஸ்காரத்தை பண்ணினா, கண்ணீர் விட்டா, வாசல் பணிக்கு வீட்டுக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்து நிறுத்தினா. அந்த சாமியார் என்ன பண்ணான் தெரியுமா? சரியான பாசிமா, எனக்கு சாப்பாடு போகும். அமையார் மேல அடியார் மேல பிரியம் உள்ளவளா இருக்கிற சாப்பாடு போல பிரியம் இல்லாம இருப்பா? ஐயோ சாமி, நான் சாப்பாடு போல கொடுத்து வச்சிருக்கோம். சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எத்தனையோ கோடி ஜென்மம் இல்ல புண்ணியம் பண்ணாட்டா அடியாருக்கு சாப்பாடு போட கிடைக்கும். இல்லையா கிடைக்காது அல்லாதவனுக்கு போடுவோம். அடியாருக்கு சாப்பாடு போடுறதுக்கு பல கோடி ஜென்மம் இல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஒரு அடியார் சாப்பிட்டு போனாரு, பிரமாதமா இருக்கு, தயிர் சோகம் போட்டா கையெல்லாம் தயாராகல, அந்த மாம்பழத்தை அறிஞ்சு வச்சா சாப்பிட்டாரு, பிரமாதம், ஒன்னான பொருள் சாப்பிட்டு போட்டாரு. அப்புறம் அது பெரிய கதையா போய், அதனாலே அந்த அடியாருக்கு சாப்பாடு போட்டதுனாலே சிவபெருமானே அவளை அம்மானு கூப்பிட முடியாது. சிவபெருமானுக்கு அம்மா இல்ல, அவருக்கு ஒரு ஆசை அம்மா இல்லாமனாலே ஒருத்தர் அம்மானு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காரக்காலமே அம்மானு கூப்பிட்டாரு. அம்மானு சிவபெருமான் கூப்பிட்டாரு. அவர் அம்மானு கூப்பிட்டாரா, இவர் அப்பான்னு காலில் விழுந்தார். அதனாலே இப்படி அந்த அடியவருக்கு திருவோம் உடைக்க வேணும்னு எண்ணினார் சாமி. வீட்டை பூட்டிட்டு மாமியார் வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு விட்டா சாமி, நான் என்னமா உங்களுக்கு சமைச்சு போடுவேன் அப்படின்னா. அப்படின்னா கவலைப்படாத, அந்த பூட்டை போய் தொடு திறந்து போனார். அந்த சாமியாருக்கு மந்திரம் தெரிய மாட்டேங்குது. போய் தொடு திறந்துக்கு முன்னாரு, அப்படி போய் தொட்டா திறந்துக்குச்சுப்பா. திறந்த உடனே அவளுக்கு எல்லாம் மறந்துக்குச்சு. இப்படி

ஆச்சரியமா பூட்ட போய் திறந்த உடனே எல்லாம் மறந்து போச்சு. என்ன மறந்து போச்சு? இந்த மாதிரி மாமியா கூட்டிட்டு போன கூட்ட நம்ம திறந்து சாமியார் சாப்பாடு போடலாமா, அது பெரியதுதான் வந்துடாதா அப்படி எல்லாம் சொல்லி அந்த இது எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் மறந்து போய் என்ன பண்ணா, உள்ள போனா அரிசி எடுத்தா சிலிண்டர் இருந்துச்சு, உடனே பத்த வச்சா ஒரு 20 நிமிஷத்துல சமையல் ஒண்ணு அனுப்பற பண்ணிட்டான். 20 நிமிஷம் சமையல் ஒண்ணு அனுப்பறா பண்ணி போய் ஒரு எல்லாம் பண்ணி சாதத்தை இலையில வச்சு சாமியார் உட்கார வச்சு சாப்பிடுங்க சாமின்னா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு போது பக்கத்துல அப்படியே விசிறிக்கிட்டு வந்தார். விசிற விசிற அவர் சாப்பிட ஒன்னு அனுப்பறாச்சு, சாப்பாடு ஒன்னு அனுப்பிச்சு, விசிற உபச்சாரம் ஒன்னு அனுப்பறாச்சு. அட, 95 வயசு கிடையாது, திடீர்னு 30 வயசு ஆகலாம். 30 வயசு ஆன உடனே இவளுக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் எடுத்துக்கிச்சு. எப்படி நடுக்கம் எடுத்துக்கிச்சு? இல்லாத போது கதவை திறந்து சாமியார் சாப்பாடு. இப்ப வாலிபன் ஆகிட்டானே, ஐயோ நாம் என்ன கதி ஆகுது, இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படி என்ன சொல்லி அளவில்லாத வேதனை அடைந்தா நடுங்கி உளறினாள், பதறினாள். அந்த சமயத்துக்கு மாமியா வந்துட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சா, எட்டு பார்த்தா மாமியா வந்துட்டா, மாமியா வந்து விடுறா. இப்படி இந்த ஒன்றுக்கு போத உயிரே போயிருச்சு, என்ன மேது தப்ப முடியாது என்று சொல்லி கவலைப்பட்ட, ஐயோ வந்துட்டாலே மாமியா அப்படின்னு பதறினா. உடனே அந்த 30 வயசு குமரன், 6 மாசத்துக்குள்ளே 6 மாசத்துக்குள்ளே அக்கடந்து கத்திர ஆகா வாக்கு வாக்கு வான்னு பார்த்த அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில வந்தா. வெளியில வந்த உடனே மாமியா வந்தா, வெளியில வந்த உடனே மாமியா வந்தா, ஏதித்த பிள்ளைய நான் இந்த பக்கத்து உள்ள அந்த கொடுத்துட்டு போனேன், அவன் பிள்ளைய எப்படி நீ தூக்கலாம் அப்படின்னு சொன்னாலே இல்லையோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை ஆகாரத்தில் ஒரு ரூபாயத்தில் வாரி காட்டி கொடுத்து குழந்தை நம்முடைய சிவலோகத்துக்கு நீ வருவாயாக அப்படின்னு இந்த கௌரியை சொல்லுவான். வேடத்தை நினைந்தாள் சிவபெருமானே, வேடத்தை நினைந்தால் வேடத்தை பார்க்க கிடைக்கவில்லை என்று வருகிறாள் சிவபெருமானே. அதாவது திருவேடம் சிவபெருமான் இதை சொல்றாரு சித்தியார்களே. செங்கமல தாளினங்கள் சேரலொட்டா திருமலங்கள் அருத்தீச நேசர் பண்ணி செம்மலம் ஒன்றால் சேரலொட்டாங்கிறதுலவா அதை அப்படியே விரிவு பண்ணி கொடுக்குறாரு. அது கருமந்தி சிவாச்சாரர். ஐயோ இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி நூல்கள்லாம் சைவத்தை தவிர எங்கேயும் கிடைக்கல. நீங்க ஏமாந்துராஜியே சைவ சமயத்தை விட்டு எங்கேயும் போயிடாது. சாக்கிரதையாது மாமசம் சாப்பிடாம இருக்கிறது தீச்ச வாய்க்கிறது, அதுக்கு மேல புராணம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நூல்களை கேட்டுக்கிட்டே இருக்கும், இல்லையா குறைஞ்சு போகும். இருக்கிறவனத்தை எடுத்து என்ன ஆகும்? செங்கமல தாளினங்கள் சேரலொட்டா திரிமலங்கள் அருத்தீச நேசருடன் செறிந்திட்டு அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம், அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணடியை தொழுதிறங்கி ஆடிப்பாடி எங்கும் யார் ஒருவருக்கு எளிவோம் அல்லோ யாவருக்கு மேலாமோ என்று ஆப்பியது திங்கன் முடியார் அடியார் அடிவு வந்து திரிந்திடுவர் சிவஞான செய்தி உடையவர் என்பது 12 செங்கமலத்தால் இணைய சேரலொட்டா திருமலங்கள் அருத்தீச நேசருடன் தெரிந்து அங்கவரும் திருவேட ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறங்கி ஆடி பாடி எங்கும் யார் ஒருவருக்கு எளிவோம். பரமவிஷ்ணுக்களை எல்லாம் விட நாம் உயர்ந்துவிட்டோம், நல்ல ஞாபகம். பரமவிஷ்ணுக்களை எல்லாம் விட சிவனடியார்களாக இருப்போம் நாம் உயர்ந்து எங்கும் யா ஒருவருக்கு எளிவோம் அது யாவருக்கும் ஏலாவோ என்று ஆப்பிடுகிறாரா. திங்கன் முடியார் அடியார் அடிவோம் என்று திங்களை தடையிலே முடித்தவராகி சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அடிவோம் என்று திரிந்துடுவர் சொல்றாரு என்று சொல்லி அதுக்கு மேல அடுத்த பாட்டு சொல்றாரு. இந்த இடத்தை பத்தி அறிவறியான் தரையறிய அக்கையாக்கி யாராலும் அறிய முடியாதவனாகிய சிவபெருமான் உயிரெடுக்கும் உடம்பை தந்து அந்த உடம்பை தந்ததிலே பக்குவம் உள்ள அடியாருக்கு தன்னுடைய உருவத்தை கொடுத்து தன்னுடைய திருவடத்தை கொடுத்து நல்ல யாவாக பக்குவம் உள்ள அடியார்களுக்கு உயிரெடுக்க தன்னுடைய திருவடத்தை கொடுத்து தன்னுடைய திருவடத்தை கொடுத்து அதை அறிவறியான் தனையறிய அக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அவுடால் செறிதலினால் திருவேடம் சிவமுருவியே ஆகும். உத்தராக்கம் திருநே இருக்கே நூல்கள் சொல்ற பெருமை சொல்லி முடியாது. ஏக ருத்ராட்சம் எல்லாரும் போட்டுக்கலாம், ஏக ருத்ராட்சம் எல்லாரும் போட்டுக்கலாம், எப்போது இருக்கணும் எப்போது இருக்கணும் ஏக ருத்ராட்சம் ஒரு ஒரு உத்தராட்சம் கடுத்துல எப்போது இருக்கா போட்டுக்கலாம். அதுக்கு மேல மற்ற மணிகள் எல்லாம் போடுறது உஷா காலத்துல மற்ற காலங்கள்ல போட்டுக்கணும், தீட்சை வாங்கினவங்க தான் மற்றதெல்லாம் போடுறது கூட உரிமை. திருநீரை எப்போது நெத்தில இருக்கணும், திருநீரை பெரியவங்க குருக்கள் கொடுத்தாங்கன்னா வாங்கி இடதுகையில போடக்கூடாது, இடதுகையில போடணும். திருநீரை விட உயர்ந்த செல்வம் கிடையாது. விபூதி என்பது வடமொழியில் பூதி என்றால் செல்வம், பி என்றால் மேலான செல்வம், நாயகன் மேலான நாயகன் விநாயகன், நாயகன் மேலான நாயகன் விநாயகன், செல்வம் பூதி மேலான செல்வம் விபூதி. பூதியினைத்தான் கொடுக்கையால் பூதி என்னும் பேர் ஓதினர் விண்ணீற்றனுக்கு என்று ஓர் என்பது சைவ சமயநெறி. பூதியினைத்தான் கொடுக்கையால் திருநீர் செல்வத்தை கொடுக்குதா, அதனால் அதுக்கு பூதி என்று பெயரா, பூதினா செல்வம் விட முடியல.
பூதியைத்தான் கொடுக்க யார், பூதியினுடைய ஊதியினர் விண்ணீட்டு இருக்கிறோம். அதனால திருநீர் இருக்கணும், மடியில எப்போது இருக்கணும், படுக்கும் போது பூசிக்கணும், எழுந்த உடனே பூசிக்கணும், இரவில் விழிப்பு வந்தா பூசிக்கணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி பூசிக்கணும், சாப்பிட்ட உடனே பூசிக்கணும், எப்போதும் திருநீர் நெத்தியில் இருக்கணும். கங்காளன் பூசும் கவச திருநேற்ற மங்காமர் பூசி மகிழ்வரை ஆமாளி கங்கா வரைகளும் சாருஞ்சிவகரி சிங்காரமான திருவடி செய்வர் என்பது திருமன்றம். அதனால திருநீர்த்துக்கு மேல உயர்ந்து கொண்டு இல்லை. அப்படி திருநீர் உருத்தராக்கள் இரண்டும் எப்போதும் இருக்கும்போது, அதனாலே இப்படி அந்த வேடம் இருக்கிறதே மிகவும் உயர்வு. அறிவறியான் தனையறிய அக்கையாக்கி அங்கங்கே உயிர்ப்புயிராய் அறிவு கொடுத்தருளால் செறிதலினால் திருவேடம் சிவகுருவேயாகும். சிவோகம் பாவிக்கு மத்தால் இதெல்லாம் தீட்சப்பட்டிருக்கா புஷகரத்து அதெல்லாம் வரும். சிவோகம் பாவிக்கு மத்தால் சிவம் ஆவார் புரியதனால் உதவியக்கூடிய புரியதனால் இதயத்தை அரணைக்கூடும் கொள்கையினால் சிவனாகும் அரணாகும். புரியதனால் அந்தரியாகத்தில சிவத்தூடு கலந்து இருக்கிறவா குடியதனால் எதயத்தை அரணைக்குடும் உள்ளையினால் அரணாவது அரணாவது. அடுத்தா போது குறியோடு தாமடியும் தாமடியும் நெறியதனால் சிவமேயாய் முந்திடுவது என்றால் நெசத்தால் தொழுதுரிமை வாசத்தார். அந்த குறியிலே நீ கூடும்போது அரணாகிறாய், அந்த குறி இருக்க குறியோடு நீ ஐக்கியமாகி நீ இல்லாமல் போய்விடுவது, நீ இல்லாமல் போய்விடும் தாமடியும் நெறியதனால் சிவமேயாய் முந்திடுவது என்றால் தொழுதுநீரி பாசத்தாருடைய என்பது சித்தியார். அதனாலே செம்மல நோண்டால் சேதலொட்ட அம்மலங்களி அன்பு மறி மாலர நேயம் அறிந்து வரும். அருமையானது மாலர மயக்கம் தொலைய நேயம் அறிய, இது தொலைய அது கூட எது தொலைய மயக்கம் தொலைய நேயம் நேய அன்பு நேயத்தே என்ற குலன் அறிவு. அதனாலே மாலர நேயம் மலிந்தவர் வேடம் நேயம் மலிந்தவர் மேலாதவர். அதனாலே உடல் உடைய என்பதா நெற்குறது வெளிநீரோடு ஓற்றால் விதிம்பி ஊற்றால் ஊசி காந்தத்தனை கண்டன்கள் போலவே ஊரோரவும் முண்டி உண்டி படபடன நெஞ்சம் படைத்து நடுக்குற பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவனைய முன்னகை பரப்பி ஆர்த்தார்த்தெழுந்து மடலவிடும் மலரனைய கைவிரித்து கூப்பி வானே வானில் இன்ப மழையே மழைத்தார் வெள்ளமே மீடூடி வாழ்கள வாழ்த்திய கடல் மடை திறந்தனை அன்பர் அன்புக்கு இடையே கண்ணஞ்சலுக்கு இடையேயோ கருதறிய சிச்சவையில் ஆனந்த நிறுத்தவிடும் கருணாகர கடவுளைய தாய்மார்வார். அதனாலே இந்த நூல்களை எல்லாம் கேட்பது படிப்பது எதற்காக என்றால் சிவனத்திலே அன்பு அதிகம் உண்டாவதற்காக, சிவனத்திலே அன்பு அதிகம் உண்டாகும். அப்படி அன்பு அதிகம் ஆயிடுச்சுன்னு சொன்னா வேற குறைவே கிடையாது. அன்பு அதிகம் ஆயிடுச்சுன்னா வேறு எந்த குறையும் இல்லை. சிவன் வந்து பொருந்தி சிவன் வந்து ஆன்மாவில் பொருந்தி சிவன் வெளிப்பட்டு விடுவார். ஆகையினாலே இப்படி மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம்தான் அரணத்து வேடத்தை சொன்னாரா அப்புறம் ஆலயம் ஆலயம் சிவனடியார் சொன்னாரா அதான் குருலிங்க சங்கமம் குருலிங்க சங்கமபக்தி சைவத்திலே குருபக்தி லிங்கபக்தி சங்கமபக்தி குரு அடியாரோடு சேர்ந்து விடுவார் குரு அடியாரோடு சேர்ந்து விடுவார். ஆக இரண்டு இடத்திலே பூசம் அடியாரிடம் இன்னொன்று லிங்கம் சிவலிங்கம் சிவலிங்க பூசை அவசியமா இருக்கணும். சிவலிங்க பூசை அவசியமா இருக்கும். ஆச்சாரத்தை தீட்சையை பெற்று முறையா சிவலிங்கத்தை பெற்று தினந்தோறும் பெரும்புலர் காலை முள்ளிப்புத்தருக்கு பக்தராகி அருங்குடும் அலகொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விருப்புதல் விளத்தூர் தூப விதியினால் இடவல்லாருக்கு கரும்பியில் கட்டி போடுவோர் கடவுள் விரட்டனார் என்பது அப்பர் தேவார். அதனால பூசை பண்ணலாம் செல்வம் வீணாகும் பூசை பண்ணலேன்னு வச்சுக்காரு செல்வம் வீணாகும். சிவபராசாமின்னு ஒருத்தர் துறமங்களார் அவர் என்ன பண்ணாரு இந்த மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லவனான்னு ஒரு தலைப்பு போட்டார். நம்மளை கொண்டு போய் குரங்கோட என கட்டலாமா அப்படி போட்டாரு. மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லதா அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு நம்ம முடிவு என்ன பண்ணாருன்னா குரங்கு தான் நல்லது அநியாயமா இருக்கு நம்மளை விட குரங்கு நல்லதா. அது என்ன சொல்றாருன்னா மனுஷனுக்கு அஞ்சு அஞ்சு ஆறறிவு குரங்குக்கு அஞ்சறிவு அஞ்சறிவு இருப்பதுனால பூஜை பண்ணலது ஆறறிவு இருந்து பூஜை பண்ணாம இருப்பதனால இவனை விட குரங்கு நல்லது. அஞ்சறிவு இருப்பதனால பூஜை பண்ணல ஆறறிவு இருந்து நீ பூஜை பண்ணாம இருப்பதனால அதுவும் அயால உணவை திங்குது நீயும் உணவை திங்குற பூஜை பண்ணல. அப்ப ஆறறிவு இருந்து பிரயோஜனம் இல்லாம போச்சா அதனால இவனை விட குரங்கு நல்லதுனார். பூஷனை செய்யாத கை புறாந்த கனவுகள் பேசுதல் இல்லாத வாய்ப்பெற்று உழந்திடும் மீச நம்மின நெடுவனத்திடை பூசுதல் இல்லாத குரங்கு நன்றார் என்பது பிரபுலிங்கிலேயே உணவு. ஆகையினாலே இப்படி சொல்லி பூசை அதுக்கு மேலே ஆலயம் தான் அரணனுக்குமே ஆலயம் என்பது சிவபெருமான இருந்து முடிக்க திருக்கோடு ஆலயம் என்கின்ற சொல்லுக்கு ஆன்மாக்கள் சேருகின்ற இடம் லயம் சேருதல் ஆலயம்
ஆ பசு பசுக்கள் லயமாகின்ற இடவகாலே என்றால் பசு அவன்னா போட்டா பசு ஆ என்றாலும் பசு போ என்றாலும் பசு விளங்குத அப்படி ஆன்மா பசு பசு லயமாகிற இடம் பொருந்துகின்ற இடம் ஆலயம் அதனாலதான் ஆலயம் முழுவது சாலமும் இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா கரையாடா என்னமா இருக்கும் பாலும் தெளிதனும் பாலும் பருப்பும் இவன் ஆளும் கலந்து சாப்பிடுவோம் ஆகையினாரே இப்படி ஆலயம் தானா கண்டத்துறை ஆலயம் என்பது சிவபெருமானுடைய திருவி ஆலயம் இருக்கதே மதில்கள் எல்லாம் சேர்ந்தது ஆலயம் கோயில் என்பது கற்பகரம் சிவபெருமான் இருக்கிறார் அந்த கற்பகரம் அது கோயில் அப்புறம் சுத்திய மதில் எல்லாம் இருக்குது பாரு அது பிரகாரங்கள் எல்லாம் சேர்ந்தது ஆலயம் உடம்பு உடம்ப இது ஆலயம் உடம்பு உடம்பு நல்லா வளருதா இது ஆலயம் உள்ளே அதே மாதிரி பிரகாரங்கள் எல்லாம் மதில்கள் எல்லாம் சேர்ந்தது ஆலயம் கோயில் தப்பம் அதற்கிடையே எல்லா கோயில்களும் ஆலயங்களே சிதம்பரம் தான் கோயில் சிதம்பரம் தான் கோயில் கோயில் என்றாலே சிதம்பரம் எல்லா ஆலயங்களுக்கும் மூலத்தாரமாக இருப்பது சிதம்பரம் அதனால அதுக்கு கோயிலே வேறு கோயில்னே வேறு மற்றதுக்கெல்லாம் உபசாரம் கோயில் ஆலயம் தான் அதுக்கு அப்படிப்பட்ட ஆலயத்தை ஆலயத்தை கண்டவுடனே உடம்புகள் பிரகாரங்கள் எல்லாம் சுவாமிகள் சரீரம் அந்த பிரகாரங்கள் எல்லாம் மதில் சுவர்லாம் இருக்குவாரு சுவாமிகள் சரீரம் நமக்கு இது சரீரமா உள்ளே சிவன் கர்ப்பகரத்துக்கு உள்ள மூலத்தானம் தான் சிவபெருமானுடைய சீவன் அந்த சிவலிங்கம் சீவன் சிவபெருமானுடைய சீவன் அந்த ஆலயம் எப்படிப்பட்டது என்றால் அங்கு இருக்கிற மூர்த்தி எப்படிப்பட்டது என்றால் தேவர்களாலும் முனிவர்களாலும் அரசர்களாலும் பிரதிஷ்டப்படும் எத்தனையோ தேவர்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மூர்த்திகள் பல ஆலயங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் ஆலயம் அதிகம் தமிழ்நாட்டிலே ஆலயம் அது 224 கோணங்கள்ல தமிழ்நாடு உயர்ந்து 224 கோணங்களுக்கும் பலன் கொடுத்தது தமிழ்நாடு இந்த நாடு பூசைக்காக ஒதுக்கப்பட்டது தமிழ்நாடு சிவபெருமானுடைய பூசை வீடு 224 கோணங்களும் சிவபெருமானுடைய வீடு 224 கோணங்களும் சிவபெருமானுடைய வீடு அவருக்குள்ள நிறைய இருக்குது இல்லப்பா அதனால பெரிய வீடு எத்தனை வீடு எவ்வளவு பெரிய வீடு 224 கோணங்கள் கோணம் அத்தனை சிவபெருமான் வீடு தமிழ்நாடு சிவபெருமான் பூசரிகள் பூசர்வம் பூசர்வனுக்கு வச்சிருக்கிறோம் அல்லவா இதெல்லாம் யாரும் சொல்ல அதனால இந்த தமிழ்நாட்டுல பூசை குறையாமல் இருக்கவன் பூசை குறையாமல் இருக்கவனும் ஆலயங்களிலே முறையாக பூசை இருக்கவனும் பரிசாரங்கள் இருக்கவனும் மழைப்பொழி இருக்கவனும் அதுக்கு மேல நாதஸ்வரர் இருக்கணும் ஓதுவார் இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்து இந்த நாட்டிலே சிவாலயத்துல பூசை நடந்துச்சுன்னா எந்த நாடும் குறை வராது அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் ஈரான் ஈராக் கனடா எல்லா நாடும் வாழ்வது நம்முடைய நாடு தேவலோகம் வாழ்வது நம்முடைய நாட்டு தவன் தேவலோகம் வாழும் தேவர்கள் வாழ்வது நம்மால் நாம் அவர்களால் வாழ்வோம் பரஸ்பரம் பரிவர்த்தனை அவங்களால நாம் வாழ்கிறோம் நாம் அவரை அவள்வாரு இந்த உண்மையெல்லாம் நன்றாக தெரிந்தால் அரசில் இருந்து மற்றவர்கள்லாம் இந்த நாட்டிலே சிவாலயம் எப்படி இருக்க போனோம் சிவாலயத்துக்கு வேண்டிய பூசாவிதிகள் எல்லாம் எப்படி இருக்க போனோம் என்கின்ற இதெல்லாம் தெரிந்து நடந்தா ஒரு குறையும் வராது அதனால ஆலயம் சிவபெருமானுடைய திருமி ஆலயம் சிவபெருமானுடைய திருமி அதனாலே ஆலயத்திலேயும் சிவன் அடியாரத்திலேயும் சிவபெருமான் இருக்கிறான் சிவலிங்கத்தில் இடத்திலையும் சிவன் அடியாரத்திலும் சிவபெருமான் இருக்கிறார் அதனால இந்த இரண்டு இடத்திலையும் நீ தூவாயா பத்தரோடு இணங்குக அல்லாதாரோடு இறங்க இருக்கணும் பத்தரோடு இறங்குக அல்லாதாரோடு இறங்க இருக்கணும் அருள் வச்சிருக்கியா அருளை விற்பி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அருள் உள்ளவரோடு சேரும் அருள் உள்ளவர்களோடு சேர்ந்தா விருத்தியாகும் அது எழுதினாரு பயிருக்கு வேலி இருக்கணும் இல்லை பயிருக்கு வேலி இல்லையனா பயிர் கட்டு போகணும் இல்லை உன்னிடத்துல செல்வம் இருக்குதா அதுக்கு பாதுகாப்பு அதிகம் இப்ப நான் பணம் 10 லட்சம் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோ இப்ப நீங்க எல்லாம் அடியாரு கட்டாயம் அந்த பணத்தை எடுக்க மாட்டீங்க விருப்பீங்களா வேற ஆளா இருந்தாலும் வச்சுக்கோ அப்படி இல்லையா சார் நாங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறோம் அதனாலே பயிருக்கு பாதுகாப்பு வெளி இருப்பது போல உங்களுடைய அருட்செல்வம் கொள்ளை போகாமல் இருக்க அடியார் நடுவில் இருப்பாயா அப்படி சேரவில்லையானால் உன்னுடைய செல்வம் கொண்டு அல்லாதாரோடு எனக்கு இருக்காது சிவஞான சுவாமியில் ஒரு போட்டாரு மேல சீரமூர்த்தராடா இருக்கிறவங்க விருப்பு வெறுப்பு இருக்கு அவன் மேல வெறுப்பு இவன் மேல விருப்பு எதுக்கு வச்சிருக்கணும் அடியாரோடு சேர்றது அவனோட சேரப்படாது இப்படிங்கறதெல்லாம் இருக்கப்படாது அல்லவா மேல போனவங்களுக்கு அப்ப
அப்படி கேட்கிறீங்க, நன்று கடாயில நன்று கடாயில. அல்லாதவங்க இறங்கினா அந்த பொல்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மலங்களுக்கு வர ஆணவங்கண்ணமாகிய மலங்கள், அது ஏதாவது அதுக்கு சமயம் கிடைச்சதுன்னா உன்னை கெடுக்கும், சமயம் கிடைச்ச போது கெடுக்கும், சமயம் கிடைச்ச போது அந்த மலம் கெடுக்கும். இந்த பொல்லாதவனா இருக்கிறான் பாரு, பத்தர் அல்லாத அஞ்ஞானிகள், அவன் என்ன பண்ண, சமயம் கிடைக்காத போது சமயத்தை உண்டு பண்ணி கொண்டு, அவன் சமயத்தை உண்டு பண்ணி கொண்டு உன்னை கெடுத்து விடுவார். அந்த மலங்களிலும் கூடியவர்களாகிய இந்த பொல்லாதவர்களும் சேராது, மலங்களிலும் கூடியவர்களாகிய அஞ்ஞானிகள் சேராது. அதனால்தான் பூவாலகம் வணங்க தலை வைத்து, வார்களில் வாய் வாழ்த்த வைத்து, இணங்கத்தல் சீரடியால் கூட்டமும் வைத்து, எம்பருமான அணங்கூடு அடிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் புகழ். இன்னொரு பாட்டு பாரு, சட்டோ நினைக்க மனத்தமுதான் சங்கரனே. கொஞ்ச நேரம் நினைச்சா கூட எங்களுடைய சங்கரனே அமுதமா இருக்கு. சட்டோ நினைக்க மனத்தமுதான் சங்கரனே, கெட்டேன் மரப்பேனோ கேடுபடா திருவள்ளி. ஒட்டாத பாவி தொடும்பரை நாம் உருவறி, ஒட்டாத பாவி தொடும்பரை நாம் உருவறி. அவன் பக்கத்திலே போகிறான், சிட்டாய சிட்டர்க்கே செல்வதாய் போத்துருவி என்பது திருவாசகம். அதனாலே சிவபக்தருடைய இறங்கும் போது உனக்கு செல்வம் சேரும், அருள் செல்வம் சேரும், அல்லாதவர் சேரும் போது அந்த செல்வம் குறைந்து போயிடும். அதனால பக்தருடைய இறங்குதான் அல்லாதாருடைய இறங்கிருக்கிறோம். அது மரப்பித்து தம்மை மலங்களில் வீழ்க்க சிறப்பிலா தந்திரத்து சேர்வை பண்பாக சொல்றார் சிவஞானம். பக்தர் அல்லாதவர்கள் உன்னை மறக்க செய்வார்கள், செவரானை மறக்க செய்வார். பக்தர்களாக இருப்பவர் என்ன பண்ணுவார், நினைக்க செய்வார். அது மரப்பித்து தம்மை மலங்களில் இருக்கும் சிறப்பிலா தந்திரத்து சேர்வை அரப்பித்து பத்தர் அணத்தாய் பரம் உணர்வினால் உலகம் வைத்தவரை மேவாவினை என்பது சிவஞான உலகம். அதனாலே சிவபக்தரிடத்திலே சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்றால், தயிரிலே நெய் போல விளங்கி தோன்றுவார். சிவபக்தரிடத்திலே தயிரிலே நெய் போல விளங்கி தோன்றுவார், மற்ற இடங்களிலே பாலிலே நெய் போல மறைந்து. அதனால பக்தர் உடையது இது முடிந்த முடிவாக இருக்கிறது, முடிந்த முடிவாக இருக்கிறது. பன்னிரெண்டாம் சூத்திரம் இதுல சொல்லப்படுகிற வாக்கியம் சிவ வாக்கியம், இது சிவ வாக்கியம். இதை கேட்கின்ற அன்பர்கள் இந்த முறையை கடைபிடித்துக் கொள்வது, திருநீர் பூசுதல், உருத்திராக்கம் பொண்ணுதல், தீட்சை பெற்றுக் கொள்ளுதல், சிவபூஷம் பண்ணுதல், சிவபெருமானை குலதெய்வம் என்று எண்ணுதல், அடியாருக்கு சேருதல், அடியாருக்கு உபசாரம் பண்ணுதல். தொழும் என்று சொன்னால், தொழும் என்று சொன்னால் வணங்குதல் மாத்திரமல்ல, வணங்குதல் மாத்திரமல்ல, அந்த அடியாருக்கு வேண்டிய உபசாரங்களை எல்லாம் பண்ணுது. அடியார்களை பத்தி பத்தி பத்தின்னு பச்சத்தீங்க கூட கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என்ன புத்தி, பல நடிகை பாடல பேசுறா ஒரு பச்சத்தீங்க கூட கொடுக்கல என்று போயிடுவோம். அதனாலே அடியார்களுக்கு நம்பர் அடியார் என்றால் நல்ல திரு அவதளித்தும் செம்பொண்ணும் நவமணியின் செடும்புயில் முதலான தம்பரியினால் அவருக்கு தகுதியை வேண்டுக கொடுத்து உம்பருகிறார் திருவடிகள் உணர்வு மிக உழுகிறாள் என்பது காரைக்காரமையாக கூறாள். அதனால அடியார்களை வணங்குதல், வாழ்த்துதல், பூசித்தல், நேசித்தல், தொழுதல், ஆலயத்தை தொழுதல், அதனால மும்மலமும் கடைந்து சிவபெருமான் திருவடியை சேருவோம். இதுல சந்தேகமே கிடையாது. ஜீவன் முத்திரடு சொல்றது, ஜீவன் முத்திரடுக்கே அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், இன்னும் அதை விட சாப்பிடவையா இருக்கும். அதனால செல்வம் நமக்கு கிடைச்சிருக்கிறது, இந்த செல்வம் அதிகமாக வரும், செல்வம் அதிகமாக வரும். அதுக்கு இந்த மாதிரி நூல்களை, சிவன் நூல்களை கேட்பது, சிவன் அடியாரோடு சேர்ந்து சிவஞானத்தை விருத்தி பண்ணி கொள்வது, என்ன செய்தால் இன்னும் சிவஞானம் கிடைக்கும், என்ன கேட்டால் இன்னும் ஞானம் கிடைக்கும், அப்படி இருக்கா அப்படி இருக்கும். மேல மேல மேல எழுதி எழுதி எழுதி எழுதி பரிசை எழுதி பாச பண்ணி தகுதியை உயர்த்தி கொள்வது, தகுதியே உயர்த்து போடும். படிச்சது போதுமா, போதாது. பணம் போதுமா, போதாது. அன்பு போதுமா, போதாது. அதெல்லாம் அதிகமாக என்ன செய்யணுமோ அதை செய்து அதிகமாக்கி கொள்ளவும். அதனால இந்த சிவஞான போதவங்களான ஞானம் உள்ளவங்க கிடைச்சது சிவபெருமான் இல்லை இல்லாத கருணையினாலே இதுக்கு ஏற்பாடு பண்ணிய அந்த சைவம் என்கின்ற அந்த நிறுவனம் இன்னும் அதிகமான சிவபுண்ணியத்தை நிறைய செய்ய போகணும். கேட்கின்ற அன்பர்கள் எல்லாரும் சிவபெருமானுக்கு பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்கள், சிவபெருமானுடைய பிள்ளைகளா. இது எவ்வளவு பெருமை, ஒரு பணக்காரனுக்கு பிள்ளைனாலே விரும்பே ஒவ்வொருவருக்கும் ராஜா ஜெயவர்மா அவருடைய உலகளாக நாம் அவருக்கு தகுதியை உண்டு கொள்வது இந்த சிவஞான போதம். ஆகையினால கேட்ட அன்புகள் அனைவரும் சிவபூசை செய்து சிவத்தை பெற்று சிவகுமாரனாக இருந்து அந்த பேரின் பச்சலத்தை அனுபவிப்பீர்களாக என்று கூறி இந்த நெறி சிவபுண்ணிய நெறி இன்னும் அதிகமாக வளரணும். அதற்கு வேண்டிய நிகழ்ச்சிகளையும் மற்ற செயல்களையும் இந்த நிறுவனமும் மற்றவர்களும் கேட்டவர்களும் செய்வார்களாக, திருவருளை பெறுவார்களாக என்று வாழ்த்தி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.

0: மலிவளம் துறக்க மன்னன் போர் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர் வாழ்க நான் மறை அறங்களும் வீழ்ந்து மல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி தலைவர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க
1: அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபகத்தினை
2: மாதவ சிவஞானிகள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை இவற்றின் துணை கொண்டு தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 2ஆம் சூத்திரத்தை சிந்தித்த அளவிலே நிறைவு செய்திருக்கின்றோம். 2ஆம் சூத்திரத்தினுடைய முதல் அதிகரணத்தை சிந்திக்க வேண்டிய நிலையிலே இப்போது இருந்து வருகின்றோம். நம்முடைய சிந்தனையானது 2ஆம் சூத்திரத்து முதல் அதிகரணத்திலிருந்து தொடங்க வேண்டும். 2ஆம் சூத்திரமானது உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தறின்றி தானே நிரவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும் என்ற பாடல். இதற்கு மாதவ சிவஞானிகளுடைய உரை தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஏனைய உரைகளில் காண முடியாத உண்மைகளையெல்லாம் தன்னகத்தே கொண்டு விளங்குவது மாதவ சிவஞானிகளுடைய உரைதான். மிக அற்புதமான முறையிலே அந்த உரை நுண்பொருள்களையெல்லாம் சிவாகம மரபுப்படி நின்று நமக்கு எடுத்து காட்டுகின்றது. உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் என்பதிலே முதற் சூத்திரத்திலே முதற்கடவுள் என்று நிலைநாட்டப்பட்ட அந்த சங்காரக் கடவுள் ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கும் போது உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும் எப்படி உடலும் உயிரும் போல கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் கண்ணும் கதிரவனும் போல வேறாகவும் செலுத்தும் தன்மையால் கண்ணொழியும் ஆன்மபோதமும் போல உடனாகவும் நின்று அவ்வுயிர்கள் எல்லாம் தனது ஆணை என்ற பெயருடைய அந்த சக்தியினாலே செலுத்தப்படுகின்ற இரு வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்கள் போக்குவரவு புரியும்படி தன்னுடைய ஐந்தொழிலே அந்த உயிர்கள் உட்பட்டு செல்லும்படி அந்த உயிர்களுக்கு தலைவனாக பதியாக விளங்கி ஒன்றாய் வேறாய் உடனாய் விளங்குகின்ற அந்த நிலை சக்தி ரூபம் என்று சொல்லப்படும். அது ஒளியாய் ஓங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஓங்கு ஒளியாய் ஓங்கிய ஒளியாய் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓங்கிய ஒளியாய் என்பது சக்தி ரூபமாய், சக்தி ரூபம் என்பது உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் நிற்கின்ற அந்த அத்துவித நிலை. அந்த அத்துவித நிலைதான் ஓங்கிய ஒளியாய் விளங்குதல். அதுவே சக்தி ரூபம் ஆகும். உயிர்களை ஐந்தொழிற்படுத்தும். அவ்வாறு அத்துவிதமாய் அந்த உயிர்களோடு கலந்து என்ன செய்கின்றான், அத்துவிதமாய் கலந்து சக்தி ரூபமாய் விளங்கி என்ன செய்கின்றான், அந்த உயிர்களை தன்னோடு அத்துவிதமாய் இருக்கின்ற உயிர்களை ஐந்தொழிற்படுத்துகின்றான். அப்ப இதிலிருந்து என்ன ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரிகின்றது என்றால், உயிர்கள் எண்ணற்றவை, அழகிலா உயிர்கள் சொன்னார். இந்த எண்ணற்ற உயிர்களும் செய்கின்ற வினைகள், அதுல ஒவ்வொரு உயிரும் செய்கிற வினைகளும் எண்ணற்றவை. உயிர்கள் எண்ணற்றவை, அதுல ஒவ்வொரு உயிரும் செய்கிற வினைகள் எண்ணற்றவை ஏராளம். அதுல ஒவ்வொரு வினையையும் அறிந்து அந்த வினைக்கேற்ற பலனை ஊட்டி அந்த ஒவ்வொரு உயிரையும் பக்குவப்படுத்தி வளர்த்து வருகின்றான். அப்போ இத்தனை உயிர்களை செய்யக்கூடிய இத்தனை வினைகளையும் எவ்வாறு இவனால் அறிய முடிகின்றது என்றால், அவன் இமைப்பொழுதும் எந்த உயிரை விட்டும் நீங்கி இருப்பதில்லை. இப்படி எல்லா உயிர்களோடும் இரண்டற கலந்து அந்த இரண்டற்ற கலப்புக்கு தான் அத்துவிதம், துவிதம் இரண்டு, அத்துவிதம் இரண்டற்ற நிலை. அந்த இரண்டற்ற அத்துவித நிலையை தான் மூன்றாக விளக்கி சொன்னார்கள். ஒன்றாய் வேறாய் உடனாய், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருப்பதனால் ஒவ்வொரு உயிரோடும் இப்படி அவன் அத்துவிதமாய் இருப்பதனால் ஒவ்வொரு உயிரும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையையும் மன வாக்கு காயம் இந்த மூன்றிலே எதை கொண்டு எந்த வினை செய்தாலும் அவனால் அறிந்து அந்த வினைப்பலனை உரிய காலத்திலே ஊட்டி அந்த உயிரை பக்குவப்படுத்த முடிகின்றது என்ற உண்மை நமக்கு இங்கே தெரிய வருகின்றது. அதனாலதான் அது ஆகவே அப்படி அந்த வினைக்கு ஏற்ப ஐந்தொழில் படும்படி அந்த உயிர்களை செய்கின்ற தலைவனாய் இருக்கின்றான். உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்து நிற்கும் சக்தி ரூபமாகவும் உயிர்களை ஐந்தொழிற்படுத்தும் பதிரூபமாகவும் இருந்தும் அந்த பதிரூபம் சக்தி ரூபத்தின் தன்மைகள் தன்னை தாக்குதலின்றி அவற்றால் தான் துடக்கூறாமல் பந்தப்படாமல் தான் நிலவு சீர் அமலனாக தானே சுயம் பிரகாச ரூபமாக அதே சமயத்தில் அந்த சக்தி ரூபம் பதிரூபம் ஆகிய தன்மைகளிலிருந்து நீங்காமலும் இருந்து கொண்டு ஆகவே ஈற்றடியிலே நீங்காது என்பது வந்து நீங்காது எங்கும் அப்படின்னு இருக்க அதை எங்கும் நீங்காது நின்றனன் அப்படி கூட்டக்கூடாது. நீங்காது என்பது எதுக்கு, சக்தி ரூபம் பதிரூபம் இவற்றை விட்டு நீங்காமல் இருப்பான், அது தாதான்மிய சம்பந்தம். நீங்காது என்பதில்தான் தாதான்மிய சம்பந்தம் இருக்கிறது சுவாமிகள் சொல்கின்றார்கள். முதல் நூல் சிவஞான போதத்திலையும் தாதான்மை சம்பந்தத்த அந்த நீக்கமின்றி நிற்கும் என்றேதான் சொல்றார். ஆணையும் நீக்கமின்றி நிற்கும் என்றே. ஆணையை விட்டு நீங்காமல் இருப்பதுதான், சக்தியை விட்டு நீங்காமல் இருப்பது, அதுதான் தாதான்மை சம்பந்தம். அதே தாதான்மை சம்பந்தம் எங்கும் நீங்காது. எங்கும் என்பது எப்படி கூட்டணும், நிரவு சீர் அமலனாகி எங்கும் நின்றனன் அப்படி கூட்டிக்கணும். நீங்காதுங்கிறது வந்து இவற்றின் தன்மை தனக்கைதலின்றி அதே சமயத்தில் இவற்றோடும் நீங்காது, இவற்றை விட்டும் நீங்காது, தானே நிரவு சீர் அமலனாகி எங்கும் நின்றனன். ஆக இந்த அதிகரணம் என்னவென்றால், இந்த சூத்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள செய்திகளை நான்கு கூறுகளாக பகுத்துக் கொள்ளலாம். ஒன்று, இறைவன் உயிர்களோடு இரண்டர கலந்து இருக்கின்ற, அப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இரண்டர கலந்து இருக்கின்ற அந்த அத்வைத சம்பந்தம் ஒரு கருத்து. ஒவ்வொரு கருத்தும் மிக முக்கியமானவை இந்த இரண்டாவது தத்துவத்தில். இரண்டாவது கருத்து என்னன்னா, உயிர்களை இருவினைக்கு ஏற்ப ஐந்து வழியில் படுத்துகின்றான். அப்ப இருவினைனா என்ன, அந்த இருவினையை விளக்க வேண்டும், அது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்னவென்றால், அவன் வந்து அந்த இருவினைக்கு ஏற்ப உலகங்களை வந்து மீளவும் தோற்றிருக்கின்றான், புனருப்பவும் செய்கின்றான். அப்போ அந்த மாயையிலிருந்து என்னெல்லாம் தோன்றுகின்றன, 36 தத்துவங்களும் தோன்றுகின்றன. செய்யப்பட்ட வினைகளுக்கு பற்றுக்கோடாகவும் தத்துவங்கள் தான் இருக்கின்றன. செய்து முடிச்ச பிறகு வினைகள்லாம் எங்க போய் கிடக்கின்றன, தத்துவங்கள்ல தான் கிடக்கின்றன. எனவே அந்த தத்துவங்களை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டியுள்ளது, அது மூன்றாவது கூறு. நான்காம் கூறு, இந்த சக்தி ரூபம் பதி ரூபம் இவற்றோடு அவன் தாதான்மியமாய் நீக்கமின்றி நிற்கின்றானே, அந்த தாதான்மிய சம்பந்தத்தை சொல்ல வேண்டியது நாலாவது பகுதி. அதனோடு ஏய்புடைய பல செய்திகளையும் சொல்கின்றார். முதல் சூத்திரத்தில் எப்படி சூத்திரத்துக்குரிய கருத்துக்களை வந்து வாக்குவாதமா தடையும் விடையுமாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஏய்புடைய செய்திகள் பலவற்றை நமக்கு வாரி வாரி வழங்கியிருந்ததை போல, முதல் சூத்திர செய்தித்தை போலவே இந்த இரண்டாம் சூத்திரத்தில் நிறைய செய்திகளை சொல்கின்றார். அதில் இந்த முதல் அதிகரணமானது, இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருக்கின்ற அந்த அத்வைத சம்பந்தத்தை விவாதிக்கக்கூடிய பகுதி. அத்வைதம் என்ற இந்த சொல்லாட்சியானது உபநிடதங்களிலே வருகின்றது. அத்வைதம் என்று சொல்வார்கள், சமஸ்கிருத படி அத்வைதம் என்று சொல்ல வேண்டும். அது கொஞ்சம் தமிழ் வழக்கையே கொஞ்சம் மாற்றி அத்வைதம் அந்த மாதிரி வரும். அத்வைதம் என்ற அந்த சொல்லாட்சி இருக்கின்றதே, அது வந்து உபநிடதங்களை வந்து பல சமயத்தவர்களும் உடன்படுகின்றார். இந்து சமயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேத உபநிடதங்களை உடன்படுகிற எல்லாத்தையும் சேர்த்தா இந்து சமயம் சொல்கின்றார்கள். சமண பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் போது அவர்கள் இதுக்கு இந்த பக்கம் வரமாட்டார்கள். அவர்களுக்கு தனித்தனி பிரமாண நூல்கள் உள்ளன. உபநிடதங்களை எல்லாம் ஒப்புக்கொள்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களும் அத்வைதம் என்ற சொல்லுக்கு வேறு வேறு விளக்கங்கள் சொல்கின்றார்கள். அதிலே குறிப்பாக மிகவும் செல்வாக்கு பெற்று விளங்குகின்ற கொள்கை என்னவென்றால் ஏகாண்மவாத கொள்கை. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அத்வைதம், துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை, இரண்டாவது பொருளே இல்லை, எனவே பரம்பொருள் ஒன்றுதான் உள்ளது, உயிர்கள் என்றோ உலகம் என்றோ இரண்டாவது எந்த பொருளும் இல்லை, இருப்பதாக தோன்றுவதெல்லாம் வெறும் மாயத்தோற்றம், இருப்பதாக தோன்றுகிறதே அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா, அதெல்லாம் மாயத்தோற்றம் என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப அவர்கள் வந்து தடை எழுப்புகின்றார்கள். மறைகள் எல்லாம் சைவ சித்தாந்திகளே உங்களுக்கும் வேதங்கள் உபரிடங்கள் தான் பிரமாண நூல் தானே, உங்கள் சிவபெருமானே செய்ததாக சொல்கின்றீர்கள். அப்போ அந்த வேதங்களே என்ன சொல்கின்றன, பரம்பொருள் ஒன்று தான் சொல்கின்றன, இரண்டாவது பொருள் இல்லை, ஒன்றுதான் சொல்கின்றன அத்வைதம் மூலமாக. அப்படி சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்க, இறைவன் வேற உயிர்கள் வேறு, ஆனா அந்த இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் சொல்றீங்க, எப்படி இரண்டாவது பொருளே இல்லை எப்படி கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றென மறைகள் எல்லாம் உரைத்திட, முதல் அதிகரணத்தின் முதல் பாடல் இது, அவருடைய கூற்று, ஏகான்வாதிகளின் கூற்று. ஒன்றென மறைகள் எல்லாம் உரைத்திட, மறைகள் எல்லாம் ஒன்றென உரைத்திட, மறைகள்லாம் அப்படி சொல்லுது, ஒரு பொருள் தான் இருக்கு, ரெண்டாவது பொருள் இல்ல, ஒன்றுன்னு சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, உயிர்கள் ஒன்று நின்றனன்னு சொல்றீங்க, உயிர்களோடு இறைவன் என்ன பண்றான், ஒன்று நிற்கின்றான்னு சொல்றீங்க. உயிர் இறைவன் ரெண்டு பொருளே கிடையாது இல்ல, மறைகள்லாம் சொல்கின்றன. நீங்க என்னன்னா, இறைவன் ஒரு பொருள், உயிர்கள் வேறு பொருள், இந்த இறைவன் அந்த உயிர்களோடு ஒன்றி இருக்கின்றான்னு சொல்றீங்களே, இது என்ன இது அப்படிங்கிறா என்று, அதன் மூலம் என்ன ஆயிட்டு, பல பொருள்கள் இருக்கின்றன என்று ஆகிவிட்டது. அது உபநிடதங்களுக்கு உடன்பாடு அல்ல, இதுதான் ஆதிசங்கருடைய கொள்கை. பல பொருள்கள் அப்படின்னாலே பொறுத்துக் கொள்ள மாட்டார், ஒரு பொருள் தான் இருக்கின்றது, அது பிரம்மம், அது குணம் குறி ஒன்று மற்றது, நிர்குண பிரம்மம். பிரம்மம்னா நாம தமிழ்ல சொல்லணும்னா பரம்பொருள், பரம்பொருள் சொல்லுதுதான் சமஸ்கிருதத்தில் பிரம்மம். பிரம்மாங்கிறது வேற, பிரம்மன் நான்முகன் அது அவன் வேற, பிரம்மம்னு சொன்னா அது வந்து பரம்பொருள் என்று பொருள்படும். அவருடைய கொள்கை அதுதான், ஒரே அந்த பரம்பொருள், அது பரமான்மா, அது ஒன்றுதான் உள்ளது, அந்த ஒரே ஒரு ஆன்மா உள்ளதுன்னு சொல்றதுனால ஏகான்மவாதம்னு பேர். அதுக்கு வந்து உண்மையான பேர் ஏகான்மவாதம் தான். அவர்கள் வந்து தங்களை அத்வைத வேதாந்திகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனா அத்வைதம்ங்கிறதுக்கு உண்மை பொருள் அது அல்ல, சைவ சித்தாந்தம் கூறுகின்ற பொருள் தான் உண்மை பொருள் என்பது நம்முடைய கொள்கை. எனவே நாம் வந்து அத்வைத வேதாந்திகள் நம்ம சாத்திரங்கள் அவர்களை வழங்குவதில்லை, அதை நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும். அவர்களை ஏகான்மவாதிகள் தான் வழங்குகின்றோம், சாத்திரங்களை பார்த்தாலும் சரி உரைகளை பார்த்தாலும் சரி ஏகான்மவாதிகள். ஏன்னா வேதாந்தம் என்பது என்னவென்றால் வேதத்தினுடைய ஞானகாண்டம் உபனிஷத் என்று சொல்லப்படும், உபநிடதம் என்று தமிழ் வழக்கில் வழங்குகின்றோம். அந்த உபநிடதத்துக்கு தான் வேதாந்தம்னு பேரு. வேதத்தினுடைய அந்தம், அந்தம்னா வெறும் முடிவுன்னு மட்டுமில்ல, சாராம்சம், வேதத்தினுடைய அந்த சாராம்சம் தத்துவ கொள்கை அது வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. அதுல 108 உபநிடதங்கள் இருக்கின்றன. 108 வேதம் எடுத்தெடுத்துரைத்த விருத்திக்கேற்ற இலக்கண வடிவுடையதா என்று தாய்மான சுவாமிகள் போற்றுவார்கள் பரம்பூரில். 108 உபநிடதங்களும் வந்து சைவ சித்தாந்தம் தான், அதுல எந்த ஐயமும் இல்ல. காசிவாசி செந்திநாத ஐயர் என்ற சிவநெறி சான்றோர் சைவ வேதாந்தம் என்று ஒரு நூல் எழுதியுள்ளார்கள். அதில் உபநிடதங்கள் எப்படி சைவ சித்தாந்த பொருளை சொல்கின்றன என்பதையெல்லாம் அவர்கள் அதில் காட்டியுள்ளார்கள். அப்போ வந்து அந்த இடத்துல தான் வருது, ரெண்டு பொருள் இல்லைன்னு சொல்லும் போது நீங்க உயிர்கள் வேறு இறைவன் வேறு, ஆனால் இறைவன் உயிர்களோடு ஒன்றி நிற்கின்றான் அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப பன்மை ஆகிவிட்டதே, பல பொருள்கள் ஆகிவிட்டதே. பன்மை நிகழ்த்துவது என்னை, உபநிடதங்களுக்கு மாறுபட்டு நீங்கள் பன்மை நிகழ்த்துவது என்னை, என்னைன்னா என்ன என்ன அது எப்படி சொல்லலாம் நீ அப்படின்னு கேட்கிறான். எண்ணின் என்று நீ தடை எழுப்புவாய் ஆனால் சொல்றார், எண்ணின்னு என்று நீ தடை எழுப்புவாய் ஆனால் அன்று, அப்படி அன்று எம்முடைய கருத்து உபநிடதத்தோடு முரண்படுவது அன்று இல்லையா. நாம அல்ல அப்படின்னு சொல்றோம், அல்லங்கிறது பன்மைக்கு சொல்லணும் இல்லையா. ஆண்பாளுக்கு எப்படி சொல்லணும், பெண்பாளுக்கு எப்படி சொல்லணும், அது அகிரிணைகளுக்கு எப்படி சொல்லணும், அதுல ஒருமைக்கு எப்படி சொல்லணும், பன்மைக்கு எப்படி சொல்லணும், எல்லாமே விட்டுட்டோம் இதுல. இந்த அல்லங்கிற விஷயத்துல எல்லாத்துக்கும் அல்ல, இன்னும் அல்லங்கிறது பயன்படுத்துவதே ரொம்ப அரிது, எல்லாத்துக்குமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இவனுக்கு மாமாவா, இவனுக்கு மாமா இல்லைன்றது இல்லையா. அந்த மாதிரி சொல்லாட்சிகள்லாம் தவறு பேச்சு வழக்கில் அப்படி. அதனாலதான் அத்வைதத்துக்கு பொருள் விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு இங்க வந்து சங்கடப்படுது, நம்ம பாடத்துல வந்து சங்கடப்படுது. பேச்சு வழக்கு வந்து ரொம்பவும் அந்த இலக்கண விதிகளை விட்டு ரொம்ப விலகி போகும் போது நூல்களை படிக்கும் போது நமக்கு சங்கடமா இருக்கும். ஏன்னா நூல்கள் இலக்கண விதிகளை ஒட்டியே போகுது. அதனாலதான் காரணம் அந்த நூல் போறும்போது தமிழ் நமக்கு ரொம்ப வேற மாதிரி தெரியுதுன்னா, அதுவும் வட்டாரத்து வட்டார தமிழ் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. அது ஒரு வட்டாரத்துல இன்னொரு வட்டாரத்துல புரியுது கஷ்டமா இருக்கு, அவ்வளவு தூரம் வேறுபடுகின்றது தமிழ் வந்து இல்லையா. அப்ப நூல்ல என்னன்னா விதிமுறைகள் படி அப்படியே சொல்லுவாங்க. எப்போ வந்து நாம சொல்லணும், ஆண்பால் ஆண்பால்ல தன்மைக்கு எப்படி சொல்லணும், முன்னிலைக்கு எப்படி சொல்லணும், படர்க்கைக்கு எப்படி சொல்லணும், அது கூட இருக்கு. தன்மைக்கு வந்து என்ன சொல்லணும், நான் வந்து இப்ப வந்து நீங்க ஐயா நீங்க வந்து அமெரிக்க நாட்டினரா அப்படின்னு கேட்டா நான் அமெரிக்கன் அல்லன் அல்லன்னு சொல்லணும், அல்லேன்னு சொல்லலாம், அது ரொம்ப சிறப்பு. அல்லே அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு எனலாமே, உனக்கு நான் அடிமை அல்லேன் என்று சொல்லலாமே அப்படின்னா சொல்லலாமே அர்த்தம் இல்ல, அங்க ஏகாரம் வினாப்பொருள், சொல்லலாமோ சொல்லக்கூடாதுன்னு எதிர்மறை பொருளை தருது. ஏகாரம் வினாப்பொருள் அமைஞ்சு எதிர்மறை பொருளா அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல அல்லன் என்பது அல்லேன்னு சொன்னார். முன்னிலையில சொன்னா நீ அமெரிக்கன் அல்லை, நீ இந்தியன் இல்லையா, அல்லை முன்னிலைக்கு வந்து அல்லை. படக்கைக்கு வந்து அவன் அமெரிக்கன் அல்லன், அவர் அமெரிக்கர் அல்லர், அப்படி அவள் அமெரிக்க நாட்டினர் அல்லல் அல்லல் அப்படி வரும். அப்புறம் இதே இது அகிரணிக்கு வரும்போது ஒருமையில அன்றுன்னு வரணும், பன்மையில தான் அல்லன்னு வரணும் இல்லையா. அவர் ஆட்டு மந்தையை காட்டி இவையெல்லாம் மாடுகளா அப்படின்னு யாராவது விவரம் தெரியாதவன் கேட்கலாம்னு வச்சுக்கலாம். அப்ப இவையெல்லாம் ஆட்டு மந்தையை காட்டி மாடுகளான்னு கேட்கலாம், இவை மாடுகள் அல்ல, இந்த பன்மைக்கு தான் அல்ல. ஒரே ஒரு ஆட்டை மட்டும் காட்டி இது மாடா அப்படின்னு கேட்டா இது மாடு அன்று இது ஆடுன்னு சொல்லணும், இது மாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏ தொழுவத்துல மாடு இருக்கான்னு பாத்துட்டு வா அப்படின்னா அங்க மாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலதான் மாடு இல்லைங்கணும். ஒரு பொருளின் இன்மையை காட்டுவதற்கு தான் இல்லைன்னு சொல்லணும், இது இந்த பொருள் அன்று அது வேற பொருளுங்கிறதுக்கு இல்லை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அண்மை சொல்லதான் பயன்படுத்தணும். அந்த அண்மை சொல்ல வந்து ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மை இதெல்லாம் பார்த்து பயன்படுத்தணும். அந்த மாதிரி தான் மொழியில வச்சிருக்கிறாங்க. அது நம்ம பேச்சு வழக்கில் மாறிட்டதுனால இங்க அத்துவிதம் வரும்போது நமக்கு கொஞ்சம் என்னமோ புதுசு புதுசா என்னெல்லாமோ சொல்றாங்களே, மொழியில ஏற்கனவே ஒரு வழக்கு தான் சமஸ்கிருத வழக்கு. சமஸ்கிருத வழக்கு இதே இது இருக்கு என்ன அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் என்ன அப்படின்னா இந்த இன்மை அண்மை இந்த ரெண்டுத்துக்குமே ஆனா போட்டு எதிர்ப்பதன் சொல்லும். அது நகரம் நானா சொல்லுவாங்க, அது இலக்கண செய்திகள். நம்மளை பொறுத்தவரை ஆனா சேருது, ஆனா சேர்ந்தா எதிர்மறை பொருள் ஆகுது, அது வடமொழி வழக்கு. அது தமிழ் விளக்கில் அப்படி வராது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தன்மை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ தமிழில் இன்பம்னா அதுக்கு எது எதிர் சொல்னா துன்பம்னா சொல்லுவோம், பெருமைனா சிறுமை அப்பெருமை அப்படின்னு சொல்றது கிடையாது இல்லையா. பெருமை இதுக்கும் அப்பெருமை, இன்பத்துக்கு அப்புறம் ஆ இன்பம் அப்படின்னு சொல்றது தமிழ் விளக்கில் கிடையாது. ஆனால் வடமொழி விளக்கில் எப்படின்னா சுத்தம், அதுக்கு எதிர் சொல்லலாம் அசுத்தம் சொல்லுவோம் இல்லையா, நியாயம் அநியாயம், அதே மாதிரி துவைதம் அத்வைதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த எதிர்மறை பொருள் வந்து இன்மை பொருளையும் வரும் அண்மை பொருளையும் வரும். இப்ப இன்மை பொருளுக்கும் அண்மை பொருளுக்கும் அதான் வித்தியாசம் காட்டேன். ஒரு பொருள் இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்மை பொருள் இல்லையா, இது இந்த பொருள் என்று வேறு பொருள் சொல்ல வேண்டிய இடத்துல அண்மை பொருள், அதான் வித்தியாசம் உண்மைக்கும் அண்மைக்கும். இதுல அத்வைதம் இன்மை பொருள் கொண்டு விட்டார்கள் ஏகான்மவாதிகள். துவைதம்னா இரண்டு, அது என்னோட பெயர், தமிழ்ல ரெண்டுன்னு சொல்றோம், ஆங்கிலத்துல டூன்னு சொல்றோம், அதே சமஸ்கிருதத்துல துவைதம்னு சொன்னா அவ்வளவுதான், வேற அது ஒன்னும் இல்லை. துவைதம் அது அத்வைதம்னா இரண்டு இல்லை அப்படின்னு இன்மை பொருள்ல சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பொருள்கள் இல்லை, ஒரே பொருள் தான், பிரம்மம் ஒன்றுதான் உள்ளது, பரம்பொருள் ஒன்றுதான் உள்ளது, ஆனா நமக்கு ஏதோ உலகம் இருக்கிற மாதிரி உயிர்கள்லாம் வாழ்ற மாதிரி தோணுது, அது வெறும் மாய தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. ஏன் உலகத்தை மாய தோற்றம், நாங்க வேதம் என்ன சொல்லுது, பிரம்மம் ஒன்றுதான் இருக்குன்னு சொல்லுது, அப்ப வேதத்துக்கு மாறா சொல்லலாமா? அப்ப நம்ம வாழ்க்கையிலே இல்லாத பல பொருள்கள் இருக்க மாதிரி தெரியுதே, இந்த காட்சி போய், ஏன்னா அது தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம காண்பது போய் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முடிவுக்கு வந்து வர வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது. அவர் இன்மை பொருள் கொண்டதுனால அதை சாதிக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லாம் பேச வேண்டிய போச்சு. ஆனா நாம தெளிவா சொல்றோம், என்ன சொல்றோம், அண்மை பொருள் தான் சொல்றோம். எப்படி தெளிவா சொல்றோம் அப்படின்னா, இரண்டு இல்லைன்னு சொல்றது இரண்டு அல்ல, இரண்டு இல்லைன்னு சொன்னா ரெண்டு பொருள்களே இல்லை ஒரு பொருள் தான் ஆகிவிடும். ஆனா இரண்டு அல்லன்னு சொன்னா ரெண்டு பொருள்கள் தான், ஆனால் அவை இரண்டாக பிரிந்திருக்கவில்லை. அப்ப இந்த வேறுபாட்டை நாம் நன்றா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு இந்த முதல் அதிகரணம் கட்டுறதுக்கு அதுவே நமக்கு பெரும் பேர். இரண்டு இல்லைன்னு சொன்னா அது இரண்டு பொருள்களின் இருப்பினை மறுக்க வந்தது, ஒரு பொருள்தான் உள்ளது என்று சொல்ல வந்தது இரண்டு இல்லை என்ற கருத்து. ஆனா இரண்டு அல்ல என்ற கருத்து இரண்டு பொருள்களின் இருப்பினை மறுக்கவில்லை. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, கடவுள் வேறு உயிர் வேறு, அந்த உயிர்களும் பல. அதாவது இந்த சாதிக்காக சொல்றோம், உயிர் உயிர்னு என்ன இருக்கு, கடவுள்னு ஒருத்தர் இருக்குதா, கடவுள் உயிர்னு ரெண்டு பொருள்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அப்ப அல்லங்கிறது எதை மறுக்கின்றது, அந்த இரண்டு பொருள்களின் பிரிவை மறுக்கின்றது. அவை பிரிக்க முடியாதபடி ஒன்றாக கலந்துள்ளன, அவ்வளவுதான். அந்த பிரிவை தான் மறுக்க வந்தது அல்ல, ஆனா இல்லைங்கிறது ரெண்டு பொருள்களின் இருப்பினையே மறுக்க வந்து ஒரு பொருள் தான் உள்ளதுன்னு சாதிக்க வந்துவிட்டு வந்து நாம அண்மை பொருள் சொல்கின்றோம். அண்மை பொருள் இரண்டு அல்ல என்று சொல்லி, ஐயா ரெண்டு பொருள்லாம் எப்படி இருக்கும், உலகத்துல எந்த ரெண்டு பொருளையும் பாருங்க. இப்ப என்ன கேட்பான் நம்ம, ஐயா ரெண்டு பொருள்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்ப அதை போய் ரெண்டு அல்லன்னு சொல்லி மகிழ்ந்துக்கிட்டீங்களே. ரெண்டு பொருள் கடவுள் வேறு உயிர் வேறுனா நீங்க ரெண்டு ரெண்டு தான் நீங்க சொல்லணும், கடவுள் வேறு பொருள் உயிர் வேறு பொருள் சித்தாந்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், ஆனா அவனும் இரண்டு அல்லன்னு இடுறான். இரண்டு பொருள்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இரண்டுன்னு சொல்லிட்டு போய் நீ எப்படி அத்வைதம் சொல்லலாம், நான் ரெண்டு பொருளே இல்லைங்க நான் அத்வைதம் பேசுவேன். நீ ரெண்டு பொருள் உண்டுன்னு சொன்னா நீ துவைதி தான், துவைதம் அதாவது ரெண்டுங்கிறத நீ உடன்படுற, அப்புறம் ஏன் அதை ரெண்டு அல்லன்னு மறுக்கிறானா, ஐயா எந்த ரெண்டு பொருளையும் பாருங்க பிரிஞ்சுதானே இருக்கும், அவை பிரிந்திருப்பதை வைத்து தான் அவை ரெண்டு பொருள்களே நம்ம பேசுகின்றோம். சேர்ந்திருந்தாலும் அது தற்காலிக சேர்க்கையா தான் இருக்கும், சயோக சம்பந்தம் சொல்லுவாங்க. ஒண்ணுமில்ல, அந்த ரெண்டு விரலையும் இணைங்களே, ரெண்டு விரலையும் இணைங்க, சயோக சம்பந்தம், எவ்வளவு நேரம் தான் சேர்ந்திருக்க முடியும், தற்காலிகமான ஒரு சம்பந்தம், அப்படி விரலும் விரலும் தொட்டு கொண்டு இருக்கிறது போல எவ்வளவு நேரம் தான் சேர்த்திருக்க முடியும், பிரிஞ்சுதான் ஆகணும். ஆகவே எந்த ரெண்டு பொருளும் பிரிந்துதான் இருக்கும், அதை வச்சுதான் ரெண்டு பொருள்னே தெரிஞ்சு கொடுறோம். அப்படியே சேர்ந்திருந்தாலும் அது தற்காலிகமான சேர்க்கையா தான் இருக்கும், பின்னால பிரிய தான் செய்யும். ஆனால் இந்த இறைவனுக்கும் உயிருக்கும் ரெண்டு பொருளா இருந்தாலும் ஒருபோதும் அவை வந்து பிரிந்து தோன்றுவதே இல்லை, எப்போதும் இணைந்தே இருக்கின்றன. அப்படின்னா முத்தியில தானே உயிர் இறைவனை இணைதுன்னு சொல்றோம், எப்போதும் இணைஞ்சிருந்தா அப்ப அது எப்போதும் முத்தியில் ஆயிரும், எப்போதும் இணைந்துதான் இருக்கின்றன. ஆனால் முத்தி, அப்ப முத்தின்னு என்ன வித்தியாசம் இருக்கு, முத்தி நிலையில் உயிர்கள் அப்போதான் அந்த உண்மையை உணர்கின்றன, அந்த உயிர் உணரும் போது அது முத்தி நிலை, சேர்ந்து இருந்து கொண்டே என்ன சேர்ந்து இருந்ததை உணராமல் இருக்கின்றது. அதான் நம்ம சித்தாந்தம், எப்போதும் இறைவன் வந்து சேர்ந்தேதான் இருக்கின்றன. இமைப்பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள் இதை சொன்ன, எப்போதும் சேர்ந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ அதனாலதான் அவை ரெண்டு பொருளா இருந்தாலும் ஒருபோதும் அவை பிரிந்து விளங்குவதில்லை. எனவே அந்த இரண்டு என்பதை வந்து மறுப்பதற்கு, அந்த வேற்றுமையை மறுப்பதற்கு வந்தோம், பிரிவினை மறுப்பதற்கு தான் இரண்டு அல்லன்னு சொல்கின்றோம். அதன் மூலம் அவை ஒன்றாக கலந்துள்ளன என்று அந்த கலப்பினை நிலைநாட்டுகின்றோம். சித்தாந்தம் அப்ப உபநிடதங்கள் ரெண்டு அல்லன்னு சொன்னது வந்து எம்மோடு முரண்வது அன்று. ஏன்னா அவை பதிதான் ஒன்று என்று அறையும். பிரம்மம் ஒன்று, பிரம்மம் ஒன்றுன்னு சொன்ன இடத்துலலாம் நீ பிரம்மம் ஒரு பொருள் தான் உள்ளது, ரெண்டாவது பொருளே இல்லைன்னு நீ பொருள் பண்ணிட்ட, அது நீ பண்ண தவறான பொருள். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? பிரம்மம் ஒன்றுன்னா பரம்பொருள் ஒன்றுதான், பரம்பொருள் பல கிடையாது, ஒரே கடவுள் தான். அதுதான் அங்க வந்து பிரம்மம் ஒன்றுன்னு சொன்னதுக்கு அர்த்தம். நீ ரெண்டாவது பொருளே இல்லைன்னு நீ ஒரு வினோத பொருள் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? ஐயா, பரம்பொருள் ரெண்டு பேரும் கிடையாது. சிலர் வந்து பல தெய்வங்கள் சொல்கின்றார்கள், அப்படி கிடையாது, ஒரே பரம்பொருள் அவர் சிவம். அதுதான் அதனுடைய கருத்து. பதிதான் ஒன்று என்று அறையும். அறையும்னா நாம வந்து அடியும்னு பொருள் பண்ணிட்டு வரோம், அரைஞ்சிட்டாங்க அரைஞ்சிட்டாங்க. அறைதல்னா என்ன சொல்லுதல் ஒரு அர்த்தம் இருக்கு. பாடல்கள் அரைந்தான்னு வந்தா சொன்னான்னு அர்த்தம். யாரோ யாரையும் அடிச்சான்னு சொல்லிவிடாது, நினைச்சிடக்கூடாது. அன்று அவை பதிதான் ஒன்று என்று அறையும். பதிப்பொருள் ஒன்றுன்னு சொல்லுதியா? நீ இருக்கிற பொருளே ஒன்றுதான் அதுக்கு பொருள் பண்ணிட்ட, பதிப்பொருள் ஒன்று இல்லையா? அதே உபரிடம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பதிப்பொருள் ஏனைய உயிர்களோடு எவ்வாறு கலந்துள்ளது என்பதையும் அந்த உபரிடம் சொல்லுதே. அந்த இடங்களை நீ பாக்குறது கிடையாது. என்ன சொல்லிட்டன? இந்த அக்கரங்கள் தோறும் அகரம் எவ்வாறு கலந்துள்ளது. அது வள்ளுவர் சொன்னார், அகரம் முதல எழுத்தெல்லாம் சொன்னார். அந்த கருத்து தான் அது உபநிடத கருத்து, சிவாம கருத்து, அதை தான் அப்படியே எடுத்து சொன்னார். ஆமா, அக்கரங்கள் தோறும் அகரம் எவ்வாறு கலந்துள்ளது. இந்த அகரம்னு ஏன் சொல்றாங்க? ஆனா தானே, ஆனான்னு சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா ஆனான்னு எப்படி எழுத முடியும்? ஆனான்னு பேசியிருந்தோம், ஆனான்னு ஆ போட்டு நானு போட்டுட்டு முடியுமா? அதான் பேசும்போது ஆனானா தெரியும், ஆங்கிற எழுத்து தான் சொல்றான்னு தெரியும். எழுதும் போது ஆ போட்டு நான் எழுதுனா அது என்னையா எழுதிருக்கா? அர்த்தமே இல்லையம்மா இல்லையா? அப்போ ஆ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அதனால அதை சொல்றாங்க, எழுத்துக்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக சாரியைகளை சேர்த்துக் கொள்கின்றார். சாரியைக்கு என்னன்னா பொருள் கிடையாது, அதுக்குன்னு தனியா அர்த்தம் கிடையாது. எழுத்துக்களை சொல்லும் போது கொஞ்சம் நமக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாரியை என்பவற்றை சேர்த்துக்கிட்டார். அந்த எழுத்து சாரியைகள் நிறைய கிடையாது. தமிழ்ல மூன்றே மூன்று தான், கரம், காரம், கான். காரம்னா உடனே நம்ம அடுத்த ஸ்வீட் நினைச்சிடக்கூடாது, அந்த காரம் அது வேற. இந்த இடத்துல எழுத்து சாரியைகள் கரம், காரம், கான். கான் சாரியை ரொம்ப அருகிவிட்டது, யாரும் பயன்படுத்துறது இல்லை. பழைய இலக்கண நூல்கள் தான் இருக்கும். துர்காபேதனிங்க போற சூத்திரத்தை பாத்தீங்கன்னா யக்கான் அப்படின்னு இருக்கும். யா போட்டு அக்கண்ணா போட்டு கான் எழுதியிருப்பாங்க. இப்படிதான் யாரும் இதெல்லாம் படிக்கிறதுலன்னு மூடி வச்சிருக்கோம். யக்கான்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் கிடையாது, யானான்னு அர்த்தம். அந்த யாங்கிற எழுத்து கூட கான் சாரியை சேர்த்து யக்கான்னு எழுதியிருக்காங்க. எழுது கான் சாரியே ஒண்ணு இருக்கு, கரசாரியே இருக்கு, காரசாரியே இருக்கு. இதுல வந்து குறிலுக்கு வந்து கரசாரியை காரசாரியை எல்லாம் சேர்க்கலாம், கான் சாரியை எல்லாம் சேர்க்கலாம். ஆனா நெடிலுக்கு காரசாரியை தான் சேர்க்கலாம், கரசாரியை சேர்க்கக்கூடாது. இப்ப ஆவண்ணா நெடில் அது கூட காரசாரி சேர்த்து ஆகாரம்னு சொல்லலாம், சாப்பாடு ஆகாரம் அது வேற. ஆவண்ணா என்று எடுத்த காரச்சாரியை சேர்த்து ஆகாரம், ஆகரம் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனா அகரத்தை வந்து அகரம்னு சொல்லலாம், அகாரம்னு சொல்லலாம். அகரம் முதல திருக்குறள் தொடங்குது, அகார உகாரம் அப்படின்னு சிவஞானபோதத்தில் ஒரு பாட்டு இருக்கு. எனவே எழுத்துக்களுக்கு வலிமை ஊட்டுவதற்காக, அவற்றை சொல்வதற்கு வசதியாக இருப்பதற்காக எழுத்துச்சாரியர்கள் கரம், காரம், கான் என்று வைத்துள்ளார்கள். அப்ப அகரம்னு சொன்னா அதில் உள்ள கரம் என்பதற்கு பொருள் கிடையாது, ஆனா அப்படிங்கறத அகரம்னு சொல்றாங்க. அந்த உயிர் எழுத்துக்கள் எல்லாம் முதல் எழுத்தா இருக்கிறது, ஆனா அது முத முதல்ல எழுத்தா இருக்கிறதுனால முதல் எழுத்துன்னு சொல்றது இல்ல, முதன்மையுடைய எழுத்தும் கூட. முதன்மையுடைய முதன் மந்திரினா மந்திரிகள் இவர் தான் முதல் ஆளு, முதல் சீட்ல உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு அர்த்தம் இல்ல. முதன்மையுடைய மந்திரி இல்லையா, சீஃப் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி அங்க வந்து அந்த அகரம்னா முதன்மையான எழுத்து. அது உயிர் எழுத்துங்கிற ஒற்றுமையில அது கூட பதினோரு எழுத்துக்கள் இருக்கலாம், ஆவணால இருந்து அவ்வண்ணா வரைக்கும். ஆனா அந்த மற்ற பதினோரு உயிரெழுத்துகளுக்கும் அது தலைமையானது. அது மட்டுமன்று ஏனைய பதினெட்டு மெய் எழுத்துகளுக்கும் தலைமையானது. ஏன்னா அந்த எழுத்து கலப்பு இல்லாமல் எந்த எழுத்தும் நிலை பெறாது. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எந்த எழுத்தினாலும் நீங்க உச்சரிப்பதற்கு வாயை திறங்க, வாயை திறத்தல வந்து என்ன சொல்றாங்க, அங்காத்தல் அப்படிங்கிறாங்க. அங்காத்தல்னா வாயை திறத்தல், ஒன்றை பேசுவதற்காக முயற்சி செய்யும் போது வாய் திறக்காம பேச முடியாது இல்லையா? அப்படி இந்த வாய் திறக்கும் போதே எதனாலும் சொல்ல, எந்த பேசினாலும் இங்க பேசலாம், எந்த சொல்லனாலும் இங்க சொல்ல வரலாம், வாயை திறந்துதான் ஆகும். அப்பமே அந்த அங்காத்தல் வாயை திறக்கும் போதே ஆங்கிற அந்த ஒளிக்குறிப்பு தோன்றிடும். அதுதான் எதை உணர்த்துகின்றது, எல்லா எழுத்துக்களோடும் இந்த அகரம் என்ற அந்த ஆணாவானது கலந்துள்ளது. அதுதான் சொன்னார், அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல. அக்கரங்கள்னா என்ன சொல்றோம் இல்லையா, அக்ஷரங்கள் சொல்றோம் இல்லையா, அச்சரங்கள் சொல்றோம். அதுதான் தமிழ் விளக்குல வந்து அக்கரங்கள் சொல்றது. அக்ஷரம்ங்கிறது சமஸ்கிருதம், அது அச்சரம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப இப்ப சொல்றோம் இல்லையா தீட்சை, தீட்சைன்னு இருக்கு, அதை தீட்சைன்னு சொல்றோம். நூல்களை தீக்கை என்றும் எழுதியிருக்கின்றன. அது மாதிரி அக்ஷரங்கிறத வந்து அச்சரம்னு சொல்லுவாங்க, அக்கரம்னு சொல்லுவாங்க. தக்ஷன் தட்சன்கும் தக்கன் சொல்றோம். தமிழ்ல வழங்கும் போது என்ன க்ஷாங்கிற அந்த எழுத்து தமிழ்ல கிடையாது. அப்ப அதை இட்டு போட்டு சொல்லுவோம், இக்கு போட்டும் சொல்லுவோம், ரெண்டு விதமா சொல்றோம். அதனால அக்ஷரம் என்பதை அக்கரம்னு சொல்றோம். தமிழ்ல சொல்லணும்னா எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் அல்பபெட்ஸ் அப்படிங்கிறான், தமிழ்ல எழுத்துக்கள். அக்கரங்கள் தோறும் எது போய் சேர்ந்திருக்கு, அகரம் ஆனா போய் சேர்ந்திருக்கு. அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல, இந்த அகரம் இருக்கின்றதே ஆனா அது எல்லா எழுத்துக்களிலும் எப்படி நீக்கமின்றி கலந்திருக்கின்றதோ, பிரிப்பின்றி கலந்திருக்கின்றதோ, அதுபோல நின்றனன் சிவனும் சேர்ந்தே சிவபெருமானும் அப்படிங்கும் போது அது அந்த பெருமையை குறிப்பது, அந்த உண்மை. சிவன் சொல்லிட்டு பேர்லாம்ல சிவனும் அப்படின்னு ஏன் ஒரு உண்மை போட்டார், அந்த இடத்துல சிவபெருமானுக்குரிய சிறப்பை குறிக்கின்ற உண்மை, சிறப்பு உண்மை. பார்த்தா உம்னு ஒரு சொல்லு இல்லையா, இது எத்தனை பொருளை தரும். சிறப்பு, இறந்தது தழியது, எதிரது தழியது, எண்ணுமை, எதிர்மறை உண்மை, இப்படி பல பொருள் தரும். எட்டு பொருள் சொல்றாரு துர்காப்பியர். என்ன அப்படின்னா, என்ன கல்யாணத்துக்கு போயிருந்தே சாப்பாடு எப்படி இருந்தது, தேவருக்கும் கிடைக்காத விருந்துயா அப்படின்னு. தேவருக்கும், தேவருக்கு கிடைக்காத விருந்துன்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்ல, தேவருக்கும் கிடைக்காத விருந்துன்னா என்ன, அந்த விருந்தினுடைய சிறப்பை சொன்ன, உயர்த்தி சொல்றது, உயர்வு சிறப்பு இல்லையா. அந்த கடையில போய் சாப்பிட்டே எப்படி இருந்தது, நாயும் சாப்பிடாதே அந்த சாப்பாடு அப்படி, நாயும் ஒரு உண்மை, அதுவும் சிறப்பு தான். இழிவு சிறப்பு, இழிவு சிறப்பு, இழுத்து சொல்வது, உயர்வு சிறப்பு, இழிவு சிறப்பு, ரெண்டு பொருள் அந்த உம் தான் தருது, வேற என்ன பாருங்க, அந்த உம் தான். அந்த உண்மைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க இல்லையா. ராமன் வந்தான், லட்சுமணனும் வந்தான், அடுத்தால சொல்றான் லட்சுமணனும் வந்தான் அப்படிங்கும் போது முதல்ல சொன்ன ராமனையும் அது தழுவுகின்றது. இறந்ததுன்னா ஏற்கனவே சொன்னதுன்னு அர்த்தம், ஏற்கனவே சொல்லி முடிச்சது இறந்தது, இறந்தது தழிய எச்ச உண்மை, ஏற்கனவே சொன்னதையும் தழுவிக் கொள்வது இல்லையா. அல்லது இப்படி சொன்ன ராமனும் வந்தான் இல்லையா, பின்னாடி லட்சுமணன் வந்தான் சொல்ல போறாங்க. அப்ப பின்னாடி சொல்ல போற லட்சுமணன முதல்ல சொல்லக்கூடிய ராமனோட அந்த உண்மையை சேர்த்து தழுவிக்கிடுது. இது வரப்போவதை தழுவுவது, எதிரது தழியது, எதிர் வரப்போவதை தழுவது, எதிரது தழியது. எத்தனை பொருள் பாருங்க உண்மை. எதிர்மறை உண்மைனா என்ன, அவன் நாளைக்கு வருவானா, வந்தாலும் வருவான், அப்ப வராமலும் இருப்பான்ங்கிற பொருளை தருது, எதிர்மையான பொருளையும் தருது. அது எதிர்மறை உண்மை. ஒரு உண்மை வந்து எத்தனை இருக்கு தமிழ்ல பாருங்க. இப்ப அந்த உண்மை, அப்புறம் எண்ணுமை, எண்ணுமை என்ன, ராமனும் லட்சுமணனும் சத்ருகனும் இல்லையா, பரதனும் அப்படிங்கும் போது என்ன எண்ணி சொல்வது, எண்ணுமை, எண்ணு பொருள் வருது. ஆக இப்படி எத்தனை பொருள் வருது பாருங்க உண்மை வந்து, தமிழுடைய சிறப்பு இதெல்லாம். ஒரு உண்மை என்ற அந்த ஒரு சொல் வந்து இப்படி இத்தனை பொருளை தரக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னா, அப்ப அந்த மொழியினுடைய பெருமை என்னன்னு சொல்லுது. இந்த இடத்துல சிவனும் அப்படிங்கும் போது சிவபெருமானுடைய சிறப்பை குறித்தது. அது வந்து இப்ப வந்து இந்த உண்மையை வந்து ரொம்ப பயன்படுத்த குறைச்சிட்டாங்க. இத்தனை பொருள் சிறப்புடைய உண்மையை பயன்படுத்துறத வந்து இப்ப உள்ள கல்வியாளர்கள் குறைத்து விட்டார். என்ன அப்படின்னா, ஆங்கில பாடத்தை ஆங்கில மொழியிலே ஒரு பாடத்தை எழுதி அதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ப்பதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, குறிப்பாக அறிவியல் பாடங்கள் அந்த ஆங்கில மீடியத்தில் முதல்ல புத்தகத்தை எழுதிவிட்டு அதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது ஆங்கில நடைக்கு ஏற்பவே தமிழ் நடையம் ஆக்கி விடுகின்றார். கருத்து மாறாமல் ஆனால் எந்த மொழியில் மொழிபெயர்க்கிறோமோ அந்த மொழியின் இயல்புக்கு ஏற்ப எழுத வேண்டும். அப்பந்தான் அந்த மொழி பேசுபவனுக்கு அது படிப்பதற்கு எளிதா இருக்கும் இல்லையா. இப்ப என்னன்னா, ஆங்கிலத்தில் அந்த கடைசியில் எழுதும் போது ஆண்டு சேர்க்காம எழுத முடியாது, அது அந்த மொழியின் இயல்பு இல்லையா. நமக்கு அப்படி இல்லை. ஆனா எல்லாத்திலையும் வந்து இவங்களும் மற்றும் மற்றும் போட்டு எழுதுறாங்க. தமிழ்ல வந்து மற்றும் எப்ப பயன்படுத்துவோம்னா, இன்னும் பல உள்ளன அப்படிங்கும் போதுதான் மற்றும். ஆங்கிலத்தில் சொன்னா ஆங்கிலத்தில் எட்சட்ரா சொல்லுவான், எட்சட்ரான்னு சொல்ற பொருளை தான் இங்க மற்றும் பயன்படுத்துறோம். ஆண்டுங்கிற பொருள் அங்க மற்றும் பயன்படுத்துறது கிடையாது. ஆமா, பெட்ரோலியம் அண்ட் கோல் அப்படின்னு அவன் சொன்னான்னா நம்ம பெட்ரோலியமும் நிலக்கரியும் அப்படின்னு நம்ம எழுதுவோம், எண்ணுமை போட்டு தான் எழுதுவோம். அதெல்லாம் விட்டாச்சு, பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரிங்கிறான். இப்படி எந்த தமிழறிஞராவது, தமிழ்ல நாமளும் தமிழ் பாடம் படிச்சிருக்கோம், ஒரே நடை எத்தனையோ பாடங்கள்லாம் படிச்சிருக்கோம், எந்த தமிழறிஞர்களாவது இப்படி எழுதி நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா. தங்கம் மற்றும் வெள்ளின்னு இருக்கான். ஆகவே இதெல்லாம் வந்து என்னன்னா, மொழிக்கு பொருந்தாத நடைகள். ஆகவே இந்த உண்மையை வந்து நாம
3: ஓம் சிவாய சைவம் தாத்தார்கள் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா. பகுதி ஒன்று வழங்குபவர் சிவத் திரு கௌரிராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: வினா வெண்பா. இந்த வினா வெண்பாவை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய மூல குருநாதர் சிவபெருமான் தான். கைலையம்பதியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீகண்டருத்திரர் சிவஞான செய்திகளை திருநந்தி தேவருக்கு உபதேசித்தார். நந்தி தேவர் சனத்குமாரருக்கு உபதேசித்தார். சனத்குமாரர் சத்தியஞான தரிசினிகள் என்பவருக்கு உபதேசித்தார். சத்தியஞான தரிசினிகள் அதை பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசித்தார். இவர்களெல்லாம் அகச்சந்தான குருவர்கள் என்று பெயர். பரஞ்சோதி முனிவர் ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்த பொழுது பூமியிலே மெய்கண்டார் சுவேதவன பெருமாள் என்ற பெயருடைய மெய்கண்டாருக்கு அந்த நூலை உபதேசித்தார். அப்ப மண்ணுலகத்திற்கு இறைவனிடமிருந்து அந்த செய்தி இறங்கி வந்தது. மெய்கண்டாருடைய மாணவர் அருளந்தி சிவாச்சாரியார், அருளந்தி சிவாச்சாரியாருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் உமாபதி சிவாச்சாரியார். அந்த உமாபதி சிவாச்சாரியார் சைவ சித்தாந்த சாஸ்திரத்திற்கு 8 நூல்களை எழுதி வழங்கியிருக்கிறார். அதுல வினாவென்பா என்பது ஒன்று. சிவபிரகாசம் திருவருட்பயன் வினாவென்பா போற்றி பகருடை கொடிக்கவி நெஞ்சு விடுத்துவது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் அப்படிங்கிறது 8 நூல் அவர் எழுதினது. இந்த நூல் மிகச் சிறிய நூல். இதை விட சிறிய நூல் ஒன்று இருக்கிறது, அது கொடிக்கவி. இந்த வினாவென்பாவுக்கு 13 வெண்பாக்கள் அடங்கியிருக்கிறன இந்த நூல்ல. இந்த நூல் முழுதுமாக வினாவாக அமைந்துள்ளது. பதில் இல்லை இந்த நூல்ல, இல்லை வெறும் கேள்வி மட்டும் கேட்டிருப்பார். தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தர் அவரிடம் கேட்கின்ற வினாக்களாக 12 பாடல்கள் அமைந்துள்ளன. 13வது பாடல், 13வது வெண்பா இந்த நூல் படித்ததனால என்ன பயன் என்பதை நூல் பயனை தெரிவிக்கிறது. இந்த கேள்விகள் அனைத்தும் மெய்ப்பொருளியல், சைவ சித்தாந்த மெய்ப்பொருளியல். அந்த மெய்ப்பொருளில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான கேள்விகளை கேட்கின்றன. மிகச்சிறந்த கேள்விகள். கேள்வியும் கேட்க தெரியணும். கேள்வி கேட்கும் பொழுது ஏனோதானு கேட்கக்கூடாது, பொருள் இல்லாத கேள்வியை கேட்கக்கூடாது, அது விதண்டாவாதமாக இருக்கக்கூடாது. அந்த கேள்வி உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக கேட்கப்பட வேண்டும். அப்படி உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக கேட்கப்படுகின்ற கேள்விகள். ஆனா பதில் இல்லை. இந்த 14 சாஸ்திரங்களையும் யார் ஒருவர் ஆழ்ந்து கற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பதில் தெரிய வரும். சித்தாந்த பயிற்சி உடையவர்கள் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள இயலும். அப்படி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லா சாஸ்திரங்களிலும் உள்ள சாரமான செய்திகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்படிப்பட்ட சிறந்த மிகச்சிறந்த நூல். 13 வெண்பாக்கள் தான் இருக்கு, வெறும் கேள்வி மட்டும்தான், பதில் இல்லை. ஆகவே இதுக்கு உரை சொல்லுவதும் இதுக்கு பதில் தெரிந்து கொள்வதும் சாமானியமானதல்ல. இந்த நூலும் இன்னொரு நூல் இருவாயிரு பகுதி என்ற ஒரு நூல் இருக்கிறது, அவர் அருணந்தி சிவாச்சாரியா எழுதிய நூல். அதுலேயும் கேள்வி மட்டும் இருக்கும், பதில் இருக்காது. இந்த ரெண்டு நூல்களையும் தெளிந்து கொள்வதற்கு ரொம்ப அசாதாரணமான ஒரு அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மிக நுட்பமான கேள்விகள். அந்த கேள்வி கேட்கும்பொழுது இவர் நாத்திகனோ அப்படிங்கிறது மாதிரி கூட இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆழ்ந்து அந்த கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு பதில் இருக்கு, சரியான பதில் இருக்கு. ஆனால் அந்த 14 சாஸ்திரத்தையும் தெளிவாக படிக்கணும், அதனுடைய சூட்சமங்களை உணர்ந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நுணுகி ஆராய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதற்குரிய பதில் தெரிய வரும். இதில் இருக்கக்கூடிய இந்த மறைஞான சம்பந்தர் 3 இடங்களில் வசித்தார். அவர் கடந்த என்று சொல்லக்கூடிய இப்பொழுது திருப்பெண்ணாகடம் என்று வழங்கக்கூடிய இடத்துல அவர் தோன்றினார். அதனால கடந்தையில் இருந்தவர், கடந்தையில் வாழ்ந்தவர் என்று சொல்லி 3 வெண்பாக்கள் கடந்தையில் இருந்தவரே அப்படி என்று சொல்லி கடந்தை நகரை வைத்து 3 பாடல்கள், 3 வெண்பாக்கள் இருக்கின்றன. இன்னொரு 9 வெண்பாக்கள் இவர் மருதூரில் இருந்திருக்கிறார். ராமலிங்க சுவாமிகள் இருந்த அந்த மருதூர் இருக்கு இல்லையா, அந்த மருதூரில் இவரும் வாழ்ந்திருக்கிறார். ஞானிகள்லாம் வந்து அதுபோல புனிதமான இடங்கள், அருள் நிறைந்த இடங்கள்ல வசித்திருக்கிறாங்க. அப்படி அங்க இருந்ததுனால மருதூர் என்ற மருதூரில் இருந்தவர்களே என்று அவர்களை விளைத்து 9 பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. 9 3 12 பாடல்களா, ஒரு பாடல் தான் அதனுடைய

முக்தி கொடுத்தார் அப்படி நினைச்ச உடனே முக்தி கொடுத்து பரமுக்தி நிலைக்கு அனுப்பக்கூடிய பேராற்றல் படைத்தவர் உமாவதி சிவாச்சாரியார். அவர் எழுதிய நூல் அவ்வளவு அருள் நிறைந்த நூல். அதில் இருக்கின்ற சொற்கள் எல்லாம் மந்திர சொற்கள். அந்த மந்திர சொற்களை நாம் கேட்கிற காதால கேட்பதே கூட நமக்கு பெரும் புண்ணியத்தை நமக்கு தரும். அந்த மந்திர சொற்கள் உந்து சக்தியாக இருந்து நம்மை உயிரிலே இருந்து நம்முடைய உயிரிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் கூட நீக்கி வைக்கின்ற பேராற்றல் படைத்தது. அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப காதுல கேட்கணும், திரும்பவும் படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் மந்திரங்கள் உடையவைகள். மந்திரங்கள் வந்து ஏராளமான அதிர்வலைகளை தனக்கு உள்ளே வைத்திருக்கின்றன. அந்த அதிர்வலைகள் துன்பங்களை போக்கக்கூடிய பேராற்றல் உடையவைகள். அதனால நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கின்ற சாத்திர நூல்களையும் தோத்திர நூல்களையும் வாய்விட்டு வீட்டில் படிக்கணும். ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே அப்படிங்கிறது பெரிய புராணம். ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய திருவைந்தெழுத்தை சிவாயனம சிவாயனம அப்படின்னு சொன்னா எந்த வீட்டில் அந்த மாதிரி மந்திரங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றனவோ அந்த வீட்டில் பில்லி சூனியம் மற்றவருடைய கெட்ட எண்ணங்கள் கூட வந்து தாக்காதான், வீட்டை கவசம் போட்டு பாதுகாக்குமா. ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் ஓதும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே. அந்த திசைக்கு கூட மற்ற தீய சக்திகள் வந்து சேர முடியாதான். அப்படிப்பட்ட மந்திரம் சிவாயனம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல மந்திர ஆற்றல்கள் நிறைந்தவைகள் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்து வருவதுதானே மந்திரம் என்ப. அதனால இறைவனை முழுதாக தரிசனம் செய்தவர்கள் அப்படி தரிசனம் செய்தவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய நிறைமொழி இது. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்து அதிகாரத்தோடு கூடி வருகிறது, இறைவனுடைய அதிகாரம் பெற்று வருகிறது. அதனால இவைகள் எல்லாம் மந்திரங்கள். இந்த பாடல்கள் எல்லாம் மந்திரங்கள் என்றே சொல்லப்படுகின்றன. இந்த மந்திர சொற்களை நம்ம கேட்கிறது, அந்த குருநாதருடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்றது, 12 முறை சொல்லியிருக்காரு இல்லையா இந்த பாடல்ல, அப்படி கேட்கறதெல்லாம் கூட நமக்கு பெரிய புண்ணியத்தை உண்டாக்கும். மற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு இந்த மாதிரி சிந்தனைகளில் ஈடுபடுறதுங்கிறது ஒரு வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய பெரும் பேறு, பெரும் பாக்கியம். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தையும் வாய்ப்பையும் நமக்கு அருளியிருக்கிறான். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, நமக்கு மிகச்சிறந்த நல்ல காலம் அப்படின்னு. நல்ல காலம் எங்க வருதுங்கிறாங்க, இப்போ வந்திருக்கு. ஆகவே இந்த வினாவென்பாய் சில செயல்களை நம்ம பார்க்கலாம். இப்ப காலம் இருக்கிற வரையிலும் 1, நீடும் ஒளியும் நிறையுருளும் ஓரிடத்து கூடலறிது கொடுவினையேன் பாடு இதன் முன். பாடிதன் முன் இருக்கு, அது பாடு இதன் முன் பிரிக்கணும். பாடிதன் முன் ஒன்றாவார் சோலை உயர்மருத சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ. வார் சோலை உயர்மருத சம்பந்தா, வார் உயர்ந்த அழகிய சோலைகள் நிறைந்த மருத நகரில் எழுந்தருளியுள்ள மறையான சம்பந்த பெருமானே, நீடும் ஒளியும் நிறையுருளும் ஓரிடத்து கூடலெறிது எங்கும் விரிந்து பறந்துள்ள வெளிச்சம். சூரிய ஒளி பாருங்க, எங்கேயும் விரிந்து பறந்துகிடும். இப்படி ஒரு தடுப்பு போட்டாதான் அந்த இடத்துல சூரியன் வரல, இது எல்லா இடத்துலயும் அது விரிந்து பறந்து இருக்கிறது. ஒளி எங்கு பார்த்தாலும் பரவக்கூடிய ஆற்றல் படைத்தது. நீடும் ஒளியும் நிறை இருளும், முழு நிறைவினை உடைய இருள். சூரியன் மறைஞ்சிருது சாயந்தரம், நல்ல அமாவாசை நாள், நிறையுருள் வந்து சூழ்ந்து கொள்கிறது. இருளும் நல்லா சூழ்ந்து விரிந்து பறந்து சூழ்ந்து கொள்கிறது, ஒளியும் வந்து சூழ்ந்து கொள்கிறது. ஒளி இருக்கின்ற இடத்திலே இருள் இருக்காது, இருள் இருக்கின்ற இடத்துல ஒளி இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட இயல்பினை உடையவை ஆதலின் ஒன்று தோன்றும் பொழுது ஒன்று மறைந்து போய்விடும். அப்படித்தானே. கொடுவினையேன் பாடு இதன் முன், கொடிய வினையை உடைய அடியேன் பாடுனா உன் பக்கம், உன் பக்கம் நான் வருவதற்கு முன்பு நீ ஒன்ற நின்றது எவ்வாறு. இப்ப நீ வந்துட்டப்பா, வந்தவுடனே வெளிச்சம் வந்துருச்சு, நீ சாஸ்வதமானவன் தானே, உன்னுடைய இருப்பை யாராலும் அகற்றி வைக்க முடியாது, நீக்கி வைக்க முடியாது. நீ எங்கும் நிறைந்த பொருளாச்ச, வியாபக பொருளாச்ச. உன்னை வந்து அடையறதுக்கு முன்னாடி நீ இருந்தியா இல்லையா, என்னோட பொருந்தி இருந்தாயா இல்லையா. ஆனாமலம் என்னை பொருந்தி, இருளாக என்னை பொருந்தி விட்ட பொழுது அதற்கு ஆணவமலம் இருக்கின்ற பொழுது நீயும் இருந்தியா இல்லையா, நீ எங்க போயிருந்த. ஏன்னா உன்னை நீக்க முடியாதே, நீ வியாபக பொருளாயிடுச்சு, நீ எங்கு போயிருந்தாய், நீ ஒன்ற நின்றவாறு எவ்வாறு, அந்நிலையில் என்னோடு பொருந்தி நின்றது எவ்வாறு, எப்படி இருந்த நீ. இப்ப வந்து உன்னை நான் தரிசனம் பண்ணிட்டேன், நீ எதுக்க வந்துட்ட குருநாதனாக. இப்ப ஒளி என் மீது பரவிவிட்டது, நான் என்னுடைய மலங்கள் எல்லாம் அறுக்கப்பெற்று நான் தூயவனாக மாறிவிட்டேன், பேரானந்த பெருவாழ்வில் திளைத்திருக்கிறேன். இப்ப நீ இருக்கிறது சரி.

0: ஆணவமூலம் என்னிடம் இருந்த பொழுது நீ என்னிடம் இருந்தாயா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒளியும் இருளும் ஒரு இடத்தே கூடியிருக்க முடியாது. ஆணவமலத்தோடு நான் கூடியிருந்த பொழுது நீ எவ்வாறு என்னுடன் பொருந்தி இருந்தாய், அதான் கேள்வி. ஆணவமலத்தோடு நான் இருந்தேன், அப்பொழுது நீ எவ்வாறு என்கிட்ட இருந்த, நீ ஒளியாச்ச, நீ இருக்கும் பொழுது ஆணவமலம் இருக்க முடியாது இல்லையா, எப்படி இருந்த? இதற்கு ஒரு உதாரணம், ரெண்டு உதாரணங்களை சாஸ்திரம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நீர்ப்பசையுள்ள மரம், நீர்ப்பசையுள்ள மரம் இருக்கிறது. சமயத்தில் அந்த நீர்ப்பசையுள்ள மரம் காட்டுத்தீ பற்றி கொண்டு எரிகிறது. காட்டுத்தீ பற்றி கொண்டு இருக்கும் எரியும் பொழுது அந்த மரத்திலையும் ஈரப்பசை இருக்கிறது. ஆனா அந்த ஈரப்பசை இருக்கும் பொழுதே அந்த மரம் பற்றி எரிந்து போய்விடுகிறது. அப்போ அந்த தீ அதற்குள்ளேயே இருந்திருக்கிறது. தகுதியான சூழ்நிலை வாய்க்கும் பொழுது அந்த தீயானது அந்த மரத்துல இருந்து வெளிப்படுகிறது. அப்படியே ஆணவமலம் நம்மோடு இருக்கும் பொழுது இறைவன் இருக்கிறான். இறைவன் இந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்காக மறைந்திருக்கிறான், மறைப்பாற்றலாக உள்ளே இருக்கிறான். உயிரை சரியான முறையில் பக்குவப்படுத்தி தான் அந்த ஒளியை அந்த உயிருக்கு அவன் தர வேண்டும். இல்லாவிட்டால் உயிரால் அந்த ஒளியை தாங்குவதற்குரிய பக்குவம் அதற்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே மெல்ல மெல்ல ஆணவமலத்தின் வசப்பட்ட உயிரை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி தகுதியான காலம் வரும்பொழுது முற்றிலும் ஆணவமலத்தை நீக்கி தன்னுடைய பேருடைய இந்த உயிருக்கு தருகிறான். எனவே உயிர் ஆணவமலத்தோடு பொருந்தி இருக்கும் போதே பரம்பொருளும் அதனோடு ஒந்தி இருப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இன்னொரு உதாரணம் எடுத்து பார்த்தனா, கண்ணுல படலம் மறைத்திருக்கிறது. இந்த கேட்ராக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, படலம் மறைத்திருக்கிறது. அதனால கண்ணு தெரியாம இருக்கிறது. அப்ப கண்ணு தெரியாம இருக்கும் பொழுதும் பருத்துவர் அல்லது மற்ற பொருள்கள் எதுக்கு இருக்கு? அந்த படலம் மறைத்திருக்கும் பொழுது எதிரே இருக்கின்ற பொருள்கள் சரியாக தெரிவதில்லை அல்லது தெரியாமல் போய்விடுகிறது. மருத்துவரும் பக்கத்தில் இருக்கார், மற்ற பொருள்களும் பக்கத்தில் இருக்கு. அந்த மருத்துவர் என்ன செய்யறாருன்னா, அந்த படலத்தை உரித்து எடுத்து விடுகிறார். அந்த உரித்து எடுத்த பிறகு மருத்துவர் தெரிகிறார், மற்ற பொருள்களும் தெரிகின்றன இல்லையா? அவனால பார்க்க முடிந்த போதும் பார்க்க முடியாத போதும் எல்லா பொருளும் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அப்ப பார்க்க முடியாமல் செய்தது அந்த கண்ணில இருக்கக்கூடிய படலம். அந்த படலம் எப்பொழுது நீக்கப்படுகிறதோ அப்பொழுது பொருள்கள் தெளிவாக தெரிகின்றன. ஆகவே இறைவன் வெளிப்படாமல் இருப்பதற்கு, அதாவது நமக்கு தெரியாமல் இருப்பதற்கு, இறைவனை நாம் உணராமல் இருப்பதற்கு நம்மிடம் இருக்கின்ற ஆணவமலம் தடையாக இருக்கிறது. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காமல் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஒரு வினாடி கூட அவன் நம்மை உள்ளத்தை விட்டு நீங்குவதே இல்லை. எப்படி ஒரு வைரத்தை குப்பை குளங்கள் எல்லாம் போட்டு மறைச்சு வச்சிடறோம், வைரம் இருக்கிறதே தெரியாம போயிடுது. வைரம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள், குப்பை கூளத்துக்கு அதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, எந்த விதமான விலையும் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத பயனற்ற அந்த குப்பை கூளங்கள் வைரத்தை மறைத்து விடுவது போல இறைவனையே ஆணவமலமானது நமக்கு தெரியாமல் மறைத்து விடுகிறது. ஆகவே இறைவன் கருணையோடு இந்த ஒளியை தாங்குகின்ற பக்குவத்தை மெல்ல மெல்ல உயிருக்கு வழங்கி அந்த உயிர் தனது ஒளியை ஏற்க தகுந்த நிலை வருகின்ற வரையிலும் அந்த உயிருக்கு தயார்படுத்தி ஆணவமலத்தை விலக்கி தன்னுடைய ஒளியை அந்த உயிருக்கு தருகிறான். ஆகவே இறைவன் தரிசனம் தருவதற்கு முன்பும் ஆணவமலத்தோடு உயிர் இருந்த பொழுதும் இறைவன் அந்த உயிரோடு தான் இருக்கிறான். ஆணவமல மறைப்புக்கு உட்பட்டதனால்தான் ஆன்மாவுக்கு இறைவனுடைய இருப்பை அறிய முடியாமல் போகிறது. நீடும் ஒளியும் நிறையுருளும் ஓரிடத்து கூடல் அறிது கொடுவினையேன் பாடிதன் முன் ஒன்றாவார் சோலை உயர்மருத சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ. அடுத்த இரண்டாவது வினா, கேவல சகல சுத்த இயல்பு இருளில் ஒளிபுரையும் எய்தும் கலாதி மருளில் நிலையருளும் மானும் கருவி இவை நீங்கில் இருளாம் நிறைமருத சம்பந்தா ஈங்கு உன் அருளால் என் பெற. நிறைமருத சம்பந்தா, அருள் நிறைந்த மருத நகரில் எழுந்தருளியுள்ள மறையான சம்பந்த பெருமானே, இருளில் ஒளிபுரையும் இருளில் ஒளி மறைந்து நிற்கும் அதுபோல எனது உயிரில் ஆணவமலம் மேலிட்ட பொழுது உன்னை நான் அறியாமல் இருக்கிறேன் ஒரு நிலை. இதுக்கு கேவல நிலையின்னு நம்ம வந்து அதை பற்றி நிறைய விரிவா பேசியிருக்கிறோம், அதனால திரும்ப வேண்டாம். கேவல நிலையில ஆணவம் முற்றிலும் மறைத்து விட்டது, உயிர் ஜடம் போல கிடக்கிறது, உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவு இச்சை செயல் மூன்றும் செயல்படாத ஒரு நிலை. அந்த நிலையில உயிர் இருக்கிறது. சரி, இந்த நிலையிலையும் கடவுள் திருவுருள் தெரியவில்லை. ரெண்டாவது, எய்தும் கலாதி மருளின் நிலை அருளும். சரி, கடவுள் என்ன செய்தார், ஆணவமலத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு 36 தத்துவங்களையும் வழங்கிட்டார், கலை முதலான தத்துவங்களை வழங்கிவிட்டார். இப்பொழுது உடல் வந்துருச்சு நமக்கு. உடல் வந்த பிறகும் நமக்கு முழுமையான அறிவு கிடைத்து விட்டதா அப்படின்னா முழுமையான அறிவு கிடைக்கவில்லை. ஏகதேச அறிவு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. எதை பற்றியும் முழுமையாக நமக்கு அறிய தெரியவில்லை. அப்படி தெரியாத இருப்பது மட்டுமல்ல, ஒன்றை மற்றொன்றாக நாம் நினைக்கிறோம். பொய்யான பொருள்களை மெய்யென்று நினைக்கிறோம், மெய்யான பொருள்களை பொய்யென்று நினைக்கிறோம். ஒன்று மற்றொன்றாக காணுகின்ற விபரீத ஞானம் உண்டாகி இருக்கிறது. ஒரு நிலையில முற்றிலும் அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு நிலையில விபரீத ஞானம், ஓரளவு ஞானம், ஓரளவு அறிவு தான் கிடைச்சிருக்குது. மானும் கருவி இவை நீங்கிய பின் இருளாம். சரி, இந்த கருவிகளெல்லாம் இப்போ நம்ம தூங்க போறோம். தூங்கும் பொழுது கருவிகளெல்லாம் அப்படியே எல்லாம் அமைதியடைந்து தன்னுடைய செயல்பாடுகளை ஒடுக்கிவிட்டன. சரி, இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், தூங்கு நிலையில எப்படி இருக்கிறோம்? அப்பொழுதும் நாம் அறியாமையில் தான் இருக்கிறோம். அப்ப ஞானம் யாரும் தூங்கும் பொழுது ஞானம் வந்துருச்சா இருக்காவது? இல்ல, அப்பொழுதும் அறியாமையில் இருக்கின்றோம். பொருந்திய என்னுடன் கூடுகின்ற கருவிகரணங்கள் தூங்கின நிலையில், அதாவது துரியாதீத நிலையில் மீண்டும் உயிர் இருளிலேயே இருக்கும். இங்கு உன் அருளால் என் பெற, இங்கு உனது அருளால் உயிராகிய எனக்கு என்ன பயனுள்ளது? எல்லா நிலையிலையும் ஆணவமலந்தானே என்னை மறைத்திருக்கிறது. உன் அருளால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, உனக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று நீ சொல்ல வேண்டும். இப்ப வினாவை மீண்டும் ஒரு முறை நாம் நல்ல மனசுல வாங்கிக்கணும். உயிர் ஆணவமலத்தில் அழிந்து இருக்கின்ற கேவல நிலையிலும் திருவருள் விளங்கவில்லை. அந்த ஆணவமலம் போவதற்காக நமக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடம்பு இருக்கின்ற சகல நிலையிலும் மயங்கிய அறிவு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது, உண்மை அறிவு நமக்கு கிடைக்கவில்லை. சரி, இந்த கருவிகளை எல்லாம் நீக்கிட்டா நமக்கு அறிவு வந்துருமானா? நீக்கினா தூக்கம் தான் வருது, மீண்டும் நாம் இருளில் ஆழ்ந்து போகிறோம். இந்த நிலையில் திருவருளால் எனக்கு என்ன பயன், கடவுளால் எனக்கு என்ன பயன் அப்படிங்கிறது கேள்வி. இப்ப பதிலுக்கு வருவோம். கடவுள் இந்த கேவல நிலையில் உயிருக்கு ஆணவமலம் வந்திருக்கிறது, ஆணவமலமாகிய நோய் வந்திருக்கிறது, ஆணவமலமாகிய குற்றம் வந்திருக்கிறது. அந்த குற்றம் வந்தவுடனே கடவுள் என்ன செய்கிறார்னா, உடலுக்கு, இந்த உயிருக்கு உடலை தருகிறான், தனுகரண புவன போகங்களை தருகிறான். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நோய் வந்திருக்கு, நம்ம போன உடனே அப்படியே கையை வச்ச உடனே, டாக்டர் கையை வச்சனே, மருத்துவர் நிறைய படிச்சிருக்கிறார், அப்படியே கையை வச்ச உடனே உடனே எல்லா நோயும் நமக்கு போயிடுதா? கிடையாது. டாக்டர் சில மருந்துகளை தருகிறார், சில அறிவுரைகளை பத்தியங்களை சொல்லுகிறார். ரெண்டையும் கடைபிடிக்கணும் இல்லையா, நோய் வந்திருக்கு இல்லையா, அப்ப ரெண்டையும் கடைபிடிச்சாதான் உங்களுக்கு அந்த நோய் போகும். அதுபோல இறைவன் என்ன செய்யறான்னா, முதல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான். என்ன சந்தர்ப்பம்னா, இந்த ஆணவமலம் முழுமறைப்பை செய்து விட்டது, இதிலிருந்து இந்த உயிரை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய குளம், அந்த குளம் நிறைய பாசி இருக்கிறது, தண்ணியே தெரியல. ஒரு கல்லை விட்டு எறிந்தால் அந்த இடம் மட்டும் அந்த தண்ணி தெரியும் இல்லையா, அதுபோல ஆணவமலம் அரைத்துக் கொண்டிருப்பதை நீக்குவதற்காக இந்த உடல் என்ற கல்லை, உடல் அந்த அதை தூக்கி போடுறான், தண்ணி தெளியறது போல இந்த உடலினால் அறிவு விளக்கம் கிடைக்கிறது. இந்த உடலினால நம்ம எல்லா அறிவும் தெரிஞ்சுக்கிறோம், கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், மூக்கால முகர்றோம், நாக்கால சுவைக்கிறோம், உடம்பால உணர்வுகளை அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு இல்லைன்னா நமக்கு அறிவே கிடையாது. தூங்கும் பொழுது அறிவு இருக்காது வருதா? தூங்கும் பொழுது நான் எம்எஸ்சி எம்சிஏ பாஸ் பண்ணிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே இந்த கருவிகள் தான் நமக்கு அறிவை வழங்குகின்றன. ஆகவே இந்த அறிவு கருவிகளை கொடுத்து இந்த ஆணவமலத்தில் இருந்து நீ விடுபட வேண்டும். இதை பயன்படுத்திக்கப்பா, சுகபோகத்துக்காக பயன்படுத்தாத, அறிவு விளக்கத்துக்காக தான் உடம்பு கொடுத்துருக்கேன், இந்த உடம்பை வச்சுட்டு நீ அறிவு விளக்கம் அடைய வேண்டும் அப்படின்னு கடவுள் இந்த உடம்பை கொடுத்தார். எந்த கருவியை கொடுத்து அறிவு விளக்கம் உண்டாகுமாறு செய்தாரோ அதையே நாம் இந்த உலகியல் வாழ்க்கையை பெருக்குவதற்காக அதை பயன்படுத்திக் கொண்டோம், கருவியை தவறா பயன்படுத்திட்டோம். அப்ப கடவுள் என்ன பண்ணார், வேறொரு சந்தர்ப்பம் தந்தார், சில அருளாளர்களை அனுப்பினார். எப்பா உடம்பெல்லாம் இப்படி எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுப்பா, நான் உடம்ப இதுக்காக உனக்கு கொடுக்கல, நீ அறிவையும் மனதையும் இவ்வாறு செலுத்த வேண்டும், நல்ல நெறிகளிலே செலுத்த வேண்டும் என்று அப்படியே வாழையடி வாழ என வந்த திருக்கூட்டம் மரபினை அனுப்பினார் கடவுள். அப்படி வந்தவங்க தான் நம்முடைய அருளாளர்கள். அதோடு மட்டும் கடவுள் இல்லை, அவனுடைய கருணையை நம்ம நினைச்சு பார்க்கணும், பிராரத்துவத்தை நாம் அனுபவிக்குமாறு செய்தார். வினையை கழிக்கிறதுக்கு. நம்ம திருந்தறத்திற்குரிய சூழ்நிலைகளை அவர் தான் அமைத்து வைத்தார். ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஒரு அறிவுரை தருகிறது. அந்த அறிவுரை, ஒரு அவதூத சன்னியாசி இருந்தார், எதை ஒரு ஞானிகள் ஒரு நடந்து பத்தடி போறதுக்குள்ள ஒரு அறிவுரையை தெரிந்து கொள்வார்களாம். ஒரு ஞானி அப்படியே காட்டு வழியா போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு காட்சியை பார்த்தார், ஒரு பருந்து ஒன்று. அந்த பருந்து ஒரு செத்து போன எலிய காலில் தூக்கிடுச்சு. தூக்கிட்டு ஒரு மரத்து கிளையில போய் உட்காந்து சாப்பிட போச்சு. அதை பார்த்து கொண்டிருந்த ரெண்டு காகம் நேரா ஓடி வந்து அந்த பருந்தை கொத்தி அந்த எலியை அபகரிக்க பார்த்தது. ரெண்டு மூணு காகம் சேர்ந்துகிட்டு அதுக்கு தைரியம் வந்துட்டு, அந்த உணவு பொருள் இருந்த மோகம் அதுக்கு அவ்வளவு தைரியத்தை உண்டாக்கிட்டு, கழுகை எதுக்கு அளவுக்கு. இதை பார்த்து இருந்த மத்த காகங்களும் ஓடி வந்தன. ஒரு 50 காகங்கள் வந்து கொத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த கழுகை. இந்த கழுகு இந்த இறைய தூக்கிட்டு போய் அந்த மரத்து கிளையில வச்சது, அந்த மரத்தினுடைய இன்னொரு கிளையில வச்சது, இப்படி போய் போய் பார்த்து அது ரொம்ப தவிச்சு போச்சு. கடைசியில பாத்துச்சு, இந்த இறை என் கையில இருக்குதான், இந்த பாடு நான் பட வேண்டியாருன்னு சொல்லி தொப்புன்னு அந்த இறைய போட்டுட்டு அந்த கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவி அது ஒரு கிளையில போய் உட்கார்ந்துடுச்சு. மற்ற காகங்கள் அதை அடித்து கொண்டு அந்த இறைய பொறுக்கின. இதை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு சன்னியாசி. அவர் சொன்னாரு, உலகம் விரும்புகின்ற ஒரு பொருளில் நான் ஆசை வைத்தால் எனக்கு துன்பம். ஆகவே உலகத்திற்கு எதுவெல்லாம் கவர்ச்சிகரமாக இருக்கின்ற பொருளோ அதை நான் நாடமாட்டேன். ஏ கழுகே, நீ எனக்கு ஆசான், நீ என்னுடைய உபகுரு, உன்னிடமிருந்து இந்த செய்தியை நான் தெரிந்து கொண்டேன். வேண்டாம் என்ன விழிச்செல்லும் மீண்டில்லை யாண்டும் அகுதொப்பதில். ஆகவே உலகம் எதன் மேலே கவர்ச்சி அடைந்திருக்கிறதோ, எது உலகம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த பொருளை நான் இனிமேல் தொடமாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் செய்து கொண்டாராம். இது மாதிரி அவருக்கு வந்து 24 குரு, புழு, பள்ளி, ஓனா, கொசு எல்லாமே குரு. ஆகவே நாம் நடந்து போகின்ற பாதையில் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த அறிவுரைகளை நாம் ஒரு ஒரு அனுபவம் வந்தோடன அனுபவத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அனுபவம் வந்தோடன அந்த அனுபவத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்வதில்லை, மறுபடியும் சபலம் பெறுகிறது. மீண்டும் அதுலதான் நம்ம முயற்சி பண்றோம். நாய் ஒரு காரியம் பண்ணும், பசையே சதையே பகுதி இல்லாத எலும்ப கடிக்கும், அதை கடிச்சு கடிச்சு சாப்பிடும். சாப்பிடும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த எலும்பு ஈரல்ல போய் குத்தி அதுலேருந்து ரத்தம் ஒழுகும். அதை வந்து அது மறுபடியும் அது சுவைக்கும், தன்னுடைய ரத்தத்தை அது சுவைக்கும். அது என்ன நினைச்சுக்கணும், அந்த எலும்புல இருந்து அந்த சுவை வருதுன்னா மீண்டும் மீண்டும் கடிக்கும், மீண்டும் மீண்டும் அது புண்ணாகி ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுபோல இந்த உலகத்தில் நாம் துன்பம் அடைந்து கொண்டே அது இன்பம் என்று நினைக்கிறோம். இந்த உலகத்தில் தரக்கூடிய எந்த அனுபவங்களையும் நாம் நிலைப்படுத்தி வைத்துக் கொள்வதில்லை. அப்படி நிலைப்படுத்தி வைத்துக்கிட்டா அடுத்த தர நம்ம அந்த விஷயத்துல துன்பம் அடைய மாட்டோம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அலனின், வேண்டாம என்ன விழிச்செல்வம் மீண்டில்லை யாண்டு மகுதப்பது. அப்படி இறைவன் பல்வேறு சந்தர்ப்பங்களை நமக்கு பல்வேறு நிலைகளில் அருள்கிறான். எல்லார் மூலமாகவும் நமக்கு அமைகிறான். நம்ம பேரப்பிள்ள கூட நமக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போயிடலாம். நம்முடைய மகனோ மகளோ மனைவியோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ அல்லது நம்மளது பகைவர்களோ கூட நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை நமக்கு தந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நமக்கு வகுத்தளிக்கிறான். எப்படி நம்மளை பக்குவப்படுத்துறோம் பாருங்க. இறைவன் அருளாளர்களை அனுப்புகிறான், தனகரண புவன போகங்களை வழங்கியிருக்கான், கரிவீரநாதிகளை கொடுத்திருக்கிறான், நல்ல சூழ்நிலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதன் மூலம் பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த உயிர் அறியாமையிலிருந்து மெல்ல மெல்ல நீங்குகிறது. வினைகளை சமமாக பார்க்கின்ற பக்குவம் அந்த உயிருக்கு வருகிறது. உன்னால என்ன பிரயோஜனம் கேட்டார், நீ எல்லா இடத்துலயும் ஆணவ மலம் தானே இருக்கு, கேவல நிலையில் ஆணவ மலம் இருக்கு, கரிவீரநாதிகள் கொடுத்த பொழுதும் ஆணவ மலம் இருக்கு, கரிவீரநாதிகளை அடக்கி வச்சா அப்போதும் இருள் தானே இருக்கு, உன்னால என்ன பயன் கேட்டார் இல்லையா. மருத்துவன் நோய்க்கு மருந்தை தருகிறான், சத்தியங்களை தருகிறான். இந்த உயிர் அதை ஏற்க வேண்டும், சரியான காலம் வர வேண்டும், மெல்ல மெல்ல அந்த நோயிலிருந்து நீங்குகின்ற தன்மைக்கு நாம் அந்த பத்தியங்களை கடைபிடிக்க வேண்டும், மருந்தையும் ஒழுங்கப்படவில்லை. அந்த பத்தியங்கள் தான் நமக்கு அமைந்த சூழ்நிலைகள், அந்த பத்தியங்கள் தான் நமக்கு மருந்துகள் தான் நமக்கு நம்முடைய குருநாதர்கள் அருள் இருக்கின்ற திருமுறைகளும் சாத்திர நூல்களும். இப்படி மெல்ல மெல்ல பக்குவம் வந்த பொழுது இந்த உயிரே இருக்கின்ற ஆணவ மலம் மெல்ல மெல்ல உயிரை விட்டு விலகுகிறது. வினைகளை சரியாக அவன் கையாள ஆரம்பிக்கிறான். இந்த வினைகள் தான் நமக்கு பிறவிக்கு வித்தாக இருக்கின்றன என்று மீண்டும் பிறவி உண்டு பண்ணாத அளவுக்கு வினைகளில் இருந்து அவன் நீங்குகிறான். வினைகளை அவன் பிராரத்தத்தின் மூலமாக வருகின்ற வினைகளை விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவன் செய்து ஆகாமியம் ஏறாமல் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இறைவன் அந்த அறிவை உள்ளிருந்தே அவன் உணர்த்துகிறான், குருநாதனாக வந்து உணர்த்துகிறான். அப்ப அந்த உயிர் மலத்தினின்றும் நீங்குகிறது. ஆணவமலம் மெல்ல மெல்ல குறைய குறைய தன்முனைப்பு இந்த உயிரிலிருந்து ஒடுங்குகிறது, தன்முனைப்பு இல்லாமல் போய்விடுகிறது. தன்முனைப்பு இப்படி ஒண்ணுக்கொண்ணு இந்த மலங்கள் விலக விலக அந்த இடத்துல அருள் வந்து திருவருள் வந்து பாய்ந்து பாய்ந்து அந்த திருவருளுடைய வீழ்ச்சி அதிகமாகி இந்த உயிர் அருள் நிரம்பிய உயிராக மாறி அமைகிறது. எல்லாம் இறைவனுடைய செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது என்ற எண்ணம் அந்த உயிருக்கு மெல்ல மெல்ல பக்குவத்திற்கு வருகிறது. அப்படி வந்த பிறகு அந்த உயிருக்கு இறைவன் தன்னுடைய அருள் வெளிச்சத்தை நல்குகிறான், உயிரை ஒளிபுரிந்ததாக செய்கிறான், ஆணவலம் முற்றும் விலகுமாறு செய்கிறான். ஆக இது ஒரு நீண்ட காலமாக இறைவன் உயிரை பக்குவப்படுத்தி வருகின்ற நிலை. ஆகவே நீ எனக்கு என்ன செய்தாய் என்று உயிர் கேட்டால் அதற்கு பதில் சரியான உண்மையான வரலாறு இதுதான், உயிரினுடைய வரலாறு தான் நமக்கு அதுக்குரிய பதிலாக அமைகிறது. ஆகவே இறைவன் என்றும் தோன்றா துணையாக, நீங்காத துணையாக, உயிருக்கு அருகிலே இருந்து மெல்ல மெல்ல இந்த உயிரை பக்குவப்படுத்தி அதனுடைய எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி உயிரை ஒளிபுரிந்தியதாக செய்து நீங்காத பேரிந்த பேரின்ப பேரானந்த பெருவாழ்வில் அவன் திளைக்க செய்கிறான். என்றும் இந்த உயிரோடு அவன் சாஸ்வதமாக இருக்கிறான். கேவலத்திலும் சகலத்திலும் சுத்தத்திலும் அவனே அவன் உயிரில் நிறைந்திருக்கிறான். அவன் இல்லாத நேரம் என்பதும் இல்லாத காலம் என்பதும் என்று இந்த உயிருக்கு என்றும் அமைந்தது இல்லை. ஆகவே உயிருக்கு சாஸ்வதமாக அவனே துணையாக இருக்கிறான். இருளில் ஒளிபுரையும் எய்தும் கலாதி, மருளில் நிலையருளும் மானும் கருவி இவை, நீங்கள் இருளாம் நிறைமருத சம்பந்தா, இங்கு உன் அருளால் என்
1: திருச்சி கம்பளம் சைவம்தார் ஆர்கின். அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சி கம்பளம்.
2: நான் நேரடியாக செய்யாமல் வேறொருவரை வைத்து காரியம் செய்தேன். இதுதான் இந்த 65வது அகவலுக்குள்ள அருமையான ஒரு தலைப்பு. நம்முடைய ஆண்டோர்கள் இட்டிருக்கிறார்கள், இறைவன் அங்கே இறைவன் செய்தல், நேரடியாக சில காரியங்களை கிருத்தியங்களை செய்தல், செய்வித்தலும் இந்த 65வது தகவலுக்கு தான் வேறு ஒருவரை வைத்து காரியத்தை பண்றார். இதைத்தான் நம்முடைய இந்த நூலில் அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த பொருட்செறிவு மிகுந்த அருமையான ஒரு நல்ல ஒரு பகுதி என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுல முதல்ல இந்த மாணாக்கர் ஒரு கேள்வி கேட்கிறார், சுவாமி எல்லா உயிர்களுக்கும் இறைவன் உண்டு என உணர்த்துகிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த உண்டும் என சொல்லக்கூடிய அந்த பெருமான் உடம்போடு இருக்கின்றானா? அவன் உடம்போடு இருந்தால் தானே காண முடியும். அப்படி உடம்போடு இல்லாவிட்டால் அவன் காணப்படாதவனாக ஆகிவிடுவான். எனவே அவன் உடம்போடு கூடியவனா உடம்பு இல்லாதவனா? இதை முதல்ல கேட்கிறார். என்ன அவனை என்ன காண முடியவில்லை இந்த ஒரு வினாவை அழகாக. அவன் உடம்பு உடையவனா அல்லனா முதல்ல அதை சொல்லும். உடம்பு உடையவனாக இருந்தால் நான் காண வேண்டும், காண முடியலையே. உடம்பு இல்லாமல் இருந்தால் அவனை யார் தான் காண முடியும்? ஆகையினால முதல்ல அவருக்கு திருமேனி, அந்த உடம்பு உண்டா இல்லையா என்பதை எனக்கு தெளிவு காட்டுகிறார். அதுக்கு அவர் அழகாக சொல்லி காட்டுகிறான், அவன் உடலோடு இல்லை என சொன்னார், உடலோடு இல்லை என சொன்னார், அவன் காண முடியாத பொருளாகி விடுவான். அதுக்கு சொல்றார், காண முடியாத பொருளாக இருந்தால் அது இல்பொருள்னு சொல்லாதே, அனுமானத்தால் அறிப்பான், அறிந்து கொள் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த செய்தியை பார்ப்போம். என் தனி நாயக அடியேனுக்கு குருவாக வந்து என்னை ஆளுகின்ற ஒப்பற்ற தலைவனே, கலை நிலவலன் எனில் உடம்பு என சொல்லக்கூடியது இறைவன் உடலோடு கூடியிருக்கின்றானா? இறைவன் உடலோடு கூடி இருக்கவில்லை என சொன்னால் புலன் நலன் காணப்படாதவன் ஆகின்றான். அவனுக்கு உடலோடு இல்லை என சொன்னால் அவன் காணப்படாதவன் ஆகின்றான். அலன் எனில் அவன் உடம்போடு கூடியிருப்பானே எனில், அவனுக்கு உடம்பு இருக்குன்னு சொன்னா, நலமலி புற்களன் நிலைமலி கலையுடன் ஒன்றல் ஒன்றாதல் என்றும் ஒன்றிற்கு ஒன்றா, அவனுக்கு உடம்பு இருக்கிறது என சொன்னால் அவன் பந்தத்துக்கு உட்பட்டு விடுவானே. உடம்பு இல்லை என சொன்னால் காண முடியாத பொருள். உடம்பு உண்டும் என சொன்னால் இந்த உடம்பு எப்படிப்பட்டது? பந்தப்பட்ட உடம்பு அல்லவா. உடம்புங்கிறது எப்படி வந்தது? 96 தத்துவங்களால் ஆனதுதானே உடம்பு. மாயையால் ஆனதுதானே இந்த உடம்பு. அப்புறம் பெருமான் சொல்லி காட்டுகிறார், அந்த உடம்புன்னு எப்படி இருக்கும்? 30 36 30 இடுகுரம்பை அப்பர் போல் ஐவர் வந்து விதமட்டு எடுப்படும். 30 36 30 இடுகுரம்பை 36 தத்துவங்களும் 60 தாத்துவியங்களும் ஆனதுதானே இந்த உடம்பு. ஞானசமுதர் சொல்ல செடிகொழியாக்க என துன்பத்துக்கு இருப்பிடம்ல உடம்பு. எனவே அவனுக்கு உடம்பு இருந்தது என சொன்னால் அவன் பந்தப்பட்டு விடுவானே, தத்துவ கூட்டத்தோடு சேர்ந்தவனாகி விடுவானே என்று கேட்கிறார். எனக்கு உடம்பு இல்லைன்னா காண முடியாது. உடம்பு இருந்தால் அவன் பந்தப்பட்ட ஒரு உயிர் போல அல்லவோ அவன் ஆகி விடுவான் என சொல்லுகின்ற பொழுது, நிலைமலி கலையுடன் ஒன்றல், இந்த உடலோடு கூடுதலும் ஒன்றாதல், இந்த உடம்பு இல்லாம உடம்போடு இருப்பான், உடம்போடு இல்லாமலும் இருப்பான்னு நீங்க பதில் சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளும். இந்த பொருள் ஒன்று சூடாக இருக்கணும், இல்ல குளுமையாக இருக்கணும், இல்ல ஒரு சமயத்துல சொட்டா சூடா இருக்கும், ஒரு சமயம் முட்டு அது குளிர்ந்து இருக்குன்னு சொன்னா, ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இருப்பது இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். தண்ணீர்னு சொன்னா எப்பவுமே குளுமைதான், அக்னின்னு சொன்னா எப்பவுமே வெண்மைதான். இல்ல தண்ணி சில நேரத்துல சூடா இருக்கும், அது சூடு படுத்தப்பட்டது, செயற்கைப்படுத்தப்பட்டது, அக்கா தப்பா நினைச்சிடக்கூடாது. இதே போல அக்னி என சொல்லக்கூடியது எப்பொழுதுமே அக்னியாத்தான் இருக்கும். இல்லை அக்னி இப்ப தொட்டா சூடா இருக்கும், சாயந்தரம் தொட்டா கொஞ்சம் குளுமையா இருக்குன்னு இருக்குமா? மாறுபட்ட இரு தன்மைகள் எந்த ஒரு பொருளிடத்தும் இருக்காது, ஏதாவது ஒன்றுதான் இருக்கணும். ஆகையினாலே இது மாறுபட்ட தன்மையல்ல. அவன் உயிரோடு உடலோடு இருப்பான் அல்லது உடலோடு இல்லாமல் இருப்பான் சொன்னான்னா, இது மாறுபட்ட தன்மையா எப்படி ஒருவரிடம் இருக்க முடியும்னு கேட்கிறார். அதான் ஒன்றா ஒன்றாதாகல் என்று ஒன்றிற்கு ஒன்றா, உடம்போடு கூடியமையும் உடம்போடு கூடாததும் எக்காலத்தும் ஒரு பொருளிடையே இருவது இல்லை. பண்ணும் நிற்கடம் அவன் புலப்படுவில் அவன் இதை கேட்கின்ற பொழுது குருமூர்த்தி பதில் சொல்றார், அவனை நீ காண முடியவில்லை என சொன்னால் பண்ணும் நிற்கடம் நிற்கடம் அறிதற்கு உண்மை. அவன் கண்ணிலே புலப்படவில்லை என்று நீ அறுவம் என சொல்லுகின்ற பொழுது அவனை நீ அறிய வேண்டும் என விரும்பினார். அவன் உடலோடு இருக்கிறான், உடல் இல்லை அவன் இருக்கிறான். அவனை பார்க்க முடியவில்லை, உடல் இல்லை என்ற காரணத்திற்காக நீ பார்க்கவில்லை என்பதற்காக அதை இல்பொருள் என்று நினைத்து விடாதே. எப்படி அதை அழகாக சொல்லி காட்டுகிறார் என சொன்னார். அங்கே அழகாக ஒரு தன்மையை சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர்கள் இருக்கின்ற பொழுது, உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஞான சம்பந்த பெருமானாகி அந்த 3 வயது திருக்குழந்தை சிவபாத இறுதியர் தான் ஸ்நானம் செய்வதற்காக சீர்காழி திருக்கோயிலுக்குள்ள இருக்கிற பகுதிக்கு போறார். போகின்ற பொழுது சம்பவம் எல்லாம் தெரியும். அவர் புரோதாயம் செய்கின்ற பொழுது நீரிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது அம்மியே அப்பா என்று அழுகிறார். நீருக்குள் இருக்கின்ற அவருக்கு குழந்தையினுடைய அழுகை சத்தம் லேசாக கேட்கிறது. புரோதாயத்தை முடித்து வந்து பார்க்கிறார், கரையிலே இருக்கின்ற குழந்தை அளவில்லை. குழந்தை அளவில்லையே என்று குழந்தை உற்று நோக்குகின்ற பொழுது வாயிலே எச்சில் பால், வாயிலே பால் விடுகிறது. பால் வடிகின்ற பொழுது அப்போ யார் கொடுத்த எச்சில் பால் உண்டா என சொல்லி கோலை ஓச்சுகிறார். கவனமாக கேட்க வேண்டிய பகுதி, கோலை ஓங்குகிறார். ஏன்? தன்னுடைய மகன் என்ற அந்த உறவை வைத்து கொண்டு எச்சில் பால் உண்டான் என சொல்லி கோலை கொண்டு ஓச்சுகிறார். ஓச்சுகின்ற பொழுது யார் கொடுத்த எச்சில் பால் உண்டா என சொல்லுகின்ற பொழுது அவன் அவள் அது என்று சுட்ட முடியாத அந்த சுந்தர புருஷனை சுட்டு விரலால் சுட்டி காட்டி தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று தானுக்கு பால் கொடுத்தவரை அடையாளம் காட்டினார். அப்போ சிவபாதகர் புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இது நம் குழந்தை அல்ல, தெய்வ குழந்தை, ஞான குழந்தை என்று மாறிட்டார். அப்போ ஒரு ஆன்மாவை அதனுடைய தன்மையை மாற்றி மேலான புனித தன்மையாக்கியது எது? அப்ப இறை என்ற ஒரு சக்தி தானே. ஆக காண முடியவில்லை என்பதற்காக தான் தோணியப்பரை காண முடியவில்லை என்பதற்காக அங்கே தோணியப்பர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த தோணியப்பர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலூட்டும்படி பணித்த அவரை ஞான சம்பந்தனாக மாற்றியதை வைத்துக் கொண்டு அங்கே ஒரு ஆன்மா அங்கே பக்குவப்படுகின்ற பரிபக்குவ நிலையை கண்டு அந்த பரிபக்குவத்தை கொடுத்தது சிவம் என்று உணர்ந்து கொண்டு அதைத்தான் இங்கு சொல்றார். பண்ணு நிற்கலாம் நிற்கலாம் அறிதற்கு உன்னில் அவன் அருவமாக இருந்து அதாவது புலப்படாத ஒரு ஒருவனாக இருந்தாலும் கூட அறிதற்கு நீ செய்ய வேண்டும் சொன்னால் பசுவுக்கு அமரன் சக்தி ஒசியாது உற்ற உண்மையாலும் பாசத்தில் கற்றுண்டு கடந்த ஆன்மாவிற்கு இறைவனது அருள் குற்றமட்டு பகிர்ந்திருப்பதை வைத்து அவனிடம் இறைசக்தி உள்ளது அதை கொடுத்தது இவனும் நினைச்சு பார்க்கணும். சூல நோய் வந்து துடித்தார் நாவுக்கரசு சுவாமிகள் துடிச்சார். ஆனா அதே நாவுக்கரசு சுவாமிகளுக்கு திலகவதி அம்மையார் திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ் வந்ததென்று அணிந்து தன்னுடைய சகோதரி கொடுத்த தோண்டியையும் அந்த உழவார ஆயுதத்தையும் வாங்கி கொண்டு தொண்டுக்கு முற்படுகின்ற பொழுது அவர் சைவத்தில் வந்து சேர்ந்தார், நாவுக்கரசர் ஆயிட்டார். இப்போ நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகளுக்கு அங்கே என்ன செய்தார்கள்? சுண்ணாம்பு காணவாசல் அடைச்சார்கள். துடித்தாரா? இல்லையே. நஞ்சு கலந்த அமுதத்தை கொடுத்தார்கள். தாக்கியதா? இல்லையே. யானையை ஏவி இடரும்படி செய்தார்கள். யானை இடறியதா? வணங்கி சென்றதே. அப்போ சோலை நோயால் துடித்த அந்த பெருமானுக்கு இப்பொழுது இடர் கொடுக்கின்ற பொழுது இடர் அவரை தாக்காது ஒரு தெய்வத்தன்மை அடைந்தார். அந்த அருட்தன்மையை கொடுத்தது எது? இப்படி அனுமானத்தான் தெரிஞ்சுக்கப்பா என்று அழகாக சொல்லிக்காட்ட பசுவுக்கு அமரன் சக்தி ஒசியாது உற்று உண்மையாகும். இதை அழகாக இதை அங்கே சொல்லிக்காட்டினார். இன்னொன்னு என்ன சொன்னார் சொன்னா மந்திரம் இருக்கிறது, மந்திரத்திற்கு வலிமை உண்டு. நல்ல ஞாபகம் சொல்லணும், இந்த மந்திரத்திற்கு வலிமை உண்டு என சொன்னார். ஓம் சிவாய நமகன்னு சொன்னா அதிலே பொருந்தி இருக்கின்ற அருள் நமக்கு அருள் செய்கிறது. என இன்னொருத்தன் சொல்றான், அவனுக்கு கிடைக்கல. ஆனால் ஒருவர் முறையாக நீர் அணிந்து நீர் கரைக்குள்ளே சொல்லிருக்கின்ற பொழுது அவனுக்கு இந்த மந்திரம் பலிக்கிறது. ஏன் அவனும் மந்திரத்தை தான் சொல்றான், இவரும் சொல்றான். ஏனென்றால் மந்திரம் பலன் கொடுக்காத, மந்திரத்தில் பொருந்தி இருக்கின்ற அருள் தான் விஷயம். இதே மாதிரி ஒருத்தனுக்கு கருட மந்திரத்தை சொல்றான், கருட மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த மந்திரத்திலே பொருளில் இருக்கின்ற அருள் ஆற்றல் தான் அந்த விடத்தை தணிக்கும், விடத்தின் வேகத்தை அது நீக்கும். ஆகையினாலே ஒரு மந்திரத்தை ஒருவன் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஒரு பலன் ஒன்று கிடைக்கிறது அல்லவா, பலன் ஒன்று கிடைக்கிறது அல்லவா. ருத்ர பசுபதி நாயனார் நீருக்குள்ளே இருந்து ஸ்ரீ ருத்ரத்தை அப்படியே சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஒரு பலன் ஒன்று கிடைத்ததல்லவா, பலன் ஒன்று கிடைத்ததல்லவா. ஆக இப்படி தான் உரைக்க முடியாதபடி மந்திரத்தின் பொருளிலே இருந்தும் இருந்து கொண்டு அந்த ஜபிப்பவன் விருப்பத்தின்படி உலக இன்பத்தையும் கொடுப்பான், வீட்டின்பத்தையும் கொடுக்கின்றான். ஆகையினாலே அந்த பயன் கிடைக்கிறது. எனவே இதை அனுமானத்தால் தெரிந்துகொள், அனுமானத்தால் தெரிந்துகொள். அந்த மந்திர சக்தியை வைத்து கொண்டு இத்தனை பேர்கள் இத்தனை பலனை அடைகிறார்கள், அதை நீ தெரிந்துகொள் சொல்லிக்காட்டார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்பர் சுவாமிகளை கல் தூணை கட்டி கடலிலே பிணித்தார்கள், எரிந்தார்கள். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் திருப்பாடல் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற மந்திரத்தை சொன்னார். காத்தது எது? அந்த மந்திர உச்சாடத்தால் ஜபித்ததனுடைய பலனாக அந்த அருள் வந்து காத்தது. இதிலிருந்து அனுமானத்தால் தெரிந்து கொள்ளும். இது எதைப்போல் என சொன்னால், ஒருவன் திடீர்னு வந்து வாந்தி எடுக்கிறான். அப்படி வாந்தி எடுக்கின்ற பொழுது என்ன சொல்றான்? நான் மத்தியானம் சாப்பிட்டது எனக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளலை, அதுல ஏதோ நச்சுத்தன்மை இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த செப்பு பாத்திரத்தங்கள சமையல் நடக்கும், செப்பு பாத்திரத்துல அங்க ஈயம் இல்லாம இருந்ததுன்னு சொன்னன்னா அது கொஞ்சம் விஷத்தன்மையாக மாறி சாப்பிடுறவர்களுக்கு வாந்திய கொடுக்கும், நச்சுத்தன்மையாயிரம் உணவு பொருள். எனவே ஒருவன் நச்சு கலந்த நச்சுத்தன்மையுடைய உணவை உண்டான் என்று நேரில் பார்க்காவிட்டாலும் அவன் எடுக்கின்ற வாந்தி என்ற ஒரு அறிகுறியை வைத்து கொண்டும், அல்லது ஒருவருக்கு உடம்பிலே காய்ச்சல் இருக்கிறது என சொன்னால், அந்த காய்ச்சல் என்பது நோய் இல்லை, காய்ச்சல் என்பது நோயின் அறிகுறி. எனவே உடலிலே ஒரு நோயை அறிகுறியா, ஒரு காய்ச்சலை வைத்துக் கொண்டு நோயை நாம் அனுமானிப்பதை போல, வயிற்றினுடைய வலியினை நாம் ஊகித்துக் கொண்டு உடலிலே ஏதோ ஒரு கோளாறு என்பதை நாம் ஊகிப்பதை போல நீ யூகித்துக் கொள் என சொல்லி காட்டுகிற. நொசிவிட விகாரமான இந்த உடலிலே ஏற்படுகின்ற சில மாறுதல்களை கண்டு இவன் நச்சு உணவை உண்டிருக்கிறான், இவன் நச்சுத்தன்மையால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்று அறிவது போல, தன் வலியின் தொக்க. இதே போல இறைவன் சக்தியோடு கூடியிருக்கின்ற நித்தனையும் அவனை அனுமானத்தால் அறிதல் முடியும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறான். அருவத்தை சொல்லிட்டார், அவன் உருவமும் எடுக்கிறான்பான். அப்படி உருவம் எடுக்கின்ற பொழுது அது என்ன உருவம் சொன்னா, நம்மை போன்ற சப்தத்தாதுக்களால் ஆகிய உடம்பு இல்ல, மாயாகாரிய உடம்பு அல்ல. அதுதான் சொல்ல, வசிபடு சகலனானும் துகள்தொரு பொற்கல்ல பொற்கலன் அல்லன். இறைவன் உடம்புடையவன் என்று நீ எடுத்துக்கொண்டாலும், உடம்போடு திருமேனியை தாங்கி காட்சி கொடுத்திருக்கிறார், எடுத்துக்கொண்டாலும் துகள்தொரு பொற்கலன் அல்லன். அவனை காணுகின்ற அந்த திருமேனி இருக்கிறதே, அது குற்றம் பொருந்திய மானுடர்கள் உடம்பை போல் அன்று, மானுடர்கள் உடம்பை போல அன்று. அப்போ அது எது என்பதை சொன்னால், மானுட உடம்பு எது? மாயை அவயம் மாட்டி நம்மை போன்று அவன் மாயையிலே அவன் கூடாது. மாயையை விலக்கி மாயத்தில் சேரமாட்டான் உடம்பு எடுக்கிற. எல்லிய ஒளிவுடை தேகமாக நிமலமாய மலமற்றவனாக நல்ல மந்திர கலையின் மருகி அருமையான செய்து கொண்டார். அருளையே வடிவமாக மந்திரத்தின் வடி, அருளே மந்திரத்தின் வடிவம், அருளே மந்திரத்தின் வடிவம். ஆகையினானைத்த மந்திரம் வடிவமாக நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சொரூப நமோ நம. அந்த மந்திரங்களையே தான் வடிவமாக எடுத்துக் கொள்ளுகிறான். அதைத்தான் மந்திரக்கலையின் மறு அழகாக சொல்லி காட்டுகிறான். நல்ல மந்திரக்கலையின் மருளி, தன்னுடைய அருளில் அங்கே மந்திரம் என்பதை நேரடியாக மந்திரம் என்றும் பொருள் கொள்வது உண்டு. அருளின் விளைவே மந்திரம், அருள் புரிந்தியதே மந்திரம் என்ற காரணத்தினாலே இந்த இடத்திலே மந்திரக்கலையின் மறி என்பதை அருளின் ஆற்றலா திருமேனியை புரிந்து மைந்து மலிதிருந்து இரும் தியானத்து இருந்தனன் பெருந்தகை. அந்த பெருந்தகையானவர் உயிர்களுக்கு உணர்த்துவதற்காக வடிவத்தை எடுத்து வடிவம் மிகுந்த யோக வடிவத்தையும் கொண்டிருக்கிறான். அதான் மைந்து மலிதிருந்து இரும் தியானத்து, இரும் தியானம். அவன் செய்கின்ற தியானம் இருக்கிறதே பெரிய தியானம். யோகியாக அவன் இருப்பான், யோக வடிவத்திலே இருப்பான், வடிவத்தை எடுத்துக்கொண்டு யோக வடிவத்தில் இருப்பான். அவனை சொல்ல மைந்து மலிதிருந்து இரும் தியானம்ன்றார். வலி மிகுந்த திருத்தமுடைய யோக வடிவத்தை உடையவன், எதனாலும் தாக்கப்படாதவன். அவன் யோக நிலையில இருக்கின்ற போது எதனாலும் தாக்கப்படாதவன். தாக்க முற்பட்டான் மன்மதன், வெம்மையார் தகித்து போனான். மற்றொன்று அவனது தன்மையை பற்றி நம்முடைய நாண நூல்களிலே கருவூர் தேவர் தன்னுடைய திருவிசைப்பாடு சொல்லி காட்டுகிறார். மங்கையொடு இருந்து யோகு செய்வானை, அம்மையாக உமையவள் அருகிலே இருந்தாலும் கூட அவர் யோக நிலையிலே இருப்பார், யோக நிலையிலேயே இருப்பார். இது அவனுடைய யோக நிலைக்கு வித்தியாசம். உயிர் செய்கின்ற யோகம் எப்படிப்பட்டது? விஸ்வாமித்திரர் தவம் செய்கின்ற பொழுது, யோக நிலையில் இருக்கின்ற பொழுது மேனகம் வந்து கெடுத்தார். ராவணன் தவம் செய்கின்ற பொழுது அங்கே வேதவதி என்கின்ற பெண்ணை இவன் பார்த்து விட்டான், மயக்கம் கொண்டான். அதனால்தான் பல சாபங்களை வாங்கினா அந்த செய்தி நிறைய போகும். ராவணனுக்கு கிடைத்த சாபத்தினாலே தான் அவ்வளவு துன்பமும் வந்தது, வேதவதிங்கிற ஒரு பெண் கொடுத்த சாபம். எந்த பெண்ணையும் நீ அவள் விருப்பமின்றி தொட்டால் உன் தலை வெடிச்சிடும்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டான். அதனால்தான் சீதையை தொட பயந்து கெஞ்சினான். அதனால ராவணனை அங்கே வேதவதி என்கின்ற பெண்ணை கண்ணுற்ற காரணத்தினால் ராவணனது தவநிலை யோக நிலை கரைந்து விட்டது. நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவன்? மங்கையோடு இருந்து யோகு செய்பவன். அப்பேற்பட்ட பெருமான் யோக நிலை இருக்கிறான். அரும்பெறல் யோகனின் திருந்துதல் விடல் என அவன் யோகி என்று நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என சொன்னால், யோக நிலையை நன்றாக கைகூட பெற்றவர்கள் தான் விரும்பிய வேடத்தை உலகிலே எடுப்பதை பார்க்கிறோம். இதே போல யோகத்திலே வல்லமை பெற்றிருக்கின்ற சிவம் தானும் எந்த வடிவத்தை எடுக்க வல்லவன் அப்படி உணர்ந்தார் பாயங்க. சிவ யோகிகள் எந்த வடிவத்தையும் எடுப்பார்கள். ஆகையினாலே இதெல்லாம் கேனோபநிஷத்து படைக்கின்ற பொழுது அது தெரியும். யோகிகள் அதாவது குரு முன்பாக சீடர்கள் யோக நிலையை பயின்றிருக்கிறார்கள். அந்த குரு வந்து ஒரு சமயத்தில் வாந்தி எடுக்கிறார். அந்த வாந்தி எடுத்ததை சீடர்கள் யோக வலிமையிலே சிச்சிறு பறவையாக மாறி வாந்தி எடுத்த அந்த சீடனத்தை சென்று பருகி அவர்கள் மேன்மையான ஞானம் பெற்றார்கள் என்று ஒரு உபநிஷத்தில் சொல்லி காட்டப்படுகிறது. யோகியர்கள் விரும்புகின்ற வடிவத்தை எடுத்து விடுவார்கள். அப்படி இருக்க யோகத்திலே வல்லமை பெற்ற சிவன் எந்த வடிவத்தையும் எடுப்பான், இதை நீ தெரிந்து கொள், இதை நீ அறிய மாட்டாயோ என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அவன் எடுக்கின்ற அந்த வடிவம் இருக்கிறதே, அந்த வடிவம் எப்படி மூன்று வகையாக பிரிக்கிறார். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என்று சொல்லப்படும். இதிலே போக வடிவம் என சொல்லி காட்டப்படுவது, அவர் அம்மையப்பராக காட்சி தருவார். அம்மையப்பராக இருந்து அவர் யோக நிலையில் இருக்கின்ற போக வடிவத்தை எடுப்பார். அந்த அந்த போக வடிவமாகி அம்மையப்பராக வச்சு அவரை தியானம் செய்பவர்கள் வழிபடுபவர்களுக்கு இந்த உலக இன்பத்தை அடைவார்கள். அந்த போக வடிவம் போக சிவன் என சொல்கிறது. யோக வடிவம் என சொன்னால் கல்லால விருட்சத்தின் கீழே நம்முடைய பெருமான் அமர்ந்திருக்கின்ற அந்த திருக்கோலத்தை அங்கே முனிவர்கள் அங்கே அறிந்து அவர் கொண்ட அந்த வடிவம் யோக வடிவம். இந்த யோக வடிவத்தை யாரெல்லாம் அறிகிறார்களோ கற்கிறார்களோ அவர்களுக்கு மெய் உணர்வும் வீட்டின்பமும் கிடைக்கும், சிவஞானமும் வீட்டின்பமும் கிடைக்கும். அடுத்து வேக வடிவம் என சொல்லக்கூடியது, தன்னை பிரித்து பொது நீக்கி நினையாது தன்னை தன்னிடம் வந்து ஒரு காரியத்தை செய்கின்றவர்களை தான் அழித்து விடுவான். பொது நீக்கி நினைக்காம தன்னை எல்லோரும் போல் நினைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை செஞ்சவன தண்டிப்பார். எப்படி? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உதாரணமாக காமன் சிவபெருமானை எல்லா உயிர்களும் போல இவனும் ஒருவன் என நினைத்து கொண்டு பானத்தை விட்டான், எரிந்தான், மன்மதனை எரித்தது. யமன் மார்க்கண்டேயன் அவன் பூஷிக்கின்ற சிவம் என்பதை அறியாது, அங்கு செய்தது வேக வடிவம். திரிபுராதியர்கள் அவர்களை தண்டிக்க திரிபுர தகனம் செய்தது. எனவே காமனை எரித்தது, யமனை உதைத்தது, திரிபுரம் தகனம் செய்த இவைகள் எல்லாம் வேக வடிவம் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அப்படி சொல்லி காட்டப்படுகின்ற இதைத்தான் இந்த நூல்களிலே அழகாக எல்லாம் இந்த அழகா சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டிய பின்பு அங்கே அந்த செய்தியை அந்த யோக வடிவிலே உள்ளவர்களுக்கும் எப்படி இறைவன் அருவத்தன்மையிலே உள்ளவர்களே யோகிகளானவர்கள் எப்படி தியானம் செய்து பயனடைகிறார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. இறைவன் வந்து ஒரு அருள், அருளே வடிவமாக இருக்கிறான். அருவத்தன்மையிலே வைத்து வழிபடுகின்ற தியானம் செய்கின்ற தன்மை யோகிகளுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து சொல்லுகின்ற பொழுது, விந்து நின்றது சுத்த மாயையில் உருவத்திருமேனிக்கு காரணமாக இருக்கின்ற நிற்கணமல அவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவன் வடிவம் எடுக்க வேண்டும் என்பது அல்ல. மண்ட நன்று இனிதாயின் நன்றாக ஆராய்ந்தால் சென்ற உயர் ஆகத்தன்மையன் அவன் உருவம் நீங்கிய அருவத்தன்மை உடையவனாக இருப்பான். ஆயின் போகிலன் இருங்கலை அருவம் நீங்கி உருவத்தன்மையும் உடையவனாக இருப்பான் இவனம் பெருந்தகை. எனவே உருவத்திலிருந்து அருவத்திற்கு வந்தான், அருவத்திற்கு வந்து உருவத்துக்கு வந்தான் என்பதில்லை. எதிலிருந்து எது வந்தது என்பது இல்லை. இதுவாகவும் இருப்பான், அதுவாகவும் இருப்பான். அப்படி இருக்கின்ற பொழுது திருந்துயல் அரும்பெறல், ஆனால் அவன் வடிவத்தை ஏன் எடுக்கிறான் என்று சொன்னான். திருந்தியல் அரும்பெறல், அவன் பெறுதற்கரிய அந்த வடிவத்தை ஏன் எடுக்கிறான் என சொன்னால், யோக பெருந்துரை படினர்க்கு இருந்ததோர் இலக்கம் இன்று எனில் பொருந்தாது ஆகினேன். தியானம் செய்வதற்கும் யோகம் செய்வதற்கும் அங்கே ஒரு ஒன்று வேண்டும், ஒரு வடிவம் என்பது ஒன்று வேண்டும் இருந்தால்தான் தியானம் செய்ய ஜபம் செய்ய இந்த ஆன்மாவுக்கு இயலும் என்பதற்காகத்தான் மனதை ஒருமைப்படுத்த அவன் ஒரு வடிவத்தை எடுக்கிறான். அது ரொம்ப முக்கியம். யோக பெருந்துரை படினர்க்கு இருந்ததோ இலக்கம் இன்றியனில் பொருந்தாராகினேன். எனவே யோக நிலையிலே இருப்பவர்களுக்கு இவன் ஒரு வடிவத்தை எடுக்கவில்லை என சொன்னால் அவர்கள் மனதிலே உள்ளக்கிடியிலே உரு எழுதி மனதை ஒருநிலைப்படுத்த இயலாது. எனவே யோகிக்களுக்காக அவன் என்ன செய்கிறான், வடிவத்தை எடுக்கின்றான். அடுத்து நாத விந்தாகிய போகவானவர்க்கு இறைவன் நாத ஒலி வடிவாகவும் விந்து ஒலிவமாகவும் வழிபடும் அந்த யோகியர்களுக்கு உருபயன் பொறப்ப நின்றான். அவன் அருவத்திருமேனியாகவும் இருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறான். இந்த தியானத்தில் உள்ளவர்களுக்கு பக்குவப்படுகின்ற பொழுது அருவனாகவும் இருந்து அருள் செய்கிறான். அமலன் யாவும் ஒன்றிய அறிவன் ஆகலின், அவன் இயல்பாகவே பாசங்கள் நீங்கிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே உலகப் பொருள்கள் அனைத்திலும் அவன் கலந்து அவையாகவே திகழ்கின்றான். அற்றோ அது மட்டுமோ, போகி ஆறு உயிர்க்கு அருட்கடன் பூண்டு, அளவிருந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக சீர்மிக உயர்ந்தனன் பணிந்த ஆகத்தை, அவன் பெரும் புகழினை உடைய தான் பலவற்றிலும் தான் சென்று பொருந்தி இருக்கிறான். பெருமையுடைய அவன் எங்கெல்லாம் இருக்கிறான், நான் வழிபடும் செய்வதற்காக கல்லிலும் இருப்பான், மண்ணிலும் இருப்பான், செப்பிலும் இருப்பான். கோயிலுக்குள்ளே காணப்படுவது அவன் எப்படி இருப்பான், உருவமா இருப்பான், அருவமாக இருப்பான், அருவுருவமாய் இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் அவன் அருளோடு பொருந்தி இருந்து கல்லிலும் இருப்பான். திருக்கோயில் இருக்கிற உட்கிரகங்கள் ஏன்னா அதில் அருள் பொருந்தி இருக்கிறது. அதை கல் என்று நினைத்து விடக்கூடாது. மரத்தை மறைத்தது மாமத யானை, சிவன் அருள் உறைந்திருக்கிறது என நோக்கம் உடையாருக்கு அங்கே சிவன் தான் கண்ணிலே தெரியும். அதே போல மண் புற்றிடம் கொண்டார் பெருமான். ஆகையினாலும் இறைவன் மண்ணிலும் அவன் அருள் தங்கியிருக்கிறான். செம்பு ஐம்பொன் விக்கிரகங்களிலும் அவன் இருக்கின்றான். வியந்த ஆகத்தை வியந்தனன் அயந்தனன் அல்ல கொல் நன்றே. எனவே சுத்த மாயையிலே இருக்கின்ற மந்திரங்களையும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், சுத்த மாயையில் இருக்கிற மந்திரங்களையும் அவன் வடிவமாக கொண்டிருக்கிறான். நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரூப நம. இறைவனுக்கு ஒரு தனி பெயரே மந்திரமூர்த்தி. இறைவனுக்கு ஒரு தனி பெயரே மந்திரமூர்த்தியாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அடுத்து வரக்கூடிய அந்த பகுதி என்ன, இறைவன் உயிர்கள் பொருட்டு தான் நேரடியாக எப்படி இயக்கம் செய்கிறான், வேறு ஒருவரை வைத்து எப்படி இயக்கம் செய்கிறான் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வர்றார். அந்த விளக்கத்தை நான் முதல்ல சொல்றேன். சுத்தமாய என சொல்லக்கூடிய சிவதத்துவம், சிவம் சக்தி, சதாசிவன், ஈஸ்வரன் மகேஸ்வரன், வித்தேஸ்வரன், சிவம் சக்தி சாதகன் ஈஸ்வரன் சுத்த வித்தை என்று சொல்வது உண்டு. இப்ப சிவன் சக்தி சதாசிவன் மகேஸ்வரன் வித்தேஸ்வரன் என சொல்ல காட்டப்படுது. இது இந்த பேதங்கள் எப்படி வருகிறது என சொன்னால், கொஞ்சம் கவனமாக கேட்டால் அதன பொருள் புரிஞ்சிடும். இறைவனுக்கு மூன்று சக்திகள் உண்டு, இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி. இந்த இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தியில இந்த இச்சாசக்தி என சொல்லக்கூடியது ஒரே தன்மையாக சிவத்திடம் எப்பொழுதுமே பொருந்தி இருக்கும். கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, இறைவனிடம் இச்சாசக்தி என சொல்லக்கூடியது ஒரே தன்மையாக எப்பொழுதுமே சிவத்திடம் பொருந்தி இருக்கும். அடுத்த ஞானாசக்தி கிரியாசக்தியினுடைய கூட்டுறவினாலே, அவைகள் சேர்க்கையினுடைய உயர்வு தாழ்வினாலே மற்ற மூர்த்தங்கள் அங்கு வருகிறது. எப்படி மூர்த்தங்கள் வருகிறது என சொன்னால், இப்போ இச்சாசக்தி சேர்ந்திருக்கும், அந்த சிவபெருமான் ஞானாசக்தியாக இருந்து ஞானமே ஆக இருக்கின்ற பொழுது சிவன் என்று அழைக்கப்படுகிறான். கிரியாசக்தியோடு மட்டும் இயைந்திருக்கின்ற பொழுது சக்தி என அழைக்கப்படுகின்றான். ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக இருக்கின்ற பொழுது சதாசிவன் என்று அழைக்கப்படுகிறான். கிரியாசக்தி மிகுந்து ஞானாசக்தி குறைந்த பொழுது மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். ஞானாசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்ததானால் வித்தியேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். இதுதான் இதை சொல்லப்படுகிறது. இதில் சொல்லக்கூடிய சிவன் சக்தி என சொல்லக்கூடிய இந்த இரண்டும் லயநிலை, லயசிவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த லயநிலை என சொல்லக்கூடிய இந்த சிவன் சக்தி இரண்டுமே அருவம், இந்த ரெண்டுமே அருவம். இது சூக்கும ஐந்தொழிலை உணர்த்துகிறது, சூக்கும ஐந்தொழிலை உணர்த்துகிறது. லய சிவன் என்றால் ஒடுக்கம்னு அர்த்தம், லயம் என்றால் ஒடுக்கம், லயம் என்றால் ஒடுக்கம்னு அர்த்தம். ஆகையினாலே இந்த சூக்கும ஐந்தொழிலை நிகழ்த்துவது இந்த சிவம் சக்தி என சொல்லக்கூடிய இந்த லயசிவம் செய்கிறார். இது அருவ நிலை. அடுத்து ஞானாசக்தியோடு மட்டும் அங்கே கூடியிருக்கின்ற பொழுது அந்த சதாசிவனானவன் அருவுருவத்தன்மையை எழுகிறான். அதாவது ஞானம் கிரியை சமமாக இருக்கின்ற பொழுது அது போகசிவனாக மாறி அருவுருவத்தன்மையை அடைகிறது. இதுதான் சதாசிவமூர்த்தி அருவுருவம். நாம சிந்திக்கிருக்கிற அருவம் அருவுருவம் உருவத்துல இந்த மூணுல அருவுருவம் தான் மேலானது, மற்றது குறைந்ததுன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அருவுருவமான சிவலிங்கம் தான் மேலான சிந்தனைக்குரியது. ஆனால்தான் சிவாலயங்கள் எல்லா இடத்திலும் அருவுருவமாக சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சதாசிவன் என சொல்லக்கூடியது ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கும். இதுதான் சிவமானவர் ஐந்தொழில் செய்த வேண்டும் என்று புகுகின்ற முதல் நிலை. அடுத்து நாலாவதாக, கிரியை மிகுந்து ஞானம் குறைந்த நிலையிலே அவன் மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். இது அதிகார நிலை. இதுவும் அடுத்த வித்தியேஸ்வரன் என சொல்லக்கூடிய இந்த மகேஸ்வரன் வித்தியேஸ்வரன் என சொல்லக்கூடிய இரண்டுமே அதிகார நிலையை உடையது. எனவே கிரியை மிகுந்து ஞானம் குறைந்த நிலையிலே இருக்கின்றபோது மகேஸ்வரனாகவும், ஞானம் மிகுந்து கிரியை குறைந்த நிலையில் வித்தியேஸ்வரனாக இருக்கின்றபோது அவன் அதிகார சிவனாக இருக்கிறான். இப்பொழுதுதான் அவன் வடிவத்தை எடுக்கிறான். மகேஸ்வரனாக இருக்கின்ற பொழுது வடிவம், இந்த மகேஸ்வரத்தில் இருந்த பல வடிவங்கள் இதனால்தான் மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இங்கு உருவம் வருகிறது. இந்த உருவம் தான் அந்த சதாசிவன் ஐந்தொழிலை செய்ய புகுகின்ற நிலையிலே இருந்து செய்ய தொடங்குகின்ற நிலை. இது காரி அது செயல் நினைவு, எது சதாசிவம் ஐந்தோடு செய்ய நினைக்கின்ற நிலை, ஆனால் அதை செயல்படுத்துகின்ற செய்கின்ற நிலை, இந்த தூள நிலை ஆகிய இந்த இதிலேத்தான் அவர் பெருமானானவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். இதுல இந்த யோக நிலையை வைத்து வழிபடுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால், அமையப்பராக வழிபடு உலக இன்பம் அவர்களுக்கு கிடைக்கும், அதை ஞாபகப்படுத்துறேன். போகவடி தட்சிணாமூர்த்தி முதலானவர்கள் போக யோக வடிவை யோக வடிவை வழிபட்டவர்களுக்கு மெய்யுணர்வு பெற்று அங்கே வீடு பெயர் கிடைக்கும். போக வடிவினை வழிபடுகின்றவர்கள் அங்கே சொல்லுகின்ற பொழுது மரக்கருணை அந்த எடுக்கின்ற தன்மையை கொடுக்கின்ற பொழுது அவளுக்கு உண்மைத்தன்மை எல்லாவற்றிலும் புலப்படும் என்று அங்கே சொல்லி காட்டப்படுது. இதைத்தான் அடுத்த இதிலே அங்கே அழகாக நம்முடைய பெருமான் சொல்லி காட்டுகிறார். லயம் இச்சை போகம், லயநிலையிலும் இச்சை லயநிலையில் சுக்கும தொழிலாகிய ஐந்தொழிலை அவன் செய்கின்றான், செய்வதற்கு விருப்பம் கொள்ளுகிறான். லயம் இச்சை போகம், அவன் போக நிலையிலே இருக்கின்ற பொழுது அவன் எப்படி இருக்கின்றான், அருள் இறைவன் ஞானாசக்தியாலும் கிரியாசக்தியும் சமமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் உயிர்கள் அனைத்தும் உயிர்த்தல் வேண்டும் என ஐந்தொழில் செய்வதற்கு அவன் எத்தனிக்கின்றான், முற்படுகின்றான். இதை அருளல் என்று சொல்வது உண்டு. அதிகாரம், அந்த அதிகார நிலையிலே இறைமை மகேஸ்வரனாக நின்று உயிர்களை மாயை கண்மங்களின் வழியை செயல்படுத்தி பிறப்பு இறப்புகளை அழுந்த செய்வது, இது இந்த அதிகார நிலையிலே இருக்கிற அந்த சிவம் செய்கிறார். இதை மறைத்தல் என்று சொல்வது உண்டு. நச்சி நிலையினன் ஈசன் என மகேஸ்வர நிலையில் உயிர்களுக்கு போகம் முதலியவர்களை செய்தல் விரும்பி மேற்கொண்டு அவன் இருக்கின்றான். ஆக இந்த இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சுத்த நிலையிலே இருக்கின்ற பொழுது அங்கு இறைவனானவன் தானே நேரடியாக கிருத்தியங்களை செய்திருக்கின்றான். அதைத்தான் அடுத்தத, நிலையை தொலையா மாயை முதலிய விச்சைக்கு இறையின், அப்படி அந்த சுத்த தத்துவத்திலே இருந்து கொண்டு அந்த சுத்த மாயையை தானே முதற்காரணமாக தோன்றி அங்கே அதற்கு தானே தான் நேரடியாக கிருத்தியங்களை இயக்குகிறார், நேரடியாக கிருத்தியங்களை இயக்குகிறார். அப்படி இயக்கி ஏய செய்தியின் ஏய தூய அத்வாதனுக்கு அறிவன் அத்தகை அத்தகைய அனந்தன் இறைவன் அசுத்தத்தின், இப்படி அசுத்த மாயிலே படைத்தல் செயல்களை செய்வதற்கு அங்கே சிவனது அதிகார சக்தி என சொல்லப்படுகிற சிவசக்தி இணைந்து நிற்கின்ற பொழுது அந்த அத்வாக்கள் என சொல்லப்படுகின்ற அதற்கு தலைவனாக இருந்து தொழில் செய்கிறது யார் என்று சொன்னால், அத்தகைய அனந்தன் இறைவன் அசுத்தத்தின் அனந்த தேவரை வைத்து அங்கே தொழிற்படுத்துகிறார். அதோட ரொம்ப முக்கியம், அனந்த தேவரை வைத்து தொழிற்படுத்துகிறார். அந்த சுத்த தத்துவத்திலே வருகின்ற பொழுது நேரடியாக கிருத்தம், அசுத்த தத்துவத்திற்கு வருகின்ற பொழுது அனந்த தேவரை வைத்து தொழிற்படுத்துகிறார். அடுத்து அது கீழே இருக்கிற பிரகிருதி மாயையை நம்ம பொருள் வரவுரிச்சு கொள்ளும். பிரகிருதி மாயையை அனந்த தேவர் மூலமாக ஸ்ரீகண்ட ருத்ரரை அதிட்டித்து அந்த பிரகிருதி மாயை செயல்படுத்துகிறார். இந்த அனந்த தேவர் என சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார், மற்றதெல்லாம் சிவன் கிருத்தியம், அனந்த தேவர் தான் அசுத்தமாய பிரகட்டிப்படப்பான். அசுத்த தத்துவத்தை செயல்படுத்துகின்ற அந்த அனந்த தேவர் எப்படிப்பட்டவர் என சொன்னார், மிக்க பூபவதி தலைமை வைத்தோன் வைத்த நிருபனோடு ஒத்தவார் என சிவன் வழி அவம் வர உணர்த்த. ஒரு அரசனது அமைச்சரானவர் தான் செயல்படுகின்ற பொழுது அரசனது முழு அதிகாரத்தை தான் பெற்றதை போல அரசன் போலவே இருந்து அரசனுக்கு கீழ்பட்டு அரசனது ஏவலின்படி அரசன் போலவே இருந்து செயல்படுவதை போல சிவம் அதிர்த்திக்க தான் அந்த சிவன் அருளையே முழுமுதலாக கொண்டு செயல்படுபவன். இனிது எவையும் ஐயமின்று அறிந்து எனவே எக்காலத்திலும் சிவனுக்கு கீழ் இருந்து அவன் என்ன செய்கிறான், அவன் தொழில் செய்வதை நீ ஐயமின்றி அறிந்து தூயன் தூய ஆகன் ஆகி சுத்தமாயாகிய திருவினியோட நின்று ஆராய்தற்கு உரிய ஆய ஞானம் எவையும் நலங்குல விருந்து உயர்ந்து ஊனமது அகல எவையும் செய்வன். எனவே இந்த அசுத்தமாயிலே நம்முடைய அனந்த தேவர் என சொல்லக்கூடியவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், அங்கே கிருத்திகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவே சுத்தமாயிலே

0: ஒரு பெருமையை உடையவர், சிறப்பினை உடையவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அனந்த தேவரை பற்றிய செய்தியினை அடுத்த அகவல் பாவை கூறுகிறார் என கூறிக்கொண்டு அந்த அடுத்த அகவல் பாவை திருவருள் துணையோடு நாம் அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வார் செவிகள், வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய். திருச்சிட்டம்பலம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு அப்போதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது நாம் பெரிய புராணத்திலே அப்போதிரிகளாருடைய வரலாற்றை சென்றபடி நாம் அம்மையாருடைய வரலாற்றை நினைவுபடுத்தி இப்பொழுது அப்போதி அடிகள் நாயனார் வரலாறு தெரியும். அடிக்கடி நான் சொல்வது போல சேக்கடார் வழி நாம் அறிகின்றது தான் மிகச்சிறப்பு. வரலாறு கதை தெரியுது இல்லைங்களா? அது மாதிரி நம்ம ஆரம்ப நாவலர் பதிப்பில் சூசனம் என்று போட்டு அந்த வரலாற்றை அப்படி சுருக்கமாக எழுதி ரெண்டு ஒரு கருத்துக்களை அவர் நல்லா இதனால் இந்த தெரியுது என்று எழுதி வச்சிருப்பார். அந்த சூசனம் நாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது நாம் சேக்கடாருடைய வழி நின்று எண்ணுவோம். தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர் ஈண்டிய போடின் பாரார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியாமுன்னி காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். இந்த அறிமுகப்படுத்துவது இருப்பாருங்க, அது அது அவருக்கென்று அமைந்த தனித்தன்மை. நேரம் நம்ம தில்லைக்கு அழைச்சிட்டு போய் கொண்டு வர்றாரு. தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர் நல்ல அருமையா தில்லை பெருமான் மணிப்பேனா எத்தனை நல்லவன் நாலு பத்து நாலே ஆள் அல்லவா திறந்திருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் போய் இந்த நேரத்திலையும் பார்ப்பாரு. பார்த்துட்டா திரும்ப வந்து அந்த அஞ்சரை அஞ்சு மணிக்கு மேல திற போட்டுட்டாங்கன்னா அந்த ஆறுக்கு தீபாவளிதான் திறக்கும் அந்த நேரத்தில். அதனால அது முன்னாலே பொழுது திறந்திருக்கும். நீங்களா இப்ப போனோம்னா அப்படியே பார்த்தோம்னா பெருமானையும் கண்டு வரலாம் மகிழ்ச்சி அல்லவா. அப்படி தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர், அப்படிப்பட்ட பெருமானுக்கு மிகுந்த அன்பர் இப்ப நாம் சொல்ல போகின்ற அன்பர். ஈண்டிய போழின் பாலாரம் நல்ல போல் நல்ல புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வரா இகழ்வாரின் ஓவதவன் திருவள்ளுவர்லவா. ஐயா அந்த மாதிரி அப்போதைகள் புகழ்பட வாழ்ந்தா வாழ்ந்தார்னு சொல்லுவேன், நாமெல்லாம் வாழ முடியும்னா புகழ்பட வாழ்ந்தாதான் வாழ்வுன்னே பேரு. புகழ்பட வாழாதார் ஊழச் சொல்லி குற்றம் இல்லை, தன்னோவார் உன்னைத்தான் நொந்துக்கணும்ப்பா. நீ செயற்கரிய நன்மையான செயலெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா எல்லாம் புகழ் வரும், நீ ஒன்றும் செய்யலை வரல அல்லவா. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரி நோவதவன். மற்றவங்களாம் உன்னை வந்து என்ன ஒரு மனுஷனா என்று சொல்லும்போது அந்த மாதிரி சொல்ல முடியாது, நீயே வச்சுக்கிட்ட ஏப்பா வச்சுக்கிட்ட திருவள்ளூர்லவா. அது மாதிரி இங்கே ஈண்டிய புகழின் பாலார் இவர் நல்ல புகழ் மிக்கவர். 24 அதிகாரம் போல் அல்லீங்களா, அது எல்லையில் தவத்தின் மிக்கார். அந்த போடுக்கு காரணம் ஏற்கனவே செய்த அருமையான தவம், அதில் மிகச்சிறந்தவர். அப்புறம் அடுத்தது ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அறியா முன்னே காந்த கூதல் காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளாரு. ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அறியா முன்னே, அது நாமக்கரசன் அந்த ஒரு பெயர் அப்படியே கேட்டிருக்கார், அவர் வாழ்ந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கார். அப்படி அது கண்ணால் பார்த்த அன்பு மட்டும் இல்லை, கண்ணால் பார்க்காத முன்னேயே அவர் மீது அன்பு கொண்டிருந்தாராம். கொண்டவர் காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். கலந்த அன்புனர் காதல் கசிவோடு கலந்த அன்பில்னு சொல்றாரு. அது மாதிரி அந்த அன்புங்கிறது ஏதோ கொண்டு வந்து ஒருவர் இறக்குமதி பண்ணல, இந்த உயிரோடு கலந்து இருக்குதான் அல்ல, அப்படி கலந்த அன்பினராய் உள்ளார். அப்புறம் அருமையான அமைப்பு. இப்படி இவையெல்லாம் அமையணும்னு சொன்னால் நல்ல பண்புகள் இருக்கணும். ஒரு பக்கம் அடிக்கடி சொல்லியிருக்கணும், ஒரு பக்கம் நல்ல பண்புகள், இன்னொரு பக்கம் அருமையாக பெருமான் மீது இருக்கிற அன்பு. இந்த இரண்டும் சேர்ந்ததுன்னு அவர் அடியவர் தான், அடியவர் தான். ஆகவே களவு என்ன, களவு என்ன மனதினால இது அந்த பொருளை இந்த பொருளை எடுத்துக்கொள்வது. களவுன்னா நாம் போய் திருறதுன்னு வெளிப்படையா இல்லை, உள்ளத்தால் உழலும் தீதி பிற பொருளை கள்ளத்தால் கல்வியை மனது திருவள்ளுவர். நீ எடுத்துட்டு வந்தால் மட்டும் எடுத்துட்டு வந்தால் தான்ப்பா போலீஸ் பிடிக்கும், எங்கள் திருவள்ளுவர் நினைச்சாலே பிடிச்சிடுவார்.

0: வாடா உள்ளதல்ல அப்படின்ட்டு வரலாம். என்ன என்ன பண்ண நேர்த்து என்ன, அப்படியே போகும்போது அந்த செல்வத்தை பார்த்தியா, பார்த்த அது பூரா நமக்கு வந்தா தேவை நினைச்சியா, நினைச்சியா இல்லையா, உள்ள போ. அதனால உள்ளத்தால் உழலும் தீதி பிற பொருளை கள்ளத்தால் கல்வியும். இந்த மாதிரிலாம் எங்கேயாவது எந்த மொழியிலையாவது இருக்குதா அருமையா? அந்த திருக்குறளை ஒரு பக்கம் அருமையா படித்து நல்ல அருமையா சிவபுராணம் போன்ற நல்ல அருமையான அந்த புண்ணிய நூலை படித்துட்டோம்னா ஆன்மா ஒரு பக்கம் ஒழுக்கத்தோடும் இன்னொரு பக்கம் பெருமானுடைய அருளோடும் அப்படி அளந்து அப்படி ஒரு காலையில பெருமான் திருவிழா சேர்ந்துருவோம். அதனால களவு பொய் பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அறம்பிற செய்யாமி செய்யாமி என்று திருவள்ளுவர். இந்த பொய்யாமி என்ற அர்த்தத்தை நீ உன்னுடைய உள்ளத்துக்கு பொருந்த பொய்யாது அல்லவா, சும்மா அது அர்த்தத்தை ஏமாத்துறதுக்காக இல்லாம பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அறம்பிற செய்யாமி செய்யாமி என்று வேற யாரும் செய்யவே தேவையில்லைப்பா சாமி, வேற யாரும் செய்ய தேவை அட செய்ய தேவையே இல்லைப்பான்னா செய்யாமி செய்யாமி பரிமையாளர் மனுஷன். இந்த பொய்யாமையை ரெண்டு தரம் சொன்னார், செய்யாமையை ரெண்டு தரம் சொன்னார், அதை விளக்குறாரு. இந்த விளக்குற பகுதியே அறிவிப்பாள் ஐயா ரெண்டு தரம் ஏன் பொய்யாமி சொல்லி ரெண்டு தரம் செய்யாமல் சொன்னாரு. முன்னையது அறத்தின் மேற்று பின்னையது துணிமின் மேற்று என்ன விளங்குச்சுப்பா? ஆ பரிமையாளர் படிக்கணும், வழியில் போகிற மேலே அழுகிறதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் திருக்குறள் கருவி வைக்கலாமா? முன்னையது செயலின் மேற்று ஏனையது துணி என்னதுன்னா அப்போ பொய்யாமை அவ்வளோ சிறப்புங்கிறீங்க. ஆமையா இந்த நிமிஷத்திலிருந்தே பொய்யாமை செய்யும் அது அந்த தூண்டு தான். அறம்பிற செய்யாமல் செய்யாமல் ஐயா இந்த ஒன்று மட்டும் செஞ்சால் போதுங்கிறத போதும் ஐயா அப்படின்னு போதும்ப்பானார். இல்லை போதுமானு கேட்குறேன், அதான் செய்யாமே செய்யாமன்ட்டு நான் துணிவிட வேண்டான்னா அதான் உன்னது இடைவிடாமை மேற்று ஏனையது துணிவின் மேற்று. இந்த மாதிரிலாம் ஒரே எங்கேயா இருக்குது, இதுக்கு மேலே என்ன ஒரே ஒன்று சொல்ல போகிறான். சுருங்கிய சொல்லால் விரித்து பொருள் விளங்க சொல்லுதல் வல்லார் யார் வள்ளுவர் அல்லால் என்று திருவள்ளுவர் மாலையில் சொன்னாங்க. அதே போல பரிமையாளர் சுருங்கிய சொல்லால் செய்து பொருள் விளங்க உடைத்தல் வல்லார் யார் பரிமையாளர் அல்லால் என்று கூட சொன்னாங்க. இதெல்லாம் எழுத ஆரம்பிக்குது திருக்குறள் கூட முருகா. எனவே களவு பொய் காமம், காமங்கிறது சித்தின்பமாக மட்டுமல்ல பிற பொருளை விரும்புதலும் கூட அல்லவா, அது காமம். அப்புறம் கோபம் கோபம் சின ரொம்ப இருந்ததுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கெடுதல் மட்டுமல்ல நமக்கே கெடுதல் பாரு. இன்னைக்கு கூட பாரு ரொம்ப கோபம் வந்தேன்னா பிளட் ப்ரெஷர் வந்துடும், ஊரானுக்கு வந்து பொறுத்த அது வேற அந்த சினத்தினாலே ஏன் ஏன் காஞ்சி காஞ்சி விளையாடு ஒரு சொல்லுவாங்க, அதோடு கூட உனக்கே இரத்த கொதிப்பு வந்துடும். சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைவிடையாதற்று. ஐயா அந்த கோபம் இருந்ததுன்னா அவனுக்கு கேடு வருங்கிறது அது எப்படி ஏண்டா, நீ கையில் கை இருக்கா இருக்கு, நிலம் இருக்க தரை இருக்கா இருக்கு, இதை அடித்தா இப்படி அடித்தா அடி தானாக வருங்கிறது தெரியுமில்ல, இதுக்கு போய் ஒரு யாராவது சொல்லுவேன் ஐயே கையிலேருந்து இப்படி தான் சத்தம் கேட்கும் அடி தான் இது அடி தான் இல்லை அதை நிலத்தரைந்தான் கைவிடையாதற்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்படி வைக்கணும்னு சொன்னால் நமக்கு சமயத்தில் இப்படி வச்சா வச்சுருவோம். நீங்கள் நிலத்தரைந்தான்னு சொன்னால் இது நிலந்தான் அது நிலந்தான் அங்கே நிலந்தான் இங்கே நிலந்தான் நீங்கள் எங்கே வச்சாலும் கூட நில நிச்சயமாக நிலத்தில் தான் கை வச்சிங்கன்னு அர்த்தம். அதான் நிலத்தரைந்தான் கைப்படையாதற்கு எவ்வளோ நுணுக்கமான கருத்துங்களா. நீங்கள் ஒரு பொருளை குறிப்பிட்ட இடத்துல அரைந்தான்னா நீங்கள் சமயத்தில் தவறியும் போடலாம் இல்லைங்களா. நீங்கள் இங்கே தெரிஞ்சு தவறுதுன்னா நீங்கள் இங்கே அரைஞ்சாலும் நிலந்தான் அங்கே அரைஞ்சாலும் நிலந்தான் அங்கே அரைஞ்சாலும் நிலந்தான் அதான் நிலத்தரைந்தான் கைப்படையாதற்கு. இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஆனால் ஒன்று திருக்குறளை மட்டும் ரொம்ப அழகாக படித்து இன்னொரு பக்கம் அருமையாக சிவநெறியும் இடாமல் பிடிச்சோம்னா நிச்சயம் மேலே போகும். செல்வர் சிவபுரத்தில் அங்கே எங்கே இருப்பார், உள்ளார் சிவநெறி கீழ் அவள் எப்படி இருப்பார், பல்லோடு ஏத்த பணிந்து உள்ளார்னா சிவசிவ. ஆகவே முதலிய கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் பலமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் இல்லறத்தில் இருந்தவர் இல்லறத்தில் இருந்தவர் மணிப்பால் உள்ள அளவைகள் நிறைகோள் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உளவெலாம் அரசின் நாமம் சாற்றமோடுகளாற்றார். பெயர் என்ன வச்சாருனாரு, வீட்டுக்கு பேர் திருநாவுக்கரசு, கொண்ட மணிக்கு பேர் திருநாவுக்கரசு, பெரிய பையன் பேர் திருநாவுக்கரசு, ரெண்டாவது பையன் பேர் திருநாவுக்கரசு, மூணாவது பாப்பா அப்படின்னு திருநாவுக்கரசு, அதெல்லாம் திருநாவுக்கரசு இல்லைங்களா, அப்படி எல்லாம் திருநாவுக்கரசுங்கிற பெயரையும் வச்சுட்டாரு இல்லை அவ்வளவு ஆர்வம். வடிவு தாம் காணாராயும் சரி அவரோட ரொம்ப பழகினாரான்னார் இல்லை அவரையே கண்ணில் கூட பார்க்கல, அவருடைய அந்த அருட்செயலையும் அந்த பண்பையும் கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே இந்த அளவு ஈடுபாடு உண்டானாம். அதனால வடிவுதாம் காணாராயும் அப்படி இருந்தோம். எப்படி அவருக்கு மேல் அன்பு ஏற்பட்டதுனாரு, மண்ணு சீர் வாய்க்கின் வேந்தர் அடிமையும். அவர் அந்த பெருமானத்தில் எப்படியெல்லாம் பணிவாக இருந்து பெருமானை வணங்குவார் என்று அந்த அந்த அடிமையும் தம்பிரானார் அருளும் பெருமானும் அவருக்கு அவ்வளவு அருள் செய்தார். இவருடைய அடிமையும் மிகச்சிறப்பு, பெருமான் செய்த அருளும் மிக அருமை. அடிக்கடி சொல்ற பாட்டு தான், என்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகொண்டான் என் மனத்தில் இருக்க என்றான் இமேவர்க்கண்பன் இருப்பா திருப்புலியோ தோன்றா துணையாய் இருந்தனன் எனக்கு மட்டுமா தன் அடியோங்களுக்கே இருந்தன் எல்லோருக்கும். இப்படியெல்லாம் அருமையாக வடிவுதாம் காணாராயும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும். நாவுக்கரசருக்கு தன்னுடைய தன்னை அடிமையாக்கி கொண்டு வாழ்ந்தாராம். தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படி நிகழ் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாடும் நாளில். பாருங்க, இவையெல்லாம் இருக்கும்படியாக மடங்கள் பல மடங்கள் அமைச்சிருக்காரு. அதோடு கூட தண்ணீர் பந்தர்கள் எல்லாம் பந்தர்கள் நடத்தான் ஒரு ஒரு தண்ணீர் பந்தல்ல, ஆங்காங்க இங்க ஒரு தண்ணீர் பந்தல் அங்க ஒரு தண்ணீர் பந்தல் இங்க வந்து இப்படி தண்ணீர் பந்தலா வச்சிருப்பாரு. ஒன்னு ரெண்டு எல்லாம் அப்படி வச்சு பந்தர்கள் என்றால் பல தண்ணீர் பண்ண பந்தல் வச்சிருந்திருக்கார். பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில். நல்ல அருமையா அறத்தாற்றி நில்வாழ்க்கை ஆற்றுகிறார். அப்படி அறத்தாற்றி நில்வாழ்க்கை ஆற்றி வருகின்ற பொழுது பொறுப்பறையின் மடப்பிடியின் உடன்புணரும் சிவக்களிட்டின் திருப்பலனம் பணிந்து திருப்பலனத்தை பணிந்து வணங்கி பணி செய் திருநாவுக்கரசர் ஒருப்படு காதலில் பிறவும் உடையவர்தம் பதிவணங்கும் விரிப்பினோடும் திங்களூர் மருங்குபடி மேவார். அருமையாம் திருப்பலனத்தை வணங்கிவிட்டு நேராக இங்கே வராதான், எது திங்களூருக்கு வராதான். இந்த திங்களூர் தான் அப்புதியாருடைய ஊர். அது அந்த ஊருக்கு வந்தாராம், வருகிறாராம். வந்தால் அது என்ன செய்யிருக்காருன்னா ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருக்கார். யாரு? அப்புதிரி. தண்ணீர் பந்தல் எங்கே வைக்க வேண்டும் என்பதை கூட போற போக்கில் சொல்லி வச்சிருக்கார். எங்க வைக்கணும்னு எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு தெரு சந்திக்கிறதுல அதுல ஒரு நாலு வீடு தாண்டி அங்கிருந்து ஒரு வளைஞ்சு இருக்கு அது பரம்படி நுழைஞ்சு அங்கிருந்து அந்த மூலையில இருக்குயா அப்படின்னா எவன் போய் அங்க போய் தண்ணி சாப்பிட போறான்? அடப்பாயா வேற எங்கேயா சாப்பிட்டுக்கலாம் போய்யா அப்படின்ட்டு. இப்ப எப்படி வைக்கணும்னு கேட்டாரு, நல்ல பலரும் போக்கும் வரவும் புனர்மிலா புண்ணியினு மாதிரி நல்ல போக்குவரத்து பெறுகின்ற எல்லாம் நல்ல அருமையான அந்த ஜனங்கள் முன்னு போயும் வரும்படியான இருக்கிற அந்த இடத்துல வைக்கணும். அப்பதான் பலருக்கும் பயன்படும். எங்கேயோ மூலையில் வச்சா அந்த சந்தில் இருக்கவங்களுக்கு தான் பயன்படும். ஆளவில் சாணம் சேல ஓடியா வழிக்கரையில் தான் எப்ப பார்த்தாலும் ராத்திரி கூட கூட நாலு பேர் போயிட்டே இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட நல்ல தெருவில் எல்லாரும் வந்து போக்குவரவு புரிகின்ற இடத்துல தண்ணீர் பந்தல் வச்சாலாம். ஆகவே தண்ணீர் பந்தல் எங்கே வைக்கணுங்கிறதையும் போறபோக்கில் சொன்னார். இல்லை வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய். அந்த தண்ணி பந்தல் எப்படி இருக்கும்னாரு, போய் நீங்கள் தண்ணி வாங்கி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த உள்ள நுழைஞ்சாலே அப்படி ஜெயில்னு நல்லா தெரியணும். அப்பா எவ்வளோ வெயில்ப்பா ஐயா தண்ணி உட்காருங்க எங்கேயோ ரொம்ப தூரத்தில் வந்துடுறீங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பையன் வருவாங்க, ஐயா சாப்பிடுங்கய்யா அப்படின்னு அப்படி பண்போடும் அன்போடும் கொடுப்பாங்களாம். அப்படி ஆளவில் சாணம் சில ஒழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய். நல்ல ஞானிகள் எல்லா விதத்திலையும் எப்படி அன்பா இருப்பார்கள் அது போல இங்கேயும் எல்லா வருகின்ற அத்தனை பேரும் தாய்மார் வந்தாலும் ஆடவர் வந்தாலும் இளைஞர் வந்தாலும் முதியவர் வந்தாலும் அத்தனை பேரும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அருமையான தண்ணீர் பந்தல் உருவேனில் பரிவகற்றி குளம் நிறைந்த நீர்த்தளம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய். உள்ள போய் தண்ணீர் சாப்பிட்டு உட்காந்தீங்கன்னு சொன்னா அனையமா அந்த இடத்துல அட கடுக்குது போப்பா இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க இருந்துட்டு போடுவோம் என்று அப்படியெல்லாம் ஆட்படுத்துமா தங்குவதற்கு. பரப்பினதாய் பலமரவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தணிந்தாரு. அந்த தண்ணீர் பந்தல்ல நம்ம நாவுக்கரசர் அந்த பக்கம் போறது அப்படி வந்தாராம். வந்தணிந்த வாகீசர் மந்த மாறுத செய்த பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தவிய புற வருவார் திருநாவுக்கரசனும் பேர் சொந்த முறை வரைந்து அதனை எம்மருங்கும் தாம் கண்டாரு. தண்ணீர் பந்தல் வைத்தவர் மட்டுமல்ல, அந்த தண்ணீர் பந்தல் வைத்த இடத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் அல்லவா, அங்கே வந்து தண்ணி பானையிலையும் திருநாவுக்கரசு, அப்புறம் நீர்மோர் அதுவும் தண்ணீர், பானக்கம் அதுலேயும் தண்ணீர், அங்கே உட்காரத்துக்கு இடம் இருந்த இடத்துல அந்த இடத்துல அதில் திருநாவுக்கரசு, இப்படி எங்கே பார்த்தாலும் அந்த பெயரையே எழுதி வச்சாங்க. ஏன்னா அந்த அருமையான பெயரை சொன்னாலே நல்லது. ஏன்னா ஒரு அப்பகுதிகள் அப்படி தானே செஞ்சு வந்தார். அதனால் அந்த பெயரை அந்த அப்பகுதிகள் செய்ததுனால இங்கே திருநாவுக்கரசனும் பேர் என் சந்தமுறை வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டார். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி அந்த பெயர் எழுதி வச்சிருக்கு. வச்ச உடனே இப்பந்த இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்டரசனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்போதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்கும் உள்ள சாலை குளம் காயின்றார் என்று கேட்டவனே, அங்கிருந்து என்ன இது யார் தண்ணீர் பந்தல்னாரு, இது அப்போதிகள்னு ஒருவர் செய்தார், ஆனால் அவர் தம்பையில் அவன் இல்லை. திருநாவுக்கரசர் மிகுந்த பற்று கேட்கறது, திருநாவுக்கரசர் தான் பேசுறது, அங்கே யாரும் தெரியும் பாவம், அதனால திருநாவுக்கரசர் பற்று. அதனால் இந்த மாதிரி பாருங்கய்யா எல்லாம் தண்ணீர் திருநாவுக்கரசர் சொன்னார். இங்கே நாங்கள் தண்ணி சாப்பிட வரவங்களும் நிச்சயம் அதை பார்த்தவொடனே நல்லவா குறைந்தது ஒரு நாலஞ்சு தரமாவது பார்த்துருப்பான், அவனுக்கும் புண்ணியம். ஆகவே தண்ணீர் குடிக்க வந்தவனுக்கு இந்த தண்ணீர் குடிப்பதோடு கூட அருள் தண்ணீரும் குடிச்சிட்டு போகிறான். இப்படி வச்சாரலாம். இப்போ இந்த பார்த்தவனே அதான் சாலை குளம் கா அல்ல போகிற வழி குளம் கான்னா அவருக்குன்னு இருக்கிற தோட்டம் சோலை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். தண்ணீர் பந்தலில் மட்டுமல்ல தெரிவிச்சாரலாம். என்னவனே என் துறைக்கு அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்தன்று நின்றவரை நோக்கி, ஏன் இந்த மாதிரி இந்த பெயர் எழுதியிருக்காரு இந்த இவருக்கே தெரியுது, ஏன்னா அது தன் பெயராக இருக்குதா, அதனால இப்படிலாம் எழுதிச்சிருக்கா எங்க பார்த்தா, இந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் இல்லை, நம்ம எத்தனையோ பதிகள் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த ஊரில் மட்டும் இப்படி வரும்போது அந்த தண்ணீர் பந்தல் இப்படி எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு, அதையா இந்த தண்ணீர் பந்தல் வச்ச ஐயா வீடு எது இங்கே இருக்குது என்று கேட்டாராம். கேட்ட உடனே எவ்விடத்தார் எனவெனவே துண்டிய நூல் மார்பரும் இத்தொல்பதியார், அவர் இந்த ஊருக்காரர் தான் இல்லையா திங்களூர்காரர் தான், தொல்பதியார் மணியின் கண் சென்றனர் என்ன இதுவரைக்கும் இருந்தாரியா இப்போதான் போனார் வீட்டுக்கு, அவர் மணியின் கண் சென்றனர் வீட்டுக்கு போயிருக்கார் எப்போனாரு இப்பொழுது அதுவும் இப்பொழுது இப்போதான் போறாரியா, நீங்கள் இப்படி இப்படி வரீங்கள அவர் இப்படி எழுந்திரிச்சு போயிருக்கார், அந்த வீடாவது சரிங்களா எங்கே இருக்குன்னு கேட்டா அது வந்து நாலஞ்சு தெரு தாண்டுன்னு இல்லை செய்தென்று அணித்தென்றார், அந்த வீடு கூட ரொம்ப தூரம் இல்லையா தே பாருங்க இந்த ரெண்டு வீடு அந்த மூணாவது வீடு அவர் தான் வீடு எழுதி இப்படி சரிங்களா. ஏன் சில பேர் என்ன மறப்பேன் தண்ணீர் பந்தவனா தண்ணி வேணும் வாங்கிக்கூடியா நேர்மறை வாங்கிக்கூடியா அது யார் வச்சா என்ன செய்து எந்த ஊருக்காரர் எங்கே இருக்குன்னு இதெல்லாம் யா உனக்கு போயா அனுப்பணும், ஆனால் அங்கே இருக்கவங்க படிவா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவர் கேட்டதற்கு இவர் கேட்டதும் அருமை, கேட்டதற்கு அவர்கள் விடை கூறியதும் அருமை, அப்படியாக இருந்தது அல்லவா. இப்படி இருந்தோடனே நனித்தென்றார் அவர் வீடு கூட ரொம்ப தொலைவில்லையா ரொம்ப பக்கம்தான்னு சொன்னலாம். அங்ககண்டு முனிவரும் போய் அப்போது அடிகளார் தங்குமணி கடைத்தலை முன் சார்பாக உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செழுங்கடையில் வந்தடைந்தார் நங்கள் பிராந்தவர் ஒருவர் என கேட்டு நன்னினார். பாருங்க எவ்வளவு அருமை பண்ணு சரின்னு பக்கத்துல தானே இருக்குன்னு சொன்னவொடனே ஒரு பத்து அடியே இருக்க மாட்டிருக்கு போய் இப்படி போய் அவர் வீட்டு அந்த மனைக்கு அப்படி பின்ன போயிருக்கிறார். இவர் அப்படி ஒரு போகும்போதே உள்ளிருந்த அப்பதானே போயிருக்காரு போன அப்படி அப்படியே தப்பி திரும்பி பார்த்தவொடனே அதே யாரும் ஒரு அடியவர் இருக்காரு இந்த காலத்துக்கு நான் சொன்ன உடனே அது நாவுக்கரசர் மட்டுமே இல்லை அடியவர்கள் எவரோ அவர்களுக்கெல்லாம் அப்படி அன்பு செய்தவர் அதில் சிறப்பாக நாவுக்கரை செஞ்சுருக்கார். அதனால் இது இப்படி இப்படி விரும்புது திருநீர் அந்த கோலம் பார்த்த உடனே உள்ளே இருந்து பார்த்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்காராம். வந்து எவ்வளோ சேர்க்கலாரு சொல்கிறாரு பாருங்க, நங்கள் வீரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். நம்ம அதே நம்ம சிவனடியா இருப்பா வேறு யார் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்தாராம். வந்து கடிதணிந்து பாகீசர் கடல் பணிய இது திருநாவுக்கரசன் தெரியாது, அதனால் யாரெல்லாம் திருநீர் அந்த உறுதலா கணிந்தார்களோ அவர்கள் அந்த அடியவர்கள் அந்த அடியவர்கள் அவர்களை கண்டா இறைவனுக்கு எப்படி வணங்குறோமோ அதுபோல அடிமையாக அந்த அடியவரையும் வணங்கணும் அது அந்த சால்வு. அதனால வணங்கினாராம், வணங்கி கடிதணிந்து பாகீசர் கடல் பணிய மற்றவர்தம் அவிபணியா முன்பணியும் அரசினதில் அந்தனால். பாருங்க அவர் வணங்கினாரா இவன் நாமக்கரசு இவர் அவர் வணங்கினாரா, அதில் அடியவர் என்று சொன்னால் அந்த மாதிரி அவ்வளவு பரிந்த உணர்வு. அவர் வணங்க என்ன ஆயிற்று, ஆலசிநிதிர் அந்தனார் முடிவில் தவம் செய்தேன் கொல் முன்பொழியும் கருணை புரி வடிவுடையார் என் மறியில் வந்தருளித்து நின்றார். அடே நல்ல வேலை பார்ப்பா, ஏதோ தண்ணீர் பந்தலாம தண்ணி சாப்பிட்டுட்டு பல பேர் எத்தனையோ போவாங்க, இந்த அடிவர் தண்ணியை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க நம்ம கொடுத்து வைத்தோம் என்றெல்லாம் சொல்லி மனமகிழ்ச்சி பட்டாராம் அப்போதையார். ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த உடனே ஒரு கேள்வி போடுறார். யாரு நாவுக்கரசர் கேள்வி கேட்கிறார். என்ன, ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் வெறும் தண்ணீர் பந்தரில் நும் வேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொல். ஏன்னா இவர் பேர் அப்போதையும் தெரிஞ்சிருக்கு, தண்ணீர் பந்தல் இவர் தான் வச்சிருக்காருன்னு தெரியுது. எனவே தண்ணீர் பந்தல் யார் வச்சாங்களோ அவங்க பேர் தானே பெரும்பாலும் எழுதுவாங்க இயற்கை. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் அது ஏன் என் பேர் எழுதலன்னு சொல்லலை, வேறொரு பேர் அந்த பேர் தன் பேர் தான் இருந்தாலும் அது தன் என் பேர் எழுதியிருக்காருன்னு சொல்லக்கூடாதுல்ல, வேறொரு பேர் எழுதி அப்போதி அடியலார் அறச்சாலை என்று எழுதியிருந்தாங்க. அது திருநாவுக்கரசர் அறச்சாலைன்னு போட்டிருக்க ஏன் என்னன்னு கேட்ட உடனே கேட்டாராம். கேட்ட உடனே வேண்டிய முன் எழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். நல்ல அருமை கோதில் மொழியினர் என்னது, அவருடைய வாயில வருவதெல்லாம் குற்றமில்லாத சொல்லா வரும், நாவுக்கு அரசல்லவா, அதனால நாவுக்கு அரசராக இருப்பவருடைய வாயில ஏதேனும் குற்றமானது வருமா, இல்லை, அதனால கோதில் மொழி கொற்றவனார் என்றார். நின்றமறையோர கேளா நிலையடிந்த சிந்தையராய் நன்றருளி செய்திலீர். அவர் போந்துட்டு வேறொரு பேர்னு சொல்லாம இதே ஐயா உங்க பேர் எழுதாம அந்த நாவுக்கரசர் பேர் எழுதினீங்களே என்று சொன்னா அது தண்ணி தான் குறிக்கும், அதனால அந்த தன் பேர்னு சொல்லக்கூடாதுங்கிறத வேறொரு பேர்னு இவர் கேட்டார். அவருக்கு இந்த வேறொரு பேர் கேட்டவுடனே நல்ல அருமையாக திருநீர் பூசி நல்ல வடிவில் காலத்திலாம் உடுத்தலாக்கம்லாம் இருக்குது, பார்த்தா நல்ல அடிவராக இருக்கார், இவரை போய் அவரை வேறொரு பேர்னு சொல்லுறாரு என்று சொல்லி கோபம் வந்துட்டு அல்ல வந்த உடனே என வெகுள்வார் நம்முடையவர் நம்மை உடையவர் கடற் கீழ் நயந்த திருத்தொண்டாலே இம்மையினும் பிழைப்பதென என் போல் வாரும் தெளிய செம்மை பொடி திருநாவுக்கரசர் திருப்பெயரெழுத வெம்மை மொழி ஆண் கேட்க விளம்பினீர் என விளம்பி. நம்மை உடையவர் கடற்கீழ் நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதென, அல்ல பெருமானுக்கு அடிமையோடு இருப்பதோடு கூட அடியுள்ளத்தில் மிகுந்த அடியார்க்கடியேன் அடியார்க்கடியேன் என்று சொல்லி அவர்களுக்கு அடிமையாகவும் இருப்பார் சொன்னதெல்லாம் செய்வாராம் அல்ல. அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அருமையான பெரியவரை போய் நீர் என்ன சொல்றீர் வேறொரு பேர் என சொன்னீங்க ஐயா என்ன, அந்த திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத வெம்மை மொழி ஆண் கேட்க விளம்பினீர் என விளம்பி அவரை போய் அயலாறு அல்லது நம்ம வேண்டாதுன்னு நினைக்கிறீங்களே ஐயா இருக்கலாமா. நம்முடைய திருக்குறள் மூன்றாம் அதிகாரம் என்ன, நீத்தார் பெருமை, என்ன நீத்தார், இந்த உலகியலை நீத்து வாடுகின்ற அடியவர்கள் பெருமைன்னு அர்த்தம், நீத்தார் பெருமைன்னு அடியவர் பெருமைன்னு. திருவள்ளுவர் இறைவன் பெருமையை முதல் அதிகாரத்தில் கூறியவர், இரண்டாம் அதிகாரத்திலே அவன் அருளால் வருகின்ற மழையை சொல்லி, மூன்றாம் அதிகாரத்திலே அந்த அவனுடைய திருவுருளை பின்பற்றுகின்ற அடியவராக இருக்கிற யார் நீத்தார் பெருமை சொல்லி, அப்படிப்பட்ட ஞானிகளால் தான் அரணை பற்றி சொல்ல முடியும் என்று நான்காம் அதிகாரத்தில் அரண் வலியுறுத்தல் சொல்லி, ஐந்தாம் அதிகாரத்தில் இல்வாழ்க்கை தொடங்கினார். அருமையாக இருக்குது, அதை வந்து மாத்தனை கையை ஒடிஞ்சு போடும் ஒடிஞ்சு அல்லவா, இந்த கருவிலெல்லாம் பாடுத்து வெளியில் வந்துடும் கை ஒடிஞ்சு இப்படி தான் இருப்பேன் ஆயுள் பூரா. அதனால எவ்வளவு அருமையாக வரிசையாக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்கலாம்னு பேசிட்டு போ பட்டிமன்றத்தில் குடிச்சு வராக்குங்க அல்லவா. ஆனால் நூலையே திருத்துறதுக்கு பூவாடியும் கேட்க நாதி எங்கேயாவது இருக்குதா, ஒரு நாதியும் எங்குறைவீர் நீர்தாம் யார் எம்புமென. அதனால என்னையா இந்த திருநாவுக்கரசர் பெயரை உங்க பெயர் எழுதான வேறொரு பேர் என்று சொன்னான்னு சொன்னா அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துருக்குது. அப்போ இருக்கு வேறொரு பேர்னு சொல்லியே நீ யார் தாயா எந்த ஊருக்காரியா இங்கேயா வந்தீர் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே திருமறையோர் அது முடிய திருநாவுக்கரசரவர் பெருமை அறிந்து உரை செய்வார் பிற துறையில் நின்றேற அருள் பெரும் சூளையினால் அழிந்து சூளையினால் ஆட்கொள்ள அழிந்து இந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையே ஞான் என்றார். எந்த திருநாவுக்கரசர் மேல் அவருடைய அன்பை கொட்டி வச்சிருக்காரோ அதே திருநாவுக்கரசர் பெருளும் உணர்வும் இல்லாத சிறுமையே ஞான் என்றார். தவற்றினாலே நான் அது கட்டுப்பட்டு அந்த தவத்தினால் கொஞ்ச நேரம் குண்டியதுனால கொஞ்ச நாள் இடர்பாடு பண்ணி இடர்பாடு ஆகிட்டு பிறகு ஏதோ இந்த பேரை வைத்துக் கொண்டிருக்கிறேன், அரியன் நான் தான் சொன்ன உடனே அவ்வளவுதான். அரசரிய உரை செய்ய அப்போது அடிகள் தாம் கரகமல விசை கொவிய கண் நடுவி பொழிந்திலிய அப்படி சொன்ன துடிச்சுட்டார். அப்படியே கரகம் தானா அப்படி கையெல்லாம் அப்படி ரெண்டும் சிறங்குவித்து போயிட்டு தான் கண்ணில் தண்ணி தாரத்தாரையா அவரு தான் வந்த உடனே பொழிந்திழிய உரை குழறி அடியேன் தான் அப்போது என்று சொல்றதுக்கு அவ்வளவு கடினப்படுறான். இந்த அடியேங்கிற சொல்லே வரமாட்டேங்குதான். உரை குழறி உடம்பெல்லாம் உரோம புலகம் பொழிய தரையின் மிசை வீழ்ந்து அவர்தம் சரண கமலம் பூண்டார். அப்படியே சரண கமலம் என்ன சரணகமலம் தான் வரிசைவாக இருக்கிற தாமரைன்னு அர்த்தம். தாமரை பூண்டு திருவடி சரணகமல் ஆலயத்துள் அரை நிமிஷ நேரமட்டில் கௌமுறை தியானம் வைக்க அறியாத. ஆகவே இந்த வேறொரு பேர் எழுதினியப்பான் இதெல்லாம் கேட்டு எந்த எந்த எந்த பாட்டு தரையின் மிசை வீழ்ந்து அவர்தம் சரண கமலம் பூண்டார் அப்படியே கேளு விழுந்து நவக்கருகர் திருவடி அப்படியே வணங்கினாராம். மற்றவரை எதிர் வணங்கி வாகீசர் எடுத்தருள அவர் எழுந்திருக்கல, அதனால அவர் கீழே அப்படியே தென் தெருவடியில் இருந்ததுனால அப்படியே எடுத்து ஐயா எழுந்திருக்கியா எழுந்திருக்கியா எழுந்திருக்கியான்னு சொன்ன உடனே அப்படியே அவர் கண்ணில் தண்ணி தாழ தாழ தாரையா வர இவர் அந்த கை தூக்கும் போதே இவருக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டு அதனால இவர் கண்ணீர் தாழ தாரையா விட அப்படி அவர் நிற்க இவரும் நிற்கிறார். பா ஒளியும் ஒளியும் இந்த ஒளியும் ஒளியும் பாருங்க அப்படியே அவர் கொண்டிருக்கார் சேர்க்கல. அப்படி வந்து பார்த்து சரண கமலம் பூண்டார் மற்றவரை எதிர்வணங்கி வாகீசர் எடுத்தருள அற்றவர்கள் அருநிதியும் பெற்றார் போல் அருமறையோர் முற்றவுளம் கலிகூற முன்னின்று கூத்தாடி உற்ற வெறுப்புடன் சூழ ஓடினார் பாடினார். அப்புதிரிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம இதுவரைக்கும் நினைச்ச திருநாவுக்கரசர் நேராகவே நம்முடைய வீட்டுக்கு வந்து இப்படி தான் காட்சி கொடுக்கும் போது மிகுந்தமாக சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரே திருநாவுக்கரசர் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தாராம். மூண்ட பெரு மகிழ்ச்சியினால் முன் செய்வது அறியாதே ஈண்டமனை ஈண்ட மனை அகத்தெய்தி இல்லவர்க்கும் மக்களுக்கும் ஆண்டரசு எழுந்தருளும் ஓகை உடைத்து அவர் ஆர்வமுட பூண்ட பெரும் சுத்தமெல்லாம் கொடு மீள புறப்பட்டார். அங்கே இவர் பக்கத்து தண்ணீர் பந்தாலும் பக்கத்தில் தான் இங்கே இருந்தவனே அவ்வளோதான். அப்படியே ஐயா ஒரு ஒரு ரெண்டு மணித்துளிகள் ரெண்டு மணித்துளிகள் என்று சொல்லாமல் போகக்கூடாது இல்லை எதற்கு போறேன்னு சொல்லலை. ரெண்டு மணித்துளிகள் நேராக வீட்டுக்கு போனேன். என்ன என்ன பண்ணுறேன் முன்னே குடிச்சிடலாமா இதெல்லாம் பூஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை. ஆமாம் பாவா எங்கள் பெரிய தம்பி எங்கள் சின்ன தம்பி என்ன எல்லாம் வந்து நாவுக்கரசரே வந்திருக்காருப்பா என்று சொல்லி ஆற்றுப்படுத்தினாராம் அப்புதடிகளார். அவ்வளவுதான். மனைவியார் நன்மக்கள் மற்றுமுள்ள சுற்றத்தார் அனைவரையும் கொண்டிருந்து ஆறாத காதலுடன் முன்னவரை முனிவரை உள் எழுந்தருளும் எழுந்தருளிவித்து அவர்தால் முன்னே முன்விளக்கும் பொனிமல நீர் தங்கள் மேல் தெளித்துள்ளம் பூரித்தாரு. பதியம் அப்படியே போய் வணங்கியிருக்காங்க. வணங்கிட்டு சுவாமி அடியேன் இல்லத்தில் அடியேன் இல்லத்தில் எழுந்தருளும்னு சொல்றதுக்கு கூட வாய் வருது கடிதம் பண்ணணும். அடியேன் இல்லத்தில் சரின்னு அவரும் வந்தாலும் அவ்வளோதான். வீட்டுக்கு போன உடனே அவரை அப்படியே அமர வைத்து காயில கீழே ஒரு அருமையான பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் அந்த ரெண்டு திருவடியும் அதில் எடுத்து வச்சு. ஏன்னா நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி கீழே கீழப்பட்டு தாங்க.
1: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
2: நமன். செய்ய நினைத்தவரை மனத்தவரை நிற்கின்ற தென்மதுரை உலகம் நம பார்வதீபதே அரகர மகாதேவா திருநாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி முன்னிலையும் தலைமை நிற்கிற கலைஞர்களே சான்றோர் திருமக்களே உங்கள் அனைவருக்கும் எளியவனுடைய பணிவான வணக்கங்களை முதலிலே செலுத்திக் கொள்கின்றேன். பெருமானுடைய அளவுபடாத திருவிளையாடுகளை எல்லாம் ஒரு நாவிலே சொல்ல முடியாது, கால அளவிலே சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை கருதி வாழ்கிற வாழ்வு நமக்கு பெற வேண்டும் என்று நம்முடைய அன்னையார் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் நினைக்கிற போது அந்த நினைப்பே நம்மை வாழ்விக்கும் என்பது பெரியோருடைய நல்ல முடிவு, மரபு வழியாக வந்த முடிவு. அதை ஆய்ந்து காண முடியாது, தோய்ந்துதான் காண முடியும். அனுபவத்தினாலே அறிய கூடிய ஒன்று அது. அதை வாசித்து பூஜித்து நேசித்தெல்லாம் காண முடியாது. அவனுடைய அருள் இருந்தாலன்றி அதை அனுபவிப்பதற்கு அது பழச்சுவையன அமுதன அறிவதற்கு அரிதன என்று இருக்கக்கூடிய அற்புதமான அருள் ஆடல்கள் அவரு. நேற்று விரைந்து சில பகுதிகளை சொல்லிச் சென்றேன். முந்தான அளவுக்கு நேற்று கொஞ்சம் விரைவு குறைவு, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் விரைவு குறைவாக போகலாம். எம்பெருமானுடைய திருவிளையாடல்கள் 64 என்று எண்ணி பார்க்கிற போது அல்ல, நேற்று சோரழித்து 6 அழைத்து குடிக்கல, சோறும் 6 எம்பெருமான் இருக்கிறார். அந்த சோறு பத்தியவா தோணோக்கம் ஆடாமன்னார். இந்த யுகத்துக்கும் சோறு வேண்டும், உடலுக்கும் சோறு வேண்டும், உயிருக்கு சோறு புத்தி, உயிருக்கு புத்தியாக இருக்கக்கூடிய சோறு அது அன்னம் பாதிக்கிறது. இந்த உலகத்துல இலை போட்டு சாப்பாடு போடுற போது அன்னம் பாதிக்கிறது இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். பெருமானுடைய திருவழினாலே நமக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கிறது கருத்து. கிடைக்க வேண்டிய ஒன்று இன்னும் பாதிக்கக்கூடியது அன்னமாகிய முட்டி பேரும் நமக்கு கிடைக்கும். ஆகவே பெருமான் திருமண காட்சியை கண்டார்கள், நடன காட்சியை காண வேண்டும் என்று விரும்பினார்கள், அதையும் காட்டினான். அம்மையனுடைய அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப குண்டோதரனுடைய வயிற்றிலே பசி இட்டியை உண்டாக்கி அந்த பசித்தியை அணைப்பதற்கு அன்னக்குழியையும் அழைத்து நாமெல்லாம் பெருமையாக அந்த பொய்யா புலக்கொடி என்று சொல்லக்கூடிய போன்றக்கூடிய வைய யாத்தையும் அவன் வரவழைத்து அற்புதமான திருவிளையாடல் செய்தான். அந்த 6 அழைத்த பெருமான் மாமியின் முறுத்தாக 7 கடல் அழைக்க இருக்கிறான். இந்த உலகத்துல நாம் பல்வேறு வகையான வேண்டுகோளை நினைக்கிறோம், சொல்லுகிறோம், செயல்பட முயற்சிக்கிறோம். எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அண்ணலும் அம்மையும் இங்கே மதுரையிலே சிறந்த ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தரபாண்டிய மாறனாக இருந்து அவன் ஆட்சி செய்கிறார். அந்த தனிப்பெரும் ஆட்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சியிலே கூட சில போதுகளிலே சிலருக்கு குறை தோன்றும். கௌதமன் என்ற மாமுனிவன் சுந்தர பெருமானையும் அங்கே கண்ணமையும் அரசாட்சி செய்கிற அந்த அரும்பெரும் நிகழ்கின்ற காலத்திலே வந்து கண்டு போகிறார். அது இயல்பு. முனிவர்கள், தவயோகிகள், புலவர்கள் எல்லோரும் வரக்கூடிய முன்னிலை, அருள் முன்னிலை தன்னிதானம் என்ற தன்னிதானம் அங்கே வந்து கண்டு கொண்டு போகிற போது இந்த பெருமானை மருமகனாக பெற்றவள், இந்த அம்மையை தாயாக பெற்றவளை கண்டு கொண்டு போவதுதான் உரிய மரபு. அதனாலே பலரும் வந்து காஞ்சன மாதையை கண்டு கொண்டு போவார்கள். அப்படி கௌத முனிவன் அங்கே வந்து காஞ்சன மாலையை கண்டபோது எதிரே எழுந்து வரவேற்று ஆசனம் கொடுத்து உங்களை போன்றவருடைய வரவு நல்வரவாகும் சொன்னபோது அந்த நலம் விசாரிக்கிற உசாபகர முறையிலே அவர் கேட்க ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் கூட இந்த உலகத்தில் எது தவம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எது தவம்? இந்த கேள்வி யார் கேட்கிறதா? பலகாலம் மிகப்பெரிய தவத்தை செய்து இந்த தவத்தினுடைய பலனை கைமேல் பெற்றிருக்கிற ஒருத்தி கௌத முனிவரத்தில் தவம் என்னன்னு கேட்கிறார். அனுபவம் உடையவர்கள் தான், நிறைந்த அனுபவம் உடையவர்கள் தான் மேலும் மேலும் அதை பற்றி சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு இன்பம் என்றால் என்னன்னா, இன்பம் என்றால் அது பலகாலம் அந்த இன்பப் பெருக்கு அது எப்படி அமையும்? ஒவ்வொன்றிலேயும் பதவி, அறிவு, ஆற்றல், இது மேலே மேலே மேலே என்ன என்று முதாவி கொண்டு போகிற ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இந்த மன எழுச்சி. அம்மா காஞ்சன மாதிரி கௌத முனிவரை பார்த்து எது தவம் என்று கேட்கிற, அந்த தவம் என்று கேட்கிற போது அவருக்கு கொஞ்சம் அம்மா கேட்டதை பார்த்த உடனே கற்று சொல்லுகிறார். தபலியால் உலகிந்த தடாதகைக்கு தாயானாய், தபலியால் சாதாரணமான அல்ல, மிகுந்த தவத்தினுடைய ஒரு ஆண்டு தவம் செய்தாள் என்று பார்த்தோம். அந்த குழந்தை விட்டாவதியாக முற்பதத்தில் இருந்த குழந்தை நாடு விட்டு நாடு வந்து இந்த மதுரை திறந்தாலத்துல நாம் ஒரு நாள் கூட போக முடியல, அவ்வளவு இடர்பாடுகள் நமக்கு. ஒரு எத்தனை இடர்பாடு இருந்த காலத்திற்கும் அவன் செய்வதற்கு இடையூறு செய்வது என்பதே வாழ்க்கையில் தத்துவமாக படுகிறது. அங்க வந்து ஓராண்டு இருந்து அந்த தவம் செய்து அந்த குழந்தை

நிறைவேற்றும். அதை நன்றியோடு இன்றைக்கு நான் நினைத்துக் கொள்கிறேன். அந்த நிறைவு நாங்கள் நடந்த அந்த நடைப்பயணத்தினுடைய பயனாக அங்கே திருப்பணி நடந்து திரும்ப உடம்புக்கு ஆயிருக்கும். ஏனென்றால் இந்த உடம்பினாலே செய்கிற போது கொஞ்சம் கடுமை. நடந்து போய் இறைவனுடைய புகழ் பேசி இணைந்து அந்த வழிபாட்டில் நல்ல தீர்த்தங்கள் எங்கே இருக்கிறது என்று சென்று கோமுகிக்கு போய் கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துக்கு போய் யமுனோத்திற்கு போய் நடந்து போய் அந்த நீரில் ஆடுனார். அதுபோல அமர்நாத்துக்கு போனா அமர்நாத்தில் போய் வழிபாடு செய்வார்கள். அந்த அமர்நாத் என்று சொல்லக்கூடிய ஆறுல போய் மூழ்கி கொண்டிருக்க எல்லாரும் அஞ்சுவார்கள். ஏன்னா அவ்வளவு பணி. இந்த உடம்பை வருத்தி கொண்டு ஆற்றிலே தீர்த்தங்களிலே ஆடுதல், உயர்ந்த அருவிகளிலே போய் ஆடுவது, எந்த ஆடு தீர்த்தங்களாக பெருமான் இருக்கிறான் என்று கருதி அந்த தீர்த்தங்களிலே சென்று ஆடுகிற போது இறைவனை எண்ணி ஆடுதல், எங்கும் ஈசன் என்று கருதி ஆடுதல், கண்ட கண்ட இடந்தோறும் காலகண்டம் தோன்றும் என்று சொல்வார் தெரியாத பார்க்கிற இடங்கள் எல்லாம் திருபுவனத்தில் அவ்வளவு மணல் வெளிப்புற சிவலிங்கமாக இருந்தான். அப்படி நினைப்போடு பார்ப்பது இந்த உடம்பினுடைய பயனாக பல நல்ல அறங்களை செய்யும். அதுல மிகச் சிறந்தது தீர்த்தங்களிலே ஆடுவது. வடநாட்டில தீர்த்தங்கள் ஆடுறதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினதோர் வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும் பராபரம் இல்லை. இப்ப நம்ம தீர்த்தங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு நம்ம நேரில் ஆறு வைகை ஆறு வந்தது தனக்கெல்லாம் என்னென்ன பேர் கொடுக்கணும் என்ன பார்த்தா இப்படி என்னென்ன கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு கடலை பார்க்க போறோம். கடல் கூட தூய்மை தருவதாக எல்லா ஆறுகளும் சென்று கடலிலே கலப்பதனால அந்த கடல் நாட்டு இருக்கிறதே அது மிகச்சிறந்தது என்று கௌதம முனிவர் அந்த உயர்ந்த ஒன்றை சொன்னார். எப்பவும் பல விஷயங்கள் இருக்கும். அந்த பல செய்திகளிலே எது அவர்களுக்கு உகந்தது என்று பார்த்து சொல்வதுதான் நல்லது. இயலாத சொல்வதில்லை. கடல் ஆடுவது என்பது அந்த காலத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் வருகிற பௌர்ணமையோடு கூடிய நட்சத்திரத்துல கடல் ஆட்டு நிகழும். மாசி மகத்துல கடல் ஆட்டு மயிலாப்பூர்ல நடந்தது. ஆகவே ஒவ்வொரு தெய்வங்களும் கடல் இடத்துல சென்று தீர்த்தம் கொடுக்கிற நிகழ்ச்சிகளை நாம பார்க்கிறோம். ஆடி அம்மாவாசை அன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா பூம்புகாரில கோடிக்கரையில போய் தீர்த்தம் ஆடுவார்கள் கடல். அதாவது மதுரையில கடல் இல்ல, இந்த அம்மா நினைச்சா கடலுக்கு போகலாம். ஆகவே அவர் சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டார் கோதுமர். உடனே இந்த அம்மா அதை பற்றி சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிராட்டி ஆகிய தடாரையில் வந்து பகிர்ந்து அம்மா என்னம்மா ஒன்றுமில்லை, கௌத முனிவர் வந்தாரு கடலாடினால் நல்லதுன்னு சொன்னாரு. கடலாடினால் நல்லதுன்னு அதான். அப்போ கொஞ்சம் தளர்வு அடைஞ்சவா அம்மா தடாரை பிராட்டி கொஞ்சம் ஏன் தளர்ச்சி அடையணும், மதுரை வந்து நாட்டினுடைய நடு இடத்துல இருக்கு, இவங்களை கடல் இடத்துல அழைச்சிட்டு போகணும், கடல் இடத்துல அழைச்சிட்டு போகணும்னா அதுக்கு வேண்டிய எச்சரிக்கையோடு அம்மையை கொண்டு போய் கடல் ஆற்றில் நிகழ்த்த வேண்டும், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும். தான் இப்பொழுது முடிவெடுக்க முடியாது. இப்போ மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அரசு என்ற ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா இவங்களே உடனே ஏற்பாடு பண்ணு உத்தரவு போடலாம். இப்ப அரசாட்சியே ஐயாட்ட சுந்தர பாண்டியத்துக்கு கொடுத்தாச்சு. அதனால என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் இந்த முடிவு உடனே எடுத்து அம்மாவுக்கு இந்த குறையை நீக்க முடியவில்லையே என்று நினைச்சு ஐயா சுவாமி இடத்துல போய் சொல்ல பக்கத்துல போய் இருந்து பெருமானத்துல விண்ணப்பிக்கிற முறை, என்னுடைய தாயார் ஒரு குறை நினைந்திருக்கிறாரு, கடலாட வேண்டும் என்ற ஒரு நிலை. அதாவது ஒன்றை விரும்பினாலே அது குறை, ஒன்றை விரும்பினாலே அது குறை, விரும்பாமல் இருந்தால் அது நிலை. இது சொன்ன இந்த காலத்தில் எடுபடுமா, எடுபடாது. எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவுதான் சிறப்புன்னு நினைக்கிறோம். ரொம்ப சிறப்பு தான், அது ஒண்ணும் இல்லை. அடைந்து விட்டால் சிறப்பு, அடைய முடியவில்லை என்றால் அவலம். அதனால யாதனின் யாதன் நீங்கியா நோரல் அதனின் அது துன்பம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் மிக சிறந்த விருப்பங்களை எல்லாம் செயல்படுத்தி அதனால் அடைந்த பயன்களை எல்லாம் கண்டவர்கள் விடுவது. ஒண்ணுமே முயற்சி பண்ணாம விருப்பம் இல்லாம சோம்பியா இருக்கான் அவன் இல்ல. மிகச்சிறந்த எண்ணங்களை முன்னிறுத்தி கொண்டு செயல் பெற்று அதுல வெற்றி பெற்று அந்த வெற்றியினுடைய விளைவுகளெல்லாம் நன்றாக பிடித்த பிறகு அதெல்லாம் இனிமேல் விருப்பம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நிறைவு. இப்ப அம்மா அப்படி நினைக்கிறாங்க. இது தவம் கடலாடுவது தவம் என்று கருதுகிறார்கள் என்று போய் சொன்ன உடனே பெருமானை போட்டு அம்மா இப்படி விரும்புகிறார்கள் என்று சொன்ன உடனே பொன்மாலை வள்ளி நினைக்கிறார்கள் என்று சொன்ன உடனே என்ன ஒரு கடலா

0: ஏழு கடலையும் குவி அழைப்பாமி சொன்ன உடனே ஒரு கடல் என்ன உங்க அம்மாவுக்கான ஒரு கடலா? அதான் மாமியார் பெற்ற மருமகன் கொண்டாடுகிற மாமியாரா இருந்தா ரொம்ப குட்டு வச்சோம். நல்ல மாப்பிள்ளை பெற்றால் அதை போல தொல்லை தரக்கூடிய மாப்பிள்ளை பெற்றா இந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். பெண்ணை பெற்ற ஆணுக்கு கூட கஷ்டம் இல்லைங்க, பெண்ணை பெற்ற தாய் இருக்குதா பாருங்க, அது ரொம்ப மனம் இறுதி வரைக்கும் தன்னுடைய பெண்ணு சரியா இல்லையா. அதுல தான் விருப்பத்தை நிறுத்தான தன்னுடைய பெண்ணை நல்லா வைத்துக் கொள்கிறவன் தான் மாமியாரை கொண்டாடும். அதாவது அந்த காலத்துல இருந்து மாமியாரை கொண்டாடுறதுங்கிறது மாப்பிள்ளைகளுக்கே வழக்கமா போயிடும். அதனால இந்த தாய்மார்களுக்கு எல்லாம் தாயா இருக்கிறத விட தானும் மாமியாரா இருக்கிறோம், தாயாவும் இருக்கிற ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் மாமியாரா இருக்கிறது தான் ரொம்ப மெச்சுவார்கள் உலகத்துல. மாப்பிள்ளை சொன்னார் இந்த மாதிரி மாப்பிள்ளை உலகம் யாருக்கும் கிடைக்கும், அவருக்கும் கிடைக்காத ஒரு பேர் இந்த அம்மாவுக்கு. உங்க அம்மா ஆடுறதுக்கு ஒரு கடலையா அழைக்கணும், ஏழு கடலையும் கூவி அழைப்போம் கமாண்ட்மெண்ட் சொல்ற மாதிரி ஒரு கடலுக்கு கண்டி போய் பார்த்து. அந்த காலத்துல ராமேஸ்வர யாத்திரை போறது, குமரி யாத்திரை போறதுன்னா திருச்செந்தூர் கடல் போட்டு என்ன வாயை கட்டி வயிற்று கட்டி நடந்து போய் வழியெல்லாம் சத்திரம் கட்டி வச்சிருக்காரு ராமாவூர் ராஜா சிவங்க ராஜா. தேர்தல் யாத்திரைக்கு போறதுக்கு மகாராஷ்டிர மன்னர்கள் தஞ்சை மாவட்டத்துல இருந்து அந்த சத்திரம் கட்டி வச்சிருக்காங்க போற வழியில் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அவ்வளவு கடுமையான இதை சாமி சொன்னார். மதுரைக்கே கூப்பிடு அந்த கடலை, ஒரு கடலை இல்ல ஏழு கடல். அதனால சொன்னார் நதி அழைத்து அருள் கருணை கிரம் கேட்டோம் எடுத்து எடுப்பதே சொன்னார். நதியை அழைத்து அருள் வடிவமாக இருக்கிற பெருமான் இங்கே செய்த திருவிளையாடல் நாம் கேட்டோம். இனி பொன்மாலை படிந்து ஆட எழு கடங்கடலும், ஒரு சின்ன கடலை ஏழு கடங்கடலும் ஏழு பெரிய கடல்களையும் ஒருங்கழைத்த தன்மைதானை தாக்குவாம் எடுத்து எடுப்பதே அந்த கதை சுருக்கத்தை சொல்லுவார். உடனே சாமி எங்க சொன்னார் பொருள் உணர்ந்த இருடிகளும் புனிதர்களும் மாதவரும் வரமுறையால் வந்து சந்தித்த தலைவனாக இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் அந்த தவமுனிவர்கள் சொன்ன கருத்துக்கேற்ப தம்முடைய மாமியார் ஆடுவதற்கு ஏழு கடலை அணைக்கிறான். ஒரு நல்ல அருமையான சோலை இடத்துல வந்து தானும் தன் துணையும் அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்ட உடனே அங்க ஒரு இயற்கையான ஒரு வாவி இருக்கிறது, குளம் இருக்கிறது, இருக்கிறது கட்டடங்களா இருக்கு. அந்த குளத்தை பார்க்கிறார். இந்த குளம் வந்து ஏழு கடலும் வந்து சங்கமம் ஆவதற்கு உரிய சரியான இடம் என்று நினைக்கிறது. இயற்கை இருக்கு பாருங்க, இந்த இயற்கையை போற்றுவதுதான் இறைவனுக்கு மிகுந்த விருப்பம். இயற்கையை மாற்றுவது இறைவனுக்கு விருப்பம் அல்ல. இயற்கையை இயற்கையோடு இணைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்றார். அந்த முறையிலே பெருமான் இறை தலைவன் ஆதலினாரே இயற்கை தலைவன் ஆதலினாரு. அதனால்தான் இயற்கை திணைகளுக்கெல்லாம் தெய்வங்களை வைத்தார்கள். குறிஞ்சி கடவுள் என்றும் முல்லை கடவுள் என்றும் மருத கடவுள் என்றும் நீத கடவுள் என்றும் ஏன் கடவுளரை வைத்தாருன்னா திணை என்று சொன்னாலே அங்க தெய்வம் வந்துடுது நிலம். அங்கே பெருமான் வந்து அந்த வாவியை பார்த்த உடனே எல்லா கடலையும் நினைந்தான். நினைந்த உடனே அங்க வந்தது ஏழு வகையான நிறங்களும் ஏழு வகையான தன்மைகளும் கொண்டது கடல். இந்த நீர் நீர் ஒன்றாக இருந்தாலும் இந்த நீரினுடைய வேறுபாடுகளை நாம போய் இந்த நீர்ல ஆடி பார்த்தா தான் தெரியும். கங்கை நீர் ஒரு மாதிரி, சரஸ்வதி நீர் கண்ணுக்கு தெரியாது, யமுனை ஒன்று, பல பல அலக்னந்தான் ஒன்று அதனுடைய தன்மை வேற, காலத்தின் ஒண்ணு கருப்பு நிறமா வருது, ரெண்டு கலக்கிற போது அந்த கூடுதுறையில போய் இப்போ பவானின்னு ஒரு இடத்துல திருநனா, அந்த திருநனாங்கிற இடத்துல போனா காவிரியும் பவானியும் வந்து கூடுது கூடல் துறையில. அது இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் சாயத்தனியா வந்து சரி, இந்த பக்கம் காவிரி ரொம்ப கலங்கரா வருது. இந்த காலத்துல இயற்கை எப்படி இருந்திருக்கும், அது மாதிரி முக்கூடல் என்று ஒரு தாமரை வருது இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா மூன்று நதிகள் வந்து கூடுது. இந்த நீரினுடைய தன்மை வேறுபாட்டை எங்க சுலபமா தெரிஞ்சுக்கலாம்னா ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா அக்னி தீர்த்தத்தை குளிச்சுட்டு உள்ளே இருக்கிற தீர்த்தங்களை எல்லாம் நீராடுகிற போது அந்த தன்மைகள் மாறுபடுவதை நீங்க உடம்பினாலும் மாறலாம் சுவையினாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனா தான் வேறு வேறு வகையான அடர்த்தியும் சுவையும் நிறமும் பண்பு நலங்களுடைய நீர்ல ஆடுகிற போது இந்த உயிர் வளர்க்கிற உடம்பு வளமாக ஆகிறது. அப்படி அந்த மிகச்சிறந்த இப்பெல்லாம் சொல்றாங்க அந்த அந்த கண்ட வாட்டர் இந்த வாட்டர் பத்தினாத்துக்கு போனா அந்த குளிர் அந்த குளிர் பிரதேசத்துல நல்ல கந்தக ஊற்றுவது அந்த மாதிரி அந்த பெருமான் ஏழு கடலை அழைக்கிற போது ஏழு வண்ணங்களாக வேறுபாடு எண்ணங்கிறத வண்ணத்தில் தான் காட்ட முடியும். இப்போ வண்ணமில்லி வடிவில் வேறாயவன் அவன் ஏழு வண்ணங்களை உடைய கடலை அழைத்த போது ஏற்கனவே அங்க வாவி வந்திருக்கிறது, தாமரை மலர்களும் குவளை மலர்களும் அமர்ந்திருக்கிற வாவி, அதுக்கு ஒரு சுயமான ஒரு நிறம் இருக்கான், அதுக்கு ஒரு நிர்ணயமான ஒரு நிறம் இருக்கிறது, தன்மை இருக்கிறது, சுவை இருக்கிறது. அதோடு இந்த ஏழு கடலும் வந்து கலந்த உடனே எட்டு வகையான வண்ணங்களோடு அது திகழ்ந்ததான். அது இவனுடைய வண்ணம் போலே சொன்னார். அட்டமூர்த்தி ஆகின்ற பெருவாழ்வு உடையவனும் எட்டு வகையாக நின்று கடவுளை எங்கேயோ நீங்க போய் பார்க்க வேண்டாம், மண்ணை பார்த்தா கடவுள்னு நினைக்கணும். பஞ்சபூத தலம்னு பேர் வச்சு அங்க போய் கூப்பிட்டு இருக்கோம். மண்ணை பார்க்கிற போது இறை நிலை, நீர், நெருப்பு, காத்து, ஆகாய், அதுக்கு மேல சூரிய கண்டனத்தை பார்க்கிற போது இறை நினைப்பு வரணும். அது போல ஆன்மாக்களை பார்க்க, தன்னான்மாவை பார்க்கறது இல்ல, நான் தான் கடவுள் நினைக்கிறது இல்ல, பார்க்கும்போது பெருமான் உலாவுகிற திருவிடங்கள், நடமாடுகிற கோயில்கள் என்று எண்ணுகிற அந்த நிலையிலே அட்டமூர்த்தமாக இருக்கிற நிலையில் அட்டமூர்த்தத்துக்குரிய அழகான நிறங்களோடு அந்த எட்டு வகையான நிறங்கள் பொருந்து அந்த ஏழு கடல் அங்கே வந்ததாம். வந்த உடனே அம்மாவுக்கு கடல் அடைக்கும், ஒரு கடல் அம்மா ஏழு கடலையும் அழைத்து இருக்கிறேன், கூப்பிடு, தானே கூப்பிடக்கூடாது, மரியாதை இல்ல, வாங்கம்மா அத்தை வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்மா கூப்பிடு, பெண் இருக்கிற பெண்ணை முன்னிட்டு கொண்டு பேசு. அம்மா வந்துட்டாங்க, காதியர்கள் மற்றவங்க எல்லாம் பொறுப்புல வந்துட்டாங்க, அங்க இருக்கிற அந்தன பெருமக்கள் எல்லாம் கூட வந்தாங்க. யாத்திரையில தீர்த்த யாத்திரை செய்கிற போது தீர்த்த கரைக்கு பலரும் வருவார்கள், தீர்த்த கரைக்கு பலரும் வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா ஏதாவது தானம் கொடுப்பாங்க, தானம் எங்கன்னா தீர்த்த கரையில நிறைய கொடுக்கணும். ஒருத்தன் ஒரு தொம்பை எடுத்துட்டு போடுனான், அந்த தொம்பை எங்கடா வைக்கிறது இல்ல, மணல் வெளியா இருக்கு, எங்க பார்த்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு பள்ளம் புத்திசாலி, எப்பவும் இந்த புத்திசாலிகள் இந்த கரவு செய்யறதுல பெரியவங்க, கெட்டிக்காரர்கள். என்ன பண்ணா ஒரு பள்ளம் தோண்டுனா அதுக்குள்ள மறுத்து வச்சான், இதுக்கு அடையாளம் தெரியுமே, மணலால ஒரு சிவலிங்கம் வந்துட்டான். எல்லாரும் வந்தான், அட்டை வந்தான், பெரிய ஆள் மக்கள் சிவலிங்கம், ஓஹோ இந்த கரையில சிவலிங்கம் பிடிக்கப்பட்டிருந்தா பிடிக்கணும்னு அவன் ஒரு மணல் தொம்பு இல்ல கொண்டாடல, வெறும் சிவலிங்கத்தை பிடிச்சிருக்கும். இப்படி நூற்றுக்கணக்கான சிவலிங்கம் ஆயிட்டுதங்க. இவன் கரையேறினா ஏறின உடனே இவன் எந்த இடத்துல வச்சான்னு பார்த்து தட்டுக்க மாதிரி ரெண்டு சிவலிங்கத்தை கலந்து பார்த்தா அதுக்குள்ள சொம்பு இல்ல. அதுக்குள்ள பார்த்தான், நம்ம திருவிய சிவலிங்கத்தை கலைக்கலான்னு சொல்லி ஏதாவது ஆயிடுச்சான். சிவலிங்கம் மாதிரி என் சொம்பு சொம்புன்னு சொம்பை பார்த்தா சிவலிங்கம் கிடையாது, சிவலிங்கத்தை பார்த்தா சொம்பு கிடையாது. தீர்த்த கரையிலே நினைக்கத்தக்க நினைவுகளோடு இருக்கணுங்கிறது தான் சங்கல்பம்னு ஒண்ணு. அந்த சங்கல்பம் பண்ணிட்ட உடனே கைப்பற்றி ஆடுவதற்கு உரியவர்கள் சொல்லு, தனியா ஆடக்கூடாது. எப்பொழுதும் நீராடுகிற போது நீராட்டத்தினுடைய வரமுறைகளை எல்லாம் ஆதார கோயில் உள்ள அழகா சொல்கிறார். ஒன்று உடுத்தி நீராடக்கூடாது, தெரியாத துறையிலே இறங்கக்கூடாது, தனியான துறையிலே இறங்கக்கூடாது என்று நீராடுவதற்கு முன்னதாக அந்த நீர் வடிவாக இருக்கிற பெருமானை நினைந்து இந்த காரணம் பற்றி நான் நீராடுகிறேன் என்று மனத்துக்குள்ளே உறுதி செய்து கொண்டிருக்கே சங்கல்பம், இந்த நீராட்டத்தினுடைய பயன் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது யாருடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் கையை பற்றி கொண்டு நீராடுகிறோம். அப்போ கணவன் இல்லாமல் மனைவி ஆட முடியாது, மனைவி இல்லாமல் கணவன் ஆட முடியாது. மனைவிக்கு மட்டும் இல்ல, மனைவி இல்லாமல் சரி, மகன் இருந்தா மகனுடைய கையை கற்றுக்கொண்டு ஆடலாம், அதுவும் இல்ல சாரி. பசுங்கன்னுடைய வாளை பற்றி கேட்கிறான், கேட்டாதான் கேள்வி கேட்டாதான் வம்பெல்லாம் வந்துருந்தோம். ஏதாவது ஒன்று கேட்க போனா பல வியாக்கியானங்கள் சொல்லலாம், பல வியாக்கியானம் வந்து எந்த செயலும் செய்ய முடியாத யுத்தத்துல நம்மளை வச்சுது. இந்த அம்மா அந்த அண்ணனத்தை பார்த்து இந்த கடல் நீராட்டுல எப்படி ஆடுவது என்று கேட்கிறார். அண்ணன் சொன்னாங்க, கணவனுடைய கையை பற்றி கொண்டு ஆட வேண்டும், அது ஒரு காட்சி. அப்புறமேல பிள்ளை அம்மா தான் இருக்க, பொண்ணுதான் இருக்கிறார், மகன் இல்ல பாருங்க. இப்போ நான் கந்தின் வாளை பற்றிக்கொண்டுதான் நீராட வேண்டும் போல் இருக்கிறது ஒரு பெருமை சொல்லிட்டான். அவ்வளவுதான், மாமியாருடைய முக வாட்டத்தை அறிந்த பெருமான் உடனே இந்திர லோகத்துல இந்திரனோடு இருந்த அந்த மலையத்தூஜ பாண்டியனை நினைக்கிற இட்டா மாத்திரம் பிரபோசிச்சேன்னு சொல்றார்கள். நினைத்தத வண்ணம் நினைத்ததே ஆகக்கூடிய ஒரு செய்கை செய்வது, செய்கை செய்யாமல் இருப்பது, ஒரு செய்கையை மற்றொரு செய்கையாக செய்வது தான் வல்லவம்னு பேர். அவருக்கு வல்லவம், அவருடைய ஜடா வல்லவம் இருக்கு பாருங்க, தடை காட்டினுடைய வல்லவம் அது ஒன்றே போதுமே. அதனால தான் தடை கேட்டு உடையவனா இருக்கான். இந்த ஜடாதாரிகள்னு சொல்றவங்க இருக்காங்களே, ஜடை முடி இருக்காங்களே, ஒரு பெரிய வல்லவம். ஏன்னா இறைவன் அப்படி தன்னுடைய தடை கறந்து தடையினாலே பல வல்லவர்களை நினைக்க முடியாத செயல்களை செய்திருக்கிறார். ஆனால் சாமி நினைத்தார், நினைத்த மாத்திரத்துல இதோ வந்தேன். காஞ்சனமாதனுடைய கணவனாக இருக்கக்கூடிய மலை தொழில் வாண்டியன் அந்த விமானத்துல வந்து இறங்கி மாமனார வணங்க போகிறான். ஏன்னா செவருவாண்டி பாருங்க இவ்வளவு மரபு பாருங்க.
1: கூ என்றால் சித்தி தருவது என்று சொல்வார்கள். ரூ என்பது பயம் அல்லது பாபத்தை அழிப்பது. உயிர்களை காத்து அருள் செய்து அவர்களுடைய பாபங்களை அழித்து அவர்களுக்கு சித்தியை எது மோட்சத்தை கொடுப்பதனால இந்த நாமாவத்துக்கு முருகுன்னு பேர். மூன்னா உயிர்களுக்கு அருள் செய்வது, ரூன்னா அவர்களுடைய பாபத்தை போக்குவது, கூன்னு சொன்ன அவர்களுக்கு சித்தி தருவது. என்ன சித்தி? தன்னுடைய பதத்தை கொடுத்து தன்னுடைய தானாகவே மாற்றக்கூடிய தன்னை தன்னுடைய மோட்ச வீட்டை கொடுப்பதனாலே முருகு என்கின்ற நாமம் உண்டு. முக்தி நிலத்தை கொடுப்பதனாலே இந்த முருகு என்கின்ற நாமம் உண்டு. அதனாலதான் அருணகிரிநாதர் பாடும்போது பாடுவார், உருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாரா என்று பாடுவார். ஒரு

ரெண்டு அடுத்தடுத்து அப்படியே வரும். எருமாய் கருவா என்று சொல்லக்கூடிய திருவேலி மலை திருப்புகழ சொல்லும் பொழுது ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா, உயிர்னா என்ன, என்னுடைய ஆத்மாவை உயிரடைய செய் என்று சொல்ல முருகா என்று ஒரு கால் முருகா என்று ஓத அருள்தாராய். முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணை தாழ் அருள்வோனே. ஒரு முறை முருகான்னு சொன்னா போதும், ஏன் முருகா என்கின்ற நாமம் அகார உகார மகாரங்களை தன்னுடத்திலே கொண்டிருக்கக்கூடிய ஓங்காரம் இது. உகாரமும் மகாரமும் அதிகமாக சேர்ந்து தன்னுடைய கருணை கருணை கருணையை தவிர வேற கிடையாதுன்னு மூன்று முறை நம்ம சொல்லுவோம். ஒரு தடவைக்கு 100 தடவை, ஒரு தடவைக்கு 3 தடவை சத்தியம் பண்ணும் பொழுது ஒரு முறை இல்லை, 3 முறை சத்தியம் செய்வார்களாம். அதை போலத்தான் 3 முறை உகாரத்தை சேர்த்து முருகு என்று சொல்லும்படியாக தன்னுடைய கருணையை சேர்த்தான், கருணையை பெய்தான். எதுக்காக? மகாரமாக இருக்கப்பட்ட அடியவர்கள் உயிர்கள் உயிரடைய வேண்டும் என்பதற்காக. அதனால் தான் முருகா என ஒரு தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று அவர்களுக்கு தன்னுடைய திருவடிகளை கொடுக்கின்றானாம். ஒரு முறை சொன்னாலும் போதும் என்றார். பரிபுற கமலம் அது அடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசா என்று திருத்தணி திருப்பள்ளியும் பாடுவார். அடியணையை அடியவருடைய உளமதிலே சேர்க்கின்றான். எப்போ? ஒரு முறை முருகா என்று சொன்னாலும் போதும். முருகனே பத்தர் அருகனே முக்தி முதல்வனே பச்சை மயில் வீரா என்று இதையும் பாடுவார் அருணகிரிநாதர். முருகானின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே என்று வைரவனத்தில் பாடுவார். பரம பதமேசரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலவர்ந்த பெருமாளே என்று பாடுவார். குமர சமர முருக பரம குரவு குளவு பழனி மலையோனே என்றும் பாடுவார். மையமுழுதாலும் ஐய மயில் வீர மல்ல முருகா தமிழ் வேளா என்றும் பாடுவார். முருக சடாட்சர சரவணம்

0: முருகாங்கிறதான் ஷடாட்சரமா ஜாகின்றது. முருக ஷடாட்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திபா என்று பாடி. அவன்தான் குரு, அந்த குருங்கிற குருவே அவனாக இருக்கிறான். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ. உருவன்று அருவன்று உளதன்று இனதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே என்று சொல்லும்படியாக இவனை அறியாதவர்கள் இருக்க முடியுமா? இதுதான் முருகப்பெருமானுடைய நாமந்தான் மிகச்சிறந்தது என்று அவனே குருவாக இருக்கிறான். கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார், அங்காரமும் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பு மரப்பு மர திணைப்போதளவும் ஓங்காரத்து ஒளிக்குள்ளே முருவம் முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே என்று பாடுவார். ஓங்காரத்து ஒளிக்குள்ளே முருவன் உருவம் கண்டு என்று பாடுவார். ஓங்காரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மந்திரம் முருக மந்திரம். அது மட்டுமல்ல, திருமுருகாற்றுப்படையில சொல்லும் பொழுது ஒரு மொழியிலே இருக்கப்பட்ட உயர்வான பொருள் என்ன? அதனுடைய மந்திரங்கள் நாமங்கள். விண்பொருள் நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறன் மரபிற் பெரும் பெயர் முருக என்று பாடுவார். பெயரிலே பெரிய பெயர், மூணே மூணு எழுத்து தான், இது சின்ன பெயர் நினைக்க வேண்டாம், பெரும் பெயர் முருக என்று பாடுவார். இந்த முருகநாமம் என்பது இதனுடைய முடிவா என ஏராளமாக சொல்லிக்கொண்டு செல்லலாம். இதுல சில கருத்துக்களை மட்டும் இங்கே சொல்லுகிறேன், அவ்வளவுதான் சொல்லி இருக்கிறேன். இதுல சுருக்கமாக சொல்ல வேண்டியது, அடியவர்களான அடியவர்கள்னா நான் மட்டும் இல்லை, முருகனுடைய அடியவர்கள், இந்த உயிர்களாகின்ற ஜீவாத்மாக்கள், அது எந்த பிராணிகளாக இருந்தாலும் சரி, மடங்குடி மரஞ்செடி குடியாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, தேவ யக்ஷ கந்தர்வ யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாக்களுக்கும் உயிரடைய செய்வதற்காக தோன்றிய நாமம். அதனாலதான் முதல்ல ஆத்மாக்களை முன்வைத்து தன்னுடைய கருடையோடு வைத்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி ரூ என்ற எழுத்திலே போக்கி அவர்களுக்கு சித்தி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மோட்சபதத்தை அழிக்கிறான் முருகப்பெருமான், அவன் கொடுக்கிறான். அதனாலதான் முருகு என்று சொல்லக்கூடிய நாமம். அகார உகார மகாரங்கள் எப்படி இருக்குமோ அதுல அந்த முருகு என்று சொல்ல முடியாது. அகார உகார மகாரங்களை மூன்றையும் இந்த இடத்திலே பெய்து ஓங்கார சுரூபமாக முருகா என்கின்ற நாமம் இங்கே இருக்கிறது. அதனால்தான் திருப்போரூர் சந்நிதி முறையில சொல்லுவார், முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர் வி ஆதி அடைந்தன் ஐயார் ஒரு காலமும் துன்பமெய்தார் பரகதி உற்றிடுவார் பொறு காலன் நாடு புகார் சமராபரி புண்ணியனே என்று முருகா என உனை ஓதும் தவத்தினர் என்று பாடுவார். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்றதுக்கு கூட தவம் செய்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நாமமாக இந்த முருக நாமம் இருக்கிறது. இதுக்கு ஒரு அருமையான சரித்திரம் உண்டு. சுப்பிரமணிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய நூலிலே முருகனுடைய அடியவர்களை பற்றி பலவிதமான சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதே செய்தொண்டர் புராணம் என்று சொல்லியும் சொல்லியிருப்பார்கள். திண்ணனார் என்று பின்னாடி கண்ணப்ப நாயனார் இருக்கிறாரே, அவருடைய தந்தையும் இதிலே ஒன்றாக வந்திருப்பார். செந்தில்வாழ் அந்தனருக்கும் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அந்த பாடலானது ஆரம்பிக்கும். அதுல ஒரு சரித்திரம் என்னன்னா, முருகம்மையார் என்று சொல்லக்கூடிய சரித்திரம். ஒரு பெண் எப்பொழுது பார்த்தாலும் முருகநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெண், எப்பொழுது பார்த்தாலும் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா என்று அந்த முருகநாமத்தையே சொல்லி சொல்லி ஆனந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண். பருவம் வந்தது, அவளுக்கு மனம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் தீர்மானித்தார்கள், திருமணம் செய்து கொடுத்தார்கள். கணவனுக்கு அவ்வளவு முருகனுடைய நாமத்தினுடைய மகிமையும் தெரியாது, அவ்வளவு அவனுடைய அருளும் கிடையாது. அவன் சொன்னா சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே, மாமியார் சொன்னா என்ன எப்ப பார்த்தாலும் என்னத்தையோ சொல்லி கொண்டிருக்கிறாயே, இதெல்லாம் அவசியம் இல்லை, வீட்டுக்கெல்லாம் ஆகாது, நம்ம வீட்டுல மேலே சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆகாதுப்பா, சாமி அளவோடு இருக்கணும், சாமியை கும்பிடுறதெல்லாம் அளவோடு இருக்கணும், நமக்கெல்லாம் எதுக்கு. பெரியவங்கள சில பேர் இப்படி பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில பேர் உண்டு இல்லையா? ஆனா இறைவனை கும்பிடுவதற்கு அளவு என்று கிடையாது, ஏன் நம்மை காக்க இறைவன் ஒருவனால மட்டும்தான் முடியும், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். இல்ல இவ முடிந்த வரைக்கும் பார்த்தாலும் நான் அவளுடைய நாமத்திலே முருகனுடைய நாமத்திலே நாக்கு தொய்ந்த காரணத்தினால எப்பொழுது பார்த்தாலும் முருகா முருகா முருகா என்றே இருந்தது. இது நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். என்னன்னு கேட்டா எல்லாம் பழக்கத்தாலே வருவது. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லாம குழந்தை அப்படி 4 நாள் எந்திரிச்சு 5வது நாள் தானே எழுந்துடுறோம் இல்லையா? நம்முடைய உடலுக்குள்ளே மனத்துக்குள்ளே ஒரு அலாரம் மாதிரி இருக்கும். இப்ப பசிக்கணும், கரெக்டா 10 நாள் இத்தனை மணிக்கு சாப்பிட்டா 16வது நாள் அத்தனை மணிக்கு பசிக்கும். உடல் என்பது நாம் எப்படி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை போய், அதே போலத்தான் மனமும் கூட. மனம் ஒரு பெரிய கருவி, பெரிய கருவி அது. இதெல்லாம் பழக்க வேண்டும். சொல்லி சொல்லி முடிக்கு துணை முருகாயன் நாமங்கள் என்று நம்முடைய வாக்கு அப்படியே முருகனுடைய நாமம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பழக பழக கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், 10 நாள் கஷ்டமா இருக்கும், அப்புறம் சொல்ல சொல்ல பழகிடும். எனக்கெல்லாம் இது பழக்கத்துக்கு காரணம் திருப்புகழ் சபையினர் தான். அல்சூர்ல இங்க போய் திருப்புகழ் சபையினர் முருகா முருகான்னு சொல்லி சொல்லி முருகாங்கிற நாமம் வரும். ஏதாவது இருந்தாலும் சரி, முருகாங்கிற நாமம் வருவதற்கு அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள். இதெல்லாம் சத்சங்க வேறொன்னும் கிடையாது. இப்ப நாமத்தை சொல்லி சொல்லி பழகியாச்சுன்னா தழும்பு நாத்தெழும்பற என்று ஆழ்வார் பாடுவார், நாத்தெழும்பல நாரணா என்று பாடுவார். அது மாதிரி இன்னொன்னு சொல்லுவார், அப்பர் பெருமான் பாடும் பொழுது நகமெல்லாம் தேயே நாள் மலர் கொய்து என்று பாடுவார். நகம் கடுமையான ஒரு வலிமையான ஒரு பொருள். பூ பறிக்கணும்னா நகம் தேயாது, நல்லா கவனிக்கணும், பூ பறிக்கிறதுக்கு நகம் தேயாது. ஆனா பறிச்சு பறிச்சு நகம் தேயணும்னா எத்தனை ஆயிரம் மலர்கள் இவர் பறிச்சிருக்கணும் பாருங்க. நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார். அப்படி அந்த நகம் தேயிற அளவு போலவே நா தேயணும், தேயாது, நா தழும்பு ஏறணும். அப்படி நா தழும்பு ஏவதை ஏடுவதை போலவே முருகராமன் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எப்ப பார்த்தாலும் அந்த நாமம் வரணும், நல்ல வார்த்தையே வரணும் பாருங்க. நல்ல வார்த்தையாக நம்முடைய வாக்கில ஏற வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இதெல்லாம் எதுக்கோ ஐயோ அம்மானு சொல்லும் பொழுது வேடிக்கையா பல கதைகளா சொல்லுவார்கள். நமக்கு நேரமின்மையின் காரணத்தினால் அந்த வேடிக்கை கதையை விடுத்து விட்டு கருத்தோடு சென்று கொண்டிருக்கிறோம். நல்லது சொன்னால் போதும், முருக நாமம் நல்லதே செய்யக்கூடியது. அந்த நாமத்தை பழக்க வேண்டும், நாமும் பழக வேண்டும். 10 நாள் சொன்னா 11வது நாள் கட்டுப்பாடா 10 நாள் உட்காந்து 100 தடவை சொல்றேன், 1000 தடவைன்னு சொன்னா 11வது நாள் அந்த வாக்கில் அது ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாம் பழக்கம் தான் காரணம். இந்த அம்மையாருக்கும் இந்த பழக்கம் இருந்தது. சில சமயம் வாயை விட்டு வந்துடும், மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பது வாயை விட்டு வந்துடும். இவருக்கு சோதனையா பக்கத்து வீட்டில் ஒரு முருகன் என்கின்ற இளைஞன் இருந்தான். இவரோ சிறிய பெண், இப்பொழுதுதான் திருமணமாகி வந்திருக்கக்கூடியவர். பக்கத்து வீட்டில் ஒரு இளைஞனும், முருகா என்கின்ற இளைஞனும், முருகன் என்று சொல்லக்கூடிய இளைஞனும் வந்தான். இவருக்கு சோதனையா இருந்தது. இவர் ஒரு முறை, இவர்கள் பல முறை இவருடைய கணவனும் மாமியாரும் சொல்லி சொல்லி கேட்கல. ஒரு முறை தன்னை அறியாமல் முருகா என்று சொல்ல வேடிக்கையாக அந்த பையன் வந்து என்னமா குட்டியா என்ன என்று கேட்கிறான். மாமியாருக்கு படுகோபம். இன்னொரு முறை சொன்னேன்னா என்ன நடக்குமோ தெரியாது, பார்த்துக்கோன்னு அந்த மாமியாரும் கணவனும் எச்சரிக்கிறார்கள். இவள் பயப்படுகிறாள், என்னடாது இப்படி சொல்லிவிட்டோமே அப்படின்னு பயப்படுகிறாள். இன்னொரு முறை என்னாச்சு, காய்கறி நறுக்கி கொண்டிருக்கிறாள் அழுவாள் மனையில. நறுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காய்கறி திரித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி தன்னை அறியாமல் முருகா என்று நினைத்து சொன்னாளாம். சொன்ன உடனே திருப்பியும் விளையாட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் வந்தான். மாமியாருக்கும் கணவனுக்கும் கோபம் வந்தது. கணவன் எடுத்தான், அந்த அருளாமனை எடுத்தான், மேல வீசி எறிந்தான். கையிலே பட்டது கை துண்டானது. நடுங்குகிறார்கள் இந்த 3 பேரும். பக்கத்து வீட்டிலே ஐயோ நம்ம தெரிய விளையாட்டாக செய்து வினையாக போனதே என்று அவன் ஓட, கணவன் தான் தெரியாமல் இட்ட அந்த அருளாமனை கரத்தை துண்டித்ததே என்று நடுங்க அவனுடைய அம்மையாரும் நடுங்க, இவள் தன்னை எறியாது மீண்டும் முருகா முருகா முருகா என்று துதிக்க, இறைவன் அருளாலே கரம் மீண்டும் வளர்ந்தது என்று முருகம்மையாருடைய சரித்திரத்தை சீத்தொண்டர் புராணத்தில் சொல்லுவார்கள். அத போலத்தான் முருகா என்கின்ற நாமங்கள் எப்பொழுது எங்கிருந்தாலும் சரி, அங்கு இங்கிருந்தாலும் அங்கிருந்து அருள் செய்யக்கூடியது. செங்கோலெடுத்த செனவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிருதோளும் பதுமமலர் செங்க அந்த கொங்கேலையும் செங்கோலை குமரனை எங்கே நினைப்பினும் அங்கே முன்வந்து எதிர் நிற்குமே என்று சொல்லுவாரே அருணகிரிநாதர். அது மாதிரி எங்கே நினைத்தாலும் கோலக்குரத்தியுடன் வருவான் என்று சொல்லும்படியாக அவனை எங்கிருந்து நினைத்தாலும் முருகப்பெருமான் ஓடி வருவான். அவனுடைய நாமம் மிகச்சிறந்ததான இந்த முருகா என்கின்ற நாமம் இருக்கின்றது. அந்த நாமத்தை எல்லாரும் சொல்ல வேண்டும். சில விதமான கருத்தை சொல்லி மீண்டும் நம்முடைய கந்த புராணத்துல தொடர்கின்ற முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா. இது அக்டோபர் 2 அன்றைக்கு அல்சூர்ல திருப்புகழ் சபையினர் 24 மணி நேரம் அகண்ட பாராயணையாக செய்வார்கள். பெரிய விஷயம். இதெல்லாம் சொன்ன சொல்ல அதெல்லாம் மனசுல அப்படியே காதல ரீங்கரித்து கொண்டே இருக்கும். இந்த நாமம் ரீங்கரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஸ்காந்தத்திலே இல்லாமல் அருணகிரிநாதர் சில விதமான சரித்திரங்களை சொல்லுவார். சில சரித்திரங்கள் மற்ற புராணங்களிலேயும் சில இடங்களிலேயும் வருகின்றது. நம்ம எல்லாம் சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் பழத்துல சண்டை வந்தது என்று சொல்லும்படியாக நம்ம சொல்லுவோம். ரெண்டு பேரும் யார் பூமியை முதலிலே வலம் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் வரும் என்று பரமேஸ்வரன் சொல்ல நாரதர் கொண்டு வந்த பழத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரும் போனார்கள். இதெல்லாம் வரும். இதே பழச்சண்டையே பழனியிலே இருக்கக்கூடிய திருப்புவிடல சொல்லுவார். படியூர் பெருமித தக உயர் செம்பர் கிரியை தனி வலம் வர அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பதமே. அந்த கரிமுகனுக்கு அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பொற்பதமேவ பரன் வெட்கித உள மிகவும் வெகுண்டு அக்கனியை தரவில என அருள் செந்தி பழனி சிறுகிரி தனியுரை கந்த பெருமாளே என்று முருகப்பெருமான் பழனியிலே செந்தில் பழனி சிறுகிரி தனி சிவகிரி தனில் உரை பெருமாளை என்று பழனி சிவகிரி என்று சொல்லும்படியாக அங்கே சென்று அமர்ந்தார் என்று இது அருணகிரிநாதர் ஒரு சரித்திரத்தை சொல்லுவார். அதே போல இன்னொரு சரித்திரம் உண்டு. சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் தேவசபையிலே எல்லாரும் அமர்ந்திருந்தார்களாம். ஔவையார் உட்பட இதில் அது ஒன்று கவனிக்க வேண்டும். இந்திரன் அகஸ்தியர் சரஸ்வதி உமாதேவி முருகப்பெருமான் ஔவையார் எல்லாரும் இருந்து கொண்டிருந்தார்களாம். அப்போ இங்க பண்டிதர் யார் என்று சொல்லும்படியாக வித்வத் தாம்பூலம் கொண்டு வந்தார்களாம். கொண்டு வந்த பொழுது முருகப்பெருமான் எடுத்து எல்லாருக்கும் அந்த வித்வத் தாம்பூலத்தை தான் எடுத்துக்கொள்ள யாரும் ஆட்சேபிக்கவில்லை என்று சகலகலா வல்லபமூர்த்தி என்று சொல்லும்படியாக இதை சொல்லுவார்கள். இது ஒரு சரித்திரமானது சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் வரும். அதே போல காவடி என்று சொல்லும்படியாக சூரனுடைய போர் ஆசிரியனாக இடும்பன் என்றிருந்தானா அவன் பார்த்தான் இது இவன் சீடனுக்கு கத்து கொடுத்தாச்சு என்று சொல்லி எனக்கு இது அவசியம் இல்லை போரெல்லாம் அவசியம் இல்லை என்று அகஸ்தியர் இடத்திலே சீடனாக செல்லுகின்றான். அவர் ஆணைப்படி சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய இரண்டு கைலையிலே இருந்து இரண்டு மலைகளை இப்ப நம்ம பார்க்கிறோமே காவடி எடுத்து வருகின்றார்களே அது போல ஒரு பெரிய தண்டுக்கு முன்பக்கமும் பின்பக்கம் வைத்து இடும்பன் தான் முதன் முதல்ல எடுத்துக்கொண்டு வந்தான். நான் காவடியாக சிவகிரி சக்திகிரி என்று பூஜைக்காக அகஸ்தியருக்காக பூஜைக்கு எடுத்துக்கொண்டு வந்தானா. திருவாவினன் குடி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஒரு குதிரை மீது அரசன் போல முருகப்பெருமான் வழிகாட்டி இந்த பக்கமா போ என்று சொல்லி திருவாவினன் குடி பக்கமாக அனுப்பினாராம். அனுப்பி அவன் இழைப்பாரதற்காக அந்த நதிக்கரையிலே இரண்டு கிரிகளையும் சிவகிரி சக்திகிரியை வைக்க எடுக்க முடியவில்லை. அப்ப சிவகிரி மேல கோவனாண்டியாக முருகப்பெருமான் சின்ன சிறுவனாக இருக்க இது என்னுடைய மலை நீ எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்று இடும்பனிடத்திலே சொல்ல கோபம் வர இடும்பன் போர் செய்கின்றான். போர் செய்யும் பொழுது இடும்பன் கீழே விழ அவனுடைய மனைவி இடும்பியும் அகத்தியரும் வேண்டிய காரணத்தினாலே இடும்பனுக்கு உயிர் கொடுத்து நீ இங்கேயே காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் நியமித்தார் என்றும் அக்கறிக்காவடி சர்க்கரைக்காவடி பால்காவடி பழக்காவடி பல பன்னீர்காவடி என்றெல்லாம் பல புஷ்பக்காவடி என்றெல்லாம் பலவிதமாக காவடிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்களே இதற்கு ஆரம்பமாக இடும்பனாலே எடுக்கப்பட்டது என்றெல்லாம் பலவிதமான சிறு சிறு கதைகள் இது பலவிதமான இடத்துல இருக்கும். ஸ்காந்தத்தை தவிர எத்தனையோ சரித்திரங்கள் முருகப்பெருமானை பற்றி பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சரித்திரங்கள் எல்லாம் இப்ப அடுத்தது நம்ம பெரிய சரித்திரத்துக்குள்ளே நம்ம புகப்போகிறோம். இவ்வளவு சரித்திரத்துக்கும் காரண நாயகனாக இருக்கப்பட்டது முருகன். அவனுடைய நாமா முருகா என்கின்ற நாமா நம்ம எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அவனை அப்படி செய்தால் எப்படி திருப்போரூர் சன்னிதி முறையிலே சொல்லுவாரே அது மாதிரி எல்லா விதமான பலனும் அடைந்து வியாதி இல்லாமல் நம்முடைய துன்பமெல்லாம் ஒழிந்து முருகப்பெருமானை அடைய முடியும். இது வால்மீகியினுடைய வாக்குல சொல்லணும்னு சொன்ன ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கங்கை கரையிலே முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை பிறந்த சரித்திரத்தை சொல்லுகிறார் வால்மீகி. ராமாயணத்துல பாலகாண்டத்துல வரும் சொல்லும் பொழுது பக்தஸ்ய கார்த்திகேயே காகுத்த புவிமானவகா ஆயுஷ்மான் புத்திர புத்திரோஷ்ச ஸ்கந்த சாலோக்கியமாப்புனியாத் என்று சொல்லும்படியாக வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல பலஸ்ருதி சொல்லுவார். காகுஸ்தனுடைய வம்சத்துல பிறந்தவன் ராமன் அதனால காகுஸ்தன் பேரு. இந்த உலகத்துல கார்த்திகேயனிடத்திலே பக்தனான எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரோச்சே நல்ல தீர்க்க ஆயுளோடும் புத்திர பௌத்ராதிகளோடும் அதாவது பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் இவர்களோடும் ஸ்கந்த சாலோக்கியமாப்புனியாத் என்று ஸ்கந்தனோடு அவனிடத்தில் அந்த லோகத்திலே ஒப்பான இருக்கக்கூடிய சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கந்த உலகத்தை அடைவான் மோட்ச உலகத்தை அடைவான் என்று சொல்லும்படியாக பலஸ்ருத்தியாக வால்மீகி முனிவர் பாடுவார். ஆக முருகப்பெருமானுடைய சரித்திரமானது சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உலகத்திலேயே இருக்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கும், முருகனுடைய அருளையும் வாரி கொடுக்கும் என்கின்ற காரணத்தினாலே காலனது நா அறவ வாயிலிடு தேரையன காயமறு வாவி விட அணுகாமுன் காதலுடன் ஓடும் ஓதும் அடியார்களுடன் ஆடி ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாராய் கோள் என்று அருணகிரிநாதர் பாடுவதைப் போலவே கடைசி நேரத்தில் பாட வேண்டாம், இப்பொழுதே முருகப்பெருமானுடைய நாமத்தை ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாராய் என்று முருகா முருகா என்று பாடுவோம். இன்னொரு இடத்துல பாடுவார் தார் கடம்பு ஆடு கடல் பாதசன் தாமரைகள் தாள் பெரும் பாதை வழியே படிந்தே மருகு தாபம் விண்டே அமுத வாரி உண்டே பசிகள் தாபமும் தீர துகிர் போல் நிறங்காள் கொள் ஒரு சாரமும் சோதி முருகா எனும் காதல் கொடு தான் இருந்து ஓத இரு ஓர் அகம் பேரு உருக விஞ்சைதாரா என்று சொல்லும்படியாக ரக்ஷை வாய்த்தொருள் முருக பன்னிரு கர குக வீரா என்று சொல்லும்படியாக பரிபுற கமலம் அது அடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகோனே என்று நம்முடைய மனத்திலே முருகப்பெருமானுடைய நாமம் தங்கட்டும். ஜோதிமுருகா ஜோதிமுருகா ஆதிமுருகா ஓம் முருகா என்று சொல்லும்படியாக அவனுடைய திருநாமங்களை நாம் பாடுவோம் என்று சொல்லி மீண்டும் அந்த ஸ்கந்தனுடைய சரித்திரத்தை தொடங்குகின்றோம். முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை முருகப்பெருமானுடைய நாமங்களையெல்லாம் சிவபெருமான் சொன்னாராம். பரம சந்தோஷமாக கல்யாணி பிரியே என்று சொல்லப்பட்ட அந்த எம்பெருமாட்டை கேட்டு அந்த புறத்திலே ஆனந்தத்தோடு இருக்கிறார்கள். இங்கேயே இவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சூரபத்மனாலே எடுக்கப்பட்ட தொல்லை துயர் தாங்காது கைலாயத்திற்கு வந்து வேண்டுகிறார்கள். நந்தியபெருமானிடத்திலே எங்களை அனுமதிக்க வேண்டும், ஒரு அங்கே சென்று முருகப்பெருமான் தோன்றினாலும் சூரன் அழியவில்லையே சிவனிடத்திலே வேண்ட வேண்டும் என்று சொல்ல இப்பொழுது உங்களுக்கு சமயம் வரவில்லை, நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும், தவம் செய்து கொண்டிருங்கள், சமயம் வரும்பொழுது நாம் அனுப்புவோம் என்று நந்தியபெருமான் சொல்ல அங்கே கைலையங்கிரி சாரலிலே இருந்து முருகனை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களாம் தேவர்களெல்லாம். பல காலம் சென்றது, மீண்டும் தாங்க மாட்டாது அவர்கள் சொல்ல நந்தியம்பெருமானும் காலம் உற்றது என்று சிவபெருமானிடத்திலே அனுப்புகின்றார். சிவனிடத்திலே ஓடி சென்று பணிந்து தாழ்ந்து அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள் சீகர மரிகடல் சென்று நவ்விசேர் காகம் அது என்ன உன் கையிலே அன்றியே ஏகவோர் இடமில்லை எமக்கு நீயலால் சோகம் அது அகற்றிடும் துணைவர் இல்லையே. அங்கே சொல்லுகின்றார் பிரம்மாதி தேவர்களெல்லாம் எங்களுக்கு உன்னை தவிர இந்த கைலையை தவிர வேற இடம் கிடையாது. எப்படி தெரியுமா, ஒரு கப்பலானது கரையில இருந்தது, அங்கே ஒரு காக்கையானது கப்பலில் போய் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தது, தூங்கி போயிடுச்சு. நம்ம பல சமயம் இங்கே உட்காந்தாலும் தூங்கிடுறோம், அந்த காக்கமும் தூங்கிட்டது. நடுக்கடலே அந்த பாய் விரித்து படகானது சென்று விட்டது. நடுக்கடலையே செல்லும் பொழுது காக்கைக்கு முழிப்பு வந்தது. ஆஹா, நம்ம கரைக்கு போகணும் என்று நினைத்தால் நடுக்கடலிலே இருக்கின்றது, போக முடியல, மீண்டும் கப்பலுக்கே வந்து சேர்ந்துதான். சீக்கர மரி கடல் சென்று நவ்விசேர் நவ்விசேர்னா கப்பல் அர்த்தம், நவ்விசேர் காகம் அது என்ன உன் கையிலே அன்றியே ஏகவோர் இடமில்லை எனக்கு எந்த இடமும் கிடையாதப்பா உங்க இடத்தை வந்திருக்கிறோம் ஏன்னர் எங்களுக்கு சூரபத்மனாலே இழைக்கக்கூடிய துன்பம் தாங்க முடியவில்லை. ஏற்றடு வன்னிமேல் இனிது துஞ்சலாம் நெருப்பு மேல நாங்கள் தூங்கலாம் தோற்றிய வெவ்விடம் எண்ணினும் துய்க்கலாம் கொடுமையான விஷம் இருந்தாலும் கூட சாற்றலாம் மாற்றலால் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்ற அரிது ஆற்ற அரிது அவலம் இப்புண்மையே. விரோதிகளாலே அடிமைப்பட்டு அதுவும் தயாதிகள் ஏன்னா எல்லாரும் தேவர்களும் அசுரர்களும் வேற வேற தாக்கி பிறந்தவர்கள் அவ்வளவுதான், வேணும்னு கிடையாது. காசியவருக்கு ரெண்டு மனைவிகள் தித்தி அதித்தி என்று தித்திக்கு பிறந்தவர்கள் அதித்திக்கு பிறந்தவர்கள் அவ்வளவுதான். இந்த தைத்தியர்கள் என்று சொல்ல முடியாத திதிபுத்திரர்கள் வீரடு சேவகனே என்று பாடுவாரே திதிபுத்திரர் வீரடு சேவகனே என்று இவர்கள் தைத்தியர்கள் என்று அசுரர்கள் பிறந்தவர்கள். இன்னொரு பக்கமும் தேவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். ஆக இவர்களாலே அதுவும் சொந்தக்காரனாலே அடிபட்டு நாங்கள் இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்பா. மாற்றலர் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்ற அரிது அவலம் இப்புன்னையே என்று சொல்லும்படியாக விழுந்து வணங்கி கதறுகின்றார்களாம். முருகப்பெருமானை நினைத்தார் சிவபெருமான், கருணை கூர்ந்தார். அங்கிருந்து குமரகிரியிலிருந்து அழைத்து வருகின்றார், ஸ்கந்தகிரியிலிருந்து முருகப்பெருமானை அழைத்து வரச் செய்தார். குமரா, சரியான தருணம் வந்தது. இந்த உலகத்தை நலியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூரபத்மனை, அவனுடைய சுற்றம், தம்பிமார், சம்பந்திமார், இந்த இடத்துல ஸ்காந்தத்துல ரொம்ப சிறப்பா வரும், ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் அழித்து அமரர்களுக்கு அவருடைய அரசை மீட்டுக் கொடுத்து திரும்பி வருவாய் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் அணையிடுகிறார். பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து விண்ணவரம் ஊரினை முறுக்கி தீமையே இயற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழுவுடன் தடிந்து சுருதியின் நெறி நிதீயி மகவான் பேர் அரசடித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தீ என்றனன் எந்த பெருமான் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானிடத்திலே அணையிடுகின்றார்களாம். எந்தையே நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அது அந்த கட்டளையை நாம் செய்வோம் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமான் விளங்கி நிற்கிறார். இதுல ஒரு கருத்து கவனிக்கணும், சூரர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் என்னன்னா சுருதியின் நெறி நிரீயி, அதான் முக்கியமான வார்த்தை. வேத சம்ரக்ஷணம் தான் முக்கியமானது இவருக்கு. இங்க முருகப்பெருமான் செய்தது என்னன்னா தர்ம சம்ரக்ஷணம், வேத சம்ரக்ஷணம். இவர் சும்மா போய் அசுரர்களை அழித்தார் தேவர்களை அழித்தார் கிடையாது. ஏன்னா இவர் எனக்கு வேண்டியவர், இவன் எல்லாரும் என்ன வந்து ஜாடரா போட்டுருந்தாங்க, அதனால இவனுக்காக நான் இன்னொருத்தனை அழிக்கிறேன் இவர் போகல, மனித குணம் அல்ல. இதுதான் தர்மம், இதைத்தான் செய்ய வேண்டும், அதை செய்யல. எது தர்மமோ எது வேத மார்க்கமோ அதை செய்யாத காரணத்தினாலே அசுரர்களை தடிந்து மீண்டும் தர்ம மார்க்கத்தை வேத மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக தோன்றிய அவதாரம் முருகப்பெருமானுடைய அவதாரம். அதைத்தான் சொன்னார், சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறிநிறி மகவான் பேர் அரசடித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி. முக்கியமான விஷயம் அதுதான், சுருதியின் நெறிநிறி, ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதங்களினுடைய வழியிலே இந்த உலகத்தை நிறுத்த வேண்டும். அவதாரம் எப்பொழுது தோன்றுகின்றது என்றால் வேத மார்க்கத்திலே இருந்து தர்மத்திலே இருந்து நாம் பிறழும் பொழுது மீண்டும் நம்மை தர்மத்திலே, தர்ம வழியிலே, தர்ம மார்க்கத்திலே கொண்டு வந்து செலுத்துவதற்காக முருகப்பெருமானுடைய அவதாரம் இங்கே அமைந்திருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கச்சிற்றம்பலம்
1: சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மேலி வைத்தகை போனடு மேபுரா வாழிமற்றை வழக்கை ஒரு முறை தாளினும் சமன் செய்து இருபூனியோ ஊழினு முழு முழுவர் உழம்புற நம பார்வதி பயிர்வதையே அழகர மகா தேவம். இங்கே வழக்கை ஒரு முறை உயர்ந்த அடியார்கள் உள்ளத்தை பண்படுத்துவது போல இந்த இந்த நிலத்தை அழகாக பண்படுத்துகிறார்கள். அடியார்கள் வந்து உள்ளத்தை பண்படுத்துவது போல வடக்கு தெற்கு நடத்தி வளாவியும் குடக்கு மற்றை குணக்குட நடத்தியும் இடக்கும் அல்ல எழுப்பிய பாட்டினால் நடக்கும் பூணிகன் நன்று கழிக்குமே. வடக்கும் தெற்கும் அதை நடத்துகிறார்கள், திருப்பி மேற்கையும் கிழக்கையும் நடத்துகிறார்கள். இப்ப அவங்க ஏ கலப்பைய வச்சு அது பாட்டினால் நடக்கும் பூணிகன் அப்படியே அந்த சதத்துல அழகா அந்த எருமையை வைத்து முடிந்து கொண்டிருக்கின்றார்கள். நெல்லின் வித்தினை நித்தலும் குற்றோனோ நல்ல செல்வத்தின் அந்நிய மல்லர்கள் புல்லுராமல் உழுதுவின் பூனியை செல்ல உய்தனர் தீம்புணல் ஆட்டியே நம பார்வதி பதையே அழகர மகாதேவா. நெல்லுடைய வித்தினை இங்கே நல்ல ஒரு மண்ணு, நல்ல மண்ணா இருந்தா தான் அதுல நல்ல ஊனுனா அருமையான செடி வரும். அப்ப அந்த மண்ணு நல்ல பக்குவமாகலன்னு சொன்னா எப்படி நம்ம வர முடியும்? அது போல அடியார்களும் நல்லா வரணும், நம்மளுடைய மனது நம்ம பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தி நம்ம எப்படி பரமேஸ்வரனை வழிபட்டு அடியார்களோட அடியார்களாக வருவது போல இங்கே இந்த நெல் நல்ல விதைய ஊனுனாதான் நல்ல விருட்சம் வரும். அப்ப அந்த நிலம் நல்லா இருக்கணும், அந்த விதை நல்லா ஊன முடியும், அப்ப அந்த மழை நல்ல தேவையான அளவு நீர் கிடைக்கணும். அது போல இங்கே இந்த இவர்கள் இந்த தண்ணியை ஊத்தி இந்த விதைய அழகாக உழுத சேற்றினை ஆடியின் ஒத்திட பழுதின் பயிற்றி வளாரியை தொழுது வெண்முளை தூவி தெளிந்தவின் முழுது நீரை கவிழ்ப்ப முறைமையாள். அந்த உழுத சேற்றினை அப்படியே ஒத்தி அவர்கள் வளாரியாகிய இந்திரன்னா அவர்களுக்கு மருத நிலத்தை சார்ந்தவர்களுக்கு கடவுள். அந்த இந்திரனை குலதெய்வம் என வணங்கி இந்த வெண்முளையை அப்படியே தூவி தெளிந்தபின் முழுது நீரை கவிழ்ப்ப முறைமையால் குருவி வெண்முளை கூட்டுன போந்தவை வெறுவியோட வெருட்டுனர் வேரிலை திருவின் மல்ல சிறார் வந்து அடுத்திடும் பொருவிலோதய புள்ளினா ஓட்டுமே நம பார்வதீபதையே ரகர மகாதேவா. அப்படியே எந்த பறவைகள் வந்தாலும் சரி இந்த பிள்ளைகள் விளையாடி விளையாடி ஓட்டுவது போல இந்த பறவை இனங்களை அதை இது பண்ணாம விரட்டி விடுறாங்க. முளைகள் சேற்றீர் பதிந்து முதிர்ந்திடும் தலை நெடும்படை

தேவா, அந்த முளைகள் சேற்றில் பதிந்த உடனே அப்படியே அது செட் ஆயிடும். அப்ப ஒரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயானவள் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு தேவையான அளவு அந்த பாலையோ தண்ணியவோ கொடுப்பா, தேவையற்ற அளவு கொடுத்தா அது வேற மாதிரி ஆயிடும். இங்கே எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த தாய் கரெக்டாக சரியாக கொடுப்பது போல, இங்கே இந்த நீரை அழகாக இந்த தாய் போல இந்த புனலை விடுகிறது. எது விடுகிறது? வெள்ளை மேகம் எழுப்புணல் உண்டு முன் கொள்ளோ வண்ணாம் பசந்தெழு கொள்கை போல் அள்ளல் வெண்முளை ஆர்ந்து அறல் உண்ணலோ உள்ள வண்ணா ஒளிந்து பசந்தன. நம பார்வதி பதை அரகர மகாதேவா. மேகமெல்லாம் கருத்து, வெள்ளை மேகம் இப்படி கருப்பு மேகமாகி அப்படியே மழை பொழிகிறது. சேறு செய்யும் செயலினர் ஓர் புறம், நாறு வாங்கி நடுபவர் ஓர் புறம், வே

அப்படியே வயல்ல இறங்கி ஒரு விவசாயத்தை செய்யற அளவுக்கு நமக்கு கச்சியப்ப முனிவர் பெருமான் அருமையா சொல்றாரு. காமவேல் சிலை கோழி கணப்பொழுது மொழியாமே, நாம வாளிகள் ஆக்கி நமையழைப்ப காரணமாய் தாமராதிருப்ப என

மன்னனுடைய அந்த ஐந்து பூக்கள் வருகின்றதே காமவேல் சிலை கோணி கனப்பொழுது ஒளியாமே, நாம வாளிகளாக்கி நம்மை அழைப்ப காரணமாய், அது அம்புகளாகி நம்மை அழைப்பது காரணமாக போல இந்த பயிரை இந்த பூக்கள் ஆகியது அப்படியே எங்க பார்த்தாலும் அந்த பயிரில் கொஞ்சம் கொஞ்சமா பூக்கள் தோன்ற ஆரம்பிக்குது. உந்தியன் தாமரை ஒன்றே உடையவர் இதனை எந்தை நேரே என்று எழுந்த பயிர் புன்னை சந்தமடி பழ கமலம் தாமரந்து வளைவு இருத்த

பண்ணை அடைகள தம் உயிர் குடிக்கும் அழலுமில் வச்சிர படக்கை உடையவனை உளத்து இருத்தி ஓங்கோ அவன் சாரூபம் தடையற பெற்று ஆகிரம் கண்டக விழித்த திறம் காட்டோம். நம பார்வதிபதே நகர மகாதேவா. மகாவிஷ்ணுடைய உந்தியன் தாமரை வந்த அந்த பிரம்மா எப்படி உயிர்களை படைத்து இது பண்ணுவது போல இங்கே விவசாயிகள் இந்த நெற்களை தூவி இந்த மணிகளை விதைத்து அழகாக ஒழுங்காக இந்த நெல்லை உருவாக்குகிறார்கள். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த நெல் வளருது. வளர ஆரம்பிக்கும் போது அது குட்டியான அந்த செடியாக இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து குறுநகை செய்வது போன்று இருக்கின்றது. இடையிடையே செழுங்காமலம், எங்கே பார்த்தாலும் இடையிடையே தாமரை செந்தாமரை மலர்ந்து அப்படியே ஆயிரம் கண்ணன்றது இந்திரன் இருக்கிறானே தேவேந்திரன் போல எங்கு பார்த்தாலும் அவனுடைய சாரூபம் இருப்பது போல காட்சி கொடுக்கிறது. தாமாக்கும் பொருட்குதவிதனை புரி வரதற்கிடரும் தாமாக்கின் அவர் தம்மை தனவாமே இடர்களைவார் தாமாக்கும் வயிர்கூரா ததைகளையோ நிலநீரும் தாமாக்க அவை முனியார்களே முனிவர் தகுமுழவ நம பார்வதிபதையே மகாதேவம். தாமாக்கும் பொருட்கு உதவிதனை தாமாகவே முன் வந்து உதவி செய்வது போல தம்மை சார்ந்த துன்பங்களை கரைவார் முனிவர் பெருமக்கள் அடியார் பெருமக்கள். இந்த இடத்த அருமையா சொல்றாரு. மங்கையர்கள் அவையத்தின் வளம் கவரின் தீவரமோ பங்கயமோ கைரவமோ பலவுன் மடன் நமக்காகா தங்கவர்க்கே தக்கத

அந்த வயல்ல இருக்கிற அந்த நெல் மடிகள் பக்கத்துல, அந்த செடிகள் பக்கத்துல வர்ற களையை எடுக்கிறதுக்கு பெண்களை களைகளையே அனுப்புறாங்களாம். தமதொரு பின் எழில் எழில் கரவில் தாங்க உறும் பிழையாளும் சமரமதன் தொழில் வளர்க்கும் தன்பயிரை திரளான். அமரிடை வந்தெதிராத அலற்பகையை தான் தொடர்ந்தே குமரி உயிர் குடிப்பதற்கே குறுகினார் பயன் மாதர். அந்த அழகை பிடுங்கி எரிகிறது போல அந்த கலையை பிடுங்கணும். என்னுடைய தந்தையார் அவர்கள் சொல்வாங்க, சைவ பயிர் வளர்க்கும் போது களை வந்துச்சுன்னா தைரியமா செய்யணும். இதான் நம்ம நந்தியம்பெருமான் நமக்கு உபதேசத்துல அந்த வார்த்தையும் மறக்க கூடாது. யார் இடைஞ்சல் பண்ணாங்களோ அதை வந்து அந்த களையை நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஆசிரியர் அவங்களுக்கு சொன்னாருன்னு எங்க என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்லுவாங்க. எங்களுக்கு பகையாகி இளஞ்சி முதலாம் இடத்தில் தங்கி இருப்பதற்கேதும் சாற்றில மற்ற அது பொறுத்தே எங்கள் கணவரை பகைத்து இங்கு இருந்திட ஒட்டே என்று பங்கைய மங்கைய பங்கைய முதலாம் மலர்களைய தொடங்கினார் நம பார்வதீபதே அகர மகாதேவாம். இந்த தடாகத்தில் இருக்கிற தாமரை இருக்கின்றதே, எங்களுடைய கணவரை பகத்து இங்கு இருந்திட மாட்டோம்னு சொல்லி அதற்கு தாமரை மலர்களை களைகின்றார்களாம். வேறு வேறு உளத்தெண்ணி வேறுபடும் கயவர்களால் ஊருராதனில் அவரை ஒருப்பார் ஒருப்பாரார் உறுப்போடு எதிர் கூறும் ஓதிமம் பணிலம் கூர்மம் வர

இந்த பகைவர்கள் போல கயவர்கள் போல இங்கே ஆமை மீன் நண்டு எல்லாம் இதுக்கு எதிரியா வந்து கொண்டே இருக்கின்றது. சைவலம் தாமரை குவளை தன் குமுதம் கொடி வல்லை தெய்வ மனம் கமல் நீளம் திகழ் அணிச்சமெனும் வகை கட்டு உய்வகை செய்யாதவர்களுடன் இறந்த பெரும் விளையார் கைவளத்தில் பறித்தெறிந்தார் கதிவிய உள்ளாதிகளும். அந்த அந்த தடாகத்துல தாமரை குவளை குமுதம் அணிச்சம் எல்லா மலர்களும் அப்படியே செழித்து இருக்கின்றது. சிரஞ்செவி தோள்கண் உண்டை தினி முலை மெல்லிடை இருப்பான வரஞ்செறி மென்மலர் பலவும் வகுத்து அணிந்து மீண்டவர்கள் உரம் செறியும் வகை சவட்டி ஒன்றரை ஆதிகள் அணிந்த புறம் சிரித்த புண்ணியரே போன்றனர் மல்லர்கள் புகழ நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிரஞ்செவி தோள்கண் முண்டி திணிமுலை மெல்லிடை பாதம் அந்த இதுல இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே ஒற்றி ஒற்றி அந்த பாதத்தை வைத்து அந்த கலைகளை எடுத்து இங்கே அந்த மலர்கள் ஒன்றொன்றாக பூர்த்து உரம் செய்யும் வகை செவிட்டு பிரம்மா அப்படியே பிரம்ம விஷ்ணுக்கள் அணிந்த பரமேஸ்வரன் இருக்கின்றாரே திரிபுரத்தை சங்காரம் பண்ற புறம் சிரித்த அப்படி ஒரு சிரி சிரிப்புறாரு சிரித்தே சங்காரம் பண்ற புண்ணியரே போன்றனர் மன்னர்கள் புகழ அது போல இருக்கின்றதா இந்த தோற்றம் விதவிதமான இந்த பூக்கள் சீரறிவாரையும் உடைய தேவர் முதல் அனைவோருக்கும் வாரறிவும் முளை மாதர் மகிழ் செய்வது அதிசயமோ ஓரறிவாகிய பயிரும் உளத்திய கைதலந்தோய பாரறிய மிக தெளிந்து பரந்தெழுந்து வளர்வனவாள் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சீரறிவாரையுடைய தேவர் முதல் அனைவோர்க்கும் தேவர்கள் தேவர்கள் எல்லாத்துக்கும் இங்கே இவங்க செய்தது அதிசயமா வேலருமாகிய உளத்தியர்களாகிய இந்த பெண்கள் அது கை தளத்தோய பறந்து எழுந்த இந்த ஆறறிவுடைய அந்த ஜீவராசிகள் அந்த பெண்கள் அந்த என்ன செய்யறாங்கன்னா அந்த வயல்ல வந்து அப்படியே அழகாக அந்த பயிர்களை வளர்ப்பதற்கு அந்த கலைகளை எடுத்து பயிர்களை வளர்க்க செய்கின்றார்கள். அரவமணி நருந்தெண்ணீர் அறாது தினமுறப்பாய்த்தி புறவு புரி தரவுளவர் புறையற ஓங்கிய பயிரின் விரவு மடல் விழித்தெழுந்து வெண்கதிகள் வளர் தோற்றம் மரகத பாறையின் முளைத்து வளர் பகிர கொழுந்தனைய நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். அந்த தண்ணீரை பாய்ச்சி இந்த பயிர் அப்படியே செழித்து வளர்றது எப்படி இருக்கிற அதில் உள்ள வெண் கதிர்கள் தோற்றம் அந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த செடியில இருக்கிற மரகத பாறையில முளைத்து வந்த பயிர கொழுந்து போல அருமையாக காட்சி கொடுக்கிறதாம் அந்த தோற்றம். தயங்கிய தண்ணீரம் காட்டி தனக்கு அதிபன தன்னுள் பயங்குமரி நிரம்பினர் மருவும் பயிர்க்கு அருள் சுரந்து பயங்கமுதும் பயங்கதுவும் அமுதுருத்தி பனிக்கதிரோன் தோன்றின வளர்ப்ப இயங்கிய வெண்கதே போல் எழுந்து பசந்தன பெரிதும் நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். ஆதவனாகிய சூரியன் பார்க்கும் பொழுது ஒரு கன்னிப்பெண் போல இந்த கதிர் முதற் போல் எழுந்து அப்படியே வெட்கப்பட்டு நிறம் மாறுவது போல இருந்ததாம். விண்ணி வந்து மதிக்கடவுள் விளங்கு கதிர் கரத்தனை உன்னகிழ்ந்த கருத்தரை திட்டு ஒரு பசந்த கதிர்சாலி பெண்ணினந்தமை தாங்கும் வெற்றியின தாயரன மன்னரல் ஒன்றிணையோ மன்றையதீர் நோக்கினவே நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். இங்கே விண்ணி வந்து மதிக்கடவுளாகிய சந்திரன் குளிர்ச்சியை கொடுக்கின்றான் சூரியன் வெப்பத்தை கொடுக்குறான். ஒரு ஒரு பயிர் வளரணும்னு சொன்னா ரெண்டு பேரும் அவசியம் சூரியனும் முக்கியம் சந்திரனும் முக்கியம். அதுதான் இங்கே அழகாக சந்திரனும் குளிர்ச்சியை கொடுக்கிறார். அது எப்படி இருக்கிறது உன்னகிண்டு கருத்தரித்திட்டு ஒரு குழந்தையை தாங்கும் தாய் போல இருக்கின்றதா அந்த பயிர்கள். மகளிரே ஒவ்வொருத்தி வந்து என நிற்பது போல் தகவரும் ஆசிரியன் அருள் ஆங்கு உபதேசத்தின் இகவில் அருள் ஒவ்வொருத்தன் எழுத என நிற்பது போல புகழரும் பச்செயலொத்து மொரோ ஒன்று பதரான நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இங்க நெல் முதிர்ச்சி அடைய போகும் பொழுது அதுல இருக்கிற
அந்த பக்குவம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு குருவானவ சிஷியர்களுடைய பக்குவத்துக்கு ஏத்தது போல அவங்களுக்கு அந்த அறிவு தென்படும். இங்க ஒவ்வொருத்தன் எழுதையன நிற்பது போல் குருவிட்ட வந்து எல்லாரும் குரு ஒன்னாதான் இருப்பார். ஆனா சிஷியர்களுடைய அறிவு அந்த உயிர் பக்குவத்துக்கு தக்கன அது மாறுவது போல, இங்கேயும் இந்த செடிகள்ல பக்குவத்தை போன்று முதிர்ச்சி அடைஞ்சு அடையாமலும் அப்படி பதராக இருக்கின்றது. சாத்துவித நிறம் உன்னாய், தாமதத்தின் நிறம் பின்னாய், ஏத்தும் வகை இருந்தபடி எதிர் நோக்கி இராசதந்தான், நீ தளரும் நிறம் சால நிரப்பியது போர்க்கதிர்கள், காத்திடு நீர் பண்ணை நொறுங்க கதிர்த்து மிக சிவந்தனவே. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சாத்துவத்தினரை பச்சை, தாமதத்தை நிற வெள்ளை. இந்த இந்த நிறங்கள் எப்படி இருக்கின்றது சொன்னா, சுவாமியினுடைய அந்த திருமேனிகளை நினைவு கூறுகின்றது. ஏத்தும் வகை இருந்தபடி எதிர் நோக்கி நீத்தளரும் நிறம் சால நிரப்பியது போல, அப்படியே கதிர்கள் மெதுவாக தாமதமாகவும் ராசதம் நிறைந்த இதாகவும் அப்படியே காத்திடும் நீர் பண்ணி நொறுங்க கதிர்த்து, அப்படியே ராசதத்தினுடைய நிறம் செவந்த நிறம்தான். இந்த மூணு நிறங்கள்லையும் காட்சி கொடுக்கிறது. மண் புனல் கால் வெளி பரிதி மதி மல்லரண வீசற்கு கொன்படிவம் எழுந்தான ஒம்ப ஆள் குளிர்ந்தடுத்த பண்ப

தேவா. இந்த இடம் தான் சுவாமியினுடைய எட்டு திருமேனியை சொல்றது. மண் புனல் கால் வெளி இதுதான் சொல்றாரு. நமது அப்பர் பெருமான் நின்ற திருத்தாண்டகர்ல இருநிலையும் திங்களும் தீயுமாகி, இருநிலையும் திங்களும் ஞாயிறாகி அழகா சொல்றாரு அந்த நின்ற திருத்தாண்டகத்துல. அது போலதான் இங்க சொல்றாரு, மண் புனல் கால் வெளி பரிதி மதி என மல்லரன ஈசற்கு, ஈசற்கு ஒன் படிவம். அதுபோல குளிர்ந்து அடுத்த இந்த முதிர்ந்த இந்த நெல்லினுடைய கதிர்கள் நண்பனவும் பயன் மீட்டும் நளினமொடு, ரொம்ப ஒரு அழகா ஆம்பல் போல மலர்ந்திருக்கின்றது. முருக விழைந்த அவனி மிசை முடிசாய்த்து கிடக்கின்ற மறுவில் விளைவினை நோக்கி வயல் வினைஞர் மகிழ் வீதி குறுகினர் தன்னுமை இயம்ப குயம் மேந்தி தலைகுனிந்தார் உரு பலம் கொள்ளுணர் வணக்கம் ஓம்புவது அரிதேயோ நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். முருக இழைந்தவன் அவனிமிசை முடிசாய்த்து கிடக்கின்ற, அப்படியே அந்த நெல் கை கதிர் முத்துன உடனே என்ன செய்யுமா, அப்படி தலை வணங்குறாப்புல அந்த நெற்கதிர்கள் இருக்குமா. மறுவில் விளைவினை நோக்கி வயல் வினைஞர் மகிழ்வேதி, இதை பார்த்த உடனே நெல் கதிர் சரியா முத்திருச்சு அப்படின்னு அந்த வேளாளர்கள் மகிழ்வார்கள். குறுகினர் தன்னை தன் உமை அம்ப குயமேந்தி தலை குனிந்தார் உரு பலம் கொள்ள கொள்ளுணர் வணக்கம் ஓம்புவது அரிதேயோம். நமது காஞ்சி புராணம் பெரிய புராணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குனிந்து அப்படியே

அருளும்போர் செய்யப்பட்டே. நம பார்வதிபதையே அருகர மகாதேவா, இந்த இடத்துல எல்லாருக்கும் பயன்படுற, எல்லாருக்கும் பயன்படுவதற்காக என் செய்யணும் பொறுப்புகளும், அந்த பொருளை அந்த செந்நெல்லை எடுத்து களத்துல போட்டு ஒல்லாத களத்திட்டு மிதித்து இரும்போர் செய்யப்பட்டே. இது போர்க்களம் போல, அதை போராக தொடுத்து அந்த நெல் மணிகளை கீழே விளைவிப்பார்கள், கதிரை அடிப்பார்கள். இப்படியெனால் அப்பர் சுவாமிகளை என்ன பாடுபடுத்தினர் சமண மதத்துல இருக்கும் பொழுது, அந்த சமணர்கள் என்னெல்லாம் படுத்தினாரு, எத்தனை தண்டனை கொடுத்தார்கள் இல்லையா, அதுக்கும் சுவாமி கொஞ்சம் கூட கவலைப்படல. நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொன்னார் இல்லையா, அது போல இங்கே கதிரை அடிக்கின்றார்கள். கையினார் பிடித்து அடித்தும் கடா அடியே படித்திட்டும் வையலாம் தனப்பித்தும் அறிவுபத நவை நீக்கி செய்யலாம் மிக குவிக்கும் சென்னல் வளம் நோக்குதற்கே மெய்யலாம் விழிவடைத்தான் விண்ணவனாம் இந்திரனே. நம பார்வதிபதையே அருகர மகாதேவா, கையினால் பிடித்து அடித்தும் எருமைகளால் மிதித்தும் அந்த பதர்களை நீக்கி அந்த நெல்களை மலைகளாக அப்படி ஆக்குறதுக்கு மெய்யெல்லாம் விழிபடைத்தான் ஆயிரம் கண்ணுல அந்த இந்திரனே. இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே செய்யறாங்க, விண்ணவனாம் இந்திரனே. தென்புலத்தார் தேவர் விருந்தினசே சுற்றமும் தாமென் ஐம்புலத்தார் இனிதோம்ப ஐங்கூறு கொண்டு உளவர் இன்புற நானிலம் புறக்கும் ஏந்த

0: வள்ளுவர் பெருமான் சொல்வது போல கடமை காப்பாற்றுகிறார்கள் போல தென்புலத்தார், முதல்ல தென்புலத்தார், தென்புலத்தார்னா நமது பெரியவர்கள் மூதாதையர்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, தென்புலத்தார்களுக்கு கொடுக்கணும், தேவர்களுக்கு கொடுக்கணும், விருந்தினர்களுக்கு கொடுக்கணும், சுற்றத்தார்களுக்கு கொடுக்கணும். ஐம்புலத்தார் இனிது ஓம்ப ஐங்கூறு, அழகாக ஆறில் ஒரு பங்கு வச்சு உழவர்களும் அந்த வேளாளர்கள் தான தர்மம் செய்து இந்த நெல்களை மணிகளாக்கி அப்படியே அனைவருக்கும் செய்யணும். இதை தினம் தினம் செய்கின்றார்கள். ஒரு பியர் மத்தான் மொத்தி தூணத்தின் உறப்பிணித்த மறுபுடையான மாலை வணங்காது அவர் களம தெருவினையில் பட்டதன சென்னல் ஒழிப்பார் இல்லை உருவர் முதலிய உலகமும் முகந்து அழிக்கும் காரணத்தால் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் கோயில்களுக்கெல்லாம் நிலங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப உள்ளவங்க கோயில் நிலத்தை எடுத்து பிளாட்டை போட்டு வித்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கொடுத்த நிலங்கள்ல அந்த நெல்லை வாங்கி கோயிலுக்கு கொடுத்து அவங்க எவ்வளவு பெரிய புண்ணியத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க அவங்க பரம்பரைக்கு. ஆனா நம்ம வந்து இப்ப அதை முடிஞ்சோ முடியாமலோ அந்த பிளாட் போடாம கோயிலுடைய நிலத்தை நம்ம கை வைக்காம இருக்கணும் இல்லையா. இங்க பாருங்க, அவர் எல்லாருமே அந்த அத்தனை பேருக்கு கொடுத்து அவங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பெரியவர்கள் இந்த மருத நிலத்துல இந்த வயலும் வயல் சார்ந்த இடத்திலும் இந்த வெள்ளம் போல அந்த நீர்கள் பார்த்திபர் போல ஒரு வேதியர் அந்தணர்கள் போல அனைவரும் அப்படி அந்த வெள்ளத்தை ஓமானமாக நமது கச்சிய பூர்ணிமை பெருமான் அருளி இருக்கிறார். அப்படி அப்படிப்பட்ட இந்த மருத நிலத்தினுடைய பெருமையை இச்சிந்தனையில் பார்த்தோம். அடுத்த சிந்தனையில மருத நிலத்திலேயும் ஒரு மூன்று பாடலும் நெய்தல் நிலத்தினுடைய பெருமையும் நாம் பார்க்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செய்வதற்கு அடியேனுக்கு இப்பாக்கியத்தை கொடுத்த நமது குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துய்த்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்ய சூர் மார்புகின்ற மேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதே அரகர மகாதேவா.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

கண்ணுவதும் கைத்தரங்கள் கூப்புவதும் மற்றவன்றாள் நல்லுவதும் நல்லார் கடன் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாருமையோடு மந்தி வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாருமையோடு மந்தி நத்தனம் புரியும் நாடகம் அதனை நன்றுற மனத்தினில் என்ன அத்தல தகர வித்தையே நமக்கு அருளிய பதஞ்ச

வணங்குவோமே. திருச்செற்றம்பலம் மடி

0: திருச்சிற்கம்பரம் நம்ம பார்வதி பதை அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று திருக்காலத்தி புராணம் சிவமான்மியை முறைத்த அத்தியாயத்திலே 34வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உலகம் உயிர்கள் இரண்டையும் பிணைத்து உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்காக உலக பொருள்களை எல்லாம் உண்டு பண்ணி அந்த உயிர்கள் தர்மம் அதர்மத்தை அறிந்து பாவ புண்ணியத்தை தெரிந்து நெறியிலே வாழ்வதற்காக நூல்களையும் படைத்திருக்கிறார். உலகத்திலே வாழ்வது என்று சொன்னால் உயிர்களுக்கு இயல்பாக அறிவு இருக்காது, பாவ புண்ணியம் தெரியாது. அப்படி பாவ புண்ணியம், அந்த பாவ புண்ணியத்தினால வருகின்ற இன்ப துன்பங்கள், சொர்க்க நரகம், இவைகள் எல்லாம் உயிர்களுக்கு இயல்பாக தெரியாது. அவைகளை எல்லாம் நூல்களின் மூலமாக அறிவித்திருக்கிறான் கடவுள். உயிர்கள் வாழ்வது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் இன்பமாக வாழ விரும்புகின்ற உயிர்கள் தான் நிறைய. துன்பத்தை விரும்புகின்றவர்கள் கிடையாது, இன்பத்தை விரும்புகிறார்கள். இன்பத்துக்கு காரணமாக இருப்பது நல்வினை, துன்பத்துக்கு காரணமாக இருப்பது தீவினை. அப்படி இன்பம் உங்களுக்கு காரணமாக இருக்கிற நல்வினை தீவினைகளை உயிர்கள் அறிந்து நல்வினையை செய்ய எண்ணம் வராது. நல்வினை என்கிற புண்ணியத்தை செய்ய எண்ணம் சற்றுன்னு வராது. பாவத்தை செய்வதற்கு எண்ணம் வரும். மனம் வாக்கு காயங்களாலே பாவத்தை செய்து அதன் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கின்ற உயிர்கள் நிறைய இருக்கிறது. பாவம் என்று தெரிந்தே பாவத்தை செய்கிறது, பாவம் என்று தெரிந்தே பாவத்தை செய்கிறது. புண்ணியத்தை தெரிந்து செய்யாமல் இருக்கின்ற உயிர்களும் உண்டு. அதனாலே பாவ புண்ணியங்களை அறிவித்து அந்த பாவ புண்ணியங்களால வருகின்ற இன்பங்களை அறிவித்து அதற்கு மேல சொர்க்க நரகங்களை அறிவித்து இதெல்லாம் தெரியாதது அறிவித்து பாவத்தை செய்தால் அதனாலே துன்பம் உண்டாகும், பிறகு நரகம் உண்டாகும் என்றெல்லாம் அறிவித்து அதன் மூலமாக உயிர்களுக்கு அறிவு உண்டு பண்ணி அதன் மூலமாக வாழ வைப்பது சிவபெருமானுடைய கடமை. அவன் கடமையை சரியா செஞ்சிருக்கிறான். அவனுடைய கடமையை அவன் சரியா செய்து வைத்திருக்கிறான். அவன் செய்த நூல்கள் வேதாகமங்கள். சிவபெருமான் செய்தனுடைய நூல்கள் வேதாகமங்கள். வேதாகமங்களை எல்லாரும் அறிய முடியாது என்று எண்ணி அதற்கு அழையால தமிழிலே அதன் சாரமாக பல நூல்களை அறிவு செய்து பல அருளாளர்களையும் இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக அருளி செய்து இப்படி பல வகையாலும் பாவ புண்ணியங்களை காட்டி இருக்கிறார். இது பாவம், இது புண்ணியம், இது தர்மம், இது அதர்மம், இது நல்லது, இது கெட்டது என்று அறிவித்து அதன் மூலமாக உலகத்துல உயிர்களை வாழ வைத்து அந்த உயிர்களை உயர்த்துவது இத்தனை ஏற்பாடுகளையும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் உண்டு பண்ணியிருக்கிறான். நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் உண்டு பண்ணியிருக்கிறான். அது தேவலோகத்தில அரசனாக இருக்கிறவன் தேவேந்திரன், பூலோகத்திலே அரசர்கள், பூலோகத்திலே அரசர்கள், அதற்கு மேலே மற்ற நெறிமுறை நடத்துகின்ற அருளாளர்கள், இப்படி பல வகையாலும் உயிர்களுக்கு நன்மை தீமைகளை காட்டி பாவ புண்ணியத்தை காட்டி அதன் மூலமாக வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே நிறைய செய்து வைத்திருக்கிறான். அதை செய்து வைத்திருந்தாலும் அவைகளை அனுசரிப்பதும் அவைகளை படிப்பதும் கேட்பதும் நடப்பதும் குறை. அது அருளினால் உரைத்த நூல் என்பார் சித்தியார்கள். அருளினால் உரைத்த நூல் என்பார் சிவபெருமான். எல்லை இல்லாத கருணையினாலே பாவம் அப்பாவி உயிர்கள் இதற்கு கண்ணு தெரியாது, அதனால இது கண்ணை தெரிய வைப்போம் என்று சொல்லி அழகில்லாத கருணையினாலே நூல்களை அருளிச்சிருக்கிறார். அந்த நூல்களின் வழி வராதவர்களுக்கு நரகமும் நூல்களின் வழி வந்தவர்களுக்கு சொர்க்கத்தையும் இப்படி படைத்து வைத்திருக்கிறார். இது சித்தியார்களே அருளினால் உரைத்த நூலின் வழி வராது அறமஞ்சியின் இருளுளான் நிறைய துன்பத்தில் திரும்பாவது பொருளுளான் துவர்க்கமாடி போகத்தால் புனியந்தீர்ப்பான் மருளுளாம் வளங்கள் இருக்கும் மருந்திலே வைத்தியநாதன் என்பது சித்தியார். அதனாலே இப்படி சொர்க்கலோகத்தில அதிகாரியாகி இந்திரனை படைத்து பூலோகத்தில் அரசர்களை படைத்து மனு முதலான அரசர்களை எல்லாம் படைத்து அவர்கள் மூலமாக உலகத்துக்கு நன்மை தீமைகளை அறிவிக்க செய்து அப்படி தவறி நடந்தது தண்டனையை கொடுத்து இப்படியெல்லாம் படைத்து வச்சிருக்கிறார். அது காலிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குடவியை போல் கட்டுந்திருந்தமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சென்று பேரிட்டு மெய்யென்று பேசும்பால் பெய்யும் பொய்யுடல் கலக்க வேலை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினை போக்குவர உருகின்ற பெரிய விளையாட்டமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி முனிதத்தின் நமனை விட்டு இடர் உருக்கி இடர் ஏற்று இரவு முதல் இல்லாத பேரின்ப வீட்டினை இசைந்துதில் கொன்மினந்து சீரிட்ட உலகன்னை வடிவார என்றே சித்தாந்தமூர்த்தி முதலே சரகிரி விளங்க ஒரு தட்சணாமூர்த்தி சின்மயானந்த உருவே என்று தாய்மாறுவார். ஏறிட்ட தன் சுருதி முனிதத்தில் நூல்கள் இருந்து தவறி நடந்தவர்களுக்கு நூலிலே சொல்லப்பட்டபடி நடக்காமல் இந்த சட்டத்தை மீறினவர்கள் சட்டத்தை தண்டனை எழுதி வச்சிருக்கிறார்கள். தண்டனைக்குள்ள அது போல ஆகால நூலின் வழிவராதவர்களுக்கு இப்படி தண்டனையை யமன் மூலமாக கொடுக்கிறான், பூலோகத்தை அரசர்கள் மூலமாக கொடுக்கிறான். இவைகளை எல்லாம் சிவபெருமான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இவைகளை அறிந்து நடப்பது உயிர்களினுடைய கடன். அதை இந்த பாட்டுல சொல்றாரு, அரிய சொல் மறையும் புராணமும் மிருதியாயதும் என்றவை அனைத்தும் விரிய வாய்ப்பு உணர்ந்து வெயநூலகதனில் தருமத்தை விதிமுறை நடாத்தற்கு உரிய கற்பக நாட்டு அரையநாதியரை, கற்பக நாட்டு அரையநாதியர்தான் தேவேந்திரன், கற்பக நாட்டு அரையநாதியரை, அரையநாதியரை என்று சொன்னால் தேவேந்திரன், தேவேந்திரன் கீழ இருக்கிறார், பூலோகத்தில் இருக்கிறார்கள், முனிவரை மனுக்களை உதவி பெரிதும் இன்னருளை புரிந்தவன் யாவன் ஆங்கமன் குணத்தினை பத்தும். அதனாலே இப்படி நூல்களை அருள் செய்து அந்த நூல்களின் நூல் சொல்லப்பட்டபடியாக மக்களை நடத்தும்படியாக நடக்கும்படியாக அதிகாரமுடையவர்களாகிய அரசர்களையும் படை இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். இவன் என்ன காரணத்தினால படைச்சானா, எல்லை இல்லாத அருளாகி குணத்தினாலே இப்படி உயிரெடுத்து காட்டி இருக்கிறான்ங்கிறார். அருக்குணம் சொல்றது, அருக்குணம் என்று சிவருமான குணம் கடந்தவன் என்றும் சொல்வது, அப்புறம் குணம் உடையவன் என்றும் சொல்லுவது, குணம் கடந்தவன் என்றும் சொல்லுவது, குணம் உடையவன் என்றும் சொல்லுவது. அதனால சுரூப லட்சணத்துல குணம் இல்லாதவன், நடக்க லட்சணத்துல குணம் உடையவனாக இருப்பான். சுரூப லட்சணம் என்கின்ற சுவதி வடிவமாக இருக்கும் போது குணம் இல்லாதவனாக இருப்பான். அது தடத்த லட்சணமா உருவம் எடுத்து வரும்போது குணம் உடையவனாக இருக்கும். குணம் உடையவனாக இருந்ததா உயிர்களுக்கு இந்த மாதிரி அவன் பாவ உண்ணிய தகுந்தா போல நன்மதிமைகளை செய்வதும் இன்ப துன்பத்தை கொடுப்பதும் உயிர்களை உலகத்துல வாழ வைப்பதும். அதனாலே இப்படி நூல்களை படைத்து அந்த நூல்களின் மூலமாக மனு முதலான அரசர்களை படைத்து அந்த அரசர்கள் மூலமாக உலகத்தை நடாத்தி அந்த உயிர்களுக்கு ஆயாலே இப்படி இது பாவம் இது புண்ணியம் என்று உணர்த்தி அதன் மூலமாக வாழ வைப்பது ஒரு பெரும் கருணை. மிகுந்ததோர் கருணை சுவேதனே என்றும் விளங்கிய லகுலியே என்றும் சகந்தொள உணர்த்தும் சாந்தனே என்றும் சைவ தேசிகர் வடிவாகி யுகந்தோறும் சைவ திவ்ய ஞான முகத்தி மண்ணுயிர் உயிர்த்திடுவான் மகிழ்ந்தினிது அளிக்க வல்லவன் யாவன் மற்றவன் குணம் மருவினால். அதனாலே முன்னே சொன்னது பொதுவான உலக நீதியை சொல்லி, பொதுவான உலக நீதியை சொல்லி அதற்கு மேல் இந்த பாட்டில என்ன சொல்றாரு, சுவேதன் லகுலி சாந்தன் என்கின்ற ஆச்சரிய சைவாச்சாரியர்களை படைத்து, சைவாச்சாரியர்கள் சிவபெருமான் உண்டு பண்ணப்பட்ட முதலில் உண்டு பண்ண சைவாச்சாரியம் இவர்களை பத்தி எல்லாம் தெரியாது. இவர்கள் லகுலி சாந்தன் சுவேதன் என்கின்ற சைவாச்சாரியர்களை படைத்து அந்த சைவாச்சாரியர்கள் மூலமா சைவ சித்தாந்த ஞானத்தை உலகத்துக்கு உணர்த்தி, சைவ ஆச்சாரியர்கள் மூலமாக சைவ சித்தாந்த ஞானத்தை உயிர்களுக்கு உணர்த்தி, அதாவது பொதுவான நீதி அறிந்துடப்பது ஒரு வகை, அதுக்கு மேல சமயத்தை அறிந்து கடைபிடிப்பது ஒரு வகை, அந்த சமயத்திலும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி நடப்பது மிக உயர்ந்தது. அது சாமானியமா எல்லாருக்கும் வழங்காது, சாமானியம் எல்லாருக்கும் வழங்காது. அது சைவ சித்தாந்த ஞானுடைய ஆசிரியர்களால அது விளக்கப்படும். அப்படி சைவ சித்தாந்த ஆசிரியர்களை வழி வழியாக அவன் கொடுத்துக்கிட்டு தான் வர்றான். ஆனா இப்ப சைவ சித்தாந்த ரொம்ப குறைச்ச, சைவ சித்தாந்த ஞானமுடையவர்கள் ஒவ்வொரு அளவா இருக்கிறார்கள் தவிர விருத்தி உடையவர்களாக இல்லை, ஓரளவாக இருக்கிறார். சைவ சித்தாந்த ஞானம், சைவ சித்தாந்த ஞானம், சைவம் பெரியது, சைவத்தில சைவ சித்தாந்தம் பெரியது, சைவம் பெரியது, சைவம் பொது, சைவ சித்தாந்தம் பெரியது. அப்படி சைவ சித்தாந்தத்தை நன்றாக கற்ற ஆச்சாரியர்கள், நல்ல ஆச்சாரியர்கள் இருந்து அங்கங்கே சைவ சித்தாந்தத்தை உணர்த்தினால் மக்களுக்கு அதான சைவ சித்தாந்த ஞானம் உண்டாகும். சித்தாந்த ஞானம் உண்டானால் சிவனை பரம் என்று தெளியும் முடியா புத்தி வரும். சிவனை பரம் என்று தெளிந்தால் அந்த சிவனை அடைய முடியாத புத்தி வரும். சிவனை அடைய முடியாத புத்தி வந்தால் அவரை எப்படி அடையலாம் என்கின்ற புத்தி உண்டாகும். இப்படி ஒன்று கொண்ட காரண காரியமாக வரும். சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் நல்லா இருக்கணும். சைவ சித்தாந்த அடிப்படை தான், சைவ சித்தாந்தம் சமய சமயம் பெருகணும்னா சைவ சித்தாந்த ஆசிரியர் இருக்கணும். பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா வாத்தியார் நல்ல வாத்தியாரா இருக்கணும். வாத்தியாருக்கே ஒன்றும் தெரியாதுன்னா பிள்ளைங்க எப்படி படிக்கணும்? பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அதிக மார்க் வாங்கணும்னா என்ன மார்க் வேணும்? இப்போ சில பள்ளிக்கூடங்கள் இது ஃபேமஸான ஸ்கூலு, இது ஃபேமஸ் ஸ்கூலு, சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஏன்னா யூகேஜிக்கு, யூகேஜி எல்கேஜி சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஒன்னான பொருள் பாரு, படிச்ச உடனே வேலை 100க்கு 100 மார்க் அப்படின்லாம் இருக்குது அல்லவா, அப்படின்லாம் இருக்குது அல்லவா. அது போல சைவ சித்தாந்தத்திலே பேமசான ஆசிரியர்கள் இருக்கும். சைவ சித்தாந்தத்தை தெரிந்த நன்றாக தெரிந்தவர்கள் இருக்கும். அது இப்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். பேரளவு சைவ சித்தாந்தம் விடுகிறார்கள். இவர சைவ சித்தாந்தாஜர்களுக்கு ஆகம ஞானம் இருக்கணும். ஆகம ஞானம் இருக்கணும், தூத்திர ஞானம் இருக்கணும், சாஸ்திர ஞானம் இருக்கணும், புராண ஞானம் இருக்கணும், இவர்களெல்லாம் நிறைய இருந்து சைவ சித்தாந்தத்தை முறையாக உபதேசிக்கிற, சைவ சித்தாந்தத்தை முறையாக மரபு மாறாதபடி சம்பிரதாயம் மாறாதபடி, சம்பிரதாயம் மரபு மாறாதபடி சைவ சித்தாந்தத்தை படம் சொல்லும். செய்ய சித்தாந்த படம் சொல்றது சாதாரண வேலை இல்ல, செய்வ மத்ததெல்லாம் சொல்லிடலாம். செய்ய சித்தாந்த படம் சொல்றது சாமானியம் இல்ல. செய்ய சித்தாந்த படத்தை நல்லா சொல்ற ஆச்சாரியன் நல்லா சொல்ல, நல்லா கேட்கிற ஜீடன் நல்லா கேட்டான்னா ரெண்டு பேருக்கும் ஞானம் உண்டு. நல்லா சொல்லல நல்லா கேட்கலன்னு வச்சுக்க இருக்கிற ஞானமும் போயிடும். அதனால செய்ய சித்தாந்தம் மிகப்பெரியது. அது சொல்றாருங்க செய்வ சித்தாந்த அத திப்பிய ஞானம். திப்பியம் என்றால் திவ்யம் என்றால் திப்பியம் என்றால் உயர்ந்தது இனிமை என்பது பொருள். எப்படி சொல்றாரு, யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி சைவ தேசியர் வடிவாகியே யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி மண்ணுயிர்கள் உயிர்த்திடுவான், மண்ணுயிர்கள் உயிர்ந்துடுவான். நல்லா சொல்றாரு. அதனால சைவ சித்திய ஞானத்தை உகற்றி அந்த ஞானத்தை சொல்ல வைத்து அதன் மூலமாக உயிர்கள் உயிர்ந்துடும்படியாக செய்யக்கூடியவன் சௌர்வான்கிறார். சைவ சித்தாந்தம் தெரியவில்லை ஆனால் ஆன்மாக்கள் முக்தி கிடையாது. சித்தாந்தத்துலதான் முக்தியே, மற்றதெல்லாம் முக்தி குற்றமான முக்தின்னு சொன்னார். இதெல்லாம் பழிசீர் முக்தினார் சிவபிரகாசத்துல. நம்முடைய சைவ சித்தாந்த முக்தி தான் சிறப்பான சிவனடியை சேது முக்தி செப்பு உதிந்தியாமே என்றார் சித்தியாரில். அதனால செய்தி சித்தாந்த நிலை இருக்கின்றவர்களுக்கு முக்தி கட்டாயம் கிடைக்கும். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவமுத்தராக வைத்தாண்டு மலங்களிலே ஞானவாரி மடுத்து ஆனந்தம் நூபடுத்து ஆனந்தவாரி மடுத்து ஆனந்தவாரி மகிழ செய்து இப்படி வந்து சரியகிரிய யோகன் தண்ணி நெஞ்சாரா சிவஞானத்தை கொடுப்பது சித்தாந்த நெறிங்கிறார். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவமுத்தராக. அதனால ஒரே ஜென்மத்தை முக்திய கொடுப்பது செய்வ சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு வந்துட்டான்னா மறுபடி பறக்க மாட்டான். சித்தாந்தம் என்றால் என்னதுக்கு பொருள், முடிந்ததும் முடிவு, அதுக்கு மேல முடிவே கிடையாது. சித்தாந்தங்கிறது ஞானத்தின் எல்லைன்னு பொருள் இருக்கு. முடிவு அந்தம்ம எல்லை, சித்து என்பது ஞானம், ஞானத்தினுடைய எல்லை, அதுக்கு மேல ஞானமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிரிய ஞானத்தை உயிர்கள் உய்வதற்காக இப்படி அழிக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவனே. அவன் அந்த குணம் அவனுக்கு எப்படிதான் அருக்குணம் என்று சொல்லுவது, உயிர்கள் உயர வேண்டும் என்று சொல்லி அருக்குணம் என்று சொல்லுவது. அதுக்கு மேல என்ன புராண வரலாறுக்கு வர்றாரு. இதுவரையிலும் சொரூப லட்சணம் சொன்னாரு, தடத்த லட்சணம் சொன்னாரு, குணம் கடந்ததை சொன்னாரு, அப்புறம் குணத்தோட கலந்ததை சொன்னாரு. இதுக்கு மேல புராண வரலாறிலே அவன் செய்த அருள் நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. அந்த அருள் நிகழ்ச்சியில திருமாலுக்கு செய்ததை சொல்றாரு. அதுதான் அந்த திருவள்ளிமலையில சக்கர வாங்க பூஜை பண்ணியது. அதை சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, ஏனென்றால் திருமால் தான் தேவர்களிலே மிக உயர்ந்தவர். அவருக்கு புருஷோத்தமன் வேறு. திருமாலுக்கு புருஷோத்தம் ஆன்மாக்களில் புருஷன் என்றால் ஆன்மாக்கள், புருஷன் என்று சொன்னால் உயிர்கள், அதிலே உத்தமன் மகாவிஷ்ணு. அவர் தான் வந்து சிவபெருமானுடைய பெருமையை உலகத்துக்கு நன்றாக அறிவித்தார். மகாவிஷ்ணு மாதிரி சிவபெருமானை பூஜை பண்ணிய அன்புடையவர்கள் யாரும் கிடையாது. அளவில் உன் பெருமை அறியவும் நின்றாற்கு அழிவிலா அன்பு வைத்திடவும் தளமலர் எடுத்தும் அருச்சனையாற்றி சாலனின் திருவருள் வரவும் மலர் தலை உலகினி சுரும்பர் உளர்வாய் உலர்துளாய் படலே மார்புடை அண்ணலே மார்புடை அண்ணலே வல்லநாமந்தே என்பது சிவதத்துவ வேகம். அதனாலே இப்படி துளாய் மாலை அணிந்தவனாகிய மகாவிஷ்ணு ஒருத்தன் தான் வல்லவன்கிறார் சிவ தத்துவ வேகத்துல. உன்னுடைய திருவடியில அர்ச்சனை பண்ணவும் உன்னுடைய அருளை பெறவும் வல்லவன் என்கிறார். சாமானியம் அல்ல. பரமா பொய் சொல்லிவிட்டாரு, பரமா பொய் சொல்லிவிட்டாரு. மகாவிஷ்ணு என்ன அந்த சமயத்துல நிறைய மலர்கள் போட்டு அர்ச்சனை பண்ணார் சுவாமி. அவர் கண்டேன்னு பொய் சொல்லிவிட்டாரு. இவர் காண முடியவில்லை என்று வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவர் கண்டேன் என்று பொய் சொல்ல, அந்த சமயத்திலே அந்த அக்னி தூணானது வெடிக்க பரமனுக்கு சாபம் போற அந்த வேளையில ஏராளமான வளங்களை தூவி மகாவிஷ்ணு அர்ச்சனை பண்ணி சந்தோஷப்பட்டு உனக்கு ஆலயமும் பக்தர்களும் உண்டாகுது என்று அந்த பரமாவுக்கு பூஜையும் கோயிலும் போக என்றனும். அதனாலே இப்படி மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் பிறவி தோறும் ஆகையால அவதாரம் தோறும் சாமியை பூஜை பண்ணி இருக்கிறார். எத்தனையோ கோயிலும் பூஜை பண்ணி இருக்கிறார். அது மகாவிஷ்ணு சிவகோசியில வல்லவர், சிவகோசியில வல்லவர். அதனாலே களங்கணி வண்ணன், களங்கணி வண்ணன்கிறத மகாவிஷ்ணு இணைத்த பூஷணையில் கமலமா மலரொன்று குறையும். அதுதான் திருவிழிமலை. ஒரு மலர் குறைய தினந்தூரம் ஆயிரம் மலர்களாலே தாவர மலர்களாலே பூஜை பண்ணினாரு. நீற்றினை நிறைய பூசி நித்தல் நயமம் செய்து ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறையக்கு நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆடி நல்கி அவர் உனது எழுச்சும் கோயில் ஊற்றிலும் கழிப்பர் ஒரு வீழி மலரை இன்னுகிறார் என்பது அப்பர தேவாரம். சுந்தரதும் பாடுறாரு, சம்பந்தரும் பாடுறாரு. பல நூல்கள் சலமுடைய சலந்தரந்தன் உடல் தழிந்த நல்லாளி நலமுடைய நாரணத்தந்து அருளியவாறு நேடி நலமுடைய நயனமிடந்த அறநெடிக்கு இருக்கிறார். ஆளராக ஆழி அருளி நன்கான் சாரவும். அதனாலே கமலமா மலர் ஒன்று குறையும் உடங்கனி வீதி தனது கண் அகழ்ந்து அங்கு ஒருந்து ஒருங்குதன் மலருடும் வளைய. மலர் குறைந்த உடனே என்ன பண்ணினாரு மகாவிஷ்ணு, விஷயில மந்திரம் குறையப்படாது, மந்திரலோகம் கிரியாலோகம் என்று சொல்லுவார்கள், மந்திரலோகம் கிரியாலோகம் திரவிய லோகம் இருக்கப்படாது, அதெல்லாம் தெரிந்தவராகினாலே மலர் குறைந்து விட்டது என்று சொல்லி விடல, தன்னுடைய கண்ணை சொல்லிவிட்டார். கண்ணு வந்து என்ன கண்ணு தாமரைக்கணும் குண்டரி காய்ச்சல் உடனே கண்ணு எடுத்து வச்சாரு. கண்ணு எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணாரு சாமி, உடனே காய்ச்சி உடனே சக்கரம் உடனே பெயர் கண்ணுங்கிற பெயரு சக்கர ஆயுதம் காட்சி. திருவடிமலையில ஒண்ணு திரு மார்த்தியர்ல ஒண்ணு ரெண்டு வகையிலே இங்கேதாக வரலாறு இருக்கிறது. உலங்கனி வீதி தனது கண்ணகழ்ந்து ஒருங்கனான் மலருடன் அணைய வளங்கடு பரிதி விரிசுடர் மட்க வயங்கு பேர் ஆழியம்படையை சூரியனுடைய ஒளியெல்லாம் தங்கும்படியாக அந்த ஒளி இருந்தான். வயங்கு வேர் ஆழியம்படைய துளங்கு நெடுமார்க்கு அளித்தவன் யாவன் அணையவன் குணத்தினை தோய்ந்தான். அதனால் இப்படி அருக்குணத்திலே தோய்ந்தவனாகிய சோர்வான் இப்படி திருமால் செய்த பூசைக்கு இறங்கி அவனுடைய பத்திக்கு இறங்கி சக்கரத்தை அளித்தருளினார். நரையுதல் கமலை குழுநானைக்கு நனையவள் கற்ப நீழல் உரைதரு தேவர் தங்களானைக்கும் உள்கூறாது. அதனாலே கமலத்துல இருப்பவனாகிய கமலத்துல இருப்பவளாகிய மகாலட்சுமியினுடைய கணவனுடைய ஆணைக்கும் அதற்கு மேலே கற்பக நிழல் உரைதர தேவர்களுடைய ஆணைக்கும் கட்டுப்படாமல். இது ஒரு வகையா சொல்றாரு. அது அந்த விஷம் டாக்டர் தான் இது எப்படி சொல்றாருன்னா, அந்த விஷனானது தேவருடைய ஆணைக்கும் கட்டுப்படல, விஷ்ணுடைய ஆணைக்கும் கட்டுப்படல. விஷ்ணுனுடைய ஆணைக்கும் பயப்படல என்ற விஷம், தேவர்களுக்கும் பயப்படவில்லை. அப்படி உள்கூறாது. உலகம் யாவைக்கு இறுதியை விளைத்து உலகம் முடியும்படியான ஒரு செயலை செய்து பறந்தது என்ற விஷம் பறந்தது விளைத்து திரைக்கடன் நாப்பன் எழுதரு கடுவினை. அதே திரைக்கடலாகி பார்க்கடல் எழுந்த கடுவினை, கடுன்னா விஷம், கடு என்றால் விஷ கடுவினை எழுதா மறையவன் வடுத்த பரமதேவன் வேண்டிக் கொள்ள மிதற்றினில் அமைத்தோன் எவனவன் குணமறு உற்றான். அதனாலே அப்படி தேவர்கள் பரமன் முதலான் தேவர்கள் எல்லாம் வேண்ட யாருக்கு அடங்காத அந்த விஷத்தை சோர்வான் இந்த கண்டத்திலே அடக்கி வைத்தார். அதனாலே அவன் குணத்தை மறிவினம்ங்கிறார். குணத்தை மறிவினம் சொன்னால் உயிரினை காப்பாற்ற வேண்டும் என்கின்றது ஒரு குணம், காப்பாற்ற வேண்டும் என்றனாலே குணத்தனை கடந்தவனாயிருந்தாலும் குணத்தனை மறிவி இருக்கிறான் என்று சொல்கிறார். இன்னொன்னு சாமி விஷம் சாப்பிட்டார் அல்லவா, அந்த விஷம் வந்து விஷமா இல்லை அமுகமாயிடுச்சு, விஷம் அமுகமாயிடுச்சு. அது எப்படின்னா வந்து இஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடி கண்பதாலும் வஞ்சனை பார்த்தோராக்கி வழக்கில அவனர் தந்த நஞ்சமுக ஆக்குவித்தார் அணிவலியடிகளாரு. இது அப்பர் சுவாமி அவருக்கு கொடுத்த விஷம் விஷத்தையே சாமி அவதமாக்கிட்டாரா. இன்னொன்னு சிவபெருமான எப்படிப்பட்டவன்னா தன்னை சார்ந்த எந்த பொருளா இருந்தாலும் தன்னை பொருளாக்கிடுவார். தன்னை சார்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் சிவத்தை சார்ந்தது என்ன ஆகும், சிவபெருமான் அமுதம், சிவபெருமான் ரத்தம் ஆனந்தம் அமுதனம், சிவபெருமான் அமிர்தம், அமிர்தம்ங்கிறது சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் உத்தமம் சுபம் இவைகளை மங்களம் இதெல்லாம் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் என்று சொன்னால் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தத்தை இந்த விஷம் சார்ந்தபடியினால விஷ அமிர்தமா மாறிக்கும். சிவபெருமான் அமிர்தம், அமிர்தத்தை விஷம் சார்ந்தது. எது சார்ந்தாலும் சிவபெருமான், எது சார்ந்தாலும் அந்த அமிர்தத்தை சார்ந்த விஷ அமிர்தமாயி போய் விஷமா இல்ல, விஷமா இருந்துச்சுன்னா கிடுக்கும், விஷமா அமிர்தமா போச்சு. என்ன காரணம் என்றால் சோர்மான அமிர்தனாகையினால, அமிர்தனாகையினாலே அவனை சார்ந்த விதம் அமிர்தமாச்சு. அது ஞான விரும்புறது நஞ்சை கண்ட தடக்கம் அதுவும் நன்மை பொருள், நஞ்சு கட்ட உள்ளவா ஆனா அது சிவபெருமான் சொன்னால அதுவும் நல்ல பொருளா மாறிக்கும். இப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியே சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியே போதும், நீலகண்ட ஒன்றே சாட்சியாக இருக்கிறது. அதற்கு மேல ஸ்ரீபுர செம்மாரத்தை சொல்றாரு. ஸ்ரீபுர செம்மாரம் என்பது கபலாச்சன் தாரகாச்சன் வித்யுன்மாலி என்கின்ற மூன்று அசுரர்களோட சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறார்கள். சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறார். சிவபெருமான் நோக்கி தவஞ்சியவே கடைசியில கிட்டு போறது இல்லை, அக்கறம் பண்ணா கூட கிட்டு போறது இல்லை, கடைசியில அவனை எப்படியா காப்பாத்தி விடுவாங்க. பரமாவன் நோக்கினா விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணானா கடைசியில சங்காரம் ஆயிடுவா, அவர்களே விட்டு சங்காரம் பண்ணிடுவார். சிவபெருமான நோக்கி தவம் பண்றவன அடக்கிறதுக்கு சிவபெருமானே வருவார். சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணனான் அசுரனோ மற்றவனோ தவம் பண்ணனான், அப்படி தவம் பண்ணி அவன் ஏதாவது தகாத காரியங்களை செய்தான் என்று சொன்னால் அவனை அடக்குவதற்காக அடக்குவதற்காக, அடக்கி அருள் கொள்வதற்காக யாரு வருவா? விஷ்ணு வரமாட்டாரு, பரமா வரமாட்டாரு. சிவரு மாட்ட வர வாங்கினவன அடக்க அருள் பண்ண பரமா வரமாட்டாரு, விஷ்ணு வரமாட்டாரு, சிவனே வருவார். சூரபன்மன் தவம் பண்ண யாரு நோக்கி தவம் பண்ண? சிவனுக்கு தவம் பண்ண. நூற்றெட்டு ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அக்கிரம நெறியில ஆட்சி பண்ண அவனை அடக்கிறதுக்காக வந்தா? சிவனே வந்தார். வேற பேர் வந்தா அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சொல்றாரு சிக்கிம் இந்த வீரவாகுதேவர் சொல்றாரு சூரபன்மன்ட்ட, ஈசனே அவன் ஆடலால் மகளையாகினார். ஈசனே சூரபன்மனே அவருடைய திருவிளையாடலா, திருவிளையாடல இப்ப குழந்தையா வந்திருக்கிறான். குழந்தை இல்ல, சிவபெருமான் தான் குழந்தையா வந்திருக்கிறான். ஈசனே அவன் ஆடலால் முதலையாயினான். பேசில் ஆங்கவன் பரனொடு வேதவன் அல்லன். ஆசிலா அவன் அறுமுகத்து உண்மையால் அறிணே. பேசுலாவகன் மணி இடை கதிர் ஒரு தரம் போல் என்பது கந்தபுராணம். அதனாலே சிவபெருமானத்துல வர வாங்கினவன் அழியறதில்ல. இப்ப முப்புராதீஸ்வரர்கள் சிவபெருமானத்துல வர வாங்கினாங்களா? அக்கிரமத்தை பண்ணாங்களா? சிவபெருமானம் என்ன பண்ணாரு? அந்த மூணு பேரையும் அழிக்கிற சூரமன்மனை அழிக்கும். அவனுக்கு வசந்த பதவியை வேற கொடுத்துட்டாங்க. இப்ப சூரமன்மை எப்படி இருக்கிற? முருகனையே தாங்கிருக்கான். முருகன் எல்லாத்தையும் தாங்குறானா? முருகனே சூரவன்மன் தாங்குறாய், மயிலாரும் தாங்க. அதே போல அந்த திரிபுரத்தாசுரர்கள சிவபெருமான் அழிக்கவில்லை. என்ன பண்ணாரு? மூணு பேர்த்தையும், ரெண்டு பேர்த்த காவலாளியா போட்டாரு, ஒருத்தனை மத்தளை முழக்க போட்டாரு. மூவையில் செத்த ஞான் உயிர்ந்த மூவரில் இருவந்திரு கோயிலின் வாயில் காவலாளருந்து ஏவிய பெண்ணை ஒருவனே கரிகாட அரங்காக மானை நோக்கியோ மானடமகள மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவனன் திருவடி அடைந்தேன் செடும்புலி திருப்பூர் குருடானே சுந்தரகரா. அதனாலே சிவபெருமாட்ட வர வாங்கிட்டு அக்கிரம மண்ணினால சிவபெருமானே வருவார். வேற இடத்துல வரலாம், அவரே வருவார். அவர் அப்புறம் கடைசியில் அடிக்க மாட்டார், அடிக்கலாம். அவருக்கு வேற பதவியை கொடுத்துருவார். இப்ப சிவபெருமானுக்கு முன்னால் நிக்கிற ஆளா இருக்கு திரிபுரதாசுரர். ரெண்டு பேர் துவாரக பாருங்கள், திரிபுரதாசுரர் அதை சொல்றாரு. ஆனா திரிபுர சமகாரம் ரொம்ப பெருசு. திரிபுர சமகாரம் ரொம்ப பெருசு. இது தனது இரும்பு கோட்டை, ஒருத்தனுக்கு தங்கத்துல கோட்டை, ஒருத்தனுக்கு வெள்ளியில கோட்டை. அந்த கோட்டையில கோடிக்கணக்கான அசுரர் வாழ்வார்களாம். ஒரு கோட்டையில தங்கத்துல கோட்டைன்னா இப்படி இருப்பார். தங்கம் திருடுற இருந்திருக்க மாட்டானாட்டு. அந்த கோட்டை பறக்கும் கோட்டை. அது அது எப்படி தெரியுமா? இப்ப ஜெர்மன் போகணும், ஜப்பான் போகணும், அமெரிக்கா போகணும், அது போட்டுல பறக்கும். பெட்ரோல் இல்லாம, டிரைவர் இல்லாம. அது சம்பந்த சொல்றாரு, எழுந்துலகையின் போய் இறங்குற பக்கம் அங்க இருந்ததெல்லாம் காலி. எழுந்துலகையின் அழிந்துழலும் அவுணர்களும் புற மூன்றும் எழிற்கண்ணாடி உளுந்துருளும் உளுந்துருளும் அளவையின் உள் எரிகோளவன் சிலை வளைத்தோர் உறையும் கோயில். அப்படிப்பட்ட அந்த தீபுரத்தை ஒரு உளுந்து உருளுகிற நேரத்துல சம்பாதிக்கிறார். உளுந்து உருளுகிறவங்க கணக்கு சொல்றாரு. உளுந்துருளும் அளவையின் உள் எரிகோளவன் சிலை வளைத்தோர் உறையும் கோயில் குளுந்தரடம் நகை காட்ட கோவனதம் முகங்காட்ட குதித்து நீர்மேல் விழுந்தகையில் விழிகாட்ட விப்பவளம் வைகாட்டும் மிடலையே என்பது திருஞான கும்பல் தேவாரம். அதனாலே இப்படி திரிபுரத்து அசுரர்கள் பலகோலம் வாழ்ந்தார்கள். எல்லாரும் சௌகசக்காரன், அதான் பெரிய ஆச்சரியம். அசுரர்கள் எல்லாருமே சௌகசம். அவனை அழிப்பதற்காக அவர்கள் செய்த அக்கிரமம் இருந்துச்சு, சௌகசம் இருந்துச்சு, அக்கிரமம் இருந்துச்சு. அதான் அந்த அசுரர்கள் சௌகசம் பண்ணுமா அக்கிரமம் பண்ணுவா? அது குலத்தினுடைய குணம், குலத்தினுடைய குலத்தளவையாகும் குணம்னு வருதல்லவா? அவன் தவம் பண்ணி சிவருமானே பரம்பொருள் அந்தறிந்து சிவருமானே தவம் பண்ணி பூஜையும் பண்ணுவான். அதே சமயத்துல அந்த குலத்துக்கு உண்டான குலப்படி அக்கிரமம். அது மாதிரி எல்லாருமே பூசக்காரே. அவரை அழிப்பதற்காக திருமால் பல தடவை போய் போட்டுட்டு தோற்று போய் வந்துட்டார், தோற்று போய் வந்துட்டார். அதன் பிறகு தோற்று போய் வந்து அவருடைய குடும்பம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் போய் சிவருமானத்துல முறையிட்டார்களா? அப்பத்தான் சிவருமான் அந்த அசுரனுடைய குடுமையை கேட்டு கண்ணீர் விட்டாராம். சிவருமான் சிவருமான் கண்ணீர் விட்டாருங்கிற கதை தெரியுதா? இந்த இடத்துல அந்த கண்ணீர் விட்ட போது அந்த கண்ணீர்ல முளைச்சதுதான் உருத்திராட்சம். கண்ணீர்ல முளைச்சதுதான் உருத்திராட்சம். அதனாலதான் அச்சம் கண்ணு உருத்தனுடைய உருத்தனா சிவருமானுடைய கண்ணு தான் உருத்திராட்சம். அதன் பிறகு ஐயால இந்த மாதிரி என்ன அவர்களு சண்டதிய புறப்பட அதுக்கு தேர் தயார் பண்ணுங்கன்னாரு. அது சிவருமான சண்டைக்கு இப்பதான் புதுசா வர, அது முடி சண்டை போட்டது கிடையாது, சண்டை போடுறதே கிடையாது. சிவருமான் ஆயுதங்களுக்கு சண்டை போடுறதே கிடையாது. அதுக்காக யார தேவர்கள் எல்லாம் கூடி தேர் செய்தார்கள். அவனுக்கு தேர்னா சாதாரணம் அல்ல. வேதம், ஆகமம், புராணங்கள், இதிகாசம், சாத்திரங்கள், கோத்திரங்கள், நட்சத்திரங்கள், வருஷங்கள், மாசங்கள், கிரகங்கள் எத்தனையும் கூடி ஒரு தேரா சமைச்சாங்க. சூரியனும் சந்திரனும் சக்கரமா, சூரியன் ஒரு சக்கரமா, சந்திரன் வெம்மை மிகு உறவானர் மிக செய்ய விரல் அழிந்து நூலோர்கள் செம்மலரோ நிந்திரன்மால் சென்றிறப்ப தேவர்களே தேரதாக மைமரு மேரு விழுமாசுனான் அரியறிகால் அடியாக மும்மரிலும் முடியளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே என்று சம்பந்தம். அதை சொல்றார், இப்படி இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு அதனால தேர் தயார் பண்ணினார்கள். அப்படி தேர் தயார் பண்ணி சாமி சிவபெருமான் சண்டைக்கு வர்றாரு. தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். அதனால மகாமெருமலையை உள்ளா வளைச்சாரு, வாசுகி நானா பூட்டினாரு. அதுல திருமால் தான் அம்பா இருந்தாரு. அதுல இப்படி எல்லாம் இருந்து அதனால சண்டைக்கு ஏறினாரு, தேர்ல ஏறினாரு. ஏறின உடனே அச்சு முடிச்சு, அச்சு முறிஞ்ச இடம் தான் அச்சுருவாக்கம்னு. அச்சுருவாக்கம் சென்னை கிட்ட அச்சு இட்ட இடம் அச்சுருவாக்கம். தச்சு விடுத்தலும் தாமணி விடுத்தலும் அச்சு முறிஞ்சது வந்து உந்தி வரும். அச்சு முறிஞ்சதா அழிந்தன முப்புற உந்தி வரும். தேரும் உடிந்தது உடைந்தது, திரிபுரம் இருந்து ஒரே சமயத்துல. அதுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? ஒண்ணுமே சில சிரிச்சா அவ்வளவு. திரிபுரை எழுதுறதுக்கு என்ன பண்ணாரு? சிரிச்சா. அதனால திரிபுரை சிரிப்பினாலே இருக்கிறேன் அப்படின்னா அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய அருளை சொல்ல முடியுமா? சிரிப்பினார், சிரிச்சு புறத்தை அடிச்சாரு, கண்ணால பார்த்து மன்மதன் அடிச்சாரு, கால உதைத்து யமனை கொன்றாரு, பருமனுடைய தலையை நகத்துல கிளினாரு. இப்படி எல்லாமே அவன் செய்யறது வித்தியாசமா இருக்கும். மற்ற தேவர செய்யறதுக்கும் சிவன் செய்யறதும் வித்தியாசமா இருக்கும். இதனாலேயே சிவபெருமான் பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளலாம். நம்ம சைவ இலப்பனாவலர் இதுல அருணக்கடம்பத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. சைவ இலப்பனாவலர் காலி துளங்கு நகத்தாலும் கையில் பொலி ஊர் நகத்தாலும் சிலத்தரக்கன் உரம் கொண்டி ராவணனை மிதித்தது. சிலத்தரக்கன் உரம் கொண்டி திசைமா முகலை சிறங்குண்டீர் மேலை புறத்தை நகை தெரித்தீர் வில்வேல் புறத்தை வில்வேல் மன்மதே வில்வேல் புறத்தை பகை தெரித்தீர் சூழப்படையேன் மடுப்படையேன் சுமந்தீர் அருணை அமர்ந்தீரே என்பது.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: நிலவெறிப்பது போ

பாரத பெரும்போர் தவளமாறுப்பொன்று ஒடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாகழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவார்.

பாடும் கடவுள் தன்னை காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமா மணிமன்றில் நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல் காசினியில் இவரை போல் யாரும் இல்லை வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாம் மலனார் செய்கின்ற நடனங்கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்தில் அன்பு கொலை.

பரிவாங்கி வந்திருந்தால் பயனொன்றில்லை, பரமன் அருள் வாங்கி வந்தான் அதனால் நல்ல. பெரிய பயன் பாண்டியன் பெற்றான் இந்த பேருலகில் இவனை போல் பெற்றார் இல்லை. கரியவன் காணாத கடவுள் தன்னை காணாமற் கண்டான்கான் பரியின் மேலேயே. உரிய பயன் வாத ஊர் முனிவர்தம்மாள் உலகினுக்கும் பாண்டியர்க்கும் கிடை

பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மரதடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இந்த திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே குதிரையிட்ட செருக்கத்திலே ஒன்பதாவது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவொருள் கூட்டியுள்ளது. உயிர்கள் உலகத்திலே தோன்றி வாழ்கிறது. வாழ்கின்ற காலத்திலே உலகப் பொருளை அறிந்து அனுபவிக்கவே தன்னுடைய ஆயுள் அறிவு ஆற்றல் எல்லாவற்றையும் செலவிடுகிறது. உலகப் பொருளை அனித்திய பொருளை ஐம்பொருளுக்கு வேண்டிய பொருள்களை அனுபவிக்கவே உயிர்கள் காலமெல்லாம் போக்கி விடுகிறது. அப்படி உலகப் பொருளையே அனுபவிக்க காலத்தை ஜென்மத்தை ஆக்கிவிட்டால் அடுத்தாற்போல நல்ல பிறவி கிடைக்காது. ஏனென்றால் அந்த உலகப் பொருளை கொடுத்தவனை நினையாமல் அனுபவித்தபடியினார். உலகப் பொருளை கொடுத்தவனை நினையாமல் அவனுக்கு நன்றி சொல்லாமல் அனுபவித்தபடியினாலே உபசாரம் ஒருவன் பண்ணுகிறான் என்றால் அவனுக்கு ஒரு உபசார வார்த்தை சொல்லணும். நமக்கு உபசாரம் பண்ணுறான்டா பொருளாலே அவன் உபசாரம் பண்ணுறான். நாம் வாக்கினாலே வார்த்தையினாலே பேச்சினாலே உபசாரம் ஆடாடா பொருளாலே அவன் உபசாரம் பண்ணுறான். நல்ல சாப்பாடு கொடுக்குறான், வஸ்திரம் தருகிறான், பொருள் தருகிறான் என்று அவன் தகுதிக்கு தகுந்தாற்போல காலத்துக்கு தகுந்தாற்போல் அவன் உதவி செய்கிறான் என்றால் அவன் என்ன சொல்லவனும், ஐயா நல்ல உபகாரம் செஞ்சீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ஒன்றும் இல்லாதவன் வார்த்தை நான் கொடுத்தவனே கொடுத்தவன் எல்லா இதுவும் கொடுக்குறேன், அவனை இவன் என்ன பண்ணுற வாங்கினவன் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு வாழ்த்து. அந்த உபகாரம் சொல்லவில்லை, ஆனால் கொடுத்தவனுக்கு மனசு நல்லா இருக்கா, கொடுத்தவனுக்கு என்னமா இருக்கா, இத்தனையும் கொடுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி வருத்தவன். மனைவியை சமைச்சு போட்டான்னு வச்சுக்கப்பா, கணவன் என்ன பண்ணும், பிரமாதம் ஒன்றா இருக்கும், அது புதுச்சு கிடந்தாலும் சரி பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லணும். அதே போல உபசாரம் பண்ணினவர்களுக்கு உபசார வார்த்தை, பொருளால் உபசாரம் பண்ணுகிறான், வார்த்தையினால சொல்லப்படாதா, அந்த வார்த்தையை சொல்லவில்லையானால் நன்றி குறைந்தவனாகிறான், நன்றி கெட்டவனாகிறான், நன்றி மறந்தவனாகிறான். அதனால எல்லா பொருளையும் தந்தவன் சிவபெருமான். உலகப் பொருளை ஒன்றை கூட நாம் படைக்கல, தேகத்திலிருந்து தனு கரண புவன போகம்னு சொல்றது சித்தாந்தத்தில். தனு கரண புவனங்கள் போகங்கள், புவனம் போகங்கள்னா அதுக்குள்ள எல்லாம் அடங்கிடும். அத்தனையும் தந்தவன் சிவபெருமான், அத்தனையும் படைத்தவன் சிவபெருமான். இப்ப நம்ம ஒன்று கூட படைக்கலே இல்லை, மண்ணிலிருந்து நினைச்சு பாருங்க, எல்லா பொருளையும் சிவன்தான் படைத்தான். உயிர்களுக்கு தேகத்தை கொடுத்து, உயிர்களுக்கு தேகத்தை நாம படைக்கல, உயிர்களுக்கு தேகத்தை கொடுத்து இந்த உயிர்கள் வாழ்வதற்கு புவனங்களை படைத்து, புவனங்களிலே பொருள்களை படைத்து அந்த பொருள்களை அனுபவிக்கும்படியாக செய்கிறார். அதனாலே இத்தனையும் செய்தவன் சிவபெருமான், உபகாரம் உபகாரம் எல்லா உதவியும் அவன் தான் செய்திருக்கிறான். இப்படி எல்லா உதவியும் அவன் செய்தவனை வாழ்த்துவதா, அவனை நினைப்பதா, நினைக்காமல் விடுவதா, கட்டாயம் நினைக்கவும் கட்டாயம். அதே தாயுமான சுவாமி எல்லாம் உதவும் உனை

0: அச்சிலையாயினும் போட்டிரஞ்சி நில்லேன். நல் யோக நெறியும் ஜெயேன், அருள் நீதி ஒன்றும் கல்லேன், பரமே எவ்வாறு கதி காண்பதுவே என்பது தாயுமான ஒரு பாடல். அதனாலே இப்படி உபகாரம் செய்தவனை நினைப்பது அவசியமாகிறது. செய் நன்றி, செய் நன்றி. என் நன்றி ஒன்றாருக்கும் உண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி ஒன்ற மகனுக்கும். செய் நன்றி அறிதல்னே ஒரு அதிகாரம் எழுதினார். என் நன்றி ஒன்றாருக்கும் உண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி ஒன்றவர்கள். அதே தாய்மானவர் இன்னொரு வகையா சொன்னார். பிறந்த முற்பாடு எனக்கு தாய் பால் கொடுக்குறா, பிறந்த முற்பாடு நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நீ பால் கொடுத்தியே சாமி அப்படிங்கிற. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது யாரு கொடுத்தா சாமி? அதுக்கு தகுந்தாறு போல, அந்த சிசுவுக்கு தகுந்தாறு போல அதுக்கு ஒரு வழியை வச்சு அது மூலமா அதுக்கு உணவு கொடுத்து தானே அது உள்ளுக்கு உயிரா இருக்குது, பிறக்குது. இல்லைன்னா பிறக்குமா? பிறந்தவனை கத்துது இல்லை, அதுக்கெல்லாம் சத்து எது? அந்த கர்ப்பத்தில் இருக்கும் போது நீ அண்ணனும் தண்ணீரும் கொடுத்தாயே சுவாமி, உன்னை மறக்கலாமா அப்படின்னு. தாயர் கர்ப்ப தூடு அண்ணனும் தண்ணீரும் தந்தருடும் நேய உன யாரே நினையார் பராபரமி என்பது தாய்மாவும். அதனால இப்படி உலக வாழ்விலே வாழும் போது இந்த வாழ்வெல்லாம் அவன்தான் தந்தான் என்று வாழ்வு. அந்த சித்தியார்ல சக்தியின் ஜெவமாய தன்மை உலகமெல்லாம் உத்தவ அனும்பெண்ணு உணர்வுண உணியமாக வைத்தனும் அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் வீட லிங்கத்தின் இயல்பும் ஓரார் என்பது சிவஞான சித்தியார். வைத்தனும் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம். அதனாலே இப்படி இவ்வொருவன் கடவுள் உண்டு, உயிர்கள் சிற்றறிவுடையது, உலகம் அறிவில்லாதது, அறிவில்லாத உலகத்தோடு சித்தறிவுடைய உயிர்களை சேர்த்து வாழ வைத்தல். சித்தறிவுடைய உயிர்களை அறிவில்லாத உலகத்தோடு சேர்த்து வாழ வைத்தல். இப்படி வாழ வைக்கின்றவன் ஒருவன் உண்டு. அவனை நினைதலும் வாழ்த்துதலும் வணங்குதலும் நம்முடைய முக்கியமான கடமை. இந்த உண்மையை சாமானியர்களுக்கு தெரியாது, சமயத்துறையில சேர்ந்தவர்களுக்குத்தான் இந்த உண்மை தெரியும். சமயத்தில் சேரவில்லையானால் இந்த உண்மை தெரியாது, சமயத்தில் சேரவில்லையானால் இந்த உண்மை தெரியாது. அந்த சமயங்களிலே எல்லா சமயங்களும் ஒவ்வொரு நன்மையை சொல்லும். எல்லா நன்மையும் சொல்லுவது சைவ சமயம். ஒவ்வொரு சமயம் மற்ற சமயங்களெல்லாம் சில நன்மைகளை சொல்லும், சிலது பொருந்தாததையும் சொல்லும். மற்ற சமயங்கள் பொருந்தாததையும் சொல்லும், கடவுள் அல்லாதத கடவுள் என்று சொல்லும், அதில் சில அறநெறிகளை சொல்லும். ஆனா எல்லா வகையான நன்மையும் சொல்லுவது உண்மையான கடவுளை காட்டுவது, கடவுளை சேருவதற்கு வழியை காட்டுவது, உண்மையை சொல்லுவது சைவ சமயம். அப்படிப்பட்ட சைவ சமயம் யாரால் உண்டு பண்ணப்பட்டது? உண்டு பண்ணப்பட்டதே அல்ல சைவ சமயம், உண்டு பண்ணப்பட்டதே அல்ல. மற்ற சமயங்கள் எல்லாம் ஒவ்வொருவரால் உண்டு பண்ணப்பட்டது. ஒரு காலத்திலே அவரால் அது உண்டாச்சு, இவரால் இது உண்டாச்சு. சைவ சமயம் சிவபெருமானால கூட உண்டு பண்ணப்பட்டது இல்லை. ஏன்னா சிவபெருமான் ஒரு காலத்தில் உண்டாயிருந்தா தானே சைவம் உண்டாவர். சிவபெருமான் எப்போதும் உள்ளவர், சைவமும் எப்போதும் உள்ளவர். சிவபெருமான் எப்போதும் உள்ளவர், சைவமும் எப்போதும் உள்ளது. அதனாலே சைவ சமயம் எப்படிப்பட்டதுன்னா சில பேர் எழுதுறாங்க சைவ சமயம் தொன்மையானது, சைவ சமயம் தொன்மையானது, தொன்மையானா ரொம்ப பழமையானது அப்படின்னு எழுதுறோம். அப்புறம் ஒரு ஆள் எழுந்தா 20,000 வருஷத்துக்கு முந்தி சைவம் தோன்றியதுங்க, 20,000 வருஷத்துக்கு முந்தி, அதுக்கு முந்தி சைவம் இல்லையா? அதனாலே சிவமும் சைவமும் ஒன்று, சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது. சைவம் சிவம், சிவம் சைவம், சிவம் சைவம், அதுதான் விஷ்ணு வைஷ்ணவம் வச்சா, விஷ்ணு வைஷ்ணவம். அதனாலே சைவ சமயம் ஒரு காலத்தில் தோன்றியதில்லை, எப்போதும் உண்டு. அதுதான் பதி எப்போதும் உள்ளது, பசு எப்போதும் உள்ளது, பாசம் இந்த உண்மையை சொல்லுகிற சைவம் எப்போதும் உள்ளது. அதனாலே அந்த சைவ சமயம் ஆனது பலருக்கு அந்த சைவ சமயத்துல பூதம் கிடைக்காது. பல பேருக்கு சைவ சமயத்துல சேர்றதுக்கு புண்ணியம் இருக்காது. சைவ சித்தாந்தத்துல சேர்றதுன்னு சொன்னா பல பேர் சேர முடியாது, சில பேர் தான் சொல்லுவோம். அது குமர குரு சொன்னார், வேதம் என்கிற பாதவம் வளர்த்தனே பாதவம் மதனில் படுபயன் பலவே, இலை கொண்டு வந்தனர் பலரே, தளிரூரி தளிர் கொண்டு வந்தனர் பலரே, தளிரூரி இலை கொண்டு வந்தனர் பலரே, அரும் அருங்காய் பிஞ்சென்று இவையெல்லாம் கொண்டு வந்தவர்கள் பல பேரு. அதற்கு மேல ஊரும் வேதாந்தம் என்று உச்சி ஏற்படுத்த ஆராயின்ப அருங்கணி பொழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தினர் சிலரே. அந்த வேதம் என்கிற மரத்தை வளர்த்தாய், அதுல சில பேர் ஆகையால தளிரை கொண்டு வந்தான், சில பேர் இலையை கொண்டு வந்தான், ஒருத்தன் பிஞ்ச கொண்டு வந்தான், ஒருத்தன் காய கொண்டு வந்தான். அதெல்லாம் பலன்கள், அற்ப பலன் தான் தரும். ஆனா ஒருத்தன் மேல ஏறினேன், எங்க குருநாசூர மேல ஏறினேன், பில்டர் பண்றதுக்கு அங்கேயே வடிகட்டது கொண்டு போனானா, அங்கேயே கனிய பறிச்சாலாம், அப்படியே பிடிச்சாலாம், வடிகட்டி சாரமாக ஊரும் வேதாந்தம் என்று உச்சியில் பொழுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் பலரே அல்ல சிலர். அதனால சைவ சித்தாந்தத்தில் சேருவது சாமானியம் அல்ல. அது புரட்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கும் புகன்மிருதி வழி உழன்றும் போகலும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் உயர்ந்தும் ஆரண நூல் பல தெரிந்து அருங்கலைகள் தெரிந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ தரத்தடைவன். இதில் சரிய கிரியாயோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியை சேர்வு. அவ்வளவு புரட்சமய நெறியின் பாட்டு புரியுதில்ல சித்திய. அதனாலே சைவ சித்தாந்தத்திலே சேருவது ஆச்சரியம். சைவ சித்தாந்தத்துக்கு மேலே சித்தாந்தமே இல்லை. சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏத்தி, சித்தாந்த நிலையில் நிற்கின்றவர்களே, சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏத்தி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு, ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மலங்கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும்பரப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்ப நின்று மொழிந்திடவும் உலகரலா மூர்க்கராகி பித்தாந்த பெரும்பதற்று பதற்றிப்பாவ பெருங்குழியில் விழுந்துடுவது இது என்ன பிராந்தி என்பது சித்திய. அதனால சித்தாந்த நெறி உயர்ந்த நெறி. சித்தாந்தம் என்றால் முடிந்ததன் முடி, அதுக்கு மேலே அந்த நெறி தான் நமக்கெல்லாம் கிடைக்குது. சித்தாந்தம் என்றாலும் ஆகமம் என்றாலும் உண்டு, ஆகமம் என்றாலும் சித்தாந்தம் என்றாலும் உண்டு. அந்த சித்தாந்த நெறியானது சில காலங்களிலே குன்றி இருக்கும், குறைந்து இருக்கும், மற்ற சமயங்கள் கூடுதலாய். சைவ சித்தாந்தம் சைவ சமயம் குறைந்து இருக்கும். அப்படிப்பட்ட காலத்திலே சிவபெருமான் அங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க அனுப்புவார். எங்கே இருந்து? கைலாயத்தில் இருக்கிற ஆளுங்க அனுப்புவார். வேத நெறி தலைத்துவங்க விதுசைவ துறை வழங்க பூத பரம்பரை ஒலிய ஒருத்தர் அனுப்பினார். எங்கே? சீர்காழியில ஒருத்தர் அனுப்பினார். சமண சமயம் அதிகமாக மிகுந்திருந்த போது, சைவ சமயம் குன்றி இருந்த போது முருகனே சீர்காழியில வந்து அவதாரம் பண்ணினான். அதே போல புத்த சமயம் அதிகமாக சைவ சமயம் குன்றி இருந்த போது திருவாத ஊரிலே மாணிக்க வாசகர் திருநந்தேவர் திருவாதூரிலே அவதாரம் பண்ணி ஆயவளம் பதியதில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகமனியும் துறை வழங்க வஞ்சனையால் மாயனிடும் வஞ்சனையால் மாயனிடும் புத்த இருள் உடைந்தோட வந்து ஒருவர் சேய இடம் பருதி என சிவனருளால் பதவி. அதனால இப்படி புத்த சமயம் மிகுந்து சைவ சமயம் குறைந்திருக்கிற காலத்திலே திருநந்தேவரை திருவாதூரில் அவதாரம் பண்ண வச்சார். திருநந்தேவர் தான் மாணிக்க வாசகர்னு சொல்றது சுருப்புலிவாளில் நான் ஒருத்தந்தான். திருநந்தேவர் தான் மாணிக்க வாசகராக வந்தார், இல்லைன்னா அவர் வந்து உபதேசம் பண்ண மாட்டார். இப்போ மற்றவர்கள் அவர் வந்து உபதேசம் பண்ணார்னு வரலாறு இல்லை, நேராக சிவபெருமானே வந்து உபதேசம் பண்ணார் இல்லப்பா. அது என்ன காரணம்? அங்கே திருநந்தேவர் அங்கே கைலாயத்தில் உபதேசம் பெற்றவர், அவர் தான் இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு வேறாலும் உபதேசம் பண்ணால் பொருத்தமாக இருக்குமா? அவருக்கு தகுந்தாப்புல உபதேசம் பண்ண முடியுமா? அதனாலே அவரே நேரா வந்து ஆச்சாரியனாக வந்து நலன் தன்மையில் வந்தவர்களை நீள்கடலர் காட்டி உபதேசத்தை பண்ணினார். அதனாலே சிவபெருமானுடைய என்ன என்ன தெரியுமா? உயிர்களை எல்லாம் பேரின்பத்திலே வைக்க வேண்டும், பேரின்பத்திலே வைக்க வேண்டும். சிற்றின்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறது, சிற்றின்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறது, அதை பேரின்பத்திலே வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அதுதான் அவனுக்கு பித்தே. அதனாலதான் அவனுக்கு பித்தான்னு உயிர்களை உயர்த்த வேணுமே, உயிர்கள் உயரும். இப்போ அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகளை பற்றி? பிள்ளைகள் உயர வேணுமே, பிள்ளைகளை உசத்த வேணுமே என்று இருக்குமல்லவா? அதுக்கு பித்துன்னு இருக்கு. பித்துன்னா அன்பு. அது அளவில்லாததுக்கு பித்துன்னு இருக்கு, அந்த அன்பு அளவில்லாததுக்கு பித்துன்னு இருக்கு. அதனால தான் பித்தா பிறை சூடி என்று சொன்னார். அதனாலே அப்படி உயிர்களை பேரின்பத்தில் வைப்பதற்கு இந்த சைவ சமயத்தில் சேர்ந்தா தான் பேரின்பத்தை அடையும். வேற எந்த சமயமும் பேரின்பத்தை தருவதற்கான தெய்வங்கள் இல்லை, எல்லாம் சித்தன்புகளை தருகின்ற தெய்வங்கள், நம்மை போன்ற உயிர்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் பேரின்பத்தை தர வல்லமையுடைய கடவுள் வேறு இல்லை.
1: சரி, இதை சொல்றாரு திருவள்ளுவர் காமத்து பாடல.
0: மனைவி தோழிலே சாய்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு இதை விடவா இன்பம் இருக்கு அந்த வைகம் தான் அப்படின்னா, தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகோள் தாமரைக்கண்ணான் உறவு என்பது திருக்குறள். அதனாலே போகலோகங்கள் அதெல்லாம் போகலோகங்கள், மோட்சலோகங்கள் அல்ல. அதனாலே பேரின்பத்தை கொடுப்பவன் சிவபெருமான் ஒருவனே. அந்த சிவபெருமானை அடைவதற்கு வழிகாட்டுவது சைவ சமயமே. சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம் பொருளை கைவந்தடவே மன்றுருளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துடலன் சமய நெறி புகுத வேண்டாம். முத்தி தரும் தெய்வ சபையை சேருவதற்கு சேரவாரஞ்சகத்தீரே என்பது தாய்மான ஒரு பாடம். அதனாலே இப்படி சைவ சமயத்தை சேருவதற்கு பல பிறவிகளிலே ஒவ்வொரு சமயங்கள்ல இருந்து இருந்து இருந்து இருந்து சைவ சமயத்துக்கு வந்துடும். இப்ப நம்ம எல்லாம் சைவ சமயத்துக்கு வந்துட்டோம். எல்லா சமயங்களையும் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். இனிமேல் நம்ம வேறு சமயங்களுக்கு போக வேண்டியதில்லை. உண்மையிலேயே நன்றாக சைவ சித்தாந்த நெறியை நீங்க முறைப்படி அனுட்டி தீரலானால் பரவி இல்லை, மறுபடி பரவி இல்லை. அதுதான் சித்தாந்தத்தை சிவந்தன் திருக்கடைக்கன் சேர்த்தி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து மலங்களில் ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து முத்தாந்த பாதமலர்கீழ் வைப்போம். அதனாலே சித்தாந்த நெறியை கிடைப்பது ஆச்சரியம். அதனாலே இப்படி சைவ சமயம் குறைந்திருக்கிற காலத்திலே அதற்கு தகுந்த ஆளை அனுப்புவார். கைலாயத்தில் ஏராளமான ஆளு இருக்காங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் அந்த கையில் வச்சிருக்கிறாரு. அது சமயத்துக்கு வந்து அப்படி அனுப்புவார். இப்பெல்லாம் அனுப்பணும் நாளாச்சு, இப்பெல்லாம் ஒரு ஆளை அனுப்பணும் வருவான் ஆளா ஞானசம்பந்தர் மாதிரி மாணிக்க வாசகர் மாதிரி அனுப்போம் அனுப்புவார்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வரைச்சுடுது சார். தெரியாத சைவ சமயத்தை பற்றி தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சைவ சமயம்னு பேரளவில் சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சைவ சமயம்னு வேடம் போட்டிருப்பாங்க, சைவ சமயம் உண்மை தெரியறது இல்லை. அதனாலே இப்படி சைவ சமயத்தை வளர்ச்சி பண்ணுவதற்காக சிவபெருமானை பரம்பொருள் என்று காட்டுவதற்காக சைவத்தின் மேல் சமயம் ஏறில்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்த்தர செய்த நால்வர் குற்றாளியும் உயிர் துணையே என்பது அருணை கலம்ப சைவ எல்லப்ப நாவலர். எல்லப்ப நாவலர்னு வேறு, அவர் சைவ எல்லப்ப நாவலர்னு போட்டுக்கிட்டார் சைவத்தில் இருக்கிறப்போ. அதனால சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்த்தர செய்த நால்வர் குற்றாளியும் உயிர் துணை என்பது அருணை கலம்ப. அதனாலே இப்படி சைவ சமயமே சமயம் என்றும் அந்த சமயத்திலே ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெற்று அந்த உபதேச நெறியிலிருந்து உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்து அருள் பெறுவேனோ என்கின்ற முறையிலே நின்று திருவருளை சேர்கிறோம். இந்த உண்மையெல்லாம் காட்ட வந்தவர்கள் சமயாச்சாரர்களாகிய நால்வர் குருமக்களும். அதிலே அதிகமாக இந்த மாதிரி உபதேச நெறியே குரு சிஷ்யன் உபதேச நெறி பூசை என்கிற நெறியை காட்டினவர் மாணிக்கவாசகர். தீச்சை பூசை உபதேசம் என்று காட்டினவர் மாணிக்கவாசகர். எல்லாரையும் ஒவ்வொரு வகையை ஆண்டு கொண்டார், இவரை இந்த முறையில் ஆண்டு கொண்டார். மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வவரை

0: பாட்டு புரியுது இல்ல.
1: மற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வரை திகைக்க வைத்து பின் அவரை தெளிய வைப்பான். வா நாயன்மார் மட்ட பாடலாம் கேட்டுக்கிட்டான். வாதவூர் முனிவருக்கு திகைக்காமல் சிவஞானம் எடுத்துரைத்தான். மாற்றம் அது தெரிந்தீரே, அவங்க பெற்றதுக்கு இவர் பெற்றது மாற்றம் அது தெரிந்தீரே, இவர் பெற்ற ஞானத்தின் வகை தன்னாலே என்பது வாதவூர் வழி. ஆகையினாலே இப்படி திருநந்தி தேவரையே திருவாதவூருக்கு அனுப்புவித்து அவருக்கு மேலும் உபதேசத்தை பண்ணி வச்சு மந்திரியா இருந்தவரை சாமியாராக ஆக்கி சிவஞானியாக ஆக்கி அவர் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு அவர் காலத்திலேயே மாணிக்கவாசகர் காலத்திலேயே எத்தனையோ ஆன்மாக்கள் அந்த திருவிளையாடல்களை பார்த்தும் கேட்டும் உய்தி பெற்றவர்கள். அதன் பிறகு அவர் பாடிய திருவாசகத்தினாலே சைவ சமயமே சமயம் ஜவுர்மானே பரம்பொருள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து அதன் மூலமாக நின்று கதி பெற்றவர்கள் அநேகம். இன்னும் பெற போகின்றவர்கள் அநேகம். உலகத்திலே சிவபக்தி பரவி இருக்கிறது, சிவபக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது திருவாசகம் தான் முதல் காரணம். சிவபக்தி இருக்கிறது சிவபெருமானே பரம்பொருள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் திருவாசகம். அவர் உபதேசம் பெற்றவுடனேயே சாமியோட போயிருந்தார் பாட்டு பாடலைன்னு வச்சுக்க அவ்வளவு. அதுக்காக அவர் அனுப்பல, இந்த உருப்படி இல்லாத உயிர்களை எல்லாம் உருப்படி ஆக்குறதுக்காக. அதனாலே இப்படி ஞானம் இல்லாதவர்களுக்கும் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பத்தி உண்டு பண்ணி அதன் மூலமாக உய்யக்கொள்ள வேண்டும் என்கிற கருணையினாலே சிவபெருமான் திருவாதவூரிலே அவரை அவதாரம் பண்ண வச்சு முதல் மந்திரியாக அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஆக்கி குதிரை வாங்க வர செய்து இவர் வழியில உட்கார்ந்திருந்து காத்துக்கிட்டு இருந்து ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் திருவாசகமாக உண்டு. அதனாலே அதுக்கு மேலே அந்த பொருளை எல்லாம் பாண்டியன் கொடுத்த பொருளை எல்லாம் குதிரை வாங்க கொடுத்த பொருளை எல்லாமே நீ திருப்பணிக்கு செய். இந்த பாண்டியன் பொருள் ஈட்டியது நல்ல வழியில ஈட்டியது, அறவழியில ஈட்டினான். தர்ம வழியிலே இந்த பொருளை அதர்ம வழியிலே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசன் என்கின்ற அந்த அதிகாரத்தை காட்டி மிரட்டி பணம் சம்பாதிக்கல, அக்கிரமமான வரியில சம்பாதிக்கல, நியாயமான வரியில வாழ்ந்த பணம். அதனால இதை திருப்பணிக்கு செய்யும். அதுக்கு மேலே அடியவர்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடுனார். பெருந்திரு வடியராகி இருந்தவர் தம்மின் மேன்மை எய்தினர் முகத்தை நோக்கி திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணி கழியும் மேலாம் அருந்தவருக்கு அருள் இல்லாத அறந்தவருக்கு அருளும் என்றார். அதன்படி அவர் சொன்னபடி பொருளை எல்லாம் திருப்பணிக்கு ஆக்கிவிட்டார். திருப்பணிக்கு ஆக்கினார், அடியார்களுக்கு கொடுத்தார். உடனே பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளாக எடுத்துக்கிட்டு இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? நான் கூட இருந்தேன் மாணிக்கவாசகர் இப்படி பணம் இல்லையா இதெல்லாம் சொல்ல முடியுமா? பணத்தை வச்சிருப்பாரு கையில். சிவஞானி ஆகிட்டாரு, எல்லாவற்றையும் திறந்து விட்டார். எல்லாவற்றையும் திறந்து பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே உடனே நல்ல பெரிய இன்ஜினியரை கூப்பிட்டாரு, கோயிலை கட்டுன்ட்டார். நல்ல சிற்பியை கூப்பிட்டாரு, கோயிலை கட்டுன்ட்டாரு. அதில் தலைமையான ஆளை கூப்பிட்டாரு அடியார்கள், அவர்கிட்ட கொடுத்து அடியார்கள்லாம் கூப்பிட்டார். உடனே கொண்டு வர ஊருகா ஒரு வினாடி கூட பணத்தை வச்சிருக்கணும். அதனாலே இப்படி நல்ல வழியிலே வந்த பணம் திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணிக்கடி மேலாம் அருந்தவர்களும் இல்லாத அறந்தவர்களும். அதனாலே இப்படி திருப்பணியை செய்தார். அதன் பிறகு அரசனிடத்திலிருந்து ஓலை வந்தது, குதிரை வரவில்லை, உடனே வர வேண்டும். சாமி கிட்ட ஓலையை கொண்டு காட்டினார். சாமி கிட்ட ஒரு மாணிக்கத்தை கொடுத்து நீ நேர அரிமர்த்தன பாண்டிகிட்ட போ, அந்த மாணிக்கத்தை கொண்டு போய் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல நான் குதிரையை கொண்டு வந்துடுவேன், பயப்படாத. ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரையை கொண்டுட்டு வந்துடுறேன், நீங்க முன்னாலே ஓலை விட்டபடினால நான் வந்தேன்னு சொல்லு அப்படின்னு இப்படி எல்லாம் பொய்யும் சொன்னாரு மெய்யும் சொன்னாரு, பொய்யும் சொன்னாரு மெய்யும் சொன்னாரு. உடனே அந்த மந்திரிக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தார் பெட்டியில் தனியாக வாங்கி. சாமியாராக்கி அந்த முதல்ல அதெல்லாம் நீ ரசன்கிட்ட போகிற அதனால மந்திரி வடத்தையே போட்டுக்கிட்டு போனார். ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு மந்திரியாக போனார். அப்புறம் போய் சொன்னார் இந்த மாதிரி குதிரையெல்லாம் வாங்கியாச்சு. அது அங்கே இருக்கிற சோதிடரை கேட்டோம், அவங்க ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரை வர்றது நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக திருப்பரந்துறையில் குதிரையை நிறுத்தி மாணிக்கவாசகர்
0: பொய்தான்.

0: மாளிகையிலிருந்து மாணிக்கத்தை கொடுத்தவன். மாணிக்கவாசனுடைய மாளிகையில தங்கி இருந்தாரு. அதன் பிறகு அயால மற்ற மந்திரிகள் எல்லாம் சொல்றதை கேட்டு குதிரை வாங்கல ஒரு பொய் சொல்றாரு என்று சொன்னதை கேட்டு தண்டனையை தந்தான். அப்படி தண்டனையை தந்த போது சாமி கிட்ட வேண்டினார். பாருடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீருடு பொலிவா சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உர சிவனே யாருடன் யாருக்கு எடுத்துரைப்பேன் ஆண்டனி அருள் இலையானால் வார்கடல் உலையில் வாழிலேன் கண்டாய் வருக வந்தருள் உரியா என்று பாடினாரு. அதன் பிறகு ஏழு ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரைகள் எல்லாம் வந்துருச்சு. சொன்ன மாதிரியே வந்துருச்சு. சொன்ன மாதிரியே சௌர்மான் சொல்லிட்டாருன்னா தவற மாட்டார். நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார். சொல்லிட்டாருன்னு வச்சுக்கப்பா அப்படியே வந்து. அதனால ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல அளவில்லாத குதிரைகள் வந்தது. அழகான குதிரைகள் வந்தது. அளவில்லாத குதிரைகள் வந்தது. அழகான குதிரைகள். இப்படி ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்திலே எப்படி குதிரை கொண்டு வந்தாரு? பணம் போட்டு வாங்கினாரா இல்ல காட்டுல இருக்கிற நதிகளை எல்லாம் நினைச்சாரு நீங்கள் எல்லாம் குதிரைகளா வரணும்னு? எல்லாம் குதிரையா வந்துருச்சு. காட்டுல இருக்கிற நதிகளை இது அப்பர் சுவாமி பாடுறாரு. நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதம் கொண்ட ஆடவல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும் முரசதிருந்த ஆனை முன்னோட முன்படிந்த அன்பர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றான ஆறு மறந்த அம்மானே என்று பாடுகிறார் மாணிக்கவாசர் வரலாற்ற. நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வான். நரியை குதிரை செய்வான் நரகர்களா இருக்கிறவர்களை தெய்வமாக ஆக்கும். தாழ்ந்தவர்களை உயர்ந்ததாக்குவான் உயர்ந்தது தாழ்ந்ததும் ஆக்குவான். உயர்ந்தவர்களை தாழ்ந்ததாக செய்வான் தாழ்ந்தவர்களை உயர்ந்ததாகவும் செய்வான். அதனால இப்படி நரிகள் எல்லாம் பரியாக வரணும்னு நினைச்சார். அரியோடு வரமர் கடவுள் யாதவன் நரிய குதிரையை ஆக்கிய நன்மை. நரிய குதிரையை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வுத்து பெரியதன் மதுரையெல்லாம் பிச்சதற்றும் பொருந்துடையார். இரும்புதர மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்ற நென்புரிக்கு கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்குதரை உலகு சடை உடையான நரிகளெல்லாம் பெருங்குதரை ஆக்கியவார் அன்றை உன் பேரருளை என்பது திருவாசகம்.
1: ஓம் நம சிவாய். சைவன்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நமசிவாய.
2: கந்தரலங்காத்துல வரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே. கூற்றுவன் ஊர்க்கு செல்லுகின்ற வழியையும் துயரத்தையும் இந்த மறந்தவர்களுக்கு சொல்லடாப்பா, மறந்தவர்களுக்கு சொல்லடாப்பான்னு சொல்றேன். யார் சொல்றார்? அருணகிரிநாதர் சொல்றார். எப்படிப்பட்ட இடு விடாய்ப்பட? விடாய்ப்பட கண்டால் என்ன? தாகத்தோட தவிச்சு கொண்டு போகுது. தாகத்தோட தவிச்சு கொண்டு போகுது. இது ஜேர்னி ஆஃப் த சோல் என்று சொல்றது. இது வந்து எங்கட சமயம் மட்டுமில்ல, எல்லா சமயத்திலேயும் இருக்கு. இஸ்லாத்திலேயும் இருக்குது ஐயா. இஸ்லாத்துல சொல்லுவார்கள் அங்க வந்து நீ மரணக்கின் தல்வத்திலே மலக்குள் மவுத்துக்கள். எங்கட ஜமதூதர்களே அவர்கள் சொல்றது மலக்குள் மவுத்துக்கள். மலக்குள் மவுத்துக்கள் வந்து உன் முதுகிலும் கன்னத்திலும் அடித்து அடித்து இழுத்து செல்லும் போது எப்படி இருக்கும்? இழுத்து செல்லும் பொழுது எப்படி இருக்கும் என்று கேட்பார்கள். அப்ப இந்த பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை. இந்த பாதையில போகைக்குள்ள அவருக்கு நிழல் தேவை. அவருக்கு பாதத்துல கல்லு முள்ளு குத்தாம பாதணி தேவை. அவருக்கு தாகத்துக்கு தண்ணி தேவை. எப்படி கொடுப்பது தங்க? என்ன செய்ய முடியும் நீர்? ஒன்றும் செய்ய இயலாது. இங்க இருக்கிற உத்தமராருக்காவது பார்த்து ஒரு குடைய கொடுத்தால் அங்கே ஒரு நிழல் வரும். இங்கே ஒரு பாத்திரத்தை கொடுத்தா தண்ணி பாத்திரம் கொடுத்தா அவருக்கு தாகத்துக்கு தண்ணி வரும். இவருக்கு ஒரு செருப்பு அல்லது மிதிவடி கொடுத்தால் அங்க நடக்கிறதுக்கு ஒரு பாதத்துக்கு ஒரு அணை வரும். இங்க செய்ய வேணும். அதுதான் எங்களுடைய அபர கிரியைகள் தான். அபர கிரியைகள். அப்ப அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த மூன்றாவதுல இருக்கிற அந்த சித்தமண்ட அந்த கரையினத்து கூட இந்த இதெல்லாம் நடக்குது. இந்த பாதைக்குள்ளால இவர் போறார் அங்க. அப்ப இப்படி அங்க போனோடனே அந்த மரண பாதையில போய் முடிய அங்க ரமணன்ட்ட போனோடனே என்ன நடக்கும் என்று சொன்னால் அங்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. எல்லா சமயத்திலயும் இருக்குத்தானே தங்கா நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு அங்கேயும் உண்டு. அந்த ஓ அப்ப அந்த நியாய தீர்ப்பு வந்து அங்க இருக்குது. அங்க அதான் அவருக்கு தர்மராஜா என்று பெயர். அங்க இருந்து சித்திரகுப்தனார் இருக்கிறார். இதெல்லாம் கற்பனை கதை அல்ல. அவர் அக்கவுண்ட் அங்கத்து எல்லா வரவு செலவு கணக்கையும் கணக்கு எழுதி வைத்து வைத்திருக்கிறான் அந்த சித்திரகுப்தன். அப்ப அந்த சித்திரகுப்தன் என்ன செய்யறான், அங்க போனோடனே எங்களுடைய பென்டிரைவ் இருக்கு இல்லையோ சித்தம், அதை எடுத்து அங்க தேவையான கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணோடனே ஜமனுக்கு முன்னால அங்க எங்கட கதை கந்தல், கதை கந்தல் பழகாக சொல்லுவார்கள் என்று கேட்டால் இந்த குரான்ல இருக்கிற வசனம் 6:61 சொல்லுது குரான்ல, உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் இறைவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உருவை இயக்கப்பெற்றுவார்கள். நாங்களும் அப்படித்தான் சொல்றோம். அவர்கள் அந்த கடமையில் எந்த குறையும் வைப்பதில்லை. அவர் காலத்துக்கு வருவார். அதான் அவருக்கு பேர் காலன். மோஸ்ட் ஃபங்க்ஷுவல் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஜமா. அந்த டைமுக்கு வந்து நிற்பார். ஆனபடியாத்தான் காலன், காலத்துக்கு வருவதால காலன். அதான் காலன். பட் இன்னொன்று இருக்குது, இந்த காலனை கொன்றவர் காலகாலன் என்கின்ற சிவன். அது ரெண்டு இருக்குது. காலன் என்கிற மிருத்யு மரணம் அவருக்கு இல்லை. மரணத்தைக்கு அப்பாற்பட்டவர், புறப்பெறப்பற்ற கடவுள். ரெண்டாவது ஹீ இஸ் பியாண்ட் டைம். டைம் என்ற கன்செப்ட் வந்து இந்த புவனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட புவனங்கள் வரைக்கும் தான் இந்த டைம் என்றது இருக்குது. அதுக்கு அங்கால டைம் இல்லை. அவர் அதுக்கு அங்கால இருக்கிறதுனாலதான் அவருக்கு காலகாலன், கால சம்ஹாரம் என்று சொல்றது. காலத்தை கடந்தவர், காலத்தை வென்றவர். அடுத்ததாக குர்ஆன் அடுத்த வசனம் 32:11 சொல்லுது, உங்கள் மீது நியமிக்கப்பட்ட மரணத்தின் வானவர்கள் மலக்குல் மவுத் உங்களை முழுமையாக கற்பற்றி கொள்ளுவர். இது 32:11 திருக்குறான்ல இருக்குது. அதே மாதிரி திருக்குறான்ல 47:27 சொல்லுது, பின்னர் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்தவாறு உயிர்களை கற்பற்றி செல்லும் போது நிலைமை எப்படி இருக்கு. அடுத்து நியாய தீர்ப்பும் எங்களுக்கு எல்லா மதத்திலையும் இருக்கு. யூத மதம் சொல்லுது நியாய தீர்ப்பு இருக்கண்டு, கிறிஸ்தவ மதம் சொல்லுது நியாய தீர்ப்பு இருக்கண்டு, இந்து மதமும் சொல்லுது நியாய தீர்ப்பு இருக்கண்டு. அப்ப இங்க வந்து எங்களுடைய மதத்தின்படி ஜமதர்மராஜா தான் அதுக்கு நியாய தீர்ப்பு. அவர் அங்க இருந்து சுவர் உங்களுடைய தன்மதி மகளை பார்த்து உங்களை திருப்பி பூலோகத்துக்கு அனுப்புவார், இல்லையண்டா சுவர்க்கத்துக்கு அனுப்புவார், இல்லையண்டா நரகத்துக்கு அனுப்புவார். எங்க போனாலும் சந்திக்கலாம் தங்க. தங்கா நீங்கள் சுவர்க்கத்துக்கு வந்தீங்கண்டா சொல்லுவீங்கள். ஹோம் டாக்டர் நீங்கள் சொன்ன நீங்கள் அன்றைக்கு அப்ப கொஞ்சம் டவுட் இருந்தது எனக்கு, அப்ப கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனா இப்ப அந்த டவுட் போயிட்டு இங்கதான் இருக்கிறோம் என்று சொல்லி அங்க கதைப்போம். நரகத்துக்கு போனாலும் அங்கால இருந்து ஐயோ அப்ப சொன்ன நீங்கள் நீங்களே நீங்க வந்துட்டீங்க டாக்டர் என்று சொல்லுவீங்க. எல்லாம் வாயால சொல்லி போட்டு செய்யாம விட்டதால வந்துட்டேன் என்று சொல்லலாம். தப்பேலாது அதுக்கு ஸ்பெஷல் இன்னும் பாடி குடிக்குது அங்கால. நீங்க சொன்ன இந்த பாடியில இந்த சூட்சும சரீரம் இருக்குதானே, அந்த சூட்சும சரீரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் ஒன்று போடப்படும். இப்ப சந்திரனுக்கு போகைக்குள்ள எக்ஸ்ட்ரா உடுப்பு போட்டுக்கொண்டு போகணும் இல்லையா, அஸ்ட்ரோனட்ஸ் போடுவினம் இல்லையா, வான்வெளி வீரர்கள். அதே மாதிரி சுவர்க்கத்துக்கு போக போகம் அனுபவிக்க போகைக்குள்ள அந்த போகத்தை இந்த உடல் தாங்காது. அதுக்கு கொடுக்கிற சரீரம் பூதனா சரீரம். பூதனா சரீரம் ஒரு உதாரணம் தங்க, ஸ்பஷ்டமாக விளங்குவதற்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே ஆண்பன் போகம் என்றால் அரை மனத்தியாலமோ ஒரு மனத்தியாலமோ தான். அந்த உலகத்திலே அதற்கு முடிவே கிடையாது. அதுக்கு தான் அந்த உடம்பு. இங்க சாப்பிட்டால் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று விருப்பம் என்று வைங்க, எவ்வளவு தங்க சாப்பிடுவீங்க? ஒன்று ரெண்டு தந்தா சாப்பிடுவீங்க, நல்லா இருக்கு. என்ன ஒன்று எடுத்தா நல்லா இருக்கு, ஆக்களுக்கு முன்னாலும் எடுக்கலாம இருக்குன்னு யோசிப்போம். அல்லது சந்தர்ப்பம் கிடைச்சா 4 வளத்து வாங்குவோம், 5-6 அதுக்கு மேல எடுக்கலுமா என்ன நம்பிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வரைக்குமே சில வேலை எடுக்கலாம், நேற்று திண்டது இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த உலகத்து இன்பம். சுவர்க்கு லோகத்துல அப்படி இல்லை. யூ கேன் என்ஜாய் ஃபார் சதா. அதுதான் சுவர்க்கம். அதுல அப்ப அந்த சுவர்க்கத்துக்கு போவதற்கு கொடுக்கிற சரீரம் பூதனா சரீரம். நரகத்துக்கு போறதுக்கு ஒரு பாடி வேணும். அதை சொல்றது ஹெல் ப்ரூஃப் பாடி என்று. வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இருக்கு இல்லையோ, தண்ணிக்கு விழுந்தாலும் மக்கர் பண்ணாம வேலை செய்கிற மாதிரி இந்த சுவர் நரகத்துல போய் அவ்வளவு துன்பத்துக்கு போகைக்குள்ளையும் அசங்காத உடம்பொண்டு தருவார்கள். அது அந்த உடம்பை சொல்றது ஜாதனா சரீரம். ஜாதனா சரீரம், இந்த ஜாதனா சரீரத்துல போய் அங்க நாங்கள் இருக்கைக்குள்ள இங்க வந்து நெருப்பு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்? உடனே ஒரு இன்டென்ஸ் பெயின், அதீதமான பெயின் தானே நெருப்பில போடுறது. போட்டால் அந்த பெயின்லயே அக்யூட் ஷாக் வந்துடும், 5 நிமிஷத்துக்குள்ள உணர்வு போயிடும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னொரு அரை மணத்தியால முக்கானது கார்பன் மோனாக்சைடும் போய்சனிங் வந்து ரெண்டும் சேர்ந்து உணர்வு போயிடும். பிறகு அடுத்த அரை மணத்தியாலமோ முக்கால் மணத்தியாலமோ டிபெண்ட்ஸ் ஆன் டயர் போட்டு இருக்கிறாங்களா, பெட்ரோல் போட்டு இருக்கிறாங்களா, உறக்க போட்டு இருக்கிறாங்களா, அல்லது இன்சினரேட்டர் அந்த ஃபியூனரல் ஹோம்ல இருக்கு, அதுக்கே டக்கண்டு போட்டா உடனே பொசு கண்டு போகுது. அதுக்கு போட்டு சுவிட்ச போட்டு டிஞ்சால வந்து பார்த்தா மேல ஆவி போறது பாக்குறோம் இல்லையா, புக போறது. அது மாதிரி என்னென்ன ஊடகத்தை பாவிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு பொசுங்கிடும். நரகத்தில் என்ன கேட்டதங்க, இதே விளையாட்டு தான். எரிப்பார்கள், வாட்டுவார்கள், ஆனால் உணர்வு போகாது, உடம்பு போகாது. அப்படியே அந்த சூட்டை அனுபவிச்சு கொண்டு இருக்க
3: வேண்டியதான்.
2: அந்த உடம்பு அதை சொல்லுவார்கள் ஜாதனா சரீரம்.
3: எல்லாத்தையும்
2: அனுபவிக்க கொடுப்பது அது ஜாதனா சரீரம். இது புதனா சரீரம். இதெல்லாம் அந்த போற வழியிலே அந்த நடக்கிற சரீரங்கள். அது ஒவ்வொன்றுக்கும் இப்ப வந்துட்டோம் இல்லையா, 4வது சரீரம் வரைக்கும் நாங்க வந்துட்டு கொடுத்தோம். 3 சரீரம் 4 சரீரங்கள் பார்த்தது. இதே மாதிரியாக உள்ளுக்கு இருக்கிற சரீரம் அங்கால போனோம் என்றால் அதுக்கு அடுத்ததாக பிராணமய கோஷம் பார்த்தாச்சு, அடுத்தது மனோமய கோஷம் பார்த்துட்டோம். அதுக்கு அங்காள இருக்கிற சரீரத்தை சொல்றது விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்துல என்ன இருக்குண்டா தங்க, 6 விஷயங்கள் இருக்குது. எங்கட டைம் ஃபேக்டர் அங்கதான் இருக்கு. அங்கதான் எல்லாரும் சொல்லுவீங்க உடலுக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களோ? உடம்பு சுருக்கம் விழுகுது, எல்லாம் நடக்குது தானே. அந்த நேரம் வரைக்குள்ள பருவமடைதல் நடக்குது, அந்த நேரம் வரைக்க காதல் வருகுது, அந்த நேரம் வரைக்க பயம் வருகுது. இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு புரோகிராம் பண்ணி விட்டு இருக்கு தானே. அந்த புரோகிராம் இங்கதான் இருக்கு தாங்க. இன்டர்னல் ப்ரோக்ராம் எங்க இருக்குது? காலம் உள்ளுக்க இருக்குது, எங்கட பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் உள்ளுக்க இருக்குது, எங்கட இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, மை பவர் ஆஃப் வில் பவர் சொல்லுவோமே, வில் பவர், வில் பவர் அண்டு அந்த வில் பவர் அங்கதான். எவ்வளவத்தை தான் படிச்சாலும் உள்ளுக்குள்ள புரியாமல் இருக்கும். சும்மா என்ன சொல்லுவார்கள், புத்தக படிப்பு, 8 சுரக்கா என்று சொல்லுவோமே, அது மாதிரி படிச்சத படிச்சு சொல்லறத சொல்லி ரேடியோல வந்து லெக்சர் அடிக்கிறத அடிச்சு போட்டு போகலாம். ஆனா உள்ளுக்குள்ள விஷயம் இருக்காது. நுண்ணிய நூல்பல கற்பினும் தன்னுள் அந்த உண்மை அறிவே மிகும் என்று வள்ளுவர் சொல்றார். அந்த உள்ளுக்கு இருக்கிற அறிவு, உள்ளுக்கு இருக்கிற ஞான சக்தி. டாக்டர் எவ்வளவுதான் சொல்லுவார் இருந்து, என்ன சொல்லுவார் இருந்து, சீர் சாப்பிடாததங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு முக்காமணத்தில நடக்கி போ எல்லாம் சொல்லுவார் டாக்டர். டாக்டரே நடக்க மாட்டார், டாக்டரே ஸ்வீட்ஸ கண்டா விழுத்து வாங்குவார். இருக்குதா இல்லையா? இவ்வளவத்தை சொன்னாலும் தனக்கு அந்த மோட்டிவேஷன் வராது. அந்த மோட்டிவேஷன் தான் இச்சா சக்தி. மோட்டிவேஷன் இருக்குது, காலையில் எலும்பினோட எக்ஸசைஸ் செய்யணும்னு யோசிக்கிறோம், எலும்பி போட்டு அதுக்கண்டு அந்த பேண்ட் சைன் போட்டுக்கொண்டு கீழே வந்து ஷூ சைன் போட்டுக்கொண்டு பக்கத்துலதான் ட்ரெட்மில்லும் இருக்கும், பக்கத்துலதான் புத்தக மேசையும் இருக்கும், கம்ப்யூட்டரும் இருக்கும். இந்த புத்தக மேசையை தொட்டுட்டால் அதுல ஏற வராது. இப்ப மோட்டிவேஷன் இருக்குது, நாலேஜ் இருக்குது, அக்ஷன் வருது இல்ல, கிரியா சக்தி, இவையெல்லாம் இருக்கிறது இந்த 4வது சரீரம் என்கிற விஞ்ஞானமய கோஷத்தில். காலன், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த இதோட இதுக்குள்ளாக அடுத்த சட்டைக்குள்ள புருஷன் என்று இருக்குது. அது அங்க அடுத்த சட்டைக்கு போகும். இப்ப இவ்வளவும் இருக்கிறது கஞ்சுக சரீரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஞ்ஞானமய கோஷத்தில். அப்ப இந்த ப்ரோக்ராம் அங்க இருக்குதுங்க. இப்ப விளங்குதா எங்கட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி, இதுக்குள்ள இருக்கிற துலக்கங்கள் மரபுகளாலதான் எங்களுக்கு வழிபடுறது. சில பேர் வந்து சைவ சித்தாந்தத்தையும் சைவத்தையும் கரைச்சி கொடுத்து அதுல ஒரு முனைவர் பட்டமும் எடுத்து நாலு முனைவர்கள் உருவாக்கி ஆராய்ச்சி கட்டுரைகள் புஸ்தகங்கள் எல்லாம் எழுதி இருக்கலாம். ஆனா ஆன்ம விளக்கம் இல்லாமல் இருக்கு. அது இந்த ஞானாசக்தி என்ற விளக்கம் குறைவா இருக்கிறதுனால சில பேர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பார்கள், குருமாரா கூட இருப்பார்கள், ஆனா நித்திய சந்தியாவந்தனம் கூட செய்ய மாட்டாங்க, நித்திய அனுஷ்டானம் கூட செய்ய மாட்டாங்க, ஒரு பூ எடுத்து சுவாமிக்கு நித்திய பூஜை கூட செய்ய மாட்டாங்க. வந்துரு வேலைக்கு கோயிலுக்கு பூஜையை பண்ணி அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு போவாங்க, மிச்சம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது அவருடைய கிரியா சக்தி, பண்ண மாட்டாங்க. மோட்டிவேஷன் இருக்காது, இச்சா சக்தி. ஏனென்றால் இதெல்லாம் கிளவுட் பை அவர் எங்கடைய இம்பியூரிட்டி தாங்க, ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் டார்க்னஸ். அது விடாது, அது விடாது தங்க. அதுக்குத்தான் எங்களுடைய ஆத்ம சாதனை தேவை. அடுத்தது இந்த அந்த இது எல்லாத்தையும் துளக்கிறதுக்கு அங்க ஒரு கிளீனிங் ஒன்னும் வச்சிருக்கிறார். ஓ, நாங்கள் கரிப்பிடித்த பாத்திரத்தை துளக்குவதற்கு என்ன பாவிப்போம்? சாம்பலும் மண்ணும் தண்ணி பாவிப்போம் இல்ல, இந்த சாம்பல் அதான் மாயை. அதுல இருந்துதான் இந்த உடம்பை தந்து, இந்த உலகங்களையும் தந்து, இந்த அனுபவப் பொருட்களையும் தந்திருக்கிறார். அதுதான் அடுத்த சரீரம், ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிற மாயை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த அண்ட சராசரம் எல்லாம் இருந்தாலும் கூட நீர் போய் ஒரு இடத்துலதான் புறப்படு கேளும், ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் புறக்கேயும். அந்த இடத்து மண்ணில சில குறிக்கப்பட்ட மண்ணில விளைந்த சில குறிக்கப்பட்ட உணவு வகைகளை உண்டு, சில குறிக்கப்பட்ட போஷாக்குகளை பெற்று குறிக்கப்பட்ட சூழல்ல இருக்கிற குறித்த அறிவையும் உனக்கு நியமிக்கப்பட்ட அறிவையும் நியமிக்கப்பட்ட ஆட்களோட ஊடாடி இன்றைக்கு நீர் இருக்கிறீர், நான் இருக்கிறீர், எல்லா மாயா சரீரங்கள், மாயினால வந்த உணவு, மாயினால இருந்த விளைந்த பூமியில விளைந்த உணவு. எனக்கு பட்டுக்கோட்டையில கொஞ்சம் உணவு கிடைச்சிருக்கு, ஜாழ்பாத்துல கொஞ்சம் உணவு, நியூசிலாண்ட்ல கொஞ்சம் உணவு, இப்ப கனடாவில. இந்த இனக்கண்டு விதிக்கப்பட்ட அந்த மாயைதான் இந்த ஐந்தாவது சரீரத்தில் இருக்குது. குர்ஆன் அழகாக சொல்லுகின்றது, நீ நீ உனக்கு நீ உண்ணுகின்ற ஒவ்வொரு தானியத்தில உனது பெயர் பொழுதப்பட்டிருக்கின்றது, குறைக்கப்பட்டிருக்கின்றது. மாய நிறைய இருக்கு தங்க, உமக்கும் எனக்கும் அளந்திருக்குதே. இதுதான் ஐயா உன்னுடைய சுற்றுச்சூழல், இதுதான் உன்னுடைய ஆக்கல், இவைதான் உன்னுடைய உணவு, இதுதான் உன்னுடைய ஊழல் அது உணவாகா சிவபிரகாசம் சொல்லும். எங்கட விதிப்படி இல்லாட்டி எனக்கு வரவே வராது. அது இந்த இந்த நுண்ணிய மோஸ்ட் ஃபைன் ப்ரோக்ராம் தானே இது. அது இங்க இருக்கு தங்க, இதுதான் அஞ்சாவது சரீரம், இதுதான் அந்த அன்னமய கோஷம், அப்பா அம்மா தந்தது, அடுத்தது பிராணமய கோஷம், அடுத்தது அதுக்குள்ள இருக்கிறது மனம் புத்தி அகங்கார் இருக்கிறது, அந்த சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தமண்ட கேட்கும் சக்தி பார்க்கும் சக்தி எல்லாம் இருக்கிறது. அதுக்குள்ளாக இருக்கிறது மனோமய கோஷத்துல சித்தமண்ட ஆழ்மனது இருக்குது, இந்த பதிவுகள் எல்லாம் இருக்குது, இந்த எங்களுடைய ஹார்ட் டிரைவ் மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் இருக்குது. நியாய தீர்ப்பு நாளில எல்லாம் வாசிக்கப்படும், எல்லாம் ஒவ்வொரு உறவையும் கொண்டு செல்லும். அது மூன்றாவது சரீரத்தில் இருக்கிறது, அது மனோமய கோஷம். அதுக்கு அங்கால இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம், அங்கேதான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ல வந்து எனக்குரிய காலம், எனக்குரிய நியதி, எனக்குள்ள இருக்கிற மோட்டிவேஷன் என்கிற இச்சாசக்தி, எனக்குள்ள இருக்கிற ஆக்ஷன் என்கிற கிரியாசக்தி, எனக்குள்ள இருக்கிற அந்த வில் பவர் என்று சொல்ற இச்சாசக்தி, வேற எனக்குள்ள இருக்கிற அறிவு, உள்ள அறிவு, ஆன்ம அறிவு என்று சொல்ற ஞானாசக்தி, இது எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. அடுத்தது ஆனந்தமய கோஷத்துல, அது அந்த நாலாவது கோஷத்துக்குள்ள ஆன்மாவும் வந்தது புருஷன் என்று, ஐந்தாவது ஐந்தாவது கோஷத்துல இருக்கிறது தான் இனக்கண்டு இருக்கிற அந்த ஒரு ஒரு ஸ்பூன் கிள்ளி போட்டிருக்குது அங்க எங்களுக்கு மாயையில. எனக்குரிய உலகம், எனக்குரிய உறவாடக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எல்லாம் அங்க அப்படி கிள்ளி போட்டாச்சு. அதுல இருந்துதான் நான் கட்டையில போக மட்டும், கட்டையில போற பிறகு கூட அதுல இருந்தான் பெறவனும் தங்க, கட்டையில போற பிறகு கூட அதுல இருந்துதான் பெறவனும், கடைசி நேரத்துல வாய்க்க வாக்குற பால் கூட அதுல இருந்துதான் பெறவனும், நான் தின்கிற மருந்து கூட அதுல இருந்துதான் தங்கா வர வேணும், நான் பூசைக்கு பாவிக்கிற பூவும் அதுல இருந்துதான் வர வேணும். இது எல்லாம் அங்க விதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஐந்தாவது சரீரம், ஆனந்தமய கோஷம். இதுதான் இந்த பஞ்ச கோஷம், பஞ்சகோஷம். ஆனா இந்த பஞ்சகோஷங்களும் நான் இல்லை, பஞ்சகோஷங்களும் நான் இல்லை, இதற்கு அப்பாற்பட்டிருக்கிற ஆன்மா தான் நான். அது சங்கராச்சாரியாரும் சொல்லுவார், நாங்களும் சொல்லுவோம், அந்த கரணம் அவற்றில் ஒன்றன்று. இதெல்லாம் சிவஞான பூத சூத்திரத்திலேயே வரும். இதுதான் இந்த சரீரங்களுடைய விளக்கம். இந்த பஞ்சகோஷங்களையும் பார்த்தோம், இடையில எடுக்கிற எக்ஸ்ட்ரா ஜக்கெட் சுவர்க்கத்துக்கு எடுக்கிற பூதனாசரீரம், நரகத்துக்கு எடுக்கிற ஜனாசரீரம் பார்த்தோம், இன்னும் ஒன்று இருக்குது பிரேத சரீரம். பிரேத சரீரம் என்றால் இறந்த பிறகு அங்கேயும் இங்கேயும் போகாம இங்கினேக்கே சுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி என்றா பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வழி கிட்டது, டீனேஜ் வடிகள் பள்ளிக்கூடத்துக்கு நான் வழி கிட்டது. நான் என்னுடைய பையனை விட போய் பாப்பறேன், நான் எல்லாரும் போனா நேரம் கூட்டிக் கொண்டு வர போவேன். அப்ப கொஞ்சம் வெள்ளன போய் நிக்கிறது. விக்டோரியா காலேஜ்ல தான், விக்டோரியா காலேஜ் இருக்கு இல்லையா, பார்த்தால் இந்த பாடசாலை நேரத்துக்கு பையன்கள் எல்லாரும் வெளியில ஓடுவாங்க சுத்த. அதுல ஒன்று ரெண்டு மாணவர்கள் கார்லையும் வந்திருப்பார்கள். அப்ப அதுல போய் சுத்தி போட்டு மோல் எல்லாம் போய் அங்க அங்கடை எல்லாம் முடிச்சு போட்டு கரெக்டா வந்து 3 மணிக்கு பள்ளிக்கூட 2:30 மணிக்கு அதுல இறங்கி உள்ளுக்க போவாங்க. பார்த்தா 3 மணிக்கு நான் நிப்பேன். பார்த்தா அதனுடைய அம்மா அப்ப வரைக்கும் புத்தக பையோட வந்து வருவாங்க. டெலிங்குவென்ட் சொல்றது, பாடசாலை கண்டுதான் வெளிக்கிட்டது, வீட்டுலயும் இல்ல பாடசாலையிலும் இல்ல, இன் பிட்வீன் எங்கேயோ சுத்தி கொண்டு இருக்குது எல்லோ. இந்த டெலிங்குவென்ட் மாதிரி இந்த டெலிங்குவென்ட் சோல்ஸ் இருக்குது. இறந்த பிறகு அந்த ஜமலோகத்துக்கும் போகையில, அடுத்த பிறப்புக்கும் போகையில, சுவர்க்கத்துக்கும் போகையில, நரகத்துக்கும் போகையில, புறக்கவும் இல்ல, இதுக்குள்ள சுத்தி கொண்டு இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு சுத்தலாம், அதான் அந்த தொடக்க கலைகிறது. அந்த இதுகள் இருக்குது, நெடுக சுத்திரால் சொல்றது. பிரே அவங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கு, பிரேத சரீரம். இதுதான் பேய்களாக திரிகிறது, இதுதான் ஹோண்டட் ஹவுஸ், கோஸ்ட் என்று சொல்லுறது. அதான் மாணிக்கவா சொல்லுவார், பேயாய் கணங்களா என்றெல்லாம் சொல்லுவார். இந்த பேய்கள் என்று சொல்வது இதுதான், இது பிரேத சரீரம். இந்த பிரேத சரீரம் வந்து எல்லா பிறப்பிலையும் வந்தாலும் அவச்சா அவமிருச்சி என்று சொல்லுவார்கள். விபத்து மரணங்கள், தற்கொலை மரணங்கள்ல இந்த பிரேத சரீரம் தலைகின்ற தன்னை கூட. அந்த பிரேத சரீரங்கள்ல இருக்கிற அந்த ஆவிகளை அடக்கி கொன்றோலுக்கு கொண்டு வர்ற சிவமூர்த்தம் தான் பைரவர். அதான் அந்த அப்படி அவமிருத்து விட இறந்தவர்களுக்கு தனியாக பைரவர் பூஜை இருக்குது அபரக்கிரியையில. பைரவ பூஜை இருக்குது அபரக்கிரியையில, அது பைரவருக்குரிய பூஜை. அபரக்கிரியையில யாராவது இப்படி அவமிருத்து நடந்தால் குருமாரதை செய்து கொடுப்பினும், நீங்களும் பைரவருக்கு துதி பண்ணுங்க. சில பேருக்கு இறந்தவொடனே என்ன செய்யறேன்னு தெரியாது. இறந்தவருடைய படத்தை வச்சு போட்டு அவருக்கு பாலும் பழம் பூவும் வச்சு அவரையே கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவருக்கு. அவருக்கு ஆத்மசாந்திக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேணும், தண்ணி வைக்க வேணும், சாப்பாடு வைக்கணும், அது விஷயம் இருக்க. அவருக்காக இறைவனை பிரார்த்தித்தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். நீங்கள் அவருக்கு தண்ணி வச்சு பூ வச்சு அவரை கும்பிடுறதால அவருடைய ஆன்மா சாந்தி அடையாது. அந்த மார்க்கமும் அதுக்கு இல்லை, அந்த சக்தியும் இல்லை, அந்த பவரும் இல்லை. அவருடைய இறைவனை அவருக்காக பிரார்த்திக்க வேணும். இயலமான வரைக்கும் அவர்களுக்கு அந்த 1 மாசம் வரைக்குமோ அல்லது 1 வருஷம் வரைக்குமோ சிவபுராணம் ஓதுங்கள். இது அவமிருச்சி நடந்தால் பைரவருக்கு துதி சொல்லலாம். கந்த புராணத்தில் இருக்கு வைரவர் துதி, பெருமன மதித்திடா பங்கஜாசனன் ஒருதல கிள்ளியே ஒளிந்தவானவர் குருதிய மகந்தையும் கொண்டு தண்டமுன் புரிதரு வடுகனை போற்றி செய்குவான் கந்த புராணத்தில் இருக்குது. அதே மாதிரி கால பைரவ அஷ்டகம் இருக்குது. இப்படி அந்த துதியை நீங்கள் வாயால சொல்லி பைரவரை நினைச்சு கும்பிட்டு கொண்டு வர அந்த பிரேத சரீரன் நீங்கி அந்த ஆன்மா பைரவருடைய கட்டுப்பாட்டில் வரும். பிறகு அதனுடைய பயணம் அங்கால அடுத்த இதுக்கு தொடங்கும். இதுதான் இந்த சரீரங்களுடைய வேறுபாடு பாகுபாடு. இது சைவத்துல சொல்லி இருக்குது, கொஞ்சம் விலாபாரியா விளக்கமா இங்க சொல்லி இருக்கு. மற்ற சமயங்களிலும் உண்டு, சுவர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, போற பாதை இருக்குது, இந்த பேய் பிசாசுகள் எல்லாம் இருக்குது. இயேசுநாதரே பேய்களை தேரண்டு வருகின்றதா இல்லையா? பாதாள லோகத்திலே தள்ளினார், பன்றிகளாக போய் கடலிலே குதித்தனண்டு வருகிறதா இல்லையா? அதெல்லாம் இந்த சரீரம் உள்ள இந்த இவ சரீர விஷயங்கள் தான். ஆகவே எல்லா மதங்களுக்கும் பொதுவானது தான். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைலா போட்டிருக்கு, அவ்வளவுதான்.
3: எனக்கு எல்லாம் நல்லா விளங்கி விட்டது. ஒரு விஷயத்துக்கு எனக்கு சரியான பயமா கிடக்கு, இந்த நரக லோகத்துல எங்களுக்கு ஒரு சட்டை போட்டுட்டு அடிக்கிறதா,
2: அதுக்குத்தான் கேட்டால். இந்த உலகத்தில் இருக்கும் போதே இறைவனை பிடித்துக் கொண்டால் நரகலோகம் வராது. அவர்களுக்கு யார் வருவதென்றால் இறைவனுடைய தூதர்கள் வருவார்கள். தி ஏஞ்சல்ஸ் கம், சிவகணங்கள் வருவார்கள். அவர்கள் வந்துதான் அந்த ஆன்மாவுடைய பயணத்தை நடத்தி கொண்டு போவார்கள். ஆகவே இறைவனுடைய அடியை பொருந்தி இருப்பதுதான் இதுக்கு ஒரு வழி, இதுக்கு ஒரு வழி. அப்ப அதை சொல்லுவார்கள் அவர்கள். அந்த மாணிக்க வாசகர் சொல்லுவார் அந்த நரகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர் அழகாக சொல்லுவார் இந்த நரகத்தினுடைய விஷயத்தை சொல்லிக்குள்ள என்ன, இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயார், இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயார். ஒரு இறக்கப்பட்டு ஐயோ தாங்கோண்டு வர்றதுக்கு ஒரு ஈ அளவு பருக்க கூடி கொடுக்க மாட்டோமா மக்கள். கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்க ஒரு தண்ணிய ஊத்தி ஒரு வார பயிருக்கு பூக்கண்டு கூடி தண்ணி ஊத்தாங்களப்பா, அவ்வளவு சோம்பர்களும் கண்ணஞ்சர்களும். நரகத்தில் நிட்டிரோ நாலஞ்சு நீரு, நீங்கள் எல்லாம் நரகத்துல தாண்டா போய் நிக்க போறீங்க என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற மாணிக்க வாசகர் எல்லாம் எங்களுடைய இது சொன்னது அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் அதை வடிவாக சொல்லுகின்றார். அப்ப அந்த மார்க்கத்தில் நாங்கள் போகாமல் இருப்பதற்கு இதுதான் இந்த வழி.
4: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கிரார்த்தார் ஜுனியம், விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ஸ்ரீயக்குருணாம் அதிபசிய பாலினீம் பிரஜாசு விருத்திம் யமயந்த வேதிதும் சுவர்ணிலிங்கி விதித சமாயையோ யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சரா. 46வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். அபியோக இமாம் இமான் மஹீபுஜா பவதா தஸ்ய கிருத கிருதாவதேஹே பிரவிகாட்டயிதா சமுத்பதன்னு ஹரிதஸ்வஹா கமலாகரான் இவ கிருத அவதேஹே தஸ்ய பவதா கிருத அபியோகா இமான் மஹீபுஜா ஹரிதஸ்வஹ கமலாகரான் இவ பிரவிகாட்டயிதா சமுத்பதன்னு பிரவிகாட்டயிதா. ஸோ கரெக்டா அந்த சமயம் முடியறச்சே முடியற வரையில் துரியோதனனோட இந்த கூட இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரும் அவனோட கூட இருப்பா. அதுக்கப்புறம் வந்து நீங்க உதயம் ஆகறச்சே உங்களுடைய ஒரு இது ஆக்கிரமணம் ஏறுற, தட் இஸ் நம்ம வந்து நம்மளுடைய அந்த அவதி காலம் முடியறச்சே ஒன்னொன்னா ஒருத்தொத்தராவா வந்து அந்த அரசர்கள் எல்லாரும் விட்டு விட்டு விலகி வந்துருவாங்கிற. ஏன் விட்டு விலகி வருவா அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு சொல்ற. அத விருஷ்ணி பக்ஷாகா தானு பிரதி ஆக ந ஏ விருஷ்ணி பக்ஷாகா. சோ இப்ப சில பேர் வந்து அவனோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருப்பாளோ இல்லையோ. விருஷ்ணினா யாதவ குலம், யாதவ குலத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் வேணா நீங்க சொல்ற மாதிரி அந்த டைம் முடிய முடிய எதையோ ஒரு காரணத்தை சொல்லி இவாவா விலகி வந்துருவா துரியோதனன்ட்டே இருந்து, ரைட்டு தான். பட் அதே யாதவ குலத்துல இருக்க இல்லாத அரசர்கள், so they don't have the backing of Krishna or Balramar, அவருடைய அந்த ஆர்மியோட பேக்கிங் இல்லாதவா அவனை துரியோதனனை அண்டிண்டு தானே இருக்க முடியும், அவனை முறைச்சண்டு வர முடியாது இல்லையோ. அப்போ அந்த அரசர்களை பத்தி என்ன சொல்றேன் என்ன சொல்றாருன்னா யுதிஷ்டர் அடுத்தது சொல்றது பாக்கலாம்.
6: உபஜாப சஹான் விலங்கின் சவிதாசா நிருபத்தின் மதோத்தா தகத்தேன ஜனோபியதா கிமு லோகாதி லோகாதிக தாம ராஜகம்.
5: உபஜாப சஹான விலங்கையன்னு சஹா விதாதா நிருபத்தின் மதோத்ததா சகதே ந ஜனஹா அபி அதஹ்கிரியாம் கிமு லோகாதிக தாம ராஜகம். நீ வந்து மற்ற அரசர்களை பத்தி பேசுற, மற்றவர்கள் சாதாரண ஜனங்கள் இல்ல, சாதாரண ஜனங்களே அதஹ்கிரியாம் ந சகதே. அதஹ்கிரியாங்கிறது வச்சு அமுத்துறது, ஒரு அவமானம்னு அர்த்தம். அபமானம் செய்வதை சாதாரண மனுஷனே பிராகிருத ஜனங்களே வந்து ஒப்புக்கொள்வதில்லை, அதை வந்து பொறுத்து கொள்ள மாட்டா. நம்ம பேசுறது இங்க வந்து பெரிய யாதவ குலமா இருக்க வேண்டாம், ஆனா ஒரு சாதாரண ராஜாவா இருந்தாலும் அவன் அரசனுங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறது அவன் வந்து லோகோத்தர தாம ராஜகம், லோகோத்தர உலகத்தை மீறின ஒரு பிரதாபம், அதாவது லௌகிகமான ஜனங்களினால காண்பிக்கப்படாத ஒரு பிரதாபம், ஒரு பராக்கிரமம் கொண்ட அரச சமூகத்தை பத்தி நீ பேசுற. அப்போ அந்த அரச சமூகம் இவனுடைய ஒரு ஒரு இப்படி கீப்பிங் பீப்புள் அண்டர் ஹிஸ் தம்ப் அப்படிதானே பண்றான், அவன் காலால நசுக்கிற மாதிரி தானே எல்லாரையும் வந்து துரியோதனன் நடத்துவான். ஏன்னா அவன் எப்படி இருக்கான்னா மத உத்ததா, மத ஒரு கர்வம் கொண்டு மதத்தினால உத்ததா, ரொம்பவும் அப்படியே இன்ஃபிளேட்டட் வித் அரகன்ஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒருவன் துரியோதனன். அவனிடத்துல இந்த அரசர்கள்லாம் பொறுத்துண்டு உட்காந்துப்பாளா யோசிச்சு பாருன்னு கேக்குறேன். சோ நம்ம வெயிட் பண்ணா சரியா இருக்கும், அவாவா தானா விலகுவா, நம்ம போய் இப்ப வந்து தேவையில்லாத ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது ரொம்ப முக்கியங்கிற. சோ உபஜாப சஹான இங்க மதோத்ததா சஹா துரியோதனஹா மத உத்ததா, மதேன உத்ததா ஒரு மதம் அப்படின்னா தான் தான் வசத்தி அப்படிங்கிற ஒரு அரகன்ஸ்னால உத்ததா ரொம்பவும் கர்வம் கொண்டவனாக நடந்துக்கிறவன். அப்படி இருக்கக்கூடிய சகா அந்த துரியோதனன் நிருபத்தின்னு விலங்கையன்னு கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுடைய அரகன்ஸ் வெளில தெரிய போறது, அதனால மற்ற அரசர்கள் எல்லாரையும் விலங்கையன்னு தாண்டுவான். தாண்டுவான்னா விலங்கையதி இன்சல்டிங், அவனுடைய மத காரணமாக அரகன்ஸ் காரணமாக அரசர்களை வந்து கண்டிப்பா கட்டாயமா ஏதாவது ஒரு சமயம் வர்றச்சே அவனுடைய உண்மையான சொரூபம் வெளில வந்துட போறது. அப்போ நிருபத்தின்னு விலங்கையன்னு மத்த அரசர்களை வந்து ஒரு அவமானம் செய்து உபஜாப சகானு விதாதா இந்த இந்த விலங்கையன்னுங்கிறது சத்ருபிரத்தியம் சகா துரியோதனனுக்கு போகிறது. வேற உபஜாப சகானுங்கிறது நிருபத்தினுக்கு போகிறது. உபஜாப சகானு விதாதா, விதாதா விதாசியதி செய்பவனாக இருப்பான் அல்லது செய்வான். லுட் லகாரம். எப்படி உபஜாப உபஜாபங்கிறச்சு பேதம் ஒண்ணுக்கு அந்த டிவைட் அண்ட் ரூல் மாதிரி கண்டிப்பா உபயோகமாயிடும். ஸோ ஏதோ ஒரு சமயத்துல ஒவ்வொரு அரசனும் அந்த துரியோதனன் இடத்துல ஒரு அவமானத்தை இது பண்ணியிருப்பான், அனுபவிச்சிருப்பான். அதனால இட் பி ஈஸி ஃபார் அஸ் டு அந்த அந்த சோ சீட்ஸ் ஆஃப் எனிமிட்டி பிட்வீன் தெம் இல்லையா. உபஜாபங்கிறது அதுதான். இந்த ஜபம்ங்கிறச்சு இந்த காதுல போய் காது கடிச்சு அவளை வந்து இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு போய் கலப்பி விட்டு பிரிக்கிறதுக்கு சௌகரியமா ஆயிடும். சஹானுங்கிறச்சு தே பிகம் வர்த்தி ஆர் சசப்டபிள் ஃபார் எனிமிட்டி. அந்த டிவைட் அண்ட் ரூலுக்கு ரொம்ப சசப்டபிளா ஆயிடுறான். ஸோ உபஜாப சஹானு விதாதா அவனே பண்ணிடுவான், நம்ம பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மதோத்ததா கர்வம் கொண்டு மதத்தினால கர்வம் கொண்ட அந்த அரசன் துரியோதனன் நிருபத்தின் விலங்கையன்னு மற்ற அரசர்கள் எல்லாரையும் வந்து அவமானம் செய்து கொண்டு உபஜாப சகானு விதாதா ரொம்ப சுலபமாக அவளுக்குள்ள ஒரு பேதத்தை உண்டுபடுத்துவதற்கு யோக்கியதை உடையவர்களாக செய்து விடுவான், அவனே பண்ணிடுவான், நம்ம பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு லோகோக்தி அர்த்தாந்திரநியாசம். ஸோ சஹதேன ஜனஹா அபி அதஹ்கிரியாம், அதஹ்கிரியா ஒரு அவமானத்தை ஜனஹா அபி பிராகிருத ஜனங்கள் கூட நார்மல் பீப்புள் கூட ந சஹதே பொறுத்துக்கொள்ள மாட்டா. ஒரு அவமானத்தை பண்ணோம்னா லோக அதிக தாம ராஜகம் கிமு கிமுனா கிமு வக்தவ்யம், அவளை பத்தி நம்ம என்ன பேசுறது, கண்டிப்பா ந சஹதே இத்தியவ. லோக அதிக தாம உலகத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தாம பிரதாபம் கொண்ட ராஜகம் ராஜ சமூகத்தை பற்றி கிமு என்ன பேசுவது, கண்டிப்பா வா பொறுத்துக்க மாட்டா. இப்ப இதுல இந்த மல்லிநாத்தர் வியாக்கியானத்துல பார்த்தேன்னா கடைசியில போட்டிருப்பார் ததா சதி கிருத்ஸ்னமேவ ராஜமண்டலம் அஸ்மானேவ அவலம்பிஷ்யதே. இப்போ துரியோதனன்கிட்ட வந்து ஒரு துரியோதனன் கிட்டக்க வந்து டிஸ்பிளீஸ்டா இருக்கிறவா, அவனிடத்துல சந்தோஷம் இல்லாத இருக்கிறவா, அவனிடத்துல அவமானத்தை அனுபவிச்சவா எங்க போய் விழுவா, இந்த ரெண்டே பார்ட்டி இருக்கிற மாதிரி அமெரிக்கா மாதிரி கண்ட்ரில எல்லாம் ரெண்டே பார்ட்டி தானே பெரிய பார்ட்டி, இந்த மூணாவது பார்ட்டியை கன்சிடரே பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில வந்து அவமானத்தை அனுபவிச்சவா இன்னொரு பார்ட்டியில போய் விழுந்துட போறான் அப்படிதானே. அப்போ துரியோதனன் அனுபவிச்சவா நேரம் நம்மள்ட்ட தானே சேருவா அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா இதுல அண்டர்ஸ்டுட்டு. தே பிகம் சசப்டபிள் டு எனிமிட்டிங்கிறச்சு அந்த இடத்துல வேதத்துக்கு ரொம்ப சுலபமா ஆயிடுறாங்கிற அர்த்தத்தை என்ன, ஈஸியா நம்ம பட்சத்துக்கு இழுத்துடலாம் வாழ, ஏன்னா வந்து தன்மானம் உடையவர்கள் இந்த அரசர்கள். உபஜாப சஹான் விலங்கையன்னு ச விதாதா நிருபதீன் மதோத்ததா சஹதே ந ஜனோபி அதஹ்கிரியாம் கிமு லோகாதிக தாம ராஜகம். இதெல்லாம் வந்து அர்த்த கௌரவத்தினுடைய எக்ஸாம்பிள். ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய நமக்கு பேக்ரவுண்ட் தெரியணும் இந்த இடத்துல. ஓகே நெக்ஸ்ட் படி. எஸ் அவனோட பிஹேவியரை பத்தி இந்த வனேச்சரன் சொன்னானே, சகீனிவ பிரீத்தியுஜோ நுஜீவினஹா சமானமானான் சுகிருதஸ்ச பந்துவிஹி கிருதாதிபத்யாமிவ சாது பந்துதாம் அப்படின்னானே. அப்போ அரசர்களெல்லாம் வந்து ஒரு ஒரு சமானமான ட்ரீட் பண்றவன் சகீனிவ பிரீத்தியுஜகா அனுஜீவினஹா, அவனுக்கு அவனுடைய வேலைக்காரர்களெல்லாம் வந்து நண்பர்கள் மாதிரி ட்ரீட் பண்ணா, நண்பர்களை வந்து பந்துக்கள் மாதிரி, பந்துக்களை வந்து அப்படியே கிருதாதிபத்தியாமிவ அப்படின்னு சொல்லலையா. அப்போ நீங்க இங்க என்னமோ வந்து அரகண்டா இருக்கிறவன் துரியோதனன் தானா வந்து அரசர்கள்லாம் விலகிடுவா இப்படின்னு எல்லாம் சொல்றேளே அப்படிங்கறச்சு. ஆனா அதுல ஒன்னு மிஸ் பண்ணிட்டார். அப்போ கூட இருக்கிற அந்த அரசர்களை பத்தி ஒன்னும் சொல்லல இல்ல, பந்துக்கள் வரைக்கும் தானே சொன்னார். அந்த இடத்துல அரசர்களை எப்படி ட்ரீட் பண்ணாருங்கிறது தெரியாதே. அவள்லாம் தான் வந்து ஒரு சி இந்த செகண்ட் சர்க்கத்தை படிக்க படிக்க ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வந்து வனேச்சரனுடைய உக்தியினுடைய என்னென்னலாம் அந்த சூக்ஷ்மத்தை வந்து யுதிஷ்டர் புரிஞ்சுட்டாருங்கிறது நமக்கு தெரியறது. இங்க அங்க சொன்னது வந்து பார்த்தேன்னா சகீனிவ பிரியத்விஜோ அனுஜீவினா பந்துதாம் சாது பந்துதாம் வரைக்கும் தான் சொன்னாரே தவிர அதிபதியா இருக்கக்கூடிய மற்ற ராஜ சமூகத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல வனேச்சரன் சொன்னதுல. ஆனா ராஜாக்களை பத்தி என்ன சொன்னான்னா நிருபாயன நிருபோபாயன தந்தினாம் மதஹா அப்படின்னு சொன்னான். அவர்கள்லாம் வந்து விருப்பப்பட்டு ஏராளமான யானைகளை கொடுத்து அயுக்மச்சதந்திர் ஆர்திரதாம் நிருபோபாயன தந்தினாம் மதஹா அவனுடைய அந்த கோட்யார்டு பூரா வந்து அவ கொடுத்த அந்த யானைகளுடைய மத ஜலம் ஒழுகி அது அப்படியே பங்கிலமா ஆயிடுத்து அவ்வளவுதான் சொன்னார். சோ இவன் எப்படி அந்த அரசர்களை ட்ரீட் பண்ணாங்கிறத பத்தி சொல்லவே இல்லை. அதை இங்க புரிஞ்சுட்டு இருக்கார் யுதிஷ்டர் ரைட்டா. இதெல்லாம் வந்து நீங்க இதுவா நினைச்சுட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவன் மத உத்ததா அது அது வந்து மனசுல வச்சுக்கணுங்கிற. சோ அசமாபித கிருத்திய சம்பதாம் ஹதவேகம் வினயேன தாவதா பிரபவந்தி அபிமானசாலினாம் மதம் உத்தம்பயித்தும் விபூதயா அபிமானசாலினாம் விபூதயா தாவதா வினயேன ஹதவேகம் மதம் உத்தம்பயித்தும் பிரபவந்தி. இது வந்து ஒரு அவன் வெறும் வந்து அவனுடைய செல்வத்தை காமிச்சு இவாள மத்த ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய பக்கம் இழுக்கலாம்னு பார்க்கலாம். ஆனா துர்ஜனனுடைய சம்பத்துங்கிறது எப்படின்னா எப்பவுமே ஒரு விகாரத்தை அடையும் கடைசியிலங்கிறார். இவனுடைய சம்பத் எப்படி இருக்குன்னா விபூதயா இவனுடைய செல்வங்கள் இந்த ஒரு இது வந்து எல்லாமே உனக்கு அப்ரகிருத்தத்தை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். ஸோ விச் இஸ் நான் கான்டெக்சுவல். பொதுவா வந்து அபிமானசாலினா ரொம்பவும் ஒரு தன்னுடைய ஒரு ப்ரைடுல வந்து ரொம்பவும் ஒருத்தருக்கு வந்து மானம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாளோ அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்கா. நம்ம வந்து பிரகிருத்தத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த ஸ்லோகத்தை. ஸோ அசமாபித கிருத்திய சம்பதம் தன்னுடைய ஒரு காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எதையுமே முடிக்காத ஆனா அபிமானசாலி ரொம்பவும் மானமுடையவன் ஒரு கர்வம் கொண்டவனாக இருந்தான்னா அகங்காரியா இருக்கக்கூடிய துரியோதனன் மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அந்த அகங்காரிங்கிறது அபிமானசாலிங்கிறது வந்து மானமுடையதுன்னா நாட் செல்ஃப் எஸ்டீம் ஹியர். இங்க வந்து அபிமானம்ங்கிறது அகங்காரம். சோ அகங்காரம் கொண்டவர்கள் அவர்கள் மேலும் எப்படி இருக்கான்னா அசமாபித கிருத்திய சம்பதாம் தன்னு எந்த ஒரு செய்ய வேண்டிய காரியம் கிருத்தியம் இருக்கே அதை செய்யவில்லை. கிருத்திய சம்பத்துன்னா செல்வம், செய்ய வேண்டிய விஷயங்களுடைய கூட்டம் ஏராளமாக லிஸ்ட் இருக்கு. டுடூ லிஸ்ட் பெருசா வளர்ந்துட்டே இருக்கு. அந்த டுடூ லிஸ்ட்ல வந்து எதையுமே அவன் முடிக்கல. அசமாபிதம் வேணுங்கிற அளவுக்கு எவ்வளவு தூரம் முடிக்கணுமோ அவ்வளவு தூரம் அப்பப்போ இம்பல்சிவா சில விஷயங்களை மாத்திரம் பண்ணிட்டே வரான். அதனுடைய ரூட் காஸ் இப்போ ஆயுர்வேதத்துக்கெல்லாம் போறச்சு மேலோட்டமா வந்து ஏதோ வந்து ஒரு புண்ணு இருக்கு அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னு போனோம்னா ஆனா ஆயுர்வேதமோ ஹோமியோபதியிலயோ முதல்ல மூலத்தை அட்டாக் பண்ணுவா. இந்த சென்ஸ் உன்னோட டயட் என்ன, நீ டயட்டை வந்து சரியா பண்ணாததுனாலதான் நீ வந்து இது பண்ணிருக்க. ஸோ இட் ஷுட் ஹாவ் இட்ஸ் ரூட்ஸ். மேலோட்டமா சில காரியங்களை மாத்திரம் அவனுடைய காரியத்தை பார்த்துட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ராஜ்யத்தை நடத்துறான்னு நமக்கு தோணும். ஆனா பல செயல்கள் அவன் முடிக்காத இருப்பான். என்னத்தினால முடிக்காத இருப்பான்னா அபிமானசாலி அகங்காரம் அவனுக்கு ஜாஸ்தி. ஸோ அவனுடைய செல்வம் என்ன ஆயிடுதுன்னா தாவதா வினையேன குறைச்சலான ஒரு வினயம் தான் இருக்கு அவனுக்கு. ஏதோ தன்னுடைய தன்னை அண்டி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு ஒரு சக்கியத்தை கொடுக்குறான். சக்கியமா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு பந்து மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்குறான். பந்து மாதிரி இருக்கிறவளுக்கு கொடுக்குறான். ஹி இஸ் ஸ்டில் கன்ஃபைனிங் ஹிம்செல்ஃப் ஒன்லி டு பீப்புள் ஹூ ஆர் டிபெண்ட் ஆன் ஹிம். அவ்வளவுதான் அவனுடைய வினயம். தாவதாயேன வினயேன அதனால அசமாபித கிருத்திய சம்பதாம் அபிமானசாலினாம் தாவதா வினயேன, அவ்வளவுதான் அவளால வந்து ஒரு ஒரு வினயத்தை காண்பிக்கிறா. அதனால என்ன ஆயிடுறதுன்னா, அவர்களுடைய அந்த மதம் இருக்கே அந்த அகங்காரம்ங்கிறது ஹதவேகம் மதம் உத்தம்பயிதும் பிரபவந்தி. தி கண்ட்ரோல் தேர் ஆங்கர் ஒன்லி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஏன்னா அவளுக்கு வந்து இவ்வளவுதான் வினயம் இருக்கு. அப்போ அந்த ஒரு ஒரு வென் இட் கிராசஸ் தட் த்ரெஷ்ஹோல்ட், அது வந்து அந்த அகங்காரம் டெஃபினட்டா வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லா காரியத்தை முடிக்காத அகங்காரியா இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய விபூதையா செல்வங்கள். அந்த செல்வம் என்ன ஆறுதுன்னா, அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த மதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஓகேயா? சென்டென்ஸ் எப்படி மெயினா, விபூதையா மதம் உத்தம்பயிதும் பிரபவந்தி, செல்வங்கள் அகங்காரத்தை வளர்ப்பதற்கு பிரபவந்தி உபயோகமா இருக்கு, ஆர் சாமர்த்தியத்துடன் கூடினதாக இருக்கு செல்வங்கள். The wealth is capable of increasing the arrogance in a person. அது யார் இடத்துல இருக்கக்கூடிய அரகன்ஸ் அப்படின்னா, அந்த முதல்ல அரகன்ஸ் எப்படி இருக்கு, ஹதவேகம் மதம். ஹதவேகம், அதனுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எதனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? தாவதா வினயேன, ஏதோ ஒரு வினயம்ங்கிற ஒரு பேர்னால துளி கட்டுப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம். அந்த அகங்காரத்தை உத்தம்பயிதும் வர்த்தயிதும் பிரபவந்தி, ஈஸியா ஆயிடுறது. அந்த ஒரு மதம் வந்து சடார்னு அது வந்து இதுவாகுமோ இல்லையோ, யூ ஆர் ட்ரைங் டு சப்ரஸ் இட், யூ ஆர் நாட் ட்ரைங் டு ரிமூவ் தி இது. கிருத அரிஷட் வர்க்க ஜயேன வே மான, கிருத அரிஷட் வர்க்க ஜயேன மாணவியும் பதவியும் பிரபிச்சுனான் எல்லாம் போட்டிருந்தார். ஆனா அந்த மதம்ங்கிறது என்னன்னா, அவனிடத்துல சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு, இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி ரிமூவ்டு. ஸோ அதனால்தான் ஹத வேகம் மதம். அப்போ சப்ரஸ் ஆயிருக்கிற அந்த மதம் அகங்காரம் எதனால சப்ரஸ் ஆயிருக்கு? தாவதா வினயேன, இதுனூண்டு ஒரு வினயத்தை வச்சுட்டு அதை வந்து டிசிப்ளின் பண்ண பார்த்தான்னா, அது திடீர்னு ஒரு நாள் பீரிட்டு வெளில வந்துடும். அப்போ உத்தம் பகிதும் பிரபவந்தி, எது விபூதி. அந்த விபூதி யாருடைய விபூதினா, அகங்காரத்தோடு இருக்கானோ இல்லையோ, அதனால அந்த தன் கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதனால ரொம்ப சுலபமாக அவனுடைய அரகன்ஸ் திருப்பியும் வளரப்போகுது. ஏன்னா அவன் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஃபுல்லா செஞ்சு முடிக்கல. புரியுறதா இப்போ? அசமாபித கிருத்திய சம்பதாம் அபிமானசாலினாம் விபூதயா தாவதா வினயேன ஹதவேகம் மதம். வெறும்னு ஒரு ஒரு துளியூண்ட வினயத்தினால கட்டுப்படுத்தப்பட்ட அகங்காரமானது உத்தம்பயிதும் பிரபவந்தி, இட் ஈஸிலி இன்க்ரீசஸ் தட் அரகன்ஸ் இன் தட். நெக்ஸ்ட்,
6: மதமான சமுதகம் நிருபம் தவ்யுக்தே நியமேன மூடதா அதிமூட உதஸ்யத்தே நயாத் நயஹீனாத் பரஜ்யதே ஜனஹா.
5: நயஹீனாத் அபரஜ்யதே ஜனஹா. இப்ப மதத்தினால இப்ப என்ன ஆக போறதுன்னு கேக்குறாரு. மதம்ங்கிறது அனர்த்தத்துக்கு ஹேதுவா இருக்கு. ரெண்டு ஸ்லோகம் கண்டினியூஸா வருது, 49 and 50. இது வந்து யுக்மகம். அபராக அதையும் படிச்சிரும்.
6: அபராத சமீரணே ரிதா கிரமஷீர்ணாம் குல மூல சந்ததிஹி சுகரஸ்தர்வத்து சகிஷ்ணுனா ரிபுருன் மூலஹிதும் மகாநபி.
5: எப்படி இதை வந்து யுக்மகம்னு சொல்றார்? அத மதசிய அனர்த்த ஹேதுதாம் யுக்மேன ஆகன்னு போட்டிருக்கார். யுக்மேனா, ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி 2 ஸ்லோகாஸ், இட் இஸ் நாட் யுக்மகம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த குலகம் சந்தானிதகம் அந்த மாதிரி இல்லை. இங்க இங்கேயே முடிஞ்சுடுறது ஸ்லோகம், சென்டென்ஸ் வாக்கியம் முடிஞ்சுடுறது இந்த இடத்துல. அதனால இது யுக்மகம் கிடையாது. சோ யுக்மம்ங்கிறதுனால ரெண்டு ஸ்லோகத்துல மதத்தினுடைய ஒரு யூஸ்லெஸ்னஸ் சொல்றாரு. இங்க வந்து அனர்த்த ஹேத்து, இது வந்து எல்லா எல்லா விதத்திலயும் ஒரு அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஆயிடுறது இந்த மதம்ங்கிறது. மதமான சமுத்தம் நிருபம் மூடதா நியமேன ந வியுங்கே. டெஃபினட்டா வந்து ஒரு அரசன் மூடதா மூடதாங் ஒரு மதத்தினால சமுத்ததம் நிருபம் மூடதா ந வியுங்தே. ஒரு அரசன் வந்து ரொம்ப அகங்காரத்தினால அப்படியே இதுவா இருந்தான்னா தமிழ்ல எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல, உப்பி போயிருக்குங்கிறோமோ இல்லையா, பஃப்ட் அப் வித் அரகன்ஸ் சொல்றோம் இங்கிலீஷ்ல, அழகா போட்டிருக்காரு காலே. ஸோ பஃப்ட் அப் வித் அரகன்ஸ் தமிழ்ல அது வந்து அப்படியே அகங்காரத்தினால உப்பி போயிருக்கான, ஒரு ஒரு உத்தத்தமா இருக்கான். ஓகே, ஸோ மதமான சமுத்ததம், மதமான மத மதங்கிறது தர்பகா, ஒரு கர்த்தவியம் அகர்த்தவியம் தெரியாத இருக்கக்கூடிய ஒருத்தன் மதா. அதே மானங்கிறச்சு அகங்காரம் அரகன்ஸ், நான் தான் தான் வசத்திங்கிற ஒரு குவாலிட்டி. ஸோ ரெண்டு வித்தியாசம் இங்கே, மதங்கிறது எதை பண்ணணுங்கிறது தெரியாது, மூட கம்ப்ளீட்லி கிளவுடட் ஜட்மெண்ட் கிளவுட் ஆகிடுறது, அது மதா. மானங்கிறது அகங்காரம், இது ரெண்டுத்தினால சமுத்ததம் நிருபம், இது ரெண்டுத்தினாலையும் அகங்காரியா இருக்கக்கூடிய ஒரு அரசனை மூடதா அறியாமைங்கிறது ந வியுங்தே, அவனை விட்டு விடுவதில்லை. அறியாமை மூடதா ஃபூலிஷ்னஸ்ங்கிறது இந்த மாதிரி ஒரு அரகண்டா இருக்கக்கூடிய அரசனை விட்டு அவது போகவே போகாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுக்கு வந்து அரகன்ஸ் இருந்துட்டு இருக்கோ, அகங்காரம் இருந்துட்டு இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் முட்டாள்தனமா காரியம் பண்ணிகிட்டே தான் இருக்க போறான். அதனால மூடதா அறியாமை, மதமான சமுத்ததம் நிருபம், மதம் ஒரு இது கர்த்தவியம் அகர்த்தவியம் தெரியாத இருக்கக்கூடிய ஒருவன், அண்ட் அகங்காரத்தினாலையும் ஒரு இதுவா உப்பி போய் இருக்கக்கூடிய ஒரு அரசன், தன்னை பத்தியே ஒசத்தியா நினைக்கக்கூடிய ஒரு அரசனை நியமேன நிச்சயமாக ந வியுங்கே விட்டு செல்வதில்லை. அதிமூடகா நயாத்து உதசியதே, அதிமூடா நயாத்து நீதி மார்க்கத்திலிருந்து உதசியதே, அவன் வெளியில போயிடுறான். உக்ஷிப்யதே, ஹி கம்ப்ளீட்லி ரிமூவ்ஸ் ஹிம் செல்ஃப், இஸ் த்ரோன் ஆஃப். உக்ஷிப்யத்தேன்னா அவனை வந்து வெளில துரத்தி விடுறது. நீதி மார்க்கத்திலிருந்து மிகவும் மூடனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தள்ளப்படுகிறான். உக்ஷிப்யதே நயஹீனாது, நீதி மார்க்கத்துல இல்லாத ஒரு ஜனங்கள் ஜனனா இருந்தான்னா அவனிடத்திலிருந்து ஜனஹா அபரஜ்யதே, அவனிடத்திலிருந்து ஒரு மனுஷியன் வந்து பொது ஜனங்கள் பிரஜைகள் அவனிடத்துல ஒரு ரக்தியோட இருக்கிறது இல்ல, ஆசையோட இருக்கிறது இல்ல, அபரஜ்யத்தேன்னு இது பண்ணிடுறான், அவனை விட்டு விலகிடுறான். தே அவாய்ட் ஹிம். ரஜ்யத்தேன்னு ஆசையோட இருக்கா, அபரஜ்யத்தேன்னு விலகிடுறான். இது காரணமாலா இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தது காரணமா இருக்கு. மதம் மானம் சமுத்ததம் நிருபம் மூடதான வியுங்தே, மூட ரொம்ப மூடனா இருக்கக்கூடிய ஒரு அரசன் வந்து நீதி மார்க்கத்திலிருந்து விலகிடுறான். நயாத்து உதசியதே, விலகிடுறான் இல்ல தள்ளப்படுகின்றான். ஹி இஸ் ஃபோர்சபிளி, ஆனா அவனால வந்து அந்த நீதிங்கிற ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிக்கவே முடியாது போயிடுறது அவனால. அதனால நயாத்து நீதி மார்க்காத்து உக்ஷிப்யத்தே தள்ளப்படுகிறான். நீதி மார்க்கத்துல இல்லாத ஒருவன் நயஹீனாது, அந்த ஒருவனிடம் இருந்து ஜனங்கள் விலகி விடுகிறார்கள். அபரஜ்யதே, சரியா? அதனால மதமான சமுத்ததம் நிருபம் ந வியுங்தே நியமேன மூடதா, அதிமூடா உதசியதே நயாத்து நயஹீனாது அபரஜ்யதே ஜனஹ. அடுத்தது அபராக சமீரண ஈரிதா கிரமசீர்ண ஆகுல மூல சந்ததிஹி சுகரா தருவது சகிஷ்ணுனா ரிபுஹு உன்மூலயித்தும் மகானபி, மகானபி ரிபுஹு உன்மூலயித்தும் சுகரா தருவது உன்மூலயித்தும் சுகரா. ஒரு பெரிய எதிரியா இருந்தாலும் ஒரு மரத்தை போல் ரொம்ப சுலபமாக அவனை வேரோடு பிடுங்கி எரிஞ்சுள்ளான். உன்மூலயித்தும் சுகரா, சுகரஹா ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், வெரி ஈஸி டு ரிமூவ் சச் அன் எனிமி. எப்படி? ஏன்னா ஒரு அபராக சமீரண ஈரிதா, அபராக அபராகங்கிறச்ச டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், அரச இவெல்லாம் ஜனங்கள் எல்லாம் வந்து விலகிடுறான்னு சொன்னோமோ இல்லையோ, அப்படி அவனுக்கு வந்து எந்த ஒரு அக்செப்டன்ஸும் இல்லை அவனிடத்துல. அப்படி அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு ராஜா அவன் எப்படி இருக்கான்னா, ஒரு இந்த காத்து அக்செப்ட், அதாவது அது எப்படி சொல்றது, நான் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு காத்துனால தள்ளப்படுறவன் இந்த அரசன். சோ அபராக ராகம் இல்லாத தன்மை, ரக்தி ஆசை இல்லாத தன்மை என்ற ஒரு காற்று சமீரணம், அதனால் ஈரிதகா ஈரிதகா தூண்டப்பட்டவனாக, தூண்டப்பட்டதை விட இந்த இடத்துல வந்து அசைக்கப்பட்டவன். சோ இங்க என்ன எடுத்துன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரசனுக்கு வந்து கர்வம் இருக்கப்படாது, கர்வம் இருந்ததுன்னா மூடத்தனம் வரும், மூடத்தனம் இருந்ததுன்னா நீதி மார்க்கத்துல இருக்க மாட்டான், நீதி மார்க்கத்துல இல்லைன்னா ஜனங்கள் அவனிடத்துல ஆசையோட இருக்க மாட்டான். இப்ப இந்த ஆசையோட இல்லாத தன்மை என்ன ஆயிடுறதுன்னா, இட் ப்ராம்ப்ட்ஸ் ஹிம் டு பி கம்ப்ளீட்லி அப்ரூட்டட். சோ அபராக ஆசையற்ற தன்மை, ஜனங்களிடம் ஒரு ஒரு செல்வாக்கு இல்லாதது அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கே, அதுதான் ஒரு காத்து. காத்துனால அப்படியே அதனுடைய ரூட்ஸ் வந்து வில் பி ஷேக்கன். ஒரு பெரிய மரமா இருந்தா கூட சைக்ளோன் வந்ததுன்னா அந்த மரத்தினுடைய ரூட்டே அசைஞ்சு போயிடும். அப்படி ஒரு காத்துனால தூண்டப்பட்ட ஒரு மரம். மேலும் கிரம ஷீர்ணாகுல மூல சந்ததிஹி, கிரமேண அப்படியே கிராஜுவலா ஷீர்ண வெலவெலத்து போய் ஆகுல அசைக்கப்பட்ட மூல சந்ததிஹி, அதனுடைய ரூட், ரூட்டினுடைய ஒரு சந்ததினா சமூகம், அந்த அதனுடைய ஒரு ரூட்ஸ் எல்லாமே கிராஜுவலா இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி அப்படியே ஷேக்கன் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் இட்ஸ் ரூட்ஸ். அப்படி இருக்க ஒரு மரம். இப்ப இந்த அரசனுக்கு இது எப்படி ஆகும், கிரமேண மெதுவாக கிராஜுவலா, ஏன்னா துவேஷம் ஜாஸ்தியா இருது, ஜனங்களுக்கு நடுவுல துவேஷம் ஜாஸ்தியா இருது, சுற்றி இருக்கிற சிற்றரசர்களுக்குள்ள துவேஷம், இவனை பிடிக்க மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் ஸ்லோவா இட் வில் ட்ரிக்கிள் இன்டு ஹிஸ் ஓன் சர்க்கிள், யாருக்குமே அவனை பிடிக்காத போயிடும். இதனால வந்து மூலம் வரையில் அவனுடைய ஆட்சி வந்து அப்படியே கலக்க முற்றதாக இருக்கு. வெலவெலத்து போய் ஷீர்ணி பூத, ஷீர்ணு அப்படியே டெலாபிடேட்டட் கண்டிஷன் அப்படி இருக்கிறது. அண்ட் ஆகுல அசைக்கப்பட்ட மூல சந்ததிஹி, த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் த கிங்டம். அப்படிப்பட்டவனாக அந்த ஒரு ரிப்பு எதிரியானவன் சகிஷ்ணுனா, யார்னால ஈஸியா உன்மூலையுதும் சக்கியா. சோ மகானபி ரிப்பு ஒரு பெரிய எதிரியாக இருந்த பொழுதிலும், தருவது ஒரு மரத்தை போல் உன்மூலையதும் சுகரஹா, ரொம்ப சுலபமாக அவனை வந்து வேரோட எடுத்துடலாம் அப்படிங்கிறார். ஆனா யாரு அதை அச்சீவ் பண்ண முடியும்னா, சகிஷ்ணுனா பொறுமையோட இருக்கிற ஒருவனாலதான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஆனா அந்த பொறுமைங்கிறதே வந்து ரொம்ப பொறுமையா இருக்க கூடாதுங்கிற விதுர நீதியில, இந்த க்ஷமா பொறுமைங்கிறதே அவளுக்கு வந்து ஒரு தோஷமா ஆயிடுறது. ஓ பொறுத்தார் பூமி ஆழ்வானா, பொறுத்துட்டே இருந்தா எத்தனை வரைக்கும் பொறுக்கிறதுங்கிறது ஒரு லிமிட் வேண்டாமா? அதனால பொறுத்துட்டே இருக்க கூடாது, குனிய குட்ட குட்ட குனிஞ்சுட்டே இருக்க முடியாதோ இல்லையா, அவர் குனிய குனிய குட்ட கூடாதோ இல்லையா நம்மளோ, இட் பிகம்ஸ் டூ வேஸ். அதனால எந்த சமயம் பார்த்து நம்ம வந்து ஒரு திருப்பி அட்டாக் பண்ணணும். இங்க வந்து சகிஷ்ணுனாங்கிறச்ச இந்த சமயம் நமக்கு வந்து பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு சமயம், இந்த சமயத்துல நம்ம போய் ஆக்ட் பண்ண கூடாதுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றாரு யுதிஷ்டர். ரைட்டா? சோ சகிஷ்ணுனா பொறுத்துக்கிற தன்மை உடையவனால் மகானபி ரிபுஹு ரொம்ப பெரிய எதிரியாக இருந்த பொழுதிலும், தருவது ஒரு மரத்தை போல் உன்மூலையிதும் வேரோடு பிடுங்கி எறியுவதற்கு சுகரஹ சுலபம். அத்த ஸ்லோகத்வயே மகாதேகே பூர்வபூர்வஸ்ய உத்தரோத்தரம் பிரதி காரணத்வாது காரணமாலா தருவது இது உபமாச்ச இது த்வயோஹோ சம்சிருஷ்டி. இது வந்து இந்த காரணமாலா தொடர்ச்சியா வருது நமக்கு. ஏன்னா முந்தின ஸ்லோகத்துல வந்து மதம் மகாதேகேன்னு போட்டிருக்காரு, மதாதேகேன்னு இருக்கணும். ஆமா, மதம் மானம் எல்லாம் மூடதா காரணமா இருக்கு, மூடதா பிகம்ஸ் த ரீசன் ஃபார் நய நீதி மார்க்கத்தில இருந்து விலகுதல். ஆமா, நய ஹீனத்துவம் பிகம்ஸ் த ரீசன் ஃபார் ஜன அபராக, ஜன அபராக. ஆமா, அந்த இது இல்லைன்னா அந்த காத்துனால அசைக்கப்படுறதுனால உனக்கு மூல சந்ததி போயிடுறது, ஃபவுண்டேஷன் போயிடுறது. சோ ஃபவுண்டேஷன் போயிடுதுன்னா ஈஸி டு ரிமூவ் ஹிம். அப்படின்னு இந்த காரணமால அங்கிருந்து தொடர்ச்சியா வருது. அஃப்கோர்ஸ் இது உபமாவும் இருக்கு, தருவத்து அப்படின்னு சொல்றதுனால உனக்கு உபமா அலங்காரா. அபராக சமீரணேரிதா கிரமசீர்ணாகுல மூலசந்ததிஹி சுகரஸ் தருவது சகிஷ்ணுனா ரிபுஹு உன்மூலயித்தும் மகானபி.
4: சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
7: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. ரசனக்ராஹ்யோ குணஹ ரஸஹ சச மதுராம்ல லவண கடு கஷாய திக்தபேதா ஷட்விதஹ பிருத்திவீ ஜல விருத்தி தத்ர பிருத்திவியாம் ஷட்விதஹ ஜலே மதுர ஏவ. ரசன கிராஹ்யோ அப்படின்ட்டு மாத்திர பதம் கொடுக்காமலே சொல்லியிருக்காங்க. ரசலக்ஷணம் ரசாதி வாரணாய குணைதி, இருபத்தாவது வாரணாய ரசனைதி, ரசத்துவாதி வாரணாய குணைதி. ரசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் பண்ண போனது ரசத்துக்கு, ஆனா லட்சணம் போனது

ரசனைங்கிறத விட்டுட்டு கிராஹ்ய குண அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், ரூபமும் கிரகிக்கப்படக்கூடிய குணம், அதனால மத்த எல்லாத்திலயும் போயிடும். அதை நிராகரிக்கிறதுக்கு அது ரசனை அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. பிருத்திவி ஜலையோர் இத்தியர்த்தக, பிருத்திவி ஜல விருத்தி, அது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவிலையும் ஜாத்திலையும் இருக்கு, நீர்லயும் நிலத்திலையும் இருக்கு. ஷட் வித இத்தி அத்திர ரச இத்தி அனுவர்த்ததே ஷட் வித தத்த பிருத்திவியாம் ஷட் வித அப்படின்னா என்னது ஆறு விதம் அப்படின்னா ஆறு விதமான ரசம், பிருத்திவியில ஆறு விதமான ரசம், ஜலத்துல மதுர மாத்திர ரசம் அப்படின்ட்டு ரெண்டு இடத்துல ரசம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கிரான கிராட்சிய குண கந்தா சச திவிதா சுரபிர் அசுரபிஷ்ச பிருத்வி மாத்திர விருத்தி. கிரான கிராட்சிய குண கந்தா, கிரானத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான, மூக்கினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான அந்த விஷயத்துக்கு பேரு கந்தம், வாசனை. அது ரெண்டு வகை, நல்ல வாசனை கெட்ட வாசனை அப்படின்ட்டு. பிருத்வி மாத்திர விருத்தி, பிருத்வியில மாத்திரம் இருத்தல் உடையது, ஏன்னா கந்தவதி பிருத்வின்றதுனால பிருத்வியில மாத்திரம் இருத்தல் உடையதுன்னு. கந்தத்துவாதோ அதிவியாப்தி வாரணாய குணைதி, கந்தத்துவம் திருப்பியும் கந்தத்துவம் ரசத்துவம் அப்படிங்கிற மாதிரி, கந்தத்துவம் ரூபத்துவம் மாதிரி கந்தத்துவம், கந்தத்துவத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசம் குணம் அப்படிங்கறத சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதோ அதிவியாப்தி வாரணாய கிரகண கிரகண கிராட்சியத்தி, கிரகண கிராட்சியம்னு கொடுக்காம வெறும்னு குணம் எப்படின்னு கொடுத்திருந்தோம்னா என்ன ஆகும், ரூபத்துல போயிடும் லட்சணம். நீங்க பண்ண போனது கிரகணத்துக்கு கந்தத்துக்கு லட்சணம், ரூபத்துக்கு போயிடும், ரூபம் மத்ததுக்கு எல்லாமே போயிடும். அதனால அதுல நிராகரிக்கிறதுக்கோசரம் கிரகண கிராட்சிய அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிருத்திவி சம்பந்த சத்வே கந்த பிரதீதி சத்துவம், பிருத்திவி சம்பந்தவாவே கந்த பிரதீதியவா இது அன்பே வித்ரேகாபியாம் பிருத்திவி கந்தஸ்யேவ ஜலே பிரதீதிர் போத்யா. பிருத்திவி மாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, எங்க இருக்கு இந்த வாசனையானது, எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவில மாத்திரம் இருக்கு, நிலத்துல மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னையா நிலத்துல மாத்திரம் இருக்கு, தண்ணி நாட்டெடுக்கிறது அப்படின்னு போமே, தண்ணி நாறுது, இன்னும் வாசனையா இருக்கு தண்ணி, கொஞ்சம் இலக்காயும் பொடிச்சு போட்டீங்கன்னா தண்ணி வாசனையா இருக்கும், வாசனையா இருக்கு தண்ணி அப்படின்னு. ஒரு இடத்துல தண்ணி நாறுது, இன்னொரு இடத்துல தண்ணி வாசனையா இருக்கு, வாசனை தண்ணிலையும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. பிருத்வி சம்பந்த சத்தே கந்த பிரதீதி சத்துவம், வியாப்தி கொடுக்குறாங்க, அண்டைய வியாப்தியும் வெத்திரேக வியாப்தியும் நேர்மடையாகும் எதிர்மடையாகும், எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லை அப்படின்னு அன்வய வெத்திரேகம் வியாப்தி பண்ண மாதிரி இங்கேயும் பண்றான். பிருத்வி சம்பந்த சத்தே கந்த பிரதீதி, பிருத்வி இருந்ததுன்னா பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாசனை இருக்கு, பிருத்திவியோட சம்பந்தம் இல்லைன்னா வாசனை இல்லை. அப்படி அண்டைய வெதிரேக்க வியாப்தி மூலியமா பிருத்வி தான் வாசனைக்கும் வாசனையோட நாசத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு தெரியறது. நில நீர்ல வந்து அந்த வாசனை வர்றது அப்படின்றதுக்கு காரணம் என்ன, அது பிருத்திவியோட ஒன்னு சம்பந்தம் தான். ஏன் வாயு அப்படி, வாயுலையும் கூட அதே மாதிரிதான் புரிஞ்சுக்கணும், பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாயு வாசனையா இருக்கும், என்ன வாசனையா இருக்கு இந்த சூழ்நிலையே ரொம்ப வாசனையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஊதுவத்தி கொத்து வச்சிருக்கீங்க, அந்த ஊதுவத்தியோட பிருத்திவி தன்மை வியாபிச்சிருக்கு எல்லா இடத்தையும், நாறுதுன்னா அங்க நாத்தமான பிருத்திவி தன்மை ஏதோ இருக்கு அந்த இடமே நாறுது. சோ வாசனைக்கு காரணம் பிருத்திவி தான், வாயு கொண்டு போறது மாத்திரம் தான் அது, விஷயத்த இங்க இன்னொரு இடத்து கொண்டு போறது, அதனால வகத்தீதி வாயு கொண்டு போறது அப்படிங்கறதுனால வாயுனே பேரு. தனு தேசாந்தஸ்த கஸ்தூரி குஸ்ம சம்பந்த பவனசிய ஏதத் தேசே தத் சம்பந்த அபாவாது கந்த பிரதிதி அனுபத்தி நச்ச வாயு வாயுவாணி வாயுவாணித்த வாயு ஆணித்த திரணுக்காதி சம்பந்த சம்பந்தோ அஸ்தி ஏவைத்தி வாச்சியம் கஸ்தூரியா நியூனதாபத்தே குசுமஸ்ய ச சச்சித்ரத்துவ ஆபத்தே இது சேத் போக்திரு அதிருஷ்ட விசேஷேன பூர்வது திரணுகாந்திர அனுபத்தே கற்பூராதோ தூ ததாபாவத்து ந ததாத்வம் இது. சரி வாயுல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, நீங்க ஒரு இடத்துல கஸ்தூரி வச்சிருக்கீங்க, இந்த கஸ்தூரியோட வாசனையானது இன்னொரு இடத்துக்கு வருது, வாயு தான் கொண்டு வருது, நீங்க தானே சொன்னீங்க வாயு கொண்டு வருது அப்படின்ட்டு, வாயு என்ன பண்றது, இது கஸ்தூரி, அந்த கஸ்தூரியில இருந்து வாசனையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா கஸ்தூரி என்ன ஆகணும், ஓட்டை ஆகணும், ஏன்னா வாசனை அணுக்கள் வாசனை பரமாணுக்கள் இந்த கஸ்தூரியில் இருக்காதத்தான் காத்து கொண்டு வருது. அப்போ ஒரு ஒரு வாசனை பரமாணுவும் போக போக போக கஸ்தூரியானது ஓட்டையாகணும், ஆனா கஸ்தூரி ஓட்டையாகுதோ இல்ல, அதனால நீங்க சொல்ற லாஜிக் தப்பு, வாயுல வாசனை இருக்கு, வாயுல வாசனை இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இயற்கையிலேயே பெண்களின் கூந்தற்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு நக்கீரம் பாட்டுக்கு அந்த கூத்தடிச்ச மாதிரி, பாண்டியன் கூத்தடிச்ச மாதிரி ஆயிடுது, இயற்கையிலேயே வாசனை இருக்கா இல்லையா, வாசனை இயற்கையிலேயே இருக்கு, ஏன்னா கஸ்தூரி சம்பந்தத்தினால மாத்திரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகுது, அந்த கஸ்தூரியானது ஓட்டையாகணும், ஆனா ஆகுறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி பேசாத நீ, அது காரணம் என்னன்னு புரிஞ்சுட்டு பேசு, என்ன அப்படின்னா காரணம் இதுதான், அதுல குறைவா கஸ்தூரி வெளியில வச்சிருந்தீங்கன்னா குறைவா ஆகணும் வாசனை.

0: போக போக வாசனையும் குறையணும். ஆனா கஸ்தூரி அப்படியே வாசனையோடய இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, போக்திரு அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம் தான். நமக்கு அந்த கஸ்தூரியோட வாசனையை அனுபவிக்கக்கூடிய புண்ணியம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவமானது அந்த கஸ்தூரியானது குறையாம இருந்துட்டே இருக்கிறதுனால. அதே சமயத்துல கற்பூரத்தை வச்சு பாருங்க, கற்பூர வாசனை ரூம் ஃபுல்லா இருக்கும், கொஞ்ச நேரத்தை பார்த்தா கற்பூரமே இருக்காது, கற்பூரம் கரைஞ்சு போயிடுறது காத்துல. கஸ்தூரி கரையறது இல்ல, கற்பூரம் கரையறது. கஸ்தூரி கரையாதது காரணம் பக்தாவோட அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம். அதுல இவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, கற்பூரத்துல அவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, அதனால அது கரைஞ்சிடுறது. அப்போ நம்மளுடைய புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி கரையிறது கரையாம இருக்கிறது உண்டாகும். ஆனா வாசனை என்னது, பிருத்திவியோட லட்சணம் தான் வாயுவோடது, இல்ல அதை கொண்டு வரது மாத்திரம்தான் வாயு அப்படின்னு தீர்மானமா இருக்கு. சப்த குணக்கம் ஆகாஷம் சொல்லி ஆரம்பிச்சோம். அதுல இன்னும் ஒரு விசேஷம் விசாரம் நடந்தது. இப்ப வந்து நம்ம வாயுவையும் பார்த்துட்டோம் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல சப்த குணக்கம் ஆகாஷம் அப்படிங்கறத பத்தி நம்ம விசாரம் பண்ணணும். சப்த குணக்கம் ஆகாஷம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, வேக்யூம் டியூப் இருக்கு, இந்த டியூப்லைட் இருக்கு, வேக்யூம் எல்லா காத்தையும் எடுத்துருவாங்க, அதுக்கு பேர் வேக்யூம். அது காத்தோட அம்சமே இருக்காது. ஆகாசத்துக்கு சப்த குணம் இருக்கு. அப்போ வேக்யூம் டியூப்ல ஒரு கார்னர்ல நீங்க சத்தத்தை உண்டு பண்ணினீங்கன்னா அடுத்த கார்னர்ல அது வரணும், ஆனா வேக்யூம்ல வராது. சப்தத்தை சத்தம் எங்க உண்டாருதோ அங்கேயே அழிஞ்சு போயிடும், டிராவல் ஆகாது சப்தம் வேக்யூம்ல. காற்று இல்லாத இடத்துல, காற்று நீக்கிய இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது, போகாது சப்தம். எந்த இடத்துல சப்தம் உண்டு பண்றீங்களோ அந்த இடத்துலயே சப்தம் இருக்கு, அந்த இடத்தையும் அழிஞ்சிடும். கக்காரம் அப்படின்னா அந்த கக்காரம் உண்டான க்ஷணம், கக்காரம் நிக்கிற க்ஷணம், கக்காரம் அழிய க்ஷணம், மூணுமே ஒரே இடத்துல நிற்கும். அந்த கக்காரமானது டிராவல் ஆகாது. முன்னாடி சொன்னாமே, வீச்சி தரங்க நியாயனே, கதம்ப குசும நியாயனே அப்படின்ட்டு, கதம்ப முக்குல நியாய, கதம்ப குசும நியாயம்னா நியாயம்னு சொல்லலாம். ரெண்டும் சேம் தான், முக்குலம் குசுமம் ரெண்டுமே ஒன்றுதான். பூ இப்படி பூ விரிகிற மாதிரியோ இல்ல அந்த தரங்கம் நீர் அலையானது வர்ற மாதிரியோ இந்த இடத்துல சப்தமானது டிராவல் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்துல ஆகாசமானது கேரியர், ஆகாசம்னா அந்த சப்தத்தை கொண்டு போறது. சயின்ஸ்ல இன்னைக்கு என்ன சொல்றான், அங்க அன்னைக்கு தாக்கத்துல என்னத்தை சொன்னா, இப்ப சயின்ஸ் என்ன சொல்றான், சப்தமானது பாக்கெட்ஸா டிராவல் பண்ணுமா, சப்தம் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும். சப்தத்துக்கு பேரு அந்த சப்த பாக்கெட், அது வந்து போனான் அப்படிம்பான் பேரு, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிற மாதிரி பேரு போனான். ஒரு ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும் சப்தம். அப்போ அடுத்தடுத்த சப்தம் தள்ளி தள்ளி விடும், இந்த டிராவல் பண்றது. பூ வந்து இப்படி விரிச்சு தள்ளி விடும் போது இந்த மாதிரி தள்ளி விடுறது. நீ சயின்ஸ் இதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான், சாஸ்திரத்தை. சாஸ்திரத்துக்கும் சயின்ஸ்க்கும் நம்ம சம்பந்தமே படுத்தல. சாஸ்திரம் வந்து அனுபவபூர்வமா எழுதப்பட்ட விஷயம், சயின்ஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கலா எழுதப்பட்ட விஷயம். ஒரு கற்பனையை வச்சுட்டு அதுக்கு ஆதாரமா அவன் எழுதிட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து தீரியாவும் இருக்காது, பிராக்டிக்கலாவும் இருக்காது. அது நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு காமிக்கவும் முடியாது, இல்லைன்னா நேரடியா அனுபவிக்க முடியாது அந்த விஷயத்த. சயின்ஸ்னால சொல்ற விஷயத்த சும்மா ஏதோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டான், நாளைக்கு வேற உனக்கு மாத்தி சொல்லுவான். எல்லா விஷயத்திலையும் சயின்ஸ் எல்லா இடத்தையும் அதேதான் பிரச்சனை. ஒரு காரணமும் இவங்களால சொல்ல முடியாது. ஏதோ காரியத்தை மாத்திரம் வச்சுட்டு ஏதோ அனுமானம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அனுமானம் மாறிட்டே இருக்கும் ஒரு ஒரு நேரத்திலையும். உலகம் உருண்டம்மா இல்ல உலகம் தட்டம்மா, உலகம் சூரியனை சுத்தி வருதுமா சூரியன் உலகனை சுத்தி வருதுமா, மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பேசுறவனே தெரியாது. ஒரு நேரத்தை சொல்லுவா உலகம் விரிஞ்சின்னு இருக்குமா, இன்னொரு உலகம் சுருங்கிட்டு இருக்குமா. அவங்களுக்கு காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு நல்லதுமா, காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு எடுத்துருமா, ப்ரெஷருக்கு காஃபி நல்லதுமா, ப்ரெஷருக்கு காஃபிக்கு எடுத்துருமா, ஒன்னு ஒண்ணு அவனோட புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பான், மாறிட்டே இருக்கும் அது ஒரு ஒரு நிலைக்கும். அதனால சயின்ஸ் ஹைப்போதெட்டிக்கல், அது வந்து ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். இங்க நான் எதுக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி இந்த உலகத்துல சப்த குணகம் ஆகாஷம்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல டிராவல் பண்ண மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எப்படி நீர்ல வந்து அதோடைய வாசனை நிறத்தோட சம்பந்தத்தினால உண்டாறதோ, சப்தமும் டிராவல் பண்றதுக்கு காரணமா காத்து இருக்கணும், காத்து கொண்டு போனாத, காத்து இல்லாத இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது. அதுதான் அங்க விசாரம். துகிந்திரிய மாத்திர கிராஷ்ய குணக ஸ்பர்ஷாச திரிவித சீதோஷ்ண அனுஷ்ணா சீத வேதாது பிருத்திவி ஜல தேஜோ வாயு விருத்தி தத்திர சீதோ ஜலே உஷ்ண தேஜசை அனுஷ்ணா சீத பிருத்திவி வாயுவோஹோ. துகிந்திரியத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய குணத்துக்கு பேரு ஸ்பர்ஷம். அது மூணு வகை, குளிர்மை சூடு, குளிர் ஒண்ணு சூடு இல்லாம என்ன சொல்லுவான், நரம் கரம் அப்படின்மா. கரம் பாணி, பெண்டா பாணி, நரம் கரம், ரெண்டுத்துக்கும் நடுவுல அது சூடும் இல்ல குளிர்மையும் இல்ல, வெது வெதுன்னு இருக்கிறது அந்த மாதிரி. அது எப்படி எங்க இருக்கு அப்படின்னா, பிருத்திவி ஜல தேஜோ வாயு நாலு இடத்துலயும் இருக்கு. சீத்தமானது குளிர்ச்சியானது நீர்ல இருக்கு, நெருப்புல சூடு இருக்கு, நிலத்திலையும் வாயுலையும் சூடும் இல்லாம குளிர்மையும் இல்லாம மீடியம் டெம்பரேச்சர். பதக்கிருத்தியம் ஸ்பர்ஷவத்வாதோதி வியாப்தி வாரணாய் குண இது முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷவத்வம் ஸ்பர்ஷவத்வத்துக்கு போகாம இருக்கிறதுக்கோசரம் குணம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதோதி வியாப்தி வாரணாய் தொகிந்திரி இது மாத் கிராஹிய கிராஹிய குண அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபம் முதலிய இதெல்லாம் போயிடும். அதனால அதை போகாம இருக்கிறதுக்கோசரம் திரவ இந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரியத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. சங்கியாதி வாரணாய மாத்திரபதம் மாத்திரம் இதுக்கு சொன்னது இங்க மத்தத்தையும் சொல்லாம இங்க திரீர திருப்பி மாத்திரம் வந்திருக்கு. ரூப மாத்திர சக்ஷு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் மாத்திரம் சொல்லல, இங்க திருப்பி மாத்திரம் சொல்லிருக்கு. எதுக்கு திருப்பியும் அதே மாதிரி எண்ணிக்கை தொட்டு எண்ணிக்கைய உணர முடியும். அதனால அதுல இருந்து போகாம இருக்கிறதுக்கோசரம் மாத்திர பதம் தத்ரீதி பிருத்தியாதி சதுஷ்டி இது சீத இது சீதஸ்பர்ஷ உஷ்ண இது உஷ்ணஸ்பர்ஷ அப்படி பிருத்திவி முதலிய நாளுத்திலையும் அப்படிங்கிறதுக்கோசரம் தத்ர அப்படின்னு சொல்லி தத்ர சீதோ அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த நாளுக்கும் நடுவுல அப்படின்ட்டு ஜல சீத ஜலே அப்படின்னு சொல்லி சொல்லி சீத்தம்னா என்னது குளிர்மை ஜலத்தில் அப்படின்னா குளிர்மையான உணர்ச்சி தொடு உணர்ச்சி நீங்கள் ஜலத்தில் அனுபவிக்கலாம் நீர்ல அனுபவிக்கலாம். சூடான தொடு உணர்ச்சியை நீங்க நெருப்புல அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அந்த தொடு உணர்ச்சியை பத்தி சொல்லியிருக்கு. ரூபாதி சஷ்டயம் பிருத்திவியாம் பாகஜம் அநித்யம் ச அந்நா பாகஜம் நித்தியம் அநித்தியம் ச நித்தியகதம் நித்தியம் அநித்தியகதம் அந்தியம் ரூபம் முதலிய நாளுமே பிருத்திவியில பிருத்திவியில பாக்கஜமாக நித்தியமாகும் பாக்கஜமா இருக்கிறது அனித்தியமா இருக்கு. பாக்கஜமாகவும் இருக்கு அனித்தியமாவும் இருக்கு. மத்த இடத்துல எல்லாமே நித்தியமாவும் அனித்தியமா இருக்கு அபாகஜமா இருக்காது பக்குவம் அடையாததா இருக்கு. இதுல பல கிருத்தியம் இல்லை. அடுத்தது ஏகத்வாதி விவகார ஹேது சங்கியா ச ந திரவிய விருத்தி ஏகத்வாதி பராதாதியந்தா ஏகத்தம் நித்தியம் அனித்யம் ச நித்தியகதம் நித்தியம் அனித்தியகதம் அனித்யம் தித்வாதிகம் ச சர்வத்திர அனித்யமேவ அப்படி இயக்கத்தம் முதலியது ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு தன்மை எண்ணிக்கை தன்மை வந்து அதுக்கு காரணமானது சங்கியா எண்ணிக்கை அது எல்லா ஒன்பது திரவியத்துல இருக்கு ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு. இயக்கத்வாதி பராத பரியந்தா ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு ஜீரோல இருந்து ஒன்னுல இருந்து ஒன்பதுங்கிறத விட ஒன்பது திரவியத்திலயும் இருக்கு இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா திரவியம் நவைவ அப்படின்னு சொல்லிட்டு திரவியாணி நவைவன்னு சொல்லியிருக்கு. இப்ப அந்த நவை நவ திரவியத்திலயும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க இயக்கத்வாதி பராத பரியந்தா எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன்னுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நெகட்டிவும் ஜீரோவும் நீங்க கணக்குல எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நெகட்டிவ்லயும் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆயிடுவது. மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு கற்பனை எண்ணிக்கை மாத்திரம் தான். இயக்கத்தம் நித்தியம் அனித்யம் இயக்கத்தம் நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கு நித்தியகத்தம் நித்தியம் அனித்தியகத்தம் அனித்யம் நித்தியம் எதுல இருக்கோ அது நித்தியமா இருக்கு. அனித்தியமான விஷயத்துல அனித்தியமான எண்ணிக்கை இருக்கு எது எப்படி அப்படின்னா நவ திரவிய விருத்தி இது தித்வாதிக்கம் சர்வத்திர அனித்தம் ரெண்டு ஒன்னு மாத்திரம்தான் நித்தியத்துல இருக்கிறது நித்தியம் அனித்தியத்துல இருக்கிறது அனித்யம். ஆனா ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சா எல்லாமே அனித்யம் தான். ஏகத்வாதி பிரகாரகோ யோ விவகாரக ஏகோ துவை துவ் இத்தியாதி ஆத்மக தசிய ஹேது சங்கியா இத்தியர்த்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு காரணமா எது இருக்கோ அதுக்கு பேரு அந்த விவகாரத்துக்கு பேரு சங்கியா எண்ணிக்கை. ஏன் எப்படி அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்ற எண்ணத்தை என்றோமோ அந்த மாதிரி விவகாரத்துக்கு. கட்டாதிவாரனா ஏகத்துவாதி விவகார ஹேத்து அப்படி மாத்திரம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா பானையும் விவகாரத்துக்கு நீர் கொண்டு வர விவகாரத்துக்கு பானையும் நீரை தாங்கி வச்சுக்கிறதுக்கு பானையும் காரணமா இருக்கு. அதனால அது விவகார ஹேத்துவாயிடுறது. அதனால அங்க லட்சணம் போயிடும். நீங்க லட்சணம் பண்ண போனது சங்கியால லட்சணம் போனது பானைக்கு. அதனால இயக்கத்துவாதி விவகார ஹேது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. காலாதிவாரணாய அசாதாரண நித்தியப்பி தேயம் இயக்கத்துவாதி விவகார ஹேது காலத்திலயும் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா காலம் எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால என்ன பண்ணணும் ஏகத்துவாதி விவகார அசாதாரண ஹேது அப்படின்னு சொல்லி சொல்லணும் நீங்க. அப்ப லட்சணம் கரெக்ட் ஆயிடும். சங்கியா அவதரித்தி அவித அஸ்தி நவ இதி ஆக ஆனா எண்ணிக்கைக்கு முடிவு இருக்கா முடிவில்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏகத்வாதி ததா ஏகம் தசம் சதம் செய்வ சஹஸ்ரம் ஐதம் ததா லட்சம் ச விநியுதம் செய்க செய்வ கோட்டிர் அற்புதமேவ ச விருந்தம் கர்போ நிகர்பச்ச சங்க பத்மச்ச சாகர அந்தியம் மத்தியம் பரார்த்தம் ச தச விருத்யா யதாக்ரமம் இதி மஹத் உக்தேஹே பராத பர்யந்தைவ சங்கியா இதி பாவஹ. அப்போ பராதம் வரைக்கும் தான் சங்கியா எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறது இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறது கணக்கு. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏகம் தசம் சதம் இது ஒண்ணு ஒண்ணுமே பத்து பத்து கூ பத்து பத்து நிலையில கூடுறது ஒன்னு பத்து நூறு பத்து பத்து மடங்கா கூடுறது அப்புறம் நூறுக்கு அப்புறம் ஆயிரம் ஆயிரம் சஹசிரம் ஆயிரம் ஆயிரத்துக்கு அப்புறம் பத்தாயிரம் ஐதம் பத்தாயிரத்துக்கு அப்புறம் லட்சம் லட்சத்துக்கு அப்புறம் பத்து லட்சம் நீதம் பத்து லட்சத்துக்கு அப்புறம் கோடி கோடிக்கு அப்புறம் பத்து கோடி அற்புதம் பத்து கோடிக்கு அப்புறம் திருப்பி பிருந்தம் மில்லியன் ட்ரில்லியன் புரிஞ்சிருக்குது. அதுதான் இங்க எண்ணிக்கை. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம் நவ திரவிய விருத்தி தச்சதுர்விதம் அணு மகது தீர்க்கம் ரஸ்வம் சேதி. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம், எண்ணிக்கைக்கு எண்ணிக்கை நீங்க அளவை, மானம்னா பிரமாணம் அளவு, நீ மானே தாத்து அளவை, அளவை நீங்க எடுக்கிறதுக்கு காரணமான ஒரு அசாதாரணமான காரணம் என்னது? பரிமாணம். நவ திரவிய விருத்தி ஒன்பது திரவியத்தில் இருக்குது. தச்சதுர்விதம் அது நாலு வகை, அணு மகது தீர்க்கம் ரஸ்வம் இதி, சிறியது பெரியது, அதே மாதிரி குட்டையானது நெட்டையானது அப்படின்னு நாலு வகை. மானம் பரிமிதி தஸ்யா யோ விவகார இதம் மகது இதம் அணு இத்தியாதி ஆத்மக தஸ்ய காரணம் பரிமாணம் இத்தியர்த்த. பரிமாணம் மானம் சொல்லி சொன்னா பரிமிதி அளவு, அந்த அளவை புரிஞ்சுக்கிற அளவு அறியற ஞானத்துக்கான அந்த விவகாரத்துக்கு காரணம், அசாதாரண விவகாரத்துக்கு காரணம் இங்க பரிமாணம்னு சொல்லப்படுறது. அசாதாரணம் சொல்றதுக்கு காரணம் என்ன? காலத்துல எல்லாம் போயிடாம இருக்கணும். தண்டாதி வாரணாய மானிதி காலாதோ வாரணாய அசாதாரணிதி, காலத்துல இருந்து நிராகரிக்கிறது அசாதாரண காரணம்னு சொல்லியிருக்கு. தண்டத்துல இருந்து அசாதாரண காரணம் மாத்திரம் சொன்னோம்னா தண்டமும் பாணி பிடிக்கிறதுக்கு அசாதாரண காரணம், சாதாரண காரணம் களிமண் சக்கரம் முதலியது, கம்பு எந்த கம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதனால அசாதாரண காரணம் அது, அதனால அங்க போயிடக்கூடாதுன்றது அவசரம். நீங்க வந்து மானம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, மான விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, விவகார அசாதாரண காரணம் சொல்லாம சப்தத்துவ வாரணாய காரணம் இது. மான விவகார அசாதாரணம் பரிமாணம், மான விவகார அசாதாரண பரிமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சப்தத்துவத்திலயும் மான விவகாரம் இருக்கு, அதனால எத்தனை சப்தம் நல்லா ஜாஸ்தியா கம்மியா அப்படின்ட்டு அதுல போகாம இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? காரணம்னு சொல்லி விடுக்கிறீங்க. நவதர்பீதி சத்துர்விதம் அப்படி பரம மகத் பரம மத்தியம வேதேன திவிதம் தத்ர பரமாணுத்துவ ஹ்ரஸ்வத்வே பரமாணு மன மனசோகோ மத்தியமானுத்துவ ஹ்ரஸ்வத்வே துவனிக்கே பரம மகத்துவ தீர்கத்வே ககனாதோ மத்திய மகத்துவ தீர்கத்வே கட்டாதோ. அப்படி ஒரு ஒரு சைஸ்லயும் அதுலயும் ரெண்டு வகை இருக்கு, பரம மத்தியம அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலுமே அணு மகத்து தீர்க்கம் ரசம்னு நாலு சொன்னீங்களே, அதுலயும் கூட ரெண்டு ரெண்டு பேதம் இருக்கு, ஒன்னு பரம அப்படின்னு இருக்கு, ஒன்னு மத்தியம அப்படின்னு இருக்கு, ஒன்னு பெருசு இன்னொன்னு வந்து நடுத்தரமானது அப்படின்னுட்டு. அதுல என்ன அப்படின்னா பரம அணுத்துவே பரமமான ரொம்ப சின்னதான அணு அப்படின்னும் போது பரம அணுத்துவ ரசத்தை பரம அணுவான ரசமா இருக்கிறதுல என்னது பரம அணுவோ இல்ல பரம ரசமோ இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும்? பரமாணு மனசோ பரம பரமாணு வந்து பரம மகத்து, பரம ரசம் வந்து மனசு, ரொம்ப குட்டையானது மனசு, குட்டியானது மனசு. மத்தியம அணுத்துவ மத்தியம அணு அப்படின்னு சொல்லி சொன்னது துவனுக்கு, சின்னதும் இல்ல பெருசும் இல்ல, அதனால துணுக்கு. மத்தியம ரசமா இருக்கிறது வந்து அதுவும் துணுக்கு தான். பரம மகத்துவ தீர்க்கத்துவே ககனாதோ, பரம மகத்துவ பரம தீர்க்கம் இங்க ககனத்துல, மத்திய மகத்துவ தீர்க்கத்துவே கட்டாதோ, மத்திய மகத்துவ மத்திய தீர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னா கட்டத்துல. ஏதது ஏதத் மௌத்திகாதிக்கம் மௌத்திகாத் இதம் மௌத்திகம் அணு இதி விவகாரஸ்ய அபகிருஷ்ட மகத்துவ ஆசிரியத்வாத் கௌனத்துவம் போத்தியம். இந்த முத்து மாலையோட இந்த முத்துமணியோட இந்த முத்துமணியானது சின்னது அப்படின்ற அந்த விவகாரம் வந்து கவனமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏவமேவ கேதனாது வெஞ்சன ஹ்ரஸ்வம் இதி இத்தியத்ர நிகிஷ்ட தீர்க்கத்துவாது கௌனம் இதி. மற்ற இடத்துல இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அதை காட்டிலும் இது சின்னது இதை காட்டிலும் அது பெருசு அப்படின்ற விவகாரத்துல கவனத்தன்மை தான் காமிக்கிறமே தவிர, இது வந்து ஏன்னா நான் இந்த இந்த வகையை தவிர வேற ஒண்ணும் வகை இல்ல. மத்தியம ரொம்ப ஜாஸ்தி பிரிக்க போனோம்னா பரம மத்தியம அப்படிங்கிற பேதம் தான் வர முடியும், அதனால இதை தவிர வேற இது அளவு இல்லை அப்படிங்கறதுனால அதுல பேதம் பார்க்க முடியாது. பிரசக் விவகார அசாதாரணம் காரணம் பிரசக்துவம் சர்வத்ரவிய விருத்தி, வேறுபடுத்தி பாக்குறதுக்கான அசாதாரணமான ஸ்பெஷல் காரணம் என்னது? பிரதக்துவம் சர்வ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்குது. அயம் அஸ்மாத் பிரதக் இது யோ விவகார தசிய காரணம் பிரதக்துவம் இத்தியாச. இது இதுல இருந்து வேறுபட்டது அப்படின்றதுக்கு எது காரணமா இருக்கோ, எந்த விசேஷமான காரணம் இருக்கோ அதுக்கு பேர் பிரதக்துவம். தண்டாதிவாரனாய தண்டாதிவாரனாய பிரதக் இதி விவகார விவகார அசாதாரண காரணம் சொன்னா திருப்பியும் தண்டத்துல போயிடும், பானை பிடிக்கும் போது அந்த கொம்பு என்ன இருக்கோ அந்த கொம்புல போயிடும், அசாதாரண காரணம் அதுவும், அதனால அதுல போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? பிரதக்துவ பிரதக் விவகார அப்படின்னு சொல்லி பிரதக் அப்படின்ற அந்த பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பிரதக் விவகார காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா மாத்திரமும் அசாதாரணன்றதை கொடுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? காலம் வந்து பிரதக் விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது எல்லாத்துலயும், நேத்தி பண்ணது இது இன்னைக்கு பண்ணது பிரிச்சு காமிச்சிட்டீங்களே காலத்தை வச்சு, அதனால காலிக்க சம்பந்தத்துல அது வேறுபடுத்தி காமிக்கிறது. அதனால என்ன பண்றீங்க நீங்க அங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிரதக் விவகார தர்ம வாரணாய காரணம் இது, காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பிரதக் விவகார அசாதாரணம் பிரதக் விவகாரம் பிரதத்துவம் பிரதக் விவகாரம் பிரதத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பத்திரம் போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரதக் விவகாரத்துவ தர்மத்துல போயிடும் லட்சணம். நீங்க பிரதக் விவகாரத்துக்கு போனீங்க, லட்சணம் எங்க போயிடும்? பிரதக் விவகாரம், பிரதக் விவகார தன்மையில. அதனால அதுல பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் காரணம் கொடுக்க வேண்டியதாரு. சயுக்த விவகார ஹேது சயோகம் சர்வத்ரவி விதி, ரெண்டு பொருள் சேர்றதுக்கான காரணமானது சயோகம், அது எல்லா திரவியத்திலயும் இருக்கு. இமோ சயுக்தம் இது யோக விவகார தசிய ஹேது சயோக வித்தியாசம், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்றது போது, அந்த சேர்ந்து இருக்கு அப்படின்ற என்ன விவகாரமோ அதுக்கு எது காரணம்னா இந்த சயுக்தம், இந்த சயோகம் தான். கண்டாதி காரணமே சயுக்த விவகார இது விவகார ஹேது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கம்பல திருப்பி போயிடும், அதுவும் விவகார காரணம் ஆயிட்டது. இப்ப ஆதம் முதலீட்டுல போயிடும். அதனால அதுலேருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் சயுக்த அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. காலாதிவாரண அசாதாரண தெரியும், சயுக்த விவகார அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது. காலத்துல போயிடும் இல்லாட்டி லட்சணம் எல்லாத்தோடையும் சேர்றதோ பிரிக்கிறதோ எந்த ஒரு சிருஷ்டியானது உண்டானாலும் எத்திருத்தகம் தத்த தனித்தன்னு சொல்றீங்கல்ல, எந்த ஒரு ஜென்னிய பதார்த்தமா இருந்தாலும் அந்த ஜென்னியத்தோட அந்த சிருஷ்டியானதோட காலம் காலிக சம்பந்தத்தோட இருக்கும். அதனால அசாதாரணம் அசாதாரண காரணம் சொல்லி காலத்தை நிராகரிக்கணும். நீங்க சாதாரண சம்பந்தத்தோட காலமும் தேசமும் எல்லாத்தோடையும் இருக்கும், நீங்க நிராகரிக்கவே முடியாதத. அதனால அசாதாரணம் சொன்னா அது நிராகரிக்கப்பட்டதாயிடும். சயுக்த விவகாரத்துவே தர்மே அதி பிரசக்தி வாரணாய ஹேத்துருதி, திருப்பி முன்னாடி மாதிரி சயுக்த சயுக்தத்துவ அப்படின்றதுல போயிடும். அதனால அதுல போகக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, ஹேது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உபதர்சித லட்சண சதுஷ்டையே அசாதாரண பதம் தெய்யம், சொல்லப்பட்ட நாலு லட்சணத்திலேயே நீங்க என்ன பண்ணணும், அசாதாரண காரணம்னு சொல்லணும். கொச்சித் புஸ்தகே பரிமாண பிரதத்துவ லட்சணே ஈஸ்வர இச்சாதி வாரணாய அசாதாரண இது திருஷ்யதே தத்து ஆதினிக்கை நெஸ்தமிதி போத்தியம். சில புஸ்தகத்துல ஈஸ்வர இச்சையாலிருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் பரிமாணத்திலையும் பிரதத்துவத்திலையும் அசாதாரணம் சொல்லியிருக்கான். அது இப்ப புதுசா போட்டாங்கல, பழைய புஸ்தகத்துல இல்ல, இது பழைய புஸ்தகத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சயோக நாஷ்கோ குணஹ விபாக, சயோக சயோகம் சொல்லி சொல்றோமே, அந்த சயோகம் கூட ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு கர்மஜ இன்னும் சயோகஜ. கர்மஜ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு செயலும் கையும் சேரும் போது அது கர்மஜம், கர்மத்தினால உண்டாரு, கர்மத்தை உண்டி பண்றதுக்குள்ள கர்மத்துக்காக உண்டாருதோ. புஸ்தகமும் கையும் சேர்றது இல்ல ரெண்டு கையும் இப்படி சேர்ந்து இருக்கிறது, இது வந்து சயோகஜ. தித்தீயோ ஹஸ்த புஸ்தகையோ சயோகாது காய புஸ்தக சயோக, ஆத்தியோ ஹஸ்த கிரியாயோ ஹஸ்த புத்தக சயோக. அப்போ புக் எடுக்கிறீங்க, இந்த புக் எடுக்கும்போது நீங்க எடுக்கிற அந்த செயல் போது கையும் புஸ்தகமும் சேருது இல்ல, அது கர்மஜம், கர்மத்தினால புஸ்தகத்தை எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த ஹஸ்த கையும் புஸ்தகமும் சேர்றது வந்து கர்மஜ சயோகம். ரெண்டாவது வகை சயோகஜ அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது அப்படின்னா, புஸ்தகத்தை எடுத்துட்டீங்க, இப்ப புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கு, புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கிறதுனால உடலும் புஸ்தகமும் சேர்ந்திருக்கிறது ரெண்டாவது வகை. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க காலேஜ்ல எல்லாம், என்ன டேபிள்ல தர புஸ்தகத்துல புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா லட்சணம். புஸ்தகம் எங்க இருக்கு, தரையில இருக்கு அப்படிமா. ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி, தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு சி அப்படிங்கும் போது அதுக்கு உதாரணம் அந்த லட்சணமா இதை கொடுத்துருவான். இதுக்குதான் உதாரணம் எடுக்கணுமா, இருக்கு புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா. இது தரையில எப்படி இருக்கு புஸ்தகம், தரையில இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ரெண்டாவது வகை சயோகஜ சயோகத்துல இருக்கு. சயோக நாசகோ குணஹ விபாக, ரெண்டு சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த சேர்றதானது பிரியறதுக்கான காரணமான குணத்துக்கு பேரு விபாகம். சர்வதற்கு விருத்தி எல்லா திரவியத்திலையும் இருக்கு. சயோக நாச ஜனக இத்தியர்த்த, சயோக நாசகோ அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சயோக நாச ஜனக, சயோக நாசத்தை உண்டு பண்றதான அந்த குணத்துக்கு பேரு விபாகம். காலி அதி பிரசக்தி வாரணாய குணபதம், காலத்துல அதிப்பிரசக்தி, அதிப்பிரசக்தினா அதிவியாப்தி, அது உண்டாகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஈஸ்வர இச்சாதி வாரணாய அசாதாரண திபி தெய்யம், ஈஸ்வர இச்சா முதல் இதெல்லாம் நிராகரிக்கிறதும் அசாதாரணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நானும் அசாதாரண பதோ உபாதானி, அசாதாரண பத உபாதானி குணபதசிய வையத்தியம் சாதி சேது, அசாதாரணம் சொல்லி சொல்லிட்டா குணம்ங்கிறது செல்ல சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா, கிரியா கிரியாயாம் அதிப்பிரசக்தி வாரணாய தசியாபி அவசியத்துவாத், இல்லாட்டி என்ன ஆகும், சயோக நாசகோ சயோக நாசக, சயோக நாசக அசாதாரண அப்படின்னு அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, என்ன ஆகும், சயோக நாசகத்துக்கு ரெண்டு சேர்ந்து இருக்கு, ரெண்டு ஒட்டின் இருக்கு, அதை நீங்க பிரிக்கிறீங்க, அந்த செயல் இருக்குல்ல அந்த செயல்ல லட்சணம் போயிடும். நீங்க லட்சணம் பண்ண வேண்டியது விபாகத்துக்கு, ஆனா கிரியையில போயிடுது லட்சணம், அதனால அங்க போகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு நீங்க கொடுத்தாகணும். பராபர விவகார அசாதாரண காரணே பரத்வா பரத்வே பிருத்வி, பிருத்திவியாதி சதுஷ்டய மனோவிருத்தீனி தேத்விதே விக்ருதே காலகிருதே ச தூரஸ்தே திக்ருதம் பரத்வம் சாமிபஸ்தே சமீபஸ்தே திக்ருதம் அபரத்வம் ஜேஷ்டே காலகிருதம் பரத்வம் கனிஷ்டே காலகிருதம் அபரத்வம் பர அபரம் பெருசு சின்னது அப்படிங்கிற விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அது அதுக்கு பரத்வமும் அபரத்வமும் பிரயோகம் பண்ணப்படுறது. அது ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு காலகிருதம் இன்னொன்று திக்ருதம். காலத்தினால உண்டானது, இன்னொன்னு தேசத்தினால உண்டானது அப்படின்ட்டு. எது காலத்தினால உண்டானது பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னா பழையது, காலத்தினால உண்டானது சிறுசு அப்படின்னு சொல்லி சொன்னா புதியது. தூர தேசத்தினால தூரத்துல இருந்ததுன்னா அது பரத்தும், தேசத்தினால பக்கத்துல இருந்தா அது அப்பறத்தும், தேசகிருத்த அப்பறத்தும். பிரித்து விவகார சாதாரண காரணம் பரத்தும், பர விவகார சாதாரண காரத்தும் பரத்தும், அப்புறம் விவகார அசாதாரண காரம் அப்புறத்தும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. தண்டாதி விவகார தண்டாதி வாரணாய பரத்வ பர விவகார இது விவகார அசாதாரண காரணம் சொல்லி சொன்னா தண்டத்துல போயிடும், அதனால பரம் அப்புறம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதி வாரணாய அசாதாரண எப்படி பர அப்பற விவகார காரணம்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா காலத்துல பர விவகார அசாதாரண காரணம் இருக்கு அப்படிங்கறதுனால காலுக்கு சம்பந்தத்தோட அதை நிறைவேற்ற சொன்னா அசாதாரணம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. பர பர பரவிவகார பரவிவகாரத்துவ தர்மே அதிவியாதி வாரணை காரணத்தை காரணம் எதுக்கு சொல்லிருக்கு, பரத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றது, பரத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம். ஏமே திதியபி போத்தியம் அதே மாதிரிதான் பரத்துவத்துவம் அப்படின்றது மாதிரி அபரத்துவம் அதுலயும் போயிடும், அதனால அங்கேயும் புரிஞ்சுக்கணும் லட்சணத்தை இதே மாதிரி அப்படின்ட்டு. ஆத்தியாபன ஆத்தியபத்தன அசமவாய காரணம் குருத்தம் பிருத்திவி ஜலவருத்தி முதல் முதல மேல நின்று மேல போன பாலு நின்றுட்டு திருப்பி கீழே வரும்போது அந்த முதல் விழறது பாருங்க, அந்த முதல் விழறதுக்கு காரணம் எது அப்படின்னா குருத்தம். அந்த முதல்ல விழறதுக்கு தான் குருத்தம், அதான குருத்துவ ஆகர்ஷண சக்தி அப்படிமா கிராவிடேஷன் புல்லுக்கு. தண்டாதி வாரணாய அசமவாயிதி ரூபாதி வாரணாய பதனீதி ஆத்திய பத்தன அப்படின்னு சொல்லி ஆத்திய பத்தன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா குருத்துவத்துக்கு என்ன ஆயிடும், தண்டமும் ஆத்திய பத்தனம். தண்டம் ஒரு கம்பு அடிக்க ஒரு பானை உடைக்கிறதுக்கு பிரயோகமா இருக்கு, அதுவும் அதுல போயிட லட்சணம், அதனால என்ன பண்றீங்க நீங்க அசம்வாயி அசம்வாயி காரணம் சொல்லி சொல்றீங்க. ரூபாதி வாரணாய பத்தனேதி ஆத்திய அசம்வாயி காரணம் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ரூபம் முதலியதுலயும் லட்சணம் போயிடும், ஏன்னா அசம்வாயி காரணம் அதுவும், அதனால ஆத்திய பத்தன பத்தனம் போட்டுட்டு அசம்வாயி காரணம் சொல்லிட்டோம்னா மத்த இடத்தையும் போயிடும், அதனால நீங்க அதை நீங்க நேரம் ஆத்திய பத்தனம் அப்படின்றத கொடுக்குறது. வேகி அதிவியாப்தி வாரணாய ஆத்தியதி சரி பத்தன அசம்வாய் காரணம் சொன்னா போதுமே, விழத்துக்கு காரணம்னு சொன்னா போதுமே, முதல் வீழ்ச்சி காரணம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது வீழ்ச்சியில இருந்து காரணம் என்ன வேகம், சம்ஸ்காரத்துல முதல் வகையான சம்ஸ்காரம் வேகம் அப்படின்ற சம்ஸ்காரம். ஏன்னா வேகம் ஸ்திதிஸ்தாபகம் வேகம் சயோகம் ஸ்திதிஸ்தாபகம் மூணு வகையான காரணம் பார்த்தோம், அதுல வேகம் முதல், அந்த வேகத்துல போயிடும் லட்சணம், அதனால நீங்க என்ன பண்றீங்க இங்க வேகத்துல நிராகரிக்கிறதுக்கு ரெண்டாவது வீழ்ச்சிக்கு வேகம் காரணம் ஆயிடுறது, அந்த ரெண்டாவது வீழ்ச்சிக்கோ ரெண்டாவது ஒழுகி வர்றதுக்கோ திரவத்துவத்திலையும் அதே மாதிரி அதுலயும் மிருகத்துக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க வேகி அதிவியாப்தி வரணே ஆத்தியதி வேகோ பாவனா சிஸ்தாபக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவனா ரெண்டாவது வகை ஆத்திய செந்தன அசமாயி காரணம் திரவத்தம் பிருத்திவி ஜலே தேஜோ விருத்தி தது துவீதம் சாம்சித்திகம் நைமித்திகம் சேதி சாம்சித்திகம் ஜலே நைமித்திகம் பிருத்திவி தேஜசோஹோ பிருத்திவியாம் குருதாதௌ அக்னி சயோகஜம் திரவத்தம் தேசி சோர்ணாதோ சாம்சித்திகம்னா நேச்சுரல் நைமித்திகம்னா நிமித்தத்தினால உண்டாருது. நேற்று சொல்லும் போது சாம்சித்திகம்னு சொல்லிட்டு நேச்சுரல் இல்லாத விளையாடத்துக்கு சொல்லிட்டேன் நாங்க, சாம்சித்திகம் நேச்சுரல். தண்டாதி வாரணாய அசமாயதி ரூபாதி வாரணாய சிந்தனேதி எப்படி திரவத்துக்கத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் குருத்துவத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி திரவத்துக்கும் லட்சணத்துல வர்றது, விசேஷம் ஒண்ணும் இல்ல. நைமித்திகம் இங்க என்ன அப்படின்னா நெருப்பும் அந்த திரவியமும் சேர்றதுதான், அதுதான் நைமித்திகம். சாம்சித்திகம்னு சொல்லி சொல்றது நேச்சுரலா இருக்கிறது, நிமித்தத்தினால உண்டாகாம இயல்பா இருக்கிறது. செந்தனம்னு சொல்லி சொன்னா எது ஒழுகி ஓடுறதோ பிரசரணம் செந்தனம், ஒழுகிறது அந்த ஊத்துறது ஓடி வர்றது அப்படிங்கிறது செந்தனம். மேல தண்ணி வச்சீங்கன்னா தண்ணி மேல இருந்து கீழே வந்துடுறது, அது காரணம் என்ன செந்தனம். சரி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: இறப்பவர்க்கு ஈய வைத்தார் நீதியை பாத்தீங்களா, யாருக்காவது ஒரு பைசா நீ போட வச்சினா அந்த புத்தியை கொடுத்தவன் அவன்டா என்பதை சொல்றார் தான். ஈபவர்க்கு அருளும் வைத்தார் இல்லையா, ஒரு பத்து பைசா ஒரு ஏழைக்கு போட்டோம்னா வணக்கம் வாழ்க சாமி அப்படின்ட்டு போறோம், கட்டிமனா கஞ்ச பயன்படுத்தி கொடுக்கிறவனுக்கு அருளும் வைத்தாராம். அப்புறம் அந்த ஆண்டா ஒண்ணு சொல்றாரு பாருங்க, நான் பயங்கரமா சொல்றாரு தெரியுமா, ரொம்ப பயங்கரம். அடுத்த வரி, இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கரப்பவன் கொடுக்காம. சில பேர் என்ன பண்ணுவான், யாருக்காவது ஒருத்தனுக்கு 10 பைசா போடணும்னு நினைச்சு பையில இருந்து எடுப்பான் 10 பைசாவை, பக்கத்துல கொஞ்சம் அவன் தடிப்பய, அவன் உழைச்சா என்ன, உழைக்காம திருடுறான், ஊர் சுத்துறான், அவனு கொண்டு போடுறியம்மா, இவன் நேர்த்தி விடுவான். கொடுக்கிறவனையும் கொடுக்காம விட்டு விடுவான். இவன் கொடுக்கறதே பெருசு, இவன் வேற தடுத்து விடுவான் இல்லையா. கரப்பவர் தங்கக்கு எல்லாம் என்ன சொல்ற, அந்த கடுநரகங்கள் வைத்தார். எவ்வளவு கோபமா சொல்றாரு பாத்தீங்களா, என்ன பண்ண, இதுல இருந்து என்ன செய்கிறது, தர்மத்தை உணர்த்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம்.

என்ன பொருள்? அந்த கங்கையை அவன் தாங்காமல் இருப்பானே ஆனால் கங்கை இந்த உலகத்தெல்லாம் அழித்து விடக்கூடிய நிலையில கோபாவேசமாக வந்தது. அவன் என்ன பண்ணா, தன்னுடைய சடையில தாங்கிட்டான். அத ஏன் உலகம் வாழணுங்கிற எண்ணத்தோடு திருவாசகத்துல சொல்லுவார்.

அந்த கங்கை வந்திருப்பாளே, ஆனால் இந்த உலகம் எல்லாம் அழிந்திருக்கும். விஞ்ஞான சம்பந்தர் மற்றொரு இடத்துல சொல்லுவார், அவன் ஒரு தடையை எடுத்து நீட்டினான், அந்த தடை ஆடலியா, அதுலயே அந்த கங்கை தங்கி போச்சு அப்படிங்கிறார். என்ன பாட்டு அது? கமல் தடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் எம் பெருமானார் அப்படிம்பார் திருஞான சம்பந்தர். பரப்பு நீர் கங்கை தன்னை படத்தடை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருள் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே. செய்யக்கூடாத தவறை செய்து விட்டான் ராவணன். சிவபூஜை செய்கிறவன் தான், அவனுடைய ரதம் 10 திசையிலையும் போகும். ஒரு நாள் ரதத்துல போனா, ஆகாயத்துல பறந்து போனா ரதம். இந்த வரலாறு நாவுக்கரசர் சொல்றார், இந்த வரலாறு நாவுக்கரசர் சொல்றார். போச்சு, ரதம் தடைபட்டு விட்டது, ரதம் நின்று விட்டது. நான் கார்ல போயிட்டு இருக்கேன், கார நிறுத்திட்டான். ஏன்பா அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏப்பான்னு கேட்டாரு. கேட்டது ராவணன், இமயமலை குறுக்கே வருகிறது, ரதம் நின்று விட்டது, படார்னு கீழே இறங்கி இமயமலை தூக்கி எரிடாண்ட அப்படின்னா. தேவாதி தேவன் இருக்கிற மலை, சிவபூசை செய்கிறவன் இவன், அவன் தங்குற மலையை தூக்கி அந்தாண்ட தூக்கி எரிய நினைக்கலாமா? நாம ஒரு வீடு கட்டுறோம், நமக்கு 17.5 அடி தான் மனை இருக்கு, அடுத்த வீட்டுக்கார வீடு கட்டல சும்மா கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 1.5 அடி அண்ணாண்ட நாம நீட்டினோம்னா விடுவானா? 1.5 அடி வேண்டாம், 2 இன்ச்சு. யோ பாத்து கட்டியா, குண்டை விடு, குண்டை விட்டு பாரு. ஒழுங்கா கட்டி இருக்கும் போதே உபத்திரம் பண்ணுவான், 2 இன்ச்சு நெடிவிட்டா விடுவானா என்ன? 2 இன்ச்சு விடாதவன் அவன் தங்கி இருக்கிற மலையை தூக்கி அண்ணன் தூக்கி போட்டு போறதுக்காக அவன் தூக்கணும். மலை ஆடுது, உமை பார்வதி பார்த்தாள், என்ன நடுங்குது அவனு பார்த்த போது அவன் கீழே தூக்கிட்டு இருக்கான். அட கிறுக்கு பயில, இவன் போறதுக்காக வேண்டி நம்ம மலையை தூக்குறான்னு சொல்லிட்டு இந்த விரல் நுதிய வைத்தாராம். அத மற்றொரு இடத்துல நாவுக்கரசர் சொல்லும் போது, இந்த முழங்கால் மளிய ஊன்றலியா, சும்மா அப்படி கொஞ்சோண்டு வச்சார், அவன் தலை 10 தனித்தனியா ஓடி போச்சு, 20 கைகளும் தனித்தனியா போச்சு. ஐயையோன்னு கடந்து கத்துறான். அந்த வேளையில வாகீசர்னு ஒரு முனிவர் வந்தார், என்னடா இது அப்படின்னு கேட்டார். கைலாய மலையை தூக்குனேன், இப்படி ஆய் போச்சுன்னு சொன்ன, ஏண்டா தூக்கலாமா? அவன் பரம கருணாநிதிடா, உன்னுடைய தவறை அவர் மன்னித்து விடுவார், பாடு அப்படின்னு சொன்னவன்ன, ஒரு தலை இருந்தது, ஒரு கையை எடுத்து வச்சு பாடினான். பாடினா அவனுடைய அருள் கிடைச்சது. இந்த திருநாவுக்கரசர்தான் போன பிறவியில வாக்கீச முனிவராக இருந்தார் என்று ஒரு வரலாறு உண்டு. அதனால தான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் கடைசி பாடு தோறும் இந்த வரலாறு வரும். என்ன அர்த்தம்? ராவணனை போல நானும் தவறு செய்து விட்டேன், இப்பொழுது நான் உன்னை பாடத் தொடங்கி விட்டேன், எனக்கு அருளை கொடுத்து விடுன்னு அர்த்தம். அதனால நமக்கு கோயிலுக்கு போனோம்னா நாம பாடணும். நீங்க கேட்கலாம், யோ எங்களுக்கு தான் பாட தெரியல, நாங்க பாடல, உனக்கு பாட தெரியும்ல, நீ காசுக்கு தானே பாடுற, காசு இல்லைன்னா பாடுவியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு வினவு தெரிந்த காலத்திலிருந்து கோயிலுக்கு போய் 8 பதிகம் 9 பதிகம் 90 பாட்டு 100 பாட்டு நான் சொல்ல தவறவே மாட்டேன். காசுக்கும் பாடுவேன், கடவுளுக்கும் பாடுவேன். அதான் இந்த வட்டியை நான் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அவன் முதல கேட்கவே இல்லை. என்ன வட்டியை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிற வயசா, நீ 81 வயசு வரைக்கும் பாடுறான்னு விட்டு விட்டான். ஏன் நான் வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? வட்டி கொடுத்துட்டு இருக்க, அவன் ஏன் முதல பத்தி கேட்க போறான்? வட்டி முதலுக்கு மேல வட்டி ஓடிக்கிட்டே இருக்கு.
அதனால அவன் கவலைப்படவே இல்லை இல்லையா? ஆமா, நான் வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ணன், என்னைக்கும் தின வட்டி இது. ஆமா,

ஒரு முழம் உள்ள குட்டம், குட்டம் என்பது குட்டை என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முழம் உள்ள குட்டம், அரை முழம் அதன் அகலம், அதனில் வாழ் முதலை ஐந்து, பெருமுழை வாழ்தல் பற்றி கிடந்து நான் பிடற்றுகின்றேன், கருமுகில் தவழும் மாட கட்டி ஏகம்ப நீரே. இந்த பஞ்சபூதங்கள் என்னை பற்றி இழுக்குது, என்னைக்கு வேணாலும் அது வாயை திறந்துகிட்டு இருக்கு, என்னைக்கு வேணாலும் என்னை முழுங்க காத்து இருக்குது. ஆமா, பெருமுழை வாழ்தல் பற்றி கிடந்து நான் பிடற்றுகின்றேன் கருமு

இந்த உடம்ப என்ன தேய்ச்சேன், பூரி தின்ன, பால் குடிச்சேன், அல்வாவா தின்ன, சாதம் பருப்பா தின்ன, பிரயோஜனம் இல்லையே. அத குருஞான சம்பந்தர் சொல்லுவார், நான் உன்னதெல்லாம் மலமாய் போய்விட்டதேன். தர்மியாதீன முதல்வர், ஆமா இது மலமா போனதோட சரி. இத சொல்றார் அவர், நான் என் உடம்ப ஓம்பி வளர்த்தேன், என்னத்துக்கு பிரயோஜனம், உள்ளத்தை வளர்க்கலையே உடம்பதான் வளர்த்தேன் இல்லையா.

பிழை அகப்பை. இப்ப அகப்பை யார் வீட்டுல இருக்கு? ஒருத்தர் வீட்லயும் கிடையாது. எவர் சில்வர் அப்படின்னா அது என்னது? என்னமோ ஒண்ணு எல்லாம் கரண்டி. ஆதி காலத்துல எப்படி இருந்தது? கொட்டாங்கட்டில மூங்கி கழி அப்படி நொழுத்திருப்பான், அதுதான் அகப்பை. அப்படி அந்த கொட்டாங்கத்தில எத்தனை ஓட்டை இருக்கும்? ரெண்டு இருக்கும். இப்படி நுழைக்கிறது ஒண்ணு, வெளியே வர்றது ஒண்ணு, ரெண்டு இருக்கு. இந்த கம்ப உருவி எடுத்துட்டோம்னா ரெண்டு ஓட்டை இருக்கும். சட்டி நிறைய பாயசத்தை வச்சுட்டோம்னா மொண்டு எடுத்தா என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. அந்த கம்பு இருந்தாதான் அந்த பாயசம் வந்து சேரும். அதை சொல்றார் சாமி, காம்பில்லா மூளை போல கருவிட்டே முகக்க மாட்டேன். எனக்கு எண்ணத்துல வல்லியே, உன்னை நினைக்க எனக்கு எண்ணத்துல வல்லியே, நான் இந்த காம்பில்லாத மூளை போல ஆகிவிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார். இன்னொன்று சொல்றார், காம்பில் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே. பாம்பு இருக்கு, அது தவக்களை பிடிச்சி தின்னும். யாராவது பாத்திருக்கீங்களா? நான் ஒரு நாள் நான் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இசைக்கல்லூரியில படித்தேன். தேவாரம் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாடி பார்த்தேன். பாடி பார்த்தா ராகத்துல தப்பு வருது. குருடன் நடந்தான்னா தப்பு வரத்தானு செய்யும். தேவாரத்துல ஓரளவுக்கு தான் ராகம் இருக்கிறது, பரந்த ராகங்கள் அதுல இல்ல. இப்ப கல்யாணி ராகம் அதுல இல்ல, ஜோடி ராகம் அதுல இல்ல, பவப்பிரியா இல்ல, சண்முகப்பிரியா இல்ல. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளே, என்னடா நம்ம தேவாரம் படிக்க வந்தோம், இந்த ராகம் எல்லாம் இதுல இல்லையே, இத பாடினா தப்பா வருதே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன். அப்ப வயசு எனக்கு என்ன தெரியுமா? 19 25 வயசு. இது சங்கீதம் கத்துக்கலாம் அப்படி அண்ணாமலை சுத்தி போன. அப்படி குறுக்க வயல் வழியா நடந்து வருவேன், போக 2 மைல் வர 2 மைல், ஒரு நாளைக்கு 2 தடவை போய் வருவேன். 10 மைல் நடந்தேன் 4 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் ராகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 வருஷம் நடந்தேன். ஆமா, அப்படி நடந்து தெரிந்து கொண்டால்தான் ஒரு ராகம் பாடும்போது தப்பு வராது. ஆமா, நான் இப்போ ராகம் பாடினா தப்புன்னு எவனும் சொல்லிவிட முடியாது, மார்த்தட்டி சொல்லுவேன். ஆமா, ஏன் எனக்கு இந்த தகுதி இருக்கிறது நான் சொல்றேன், என்ன தப்பு என்ன இல்லையா? ஆமா. ஆக அப்படி வரும்பொழுது ஒரு சின்ன குட்டை, அந்த சின்ன குட்டையில ஒரு பாம்பு. அந்த பாம்பு ஒரு தவக்கலையை பிடிக்குது. எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, பின்னத்துக்கால பிடிச்சிருக்கு. ஏன் பின்னத்துக்கால தான் அதை பிடிக்கும் போல இருக்கு இல்லையா? இப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஒரு மனுஷனை பிடிக்கணும்னா காலையா பிடிக்கிறோம், கைய பிடிக்கும். என்ன சில பேர் சட்டையை பிடிக்கணும், அந்த மாதிரி அந்த காலை பிடிக்கும். இந்த காலை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாயை நவுத்திட்டு போகுது. போகும்போது அந்த தவக்கை பே பே பேன்னு கத்துது. தவக்களை ஒரு தடவை கத்துச்சுன்னா இவன் இந்த வாய உள்ள கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி விட்டதுக்கு அப்புறமா தொண்டையில போனதுக்கு அப்புறமா இப்படி அதை ஆட்டி நடுவகுத்து கொண்டு. இது வரைக்கும் அங்க இருந்து பார்த்தேன். இந்த தவக்களை என்ன நினைச்சிருக்கும், என்ன நினைச்சிருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ, உயிர் போக போகிறதே அப்படித்தான் எண்ணி இருக்குமே தவிர, உற்றார் உறவினரை பொண்டாட்டி பிள்ளையை அது நினைத்திருக்குமா? நினைக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் சாமி சொல்றார்.

இந்த கவக்களை மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். இதுக்கு வியாக்கியானம் எழுதுறவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். தருமபுர மடத்துல வியாக்கியானத்தோட போட்டிருக்காங்க 25வது குருமணி. இப்ப இருக்கிறவரும் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இந்த பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேன் என்பதற்கு பொருள் எழுதாமல் விட்டு இருக்கிறார்கள். ஏன் விட்டுருக்காங்க தெரியுமா? அந்த துன்பத்தை எழுத முடியாதுன்னு அர்த்தம். துன்பத்தையோ இன்பத்தையோ எழுத முடியுமா? லட்ட வாயில போட்டா எப்படி இருக்குன்னு சொன்னா இனிக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர எப்படி இனிக்குதுன்னு சொல்ல முடியுமா? அதே போலத்தான் இதையும் விட்டு இருக்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டு விட்டேன். பாம்பில் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேன், ஒப்பி நீ உயக்குள்ள ஒற்றியூருடைய கோவே. நான் உடம்பை ஓம்பினேன், அது தவறாக போய்விட்டது. நீ இந்த உடம்பை ஓம்பிக்கொள், நீ காப்பாற்றிக்கொள் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடைந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அல்லவா? என்னுடைய ஆசிரியர் சொன்னதை நான் நினைவு விட்டுக் கொள்கிறேன். பொன்னை விட கேட்கிறவர்கள் புத்தாலி என்று எண்ணிக்கொள் அப்படின்னார். இந்த அற்புதமான பாடல் இந்த நேரிசை இந்த பகுதியில் வருகிறது. மனமெனும் கோணி பற்றி மதியும் கோலை ஊன்றி தினமென்னும்

வாழ்க்கையை ஒரு படகாக அவர் உபமைக்கிறார். படகு போடுது, மூழ்குது, என்ன நினைப்பான்? அந்த வேளையிலேயும் உன்னை நினைக்கும்படியாக செய்துவிடு. மற்றொரு இடத்திலே சொல்லுவார் நாவுக்கர்த்தர், நான் சாகும் வரையிலும் பஞ்சாட்சரத்தை என்னை சொல்லவை அப்படிங்கிறார். அவர் இவன் நல்லா இருக்கும் போதே சொல்றதில்ல, இங்க சாகும் போது சொல்ல போறான். இப்படி திருநேரிசை என்ற பகுதியிலே வருகிறதை உங்களுக்கு நான் பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த பொருளை சொல்லுகிறேன். இதே பொருளை வாரியார் சொல்லும் போது அது 100 அடி உயரமாக இருக்கும். அதற்கு மேல ஒரு பெரியவர், வாரியாருக்கு மேல பெரியவர் சொற்பொழிவில் நம்ம நாட்டில் கிடையாது. ஆக அறிவு பெருக பெருக அவருடைய வாக்கும் சொல்லும் பெரியவரும். அடுத்து ஒரு பாட்டு, மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டள உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் வேண்டி உகக்கின்றேன் உகவாவண்ணம் ஐவரை அகத்தே வைத்தி அவர்களே வலியர் சால செய்வதொன்று அறியமாட்டேன் திருப்புகலூர நீரே. இதெல்லாம் பெரிய தத்துவ கருத்துக்கள். என்னால ஒரு வரிக்கு கூட கொஞ்சம் கூட தொட்டு பார்க்க முடியல, விட்டுறேன். அடுத்து ஒரு பாட்டு, திருஆவடுதுறையில திருஞான சம்பந்தருக்கு 1000 பொன் கொடுத்தான். அவங்க அப்பா வந்து கேட்டார், இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேள்வி செய்ய போறேன், எனக்கு பொருள் வேணும்னு கேட்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. உலகம் நன்றாக இருக்கணும்னு யாராவது இன்னைக்கு மனித உலகத்துல நினைக்கிறவன் இருக்கானா? அது அமெரிக்காவில இருந்தாலும் சரிதான், அவன் துபாயில இருக்கிறவனா இருந்தாலும் சரிதான், அவன் இந்தியாவில இருக்கிறவனா இருந்தாலும் சரிதான், இந்த உலகம் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறவன் யாரா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. அப்படி ஒருத்தர் இருக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த உலகம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேள்வி செய்ய போகிறேன், எனக்கு பொருள் தேவை அப்படின்னு திருஞான சம்பந்தத்தை அவங்க அப்பா சிவபாரதியை போய் முறையிட்டார். ஆமா, 16000 பதியம் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இருக்கிறது 400 பதியம் தான் இருக்கு. இவர் என்ன பண்ணார், நான் சாமியை போய் கேட்கிறேன். அவரு போயிட்டார், சாமியை போனாரு. இடரினும் தளரினும் அப்படின்னு ஒரு திருப்பதியம் பாடினார் திருஞான சம்பந்தர். இத சொல்லும் போது தெய்வ சேக்கிழார் பெருமான், திருஞான சம்பந்தர் அந்த கோயில்ல எங்க நின்னு பாடினாரு, எந்த இடத்துல நின்னு பாடினாரு? சாமி கிட்ட இருந்து பாடினாரா இல்ல அம்பாள் சன்னிதியில இருந்து? அம்பாள் சன்னிதியும் சாமி சன்னிதியும் பார்த்தா அப்படி திருவாவூர்லயே தெரியும், ஒரு இடத்துல நின்னா தெரியும். அங்க இருந்து பாடினாரா, எங்க இருந்து பாடினாரு அப்படின்னு கேட்டா, இந்த நந்திக்கு அண்ணாண்ட பரிபீடம் இருக்கு பாருங்க திருவாவூர்ல, அங்கே இருந்து பாடினார்னு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமாள். எவ்வளவு விளக்கம் பார்த்தீங்களா? ஆமா, தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லைன்னா நிச்சயமா இது நமக்கு கிடைச்சிருக்காது, நிச்சயமா கிடையாது. மூவருக்கு சொன்னார், ஒருவருக்கு சொல்லல மாணிக்க வாசகர். அதனால மாணிக்க வாசகர் எந்த பதியம் எப்ப பாடினார்னு நமக்கு தெரியாமலே போய்விட்டது, 2-1 பதியங்களை தவிர இல்லையா? ஆமா, எனக்கு தெரிந்த வரையிலையும் நான் வாதவூர் புராணத்தையும் படிச்சு பார்த்தேன், திருவிளையாட புராணத்தையும் படிச்சு பார்த்தேன். ஒரு சிலருக்கு தான் தெரியும் தவிர எல்லாத்துக்கும் தெரியவில்லை. ஆனா தேவாரத்தில் பாத்தீங்கன்னா எல்லா பதியத்தையும் அற்புத பதியம் பூரா வருகிறது. ஆக பாடினார் ஒரு மூட்டையை தன்னுடைய பூதத்துக்கிட்ட கொடுத்து விட்டான். இதை கொண்டு போய் அந்த பலிபீடத்து மேல வை, திருஞான சம்பந்தரை எடுத்துக்க சொல்
அப்படின்னு சொல்றாரு. நச்சி இன் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்தருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பொருள் பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன்னாயிர கிழி ஒன்று என்று பாடு. ஞான சம்பந்தருக்கு தானே கொடுத்தாரு, நமக்கு கொடுத்தார அப்படின்னு நாம நினைக்கலாம்ல, நிச்சயமா கொடுப்பார். இந்த வரலாறு அவர் சொல்லிவிட்டார். அந்த பதியத்தை நாம இன்னைக்கு பாடினாலும் நீங்க போய் ஆண்டவன்கிட்ட பாடினாலும் கிடைக்கும். இந்த வரலாறை சேக்கிழார் சொல்லுவதற்கு என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டா, தேவாரத்தில் அப்பர் பெருமான் சொல்றார் இந்த வரலாற்றை. மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனார். இந்த பாட்டையெல்லாம் நுணுக்கி பார்த்தார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஐயா தில்லைக்கூத்தன் திருவருளினாலே பாடினார் என்பது ஒரு வகை, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி பாடல்களே அவர் படித்திருக்க கூடும், நல்ல உள் உணர்ச்சியோட படிச்சிருப்பார். படிச்சுட்டு தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்னுடைய கணிப்பு. இல்லையா, தவறொன்றும் இல்லையே இல்லையா? ஆமா, படிக்காதவனும் சம்பாதிக்கிறான். இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் மூட்டை தூக்குறானு என்ன வருமானம் அவனுக்கு? ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா என்ன ஆச்சு மாசத்துக்கு? ஆமா, கிடைக்கிறதே ஏதோ என்னென்ன பண்றான், அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆக கிடைக்குது. ஆனால் இங்க கடவுள் கொடுக்கறது தீய வழிக்கு போய் சேராது. பாகி பேர் கொடுக்கறதுன்னா யாரு காசு கொடுக்கிறானோ அவன் அறிவு எப்படி இருக்கோ அவன் எண்ணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் அந்த காசு. அழுதுகிட்டே கொடுத்தான்னா அந்த காசு அழ போகும். கொடுக்கிறவனை பொறுத்து இருக்கு. இந்த வரலாறை சேக்கிழார் பெருமான் இது நாவுக்கரசர் எழுதி வைக்கிறார். இத நுணுகி பார்த்த தெய்வ சேக்கிழார் பெருமான் அதுக்கு ஒரு கதையை கற்பனை பண்ணியோ அல்லது தெய்வம் சொல்லியோ, ஆனா உமாபதி சிவம் சொல்றபடி கடவுள்தான் உணர்த்தினான். சேக்கிழார் புராணம் எழுதும்போது உமாபதி சிவாச்சாரியார் கடைசியா என்ன எழுதுறார், சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நிறைவேற்றிபடி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா உட்கார்ந்து பெரிய புராணத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாராம் தெய்வ சேக்கிழார் பெருமான். நடராஜ பெருமான் என்னை இப்படி எழுத செய்திருக்கிறானே என்று எண்ணி படித்துக் கொண்டிருந்தாராம். உங்க கையில சேக்கிழார் புராணம் இருந்தா படித்து பாருங்கள், அப்படி இருக்கா இல்லையான்னு. இந்த வரலாறை

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்கநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சாப்பாடு எப்படி போடுவாருன்னு அடுத்த பாட்டுல சொல்றாரு. சாப்பாடு போடுறேங்கிற ஊருக்கு போடுவாரா இல்ல நல்லா போடுவாரா அப்படின்னா நல்லா போடுவார். தூயரிசி ஒரு கருப்பரிசி இல்லாம ஒரு நெல் இல்லாம ஒன்னா நம்பர் புரிய அரிசி தூயாரி அடிச்சுன்னா சாப்பாடு. நெய் நீர் இல்லா நெத்தி நெய் இல்லா உண்டி சுவையின் கரிகள் அவை அமைத்து சுவையான கறிவர்க்கம். கறிவர்க்கம் கறிவர்க்கம்னா வெண்டைக்காய் கறி, பாகற்காய் கறி, அவரைக்காய் கறி, புடலங்காய் கறி, இப்படிப்பட்ட காய் கறி. காய் கறிங்கிறது இதல்ல சுவையின் கறிகள் அவை அமைத்து மேய அடியார்த்தவை போற்றி அவர்களை கொண்டு வந்து அடியவர்களை கொண்டு வந்து மனைவி கூர்ந்து குலாபு பானம் வழங்கிய மண்ணு காதலின் ஆதனத்திட வைத்து அரிசனை செய்த பின் உண்டின் நாலு விதத்தில் ஆறு சுவைத்தரத்தின் ஒப்பேரா அண்டர் நாயக தொண்டர் இச்சையெல்லாம் பெரியார்கள் எப்படி சாப்பிட வேணும் என்று விரும்புகிறார்களோ அப்படி சாப்பாடு. எனக்கு மோர் பிடிக்காது தயிர் தான் பிடிக்கும்னா தயிரா போடுவோம். ஆர்லிஷ் வேணும்னா ஆர்லிஷ் இச்சையெல்லாம் அவருக்கு விருப்பப்பட்டபடி ஒரு திருப்பால் அவங்க செய்வித்து ஆய பொருளும் அவர் வேண்டும்படியாக அதுக்கு மேல அவர்கள் ஏதாவது பொருள் கேட்டா பணமோ வஸ்திரமோ மற்ற பொருளோ கேட்டா அப்படி அது மாதிரி ஆரம்பித்தாராவது இருக்கிறாங்க. இன்னூர்ல அது மாதிரி இருக்கிறாரு. அந்த பக்கத்துல இங்கே சில இடங்கள்ல இருக்கிறதாக இந்த பகுதியில அது மாதிரிலாம் இல்லை. காணாபுரபுல தான் நிறைய இருக்கிறார்கள். காணாபுரம்னா புரியுதா? காணாபுரபு அந்த மாதிரி பிரபுக்களை காண காணாபுரபு அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாடோறும் இணைய பணி செய்து தினந்தூரும் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தினந்தூரும் அதுவே பூசை. அதுவே பூசை தபம் ஜபம் யோகம் சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் அதுவே எது சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து வைப்பது. நீங்க எல்லாம் ஞாபகம் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து வைப்பதே சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் தர்மபுத்திரத்துல சொல்லி இருக்கிறேன். தவம் செய்கின்ற ஞானி தவம் செய்கின்ற ஞானி தவம் செய்கின்ற ஞானினா எவ்வளவு அவன் சிரமப்பட்டு தவம் செய்யணும். தவம் செய்யணும் சாமானியம் இல்ல. தவம் செய்யறதுங்கிறது உடம்பே இருக்கு

தவமுடையவன் சிவலோகத்துக்கு போகிறான். அப்படிப்பட்ட தவமுடையவன் சிவலோகத்துக்கு. இந்த பாடுகள்லாம் ஒண்ணு இல்லாம தவம் செய்யாம ஜபம் செய்யாம வந்து கோயிலுக்கு போகாம கூட வேற எதுவும் செய்யாம தவ நெறிகள் ஒண்ணுமே செய்யாம இருக்கிற சும்மா இருக்கிறவை. அந்த தவம் செய்கின்ற ஞானிக்கு உபச்சாரம் பண்ணினான், ஒரு தானம் பண்ணினான், ஒரு உணவு போட்டான்னு சொன்னா இவன் சிவலோகத்துக்கு. அவ்வளவு பாடுபட்டு தவம் பண்ணுகிறவனுக்கு போறான். அந்த தவம் செய்கின்ற ஞானிக்கு ஒருவேளை உணவு கொடுத்தவன் சிவலோகத்துக்கு. தவம் பெருசா, தானம் பெருசா? இந்த தானம் பெருசா. அந்த தானத்திலே இந்த தானத்தை செய்வதனாலே, அந்த தானத்திலே இந்த தானத்தை செய்வதனாலே அவன் நல்ல தானத்துக்கு போயிடணும். நல்ல நல்ல தானம் தெரியுதா? நல்ல தானம் இது. அதனால தவம் செய்கின்ற ஞானியை விட தவம் செய்கின்ற ஞானிக்கு உபசாரம் மட்டுமே உயர்ந்தது. அவன் அவ்வளவு பாடுபட்டு தவத்தை சேர்க்கிற ஒரு நொடியிலே சேர்த்து விடுறாரு. அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆகையினாலே இப்படி அடியவர்களுக்கு நாடோறும் இணையப்படி செய்து இன்ன செயலின் உண்டு நாள். இது பலகாலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பலகாலமாக அடியவர்களுக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். பணம் இருந்தது, வருவாய் இருந்தது, தொழில் இருந்தது, இருந்தபடியினாலே செய்து கொண்டிருந்தார். இருந்தபடியினாலே செய்து கொண்டிருந்தாரு. மிகவும் எழுந்தருட அடியார் இப்படி அடியவர்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாப்பாடு ஒன்னான ஒரு பொண்ணு எரிகி நெய்வாலோடு சிலேபி அல்வாவோடு சாப்பாடு போடுறாரு, பணம் வேணும்னாலும் கொடுக்குறாருன்னா அப்புறம் சும்மா இருக்கிற அடியார் எல்லாம் ஜெம்மா இருக்கிற ஆளெல்லாம் கூட விதம் போட்டுப்பாங்க அடியார் மாதிரி. நிறைய போட போட குறைஞ்சு போச்சு. எங்க குறைஞ்சு போச்சு? செல்வம் குறைஞ்சு போச்சு. முன்ன உடமையான பொருள் முழுவதும் அடிமையுடன் மண்ணும் காணியான நிலம் மற்றும் உள்ள நிலம் விற்று திறவிற்று அண்ணன் அழித்தே மேன்மேலும் ஆறாமணத்தர் ஆயினும். இதுல இன்னொரு அரசு என்ன இப்படி போட்டுக்கிட்டே இருந்தாரா குறைஞ்சி போச்சு. அது இளையான குடிமாரநாயனார் புராணத்துல சொன்னார், இவர் வந்து அடியவர்களுக்கு செய்வதனாலே செல்வம் மிக அதிகமாகியது, செல்வம் மிக அதிக சிறியவர்களுக்கு செய்வதனாலே செல்வம் அதிகமாகியது. குபேரனை போல வந்தாரு வந்தாரு இப்படி செல்வம் அதிக ஆக ஆக ஆக ஆக ஆக போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஆக செல்வம் அதிகமாக இருப்பதனாலே இவர் போடுகிறார்னு சொன்னா இதுல ஒரு பெருமை. செல்வம் நிறைய இருக்குது, பல வசதி நிறைய இருக்குது, போடுறாருன்னா ஆக ஒரு பெருமையே இல்லை. அப்படின்னா இவர் புராணத்துல வரமாட்டார், இவரை சுந்தரர் வரமாட்டார். அதுக்காக அவரே குறைச்சாரா வறுமையை உண்டு பண்ணார். ஆறு சிவருமானே வறுமையை உண்டு பண்ணார். வறுமை வந்த காலத்திலும் செய்வான் ஆற்று பெருக்கத்து அடி சுடு அண்ணாலும் ஊற்று பெருக்காலும் உணவு. ஆற்று பெருக்கத்து அடி சுடு அண்ணாலும் ஊற்று பெருக்காலும் உணவு. ஏற்றவருக்கு நல்ல புடி பிறந்தார். நல்கூர்ந்தார், நல்கூர்ந்தா தரித்திரம் வந்தார், நல்கூர்ந்தா தரித்திரம் நல்கூர்ந்தார். ஆனாலும் இல்லை என மாட்டார். இதை காட்டுவதற்காக சிவருமான் அவருக்கு வறுமை ஏற்றிருந்தார். நாயன்மார்க்கு வருமானா சிவனே கொடுத்தது அதுல அவர்களை வெற்றி பெற செய்து அவருடைய பெயரை உலகம் முழுவதும் கொண்டாடுறாப்பு. இன்னும் புதுசா பேசுறீங்களே அதனாலதான் கிடைக்குது அப்படின்ட்டு போயிடுவான். அதுக்காகத்தான் இப்படி கொடுத்து என்னுடைய அடியவர்கள் இல்லாத போதும் கொடுப்பார்கள் என்று உலகத்துக்கு. திருநீலகண்ட நாயனாரே அவருடைய ரகசியம், இது ரகசியம், அவருடைய பொழுது ரகசியமான பொருள். அந்த ரகசியத்தை அம்பலத்துக்கு கொண்டு வந்தார். அந்த ரகசியத்தை சிவருமானாரு அம்பலத்துக்கு கொண்டு, எதுக்கு அம்பலத்துக்கு கொண்டு வந்தார்னா இவர அம்பலத்துக்கு கொண்டு போவதற்காக அவர் அம்பலம். ரொம்ப அது ரகசியமான பொருள், அது வெளியிலே யாருக்கும் சொல்ல முடியாத பொருள், வெளியிலே தெரியாது. கற்புறு மறவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புற வெய்யுறாமல் பொருந்து போற்றி செய்யும் இப்புறம் ஒளியாதங்கள் இருவரும் போற்றினும் அற்புத நிலைமை அயல் அறியாமை வாழ்ந்தார். யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான கொள்கையே அம்பலத்திலிருந்தே வந்து

0: அத்தர்த அம்பலம் அணையம் மீவினார். அதுபோல பரமேஸ்வரன் நல்ல பக்குவம் உள்ள ஞானிகளுக்கு அதன் மூலமாக அவருடைய பெருமை உலகம் முழுவதும் அறியுமா போல செய்து இருக்கிறான். என்ன பேரு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்தார்? அதிலே இவ்வளவு வெற்றியை பெற்றார், அதிலே இவ்வளவு திருவுருளை பெற்றார் என்று இருந்தால் அல்லவா அது பிரயோசனம். இருந்தான் சம்பாதிச்சான் சேர்த்து வச்சான் சித்துப்பா, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பிராணிகள் கூடத்தான் சேர்த்து எறும்ப பாருங்க, சேர்த்து வைக்கதே இல்லையா? மழை காலத்துக்கு வந்து சேர்த்து வச்சுப்பா, இது பார்த்துருக்கீங்களா? அதனாலே இப்படி இல்லாத போதும் என்னுடைய அடியவன் செய்வான் என்பதை காட்டுவதற்காக அண்ணன் அழித்தே மேன்மையில ஆறாவணத்தராயினர் எல்லாமும் போச்சு, பணம் போச்சு, நகை போச்சு, வீடு போச்சு, நிலம் போச்சு, மாடு போச்சு, எல்லாம் போச்சு. ஆனாலும் அண்ணன் போடுவதை போட்டுக்கிட்டு இருந்தார் முடிஞ்ச வரையிலும். அதுக்கு மேல போடுறதுக்கு வழி இல்லை, அப்பவும் போடணுங்கிற ஆசை போடணுங்கிறார். இது எப்படின்னா, இப்ப சூதாடுகிறவன் சூதாடு படம் இருக்கும்போது ஆடுறானா, பணம் இல்லாத போது அவனுக்கு எது மனசு வரும்? எப்படியாவது பாகாசு முடிஞ்சு பார்த்து சூதா அதுலயே கொள்கை, அதுலயே கொள்கை அவனுக்கு இருக்கிற பிரிய அவனுக்கு அதுல இருக்கிற சூதாடித்தானே இப்படி போனான் அப்படின்னு குத்து வர்றாரு. அவனுக்கு கண்கூடம் தெரிஞ்சது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது கீழ்த்தரமான கொள்கையை மேற்கொண்டு, கீழ்த்தரமான கொள்கையை மேற்கொண்டு அதே வைராக்கியம், அதே வைராக்கியம் கூடாது. இது மேற்தரமான கொள்கையை மேற்கொண்டு அதே வைராக்கியம். இது விவேக வைராக்கியம், அது அபிவேக வைராக்கியம். இது விவேக வைராக்கியம், விவேக வைராக்கியம், அது அபிவேக வைராக்கியம். அபிவேக வேகம்னா அறியாமையினால துரியோதனனை போல. துரியோதனனுக்கு எப்படி வைராக்கியம் இருந்துச்சு? உலத்தர மாற்றேன் சாகும்போது ஒன்று தான் போனேன். அத்தனை நிலத்தையும் யாரு? துரியோதன. கண்ணன் போய் காட்டேன் அவங்களுக்கு அஞ்சு பேருக்கு கடைசியா பாதி ராஜ்யம், பாதி ராஜ்யம் கொடுன்னா கண்ணு கொடுக்க மாட்டேன். சொல்ல முடியலை, 13 வருஷம் கழிச்சு உள்ள கொடுக்குறேன். 13 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறேன். பாதி ராஜ்யம் கொடுன்னு கேட்டாரு. உள்ளபடி நீ சொன்னபடி கொடுத்தாரு, கொடுக்க மாட்டேன். சரி, அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊராவது ஓடுன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். அஞ்சு பேருக்கு அஞ்சு வீடாவது ஓடுன்னா அதுவும் கொடுக்க மாட்டேன். கடைசியா ஊசி ஊத்து நிலம் கூட வைராக்கிய மூடத்தனமான வைராக்கியம். அடியோட போவேன், அடியோட போனேன். ஆகையினால வைராக்கியம் கொண்டே வைராக்கியம். அதை கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையால் இடர்களையாய் நெடுங்கடமையவரே, கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையால் இடர்களையாய் நெடுங்கடமையவரே என்பது திருஞான சுத்தங்கிற தேவா. அதனாலே இப்படி போட்டு போட்டு போட்டு போட்டு அடியாருக்கு இட்டு இட்டு மிடி வந்தது. மிடி வந்து கூட அவருடைய மனம் வந்து அந்த கொள்கையிலிருந்து மாறவில்லை. இதனாலதானே நமக்கு இவ்வளவு கஷ்டம் நினைக்கல, இதனாலதானே இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கல. மறுபடியும் அடியாரர்களுக்கு போடணும், அது போல அந்த சூதாடுறவனை போல இதனாலதானே வந்துச்சு நினைக்கிறானா? நினைக்கிறது அது போல இவங்க. அதனாலே அண்ணா அடித்தே மேன்மேல ஆறாமணத்தராயினார் அங்கன் அவ்வூர்தவக்கு ஒரு பற்று அடியார் தங்களுக்கு அங்காக்க எங்கும் காணாமல் இது இளம்பாடு இது இருந்தார். போடுவதற்கு ஒன்னும் வயது இல்லை அந்த ஊர்ல. அதுவும் நல்லா இருக்கும் போது நிறைய பணம் காசுலாம் நிறையம்பான் திரும்பி கூட கொடுக்க மாட்டேன், காசுல கொடுக்க மாட்டேன். அதான் இந்த ஊர் இருந்த கொள்ளையை பார்த்தேன். ஜாமியாருக்கு போட்டு முன்னேறி சம்பாதிச்சு விட்டாரியா, போட்டு சம்பாதிச்சு விட்டேன். ஜாமியாரு போட்டு இப்ப சிவனின்னு உட்கார்ந்துருக்கா ஐயா. அதனாலே தங்கு வகையால் கூறவர்கள் பழிப்பார். தங்கு வகையால் தான் கற்றத்தன்மை அச்சூறால். அதனாலே சின்ன வயசுலேயே ஒரு இப்ப அதுவே வருது, நான் அதை நினைக்காம சொன்ன அதுவே வருது. எது வருது? சூதே வருது. முதல்ல நினைப்பு இல்லை. ஆயினும் இவர் சின்ன வயசுலேயே அந்த சூதாடுகிற வேலையை கத்துருந்தார். களவும் கத்து மரம் சொல்றாரு, களவும் கத்து அப்படின்னா தெரிஞ்சிருக்க வேணும் என்கின்ற ஒரு குறிப்பு தர. அது மாதிரி அதை கத்துக்கணுங்கிறது, களவும் கத்து மரம்னா களவை கத்துக்கூடாது அந்த உண்மை. அந்த உண்மை களவும் கத்து மரம்னா களவும் கத்து மரம்னு சொன்னா அப்படின்னு ஒரு பழமொழி இல்ல. களவும் கத்து மரம்னா, களவும் கத்து மரம்னா களவும் அப்படிங்கிற உண்மையினால அதை கற்க கூடாது என்பது அதுல விளங்குது. நல்ல நல்ல யாவும் களவும் கத்து மரம்னா என்பவை எல்லாம் எது எது பொல்லாது என்று பெரியோர்களால் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் விட்டுவிடு. அதனாலே இப்ப என்ன பண்ணினாரு, அடியவனுக்கு உணவு அளிப்பதற்கு எந்த வகையும் தெரியாமையினாலே, எப்படி அடியவனுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் விடாமையினாலே, தான் கற்ற சூது என்கின்ற சூதாட்டம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு அந்த சூதாட்டத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பொருளை செம்பாரித்து அடியவனுக்கு சாப்பாடு கொள்ளாமல் எண்ணம் வந்துச்சு. இவர்கள் தன் சுயநலம் கருதி செய்யவில்லை, தனக்கு சாப்பாடு இல்லை என்பதற்காக செய்யவில்லை, அடியாருக்கு சாப்பாடு போடுவதற்காக இந்த வேலை. அதனாலே தன்னலம் அல்ல இது, சிவன் ஜெயம், சிவன் ஜெயம். ஞானிகள் சிவத்தை கருதி செய்கின்ற செயல் எல்லாம் பாதகமாக இருந்தாலும் சாதகமாகாது. ஞானிகள் சிவத்தை கருதி சிவத்துக்காக, பெரியவத்த நாயனார் அஞ்சு பேர்த்து விட்டுனார்ல, பெரியவத்த நாயனார் சிவாலயத்து கொண்டு போற புஷ்ப குடலையே பிடுங்கி செதறிய யானை இவ்வளவுதான், இவ்வளவுதான், பெரிய ஒரு காரியம் நடந்து போகல. ஆனா அது பெருசு, சிவனுக்கு சென்று அது அறிவிக்கப்படுகின்ற புஷ்பத்தை யானை பிடுங்கி கையினால் பிடுங்கி செதுச்சு விட்டது, செதறி விட்டது. இதுக்காக வந்து என்னையான்னு கேட்டாரு, இந்த மாதிரி பூக்கடலையை சென்று பரவாயில்லையே நம்ம வாங்கிக்கலாம் போக படிச்சுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லப்படாது. இது பெருசா பிரமாதமா என்னமோ, இதுக்கு போய் புரண்டு புரண்டு அழுகுற அந்தாலும் புரண்டு புரண்டு அழுவாரு. அது சிவகாமி ஆண்டாரு என்ன பிரபாத பூச்செடி பூக்காத நாளைக்கு பறிச்சுக்கிறது, அது ஒரு நாளைக்கு இல்லையா, நம்ம ஒரு நாளைக்கு பூஜை பண்ணாம இல்லையா, எத்தனை நாள் விட்டுருக்கிறோம், சேர்த்து பறிச்சு போட்டா போகுது, இதுக்கு போய் புரண்டு ஒரு அழுகுற அப்படின்னு போகல. அந்த ஆளு எங்க பக்கமா அந்த யானை போச்சுன்னு கேட்டாரு, இந்த பூக்குடலைய சிந்தனை யானை எந்த பக்கம் போச்சுன்னா தடுக்காமல் இருந்த பாதர்களையும் அஞ்சு கொண்டு நின்றார். அதுவரை அறையதும் அதன்பரை என்னாச்சு, அவருடைய பெருமையை உலகத்தில் அறிவித்து எல்லாரையும் எடுத்து விட்டுட்டார், கேள்வியாத எல்லாரையும் எடுத்து விட்டார். பாகரும் எடுத்தார். அது என்ன ஆச்சுன்னா, பாதகமா சாதகமானா சாதகமா போச்சு, பாதகம் சாதகமாச்சு. அதே போலத்தான் என்று சொன்னார், அப்பா கால விட்டார், சிவனுக்கு அபிஷேகம் என்ற பால் குடத்தை காலில் தட்டி விட்டார்னு சொல்லி அப்பா காலை விட்டி விட்டார். அப்பா காலை அது அது மாணிக்க வாசகர் சொன்னாரு, ஜாதியிலையும் பார்ப்பான் தான், ஜாதியிலையும் பிராமணன், பிராமணக்குள்ள விருப்பான். அது என்ன காரணம், பிராமணர்கள் வேதாகமங்களை ஓடுகின்றவர், ஜபத்துபங்களை இருப்போம், அதனால அதிக பாவம் பிராமணர்கள். ஒரு வாக்கிட்டு போட்டார் திருவாசகத்தை, ஜாதியும் அப்பா தாதைதானே தீதில்லை மாணி சிவகருமன் சிறைத்தானே, ஜாதியும் வேதியன் தாதைதனை தாள் இரண்டு சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் கூட பாதகமே சோறு பட்டினவாகும். பாதகத்துக்கு சோறு போட்டான், சோறுனா முத்தி, சோறுனா முத்தி. நேரா சிவனுடைய சோத்தை சாப்பிடவும் சண்டை சொல்லுங்க, நேரா சிவனுக்கு நிவேதனமான அந்த நிர்மாலயத்தை உண்டுவரை யாரு, அது அது ரெண்டு வகையா, சோறுனா முத்தி, சோறுனா இந்த சோறு. பாதகமே சோறு பற்றினவாது, பாதகத்துக்கு பசி வைத்தானுக்கே பல்லாண்டு. அதனால இவருக்கு சூதாட்டம் தெரிந்திருந்தது, அதை வச்சு ஆடி அது மூலமா பணம் சம்பாதிச்சு அடியாரனுக்கு சாப்பாடு போடலாம்னு நினைச்சாரு. அந்த ஊர்ல ஒருத்தனும் சூதாடுறது வரமாட்டேன், இவருக்கு வருவான. அந்த ஊரில் சூதாடுவதற்கு ஆளை தேடி பார்த்தாரு, ஒருத்தன் கூட வரையாச்சு. தங்க வகையால் தான் முன்பு கட்டதன்மை நச்சுவதால் புங்கும் பொருளாக்கம் அங்கு புருவார் இன்மையினில் போவார். பெற்றம் ஏறி பலிக்கு வரும், பெற்றம் ஏறி பதுமாட்டில் ஏறி பலிக்கு வரும் திருமான் அமரும் தானங்கள் உற்ற அன்பார் சென்ற புறப்பட்டார். வெளியில புறப்பட்டார், சாமி இருக்கிற கோயில் எல்லாம் வெளியில இருக்கிற கோயில் உருகும் உள்ள துடுபடி கற்ற சூதால் வேதியான் கருமம் வீட்டு கருதாரூர் செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து ரொம்ப உணர்ந்து இருளாரும் மணிகண்டர் அடியார்க்கின் அமுதளிக்க பொருளாயும் எய்தற்கு புகழ் குடந்தை அம்பலத்தே. அந்த சூதாட்டாலும் இருந்தது கும்பகோணத்துல. இவர் எனக்கு சூதாட்டம் தெரியும்னு டிவியில வர புகழ்குடந்தை அம்பலத்தை உருளாய சூதாடி உரு பொருள் வென்றுதான நம்பர் அருளாகவே கொண்டங்கு அங்கு செய்வித்து நூறுவார். சூதாடுவார், அதுல பணம் கிடைக்கும், அதுல வச்சு விடுவார். சூதாடி வச்சு இப்ப சகுனியும் சூதாடினா தருமத்தை சூதாடி கடைசியில குறைஞ்சு அதனாலே சூதாடினார். அதுல வெற்றி வெற்றியில பொருள், அந்த பொருளை கொண்டு அதனால அடியவர்களுக்கு தந்தோறும் திருவுரு செய்வார். அதுல ஒரு தந்திரம் பண்ணுவாரா, முதல் சூதுல தான் தோத்து போவாராம். முதல் சூதுல இவருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேன் கேட்கலாரு. பெரும் பொருளாய் மறுத்தாரை சுருகி உருவி குத்தி அதனால யாராவது அடாவுடிக்கு சண்டைக்கு ஏதாவது அடிக்கடி வந்தாலும் அவனுக்கு குத்தரும். நச்சூதல் மூர்க்கர் எனும் பெயர் பெற்றான், அதனால அவருக்கு மூர்க்கன் பெயர் வந்து. சூனினில் வந்த இது பொருள் துரிசற்ற நல்லுணர்வு. சூனில வந்துச்சா அந்த பொருள், அதுல குற்றம் இருக்குமா இருக்காத இப்ப கூட சொல்ல முடியல. பாவிகள் வீட்டுல சாப்பிடப்படாதுன்னு கூட சொல்ல முடியல. திருடன் குலகாரன் குடிகாரன் இந்த மாதிரி சூதாடுறவன் இப்படிப்பட்ட வீட்டுல சாப்பிடப்படாதுன்னு சொல்ல முடியல. இவர் போட்ட சாப்பாடு பாவம் தானே இல்லையான்ட்டாரு. இங்கிலீஷ் இல்லைன்றாரு, குற்றம் இல்லைன்றார். என்ன காரணம், எல்லாம் சிவஞ்சியல் என்று சிவனடியாரனுக்காக இவர் இருந்த காலத்துல நிறைய போட்டாரு. இல்லாமையினாலே எப்படி அடிவர்களுக்கு போடவுகணும் என்கின்ற எண்ணத்தினாலே இப்படி தன்னலம் கருதி செய்கின்றபடியினாலே அது குற்றம் இல்லை. புரிஷற்ற நல்லுணர்வில் சீதகல அனுதாக்குவார் உள்ள தான் தீண்டார். அதில் பணத்தை வந்து இவர் வச்சுக்கிறது இல்லையா, வந்த பணத்தை அப்படியே சமையல்காரன்ட்ட கொடுத்து வேண்டி சாமான்களை வாங்கி சமையல் படி போகணும். இவர் தொடர்ந்து இல்லையா, இது வந்த பணத்தை அப்படியே அவன்கிட்ட பக்கத்திலேயே வச்சிருப்பாரு எடுத்துக்கிடாங்க. அந்த சமையல்காரன் அடியவர்களுக்கு திருவுரு படைப்பது கடைசியா இவர் சாப்பிடும். காதலுடன் அடியார்கள் அமுதுவே கடைப்பந்தி ஏதமிரா வகைத்தாமும் அமுது செய்தங்கு இருக்கும். கடைப்பஞ்சி இவர் கடைசியில் சாப்பிடும். அடியவர்களெல்லாம் சாப்பிட்டவர்கள் அது பரிகல சேஷம்னு சொல்லுவோம். பாத்திர சேடம் பரிகல சேஷம். பாத்திரத்துல இருக்கிறத அடியார்களுக்கு போட்டுறது, மிச்சம் இருக்கிறத கடைசியா சாப்பிடுறது பாத்திர சேடம். அடியவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்துல சாப்பிடுறது பரிகல சேஷம். இப்படி இவர் பாத்திர சேடம். நாதந்தன் அடியாருக்கு நல்லடிசில் நாள்தூர் திறந்தோறும் ஆதரவினால் அமுது செய்வித்தங்கு அருளாலே ஏதங்கள் போய் அகல. இப்படி செய்து செய்து செய்து செய்து செய்து அதனாலே திருவருள் இவருக்கு நிறைய செய்யும். இந்த புண்ணியத்தினாலே தொழில் இல்ல செய்து லாபம் வந்துகிட்டே இருக்கு வச்சுக்க, என்ன ஆகும், பணம் உண்டிது, பணம் நிறைஞ்சு செய்ய செய்ய பணம் வரும். இந்த வேலை வந்து 10 லட்சத்துக்கு முடிச்சு, அடுத்த வேலை 20 லட்சத்துக்கு முடிச்சு, அடுத்த வேலை 30 லட்சத்துக்கு முடிச்சுன்னா பணம் கோடிக்கணக்காக செய்யும். அது போல இவர் செய்கின்ற புண்ணியம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம் நிறைய சேர்ந்து போச்சு. அந்த புண்ணியம் சேர்ந்ததினாலே இவருக்கு இருந்த குற்றங்கள் எல்லாம் போய்விட்டது. தானமும் கண்ணமாயாய் குற்றங்கள் எல்லாம் போய் ஏழங்கள் போயாகல. இவ்வுலகை விட்டதற்கு இவ்வுலகை விட்டது இவ்வுடம்பை விட்டதற்கு இவ்வுலகை விட்டதற்கு விட்டதற்கும் பூதங்கள் இசைவாட பூதங்கள் இசைவாட சிவபூதங்கள் இசைவாட ஆடுவார் புறமுக்க பூதங்கள் இசைவாட ஆடுவார் பூதங்கள் பாடுவார். சிவருமா அந்த ஆட்டத்துக்கு பூதங்கள் பாடுவார். பூதங்கள் இசைவாட ஆடுவார் யாரு, அப்படி ஆடுவோருடைய புறமாகி சிவபுரத்துக்கு சென்று விட்டார். பூதங்கள் இசைவாட ஆடுவார் வல்லார்கள் தமை வென்று சூதினால் வந்த பொருள் அல்லாரும் கரைக்கண்டர் அடியவர்கள் நமக்காக நல்லார் நச்சூதாராம் போட்டார். நல்லார் நச்சூதர் சூதானதுனால கட்டவும் நினைச்சு கூடாது. நல்லார் நச்சூதர் சூதர்ங்கிறதுக்கு ஒரு அடைமொழி போட்டார். நச்சூதர் ரொம்ப கட்டிகார். நச்சூதராம் மூர்க்கர் கடல் தாம் வணங்கி அப்படிப்பட்ட மூர்க்க நாயனாருடைய திருவடியை வணங்கி சொல்லாச்சி சோமாச்சி மாறர்கிறான்னு சொல்லுவான். அதுக்கு மேலே நான் சோமாச்சி மாறன் நாயனாருடைய தரத்தை சொல்லுகிறேன். இந்த வகையில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பஜே.
1: வான்முகில் வளாது வீக வலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்ய குறைவிலாதுகள் வாழ நான் மறை அரங்கடோங்கனத்துவம் வெள்ளி மல்க மேன்மை செய்வ நிதி விளங்கு உலகம் எல்லாம்
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சாக்கிய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அதில் சார் சிவமாம் தெய்வத்தை

நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாந்திரு தொண்ட புகையடியார் பதங்கோத்தி அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமல்

0: அருள் வடிவாகிய அம்பலவானருடைய திருவருமையினாலே பெரிய புராணத்திலே வாறு கொண்ட வனம் உலையாண்டிருக்கும் சாக்கிய நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லா உயிர்களும் உயர வேண்டியிருக்கின்ற உயிர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பக்குவம் உடையதாக அந்த உயிர்களின் பக்குவத்துக்கு தகுந்தவாறு படிப்படியாக அந்த உயிர்களை உயர்த்தி திருவருளிலே சேர்ப்பதற்காக அவன் எண்ணில்லாத சமயங்களை படைத்திருக்கிறான். அந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாறு போல அந்தந்த சமயங்களிலே சேர்ந்து அந்த சமயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற தர்மத்தை கடைபிடித்து சக்தியை கடைபிடித்து அதன் மூலமாக கொஞ்ச மேல வந்து அப்புறம் அடுத்தாற் போல இன்னொரு சமயத்துல விழுந்து அடுத்தாற் போல இன்னொரு சமயத்துல விழுந்து ஒவ்வொரு சமயத்திலே கூடியே வந்து வந்து வந்து அங்கங்கே சொல்லப்பட்ட புண்ணியங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செய்து அதன் மூலமாக பல பிறவிகளை எடுத்து அது எத்தனை பிறவி என்று சொல்ல முடியாது, பல பிறவிகள் எடுத்து அதன் பிறகு சைவ சித்தாந்த சமயத்துக்கு வருவார். சைவ சித்தாந்த சமயத்துக்கு வருவது என்பது சாதாரண அது எவரெஸ்ட்ல ஏறுகிற மாதிரி புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கும் புகன்முதுதி வழியுழந்து புகழும் ஆச்சரமா அறத்துறைகள் அவையடைந்து அருந்தமங்கள் தெரிந்து அருங்கலை நூல் பல தெரிந்து ஆரணங்கள் தெரிந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து வேத சிறப்புருளை விட தெளிந்து சென்றால் தெய்வ தரத்தடைவர். இதில் சரிய கிரியா யோகம் திருத்தியதன் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்பது சிவஞான. அதனால இப்படி சைவ சித்தாந்த சமயத்துக்கு வருவதற்கு ஒவ்வொரு சமயங்களிலும் பல ஜென்மங்கள் அந்த சமயங்களிலே செலவாகி ஜென்மம் செலவாகி அதன் பிறகு அதே புண்ணிய மிகுதியினாலே சைவ சமயத்துக்கு வரும். அது எப்போ வருவா, எவ்வளவு காலம் ஆகும், எத்தனை ஜென்மம் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த வகையிலே சமயங்கள் ஆறு வகையாக இருக்கிறது. அது புறப்புறச்சமய ஆறு, புறச்சமய ஆறு, அகப்புறச்சமய ஆறு, அகச்சமய ஆறுன்னு இப்படி நாலாறு 24 வகை அகச்சமயங்கள் இருக்கு. சமயங்களை தெரிந்து சமயத்துல இருக்கப்பட்ட கொள்ளுகளை தெரிந்து அதனுடைய உண்மையை தெரிந்து நன்மையை தெரிந்து அந்தந்த சமயங்களில் சொல்லப்பட்ட கொள்கையை கடைபிடித்து பற்றி செய்து அதன் மூலமாக உயர்வு. சமயமே தெரியாத மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். சமயமே தெரியாத மக்கள் ஏராளமாக இருக்கு. சமயம் தெரிந்த மக்கள் கொஞ்சம், அதிலும் சைவ சமயத்தில் இருக்கிற மக்கள் அதை விட கொஞ்சம். ஏனென்றால் அதிக உயர்வாக இருக்கிறது கொஞ்சம் மாட்டார். அதிக உயர்வாக ஏசி பங்களாவா எத்தனை பங்களா இருக்குது, அறக்கடையில பங்களாவே ஏசி பங்களா இருக்குதா இருக்குதா, அது மாதிரி ஏசி பங்களா இருக்குதுன்னா அதிகமா இருக்கார். கொஞ்சம் ஐஏஎஸ் படிச்சவன் அதிகமா இருக்க மாட்டான், கொஞ்சமா இருப்பான். சதாப்பு கடையில ஜியோ வரிசையில நிக்காது கூட்டம், சதாப்பு கடையில நகை கடையில பாருங்க ஜியோ வரிசையில நிக்காது கூட்டம். உயர்ந்த பொருளை பெறுகின்றவர்கள் உயர்ந்த பொருளை வாங்குகின்றவர்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார். அதனால சைவ சித்தாந்த தேனமுக அறிஞர் சிலரே நாருக்கு பரவ சைவ சித்தாந்த தேனமுக அறிஞர் சிலரே பலர். அதனால சைவ சமயம் கொஞ்சமாட்டா இருக்கும். ஏன் உங்க சமயம் இவ்வளவு பெருசு ஆகலன்னா இது பெருசு ஆகாது, சின்னதாத்தான் இருக்கு. ஒரு கட்டுப்பாடும் ஒரு முறையும் ஒரு நியாயமும் ஒரு உயர்வும் எதுவும் இல்லாததா இருந்தா அதுல நிறைய ஜனங்க முடியும். எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சாமி வேணும்னாலும் கும்பிடலாம், எந்த முறையும் இல்லாமல் எந்த விதமான வழிபாடு முறைகள் சட்டத்திட்டங்கள் வரம்பு சம்பிரதாயம் என்கின்ற இந்த இதுகளெல்லாம் இல்லாதபடி இருந்தா அதுல ஜனங்க நிறைய போகும். இப்ப இதுல வந்தா இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் பேசணும், இதைத்தான் படிக்கணும், இந்த தீபத்தான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கண்டிஷனா வச்சிருக்கிறோமா, அதனால ஜனங்க கொஞ்சம் அவ பழகுகிற உங்களால உங்க மாதிரி எல்லாம் எங்களால பூஜை பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றா. உங்கள மாதிரி எல்லாம் எங்களால பூஜை பண்ண முடியாது உண்மைதான். அதனாலே இந்த சமயங்கள் புறப்புற சமயம் சவணம் பௌத்தம், பௌத்தத்துல நாலு வரை, பௌத்த சமயத்துல நாலு, சமண சமயத்துல இருந்து ஆறு, அதுக்கு மேல புறச்சமயம் இருக்கு. அது மீமாஞ்ச வைத்தியம் இப்படிப்பட்ட சமயங்கள். அதுக்கு மேல அகப்புற சமயம் இருக்கு, அகச்சமயம். அது வந்து அதுல சைவம் அல்லாதுல சேரும். சைவத்துல பல வகையான கொள்கையுடைய சமயங்கள். இப்படிப்பட்ட பல சமயங்களை எல்லாம் கடந்து அதற்கு மேல சைவ சித்தாந்த சமயங்கிறதா இப்ப நம்முடைய. எல்லா சமயத்துக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமயத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனா எல்லா தலைவர்களுக்கும் எல்லா சமயங்களுக்கும் தலைவர் சிவபெருமான். எல்லா சமயங்களுக்கும் தலைவர் புறப்புற சமயத்து கூட, சமணம் பௌத்தத்து கூட, இது உங்களுக்கு புதுசா கூட தெரியும். அந்த சமயத்து கூட சிவபெருமான் தான் தலைவர். அவர் அதிகமா கண்டுக்க மாட்டார் அந்த சமயவாதிகளை. அவன் தான் சித்திரவனாச்சா, வேற சிவபெருமான சித்திரவனாச்சா. அதனால அவன் அதுலயாவது நின்று கொஞ்சம் வரட்டுமேனு சொல்லி கண்டுக்காம அதுலயே விட்டு இருப்பார். பல ஜென்மங்கள் பல பிறகு எடுத்து அதன் பிறகு வருவான். அதனாலே எல்லா சமயங்களுக்கும் சிவபெருமான் தான் தலைவர். ஏன்னா எல்லா உயிர்களும் அவனுக்கு பிள்ளைகளாச்சா. மற்ற சமயவாதிகள்லாம் சிவபெருமானுடைய பிள்ளைகள் தானே, அதுல சந்தேகம் இல்லை. சொன்னபடியா காலம் உள்ள விட்டுருக்காரு திட்டிட்டு வர. அதனால இப்படி எல்லா சமயங்களுக்கும் சிவபெருமான் ஒருவனே தலைவன். அதை படிமுறையாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர்களை பக்குவப்படுத்தணும், உயர்த்தணும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட பல சமயங்களை அமைச்சிருக்கிறார். அதனால சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதான் சிவஞான சித்தியார்ல பரபக்கத்துல அந்த சமயங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி இந்த சமய நெறி முறை இவைகளை எல்லாம் தெரிந்து, இந்த சமயம் உயர்ந்தது என்று தெரிந்து, இதுல வந்து இருக்கிறது சரவணம். தேக நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாதது, செல்வ நிலை இல்லாதது, இதெல்லாம் திருநாவுக்கரசருக்கு தெரிஞ்சிருந்தார். சின்னவை பெரியதெல்லாம் தெரிஞ்சிருந்தார். நிலை இல்லாதது என்று தெரிந்து இது எல்லா சமயவாதியும் ஒத்துக்கிறான். சமணனும் சரி, வைஷ்ணவ வரையிலும் சரி, எல்லா சமயமும் இது நிலை இல்லாததுன்னு எல்லாம் ஒத்துக்கிறான். நிலை இல்லாதது என்று தெரிந்தான் அல்லவா, அப்ப நிலையானது எது என்று தெரிய வேண்டும் அல்லவா, அது அந்த சமயவாதிகளுக்கு தெரியல. நிலை இல்லாதது இது வந்து தெரிந்தான், நிலை இல்லாதது இது வந்து தெரிந்தால் நிலையானது எது வந்து தெரிய வேணும் அல்லவா, அது அவனுக்கு தெரியும். நிலை இல்லாத இது வந்து தெரிந்து அப்புறம் நிலை இல்லாத முறையை பற்றி கொண்டிருக்கிறான். எது நிலை இல்லாமல் போகுமோ, உயிர் வர்க்கமா இருக்கோ, அதே கடவுளை வச்சுக்கிட்டு போயிருக்கிறான். அவனுக்கு நிலை இல்லாத தெரிஞ்சது, நிலையானது தெரியல. சைவ சமய கிட்ட நிலை இல்லாததும் தெரிஞ்சது, நிலையானதும் தெரிஞ்சது. நித்தியம் தெரியும், அநித்தியம் தெரிந்ததுன்னா நித்தியம் ஒன்று. அநித்தியம் என்று சொன்னால் நிலை இல்லாதது, நித்தியம் என்றால் நிலையானது. நிலை இல்லாதது தெரிந்தது, நிலையானதும் தெரிந்தது, நிலைத்த பொருளும் தெரிந்தது. அது பொய்ப்பொருளும் தெரிந்தது, மெய்ப்பொருளும் தெரிந்தது. பொய்ப்பொருளும் தெரிந்தது, மெய்ப்பொருளும் தெரிந்தது. பொய்ப்பொருள் தெரிந்து மெய்ப்பொருளை பற்றி கொண்டார் சைவசமி. அவன் பொய்ப்பொருள் தெரிந்தது, பொய்ப்பொருளை விட்டு மெய்ப்பொருளை பற்றுகிறேன் என்று சொல்லி பொய்ப்பொருளையை பற்றி நிற்கிறான். இதுதான் மற்ற சமயவாதிகளுடைய லட்சம். இது உங்களுக்கு நல்ல விளங்கி விளங்காமல் இருக்கும். இல்லாத உலக இயல்பு கொண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறப்புறம்பும் திருநாவுக்கரசர். இல்லாத உலக இயல்பு கொண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறப்புறந்தும் சமயங்களானவற்றில் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமைகிறார். கொல்லாமை மறைந்துறையும் அமஞ்சமயம் புரிகிறார் என்கிறார் திருநாவுக்கரசர். இல்லாத உலக இயல்பு கண்டு உலக நிலை இல்லாத என்றெல்லாம் தெரிஞ்சது, தெரிஞ்சு தர்மம் எல்லாம் நிறைய பண்ணாருங்கிறார். இல்லாத உலக இயல்பு வந்து நிலையா வாழ்க்கை அல்லையே என்று அறப்புறந்து, இந்த நிலை இல்லாத வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன்னு குறவுக்கு சொல்றார். சின்ன வயசுலேயே குறவு கல்யாண பணிகளில் திருநாள் நில்லாது உலக இயல்புகள் நிறைய வாழ்க்கை அல்லேன் என்று அற புறங்கும் புறங்கும் சமயங்களானவற்றும் பல வகையான சமயங்கள் இருக்குது அல்லவா. சமயம் நல்லாறு தெரிந்துள்ள நல்ல வழியை சொல்லுகின்ற சமயமாயிருக்கிற சைவ சமயம் தெரியாமே தெரிந்துணர அதுக்கு நம்பர் அருளாமையினார் நம்பராகிய சிவருமான அருள் செய்யவில்லையா. இந்த சைவ சமயத்து வர்றதுக்கு அவருக்கு அருள் பண்ணலையா. தெரிஞ்சு இருக்கும், தெரிஞ்சு இல்லாம சைவ சமயம் தெரியாம இருக்காது. பரம்பரை சைவர் தானே, சைவம் தானே அனாதிகாலம் தொட்டு நாட்டில் இருக்கிறது. அதன் பிறகு வந்தது தானே புதுசு புதுசா மற்ற சமயங்கள் எல்லாம் அதன் பிறகு வந்ததான சமணம் பௌத்தம் ஏகாந்தவாதம் முதலான சமயங்கள் வாஞ்சராத்திரம் எல்லாமே வாஞ்சராத்திரம் ஏகாந்தவாதம் சமணம் பௌத்தம் இன்னும் தத்துவ கொள்கை இல்லாத இந்த சமயங்கள் எல்லாமே எல்லாமே எல்லாமே எப்ப வந்தது எல்லாம் பின்னால வந்தது. எல்லாம் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாப்பல பல சமயங்கள் பின்னாடி அனாதிகாலம் தொட்டு எது இருக்கிறது சைவ சமயம். சிவபெருமான் எப்பொழுது தோன்றினாரு ஓன்றவே இல்லை, எப்போதும் இருக்கிறார். சைவ சமயம் எப்போது வந்தது ஓன்றவே இல்லை, எப்போதும் இல்லை. அனாதிகாலம் தொட்டு இருப்பது இந்த சைவ சமயம். மற்ற சமயங்கள் எல்லாம் பின்னால வந்தது. இதை பார்த்து ஒண்ணும் இதுல இருக்கிற ஒரு கொள்கை எடுத்து எடுத்து காப்பி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இதுல இருக்கிற நம்ம சமயத்துல இருக்கிற சொற்களை எடுத்துக்கொண்டு கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அதை ஒண்ணு ரெண்டை வச்சுக்கிட்டு அவர் பெருகிட்டு ஒண்ணு ரெண்டை வச்சுக்கிட்டு பெருகிட்டு இது ஆயிரம் இருக்காது. அதனாலே சமயங்கள் எல்லாவற்றிற்கும் இது ராஜாங்கத்தில் வந்த வைதிக சமயம் பாரு தாய்மன்னர். ராஜாங்கத்தில் வந்த வைதிக சமயம் அழகு சைவ சமயமே சமயம் என்று சொல்வார் தாய்மன்னர். சைவ சமயமே சமயம். அதனால இப்படி சைவ சமயத்தினுடைய உண்மை தெரியாத மக்கள் பொதுவாக பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். பொதுவாக எல்லா சமயமும் சொல்லுவாங்க. சமய உண்மை தெரிந்தா அந்த சமயத்தை வைத்த கட்டியா அதுல அறுவகை சமயத்தூர்க்கு அவ்வவர் பொருளாய் அறுவகை சமயத்தூர்க்கு அவ்வவர் பொருளாய் அந்தந்த சமயவாதி எந்த தெய்வத்தை கும்பிடுறானோ அந்த சாமியாக இருக்கிறாரா இவர் எவரும் அவன் விழிச்சு சுதாரிச்சு வர்றவர்கள் அப்படிதான் இருந்து அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வவர் பொருளாய் வேளாண்குரியது உடைப்பாய். அவன் எண்ணுகின்ற தெய்வம் எண்ணுகின்ற கொள்கை சமயங்கள் எல்லாம் கடந்து வேறாகவும் இருக்கிறார்கள். அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வவர் பொருளாய் வேளாண்குரியது உடைத்தாய் வேதாகமங்களின் குடியிறந்து அங்கு அறிவினில் அருளான் மன்னி அம்மையோடு அப்பனாகி செடி ஒளியாது நின்று சிவனடி அம்மையோடு அப்பனாகி இருக்கிற சமயம் செய்ய முடியும். அம்மையோடு அப்பனாக இருக்கிற சமயம் வேற எந்த சமயத்துக்கும் தகுதியே இல்லை. அம்மையப்பராக சைவ சமயத்துக்கு தலைவர் யாருன்னா அம்மையப்பர். ஒரு புள்ள இருக்குதுன்னு சொன்ன அந்த பிள்ளைக்கு தாய் மாத்திரமா இருப்பா, அதுக்கு தந்தை மாத்திரமா இருப்பா. ஒரு உயிருக்கு தாய் மாத்திரம் இல்லை, தந்தை மாத்திரம் இல்லை, தாயும் தந்தை. அதே போல இந்த உண்மையை சைவ சமயம்தான் நன்றாக கண்டது கொண்டது கண்டது கொண்டது. அதனாலே சைவ சமய தலைவர் யார் என்றால் அம்மையர். என்ன பொருத்த பார்த்தீங்களா அதைத்தான் சொன்னார்களே அறுவகை சமயத்தோருக்கு அவ்வளவு பொருளாய் அவன் எந்த தெய்வத்தை கொண்டிருக்கிறானோ அந்த தெய்வமாகவே இருக்கிறான். ஆனா அந்த சாமியை கும்பிட்டு பலன் பெற்றாக்கா அந்த சாமி பலன் கொடுக்கல அந்த சாமிக்குள்ள இவரு இருந்துதான் பலன் கொடுக்கலாம். ஆனா அவருக்கு தெரியாதுங்கிற அவ்வளவு பொருளாய் வேறான் குடியது உடைத்தாய் வேதாகமங்களின் குடியிறந்துங்க அறிவினில் அருளான் அறிவியில் அருளான் பண்ணி அம்மையோடு அப்பனாகி சிறி ஒதியாது நின்று சிவனடி சிந்தி ஏற்பான் என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இந்த புராணத்துல முதல்ல ஆரம்பிக்கிறாரு சாக்கிய நாயனார் புராணம். அதுல சொல்றாரு அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய். சிவபெருமான் சைவ சமய தலைவர் தானே, இவர் என்ன ஒரு ஆறு சமயத்துக்கு இவர் தாண்டா தலைவர். அருசமய தலைவராய் எல்லா சமயத்துக்கும் இவர் தான் தலைவர். சாமியே இல்லைங்கிறானே ஆனா அதுக்கு பிறகு இவர் தான் தலைவர். சொல்ல வாய் கொடுத்துருக்காம்பார், சத்தியை கொடுத்துருக்காம்பார், யார் கொடுத்துருக்கா ஆனா அவர் தெரியாம இருக்கிறார். மறைத்தல் தொழில்ல அதுவும் மறைத்தல் தொழில்ல அதுவும் அரசமய தலைவராய் சிவருமான் நின்றவருக்கு, அரசமயங்களுக்கு தலைவராய் நின்றவராகிய சிவருமானுக்கு அன்பருங்கிறார். யாரு? இந்த சாக்கிய நாயனார். சாக்கியர் என்றால் புத்தர்களுக்கு பெயர். வெஞ்சல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமேலாச்சமனும் தஞ்சமெலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றது யார் என்பது தேவார். சாக்கியர் என்றால் புத்தர்களுக்கு பெயர். அன்பாராய் மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வரும். அதனால மறுசமயம் தெய்வ சமயத்துக்கு மறுசமயமா எது சமயமாக கூட இருக்கிறது. தெய்வ சமயத்துக்கு ஆப்போசிட் சொல்றது இங்கிலீஷ்ல, எதிரி. சமணமும் பௌத்தமும் தான் அதிகமான எதிரி. அதனாலதான் பத்தாவது பாடல சமணமையும் சாக்கியரையும் சாக்கி சாக்கி பாடுறாரு. பத்தாவது பாட்டுல சமணங்களையும் சாக்கி புதியிலானே பூவனத்தாய் பொண்டுகளும் கையில பரியிலானே பத்த சித்தம் பத்து விடாதா பத்து விடாதவனே இதியலாத வெஞ்சமணர் சாக்கியர் என்றுவர்கள் மதியலாதார் எஞ்செய்வாரோ வலிவலம். புத்தர் புஞ்சமன் ஆதர் பொய்யுரை புத்தர் பேசிய பேச்சை விட்டுவை பத்தர் சேர்ந்தது ஊருளானிலே அத்தர்வாதா ஐந்து வாழ்க்கை. அதனால சமணமும் சாக்கியம் ஆகிய புத்தமும் தான் சைவத்துக்கு நேர் இருக்கு. அதை இவர் ஆரம்பத்திலே அந்த சாக்கியருக்கு சாக்கியர் சிவனுக்கு அன்பர்னு போடுங்கிறார். சிவனுக்கு அன்பர் அது எப்படி சொல்றாரு? அரிசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியர் தம் வடிவினால் வருகின்றார். சாக்கியர் தம் வடிவினால் என்றால் அந்த புத்த சமயத்துக்கு உண்டான வேதத்தூர் பெருந்தொண்டர் உறுதி வர சிவலிங்கம் கண்டு. உறுதி வர சிவலிங்கம், சிவலிங்கத்தை கண்டாச்சா உறுதி வருமா? நல்ல விளங்குத. உறுதி வர சிவலிங்கம் கண்டு உறுதி வந்தது. என்ன உறுதி வந்தது? இதுதான் மெய்ப்பொருள் என்று உறுதி தோன்றியது. சிவலிங்கத்தை கண்டவுடன் இதுதான் உண்மையான பொருள், இதுதான் உறுதி பொருள், இதுதான் உறுதிய தரும் என்று உறுதி வர சிவலிங்கம் கண்டு உவந்து கல்லறிந்து மறுவில் தரன் பெற்றதென அறிந்தபடி வருது. அதனால புத்தகம் இல்லாத சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை கல்லினாலே எரிந்து பெற்ற அந்த வரலாற்றை சொல்லுவது. கல்லினாலே எரிந்து பெற்ற அந்த வரலாற்றை சொல்லுவது. தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர் குலத்தார். அவர் வேளாளர் குலத்தில் திருச்சங்க மங்கையின் காஞ்சிபுரத்து பக்கத்துல சங்க மங்கை என்கின்ற ஊரிலே புள்ளமார் குலத்துல பிறந்தது. மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து மிக்க பொருள் என்கின்ற கடவுள் உண்டு என்று தெரிந்து, கடவுள் உண்டு என்று தெரிந்து உணர்ந்து தேடாய் பல்லுயிருக்கு அருளுடையாராய் தெரியும். எல்லாருக்கும் அன்பராகவும் நண்பராகும், எல்லாருக்கும் அன்பராகும். பக்தித்துறையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா அதிகபட்சம் எல்லாத்தையும் அன்புடையவனாக வைதாரையும் வாழ்த்து, வைதவர்களையும் வாழ்த்து. இவன் வையாம இருக்கிறது, வைதவர்களை வாழ்த்துறது. இவன் யாரையும் வையாம இருக்கிறது. இதான் பக்திக்கு இலக்கம் அடிப்படை. அவன் சண்டை போட்டான் நானும் போட்டேன்னா அவன் செய்வன் இல்லை. அவன் சண்டை போட்டான் நான் சாந்தமா இருந்தேன் என்றா இவ்வளவு மருந்தத்தனமா தெரிந்து வரலாமா அப்படின்னு இன்னொரு சொல்லுவான். அதை பத்தி கவலை. நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூணதுவாக, நாடவர் பழித்துறை பூணதுவாக கூடுதலி கதுகளுக்கு அறிமாறுவான். அஞ்சயமா அவன் வச்சான்னா நம்ம பாவத்தை வாங்கிக்கிறேன், நம்ம வசம்னா அவன் அப்புறம் அவன் பாவத்தை வாங்கிக்கிறேன். சரியா அவன் வாங்கினதோட போகட்டும். அதனாலே இப்படி கேளாகி பல்லுயிருக்கும் அருளுடையாராய்க்கிளை மீளாது பிறந்தரக்கு நிலை ஒளியே என. இப்படி எல்லாருக்கும் அன்புடையவராய் மறுபடி பிறந்து இறந்து போகின்ற அந்த நிலைக்கு போகாமல் பெறவாமல் இருக்கின்ற நிலைக்கு போவேன் என்று எண்ணினார். அடிப்படை என்ன? அப்படி வந்து மீளாது மீளாது பிறந்து இறக்கு நிலை ஒளிவே, பிறந்து இறக்கின்ற நிலையை ஒழித்துக் கொள்வேன். எல்லா பிறப்பும் பிறந்து இறக்கிவான். அதனால இனிமேல் பறக்க மாட்டேன், பறக்கப்படாது. பறக்காமல் இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடித்தேன், நிலையில இருப்பேன் அப்படின்னு நினைச்சார். அந்நாளில் ஈர்காஞ்சி அன்னகரம் சென்றடை காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். காஞ்சிபுரம் வந்து எல்லா சமயவாதிகளும் இருந்தது. காஞ்சிபுரத்துல எல்லா சமயவாதிகளும் அளவில்லாத கோயில், அளவில்லாத கல்வி, அளவில்லாதது. புலவர்கள் அங்கு தோன்றின புலவர்கள் கோயில்கள். காஞ்சிபுரம் ஒரு பெரிய தனி கடல் அது. எல்லா வகையிலுமே செல்வர்களையும் சரி, புலவர்களும் சரி, சமயத்துல சரி, கோயில்ல சரி, எல்லாமே பெருசுதான். அது அப்படிப்பட்டது. அதனாலே அன்னாளில் ஈர்காஞ்சி அணிகலனம் சென்றார். காஞ்சிபுரம் சொல்றார், நன் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். ஞானத்தை பரவணும் என்று சொல்லி, ஞானத்தை பரவணும் என்று சொல்லி பல வழியும் நாடுவார். யாருகிட்ட ஞானம் இருக்குது, யாருகிட்ட போனா ஞானத்தை பெறலாம், எந்த நூலை படிச்சா ஞானத்தை பெறலாம், எந்த சமயத்துல சேர்ந்தா ஞானத்தை பெறலாம், என்ன பண்ணினா ஞானத்தை பெறலாம், எப்படியும் ஞானத்தை பெறணும் அப்படி ஆராய்ச்சாரா. இப்ப பணம் ஜேக்கணும்னு நினைக்கிறவன், பணத்தை ஜேக்கணும்னு நினைக்கிறவன், எந்த வழியில போனா பணம் கிடைக்கும், எப்படி தொழில் பண்ணா பணம் கிடைக்கும், என்ன முறைய கடைப்பிடிச்சா பணம் கிடைக்கும், யார பிடிச்சா பணம் கிடைக்கும்னு ஆராய்ச்சி பண்றான்ல. ஞானம் பெறுவதற்கு பரவழியும் ஆகுவார். முன்னாக சாக்கியர்தாம் ஒளியரத்தின் வலித்தார். அதேலே அந்த வேளையிலே அந்த சமயத்துல அந்த காலத்துல இந்த சாக்கிய சமயம் அங்க புத்தகமையும் கொஞ்சம் பரவலமா இருக்கு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு கட்சி பரவலமா இருக்கு இல்லவா, அது போல அந்த சமயம் பிரபலமா இருக்கு. அவர் உபதேசம் பிடிச்சது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உபதேசத்தை தெரிந்து அந்த சமயத்தை எண்ணி அதுல புரிஞ்சார். திருநாவுக்கரச சம்ம சமயத்துல புரிஞ்ச மாதிரி அந்த உபதேசம் சில மேக்கப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இது பெரிய சமயம் மாற்றுறது, இது உசந்ததாற்றுறது, கொஞ்சம் அறிவு பக்குவம் இல்லாதவர்களுக்கு. அதனாலே அந்த சாட்சி சமயத்துல புரிஞ்சார். மன்னாத பரப்பருக்கன் தத்துவத்தின் வழி உணர்வார். சாக்கியராகிய புத்த சமயத்துல சேர்ந்து புத்த சமயம் என்பது மகாசுனால உண்டு பண்ணப்படும். அந்த திரிபுரத்தை எரிக்கிற காலத்துல புத்த சமயத்தை அவர் ஆரம்பிச்சு விட்டார். அந்த ஊர் புத்த சமயத்தை பிரசங்கம் பண்ணி சிவபூஜையை விடுபடியாக அது ஒரு காரணத்துக்காக அந்த அழிக்கிறதுக்காகவும் தந்திரம் பண்ணி அதுக்காக ஒன்று பண்ணது. அந்த வஞ்சனையால் ஆயனிடும் புத்த இருந்தார் பரஞ்சுரியார். ஆயவனம் மாணிக்கவாசர் அவதாரத்தை சொல்லும் போது ஆயவனம் பதி அதனில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையால் ஆயனிடும் புத்த இரு உடைந்து ஓட வந்து ஒருவர் சேய இடம் பருதி என சிவனார். வஞ்சனையினால மாயன் உண்டு பண்ணிய அந்த புத்த சமயமாகி இருள் உடைந்து ஓடும்படியாக ஒரு சூரியன் உதித்தான். மாணிக்க வாசகராகி சூரியன் இந்த சூரிய உதித்ததுனால அந்த புத்த இருள் ஓடியே சூரிய உதித்தா இருள் இருக்குமா. புத்த இருள் உடைந்து ஓட வந்தொருவர் சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார். அதனாலே அந்த புத்த சமயம் கடவுளை பத்தி சிறப்பா சொல்லவில்லை. கடவுளை பத்தி கடவுளை அடைகிற வழி இது, கடவுள் இதுதான் என்று சொல்லாம தர்மத்தை சொல்லியது பொய் சொல்லாத ஆசையை விட்டுவிடும் என்று சொல்லி புத்தகமயத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஆசையை விட்டுவிடும், தர்மத்தை செய்ய, எந்த உயிரையும் கொல்லாதே, தானா செத்து கிடக்கிறத சாப்பிடும், தானா செத்து கிடக்குவாரு அது வீணா போகப்படாது இல்ல, அதனால சாப்பிடும். இதுதான் புத்தகமே சொல்லி தானே இறந்து கிடக்கிறத. புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுக்கும் பட்டு நிறுத்த சித்தம் சிவமாக்கி செய்தனையே தவமாக்கும் அத்தன் கருணையினால் ஆடாமதோனும் என்பது திருவாரூர். அதனாலே அந்த புத்த சமயம் கடவுள் கொள்கையை அடிப்படை இல்லாதது, கடவுளை அடைய நெறி சொல்லாதது. அப்படிப்பட்ட புத்த சமயத்தினுடைய போதனைகளை கேட்டு அதை பெருசாரணிச்சு அந்த சமயத்தில் அந்நிலைமை சாக்கியரும் அருங்கலை நூல் ஊதி அந்த சமயத்தில் இருந்த நூல் அல்ல படித்தார். அது விடக நூல் சமயத்தில் இருந்து விடக என்று சொல்லி அந்த நூலை ஊதினார். அது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல. தன்னிலையும் புறச்சமய சார்புகளும்
1: அதனாலே தன்னிலையாகிய தேக முதலான நிலையும் புரட்சமய சார்புகளும் பொருள் அல்ல, புரட்சமய சார்புகளும் பொருள் அல்ல என்று அது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈரில் சிவன் நன்னறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார். புத்தகமையை நூலை படித்தாரு, அதுல இருக்கின்ற கருத்துக்களை உணர்ந்து அதுக்கு மேலே இதுவும் பொருள் அல்ல என்று தெரிந்து அதற்கு மேலே சிவநெறிதான் நெறி என்று தெரிந்து கொண்டான. புத்தகமையை நூலை படித்து புத்தகமே தெரிஞ்சுட்டு அதிலே இருந்து இதை கண்டுபிடிச்சார். அருள் கூட ஈசர் அருள் கூட அவன் தாடை வணங்குகின்றோம் என்றால் அவன் அருள் இல்லாமல் அவன் தாடை வணங்க முடியும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்று ரத்தனம் போல சொன்னாக வணங்குகிறான். வணங்குகிறாயா, அவன் அருளாலே நீ வணங்க இல்லைன்னு அந்த புத்தி வராது. அதனாலதான் தெளிந்து ஈசர் அருள் கூட ஈசர் அருள் கூட ஈரில் சிவன் அன்னறியே பொருளா முடிவில்லாத சிவன் எரியே பொருளாவது என உணர்ந்து
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான். அப்போது அடிகள் நாயனார் புராணம். பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கொடியினை உமன்றுமள் காணாடி அழகார் மறை பொருளே அங்கனாய் கூற்றாய் தேடியவானோர் சே திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பான் பாடியாடியேன் பழுதுமே கணையாய் பாசுபதா பரஞ்சுடரே.

கவர்ந்து நெருங்கியே குழாங் குழாமான் என்று கூத்தார். ஆவிக்கு அமுது என்னார் வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர. ஆவிக்கும் பாவகத்து அப்புறத்தானே பல்லாண்டு கூறுகமே. மதிபழர் சடை முனி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயின் மார் தூய சொல் மலர். பொதினல் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. ஒழிகர் போன்று பொறித்த புகழியர் போன் கடல் போற்றிய ஆணிமிசை கல்மீதத்தில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோ வன் தொண்டர் பகன் போற்றி ஊழிமதி.

கொள்ளையவர் புராணகமே உலகறிய விரித்துரைத்த செல்வமணியே குன்றத்தூர் சேக்கிழார அடிபோற்றி சீரணிகள் மூலாகமப்பொருள்.

பாதமிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பண்ணுவது.

இதெல்லாம் அல்ல. அன்னை ஸ்ரீ கொடியலை நாயகி அம்மையின் சமேத என்று ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருமணி மரங்களை அடியின் மனமொழி மேகலாளி பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையில் கூறியிருக்கின்ற பிரியர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண சிந்தனை இந்த புனிதமான விலையிலே புலங்குகிறது. கடந்த அருமையான ஒரு புராண செய்தி காரைக்கால அண்ணருடைய அற்புதமான வரலாற்றினை கண்டு நாம் ஆண்டலாபம் பெற்று இன்று அடுத்தபடியாக ஸ்ரீ அப்பூஜலிகள் நாயனார் திவ்ய வரலாற்றை சிந்திக்க இங்கே கூறியிருக்கிறோம். ஸ்ரீ அப்பூஜலிகள் நாயனாருடைய திவ்ய வரலாற்று முதலாவதாக ஸ்ரீ சுந்தர பெருமானுடைய சுந்தர தமிழ் மூலமாக கண்டு பெரிய புராணத்திற்கு பின்னால் வரலாம். எனவே இப்பொழுது சுந்தரமு சுவாமிகள் இந்த நாயனாரை எவ்வாறு வழிபாடு செய்தார் இதனை முதலிட்டு நாம் சிந்திக்க கடைபிடுவோமாக. திருநிந்த செம்மையே செம்மையால் கொண்ட திருநாபு கடையன்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி புரட்சிரதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குடும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன், ஒளிபுணர் சோழ சாத்தமங்கேக்கு அடியேன், அருநம்பி நவிநந்தி அடியார்க்கும் அடியேன்,

ஒரு நம்பி அப்பூதி அடியாருக்கும் அடியேன். நம்பி என்றால் நன்மையில் சிறந்தவர், தீமை இல்லாதவர், ஆடவர்களில் சிறந்தவர்கள், அவர்களைத்தான் நம்பி என்று நமது தமிழ் அழைக்கிறோம். இங்கே அப்பூதிகள் நாயனாய சுந்தரமன் சுவாமிகள் ஒரு நம்பி ஒப்பற்ற நம்பினர். நம்பி என்பதே அடைமொழி சிறப்புடையது. அதற்கு இன்னொரு அடைமொழி கொடுக்கிறார், ஒரு நம்பி ஒப்பற்ற சிறந்த தலை மகனாக திகழ்கின்ற அப்பூதிகள் நாயனாருடைய திருப்பதிகளை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அடியேன். ஒரு நம்பி அப்பூதி அடியாருக்கும் அடியேன் என்று அப்பூதிகள் நாயனாருடைய திருப்பதிகளுக்கு தான் அடிமை தொண்டு செய்வதாக சுந்தர பெருமான் அற்புதமாக பேசுகிறார். இந்த அப்பூதிகள் நாயனார் சரித்திரம் நமக்கு எதனை எடுத்துரைக்கிறது என்று சொன்னார், சைவ சமய மரபு சிவபெருமான் திருப்பதி அடைவதற்கு மூன்று மார்க்கங்களை வகுக்கிறது. ஒன்று, சிவாலயத்தில் இருக்கிற சிவலிங்க பெருமானை பரமேஸ்வரனாக பாவித்து வழிபாடு செய்வார், சிவலிங்க வழிபாடு. இரண்டாவது, நடமாடும் தெய்வங்களாக இருக்கின்ற அடியார் பெருமக்களையே சிவபெருமானாக பாவித்து வழிபாடு செய்வார், இது சங்கம வழிபாடு. மூன்றாவதாக, குருநாதரையே சிவபெருமானாக பாவித்து வழிபாடு செய்வார், அது குரு வழிபாடு. எனவே குரு லிங்க சங்கம வழிபாடு, குருவை வழிபட்டு சிவபெருமான அடையலாம், சங்கமமாகிய அடியார் பெருமக்களையே சிவபெருமான அப்பாவிட்டு வழிபாடு பரம்பரலாம், அன்றி திருக்கோயிலில் இருக்கிற அந்த மூர்த்திகளையே சிவபெருமான அப்பாவிட்டு வழிபாடு பெற்று பரம்பரலாம். இதனைத்தான் பெரிய புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த மூன்று மார்க்கங்களில் அடியார் பெருமக்கள் ஒவ்வொரு மார்க்கத்தை எடுத்து சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அப்பூதிகளான எந்த வழியை பின்பற்றினார், குரு வழிபாடு. தான் முன்பின் அறியாத அப்பர் பெருமானாகிய திருநாவுக்கர சுவாமியோட திருவடிகளுக்கு அவரை காணாமலே காதல் கொண்டார், அவரையே தன் வழிபடு தெய்வமாக கொண்டார். எனவே குருவே சிவமென கூறின நம்பி திருமணம், குருவே சிவபெருமான அப்பாவுக்கு இந்த சைவ சமயத்தில் ஒரு உள்ளுரையிலே வாழ்ந்து காட்டியவர் வள்ளல் அப்பூதிகள் நாயனார். திருநாவுக்கர சுவாமியுடைய திவ்ய வரலாற்றை கேள்விப்பட்டதோட சரி, அவரை கண்ணால தரிசித்ததே இல்லை, ஆயினும் அவருடைய உள்ளத்திலே அவர்வால் முருகி காதல் வளர்கிறது. அந்த குருநாதர் வழிபாட்டை தலை சேர்ந்து நிற்கின்ற அப்பூதிகள் நாயனார் சரித்திரம் நமக்கு எத்தனையோ பாடங்களை

இந்த மாணவர் டாக்டர் யுவி சுவாமிநாதன். இந்த ஒரு அமைப்பை நான் பார்க்கணும். குரு யாரா இருந்தா சார், என்ன ஜாதி, மேல் மட்டமா கீழ் மட்டமா, பணக்காரரா ஏழையா, இந்த ஆலோசனை பண்ணாது. வயசுல பூர்ணவரா குறைஞ்சவரா, இந்த சிந்தனா பண்ணாது. குருவை சிவருமானா பாதித்து வழிபாடு செய்ய, சைவ சமயம் ஆணித்தருமா ஆணையில் அப்போதைய நான் அதை செய்து காட்டினேன். தன் குருநாதராகிய தினாகர சுவாமிகளையே இதே தெய்வமாக பண்ண. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அவர் நேரில் தினாகர சுவாமியை தரிசித்தது இல்லை. பெருமை குருமனான எவ்வாறு சுந்தரம் சுவாமி நேரம் தரிசிக்காமலே அவர் மீது அன்பு முடிக்கப்பட அனுப்பி செய்தாரோ அது போன்று இங்கே நாயனாரும் அங்கனவே வாழ்ந்து காட்டினார். இந்த பெருமானுடைய அற்புத செய்தியை ஏற்கனவே திருநாக்கர சுவாமி சரித்திரத்தில் பார்த்தோம். அது குறைந்த அளவிலே நாம் கூறினோம். இங்கே தனியாக அந்த நாயனார் புராணத்தை சேர்க்கிறார் பெருமா. சிறப்பாக அலங்காரம் செய்த காட்சி நம்ம தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார்க்கு அன்பர் இந்திய புகழின் பாலார் எல்ல தமிழ்த்தின்மைக்கார் ஆண்ட சீர் அரசின் பாதம் அணிந்து அவர் அறியாமே காண்டது காதல் கூற கலந்த அம்பினராய் உள்ளார். நம பார்வதி பதையே அகர மகாதேவா இந்திய புகழின் தவத்தின் எல்லையில் புகழின் நிற்கார். தாண்டவம் புரியவல்ல தம்பிரானுக்கு அன்பரானார். ஆனசி சுவர்மானால் ஆட்கொள்ளப்பட்ட சிறப்புடைய அப்பர் பெருமான் இருக்கிறாரே, அவர் பாதத்தை அடைந்து அவர் அறியாமனே அவரை தரிசிக்க முன்னதாகவே அந்த காண்டது காதல், காதல்ங்கிற வார்த்தை முருகி வளரக்கூடிய அன்பு தான் காதல் என்று காண்டது காதல் ஒப்பற்ற அன்பின் முதிர்ச்சி. அதனைதான் ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்துல காதலாகி கசிந்து கண்ணீர் வரும் பரமேஸ்வரன் காரணம் செலுத்த வேண்டிய பூஜையில நமக்கு என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டா அன்புதான் மூலதனம் அன்பு. அந்த அன்பை இவர் செலுத்தினார். காண்டது காதல் கூட கலந்த அன்பினராய் உள்ளார். அது மட்டுமா, அந்த பெருமாள் செய்த ஒரு பெரிய அற்புத செயல்பாடு தன் இல்லத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் உயிருள்ள பொருள் உயிரில்லாத பொருள் எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வீட்டில் இருக்கிற மூத்த பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, நடுவே இருக்கிற பயனுக்கு நடு திருநாவுக்கரசு, இளைய பயனுக்கு இளைய திருநாவுக்கரசு, வீட்டு பேரே திருநாவுக்கரசர் பவனம், வீட்டில் இருக்கிற நாடி உலக்கு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு உலக இருக்குவா, திருநாவுக்கரசு பேரா இருக்குவா, எங்க எங்க நெருங்கிட்டா. ஆகவே இவ்வாறு அருமையாக திருநாவுக்கரசனுடைய அன்பிலே வைத்த காதலை வாழ்ந்து காட்ட மனிதாங்கியா போயிருக்கிறான். அவ்வளவு மக்களுக்கும் திருநாவுக்கரசர் என்ற திருநாமத்தையும் எப்படி மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, அற்புதமான எவ்வளவு சாலைகள் தண்ணீர் பந்து வைத்தார், எண்ணற்ற சோலைகள் வைத்தார், மடங்கள் கட்டினார். அப்பளவுக்கு திருநாக்கரசர் திருநாக்கரசர் திருநாமிக்க அவ்வாறு அவர்கள் மானசீகமாக மட்டுமல்ல வாழ்க்கையில் முழுக்க திருநாக்கர சுவாமிகளையே வழிபாடு செய்தார். இவ்வாறு செய்து வருகிற சமயத்துல ஒரு நாள் நாயனார் அவதாரம் செய்த திங்களூருக்கே திருநாக்கர சுவாமி வருகிறார். அவர் ஒரு திங்களூர் சோழ மாநாட்டில் திங்கள் சந்திரன் சிவபுமாரை வழிபட்ட கோயில் நவகிரக சிறங்களுக்கு போறவங்க திங்களுக்கு போவாங்க, அங்கவே சந்திரன் கொண்டு வந்துருவாங்க. அப்படி கும்பிடமாட்டாங்க, மூலசாமி சுவாமியை மேல கும்பிடமாட்டாங்க. சந்திரனுடைய அந்த மூல அவருடைய நிலை எங்கே இருக்கிற தேடி பார்த்து சந்திரன் இருக்கிற போல கொண்டு வந்துருவாங்க. மூலசாமி இருக்கிறார் சுவாமி அம்பாளையோ அப்படிங்கிற நாயனாரையோ வழிபடுவது இல்லை. ஆகவே இப்பொழுது திருநாவுக்கர சுவாமிகள் பல சடங்குகளை தரிசனம் செய்து விட்டு திரு பழனம் என்ற கேத்திரத்திலிருந்து
அப்படியே பிரபதிகளுக்கு சொல்லுகிறபடியிடம் திங்களோ வந்து சேர்ந்தார்.

திருமலவுள்ளதான் நாயனான் இந்த அற்புத பணிகள் செய்து கொண்டு வருகிறார். பொருட்பறையன் மடப்பிடியின் உடன் உணரும் சிவக்கணிக்கும் திருப்பழனோ பணிந்து பணி செய் திருநாவுக்கரசர்கள். பொருள்படு காதலில் பிறவும் உடையவர்தம் பதிவணங்கும் விரிப்பினுடும் திங்களோ மருங்கு வழிமே உபாரு. திருப்பழனம் பணிந்தார் சேக்கார் பெருமா. இன்னொரு முக்கியமான செய்தி சொன்னார், அங்க இருக்கிற சாமி பணிந்து மட்டுமல்ல பணி செய் திருநாவுக்கரசர் உழவார் பணி செய்யார். எல்லா சிவாலயங்களும் உழவார் பணி மாதிரி செய்கிறார். பணிதமா வாயில நீங்க எல்லாம் செய்யற மாதிரி தினமும் செய்யலாம். அதே போல அப்புதீகனான சார் நம்முடைய நாவுக்கர சுவாமி சரித்திரத்தில் எல்லா இடத்துலயும் பார்த்தா தரிசனம் செய்வது மட்டுமல்ல உழவார திருப்பணி செய்கிறார். பணி செய் திருநாவுக்கரசர் வந்த உடனே அந்த ஊரை பார்க்கல, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் தனிப்பந்தல், திருநாவுக்கரசர் பூந்தா, திருநாவுக்கரசர் திருமணம், திருநாவுக்கரசர் மேல்நிலைப்பள்ளி, திருநாவுக்கரசர் நடுநிலைப்பள்ளி, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் புதுசா இருக்கு என்று அதிசயத்தில் நிற்கிறார் நம்முடைய வாகீசர். பந்தனைந்த வாகீசர் பந்த மாறுதம் சீத பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்து அப்படி சிந்தவிய புற வருவார் திருநாவுக்கரசு எனும் பெயர் சங்கமுறை மறைந்ததனே எம்மருங்கும் தாம் கண்டார். திருநாவுக்கரசருங்கிற திருநாமத்தை பார்க்கிறார், அது தன்னுடைய திருநாமம் நினைக்கிறேன். ஏ நம்ம பேர் எழுதிக்கிற நம்ம சொல்லுவோம், நம்ம பேர் எழுதிக்கிறேன்னு புதுசா இருக்குது. திருநாவுக்கரசர் யாருக்கு செய்திருக்கா என்று அவர் எளிமையும் அடக்கம் கொண்ட அப்பர் பெருமான் பக்கத்தில் இருக்கிற பெரியவர்கிட்ட இந்த பந்தலுக்கு பேரு விட்டாங்க என்று அருகில் இருக்கிற பெரியவர்கிட்ட கேட்கிறார், இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அழைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் கண்ட அரசினும் பெயரார் செப்பரும் சீர் அப்போது அடிகளார் செய்து அமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளம் கா என்றார். சாலைகளுக்கு குளங்களுக்கு சோலைகளுக்கு எல்லாமே அவர் வழிபடுகிற திருநாவுக்கரசருடைய திருநாமத்தை விட்டுட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஆச்சரியமா அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்தென்று இவர் வைப்பதற்கு என்ன காரணம் நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என நிறைந்து அந்த பிள்ளைகளுடைய இன்னும் சொல்ல மாட்டீங்களா துன்றியனோ மாறுவரும் தொல்பதியார் மறையுங்கள் சென்றனர் இப்பொழுது உதவும் அதுவும் சேய்த்தன்று நினைத்தென்றார். அந்த பெரியவர் யாரும் கட்டியதான் கேட்ட உடனே அவர் இப்பதான் வீட்டுக்கு வாங்க வீடு ரொம்ப தூரத்தில் இல்ல இப்பதான் இங்க தான் பக்கத்தா இருக்கு எப்படி சொன்னாங்க பக்கத்தா நம்மளா டைரக்ஷனை மாத்தி விட்டு அந்த தெருக்கு போ இந்த தெரு அலைய வச்சு பாடா படிச்சு விட்டான் இப்பதான் போன வீட்டு பக்கத்துல இருக்கு என்று நயமாக நாகரிகமா சொல்றாரா நாயனார் இல்லத்திற்கு சுவாமி எழுந்துவிடினார். உள்ளே இருக்கிற அப்புதிரிகள் நாயனார் யாரோ சிவரடியார் மாட்டார் என்று சந்தோஷமா அவரை வரவேற்பார். திருநாவுக்கரசர் தெரியாது ஒரு சிவரடியார் வருகிறார் கேட்டவுடனே அப்புதிரிகள் நாயனார் இல்லத்தை விட்டு வெளியே வந்து நேரம் என்ன செய்தார் வந்தனைந்து வாஜீசர் கடல் பணிய மற்றவர்களும் அடி பணியாகும் பணியும் அரசின் முடிவில் தவம் செய்கிறேன் கொள் முன்பு ஒழியும் முன்பொழியும் கருணை புரி வழிமுறையே என் மனையில் வந்து அருளிற்று நின்றார். திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு தெரியாமலே அடியார் பெருமான் வந்திருக்கிறார் கேட்டவுடனே அப்புதிரிகள் இல்ல தொட்டு வெளியே வரவேற்கிறார். அவர் பாதத்தை இவர் விழுதுக்கு இவர் பாதத்தில் அவர் விழுந்துட்டார். முதல்ல அவர் கொண்டு வர பார்ப்பேன்
அவர் பணியாமல் இவர் விழுந்தார். வந்துட்டு ஏதோ முன்பு செய்த ஒரு பெரிய பாக்கியம் தாங்கள் என்னுடைய இடத்துக்கு எழுந்திருக்கிறேன் என்று அடியாரை யாரும் தெரியாமலே சிவனடியாரே அவர் வருகிறார். நாம் செய்த பாக்கியம் என்று சிவனின் நாமம் தனக்கே உரிய சிவனேனியம்மான் பவன் நாமம் பிடித்து திரிந்தான். பவன் என்னை பண்ணார் அழைப்பொழியான் என்று எதிர்படுத்தேவன். சிவனினாமம் தனக்கே உடைய சிவனேனியம்மான். அந்த பரமேஸ்வரன பவன் என்று அந்த நாமத்தை பிடித்து பன்னால் அழைத்தால் சாமி வாங்க சாமி வாங்க சாமி நினைச்சிருந்தா இவர் என்னை பன்னால் அழைப்பொழியான் நம்மளை விட பட்டா கொடுக்க என்று சிவபெருமான் என்னவரா நேரம் காட்சி கொடுத்துருவான். இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே அது மாதிரி அப்போதிகளாயினர் இவ்வாறு அவரது அறியாமலே அவரை வரவேற்கிறார். வரவேற்றோன்னு அந்த வரவேற்பு கொடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார் அப்புதிரிகள் நாயனார். ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த இருள் பெரும் தண்ணீர் பந்தலின்

0: குற்றமில்லாத அற்புதமான திருவாக்கினுடைய அப்பர் பெருமான் கூறும் என ஒரு சந்தேகம். ஆரணியின் சடைமுடியாடு அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தல், அடியார் ஒருவர்களுக்காக இந்த ஊர் முழுக்க நீர் வைத்திருக்கிறேன் தண்ணீர் பந்தல். அந்த பந்தல்ல நும்பே எழுதாதே, உம்முடைய பேர் எழுதாம உங்களுடைய பேர் எழுத வேண்டாமா, அது பதிலா வேறொரு பேர் சொல்லணும் கோமதி சொல்ல, அதை எழுதாம வேறொரு பேர் எழுதிட்டு என்று அப்படி சொன்ன உடனே அப்படி நான் கோமதி வேறொரு பேரா, திருநாமகிருஷ்ணனுடைய பேரை வேறொரு பேர் எப்படி சொல்லுவேன் நீரு, சிவன் அங்கிருக்கிறது திருநாமகிருஷ்ணனுக்கு தெரியாதவன் வந்து அங்கிருக்கே கோபம். அப்படி நாயனாக்கு மூணு பாட்டு பொழுது திரட்டம் நின்ற மறையவர் கேளா நிலை அடிந்த சிந்தையேறாய் வீர் சிந்தம் குதிக்குது. வேறொரு பேர்னு அப்பர் சுவாமிகளும் அயலார் மாதிரி பேசிட்டார. நிலை அழிந்த சிந்தையேறாய் நன்றி அருளி செய்தீர் பேச நல்லா இருக்கு பேச. நானில் அவன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பானே வெண்டவர்தம் திருப்பேரோ வேறொரு பேரன வெகுவாரே. மன்னவனோ சமணர்களோ சூழ்ச்சி செய்து அவருக்கு என்னென்ன திங்களா செய்தாங்களோ அவற்றையெல்லாம் திருத்தொண்டின் உரைப்பினாரே உதறி தள்ளினாரே உத்தமர் அவர் பேரா வேறொரு பேர் யாரை விட்டு எழுத செய்தார்கள். இவ்வளவு கொடுமை செய்ததும் திருத்தொண்டின் உரைப்பினாரர் பரமேஸ்வரன் புகழை நிலைநாட்டிய அவருடைய பேரா வேறொரு பேரு அவர் பெருமை அங்கத்தில் அறியாதார் உடரே கடந்து கட்டி போட்டு அவருடைய பெருமை உலகத்தில் அறியாது யாரா இருக்காங்களையா இருந்து திருநாகிருஷ்ணன் தெரியாமட்டு எப்படி அறிஞர் ஊர் ஊரா பொங்கல் கர்மீதத்தில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனும் புவனத்தில் அறியாத குட்டாருடவே மங்களமாம் திருவேடத்தின் புனம் இன்றி இவ்வகை மொழிந்து எங்கு உறைவீர் நீர்தான் யார் இயம்பும் என இயம்பினாரே. எங்கேக்கு வாரு திருநாதர் சாமி பற்றி தெரியாது இப்படியா இப்படி ஒரு திரு சிவ சிவனிடத்துல வரையறையா ஆச்சரியமா சொல்லும் எந்த உடனே வாரு கோபத்தின் உச்ச கிடத்துல கிட்ட உடனே சுவாமி மென்மையா என்ன சொல்ல திருமறையோர் அது மொழியே திருமறையோர் அது மொழியே மறையோர் பிராமணன் ஒப்பற்ற சைவ திருமுடைய அப்படினார் சொன்ன உடனே திருநாவுக்கரசரவர் பெருமை அறிந்து உரை செய்வாரு. உள்ளமா இன்னொரு பெருமை நினைச்சு அப்புதிரிகளுடைய பெருமை நினைச்சு திருநாவுக்கரசு உள்ளம் பெருமை அறிந்து உரை செய்வார் பெற துறையின் நின்று ஏறமணர்களாகிய மாற்றுச் சமயத்தில் இருந்த அந்த நிலையிலிருந்து என்னை கரையேற்று வைத்தார். பெற துறையின் துறையின் நின்று ஏற அருளும் பெரும் சூளையினால் அருள் பெரும் சூளையினால் ஆட்கொள்ள சூளையை கொடுத்து சமண சமயத்திலிருந்து திரும்பி வருவாரு அடைந்து உயிர்ந்த தெருளும் உணர்வு இல்லாத சிறுமையே யாருன்றார். சமரசமயத்தில் கிடந்த ஒன்றுக்கும் பற்றாதவரை சூழ்நோயை கொடுத்து தன்பால் இழுத்து ஆட்கொண்டாரே அதற்கு ஆட்பட்ட சிறுமையே யான். எப்படி திருநாபுரம் எளிமையா சிறுமையே யான் கொஞ்சமாவது அந்த நான் எனதுங்கிற பற்று திருநாபுரம் தெரிந்தா இல்லை அந்த ஷேடு நிழல் கூட இல்லை பத்தலா பிறதுரையும் இன்றைய அருள் பெரும் சூழலினால் அடைந்து உயிர்ந்த ஆட்கொள்ள அடைந்து உயிர்ந்த சிறுமையே தெருளும் உணர்வில்லாத சிறுமையே எனக்கு என்ன இருக்கு ஞானம், ஞானம் ஒன்றுமே இல்லாத சிறுமையின் பெருமைக்கு இணைந்தார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Sivaya Namah. Shaivam.org in Anbandha Nergale, Ningal Ketkavirpadu, Periya Puranam Sorpolivu, Talaippu, Emberuman, Appodi Adigal Nayanar Puranam, Pagudhi 2, Vazhangubavar, Thiru Pattamuthu Ayya Avargal, Vanakkam, Om Sivaya Namah.
0: திருநாவுக்கர சுவாமிகள் பரமேஸ்வரனாலே நாமக்கரசிங்க பற்றப்பட்டவர். திருநாவுக்கர சுவாமி குற்றாயுதமாக படிச்ச உடனே சிவபெருமானே அவருக்கு நாமக்கரசன திருநாமம் யாரு கிடைக்காது. பிறதுரை நின்றிய அருள்வரும் சோடையினால் அடைந்து ஆட்பொருள் அடைந்து புரிந்த தெருளும் உணர்வு இல்லாத சிறுமையை நான் கேட்டவுடன் நம்ம தெய்வமா நினைக்குது. இவரை போய் நம்ம கோபத்தோட பேசிட்டுமே அரசு அரிய உரை செய்ய அப்பூதி அடிகள் தாம் கரகமலம் இசை அருவி மிசை குவிய கண் அருவி பொழிந்து இழிய உரை குளறி உடம்பெல்லாம் ரோம புழகம் பொறிய தரையின் விசை வீழ்ந்து அபதம் சரண கமலம் பூண்டார். நம பார்வதீபமையே மகாதேவ. முதல் முறையாக திருநாவுக்கர சுவாமி தெய்வத்தை புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவு தரிசிக்கிறார். அந்த தரிசிக்கிற முறை இது அவருடைய சண்டை போட்டு அவரை இவ்வளவு கோபத்துல பேசி தெரிந்த உடனே கைகளெல்லாம் மீண்டும் கண்களெல்லாம் மழை அறிவு கொடிய அவருடைய திருவடிகள் அடியற்ற மரபோல விழுந்து அடுத்து நிற்கிறாராம். உடனே அது மட்டுமா சீதா மற்றவரை எதிர்மணிஞ்சி வாக்கீசை எடுத்து அருள இவர் அவரை மணங்கிற அப்படியே கை தூக்குற திருநாவுக்கர சுவாமிகள் அப்படி நாயனாக அப்படியே இடத்திலிருந்து தூக்குற அதுக்குள்ள வந்து எதிர்க்க முடியல. யார போல விஞ்ஞான சம்பந்தம் பண்ணால குறைச்சல நேர கீழே விழுந்து எழும்பாமனு அவர்கள் திருக்கரம் பட்டு எழுப்பினார்களா அது போல இவ்வாறு வாக்கீச பெருமான் அவரை எடுக்கிறார். மற்றவரை எதிர்வணங்கி வாக்கீசர் எடுத்தருள அற்றவர்கள் அருணியோ பெற்றால் போல் அருமடையோ. பரம ஏழைக்கு தங்க புதையல் கிடைச்சா இருக்கும், தங்க புதையல் 1000 பொற்காசு கிடைச்ச ஒரு பானை கிடைச்சுன்னு வைங்க, அச்சனை தெரிஞ்சு கடையாளையா போன அப்படியே 1000 பொற்காசு கிடைச்சது மாதிரி அப்போதைகள் அயனா இருக்கு சந்தோஷம். அற்றவர்கள் அருநிதியம் பெற்றால் போல் அருமறையோ குற்ற குளம் கழி கூற முன்னின்று கூத்தாடி வந்துட்டார் கூத்தாரு குற்ற வெறுப்புடன் சூழ ஓடினார் பாடினார். வீட்டுக்குள்ள போடுற பாடுற பெரும் மகிழ்ச்சியினால் முன் செய்வது அறியாதே ஈண்டவனை அகத்தி எழுதி இல்லவர்க்கும் மக்களுக்கும் ஆண்ட அரசு எழுந்தருளும் ஊகை உரைத்து ஆர்வமுற கொண்ட பெரும் சுற்றமெல்லாம் கொடிமேல புறப்பட்டார். வீடு போனார், வெளியே வந்தார், திருவரை அடைந்தார், மக்கள் மற்றும் உள்ள சுற்றத்தோர் அனைவரையும் கொண்டிருந்து ஆறாத காதலுடன் முனைமறை உள்ளெழுந்தருளும் வித்தகர்தான் முன் விளக்கும் பொனை மலர் நீ தங்கள் மே தெரித்து உள்ளம் புரித்தார். பாதத்துல பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை உள்ளியும் அறிஞ்சி தன் சரசனை மாறி மாறி அணி கொண்டார்களாம் அந்த பெருமக்கள். உடனே அடுத்தது என்ன சுவாமி அவர்களுக்கெல்லாம் பூசணைகள் அமர்வித்து வெறுப்பினுடன் வாசனரை திருநீற்று காப்பு எங்கி மரம் தழைப்பேசமுயான் வந்தவரை திரு அமுது செய்விக்கும் நேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அதுவே இருந்தார். சுவாமி ஒரு விண்ணப்பம், எங்களுடைய இடத்துல நாங்கள் திரு அமுது செய்யணும். உடனே அந்த அம்மா திருவங்கே சுவாமிக்கு விழுந்தார்களோ பெரியவர்களோ வருகிற சமயத்துல அவங்களுக்கெல்லாம் எதை கொடுத்தா செய்யும், வீட்டு இருக்கிற பிளாஸ்டிக் பிளேட் எல்லாம் அந்த விதமான பிளேட் அமைச்சிருக்கோம், அந்த மாதிரிதான் செய்யுங்க. அருமையான வாழைகளை, அற்புதமான வாழைகளை கொண்டுடும். அதற்காக தன் இடத்துல பின்னால் இருக்கிற புலக்கடை இருக்கிற வாழை தோட்டத்துல போய் வாழை குறித்து ஒன்று அறிந்துவா என்று பெற்றோர்கள் யார் காணிடுகிறார்கள், மூத்த திருநாக்கரசு, மூத்த பிள்ளைக்கு மூத்த திருநாக்கரசு நம்முடைய குலதெய்வம் நீ வந்து இது செய்யப்பட என்ன கொண்டு வரையா அப்பா. போகும்போது அவர் ஆணையிட்டவன தாய் தந்தை ஆணையிட்டவன வாழை குறித்து அறிவதற்காக விரைந்து ஓடுகின்ற மூத்த திருநாவுக்கிற சந்தோஷமா போறாராம். எப்படி பாருங்க, நல்லதால் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன், எங்க அப்பா அம்மா நல்ல பெற்றோர்கள் எனக்கு கிடைச்சு, அவங்க எனக்கு இந்த புள்ளைய கொடுத்துருக்கணும். பிள்ளைய பத்தியா எப்படி சொல்லுது பாருங்க, நல்ல தாய் தந்தை நம்மளா நிச்சயம் இருக்கிறவங்க ஜோர் போட மாட்டோம். போன பிறகு போட்டோவை வச்சு ஒவ்வொரு திதிலையும் எங்க அப்பாவுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும், என்ன எங்க அம்மாவுக்கு அதிரசம்னா சூப்பரா பிடிக்கும் அப்படின்னு படத்து மேல வச்சு உடனே தின்னு படம் கிச்சனை எடுத்துட்டு செய்யுங்க. அதுக்காக பயந்து போய் ஒரு ஆளை பக்கத்துல பாத்துக்கோ திடீர்னு போட்டோக்குள்ள போயிட விடாது அதிரசம் என்று பக்கத்துல ஒரு பாக்ஸ்ல போட்டு எங்க பக்கத்துல இங்கேதான் இருக்கிற வரைக்கும் கஞ்சி விட்ட மாட்டாங்க ஐயா. போன பிறகு அவர் நினைவு நாளை கொண்டாடி இவ்வளவு சுத்தகாரனா கூப்பிட்டு அவங்க சாப்பாடு போட்டு கூப்பிட்டு நினைவு இவர் பாருங்க, மூத்த திருநாவுக்கரசர் நல்ல தாய் தந்தை ஏவ பெற்றேன், நல்ல தாய் தந்தை எனக்கு கிடைச்சிருக்காங்க, இந்த அருள அருள் ஆணையை அவர்கள் எனக்கு விட்டார்கள், போன வேகமா போன வாழை குறித்து அறிந்த உள்ள அங்கியா இருக்க ஒரு பொருட்கள் மூத்த திருநாவுக்கரசுடைய கல்வியை தீங்கி விட்டது ஒரு நல்ல மாமன் கட்சி. உடனே வந்த கடமை தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது, எங்கடன் பணி செய்து கிடப்பது, திருநாவுக்கர சுவாமிகளுடைய தேவாரம் இவர் பொருத்தமா இருக்கு பார்த்தா, என் கடன் பணி செய்து கிடப்பது, கொண்டு போய் இலைய கொடுத்துட்டு அக்கறை விழுந்துட்ட அது வரைக்கும் விஷத்தை தாங்குகிறார் பத்தின அதான் வில் பவர் என்று சொல்வார். மன உறுதி மேற்பொருள் நாயனா தத்தன் என்று சொல்லக்கூடிய தளபதி கொண்டு போய் முத்திநாதன ஊர்ல விட்டு ஊருக்கு எதிர விட்ட பிறகு திரும்பி வருகிற வரைக்கும் தன் உயிரை பிடிச்சிருக்கிறார். அதுபோலதான் இங்கே நல்லதாக தந்தை இறப்பெற்றேன் என்று சந்தோஷமா போன குழந்தை விஷம் திரும்பி வருகிற போது இலைய கொண்டு வேகமா தன்னுடைய தந்தையின் தாயின் கடத்துல இறைய கொடுத்துதான் என் கடன் பணி செய்து கிடப்பது. அதுக்கு இன்னொரு அருமைச்சுவோம் கிடப்பது உயிரை விட்டு கிடக்கிறார். அந்த மாதிரி ஒரு அருமைப்பாட்டினை அவங்க அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்பா அவன் பிள்ளைய பத்தில பிள்ளையும் அதே மாதிரி. ஆக இப்பொழுது அந்த குழந்தை கீழே விழுந்தது, ஓஹோ விஷயம் வேகம் இருக்குதா, சரி வேகமா கொண்டாந்து விழுந்த அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன செய்யாமல் நம்மள என்ன செய்வோம், அந்த அவர் வந்த நேரத்தை பாருங்கயா இப்படி புள்ள போயிடுச்சு மூத்தத்துக்கு நான் இப்பதான பிளஸ் டூ எழுதி நான் ரெண்டு 1700 வாங்கிட்டான் மீதி காலத்துல ரொம்ப நினைச்சிருந்தேன் போயிட்டு வந்த ஒரு மாசம் பயங்கரமா என் போன்றவர் ஆனா அவங்க நினைச்சாங்க அச்சுக்கும் அதிகார அவசியத்துக்கு தாமதம் ஆயிடுச்சேன் இந்த சமயத்துல அப்படி இந்த பிள்ளை போகும் அப்படி எனக்கு பாருங்க. அதுதான் நாயனார் நம்மளா சாதாரண வேறுபாடு தான் திருநாமத்திருநாமகர சுவாமிகளை வராத குழந்தை வந்திருக்கிறார். அவர் அமுதப்படைக்கணும். அதற்கு இடைஞ்சலானே இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சு. உள்ள போனதை பத்தி கவலைப்படாது. மூத்த திருநாமக்கரசு மடிந்து விட்டால் இப்ப அந்த எண்ணமே அவர் கொஞ்சம் கூட கவலையே மனசு லேசா அடிச்சது. ஆனா அதை விட மேலான பொருட்கள் அடியார் பெருமான் திருமதி சீருக்கு தாமதமாயிட்டு உடனே என்ன செய்தான் தெரியுமா? உடனே அந்த விஷ்ணுஜிங்க உடம்ப ஒரு பாயில கொண்டு போய் நேர குளக்கடையில வச்சாங்க. பெரும் புதல்வன் தன்னை சுவாமிகள் அடைமொழி விட்டு கொடுக்கிறார். சேகர் சாமி புதல்வன் தன்னை மகன் தெரியல பெறலரும் புதல்வந்தன் முட்டம் கூத்து திருநாமக்கரசு சுவாமி மணியார பிணையம் பெறுவதற்கு அருமையான குழந்தை. அந்த குழந்தை அந்த குழந்தை போய் அழுதுட்டான். பெறலரும் புதல்வன் தன்னை பெறலரும் புதல்வன் தன்னை பாவினுள் பெய்து மூடி புறமனை முன்னில் பாங்குவோர் புடையில் மறைத்து வைத்தேன். அரங்கிட்டு தெரியாவண்ணம் அமுது செய்விப்போம் என்று விரலுடைய தொண்டனார்பார் விருப்பொடு விரைந்து வந்தார். குளக்கடையில அந்த பிரேதத்தை சுத்தி வச்சுட்டு இருவா திருநாமகர சுவாமிகளுக்கு அமுது படைக்க வந்தாச்சு. கைகளை கழகிட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்து அமுது ரெடி ஆகிட்டு அழகாக பரிகரங்கள் அற்புதமான அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு நீள இணைய அங்கே அழகா அவருக்கு முன்னால் வைத்து அவன் திருப்பணி இணையை விளக்கி சுவாமி உணவருந்த வாருங்கள் என்று திருநாமகர சுவாமிகளை கூப்பிடுறாங்க. சரின்னு வந்து அமர்ந்த வந்துட்டு அந்த காலத்துல அடியார் பெருமக்கள் அமுது செய்வதற்கு முன்னதாக அந்த இல்லத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் திருவிழி சுவாமி அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். இப்ப எனக்கு பயிர் பிரச்சனை பூசும் போது அவர் கண்டுபிடிச்சார். மூத்த திருநாவுக்கரசு காணும எல்லாரும் மூத்த திருநாவுக்கரசு சுத்தியா இருந்தாலும் அவனை காணும அழகா அது கண்டுபிடிச்சா மறைநூல் வாழ்வி அப்போது யாரை நோக்கி காதலர் காதலர் இவருக்கு மூத்த சேவை செய்யும் காட்டும். இந்த பிள்ளைக்கு மூத்த வளர்ந்த ஒரு பையன் அவனை காட்டும் மூத்த செய்யும் காட்டும் முன்னே மேலது பூமி சாத்த ஊதிபூசனா இந்த பிள்ளை பிள்ளைகளுக்கு மூத்த ஒரு இருந்தாரு அப்படின்னு நான் பார்த்தேன். அவர் இங்க கூப்பிடு என்றதும் விளைந்த தன்மை யாதும் ஒன்று உரையார். இங்கிலீஷ் பார்த்தே இருக்குது எங்கேயாவது இங்கிலீஷ் பார்த்தே உரையா யாதும் ஒன்று உரையார் இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். சேற்றார்கள் ஒரு நயமான வாங்க பொய்யும் சொல்லுங்க நெசத்தையும் சொல்லுங்க இப்போது அவன் இங்கு உதவான். சுவாமி தயசுக்கு மன்னிக்கிறான் மொத்த திருநாவுக்கரசர் இப்பொழுது பயன்பட மாட்டார். என்ன வார்த்தை எப்படி சொல்றாங்க சுவாமிக்கா தெரியாது மன உழைச்சல புரிஞ்சிட்ட அவரை கேட்ட போது அம்பினர் அருளா அன்பர்களுக்கு செவ்விய திருவுளத்து ஓர் தடுமாற்றம் சேர நோக்கி இவ்வுரையே பொறாது என் உள்ளம் என் செய்வதற்கு என் செய்வா செய்தான் இருக்கின்றார் மெய் விரைத்து உரையும் என்ன விளம்புவார் விழிப்புற்று அஞ்சி சொல்லுங்க சொல்லிட்டாங்க. அப்ப சொன்ன உடனே நாமக்கரச சுவாமி என்ன செய்தார் பார்த்தீங்களா சரி நான் போயிட்டு வரேன் அடுத்த தடவை பானாவி விசேஷம் படைஞ்ச பிறகு பான முடிஞ்சா வந்து சாப்பிடுங்க இன்னைக்கு நீங்க வந்த காலத்துல பாருங்க திருநாவுக்கரசர் உணவருந்த வேண்டுமானால் அவரது தடுமாற்றம் நீங்கிறோம் அந்த மூத்த திருநாவுக்கரசுக்கு ஊயபூசணம் அவர்தான் அங்க இருக்க அவருக்கு ஊயபூசணம் நினைக்காத சுவாமி என்ன பண்றாரு பாருங்க, திருநாவுக்கரசர் சுவாமி ஒரு இடத்துலயாவது அப்பதிக நாயனாரோ அவர் மனைவியாரோ திருநாவுக்கரசரோட பாகத்துல விழுந்து வணங்கி தயவு செய்து என் பிள்ளைய நீங்க உயிர் வைத்து தரணும் கேட்கவே திருநாவுக்கரசர் சுவாமிகிட்ட வந்து சாமி நீங்க சாப்பிடுவதற்கு முன்னால எப்படியாவது உங்களுடைய பேராற்றல் வாயிலாக எங்க குழந்தைய உயிரிழப்பு கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டா போதும். அங்கே சிவனேசன் செட்டியார் மயிலாப்பூர்ல என் பிள்ளைய உயிர்ப்பு எப்ப கோயில விட்டு வெளியே வந்த பிறகுதான் இந்த குழந்தை பொங்கலுக்கு சொல்லுங்க பூமாவை எலும்பு சாம்பலா இருக்கா நீங்க எடுத்துக்கோங்க விஷயத்து சொன்னவர் அது கூட மட்டிட்டு முடியலதான் பாருங்க. ஆகவே எந்த இடத்துலயாவது திருநாவுக்கரசர் சுவாமி திருவடியை வணங்கி அப்பங்கிற நாயனார் இன்னொத்தமாக திருநாவுக்கரசர் உயிரை நீங்கள் பிரயோகித்து கேட்கவே நல்ல கவனிங்க. உடனே நான் எனக்கு அரசர் கேடா நன்றி நீர் செய்த வண்ணம் நான் எனக்கு அரசர் கேடா நன்றி நீர் புரிந்த வண்ணம் யாவரி தன்மை செய்தார் என்று முள் எழுந்து சென்று ஆவிதி சவத்தை நோக்கி அண்ணலார் அருணோ வண்ணோ பாவிசை

நன்றியில் குறைந்தவன் யாவரை தன்மை செய்வார். இந்த மாதிரி உலகத்தில் யாரும் செய்ய முடியாத செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க. கொண்டு வா சமத்தை நோக்கி உயிர் போன பிறகு சமமான மூத்த திருநாக்கு உடம்ப கொண்டு சொன்னார். யார் அருளும் வண்ணம் பரமேஸ்வரா நீதாப்பா பிள்ளைக்கு உயிரை அண்ணரார் அருளும் வண்ணம் பாயிசை பதிகம் பாடி அற்புதமான பண்ணோட ஒரு தேவாரம் சுவாமி மன உருகி பாடுற பாவிசை பதிகம் பாடி அந்த பதிகம் பாடி பாடி பாடி நிறைவாகிற சமயத்துல மூத்த திருநாள் அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கு திருப்பதிகம் பூர்த்தி ஆகிறது. அந்த மூத்த திருநாவுக்கரசு தீபெட்டி எழுப்புகிறார் பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பாட்டி விட்டாரு தீவிடம் இங்க உயிர் அந்த குழந்தை உயிர் பெற்று எழுந்தவுடனே யார போய் முதல்ல கும்பிடுதுன்னு பாருங்க. அப்படியே தப்பா அப்பாவையும் அம்மாவும் கும்பிடல நேர குருநாதருடைய திருவடி போய் வருது. இவ்விடம் நீங்க உயிர்ந்த திருமறை அவர்தம் செய்யோ மேலிய உறக்கம் நீங்கி விரைந்தெழுவாரை போன்று சேவுகைத்தவர் ஆட்கொண்ட திருநாவுக்கரசர் செய்ய பூவடி வணங்க.

0: ராமகிருஷ்ணன் திருவடியில் புஜெடுத்து அந்த குழந்தைக்கு மூத்த திருநாவுக்கரசன் கேட்டால் வைக்கிறா இப்ப வந்தாச்சு அதுக்கு புஞ்ச நீர் அடித்து மகிழ்ந்தார் புஞ்சு நீர் அடித்தார் அவர்களுடைய உள்ளத்துல பெற்றோர்கள் உள்ளத்துல என்ன மாற்றம் இருந்தாங்க பெரியமுருமாவி பெற்ற பிள்ளையை காண்பார் தொண்டி நெறியினை பொறுக்கி வாழ்ந்தார் ஆகா பெருமானை தொண்டிக்கு இனி இணை உண்டா என்று அவர்களும் சுற்றத்தார்கள் வணங்குறான் பிள்ளை பிழைச்சதை பத்தி அவங்க மகிழ்ச்சியினர் அப்பெருமான அளவுதான் கிருத்தி நேரம் பாப்பி பாக்கி கிடைச்சது பெரியமுருமாவி பெற்ற பிள்ளையை காண்பார் தொண்டில் நெறியினை போக்கி வாழ்ந்தார் பயந்தார் தாங்கள் அறிவரும் பெருமை அன்பராமது செய்தார் உள்ளதற்கு சிறிது இடையூறு செய்தார் சிறிது இடையூறு செய்தார் இவன் என்று சிந்தை நொந்தார் நம பார்வதி வலையே அவர மகாதேவா உயிர் பற்றி எழுந்தான் என்று உபகை அடையவில்லை திருநாமக்கர சுவாமியை திருவங்கு செய்து அருள்வதற்கு சிறிது இடையூறு செய்தானே இந்த பையன் செய்வான் இவன் என்று சிந்தை நொந்தார் அதுதான் நாயன்மான் நமக்கும் அவர்களுக்கு எவ்வளவு வேறுபாடு பிள்ளைய உயிர் பற்றி எழுந்தானே சிந்திக்கு ஒரே ஓட்டம் இவர்கள் சாட்டா கிடையாது கிடையாது ஒரே ஓட்டம் போயிட்டு வேற எங்கே தவிர சிந்தை நந்தார் உடனே பார்த்தார் சரி பத்தப்படாது வாங்க நான் சாப்பிடுவேன் இல்ல அழகா திருநாமக்கர சுவாமியுடைய அந்த செயல்பாட்டினை அப்படி நாங்க வரத்துல அவர் வாழ்ந்து பெரும்பாலும் சொல்லலாம் இல்ல அவர் இல்லத்துல திருமணம் செய்வதற்கு அந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம் மூணு வார்த்தை சுதாரி செய்தார்கள் ஏன்னா அப்புதிரி மனம் மனுஷன் என்ன அதைதான் திருநாமசம் என்று சொல்றேன் பாட்டும் தன்னை அறிந்து சொல்ல அரசர் கூட ஒங்கிய மனையிலே அமுது செய்து அருள குற்ற பாஞ்சலில் இருப்ப முன்னூறு பயில் மணிமா அவர் தாமும் தாங்கிய மகிழ்ச்சியோடும் தகவல சமைத்து சார்வார் அழகா கோமயத்தினால அந்த நீர் அந்த இடத்தை சுத்தப்படுத்துறாங்க அதனால நம்ம வீடுகள்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னா பஞ்சகவியத்தை தெளிக்கணும் பஞ்சகவியத்தை தெளிச்சா எந்த பாவமும் வீட்டில் இருக்கிற சூரியம் ஓடி பஞ்சகவியம் எதனான்னு சொன்னால் பால் தயிர் நெய் கோமயம் கோசரம் இந்த அஞ்சும் கலந்த கோமயம் கோசலம் பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் கோமயம் என்பது சாணம் கோசலம் பசியுடைய சிறுநீர் கேள்விடா அப்படின்னு இதை கலந்து நம்முடைய இல்லத்துல தெரிச்சிட்டா எந்த சூரியமும் பக்கத்துல வராது நம்ம யாராவது ஒரு டெட்பாடி திண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பஞ்சகிரித்து கொஞ்சம் போல உட்கொண்டா அந்த திருப்பி போயிடும் சிறப்புடைய அதனாலதான் அப்பர் பெருமான் அவனுக்கு அறிந்ததம் அரணன் சாருதல் அவனுக்கு அறிந்ததம் அரணன் பசுவுக்கு பெருமை நினைவா அது கொடுக்கிற பொருளை அரணாகிய சிவபெருமான் ஐந்து பொருளையும் அபிஷேகமாக ஏற்றுக்கொண்டு ஆளுகிறாயா அதான் பசுவுக்கு பெருமை நலம்
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம் வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய
2: நம பார்வதி எல்லாருமே உற்சாகமாக காணப்படுகிறீர்கள் அது ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஏன்னு பொதுவாக இந்த சமய அந்த துறைக்கு வரும் பொழுதே எல்லாரும் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை அதோடு இன்னைக்கு முதல் நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு தோற்றுவாய் போலதான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆகவே நீங்களும் இது எப்படி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் யோசனைகளையும் சொல்லலாம் உங்களுடைய, ஏன்னா முதல் நாளாக இருப்பதனால. ஐயா, நீங்கள் இந்த பகுதியை குறைத்து கொண்டு இந்த பகுதியை அதிகமாக சொல்லலாம். நான் இலங்கையை சென்றிருக்கும் பொழுது அங்கே சொன்னார்கள், நீங்கள் வரலாறு இலக்கிய பகுதியை குறைத்து கொண்டு தத்துவ பகுதியை அதிகமாக சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் இலங்கையில். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொதுவாக அப்படி கேட்க மாட்டார்கள், பொதுவாக நகைச்சுவையை தான் பெரும்பாலும் விரும்புவார்கள். ஆனால் குழம்பிலே சென்று இந்த மே ஜூன் 15 நாட்கள் பேசும் பொழுது அவர்கள் வந்து வரலாறு இவற்றையெல்லாம் குறைத்து கொண்டு தத்துவ பகுதியை கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள், உங்களை போட்டவர்களுக்கு நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று ஒரு பெரியவர் சொன்னார். அதுபோல நீங்களும் வந்து எப்படி அமைய வேண்டும் என்று நீங்களும் எனக்கு அறிவுரைகளோ அல்லது ஆலோசனைகளையோ சொல்லலாம். முதல் நாளாக இருப்பதனால நான் ஒரு வரம்பிலே சென்று கொண்டிருக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, வேண்டுகோள் என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்து சில நூல்கள் நான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த நூல்களும் பொதுவாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 2-3 நூல்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அதை முடிந்த பிறகு இங்கே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், இந்த வகுப்பு முடிந்த பிறகு. அப்புறம் என்னுடைய கேசட்ஸ், ஒரு 3-4 கேசட் கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவாக சைவ சித்தாந்த சிந்தனைகள் என்று ஒரு 10 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு MP3. அதில் பொதுவாக எல்லா பொருளையும் பற்றி ஓரளவு நான் தொடர்ந்து போல ஒரு வகுப்பு, அந்த வகுப்புலேயே எடுத்தது அப்படியே. அதுவும் அது ஆடியோ தான். அது அதுபோக 3 கேசட், 1 மணி நேரம் ஓடக்கூடிய கேசட். அவைகள் வந்து தெளிவாக திருக்குறள் பற்றியும் அரங்கநாதர் பற்றியும் இந்த திருக்கைலாய குரு பரம்பரை பற்றியும் 1 hour ஓடக்கூடிய ஒரு கேசட். அதுவும் நீங்கள் வேண்டும் என்றால் வாங்கி கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது நமக்கு இன்னொரு 1.5 மணி நேரம் தான் எஞ்சியிருக்கிறது என்று கருதுகிறேன். அந்த கூடியவரை சரியாக, இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், அநேகமாக எல்லோருமே 7 மணிக்கு வந்து விட்டீர்கள். அது ஒரு பெரிய, பொதுவாக கூட்டங்களில் அப்படி இருப்பதில்லை. 7 மணி என்றால் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் என்று எங்களுடைய அந்த நிலை இல்லை. ஆகவே அது உங்களுடைய ஆவலை காட்டுகிறது. ஆகவே சரியாக 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு நான் நிறைவு செய்து விட்டால் ஓரளவு எவ்வளவு சொல்ல முடியும் நான் அந்த செய்திகளை சொல்வேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தொடர்ந்து சிந்திப்போம். சைவ சமயத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு 3 கண்கள் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு வழக்கம் உண்டு, திருமுறைகளுக்கு உரை எழுதக்கூடாது என்று ஒரு சம்பிரதாயம், ஒரு பாரம்பரியம் இருந்தது. அது தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தால் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திருமுறைக்கு இன்னைக்கு உரைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. வெப்சைட்ல கூட பார்க்கலாம், அந்த வெப்சைட் கூட, அது கூட ஒரு நூல் வந்திருக்கிறது. அந்த திருமுறைகளில் வரக்கூடிய அந்த வெப்சைட்டை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு சின்ன அறிமுக நூல் வந்து இருக்கிறது. அதையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அது 12 திருமுறைகளையும் மூலத்தையும் உரையையும் அதற்கு வேண்டிய இடங்களிலே ஆங்கில விளக்கங்களும் இருக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு 16 வால்யூம் தருமபுராதீனம் போட்டிருந்தாங்க. அவற்றையெல்லாம் அப்படியே வெப்சைட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு இந்த நவீன ஊடகங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் தவறில்லை. ஆனாலும் அந்த திருமுறைகளுக்கு வந்து உரை எழுதக்கூடாது என்கின்ற ஒரு மரபு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது. அதனால ஒரு லாபமும் இருக்கிறது, ஒரு நஷ்டமும் இருக்கிறது. ஏன்னா மகாவித்வான் மீனாச்சந்திரன் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர், தியாகராஜ செட்டியார், மேலே புலையொலி நாவண்ணா கதிர்வேற்பிள்ளை, மாக்கா வேற்பிள்ளை, அது நாவலர் போன்றவர்கள் திருமுறைக்கு உரை எழுதியிருந்தால் இன்னைக்கு உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவோ பணிகளை செய்தாலும் கூட நாவலர் அவர்கள் தேவாரத்திற்கு உரை எழுதியிருக்கிறாரா, எங்கேயாவது திருவாசத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரா? அது ஏனென்றால் அப்படி ஒரு மரபு இருந்தது. அதாவது திருமுறைகளுக்கு உரை எழுதக்கூடாது, அவைகள் அனுபவ நூல்கள். அதோடு ஏதாவது ஒரு கருத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த தவறு அவருக்கு போய் சேர்ந்துருது. ஒருவேளை தவறாகவும் சொல்லலாம், எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சில சமயத்தில் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த தவறு, அந்த குற்றமானது அந்த நூலாசிரியருக்கு அல்லது அந்த ஞானிக்கு சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு இருந்தது. ஆகியனதான் அவர் தமிழ்நாட்டில் வரலாறு வரலாறு உண்டு. தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து மகாவித்வான் மீனாசுந்தரம்பிள்ளையினுடைய தலை மாணாக்கர். ஊவே சாமிநாதையர் அதுக்கப்புறம் பின்னாடி மாணவராக வந்து சேர்ந்து கொண்டார் அவரிடத்திலே. அந்த தியாகராஜ செட்டியாரும் அவர் இவரோட சீனியர் ஸ்டூடெண்ட் தான் அவரு, ஆனாலும் அவரை குருவாகவே மதித்தார் ஊவே சுவாமிநாதையர். தன்னுடைய சக மாணவர் என்றாலும் கூட ஆசிரியர் கொடுக்கிற மரியாதை அவர் கொடுத்து வந்தார். ஆகவேதான் ஊவே சுவாமிநாதையருடைய இல்லத்திற்கே தியாகராஜ விலாசம்னே பேர் வச்சார். தன்னுடைய சக மாணவருடைய பெயரையே தன்னுடைய வீட்டுக்கு வச்சார். ஆசிரியர் பேரை வைக்கலாம் சில பேர், ஆனால் சக மாணவர் பேரையே வச்சார். அந்த அளவுக்கு பெரியவர். அவரிடத்திலே ஒரு முறை புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் மன்னர் ஒரு முறை கேட்டார், நீங்கள் ஏன் திருவாசகத்துக்கு உரை எழுதக்கூடாதுன்னு கேட்டார். உங்களை போன்றவர்கள் உரை எழுதாமல் போனால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதன் நுட்பப்பொருளை புரிந்து கொள்ள முடியாது என்று கேட்க பொழுது அவர் சொன்னதாக வரலாறு. அது இந்த காவிரியினுடைய பாலம், காவிரி ஆற்றிலே பாலத்திலே வைத்து சந்தித்தார்கள் தியாகராஜ செட்டியாரும் ஜமீன்தாரும். இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், மறுமுறை இந்த விண்ணப்பத்தை என்னிடத்திலே வைத்தால் இந்த காவிரி ஆற்றிலே குதித்து நான் இறந்து விடுவேன்னு சொன்னாராம். அப்படியெல்லாம் அவர்கள் திருமுறைக்கு வந்து, ஏன்னா அவர் என்ன உணர்கிறார் என்றால் நம்முடைய அறிவு குறைபாடுடையது. ஆகவே இந்த குறைபாடுடைய அறிவோடு ஏதாவது விளக்கத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த குற்றம் ஞானசம்பந்தருக்கோ அப்பருக்கோ சென்று விடுகிறதே என்பதற்காக ஒரு மரபு உரை எழுதக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் திருவாசகத்துக்கு முதன் முதல்ல வந்த உரையே இங்கிலீஷ்ல தான், தமிழ்ல வரல. 1900 ஜி யு போப் அவர்கள் தான் திருவாசகத்திற்கு முதன் முதல கமெண்ட்ரி இங்கிலீஷ்ல வந்தது, அது லண்டன்ல பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆகவே அது ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்தி தான், திருவாசகத்துக்கு வர இங்கிலீஷ்ல தான் முதல்ல வந்தது, அது 1900. ஆனா முத முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு ஒருத்தர் இருந்த, அவர் தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தால் திருமுறைக்கு முத முதல்ல உரை எழுதினவர் அவர் தான். அவர் என்ன செய்தார்னா, அகத்தியர் தேவார திரட்டு என்று 25 பதிகங்கள், அது அகத்தியராலே திரட்டி கொடுக்கப்பட்டது 25 பதிகங்கள், அந்த பதிகங்களுக்கு மட்டும்தான் உரை எழுதின கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு பேர். அதை தொடர்ந்து உரை எழுதக்கூடாது உரை எழுதக்கூடாதுன்னு அப்புறம் ஒண்ணுமே தெரியாம போயிடக்கூடாதுங்கிற காரணி பல பேர் உரை எழுதுறாங்க. உரை எழுதுவது லாபமும் இருக்கிறது நஷ்டமும் இருக்கிறது, தவறாக உரை எழுதுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே திருமுறைகள், அதுக்கு இன்னொரு மரபு என்ன சொன்னாங்கன்னா, திருமுறைகளுக்கு சாத்திர பயிற்சி இல்லாமல் உரை சொல்லக்கூடாது, இது ஒரு மரபு. திருமுறைகளுக்கு நீ பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாத்திரங்களிலேயும் ஆகமங்களிலேயும் உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும். அந்த பயிற்சி இல்லாமல் திருமுறைக்கு இஷ்டத்துக்கு நீ பொருள் சொல்லிடாத. ஏன்னா திருமுறைகளிலே வரக்கூடிய சொற்களுக்கு சாத்திரம் என்ன பொருள் சொல்லுகிறதோ அந்த பொருளைத்தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன், திருவாசகத்தில் ஒன்று வருது, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் அப்படிங்கிற இந்த பொய் என்ற வார்த்தைக்கு நீ இன்றைக்கு உலக நடையிலே என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை பயன்படுத்தினால் அது சைவ சித்தாந்தத்துக்கு முற்றிலும் விரோதமாக அமையும். யானே பொய் என்றால் இந்த ஆன்மா பொய், இந்த உடம்பு பொய் என்று சொன்னால் அது ஆதிசங்கருடைய கொள்கையை போய் சார்ந்துவிடும். பிரம்மத்தை தவிர எந்த பொருளும் இல்லை உண்மையில். மானிசம், ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் மானிசம்னு பேர், தமிழ்ல ஏகான்மவாதம்னு சொன்னாங்க. இறைவனை தவிர வேற பொருளே இல்லை, அப்படி வந்துவிடும். ஆகவே அங்கே பொய் என்ற சொல் என்ன பொருளிலே வருகிறது என்று பார்க்க வேண்டும், முக்கியமான ஒன்று. ஆகவே அதுக்குதான் மாவாடியில் எழுதினார் சிவஞான சுவாமி, மெய் பொய் என்பதற்கு திருமுறைகளிலே என்ன பொருள்னு புரிஞ்சுக்கோன்னார். அருமையான விளக்கங்கள். மெய் என்றால் எக்காலத்தும் நிலை பெற்றுள்ளதாகிய தன்னியல்பே மெய் எனப்படும், இடையே தோன்றி மறைவதாகிய புதுவியல்பே பொய் எனப்படும். பொய் மெய்ங்கிறதுக்கு வாட் இஸ் அ டெபினிஷன், சட்டத்துல எப்படி டெபினிஷன் கொடுக்கறானோ சட்டத்துல டெபினிஷன் கொடுக்குற மாதிரி பொய்னா என்ன மெய்னா என்ன எப்பொழுதுமே டெபினிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்துல கூட ஒன்று சொல்லுவான், வாட் இஸ் அ ஃபேக்ட், ஃபேக்ட்னா என்ன? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எவிடன்ஸ் ஆக்ட் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்னா என்னன்னு தெரியல, வித்தியாசம். அது வந்து லார்ட் மெக்காலே தான் எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. லார்ட் மெக்காலே என்று இங்கேருந்து லண்டன்ல வந்து அவர் தான் பிரிட்டிஷ் ஹிஸ்டரி எழுதியிருக்கிறார், பெரிய சட்ட நிபுணர். அவர் தான் எஜுகேஷன் லாவெல்லாம் நம்ம சீர்திருத்தம் பண்ணவர்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும்.
3: பெரிய பேச்சாளர்,
2: பெரிய பேச்சாளரும் கூட.
3: இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மண்ணும் முதல் முழக்கம் இந்தியன் பாராளுமன்றத்திலே பேசு
2: பண்ணவர், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்து. அது வந்து அங்க சட்டத்தை போனோன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃபேக்ட் அப்படிங்கறத என்னங்கிறத விளக்கிறான் சட்டத்துல. அது அங்க ஃபேக்ட் தான், உலகத்துல நீ சொல்ற மாதிரி ஃபேக்ட் இல்ல. சட்டத்துல வரும்போது ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் தட் கேன் பி பெர்சீவ்ட் பை த சென்சஸ். இதுதான் விளக்கிறது லால. அப்போ அங்க வரும்போது சட்டத்துல ஃபேக்டுக்கு அர்த்தமே வேற, நீ உலகத்துல ஃபேக்ட் வேற, சட்டத்துல ஃபேக்ட் வேற. அப்படி என்ன தெரியும் கேட்டா, எதுலையுமே அப்படி ஒரு டெபினிஷன் வருது. அதே போலதான் பொதுமுறைகளிலே வரக்கூடிய பொய் மெய் என்ற வார்த்தைக்கு உலக நடையிலே இன்னைக்கு என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தத்தை நீ பண்ணிடக்கூடாது. அதுக்கு மாபாடி சொல்வ, பொய்னா என்ன மெய்னா என்ன. அங்க சத்து அசத்து என்று சொல்லக்கூடிய தர்க்க வார்த்தைகள் எதை குறிக்குமோ அதுதான் பொய் மெய் என்று தமிழிலே சொல்லப்படும். இலக்கிய அர்த்தம் இல்லைங்க, இலக்கிய அர்த்தம் வேற, தர்க்க அர்த்தம் வேற. அப்ப சத்து அசத்து என்று வரக்கூடிய தர்க்க வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த தர்க்க வார்த்தைகளை தமிழ் படுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான். அப்ப உலக நடையில் உள்ள பொய் மெய்யை வச்சிடக்கூடாது. ஏன்னா திருவாசகத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு திருவாசகத்தை கோட் பண்ணிடக்கூடாது. அதுபோல பல நுணுக்கமான செய்த உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்னொரு இடத்துல வருது, இல் நுழை கதின் துண்ணணு புறைய சிறியோனாக பெரியோம், திருவண்ட பகுதியில வருது. அப்ப இல் நுழை கதினின் துண்ணணு புறைய, அணு என்பதற்கு விளக்கம் என்ன கொடுக்கிறாரு, நம்முடைய வீட்டினுடைய சாரங்களின் வழியாக வரக்கூடிய சூரிய ஒளியிலே துகள்கள் அப்படியே இருக்கு இல்லையா, அதுதான் அணு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் வருது. இல் நுழை கதிரின் துண் அணு புறைய. இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்லிடக்கூடாது, அணு என்பதற்கு அதுதான் விளக்கம் சைவ சித்தாந்தம் சொல்லி நினைச்சாரு அப்படி சொல்ற. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மாபாடி. ஏன்னா மாணிக்க வாசர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, இல் நுழை கதிரின் துண் அணு புறைய, அணு என்பதற்கு அதுதான் விளக்கம் என்று சொன்னா, ஆமா மாணிக்க வாசர் அப்படித்தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. ஆனா சுவாமி என்ன சொல்றாரு, பிறர் மதம் பற்றி கூறியதுங்கிற. நம்ம சைவ சித்தாந்தத்தில் அப்படி விளக்கம் கொடுக்கல அணுவுக்கு, ஆனால் அணுகாரணவாதிகள் அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க. ஆகவே அவர் மதம் பற்றி கூறுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. அதெல்லாம் நுணுக்கமான இடங்கள். அதுக்குதான் மாபாடியத்தான் பாடம் கேட்கணும்னு சொல்றாங்க. சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படியெல்லாம் வரும். ஆகவே திருமுறைகளுக்கு நமக்கு தோன்றுகின்ற பொருள் வைத்துக் கொண்டால் அது பெரிய அபத்தமாக முடியும். ஆகவே இந்த மூன்று கண்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த மூன்றையும் நான் சொல்கிறேன், சாத்திரங்கள் தோத்திரங்கள் புராணங்கள். இந்த மூன்று எப்படி சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கிறதோ, அவருக்கு சூரியன் சந்திரன் அக்னி தான் அவருக்கு மூன்று கண்கள். அந்த மூன்று கண்களையுடைய சிவபெருமானை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு மூணு கண்ணு வேணும். ஒன்று தோத்திரங்கள், ரெண்டு சாத்திரங்கள், மூன்று புராணங்கள். இந்த மூன்றையும் தெரிந்து கொண்டால்தான், ஏன்னா அந்த புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சர்ச்சை உண்டு, புராணங்கள் சைவ சமயத்திற்கு பெருமைக்கு சொல்கிறதா, அது அதுவே சமயத்திற்கு ஊறு உழைந்திருக்கிறதா என்று கூட ஒரு பொருள் உண்டு. ஆனால் நீங்கள் புராணங்களை கழித்து விட்டால் என்ன இருக்கும், புராணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு நான் தேவான் அப்படி வருது. நிறைய இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே தோன்றிய இயக்கங்களை வைத்து நான் சொல்கிறேன். ஒரு இயக்கம் சொல்லுது, நாங்கள் சாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திருமுறைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். இன்னொரு இயக்கம் சொல்லுது, நாங்கள் புராணங்களைத்தான் புராணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய இயக்கங்கள் நீங்க வந்திருக்க. அப்படி சொல்ல போனா என்ன ஆகும் சிக்கல், அப்ப தேவாரத்துல வரக்கூடிய புராண கதையெல்லாம் எடுத்துடணும் இல்லையா, புராணங்கள் வேண்டாம்னு சொன்னா தேவாரம் திருவாரத்துல வர்ற புராண கதையெல்லாம் எடுத்துடணும் இல்லையா. தேவாரம் திருவாரத்துல வரக்கூடிய புராண கதையெல்லாம் எடுத்துட்டா என்ன மிஞ்சம், ஒன்னே ஒண்ணு மிஞ்சம், அட்டை மட்டும். அதனாலதான் புராணங்கள்
3: என்பது சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்னார். சித்தியார்ல சொன்னார் புராணங்களை என்ன சொன்னாரு, புராணங்கள் படிப்பது அல்ல, புராணங்களை உணர வேண்டும். இரண்டாவது என்ன சொன்னாரு, சிறப்புடைய புராணங்கள். ஏன் சிறப்புடைய புராணங்கள் சொன்னாரு, செய்தி சிறப்புடைய புராணங்கள் என்றால் சிறப்பான புராணங்கள் சொல்லிடலாம், அப்படி அர்த்தம் இல்லை. அந்த வரலாற்றுக்கு சூத மகாமுனிவர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாரோ அதுதான் அதுதான் செயலொழி. புராணங்களுக்கு எத்தனையோ கூட ஐயா சொன்னாங்க, விநாயகரை பற்றி எத்தனையோ கதைகள் வந்திருக்கின்றன. பிள்ளையார் கதை என்று உங்க இலங்கையிலே ஒரு நூல் வந்திருக்கு. அது உமாதேவியார் குளிக்க போகும்போது அழுக்க திரட்டி வச்சார், அதுதான் விநாயகர். அப்படி ஒரு வரலாறு. அப்படி நம்முடைய விநாயகரை பற்றி முருகனை பற்றி எத்தனையோ வரலாறுகள் புராணங்களில். ஆகவேதான் அந்த புராணங்களை எடுத்துக்கொண்டால் புராணங்கள் சிறப்புடைய புராணங்கள். அதனாலதான் சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லினார் ஞான சம்பந்த பெருமான். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அது இந்த மூன்றுமே முக்கியம், சாத்திரங்களும் முக்கியம், தோத்திரங்களும் முக்கியம், புராணங்களும் முக்கியம். இந்த ரோல்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு துறையிலும் போய் இது வேண்டாம், இப்ப சட்டத்துல போய் சிவில் லா போதும், கிரிமினல் லா வேண்டாம், கமர்ஷியல் லா இருந்தா போதும், இந்த லா இன்கம் டேக்ஸ்ல வேணல லா வேண்டாம், சேல்ஸ் டேக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அது மெடிக்கல் சயின்ஸ்ல போய் கார்டியாலஜி மட்டும் இருந்தா போதும், அந்த லஜி வேண்டாம், இந்த லஜி வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் சேர்ந்துதானே சயின்ஸ். அது போலதான் எதையுமே ஓரங்கட்டுதல் என்று சொல்வார்கள் எங்க நாட்டில், அந்த ஓரங்கட்டுதல்ங்கிறது இருக்கக்கூடாது, எல்லாம் முக்கியம்தான், ஆனால் அவற்றை உணர வேண்டும். இதுல என்ன சொன்னாங்கன்னா, தோத்திரங்கள். தோத்திரங்கள் என்றால் என்ன அர்த்தம், புகழ் நூல்கள். அது வடமொழி தோத்திரம்னு பேர். தோத்திரம், ஸ்தோத்திரம் என்பது தோத்திரம் என்று வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வார்த்தையை வந்து நம்மளை விட கிறிஸ்டியன்ஸும் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாங்க. அவனுடைய பெயருக்கு போனீங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தோத்திரங்கள், அந்த தோத்திரங்கள் என்பதற்கு என்ன தமிழ், புகழ் நூல்கள். தமிழ் சொன்ன புகழ் நூல்கள், ஆங்கிலத்தில் சொன்னா கெனானிக்கல் வர்க்ஸ், கெனானிக்கல். சாத்திரங்கள், அதுக்கு என்ன தமிழ், பொருள் நூல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும், மெட்டாபிசிக்கல் வார்ஸ், மெட்டாபிசிக்கல் வார்ஸ். புராணங்கள், புராணங்களுக்கு தமிழ் சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், தொல்கதை. தொல்கதைன்னு பழங்கதைன்னு சொல்லல, அதான் கவனிக்க வேண்டியது. தொல்கதை அதாவது உன்னுடைய அறிவினாலே எந்த காலத்துல நடந்ததுன்னே சொல்ல முடியாது, ஏன்னா கற்ப பேதங்கள்னு வரும். எந்த கற்பத்தில் நடந்தது சொன்னே காலையில, கற்பம். கற்பம் என்றால் 432 கோடி வருஷம். அந்த கற்ப பேதங்கள்ல உலகத்தினுடைய அமைப்பே வித்தியாசமா இருக்கும் சொல்லப்பட்டது. ஆகையினாலதான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், மாணிக்க மாச இடத்துல போய் ஒரு கேள்வி கேட்கறீங்க, சிவபெருமான் தீவிர சம்ஹாரம் பண்ணார்னு சொல்றீங்களே சார், அவர் எப்ப பண்ணாரு, ஏசியா பிசியா? சிவபெருமான் சிரித்தே அழித்தார் மூன்று புறங்களை. அது இருக்கட்டும் சார், எப்ப நடந்தது அந்த கதை, ஏசியா பிசியா? நீங்க மாணவர் கேட்கலாம், ஏசியா பிசியாங்க அப்படின்னா மாணிக்கவாசர் என்ன பேர் சொன்னார், என்ன சொன்னார், எப்ப நடந்தது, மாணிக்கவாசர் என்ன பேர் சொன்னார், என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிவளைத்து கண்ணுதல் எந்தை தலைக்கடைப்பின் நின்றதற்பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்கள் மண்மிசை மால்பலர் மாண்டனர்கான் தோணோக்கம். கதை வேணுமா, எப்ப தெரியுமா, இந்த எத்தனையோ பிரம்மாக்கள் எத்தனையோ இந்திர

இயர்ஸ்ல தானே சொல்றான், லைட் இயர்ஸ். யூ கேனாட் சே இன் கிலோமீட்டர்ல சொன்னா என்ன ஆகும், கிலோமீட்டர்ல சொன்னா இங்க இருந்து ஒன்னு போட்டு சைபர் சைபர் வந்து நியூயார்க் வரைக்கும் போடணும். அத்தனை சைபர் போட டிஜிட்டே இருக்காது, நம்ம கால்குலேட்டர்ல டிஜிட்டே இருக்காது. அப்ப என்ன தெரியுது, விஞ்ஞானி சொன்னா மட்டும் ஆமாங்கிறோம் இல்லையா, அது கிலோமீட்டர்ல மைல சொல்ல முடியாதுப்பா. ஒரு ஒளி வந்து லைட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிராவல் பண்ணுதோ அதை ஒரு யூனிட்டா வச்சுக்கோ, அந்த யூனிட்டை வச்சு நான் சொல்றேங்கிறான். அதே போலதான் நீ இந்த ஏசி பிசி இந்த வருஷத்து யூனிட்டா வச்சுன்னா சொல்ல முடியாது. எத்தனை பிரம்மா ஆண்டு போயிருக்கு, எத்தனை இந்திரன் ஆண்டு போயிருக்கு, எத்தனை மால் ஆண்டு போயிருக்குன்னே சொல்ல முடியாது. எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்கள் மண் விசை மால் பலர் மாண்டனர்கான் தோணோக்கும். அப்போ அது போல நம்முடைய அறிவு, நம்முடைய கணக்கு, நம்முடைய எவிடன்ஸ் செல்ல முடியாத. அவங்க எப்படி தெரியுது அவங்களுக்கு மட்டும், ஞானிகளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னா அவர்கள் யோக காட்சியிலே கண்டு அறிந்த செய்திகளை சொல்கிறார்கள். அந்த காட்சியே வேற. ஆகவே அவர்கள் புராணங்கள் அது முக்கியம். இந்த புராணம் என்று சொன்னால் புராணவம், புறா புராதனமானது, நவம்னா புதுமையானது என்று சேர்ந்துருக்கல. ஏன், அது நடந்தது எத்தனையோ சொல்லாண்டுகள், ஆனா அதுல சொல்லப்பட்ட அந்த கருத்து இருக்கு பாருங்க, இட் இஸ் ஈவன் ரிலவன்ட் டுடே. அது நவமாகவும் இருக்கு, அதுல சொல்லப்பட்ட கருத்து நவமாகவும் இருக்கு, புதுமையாகவும் இருக்கு இன்னைக்கும். ஆனா வரலாறு நடந்தது புறா, புறா நவம் தான் புராணம். இங்க சானா தண்டபாணி தேசியர் இப்படி விளக்கம் கொடுக்குற, இங்க மகாவித்வான் தண்டபாணி தேசியர் திருவாரூர் ஆதி வித்வான். ஆகவே இந்த மூன்றும் தெளிவாக தெரிந்தால்தான் நமக்கு என்ன தெரியுமா, சைவ சமயம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள் இந்த மூன்றிலும் ஒரு நிரம்ப அறிவு இருந்தால்தான் சில கொள்கை விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அது சித்தியால அப்படி சொல்வார், சிறப்புடைய நம்முடைய ஞானிகள் யாருமே இந்த புராணத்துக்கு அத்தாரிட்டி பிரமாணம் காட்டி தான் பேசுறாங்க, பிரமாணம் இல்லை என்று மறுக்கவில்லை சைவ விஞ்ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு இது போன்று இன்னைக்கு ஒரு தோற்றுவாய் செய்திருக்கிறேன். பொதுவாக நம்முடைய சமயம் எப்படிப்பட்ட தன்மையை உடையது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்று ஒரு கேள்வியை கேட்டா என்ன சொல்லக்கூடாது, நான் சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறேன் அதனால் உயர்ந்தது என்று சொன்னால் தர்க்கத்துக்கு எடுக்குமா? அப்படி சொன்னால் எல்லா சமயவாதிகளுக்கும் உரிமை உண்டு இல்லையா? நாம் பிறந்ததுனால மட்டும்தான் உயர்வு என்று சொன்னால் அர்த்தமே இல்லை. சைவ சமயம் உயர்ந்த சமயம் என்பதை என்னுடைய அனுபவத்திலே உணர்கிறேன் என்று சொன்னால்தான் உங்களுக்கு பெருமை. அதனாலதான் என்ன சொன்னாங்க, சாத்திரங்கள்ல போகும்போது அவர்கள் பிற சமயங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லிவிட்டு தான் சைவ சமயத்தை சொல்றாங்க. சாத்திரங்கள் அருணதி சிவாச்சாரியார் என்ன பண்ண, முதல்ல மற்ற சமயங்கள் இந்த உலகத்திற்கு, உலக தோற்றத்திற்கு, பிறப்புக்கு என்னென்ன சொல்லுகின்றன காரணங்கள் என்பதை சொல்லி அவற்றையெல்லாம் சொல்லி முடிக்கிறார். முதல்ல பரபட்சம், அதுக்கு பேர் என்ன, பரகட்சம், பட்சம், பரபக்கம். தமிழ்ல பரபக்கம்னா என்ன இருக்கும், எதிர்கட்சியினுடைய கொள்கைகள். இப்ப இப்ப அப்படி சொன்னாதானே புரியும், எதிர்கட்சி, எதிர்கட்சியினுடைய கொள்கையை தான் முதல்ல சொல்ற, அப்புறம் தான் சைவ சமயத்தின் கொள்கையை சொல்ற. பரபக்கத்தை சொல்லிதான் சிவக்கத்தை சொல்லுகிறேன், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சாத்திரத்தில் நமக்கு கிடைக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, நம்ம ஞானிகளே உலகத்தில் எந்த ஞானியும் அப்படி பண்ணல. பிற சமய ஞானிகள் என்றால் இப்ப கிறிஸ்தவத்தை தோன்ற ஞானிகள், இஸ்லாமிய ஞானிகள், இந்து சமயம் என்ன சொல்லுறது அவங்க சொல்றாங்களா சொல்லலையே, அவங்க சமயத்துக்குள்ளேயே சொல்லிட்டு போறாங்க. எங்க சமயத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறான். எங்க சமயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நரகலோகத்தை ஒரு இடம் ரிசர்வ் பண்ணிருக்க. ஆனால் சைவ சமயம் ஒரு நாள் அப்படி சொல்லாது. ஆனா நமக்கு கிடைத்த வரிய வரப்பிரசாதம் என்ன என்றால், புத்தர் என்ன சொல்றார், எப்படி விளக்கம் சொல்றார், மகாவீரர் என்ன சொல்றாரு,
தாரகாவனத்து முனிவர்கள்.

0: மீமாம்சைக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்க என்றையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி தான் அதை சொல்லிவிட்டு அது ஏன் பொருந்தாது என்பதை தர்க்க ரீதியாக மறுத்துவிட்டு தான் நம்ம சமயம் என்ன சொல்லிடுன்னு சொல்றாங்க. இது வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாத ஒரு செய்தி. அந்தந்த சமய ஞானிகள் அந்தந்த சமயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்களே ஒழிய பிற சமயங்கள் என்ன சொல்கிறது என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன். நீங்க பகவத்கீதையை எத்தனை மொழியில படித்தாலும் சம்ஸ்கிருதத்தில் பகவத்கீதை படித்த மாதிரி வருமா? வரவே முடியாது. ஒரு அந்த இது என்ன, அந்த கருத்து எந்த மொழியிலே தோன்றியதோ அந்த மொழியில, அதுக்காக சம்ஸ்கிருதம் படித்தவனா ஒழுங்காக புரிஞ்சிருவான்னு அர்த்தம் இல்லை. அவனும் பாணினி படிச்சிருக்கணும். அந்த சம்ஸ்கிருத மொழிக்கும் பாணினியுடைய இலக்கணத்தை தெளிவாக தெரிந்திருந்தால்தான் அவனும் புரிய முடியும். இந்த சம்ஸ்கிருதம் தெரியுங்கிறக்கா பண்ண முடியுமா? முடியாது. அதே போலதான் புத்த மதம் என்னதான் இருந்தா கூட அந்த புத்த சமயம் அந்த போதனைகள் அந்த பாலி மொழியில அவர் சொன்னதை புரிஞ்சாதான் உங்களுக்கு புரிய முடியும்னு கேட்டா, நேரடியாக உபதேசம் கேட்ட நாலு பேரே நாலு புத்தத்தை உண்டாக்கிட்டானே. புத்த மத புத்தரிடத்துல நேரடியாக கேட்டவன் நாலு பேர். நம்மள மாதிரி சனகாதி முனிவர்கள் எப்படி தட்சிணாமூர்த்தி நாலு பேரோ அதே தான் அங்கேயுமே, அங்கேயும் நாலு பேர் தான். அந்த நாலு பேர் தான் கேட்டான். அவருக்கு ஞானம் எங்க உண்டாச்சு? கயால உண்டாச்சு. கயால தான் ஞானம் உண்டாச்சு. ஞானம் வந்தவன என்ன பண்ணாரு? வாயவே திறக்கல, பேசவே இல்லை. எப்ப வந்து வாயை திறந்தாரு? சாரநாத்துல வந்து வாயை திறந்தாரு. கயால ஞானம் உண்டாச்சு. ஞானம் உண்டாகி சாரநாத்துல வந்து நம்ம காசியில இருந்து 12 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த ஊர் சாரநாத். அங்கதான் இந்தியாவோட நேஷனல் எம்பளம் இருக்கு. இந்திய நாட்டோட நேஷனல் எம்பளம் இருக்கு பாருங்க. அது அசோகர் தான் அதை டிசைன் பண்ணுது. அந்த அசோகர் டிசைன் பண்ண அந்த பில்லரை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நீ காசி வந்தா கட்டாயம் நீங்க அதை பார்க்கணும். ஒரு கண்ணாடி படையில போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடம் தான் சாரநாத். புரியுங்களா? அந்த சாரநாத்துல வந்தா வாயை திறந்த புத்தர். வாயை திறக்கும் போது பக்கத்துல இருந்தவங்க நாலு பேர் தான். அந்த நாலு பேர் என்ன பண்ணா, புத்தர் என்னடா சொன்னாருன்னா நாலு கொள்கையை சொல்லிட்டான். ஆக மாத்திமே புத்தன், சௌத்திராந்திய புத்தன், வைபாடிக புத்தன், நாலு புத்தன் வந்துட்டான் இன்னைக்கு. அதுக்கு மேல எத்தனையோ புத்தம், சென் புத்திசம் இன்னைக்கு, அது நாலு பேர்ல வராத புத்தகம் எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. இப்ப மாணிக்க வாசகரோடு வாது செய்த புத்தன் யார்? சௌத்ராந்திக புத்தன். மாணிக்க வாசகரோடு வாது செய்தாங்களே சிதம்பரத்துல புத்தர்கள், பௌத்த குருமார்கள். அந்த மாணிக்க வாசகரத்திலேயே வாதுக்கு வந்த புத்தர்கள் என்ன பிரிவை சார்ந்தவர்கள் என்றால் சௌத்ராந்திக புத்தன் சொல்றாரு. கடவுள் மாமுனிவர் சொல்றாரு. அதுக்கு மட்டுவில் மானா மா மாக்கா வேற்பிள்ளை விளக்கம் எழுதுற அற்புதம். மாணிக்க வாசகரை புரிஞ்சு கொள்வதற்கு இந்த வாதவுரடிகள் புராணத்திற்கும் அந்த வாதவுரடிகள் புராணத்திற்கு மாக்கா வேற்பிள்ளை எழுத உரையும் ஒருத்தன் படிச்சாதான் அப்பதான் மாணிக்க வாசகர் எவ்வளவு அசாரு வரலாற்று. ஏன்னா அவர் வந்து பெரிய புராணத்துல வரல இல்லையா? மாணிக்க வாசகர் பெரிய புராணத்துல வரல. அப்ப மாணிக்க வாசகருடைய சரித்திரத்துக்கு அசாரிட்டி எது? மாதவரடிகள் புராணம். அதனாலதான் போப்பே அப்படிதான் சொல்றார். இந்த ஹிஸ்டரி ஆஃப் செயின் மாணிக்க வாசகான்னு எழுதுறார் திருவாசகர் மொழிவேற்புல. அங்க சில விஷயத்தை சொல்லி கடைசியில் என்ன எழுதுறாரு பாத்தீங்களா? நான் இந்த வரலாற்றை கடவுள் மாமுனிவு செய்த வாதவரடிகள் புராணத்தின் அடிப்படையில் எழுதுறேன்னு அவரே எழுதுறார். ஆகினால நமக்கு வந்து அந்த தோத்திரங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் என்ற மூன்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் சைவ சமயத்தினுடைய ஆணிவேரான கொள்கையையும், ஒரு சைவன் எப்படி ஒழுக வேண்டும், சொன்ன சமயம் என்று சொன்னால் என்ன பொருள்? சமயம் என்பது வாழ்க்கை நெறிய சேர்த்து காட்டு. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து எப்படி பல்லு விளக்கணுங்கிறதுல இருந்து எப்படி தூங்கணுங்கிறதுல இருந்து எல்லாவற்றையும் வரையறுக்கிறது சமயம். அதுல நாம எல்லாத்துலயும் ஒப்பேறாம போறலாம், அது வேற விஷயம். ஆனா ஏதோ பாஸ் மார்க் வாங்கினா போதும். எப்பயுமே அப்படிதானே இருக்கும். 100க்கு 100 மார்க் வாங்குறதுக்கு ஸ்டாண்டர்ட் தனியா தானே இருக்கும் இல்லையா? எல்லாரும் 100க்கு 100 வாங்க முடியுமா? ஒரு 20 மார்க் வாங்குவோம், 40 மார்க் வாங்குவோம், எவ்வளவு முடியுமோ வாங்கிட்டு போக வேண்டியது. அப்படிதான் அந்த அளவு இருக்கணுமே ஒழிய. இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் என்னால நடக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி சமயத்தை வந்து இறக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னால ஃபாலோ பண்ண முடியல, இப்படிலாம் இருக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி சட்டத்தையே திருத்துங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அதுல எது நமக்கு இயல்மோ அதே சமயத்துல அது ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன், சைவ ஒழுக்கங்களும் கிரியைகளும். அது நான் எழுதின புத்தகம், பல நூல்கள் நூல்கள் இருந்து எடுத்து ஒரு சாரை புரிஞ்சு கொடுத்துருவேன். சைவம் வந்து என்ன தெரிஞ்சுக்கிடுவோம், ஒரு சைவன் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம், அப்போ நடக்க முடியாம போகலாம் அது வேற விஷயம் இல்லையா. சைவ ஒழுக்கங்களும் கிரியைகளும் அதோட இன்னைக்கு ஒரு இயக்கம் என்னன்னு கேட்டா கிரியைகள் வேண்டாம். சில பேர் யாங்க வளர்க்க குண்டை வளர்க்க வேண்டாம், யாங்க வளர்க்க வேண்டாம், அது வேண்டாம், கோயிலில் போய் அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், சும்மா திருமுறைகளை முற்றுவதில் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், அப்படிலாம் இயக்கங்கள் நீ வந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கம், 12 திருமுறையும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம், மற்ற ஒழுக்கங்கள் வேண்டாம், இப்படி ஒன்னையா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனா என்ன ஆகும் கடைசியில?
1: திருமுறைகளும் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க,
0: அப்ப அது வந்துடும். அடுத்த ஜென்ரேஷன் அப்படி சொல்லலாம், அடுத்த ஜென்ரேஷன் அதுவும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆகினதான் நமக்கு எது தேவை என்பதை பார்ப்போம். கூடியவரை நீங்கள்
2: நேரம் சிவாயனம் சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். வழங்குபவர் பாலரா வாயர் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: பெருமான் கரை சேர்க்கிறான் என்று சொல்லுகின்ற பாடல் தெரியும் உங்களுக்கு. தனியனே பெரும்பிரைவு வெப்பத்து என்று ஆரம்பிக்கிறார். தனியனே என்று சொன்னார். அதுக்கு முன்னால் சிந்தனை நிந்தனக்காக்கி என்ற ஒரு பாட்டுல இரண்டு மிலை தனியனே கேட்கிறார். இரண்டு மில்லாத தனியேன் என்று சொன்னால் இன்னைக்கு ரெண்டு கிட்டான் சொல்றேனே அரசன் சொல்லுகிறார். இரண்டு மிலை என்று ஒன்று நான் சித்தா இருக்கணும் அல்லது அசத்தா இருக்கணும், அப்படி ரெண்டும் இல்லாமல் இடையே சமசத்தாலும் சிதசித்தாக நான் இருக்கிறேன் மாட்டிக்கிறேன் என்ன கூட சொல்லுவாங்க. ஒன்றுமே தெரியாதவரை பற்றி கவலை கிடையாது, ஒண்ணுமே தெரியாதான் அதிகமா தெரிஞ்சவங்க அதை பற்றி கவலை கிடையாது. என்ன பிரச்சனை எங்க வருது என்றால் நான் அரைகுறையா தெரிஞ்சிட்டேன் இல்லையா, தெரிஞ்சு கொண்டா நான் தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லை தெரியாமலும் இல்லை, அதனால நம்ம தெரியவில்லை என்று ஒத்துக்கிறது கிடையாது, நம்முடைய அறியாமை அது பிரச்சனைக்குரியது. அதுதான் அவர் சொல்லுகிறார் இரண்டு மிலி தனியனேக்கே என்று சொல்லி அடுத்த பாட்டுல தனியனே பெரும் பிறவி பப்பத்து பிடித்து கிடக்கின்றேன்னு சொன்னார். அது நீச்சல் தெரியாது, ஒரு சாதாரண ஒரு மரக்கட்டை பிடிச்சுக்கிட்டார்கள். சும்மா பிடித்து பிடித்து கிடக்கின்றேனே, நான் சும்மா கிடக்கிறேன். இப்ப என்ன அர்த்தம்? பொருள் தெரியாமல் அஞ்சலத்தை நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். அந்த பொருள் என்ன என்று தெரியாது, எல்லாரும் சொல்லுவதுனால நான் சொல்றேன் என்று அஞ்சலத்தை புனைபிடித்து கிடந்தால் அதனாலேயே என்ன பண்றேன் முனைவரே, முதல் அந்த ஆதியில்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் ஊர்கிறேன் என்று இன்பமான கரையிலே என்னை சேர்த்திருக்கிறாய் அல்லவா முனைவனே. ஆதி அந்தமில்லா கரை என்பது, ஆதி அந்தமில்லா கரை என்பதாலே அது பிறவாமையை குறிக்கிறது. ஏன்னா மற்ற கரையெல்லாம் மீண்டும் பொதுவாக சொல்லினா மீண்டும் பிறக்க வேண்டார், அந்தமும் இல்லாமல் நம்ம பிறவிக்கெல்லாம் ஆதி அந்தம் உண்டு. அது ஆதி அந்தம் இல்லாத எது என்று சொன்னா பெருமாளை எப்படி சொல்லுகிற பொழுது அவன் பிறப்பிருக்கில்லாமல் என்று சொன்னான், அவன் ஆதி அந்தம் இல்லாதவன். அது போல நம்ம என்ன செய்கிறான், அவனைப் போலவே பிறவாமையாக பிறவாமை பெருமானாக அவன் இருப்பது போல நம்மையும் பிறவாமை பொருளை சேர்க்கின்றான் என்று முனைவனே முதல் அந்தம் ஆதியில்லாமல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கரேற்கே என்று சொல்லி அது எப்படி அதற்கு என்ன வழி செய்யணும் என்பதற்கு தான் முன்பாட்டப்பாட்டார். இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையெல்லாம் அவனுடைய திருவடியிலே சேர்க்க வேண்டும். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, நாயினை தன் கண்ணினை நின் திரு பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கினார் என்று சொன்னார். சிந்தனை என்பது நமக்கு அகப்பூஜையாக இருக்கிறது, கண் என்பது பார்ப்பதற்கு, கை இதெல்லாம் புறப்பூஜையாக இருக்கிறது. சிந்தனை நிந்தனக்காக்குகிறோம், நாயினை தன் கண்ணினையினால் பார்க்கும் பெருமானின் உடைய திருவடி நான் பார்க்கிறேன் என்று கண்ணினை திரு பாத போதுக்காக்கி, வந்தனையும் மலர்க்கை ஆக்கி, வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி, மனம் மொழி மெய் மூன்று அந்த வணக்கம் வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று சொல்வதால் தான் திருவிளையாடல் புராணத்துல வாதவரடிகளுடைய விஷயங்களின் வரலாற்றை சொல்லுகிற பொழுது பெருமானவருக்கு மாணிக்கவாத என்ற பட்டம் கொடுத்தார் என்று வருகிறது. ஆனால் திருவாசகத்துல மணிவார்த்தை என்ற இடம் இரண்டு இடம் வருகின்றது. இங்க ஒரு இடம் நமக்கு, அதுபோல பண்டாய நான்மறையில பேசும் பொருள் கிடைக்கணுமா என்ற பாட்டுல மாசில் மணியின் மணிவார்த்தை என்று வருகிறது. மணிவார்த்தை என்பது இரண்டு இடத்துல வருவதாலே அதே சொல்ல இடத்துக்கு மாணிக்கவாத என்று அவருக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து காரணம் என்று சொன்னால் தமிழருக்கு அப்படி ஒரு மரபு பெயர் தெரியாத பொழுது இயற்பெயர் தெரியாத பொழுது அவர்கள் பாடியிருக்கின்ற பாடலிலிருந்தே நாம் பெயர் கொடுக்கிற வழக்கம். தங்க இலக்கியங்களிடம் செம்புல பயணியரா அணிகாடு குன்றியா அங்கிலா இதெல்லாம் வருது இல்லையா, அதுபோல மணிவாசக பெருமாளுக்கும் கூட மணிவார்த்தை என்ற அழகான வார்த்தையை சொல்வதனால அந்த மணிவாசகர் என்ற பெயரை எனக்கு கொடுத்தார் என்று அதற்கு உள்ள பாட்டாக இதை சொல்லுவார்கள். வாக்கு ஒரு மணிவார்த்தைக்கு ஆக்கி வணங்குகின்ற நான் என்று அந்த பாட்டு வந்தனின் மலர்ச்சி ஆக்கி நான் வணங்குகின்றேன் என்று அந்த பாட்டும் மிக முக்கியமான பாட்டாக இருப்பதாலே இதையெல்லாம் திருச்சரகத்திலே பல இடங்களிலே அவர் சொல்லுகின்றார். முக்கியமாக அவர் சொல்வது பொய் தவிர்க்க வேண்டும், அது அடிப்படை. இன்னொன்று அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை பற்றி கவலைப்படாமல் நாம் அன்பு செலுத்த வேண்டும். உத்தமன் அத்தன் உடையானையே நன்றி பாடுற பாட்டுல தத்தமனக்கிற ஊரு சொல்லது, அவன் பைத்தியகாரம் போறான் நான் இவன் என்ன எல்லாம் பேசுறான் பைத்தியகாரம் போறான் என்று சொன்னாலும் பரவாயில்ல, தத்தமனத்துல பேச எஞ்சாண்டு சாவதுவே இல்லை, நடுப்பிணம் போல போக வேண்டும் என்று அந்த தன்னை மறக்கின்ற ஒரு நிலையை அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும். தன் மதம் நடக்கின்ற நிலை அப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும். பொய் தவறுதல் என்பதும் தன்னை மறத்தல் தன்னுடைய அழித்தல் என்பதும் அதற்கு பின்னாலே சரியை தொண்டு செய்வதும் கிரியை தொண்டு செய்வதும் முடிந்தால் யோக நிலைக்கு செல்லலாம் என்பதற்காகத்தான் அஞ்சலத்தை ஒரு உபயோக முறையிலே அவர் சொல்லியிருக்கிறார். அஞ்சலத்தில் புனைபிடித்து கிடக்கின்றன என்ற இடங்களும் ஓற்றியோ நமச்சிவாய் என்று ஓற்றி செய்கின்ற பொழுது என்ன பாடல், இன்னொரு இடத்துல அவர் பாடுகின்ற நினைவலுக்கு பொதுவாக பூசையை பற்றி சொல்ற போது நம்ம நிலையில பாட்டு திருமுறையில பாடுகிறோம். திருமுறை ஆற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பாட்டு பாடினா நல்லதுதான் நமக்கு, ஆனால் அவர்கள் சொல்வது என்ன, அப்பர் பெருமான் ஒரு பாட்டு பாடுறார், ஓதியே மலர்கள் தூவி உமையவள் பங்கா என்று அந்த அப்பர் பெருமான் ஆறாவது பாட்டு வருது, அரியண்ணாமலை பாட்டது, ஓதியே மலர்கள் தூவின்னு வருது. மலர்கள் தூவுறோம், ஓதி என்பது எதை எதை ஓதுவது என்று வருகிற போது பொதுவாக நமக்கு திருமுறைகளை ஓதலாம் என்றுதான் அது அர்த்தம். ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், நாவால் நாதன் நாமம் நாடொரும் நாதன் நாமம் நவிழ்ந்த நாவால் நாதன் நாமம் நாடொரும் நவிழ வேண்டும், பூவால் நீரால் பூசல்கள் போற்றுகிறார்கள் என்று பூவாலும் நீராலும் போற்றுகிறார்கள். நான் என்ன சொல்லுகிறது என்றால் நாதன் நாமம் சொல்லுகிறது என்கிறார். அப்ப நாதன் நாமம் என்றால் நாதன் நாமும் நமச்சிவாய் என்று அவரே பார்த்தார். எனவே அந்த அஞ்சலத்தை சொல்லி நாம் ஓதலாம் வழிபடலாம் மலர்கள் தூவலாம் என்று ஓதியே மலர்கள் தூவி என்பதற்கு அஞ்சலத்தை ஓதியே மலர்கள் தூவி என்று நாம் பொருள் சொல்லலாம். அதற்கு அறம் செய்வது போலத்தான் நம்முடைய மணிவாசகத்திரமான ஒரு இடத்தில் சொல்கிறார், இணையில்லாத உன்னுடைய இப்பிறப்பினை இப்பிறப்பினை இணையமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்து ஓதி தப்பாது தப்பிலாது உன் பொற்கடலுக்கு இடாது. நான் என்ன பண்றேன், கடமுடையார் கண்களுடைய மைப்புலாங்கண்ணுக்கு அகப்பட்டு விட்டேன் பாரு. இந்த பிறவில ஒரு வாழ்க்கை எனக்கு வந்திருக்கிறது. இப்பிறப்பில் இணைமலர் கொய்து இயல்போடு அஞ்செழுத்து ஓதினார். இயல்பாக அந்த நாட்டில் அது வந்துடும் இல்லையா, இப்ப அசமாமம் சொல்றமே, அதுபோல் நாட்டில் இயல்பாக அந்த அஞ்செழுத்து வந்து விட வேண்டும். இயல்போடு அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது முட்டாது இறங்கேன்னு சொல்லுவார். தவறாது இங்க சொல்ல நன்மலை விட்டு முட்டாது இறங்கேன்னு மணிவாதர் பாடுறார். தவறாமல் செய்ய வேண்டும், ஒரு நாள் தவறாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக தப்பிலாது ஒரு பொற்கடலுக்கு இடாது அப்படி எடுத்து உன்னுடைய கடலுக்கு இடாமல் நான் என்ன பண்ணுகின்றேன், பெண்களுடைய மைப்புலாம் கண்ணுக்கு நான் அகப்பட்டு விட்டேனே, அப்படிப்பட்டிருந்தாலும் கூட நீ ஆட்கொண்டிருக்கிறாயே என்றவர் பாடுகிறார் என்கிற பொழுது எல்லா இன்னொரு அவர் சொல்கிறார், பிழையெல்லாம் பொறுக்கின்றவர் என்று சொல்லுவார். திருச்சரத்திலே வருகிறது, நாம் செய்கின்ற பிழையெல்லாம் பொறுத்து நம்மை ஆட்கொள்கின்ற பெருமானாக இருப்பதால் தான் அவருடைய அருளை பெறுவதற்கு அழுது அழுது பாடுகிறார் மணிவாரர் பெருமான் என்ற ஒரு மைய கருத்தை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி நான் குறித்து வந்த நிறைய சொல்வதற்கு இருபத்தி ஏறக்குறைய அவருடைய திருச்சரகத்தினுடைய அடிப்படையாக நாம பார்த்தோம் சொன்னா, நான் சொன்ன பக்தி வைராக்கியம் அந்த இரண்டு முக்கியமா பார்க்க அதையெல்லாம் அடங்கி போகுது, எல்லாம் அடங்கி போகுது. இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்த்தோம் சொன்னா, தன்னிறக்கம் தன்னையே இறந்து இறந்து பாடுகின்ற தன்னிறக்கம் இருக்கிறது. திருவடி வேண்டுதல், வேற ஒண்ணு வேணா எனக்கு வேண்டும் என் கடற்கு அன்பு என்று திருவடியை வேண்டுதல் இருக்கின்றது. போற்றி செய்ய வேண்டும், அதற்கு நாம் வழிபாடு செய்வது மிக முக்கியம் என்று போற்றி செய்வதற்காகவே போற்றி திருத்தாண்டகம் போல போற்றி உள்ள ஒரு பகுதியில் திருச்சரகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். சிவபரம் சிவபரத்துவம் சொல்றார் இல்லையா, மூவரோடு வேற ஒருவர் அல்ல அவர் சிறந்தவர் என்று சொல்கிறதும் சிவபரத்துவம் அவர் சொல்லுகின்றார். பிற தெய்வங்களை நீங்கள் வணங்கக்கூடாது என்று வருகின்றது. இந்த ஒரு கருத்து நாம சொல்லணும், பிற தெய்வங்களை வணங்கக்கூடாது வணங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் என்றால், பாப்பனா திருப்பதிக்கு போகக்கூடாதா இல்ல விநாயகரை கும்பிடக்கூடாதா என்று நமக்கு வருகிறது இல்லையா. பொதுவாக நம்ம கலைகளை வணங்கக்கூடாதா என்று வருகிறது. குமரகுரர் கூட சிறந்த சைவ சித்தாந்தி தான், அவர் கலைகள் துதி பாடியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும் இல்லையா. இருக்குது அவர் பாடியிருக்கார், அவர் பாடியிருக்கார் பச்சை பசங்களுக்கு அதையும் பாடியிருக்காரு பார்க்கிறோம். அபிராமி பட்டர் என்று சொன்னால், அபிராமி பட்டர் வந்து பக்மிய பாதத்து இறைவரும் நீ மகிழ்ந்திருக்கும் செவியும் தான் அப்படி யாரும் இரண்டு பேரும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று தான் பாடுறார். அதனால் அப்படி அல்ல, அப்பர் பெருமானும் சென்று சிறு தெய்வம் சேர்வோம் அல்லவும் என்றெல்லாம் பாடுறான். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், சிறு தெய்வங்களை நாம் வணங்குவது தப்பில்லை, அது உலகில் இன்பங்களுக்காக நாம் வணங்குவோம் ஒன்றும் இல்லையா. கலைமகள் என்று சொன்னால் கல்விக்காக, சிறுமகள் என்றால் செல்வத்திற்காக, இப்படி ஒன்றும் வைத்திருக்கோம் இல்லையா. அது போல நாம் வணங்கலாம் தவறில்லை, அது உலகில் இன்பத்தைத்தான் தருமே தவிர வேறு வழியாக உலகை கடந்த ஒன்றை தரார். வேண்டுகிற பொழுதெல்லாம் உனக்கு கிடைச்சு போகுது, நீ உண்மையிலே வேண்டுகிறீர்கள் கிடைச்சு போதா, இங்கேயே இருக்கலாம் ஆசை வருமே தவிர இதை விடுவதற்கு நமக்கு ஆசை வராது. வாழ்க்கையில ஒரு உவர்ப்பு வராது என்பதனால்தான் அந்த துன்பப்பட வேண்டும், உவர்ப்பு வர வேண்டும் என்பது அடிப்படை அல்லவா. எனவே சிறு தெய்வங்களை வணங்கினால் ஒரு எல்லையோடு நின்று விடுகிறீர்கள், நீங்கள் பரம்பொருளுக்கு நீங்கள் போகவில்லை, எனவே அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வாழுங்கள் என்றுதான் சொல்லுறாங்க. அதனாலே நமக்கு தூளா அருந்தது நியாயம் என்று அடிக்கடி நமக்கு பாஷ்யத்தில் உள்ள அவர் எழுதுவார். அதாவது சூக்கும பொருளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தூளப்பொருளை முதல்ல காட்ட வேண்டும், அதான் முடியும். நம்ம கூட சொல்றோம் பெருமானை அறிவே மயமானவன் என்று அறிவு வடிவான் தான் சொல்றோம். ஆனால் அருவம் உருவம் அருவம் ஏன் சொல்றோம், உருவம் முதல்ல உருவத்துக்கு பின்னாலே போகிற பொழுது அருவமும் சிவலிங்கம், அதுக்கடுத்து அருவம் படிநிலையாக போய் பின்னாலே அறிவாக நாம் வழங்குவது ஞானத்தால் சொல்லுவார் சில ஞானிகள் என்று பாடுறாங்க பார்க்கணும். அந்த நிலைக்கு போகணும்னா முதல்ல தூளமாக வழிபட வேண்டும் என்று ஒரு பொருள். அதுபோல சிறு தெய்வங்களை எல்லாம் தூள நிலையிலே நாம் வைத்து வழிபடலாம். முதல் காலங்களில் பக்தி வருவதற்காக வழிபடலாம் தப்பில்லை. உண்மையான பக்திக்கு என்ன பொருள் என்று சொன்னால் பிறவாமை தான் இல்லையா. இரவாறு என்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றால் பிறவாமை தான். உன்னிடத்திலே உண்மையான அன்பு இருந்தால் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது கிடையாது, பிறவாமை வேண்டும் என்ற நிலை வர வேண்டும் என்று சொன்னால் பரம்பொருளை நீங்கள் நாட வேண்டும் அல்லவா. எனவே இந்த தெய்வங்களை விட்டுருங்க. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வுன்னு சொன்னா இந்திர போகனா ஆயிரம் வேள்வி செய்தால் இந்திர போகணும்னு சொல்றாங்க, இந்திர நாள் போகிறான்னு சொல்றாங்க. அவ்வளவு ஆயிரம் வேள்வி செய்து நீங்க இந்திர நாள் போயிட்டு வீட்டுக்கு வந்தான் பிறக்கணும் இல்லையா, அது தேவையில்லையா. ஒரே வேள்வி சிவவேள்வி செய்துடுங்க, ஒரே மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, சொன்னா அங்கே போயிடலையா என்று எளிமையாக சொல்றதை விட்டு ஏன் கடுமையா போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிறு தெய்வ வழிபாட்டை மறுக்கிறார்களே தவிர சிறு தெய்வங்களையே மறுப்பது அல்ல. அது மிக முக்கியமான வைத்துக்கொள்ளும் தெய்வங்கள் எல்லாம் இருக்க நமக்கு தேவைதான், அது அடிப்படையாக வைத்துக் கொண்டு இன்னும் மேல் நோக்கி வர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று என்று ஆரம்பித்த பின்னால் தான் ஆயிரம் லட்சம் என்று எண்ணிக்கை நமக்கு தெரியும், எடுத்த உடனே லட்சம் சொன்னால் நமக்கு தெரியாது, இதுவும் எண்ணிக்கைதான் அதுவும் எண்ணிக்கைதான். ஆனால் சிறு எண்ணிக்கை தெரிந்தால்தான் பேர் என்ன நம்ம நமக்கு புரியும் என்பதனாலே சிறு தெய்வங்களை நீங்கள் சேருங்கள், ஆனால் அங்கேயே இருந்து விடாதீர்கள், அங்கிருந்து நீங்கள் வளர வேண்டும் பக்குவம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சிறு தெய்வ வழிபாட்டை வேண்டாம் என்று சொல்லுகிறார். இன்னொரு மிக முக்கியமான சித்தாந்த கருத்தா இருக்குது, விச்சதின்றியே விளைவு செய்வாள், திருச்சலத்தில் வருகின்றது, விச்சதின்றியே விளைவு செய்வாள் விண்ணும் மண்ணும் வச்சு வாங்குவாயின்னு பாடினார். பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுகின்ற ஒரு இடம் அந்த இடம் அந்த பாட்டில். என்ன எல்லாம் கேட்கிறாங்க, பிறப்பு எதனால என்றால் வினையினால, வினை எதனால பிறப்புனால, அதுக்கு இதுவாக இருந்து சொன்னால் இது என்ன ஒன்றை ஒன்று பத்துகின்ற குறைவு சொல்லுவாங்க நியாயத்துல தருக்கத்தில் சொல்லுகிற பொழுது எல்ஐசி எங்க இருக்குது, மவுண்ட் ரோடு இருக்கு, மவுண்ட் ரோடு இருக்கு எல்ஐசி பக்கத்தில் இருக்கு சொன்னா இதுவே தெரியாத அது எங்க என்று கேட்பது ஏதாவது ஒண்ணும் தெரியும் இல்லையா, இதுக்கு அது அல்ல இதுக்கு அது அல்லன்னு சொல்லக்கூடாதுதான். நாம தான் சொல்லிட்டு இருக்கோம் பிறப்பு ஏன் என்றால் வினைதான், வினையும் பிறப்பினால, அப்ப பிறப்பு நிலை மாறி மாறி வரும், பிரவாக நிதியாக வரும், நதியாக வரும், நம்ம விளக்கம் கொடுக்குறோம். அப்ப முதல் வினை ஏன்பா இந்த உயிருக்கு வந்தது, பெரிய பிரச்சனை இல்லையா, உயிர் ஏதோ இருக்கட்டும், இருட்டுலதான் கிடக்குது கேவலமா இருக்கு, அதுக்கு ஏன் வினையை வருகின்றது என்றால் கேவலமாக இருக்கின்ற நிலை இருக்கிறதே அது சிறந்த நிலை அல்ல, முதல் அடிப்படையை வைத்துக்கொள்ளும், தனிமையாக இருட்டிலே இருக்குது. தாய்மாரர் பாடுறார், காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குடவையாக இருக்கிறது, அந்த குடவையாக இருப்பதை விளக்கம் தர வேண்டாமா, விளக்க வேண்டிய பொருள் இருக்குது அல்லவா, ஒளிப்பொருளாக பெருமான் இருக்கிறான், கருணையாக இருக்கிறான், அறிவு மட்டுமல்ல அவனுக்கு ஆழ்ந்த அறி பேரறிவு மட்டுமல்ல அவனுக்கு வரப்பில் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், பேர் அருள் சொல்லியிருக்கோம். எனவே இந்த உயிர்களை எல்லாம் உய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பதாலே கேவலமாக தனியா இப்படி இருந்துறேன் என்பது கிடையாது. தெரியாம நிறைய விளக்கம் எழுதுகிறார், உதாரணமாக நன்மை செய்யல ஒருத்தன் தீமையும் செய்யல சரியானு கேட்கிறார், தீமை செய்யல நன்மை செய்யாமல் தீமை செய்தா தப்பு, அவன் சொல்றான் நான் தீமையும் செய்யலப்ப நன்மையும் செய்யலன்றான் இல்லைன்றார், அது காரணம் சொல்றார், என்ன சொல்றார், தீமை செய்தால் என்னை வரப்போகும் அது சரி, நன்மை செய்யவில்லையே செய்யாததற்கு என்ன வரும், அது நன்மையா தீவனையான்னு கேட்கிறார்கள், செய்யல எந்த வரையும் செய்யல, அப்ப நன்மையா தீவனையா என்றால் உனக்கு விதிக்கப்பட்ட நல்கனை ஒன்று இருக்கிறது, இதை செய்ய வேண்டிய விதி அது, அந்த விதிக்கு ஒரு காலம் வருகிறது, இந்த நேரத்தில் செய்தால் அந்த காலத்தை உதாரண திருவாதனை ஒரு கோயிலுக்கு போக வேண்டும் விதி, நம்ம போகல அது போல அது விதி, அந்த காலம் அதை கடந்தால் காலத்தை கடந்து போகிறாய், நீ காலத்திலே செய்ய வேண்டிய ஒரு செயலை நீ செய்யவில்லை என்ற குற்றம் வருகிறது, நன்மையோ தீமையோ அளிப்பதில்லை, காலத்தினால் அத்தீமை கூட செய்துள்ள தப்பு கிடையாது, தீமை செய்தாலும் கூட அதுக்குள்ள தண்டனை போகிறேன், நன்மை செய்யவில்லை என்பதற்காக ஒரு எஸ்கேப்பிசம் உனக்கு வேண்டாம், ஏதாவது செய்ய வேண்டும், அதைத்தான் வள்ளுவர் சொல்றார், புறநானூற்றுல நல்லது செய்தல் ஆசிராயினும் நல்லது செய்தல் ஓம்புக்கும் வருது, அவன் அப்படி சொல்றான், வள்ளுவர் அதை மறுக்கிறார், செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையான கெடும், செய்யாத தவறானவற்றை செய்தால் நீ கெட்டுப்போவ, செய்ய வேண்டிய நல்லவற்றை செய்யவில்லை என்றாலும் கெட்டுப்போவா என்றார், எனவே செய்தக்க செய்யாமையான கெடும் என்பதாலே அந்த வினை என்பது நன்மனை நாம் செய்யணும் என்றார், இந்த அடிப்படை இதெல்லாம் நிறைய விளக்கம் கொடுக்கிறார். எனவே என்ன செய்கிறார், பெருமான் வந்து ஒரு நல்வினை செய்யவில்லையாக இந்த காலத்திலே இந்த உயிர் வந்து பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் நல்வினை செய்வதற்காக என்ன செய்கிறான், கேவலத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கு ஒரு நினைவை தருகிறான், அவருடைய அருளினாலே அந்த உணர்ச்சியை தருகிறான், அதை நாம் மனம் என்று வைத்துக் கொள்ள போட்டி பகருடைய அதை மனம் என்று வைத்துக்கிறார், நினைவு தருகிறான் பெருமான், நினைவு மனசு தரணும், எனவே மனம் என்று வைத்துக்கொள் மனம் வந்துருச்சு போகணும், அந்த நினைவு வந்தவுடன் உணர்ச்சி வந்தவுடனே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் வினையாக போகும், அது நல்லது நினைக்கிறீங்க கெட்டது நினைக்க தெரியாது இல்லையா, தனு கரணம் என்பதை எல்லாம் சூக்குமாக தருகிறான் உங்களுக்கு, முதல்ல சூக்கு மூலமாக தருகிறார், தருகிற பொழுது ஒரு முதல் நினைவு வருது அல்லவா உயிருக்கு, முதல் நினைவு வந்தாலே அதுவே வினை, செயல் மட்டும் வினை அல்ல, நினைவே நமக்கு வினை என்பதாலே அந்த நினைவு வருகின்றார், அதுதான் இங்க சொல்றார், விச்சது இன்றியே விளைவு செய்துவா, அந்த உயிருக்கு அப்பொழுது வினை கிடையாது, ஆனால் வினை உழைக்க வேண்டும், என்ன பண்ண என்றால் அப்போ வினை இல்லை விச்சு விதை கிடையாது, அந்த விதையினை உண்டாக்குகிறாய், அந்த விதையினை உண்டாக்கி விச்சதின்றியே விளைவு செய்வாய் என்று விண்ணும் மண்ணும் வச்சு வாங்குவாய் என்பது அது கடத்தலட்சங்கள் வருகின்ற போது அந்த ஐந்து பூதங்களை வைத்து வாங்குகின்ற அதையும் சொல்லுகிறார், உயிருடைய இயக்கத்தையும் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கணும்னா, உயர்ந்த தத்துவ கருத்துக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாக விடை தருகின்ற இடமாக திருவாரூர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம், அது திருச்சலகத்தை அது போன்ற பல பகுதிகள் நமக்கு வருவதை, நூறு பாட்டு ஓய்வாக இருந்தால் ஐயாவுக்கு கொஞ்சம் குறையாக இருக்கலாம் கருத்தி பாட்டாக சொல்லல இல்லையா, ஓய்வாக இருக்கும்போது நாம் எல்லாம் ஒவ்வொரு பாட்டாக நாம் வகுப்பு போல நாம் எடுப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு பாட்டாக நாம் ஆழ்ந்து பார்க்கலாம், அவர் சொல்லுகின்ற ஒரு முறையில் தான் சிலவற்றை நான் தொகுத்துதான் சொல்லியிருக்கிறேன். அவற்றை எல்லாம் இன்னும் விளக்கினால் ஒரு ஒரு மணி ஆகும். ஓய்வு இருக்கின்ற பொழுது நான் மீண்டும் உங்களை சந்தித்து மயங்கி கிடக்கின்ற நிலைதான் இணையிலே நின்று மயங்கி கிடப்பேன் என்றே ஒரு பாடுகிறார். அதாவது மயங்கி கிடக்க ஒருத்தனுக்கு தண்ணீர் தெளித்தால் கண்ணை திறக்கிறான், திறந்து யார பாக்குறான் அது அவனு தான் தெரியும் இல்லையா. தண்ணி தெளிச்சாச்சு கண்ணை திறக்கிறான், திறக்கிற பொழுது பொருள் தெரிகிறது. ஒண்ணு உங்களை பார்க்கலாம், இவளை பார்க்கலாம், வேற வானத்தை பார்க்கலாம் இல்லையா. அது போல உணர்ச்சி தருகிறான் பெருமான். அந்த பார்க்கின்றது நினைவு, பார்ப்பது நினைவு, அது உயிருக்குள்ளதான்.
0: கவசம் உடம்பு நமக்கு கவசம் அஸ்திரம் அஞ்சு எழுத்து
3: அப்படின்ற கருவி. நமக்கு வேணும்னா இப்ப தற்காப்புக்கு படைக்கலாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த படை என்னன்னு சொன்னா அடுத்தவரை ஏதாவது பண்ணா அவன் அழிச்சு முடியா, அதையும் செய்யலாம்ன்ற அந்த அழியத்தை அவன் கவிக்கவும் செய்ய மாட்டோம், செய்யலாம். அதனாலதான் பெரிய புராணத்தை வரப்பொழுது புத்தர் அந்த வந்து அங்க வாதம் பண்றான். வாதம் பண்ற பொழுது ஞான சம்பந்தமும் வாதம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி வாதம் பண்றாங்க பக்கத்துல இருக்கிற அடியாருக்குதான் கோபம் வந்து அச்சனமாக அங்கேயிருந்து மேல அந்த இடி விழுந்தது என்று அடியாருக்கு கோபம் வந்து அங்கே இடி விழுந்தது சொல்றாரு. ஞான சம்பந்தத்துக்கு கோபம் வந்து அங்கே அச்சனம் போடல என்று சொல்றாரு. இருந்தாலும் நமக்கு நம்முடைய இலைதான் அது. இத்தகைய நீர் அணிவாருக்கு இணைப்பகைக்கு அச்சரம் ஆவணங்க சும்மா ஒரு பெரு அஸ்திரம் சொல்ல. அஸ்திரம்னா எது அஸ்திரம் என்றால் இத்தகைய நீர் அணிய வேண்டும். யாரும் வினைப்பகை இல்லை, வினைக்குனா வினைதான் நமக்கு பகை, அதற்கு அச்சரம் ஆவணங்க இருக்குமே என்பதுதான் நமக்கு உண்மை. நடைமுறையில இப்ப என்ன பண்றாங்க, சில பேர் அதை மூலம் இப்படி சதிக்கிறாங்க, அது நம்ம முறை கிடையாது. நம்முடைய வினை நீங்குவதற்காக உள்ள அஸ்திரம் அது, கவசம் திருநீது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். பார்க்கணும் அதையெல்லாம் நம்முடைய நிர்வாகத்திலும் கூட ஆங்காங்கே பார்க்கலாம். பெருமானுடைய அடையாளங்களை எல்லாம் இப்படி பொருளோடு நாம் பார்க்கிற பொழுது தத்துவமாகவும் தத்துவார்த்தமாகவும் உலைகளாகவும் ஆழ்ந்த பொருள் உள்ள திருமுறைகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று நாம் எண்ண வேண்டும். அப்படி ஒரு அருமையான ஒரு திருச்சிறையர் பகுதியை பற்றி ஒரு நான்கு நாள்கள் சிந்திப்பதற்கு எனக்கு அருமையான வாய்ப்பு பெற்ற கைவிட்டு பெருமக்களுக்கும் தாயாரர்களுக்கும் முனிப்புரை பெருமக்களுக்கும் இருந்து கேட்ட பெருமக்களாக எங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பு அளிக்கும்
1: நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஷடத்வ விளக்கம். வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
4: ஒருவர் ஒரு காரியத்தினை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உபாதான காரணம் தேவை. ஒரு குலாலம் கதம் என்ற ஒரு காரியத்தினை, குடம் என்ற ஒரு காரியத்தினை செய்ய வேண்டும் என்றால் குலத்தினை செய்வதற்கு உபாதான காரணமாகிய மண் தேவைப்படுகிறது. இதே போல் சிவபெருமான் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பல கோடி ஜீவர் ஆன்மாக்கள் இந்த தத்துவத்தில் சகலர்கள் என்ற பெயரில் விளங்குகிறார்கள். அவர்களின் பொருட்டு சித்தியாதி காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கும் ஒரு உபாதான காரணம் தேவை. அந்த உபாதான காரணத்திற்கு தான் அக்ஷுப்த பிந்து என்று பெயர். எனவே இது பர்யந்தம் சிவபெருமான் காரியங்களை செய்கிறார். இதற்கு இதனை வேறு வகையில் இந்த பகுதியை சுத்தபாகம் என்றும் இந்த பகுதியை விஸ்வபாகம் என்றும் இந்த பகுதியை அசுத்தபாகம் என்றும் குறிப்பிடுவார்கள். அதாவது இந்த ஆறு விதமான அத்வாக்களும் இந்த மூன்று பகுதிகளில் பரந்து கிடக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்வாக்களுக்கு சுத்தாத்வா என்றும் இந்த பகுதியில் இருப்பவைகளுக்கு மிஸ்ராத்வா என்றும் இவைகளுக்கு அசுத்தாத்வா என்றும் பெயர். சிவபெருமான் சித்தாத்வாவில் மட்டும் சித்தாத்வா அதாவது பிந்து தத்துவத்தினை உபாதானமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த புவனங்களில் மட்டும் தான் சிருஷ்டியாதி காரியங்களை செய்துவிட்டு மிஸ்ராத்வா என்ற பகுதியிலேயும் அசுத்தாத்வா என்ற பகுதியிலேயும் சிருஷ்டியாதி காரியங்களை செய்வதற்கு அனந்தாதி வித்யேஸ்வரர்களை தூண்டுகிறார். அதில் சுத்தேத்வனி சிவகர்த்தா புரோக்தா அனந்தஹா அசிதே மதஹா என்று அசுத்தாத்வாவில் அனந்தேஸ்வரனானவர் இந்த இரண்டு விதமான அத்வாக்களையும் கவனித்துக் கொள்கிறார். இதில் அனந்தேஸ்வரர் மிகவும் முக்கியமானவர். எனவே இந்த மிஸ்ராத்வாவை அனந்தேஸ்வரர் கவனித்துக் கொள்கிறார், அசுத்தாத்வாவை ஸ்ரீகிருஷ்ணர் கவனித்துக் கொள்கிறார்.
5: அப்படியும் ஒரு பாடம் இருக்கிறது, சுத்தே அத்வனி சிவகர்த்தா புரோக்தா அனந்தஹா அசிதே மதஹா என்ற இடத்தில் வியாக்கியானம். அசிதே அனந்தர் என்றால் மிஸ்ராத்வாவில் அனந்தேஸ்வரும் அசுத்தாத்வாவில் ஸ்ரீகண்டரும் கவனித்துக் கொள்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த அத்வாக்களுக்கு உபாதானமாக இருப்பது பிந்து. அந்த பிந்துவிலிருந்துதான் இந்த ஐந்து விதமான கலைகள் உண்டாகின்றன என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த பிந்துவிற்கு தான் மாயா என்று பெயர். அதற்கு நாம் சுத்தமாயா அல்லது மகாமாயா என்று குறிப்பிடுகிறோம். இந்த பிந்துவிற்கு சுத்தமாயா அல்லது மகாமாயா ஒரு வேறுபாட்டினை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இங்கு இருக்கக்கூடிய இந்த 24, 7, 31 தத்துவங்களுக்கு உபாதானமாக என்றால் குடத்திற்கு எவ்வாறு மண் இருக்கிறதோ அதுபோல் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்காக எந்த ஒரு பொருள் காரணமாக இருக்கிறதோ சேர்ந்தே இருக்கக்கூடியதோ அந்த பொருளுக்கு உபாதானம் என்று பெயர். இந்த 36 தத்துவங்களுக்கு உபாதானமாக இன்று மாயா தத்துவம் இருக்கிறது. எனவே இந்த மாயா தத்துவத்தினை உபாதானமாக சிவபெருமான் ஆச்சரிப்பது இல்லை. எனவே இங்கு இருக்கக்கூடிய பிந்துவிலிருந்து இந்த ஐந்து தலைகள் உண்டாகின்றன. இந்த ஐந்து கலைகளிலேயும் ஒவ்வொரு கலைகளிலேயும் இந்த புவனங்கள் எல்லாம் இவைகள் எல்லாம் வியாபித்து இருக்கின்றன, அடங்கி இருக்கின்றன என்ற ஒரு விஷயங்களை நாம் பார்க்கிறோம்.
6: இப்பொழுது தத்துவங்கள் தொடர்பான ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சிவதத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், ஆகமங்களில் இந்த ஐந்து தத்துவங்களையும் மிகவும் முக்கியமாக பேசவில்லை. கீழே இருக்கக்கூடிய 36 தத்துவங்களை பற்றிதான் மிகவும் விரிவாக ஆகமங்கள் பேசுகின்றன. ஏனெனில் இந்த 36 தத்துவங்கள் தான் இந்த இருவிதமான பசுக்களுக்கும் பலவிதமான பசுக்களுக்கும் தேவைப்படுவதால் இந்த 36 தத்துவங்களை பற்றிய பேச்சானது விரிவாக இருக்கிறது. இதில் முதலில் இருக்கக்கூடிய தத்துவமானது மாயா தத்துவம் என்பது. மாயா தத்துவம்,
5: சிவபெருமான் நித்தியமானவர் சந்தேகமில்லை, பசுக்கள் அனைத்தும் நித்தியமானவை சந்தேகமில்லை, ஆனால் பாசங்கள் நித்தியமானவையா என்று சந்தேகம். என்ன காரணம் என்றால், நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பாசத்தின் வகையை சார்ந்தவை. பார்க்கக்கூடிய பொருட்கள் ஒரு சமயம் இருக்கிறது, சில காலங்கள் கழித்து அந்த பொருட்கள் அழிந்து விடுகின்றன. இவ்வாறு நாம் பொருட்களை பார்க்கிறோம். இந்த பொருட்களின் நிலை இவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த எல்லா பொருட்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்கள் போன்றவையின் நிலையும் அவ்வாறுதானே இருக்க வேண்டும். அவைகளுக்கெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை உண்டு என்றால், அந்த நிலையை சைவாகமங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா பொருட்களுக்கும் வியக்தி நிலை, சக்தி நிலை என்று இருவிதமான நிலைகளை குறிப்பிடுகின்றன. வியக்தி நிலை என்றால் வெளிப்படக்கூடிய ஒரு நிலை, சக்தி நிலை என்றால் அதன் ஆற்றல் மட்டும் ஒடுங்கி இருக்கிறது. அதற்கு மிருகேந்திரத்தில் ஒரு அருமை, பலவிதமான மிருகேந்திர ஆகமத்தில் பலவிதமான விஷயங்களை எல்லாம் சர்ச்சை செய்து கடைசியில் சுலபமாக ஒரு விஷயத்தினை சொல்கிறார். ஒரு பாய் இருக்கிறது, ஒரு பாயினால் மூடப்பட்டு குடம் இருக்கிறது, குடத்தினால் மூடப்பட்ட அந்த பாயினால் மூடப்பட்ட குடமானது கண்களுக்கு புலப்படுவதில்லை. அந்த பாயினை அகற்றிய பின்பு அந்த குடமானது எவ்வாறு புலப்படுகிறதோ அதுபோல் மாயா தத்துவம் என்ற இந்த ஒரு தத்துவத்தில் கீழே இருக்கக்கூடிய 30 தத்துவங்களும் அடங்கி விடுகின்றன. எனவே மாயா தத்துவமானது எல்லா பொருட்களையும் தன்னகத்தே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாய் போன்று விளங்குகிறது மாயா தத்துவம். எனவேதான் பூதசுத்தியில் சா ராகவித்யேச கலாயாம் பும்ஸ்தத்துவம் காலோ நிகத்திய கலாச்ச மாயாயாம் ஏவம் விலீனானிதி விபாவ்ய. மாயா தத்துவம் பர்யந்தம் விலையம் சொல்கிறோம். மாயா தத்துவம் எந்த தத்துவத்தில் அடங்குகிறது என்று சொல்வதில்லை. ஏனெனில் மாயா தத்துவமானது நித்தியம், அதற்கு தான் நாம் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் மாயா பாஷஹா என்பது. எனவே இந்த கலைகள் எல்லாம் பிந்துவின் காரியங்களாக, மகாமாரியின் காரியங்களாக இருக்கின்றன. இவைகளில் இவைகள் எல்லாம் அடங்குகின்றன. இந்த மாயா பாசத்தின் கீழே பார்க்கும் பொழுது ஏழு தத்துவங்கள், இந்த தத்துவங்களுக்கு தத்துவங்களையும் கிரமங்களையும் வேதமாக காணப்படுகின்றன. சில இடங்களில் மாயா தத்துவம், அதற்கு பின்பு கலா தத்துவம், அதற்கு பின்பு வித்யா தத்துவம், ராக தத்துவம், அதற்கு பின்பு கால தத்துவம், அதற்கு பின்பு நிகழ்ச்சி தத்துவம் என்று இருக்கிறது. இவ்வாறு ஒரு கிரமம். சில இடங்களில் கால தத்துவம், இவ்வாறு ஒரு வேதமானது தத்துவங்களில் விசேஷ சிந்தி போன்ற பிரகரங்களை காணப்படுகின்றன. இதற்கும் நமது அவரை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை நமது வாத்தியார் அவர் சொல்லும் பொழுது, ஏன் இந்த வித்தியாசம் நீங்க ஒரு தடவை சொன்னீங்க, என்ன வித்தியாசம்னு சொன்னார்னா, ஒன்னு வந்து பிரவிற்த்தியினால கிரமபேதம், உற்பத்தி கிரமம் பிரவிற்த்தி, பிரவிற்த்தி கிரமத்தை வச்சின்ற பேதம், உற்பத்தி கிரமத்தை வச்சின்ன பேதா. சில பெரியவாளோட பழகும் பொழுது, அவளோட நாம பழகிறதே நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரிதான். அதேபோல் ஒரு தடவை அவர் ஆத்துக்கு போயிருந்த போது அவர் இது மாதிரி எதிர்ச்சியா சொன்னார். இதே மாதிரிதான் எங்களுடைய குருநாதர் சபார்த்தன சிவாச்சாரியரும், அவர் வீட்டுக்கு போனாலே போதும் அவர் வந்து ஏதாவது விஷயங்களை இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சித்தாந்த சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவு ஏற்படும். இந்த ஒரு பேதமானது நமக்கு விசேஷ சிந்தி பிரகரணத்தில் சில பாடசாலைகளில் மாயா தத்வாஜனமாக ககனேஷாஜனமாக கால தத்வாஜனமாக காலநாமனேயனமாக என்று குறிப்பிடுவார்கள். சில பாடசாலைகளில் மாயா தத்வாஜனமாக ககனேஷாஜனமாக கலா தத்வாஜனமாக ஞானவிந்தவேனமாக என்று குறிப்பிடுவார்கள். இவ்வாறு பேதம் இருக்கிறது. உற்பத்தி ஆகும் பொழுது மாயா தத்துவத்தில் இருந்து முதலில் கலா தத்துவமானது உண்டாகிறது. மாயா தத்துவத்தில் இருந்து நான்கு தத்துவங்கள், மாயா தத்துவத்திலிருந்து கலா தத்துவம், அதுபோல் நிகத்தி தத்துவம், பும்ஸ்தத்துவம், கால தத்துவம் என்ற நாலு தத்துவமானது எங்கிருந்து உண்டாகிறது, மாயா தத்துவத்திலிருந்து உண்டாகிறது. அதில் முதலில் உண்டாகக்கூடிய தத்துவமானது கலா தத்துவம். இந்த கலா தத்துவத்தினை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலா தத்துவத்திற்கு பொதுவாக கலா தத்துவத்திலிருந்து உண்டாகக்கூடிய தத்துவங்கள் மூன்று தத்துவங்கள். மாயா தத்துவத்திலிருந்து கலா தத்துவம், கலா தத்துவத்திலிருந்து மூன்று தத்துவங்கள், ஒன்று ராக தத்துவம், மற்றொன்று வித்யா தத்துவம், மற்றொன்று பிரகிருதி தத்துவம். கலா தத்துவத்தில் மாயா தத்துவத்திலிருந்து கலா தத்துவம், கலா தத்துவத்திலிருந்து மூன்று தத்துவங்கள், ராகம் கலா தத்துவம் பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் மூன்று, ராகா என்ற ஒரு குழந்தை, வித்யா என்ற ஒரு குழந்தை, பிரகிருதி என்ற ஒரு குழந்தை. இதில் வித்யா என்ற ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைகள் கிடையாது, ராகா என்ற ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைகள் கிடையாது. மூன்றாவதாகிய பிரகிருதி தத்துவம் என்ற ஒரு குழந்தைக்கு தான் நிறைய குழந்தைகள். இந்த பிரகிருதி தத்துவம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதுதான் நிறைய தத்துவங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவ்வாறு கலா தத்துவம், அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது கால தத்துவம், அதுபோல் இருப்பது நியத்தி தத்துவம், அதுபோல் இருப்பது புருஷ தத்துவம். நாலு தத்துவங்கள் மாயா தத்துவத்திற்குள் அடக்கம். அங்கு புருஷ தத்துவம் தொடர்பான ஒரு கேள்வி, புருஷன் என்பது தத்துவமாக ஆகுமா ஆகாதா? ஏனெனில் தத்துவம் என்றால் ஜடம். இந்த தத்துவங்கள் எல்லாம் மாயா பாசத்தினை பாசவர்க்கத்தை சார்ந்தவை என்று முதலிலே பார்த்தோம். பாசங்கள் எல்லாம் இந்த பொருள்களில் சிவபெருமான் சேதனர், உயிர்கள் அனைத்தும் சேதனர்கள், பாசங்களுக்கு ஜடங்கள். பாசங்கள் ஜடங்கள் என்றால் பாசத்தின் காரியங்களும் ஜடங்கள் தான். பாசத்தின் காரியமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள், அந்த தத்துவத்தில் ஒரு தத்துவம் பும்ஸ்தத்துவம். பும்ஸ்தத்துவம் என்பது உயிர்களுக்கு பெயர். எவ்வாறு சேதனாக இருக்கக்கூடிய இந்த பசுக்களை எல்லாம் அந்த தத்துவமாகிய ஜடக்கூட்டத்தில் எவ்வாறு சேர்த்தார்கள் என்று ஒரு கேள்வி. அதற்கு நூல்களில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த பாசக்கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும் காரணத்தினால், பாசக்கூட்டங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் பசுக்களுக்கும் பாசமாக அவர்கள் கருதப்படுகிறார்கள், எண்ணப்படுகிறார்கள். எனவே அந்த தத்துவத்தில் ஏழு தத்துவங்கள், மாயா தத்துவம், கலா தத்துவம், கால தத்துவம், நேதி தத்துவம், அதுபோல் வித்யா தத்துவம், ராக தத்துவம், புருஷ தத்துவம் என்று ஏழு தத்துவங்கள். இந்த கலா தத்துவம் தான் உற்பத்தியில் முதலில் கலா தத்துவம் தான் உண்டாகிறது. கலா தத்துவத்தின் வேலை என்ன என்றால், முதலில் சொன்னது போலவே ஒரு தீபம் எவ்வாறு ஒரு குடத்தினால் மூடப்பட்டு அதன் பிரகாசமானது வெளியே தெரிவதில்லையோ, அதுபோல் ஆணவ பாசம் என்ற ஒரு பாசத்தினால் மறைக்கப்பட்டு தனது சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்தத்வம் போன்ற நிலைகள் எல்லாம், சர்வஜ்ஞத்வம் அல்ல கிஞ்சித்ஞத்வம் கூட கிடையாது, ஆணவ பாசம் என்ற பாசம் மறைந்திருக்கும் காரணத்தினால் பசுக்களுக்கு எதையுமே அறிந்து கொள்ளக்கூடிய, எவ்வாறு ஒரு குதிரையின் கண்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் எதிரே இருக்கக்கூடிய எந்த பொருள்களும் அந்த குதிரைக்கு தெரியாதோ, அதுபோல் ஆணவ பாசத்தினால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த உயிர்களுக்கும் எந்த விஷயமும் தெரிவதில்லை. ஆனால் உயிர்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். எவ்வாறு நமது புராணங்களில் இறந்த பின்பு நாம் செய்த பாவத்திற்காக நரகத்தில் ஒரு எண்ணெய் வானலையில் நம்மை தோய்த்து எடுப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ஒரு கேள்வி, நமக்கு தான் உயிர்கள் எல்லாம் நாம் இங்கேயே துறந்து விட்டு செல்கிறோமே, அப்பொழுது எந்த உடலோடு கூட நம்மை அங்கே தோய்த்து எடுப்பார்கள் என்றால், அதற்கென்று ஒரு சரீரத்தினை, யாத்தனா சரீரம் என்று அதற்கென்று ஒரு சரீரத்தை தருவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோல் இந்த ஆணவ பாசத்தினால் தன்னுடைய ஞானத்தினை இழந்திருக்கக்கூடிய இந்த உயிர்கள் பிரவர்த்திக்க வேண்டும், போகத்தில் ஈடுபட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு அத்வாக்களிலேயும் சஞ்சாரம் செய்ய வேண்டும். அவ்வாறு சஞ்சாரம் செய்தால்தான் அவைகளுக்கு இருக்கக்கூடிய முதல் மலமாகிய ஆணவ பாசம் நீங்கும். ஆனால் நீ அவை பிரவர்த்திக்க முடியாத நிலையில் அந்த அறிவும் ஆற்றலும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதற்காக தான் சிவபெருமான், இந்த கலா தத்துவம் என்பது சிவபெருமான் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உபகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த ஒரு குடத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விளக்கின் ஒளியானது வெளியே வர வேண்டும் என்றால், அதற்காக ஒரு ஓட்டை போட்டால் எவ்வாறு அங்கே இருக்கக்கூடிய ஒளியானது வெளியே வருமோ, அதுபோல் சிவபெருமான் ஆணவ பாசத்தினை சிறிதாக சுரண்டி விடுகிறார். அது சுரண்டி விட்டோன்னா அங்கிருந்து கொஞ்சோண்டு அல்பஜ்ஞத்வம், அதாவது இந்த குதிரைக்கு முகத்தை முழுக்க மூடிட்டு கண்ணு மாத்திரம் திறந்து வச்சிருந்திருக்கா மாதிரி, இந்த ஆணவ பாசத்திலிருந்து எல்லா ஜ்ஞானமும், தனக்கு என்ன தெரியும்னு, தனக்கு என்ன தெரியும், தனக்கு என்ன பண்ண முடியும்னு ரெண்டும் தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் சஞ்சாரம் செய்யணும், போகம் பண்ணணும், போகத்தில் இந்த எல்லா சுக துக்கங்களை எல்லாம் அனுபவித்தால்தான் ஆணவ பாசம் நீங்கும் என்பதற்காக அவராக வலிய வந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி கலா பாசத்தினை, நமக்கு கலா தத்துவத்தினை உண்டு செய்கிறார். கலா தத்துவம் என்றால் கலா தத்துவாதிபத்தகே ஞான விந்தவேனமாக என்று சொல்கிறோம். ஞானத்தின் ஒரு துளி, அந்த ஒரு குதிரைக்கு கண்கள் தெரிவது போல் சிறிது அறிவு வந்தவுடன், சிறிது ஆற்றல் வந்தவுடன், செயல்படக்கூடிய ஒரு நிலையில் உயிரானது தள்ள உயிரானது கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கு கலா தத்துவம் என்று பெயர். இதைத்தான் இந்த உற்பத்தி கிரமத்தில் கலா தத்துவம், கலா தத்துவத்திலிருந்து ராக தத்துவம் ஆற்றல் வந்து விடுகிறது. ஆனால் போகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் என்பதற்காக ராகத்தினை ஆசையை உண்டு பண்ணுகிறார். அதுபோல் ஆசை இருந்தால் மட்டும் போராது, ஒரு நியமம் வேண்டும் என்பதற்காக நியதி தத்துவத்தினை உண்டு செய்கிறார். இவைகள் எல்லாம் சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்றால் கால தத்துவம் வேண்டும் என்பதற்காக கால தத்துவத்தினை மிருகேந்திரத்தில் ஒரு கிணறில் ராட்டணம் என்று சொல்வார்கள், அது போன்ற காலகத்தினை காலகத்துவத்தினை குறிப்பிடுகிறார். அந்த ராட்டணம் என்ற ஒரு யந்திரமானது ஜல யந்திரம் இருந்தால்தான் அந்த யந்திரத்தின் வழியாக வேகமாக கயரானது உள்ளே செல்லும். அந்த அந்த குடமானது தண்ணீரை முகர்ந்து கொண்டு மேலே வரும். இந்த எல்லா காரியங்களும் எளிதாக நடைபெறும் என்ற காரணத்திற்காக இந்த ராட்டணம் என்ற அந்த ஜல யந்திரம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த நிலையில் கால தத்துவம் தேவை என்று கால தத்துவத்தினை உண்டு பண்ணுகிறார் என்று தத்துவங்களை பற்றி விசேஷமாக சொல்கிறார். எனவே பிரவிற்த்தி கிரமம் உற்பத்தி கிரமம் என்ற வேதம் இருக்கும் காரணத்தினால்தான் சிவபெருமானின் ஆசனம் தொடர்பாக இரண்டு விதமான பாடங்கள் வருகின்றன. சிவபெருமானின் ஆசனத்தில் பிருத்வி கந்தம் கால தத்வாந்த நாளம் லோகௌகம் தத் கண்டகம் பாவசூத்திரம் என்று சிவபூஜாஸ்தவத்தில் வருகிறது. சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய தத்துவமாக பிருத்திவி தத்துவமானது சிவபெருமானின் அந்த பத்மாசரத்தின் கிழங்கு பகுதியாக இருக்கிறது. அந்த தாமரையின் மேலே ஒரு முடிச்சு ஒன்று இருக்கும், அதன் மேலேதான் அந்த தாமரையின் இதழ்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அந்த முடிப்பிற்கு கிரந்தி என்று பெயர், சரித்தார்த்தமான பெயர், பொருளுடைய ஒரு சொல். கிரந்தி என்று மாயா தத்துவத்திற்கு ஒரு பெயர், கிரந்தி என்று அந்த தாமரையின் முடிப்புக்கு ஒரு பெயர். ஏன் மாயா தத்துவத்திற்கு கிரந்தி என்று பெயர் என்றால், இந்த மாயா தத்துவம் தான் இந்த பசுக்களை இருக்க பசுக்களை தனது போகங்களில் அனுபவிக்கும்படி செய்கிறது என்ற காரணத்தினால் ஒரு முடிப்பானது எவ்வாறு தடங்களாக இருக்கிறதோ மேலே செல்வதற்கு, அதுபோல் பசுக்களை கீழே அனுபவிப்பதின் பொருட்டு ஒரு தடையாக இருக்கும் காரணத்தினால் மாயா தத்துவத்திற்கு கிரந்தி என்று ஒரு பெயர்.
7: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஷடத்வ விளக்கம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
5: சிவபெருமானின் ஆசனத்தில் பிருத்வி தத்துவம் முதற்கொண்டு பிருத்வி தத்துவம் கால தத்வாந்த நாளம் என்று குறிப்பிடுகிறது சிவபூஜாஸ்தத்துவம். பிருத்வி தத்துவம் கலாந்தைக நாளகம் பாவ கண்டகம் என்று பிருத்வி தத்துவம் முதற்கொண்டு கலா தத்துவம் பர்யந்தம் சிவபெருமானின் அந்த தாமரையின் தண்டு பகுதி இருக்கிறது என்று வேறொரு ஆகமம் குறிப்பிடுகிறது. இந்த இரண்டிற்கும் முரண்பாடு ஏற்பட்டால் அதற்கு உண்டான தீர்வு என்னவென்றால், ஒன்று உற்பத்தி கிரமம், மற்றொன்று பிரவிற்த்தி கிரமம். கால தத்துவம் பிருத்வி தத்துவம் கால தத்வாந்த நாளம் என்பது கால தத்துவத்திற்கு மேலே மாயா தத்துவம், கால தத்துவத்திற்கு மேலே மாயா தத்துவம், மாயா தத்துவத்திற்கு கீழே கால தத்துவம். இந்த அமைப்பானது பிரவிற்த்தி கிரமத்தை வைத்துக் கொண்டு ஒரு காலம் என்று இருந்தால்தான் புருஷனானவன் பிரவிற்த்திக்க முடியும். இந்த காலத்தில் பிரவிற்த்தி என்பது கிரியை, கிரியை என்பது காலம் இல்லாமல் கிரியைகள் கிடையாது என்ற காரணத்தினால் காலம் முதலில். உற்பத்தி கிரமத்தில் பார்க்கும் பொழுது பிருத்வி தத்துவம் கலாந்தைக்க நாளகம் இவ்வாறெல்லாம் இந்த ஏழு தத்துவத்தில் பேதங்கள் வருகின்றன. அடுத்து இங்கே இந்த ஏழு கீழே இருக்கக்கூடிய தத்துவம் பிரகிருதி தத்துவம். இந்த மாயா தத்துவத்தில் இருந்து மூன்று மாயா தத்துவத்திலிருந்து கலா தத்துவம்,
6: கலா தத்துவத்திலிருந்து மூன்று தத்துவங்களை பார்ப்போம். ராக தத்துவம், வித்யா தத்துவம், பிரகிருதி தத்துவம். ஆ ராக வித்தியேச கலாயம் என்று வருகிறது. இந்த பிரகிருதி தத்துவம் தான் இங்கே இந்த இடத்தில் அதாவது ஆத்ம தத்துவத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய தத்துவம் அந்த பிரகிருதி தத்துவம். அந்த பிரகிருதி தத்துவத்திலிருந்து குணதத்துவம் வருகிறது. குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம் என்ற தத்துவங்கள் எல்லாம் உண்டாகின்றன. இந்த பிரகிருதி தத்துவத்திற்கு அவ்யக்தம் என்று பெயர், குணதத்துவத்திற்கு வியக்தம் என்று பெயர். நாம் எண்ணி பார்த்தோமேயானால் இங்கே பிரகிருதி முதல் பிருத்திவி தத்துவம் வரை 25 தத்துவங்கள் காணப்படுகின்றன. ஏன் 25 தத்துவங்கள் என்றால், 24 தத்துவங்கள் தானே இருக்க வேண்டும் என்றால், அந்த குணதத்துவத்தினையும் பிரகிருதி தத்துவத்தையும் ஒரே தத்துவமாக கணக்கிட வேண்டும். அதாவது உபாதானமாக இருக்கக்கூடிய நிலையில் பிரகிருதி தத்துவம், குடத்தினை செய்வதற்காக மண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு ஓரிடத்தில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மண் போன்று இருக்கிறது பிரகிருதி தத்துவம். அந்த மண்ணிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து குடம் செய்வதற்காக ஆயத்தமாகிறோம். எடுக்கப்பட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய தத்துவம் மண் போன்றது குணதத்துவம். ஒன்று அவ்யக்த நிலை, மற்றொன்று வியக்த நிலை. இவ்வாறு பார்க்கும் பொழுது 24 தத்துவங்கள் ஏற்படுகின்றன. இந்த 24, 7, 5 போன்ற எல்லா தத்துவங்களும் இவ்வாறு 5 விதமான கலைகளில் அடங்குகின்றன. நிவர்த்தி கலை. நிவர்த்தி கலையில் ஒரு தத்துவம், ஒரு தத்துவம் என்பது முதலில் நாம் பார்த்திருக்கக்கூடிய பிருத்திவி தத்துவம். பிரதிஷ்டா கலையில் 23 தத்துவம், ஜல தத்துவம் முதற்கொண்டு பிரகிருதி தத்துவம் ஈராக இருக்கக்கூடிய 23 தத்துவங்கள். எனவே இந்த இரண்டு கலாவுடன், இந்த இரண்டு பகுதியோடு கூட நமக்கு அசுத்தாத்வா என்பது முடிவடைகிறது. அடுத்து வித்யா கலா. வித்யா கலையில் 7 தத்துவங்கள். இங்கே விஷ்ணு பாகத்தில் வித்யா தத்துவத்தில் பார்த்திருக்கக்கூடிய 7 தத்துவங்களும் இங்கே மாயா தத்துவம் முதற்கொண்டு புருஷ தத்துவம் ஈராக, புருஷ தத்துவாதிபதியே அடுத்து பிரகிருதி தத்துவம் என்று. எனவே இந்த 7 தத்துவங்கள் வித்யா கலையில் அடங்குகின்றன. அடுத்து இருக்கக்கூடிய சாந்தி கலையில் சுத்த வித்யா தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம். மேலே இருப்பது இந்த சாந்தி தீதா என்ற கலையில் சக்தி தத்துவம், சிவ தத்துவம். இவ்வாறு இந்த தத்துவத்தில் 5 கலைகளில் 36 தத்துவங்கள் அடங்குகின்றன. இதுபோல் இந்த நிவர்த்தி கலையில் 108 புவனங்கள் இருக்கின்றன. மொத்தம் இருக்கக்கூடிய புவனங்கள் 224 புவனங்கள். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சஞ்சாரம் செய்வதற்கு ஒரு இடம் தேவை. தனு உடல் இருக்கிறது, கரணங்கள் இருக்கின்றது, அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இருக்கின்றது. நான் இருக்கிறேன், சாப்பிடுவதற்கு வாய் இருக்கிறது, பழம் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு ஒரு இடம் தேவை. அதுபோல் இடம் போன்று இறைவன் அமைத்து தந்திருக்கக்கூடியவை 224 புவனங்கள். இந்த புவனங்களும் நிவர்த்தி கலாவில் 108 புவனங்களும், பிரதிஷ்டா கலையில் 56ம், வித்யா கலையில் 24, சாந்தி கலையில் 18, சாந்தி சீத கலையில் 15 என்று இந்த புவனங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த தத்துவங்களை வைத்துக் கொண்டு, இந்த 36 தத்துவங்களில் 24 தத்துவங்களை கொண்டு இந்த ஆன்மாக்களானது ஒவ்வொரு புவனங்களிலேயும் சஞ்சாரம் செய்கின்றன. சஞ்சாரம் செய்து கிரமமாக முக்தியை அடைகின்றன. அதுபோல் வர்ணங்கள், பதங்கள், மந்திரங்கள், வர்ணங்கள் 51 வர்ணங்கள், 50 வர்ணங்கள் என்று இரண்டு விதமான பாடங்கள். 50 வர்ணங்கள், 51 வர்ணங்கள் என்று இரண்டு விதமான பாடங்கள். வடமொழியில் இருக்கக்கூடிய 16 வியாக்கரணத்தில் இருப்பது போன்று இங்கு கிடையாது. வியாக்கரணத்தில் லு லு என்று தீர்க்கம் கிடையாது. ஆனால் நமது தந்திரங்களிலும் சைவாகமங்களிலும் லு லு என்று தீர்க்கம் உண்டு. 51 அக்ஷரங்கள் என்ற பட்சத்தில் க்ஷம் என்பது ஒரு தனி எழுத்தாக கொள்ளப்பட்டு 51 வர்ணங்கள். 50 என்ற பட்சத்தில் க்ஷம் என்பது கிடையாது. இவ்வாறு ஒரு பட்சம். அதுபோல் இன்னும் மற்றொரு பட்சத்தில் ஹகாரத்தினை எடுத்துக்கொள்ளாமல் லம் க்ஷம் என்று லகாரத்தினையும் ஷகாரத்தினையும் எடுத்துக்கொண்டு கூட ஒரு பாடம் இருக்கிறது. இவ்வாறு ஆகமங்களின் வேதத்தினால் இந்த எண்ணிக்கையின் வேதமானது வருகிறது. பதங்கள் என்பது இந்த கிரமத்தில் இவைகள் பெருக்கப்பட்டு இருக்கின்றன. நிவர்த்தி கலையில் 1 எழுத்து, பிரதிஷ்டா கலையில் 24, வித்யா கலையில் 7, சாந்தி கலையில் 3, சாந்தி தீத கலையில் 16 அஜ்வர்ணங்கள் என்று 51 அல்லது 50 வர்ணங்கள். பதங்கள் என்பது ஓம் வியோம வியாபினே வியோமரூபாய என்று தொடங்கக்கூடிய 81 பத மந்திரங்கள். நிவர்த்தி கலையில் 28, பிரதிஷ்டா கலையில் 21, வித்யா கலையில் 20, சாந்தி கலையில் 11, சாந்தி தீத கலையில் 1 என்று 81

நமக்கு சத்யோஜாத்தம் ஹிருதயம், பிரதிஷ்டா கலையில் வாமதேவம் சிரஸ் சிரோ மந்திரம், வித்யா கலையில் அகோர ஹிருதய மந்திரம், அதுபோல் சிகா மந்திரம், சாந்தி கலையில் தத்புருஷ மந்திரம் கவச மந்திரம், சாந்தி கீத கலையில் ஈசான மந்திரம் நேத்திர மந்திரம் அஸ்திர மந்திரம், அதே சாந்தி கீதையில் அங்கு சிவபெருமானின் மந்திரம் என்று இவ்வாறாக இந்த ஆறு விதமான அத்வாக்களும் இந்த ஐந்து விதமான அத்வாக்களும் இந்த ஐந்து கலைகளில் அடங்கி இருக்கின்றன. எனவேதான் தீக்ஷா பிரகரணத்தில் ஆச்சாரியரானவர் நிர்வாண தீட்சையில் அந்த சிஷ்யனது சரீரத்தில் ஒரு கயறு ஒரு சூத்திரத்தினை தொங்கவிட்டு அந்த சூத்திரத்தில் இந்த முக்கியமாக ஐந்து விதமான கலைகளையும் பூஜை செய்கிறார். நாம் முன்பு சொன்னது போலவே இந்த ஐந்து கலைகள் வியாபகமானவை, இவைகள் எல்லாம் வியாபியமானவை, எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கக்கூடிய பொருள் இந்த கலை. மந்திர இந்த மந்திர பத வர்ண புவன தத்துவ கலைகள் என்ற இந்த வரிசை, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் குறைவான இடத்தில் வியாபியமாக இருக்கக்கூடியவை, இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிகமான இடத்தில் வியாபகமாக இருக்கக்கூடியவை. வியாபகமாக ஒன்று நீ எடுக்கும் பொழுது வியாபியமான ஒரு பொருளும் எடுக்கப்பட்டதாக ஆகிறது. ஒரு ஒரு டம்ளர் இந்த ஒரு கோப்பையில் நீர் இருக்கிறது, இந்த கோப்பையானது வியாபகம், அங்கு இருக்கக்கூடிய நீரானது வியாபியம். கோப்பையை காட்டிலேயும் கம்மியான இடத்தில் சற்று குறைவான இடத்தில் அந்த நீர் இருக்கிறது, அந்த கோப்பையை எடுத்தால் ஜலமும் எடுக்கப்பட்டதாக ஆகிறது. வியாபகமான ஒரு பொருளை எடுத்தால் வியாபியமான ஒரு பொருளும் எடுக்கப்பட்டதாக ஆகிறது. வியாபகமான ஒரு பொருளை சுத்தம் செய்தால் வியாபியமான ஒரு பொருளும் சுத்தம் செய்வதாக ஆக்கப்பட்டு விடுகிறது என்ற காரணத்தினால் தீட்சையில் இந்த பாஷசூத்திரம் என்ற ஒரு நூலில் ஐந்து விதமான கலைகளை பூஜை செய்கிறார்கள். இந்த கலைகள் இத்தனை இத்தனை தத்துவங்கள் புவனங்கள் வர்ணங்கள் பதங்கள் மந்திரங்கள் எல்லாம் அடங்கி இருப்பதாக பாவனை செய்து முன்பு பார்த்தது போல ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருக்கக்கூடிய அந்த உயிரானது கர்ம மலம் மற்றும் இருக்கக்கூடிய மாயாமலம் இரண்டு மலங்களோடு சேர்ந்து தனது ஆணவ மலத்தினை நீக்க வேண்டும் என்பதற்காக நிவிருத்தி கலையில் இருக்கக்கூடிய 108 புவனங்களிலேயும் வாகீஸ்வரி வாகீஸ்வரர் என்ற சிவசக்தி தனது மேலே இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்திலேயும் இவ்வாறு இந்த பலகையில் இருக்கக்கூடிய இந்த வெண்மையானது இந்த வெண்ணிறமானது இந்த இடத்திலேயும் வெண்ணிறம் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது, இதை தாண்டியும் இருக்கிறது இந்த வெண்ணிறம். இது போல சிவத்துவமானது எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கிறது, தத்துவங்களை எல்லாம் வியாபித்து இருக்கிறது, தத்துவங்களை கடந்த நிலையிலேயும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்கே கீழ்நிலையில் இங்கே வாகீஸ்வரராகவும் வாகீஸ்வரியாகவும் 84 லட்ச விதமான யோனி பேதங்களில் பல்வேறு ஒரே சமயத்தில் இந்த உயிரானது எல்லா யோனிகளிலேயும் எல்லா பிறப்புகளிலேயும் ஒரே சமயத்தில் பிறந்ததாக பாவனை செய்து அந்த உயிர் நான் பிறந்து விட்டேன், அனுபவிக்க வேண்டியவைகளை எல்லாம் அனுபவித்து விட்டேன், இனி இந்த நிவிருத்தி கலையில் இருக்கக்கூடிய தத்துவங்களோ புவனங்களோ வர்ணங்களோ பதங்களோ மந்திரங்களோ எனக்கு தேவையில்லை, இவைகளெல்லாம் எனக்கு அத்து போய்விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில் சிவாச்சாரியரானவர் அந்த நிர்வாண தீட்சையில் ஹோமம் செய்து அந்த உயிருக்கு அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி தருகிறார். இவ்வாறு திருப்தோஸ்மி ஒரு சுகமான நிலையை திருப்தனான ஒரு நிலையை அடைந்து விட்டேன், இனி இந்த நிவர்த்திகளா சம்பந்தமான உலகங்கள் எனக்கு தேவையில்லை. வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது நாம் ஒரு இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பல முறை சென்று விட்டால் அடுத்த முறை அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு அதிகமான அவா ஏற்படாது. அதுபோல் இந்த இடத்திற்கு நான் சென்று விட்டேன், இனி இந்த இடம் வேண்டாம் என்று உயிர்கள் சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு போகங்களை எல்லாம் மந்திரபூர்வகமாக பாவையினால் உண்டு செய்து பிறகு இந்த கலைகள் எல்லாம் அந்த உயிரை விட்டு நீங்கியதாக செய்கிறார். அதற்கு பின்பு பிரதிஷ்டா கலையில் இருக்கக்கூடிய அனைத்து புவனங்களிலேயும் இருக்கக்கூடிய 84 லட்ச யோனி பேதங்களிலேயும் ஊர்வன நடப்பன பரப்பன போன்ற எல்லா உயிர்களிலேயும் இந்த உயிரானது எல்லா வகைகளிலேயும் இந்த உயிரானது பிறந்ததாக பாதிக்கப்பட்டு ஹோமம் செய்யப்பட்டு திருப்தோஸ்மி என்று சொல்லும் நிலையை அடைவிக்கிறார். இதெல்லாம் அவர்களுக்கு தாய் தந்தையர்களாக சிவபெருமானே வாகீஸ்வரன் வாகீஸ்வரி என்ற பெயரில் வருகிறார். இவ்வாறு ஒரு ஒரு தத்துவமாக கடந்து அதன் பின்பு இங்கு இருக்கக்கூடிய திரோதான சக்தி பாசத்தினை சைவாகமங்கள் 3 பாசங்கள் 4 பாசங்கள் 5 பாசங்கள் 16 பாசங்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமாக ஆகமங்கள் சொல்கின்றன. முக்கியமாக 3 பாசங்கள் தான், ஆணவ பாசம் கர்ம பாசம் மாயா பாசம்.

0: என்று மூன்று பாஷங்கள் தான். ஆனால் இந்த மாயையானது வியக்த நிலையில் மாயை ஒரு பாஷம், அவ்யக்த நிலையில் ஒரு பாஷம் என்று மாயா பாஷமானது இரண்டாக கணக்கிடப்பட்டு நான்கு பாஷங்கள் என்று சில ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. அதுபோல் இந்த எல்லா பாஷங்களும் ஜடமானவை, ஜடமான வஸ்துவுக்கு பிரவர்த்திப்பதற்கான ஒரு தகுதி கிடையாது. எனவே சிவபெருமானுடன் வியாபித்து சிவபெருமானோடு சமவேதமாக இருக்கக்கூடிய சக்தியானவள் இந்த எல்லா ஜடவர்க்கங்களையும் ஆசிரியத்து இருக்கிறாள். எனவே பாஷங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் பராசக்திக்கு பாஷம் என்று உபச்சாரமாக பெயர் சொல்லப்படுகிறது. அந்த பட்சத்தில் ஐந்து பாஷங்கள் அர்த்த பஞ்சகம் பாஷகா, நான்கு பாஷங்கள், மூன்று பாஷங்கள், முக்கியமானவை மூன்று பாஷங்கள் என்ற பட்சம்தான். எனவே இங்கு மேலே இருக்கக்கூடிய திரோதான சக்தியை தாண்டி அதன் பின்பு அனுகிரக சக்தி அவருக்கு கிடைத்ததாக பாவித்து சிவபெருமானுக்கு துல்லியமான ஒரு நிலையை அடையும்படி செய்யப்படுகிறார் சிஷ்யனானவர் தீட்சையில். இதே போல்தான் இந்த நிலையில்தான் அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஐந்து விதமான கலைகள் எல்லாம் நீங்க பெற்று சிவத்தம் விளங்குவதின் பொருட்டு கும்பாபிஷேக காலத்தில் செய்யப்படுகிறது அத்வன்யான். மற்றும் ஒரு விஷயம், எவ்வாறு இந்த ஆறு விதமான அத்வாக்கள் பிந்துவிலிருந்து உண்டானவை என்று அசுத்த அத்வாக்களாக ஆறு அத்வாக்களாக நாம் சொல்கிறோமோ, இதே போல் இந்த அத்வாக்கள் சுத்த அத்வாக்கள் என்று மற்றும் ஒரு இவைகளுக்கு இருக்கக்கூடிய இதே பெயர்கள் தான். ஆனால் அசுத்தமானவை சுத்தமானவை என்று இந்த ஆறு அத்வாக்களும் இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. சிவபெருமானின் ஆசனத்தில் நாம் செய்யக்கூடிய அத்வாக்கள் எல்லாம் அசுத்த அத்வாக்கள். சிவபெருமானின் சரீரத்தில் நாம் அத்வன்யாசம், சாங்கி ஷடத்வன்யாசம் என்றெல்லாம் செய்கிறோமோ அந்த நியாசமானது சுத்தாத்வா என்று இந்த அத்வாக்கள் இரண்டு விதமான அத்வாக்கள் சிவபெருமானின் சரீரத்தில் இருப்பவை என்று இரண்டு விதமாக மிருகேந்திரம் போன்ற ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது இந்த அத்வாக்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மலாதிஜாஹா ஷடத்வானஹ தத்வாத்யாஹ தேச பஞ்சதா நிவத்தியாதி விபாகேன ததுக்தம் ஹி அத்வ பஞ்சகம் என்று முன்பு சொன்னது போலவே ஐந்து அத்வாக்கள் என்றும் மிருகேந்திராகமம் குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் ஐந்து அத்வாக்களாக சொல்கிறது. சிவ பசுபதி புரோக்தா பசவோஹி அணவோ மதாஹா தே பாஷபத்தாக பசவஹ பாஷஸ்யாத் அத்வ பஞ்சகம் பாஷங்கள் என்று இந்த அத்வ ஆனால் இந்த அத்வ பஞ்சகங்களில் சேராத பாஷங்கள் ஆணவ பாஷமும் கர்ம பாஷமும் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பாஷஸ்யாத் அத்வ பஞ்சகம் அத்வானஹ தத்வ புவன காலார்ண பத மந்திரகாஹ யைரமி புருஷாஹ பத்தாஹ சம்சரந்தி பவாத் பவம். அருமையான ஒரு இடம் இது. சித்தாந்த ஹிருதயம் என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது என்று சப்தப்ரகரண உரையில் வருகிறது இது. யைஹி அமி புருஷாஹ பத்தாஹ, இந்த ஆறு அத்வாக்களால் புருஷர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எதற்காக கட்டப்பட்டு இருக்கிறார்கள்? இந்த அத்வாவிலிருந்து நழுவி அவர்கள் சிவபெருமானை அடைய வேண்டும். எயிரமி புருஷாக பத்தாக சம்சரந்தி பவாத்து, பவாத்து சம்சரந்தி, பவம் சம்சரந்தி, பவம் என்று இருவருக்கும் பெயர், உலகத்திற்கும் பவஹா என்று பெயர், சிவபெருமானுக்கும் பவஹா என்று பெயர். பவாத்து பவம் சம்சரந்தி, உலகத்திலிருந்து சிவபெருமானை நழுவி அடைகிறார்கள். நழுவி என்று சொல்ற காரணத்தினால் பிற சித்தாந்தத்தில் இருப்பது போன்று இல்லாது நமது சித்தாந்தத்தில் பாஷங்களும் நித்தியமானவை, நித்தியமான ஒரு வஸ்துவிலிருந்து நித்தியமான வஸ்துவானது நழுவி செல்கிறது. தியக்த்வா ஏகைகம் இவைகளுக்கு அத்வா என்று எதற்காக பெயர் என்று ரத்னத்ரய பரீட்சா குறிப்பிடுகிறது. தியக்த்வா ஏகம் ஏகம் சம்பிராப்ய கலாதிஷு அஜராமரம் பதம் ஆசாத்தியதே பும்பிஹி அதஹ அத்வானஹ கலாதயஹ. கலா போன்றவைகளுக்கு அத்வாக்கள் என்று ஏன் பெயர் என்றால், முக்கியமாக கலாக்களில் இருந்து ஆரம்பித்தால் அத்வா என்ற பெயர். அதாவது இந்த சாந்தி கலைக்கு மேலே இருப்பவைகள்லாம் கூட அத்வாக்களாக இருந்தாலும் கூட முக்கிய விவகாரம் என்பது இந்த கலா தத்துவம். கலா தத்துவம் என்பது இங்கு இருக்கிறது. இந்த தத்துவத்தில் ஏழு தத்துவங்கள், முதல் தத்துவம் மாயா தத்துவம், இரண்டாவது இருக்கக்கூடிய தத்துவம் கலா தத்துவம். மாயா தத்துவமானது அவ்யக்தம், கலா தத்துவமானது வியக்தம், மாயா தத்துவமானது உபாதானம். மாயா தத்துவமானது உபாதானம், இங்கு இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களுக்கும் உபாதானம். அதிலிருந்து உண்டாகிய ஒரே ஒரு தத்துவமானது கலா தத்துவம். எனவே கலா தத்துவம் முதல் கொண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த முப்பது தத்துவங்கள் தான், இந்த முப்பது தத்துவங்களும் இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதி இவைகளுக்கு தான் அத்வாக்கள் என்பது உண்மையான முக்கியமான பெயர். மேலே இருப்பவைகளுக்கு அத்வாக்கள் என்பது கௌணமான பெயர் என்று சொல்கிறார். தியக்வா ஏகை யத்வா ஏகமேகம் சம்பிராப்திய கலாதிஷு அஜராமரம் பதம் ஆசாத்திய. அத்வா என்று ஏன் பெயர் என்றால், வழி என்று இருந்தால், வீடு என்று இருந்தால் ஒரே இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம். வழி என்று இருந்தால் ஒரு இடத்தினை விட்டு அடுத்த இடத்திற்கு சென்றே தீர வேண்டும். மவுண்ட் ரோட்ல நின்று போட்டு நான் மவுண்ட் ரோட்ல நின்று நான் அங்கே நிப்பேன்னு சொன்னா வேலைக்காகாது. அப்ப அங்க நடந்து போயிட்டே இருக்கணும். அது போலவே அத்வான்னு சொன்னா, இது கடப்பதற்கு உரிய ஒரு பாதையே தவிர அடைவதற்கு உரிய, நிலைத்து நிற்பதற்கு உரிய ஒரு பாதை அல்ல. ஏனெனில் இவைகளெல்லாம் பாதை போன்றவை என்பதற்காக இதில் இந்த 36 தத்துவங்கள் நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட, நிவர்த்தி கலையில் ஒரு புவனத்தில் இருக்கிறார் ஒருவர், ஒரு பசுவானது இருக்கிறது, அவருக்கு இந்த 36 தத்துவங்களும் உண்டு. இந்த 36 தத்துவங்களும் நிவர்த்தி கலையில இருக்கக்கூடிய ஒரு புவனத்தில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. ஏன்னா இந்த இடங்கள்ல அது வந்து முக்கியத்துவம் பெறதுன்ற காரணத்தினால் அதை பிரிச்சு கொடுத்தாரு. இதுவர பாக்கி இந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய ஒரு நாமெல்லாம் நிவர்த்தி கலையில் ஏதோ ஒரு புவனத்தில் இருக்கிறோம். நமக்கு குறைந்த பட்சம் 31 தத்துவம் நிச்சயமாக உண்டு. இந்த சரீரம் தொடர்பாக 31 தத்துவம் நிச்சயமாக உண்டு. இந்த 31 தத்துவங்களை பிரவர்த்திக்கும்படி பண்ணுவதற்காக 5 தத்துவங்கள் நிச்சயமாக உண்டு. அதனால்தான் பூத சுத்தியில் இந்த சரீரமானது 31 தத்துவங்களால் ஆனவை நமது சரீரம். அவ்வாறு 31 தத்துவத்துடன் பூத சுத்தி முடிந்து விடட்டும். கலா தத்துவே பும்ஸ்தத்துவம் காலோ நிகத்தி கலாச்ச மாயாயாம் ஏவம் விலீனானிதி விபாவிய. இத்துடன் போதும். நமது சரீரத்திற்கும் சுத்த வித்யா தத்துவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. நமது சரீரத்திற்கும் ஈஸ்வர தத்துவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. சதாசிவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. சக்தி தத்துவம் சிவதத்துவம் எதற்கும் சம்பந்தம் கிடையாது. பிறகு அந்த தத்துவங்களை எல்லாம் எதற்காக சுத்தம் செய்ய வேண்டும் என்று நிர்மல மன தேசிகர் கேள்வி கேட்டுக்கொண்டு, அதற்கு அந்த நமக்கும் அந்த தத்துவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட நமது சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயா தத்துவத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் பிரவர்த்திக்க வேண்டும் என்றால் அந்த 5 தத்துவங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாகத்தான் இருக்கின்றன என்று சொல்லி அவைகளுக்கும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எனவே அனைவருக்கும் இந்த 36 தத்துவங்கள் உண்டு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை எனவே பதம் ஆசாத்திய பும்பிகி அத்தக அத்வானகா கலாதயா என்று அத்வா என்று எதற்காக பெயர் வந்தது என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் இவைகள் தத்துவங்கள், தத்துவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது தத்துவ விசாரமாக ஆகிவிடும். புவனங்களை பார்க்கும் போது இந்த 108 புவனங்கள் இந்த ருத்ரர்களுக்கும் இதே பெயர்கள். ருத்ரைஹி சமான நாமதேயானி, ருத்ரை சமான நாமானி என்று வருகிறது. பசுக்களை எவ்வாறு நாம் மூன்றாக பிரித்தோம், அவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரளயா கலர்களுள் பலர்களுக்கு இந்த பெயர்கள் உண்டு. கபாலீஷாதி பெயர்கள் அவர்களுக்கு உண்டு. அவர்களின் பெயர்களே அவர்கள் இருக்கக்கூடிய புவனங்களுக்கும் பெயர். எனவே இந்த எல்லாம் இந்த பெயர்களில், இந்த 224 பெயர்களில் முக்கியமாக 108 பெயர்களில் ருத்ரர்களுக்கும் பெயர் உண்டு, அந்த ஊருக்கும் அந்த புவனங்களுக்கும் பெயர் உண்டு. இந்த 108 புவனங்களை எல்லாம் நாம் சங்காபிஷேகம் போன்ற பிரகரணங்களில் இவர்களை எல்லாம் பூஜை செய்கிறோம். இதை பற்றி ஒரு விஷயம் கடைசியில் பார்ப்போம். வர்ணங்கள் பதங்கள் பார்த்து விட்டோம், மந்திரங்கள் பார்த்து விட்டோம். இந்த புவனங்களில் 208 புவனங்கள், இந்த புவனங்களுக்கு கபாலீஷாதி புவனங்கள், அதில் 100 புவனங்களை ஒரு திசைக்கு 10 ருத்ரர்கள், 10 புவனங்கள் என்ற விதத்தில் 10 திசைகளிலேயும் 10 ருத்ரர்கள் அல்லது புவனங்கள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று மிருகேந்திரத்தின் புவனாத்வ பிரகரணம் விளக்குகிறது. அங்கே பிற புராணங்களில் வருவது போன்று 7 விதமான தீபங்கள், நவத்வீபங்கள், அதுபோல் பல்வேறு விதமான நவ கண்டங்கள், 7 விதமான தீபங்கள், ஒவ்வொரு புவனத்திற்கும் எவ்வாறு பரிமாணம், அந்த புவனத்தின் வியாப்தி எவ்வளவு தூரம், அந்தந்த புவனங்களில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி, அதில் நமது சங்கல்பத்தில் வருவது போன்றே மேரு பர்வதத்தின் தட்சிணதிக் பாகத்தில் நமது பாரத பூமி போன்றவையெல்லாம் மிருகேந்திரத்தில் விரிவாக வருகின்றன. நமது மிருகேந்திரத்தில் எவ்வாறு இந்த புவனாத்வ பிரகரணமானது விளக்கப்பட்டு இருக்கிறதோ இதே போல் ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் இந்த புவனாத்வமானது விளக்கப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கும் இவைகளெல்லாம் எல்லா அனைவருக்கும் சம்மதமான ஒரு விஷயங்கள் தான் என்று தெரிகிறது. அவ்வாறு வரும் பொழுது இந்த ஹிம பர்வதத்தின் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பூமியை மட்டும் கர்ம பூமி என்று குறிப்பிட்டு பிற புவனங்கள் எல்லாம் போக புவனங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த இடத்தில் பிற புவனங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எவ்வளவு உயரமாக இருப்பார்கள், அவர்கள் எந்த நிறத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு ஆயுள் எந்த ஆயுட்காலம் என்ன என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிருகேந்திரத்தில் மிக விரிவாக தரப்பட்டு இருக்கின்றன. அதில் பிற புராணங்கள் போன்ற பாகவதம் தவிர நாம் சங்கல்பத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிருகேந்திரத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அங்கு இலாவதி போன்ற தீபங்கள் எல்லாம் வருகின்றன. இங்கு இந்த முக்கியமாக நாம் இந்த கபாலீசாதி புவனங்கள் சொன்னோம், இவர்களுக்கு ருத்ரர்களுக்கும் இதே பெயர். இந்த பெயரை வைத்து நாம் சங்காபிஷேகம் போன்ற காலங்களில் அந்த சங்கங்களில் கலசங்களில் பூஜை செய்கிறோம். பூஜை செய்துவிட்டு இந்த கலசங்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வருகிறது, அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். நிவிற்த்தி கலையில் அசுத்தாத்வாவில் இருக்கக்கூடிய கபாலீசாதி இந்த ருத்ரர்களை எல்லாம் கலசங்களிலேயும் சங்கங்களிலேயும் பூஜை செய்துவிட்டு அதை கொண்டு தத்வாதீத்தராக இருக்கக்கூடிய அத்வாதீத்தராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு எவ்வாறு நாம் அபிஷேகம் செய்யலாம் என்று ஒரு கேள்வி வருகிறது. இது ஒரு சபையாக இருக்கும் காரணத்தினால் எனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தினே பெரிய, ஏனெனில் சபை என்றால் புதிய சில கருத்துக்களை சபையில் வைக்க வேண்டும், அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு உண்டு. எனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தினை பெரியவர்கள் முன்பு நிவேதிக்கிறேன், அவர்கள் அதை சரிதானா என்று சொல்ல வேண்டும். நான் சொன்ன ஒரு காரணம், ஆகமங்களில் வசனம் இருக்கிறது இந்த 100 கலசங்களிலேயும் சங்கங்களிலேயும் ருத்ரர்களை எல்லாம் பூஜை செய்ய வேண்டும் என்று வாக்கியம் இருக்கிறது. எனவே அவர்களை பூஜை செய்ய வேண்டியது நமது கடமை. விவேசனம் அல்லது தத்துவத்தினை சிந்தித்தல் என்பது அதற்கு அடுத்த விஷயம்தான், எனவே செய்ய வேண்டும், இது ஒரு பட்சம். அதில் மற்றொரு இடத்தில் எல்லா சங்கங்களிலேயும் எல்லா கலசங்களிலேயும் சிவபெருமானையே பிரசாதத்தையே பூஜை செய்து விடலாம், பஞ்சாட்சரத்தையே பூஜை செய்யலாம் என்றும் இரண்டாவது பட்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் பட்சமானது சத்ரருத்ரர்களை பூஜை செய்ய வேண்டும் என்று வருகிறது. மிருகேந்திரத்திலும் இது விஸ்தாரமாக வருகிறது. இதற்கு என்ன செய்யலாம் என்றால், தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது ஆகமத்தில் வாக்கியம் இருக்கிற காரணத்தினாலே நாம் சத்ரருத்ரர்களை பூஜை செய்கிறோம். 100 ருத்ரர்களை பூஜை செய்தால் என்ன பொருள் என்றால், 100 ருத்ரர்களின் பெயரில் இருக்கக்கூடிய புவனங்களை நாம் பூஜை செய்கிறோம் என்று பொருள். புவனங்களை பூஜை செய்கிறோம் என்றால் அந்த புவனத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அங்கு வரவழைக்கப்படுகின்றன என்று பொருள். எனவே அந்த 100 கலசங்களிலேயும் 100 ருத்ரர்களை அங்கு 100 புவனங்களில் இருக்கக்கூடிய உயிர்களை நாம் வரவழைத்து அவர்களை சிவபெருமானத்தில் சேர்க்கும் பொழுது அவர்கள் கிரமமாக முக்தியை அடைகிறார்கள். முக்தியை அடைய வேண்டும், தீட்சையில் எவ்வாறு சிவபெரும் ஆச்சாரியரின் மந்திர பிரபாவத்தினால் எல்லா அத்வாக்களையும் கடந்து ஒரு உயிரானது சிவபெருமானை அடைகிறதோ அதுபோல் இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு ஸ்நபன கட்டத்திலேயும் 100 புவனங்களில் இருக்கக்கூடிய அந்தந்த ஆன்மாக்கள் கிரமமாக முக்தி பெற வேண்டும் என்பதனை நினைத்து கூட சிவபெருமான் 100 அசுத்தாத்வாவில் இருக்கக்கூடிய ருத்ரர்களை பூஜை செய்து எனக்கு அபிஷேகம் செய் என்று சொல்லி இருக்கலாமோ என்று ஒரு சந்தேகத்தினை நான் பெரியவர்களுக்கு முன்பு சமர்ப்பணம் செய்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது, இருந்தாலும் கூட நேரம் கருதி குருநாதர் நிறைய விஷயங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் நேரம் கருதி இத்துடன் இந்த விஷயத்தினை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஆகம விஷயங்களை சொன்ன இந்த விஷயங்களில் பல தவறுகள் எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் கூட பெரியவர்கள் எல்லாம் அதை வெளிப்படுத்தி அதனை திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிவாகமங்களில் எனக்கு பிரவேசத்தினை ஏற்படுத்தி எனக்கு நான் செய்த ஒரு பாக்கியம், விஷயங்கள் முடிந்து பிறகு மேல் விஷயங்களை பேசுகிறேன். நான் செய்த ஒரு பாக்கியம், எனக்கு கிடைத்த குருமார்கள் எல்லாம் மிகவும் சிறந்தவர்கள். எல்லா வகையிலேயும் என்னை பிரேரணம் செய்து நல்ல வகையிலே என்னை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக எனது குருநாதர்கள் எல்லாம் அமைந்தார்கள். அந்த வகையிலே இந்த அரங்கினை அமைத்து தந்திருக்கக்கூடிய பெயரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனது குருநாதராகிய சிவஸ்ரீ சோமசேகர சிவாச்சாரியார் அவர்கள் 5 வருடங்கள் ஆகமங்களை அரை மணி நேரத்தில் ஆகமங்களை பிற பாடசாலைகளில் நடப்பதை விட அதிகமான விஷயங்களை எனக்கு அவர் போதித்தார். அது அந்த ஆகமங்கள் பகுதிகளுக்கெல்லாம் பொருள்களை எல்லாம் சிறப்பாக போதித்தார். அவரின் கருணையினாலே தான் ஆகமங்களில் எனக்கு ஒரு பிரவேசம் ஏற்பட்டது. எனவே அவருக்கு முதற்கண் இந்த எல்லா பெருமைகளும், இந்த பேச்சில் இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் அவர்களே சாரும் என்று சாஷ்டாங்க நமஸ்காரங்களோடு அவர்கள் தந்த இந்த வித்தியை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அவர்களின் குருநாதராக எனக்கு பரம ஒரு ஸ்தானத்தில் அவர் விளங்குகிறார். திருப்பதியில் இருந்து முதல்வராக இருந்து ஓய்வு பெற்ற சிவஸ்ரீ சந்திரசேகர சிவாச்சாரியர் அவர்கள் இந்த அமர்வின் தலைவர். அவர்கள் அவர் இன்னும் பரமகுருவாக எனது பரமகுருவாக விளங்கினார். அவர்களுக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரங்களை. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரை காண செல்லும் பொழுதெல்லாம் இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லித் தருவார்கள். அதனால்தான் ஆகமங்களை பார்த்து அவைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு தகுதியானது எனக்கு வந்தது அவர்கள் போன்றவர்கள் தான். இது போலவே இந்த நேரத்தில் நினைக்கக்கூடியவர் எங்களது ஆச்சாரியராகிய இந்த ஆய்வுக்கூடம் போன்றவற்றை எல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு மூல காரணமாக இருந்த சிவாச்சாரிய குலத்திலகம் சிவஸ்ரீ தீஷா சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்களின் குருநாதரும் அவர்களின் சம்பந்தியாகவும் இருந்த கோயம்பேடு சிவஸ்ரீ சிவாகமர்த்தனம் சிவஸ்ரீ சபார்த்தன சிவாச்சாரியார் அவர்கள் அவர்களும் பாடசாலையை தவிர்த்து பிற நேரங்களில் பல ஞானபாத விஷயங்களை எல்லாம் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். விஷயங்கள் புரியவே புரியாது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை, கடன் என்று செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவென்றால், இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பொழுது புரிகின்றதோ புரியவில்லையோ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காலத்தின் ஒரு வசத்தினால், காலத்தின் போக்கில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நன்றாக புரியும். அது போன்ற அவர் பல விஷயங்களை அவர்கள் பொழுதுபோக்காக செல்லும் பொழுதும் சமயத்தில் கூட அவர்களோடு பழகும் பொழுது, வண்டியில் செல்லும் பொழுது, பேருந்துகளில் செல்லும் பொழுது எல்லாம் பல நல்ல சித்தாந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதன் காரணமாகவும் நான் இந்த விஷயங்களை எல்லாம் பேச முடிந்தது. இது போன்ற பல பெரியவர்களுக்கு எல்லாம் எனது நமஸ்காரங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு, மிருகேந்திரத்தில் பல விஷயங்கள், தத்துவங்கள் தொடர்பான பல விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தேன். இருந்தாலும் அத்வா ஷடத்வாக்களை மொத்தமாக பார்க்கும் பொழுது அவைகள் உபயோகப்படாது என்ற காரணத்தினால் தெரிந்த சில விஷயங்களை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்ததற்காக அவர்களுக்கு எல்லாம் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.
1: சிவாய நம சைவம் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று மிக அழகாக சொல்லியாச்சு. தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமையில் நிற்பவர்கள். சரி, ஆதி மாண்புனா இறைவனுக்கு எட்டு பண்புகள் இருக்கு அப்படிங்குற நேத்து பார்த்தோம் அருட்பண்புகள். அதுல ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணம், அவர் வந்து ஆட்கொள்ளத்தக்க தகுதியுள்ள ஆன்மாக்களை மட்டும்தான், அந்த மாதிரி தகுதியுடையவர்களை மட்டும்தான் ஆட்கொள்கிறார். ஞானசம்பந்த பெருமானை ஆட்கொள்ளவில்லையா? அது போல கேட்பான் புகில் நீ ஆராய தொடங்கினா அளவில்லை காண்டல் கருதல் உரை அளவைகளால் ஆராயும் அளவைகளுக்கு உட்பட்டது அல்ல கிழக்க வேண்டாம், அதனால அதை பத்தியே நீ பேசவே வேண்டாம். கோட்பாலனவும் வினையும் குறுகாமை, அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நவகிரகங்கள் ஒன்பது கோள்கள் அவற்றின் வாயிலாக உலக வாழ்வில் நுகரப்படக்கூடிய இன்ப துன்பங்கள் அவற்றின் காரணங்களாகிய நல்வினை தீவினைகள் உங்களை சேராதபடி. இப்ப நம்ம என்ன செய்யறோம், என்னென்ன பயிற்சி வருது, அதுக்கு என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன், இதுல கோட்சார பலன் என்ன, தனித்தனியா ஜாதக ரீதியான பலன் என்ன என்பதுல கவனம் செலுத்தாம நேரே என்ன செஞ்சிடணும், எம் தந்தையார் அதாவது எந்தை தாட்பால் வணங்கி எனது தந்தையாகிய இறைவனுடைய திருவடியை தலை நின்று, நம்முடைய தலையை நிலை பெற வைக்கணும், இறைவன் திருவடியில நம்முடைய தலையை வைக்க வேண்டும், வைத்து வணங்கி அவரே வணங்கி. அடுத்து என்ன செய்யணுமா, அதுலயே வந்து நம்முடைய இச்சை கிரியை ஞானம் எல்லாம் அதுல வந்து அடங்கணும், அதாவது வேட்கை அறிவு செயல் எல்லாம் அதிலே அடங்கணும். அப்படி அவரோடு அத்துவிதமாக நின்று வணங்கினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால இதை கேட்டு நீங்கள் நடக்கவும், அளவுக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சிந்திக்க வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்று குருஞான சம்பந்த பெருமான் கூறியது போல்தான் ஒவ்வொருவருக்கும் நிகழ்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு அதிலே வலியுறுத்தி இருக்கின்றார். சரி, ஆதி மாண்பு ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணம் இந்த ரெண்டும் கேட்க, இங்க கேட்டல் என்பது உயிரின உயிர்கண் விளங்கி தோன்றக்கூடிய மெய்யுணர்வுல முதல் பகுதி வந்து கேட்டல் தான். கேட்டல்ங்கிறது ஒரு ஞானம், சிந்தித்தல்ங்கிறது ஒரு ஞானம், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல். அதனால கேட்டல் ஞானத்தை பத்தி இந்த இடத்துல மிக அழகா சொல்லுது. ஆராய்ச்சி ஞானத்தை சொல்லவே இல்லை, ஆராய்ச்சி பண்றது ஞானமே கிடையாது, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆச்சாரியன் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் விளங்கி தோன்றும்னு சித்தியார் சொல்லுது. அப்ப நமக்கு பக்குவம் வந்துச்சுன்னா ஆச்சாரியன் வந்து நமக்கு உணர்த்துவாங்க, அப்ப தானா எல்லாமே நமக்கு உணர முடியும். அதற்கு முன்பு நாம் ரொம்ப ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இறைவனோடு அத்திவிதமாக அதாவது வேறற ஒற்றித்து நின்று உயிரால் உணரப்படக்கூடியவை என்ன என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடலின் மூலம் விளக்கியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருச்சிவபுரம் அருமையான தலம். அதில் அவர் பாடியிருக்க பதிகம் புவம்வழின்னு ஒரு பதிகம் பாடியிருப்பார். அது நவராத்திரியில் பாடுறோம். அதை பாடியாச்சுன்னா ஜெயமகள் ஆகிய துர்க்கை, அப்புறம் கலைமகள் சரஸ்வதி, அப்புறம் திருமகள் லக்ஷ்மி, அப்புறம் மலைமகள் அம்பாள், எல்லாரோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நவராத்திரிக்கு கொலு வைக்க முடியலை, அல்லது என்னால் அம்பாளை அலங்கரித்து வைக்க முடியலை, என்னால் விரதம் இருக்க முடியல, இந்த மூணும் முடியலன்னா கவலைப்படலாம். முடிஞ்சால் செய்ய வேண்டியதுதான், ஆசை இருந்தால் செய்ய வேண்டியதுதான், உடல் ஒத்துழைக்கல சூழல் ஒத்துழைக்கலைன்னா இந்த பதிகத்தை பாடுங்க, உங்களுக்கு எல்லாரோட அருளும் கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே நமக்கு சொல்லியிருப்பார். அந்த சிவபுர பல பதிகத்தில் பழுதில கடல் புடை தழுவிய படி முதலிய உலகு கண்மலி குழுவிய சுரர் பிறர் மனிதர்கள் குலமலி தரும் உயிரவை அவை முழுவதும் அழிவகை நினைவோடு முதலுரு இயல் பரன் உரைப்பதி செழுமணி அணி சிவபுர நகர் தொழுமவர் புகழ் மிகும் உலகிலே என்று சொல்லுகின்றார். பழுதில கடல், அதாவது குற்றமில்லாத ஏழு கடல்கள், அந்த பக்கத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகுகள், அந்த தழுவிய படி முதலிய உலகு, அதை சுற்றி இருக்கிற உலகம், நில உலகம் முதலிய உலகங்களில், அடுத்து என்ன சொல்லியாச்சு, குழுவிய சுரர் பிறர் மனிதர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது தேவர்கள் அந்த கூட்டமாக தானே இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வேறாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களும் கூட்டம் கூட்டம், மொத்தத்தில் உயிர்கள் வந்து பல எண்ணற்றவை, அதனால் அந்த உயிர் தொகுதிகள் அனைத்தும். அடுத்து என்ன சொல்லியாச்சு, அழிவகை நினைவோடு, அழிதல் வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதல் உரு இயல் பரன் உரைப்பதி, முதல்வன் முதலாவது வடிவம் கொள்கின்ற உருத்திரன் எழுந்திருளி இருக்கக்கூடிய தலம் அந்த சிவபுரம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இதை நினைந்து தொழுகின்றவர்களுடைய புகழ் வந்து உலகத்தில் வளர்ந்து ஓங்கும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல கடல்களை குறிக்குது. பழுதில கடல் அப்படின்னு சொன்னதுனால பார்க்கடல் முதலிய ஏழு கடல்கள் அதில் குறிக்கப்பட்டு, இறைவன் நினைப்பினாலே நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும். அவர் சங்கல்ப மாத்திரைன்னு சொல்லுவோம், நினைச்சாலே எந்த காரியத்தையும் நடத்திடுவார். அவருக்கு வந்து நம்மள மாதிரி கருவிகரணங்களால் செயல் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. அப்போ அவர் எல்லாவற்றையும் சங்கல்ப மாத்திரையில் செய்கிறார். இங்கே அழித்தல்னு ஒரு வார்த்தை வருது. அவர் அழிக்கிறது என்னதுன்னா நம்ம உயிரை கிடையாது, ஏன்னா உயிர் வந்து நித்திய பொருள், நம்முடைய உடல். இதுக்கு வந்து அந்த வினை அனுபவம்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னா அப்புறம் இதை வச்சுட்டே இருக்க முடியாது, அடுத்த உடலை கொடுக்கணும், ஒன்று முக்திக்கு போகணும் அல்லது அடுத்த பிறவியை தரணும். அதனால் இந்த பிராரத்த வினை முடிஞ்ச உடனே, அந்த நுகர்வு முடிஞ்ச உடனே இந்த உடம்பை வந்து அழிச்சிருவாங்க. அதுதான் இங்கே அழித்தல்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ நம்ம போன்ற கருவிகரணங்களால் அவர் எதையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதையும் நமக்கு அதில் அழகாக திருத்தமாக சொல்லியாச்சு. அப்போ அதிலிருந்து அவர் எவ்வளவு பரன் அப்படின்னா மேலானவன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மகாருத்ரன், ருத்ரன் வேற மகாருத்ரன் வேற, இவர் மகா சம்ஹார காலத்தில் எல்லா உலகத்தையும் அழிக்கிறாரு. அப்போ இவர் எல்லாவற்றையும் அழித்த பின் இவர் மட்டும் தனித்து இருக்கின்றார், சங்கார காரணனாக இருக்கின்றார் அப்படிங்கிறது இதில் அவருடைய பதித்தன்மையை நமக்கு இந்த பாடலும் அழகாக உணர்த்துகிறது என்று நாம் காண்கிறோம். அடுத்து அதே சிவபுரத்திலே மலை பல வளர்த்தரு புவியடை மறுதரு வழிமலி மனிதர்கள் நிலைமலி சுரர் முதல் உலகு கணிலை பெரு வகை நினைவோடு மிகும் அலைக்கடல் நடுவரி துயிலமர் அரியுரு வியல் பரன் உரை பதி சிலைமலி மதில் சிவபுர நினைபவர் திருமகளோடு திகழ்வரு என்று நான் அப்பதே சொன்னேன். எல்லாரோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிகத்தை படைத்தால் அப்படின்னு பார்த்து, தனித்தனியாக நிறைய பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த மலைகள்லாம் இருக்கக்கூடிய நில உலகில் அறிவு நூலில் கூறப்பட்ட வழியில் ஒழுகி வரக்கூடிய மனிதர்கள் நிலை பெற்றுள்ள தேவர்கள் முதலியவர்கள் வாழ்கின்ற தேவலோகம் முதலிய லோகங்கள் அதுல நிலவும்படி நினைக்கும் மேலான நினைவோடு. இப்ப என்ன சொல்லியாச்சுன்னு பாருங்க, அலைகள் வீசுகிற கடல் நடுவுல அரித்துயில் செய்யக்கூடிய திருமாலின் உருவம் கொண்டுள்ள இறைவன் அவர். அப்ப அழகா சித்தியார்ல ஒரு பாடல் இருக்கும், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகன்தான் வருவார், ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் வேதனைப்படும் என்று. நமது அப்பர் சுவாமிகளும் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனின். நம்மளை பத்தி சொல்லும் போது, உயிர்களை பத்தி சொல்லும் போது திருப்புகள்ல எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். அப்போ எப்போதும் ஈர் இல்லாமல் இருப்பது சிவபெருமான் ஒருவர் தான். அவரே எல்லா வடிவிலும் இருக்கின்றார், அவரே திருமாலாகவும் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அவரை நினைந்து வழிபடுபவர், அந்த சிவபுரத்தை யாரெல்லாம் எண்ணி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு திருமகளுடைய அனுகிரகமும் கிடைக்கும். ஏன்னா சுவாமியோட அனுகிரகம் கிடைச்சா சுவாமி சொன்னது தானே திருமகள் கொடுக்கணும். இப்போ குபேரனோ திருமகளோ சுவாமி என்ன சொல்றோம், அவங்க ரெண்டு பேருமே சுவாமிகிட்ட தான் வாங்குறாங்க, ஐஸ்வர்யேஸ்வரத்தை தான் வாங்கி அப்புறம் நமக்கு கொடுக்க, நமக்கு கொண்டாந்து கொடுக்கறது அவங்க கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரி, மிக அழகாக இதிலே இறைவனுடைய முழு முதல் தன்மையை நமக்கு, அதாவது அவரே நமக்கு உயிர்களுக்கு அருளினால் எப்போதும் காத்தலையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் உள்ளத்தில் எவ்வளவு அருள் இருக்கிறது என்பதை நமக்கு அந்த பதியை பற்றிய நிலையை உணர்த்தும் பொருட்டு இதிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஆமா, அதுபோல் நமக்கு அந்த பதியை பற்றிய சிறப்புகள் எல்லாவற்றையும் இதிலே நமக்கு அவர் உணர்த்தி விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதன் பின்பாக அடுத்த நிலையை நாம் பார்க்கலாம். இந்த பதியை பற்றி சொல்லும் போது பதி வந்து அனாதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த அனாதி அப்படின்னா தோற்றம் இல்லாதது அப்படின்னு பேர். தோற்றம் எப்போ வரும்னா பிறப்பு இருந்தா தோற்றம் வரும். இவருக்கு வந்து தோற்றம் கிடையாது சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லும் போது, பிறப்பாதி இல்லான் பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை, பிறவாதவனே பிணி இல்லாதவனே, இறப்பில்லார் பிணியில்லார் தமக்கு என்றும் கேடில்லார், பிறப்பிலா பெருமானார் பெருவேளூர் பிரியாரே, முன்னை பிறப்பிறப்பு இல்லாதவர் தோற்றம் கேடு இல்லாதவர் என்று 3 திருமுறைகளிலும் இந்த கருத்தை சிவபெருமான் பிறப்பிறப்பு இல்லாதவர் என்று, அவர் அனாதி என்ற சைவ சித்தாந்த கருத்தை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார். மேலும் அவர் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நித்திய பொருள் என்பதை 1 திருமுறையிலே நிலையார் தரு நிமலன் என்று சொல்லி, நிலையானவர் என்பதையும் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுள் எத்தனை பேர் என்பதில் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். நேத்தும் பார்த்தோம், நிறைய தெய்வங்களை வழிபடுறோம் அப்படின்னா அந்த தெய்வங்களுக்குள்ள இருந்து நமக்கு அவங்களை அதிர்ப்தித்து அருள் செய்வது சுவாமி தான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தியார் பாடலும் பார்த்தோம். அதுபோல திருவருட் பயன்ல சொல்லப்பட்டிருக்கும், ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டும் மாயை இரண்டாக இவை 6 ஆதியில் என்று. அதுல அந்த ஏகன் வரக்கூடியது ஒருவன் அப்படின்னு தான் நேத்து பார்த்தோம் இல்லையா, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது. சரி, இந்த பதி எங்கு இருக்கின்றார் என்று பார்த்தால் சர்வ வியாபகம் என்று பார்த்தோம், எங்கும் நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிறது. அந்த சர்வ வியாபகம்ங்கிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிறது. அத எங்கும் பரவி என்றும், எங்குமாகி நின்றான் என்றும், எங்குமாய் இருப்பார் என்றும் மிக அழகாக தன்னுடைய 3 திருமுறைகளிலுமே பதிவு செய்து இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அகரமாகிய உயிர் எழுத்துக்கள்ல எப்படி மற்ற எழுத்துக்கள்லாம் பொருந்தி இருக்கோ அத மாதிரி தனக்கோர் ஊமை இல்லாத இறைவன்கிட்ட இறைவன் வந்து எல்லாத்திலையும் நிரம்பி இருக்கின்றார் என்று நமக்கு திருவருட்பயன் சொல்லுது. அகர உயிராகி என்று அந்த முதல் பாடல் சொல்லுது இல்லையா, அது போல இவரும் நிகரில் இறையாக அவரை பற்றிய ஒரு சிறப்பை நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இவருக்கு தோற்றக்கேடு இல்லை என்பதை நாம் சிந்தித்தோம் இறைவனுக்கு. அவர் ஆனால் உலகிற்கு அவரே ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் இருப்பார். ஆதியும் அந்தமும் இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். சரி, அப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல் திருமுறையில் தோற்றம் ஈருமாகி நின்றாய் என்றும், அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணலார் என்றும், இரண்டாம் திருமுறையில் அந்த முதலாகி நடுவாய பெருமானை என்றும், அந்த நீர் முதநீர் நடுவாம் அடிகேள் என்றும், மூன்றாம் திருமுறையில் ஆதி அந்தம் ஆயினாய் என்றும், ஆதியாய் நடுவாய் அந்தமாய் நின்ற அடிகளார் என்று இறைவன் உலகிற்கு ஆதி நடு அந்தம் ஆனவன் என எல்லாவற்றையும் தோற்றுவிக்கும் முதல்வன் அப்படிங்கிறதுனால ஆதி என்றும், எல்லாம் நிலைத்து இயங்க காரணமாக இருப்பவன் ஆதலால் நடு என்றும், எல்லாவற்றையும் தன்பால் ஒடுங்கச் செய்வதால் அந்தம் என்றும் கூறுகின்றார். அவரே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலும் செய்கின்றார் என்பது உணர்த்தப்படுகிறது என்று பார்த்தோம். நமக்கு சிவஞான போதம் சொல்கின்றது அல்லவா, அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படிங்கிறது அதே இதுதான். அதாவது சங்கார காரணனாகிய கடவுளே உலகிற்கு தோற்ற காரணர், யார் சங்காரம் பண்றாரோ அவர் தான் மீண்டும் தோற்றம் பண்ணுகிறார் என்று மிக அழகாக அதிலே சொல்லப்பட்ட கருத்தை இவரும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். சிவஞான சித்தியாரும் மிக அழகாக வழிநூலும் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது சங்கார காலத்துல படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணுவும் வந்து இருக்க முடியாது. அவங்க இருந்தாங்கன்னா உலகம் வந்து சம்ஹாரம் ஆகாது. இப்ப சம்ஹார கடவுளோட வேலை என்னன்னா எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணணும். அவர் சிலதை விட்டுட்டு சிலதை அழிக்காம சிலதை மட்டும் அழிக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் அவர் அழிச்சு தான் ஆகணுங்கும்போது, எல்லாம் அவர் அழிச்சதுக்கு அப்புறம் எஞ்சி நிற்கக்கூடியது அவர் ஒருவர் மட்டும்தான். யார் இருக்காங்களோ அவங்களால தான் மீண்டும் தோற்றம் செய்ய முடியும். அதனால் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில்களை செய்வது இவர் ஒருவரே அப்படிங்கிறது நமக்கு சிவஞான சித்தியார் அழகாக உணர்த்துகின்றது. சரி, இப்படிப்பட்ட பதி நமக்கு எப்படி இருக்கின்றார் என்றால், அவர் தலைமை பொருள், அவர் தான் நமக்கு தலைவனாக இருக்கின்றார் என்பதை உயிர்கட்கு முன் தலையானவன் ஒரு பாடலில் பார்த்தோம். மற்றொரு பாடலில் சொல்லும்போது சொல்றாரு, தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் போற்றி சேர்ப்பார் என்று அடியார் தம்மடி போற்றி சேர்ப்பார்கள் என்று மிக அழகாக மூன்றாம் திருமுறையிலே சொல்கிறார். அப்போ உயிர்களுக்கு தலைவன் யாருன்னா இவர் தான், அதாவது பசுபதி அப்படிங்கிறது இதில் உணர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து முதல் மூர்த்தி என்றும் முதல்வர் என்றும் முதல்வன் என்றும் சொற்றொடர்களையும் இதே பொருள் தரும்படியாக ஒன்றாம் திருமுறையிலும் மூன்றாம் திருமுறையிலும் கையாண்டுள்ளார். இறைவனை பசுபதி என்றே ஒன்றாம் திருமுறையில் இரண்டு இடங்களிலும் மூன்றாம் திருமுறையில் சில இடங்களிலும் கூறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சைவ சித்தாந்தத்தில் உயிரை பசுன்னும் முழுமுதற் கடவுளான இறைவனை பதி என்ற சொல்லாலும் குறிப்பிடுகின்றோம். அந்த பசுபதி என்ற சொல் வந்து உயிர்களுக்கு அவர் தலைவர் என்பதை அந்த உண்மையை உணர்த்தும். ஆகையால் அதை மிக அழகாக நமக்கு இவர் எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். பதி பரமே என்று சிவப்பிரகாசம் நமக்கு சொல்லுது. திருவருட்பயனை எடுத்துக்கிட்டோன்னா நிகரில் இறை என்றும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை என்றும் நமக்கு சொல்லுவாங்க. அதுதான் அவருடைய தலைமை பண்பு. அதை இவர் பல இடங்களில் கையாண்டுள்ளதை நாம் காண்கின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இன்று நாம் காண வேண்டியது என்ன என்று பார்த்தோம் என்றால், சேர்வார் தாமே தானாக செய்யும் இறைவன் உறையும் இடம் என்று சொல்கின்றார். அவரை நாம் ஏன் சேர வேண்டும் என்றால், அவரை சார்ந்தால் நமக்கு அவர் தன்னை நம்மளே தன் போல் தூய்மையாக்கி விடுவார் என்பதால் அவரை நாம் சேர வேண்டும் என்பதை நமக்கு அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து பாசம். இந்த பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பார்த்தோம். இப்போ பாசத்தை பற்றி பார்க்கலாம். பாசம்னா மூணுன்னு பார்த்தோம். மலம் அல்லது அழுக்கு என்ற பொருள் தரக்கூடியது. மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறது. ஆணவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்களை அனாதியாகவே பந்தித்திருக்கும், உயிர்களோட அறிவு இச்ச செயலெல்லாம் விளங்க விடாமல் அணுத்தன்மைப்படுத்துது. அதனால அதுக்கு ஆணவம்னு பேர். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பில் களிம்பு. இந்த செம்பு பாத்திரம் பச்சை ஆகும். நம்ம நல்ல புளி போட்டு பீதாம்பரி போட்டு விளக்கி வச்சுருப்போம். திருப்பி நம்ம கொஞ்சம் புழங்கினாலும் புழங்காட்டாலும் மீண்டும் அது நிறம் மாறிவிடும். அதில் ஒரு களிம்பு இருக்குது செம்பு பாத்திரத்தில். அது மாதிரி செம்பில் களிம்பு போலவும், நெல்லுனா உமி இல்லாமல் இருக்குமா, அதனால் நெல்லில் உமி போலவும், நீரில் உப்பு போலவும், நீரையும் உப்பையும் எப்படி பிரிக்க முடியாது அது போலவும், அனாதியாகவே உயிர்களோடு இரண்டரை கலந்திருக்குது. அதனால் இதுக்கு மூலமலம் அல்லது சகஜமலம் அப்படின்னு பேர். இது வந்து இப்போ இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது ஒரு குணம்லாம் கிடையாது, அது வந்து ஒரு குற்றம், உயிரை பந்தித்திருக்கக்கூடிய ஒரு குற்றம், தோஷம்னு சொல்லலாம் அல்லது பிணின்னு சொல்லலாம். அதுக்கு அழிவு கிடையாது, ஆனால் அதற்கு நிவர்த்தி உண்டு. அதை வந்து ஆணவமலத்தோட வலிமை குன்றும்படியாக செய்வதற்குள்ள நிவர்த்தி உண்டு. இருள் வந்து பிற பொருளை காட்டாது, ஆனால் தன்னை காட்டும். ஆனால் உயிரில் ஆணவமலம் சம வியாபகமாக இருந்துக்கிட்டு அறியாமை அல்லது அஞ்ஞானத்தை செய்து நம்முடைய அதாவது அறிவு இச்சை செயல் மூன்றையுமே நிகழ விடாமல் தடுத்து ஆன்மான்னு ஒன்று இருக்குங்கிறதே தோன்றாதவாறு செயல்படுது. அவ்வளோ தூரம் அந்த ஆணவ மலத்தோட வலிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை மறைக்குது. அடுத்து என்ன செய்யுது? ஆன்மாவுக்கு ஆன்மாவையே மறைச்சாச்சு. அடுத்து ஆன்மாவுக்கு சிவத்தையும் மறைச்சிருது. சரி, சிவத்தையும் மறைச்சிட்டு ஆன்மாவையும் மறைச்சிட்டு தன்னையாவது காட்டுமான்னு பார்த்தா தன்னையும் மறைச்சிருச்சு. இப்படி எல்லாவற்றையும் மறைத்து தானாய் நிற்கும் அந்த ஆணவம் தன்னோட ஆவாரக சக்தியின் மூலம் உயிர்களுக்கு அகமறப்பை செய்வதாக, அதாவது உள்ள வந்து ஒரு மறைப்பை செய்கின்றது அல்லவா, அதுதான் சிறப்பு இயல்பு அல்லது உண்மை இயல்புன்னு சொல்லப்படுது. அடுத்து கண்ம மலமும் மாயா மலமும் வந்து பொருந்துது. அப்போ ஆணவ மலம் வந்து உறவை பகையினும் பகையை உறவென்றும், உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும், பிறவற்றை இப்படி மாற்றி மாற்றி உணரும்படி விபரீதமான ஒரு ஞானத்தை, அதாவது திரிபு உணர்ச்சின்னு சொல்லுவோம், அதை உண்டாக்குகிறது. அப்போ மயக்கத்தை தருவது ஆணவத்தின் அதோ நியாமிகா சக்தி. இது பொது இயல்பு. சரி, அப்போ ஆவாரக சக்தி வந்து சிறப்பு இயல்பு, அதோ நியாமிகா சக்தி வந்து பொது இயல்பு ஆணவத்துக்கு. அது ஒரு பொருளாக இருந்து எண்ணிறந்த உலகத்தில் எண்ணிறந்த உயிர்கள் எண்ணிறந்த வகைகளில் தூலமாக சுக்குமமாக அதிசுக்குமமாக தன்னுடைய ஆவாரக சக்தியாலையும் அதோ நியாமிக சக்தியாலையும் பந்தித்து நிற்கின்றது ஆணவமலம். பாசி நிறைந்த ஒரு குட்டை, அதில் ஒரு கல்லை வீசின மாத்திரத்தில் அது என்ன செய்யும்? பாசி விலகும், திருப்பி மீண்டும் படரும். அது மாதிரி ஆணவ மூலம் படிமுறையில் கொஞ்சம் விலகும், அப்படி வலி குன்றும், மீண்டும் வாசனாமலம் பொருந்தும். பொருந்தின உடனே திருப்பியும் அந்த பாசிபட குட்டை மாதிரி திருப்பியும் வந்து அப்படியே இது பண்ணிட்டு, அப்புறம் என்ன பண்ணுது? அந்த மாதிரி ஒரு பொருந்துறதுனால உயிரை கர்த்தாவென்றும் தனக்கு நிகரில்லை என்றும் யான் எனது என்ற செருக்கு அடையுமாறும் செய்கிறது. நாம் தான் கர்த்தான நம்மளை நினச்சிக்கிறதும், நமக்கு நிகராக யாரும் இல்லைன்னு நினைக்கிறதும், யான் எனதுங்கிற செருக்கும் எதனால் வருதுன்னா ஆணவத்தால் வருகிறது. சரி, அடுத்து கண்மம். இப்போ உயிர் வந்து உடம்பை பொருந்தி மனம் வாக்கு காயத்தால் அறிந்தும், அது முதல்ல உயிராக மட்டும் இருக்கும்போது அனுபவம் கிடையாது, அதற்காகத்தான் இறைவன் நமக்கு உடலை தருகின்றார். அந்த உடலை பொருந்தின உடனே மனம், அந்த கரணங்களில் ஒன்று மனம், அப்புறம் வாக்கு, அப்புறம் காயம், இந்த உடம்பு, இந்த மூணாலையும் அறிந்தும் செய்கிறோம் அறியாமலும் செய்கிறோம். புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும் செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து வினைகள் அப்படின்னு பேர். அந்த வினைகளுக்கு தான் கண்மம் அப்படிங்கிறது பேர். இந்த கண்மம் வந்து ஆணவம்ங்கிறது ஒரு பிணின்னு பார்த்தோம் இல்லையா, அதை தீர்ப்பதற்காக சேர்க்கப்பட்ட மருந்து. அதனால கண்மத்தை வந்து ஆகந்துக மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆணவம் வந்து அனாதியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம், அதற்கு நிவர்த்தி ஆகிய மருந்தும் அனாதியே என்ற முறையில் அனாதியானது. ஏன்னா நோய் இருக்கு, நோய்க்குள்ள மருந்தும் அனாதி தான், நோயும் அனாதி, நோய்க்குள்ள மருந்தும் அனாதி அப்படிங்கிறதுனால கண்மத்தையும் அனாதி என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ உயிர் உடம்பை பொருந்தின உடனே ஆணவ மலத்தினால் ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்பு உயிரை செயல்பட தூண்டுவதால் விருப்பு வெறுப்பே மூல கண்மம் எனப்படுகிறது. சரி, இப்போ காயத்தால் செய்யப்படும் கண்மம், கண்மங்கள் வந்து பல விதமாக இருக்குது. அது உடம்பால் செய்யக்கூடியது, ஒரு தெய்வத்தை பூஜிக்கிறோம் அது உடம்பால் பூஜிக்கிறோம், அல்லது ஒருத்தரை போய் அடிக்கிறாங்க அதுவும் உடம்பால் தான் நடக்கு, அதுக்கு காயிகம் என்று பெயர். காயத்தால் செய்வதற்கு காயிகம் என்று பெயர். வாக்கால் செய்யப்படக்கூடிய கண்மம்னு ஒன்று இருக்குது. தெய்வத்தை தோத்திரம் செய்யலாம், அடுத்தவங்கள தூஷிக்கலாம், நிந்திக்கலாம். சரி, இது வாசிகம், வாயால் செய்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? வாசிகம் அப்படின்னு பேர் அந்த கண்மத்துக்கு. வாக்கால் செய்யப்படும் கண்மம் வாசிகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து மனது. மனதால் செய்யப்படும் கர்மம் வந்து மானதம் என்று சொல்லப்படுகிறது. தெய்வத்தை தியானம் பண்ணலாம், அல்லது அடுத்தவங்களோட உடைமையை நாம் எப்படி அபகரிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மானதம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனதால் செய்யப்படும் கர்மம் மானதம், வாக்கால் செய்யப்படும் கர்மம் வாசிகம், காயத்தால் செய்யப்படும் கர்மம் காயிகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்படி இந்த கர்மத்தோட இயல்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லுக்குள்ள முளை போல ஆன்மாவை பற்றி இருக்கு, சிருஷ்டி காலத்துல காரியப்படுது, சங்கிலி போல தொடர்ச்சியா அழிந்தும் ஆகியும் வருது, பிரவாகத்து அலை போல் மாறி மாறி வருது, இப்படி அலை வந்து வந்து போற மாதிரி இப்படி வருது, வியாபகமா அந்தந்த அணுக்கள் அதாவது உயிர்கள் தோறும் வெவ்வேறா இருக்கும். ஒவ்வொரு செஞ்ச வினைக்கீடா தானே அந்த கர்மமானது வெவ்வேறு மாதிரி தானே இருக்கும், அதான் சொல்றாங்க வெவ்வேறா இருக்குது. இதம் அகிதங்களால் ஆவது, அதாவது நல்வினை தீவினைகளால் ஆவது, புண்ணிய பாவங்களாய் அந்த செய்யும் போது நல்வினையா இருக்கும், அப்புறம் அங்கே போய் சேரும்போது நல்வினை வந்து புண்ணியமாகவும் தீவினை வந்து பாவமாகவும் இருக்கும், அப்புறம் நமக்கு பலன் தரும்போது புண்ணியம் வந்து சுகத்தையும் பாவம் வந்து துக்கத்தையும் தருது, அதாவது இன்ப துன்பத்தை தருது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து அனுபவித்து தான் கழிக்கணும், உடல் ஊழாய்த்தான் கழியும் பிராரத்தம் வந்து. ஒன்றை வத்து ஒன்றெல்லாம் அழிக்கலாம் முடியாது. அதுக்கு என்னப்படின்னா விதிப்படி பரிகாரம், அது என்னென்னா வழிபாடு ஒன்று தான். இறைவன் நாமத்தை சொல்லணும், இறைவனை பற்றியே தியானிக்கணும், இறைவன் நாமத்தை சொல்லணும், இறைவன் பொருள் சேர்ப்புகளை பாடணும் பேசணும், அப்புறம் இறை வழிபாடு பண்ணணும், இதுதான் நமக்கு தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கர்மமானது மூன்று வகையால் செய்யப்படும்னு பார்த்தோம், அடுத்து செய்யப்படுற விதம் மூன்று பார்த்துட்டோம், அது மூணு வகையாக இருக்குது, அதுக்கு பேர் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சஞ்சிதம் அப்படிங்கிறது அனாதி தொட்டு ஒவ்வொரு ஜனலத்திலையும் நம்ம செய்த வினைகள் அனுபவித்தது போக, ஏன்னா 84 லட்சம் பிறவி கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, அதில் எவ்வளவு சேர்த்துருக்கோம் நமக்கே தெரியாது, அதில் எவ்வளவு அனுபவத்துக்கு வந்திருக்கு, அது போக எஞ்சியதுக்கு என்னெல்லாம் இருக்கோ டன் கணக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே சஞ்சிதம். சரி, அடுத்து மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை, இதுதான் அந்த ஆறு அத்துவாக்கள்னு சொல்லுவோம், வழிகள்னு சொல்லுவோம். இந்த ஆறிலும் கட்டுப்பட்டு இருக்கின்ற புண்ணிய பாவங்கள் அதுதான் சஞ்சிதம், இதை பழவினை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பிராரத்தம்னா என்னன்னா சஞ்சிதத்தில் இருந்து புசிக்க பக்குவம் அடைந்ததை அனுபவிப்பதற்காக உயிர் வந்து மீண்டும் ஒரு பிறவியை பெற்று அனுபவிக்கக்கூடிய, அதாவது இந்த பிறவியில் அந்த சஞ்சீதத்திலிருந்து நம்ம அதாவது கரெக்டாக போன பிறவியில் செஞ்சது வரும்னு சொல்ல முடியாது, எந்தெந்த பிறவியில் எவ்வளவு நல்லது கெட்டது பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாது, சில சமயம் அளவுக்கு அதிகமாக நன்மை அனுபவித்தாலும் இன்ப அதிர்ச்சி ஆயிடுது, துன்பம் அதிகமானால் துன்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்போ சுவாமி வந்து இது இந்த பிறவியில் இவ்வளோதான் தாங்கணும், எந்தெந்த பிறவியிலையோ செஞ்ச பல வினைகளுக்குரிய பலனை இன்ப துன்பமாக, அந்த புண்ணிய பாவங்களுக்குரிய பலனை நமக்கு இன்ப துன்பமாக தருகின்றார் என்று நாம பார்க்கிறோம். சரி, இது வந்து நுகர்வினை அல்லது ஏன்ற வினை அல்லது ஊழ்வினை எல்லாமே இதுக்கு தான் பேர், பிராரத்த வினைக்கு தான் பேர். நுகர்வினை நுகர்கின்றோம் இல்லையா, அதனால நுகர்வினை, இதுதான் ஊழ்வினை, ஊழ்த்து வருவதால் இது ஊழ்வினை. அடுத்து ஏன்ற வினை, ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிப்பதா. சரி, இது வந்து ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என்ற மூன்று முறையில் வந்து நமக்கு பலன் தருது. துக்கத்ரயம் அப்படின்னு இந்த மூணையும் சொல்லுவாங்க, ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என்ற மூன்று வகையில் வருது. சரி, இப்போது சஞ்சிதம்னா என்னன்னு பார்த்துட்டோம், பிராரத்தம்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆகாமியம் ஆகாமியம்னா என்னென்ன, இந்த பிராரத்த கர்மங்கிறது என்னது, பல வினைகளோட பலன், ஊழ்வினை இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம், நுகர்வினை. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே விருப்பு வெறுப்புனால இது நம்முடைய வினைப்பயன் நுகராமல் இந்த வினைப்பயன் நமக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு வருது, அந்த கருவியை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஒரு தவறான எண்ணம் நம்ம மனசில் வருதா, ஒரு பிறவி ஒரு எண்ணம் ஒரு பிறவி தருது, ஒரு சொல் ஒரு பிறவி, அவங்கள திட்டுறோமா அவங்கள நிந்திக்கிறோமா தூஷிக்கிறோமா ஒரு பிறவி, அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம செஞ்சு அவங்க நம்ம வெறுப்பை காட்டுறோமா அதுக்கு ஒரு பிறவி, அப்போ அது நமக்கு கவனம் இல்லாமல் விருப்பு வெறுப்பால் செய்கின்றோம். தன்முனைப்பு இல்லாமல் இருந்தால் இது நான் செஞ்ச தப்புக்கு சுவாமி கொடுக்குற தண்டனை அல்லது பரிசு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். அந்த தன்முனைப்பு இல்லைன்னா நான் எப்படிலாம் இருக்கேன், எனக்கு இவங்களால எவ்வளவு இடையூறு அப்படின்னு நினைச்சு தன்முனைப்போட செய்யக்கூடிய எல்லாத்துமே அந்த இருவினைகளும் ஏறுவினை செய்வினைன்னு சொல்லப்படுது. இதுதான் பின்னால நமக்கு சஞ்சிதமா மாறி நமக்கு பிறவிக்கு வர வச்சு நமக்கு பிராரத்த வினையை அனுபவிக்கும், அதாவது இன்ப துன்பத்தை நமக்கு தருகின்றது என்று பார்க்கின்றோம். அப்ப ஆகாமியத்தை அடுத்த பிறவில தான் நமக்கு பலம் தருமான்னு நினைச்சு நம்ம ரொம்ப மகிழ்வோடு இருக்கக்கூடாது. செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே என்று நமது சுந்தரமுனி சுவாமிகள் சொல்லுகின்றார். அதனால இந்த பிறவியில அனுபவிச்சது போக மிச்சம் ஆகாமிய பலன்லாம் சஞ்சிதமா இருக்கும். சஞ்சிதத்திலிருந்து பிராரத்த கன்மத்தை கொண்டு பிறக்கிறோம், பிராரத்த கன்மத்தை அனுபவிக்கும் போது மீண்டும் ஆகாமியத்தை சேர்க்கிறோம். அப்ப இது வந்து கரங்கும் சகடமும் போல ஜென்மித்து உழலன்னு கந்தர் கலிவெண்பால குமரகுருபர சுவாமிகள் சொல்லுவாங்க. காற்றாடியும் கொல்லி வட்டமும் மாறி சக்கரமும் மாதிரி திருப்பி திருப்பி பிறவி, பிறவியினால வென, வினையினால பிறவி, பிறவியினால வென, இதையே நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று நாம் புரிந்து கொண்டு அதை எப்படி நாம் அனுபவிக்கின்றோம் என்றால் நமக்கு அவர் எப்படி எப்படி சுவாமி வரையறுத்திருக்கின்றாரோ அந்த வகையிலே அது எப்படி நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவருள் தீஷை பெறும்போது சஞ்சித வினை வருத்த வித்து மாதிரி ஆயிரும், வருத்த விதம் முளைக்காது. சரி, அடுத்தது ஆகாமியம் வந்து ஞானம் வந்ததுனால ஏற்படாது. கன்மம் வந்து, அதாவது பிராரத்த கன்மம் வந்து நல்ல ஒரு பக்குவப்பட்ட நிலை இருக்கிறதுனால இது எல்லாமே நான் செய்த தவறுகளால் இறைவனால் எனக்கு அதற்கு பயனாக தரப்பட்டது, எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிறது. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று பத்தாம் சூத்திரம் சொன்னது போல நமக்கு எல்லாம் நீங்கும். நம் செயலற்று நாமற்று பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று சொன்னது போல அடுத்து நம்மளை வினை தாக்காது என்பதை மனதில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நாளை இதன் தொடர்ச்சியாக மாயையை பற்றி நாம் சிந்தித்து விட்டு அவற்றை பற்றியெல்லாம் நமது ஞான சம்பந்த பெருமான் எங்கெல்லாம் பதிவு செய்து நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கலாம். அருமையான முறையிலே இந்த நிகழ்வு இதுகாரும் சிந்திக்க முடிந்ததற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்
3: பரமேஸ்வரனுடைய பரம கருணையினாலே இன்றைக்கு அடுத்த பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடலும் நம்முடைய இந்த வருடத்திய நோக்கம் அல்லது பொருள் பற்றிய பாடல் தான். பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடி எல்லாம் பொருள் முடிவே வேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் முன்னோரும் மண்ணும் துதித்தாலும் போதவுலவா உருதோளன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் புழா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெயலோரம்பாவா என்று தொண்டர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய மகிமையை பாடக்கூடிய பாடலாக இது இருக்கிறது. நாம் முன்பே சிந்தித்தபடி ஒவ்வொரு திருவம்பாவை பாடலுக்கும் பலவிதமான நாயன்மார்களை, பலவிதமான சரித்திரங்களை, பலவிதமான அடியார்களை நாம் சிந்திக்க முடியும். ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய மனம் அதிலே செல்ல வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். இது எதுக்காக இந்த வருஷம் நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஒரு பாடலை யோசிக்கும் பொழுது ஆஹா இப்படிப்பட்ட அடியவர் பற்றியும் நம்ம நினைக்கலாமே, அடியவரை நினைத்த பொழுது ஆண்டவரை நினைக்க முடியுமே, அதுதான் சரித்திரங்கள். பலவிதமான சரித்திரங்கள் எதற்காக சொல்லப்படுகின்ற திருத்தொண்டர் புராணம்னா, இந்த சரித்திரங்களை நினைக்கும் பொழுது நாம மட்டுமே கஷ்டப்படல, அவர்களும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இறைவனை கண்டார்கள், இறைவனுடைய அருள் பெற்றார்கள். அரே அவருக்கு வந்திருக்கிறது, நமக்கும் இறைவன் அருள் செய்வான் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நாம் மீண்டும் மீண்டும் காணக்கூடிய ஒரு கருத்து, இறைவன் தொண்டர் உள்ளத்து அடக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று. இந்த சத்சங்கம் இறை அடியார்களுடைய திருவடி நினைவு, இறை அடியார்களை பூஜிக்கக்கூடியதுதான் இறைவனை கொடுக்குமே தவிர இறைவனை பூஜிப்பது மட்டுமே கொடுக்காது. இறை அடியார் சேர்க்கை மிக மிக தேவை. இன்றைய பாடலிலேயும் நாம் அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமரர் பொதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். இதுல சொல்லும் பொழுது இதை இன்னொரு விதமாக நாம் பொருள் கொள்ள முடியும். எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவன் இறைவன் தெரியும், அதுதான் சொல்லலாம். ஆனா எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவர்கள் அடியார்கள் இறைவனை விட என்று கேட்டார். அவையார் பாடும் பொழுது இறைவன் தொண்டர் உள்ள தொடக்கம் தொண்டர்தும் பெருமை சொல்லவும் பெரிய என்று சொன்னார். இது யார் ரொம்ப பெரியவராக யார் இருக்கிறார்னா இறைவன் தான் பெரியவன். உமையோ ஈஸ்வரவாக தொடக்கம், ஈசனோ தொண்டர் உள்ள தொடக்கம், எல்லாருக்கும் மேல இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் அவன்தான் ஜெகத் பிதா, எல்லாருக்கும் பெரியவனாக அனோரணியான் மகதோமகியான் பெரியவனாக இருக்கிறான். ஆனால் அவன் அடியவர்கள் உள்ளத்திலே உரைகிறான். அடியவர்களுடைய பெருமைக்கு மேல ஏதாவது உண்டா? கிடையாது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இது சேக்கரார் பெருமான் பல இடங்களிலே சொல்லுகிறார். என்னால அது சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மகிமை உடையவர்கள் என்னுடைய வாயாலே சொல்ல முடியாதுன்னு பலவிதமான சரித்திரங்களை சொல்லுவார். எனக்கு சொல்ல முடியும். அவரே அப்படி சொல்லும் பொழுது நாம எல்லாம் எப்படி சொல்லுவது? இத்தனை ஆயிரம் பாடல்களிலே தொண்டருடைய மகிமையை மிக அழகாக தீந்தமொழியிலே நமக்கு கொடுத்திருக்கிற சேக்கிழார் பெருமான் அவரே சொல்லும் பொழுது அவருடைய பெருமை இந்த அடியவனால என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு அவரே சொன்னால் நாம் என்ன சொல்ல முடியும்? ஆக எல்லா பொருள் முடிவாக இருக்கக்கூடியவன் இறைவன் மட்டுமில்லை, இறைவனுக்கும் தாண்டி அடியவர்கள். எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கப்பட்டவர்கள் அடியவர்கள். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லா பொருளாகவும் இருக்கப்பட்ட எவன் சர்வாந்தரியாமியாக இருக்கிறாமோ அவனுடைய முடிந்த முடிவாக இருக்கப்பட்டவர்கள் திருவடியார்கள். அடுத்தது பேதை ஒரு பால், இது வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்து ஆளும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். பேதை ஒரு பால் அடியவர்கள் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அடியவர்கள் பலவிதமாக சொல்லப்படும். பேதை ஒரு பால் யார்? பேதைன்னா பெண்களை சொல்லலாம். பெண் அடியவர்கள் எத்தனையோ பேர் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படிதே பார்த்தோம், பல அடியவர்களை பார்த்தோம். அங்கே இருக்கரசியாரையும் பார்த்தோம், காரைக்கால் அம்மையாரை பார்த்தோம், பலவிதமான அடியார்களை. குங்கிலே கலை நாயனாருடைய மனைவி, திருத்தொண்ட குயவனாருடைய மனைவி, ஏற்பகை நாயனாருடைய மனைவி, அப்பூதி நாயனாருடைய மனைவி, இவர்களெல்லாம் அந்த அடியவர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பெண்ணடியார்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். இப்போ பேதை ஒரு பால் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். நான் வந்து இதை உமாமகேஸ்வரியினுடைய ஒரு பாகத்தில் இருக்கப்பட்டவன்கிறது அது இருக்கக்கூடிய பொருள். நாம் வலிந்து இன்னொரு பொருளாக அடியவர்கள் என்று எடுத்துக்கொண்ட காரணத்தினால இங்கே நாம் பொருள் காணும்போது பேதை உருவால் இறைவன் எங்கே இருக்கின்றான்? பெண் அடியவர்கள் பக்கலிலேயும். பேணும் அம்மைகான் நம்மை பேணும் அம்மைகான் என்று சொன்ன காரணத்தினாலே அது மாதிரி பேதை உருவால் இவனுக்கு ஒரு திருமேனியா? திருமேனி ஒன்றல்லன். அடியவர்களுடைய திருமேனி எத்தனையோ விதமான திருமேனி. இது வந்து அத்வைதம் கிடையாது, சுத்தாத்வைதம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்திலே உயிர்கள் பல, பசுக்கள் பல, இறைவன் ஒருவன், பசுக்கள் பல. இந்த பசுக்களை பிணித்திருக்கக்கூடியது பாசமாகின்ற மலங்கள், ஆணவம் கர்மம் மாய என்று சொல்லக்கூடியது என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இப்போ அடியவர்கள் எண்ணிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை கடைசியில் சொல்லும் பொழுதுதான் எத்தனை சித்தத்தை சிவன் பாலை ஒத்தால் அப்பாலும் அடிசார்ந்தார் முப்பொழுதும் திருமேனி தீண்டார் என்று தொகையே இல்லாத அளவிலே, அதாவது எண்ணிக்கையில் அடங்காத அளவிலே இருக்கக்கூடிய தொகையடியார் கூட்டத்தையும் சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். ஆன காரணத்தினாலே திருமேனி ஒன்றல்லன். அவனுடைய திருமேனி அடியவர்கள் திருமேனி. அடியவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே அடியவர்களுடைய திருமேனி ஒன்று கிடையாது. எத்தனையோ விதமான திருமேனிகளாக இருக்கிறான். நானா விதமான வர்ணங்களிலே, வர்ணங்கள் என்ன, ஜாதிகளிலே, நானா விதமான பேதங்களிலே இவன் தோன்றி இருக்கிறான். எம்பெருமான் தோன்றி இருக்கிறான். ஒரு சிவந்தி இவனை பூஜை செய்திருக்கிறது, யானை பூஜை செய்திருக்கிறது, பசுவாடு பூஜை செய்திருக்கிறது, எத்தனையோ பிராணிகள் கூட பூஜை செய்திருக்கின்றன, மரங்கள் தொழுதிருக்கின்றன. எல்லாராலும் தொடப்படக்கூடியவனாக இருக்கின்ற இறைவனுடைய அடியவர்கள் இதுதான் சொல்ல முடியாது. கோச்சங்கணன் எப்படி பிறந்தான் என்று சொல்லும் பொழுது அவன் தான் சிலந்தியாக இருந்தவன் கோச்சங்கணனாக பிறந்தான் என்று செக்கிழார் பெருமான் பாடுகிறார். இப்போ ஒரு சிலந்தி பூஜை செய்திருக்கிறன்னா அதுவும் அடியார் தானே? அதனுடைய திருமேனி அது ஒரு வகையான திருமேனி, யானை இன்னொரு வகையான திருமேனி. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் என்று சொல்லும் பொழுது அங்கே எத்தனை பேர் அங்கே வந்து தொழுதிருக்கிறார்கள்? இத்தனை பேர் வந்து தொழக்கூடியதாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அடியவர்கள் திருமேனி ஒன்றல்லன். ஒரு திருமேனியோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல. நானாவிதமான தேசங்களிலே, நானாவிதமான வருடங்களிலே, நானாவிதமான தன்மைகளிலே, யோனி பேதங்களிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள். தேவை திருமால் தேவை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல். இது வந்து வேதத்திலேயே பிரதிபாதிக்கப்படக்கூடிய சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் தொண்டர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அவரே முழுமுதலாக இருக்கக்கூடியவர்கள் என்று தொண்டர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று வேத முதல்.

இவனுக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. மூணு சாஸ்திரம் உண்டு, ஒவ்வொரு சாஸ்திரத்துல உள்ள 1042 இருக்கும், 1008 இருக்கும், இப்ப 1000 மேற்பட்ட நாமங்கள் ஒரு சாஸ்திரநாமத்துல சொல்லப்படுகின்றன சிவசாஸ்திர நாமங்களில. இப்ப 1000 நாமாதானா அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான என்கின்ற பொருள் வரும். அதே போலத்தான் தோழம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு ஹியூமரஸ், எண்ணிக்கையில் அடங்காத எண்ணிக்கை, அதாவது அளவிடற்கரிய எண்ணிக்கையோடு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடியவன், ஒரு தோழம் தொண்டருடன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஒரு தோழன் தொண்டருடன், இவன் தோழனாக இருக்கிறான் தொண்டருக்கு உள்ளே இருக்கிறான். இன்னொன்று ஒரு தோழன் தொண்டருடன், எவன் இவருக்கு சிவபெருமானுக்கு தோழனாக இருக்கின்றாரோ அந்த தொண்டருடைய உள்ளத்திலே இருக்கிறான். இப்படி பலவிதமான பொருள் இங்கே வரும். இப்ப நான் இங்கே பார்க்கக்கூடியது யார் என்று சொன்னால், நானாவிதமான விதங்களிலே இருக்கக்கூடிய அடியார்கள் தொண்டருக்கு உள்ளே எப்படி இருக்கிறான். அந்த காலத்துல வர்ண வேதங்கள் மிக அதிகமாக இருந்திருக்கின்றன. இது எத்தனையோ 1500 வருடங்களுக்கு முன்பாக சம்பந்த பெருமான் இருந்த சமயத்திலே திருநீலக்கர் பிராமண குலத்திலே உதித்தவர். அவருடைய இல்லத்திற்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அனுப்புகிறார் சம்பந்த பெருமான். சொல்லுகிறார், இங்கே என்ன செய்ய வேண்டும், இவரை நீலகண்ட பெரும்பாணருக்கு இன்று தங்க ஓர் இடம் கொடுத்தருள்வீர் என்று சம்பந்த பெருமான் திருநீலக்கருக்கு சொல்லுகிறார். சொன்ன பொழுது அங்கே அழைத்து செல்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், இப்ப ஜாதியை பத்தி நான் பேசல, இப்ப வந்து எதுவுமே இல்லை. ஆனா அந்த காலத்திலே இருந்திருக்கிறது, அந்த சமயத்திலே பிராமணர் தன்னுடைய இடத்திலே தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்தவராக கருதப்பட்ட ஒருவரை திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து செல்கிறார். செல்லும் பொழுது முத்தி வளர்க்கக்கூடிய இங்கே மூன்று தீ அந்த இடத்துல அவருக்கு இருக்கிறது. அக்னி ஹோத்திரம் செய்து அக்னியாக மூன்று அக்னிகளை வளர்த்து வருகிறார். அந்த அக்னி எப்படி இருந்தது, நன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கற் சென்று மற்றவர்க்கு இடங்கொடுத்தனர் திரு மறையோர். செக்லார் பெருமான் பாடுவார். வைதிக பிராமண குலத்திலே பிறந்திருக்கின்ற திருநீலக்கர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை அழைத்து சென்று அங்கே தன்னுடைய இல்லத்திலே இருக்க வைக்கிறார். அப்போ அங்கு வேதியில் அறாத செந்தி பலம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒரிபடித்தன்றியே ஒளிர தாங்கு நூலவர் மகிழ்வுற சகோடையாள் தலைவர் பாங்கு பாணியாருடன் அருளார் பள்ளி கொண்டார். அந்த மூன்று அக்னிகளும் மிகச்சிறந்ததாக வலம் சுழித்து வளர்ந்தது என்று ஆங்கு வேதியில் அறாத செந்தி பலம் சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒரிபடித்தன்றியே ஒளிர முன்னை விடவும் மிக அதிகமாக ஒளிர்ந்தது என்கின்ற ஒன்றை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜாதி இனம் மொழி ஆணா பெண்ணா என்கின்ற தன்னை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்கள் திருவடியார்கள். இவன் என்னுடைய குழந்தை என்கின்ற காரணத்தினால திருவடியாருக்கு வணங்காம இருக்க முடியாது. இதை வந்து சம்பந்தருடைய தந்தை செய்தார். செய்ய தவறிய சண்டேஸ்வர நாயனாருடைய தந்தை எச்சதத்தன் தண்டிக்கப்பட்டார். இப்போ அவர் தன்னுடைய குழந்தையா இல்ல தன்னுடைய மனைவியா இல்ல தன்னுடைய கணவனா இல்ல தன்னுடைய தந்தை தாயா, அடியவர் அவ்வளவுதான், இது யார் கிடையாது, அடியவர். அடியவர் என்பவர்கள் இறைவனுக்கு இறைவனை தன்னிடத்திலே கொண்டிருக்கிறார்கள், இறைவனை விடவும் மிக அதிகமாக மடிக்கப்பட்டிருக்கிறார்கள், மடிக்கப்பட வேண்டும். இங்கே அப்படி இருந்த காரணத்தினாலே மிகச்சிறப்பாக ஒளிவிட்டது என்று சொல்லுவார். தோழன் தொண்டருடன், இறைவன் தொண்டர் உள்ளத்திலே அடங்கியிருக்கின்றான். ஆன காரணத்தினாலே இங்கே வளர்ந்தது. ஒன்று, இன்னொன்று உண்டு, இந்த திருவடியார்களை காண்பிப்பதற்கே ஒரு சரித்திரமான இருந்ததை இன்றைக்கு பார்க்கிறோம். மலையாள தேசத்திலே மலைநாடிலே இருந்தவர் அங்கே திருச்செங்கோன்றூர், அங்கே பிறந்தவர், வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தவர், சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அற எறிவார், எல்லை தெரிய ஒண்ணாதார், மெய்ப்பத்தர்கள் பார் பறிவுடையார் எம்பிரானார் விரன்மிண்டர். விரன்மிண்டனாயனார் மலையாள தேசத்திலே இருந்து, அதாவது மலைநாடு, மலையாள தேசம் இல்ல மலைநாடு என்று சொல்ல வேண்டும், மலைநாட்டிலே இருந்து திருச்செங்கோன்றூர், திருச்செங்கோன்றூரிலிருந்து வருகிறார், திருவாரூருக்கு வருகிறார். இறைவனிடத்திலே மிக அளவுக்கு அதிகமான பக்தியை உடையவர், எல்லா பற்றையும் விட்டவர், ஆனால் மெய்ப்பக்தர்கள் பார் பரிவு உடையவர், பக்தர்களையே தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவர்.

0: நதியும் மதியும் மதியம் மதியும் புனைந்த சடை அம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் என்று இறைவனுடைய திருத்தலங்களை எல்லாம் வழிபட்டுக் கொண்டு வருகின்றாராம். திருவாரூர் பணிகின்றார். அங்கே தேவாசிரிய மண்டபம் அங்கே போகும் பொழுதே நீங்க பார்க்கலாம், தேவாசிரிய மண்டபம் என்று பெரிய ஒரு நூற்றுக்கால் மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல அடியவர்களை வணங்கி அங்கே எழுந்தருளி இருக்கின்றார் விரண்மிண்ட நாயனார். மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது அங்கே இருக்கக்கூடிய சமயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறார். இறைவனுடைய சிந்தனையிலேயே அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்த்தா அடியவர்கள் உயர்ந்தவர்கள், இறைவா எப்படி உன்னை காட்டி கொடுப்பாய், அடியவர்களிடத்தை நான் எப்படி அவர்களை எல்லாம் பணிவேன், என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்பதற்காக சிந்தனையிலே சொல்கிறார். இங்கே விரண்மிண்ட நாயனார் பார்க்கிறார், சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் மன்றொண்டன் உறகு. என்ன பண்ணணும், முதல்ல சிவன் இருக்கிறான், சிவனடியார் இருக்கிறார்னா முதல்ல சிவனடியாரை தொழ வேண்டும், பிறகுதான் சிவனை தொழ வேண்டும் என்றார். முதல்ல சிவனடியாரை தொழ வேண்டும். இங்கே சிவனடியாரை தொழாது செல்லக்கூடிய இவன் எனக்கு புறம்பானவன் புறகு என்று சொல்லி கோபித்து நிற்கின்றார். சிவனருளால் பெருகான் என்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார். செக்குலார் பெருமான் ரொம்ப அழகாக இந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, சிவனார் அடியார் சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேணாதேகும் உரனுக்கும் பிரானாம் தம்மை பிறைச்சூடி பூனார் அறவம் புரைந்தார்க்கும் புறகன்ப. சுந்தரனுக்கு மட்டும் புறகல்ல, அந்த சிவனும் புறகுன்னாராம் இவர். ஏன் அடியவர்களுடைய உயர்வு அப்பேற்பட்டதாக இங்கே வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்களால் கோணா அருளை பெற்றார் மற்றினி யார் பெருமை கூறுவார், அவருடைய பெருமை யாரால சொல்ல முடியும், யாரால அவருடைய பெருமையை சொல்ல முடியும், அப்பேற்பட்ட உயர்வோடு அடியவர்களே சிறந்தவர்கள் என்று சொன்னாரா.
1: இப்படி கத்திரிக்கோலை வச்சுங்க இப்படின்னா சொல்ல முடியுமா என்ன,
0: அதே போல இறைவனுடைய மகிமையை உடைந்தவர்கள் அறிந்தவர்கள் அடியார்கள் அவர்களிடத்திலே சென்றுதான் கேட்க வேண்டும் என கேட்கணும். எதவனூர், எதவன் பேர், யார் உற்றார், யார் அவனுக்கு அயலார், அவனை எப்படி பாடுவது, ஏதவனை பாடும் பரிசு என்று சொல்லும்படியாக அடியவர்களிடத்திலே கேட்க வேண்டும். அடியவர்களை அடிபணிய வேண்டும். இறைவனை அடையலாம் என்று சொல்லக்கூடியதாக இன்றைக்கு விரண்மண்ட நாயனாருடைய சரித்திரத்தை ஓதவல வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதிப்பாலும் ஓதவளவா ஒரு தோழன் தொண்டருள நின்று தொண்டர் உள்ளத்து அடக்கமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய மகிமையை நாம் விரண்மண்ட நாயனார் மூலமாக
1: முன்பு செய்த வழிக்கத் துணை அவன் பன்னிருதோடும் பயந்ததை வழிக்கத் துணை வடிவேலன் செங்கோடன் மையோரோமே விழிக்கே அருந்து அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழிகிட பழிக்கே சுழந்தவன் பாவங்களே செய்து பாடரக குழிக்கே கழுந்தும் கயவகம்மோடு என்ன கூட்டு இனியே எல்லாம் வல்ல இறையருள் ஒவ்வொரு அடியாராக பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பேற்றினை அளித்திருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயனார் நாகை நாகைப்பட்டினம் என அழைக்கக்கூடிய நாகையிலே அவதரித்த அதிபத்தர் என்கின்ற நாயனார். இந்த நாயனாரை சிந்தித்தால் நிரம்ப செல்வ வளம் சேரக்கூடிய ஒரு நாயனார். யாருக்காவது நிரம்ப செல்வ வளம் வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தா இந்த அதிபத்த நாயனாரை தரிசனம் செய்தால் போதும். இந்த அதிபத்த நாயனாரை பற்றி சிந்தித்தால் போதும், அதிகப்படியான செல்வ வளம் சேரும். நாகைப்பட்டினம் தெரியும், இந்த நாகைப்பட்டினத்துக்கு அவதரித்த ஒரு நாயனார். குலம் வந்து செம்படவர் குலம், மீனவர் குலத்திலே தோன்றிய ஒருவர், இவரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். இதற்கு ஒரு சான்று என்ன தெரியுங்களா, யாருக்கெல்லாம் செல்வ வளம் பெருகுங்கிறதுக்கு நான் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்து வச்சுக்கிறேன். செல்வ வளம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா மதியான பொழுதுல உச்சி காலத்துல சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வ வளம் பெருகும். கோபப்படாம இருந்தீங்கன்னா செல்வ வளம் பெருகும். பொறுமையா இருந்தீங்கன்னா செல்வ வளம் பெருகும். இன்னொரு செய்தி, நம்ம வேலையை மட்டும் பார்த்தா நம்மளோட செல்வ வளம் பெருகும். அடுத்தவங்களோட வேலையை பார்க்க கூடாது, நம்ம வேலையை மட்டுமே பார்க்கணும். இது இந்த நாயன்மாரை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, எங்க ஃப்ரெண்டு சொன்னாரு, நம்ம வேலையை மட்டுமே பார்த்தா செல்வ வளம் பெருகும்னு சொல்றியே எப்படி சொல்ற அப்படின்னு. அமித் மிஸ்ரான்னு ஒரு பேட்ஸ்மேன், கிரிக்கெட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கடந்த வாரத்தில் நான் பார்க்கல, தகவல் தான். அவரு அடிச்சுட்டு ஓடுறாரு, எதிரணியில் இருக்கிறவங்க வராத பால் குடிச்சிட்டாங்க, நீ அங்கேயே நில்லுன்னு அப்படியே எதிரணியில் இருக்கிறவங்க முறைச்சுக்கிட்டே போறாரு. அங்கேருந்து பால் குடிச்சவரும் விசிறி அடிக்கிறாரு, ஸ்டெம்பில் படல, அப்பவாவது வேகமா ஓடணும்ல, அப்பவும் வேகமா ஓடல, திரும்ப இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிற்கிறாரு. விக்கெட் கீப்பர் திரும்ப பால் குடிச்சு திரும்ப அடிக்கிறாரு, அப்பவும் மேல படல. இன்னொரு முறை வேற ஒரு ஆளு பால குடிச்சு ஸ்டெப்ல அடிச்சு முடிக்கிறாரு, ஸ்டெப்ல அடிக்கும் போது பேக் ஏர்ல இருக்கு. இந்த தகவல் பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு சொன்னாரு, ஏ நீ சொன்னது கரெக்ட் எனக்கு போன் பண்ண, நான் சொன்னது என்னையா கரெக்ட் சொல்லு அப்படின்னு. நம்ம வேலையை மட்டும் பார்த்தா நமக்கு செல்வம் சேரும்னு சொன்ன அது சரி, ஏன்னா நீ ஏன் ஓடி வரல, நான் ஓடி வந்துட்டேன், நீ ஏன் ஓடி வரல, நீ ஏன் ஓடி வரலன்னு கேட்டுக்கிட்டு அவனோட சண்டை பிடிச்சிட்டு இருந்ததுனால இவர் அவுட் ஆயிட்டாரு. இவருடைய வேலை என்ன, நீ ஓடி வரலையா, சரி நான் ஓடி போய் என் கிரீஸ்ல நின்னுக்கிறேன் அப்படின்னு உடனடியாக நம்முடைய வேலையை நாம் செய்து விட வேண்டும். அது நல்லதா கெட்டதா, இதோட முடிவு எப்படி இருக்கும், இது சரியா தவறா, இந்த வழி சரியா தவறா, அதெல்லாம் நாம செய்ய சிந்திக்க வேணும். நம்மோட வேலை எது கொடுத்துருக்கோ அதை நாம சிறப்பா செய்திடும். இதனால என்ன பயன் விளையும், இதனால இவ்வளவு கிடைக்குமா, இந்த லாபத்தை கணக்கு போட வேண்டியது நம்மோட வேலை இல்லை. நம்மோட வேலை நமக்கு கொடுத்த வேலையை நாம ஒழுங்கா செஞ்சா நமக்கு செல்வம் சேரும். உச்சிகால பொழுதுல தரிசனம் பண்ணா செல்வம் சேரும், பொறுமையா இருந்தா செல்வம் சேரும். கவலைப்படாம இருந்தா செல்வம் சேரும். அதிபத்த நாயனார் தரிசனம் பண்ணா செல்வம் சேரும். நம்மோட வேலையை நாம ஒழுங்கா செஞ்சா நமக்கு செல்வம் சேரும். சில பேருக்கு என்ன இவன் செல்ஃபிஷா இருக்கான் அப்படின்னு கூட தோணலாம். அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பா செய்யும். அதுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னா செல்வ பலம் பெருகும். அப்படி இந்த அதிபத்த நாயனார் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார். அதனால இந்த நாயனாரை வணங்கினால் செல்வ பலம் பெருகும். நாகைப்பட்டினம்ங்கிற தலத்துல தோன்றினவர் செங்கடா பெருமான் எழுதும்போதே எழுதாரு, நன்மை சான்றது நாகைப்பட்டின திருநகர். நல்லதெல்லாம் சேரக்கூடிய நகரமா நாகை திருத்தலம். அந்நெடும் திருநகர் மருங்கலை கடல் விளிம்பில் பன்னெடும் திரை நுரைதவள் பாங்கரின் ஞாங்கர் மண்ணு தொன்மையில் வலை வள துணவினில் மலிந்த தன்மை வாழ் குடிமிடைந்தது தட நுழைப்பாடி. நல்ல செல்வ வளத்தினை அலையின் மூலமாக வீசி பெறுகின்ற மீன்களை கொண்டு செல்வ வளத்தை பெறுகிறார்கள். மீனவர்களினுடைய வேலை இதுதான். கடலுக்கு போய் வலை வீசி மீன்களை தேடி பிடித்து வந்து கடல்ல பிடிச்ச மீனை வெளியில விற்கணும், இதுதான் வேலை. இப்படி வலை வீசி வீசி மீன்களை பிடித்து வெளியே வந்து விற்பது தான் இவர்களுடைய வேலை. மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அலை எழும்போம், கடலுக்குள்ள போக முடியாது. கண்ணதாசன் வரி எழுதுவார் மனவாசம்ங்கிற நூல், கட்டுமரம் ஏறி கடல் ஏறி சென்று மீன் பிடித்தால் செத்து விடுவோம் என்று அஞ்சி வீட்டுக்குள் இருந்தால் பட்டினி அந்த சாவை வீட்டுக்கு கொண்டு வந்துவிடும். அற்புதமான வரி. எக்ஸாம் எழுதினா ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தா எக்ஸாம் எழுதாததுனாலேயே ஃபெயில் ஆயிடுவோம். சமைச்சா சாதம் குழஞ்சிடுமோ இல்ல வேற வேறையா இருக்குமோ அப்படின்னு சமைக்காமலே இருந்தா பட்டினியாலேயே செத்துடுவோம். என்ன அழகான வரி சொல்ற பாருங்க. கட்டுமரம் ஏறி கடல் ஏறி சென்று மீன் பிடித்தால் செத்து விடுவோம் என்று அஞ்சு வீட்டுக்குள் முடங்கி கிடந்தால் பட்டினி அந்த சாவை வீட்டுக்குள் கொண்டு வந்து விடும். அடிச்சா அவுட் ஆயிடுவோம்னு நினைச்சா ஸ்கோர் பண்ணாமலே தோத்துருவோம். சில நேரங்களில் நம்முடைய வேலையை நாம் மிகச்சரியா செய்தாக வேண்டிய அவசியம் வந்துடும். திருமுனைப்பாடிங்கிற தலம் இங்க வலையிலே படக்கூடிய மீன்களை பிடித்து வெளியே வந்து விற்று வாழக்கூடிய மீனவர் குலத்திலே தோன்றுகிறார். அணையராகிய அந்நுழைப்பாடியில் இந்த தன்மையில் இருக்கக்கூடிய நுழைப்பாடிங்கிறதுல அமர்ந்து மனைவளம் பொலி நுழையதம் குலத்தினில் வந்தார். நல்ல குடும்பம் குலம். சில பேருக்கு குலம் சரியா வாய்க்காது. அவர்களினுடைய பிறவியினால் குலம் தழைக்க செய்யப்படும். அதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கணும். மிகப்பெரிய சாமியாரா இருப்பாரு, ஆனா அவருடைய குலம் சுமாரா இருக்கும். தண்ணீர் தோன்றி வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ். சுவாமியினுடைய தலையிலிருந்து முடியோட சேர்ந்துதான் நீர் புறப்பட்டு வருது. தண்ணியில முடியிருந்தா தோஷம், நான் குடிக்க மாட்டேன்னு சில பேர் ஒதுக்கிடுவாங்க. நீரை பழிக்கவே கூடாது. நான் நிரம்ப நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன், தண்ணீரையும் பெண்மையையும் பழிக்கின்றவர்களால் உயர்வு பெற முடியாது. நீர் தோஷத்தோடு இருந்தா கூட பழிக்க கூடாது. பெண் தவறான செயலே செஞ்சுட்டு இருந்தா கூட நாம அவங்களை எதுவும் சொல்லக்கூடாது. தண்ணியும் பழிக்க கூடாது, பெண்ணையும் பழிக்க கூடாது. பழிச்ச வேற ஒண்ணும் இல்லை, உயர்வு கிடைக்காது. பழிக்கிறவங்க பழிக்கிறாமா சார், பழி உயர்வு வேணுமா? பழிக்காது. தண்ணியையும் பழிக்காத, பெண்மையையும் பழிக்காது. உயர்வு வேணும்னா, உயர்வு வேணுங்கிறவங்க இதை செஞ்சா தண்ணியையும் பெண்மையையும் படிக்காமல் இருந்தால் உயர்வு கிடைக்கும். அணையதாகிய அந்நுழைப்பாடியில் அமர்ந்து மனைவளம் பொலி நுழையகம் குலத்தினில் வந்தார். நுழைப்பாடிங்கிற குலம் மீனவர், நுழைப்பாடிங்கிற பகுதி மீனவர் குலம். இந்த நுழைய குலத்தினிலே வந்து தோன்றுகிறார். புனை இளம்பிறை முடியவர் அடி தொண்டு உரியும் வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர். செங்கடா பெருமான் குறிக்கிறார். ஒரு மனிதனை பிறப்பு மேம்படுத்தி காட்டுறதே இல்லை, பிறப்பு மேம்படுத்தி காட்டுவதே இல்லை, செயல் தான் மேம்படுத்தி காட்டும். நீங்க என்ன செயலை செய்றீங்களோ அந்த செயல் தான் உங்களை விளக்கும். சில நேரங்களில் சார் இது தங்க பேனா சார், வைரத்தால அது அழகுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க. சரி, அதை எடுத்து ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை எழுதுங்களேன். இல்ல, அதுக்கெல்லாம் எழுதுறதில்லை. எப்பவாவது சைன் பண்றச்சே மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தா என்னத்த யூஸ் ஆகும்? சைன் எப்போதுமா பண்ணிக்கிட்டு போறோம். யாருக்காவது கொடுக்கறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தினோம், ஏதாவது நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துறோம்னா கூட சரி, இல்லைன்னா சைன் எப்பவுமா கொடுத்துட்டு போறோம். அப்போ வைரம் வைரூரியங்களால் இழைக்கப்பட்ட பேனாவாகவே இருக்காலும் எழுதுவதற்கு தகுதி இருந்தாதான் அது பேனாங்கிற தகுதி, இல்லைன்னா வைரம் வைரூரியத்துக்குரிய மதிப்பு தான். ஆனா சாதாரண ஒரு 5 ரூபாய் பேனா, இதை வாங்கி நான் ஒரு கவிதை எழுதுகிறேன், கட்டுரை எழுதுகிறேன், அது அரசால் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று எனக்கு ஒரு விருதை பாராட்டை பரிசை பெற்று தருகிறதுனா, அது இந்த வைரம் வைதூரியம் பதிச்ச பேனாவை காட்டில் உயர்ந்தது. 5 ரூபாய் கொடுத்து வாங்குற பேனாவே எழுதினாதான் சிறப்புனா, 100 வருஷம் வாழக்கூடிய இந்த மனுஷ உடம்பு உழைச்சாதான் சிறப்பு. யாராவது உழைச்சி அதுல நாம பேர் எடுத்துக்கலாம்னு நினைச்சா அது சிறப்பு இல்லை. நாம உழைக்கணும். பேர் ஒண்ணும் இல்லைங்க, 5 ரூபாய் கொடுத்து வாங்குற எலும்புச்சம்பழத்தை நீங்க வீடுகளில் பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா புழிஞ்சு பார்ப்பாங்க. அப்பவும் சரியா புழிய வரலன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு புழிவாங்க. அப்பவும் சரியா புழிய வரலன்னா அதை கட் பண்ணி ஊற போட்டு ஊறுகாய் ஆக்கிடுவோம்னு முடிவு பண்ணுவாங்க. 5 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய எலும்புச்சம்பழத்தை இவ்வளவு பயன்படுத்துற நாம, அளவிடக்கரிய செல்வம் பெற்ற நம்ம எவ்வளவு பயன்படுத்தணும், எவ்வளவு அதிகப்படியா நாம பயன்படுத்துற இடத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம பயன்படுத்தல. யாராவது எனக்கு பதிலா உழைச்சா, வேலையே பார்க்காம சம்பளம் வந்தா, தூங்கிக்கிட்டே இருந்தா, வீட்டு பக்கத்திலேயே ஆபீஸ் இருந்தா, நினைச்ச நேரம் போய்கிட்டு இருந்தா, என்ன யாரும் கேள்வி கேட்காம இருந்தா, இவ்வளவு கண்டிஷன் கன்வர்டேஷன் காம்பினேஷன் போட்டு இப்படி எல்லாம் இருந்தா நான் வேலைக்கு போவேன், அப்படி எல்லாம் எப்படி வரும்? நம்முடைய வினைப்படிதான் நமக்கு வேலை அமையும், நம்முடைய வினைப்படிதான் நமக்கு துணை அமையும், நம்முடைய வினைப்படிதான் நமக்கு சந்ததி அமையும். இந்த வினையில வர வர சொல்றாரு, வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர். மேலோர்ங்கிற வார்த்தையை யார் குறிக்கிறானா? சேக்கிழார் சுவாமி குறிக்கிறார். அதிபத்தரை பத்தி எழுதும் போதே வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோ. அப்போ செய்யக்கூடிய செயல்கள்னா வினைப்படிதான் நடக்குது, ஆனா அந்த நிகழ்வை தனக்கு சாதகமாக மேலாக மாற்றிக் கொள்கிறார். இன்னொன்னு தெரியுங்களா, இது இப்படி இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், அது அப்படி இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், என்னை யாராவது கொஞ்சம் கை தூக்கி விட்டா நான் ஜெயிச்சிடுவேன், இப்படி எல்லாம் பேசுவதற்கு பெயரு சாதனையே கிடையாது. ஏன் தெரியுங்களா, எந்த பவுலராவது இந்த ஸ்பீட்ல நான் போலிங் போடுவேன், இந்த இடத்துல பிச்சாகி இப்படி வருவோம், நீ பேட்டை இந்த இடத்துல வச்சு இப்படி ஃபேஸ் பண்ணணும் முதல்ல சொல்லுவாரா? இல்ல எந்த பேட்ஸ்மேனாவது இந்த பந்து இப்படித்தான் வரப்போகுது, இல்ல நான் இப்படித்தான் ஃபேஸ் பண்ண போறேன்னு முன்னாலேயே சொல்லுவாரு. அதுல ஒரு அழகு இருக்குமா? பந்து எப்படி வேண்டுமானாலும் வருவோம், அதை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பு அறிவுல இருக்கு. அதுபோல வினை எப்படி வேண்டுமானாலும் வரும், அதை நாம எப்படி எதிர்கொள்கிறோம்ங்கிறதுலாம் இருக்கு நம்முடைய வெற்றி. அதுல கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, நம்மள நிறைய பேர் கேவலமா பேசிட்டாங்களே, அதுக்காக இல்ல முடிஞ்சு போச்சு. நேற்றுக்கு என்னை பார்த்து திட்டியவர்கள் இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல இன்னைக்கு என்னை பார்த்து திட்டியவர்கள் நாளைக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நாம நம்முடைய நிலைப்பாட்டை உயர்த்தி கொண்டால் நம்மை தாழ்த்தியவர்கள் தானாகவே தலைகப்பட்டு விடுவார்கள். ஆனா அது நமக்கான புத்தி இல்லை. நாம என்ன பண்ணிடுறோம், நம்மளை யார் திட்டினாங்களோ அவங்கள நாம தாழ்த்தணுங்கிறதுக்கே முயற்சி பண்றோம். அப்ப என்ன ஆயிடு தெரியுமா, நம்முடைய நிலை தாழ்ந்து போகிறது. இன்னொருவரை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக உங்கள் செயல்பாட்டினை அமைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் செயல்பாட்டினை அமைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல செக்குழா பகவான் சொல்றாரு, வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர். மேன்மையான செயலை, நடக்கக்கூடிய வினையை தனக்கு சாதகமாக நிகழ்வாக மாற்றிக்கொண்ட மேலோர் அதிபத்தர் செக்குழா பகவானுடைய பதிவு. முட்டில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து. கொலை தொழில் புரியக்கூடியதான் இனம், ஒரு உயிரை கொன்று அதன் வழியாக உணவினை பெற்று வாழக்கூடிய வேலை தான் வினை. இதுதான் இந்த வினையினால எத்தனையோ உயிர்களை நான் வலையில பிடிச்சு கொள்றேனே அப்படிலாம் கிடையாது, இது எனக்கான பணி, அதை நான் செய்கிறேன். முட்டில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து, பட்ட மீன்களில் ஒரு தலை மீன் படுதோறும் நட்டமாடிய நம்பருக்கென நடீர் முன்னீர் விட்டு வந்தனர். விடாத அன்புடன் என்றும் விருப்பார். கோயிலுக்கு வரணும்னா விருப்பத்தோட வரணும், கோயிலுக்கு வரணும்னா விருப்பத்தோட வரணும். நிறைய பேர் நான் 25 வருஷம் வேலை பார்த்தேன், 30 வருஷம் வேலை பார்த்தேன், 35 வருஷம் வேலை பார்த்தேன், ஆனா எனக்கு இந்த கம்பெனி எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் அமையல சார் அப்படின்னு சில பேர் வேதனை படுறாங்க. நான் அவங்களெல்லாம் பார்த்து ஒன்னே ஒன்றுதான் கேட்கறது, நீங்க ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போது விருப்பத்தோட வேலைக்கு போனீங்களா? விருப்பத்தோட வேலைக்கு போனா உங்களுக்கு வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுவும் உங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதனோட விருப்பத்தோட வரும் உங்ககிட்ட. நம்ம வேலைக்கு இப்ப காலையில ஒண்ணு இல்ல சமைக்கணும் அப்படின்ன உடனே
2: சமைக்கணுமே
1: அப்படின்னு அடுப்பு பத்த வச்சா அது யாருடைய வயிற்றுக்கும் போகாது. இப்ப சமைக்க வேற செய்யணும், உங்களுக்குலாம் சண்டே லீவாவது கிடைக்குது, எனக்கு சண்டே லீவு கூட இல்லை, காலத்துக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. இப்படி புலம்புவதோட வேலை செஞ்சா காலம் பூரா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ உணவை சமைக்க முற்படுகின்ற போதே விருப்பத்தோடு சமைக்கிறாங்க. பாட்டி மாதிரி ஏதாவது ஒரு கறி வாங்கும் பொழுதே, ஒரு காய் வாங்கும் பொழுதே இதை எந்த கறியை செய்ய போகிறேன் என்பதை சொல்லிவிடுவார்கள். உருளைக்கிழங்கு வாங்கும் போதே இதை நாளைக்கு சாம்பார் அரைச்சு விட்டு மணக்க மணக்க சாம்பார் நாளைக்கு எப்படி இருக்கும் பாரு சொல்லும் போதே நாவில் நீர் ஊறும். அதை இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த பதத்தோடு வாங்குவார்கள். அந்த பதம் மாறி வேற ஒரு கிழங்கு அவர் கொடுத்தா அப்பா இது சரிப்படாது, இது நான் பொரியல் பண்ற அன்னைக்கு வாங்கிக்கிறேன் என்று அவரிடமே சொல்லுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாட விதிகள்ல அவங்க அந்த உணவு பதார்த்தத்தை சொல்லி விற்பனை செய்வார்கள். அந்த பதார்த்தத்தை என்ன சாம்பார் செய்ய போறோமோ, கறி செய்ய போறோமோ, பொரியல் செய்ய போறோமோ அதை சொல்லி சொல்லி விற்பனை செய்வார்கள். நான் கேட்டேன், இது எங்க கத்துக்கிட்டீங்க? வயசானவங்க வந்தா அதை சொல்லி சொல்லி வாங்குவாங்க, இத பொரியலுக்கு இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்குவாங்க, சாம்பாருக்கு இதை வாங்கிட்டேன். அப்போ உணவு பண்டத்தை சுவைபட செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையோடு செய்கின்றவர்கள் வாங்கினால் அவர்கள் கையால் செய்தால் மனமுடையதாக இருக்கிறது. அதே ரசப்பொடி தானே, அதே நீர் தானே, அதே தக்காளி தானே, சிலர் வச்சா நல்ல மனமா இருக்குது, உடனே காலி ஆயிடுது, வண்டல் கூட காலி ஆயிடுது. சில பேர் வச்சா கழை தண்ணியை கலக்கி வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. என்ன காரணம்? யார் ஒருவர் அன்போடு செய்கின்றார்களோ அது அன்பின் மிகுதியால் காலியாகுது. அன்பு இல்லாம ஏதோ செய்யணுமேங்கிற கடமைக்காக செய்கிறவங்களுக்கு அப்படியே மீண்டு போகுது. இவர் செய்யறாரு மீன் பிடிக்கிற கொலை தொழில் போய் அறியக்கூடிய ஒரு வேலைதான். ஆனா முதல் மீன் வலையில படக்கூடிய மீனை சுவாமிக்காக விட்டுடுவாராம், எம்பெருமானுக்காக சிவபெருமானுக்காக அர்ப்பணிச்சிருவாராம். முதல்ல கிடைக்கிற மீன், அதுக்கு அப்புறம் அப்புறம் வரக்கூடிய மீனை பயன்படுத்திப்பாராம். நான் இதை என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குறைவா சம்பாதிக்கல, நிறையவே சம்பாதிக்கிறாங்க, ஆனா பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் குறைவா தான் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதிகப்படியான சம்பாத்தியம் எங்க தாத்தா 100 ரூபாய் வாங்கியிருக்கிறார், 100 ரூபாய் வாங்கியிருக்கிறார், அரசு பணி 100 ரூபாய் வாங்கியிருக்காரு. எப்படி இந்த 100 ரூபாயில எப்படி இப்படி கொடுத்தனம் பண்ணிருக்காரு? அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 100 ரூபாய் மாசத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னு. எங்க தாயாரோட கூட பிறந்த சகோதரிகளுடைய திருமணத்தெல்லாம் எங்க பாட்டி சொல்றாங்க, நான் 400 ரூபாய் வச்சுக்கிட்டு இவ கல்யாணத்தை முடிச்சுட்டேன், இன்னைக்கு 400 ரூபாய் வச்சுட்டு நம்மளால காய்கறியே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கல்யாணத்துக்கு இல்ல, வீட்டுக்கு தேவைக்கு நான் சொல்றேன், காய்கறியே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு எண்ணெயை வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் 400 ரூபாயில. ஆனா 400 ரூபாயில நான் இவ கல்யாணத்தையே முடிச்சுட்டேன். என்ன காரணம் தெரியுங்களா? அவருடைய பணம்லாம் நல்லதுக்கு மட்டுமே பயன்பட்டது, நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படும். என்ன தெரியுமா, அவர்கள்லாம் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே, எங்க தாத்தா சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அவங்க அம்மாட்ட கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மாட்ட கொடுக்க போனா சுவாமி கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணு, முதல் வார்த்தை அதுதான். அது பிறகு திருமணம் ஆயிருக்கு எங்க தாத்தாவுக்கு. சம்பளத்தை வாங்கிட்டு வந்து மனைவி எங்க பாட்டி கிட்ட கொடுக்க வந்திருக்கிறாரு. என் பாட்டி சொல்லிருக்கிறாங்க, என்னைக்கு நீங்க எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க? சாமி கிட்ட வைக்கிறது தான் நம்ம வீட்டு வழக்கம், சாமி கிட்ட வைங்க. இன்னைக்கு நம்ம கையில பணமே வரல, எல்லாம் பேப்பர்ஸ் தான் இருக்கு, நம்ம கையில வரதே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பிளாஸ்டிக்ல கார்டு இருக்கு, தேய்ச்சி தேய்ச்சி நாம எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 40 வயதுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த முட்டி தேஞ்சு போச்சு, அந்த முட்டி தேஞ்சு போச்சு. எடுத்து எடுத்து செலவு செய்தவர்களுக்கு எதுவுமே தேயல, எல்லாம் இருந்துச்சு. தேய்ச்சி தேய்ச்சி செலவு செய்ய ஆரம்பிச்சோம், நமக்கு எல்லாமே தேஞ்சு போச்சு, எல்லாமே தேஞ்சு போச்சு. 40 வயசுல எப்படிங்க முட்டி தேயும்? ஐ பால் ரொட்டேட் ஆக மாட்டேங்குதுன்றாரு. என்னுடைய நண்பர் ஒருவர் கனிமொழி துறையில வேலை பார்க்கிறவரு, ஐ பால் ரொட்டேட் ஆகலன்றது. இங்கேயும் அங்கேயும் ஐ பால் ரொட்டேட் ஆகணும்ல, ரொட்டேட். ஏன்னா இப்படியே பார்த்து பார்த்து இப்ப அவர் பார்த்தா ரோபோ பாக்குற மாதிரி இப்படியே இருக்குது. அவர் பையன் எதே மாச்சோம்னா கண்ணை இப்படி உருட்டிட்டு, அப்பா நீ இப்படி உருட்டு பார்ப்போம் அப்படின்றான். அது தெரியும், இது தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், கிராஃபிக்ஸ் இது அது இதுன்னு எல்லாம் சொல்ற, கண்ணை உருட்டு பார்ப்போம். முடியல, அவரால் கண்ணை உருட்ட முடியல. நம்முடைய உறுப்பை நம்முடைய செயல்பாட்டுல நம்மளால செய்ய முடியாம ஒரு வேலையை பார்த்து நம்மை இழந்து சம்பாதிப்பது ஒரு சம்பாத்தியமா? நம்மை என்னை தொலைச்சிட்டு நான் சம்பாதிக்கிறேன், அது ஒரு சிறப்பா என்ன? உன் கைய கொடு, 2 லட்சம் ரூபாய் தரேன். உன் காலை கொடு, 5 லட்சம் ரூபாய் தரேன். உன் கண்ணை கொடு, 10 லட்சம் ரூபாய் தரேங்கிற மாதிரியில இருக்கு. ஆனா இதுல நேரடியா செய்யாம வினை வழியாக, நம்முடைய வினை வழியாக வேலை செய்யறோம்னு செஞ்சு செஞ்சு இப்ப அந்த பையனுக்கு 42 வயசு தான் ஆகுது, ஐ பால் ரொட்டேட் பண்ண முடியல. என்ன தெரியுமா மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்க கம்ப்யூட்டரை பாருங்க, அப்பப்ப கண்ணை மூடி மேலையும் கீழையும், முதல்ல மேலையும் கீழையும் ஐயா ரொட்டேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா சைட்ல ரொட்டேட் பண்ணலாம்னு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 மினிட்ஸ் ஒரு ட்ரிப், 10 மினிட்ஸ் ஒரு டைம் இப்ப அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஐ பால மேலையும் கீழையும் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா தான் சைட்ல ரொட்டேட் பண்ண முடியுமா? அப்போ செல்வ வளம்ங்கிறது நம்ம வேலைய நாம ஒழுங்கா செய்யறதுல இருக்கு. அப்ப நமக்கான ரெஸ்டிங் எடுத்துக்கணும். அவங்க காசு கொடுக்குறாங்க, இதையே பார்த்துட்டே செய்யணுங்கிறதுக்காக நம்முடைய கண்ணை தொலைப்பது இல்லை, கண் பார்வையை தொலைப்பது இல்லை. 5 மணித்துறைகளுக்கு ஒரு முறை நம்முடைய கண்ணுக்கான ஓய்வை நாமே கொடுத்துடணும், நாமே தான் கொடுத்துடணும். அவங்க சொல்லாது, நிர்வாகம் சொல்லாது. அப்பதான் இந்த செல்வ வளம் நிலைத்திருக்கும். இந்த விடாத அன்புடன் என்றும் விருப்பத்தோட விடுறாரு. நம்ம செய்யற வேலையெல்லாம் விருப்பமின்றி செய்யணும். நிறைய வேலைகளை நாம விருப்பமின்றி செய்யணும். கோயிலுக்கு வரணும், ஏதோ நீ சொல்றேன்னு வர, எனக்கு ஆக்சுவலா வீட்டுல படுத்து தூங்கதான் முடிச்சிருக்கு. அதை விட இன்னைக்கு இன்னொரு ஒரு புதிய சித்தாந்தம் ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கு கோயிலுக்கு. சார் எல்லாம் மனசுதான் சார், வீட்லயே இருந்து வழிபாடு. உன்னால கோயிலுக்கு வந்து சாமி முன்னால நின்னாலே செல்போனை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ வீட்டுல இருந்து கண்ட்ரோலா இருந்துருவியா? இங்க வந்து நின்னாலே தீய சிந்தனைகளை நம்மளால தடுக்க முடியல. வீட்டுல தீய சிந்தனைகளை தடுத்து இருந்துட முடியுமா? யாராவது ஒண்ணு செய்யும் போது இதை இப்படி செய்யாத, ஏதோ என் மனசுக்கு பட்டதோ நான் சொல்றேன்னு நாம மூக்க நுழைச்சி அதுங்க சொல்றேன்னு போய் நம்ம மூக்க உடச்சுக்கிட்டு வர்றதுதான் நிறைய நேரங்கள்ல நடக்குது. அதுக்கு இந்த பிரச்சனைகள் தான் விடுபட்டு கோயிலுக்கு வந்துடலான்னு வீட்டுல இருந்தா வேலை செய்யணும். அந்த பிரச்சனைக்கு வீட்டு கோயிலுக்கு வந்துடலாம்னு வருவதும் வழிபாடு இல்லை. கபாலிய நேர்த்தி பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு இணைச்சிட்டாரா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அன்புல வரணும். அன்புல வந்தா நீ சுவாமியும் உங்களை அன்புல வரவேற்பார். அன்போட வரணும், அதை எடுத்துட்டு வரணும் இதை எடுத்துட்டு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்க அன்பை எடுத்துட்டு வந்தா போதும், சுவாமி அன்பை எடுத்துக்கொண்டு உங்களிடத்திற்கு வந்து விடுவார். அதுதான் கோபுரத்துல அவ்வளவு பெருசு எழுதியிருக்கு, ஸ்தூல லிங்கம்னு பேர் கோபுரத்துக்கு. கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொன்னீங்கன்னா செல்வ வளம் பெருகிடும். கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னீங்கன்னா செல்வ வளம் பெருகிடும். ஏன்னா அனாவசியமான செலவு குறைஞ்சிடும், அனாவசியமான செலவு குறைஞ்சிடும். கோபுரத்தை ஒரு பொம்மை தாங்கல, பல பொம்மைகள் தாங்கி கொண்டிருக்கின்றன. அது போல நம்முடைய வாழ்க்கைக்கு பலர் உதவி கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பேரையும் காப்பாற்றணும்னு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொன்னோம்னா நமக்கு செல்வ வளம் கூடிடும். நாளும் விருப்பால் தலைப்படு ஒரு மீனை விட்டு வருகிறார், விருப்பத்தோட விடுறாரு. ஏதோ உடனே நான் சாமி கிட்ட சொல்லிட்டேன், இதை நான் வேற செய்யறேன் இப்படி அப்படின்னு டாம் டாம் போடுது. நம்மால் ஒரு 100 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டாருன்னா அதை 1500 பேர்த்து சொல்லுவார். 100 ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுத்தா அது 1500 பேருக்கு தகவல் பரிமாற்றம் ஆயிடும். தெரியுமா 100 ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுத்துருங்க? என்னையா 100 ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுத்து? நீ பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிய, மூச்சு விட்டு விட்டு இருக்கிய, உனக்கு கைகால் செப்போட இறைவன் உன்னை படைத்திருக்கிறானே, இறைவன் யாருக்காவது இதையெல்லாம் நான் உனக்கு செய்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கா? சொன்னதே இல்லை. ஆனா நம்ம ஒரு பூ வாங்கிட்டு வந்தா அதை சொல்லியிருந்தோம். அன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு அம்மா பூ வாங்கிட்டு வந்தாங்க. என்ன பார்த்த உடனே நல்லா இருக்குமா அப்படின்னு. சார் 200 ரூபாய் அந்த பூவு. நான் பணம் கேட்கலம்மா, பணத்தை கேட்கல. நாம ஏதாவது ஒரு நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னா நல்லா இருக்கா, சுவாமி என்கிட்ட கொடுத்து என் வழியாக வாங்கி கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இப்ப நாம பேசுறோம் அப்படின்னா, நாம சிந்திக்கிறோம்னா, இந்த சிந்தனையை செய்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு மதியை கொடுத்திருக்கிறான். இதுக்கு நாம முதல்ல நன்றி சொல்லணும். நான் இன்னைக்கு சொற்பொழிவு கேட்டேன் தெரியுமா, நான் இன்னைக்கு சொற்பொழிவு பண்ணிட்டேன் தெரியுமா. இப்படி சுய தம்பட்டம் அடிச்சுக்கிட்டோம்னா நாம இன்னும் கல்வி அறிவு பெறலாம். ஒரு வேத விருப்பம் தான் எங்கள் இல்லத்துக்கு வருவார். அவர் சொல்வாரு, சார் நீங்க ரொம்ப நல்லா பண்ணி வைக்கிறேன், இந்த ஜப தபம்லாம் உங்ககிட்ட இருந்து நாட்டுல சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா அப்படின்னு அவர் உடனே சொல்வார். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் என்ன இதுல வச்சிருக்கு, எங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருந்தாட்டா என்ன இதுல வச்சிருக்காரு. அவ கொடுக்கிற வேலையை நான் ஒழுங்கா செய்யறேன், நம்ம வேலையை நாம ஒழுங்கா செஞ்சா நமக்கு உயர்வு கிடைக்கும். ஆன நாள் ஒன்றில் அவ்வொரு மீனும் அங்கு ஒழித்து தூணிற பசும் கனக நற்சுடர் நவமணியால் மீன் உருப்புற அமைத்து உலகு அடங்கலும் விளையாம் பான்மை அற்புத படிகள் ஒன்று இடுவதை படுத்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு மீன் ஆப்டதுன்னா அதை வலையிலேருந்து விட்டுட்டு கடலையே விட்டுருவார், இது சுவாமிக்குரிய மீன் அப்படின்வார். இப்படி பல நாட்கள் மீனே கிடைக்கல, மீனே கிடைக்காத போது வறுமை வருது. சம்பாதிச்சு வச்ச பணம் எவ்வளவு நாள் இருக்கும், மீனோட குலத்துல ஒண்ணு உண்டு. மீன்கள் விற்காத மீன்களை காய போட்டு அதை மீன் கிடைக்காத நேரங்களில் விற்பனை செய்து வாழ்ந்து விடுவார்கள். அப்போ மீனை சேர்த்து வைத்திருப்பார்கள், அப்படி அந்த காய்ந்த மீனை சேர்த்து வைத்திருப்பார்கள். அது கொஞ்ச நாள் ஓடிச்சு, ஆனா மீனே கிடைக்கல. ஒரு கட்டத்துல வறுமை வந்து ஆட்கொண்டு விட்டது. அந்த மாதிரியான நேரத்துல ஒரு நாள் அப்படியே தங்கமும் வைரமும் வைடூரியமும் பதிக்கப்பட்ட ஒரு மீன் வந்து இவருடைய வலையில சிக்குதான். யோசிச்சு பாருங்க, வறுமையான சூழல், அதுதான் வறுமையில் செம்மைதான் உயர்ந்தது. வறுமையில் செம்மைதான் உயர்ந்தது. நான் ரொம்ப சிறப்பா இருக்கிறேன், நான் ரொம்ப ஒழுங்கா இருக்கிறேன், அடுத்தவர் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு 5 ரூபாய் ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ணா அது பெருசு இல்ல, 50 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணா பெருசு இல்ல, 50,000 ரிட்டர்ன் பண்ணா இன்னைக்கு பெருசு இல்ல, 5 கோடி ரூபாய் ஒருத்தர் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா அது பெருசா இருக்கு. எனக்கு அடுத்தவங்க பணம் வேண்டாம், எனக்கு உழைப்பால் கிடைக்கும் என்று பெரும் தொகையை ஒருவர் கொடுத்தால், இது என்னுடையது இல்லை என்று ஒப்படைத்தால் அவரை நாம் சிறந்தவர் என்று கொண்டாடுகிறோம். செய்தியா இதழ்கள்ல வெளிவருது. ஒரு ஆட்டோ ஓட்டுனர் தொகையை ஒப்படைச்சாதான் அது செய்தியா வெளிவருது. ஏன், இவர் தொகை மீது பற்று இல்லாமல் ஒப்படைக்கிறார், இந்த பொருள் என்னுடையது இல்லை என சொல்கிறார், அவரை சிறப்பா சொல்றோம். அது போல ஒரு வைர வைரூரியங்களால் பதிக்கப்பட்ட மீன் வரைப்படுது. அந்த வரைப்பட்ட மீனை இது சுவாமிக்கு உரியதுன்னு சொல்லி விடத்துக்கு போறாரு. அந்த படத்துல இருந்த அத்தனை பேரும் கையை குடிச்சுக்கிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு வசமா ஒண்ணு மாட்டிருக்கு, இந்த உலகம் முழுமையும் இந்த மீனுக்கு விலையாக இருக்காது. அவ்வளவு சிறந்த மீன், வைரம் வைரூரியங்களால் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொன் மீன், இதை விற்பனை செய்திடலாம், வளமா வாழ்ந்துடலாம், உன் குடும்பம் இதுக்கப்புறம் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழும் சொல்றாரு. செக்கிடா குருமானே சொல்றாரு, அகில லோகமும் பொருள் முதற்றாம் எனும் அளவில், எல்லாம் பொருள் முதல் தான். பணக்காரரா இருக்காரா, சிறப்பா இருக்காரா, எவ்வளவு வருது? அன்னைக்கு நான் ஒரு மொத்தத்தை சொல்றேன், நான் இங்க கோயில பேசுறேன், எவ்வளவு வருதுன்னு கேக்குறேன். நான் கேட்டேன், எக்கச்சக்கமா வருதுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பேசுறதுக்கு அப்படின்னாரு. நான் முடிவுல சொன்னேன், அருள் அப்படின்னு, அருள் என்று முடித்தேன். எக்கச்சக்கமான அருள் கிடைக்கும். நீங்க திருக்கோயிலுக்கு வருவதற்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பா இருந்துக்கணும். ஏன்னா இறைவனுடைய அருள் எக்கச்சக்கமா கிடைச்சிடும். சுவாமி கிட்ட வந்து அருள் வேலை பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு போறதுனால அருள் கிடைக்காது. ஆனா அதை தொண்டாக செய்து விட்டால் கண்டிப்பாக இறைவன் அருள் செய்து விடுவான். கேவலம் நாம வந்து நம்ம வீட்டுல ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு பணம் வாங்காம போனா என்ன சொல்லுவோம், அவர் ரொம்ப நல்லவங்க, அவருக்கு ஏதாவது ஒரு சமயம் பார்த்து உதவி செய்யணும்னு நாமளே நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த உலகத்தே பரம்பொருளான தாய் தந்தையரான இறைவன் எப்படி நினைச்சிட்டு இருப்பான். அதனால திருக்கோயிலுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தீர்கள்னா உங்களுடைய தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றி தந்துடுவோம், தேவைக்கு நிறைவேற்றிடுவோம், கண்டிப்பா நடத்திடும். உலகம் அகில லோகமும் பொருள் முதற்றாம் எனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எறிந்த இகலில் வைத்திருத்தொண்ட முன் இறைவன் தாம் விடைமேல் முகில் விசும் விடை அணைந்தனர் பொழிந்தனர் முகைப்பும். மேலுலகத்திலிருந்து அப்படியே பூ மாதிரி பொழிந்தார்களா. அந்த மீனை என்ன சொல்லி விடுறாரு, மற்றது என்னை ஆளுடையவர்க்கு ஆகும் சென்று பொற்கடல் சேர்க என திரையோடு பிரிந்தார். அந்த பொன் மீனை இறைவனுடைய கடலுக்கு என விடுகிறாராம். ஒரு மீனை இறைவனுடைய கடலுக்கு விட்டதுனால அவரை இறைவன் தன்னுடைய கடலில் சேர்த்துக் கொள்கிறான். அதுபோல நாம கோயிலுக்கு வந்தோம்னு சொன்னா யாருக்கும் மறைக்காம எல்லாரும் இறைவனுடைய கடலை அடைய வேண்டும்னு சொல்லி நாம நினைச்சோம்னா சுவாமி நம்மளே சுவாமியுடைய கடலுக்கு சேர்த்துப்பார். நாம மறைச்சுக்கிட்டு நான் முதல்ல சுவாமியை பார்த்தோம்னோ, நான் முதல்ல சாமியை பார்த்தோம்னோ அந்த அருளை எல்லாம் நானே வாங்கிக்கணும்னு நினைச்சா சுவாமி நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டார், ஒண்ணுமே செய்ய மாட்டார். சார் எனக்கு நிரம்ப செல்வ பணம் வேணும், எனக்கு இறைவனுடைய அருள் வேணும். யாருக்கும் மறைக்காம ஓரமா நின்று தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு சுவாமியுடைய அருள் தானாக வரும். பஞ்சநாதமும் எழுந்தன. மீனவர் சொல்லுங்க, பஞ்சநாத ஓசை யாருக்கு தெரியுமா எழும்போம், சிவபெருமான் எழும்புகின்ற போது பஞ்சநாதம் எழும்போம். ஆனா அதிபத்தர் அந்த மீனை விட்ட உடனே சுவாமி தோன்றி அவர் கைத்திருக்கைலாயம் அடைகின்ற போது பஞ்சநாதமும் எழுந்தன. சேக்கிழா பெருமான் பதிவு செய்யற. அப்போ மீனவர் குலத்துல நான் உயர்ந்த போனோம், அந்த போனோம், இந்த போனோம், நான் ரொம்ப சிறந்தவன், நான் இந்த ஜபம் பண்றேன், அந்த ஜபம், அதெல்லாம் வேண்டாம். நீ இறைவனுக்கு என உன்னை எந்த அளவுக்கு ஒப்படைக்கிறாய் அந்த அளவுதான் சிறப்பு. முழுமையா ஒப்படைக்கப்பட்ட அதிபத்தர் சிறப்பா இருக்கிறார். பஞ்சநாதமும் எழுந்தன. அதிபத்தர் பணிந்தே அஞ்சலி கரம் சிரம் இசை அணைந்து நின்றவரை நஞ்சு வான்மணி மிடற்றவர் சிவலோகம் நன்னித்து அச்சிறப்புடைய அடியார் பாங்குற தலையடித்தார். நிறைய கைமேல வச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே வாப்பா சிவலோகத்துக்கு வா, உன்னுடைய தேவை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை அழைத்துக்கிட்டு போனாரு. அதை நிறைவு செய்யும் போது சொல்றாரு, ஆலம் உண்டவர் தொண்டர் அன்பேனும் அமுதும் உண்பார். சிவபெருமான் ஆலம் உண்டவர், விஷத்தை உண்டவர், தொண்டர் அன்பேனும் அமுதும் உண்பார். நாம இறைவனுக்கு அதை படைச்சோம் இதை படைச்சோம் அதெல்லாம் தேவையில்லை. நான் 2 கிலோ அரிசி போட்டு பொங்கல் பண்ணி விநியோகம் பண்ணேங்க, அன்னதானம் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்களே அப்படின்னா 2 கிலோ அரிசியை எங்கேயாவது திருடிட்டு வந்து பொங்கல் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. உள்ளன் கூட இதெல்லாம் என்னால செய்ய முடியல, செய்யணும்னு ஆசையா இருக்குதுன்னு ஒரு நினைவு வச்சு. நாம இப்போ திருப்பூவனம்ங்கிற தலத்தை, திருப்பூவனம்ங்கிற தலத்தை 26ஆம் தேதி புரோஷங்கனை சிந்திக்கிறோம். அது ரசவாதம் செய்யக்கூடிய வித்தையை கற்பித்த தலம். சிவபெருமானே ஒரு அடியார் ஊர்ல வந்து ரசவாதம் செய்து பொன்னை உருவாக்கக்கூடிய வித்தையை பொன்னணையாளுங்கிற பெண்ணுக்கு கற்பித்த தலம். அவன் எது தெரியுமா பொன் கேட்டா, தனக்கு தாடகம் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, தனக்கு நகை பண்ணி கொள்வதற்கு இல்ல, சிவபெருமானுக்கு பொன்னால் ஒரு காப்பு செய்வித்து அணிவிக்க வேண்டும் என்பதற்காக கேட்டால் அவளுக்கு அவளுடைய இல்லம் தேடி இறைவன் சிவபெருமான் வந்து அவளுக்கு ரசவாத வித்தையை கற்பித்து சென்றிருக்கிறார். அதனால நாம தான் இன்னைக்கு ஒரு பிரார்த்தனையை வைப்போம், எனக்கு நிரம்ப செல்வ வளம் வேண்டும், எது தெரியுமா உன்னை நிம்மதியாக வந்து வணங்குவதற்கு என்று கேட்போம். எந்த விதமான புக்கல் குடும்பங்களும் இல்லாம, கடன் தொல்லை இல்லாம உன்னை வந்து வழிபாடு செய்வதற்கு எனக்கு நிரம்ப செல்வ வளம் வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை வைத்தால் ஆழம் உண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுதும் உண்பார் என சொல்லி நம்முடைய இல்லத்தில் பொன் பொருள் வளம் நிறையும் குவியும் என்பதை வாழ்த்தால சொல்லி இந்த அதிபத்த நாயனார் புராணத்தை யார் ஒருவர் செவிமடுத்தார்களோ, யாரிடத்திலெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் செல்வ வளம் நிரம்பியவர்களாக வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதை சொல்லி சிவபெருமானும் கூட இருந்து இந்த தலத்தை சிந்தித்திருக்கிறார். நாம சொன்ன செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆலம் உண்டவர் தொண்டர் அமுது தொண்டர் அன்பெனும் அமுதும் உள்ளார். அந்த நேரம் தான் சுவாமிக்கு இங்க நைவேத்தியம் ஆயிற்று. எனவே நம்முடைய அன்பை சுவாமி அமுதாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த அன்புடைய மனத்தை நாமும் பெற வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீருண்டு ஒழிகின்ற காலுண்டு விளைகின்ற நிலர் உண்டு வரணும் உண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிலையும் உண்டு ஊருண்டு வேறுண்டு உதையுண்டு உணவுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தவரும் உணவுண்டு வளமும் உண்டு வேறுண்டு கரியுண்டு வரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்புகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
2: சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கதோபனிஷதம் வள்ளி 1 மந்திரங்கள் 15 முதல் 17 வரை. தலைப்பு லோகாதிம் அக்னிம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: 3 நாட்கள் யமனுடைய வீட்டில அதிதியாக இருந்து அவரை கவனிக்காத முடியாத ஒரு நிலையில இருந்ததாக யம தர்மராஜா அவருக்கு மூன்று வரங்களை தரேன்னு சொன்னார் ரசிகேசத்துக்கு. மூன்று வரங்கள்ல முதல் வரத்துல அப்பா பௌக்கியமா இருக்கணும்னு பிதிரு சௌமனத்தையும் கேட்டிருந்தான். இரண்டாவது வரத்தினால சர்க்கலோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அக்னி வித்தியை கேட்கிறேன்னு நினைச்சான். இது கேட்கறதுக்கு முன்னாலேயே சர்க்கலோகத்துல என்னென்ன விசேஷம் இருக்குன்னு நமக்கு முன்னாலே சொன்னார். சர்க்கலோகத்துல சர்க்கேலோகே நபயங்கிங்கி பயம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, ஜரா இல்லை, கிழத்தனம் இல்லை, அசனாயா பிபாசா பசிதாகங்கள் இல்லை, அதுவும் இல்லாமல் சோகம் இல்லை அப்படின்னு ஆறு அம்சங்கள், பயம், மரணம், கிழத்தனம், பசிதாகங்கள், சோகம், இது ஆறும் இல்லை இல்லாதான அந்த சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடியதான சாதனம் எது இருந்தால் சொர்க்கலோகத்துக்கு போகலாமோ, ஏன்னா இல்ல இருந்தாலும் ஆசை சொல்லிய சொர்க்கலோகத்துல இங்கே பயம் இருக்கு, மரணம் இருக்கு, கிழத்தனம் இருக்கு, பசிதாகங்கள் இருக்கு, சோகம் இருக்கு, இவர்கள் இல்லையனா ஒரு சந்தோஷம் தானே அங்கே போகணும். அதற்கு வழியோ உங்களுக்கு தெரியும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆகையால் அத்தனையோ அறிந்து கொண்டிருக்கிறாங்கள், ஆகையால் அதை சொல்லுங்க அப்படின்னு ரெண்டாவது வரத்துல கேட்டான். இது கேட்டதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றேன். அதுல எப்படி கேட்டா ஸ்ரத்தானாய மக்கியம், ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கேன், ஸ்ரத்தை இருந்தா போதும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே, அவிதையோட இருக்கேன் எனக்கு கொடுங்க சந்தோஷப்பட்டு தரையினர். எப்படி பிரதே பிரவீமி ததுமே நிபோத, நான் பிரபிரவீமி உமக்கு சொல்லுகிறேன், ஆனா ஏதோ என்னமோ நினைக்காதீங்க, அது ரொம்ப ரகசியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆயார் அதை ஊனி கவனிக்கிறோம், ததுமே நிபோதா அப்படின்னு சொன்னார். சொல்லி அனந்த லோகாப்தி அசோ பிரதிஷ்டா, அனந்தமான ஒரு சொர்க்கலோகத்தை அடையக்கூடியதான ஒரு சாதனமும் எல்லாவற்றுக்கும் பிரதிஷ்டையாக இருக்கக்கூடியதான அந்த வித்தியும் வித்வான்களுடைய இதயத்தில் ரகசியமாக இருக்கக்கூடியதான அந்த உபாசனத்தையும் எடுத்து சொன்னார். சுமேதம் நிகிதம் குஹாயா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சொன்னார். எடுத்து சொன்னான்னு நமக்கு தெரியலையோ, அவர் என்ன சொன்னார்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரல. இது கர்மகாண்டத்துல முன்னாலேயே அக்னி பிரகரணத்துல சித்தி அக்னி பிரகரணம்னு இருக்கு எஜுர்வேதத்துல, அங்கே சொல்லி ஆயிடுச்சு. இது அக்னி சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியதுன்னா சயனம் அப்படின்னு சயன பிரகரணத்துல விஸ்தாரமாக சொல்லியாச்சு. அத இப்ப நச்சிகேதத்துக்கு சொன்னார். சொன்ன பிறகு அத மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை, என்ன வேதத்துல கீழே சொல்லியாச்சு, அதனால சொன்ன அம்சத்தை இவள் எடுத்து சொன்னான்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸ்ருதி சொல்றது அவர் சொன்னாரோ இல்லையோ யமதர்மராஜா நச்சிகேதத்துக்கு, நச்சிகேதத்து என்ன பண்ணினா தெரியுமோண்ணா அப்படின்னு வேதம் சொல்றது. நமக்கு என்ன பண்ணினார், லோகாதிமக்னி சமுவாச தஸ்மை, யார் எத்தனையோ எப்படியோ என்ன செய்தோ இவெல்லாம் எப்படி பண்ணணும்னு எடுத்து சொன்னார். தத்தாபி அந்த நச்சிகேதத்து என்றால் அதை தத்பிரதி அவரை நோக்கி பிரத்யவத திரும்பி சொல்லிப்பார். இதுதானே நீங்க சொன்னது, இதுதானே அப்படின்னு ஒரு தரம் காலால கேட்ட மாத்திரத்தினால இது இப்படி இப்படி பண்ணணுமோ இல்லையோ, இதுதானே பண்ணணும், இது இந்த உபாசனம் தானே இருக்கு, இத்தனை செங்கல் தானே, இந்த சைஸ் தானே, இது இப்ப வைக்கணும், இது இப்படி வைக்கணும், 720 மந்திரங்கள், அதனுடைய உபாசனைகள், அந்த செங்கல் கைது, அது எப்படி வைக்கணும், இவைகள்லாம் அவர் சொன்னது அப்படி ஊனி கவனித்து திருப்பி அவருக்கு சொல்லி கட்டிப்படைத்தானே. யதோக்தம் எப்படி அவர் சொன்னாரோ அப்படியே திருப்பி சொன்னார். ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல. யமதர்மராஜாவுக்கு அத்தியதிகமான சந்தோஷம் ஏற்பட்டது. இவர் இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டதார் யமதர்மராஜா. புனரேவா மறுபடியும் சொன்னாராம். என்ன சொன்னார், முன்னார உனக்கு மூணே வரம் தான் கொடுக்கறேன்னு சொன்னேன், இந்த ரெண்டாவது வரம் நீ சொன்னது நான் கேட்டது அப்படியே திருப்பி சொல்லிவிட்டு இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆகையால் இன்னொரு வரத்தை நான் கொடுக்கறேன் உனக்கு, இதுல முன்னால வேற எதுக்கு சேர்த்துக்காத, இந்த ரெண்டாவது வரம் மூணாவது இது தனி வரம் ஸ்பெஷல் போனஸ் அப்படின்னு தனியாக சொல்ல போறார். இப்ப இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். இதம் ஸ்ருதேர்வதனம், இப்ப இந்த மந்திரமானது வேதமே சொல்றது. நமக்கு வந்து யமதர்மராஜாவுக்கும் நச்சிகேதத்துக்கும் ஒரு சம்பாதம், அந்த சம்பாதத்துல நச்சிகேதம் கேட்கிறா போலயும் யமதர்மராஜா பதில் சொல்றா போலயும் நமக்கு வந்தது. இப்ப இந்த மந்திரம் இருக்கு பத்தல, இவ ரெண்டு பேரும் முதல் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, சொன்னார் இவர் இப்படி திருப்பி சொன்னார் அப்படிங்கறது தனிச்சு வேதம் சொல்றது. கான்வர்சேஷனுக்குள்ள வரல இது. இதம் ஸ்ருதேர்வதரம் லோகாதிம் லோகானாம் ஆதிம், இந்த உலகங்களுக்கெல்லாம் முதல்ல உண்டானது. ஆகையால் உலகங்கள் உண்டான சமயத்துல அப்ப உண்டானது யாரு? அக்னி பகவான். முதல்ல ஆகாசம், ஆகாசம் அனுப்புறம் வாயு, வாயு அனுப்புற அக்னின்னு எதை சொல்றேன்? அந்த அக்னி இல்ல இங்க. இங்க அக்னின்னு சொல்றது என்ன? இந்த ஆகாசத்துக்கு முன்னால ஏற்படக்கூடியதான இரண்யகர்பர் அபஞ்சீகிருத பஞ்சபூதங்கள். அந்த அபஞ்சீகிருத பஞ்சபூதங்கள்ல அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் பண்ணினார், அதுக்கப்புறம் தான் ஏற்படும். அப்படி இந்த முதல்ல மாய இருந்தது. அந்த மாயானது பரமாத்மாவுடைய சக்தி வடிவமாக இருந்தது. அந்த மாயிலிருந்து ஆரம்பிச்சு அதுல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட கொந்தளிப்புல இருந்து அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்கள் ஆட்டம்ஸ் மாதிரி இருக்கும், அவைகள் உண்டாச்சு. அத பிறகு என்ன பண்ணினார்? அதுல இருந்து சத்துவகுணங்கள் இருந்த புலன்களையும் ரஜோகுணத்தில் இருந்த பிராணங்களையும் ஏற்படுத்தி பிறகு அதை பஞ்சீகரணம் பண்ணினார். அந்த பஞ்சீகரணம் பண்ணும்பொழுதுதான் ஆகாசம் வாயு இப்படிப்பட்டதான பூதங்கள் உண்டது. ஆகையால் நமக்கு இந்த பஞ்சீகரணம் பண்ணதுக்கு முன்னால இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு பாத்தீங்கன்னா விராட்டுங்கிற ஒரு நிலை. அந்த நிலையை இப்படி சொல்லுங்க. ஆகையால் இந்த அக்னி நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோமோ இவர் யாரு? இரண்யகர்பர் விராட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியதான பரம்பொருள். ஆகையால் லோகானாம் ஆதிம் பிரதம சரீரத்வாதி பிரதம சமய புருஷே ஆதிகர்த்தா பூதானாம் பிரம்மாந்திரே சமவர்த்ததா அப்படின்னு மன்வாதி ஸ்ருதிகள்லாம் இதை சொல்றது. அப்படிப்பட்டதா அந்த பிரதம சரீரியாக இருக்கக்கூடியதான அந்த விராட் புருஷனை பிரதம சரீரத்வா அக்னிம் தம் பிரகிருதம் நதிகேதா பிரார்த்தித்தம். இதுதான் இந்த நதிகேதனால பிரார்த்தித்தம். அவர் நதிகேதஸ் கேட்டது இத சர்வலோகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான அக்னின்னா சர்வலோக சாதனமான அக்னி எது? இது. இது பிரதம சரியாக இருக்கக்கூடியதான் இவர். இதை அக்னிந்தம் பிரகிருதே தனதிகேதம் பிரார்த்தித்தம் உவாச்சா உத்தவான் மிருத்யு யாருக்கு? தஸ்மை நதிகேதே. அந்த நதிகேதத்துக்கு சொன்னார் கிஞ்ச யா இஷ்டகாக சேதவ்யாக. இதற்கு எத்தனை செங்கல் நம்ம வீடு கட்டுறது செங்கல் மாதிரி ஹோமகுண்டம் கட்டுறதுக்கும் செங்கல் வேணும். நம்ம அதே செங்கல் வைக்க உபயோகப்படுத்தணும் ஸ்மார்த்த கர்மாவுக்கு. வைதிகமான கர்மாவுக்கு அந்த செங்கலுக்கு தனித்தனி சைஸ், அது தனித்தனியா பண்ணணும். அது வந்து சூளையில போட்டு சிவப்பா ஆன செங்கலா இருக்கக்கூடாது, சூளையில போடுறதுக்கு முன்னாலேயே இருக்கணும். அப்படி ஒரு செங்கல் தயார் பண்ணிச்சு. அதுக்கு இஷ்டகான பேர். அந்த இஷ்டகா மண்ணாலதான் செய்யப்பட்டிருக்கணும். ஆனா ஆரோட சைனத்துல வெறும் ஜலத்தினால பண்ணுங்க. ஜலத்தினால எப்படி சார் பண்றதுன்னு கேட்கக்கூடாது. அது படிக்கிற பிரச்சனை அபிஷ்டகைகள் அப்படி அம்மா சொல்லிட்டு இருக்க. இது என்ன வெறும் மண்ணினால பண்ணக்கூடியதான இஷ்டகைகள். அது அந்த சைஸுக்கு தந்தா போன பண்ணி அங்க விட்டுக்கணும். அது எத்தனை நம்பர் எப்படி? யா இஷ்டகா ஸ்வரூபேனா அதனுடைய ஸ்வரூபம் என்னமா இருக்கணும்? யாவதியா சங்கையா அது எத்தனை என்கிறது? 720 எனக்கூடியதான நம்பர். யதாவா தீயதே அக்னி அது எங்கெங்கே அது வைக்கணும்? இதுல சிதி குண்டம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சிதி சயனம்னு சொன்னா பூமிக்கு மேல அடுக்கிறதுக்கு சிதி சயனம்னு பேரு. பூமியில ஓட்ட பண்ணி அதுக்குள்ள நீங்க ஹோமம் பண்ணீங்கன்னா அது குண்டம்னு பேரு. அதான் வித்தியாசம். பூமி லெவலுக்கு மேல செங்கல் மேலையில அடிச்சுட்டே இருந்தா அதுக்கு சிட்டின்னு பேரு சயனம். பூமிக்குள்ள ஓட்ட பண்ணி நாம இருக்கிற விட கீழே ஓட்ட பண்ணி அதுல ஹோமம் பண்ணினா ஹோம குண்டம். ஆகையால் சயனம் குண்டம் இது ரெண்டும் வித்தியாசம். இது வேதத்துல சொல்லியிருக்க லட்சணங்கள்லாம் நமக்கு வேண்டாம். சயனம்ங்கிறதுக்காக சொன்ன இவையெல்லாம் பூமியினுடைய மேலதான் இதை அடிச்சுட்டே வரணும். அடிக்கின்ற வர காலத்துல எங்கே அடுக்கணும் எங்கே வைக்கணும் என்கிறது அக்னே ஏன பிரகாரேண சர்வமேக குப்தவானு சேர்த்தா. இதெல்லாம் கவனிச்சுட்டு அத்தனையும் தாரணை பண்ணி சொன்னான். இந்த மேதாக்கு தீர்க்க விவகாரங்களையும் மனசுல தாரணம் பண்ணி அதை அப்படியே ஒன் பை ஒன் அதே ஆர்டர்ல சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அதே விதமாக எடுத்து சொன்னான். ஏக குப்தவானு சேர்த்தா சதாதி நஜிகேதாக தத் மிருத்யுனா உத்தம். அந்த நஜிகேதத்தும் தத் மிருத்யுனா உத்தம் யமதர்மராஜாவினால சொல்லப்பட்டதான இவைகளை யதாவத் பிரத்யேன அவதது. யதாவது எப்படி ஆச்சாரியன் பகவான் வைவத்தர் சொன்னாரோ அதே விதமாக சொல்லிட்டார். யதாவத் பிரத்யேன அவதது பிரத்யுத்தரிஞ்சவான் திருப்பி தெரிஞ்சுட்டானே, அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது. அதிய பிரத்யுத்தாரணேன துஷ்டர்ஷன், என்ன நம்ம இட்டது பார்க்கக்கூடியதான ஒரு வித்தியை, இன்னொரு இடத்துல சங்கராந்தி ஆகுமே ஆனால் இன்னொரு இடத்துல போகுமே ஆனால் அதனால அமிதமான ஒரு சந்தோஷம். ஏன்னா காசையோ வேற ஒரு பொருளையோ இந்தாங்கன்னு கொடுத்துடலாம், இந்த விஷயம் நம்ம கொடுத்தோம் ஏன்னா அது பெற்றுக்கொள்ளக்கூடியதான யோக்கியதை அவருக்கு இருக்கணும், அதோட இல்ல அதன் வாங்கி கொண்டு அதை ரீடைன் பண்ணக்கூடியதான கெபாசிட்டியும் இருக்கணும். இது லோகத்துல சாதாரணமா கிடைக்காது, அது பகவத் அனுகிரகத்தினாலதான் கிடைக்கும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சிஷ்யனும் கிடைச்சான், அதில் ஒரு தடவை சொன்னதுமே சிரமம் இல்லாம எல்லாத்தையும் அறிந்து கொண்டான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஆகையால் அத சத்திய பிரத்யுச்சாரணேன துஷ்டத்தன்னு திருப்பி சொன்னதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டதான அந்த அவர் மிருத்யோ, யாருக்கு சந்தோஷம், யமதர்மராஜாவுக்கு. லோகத்துல யார கண்டாலே பயமோ அவர்கிட்ட எதிர்க்க பேசினதுன்னு அவரையும் சந்தோஷப்படுத்திருக்கானையா இவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். துட்டத்தன் மிருத்யோ புனரேவ ஆஹா, மறுபடியும் சொன்னார் வரத்ரயம் எதிரேகேன அந்யம் வரம் திக்கு, கீழே சொன்னதான மூன்று வரங்கள் எல்லாம் இன்னொரு வரத்தை கொடுக்கணும்னு அவர் காசு. ஆகையால் இவரை பார்த்ததுமே நமக்கு மூணு வரம் தான் சொன்னமே இல்ல இன்னொரு வரமும் கொடுப்போமே அப்படின்னு தோணித்தா அவருக்கு. வரத்ரயம் எதிரேகேன, கீழே சொன்னதான மூன்று வரங்களுக்கு அப்பாற்பட்டதாக இன்னொரு வரத்தையும் கொடுக்கணும் என கூறியதான அபிப்பிராயத்தில் யமதர்மராஜா சொல்ல போகிறார். என்ன சொன்னார், ததம் தமப்ரவீத் பிரியமானோ மகாத்மா வரம் தவேஹாத்ய ததாமி பூயஹ தவைவ நாம் நா பவிதாய மத்ரி திருந்தாம் ச இமாம் அநேக ரூபாம் கிரஹாணா தமப்ரவீத் பிரியமானோ மகாத்மா. அந்த நச்சிகேதத்தை பார்த்ததுமே ரொம்ப சம்மதோடப்பட்டார். பிரியமானா அது எப்படின்னு மகாத்மான் அந்த மடிப்பானது இன்னொருத்தருக்கு வந்ததுமே அதை பார்த்து சந்தோஷப்படுறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது சுலபமாக அடைஞ்சதான ஒரு பதார்த்தம் இல்ல, மற்ற பதார்த்தங்களை அடையறதோட படிப்பை அடையறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம், ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணினாட்டா வரும். எவ்வளவு மணி நேரம் படிக்கணும்னு நினைச்சிருக்கு, அது நமக்கு எப்படியாவது வந்துத்தான் ஆகணும் அப்படின்னு அதுல ஒரு வெறி இருந்தா வரும். கணே நட்டே குதோ வித்யா கணே நட்டே குதத்தனம், இந்த படிப்புங்கிறது வரணுமே ஆனால் அவன் வந்து பசி தாகம் தூக்கம் இவை எல்லாம் ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்து அத சாதனை பண்ணினாத்தான் வரும். அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தமானது ஒருவனுக்கு வந்ததுமே ஆனால் அதை பார்த்து பொறாமப்படாம சந்தோஷப்படுறாரு பார்த்தீங்க, அதனாலதான் மகாத்மா. சிஷ்யனா இருந்தாலும் அதுக்கு சந்தோஷப்படணும், சிஷ்யாதித்தே பராஜயம், உங்களோட உங்க வீட்டில ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுல சந்தோஷப்படும். புத்திராதித்தே பராஜயம், இதுல விட இந்த பையன் பெரிய இடத்துல இருந்துட்டுதானே ஒரு சந்தோஷம். அதே விதமாக இவர் சொன்னதுமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. ஆயால் மகாத்மா அவர் சொன்னார் வரம் தவ இஹ அத்ய ததாமி பூயா, இஹ இப்பொழுது பூயா மற்றொரு வரம் உன்னால சொன்னது இல்லாமல் அடிஷனாக என்ன பண்றாரு, அத்ய வரம் ததாமி இப்பொழுது நான் வரத்தை கொடுக்க போகிறேன், ஆனா இந்த வரத்தை நீ கேட்டு போன்னு சொல்ல போறதில்ல, தாய் உனக்கு கிடையாது நான் தான் கொடுப்பேன்னாரு. கேட்டிருந்தா வேற ஏதோ கேட்டுட்டாரு, இது அப்படி கொடுக்க போறதில்ல. என்ன பண்றேன், தமைவ நாம்னா பவிதாய மங்கனி, இதுவரைக்கும் எந்த ஒரு அக்னி வித்தியை உனக்கு சொல்லி கொடுத்தேனோ வேதத்துல அதுக்கு என்ன பேர் தெரியுமா, சித்தியக்னின்னு பேர், சயனம்னு பேர். ஆகையால்தான் கீழே எதிர்வேதத்துல படிக்கிற காலத்துல சயன பிரகரணம்னு சொல்லுவாங்க, நாட்டுக்கேத பிரகரணம் அங்க சித்தியக்னி சயனம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த சயனத்துக்கு இனிமேல என்ன பேர் தெரியுமா, நச்சிகேத சயனம்னு பேர். ஆகையால் என்ன ஆயிடுது, இந்த பேருக்கு இனிமேல தவை வனம்னா பவிதா யமந்தினி, இந்த அக்னிக்கு நாச்சிகேத அக்னி நாச்சிகேத சயனம் அப்படின்னு பேர். வேதத்தில் இருக்கக்கூடிய அக்னிக்கு யமதர்மராஜா என்ன பண்றாரு, இந்த அக்னிக்கு நாச்சிகேத அக்னி வித்யை அப்படின்னு பேரை வச்சுருக்காரு. அவன் என்ன பர்மனண்டா போயிடுது, நச்சிகேத அவர் அக்னி அவர் பேரு பர்மனண்டா போயிடும் அப்படி, எதனால அப்படியே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு அவர் பேரோட சொல்றாராம். நச்சிகேத பத்தர் இதெல்லாம் பெரிய வரமானம், ஸ்டாம்ப் போடுறது, தெருவுக்கு பேரு வைக்கிறது, அவரு வாக்குறது இல்ல, தெருவுக்கு பேரு வைக்கிற இன்னும் தருவது அந்த தெரு பேரை எடுத்து மாத்திக்கிட்டா ஸ்டாம்ப் வச்சா போஸ்ட் வேற மொத்தம் மொத்தம்னு மொத்தம் அனாவசியமா. இது என்ன சொல்லுவா, இந்த பேரை வைக்கிறது என் பேரை வச்சா ஒண்ணும் இல்ல, எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத அது வந்து ஒரு ரெக்கக்னிஷன் அதுக்காக வச்சு அவ்வளவுதான். ஆனா நிஜமாக வர என்ன தெரியுமா, ருங்காம் தயிமாம் அநேக ரூபாம் கிரகணா, நான் கழுத்துல அழகான ஒரு மணி மாலையும் போட்டுட்டு இருக்கேன், அநேக கலர் கலராக இருக்கக்கூடியதான மணிமாலை, அந்த நாடைய தூக்கி உனக்கு போடுறேன் அப்படின்னு பிருங்காங்க இமாம் பிருங்கான மாலை நவரத்ன மாலைகள் அந்த மாலை இருக்க நான் போட்டிருக்கேன் அழகான மாலை இது ரொம்ப பெரிய இடத்துல இருந்து எனக்கு வந்த மாலை இது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆகையால் அதை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு அநேக ரூபாம் பிருங்காம் அழகா இருக்கக்கூடியதான இந்த மாலையை நான் போடுகிறேன் இது எப்படி அத்தியுதமான ஒரு சந்தோஷம் வந்தால் அதனால காட்டக்கூடியதான ஒரு கெட்டது இப்படி தனக்கிட்ட இருக்கக்கூடியதான் தானே ரொம்ப விரும்பி கொண்டு போட்டு கொண்டிருக்கக்கூடியதான மாலையை எடுத்து கொடுத்தார் அப்ப இந்த மாலையை எடுத்து நான் அணிந்த மாலையை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக ரொம்ப திருப்தியை காட்டக்கூடியதான ஒரு சாதனமாக

கணதயம் அப்படின்னு ஒரு காட்டில் இருக்கக்கூடியதான ஒரு குளத்துல ஜலநானல் தேங்கி இருக்குமே ஆனால் அதுல பொத்துன்னு ஒரு காட்டுமை அங்கு குதிச்சு அது இருக்கக்கூடியதான ஜலத்தை எல்லாம் அப்படி கலக்கி விட்டுவிடுமா? அப்படி கலக்கி விட்டாலே இந்த மந்தரேங்கிற பின்னால போதராசன் அவ்வளவு நல்லதான ராவணர்கள் அவ்வளவு எளிமையான ஒரு சுத்தமான ஒரு மனத்தோட இருந்தவள் பைக்கை அதை இதோ பண்ணிட்டு தானே ஏன் சொல்ல வந்தேன்னா இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கேட்ட மாத்திரத்தினால அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம் கைகேயி. அதே விதமான இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி இந்த மாலையை கொடுத்தார். இதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல சார். என்ன முதல்ல ஏதோ வந்து கட்டமே தவிர வித்தியேன்னு ஒண்ணு வந்துருதுன்னா அதுக்கப்புறம் தானா இல்லாம வரப்போகுது. வித்தியை சம்பாதிக்கிறது கட்டமே தவிர வித்தியோட நல்ல வழியில ஒரு மனுஷன் இருந்தானே ஆனால் உலகங்கள்லாம் அவரை போற்றும் தானா வந்துட்டே இருக்கும். வித்வான் சர்வத்திர புத்தது ஆயா இது போல மாலை ஆயிரம் மாலை வரப்போறது ஆச்சாரிய அனுகிரகம் தேவையே தவிர ஆச்சாரியா மாலையா வருவது அது பெரிய வசதியா எனக்கு போனல. உலகம் முழுக்க எல்லாரும் தான் சொல்லப்போற அப்ப என்னதான் சொல்ல இப்ப மாலைன்னு சொன்னேன். ஆனா சட்டமானது ஸ்ருஜ கதவுங்கிற ஒரு சாதுல இருந்து ஸ்ருஜ கதவுங்கிற ஒரு சாதுவானது என்ன சொல்றது அழகான வழின்னு சொல்றது. அழகான வழிகள்னா உத்தராயண மார்க்கம். அந்த உத்தராயண மார்க்கத்தை சொல்ல போகக்கூடியதான வழியை சொல்லக்கூடியதான உபாசனைகள் கர்மாக்கள் வேதத்துல எத்தனை இருக்கோ அத்தனை கர்மாக்களுடைய பலமும் உனக்கு வந்து சேரட்டும். அதையால இங்க சுருஞ்சான என்ன அர்த்தம் முதல்ல மாலைன்னு அர்த்தம் சொன்னேன். இப்ப அப்படி இல்ல வேதத்துல என்னென்ன கர்மாக்கள் உண்டோ உபாசனைகள் உண்டோ அத்தனை கர்மாக்களும் உபாசனைகளையும் பண்ணினானே ஆனால் அவனுக்கு என்ன பலம் உண்டோ அத்தனை பலமும் உனக்கு வரட்டும். கர்மா பண்ணினவாளுக்கு தானே இப்ப பலம் உண்டுனர். கர்மா பண்ணால போனாலும் மகான்களுடைய அனுகிரகத்தினால இதை கொடுக்கும். அதனாலதான் மகாத்மான்னு போட்டாங்க சமபிரவீத்யமானோ மகாத்மா அப்படின்னு கர்மாவை பண்ணினவாளுக்கு தான் கர்ம பலம் வரும் இல்லாமல் மகான்களுடைய தர்சனத்தினாலேயே இவ்வளவு பலம் வரும். ஆயால் அவர் என்ன பண்ணினார் இந்த வேதத்துல எத்தனை கர்மாக்கள் உண்டோ எத்தனை உபாசனைகள் உண்டோ அவை எல்லாம் பண்ணினால் என்ன பலம் உண்டோ அத்தனை பலமும் இவருக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னார். இதை நச்சுக்காது சொன்ன பண்ணினா சந்தோஷப்பட்டாரா? இதெல்லாம் உங்களுக்கு தான் என்ன நான் இதை எதிர்பார்க்கல. கர்மாக்களை பண்ணும் பொழுதே நான் இந்த கர்மா அவனுடைய பலம் வேணும்னு எதிர்பார்க்கல. நீங்க கர்ம பலத்தை வேற கொடுக்கிறேன் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டார். கர்ம பலம் கர்மாவை பண்ணி அந்த கர்ம பலம் நாம் பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு மறுபடியும் அர்ப்பணம் பண்ணினோமே ஆனால் நமக்கு என்ன ஏற்படுறது சித்த சுத்தி ஏற்படும். அந்த சித்த சுத்தியானது ஆத்ம தத்துவம் புரிவதற்காக உபயோகப்படுறது. ஆகையால் இத்தனை கர்ம பலம் வந்து சேர அது பகவானுக்கு திருப்பி கொடுக்க இவருக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் மூணாவதரம் ஏஎம் பிரேதே கேட்கணும். ஆகையால் மனுஷர்களுக்கு சித்த சுத்தி வரணுமே ஆனால் ஜென்மாந்திரத்துல ஈஸ்வர அனுகிரகமாக பலாபிதந்தி நிரபேட்சமாக கர்மாக்களை பண்ணிக்கொண்டு அந்த கர்ம பலத்தை பகவானுக்கு காயனவாசான் நீங்க கொடுத்துட்டே ஆனால் சித்த சுத்தி ஏற்படும். ஆத்ம தத்துவமானது உங்க மனசுல பழித்து விளங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினால் நமக்கு தெரியும். இப்ப இதுக்கு காட்சியம் பார்ப்போம். கதம் தம் நச்சிகேதம் அப்ரவீத் பிரியமான தம் நச்சிகேதம் இப்படி சொன்னதான நச்சிகேதத்தை பிரியமான ரொம்ப சந்தோஷத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடியதான யமதர்மராஜா சொன்னார் சிஷ்ய யோக்கியதாம் பத்தியன்னு. சிஷ்யனுடைய யோக்கியத்தை பார்த்தார். என்னமோ நினைச்சேனே ஏதோ ஒரு சின்ன குழந்தை நினைச்சேனே இவ்வளவு தூரம் தாரணையோட இருக்கானே சொன்னது அப்படியே மறக்காமல் ரீட்டைன் பண்ணிக்கிறானே நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு பையனே சந்தோஷப்பட்டார். சிஷ்ய யோக்கியதாம் பத்தியன்னு பிரியமான பிரீதிம் அனுபவன்னு அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க மகாத்மா அக்ஷுத்ர புத்தி மகாத்மா இந்த இப்பவே இவ்வளவு வாசானேனால் இவ வாழ்க்கையில ஒரு 100 வயசு இருந்தானே எவ்வளவு வாசிப்பான் இப்படி எல்லாம் பாக்கல நிறைய வாசிக்கணும். ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு குழந்தையும் பாக்கிறேன் சொன்னதை புரிஞ்சுட்டானே இன்னும் நன்னா வரணும் இன்னும் நன்னா சொல்லணும் ஓஹோ முன்னுக்கு வரணும்னு ஒரு அபிப்பிராயம் ஆச்சாரியன் அக்ஷுத்ர புத்தி வரம் தவா சதுர்த்தம். இப்ப நான் வரத்தை தரேன்னு சொன்ன முன்னால 3 வரத்துல இன்க்ளூட் பண்ண மாட்டேன் இந்த 4வது வரம் தான். சதுர்த்தம் இஹ பிரீதி நிமித்தம் சந்தோஷத்துக்காக இந்த வரமானது எதுக்கு கொடுத்தேன் நீ கேட்டதுக்காக கொடுக்கல நான் சொன்னதை திருப்பி நீ சொன்னியே அதனால ஏற்பட்டதான ஒரு சந்தோஷம் அதற்காக சொன்னேன் பிரீதி நிமித்தம் அத்திய இதானீம் ததானி இப்பொழுதே நான் கொடுக்கிறேன் பூயா புனா பிரயத்தானி மறுபடியும் நான் தரேன் என்ன வரம் தான் இதுவேளை உங்க பேர்ல தான் இந்த பிரசித்தா பவிதா

0: அயம் அக்னி என்னால சொல்லக்கூடியதான இந்த அக்னி இருக்கு. இன்னும் சந்திச்சு சித்தி அக்னி தயன் அக்னின்னு யாரும் சொல்லப்படாது. இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? நாட்டுக்கே தாக்கினா சொல்லணும். பேரை மாத்திட்டேன். அந்த புத்தகத்துக்கு அந்த நாட்டுக்கே தாக்கின பிரகரணது நாட்டுக்கே தாக்கினு பேரை மாத்திட்டேன் அப்படின்னு. தலைவ நாம்னா அபிதானேன பிரசித்தா பவிதா மயா உச்சமான ஆயம் அக்னி. இது முதல்ல. ஆனா வரம் எது? இந்த சுருங்காம் ரத்னமயம் மாலாம் இமாம். இத அழகான சட்டங்களை பண்ணி கொண்டே இருக்கும். இந்த கழுத்துல இருக்கிற மாலை இருக்கு, அந்த மாலையாவது அதை போட்டுட்டா நல்ல சத்தத்தோட இருக்கும். அப்படி அதுல வெறும் சத்தத்தை பண்றது மட்டும் இல்ல, நெஞ்சானமணி மஞ்சீர மண்டி தத்தீபத அம்புதா அப்படின்னு இந்த காலுக்கு போட்டதான கட்டிகள்ல சத்தம் பண்றது. அது மாதிரி கழுத்துல போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மாலையும் சத்தம் பண்ணணும். அழகான ஒரு சத்து, சோபனமான மங்களமான ஒரு சத்தங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல ஒரு மாலையை வச்சுட்டு இருக்காரு அவர். அந்த மாலை எப்படி ரத்னத்தினால ஏற்பட்டதான அநேகமான பலங்களை கொடுக்கும். ஒவ்வொரு உபாசனத்துக்கும் ஒவ்வொரு பலம். அதனால சாங்க உபாங்கமான ஒரு உபாசனம்னு சொன்னா அதுக்கு அங்க தேவதைகள், பிரசிங்க தேவதைகள், உபாங்க தேவதைகள், அவைகளுக்கெல்லாம் தனியா இருக்கக்கூடியதான உபாசனங்கள், அவைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடியதான கர்ம பலங்கள், உபாசன பலங்கள் எல்லாத்தையும் அடை
1: அப்படிங்கிற. ஆகையால் நம்ம சேர்ந்து அவனத்துல பழகி அவன் இருந்தவங்க தானா வந்து சேரும். அதனால ஞானத்தையோ அல்லது பலத்தையோ அடையறதுக்கு வழி நாமே வந்து ஒவ்வொன்னா பண்ணி கொண்டு இருக்கிறது இல்ல. ஒரு மகான்களுடைய ஒரு சங்கம் இருந்தா போதும். மகத்தேவன் துவாரமாக புரத்தார் சமோத்வாரம் யோசிசாம் தங்கி தங்கம் அப்படின்னு மகான்களுடைய ஒரு தேவை இருக்கு பார்த்தீங்கன்னா அது மனுஷால எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் சொல்றேன். ஆகையால் மகத்தேவையானது நல்லவர் வேண்டிய பகவநாமாவை சொல்லிக்கொண்டே நல்ல வழியில இருக்கா பதில் அவளோடய இருக்கலாம். அவனுடைய பழகிட்டு இருந்தோமா என்ன இல்லை? அவங்க வேற எங்கேயோ கொண்டு ஒரு நாளைக்கு கொண்டு வந்து எப்ப வரும் என்ன ஏது தெரியாது, எந்த வழியா வருதுன்னு தெரியாது. மகன்கள் போயிட்டே இருப்பா, அவளை பாக்குறது வேற இன்னொரு மகன் ஒருவன், அவருடைய வழியாக நமக்கு என்ன ஆகும் எத்தனை விஷயமும் தெரியும். ஆகையால் இதெல்லாம் ஒவ்வொன்னா படிச்சுட்டு ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி இதுக்கு அக்ஷர வருஷம் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் அது பண்றேன், அதுக்கப்புறம் புறத்தரணம் பண்றேன் அப்படின்னு உட்கார்ந்து வீணாக்கிறத விட மகான்களுடைய தேவை அவளுடைய பழகிட்டே இருந்தா மகான்களுக்கு தேவை பண்றதுன்னா துணி தொட்டு போடுறதுன்னு அர்த்தம் இல்ல. அவள்லாம் நிறைய துணியும் கட்டிக்க மாட்டான். அவள் பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு கிட்ட இருந்து வேண்டியது வேணுமா ஏதாவது நம்மளால முடிஞ்சு சாயம் பண்ணுவோம். அவளோட இருந்தமே ஆனால் அவளை பாக்குறதுக்காக சில மகான்கள் எல்லாம் வருவான், அவளுடைய தங்கம் தானா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆகையால் யமதர்மராஜா அவனுடைய தங்கம் கொஞ்ச நேரம் தான் வெறும் பேசுறதுன்னா எனக்கு அப்பாயின் விட 20 நிமிஷம் இருக்கு அவ்வளவுதான். நமக்கு 4 கிளாஸ் ஆகுது யமதர்மருக்கு, அப்புறம் ரொம்ப சீக்கிரம் தான். ஆனா அதற்கூட எவ்வளவு விஷயம் வந்துருக்கு பாருங்க. அதனால என்ன சொன்னார்? கம்யதபி கர்ம விஜயானம் அநேக பலஹேதுவ வீ குரு அத்தனைய நீ பெற்றப்பள் அப்படின்னு. அதுக்கு பிறகு புனரபி கர்மஸ்துதிமேவ ஆஹா, மறுபடியும் நான் உனக்கு இதை கொடுத்தேனே, இதுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமோ, நான் இத்தனை உபாசனைகள் இத்தனை கர்மாக்கள் அதனுடைய பலமெல்லாம் நீ பெற்றுக் கொள்ளு நான் சொன்னேன்னு அதுக்கு லாபம் நான் சொல்றேன்.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: இடமாற்றமும் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம். புடை இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே, ஒன்று மேலிடில் ஒன்று ஒழித்திடும். எங்கிறது கொடிக்கவியில வருது. எங்க வருது? கொடிக்கவி. இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே. அப்ப டார்க்னஸ் அண்ட் லைட் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் த சேம் ஸ்பேஸ். ஸ்பேஸ் வரும்போது ஒரே இடத்துலதான் இருக்கு ரெண்டுமே. ஆனா இருட்டு வந்து தூலத்துக்கு வந்து வரும் பொழுது, ஒளி வந்து தூலமா இருக்கும் போது இது சுக்குமத்துக்கு போயிடும், இது தூரமா இருக்கும்போது அது சுக்குமத்துக்கு போயிருது, அவ்வளவுதானே ஒழிய. ஒன்று மேலிடில் ஒன்று ஒழித்திடும், அவ்வளவுதான், இடத்தை விட்டு போகாது. இது யார் சொன்னா? குடிக்கவில வருது, சித்தாந்த சாஸ்திரத்துல உமாசிவத்தின் நூல்ல வருது. அதே போல ஔவையார் விநாயகர்ல இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன? அருளரும் ஆனந்தத்து அழுத்தி சொல்லலையா, இருள் வெளி இரண்டிற்கு இடம் ஒன்று. விநாயகர் பாசி மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நுட்பமா சொல்ற பாத்தீங்களா. அவ்வையார் சரஸ்வதி அவதாரமாச்சு, அவ்வையார் எவ்ரிவேர். அது என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டேஜ் தான் மாறும். சம்டைம்ஸ் இட் வில் கோ டு பொட்டன்சியல், சம்டைம்ஸ் இட் வில் கம் டு கைனட்டிக். பொட்டன்சியல் கைனட்டிக் அதுதான் மாறும். ஆனா எது கிடையாது, இட் வில் நாட் பி அனிஹிலேட்டட், இட் கான்ட் பி டிஸ்ட்ராய், பண்ண முடியாது. இட் கான்ட் பி ரீப்ளேஸ்ட் ஆல்சோ. நீங்க இருட்டு இருக்குது, இருட்டுல போய் நீங்க ஒன்னு ரெண்டு விஷயம் வருது. இப்ப வெளிச்சம் வந்தோன்னு இருட்டு என்ன ஆகுதுங்கிறதான் கேள்வி. வெளிச்சம் வந்தோன்னு இருட்டு இல்ல, உலக நடையில பார்த்தா வெளிச்சம் வந்தாலும் இருட்டு இல்ல. ஆனா இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இருட்டு என்ன ஆச்சுங்கிறதான் கேள்வி. இப்போ இருட்டு வந்து அந்த இடத்தை விட்டு போயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன சிக்கல் வருதுமே? ஏன் சொன்ன என்ன காரணம் என்னன்னு கேட்டா, இருட்டு இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் ப்ரூவ் பண்ணும் எங்க போச்சு. என்ன சொல்றான், விஞ்ஞானத்துல டார்க் மேட்டர்
4: மட்டும் அது சொல்றாங்க. இந்த டார்க்னஸ்க்குள்ள இங்க ஒரு சின்ன ஸ்டார் வந்து வரலாம்.
3: டார்க் மேட்டர்ங்கிறது என்ன சொல்றான், இந்த உலகம் வந்து இந்த வராத நிலை. அந்த இதுல கூட அன்னைக்கு நான் பார்த்தேன், டார்க் மேட்டர் ஒரு டெபினிஷன் இருக்கு, அது கூட நான் குறிச்சு வச்சேன். அந்த நோட் நான் கொண்டு வரல. ஆனா இங்க வந்து கேள்வி என்ன வருதுன்னா, தர்க்கம் அதாவது தர்க்க சாஸ்திர முறையில சொன்னாலும் என்ன சிக்கல் வருதுன்னா, இது இடத்தை விட்டு போயிருச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்க போச்சுன்னு ப்ரூவ் பண்ணியானுமே, அப்பதானே அது ப்ரூவ் ஆகும் இந்த இடத்தை விட்டு அங்க போயிருக்குன்னு. அதனால என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சம் வந்த உடனே இருட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அது அதனுடைய கைனட்டிக் ஃபார்ம்ல இருந்து பொட்டன்சியல் நிலைக்கு போகுது. இந்த பொட்டன்சியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி சொல்றான் இல்லையா, எனர்ஜி கேனாட் பி டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்றான். எனர்ஜியை சொல்லும் பொழுதுதான் நோ எனர்ஜி கேன் பி டிஸ்ட்ராய், நோ எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட் அப்படிதான் விஞ்ஞானம் சொல்லுது. ஆகவே அந்த பொட்டன்சியல் சொல்லும் போது, அண்ட் எனர்ஜி பொசஸ் பை அன் ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. எனர்ஜி பொசஸ் பை அன் ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் மோஷன் இட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி அப்படிதான் சொல்றான். அப்ப எப்ப இருந்துட்டே தான் இருக்கு எனர்ஜி, எதர் இன் தி ஃபார்ம் ஆஃப் கைனட்டிக் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் பொட்டன்சியல், தி எனர்ஜி இஸ் கண்டினியூவிங். இதே பாயிண்ட் தான், தி டார்க்னஸ் கண்டினியூஸ். அது சயின்ஸ் எவ்வளவு சிமிலாரிட்டி வருது பாத்தீங்களா, ரொம்ப சிமிலாரிட்டி வருது. சயின்ஸ் சொல்றதுக்கும் சித்தாந்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிமிலாரிட்டி. அதே போலதான் இட் கண்டினியூஸ். இப்போ அடுத்த கேள்வி என்ன, எதுக்காக சொல்ல வர்றாருன்னு கேட்டா, எப்படி அந்த அவரே சொல்ற, மெய்கண்டாரே அதை குறித்துக் கொள்ளுங்கள், கதிர் முன் இருள் போல மானா அசத்து இன்மை மற்ற என்று இங்க எடுத்துக்காட்டு என்பார சொல்ற. இதத்தான் என்ன சொல்றாரு, சூரியன் முன்னாடி இருள் சூன்யம், அப்ப இருள் இல்லையே அர்த்தம் இல்ல. அதே போலதான் இறைவன் முன்னாடி என்ன ஆகுது, மாயை வந்து சூன்யமாக இருக்கிறது. அதனால அதுக்கு ஆப்ட் வேர்டு என்ன சொல்றாருன்னா, நான் லூமினஸ், நிகிலிசம் நிகிலிசம் நிகிலிசமும் இல்ல, இல்லாத வந்து நான் எக்ஸிஸ்டிங் ஆர் நிகிலிசம். இறைவன் முன்னாடி மாயை வந்து, மாயினா பாசம், அதாவது எல்லாமே மாயினா ஒன்ன மட்டும் குறிச்சிடும். இறைவன் முன்னாடி பாசம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூணுமே என்ன செய்யாது, விளங்கி தோன்றார். அதான் சூன்யம். சத்து எதிர் யாவையும் சூன்யம். அந்த யாவைங்கிறது பன்மையிலே சொல்ற, எதுவும் யாவைனா பண்ண இல்லையா, அதனாலதான் அங்க ஆணவம் கண்மம் மாயை மூணுமே யாவையும் சூன்யம். ஆகலின் எப்படி சூரியனுக்கு இருட்டை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே போல இறைவனுக்கும் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வராது. அசத்து இருக்கே அது என்ன பண்ணாது, அறிவு இல்லாதது. ஆகவே அதுக்கும் அனுபவம்னு வர முடியாது. ஆணவம் கர்மம் மாய என்ற பொருளுக்கு அனுபவம் உண்டா? நாம தான் அனுபவிக்கிறோம், அதுக்கு அனுபவம் உண்டா? இல்லை இல்லையா? ஆகவே இல்லாது. ஆகவே இப்ப இந்த ஆன்மா வந்து இரு திறனையும் அறிகின்ற இயல்பை உடையது. அட் தி சேம் டைம் திஸ் இஸ் நெய்தர், இரண்டு அலா ஆன்மா. அதாவது இரண்டலான்னு சொல்லணும்னா, இந்த ஆன்மா வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சத்து அண்ட் அசத்துன்னு சொல்லிடக்கூடாது. ஆன்மா வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால இட் இஸ் நெய்தர், சத்து இல்ல அசத்து இல்ல. ஆனா அந்த ஆன்மாவுக்கு என்ன உண்டு? சத்தையோ அசத்தையோ சார்ந்து நிற்கின்ற தன்மை உண்டு. அதுதான் தமிழ்ல என்ன சொன்னாங்க, சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டோம். இந்த சார்ந்ததன் வண்ணமாதல்ங்கிற சொல்லத்தான் ஆகமம் என்ன சொல்லுச்சுன்னா, தத் தர்ம தர்மி, தத் தர்ம தர்மி. அதுக்குள்ள சான்ஸ்கிரிட் வார்த்தை தத் தர்ம தர்மி அப்படின்னா, எதை சார்ந்து இருக்கிறதோ அதனுடைய இயல்பு. தர்மினா இயல்பை உடையது. சர்வ ஞானோத்தர ஆகமத்துல வருது, சர்வ ஞானோத்தர ஆகமத்துல தான் தத் தர்ம தர்மி. ஆகவே அந்த
4: சூன்யம் என்பதற்கு அவர் சொல்றவர் பொருள் வந்து வித்தியா.
3: யார் சொல்ல பொருள்?
4: வல்லவரனா சொல்ல வந்து சூன்யம் வந்தது நிலை மாறும், தோன்றி நின்று ஒடுங்கும் என்ற கட்டத்தை நம்ம எடுக்கிறார்.
3: நிலை மாறும்,
4: நிலை மாறும். அதாவது அசத்து எல்லாம் நிலை மாறும்.
3: விளங்கி தோன்றாது, முனைத்து தோன்றாது. அதாவது என்ன பொருள்னா, அதாவது இட் வில் நாட் அஃபெக்ட் இன் எனி வே தி ஆல்மைட்டி. அது என்ன பண்ண இருக்குது, தே ஆர் எக்ஸிஸ்டிங். ஆணவம் கர்மம் மாய என்ற பொருள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவற்றினாலே இறைவன் பாதிக்கப்பட மாட்டான். அதான் சிறப்பா இருக்கும், பாதிக்கப்பட மாட்டான் இறைவனுக்கு. அதனுடைய எஃபெக்ட் கிடையாது, அதனுடைய பாதிப்புன்னு சொல்ல பாதிப்பு. அதனுடைய எஃபெக்ட் இறைவன் மேல இருக்குமா எப்படின்னு கேட்டா, இருளோட பாதிப்பு சூரியன் மேல இருக்குமா? அதே போல. ஆகவே அவரு அது வந்து அப்படி சொன்ன, என்ன சிவஞான சுவாமி சொல்லும்போது முனைத்து தோன்றாது அப்படின்னா. அத இன்னொரு பெரிய அறிஞர் வஜ்ரவேலு முதலியார் சொல்லும் பொழுது, அது ஆங்கிலத்தில் நான் லூமினஸ் அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த அறியாதுங்கிற பொருளுக்கு
4: அனுபவிப்பதனே
3: சிவமாய் சிவசத்து. இந்த ஆணவ கர்மம் ஆகி என்ற பொருளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாயிண்ட்னா, அது நான் எக்ஸிஸ்டிங் சொல்லக்கூடாது. சித்தாந்தம் என்ன கேர்ஃபுல்லா இருக்குன்னா, இட் இஸ் நான் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் எக்ஸிஸ்டிங் சொல்லிட்டீங்கன்னா சங்கர குழந்தைக்கு நம்ம போயிடும். நான் எக்ஸிஸ்டிங் சொன்னீங்கன்னா, இல்ல அந்த பொருள் அழிந்து போயிருச்சு அல்லது இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னாலே அப்புறம் என்னாச்சு, நம்ம சங்கர குழந்தைக்கு தானே போறோம். அதான் அவர் சொல்றாரு,
4: சூனியம்
3: சூன்யம் என்பது இங்கே விளங்கி தோன்றாது அப்படிங்கிற பொருள் தான் சொல்ல வேண்டியிருக்கக்கூடிய. ஏன்னா பெற்றவை காத்தல், இருக்கிற எந்த பொருளும் அழியாது. நம்ம சர்க்காரி வேதத்தை கொண்டுட்டவன் அப்புறம் எப்படி அழியுதுன்னு சொல்லணும்? அப்ப என்னாச்சு கேள்வி வருது. அது மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 51 மேல இலக்கணம் இருக்கு தமிழ்ல. அதுல உங்க புத்தகத்துல வந்து தமிழ் இலக்கண நூல்கள்னு மூலத்தை மட்டும் போட்டு ஒரு நூல் வெளியேற்றி இருக்காங்க. அதுல வந்து 49 இலக்கண நூல்கள் இருக்குது. இந்த புத்தகத்துல 49 இலக்கண நூல் மூலம் மட்டும் இருக்கு, உரை வந்து நிறைய இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும், நீங்க என்னன்னு கேட்டா, சதசத்து. இந்த இரண்டலாம் ஆன்மா என்ற தமிழ் சொல்லதான் அவங்க என்ன சொன்னாங்க, சத்து அசத்துங்கிற வார்த்தையை வச்சு சொல்லும் பொழுது அது சதசத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே எங்க ஆள்றாரு, திருவருள் பயன் 17, சிவபிரகாசம் 57. சதசத்துங்கிற ஆட்சி வேணுங்க நமக்கு.
4: திருவருள் பயன்
3: 17, சிவபிரகாசம் 58. உபனிடத்துல அவர் வழக்கம் சொல்லிடுவாரு, சொல்லி ஆகணும். உபனிடம் ஆகமும் தான் அவருக்கு பிரமாணம் இல்ல, உபனிடம் அவருக்கு பிரமாணம் தானே. அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சதசத்துங்கிறது அந்த முட்டி நிலையில இல்லாம போயிருதுன்னு சொல்ல வர சங்கரன். நம்ம சித்தாந்தம் என்ன சொல்லுது, எந்த நிலையிலும் எந்த பொருள் இல்லாம போறதே கிடையாது. அது சர்க்காரி வாதத்துக்கு ஒரு பொருள் இருக்குன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல நீங்க மேற்கொள்றீங்க, தீஸ் ஆர் திங்ஸ் எக்ஸிஸ்டிங் நீங்க கொண்டுட்டீங்கன்னா, அப்புறம் அதுக்கு அழிவே இருக்க கூடாது விஞ்ஞானத்தின். அது விஞ்ஞானமும் கோயில் செய்யறாது இல்லையா. நம்ம இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் நம்ம டெவலப் ஆயிருக்கு. விஞ்ஞானம் டெவலப் ஆனதுனால சில அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால அவங்க என்ன சொன்னாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜின்னு அவங்க பேர் கொடுத்தான் பிசிக்ஸ்ல. அதுக்கு நம்ம சொல்ற சனிக்கே உழைக்கணும் சர்க்காரியவாதம் என்று நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு கொள்கைக்கு தான் விஞ்ஞானம் என்ன சொல்லிச்சு, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி. பிசிக்ஸ்ல எந்த ஒரு பொருளுமே அழியாது, எனர்ஜியும் அழியாது, மாசும் அழியாது, எனர்ஜியும் அழியாது. அது ஒண்ணு இல்லாத பொருள் என்னைக்கா வருமா, இருக்க ரெண்டு விஷயம் வருது, இருக்கிற பொருள் அழியாது, இல்லாத பொருள் தோன்றாது, இல்லாத பொருள் மட்டும் தோன்றிட முடியாது. அதனாலதான் அவங்க சொன்ன அந்த இதுலயுமே வந்து லாட்டின்ல நீ சொன்ன மாதிரி எக்ஸ் நிகிலோ நிகில் பிட், அது வந்து அது ஒரு கிரேக்க விஞ்ஞானி சொன்னதுதான், அது ஒரு கிரேக்க விஞ்ஞானி தான் அதையும் சொன்னான், எக்ஸ் நிகிலோ நிகில் பிட், நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது ஒரு பெரிய பார்க்கும்போது எனக்கு ஒரு என்னன்னு கேட்டா, ஒரு விஷயம் கேட்டா, அத சொன்னவர் வந்து பிதாகோரஸ் தான், பிதாகோரஸ் தான் அதை சொன்ன அந்த தியரி வந்து கிரேக்க நாடுல. அது அப்படியே அந்த பிதாகோரஸ் சொன்ன அந்த தியரிய ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாரு, கிங் லியர்ல அவர் டாக்டர் பேசும்போது இந்த பிதாகோரஸ் தியரத்தை அவர் பேசுற ஷேக்ஸ்பியர்லயே அது வருது, எக்ஸ் நிகிலோ எக்கில் பிட்டுங்கிறது. அவங்கெல்லாம் பெரிய ஆங்கில கவிஞர்களே அது இருக்காங்க, உதாரணம் சொல்லுங்கள். அதனால கிரேக்க நாட்டு விஞ்ஞானியும் ஏற்றுக்கொள்கிறார், இன்றைய விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது. கிரேக்க நாட்டு தத்துவ விஞ்ஞானிகளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு, ஏன்னா அவங்க தத்துவமும் சயின்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணவங்க கிரீக் பிலாசபர்ஸ் தான், அதனாலதான் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு. ஆகவே அந்த திருவுருப்பையன் 17 என்ன சொன்னாரு, சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கன் இவை உயிர்த்தல் சதசத்தாம் உயிர். அதுக்கு அடுத்த 18 பாட்டுல என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி பொருள் இருக்குன்னு சொல்ல முடியும், எப்பயுமே எந்த பொருள் எதை சார்ந்து நிற்கிறதோ அதனுடைய தன்மை அதன் மேல வரும், அதனுடைய தன்மை மாறுமையுடைய அந்த பொருள் அந்த பொருள் ஆயிடாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளை சாரும் பொழுது இந்த பொருள் அதனுடைய இயற்கை தன்மையை விடாது, ஆனா அந்த பொருளை சார்ந்து நிற்புங்கிறது தான் என்ன சொன்னாரு, கண்ணு ஆகாயம் ஸ்படிகம், இந்த மூணு உதாரணம் சொன்னாங்க. கண் வந்து கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கு இயற்கையாகவே, அந்த கண் ஒளியானது இருட்டுல போகும்போது என்ன அது அது இருட்டாயிருது, வெளிச்சத்துக்கு வரும்போது இன்னும் வெளிச்சமாயிருது. அப்ப கண் என்ன பண்ணுது, இருட்டை சாரும் பொழுது இருட்டாகவும் வெளிச்சம் சாரும் பொழுது வெளித்தாகவும் இருக்கிறது. அதுபோல ஆகாயம் பாருங்க, சூரியன் வரும்பொழுது ஆகாயத்துல வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த வெளிச்சம் நின்று போனது ஆகாயம் இருட்டா தெரியுது. அப்ப ஆகாயமும் சூரிய ஒளியை சாரும் பொழுது வெளிச்சமா இருக்குது. அதைதான் அவைய சொன்ன திருநுட்பம் இல்ல, இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளவோ குவி, அது திருஷ்டாந்தம்னு பேர். ஆக இந்த நிம்மல அவத்தைகள், இந்த நிம்மல அவத்தைகளை பற்றி திருமந்தத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். நிம்மல அவத்தைகளுடைய இயல்பு எப்படி இருக்குங்கிறத திருமந்தத்தில் ரொம்ப கவனமா சொல்ற. 2269 பாட்டுல இருந்து 2295 வரைக்கும் இந்த நிம்மல அவத்தைகளை பற்றி தான், 2269 to 2295 திருமந்திரத்தில் நின்மல அவத்தைகளை பற்றிய செய்திகள். அரக நம பார்வதீபதை இங்கே சூன்யம் என்பதற்கு நான் வந்து விளங்கி தோன்றாது என்ற ஒரு குரலை கொள்வதனால நாம் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு அது வந்து குந்தகம் இல்லை. இன்னொரு செய்தியும் பார்க்க வேண்டும். எல்லா பொருள்களுமே வியாபகம் என்றும் சொல்லியிருக்கிறது. பொருள்கள் இருக்கின்றன என்பது மட்டும் இல்லை. இந்த ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லக்கூடியது, ஆன்மா இறைவன் எல்லாமே பாசம், முப்பொருள்களுமே வியாபகத்தன்மையை உடையது என்றும் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. அது அன்னைக்கு ஐயா அவர்கள், பரமநாதன் ஐயா அவர்கள் கேட்டார்கள், ஒரு பொருள் இருக்கின்ற இடத்துல இன்னொரு பொருள் இருக்க முடியுமா என்று ஒரு வினாவை தொடுத்தார்கள். அது பொருளுடைய இயல்பை பொறுத்து இருக்கிறது. அதாவது அது ஒரு நல்ல கேள்வி தான், நல்ல தர்க்கரீதியான ஒரு கேள்வி. ஆகவே பொருள்கள், ஒரு பொருள் இருந்தால் இன்னொரு பொருள் இருக்க முடியாது. இங்க டேபிள் இருக்குன்னு சொன்னா அந்த டேபிள் இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல இன்னொரு பொருளை வைக்க முடியாது அல்லவா. அது பொதுவாக பருப்பொருள்களுக்கு அது பொருந்தும், ஆனா சூக்மமாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு அது பொருந்தாது. ஆகவே அதற்கு எப்படி நிறுவுகிறார், ஏழா சூத்திரத்தை அந்த உதாரணம் சொல்கிறார். அதாவது மூன்று பொருள்களும் சம வியாபகமாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அது தர்க்க சாஸ்திரத்திற்கு அது விரோதமா என்று ஒரு கேள்விகள் வரும் பொழுது அதை எங்கே விளக்கிறார் என்றால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஏழாம் சூத்திரம் ஐந்தாவது வெண்பா, அப்புறம் சிவஞான சித்தியார் 251. சிவஞான போதம் நாம் ஏழாம் சூத்திரம் தான் படிக்கிறோம். ஏழாம் சூத்திரத்துல அந்த சூன்யம் என்பதை விளக்குவதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். அதுக்குதான் நான் சொன்னேன், திருஷ்டாந்தம், அது உவமையும் இல்லை. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று தமிழிலே சொல்வார்கள், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆங்கிலத்தில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதுபோல இங்க நமக்கு வந்து உவமை, உருவகம், இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுவமை என்று எத்தனையோ அணி இலக்கணங்கள், அது அணி இலக்கணம் என்று தமிழிலே சொல்லுவோம் இல்லையா, அலங்காரம் அல்லது அணி இலக்கணம். ஆங்கிலத்தில் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்வார்கள், ஃபிகர். அவனுமே நிறைய வச்சிருக்கலாம், கம்பாரிசன் வேற, சிமிலி வேற, மெட்டாஃபர் வேற, பேரபிள் வேற, லிட்டோட்ஸ் வேற, சோ மெனி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷ். பேரபிள்னு ஒன்று வச்சிருக்கலாம், ஒரு கதையின் மூலமாக ஒன்றை விளக்குவது. ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் பேரபிள் தான், பைபிள்ல வர்றது போல பேரபிள். ஒரு குடியானவன் விலைக்க போனால் ஒரு நிலம் வந்து பாறையிலே விழுந்தது, இன்னொரு நிலத்திலே விழுந்தது, இப்படி சொல்லுவார். ஒரு நல்ல சமாரியன் கதை, கெட்ட குமாரன் கதை, த ப்ராடிகல் சன், இதெல்லாம் பைபிள்ல வருது நிறைய இடத்துல. அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, பேரபிள்ஸ், அதாவது பை டெல்லிங் எ ஸ்டோரி நீங்க ஒரு இத ஒரு ஒரு உண்மையை விளக்க வருகிறீர்கள், அது பேரபிள் என்று சொல்வார்கள். அது போல நிறைய நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது. அது தனியாக அலங்கார சாஸ்திரம் என்றே அதை வைத்து விட்டார்கள், அணி இலக்கணம் என்று தமிழிலே வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ அணி இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இப்போ அது போல இல்லாமல், இலக்கிய உதாரணம் இல்லாமல், நடைமுறையிலே சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு சொல்ல போனா சயின்டிபிக் ட்ரூத்ஸ் என்று சொல்லலாம், அது மாதிரி சொல்லக்கூடியதான் என்ன சொன்னாங்க, திருஷ்டாந்தம்.
5: எப்படி வாசிப்போம் அப்படின்னா, பொன்மை நீலாதி வண்ணம் அப்படின்னு வாசிப்போம். பொன்மைய பொன்னிறோம், நீலங்கிறது நீல நிறம், நீல ஆதினர் ஆதினா முதலிய, பொன்மை நீலம் முதலியனா அப்ப மஞ்சள் சிவப்பு மற்ற நிறங்களையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வண்ணம்னு வருது பாருங்க, வண்ணம் என்பது நிறம். அப்ப இந்த பொன்மை நீலம் முதலிய வண்ணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்துருவோம், அப்படி அல்ல. அங்க வண்ணம்னு சொன்னது படிகத்தினுடைய வண்ணத்தை, படிகத்தினுடைய நிறத்தை. அப்ப எப்படி பொருள்கள்னா, பொன்மை நீராதி ஆகிய நிறங்களை வண்ணம் பொருந்திட, பளிங்கினுடைய நிறம் பொருந்தி நிற்க, பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்றல் போல, பளிங்கினுடைய நிறம் பிற நிறங்களை பற்றி இருக்க, பளிங்கும் அந்த பிற நிறங்களின் தன்மையா இருந்தது இல்லையா. பற்றியது எது, பளிங்கு நிறம்தான் பற்றியது, பிற நிறங்களை பற்றியது பளிங்கினுடைய வெண்மை நிறம். பளிங்கினுடைய வெண்மை நிறம் பிற நிறங்களை பற்றி நின்றவுடன் பளிங்கும் அந்த பிற நிறங்களின் மயமா இருக்கின்றது. அது மாதிரி சிவசக்தி அருவம் உருவம் முதலிய திருமேனிகளை தாங்கும் பொழுது சிவபெருமானும் அந்த திருமேனி மயமா இருக்கின்றான். சக்தி தன் பேதமெல்லாம் நின்மலன் தானா தோன்றி, தன்னுடைய சக்தி என்னென்ன பேதங்களை மேற்கொள்கிறதோ, அருவம் உருவம் என்னென்ன பேத வடிவங்களை தன் சக்தி மேற்கொள்கிறதோ, அந்த பேத வடிவங்கள் எல்லாம் நின்மலனும் தானாக கொண்டு விளங்குவான். நிலைமை ஒன்றாயே நிற்பன், தன் நிலைமையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் தெரியாமல் நிற்பான். முன் அருட்சக்தி தன்பால் முகிழ்க்கும் தான் உடையான் என்றே கருதப்படுகின்ற தன்னுடைய அருட்சக்தியின் இடமாகத்தான் அவன் எப்போதுமே தோன்றுவான். தான் முளையான் என்றே இந்த இடத்துல ஆகன்னு ஒரு சொல் சேர்த்துக்கிடணும். தான் முளையான் என்றே தானாக முளையான் என்றே தானாக அருட்சக்தியை விட்டுவிட்டு தானாக என்ன செய்ய மாட்டான், எங்கேயும் தோன்ற மாட்டான். ஆக என்ற ஒரு சொல் வருவித்துரைக்காம்பாங்க. பதவுரையில கீழே பாருங்க, தான் ஆக அடைப்பு குறிக்குள்ள போட்டுக்கான் பாருங்க. ஆக அதான் ஏன்னா சுவாமிகள் குறிப்புரையில் எழுதுறாங்க, கீழே குறிப்புரை பாருங்க. ஆக என வரிவித்து உரைக்க, கீழே குறிப்புகள் இருக்கு, நான்காவது குறிப்பு. ஆக வென பிரிச்சுக்கோங்க, ஆக என வரிவித்து உரைக்க. அந்த குறிப்பை பின்பற்றி நம்ம பதினாலாவது குருமூர்த்தியில் அதை சேர்க்கிறாங்க, அந்த இடத்துல அழைப்பு குறியில சேர்க்கிறாங்க. ஆக என்னன்னா எந்த இடத்துல நமக்கு எப்படி தெரியும், அதான் நம்முடைய குருமூர்த்தியோட பதவியில நமக்கு துணை செய்கிறது. தானாக முளையான் என்றே அருட்சக்தியை பிரிந்து தான் மட்டுமாக எந்த இடத்திலும் தோன்ற மாட்டான் என்பது கருத்து சுவாமியுடைய உரையை பார்ப்போம். பொன்மை நீலாதிகளை தன் நிறமே பற்ற தானும் அத்தன்மைகள் அனைத்துமாய் தோன்றி வேற்றுமையின்றி நிற்கும் படிகம் போல. படிகம் பளிங்கு எல்லாம் ஒண்ணுதான். படிகத்தினுடைய நிறம் தான் என்ன பண்ணுது, பொன்மை நிறங்கிற பிற நிறங்களை பற்றுது இல்லையா, பற்றி அந்த நிறங்களா விளங்குது. அப்ப படிகமும் தானும் அந்தந்த நிறங்களா விளங்குற மாதிரி முதல்வனும் தனது சக்தியில் காணப்படும் அப்பேதம் எல்லாம். அப்பேதம்னா என்ன, போன வாடல சொல்லியிருக்கு, அதனால அப்பேதம் எல்லாம்னாரு. என்ன பேதங்கள், அருவம் அருவுருவம் முதலிய பேதங்கள். தனது சக்தியில் காணப்படும் அப்பேதம் எல்லாம் தானாக தோன்றி அந்த அருவம் உருவம்லாம் தானாகவே விளங்கி வேற்றுமையின்றியே நிற்பன். தன் சக்தியினோட வேற்றுமையின்றி நிற்பான். அவன் யாண்டும் சக்தியின் இடமாகவே தோன்றுவான். யாண்டும்னா எப்பொழுதும், அவன் யாண்டும் சக்தியின் இடமாகவே தோன்றுவான் அன்றி தானாக வேறு தோன்றான் ஆகலான். அவன் சக்தியின் இடமா தான் தோன்றுவான், தானாக வேறு தோன்ற மாட்டான். ஆகவே அவன் சக்தியின் பேதமெல்லாம் தனக்கு கொண்டு விளங்குவான். அப்படி சேர்த்துக்கணும்தான் ஆகலான்னு கிடைக்க முடியுது என்பதான். வண்ணம்னு பாட்டுல சொல்லியிருக்கிறது படிகத்தினுடைய நிறம் தான் சொல்றாரு. வண்ணம் படிக நிறம் அதுதான் முக்கியமான கருத்து. அந்த ஏகாரம் தேற்றம், இந்த பாடலையும் ஏகாரம் தேற்றம் சொல்றாரு. என்ன ஏகாரம், நிலைமை ஒன்றாயே நிற்பன். மூன்றாம் அடியில வருது பாருங்க, நிலைமை ஒன்றாகவே நிற்பன். ஐயப்பாடு அதுதானே, பல்வேறு வடிவங்களை மேற்கொள்வதனால அவன் தன் நிலையில் திரிந்து விடுவானோ அப்படிங்கிறது தானே. நிலையில் தெரிய மாட்டான், நிலைமை ஒன்றாகவே இருப்பான் அப்படின்னு அங்க தெளிவிக்கிறது. அதனால தேற்றம், ஏகாரம் தேற்றம். ஆக என வருவித்துரைக்க பார்த்தோம். இவை நான்கு செய்யுளானும் சிவ பேதவாதிகள் கூறும் கடாவை ஆசங்கித்து. சிவ பேதவாதிகள்னா லயசிவன் வேறு, அதிகார சிவன் வேறு, கோக சிவன் வேறு, ஒவ்வொருவரும் தனித்தனி சிவன் சொல்லக்கூடிய இப்படி பேதப்படுத்தி பேசக்கூடிய பேதவாதிகள். அவர்கள் கூறும் கடாவை ஆசங்கித்து அவர்கள் எழுப்புகின்ற தடையெல்லாம் வாங்கி பரிகரித்து அவற்றை நீக்கி மேலது சாதிக்கப்பட்டது. சிவபெருமான் ஒருவனே முதற் கடவுள் என்பது சாதிக்கப்பட்டது. தான் முதல் அதான் மேலது, தான் முதல் என்பது சாதிக்கப்பட்டது. இம்முத்திரத்து ஒன்பது செயலும் தான் முதல் என்றதனை வலியுறுத்தியவாறு இந்த மூன்றாம் அதிகரணம் தொடங்கினதிலிருந்து இந்த செயல் வரைக்கும் இந்த ஒன்பது செயலும் என்ன நிலைநாட்டின, தான் முதல் சிவபெருமான் ஒருவனே முதற் கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்பதை இந்த ஒன்பது செயல்களும் சாதித்தன. அப்ப இன்னும் ரெண்டு செயல் வைத்திருக்கின்றாரே, அது எதற்காக வைத்திருக்கின்றார் அப்படின்னா தடையும் விடையுமா வராது. நம்ம என்னன்னா இன்னும் நமக்கு நல்லா விளங்குவதற்காக வேண்டி நல்லா விளக்கமா சொல்றார். சிவபெருமானுடைய பொது இயல்பெல்லாம் சொல்றார், சிவபெருமானுடைய பொது இயல்பு அனைத்தையும் தொகுத்து சொல்ற. அது கூட இரண்டாம் சூத்திரத்தில் வர வேண்டிய செய்தி தான். ஆனா அந்த ஆசிரியர் கருணையோடு எங்கெங்கெல்லாம் வந்து சொல்லணுமோ அங்கெங்கெல்லாம் இயல்பு பற்றி பிற செய்திகளையும் சேர்த்து சொல்வார். பிற செய்திகள்னா சித்தாந்தத்து சித்தாந்த செய்திகள் தான். அடுத்த சூத்திரத்துல சொல்லறதுக்குமே இப்ப எதுக்கு சொல்லணும்னு கூட விடமாட்டார். ஏன்னா முதல் நூல் எவ்வளவுக்கு அளவு சுருக்கமா நுணுக்கமா இருக்கோ அவ்வளவுக்கு அளவு இந்த வழிநூல் விரிவா இருக்கு. ஆகவே பல்வேறு கோணங்களில் ஒரு கருத்தை கேட்டால்தான் அது நமக்கு புலப்படும். ஒரு தடவை கேட்டு நாம ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சு இது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பின்னால வந்து அதே கருத்தை பார்க்கும்போது நாம ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தது தவறு அல்லது தவறு அல்ல என்றாலும் நாம ஓரளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கோம், இன்னும் இதுல இவ்வளவு செய்தி இருக்கின்றதே அப்படின்னு நம்ம உணர வருவோம். அதனால இந்த ஆசிரியர் கருணையோடு என்ன செய்வார், இயல்பு பற்றி என்னெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் அதை சொல்லி வைப்பார். ரொம்ப அற்புதமா சொல்லக்கூடியவர். அதான் இங்கேயும் சொல்ற என்ன அப்படின்னா, இந்த உலகம் யாரால் வந்தது, இந்த உலகம் வந்து எம்பெருமானுடைய அருளால் வந்தது அல்லவா. எம்பெருமான் வந்து சிவம் சக்தி என்ற அந்த இரண்டு நிலைகளை விளங்கி இரண்டு நிலைகளிலே விளங்கி அது வந்து அந்த போக வடிவம் கொண்டு தானும் தன் தையலுமாக கொண்டு அந்த போக மூர்த்தியாக விளங்காவிட்டால் இந்த உலகத்திலே படைப்பு என்பது எப்படி வந்திருக்கும் இல்லையா? அதை உணர்த்துவதற்காக தானே வந்து சிவலிங்க திருமேனியே இருக்கின்றது என்றெல்லாம் அருமையாக கூறினார். எந்த ஒரு பிறவியை எடுத்துக்கொண்டாலும் அந்த பிறவிக்கென்று ஒற்றுமை உண்டு. மனித பிறவினா அந்த மனித உடல் இப்படிதான் இருக்கும் இல்லையா? விலங்கு பிறவி, அதுலயும் ஒவ்வொரு விலங்கு உடல்னா ஒவ்வொரு விலங்கு உடல், நாய் மாடுனா அதுக்கு வந்து உடல் வடிவங்கள் தனித்தனியாக உள்ளன. நாய் உடல்னா இப்படிதான் இருக்கும், மாட்டு உடல்னா இப்படிதான் இருக்கும், மனித உடல்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பிறவிக்கு உடல் ஒற்றுமை உள்ளன. ஒற்றுமை இருந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலுமே, அது மனித பிறவியா இருந்தாலும் சரி, நாய் பிறவியா இருந்தாலும் சரி, அல்லது வேற விலங்கா இருந்தாலும் சரி, தாவரத்துல என்ன தாவரமா இருந்தாலும் சரி இல்லையா, தாவரத்துல வந்து அது மட்டும் கொஞ்சம் விதிவிலக்குகளா இருக்கும். ஒரே தாவரத்திலேயே நான் ஆண்பாலாவும் இருக்கலாம், பெண்பாலாவும் இருக்கலாம். அது ஒரு தாவரம் ஆண்பாள், இன்னொரு தாவரம் பெண்பாலா இருக்கலாம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதிகமானது, அது ஒரு சிறப்பு வகையானது. நமக்கு நல்லா எளிதா புரியணும்னா விலங்குகள் மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா விலங்குகளையும் ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனியா வடிவம் இருக்கின்றது. மாட்டு உடல்னா இப்படிதான் இருக்கணும், நாய் உடல்னா இப்படிதான் இருக்கணும், மனித உடல்னா இப்படிதான் இருக்கணும். ஒற்றுமை இருக்கு. மனித உடல் எல்லாமே ஒரு ஒற்றுமை உடையவை, நாய் உடல்னா ஒரு ஒற்றுமை உடையவை, ஆடு மாடு உடல்கள்னா ஒற்றுமை உடையவை. ஆனால் அந்த உடல்களிலும் ஆண் பெண் என்ற வேற்றுமை ஒவ்வொரு பிறவியிலுமே உள்ளது. ஆண் பெண் என்ற வேற்றுமையோடு படைத்துள்ளார் இல்லையா? அதான் எந்த ஒரு பிறவியிலுமே அந்த ஆண் பெண் என்ற வேற்றுமை, அது அடையாளங்களில் அந்த வேற்றுமை காணப்படுகின்றது, குணங்களிலும் அந்த வேற்றுமை காணப்படுகின்றது. ஏன்னா ஆண் என்பது ஆண்மை குணம், பெண் என்பது அமைதி குணம் என்ற அந்த குணங்களிலும் அந்த வேற்றுமை காணப்படுகிறது. உடல் அடையாளங்களிலும் வேற்றுமை காணப்படுகிறது. எல்லா பிறவிகளிலுமே ஆண் பெண் என்ற வேற்றுமை காணப்படுகின்றது இல்லையா? இப்படி இருவேறு வகையாக இந்த உலகத்தை அவர் படைத்துள்ளார் என்பதை குறிப்பதற்கு சிவலிங்கத்தில் லிங்கம் என்று ஒரு வடிவம், பீடம் என்று வடிவம், இருவேறு வடிவம். சிவலிங்கம் ஒரு வடிவமா இல்ல, எந்த சிவலிங்கம் பார்த்தாலும் லிங்கம் பீடம் என்று இரண்டு வடிவங்கள் அங்கே இருக்கின்றன. இப்படி இரண்டு வடிவங்களோடு ஏன் சிவலிங்கம் விளங்குகின்றது என்று சொன்னார், இந்த உலகத்தை எல்லாம் ஆண் பெண் என்று இரண்டு பிரிவாக எம்பெருமான் படைத்து அதன் மூலம் இந்த உலகத்தை அவர் நடத்துகின்றார் என்பதை கண்கூடாக நமக்கு காட்டுகின்ற இந்த உண்மையும் உணராமல் இருக்கின்றார்களே என்று இறங்கி கூறுகின்றார் ஆசிரியர். இதையும் உணராமல் இருக்கின்றார்களே என்று சொல்லி அருமையாக பாடுகின்றார். சக்தியும் சிவமும் ஆய, சக்தியும் சிவமும் ஆய தன்மை இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர்குண குணியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். ஓரார்னா அறிய மாட்டார்கள், ஆராயாமல் இருக்கின்றார்கள். அதாவது இறைவன் இவ்வாறு சக்தியும் சிவமும் என தன்னுள்ளே இருவேறு வகைப்பட்ட தன்மைகள் வைத்தலான் அன்றே வைத்தலால் அல்லவா பலவேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள் அனைத்தும் குறியானும் குணத்தானும் ஆண் பெண் என அவ்வவ் யோனிக்குள் இருவேறு வகையாய் அடங்கி தம்முள் கூடி கழித்து வாழா நின்றன. சிவபெருமான் வந்து சக்தி சிவங்குற ரெண்டு நிலைகளை தனக்குள்ள வைத்திருப்பதால் அல்லவா பல்வேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள், வடிவங்கள்னா உடல்கள், பல்வேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள்னா பல்வேறு பிறவிகள் இருக்கின்றனவே அதை சொல்ற. அவையெல்லாம் எப்படி இருக்கு? குறியானும் குணத்தானும், குறியாலும் குணத்தாலும் உடல் அடையாளத்தாலும் ஆண் பெண்கிற வேற்றுமை தெரியுது, குணபாவத்தாலையும் வேற்றுமை தெரியுது. குறியானும் குணத்தானும் ஆண் பெண் என அவ்வவ் யோனிக்குள் இருவகையாய் அடங்கி தம்முள் கூடி கழித்து வாழா நின்றன. வாழா நின்றனா வாழ்கின்றன அர்த்தம் இல்லையா? அப்பர் சுவாமி சொல்றாங்க அலரான் இல்லே அப்படின்னு சொல்றாங்க. அலராமல் நில்லுன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது, அலருவாயாக அப்படின்னு அர்த்தம். திருவாரூர் பதிஞ்ச சொல்றாங்க இல்லையா, எம்பெருமான் என்றென்றே ஏத்தான் இல்லே, ஏத்தான் இல்லேனா ஏத்தாமல் இல்லேன்னு பொருள் பண்ணக்கூடாது இல்லையா, ஏத்தின் இல்லே அப்படின்னா அதுக்கு பொருள். அந்த மாதிரி வாழா நின்றன, வாழ்ந்து வருகின்றன, வாழ்ந்து நிற்கின்றன பொருள். சிவபெருமான் சிவமும் சக்தியும் இரு நிலைகளை மேற்கொள்ள போய் தான் இங்க நம்ம அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இங்கேயும் ஆண் பெண் சொல்லி சுவாமியும் அம்பாளுமாக ஆண் பெண் என்ற நிலைகளை மேற்கொள்ள போய் தான் நான் எல்லா பிறவிகளையும் ஆண் பெண் நிலையாக இங்கே உருவாகின்றன. அந்த சங்கல்பத்தினாலதான் இங்கேயும் உருவாகின்றன. இங்க உருவாகட்டும்பதுக்காக தான் அவர் அப்படி இருந்து காட்டுற. ஆனா அவர் யோகில இருந்து காட்டினாதான் இங்கேயும் யோகம் நடக்கும் எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கார். இங்க தொகுத்து சொல்றாரு அவ்வளவுதான். இப்படியே ஈண்டு கூறி போந்த வாழ்வுகள் எல்லாம் சிவசக்தி மணந்ததனாலாகிய வாழ்வு, சிவமும் சக்தியும் மணந்ததனால் கணவன் மனைவி என்ற நிலையை மேற்கொண்டதனால்தான் இந்த உலகத்திலுள்ள எல்லா வாழ்வுமே நடக்கின்றன. சொல்ற வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம், அவளால் வந்த ஆக்கம் அவள்னு சொன்னது யாரு? ஆமா, அன்னை உமையன்னை சொன்னது. உமையன்னை சிவபெருமானை மணந்ததனால் இல்லையா, நமக்காக தவம் இருந்து உமையன்னை வந்து சிவபெருமானை கடம்பற்றுகிறார். புராணங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். ஏன்னா அப்பதான் உலகம் விருத்தியாகும், அதற்காகத்தான். ஆகவே இங்கு குறிப்போந்த வாழ்வுகள் எல்லாம், வாழ்வுகள்னா என்ன? இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களாக அவய கோப்பு அடைந்து விளங்குவதும், அந்த உலகங்கள் தோன்றி இருந்து அழிவதும், அவற்றுக்கு ஒரு கர்த்தா உண்டுங்கிறதும், சங்கார கடவுள் தான் மீளவும் தோற்றிருக்க முடியும், இந்த மாதிரி இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் சிவமும் சக்தியும் மணந்ததனால உண்டானவை இல்லையா, வாழ்வு என்பது அறியப்படும். அது மாதிரி அச்சலாம் லிங்காங்க பகாங்கமாம்படி, அதாவது அச்சலாம் அப்படின்னா கருவெல்லாம் வந்து ஆண் வடிவம் பெண் வடிவம்னு ரெண்டு வடிவம் பெற்று விளங்கும்படி சிவமும் சக்தியும் என்ன நிலையை மேற்கொண்டிருக்கு சிவலிங்கத்தில்? பீட லிங்க வடிவம், பீடம் என்றும் லிங்கம் என்றும். இங்கு இரண்டு வேறு வடிவம் என்பதற்காக சொல்லப்பட்ட உப்புமை அவ்வளவுதான். சிவமும் சக்தியும் கொண்டருடைய பீட லிங்க வடிவமே அஞ்ஞனம் இருவேறு வகைப்பட வைத்ததனை, உலகத்தையே ஆண் பெண்ணு இருவேறு வகைப்பட வைத்ததனை அந்த பீட லிங்க வடிவமே கண்கூடாக அறிய செய்தல் சான்று என்பதான் என்று பொழிப்புரை சொன்னார். இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வான் வருது, இரண்டாம் அடியில ஒத்து ஒவ்வான் வருது. அது என்னன்னு குறிப்புரையில சொல்றாங்க, விசேட உரையில. ஒத்து ஒவ்வாமையாவது, ஒத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வாமைன்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா, அவ்வ பிறப்புக்கு ஏய வடிவங்கள் எல்லாம் ஒத்தும். ஐயா, மனித பிறவியா? மனித வடிவம் பூரா ஒரு தன்மையா இருக்கு. விலங்கு பிறவியா? அது என்னது, மாடு பிறவியா? மாட்டு வடிவம்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆட்டு வடிவம்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதான் ஒத்திருத்தல். ஒவ்வாது என்னன்னா, அதுல ஆண் பெண் என்ற வேற்றுமையாக ஒவ்வாமல் இருக்கின்றன. அதான் ஒத்து ஒவ்வாமை, அதான் விளக்குறாங்க பாருங்க. ஒத்து ஒவ்வாமையாவது, அவ்வ பிறப்புக்கு ஏய வடிவங்கள் எல்லாம் ஒத்தும், குறி குணங்கள் ஒவ்வாது இருவேறு வகைப்படுது. குறி அதாவது ஆண் பெண் என்ற அடையாளம் வேறுபடுது, அதுக்கேற்றபடி குணங்களும் வேறுபடுது. அமைதி குணம், ஆண்மை குணம்னு குணங்கள் வேறுபடுது. அப்ப இங்க ஆண் பெண் சொன்னாலே அந்த ஆண் பெண் குறி உணர நின்றன, அந்த அடையாளங்கள் வச்சுதான் ஆண் பெண்ணு சொல்றாங்க. ஆண் பெண் என்பன குறி உணர நின்றன. சரி, உணர் குண குணியும் ஆகின்னு வருது பாடல. உணர் குண குணியும் ஆகி இரண்டாம் அடி கடைசியில வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா, உணரப்படும் குணங்களை உடைய குனியுமாகி, உணர் குணம்னா உணரப்படும் குணங்கள், அவர் இந்த குணங்களை உடைய குனியுமாகி அப்படின்னு அர்த்தம். எப்படி உணரப்படும் குணங்கள் அப்படின்னா, இது அமைதி குணம், அப்போ அது வந்து பெண்ணா இருக்கணும், அந்த உடல் அடையாளமும் பெண் என்று காட்டுகின்றது. இது மாதிரி இது ஆண்மை குணம், இது ஆணா இருக்கணும். ஆகவே குணமும் அந்த குறியும் வச்சு என்ன சொல்றாங்க, இருவேறு வகைப்பட்ட குணங்களை உடைய குணிகள். ஆண் என்ற குணி இருக்கின்றானே, அவனுக்குரிய உடல் அடையாளம் வந்து அவனுக்குரிய குணம், அப்புறம் வந்து அந்த ஆண்மை குணமும் இருக்கு. அதே மாதிரி பெண்ணுக்கும் அமைதி குணம் இருக்கு, உடல் அடையாளமும் இருக்கு. அது அவ்வ குறிகட்கேற்ப உணரப்படும் இருவேறு வகை குணங்கள். இரு வேறு வகை குணம்னா என்னன்னு சொல்லப்படாது, ஆண்மை குணம் அமைதி குணம் தான். இரு வேறு வகை குணங்களை உடைய குணியுமாகி, இரு வேறு வகை குணமுடைய ஆதலாவது என்ன, ஆண் எனப்பட்டனவெல்லாம் ஆண்மை குணமும், பெண் எனப்பட்டனவெல்லாம் பட்டனவெல்லாம் அமைதி குணமும் உடையனவாக. அதான் இருவேறு. பெண்களும் வந்து எல்லா துறையிலும் ஈடுபடணும், காவல்துறை ராணுவத்துறைன்னு சொல்லிடுற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இயல்புக்கு மாறானவை என்பது வந்து சிவபெருமானுடைய தத்துவத்தில் வச்சு உணர்த்துறேன் இல்லையா. சிவபெருமானே வந்து அந்த தத்துவத்தில் வச்சுதான் உணர்த்துறேன். ஏதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே வேண்டுமானால் அந்த வலிமை வந்து இல்லைன்னு சொல்லல. பெண்ணு அமைதி குணம்னா வலிமை இல்லைன்னு சொல்லல. நம்ம புராணங்களை தான் படிக்கிறோம் இல்லையா வந்து இல்லையா, அவர்களுக்கு வந்து வலிமை மிகுந்தால் அது பெரிய அளவில் மிகுகின்றது. தேவைப்படுகின்ற இடங்களில் மட்டும்தான் அது காட்டப்படுமே ஒழிய அதுவே தன்னுடைய இயல்பாக கொண்டு அவர்கள் இருக்க மாட்டார்கள். அது இயல்புக்கு மாறானதுன்னு சொல்றாங்க. இயல்புக்கு மாறானது நாம புரிஞ்சுக்கலாம். ஆண் எனப்பட்டனவெல்லாம் ஆண்மை குணமும், பெண் எனப்பட்டனவெல்லாம் அமைதி குணமும் உடையனவாதல். அதுதான் இருவேறு குணம். அதான் இருவேறு குணங்களால் உணரப்படும் குணிகளாக விளங்குகின்றன. அமைதி குணம் வைத்து பெண் என்பது உணரப்படுகிறது, ஆண்மை குணம் வைத்து ஆண் என்று உணரப்படுகிறது. அதான் உணர் குண குணி, உணர் குண குணியுமாய்க்கு அதான் விளக்கம். இன்று குணி என்றது வாழா பெயராய் நின்றது. வாழா பெயர்னா அதுக்கு உரிய பொருள் அது உணர்த்தல, சும்மா வெறும் பெயராய் நிற்குதுன்னு அர்த்தம். அதான் வாழா பெயர். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப நுணுக்கமான செய்திகள் இதெல்லாம். கரிகரம் பனி பணம் என்றார். நமக்கு எதுவும் புலப்படாம கூட இருக்கலாம், ஒண்ணும் கிடையாது. கறி அப்படின்னா யானைன்னு, யானைக்கு கறின்னு பேரும், கறி வளம் வந்த நல்லூர் ஊருக்கே பேர் வச்சிருக்காங்க. கறின்னா யானை, கரம்னா என்ன, அதனுடைய கைதான், தும்பிக்கை தான். இந்த கறிகரம்னு சொன்னா அதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா கறியினது கரம், யானையினது தும்பிக்கைன்னு நீ பொருள் பண்ண அப்படி வரும். ஆனா கரிகரம்னு எதை சொல்லுவாங்கன்னா யானையே கரிகரம்னு சொல்லுவாங்க. ஆகவே அங்க கரம் என்பது வாடா பெயரா தான் நிற்கு. கரம் என்பது இந்த தும்பிக்கையை குறிச்சு, தும்பிக்கைங்கிற பொருள் அங்க தரல. தும்பிக்கைங்கிற பொருள் அதுக்கு இருந்தாலும் கரிகரம்னு சேர்ந்து வரும்போது அது யானைங்கிற பொருளை தான் தருகிறது. அதே மாதிரி பனி பணம்னு வருது. பனின்னா என்றேன் அப்படின்னா மூணு சொல்லி நீ போடுறோம், பனின்னு எழுதுறோம். இது பனினா ஒரு வேலை, ஒரு அலுவல் அப்படிங்கறத பனின்னு சொல்றோம். பனினா இன்னொரு பொருள் உண்டு என்னன்னா ஆபரணம், நகைகள், அவற்றையும் பனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்க வந்து அந்த பொருள், அந்த ரெண்டு பொருளுமே இங்க வரல. பனி என்பதற்கு பாம்பு என்று பொருள் உண்டு, அந்த பொருளும் இங்க வந்திருக்கின்றது. பணம் என்பது என்ன? பணம்னா வந்து நம்ம ரூபா நோட்டு சொல்றோம் இல்லையா. ஆனா இங்க பணம் என்பது என்னன்னா படம்னு அர்த்தம். பனினா பாம்பு, படம்னா பணம்னா அதை எடுக்கிற படம். பனி பணம்னா பாம்பினது படம் என்றதுக்கு பொருள். ஆனா அந்த பணங்கிறது அந்த அதனுடைய பொருள், அந்த படம்ங்கிற பொருள் அது குறிக்கிற. பணம் என்பது படம்ங்கிற பொருளை தரல. பனி பணம்னா பாம்பினது படம்னு பொருள் வரல, பாம்புங்கிற அர்த்தத்திலே. கரிகரம்ங்கிறது யானையினுடைய துதிக்கைன்னு பொருள் தராம யானைன்னு இருக்கிற மாதிரி, பனிபணம்ங்கிறது பாம்பினது படம்னு பொருள் தராம பாம்புன்னே இருக்கு. அப்ப அதனுடைய கரமும் பணமும் பொருள் தரல, வெறும் பெயர்களாக நிற்கின்றன. அது மாதிரிதான் குணகுணியில வந்து குணி என்பது தனக்கு உரிய பொருளை உணர்த்தின, இது வெறும் பெயரா இருக்கு. அது எதை எதை குறிக்கிறதுன்னா ஆண் பெண் என்ற அந்த பொருளை, பொதுவான பெயர் பொருளைத்தான் தருகின்றது என்று அங்க வந்து அர்த்தம். தன்னுடைய குணங்களால் உணரப்படும் ஆண் பெண் அப்படின்னு அர்த்தம். குணகுணினா குணங்களால் உணரப்படும் குணி, அதாவது குணங்களால் உணரப்படும் ஆண் பெண். அமைதி குணத்தால் உணரப்படும் பெண், ஆண்மை குணத்தால் உணரப்படும் ஆண் என்று கொள்ள வேண்டும். சரி, அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் சொன்னார. இந்த வாழ்க்கையெல்லாம் என்ன? இந்த வாழ்க்கை எல்லாம்னா என்ன வாழ்க்கை அது அப்படின்னா, அருமையா சொல்றார், இன்று கூறி போந்த வாழ்க்கை ஆவன அப்படின்னா, உலகம் எல்லாம் அவயவ பகுப்புடையன ஆதலும், முத்தொழில் உடையன ஆதலும், கருத்தாவை உடையன ஆதலும், சங்கார கடவுள் என்றும் தோன்றுவனவாதலும், அவனையே முதற்கடவுளாக உடையனவாதலும் என்னும் இவை. வாழ்க்கைனா என்ன? அவளால் வந்த வாழ்க்கை, சிவசக்தியாலே வந்த வாழ்க்கை. சிவசக்தி தவம் இருந்து சிவபெருமானை மணந்து அதனால வந்து உலக சிருஷ்டியெல்லாம் நடக்குது. சிவராத்திரி தத்துவம் அதுதான். சிவபெருமானை வந்து மீளவும் வந்து சார்ந்து உலகங்கள் எல்லாம் மறுபடியும் வந்து சிருஷ்டிப்படணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியார் வந்து கடும் தவம் ஏற்று. சிவராத்திரி தத்துவம் அதுதான், ஆண்டவர்கள் தான் சொல்கின்றார். அப்படி சிவசக்தி சிவபெருமானை மணந்ததனால் அந்த சிவசக்தியினாலே வந்த ஆக்கம் தான் இந்த வாழ்க்கை எல்லாம். அதனாலதான் வந்து அவயவப்பகுப்புடைய பஞ்சபூதமயமான உலகம் தோன்றியது. அந்த உலகம் தோன்றி இருந்து ஒடுங்கி மறுபடி தோன்றி இருந்து வருவதெல்லாம் சிவசக்தி மணந்ததனாலதான். சிவபெருமானதுக்கு கர்த்தாவா இருப்பதும் சிவசக்தி மணந்ததனாலதான். இது எல்லாமே வந்து சிவசிவம் சக்தியும் மணந்ததனால்தான் என்று அதுக்கு பொருள். இதனானே தான் முதலாதலை கண்கூடாக விளக்கும் முகத்தான். கண்கூடாகனா அந்த சிவாலயத்தில் உள்ள சிவலிங்கத்தில் பீடம் லிங்கம்னு ரெண்டு பேரு இயல்புகள் வைத்து அதன் மூலம் ஆண் பெண் என்ற இருவகை நிலைகளிலே உலகத்தை சுவாமி படைத்து நடத்துகின்றார் என்ற தத்துவத்தை கண்கூடாக உணர்த்துவதற்கு சிவபெருமானுடைய பொதுவியல்கள் தான் தொகுத்து சொல்லப்பட்டது. பொதுவியல்பு என்ன? தானும் தன் சக்தியுமாக விளங்குவான், உலகை படைத்து நடத்துவான், ஒடுக்குவான், மீள சிவசக்தியை மணப்பான், மணந்து மறுபடியும் படைப்பான் என்று அவனுடைய பொதுவியல்கள் அங்கு தொகுத்து சொன்னார். அதான் பொதுவியல், முதல்வனுக்குரிய பொதுவியல்பு அனைத்தும் தொகுத்து கூறப்பட்டன. அப்ப இவ்வளவுதான் சிவபெருமான் அப்படின்னு நாம நினைச்சிடக்கூடாது, ஆசிரியருக்கு ஒரு எண்ணம். அதனால இன்னொரு பாடல் அற்புதமா நமக்கு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து அருவம் உருவம் எல்லா திருமணியும் எடுப்பான்னு சொன்ன இல்லையா, ஆனா எதிலையும் அவன் வந்து அகப்பட்டுக் கொள்ள மாட்டான், எதன் வண்ணமாகவும் தான் மாறிவிட மாட்டான். அந்த ஆன்மாவுக்கு ஒரு தன்மை உண்டு, சார்ந்ததன் வண்ணமா விளக்குவது. அந்த தன்மை சிவபெருமானுக்கு கிடையாது. எதிரும் தோய்வின்றி நிற்பவன். அருவத்திருமையை உண்டாலும் சரி, உருவத்திருமையை உண்டாலும் சரி, அந்த நிலைகளுக்குள்ளே தான் வந்து சிக்கிக் கொள்ள மாட்டான். அதுதான் சொல்ல வர. ஆமா, அவனை சித்து அசித்துன்னா சொல்லிட முடியாது. சித்துன்னா உயிர்களை சித்துன்னு சொல்லலாம், உலகத்தை அசித்துன்னு சொல்லலாம். சுவாமியை சித்துன்னா அப்ப சுவாமி உயிர்கள் மாதிரியா? அவன் எப்பேற்பட்ட ஆளு இல்லையா? ஏ, நான் ஒரு பெரிய சாதனையாளர் சொல்றேன், நாமெல்லாம் மனுஷன்னா அவன் மனுஷன் இல்லையா, அதுக்கு மேலையான்னு சொல்லுவோம் இல்லையா. அவனெல்லாம் மனுஷன் சொன்னா அவனும் எப்படி மனுஷன் சொல்றது, அவன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறான். அந்த மாதிரி நம்மளெல்லாம் சித்து பொருள் சொன்னா சுவாமியும் சித்து பொருள் சொல்லிட முடியுமா? அவர் எப்பேற்பட்ட அறிவு, அவருடைய அறிவு இல்லையா? ஐந்தொழில்களையும் பண்றான் அப்படின்னாலும் ஒன்னும் பண்பவனும் அல்ல அவன் அப்படிங்கிறாரு. ஆமா, தான் யோக வடிவம், போக வடிவம், இது போற வடிவம் எல்லாம் போடுறான்னு பார்த்தோம். எல்லா வடிவத்துக்கும் அப்பாற்பட்டவன், ஒரு வடிவத்திலையும் இல்ல அப்படின்னா சொல்ற. அவன் ஒரு வடிவும் கொள்ளலையா, ஒரு தொழிலும் செய்யலையா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். அதனுடைய உட்பொருளை பார்த்தாதான் நமக்கு தெளிவாகும். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை வர இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்வினானே. அதாவது பதவுரையதான் ஒளிப்புரை ரொம்ப தொகுத்து சுருக்கமாக இருக்கிறது. சிவன் அரு உருவும் அல்லன், சிவபிரான் அருவும் உருவும் அல்லாதவன். அவன் அரு அருவமும் அல்ல உருவம் அல்ல. முதல்ல எப்படி சொன்னார், இரண்டாவது இடத்துல அவன் அருவநிலையும் மேற்கொள்கின்றான் உருவ நிலையும் மேற்கொள்கின்றான்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாருனா, அவன் அருவமும் அல்ல உருவம் அல்லன்ட்ட, சித்தினோடு அசித்தும் அல்லன், சித்தும் அசித்தும் அல்லாதவன். அவன் அறிவு பொருளும் சொல்ல முடியாது, சடப்பொருளும் சொல்ல முடியாது. பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், சிருத்தி முதலிய ஐந்தொழில்களில் ஒன்றும் செய்வானும் அல்லாதவன். பவன்னா என்னன்னா தோற்றம், அதான் வந்து எனக்கு பவன் பேரு. அடிப்பவன்கிறதுனால சர்வன் பேரு, அதான் பவாய் தேவாய் நமகன் சொல்லி சொல்லுவாங்க. அட்டமூத்தத்துக்குரிய திருநாமம் அதைத்தான் திருமுறைகள்லாம் சொல்கின்றன. நாம திருமுறைகள்னு சொல்லிட்டு அந்த திருநாமங்களெல்லாம் சொல்வதே இல்லை. அவசியம் நாம சொல்லணும் அவற்றையெல்லாம். ஏன்னா இருளினாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி, அந்த சிவாகம சொல்வதற்கு அப்படியே போட்டிருக்கான் அப்பர் சுவாமிகள் இல்லையா. அப்போ அந்த எட்டு வடிவம் இருக்கின்றதே, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா, இந்த எட்டு வடிவங்கள்லயும் சுவாமி இருக்கும் போது ஒவ்வொரு வடிவத்துக்கும் சுவாமிக்கு ஒவ்வொரு பெயர் பெறுகின்றார். அந்த பெயர்கள் தான் வந்து பவன் சர்வன் ஈசன் உக்ரன் பசுபதி ருத்ரன் மகாதேவன் அப்படிலாம் உண்டு பெயர்கள், வந்து எட்டு பெயர்கள் உண்டு. அப்படி அதான் பவாதி நாமம் சொல்லுவாங்க. அது வந்து பவன் முதலிய நாமங்கள் பவாதி நாம அர்ச்சனைன்னு சொல்வார்கள். அது வந்து சிவ வழிபாட்டுல மிக முக்கியமானது. அது அப்பர் பெருமானே தாமே சொல்லி வழிபட்டதா சொல்றாங்க. பவனனும் நாமம் பற்றி பிடித்து பல்கார் அழைத்தார், அவன் பவனனும் நாமம் பற்றி தெரிந்து பல்கார் அழைத்தார். இப்ப இவன் நம்மளை விடமாட்டான் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தொழிட்டானான். இவன் நம்ம நாமத்தை சொல்லிட்டே இருக்கான், நம்மளை விடமாட்டான் போலுக்க இவன், இவனுக்கு எழுந்தொழிக்க வேண்டிதான். பவனனும் நாமம் பற்றி தெரிந்து பல்கார் அழைத்தார், இவன் என அழைப்பு ஒளியான், இவன் நம்மளை அழைச்சுக்கிட்டே இருப்பான், இவன் நிறுத்த மாட்டான், அதனால எழுந்தொழிவுன்னு சொல்லிட்டு இவனனை அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே என்று எழுந்தொழி விடுமேன்னு அவரே உத்தரவாதம் கொடுக்கின்றார் இந்த நாமங்களை சொன்னான் இல்லையா. ஆகவே அப்படிப்பட்ட திருமுறைகள் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிற நாமம் பவாய தேவாயனம சர்வாய தேவாயனம ஈசானாய தேவாயனம ருத்ராய தேவாயனம உக்ராய தேவாயனம பசுபதி தேவாயனம ருத்ராய தேவாயனம இல்லையா, மகதே தேவாயனம அதான் மகாதேவன்கிறது. ஆக அப்படி அந்த நாமங்களை சொன்னான். அதான் அது என்னன்னா, பிறப்புக்கு பிறப்பை செய்வதனாலே தோற்றத்தை படைத்தலை செய்வதனால பவன், அடித்தலை செய்வதனால சர்வன், இப்படிதான் பெயர்கள் இருக்கு. அதனால பவம் என்பதே பிறவியை குறிக்கும். என்ன இப்பவத்தில் சேரா வகை எடுத்துன்னு முதலே சொன்னார் இந்த ஆசிரியர். பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், அதாவது தோற்றம் முதலிய ஐந்தொழில்களை செய்பவன் அல்லன், தவம் முதல் யோகபோகம் தரிப்பவன் அல்லன். தவம்னா என்ன, அதாவது தவ தவக்கோலத்தில் இருப்பதற்காக யோக திருமேனி மேற்கொள்கிறான். அப்புறம் வந்து மக்கள் வந்து இல்லறத்தில் வாழ்வதற்காக வேண்டி தானும் போக நிலையிலே வந்து பார்வதி பரமேஸ்வரராக மீனாட்சி சுந்தரேஸ்வராக இருந்து காட்டுகிறான். இதெல்லாம் காட்டினாலும் அவர் ஒன்று ஒன்று நிலையிலே அவன் இல்லையா, அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் இருந்துப்பான். என்ன அவன் வந்து அருவுருவும் கிடையாது, சித்து அசித்தும் கிடையாது, ஐந்தொழிகளை பண்றவனும் கிடையாது, நம்ம வந்து யோக வடிவம் போக வடிவம் மேற்கொள்றவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவ்வளவு செய்யறான்னு இதுவரைக்கும் சொன்னாருன்னா அதுதான் கடைசியில் இட சொல்றாரு. இவ்வளவு செய்யறான் வாஸ்தவன்னா இவை பெற இயைந்தும், இவற்றையெல்லாம் அவன் செய்தாலும், இந்த திருமேனிகளையெல்லாம் அவன் மேற்கொண்டு விளங்கினாலும், இந்த செயல்களையெல்லாம் அவன் செய்தாலும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே, எதிரையும் என்ன பண்ணிட மாட்டான் நான் வந்து அப்படியே அதுதான் நான் அப்படின்னு அதுக்குள்ள அகப்பட்டு இருக்க மாட்டான். நாம அப்படிதான் நம்மளை வச்சு பாருங்க, அப்பதான் நமக்கு என்னன்னு விளங்கும். ஒரு இப்ப வந்து இந்த ஒரே சிந்தனையா இதை செய்தால் இந்த சிந்தனையை செய்ய முடியும் இல்லையா, இந்த சிந்தனையை செய்துட்டே இது செய்துகிட்டு இருக்கும் போதே இதுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யணுமோ அதை சிந்திக்க முடியுமா, முடியாது. ஆனா இதுக்கு அப்புறம் உள்ள வேலையை செய்யும் போது இங்க என்னென்னலாம் பேசணும் செஞ்சுக்கிட்டா அந்த வேலையை செய்ய முடியுமா, ஒழுங்கா செய்ய முடியாது. ஆக இந்த பாடல்ல சொல்ற கருத்து என்னன்னா, சுவாமியுடைய பொழிப்புரையை பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவாகும். ஈண்டு கூறி போந்தவை அனைத்தும், அதாவது இதுவரைக்கும் சொன்னதுன்னா என்ன, ஐந்தொழில் செய்கின்றான், யோக வடிவம் போக வடிவம் கொள்கின்றான், அருவம் உருவமுடைய திருமணிகள் எடுக்கின்றான், இவை எல்லாம் ஈண்டு கூறி போந்தவை அனைத்து இங்கு சொன்னவை எல்லாமே முதல்வனுக்கு தடத்த இலக்கணம் ஆதலின், அவனுக்கு பொது இயல்புயா. தடத்த இலக்கணம் என்ன? பொது இயல்பு. தடத்த இலக்கணம் ஆதலின் சொரூப இலக்கணம் எனப்படும் தன் உண்மை. சுவாமிகள் வந்து என்னென்ன பெயர்கள் உண்டோ அத்தனையும் பயன்படுத்துவாங்க. தன் உண்மைனாலும் சொரூப இலக்கணம்னாலும் ஒண்ணு. சொரூப இலக்கணம் எனப்படும் தன் உண்மை இவற்றின் வேறா, இந்த பொது இயல்பின் வேறானது அகுது உண்மை அதிகாரத்தில் பெறப்படும். ஏன் இங்க சொன்னது பூரா சுவாமி அருவம் உருவம் திருமணி எடுக்கிறார், ஐந்தொழில் செய்யறார், போக வடிவம் யோக வடிவெல்லாம் கொள்றார் அப்படின்னு சொல்லிட்டு இவையெல்லாம் அவனுக்கு பொது இயல்பு தான், தடத்தலக்கணம் தான். இது போக அவனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, ஒரு இயல்பு இருக்கிறது, அது உண்மை இயல்பு அப்படின்னு சொல்றீங்களா? அந்த உண்மை இயல்பு என்ன அது சொல்லுங்க. என்ன உண்மை அதிகாரத்தில் பெறப்படும். உண்மை இயல்பு சொல்றதுனாலதான் அந்த அதிகாரத்துக்கு உண்மை அதிகாரம்னு பேரு. உண்மை அதிகாரம் அது எங்க போய் போறது? ஏழாம் சூத்திரத்துல இருந்தா அது வரும், அங்க இருந்து விளக்கமா பார்த்துக் கொள்ளலாம். இதனாலே முதல்வனுக்குரிய சிறப்பு இயல்பு தொகுத்து கூறப்பட்டது. பாருங்க போன பாடல் வந்து என்ன சொல்றார், இறைவனுடைய பொது இயல்பு தொகுத்து கூறப்பட்டதுன்னு. இதுக்கு முந்தைய பாடல்ல, இந்த பாடல்ல முதல்வனுடைய சிறப்பு இயல்பு அல்லது உண்மை இயல்பு தொகுத்து கூறப்பட்டது. இப்ப சிறப்பு இயல்புனாலும் தன் உண்மைனாலும் சொருவலக்கணும்னாலும் ஒண்ணு, பொது இயல்புனாலும் தடத்தலக்கணும்னாலும் ஒண்ணு. அப்போ நமக்கு வந்து இன்னும் நல்லா நமக்கு மனசுல ஆழமா பதியணும்னா என்ன சொல்றாங்க இந்த பாடல் அப்படின்னா, சுவாமியருடைய உரையினை அடிவொற்றி தான் சிந்திக்கும் போது நமக்கு அந்த உண்மை பெறப்படுகிறது. என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஐந்தொழி செய்தாலும் அவன் அருவம் உருவம் திருமேனி கொண்டாலும் அதுலயும் உருவ திருமேனியில போக திருமேனி யோக திருமேனி வெவ்வேறு திருமேனிகள் கொண்டாலும் இவை எல்லாத்துக்கும் அவன் அப்பாற்பட்டவன் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. எப்படி அப்பாற்பட்டவனா என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த ஐந்தொழில்கள் எந்த தொழிலுமே செய்யலன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். அது மாதிரி அருவம் திருமேனி உருவ திருமேனி எந்த திருமேனியும் அவன் மேற்கொள்ளலன்னு வச்சுக்கிடுவோம், போக திருமணி யோக திருமணி ஒண்ணுமே மேற்கொள்ள சொல்லுவோம். இது ஒண்ணுமே செய்யாட்டாலும், ஐந்தொழிலே செய்யாட்டாலும், திருமேனிகளே கொள்ளாட்டாலும், அவன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இந்த மேனிகளை கொண்ட பிறகும் இந்த தொழில்களை செய்த பிறகும் இருக்கின்றான். இது நம்மவர்களால் முடியாது. நம்மவர்கள் ஒவ்வொன்றையும் செய்யும் போதும் அந்தந்த நிலைக்குள்ள நாம அகப்பட்டு கொண்டு அந்த ஒரு நிலைக்குள்ளே அடங்கி கிடப்போம். இல்லையா, அதை விட்டு வெளிவந்துதான் அடுத்தது போக முடியும். ஆனா சுவாமி வந்து ஒரு திருமேனியும் கொள்ளாவிட்டாலும், ஐந்தொழில்களில் ஒரு தொழிலும் செய்யாவிட்டாலும், அப்போ எந்த நிலையில இருப்பாரோ அதே நிலையில தான் அவர் திருமேனி பல்வேறு திருமேனிகள் கொள்ளும் போதும் ஐந்தொழில்களை செய்யும் போதும் அதே நிலையில் தான் இருக்கின்றார். அதான் இந்த தொழில்களெல்லாம் செய்தாலும் திருமேனியெல்லாம் செய்தாலும் இதற்கு அப்பாற்பட்டவராகவே விளங்குகின்றார் என்று அந்த சொல்வதன் கருத்து அதுதான். அப்படி அப்பாற்பட்ட
6: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 94.
7: அதாவது சீவன் முத்தையன் முத்தராக ஆகிவிட்டவர்களுடைய இன்னொரு அடையாளம் சொல்லுகிறார். பிறையோடு கலந்து விட்டவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான். ஏனென்றால் நாங்கள் உள்ளிருக்கும் பொருளை காண்பதில்லை, புறப்பொருளைத்தான் கண்டுகொண்டிருக்கிறோம். எந்த பொருளிலேயும் நாம் ஒரு பொருளை பற்றி சொல்லுகிற பொழுது அதை புறப்பொருள் பெயரிட்டுத்தான் சொல்லுகிறோம். இது உணவு, இது உடை என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் புறப்பொருள் பெயரிட்டுத்தான் சொல்லுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்குள்ளும் இறைவன் கலந்திருக்கிறான், அதை நாங்கள் படித்திருக்கிறோம். ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பான். ஆகவே ஒரு பொருளை நான் உடை என்று சொல்கிற பொழுது எனக்கு உள் தெரியவில்லை, அதனால் வெளி தெரிகிற அந்த உடையின் பெயரை மட்டும் உடை என்கிறேன். உணவு என்கிற பொழுது உள் தெரியவில்லை, உணவு என்று சொல்கிறேன். அதனாலே எங்களுக்கு உள்ளும் புறம்பும் வேறுபேறாக இருக்கிறது. உள் தெரியாதபடியால், புறத்தை மட்டும் கண்டுகொண்டிருக்கிறபடியால் நாங்கள் பொருள்களுக்கு புறப்பெயரிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஞானியர்கள் இறையோடு கலந்து விட்டபடியால், சிவன்முத்தர்கள் இறையோடு கலந்து விட்டபடியால் அவர்களுக்கு எல்லாவற்றுள்ளும் சிவம் தெரியும், எல்லாவற்றுக்குள்ளும் சிவம்தான் தெரியும். ஆகவே அவர்களுக்கு உள்ளென்று ஒன்றும் வெளியின் புறம் என்று ஒன்றும் இராது, எல்லாம் அவர்களுக்கு ஒன்றாகத்தான் இருக்கும். உள் தெரியாதபடியால் தான் புறத்தை நாங்கள் கண்டுகொண்டிருந்தோம். ஆகவே புறம்பேறு உள்வேறாக நமக்கு இருந்தது. அவர்கள் இறைவனோடு கலந்துவிட்டு நிலை பெற்று விடவிட்டபடியால் அவர்கள் எல்லா பொருளிலும் இறைவனை காண்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு உள்ளொன்று புறமொன்று என்று இருக்காது, எல்லாம் ஒன்றாக இருக்கும், அத்தன்மை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கிறார். அப்படி எல்லாம் ஒன்றாக இருக்கிற பொழுது விருப்புக்கோ வெறுப்புக்கோ இடமில்லை

0: விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. எங்களுக்கு இது ரெண்டும் இல்லாத ஒரு நிலை இல்லை. அதுதான் எங்களுக்கு, எங்களுக்கு ஒன்று விருப்பிருக்கும் அல்லது வெறுப்பிருக்கும். அவர்களுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை என்பது அவர்கள் நிலை. எங்களுக்கு இந்த ரெண்டிலே ஒன்று இருப்பது எங்களுடைய நிலை. அதனாலேதான் சொல்லுகிறார், கேடும் ஆக்கமும் கெட்டதறிவினார் ஓடும் சம்பனும் ஒப்பவே நோக்குவார். அவர்களுக்கு உள்ளம்புறமும் ஒன்றாக தெரிகிறபடியால் அவர்களுக்கு ஓடும் ஒன்றுதான், செம்பொன்னும் ஒன்றுதான். ஓட்டை எடுத்தாலும் அவர்கள் சிவத்தைத்தான் காண்பார்கள், செம்பொன்னை எடுத்தாலும் அவர்கள் சிவத்தைத்தான் காண்பார்கள். அதுக்கு பிறகு சேக்கலார் சொன்னது பற்றி நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். அதுதான் மிக உயர்ந்த அடையாளம். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலினர். அவர்கள் ஏன் இறைவனை வழிபடுகிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் அன்பு மிகுதியினால் இறைவனை தொழுகிறார்கள். அவ்வளவுதான். தொழுகிறவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினாலே தானே தொழுவார்கள். அந்த தொழுகிற தன்மை, அது நம்மை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு தேவை நோக்கி வழிபடுவோம். வழிபடுகிற தன்மையிலே அந்த தேவையினுடைய தன்மை வர வர உயர்ந்து கொண்டு போகும் என்பது வேறு. ஆனால் அவர்கள் தொழுகிறார்கள் என்றால் அப்ப அவர்களுக்கு என்ன தேவை என்றதற்கு சேர்க்கிறார் பதில் சொல்லுகிறார், கூடும் அன்பினில் கும்பிடல். அவர்களுக்கு அந்த அன்புக்காக கும்பிடுகிறார்கள். முன்பும் சொல்லியிருக்கிறேன், கர்ம குருநாதர் அந்த வரிக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவார். கூடும் அன்பினில் என்பதற்கு ஒன்று பொருந்துகிற அன்பு, இன்னொன்று மிகுகிற அன்பு. கூடும் கூடிக்கொண்டு போகிறது என்று சொல்கிறோம் இல்லவா, மிகுகிற அன்பினாலே அன்பு செய்ய செய்ய செய்ய அன்பு மிகுந்து கொண்டே போகும். அந்த நாளே கும்பிடுகிறார்களே தவிர அவர்களுக்கு வீடு வேறு கூட தேவையில்லை என்பதாக சேர்க்கிறார். இந்த சீவன்முத்த அடையாளத்தை நியடியார்களிலே வைத்து சொல்வார். அதனாலே சீவன்முத்தர்கள் வாழ்கிற தெருவிலே போனால் சிவபெருமானுக்கு மதிப்பில்லையாம். ஏன் மதிப்பில்லை என்றால், நாங்கள் என்றால் சிவபெருமானிடம் அதுதா இதுதா என்று கேட்போம். நமக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் உயர்ந்தவரிடம் போனால் அவர்கள் முத்தி இன்பந்தா என்று கேட்பார்கள். நாம் அதை அவரையும் கேட்பதில்லை. ஏனென்றால் முத்தி இதை பெறுவது என்பது செத்து போவது என்பது எங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற பதிவு. அதற்கு நாம் ஒருவரும் உடன்பாடாக இல்லை என்றபடியால் நாம் அதை கேட்பதில்லை. சில பேர் முத்தி இன்பத்தை கேட்பார்களாம். ஆனால் சிவன் முத்தர்கள் வாழுகிற தெருவிலே போனால் அவர்கள் சிவனை திரும்பியும் பார்க்க மாட்டார்களாம். ஏன் பார்க்க மாட்டார்கள் என்றால், அவர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த சிவபெருமான் பாவம் வந்துவிட்டு அட முத்தியாவது என்னிடம் பெறுங்களா என்று கேட்டால் அவர்கள் அதையும் வேணாம் என்று விட்டு பேசாமல் இருப்பார்களாம். மணிக்கவாசகர் சொன்னதை நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். அவர் அதை அழகாக சொல்வார், அறைகூவி வீடருடும் பான்பார் கடல்வாடி. அந்த பாடலிலே வரும் திருவம்பாவியோ ஏதோ ஒரு பாடலிலே அங்கனன் அந்தனாய் அறைகூவி வீடரிலும் பழுதுங்கான் அம்மான். திருவம்மானையிலே வருகிற பாடல், அங்கனன் அந்தனாய் அரைகூவி வீடருடும். அரைகூவி என்றதும் உங்களுக்கு தெரியும், இந்த காய்கறி விற்கிறவன் சாமான்கள் விற்கிறவன் வீதி வீதியாக வந்து கூடையிலே ஒரு சாமானை வைத்து வாங்குங்கள் வாங்குங்கள் என்று கூவான். கீரை வாங்கவில்லையோ கத்திரிக்காய் வாங்கவில்லையோ என்று கூவான். அப்படி சிவபெருமானும் ஒரு கூடை நிறைய முத்தியை வைத்துக் கொண்டு யாராவது முத்தி வாங்கவில்லையோ முத்தி வாங்கவில்லையோ என்று கூவி திரிவாராம் என்கிறார் மாணிக்க வாசகன். அதைத்தான் சொல்கிற அங்கனன் அந்தனாய் அரைகூவி வீடருடும். அங்கே கத்திரிக்காயா வேணா வேணாம்ன்றார்களாம் எல்லாரும் முத்தி இன்பத்தை. அப்படிப்பட்ட நிலை கொண்டவர்கள் தான் இந்த சீவன் முத்தர்கள் என்பதை சொல்கிற, அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. ஆகவே அவர்கள் இறையோடு கடந்து நிற்கிற காரணத்தினாலே அவர்கள் அந்த இறைத்தன்மை பெற்று விருப்பு வெறுப்பு பெற்றவர்களாய் இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த குறள் சொல்கிறது. படியுங்கள் திரும்ப.
1: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு, உள்ளும் வெளியும் ஒரு தன்மைத்தாய் காணும் ஞானத்தை அடைந்த சீவன் முத்தருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல், ஒன்றையும் இகழும் தன்மை இல்லை.
0: அவர்கள் எதையுமே இகழ மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் எங்களுக்கு உயர்ந்தது தாழ்ந்தது என்று ரெண்டு இருக்கிறது. உயர்ந்ததை போற்றுவோம், தாழ்ந்ததை தூற்றுவோம். அவர்களுக்கு உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் சிவன்தான். அவர்களை பொறுத்தளவிலே எல்லாம் சிவன்தான். முன்பு நான் சொல்லியிருக்கிறேன் பாரதியாருடைய அந்த பாடல், அவர் சொல்லுகிற பொழுது

0: கூடத்தை மலத்தினையும் வணங்கள் வேண்டும் என்றார். உச்சத்தின் உச்சம். நான் இதை படித்து மிகுந்த பாடல்கள் இது ஒன்று பாரதியாரை நாங்கள் ஒரு ஞானியாய் போற்றாமல் விட்டு விட்டோம், ஒரு புரட்சிக்காரனாய் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய புரட்சி என்பது ஆன்மீக புரட்சி தான். உச்சம். கூலத்தை மலத்தினையும் குப்பை கூடங்களையும் மலத்தினையும் கூட கும்பிடு என்கிறார். ஏன் கும்பிடு என்கிறார் என்றால் எல்லாம் சிவந்தான் என்கிறார். எல்லாம் சிவம் என்று விளங்கினவனுக்கு கூலம் பெறும் அல்ல, கூலத்தை குப்பை கூலம் என்றும் மலம் என்றும் பிரிக்க மாட்டான். அவனுக்கு எல்லாம் சிவம். ஆகவே அதையும் அவன் ஆகவே ஒன்றையும் இகழ்தல் என்பது அவனுக்கு இல்லை. நாங்கள் பல விஷயங்களை இகழ்கிறோம். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நமக்கும் சிவத்துக்குமான தூரம் ரொம்ப தூரம் என்பது தெரிகிறது. அந்த நிலையுற்றவர்களுக்கு இகழ்ச்சி என்பது ஒரு பொருள் மேலும் வராது என்றால் அவர்களுக்கு எல்லா பொருளும் சிவமாக தெரிகிறபடியால் இகழ்ச்சி இல்லை என்று சொல்கிறார்.
1: முறை குறிப்பு: இகழ்தல், இகழ்தல் இல்லை எனவே புகழ்தல் இல்லை என்பதும் பெறப்படும்.
0: இங்கே இகழ்தல் இல்லை என்றுதானே சொல்லி இருக்கிறார். குறளிலே இகழ்ச்சி இல்லை,
1: எள்ளும்
0: திறமையருக்கு எள்ளும் திறமையதும் இல்லை. ஆகவே இவர்கள் ஒன்றையும் இகழ மாட்டார்கள் என்றால் ஒரு கேள்வி, இந்த குறுக்கு கேள்வி கேட்கிறவன போம் இருப்பான். ஆகவே அவர்களுக்கு புகழுந்திறம் இருக்குமோ என்பான். இகழ்வது இல்லையே தவிர புகழ்வார்களோ என்றால் புகழவும் மாட்டார்கள். ஏனென்றால் இகழ மாட்டாதவனுக்கு புகழ்வதற்கு எங்கே இடம் இருக்கிறது? ஒன்றையும் இகழ்வதில்லை, ஆகவே ஒன்றையும் புகழ்வதில்லை என்பதை உரையாலே எடுத்து காட்டுகிறார்.
1: இகழ்தல் இல்லை எனவே புகழ்தல் இல்லை என்பதும் பெறப்படும். உள் என்பது உண்மையான தன்மை, புறம்பு என்பது விடயங்களாக தோன்றும் தன்மை.
0: உள்ளும் புறமும் என்பதற்கு உரையாசிரியர் மிக தெளிவான ஒரு விளக்கம் தருகிறார். உள்ளும் புறமும் ஒன்றாக காண்பவர்கள் என்று சொல்கிற பொழுது இந்த உள் என்றால் உள்ளே இருப்பது என்று அர்த்தம் அல்ல, உண்மையாய் இருப்பது என்று அர்த்தம் என்கிறார். உள் என்பதற்கு உண்மையான தன்மை, புறம் என்பதற்கு என்ன எழுதுகிறார்?
1: விடயங்களாக தோன்றும் தன்மை.
0: விடயங்களாக தான், இது சாப்பாடு, இது அரிசி, இது உடை என்று விடயங்களாக தோன்றுவதுதான் புறம். உள் என்பது உண்மையாக இருக்கின்ற அந்த சிவத்தை காண்பது என்கிறார்.
1: உள் என்பது உண்மையான தன்மை, புறம்பு என்பது விடயங்களாக தோன்றும் தன்மை. எமக்கு விடயங்கள் தோன்றுமன்றி மெய்ப்பொருளாகிய சத்து தோன்றாது. விடயங்கள் தோன்றுதலினால் நண்பர், உபச்சாரம், சுவையுள்ள போஜனம் முதலிய சிலவற்றில் விருப்பும், பகைவர், அவமதிப்பு, சுவையற்ற போஜனம் முதலிய சிலவற்றில் வெறுப்பும் உண்டாகின்றன.
0: புறக்காட்சி உள்ள எங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும். ஆகவே சிலவற்றில் விருப்பும் சிலவற்றில் வெறுப்பும் இருக்கும். அகக்காட்சிக்கு போய்விட்டவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான். ஆகவே சிலவற்றில் விருப்புக்கோ சிலவற்றில் வெறுப்புக்கோ அவர்களை பொறுத்தளவிலே இடம் இல்லை.
1: எமக்கு விடயங்கள் தோன்றுமன்றி மெய்ப்பொருளாகிய சத்து தோன்றாது. விடயங்கள் தோன்றுதலினால் நண்பர், உபச்சாரம், சுவையுள்ள போசனம் முதலிய சிலவற்றில் விருப்பும், பகைவர், அவமதிப்பு, சுவையற்ற போசனம் முதலிய சிலவற்றில் வெறுப்பும் உண்டாகின்றன. இந்த இடத்துல அந்த பகைவருக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறாருங்கய்யா. புத்தகம் என்று சொல்லி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அதிசூரன் மெய்ப்பொருள் நாயனாரை கீறிய பின்பும் அவர் அவனை வெறுக்காது அவனில் அன்பு பாராட்டியது, அவர் அவனுடைய தீய செயலை நோக்காது அவனில் உள்ள மெய்ப்பொருளாகிய சிவத்தை கண்டமையால் என அறிக.
0: முத்தநாதன் என்று பெரிய புராணத்திலே ஒரு பாத்திரம் வருகிறது. மெய்ப்பொருள் நாயனார் கதை என்று கதை இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஓரளவு சைவம் பயின்றவர்கள் என்றபடியால் விரிவாக சொல்லாமல் சுருங்க சொல்லுகிறேன். அவர் ஒரு அரசர், மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் ஒரு அரசர். சிவத்தின் மேலே எல்லையற்ற அன்பு கொண்டவர். அந்த அன்பின் காரணமாக சிவத்தோடு கலந்த அந்த நிலை பெற்று வாழ்கிறார். அவரை அழிக்க நினைக்கிறான் முத்தநாதன் என்கின்ற எதிரி. சிவநிலை கொண்ட அவரை வெல்ல முடியவில்லை. வஞ்சகத்தால் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். ஆகவே தான் ஒரு சிவனடியார் போல வேஷம் விட்டு கொண்டு ஒரு புத்தக கட்டுக்குள்ளே ஒரு கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு நேராக அவர் இருக்கிற அரண்மனைக்கு வருகிறார். அப்பொழுது அரசர் மனைவியாரோடு பஞ்சனையிலே அந்த புறத்திலே இருக்கிறார். காவலர்கள் மறைக்கவும், தத்தன் போன்ற தலைமை காவலர்கள் மறைக்கவும் அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு இவன் உள்ளே புகுந்து விடுகிறான். உண்மையிலே அந்த புறத்துக்குள்ளே மற்றவனொருவன் புகுந்தால் கோபம் வர வேண்டும். துணைவியாரோடு படுத்திருந்த அந்த அறைக்கே நேராக போய்விடுகிறான். ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் கோபிக்கவில்லை. வந்தவர் சிவனடியார் என்று கண்டதும் இல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறார். வந்த நோக்கம் என்ன என்று விசாரிக்கிறார். புதிதான ஒரு ஆகம நூல் கிடைத்திருக்கிறது, அதை உனக்கு ஓதிவிட்டு போக வந்திருக்கிறேன் என்கிறான் அவன். மிக மகிழ் வைதி, நான் பாக்கியம் பெற்றேன், எனக்கு அதை சொல்லுங்கள் என்கிறான். மனைவி இருக்கக்கூடாது, காவலர்கள் இருக்கக்கூடாது, உனக்கு மட்டும்தான் அதை உபதேசிக்க முடியும், அந்த தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற உடனே எல்லாரையும் வழியை அனுப்பிவிட்டு ஆகம் பணிந்து அந்த நூல் கேட்க தயாராகிறார். மங்களம் பொங்க, மற்றவன் எம் வாழ்வு வந்தணைந்ததென்ன, இங்கிருந்து அது அருளப் பெற்றதென்கொடோ என்று கூற தேக்கடார் பண்ணுகிற வேலைகளுக்கு கம்பர் மாதிரி அவரும் மது அதிநுட்ப வேலைகள் பலது பக்தி பூர்வமாக செய்வார். அந்த சிவனடியாரை மெய்ப்பொருள் நாயனார் கேட்கிறார், மங்களம் பொங்க. அந்த வார்த்தையிலேயே மங்களம் வருகிறது, உபசரிக்கிற பொழுது மங்களம் பொங்க. மற்ற எம் வாழ்வு வந்து அணைந்ததென்ன, இங்கு எழுந்து அருளப் பெற்றது என்கொடோ. அவன் கொல்ல வருகிறான், இவர் அருளப் இங்கு எழுந்து அருளப் பெற்றது என்கிறான். அருளப் பெற்றது என்கொடோ என்று கூற அவன் பதில் சொல்ல தொடங்குகிறான், உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாததொன்று கொடுவந்தேன் இயம்ப என்றான். இந்த உள்ளத்தில் உள்ளது வாய் வந்து சேரும் என்பவர்கள் சிவனார் தந்த நூல் என்று அவனுக்கு சொல்ல வரவில்லை என்றால் அவனுக்கு சிவனிலே பக்தி இல்லை. அதனாலே அவனை அறியாமல் வாயிலே வருகிறது உங்கள் நாயகனார் என்கிறான். அதிலிருந்து என் நாயகன் இல்லை என்பது புரிந்து விடுகிறது. உங்கள் நாயகனார் மண்மேல் உரைத்த ஆகம நூல் எங்கும் இல்லாததொன்று கொடுவந்தேன் எம்ப என்றான். அவன் அதை சொன்ன உடனே இவர் மகிழ்கிறார். மகிழ்ந்து எல்லாரையும் அழைப்பை விட்டு நூல் கேட்க தயாராகிறார். அதை சேர்க்கிறார், சொல்லுகிறார், கீழே பணிந்த உடனே சொல்லுகிறார், கைத்தளத்திருந்த வஞ்சக்கவலிகை. வஞ்சக்கவலிகை என்றது ஏடு, அதுக்குள்ளே கத்தி மறைக்கப்பட்டிருந்தபடியால் அதற்கு வஞ்சக்கவலிகை என்கிறார். கவலிகையிலே வஞ்சமில்லை, இவனுடைய வஞ்சத்தை அதில் ஏற்றி சொல்கிறார். கைத்தளத்திருந்த வஞ்ச கவலிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போது பத்திரம் கைத்த பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய மித்தவ வேடமே மெய்ப்பொருளெனத் தொழுது வென்றார். அவன் என்ன செய்தானாம், அந்த கைத்தியை எடுத்து குத்தினான். சேர்க்கிறாருக்கு சிவனடியாரை குத்தினான் என்ற வார்த்தையை சொல்ல விருப்பமில்லை. அந்த சில ஏதாவது ஒரு தீய சொல்லை நாங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் ஏற்றி சொல்ல மாட்டோம் என்றால் பிள்ளைகள் இருக்க அன்பு காரணமாக சேர்க்கிறாருக்கு அந்த அளவுக்கு சிவனடியாரில் அன்பு. ஆகவே சிவனடியாரை குத்தினான் என்று சொல்லாமல் அவர் என்ன சொல்றார், தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய, முன்பு இவன் என்ன நினைத்தானோ அதை செய்தான் என்கிறார். இங்கே கூட உரையிலே பாருங்கள், நம்முடைய சைவ பெரியார் கூறினான் என்றுதான் சொல்வார், குத்தினான் என்று சொல்ல மாட்டார். அதை நீங்கள் படிக்கிற பொழுது பார்க்கலாம். அந்த அந்த அந்த குறிப்பை படியுங்கள்.
1: புத்தகம் என்று சொல்லி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அதிசூரன் மெய்ப்பொருள் நாயனாரை கீறிய பின்பும்,
0: கீறிய பின்பு அப்படி சொன்னா மெலிசவர் கோடு போட்டான் என்ற மாதிரி ஒரு சொல்லு சொல்லுகிறார். கீறிய பின்பு, குத்திய பின்பு என்று போட வேண்டும், வெட்டிய பின்பு என்று போட வேண்டும், கீறிய பின்பு. அந்த சொல்லை மென்மைப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் உண்மை சிவபக்தர் பக்தி உள்ளவர்களுக்கு இதான சொல்றது, இந்த நூலுக்கெல்லாம் வெறும் புத்தியை வைத்து உரை எழுத முடியாது. அனுபவமும் பக்தியும் உள்ளவர்கள் தான் இந்த நூல்களுக்கு புத்தியை உரை எழுத முடியும். அந்த நிலையை நாம் அவருடைய அந்த வார்த்தைகளில் இருந்தே கண்டுகொள்ளக்கூடியது. கீறிய பின்பு அந்த கதையை சொல்லுகிறார். அந்த அவனையும் வெறுக்கவில்லை. இவர் விழுகிற பொழுது வெளியில இருந்த அந்த மெய்ப்பாதுகாவலனுக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம், தத்தன் என்கின்றவனுக்கு. இவன் குத்தின உடனே அவனுள்ளே வாளை உருவிக்கொண்டு உள்ளே பூரான் அவரை வெட்டுவதற்கு வந்த அரசனை. அப்போ அவர் தத்தா நமர், தத்தனை மறைத்துவிடே, இது நம்ம ஆளுடா, அவர் ஒன்றும் பண்ணிடாதே என்கிறார். தத்தா நமர் என்றார். இதுல என்ன தெரிகிறது என்றால் வெறுப்பில்லை. குத்தியவன் அதான் சொன்னார், பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த பரிசைய செய்ய மெய்த்தவ வேடமே மெய் பொருள் என தொழுது வென்றார். நீங்கள் பாருங்கள், ரெண்டு பேருக்கு இடையிலே சண்டை. ஒருவனை ஒருவன் கத்தியால் குத்தி ஒருவன் விடுகிறான். இப்ப விழுந்தவன் தோற்றவன் குத்தியவன் வென்றவன் இதுதானே நம்ம பார்வை. சேக்கிழார் சொல்லுகிறார், விழுந்தவர் வென்றார் என்கிறார். குத்தினவன் தூத்து போய் நிற்கிறான். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். விழுந்து கும்பிடுறவனே வென்றார் என்கிறார். வீர கத்தியோட வெற்றி பெற்றவனா அப்படி, அதுக்கு என்ன அர்த்தம்? தோற்றான் என்று அர்த்தம். ஏனென்றால் இவர் அவனிடம் தோற்றான் என்பதுக்கு இடமில்லை என்றால் இவருக்கு ஒரு லட்சியம், சிவனடியார் தான் சிவம் என்று நம்பியிருந்தார். அதை அந்த நேரத்திலும், தன்னுயிர் போகிற நேரத்திலும் அந்த கொள்கையை விடவில்லை. அந்த கொள்கையில் வென்றார் என்பதை சொல்வதற்காகத்தான் தொழுது வென்றார் என்கிறார். இந்த சண்டையில வென்றதை பற்றி சொல்லவில்லை, தன் கொள்கையிலே வென்றதை பற்றி சொல்கிறார். விருப்பு வெறுப்பில்லாமல் உள்ளும் புறமும் ஒன்றாக அனைத்தும் சிவம் என்று காண்கிறவர்களுக்கு பேதம் இருக்காது என்பதற்கு இக்கதையை மேற்கோள் காட்டுகிறார் சைவப்பெரியார்.
1: புத்தகம் என்று சொல்லி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அதிசூரன் மெய்ப்பொருள் நாயனாரை கீறிய பின்பும் அவர் அவனை வெறுக்காது அவனில் அன்பு பாராட்டியது, அவர் அவனுடைய தீய செயலை நோக்காது அவனில் உள்ள மெய்ப்பொருளாகிய சிவத்தை கண்டமையால் என அறிக. முத்தர்களுக்கு மாயப்பொருள்கள் தோன்றாமல் சேதனாச்சேதன பிரபஞ்சத்தில் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளாகிய சிவமே தோன்றுதலால் அவருக்கு விருப்பு வெறுப்பேனும் இகழ்தல் புகழ்தலேனும் இல்லை.
0: அதாவது சிவன் முத்தர்களுக்கு அவருடைய நிலை என்னவென்றால் அவர்களுக்கு சேதனம் அசேதனம் அறிவு பொருள் அறிவற்ற பொருளாக குவிந்து கிடக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் அந்த பொருளை எல்லாம் மாயா ரூபமாக அடையாளம் பண்ணுகிறோம். மாயை தான் அது, மாயை பொருள்கள் என்று வைத்துக்கொண்டு மாயா ரூபமாக அடையாளம் பண்ணுகிறோம். அந்த மாயப்பொருள்களுக்குள்ளே சிவம் பொதிந்து கிடக்கிறது நமக்கு தெரிவதில்லை. மாயா ரூபமாக பொருள்களை காணுகிற நமக்கு உள்ளே பொதிந்து கிடக்கிற சிவன் தெரிவதில்லை, வெளியிலே இருக்கிற அந்த பொருள் தான் தெரிகிறது. சிவன் முத்தர்களுக்கு மாயாரூபம், அவர்கள் மலமற்று போனவர்களுக்கு மாயாரூபம் தெரியாது. அனுபமற்று போவோம், அதனாலே கண்மமற்று போவோம், மாயையற்று போவோம். ஆகவே அவர்களுக்கு மாயாரூபம் தெரியாதபடியா சிவரூபம் மட்டும்தான் தெரியும். அதனாலே அவர்களுக்கு எல்லா பொருளிலும் ஒன்றுதான், உள்ளும் புறமும் என்று ரெண்டு இது இருக்க இல்லை, எல்லாம் ஒன்று என்றபடியால் அதற்குள்ளே அவர்கள் பேதம் பார்க்க மாட்டார்கள் என்கிறார்.
1: முத்தர்களுக்கு மாயை பொருள்கள் தோன்றாமல் சேதனாச்சேதன பிரபஞ்சத்தில் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிறைந்திருக்கும் மெய்ப்பொருளாகிய சிவமே தோன்றுதலால் அவருக்கு விருப்பு வெறுப்பேனும் இகழ்தல் புகழ்தலேனும் இல்லை. சேத்தனத்துக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறாருங்க. சேத்தனம் அறிவுள்ள பொருள், அச்சேதனம் அறிவில்லாத பொருள். மலம் நீங்காத எமக்கு பொருள்கள் தோன்றும் தன்மையும் அவற்றின் உண்மையான தன்மையும் வேறு. முத்தருக்கு தோன்றுவது உண்மையே ஆதலால் உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு என்றார்.
0: இது அடுத்த அடையாளம் நிறமாகிவிட்டபடியால் மற்ற குரல்களை அடுத்த வகுப்பிலே படிக்கும்.
1: குரல் எண் 96 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு அவருக்கு விருப்பு வெறுப்பில்லை. குரல் உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். கொண்டு கூட்டும் முறை உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். பதவுரை உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு உள்ளும் வெளியும் ஒரு தன்மை தாய் காணும் ஞானத்தை அடைந்த சீவன் முத்தருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல், ஒன்றையும் இகழும் தன்மை இல்லை.
0: இப்போ இந்த குரலை படித்து விட்டோம். படித்த பிறகு எங்களுக்கு என்ன தெரிகிறது? ஒரு பொருளுக்கு உள் புறம் என்று ரெண்டு தன்மை உண்டு. புறம் தெரிவது மாயா தோற்றம், உள்ளே உள்ளாக இருப்பது சிவத்தோற்றம். இதுவும் தெரிந்து விட்டது. தெரிந்த பிறகேனும் நமக்கு பொருள்களிலே சிவத்தோற்றம் தோன்றுமா? நமக்கு தெரியாமல் தோன் மாயா தோற்றத்திலே மூழ்கி இருப்பது வேறு. இப்ப எங்களுக்கு படிச்சு விட்டோம். நாங்கள்லாம் திருவருட்பன் படித்து உரையும் படித்து ரெண்டு புறமும் அகமும் என்று இருக்கிறது, அகம் சிவம் என்று தெரிந்து விட்டது. தெரிந்த பிறகேனும் நமக்கு இது மாயா தோற்றம் என்று தெரியுமா என்றால் இல்லை, நமக்கு மாயா தோற்றம் தான் தெரியும். அதுதான் அப்போ புத்தி இதை விளங்கி பிரயோசனம் இல்லை என்கின்ற உண்மை புரிய வேண்டும். இப்ப எங்களுக்கு புத்திக்கு விளங்கி விட்டது. ஆனால் ஆன்மா பக்குவப்படாத பட்சத்திலே புத்திக்கு விளங்கிய எந்த பிரயோசனமும் இல்லை. பல பேர் புத்திக்கு விளங்கியதை வைத்து தாங்கள் பக்குவப்பட்டு விட்டதாக கற்பனை பண்ணிக்கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். சித்தாந்தம் படிக்கிற பல பேரிடம் இந்த பலகீனம் உண்டு. நீங்கள் பேசி பார்த்தால் தெரியும், புத்திக்கு விளங்கி விட்டது ஆகவே எல்லாம் நமக்கு விளங்கி விட்டது என்று நினைப்பதை போல முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை. என்னதான் பக்குவப்படாத ஒரு பெண்ணுக்கு சிற்றின்பம் பற்றி நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அது அனுபவமாக வராது, வெறும் செய்தியாகத்தான் இருக்கும். எங்களுக்கும் பக்குவப்படாத ஆன்மாக்கள் என்றபடியால் பேரின்ப நிலையும் அதுதான், வெறும் செய்தியாக இப்பொழுது பதிவு செய்திருக்கிறோம். இனி இது அனுபவமாக வேண்டுமென்றால் இறைவனுடைய கருணை வேண்டும். அதை நோக்கி தவங்கிடப்பதுதான் இந்த நூல் படிப்பதனுடைய பயன். எனக்கு எட்டாங்குறளுக்கு பொருள் சொல்ல தெரியும், அஞ்சாங்குறளுக்கு இதுதான் விளக்கம் என்று சொல்வதனாலே ஒரு பயனும் இல்லை, வெறும் வெட்டுச்சுரக்காய் தான். அது கரிச்சுரக்காயாக ஆக வேண்டும் என்றால் ஆன்ம பக்குவம் பெற வேண்டும். ஆன்ம பக்குவம் பெற வேண்டுமானால் ஆண்டவனுடைய அருள் வேண்டும். ஆண்டவனுடைய அருள் வேண்டுமானால் அது நோக்கிய பசி வேண்டும். அந்த பசியை உணர்த்துவதுதான் இந்த நூல்களினுடைய நோக்கம், வெறும் படிப்பாக படிப்பது அல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு அந்த பாதையிலே பயணியுங்கள். இதுல என்ன இலக்கணம் இருக்கிறது, என்ன சூத்திரம் இருக்கிறது, இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதெல்லாம் புறப்படிப்பு தான். உண்மையிலே அடியிலே இருக்கக்கூடிய ஆன்ம பசியை இந்த நூல்கள் படிக்கிற பொழுது அந்த பசி கிளறப்பட வேண்டும். கிளறாத பட்சத்திலே என்ன படித்தும் பிரயோசனம் இல்லை என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இது எல்லாரும் ஏற்பார்களோ தெரியவில்லை, என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் கூட இப்படி எல்லாம் இருக்கிறது என்று கண்டபடியால் அதை தொட வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொள்ளுங்கள். படிப்பை வளர்த்து கொள்ளாவிட்டால் ஒன்றும் நட்டமில்லை என்பதை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.
2: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
3: சித்தம்பலம் சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்செற்றம்பலம்.
4: அருள் உரைபதி சிவன் இறையன அறைதல் முறை அல மூர்த்தி அண்மையின் கரைகடே கரணம் என்மையின். அருமையான ஒரு ஐயப்பாட்டை இங்க சொல்லி காட்டுறார் சுவாமி. அருள் உரைபதி அருளின் உறைவிடமாக இருப்புக்கு இருக்கின்ற குருவே, அருள் உரைபதி. இங்கே பதி என்பது குருவை குறிக்கிறது. கைமாறு வேண்டா கடப்பாடோடு மாணாக்கன் கதியடைதல் வேண்டும் என்ற உணர்வோடு அந்த கருணை உள்ளம் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே குருவினை இறை என்று சொல்லி காட்டுகிறார். அருள் உரைபதி அருளுக்கு உறைவிடமாக உள்ள எம்முடைய இறையாகிய குருமூர்த்தியே, குரு சிவம் என கூறினன் நந்தி. குருவை சிவமாக வச்சு சொல்றார். அருள் உரைப்பதி யார் மாணாக்கர் கேட்பது போல் சொன்னார், சிவன் இறையன அறைதல் முறையல. சிவனை இறைவன் என்று சொல்வது முறையாகுமோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எப்படி அவன் எதற்காக இறைவன்? எல்லா உயிர்களையும் ஐந்தொழிலுக்குள் படுத்துபவன் இறைவன், நம்மை ஆள்பவன், நம்மை அசைப்பவன், நம்மை இயக்குபவன் எல்லாம் அவன் தானே. மன்னருடைய ஆணையின் வண்ணம், மன்னருடைய இயக்கத்தின் வண்ணம், மன்னருடைய இச்சையின் வண்ணம் தானே பிரஜைகள் அங்கே வாழ்கிறார்கள். இதே போல இறைவனது இச்சையின்படி, இறைவனது ஆற்றுதல் படிதானே நாம் எல்லாம் ஆடுகிறோம். அவன் நமக்கு இறை, ஆனால் அவனை இறைவன் என்று சொல்வதற்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனா, சிவன் இறையன அறைதல் முறையன ஒரு சந்தேகம் இருக்கிறார். என்ன? மூர்த்தி அண்மையின் அவனுக்கு வடிவம் என்பதே இல்லையே. அவனுக்கு வடிவம் என்று கொண்டிருந்தால் தானே அவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆகையினாலே ஐந்தொழிலாக செயலை செய்கின்றவன் ஒரு வடிவமற்றிருக்கிறான் என சொன்னால் அவனை எப்படி இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது? கரைகடி கரிணம் இன்மையின் தான் ஒரு காரியத்தை செய்வதற்கு கருவி கரணங்கள் வேணுமே, போன்ற கருவி கரணங்கள் ஒன்றுமே இல்லையே, எப்படி அவன் ஐந்தொழிலை செய்வான், அவனை எப்படி இறைவன் என்று நான் சொல்வது என்று ஒரு ஐயப்பாடை அந்த மாணாக்கர் எழுத்துறார். உடனே அதற்கு நம்முடைய வாகீஷ முனிவரானவர் விடை முரண் மிகுகடா, நீ கேட்கறது பொருந்தான கேள்விப்பா, உண்மை புரியாது இந்த ஐயத்தை எழுப்பி விட்டாய், உண்மை புரியாது ஐயத்தை எழுப்பி விட்டாய், முரண்மிகு கடா, நீ கேட்பது கடாவுதல்னா அகராவுதல், முறையில்லாத ஒரு கேள்வியை கேட்டேன், ஆனாலும் விடை அறிமதி, இதற்குடைய விடையை நாம் கூறுவோம், நீ அறிவினை கொண்டு கவனிப்பாயாக, விடை அறி மதி, அதற்கு யாம் விடை கூறுவோம் நீ அறிவாயாக என சொல்லி காட்டுகிறார். ஏற்கனவே இதுக்கு விட 60வது இதில் ஏற்கனவே சொல்லிட்டார், அதை சொல்ல மாட்டார், ஏன்னா ஒரு நூல்ல கூறியது கூற வரதல் கூடாது, 10 குற்றங்கள் நூல்ல கண்டிப்பா இருக்க கூடாது, இந்த 10 குற்றங்களிலே ஒன்று கூறியதை கூறார், இதை நம்ம நினைவு கொள்ளணும். உருவமோ கருவிக்கரணங்களோ இல்லாமல் உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் உள்ள இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறதே, அது ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்ப சொல்றார் காலம் அமூர்த்தம், காலம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அல்லவா, காலமானது வடிவம் இன்றி இருக்கிறதே, அப்படி இருந்தும் கூட உருபலம் தரும் அதுபோல அந்த காலத்திற்கு உரிய பலன்களை எல்லாம் உயிர்களுக்கு அது தருவது போல, காலத்திற்குரிய பலன்களை உயிர்களுக்கு தருவதை போல, இந்த காலம் என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு எந்த காலத்து எந்த நேரத்தில் எப்பொழுது ஒரு பலனை கொடுத்தல் வேண்டும் என்று இந்த கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறோம், கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அது ரொம்ப முக்கியம். உதாரணமாக கீரையை எடுத்தால் அந்த காலம் என்ன செய்கிறது, 15 நாள் கழித்து பயன் தரும்படி செய்கிறது. கத்திரியை விதைத்தவனுக்கு 30 நாள் கால அளவையிலே 30வது நாளுக்கு மேல் பலன் தரும்படியாக செய்கிறது. தென்னையை நட்டவனுக்கு 5 வருடம் கழித்து அவனுக்கு பலன் தரும்படியாக செய்கிறது. பனை விதையை நட்டவனுக்கு 30 வருடங்கள் கழித்து பலன் வரும்படியாக செய்கிறது. ஒரு தாயும் தந்தையும் அங்கே புணர்ந்த பின்பு அங்கே சரியாக 9.5 மாதத்திலே அந்த தாய்க்கு சிசு பலனை கொடுக்கும்படியாக ஒரு பெரும் பலனை கொடுக்கணும். காலம் என்பது ஒன்றிருக்கிறது, அந்த காலம் என்பது கண்ணுக்கு புறப்படாதே ஆனால் இயக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறதே, ஆகையினாலே காலம் என சொல்லக்கூடியது உருவமற்ற காரணத்தினாலே வடிவமற்ற காரணத்தினாலே காலம் என்பது இல்லை என்று சொல்ல முடியுமா? அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். கால அமூர்த்தம் உருபலம் தரும் அதுபோல, அந்த கால தத்துவம் போல இறைவன் உருவம் இன்றியே இந்த உலகத்தை செயல்படுத்த வல்லவன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த இடத்துல இறைவனானவன் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டுதான் அவன் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்பது அவசியம் அவனுக்கு இல்லை, முதல்ல அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டுதான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்பது இல்லை. நம்முடைய நூல்களிலே சிதம்பர செய்யுட்கவை என்று ஒன்றிருக்கிறது. இந்த சிதம்பர செய்யுட்கவையில குமரகுருவர் சுவாமிகள் அழகாக ஒரு செய்தியினை சொல்லி காட்டுகிறார். அவன் 5 தொழிலினை அங்கே செய்கின்ற பொழுது அந்த 5 தொழில் என சொல்லக்கூடியதை அவன் பிரம்ம விஷ்ணுக்களை உலக்காக வைத்துத்தான் செயல்படுத்துகிறார். ஒரு அரிசி மூடை இருக்கிறது, அந்த அரிசி மூடையிலே இருக்கின்ற அரிசியை ஒருவருக்கு பயனடையும்படி கொடுப்பதற்கு இந்த உலக்கிலே அளந்து போடுவான். உலக்க அரிசியை கொடுத்தது அரிசியாகிய அந்த பொருளை உலக்காகிய கருவி மூலமாக அந்த கடைகாரனானவன் இயக்குனான். அந்த உலக்கு தானே சென்று முகவாது. இது திருமந்திரத்தில் இந்த செய்தி சொல்லப்பட உலக்காகி நின்றாரேம்பார். எனவே அவர்களை வைத்து இறைவன் யார்தான் என்ன செய்வான், வடிவமற்றவனாக இருந்தாலும் ஒருவரை வைத்து ஒரு கருவியாக வைத்தும் காரியம் செய்வார். ஏன் இறைவன் நினைச்சால் ஒரு ஜடப்பொருளையும் வைத்து 5 தொழில் செஞ்சு விடுவார். உயிர் பொருளாகிய பிரம்ம விஷ்ணுக்கு தேவையில்லை, கீழே கிடக்கிற ஒரு துரும்பை வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்து விடுவான், 5 தொழில் செய்து விடுவான். இதை சிதம்பர செய்யுட்கோவையில ஆதி குமரகுருவர் சுவாமிகள் சொல்லி காட்டுறார். விரும்பும் பெரும்பற்ற புலியான் அருள்மேவில் ஒரு துரும்பும் படைத்து அழிக்கும் அகிலாண்ட தொகுதியையே. ஆகையினாலே அந்த இடத்திலே தான் உயிர்களுக்கு காண முடியாத ஒரு அருவ நிலையில இருந்தாலும், ஒரு வடிவத்திலே இருந்தாலும், கருவிகரணங்கள் இல்லாவிட்டாலும், தான் உலக்காக சிலரை வைத்தும் காரியம் செய்து விடுவான், ஜடப்பொருள்களை வைத்தும் காரியம் செய்து விடுவான். அவனுக்கு கருவி கரணங்கள் என்பது தேவையே இல்லை. கருவி கரணங்கள் இன்றி அவன் எதையும் செய்ய வல்லவன் என்பதை காட்டுவதுதான் திரிபுர தகனம். திரிபுர தகனத்திலே அங்க என்ன நடந்தது, தேர் அதனை நேர்மறை இல்லாக கொண்டார். ஆதிசேஷனை அங்கே என்ன கண்டார், அங்கே அம்பா அந்த நானாக கொண்டார். நானாக கொண்ட பின்பு அங்கே விஷ்ணுவை அம்பாக கொண்டு அங்கே எல்லாரும் பயிர் காயத்தமானார்கள். ஆனா சுவாமி என்ன செஞ்சார், எதையுமே பயன்படுத்தல, எந்த கருவியும் பயன்படுத்தல, தான் சங்கல்பம் மாத்திரத்திலே லேசா சிரிச்சார். இவர்களுக்கு நாம் இப்படி செய்ய வேண்டிய காரியம் இந்த திரிபுர தகனம் பஷ்பமாகணும் என திருவுள்ளம் கொண்டு எம்முடைய அடியவர்களையா கொடுமைப்படுத்துகிறார். உன்னை சரிபடுத்த எவரும் இல்லை என நினைத்தாயோ என மனசிலே நினைத்து கொண்டு சுவாமி என்ன பண்ண, லேச ஒரு புன்சிரிப்பு சிரித்தார். சங்கல்ப மாத்திரத்திலேயே அந்த சிரிப்பே திரிபுரத்தை அளித்தது, கருவியா கொண்டார். அதான் ஞாபகம். ஆனா கருவி இருந்தது, எதையும் பயன்படுத்தல. கருவி இருந்தது, எதையுமே பயன்படுத்தல. அத ஒன்றும் மிக என்று உந்தி பெற ஈரம்பு கண்டிலம் ஓரம்பே இருந்தது, நம்முடைய பெருமான் கையில் ஓரம்பும் மிக என்று உந்தி பெறன்ட்டார் மணிவாசமுனி. அவனுக்கு கருவிகரணங்களே தேவையில்லைன்ட்டான். ஆகையினாலே சங்கல்ப மாத்திரத்திலேயே எதையும் செய்ய வந்தவன். அடுத்தார் போன்ற இங்க சொல்லி காட்டுகிறான், அவன் வடிவம் இல்லாத காரணத்தினாலே அவன் வடிவம் எடுக்க இயலாதவன் என்று நீ நினைத்து விடாதே. அதுல ஒரு கருத்து சொல்லார், தலைவன் மூர்த்த திருபினானும் இன் தொழில் பொறுவு இரு இச்சையில் இயற்றும். இதுக்கு விளக்கம், தலைவன் மூர்த்த திருபினானும் பரம்பொருளாகின்ற சிவபெருமான் அவன் வடிவில்லனாயினும் மூர்த்த திருபினன் ஆனும், அவன் எந்த ஒரு வடிவத்தை இல்லாவிட்டாலும் இன் தொழில் உயிர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கின்ற வகையிலே அறக்கருணையை மறக்கருணையை செய்வதற்காக பொறுவையில் இச்சையில் இயற்றும், தான் விரும்பியபடி அவன் எந்த வடிவத்தையும் எடுக்க வல்லவன், தான் விரும்பியபடி எந்த வடிவத்தையும் எடுக்க வல்லவன். ரொம்ப முக்கியமான பகுதி, நினைச்சனா எந்த வடிவத்தையும் எடுப்பார். அர்ஜுன் பாசுபதாசனம் வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறான். உடனே சுவாமி என்ன பண்ணார், அவனுக்கு தான் ஸ்பரிச தீட்சை செய்து தன்னிடம் இருக்கிற பாசுபதாசிரத்தை இயக்கக்கூடிய வல்லமைய பலத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஸ்பரிச தீட்சை செய்வதற்கு சண்டைப்படணும், சண்டை போடுவதற்காகவே ஒரு வேடர் வடித்து எடுத்துக்கொண்டார். வேடர் வடித்து எங்க போய் எடுத்தார், யாருன்னு கேட்டு பெற்றாரா, வேடனாக மாறணும்னு நினைச்சார். சுவாமி வேடனாக மாறிட்டார். எத்திரம் ஈசன் நின்றான் அத்திரம் அவளும் நிற்பள், நம்முடைய தாய் வேட்டு வச்சா போயிட்டான். ஆக அவன் எந்த தரத்தின் ஒரு வடிவத்தை எடுக்க வந்தவன். நரசிம்மர் இரணியனை தன் வதம் செய்த பின்பு அந்த இரத்தத்தை வாயிலே வைத்து விட்ட காரணத்தினாலே நரசிம்மருக்கு வெறி பிடித்தது, கோர வடிவத்தை காட்டு உயிர்களை அச்சுறுத்தியது. அப்ப உயிர்களை அச்சுறுத்திய அந்த நரசிம்மரை அடக்குவதற்கு நம்முடைய சுவாமி என்ன பண்ணுவார், சர்வமூர்த்தி வடிவத்தை எடுத்தார். அந்த சர்வமூர்த்தி என சொல்லக்கூடிய என்ன வடிவம் என்பதை அறியாது, அப்படியே நரசிம்மர் அந்த வடிவத்தை கண்டு கதி கலங்கி சரணடைந்தார். எந்த வடிவத்தை எடுக்கக்கூடியவர், அதான் நம்முடைய பெருமானுடைய வடிவம். ஏன் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்கிறோமே, 12 பன்றி குட்டிகளும் தாயை நினைந்து பாலை நினைந்து நினைந்து அவைகள் துன்புறுவதை கண்டு நம்முடைய பெருமான் என்ன செஞ்சார், தானே தாய் பன்றியின் வடிவத்தை எடுத்தார். எந்த வடிவத்தை எடுப்பார்? தாயின் வடிவத்தை அங்கு எடுத்தார். திருச்சிராப்பள்ளியிலே இருக்கின்ற அந்த பெருமா கர்ப்பமுட்டி பிரசவ வழியிலே துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணுக்காக தான் அவளுடைய தாயின் வடிவத்தை சென்று அந்த கர்ப்பம் உள்ள பெண்ணுக்கு பிரசவத்தை பார்த்தாரே, தாயும் ஆனவரான தாயின் வடிவத்தை எடுப்பார். அவர் நினைத்த மாத்திரத்திலே எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது. இதை அழகாக நம்முடைய பெருமானை பற்றி சொல்கிறார், வடிவம் இல்லைன்னு நினைக்காத, வடிவம் இல்லாமலும் காரியம் செய்வார் அவன், எந்த வடிவத்தை எடுக்கக்கூடிய வல்லமையும் உள்ளவன் அப்படின்னார். அடுத்து இப்படி சொல்லுகின்ற பொழுது, பொறுவுரு இச்சையில் இயற்றும், இறைவனானவன் தன்னுடைய இச்சையின்படி ஒரு வடிவத்தை எடுக்கிறான் என சொல்லுகின்ற பொழுது, நீ கூறுவான் எனில் அவை இச்சை நற்தொழில் செய்து ஆங்கு நயவாறு. தன் இச்சையின்படி ஒருவன் உருவத்தை தரும் என சொன்னால் உயிர்களுக்கு உருவம் எப்படி வருகிறது என்பதற்கு அழகாக சொல்லிக்கொண்ட, உயிர்கள் விரும்புகின்ற வடிவத்தை உயிர்கள் விரும்புகின்ற பிறப்பு அது கொடுக்கிறது. எப்படி எனில் கண்டிஷின் மாணாக்கனே, உருவமுடைய எல்லோருமே அவரவர்கள் இச்சையின்படி வடிவம் எடுக்கிறார்கள் என்று சிவத்தின் வைத்து சொல்லிய சிவன் அவன் விரும்பிய வடிவப்படி எடுக்கிறான்னு சொன்னா, உயிர்களும் உயிர்கள் விரும்பிய வடிவத்தையா எடுக்கிறார்கள்? உயிர்கள் விரும்பிய வடிவத்தை சிவன் கொடுக்கிறார்னா, எனில் கண்டிஷின். எனவே மாணாக்கனை, உருவமுடையவர் எவரும் தம்மிச்சைபடி உருவம் கொள்ளவில்லை என கருதும்படியே நீ கூறுவாயானால், தம்மிச்சையால் உருவம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு நான் உதாரணம் சொல்கிறேன். தன் இச்சையால் உயிர்களை உயிர்கள் கொண்ட வடிவத்தை உனக்கு நான் கூறுகிறேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுறார். இச்சையால் இந்த யோகிகளை சொல்றார், யோகிகளெல்லாம் தான் நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். நினைத்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த யோகிகளுக்கு உண்டு. யோக கலைத்துறை நீண்டிய ஒன்றிரை யோகர் போல தண்டா இச்சை. யோக கலையிலே வல்லமை பெற்று பெரிய பெருங்கடலே நீந்தி இருக்கின்ற ஒன்றிரல் யோகர் போல தண்டாய்ச்சே, அந்த யோகியர் நினைத்த மாத்திரத்திலே வடிவம் கொள்ளுவதைப் போல தன் இச்சையின் வழியாக அவர்களுக்கு வடிவம் சேரும். யார் விரும்புகிறாங்களோ அந்த வடிவம் சேரும் என்று அழகாக இங்கு சொல்லி காட்டுறார். இடத்துல கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதி, உயிர்கள் விரும்புகின்ற வடிவத்தை இறைவன் கொடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், சுவாமியானவன் ஒரு சிலந்தி பூச்சி தனக்கு ஒரு தொண்டு செய்தது. சிவத்தொண்டு செய்து கொண்டிருந்த அந்த சிலந்தி தான் இறக்கின்ற பொழுது, இனி சிவத்தொண்டு செய்ய இயலாதே, பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் செய்வேன் என்று இறந்து மட்டும். அப்ப சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழ்வலை நிறைவேற்றுவதற்காக விரும்பியபடி சிவத்தொண்டு செய்வதற்கு தான் கோ செங்கச்சோழனாக பிறக்கும்படியாக செய்து விட்டது. கோ செங்கச்சோழனாக பிறக்கும்படியாக அது செய்து விட்டது. அருணகிரிநாதர் யோகிதான், கிளி வடிவத்தை எடுத்துக்கொண்டு தேவலோகத்திற்கு சென்று கற்பக மலரை கொண்டு வந்தார். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டார் திருமால். இந்த திருமாலானவர் அங்கே என்ன செய்கிறார், அங்கே திருபுரம் சம்ஹாரம் இங்கே நடக்கின்ற பொழுது நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமான் ஆனவர் தேவர்களால் செய்யப்பட்ட அந்த தேர்ல ஏறுறார். தேவர்களால் செய்யப்பட்ட அந்த தேர்ல ஏறுறார். அப்படி தேரிலே ஏறுகின்ற பொழுது அந்த தேரிலே இருக்கின்ற அச்சு முடிந்தது. அந்த தேரிலே இருக்கின்ற அந்த அச்சு முடிந்த உடனே நம்முடைய திருமாலானவர் அங்கே என்ன செய்தார், உடனே தான் ஒரு கிடபத்தின் வடிவத்தை எடுத்து என்ன செய்தார், அங்கே பெருமானை தாங்கினார். திருமாலந்த வடிவத்தை தான் நினைத்தபடி எடுத்தார் இல்லையா, அது விரும்பினார் சுவாமி கொடுத்துட்டார். எனவே உயிர்களுடைய விருப்பத்தின் படியும் கொடுக்கப்படுகிறது. நாமெல்லாம் என்ன நோய்க்கு என்ன மருந்து என்று மருத்துவர் அங்கே நிர்ணயிக்கிறாரோ, இதே போல இன்ன கண்மத்தை ஈட்டி இருக்கின்ற நாம் இன்ன வழியிலே கழிக்க வேண்டும் என்று ஆன்மாவிடத்தை புத்தியில ஒரு இடத்துல தோன்றும். அப்படி தோன்றுகின்ற அந்த நிலையிலே இறைவனானவன் அந்த வடிவத்தை கொடுத்து விடுவான், அந்த வடிவத்தை கொடுத்து விடுவான். ஆகையினாலே உயிர்கள் விரும்புகின்ற அந்த வடிவத்தை அவர்கள் பெற முடியும். அதை நிறைவேற்றி வைப்பவன் இறைவனை வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அந்த வடிவத்தை பெறுவான். இந்த வடிவத்தை நேரில் பெறணுங்கிறது இல்லை, அந்த நிறைவேற்றுவதற்கு ஒரு வடிவத்தை கொடுப்பான். எப்படி? காசிகண்டத்துல ஒரு பிராமணனும் அவன் மனைவி அவன் குழந்தை மூன்று பேரும் இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என சொன்னால், யாரோ தானம் கொடுத்து அந்த பிராமணன் வாங்குவான், அதை குற்றம் என்று உற்றவர்கள் உறவினர்கள் துரத்தி அடிக்கிறார்கள். அந்த பொருளை எல்லாம் சேர்த்து கொண்டு இந்த பிராமணன் மனைவியும் தன் குழந்தையோடும் சேர்ந்து காட்டு வழியை செல்லுகிறான். இந்த பொருளை அபகரிப்பதற்காக கல்வர் வந்து மணிக்கிறார்கள். சுருக்கமாய் சொன்னேன், கல்வர்கள் வெளிமறுக்கின்ற பொழுது மனைவி அஞ்சுகிறான், மகனும் அஞ்சுகிறான். ஆனால் இவனோ பாவி, அந்த பொருளை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு தப்பம் இருக்கிறான். மனைவியை கொன்றான் கல்வன், அந்த குழந்தையை கொன்றான். பொருளை எடுத்து ஓடி செல்லுகின்ற இவனை துரத்தி பிடித்து அந்த கல்வனான இவனையும் கொன்று முடித்து பொருளை கவர்ந்து கொண்டான். இவன் பொருளை கவர்ந்து கொண்டு இவனை கொல்லுகின்ற பொழுது, ஐயோ எல்லோரும் பாபத்தை நீக்குவதற்கு காசிக்கு செல்லுகிறார்கள், நான் என் மனைவியும் என் மகனும் இறப்பதற்கு நான் காரணமானேன், இந்த பாபம் நான் எப்படி தீர்ப்பேன், காசிக்கு சென்று எல்லோரும் பாபத்தை தீர்க்கிறார்கள், நான் எப்பொழுது போவேன் என நினைத்து கொண்டு அந்த பிராமணன் உயிரை விட்டான். இதை நிறைவேற்றுவதற்காகவே சுவாமியானவர் அந்த பிராமணனை சேவலாகவும் அவன் மனைவியை கோழியாகவும் அவன் மகனை கோழி குஞ்சாகவும் படைத்து காசிக்கு நோக்கி சென்று மணிக்கர்ணிகை என்ற மண்டபத்திலே வைத்து இந்த மூன்றும் தியானம் செய்து சிவத்தை அடைந்தது. ஆக உயிர்களுடைய குறிப்பிருந்து உயிர்கள் விரும்புகின்ற வடிவத்தையும் இறைவன் கொடுக்கிறார். எனவே வடிவம் என சொல்லக்கூடியது அந்த உயிர்கள் விரும்புவதையும் இறைவன் கொடுக்கிறார். அதைத்தான் சரி எப்படி செய்கிறதே, அது விருப்ப இருப்பின்படி கொடுக்கின்றது. இறைவனும் விருப்ப இருப்பின்படி வடிவத்தை எடுப்பான் என சொல்லி காட்டுகிறீர்களே. ஒரு விருப்பு வெறுப்பு என சொல்லக்கூடியிருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் மாறுதல் ஏற்படுகிறது, அவன் விகாரப்படுகின்றானே, அந்த விகாரம் சிவனை தாக்குமோ, அதை அடுத்ததுல கேட்கிறான். அதை கேட்கின்ற பொழுது இறைக்கு இவன் ஏற்று எனில், யோகியர்களுக்கு விருப்ப வெறுப்பு இருக்கிறது, இது இறைவனுக்கும் பொருந்தும் என சொன்னா, யோகியர்கள் விருப்ப வெறுப்பு போல அடைவதை போல இவர்களும் இறைவனுக்கும் இறைவனும் விகாரம் அடைவானோ மாற்றம் அடைவானோ என்று அங்கே ஒரு ஐயத்தை நம்முடைய மாணாக்கர் கேட்பதை போல அவர் கேள்வி கேட்கிறார். நான் தொழிற்படுகின்ற பொழுது விருப்ப வெறுப்பின்படி செய்கின்ற பொழுது அந்த விகாரம் அடைந்து விடுவானோ என்று ஒரு இதை கேட்கிறார். அதற்கு சொல்லுகின்றபடி சொன்னால், ஒரு காந்தக்கல் இருக்கிறது, அந்த காந்தலானது தான் விருப்பத்தின்படி ஒரு இரும்பை இழுக்கிறது. இரும்பை இழுக்கின்ற காரணத்தினாலே இந்த காந்தமானது மாறுதல் அடைவதில்லை, காந்தத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும், இரும்பின் தன்மை இதுக்கு ஏறுவது இல்லை. எனவே தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படுகின்ற ஒரு காந்தக்கல் இரும்பை இழுத்தாலும் அது மாறுதல் என்று தன் தன்மையிலே இருப்பதை போல இறைவன் எவ்விதத்திலும் மாறமாட்டான், அவிகாரி என்று சொல்லி காட்டுகிறார். நலமலி கட்டகம் எல்லையை புறம் என்றாயினும், காந்தத்திலே கருவிக்கரணங்கள் ஒன்றும் இல்லை. ரெண்டு உதாரணம் சொல்ல, கருவிக்கரணங்கள் இல்லை ஆனால் தொழிற்படுகிறது எப்படி, சொல்தரு சல்லியம் தாளர வாங்கிட்டு. இந்த காந்தமாகிய இரும்புக்குள்ளே கருவிக்கரணங்கள் எது இல்லை, இரும்பை இழுத்து கொண்டதே. இதே போல வடிவம் அற்றதா இருந்தாலும் சிவனானவன் தொழில் செய்வான், தன்னுடைய சங்கல்பத்தால் இக்காரியம் செய்வான். தாளரை வாங்கிட்டு அன்னது ஆனும் அப்படி அத்தன்மை ஆயினும் அதன் பாலின் தொழில் மன்னாதானும் அது வந்த செய்தி, காந்தக்கல்லாகி அதனிடத்தே எந்த ஒரு மாற்றமும் இல்லாது அது அப்படியே இருப்பதை போல இறைவனும் அவியாரியாக இருக்கிறான் என சொல்லி காட்டுகிறார். கண் காண்பு ஐயா ஊமையில் பெருத்து என்னை பரவா உறுத்திகள் தொழில்தான் இருத்தல் கூடா. கண்ணால் காணுதற்கு அளவுபடாத ஊமைக்கு பெரு ஊமையிலே பெருமையுடையதாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய அந்த வடிவங்கள் காரிய பொருள்கள் உயிர்களுக்கு இறைவன் தான் விரும்பியபடி கொடுத்தையாக இருக்கக்கூடாது. என சொல்லி நீ சொல்லி காட்டுகிறார். எப்படி உயிரில் விரும்பியபடிதான் சிவம் படைக்கிறான்னு சொல்றீங்களே, எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏற்கனவே வழக்கம் சொன்ன வழக்கம், தன்னுடைய உயிரின்படி செய்வது, தன்னுடைய இச்சையின்படி, தனக்கு உள்ள விருப்ப இருப்பின்படி செய்ததாக ஆயிரும். உயிர்களுடைய விருப்பப்படி தான் அவன் செய்கிறான். எதை போலன்னா, ஒரு குயவனை போல. குயவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கூஜா. ஆனா ஆண்டு முழுவதும் கூஜாவா செஞ்சு அடிக்க வச்சான்னா கூஜா எத்தனை பேர் வாங்கிடுவான். வருபவர்கள் எதையெல்லாம் விரும்புவார்கள்னு தெரியும். சிலர் குடத்தை விரும்புவார்கள் என்று குடத்தை செய்வான், சிலர் கூஜாவை விரும்புவார்கள் என்று கூஜாவை செய்வான், சிலர் சட்டிப்பானை விரும்புவார்கள் என்று சட்டியை செய்வான், சிலர் உலமூடி விரும்புவார்கள் என்று உலமூடி செய்வான், சிலர் அகல் மூடி அகல் விளக்கு வேண்டும் என்று கிரிக்காஞ்சிட்டு சொல்லுவார், அது வேண்டும் என்று நினைப்பார். எனவே வாங்க வருபவர்களுக்கு எது விருப்பமோ அதைத்தான் தான் செய்து கொடுக்கின்றான். இதே போல உயிர்கள் இச்சைப்படித்தான் இறைவனானவன் என்ன செய்கின்றான், அந்த வடிவத்தை கொடுக்கிறான். இதுக்கு நல்ல உதாரணம், சுவாமி யாரு குரங்கு வில்வ இலைகளை பறித்து போட்டது. அந்த வில்வ இலைகளை பறித்து போட்ட உடனே சுவாமி என்ன செய்தார், கையில நீ பூலோகத்தில் சென்று சக்கரவர்த்தியாக பிறக்கணும்னார். அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சு, வில்வ இலையை பறித்து நான் போட்டது என்னுடைய குரங்கினுடைய குணத்தார் செஞ்சிட்டேன், இப்ப பூலோகத்துக்கு போறீங்களே இந்த கையிலை விட்டு போக மாட்டேன்னார். அப்ப சுவாமி சொன்னார், நீ அறியாது வில்வ இலையை எம்மீது இட்டாலும் அதற்கும் பலன் உண்டு. உலகத்திற்கு காட்ட பூலோகத்திற்கு சென்று நீ ஒரு சக்கரவர்த்தியா இருந்தார். அப்ப என்ன கேட்டது, சக்கரவர்த்தியா போறேன், ஆனால் எனக்கு நீ குரங்கு முகத்தோடு அனுப்பினார். ஏன், இந்த குரங்கு முகத்தை நான் கண்ணாடியில் காணுந்தோறும் காணுந்தோறும் எனக்கு கிடைத்த இந்த பெருவாழ்வு இந்த குரங்கு பிறவியார் கிடைத்தது, குரங்கு முகத்தார் கிடைத்தது என்று கையிலேயே நினைவூட்டுதல் வேண்டும் என்பதற்காக குரங்கு முகத்தை கேட்டு பெற்றவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அதனால முசு குந்தன், முசு என்றால் குரங்கு, குந்தம் என்றால் ஆயுதம். ஆகையினால்தான் அந்த உயிர்களுடைய விருப்பத்தின்படி கொடுக்கிறான் என சொல்லி காட்டுகிறான். அப்போ உயிருடைய கர்மத்திற்கு ஏற்றபடி நீ கரணத்தை கொடுக்கிறான் சொன்னா, அப்ப கர்மம்லாம் முதல் பொருளாகி விடுகிறது, சிவம் தேவையில்லையே. இந்த கர்மத்துக்கு ஏற்றபடி வடிவத்தை கேட்கிறான், இந்த கர்மத்தை இந்த வினையை அனுபவிப்பதற்கு இந்த வடிவம்னு சொல்றீங்க. அப்ப வினை என சொல்லக்கூடியது கர்த்தாவாகி விடுகிறது என்றா, அப்படி இல்லப்பா, இந்த வினை என சொல்லக்கூடியது ஜடம், அதனால அது கர்த்தாவாக இயலாது என்று அடுத்ததுல சொல்லி காட்டுகிறார். அது காரணம் ஒன்று உண்டான் என ஓதெனின், கருமம் உயிர்களுக்கு உடம்பினை தருவதற்கு அதனுடைய வினைகளே காரணம், இன்பத்துக்கு வினைகளே காரணம் என்று ஆராய்ந்து சொல்லுங்கள். கருமம், அந்த கருமமே எது முதன்மை பொருளாக வந்து விடுகிறது, அதுவல்லவோ முதன்மை பொருளாக பெற்று விடுகிறது என சொன்னார். அது மற்ற ஆதற்கு ஏது இடர், வினையே கர்த்தாவாக மாறிவிடாதோ என கேட்கிறார். எனில் அது கோதில் அசேதனம், அப்படி எண்ணி விடாதே. அந்த வினை என சொல்லக்கூடியது ஒரு ஜடம், அது ஒருபோதும் கர்த்தாவாக இருக்க இயலாது என சொல்லி அங்கு சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டிவிட்டு இறைவனானவன் அவன் வடிவமில்லை என நினைத்தான், அவன் சொரூப நிலையிலே வடிவமற்று இருக்கிறான். ஆனால் உருவ நிலைக்கு அவன் உயிர்களுக்காக தடத்த நிலைக்கும் வருகிறான். உயிர்களுக்காக பூஷனை தியானம் ஷபம் செய்வதற்காக தன்னை அபிஷேகித்து உயிர்கள் மகிழ்ந்து தம்மை அடைதல் வேண்டும் என்பதற்காக அவன் அருவம் அருவுருவம் உருவம் என்ற மூன்று நிலையாகி அந்த தடத்த நிலைக்கும் வருகிறான்ப்பா. அதனால அவன் வந்து பெரும் கருணாமூர்த்தி என சொல்லி காட்டுகிறான். அப்படி அவன் உருவமற்ற அந்த அருவமேனியிலே இருக்கின்ற பொழுது சாந்தன் என அழைக்கப்படுகிறான். அவன் அருவுருவ திருமேனியாக இருக்கின்ற பொழுது சதாசிவன் என்று அழைக்கப்படுகின்றான். அவன் உருவ திருமேனியோடு இருக்கின்ற பொழுது மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்றான். இதுவெல்லாம் ஆகமத்தில் சொல்லப்பட்ட செய்தி, இதை நீ அறிவாயாக என்று சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுறான், வடிவமே இல்லைங்கிறதுக்காக அவன் வடிவம் எடுக்க முடியாதுன்னு எடுத்துறாத, அவன் வடிவத்தையும் எடுக்கிறான். சகலீகரித்து சதாசிவமூர்த்தியினுடைய ஐந்து திருமுகங்களில் இருந்து ஐந்து மூர்த்தங்கள் வழிபட்டு இருக்கிறது. அது வேதத்தால் 64 வடிவம் இருக்கிறது. அஷ்டாஷ்டமூர்த்தம், இந்த அஷ்டாஷ்டமூர்த்தம்ங்கிறது அது இறைவனது கருணை வடிவங்கள். மரக்கருணையும் மரக்கருணையும் செய்வதற்காக இறைவன் அப்படி வடிவங்களையும் எடுத்து வருகிறார். ஆலயத்தில் அரு வழிபாடும் உண்டு, உருவ வழிபாடும் உண்டு, அருவுருவ வழிபாடும் உண்டு. உருவ வழிபாடு என சொல்லக்கூடியது சிவாலயங்களே உற்சவ மூர்த்தி. அருவ வழிபாடு என சொல்லக்கூடியது பள்ளியறையிலே செல்லுகின்ற சொக்கநாதர் எப்படி இருப்பார் என சொன்னால், அந்த பள்ளியறைக்குள்ளே இருக்கின்ற அந்த பெட்டி சிவிலி பெட்டிக்குள்ளே கால் பாதம் மட்டும் இருக்கும், மேல ஒன்று இருக்காது, கண்ணுக்கு புலப்படல, அருவம்னு அர்த்தம். ஆக உருவமாக இருக்கிற அருவம் அருவுருவம் என சொல்லக்கூடியது கருவறையிலே இருக்கிற சதாசிவ மூர்த்தி. இதைத்தான் சொல்லி காடுகிறார். உருவிலி சாந்தன் உருவமற்ற அருவத்திருமையோடு இருக்கின்ற பொழுது சாந்தன் என்றும், அரு உரு ஒளி திகழ் சதாசிவன் அவனுக்கு அருவுருவ திருமேனி என சொல்லக்கூடியது நிலையிலே சதாசிவன் என்று அழைக்கப்படுகிறான். உரு அவிர் ஈசன் உருவத்திருமேனியோடு விளங்குகின்ற நிலையிலே மகேஷன் என்று அழைக்கப்படுகிறான் என்று ஏந்திய கொள்கை இசையினான் இனிது அருமறை அறையும். இவ்வாறு மேம்பட்ட கீர்த்திகளை உடைய இந்த செய்திகளை எல்லாம் இனிதாக நம்முடைய ஆகமங்கள் கூறுகிறது என சொல்லி இறைவனது வடிவத்தை பற்றி இவ்வளவு ஐயங்களும் ஏற்படுத்துகிறான். அவன் வடிவம் இல்லாமலும் ஐந்தொழில் செய்வான், எக்காரியத்தையும் செய்வான். அவன் எந்த வடிவத்தையும் தன்னுடைய இச்சையால் எடுக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. உயிர்களுக்கும் அவன் அருள் புரிவதற்காக அருவம் அரு உருவம் உருவம் என்ற அந்த நிலையிலும் தடத்த நிலையிலும் அவன் வருகிறான். இதுவெல்லாம் சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மையை நீ அறிவாயாக என சொல்லி அங்கே இறைவனது வடிவத்தை பற்றி ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை நம்முடைய வாகீச முனிவர் நமக்கு உணர்த்துகிறார் என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். தீதிலா இறை செங்கோல் வழங்குக, வேத ஆகம மெய்நெறி ஓங்குக, போதநாயக போதன் ஆகிய புண்ணியர் மல்குக, ஓது மூவத்தம் ஒன் தமிழ் வாழ்கவே. திருச்சிற்றம்பலம்.
5: மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் சுட்டறுத்தல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: சிவபெருமானை எப்படிப்பட்டவன்? கேட்டாரும் அறியாதான். கேட்டாரும் அறியாதான்னு ஒருவரை கேட்டு அவனை அறிய முடியாது. இப்போ சண்முகம் எங்க இருக்கிறார் என்று கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஒருவரை கேட்டோமானால் அவருடைய அடையாளம், அவருடைய வீடு, அவருடைய தன்மை, இருக்கிற இடம் எல்லாமே சொல்லிடுவாங்க தெரிஞ்சவங்களை கேட்ட. விளங்குதா? சிவபெருமானை கேட்டு அறிய முடியாது. அவரவர்கள் அனுபவத்தாலே அறிவு, அவரவருடைய அனுபவத்தாலே அறிவு, கடவுளை அவரவருடைய அனுபவம் கேட்டு அறிய முடியாது. கேடு ஒன்றில்லாம், கேடுங்கிறது அவனுக்கு என்னன்னு ஒன்று கிடையாது. கேடுங்கிறது ஒன்றும் கிடையாது, எந்த விதமான கெடுதலும் இல்லாதவன். கேடு ஒன்று இல்ல, ஒன்றுன்னா கொஞ்சம் கூட கெடுதல் இல்லாது. கேடுங்கிறது நமக்கு பல வகையில் இருக்குது, பல வகையில கெடுதல்கள், கேடு என்கின்ற துன்பங்கள் நிறைய இருக்கு. அது மாதிரி இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதனால கேடு கெடுதல் இல்லாதவன், கேடு இல்லாதவன். கேடுன்னா அழிவுன்னு சொல்றோம், கேடுன்னா அதுக்கு நேர் பொருள் அழிவுன்னு சொல்றோம். கேடு வரும் பின்னே மதி, கெட்டு வரும் முன்னேன்னு பழம் வரும். அதனால கேடு பின்னால வருதுன்னா ஒருவனுக்கு முன்னாலே புத்தி கெட்டு போகும்னு பழம். அதனால இவனுக்கு கேடு என்பது அழிவு என்பது இல்லை, அதனால கேடு ஒன்றும் இல்லை. கிளையிலான், கிடையிலான்னா அவனுக்கு சொந்தக்காரர்கள் என்பவர்கள் யாரும் கிடையாது. சிவனுக்கு சொந்தக்காரங்கள் என்பது யாரும் கிடையாது. சொந்தக்காரங்கன்னா இப்ப நமக்கெல்லாம் சொந்தம்னு சொல்லி முடியாது. அது பணம் இருந்துட்டா சொந்தம், ஐயோ அளவே இல்லை. விவேக சித்தாமல சொல்லிச்சு, ஆலமரத்துல பூவும் பிஞ்சும் காயும் பழமா இருந்துட்டா ஆலமரத்துல பட்சிசாதிகள் பூரா அங்கதான் குடியா இருக்கும். எங்க? அந்த மரத்துல பழமும் காயுமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, பச்சை சாதிகள் எல்லாம் அந்த மரத்துல குடியாரு. அது ஓஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, அங்க இருக்காது. அது போல செல்வம் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க, சுற்றத்தார எல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரன் கூட, ஐயோ அவங்க எங்க பெரிய பொண்ணோட மாமனாரோட சித்த போனோ ஆனா சம்பந்தின்னு சொல்லுவான். கொஞ்சம் தூரமா இருந்துட்டா கூட, தூரமா இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு சொல்லுவான். கொஞ்சம் மணக்காரனா இருந்தா, பதவியில் இருந்தா அவனை ரொம்ப சொந்தக்காரனா சொல்லுவான். காலிலே பூங்காயும் அழிதரு படமும் உண்டேல் சாலவே பச்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும். வாலிபர் வந்து தேடி வந்திப்பார் கூடி கூடி, ஆளிலே அங்கி போனால் அங்கு வந்து இருப்பார். சரி, ஆகையினாலே சிவபெருமானுக்கு சுற்றத்தார்கள் கிடையாது. சுற்றத்தார்கள்னா அவனுக்கு அம்மா அப்பா இல்லாமையினாலே, இப்ப நமக்கு சொந்தம்னா அம்மாவை சேர்ந்த சொந்தம், அப்பாவை சேர்ந்த சொந்தம், அப்படித்தானே? அது மாதிரி இல்லை. என்ன இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, தாய் மிலி தந்தை இலி தான் தெரியும். கிளையிலா, கிளையனா சுற்றம், ஆனா சுற்றம் இல்லாதவன் சுத்தமா இருப்பான், சுற்றம் இல்லாதவன். கிளையில கேளாதே எல்லாம் கேட்டான், கேளாதே எல்லாம் கேட்டான்னா, இப்ப உலகத்தவர்கள் பேசுகின்றது அத்தனை பேர் பேசுறதையும் கேக்குற, அது ஒரு ஆச்சரியம். நமக்கு இங்கனதான் கேட்கும், குரு குறிப்பிட்ட இடம் தான் கேட்கும். அவனுக்கு எப்படின்னா காது இல்லாமயே கேக்குறானா, கண்ணு இல்லாம பாக்குறானா, காது இல்லாம கேக்குறான், கருவிகள் இல்லாம. இப்ப காது இல்லேன்னு வச்சு நமக்கு கேக்குமா? காது இருந்து, காது இருந்து காது இல்லாம போறது உருப்படி இருக்கும், கேட்கின்ற தன்மை இழந்து. அதனாலே அவன் வந்து செவியினாலே கேட்பதோ, கண்ணினாலே பார்ப்பதோ, மூக்கினால் நுகர்வதோ நம் உயிர்கள், அவன் அப்படி இல்லை. கேளாதே எல்லாம் எங்கும் திருச்செவிகள்னாரு கத்தபுராணத்தில். எங்கனும் திருச்செவிகள், எங்கனும் கேள்வி, எங்கனும் கண்கள் என்று பாடுவான். அதனாலே எல்லா இடங்களிலும் நீக்கவர் நிறைந்திருக்கின்றபடியினாலே அவன் ஒரு கருவியை கொண்டு கேட்க வேண்டியது. கேளாதே எல்லாம் கேட்டான், அப்படிப்பட்டவன் என்று அவனுடைய தன்மையை சொல்லி அவன் என்ன பண்ணினான் தெரியுமா? எனக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த உலகத்தவர்கள் எல்லாம் விழித்திருப்பார், நாட்டார்கள் விழித்திருப்பார். நாட்டார்கள் என்றால் உலகத்தவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க, நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே இந்த உலகத்துல நாட்டார்கள் விழித்திருப்பார், உலகத்தவர்கள் எல்லாம் காணும்படியாக என்பது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, நாட்டார்கள் விழித்திருப்பு என்றால் அவனிடத்துல அவனுடைய திருவருளை நாடாதவர்களாயும் அவனை பக்தி பண்ணாதவர்களாயும் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஏமாந்திருக்கு. நாட்டார்கள் விழித்திருப்பு, ஞானத்துள்ளே நாயனுக்கு தவிசிட்டு எல்லாரும் அயாலை பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் ஏமாறி நிற்கும் போது, ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்கனோட ஒரு இடத்துல வருது. அதனால நான் வந்து வீழ்ச்சி அடைய முடியாத எனக்கு ஆசனம் போட்டார். சோறுமான் இவருக்கு சேர் போட்டாரான், மாணிக்கவாசி சேர் போட்டு உட்காருனாராம். யாரு போட்டானா? சிவபெருமான் சேர் போட்டா. அது இல்ல ஆச்சரியம். என்னன்னு ரெண்டு மூணு இடங்கள்ல என்னை சிவிகையில ஏத்தி வச்சாங்கிறாரு. நாட்டார்கள் விழித்திருப்போம் ஞானத்துள்ளே நாயனுக்கு தவிசிட்டு, தவிசுன்னா உட்கார்ற ஆசனம், தவிசுன்னா உட்கார்ற ஆசனம். இப்ப தகுதி உடையவர்கள் பெரியவங்க வந்தா என்ன பண்ணுவோம்? தகுதி உடைய ஆசனத்தை போடுவா. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் போட்டாராம், நாயனுக்கு தவிசிட்டு நாயினே இருக்கே. ஐயோ, எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, அவன் செய்த உபகாரம் அளவில், எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, யோக்கியது இல்லை, ஆனா அவன் எனக்கு எவ்வளவு உபகாரத்தை பண்ணிட்டான் தெரியுமா, எவ்வளவு மரியாதை செஞ்சான் தெரியுமா. அந்த மரியாதைக்கு நான் உரியவனா? ஐயோ, உரியவனே அல்ல. அதனாலதான் மறுபடியும் நாயினே இருக்குங்கிறார். நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே அவன் திருவடியிலே மனத்தை நாட்டாதவர்கள், அவன் திருவடியிலே உள்ளத்தை நாட்டாதவர்கள், நாட்டார்கள் நாட்டாதவர்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினருக்கே காட்டாதனவெல்லாம் காட்டி, நாய் போன்றிருக்கின்ற எனக்கு ஆசனத்தை விட்டான். அதற்கு மேலே இதுவரையிலும் காண முடியாத அதிசயமான அவருடைய திருமீனி அழகை காட்டின, காட்டாதனவெல்லாம் காட்டி இதுவரையும் காணாததை கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம். என்ன கண்டேன்? கண்டறியாதன கண்டேன் என்கிறார் அல்லவா அப்பர் சுவாமி. அந்த மாதிரி நாட்டாரில் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயனுக்கு தவிசிட்டு நாயினருக்கே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னு கேளாதனவெல்லாம் கேட்டு. இதுக்கு முந்தி அந்த வசனங்களை நான் கேட்டதில்லை. சிவபெருமான் இவர்கிட்ட பேசி இருக்கிறாரு, அப்புறம் பஞ்சாட்சர உபதேசம் பேசித்தானு. அதுக்கு மேல சாத்திர தேசியம் பண்ணாராம். சிவபெருமான் மாணிக்கவாசகர் பேசி இருக்கிறாரு இல்லப்பா, நாயனுக்கு தவிசிட்டு நாயினருக்கே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்டு என்னை மீட்டேயும் பரவாமல் காத்து ஆட்கொண்டு. கேளாதது என்பதுதான் முத்தி பஞ்சாட்சரம். முத்தி பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணினார். காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பரவாமல் காத்து ஆட்கொண்ட. மறுபடி ஒரு ஜென்ம எடுக்காதபடி பிறக்காதபடி காத்து ஆட்கொண்ட. எம்பெருமான் செய்திட்ட வித்தை தான். எம்பெருமான் ஆகிய சகுருமான் செய்த பெரிய வித்தை இது என்றார். அதனால தகுதி இல்லாத எனக்கு தகுதியை தந்து காட்டக்கூடாதனவை காட்டி இதுக்கு முந்தி கேட்க முடியாமல் இருந்த அந்த ஞான வாக்கியங்களை எல்லாம் கேட்கும்படியாக செய்து ஞான வசனங்களை கேட்கும்படியாக

காதல் அடிய காதல் காதல் அழகுபடாதது ஒரு அன்போடு ஐயார் அடைகின்ற போதுங்கிறார்கள். அப்படி அளவில்லாத அன்புடையவர்களாய் இருக்கின்ற பரமஞானிகளுக்கு என்ன அடியானாய்? அடியார் பத்தி திருவாசகத்துல சொல்ற மாதிரி வேற எதுலையும் சொல்லல. அடியார் பத்தின்னு சொல்றோம் அல்லவா, அந்த அடியார் பத்தியே திருவாசகத்துலதான் அப்படி சொல்லுவோம். அடியார் நடுவுள்ளிருக்கும் அருளை புரியாய். அடியார் நடுவுள்ளிருக்கும் அருளை அதுன்னு சாதாரண வரமா? அடியார்னா அவர் சொல்ற அடியார்னா இங்க நம்ம பாதி அடியார்களா அல்ல. இப்ப நம்ம எல்லாம் மாதிரி தானே அடியார், மாதிரி தானே அசல் அது நில விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? நம்ம எல்லாம் வேஷம் போட்டுக்கிறோம். அவர் சொல்ற அடியார் எல்லாம் மெய்யடியார்கள், பரமஞானிகள். பரமஞானிகள்னா பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சுகர், வாமதேவர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பரஞ்சோதி முனிவர், சத்தியஞான தரிசனிகள், சுகப்பிரமம், வேதவியாசர், நந்தி, விருங்கி, மகாகாலர், அளவில்லாத எண்ணில்லாத அடியார்கள், சிவகணங்கள், அந்த அந்த அடியார்கள், அந்த அடியார் கூட்டத்துல நடுவில் இருக்கணும். பதஞ்சலி வியாக்கிரபாதர்களுக்கு நடுவில் வச்சுங்களே சுருக்கமா சொல்லு. பதஞ்சலி வியாக்கிரபாதர்களா தெரியும் இல்ல? அவர்கள் நடுவில் இருக்கணுமா? என்ன ஆசை? ஒவ்வொரு ஆசை இருக்கலாமா? மாணிக்கலாது சின்ன ஆசையாது. இன்னமும் லேசா அடியார் புரியணும் லேசா சொல்றாரு. நான் எழுதியிருக்கேன், இந்த ஆனந்த தாண்டவன் நூல்ல எழுதிட்டு இருக்கிறேன் இதெல்லாம். பதஞ்சலி வியாக்கிரபாதாள், ஜனகர், ஜனந்தன, சனாதன, சனத்குமார், சத்திய ஞான தரிசினிகள், திருநிதேவர் முதலான பரமஞானிகள், அவங்களை பத்தி எல்லாம் கேட்டுக்க மாட்டீங்க. அளவில்லாத பெருமை புரிஞ்சிய ஞானி, உபமன்னி முதலான வியாக்கிரபாத முதலான ஒரு ஞானி, அந்த ஞானிகளுடைய அந்த ஞானிகள் கூடியிருக்கிற கூட்டத்தின் நடுவில், இன்னும் எண்ணில்லாத உருத்தர கூட்டங்கள், எண்ணில்லாத உருத்தர கூட்டம், அந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கணும். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தைய முடியா முதலே என் கருத்து முடிய வண்ணம் நீ முன்ன நின்னா முடியாதது இருக்குதா சாமினார். நீ முன்ன நின்னா தாண்டவன் முன்ன நின்னா முடியாத காரியம் இருக்குதா? தாண்டவன் முன்ன நின்னுட்டான்னு வச்சுக்கோ, முடியாத காரியமே எல்லாம் எல்லாம் செயல்கும் என்ன அம்பலத்தை எல்லாம் எல்லாம் தெரியும். அதனாலே இந்த அடியார் பத்திய திருவாதகத்துல பல இடங்கள்ல பல வகையா சொல்றார். என் பலவடியார் கூட்ட அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானேங்கிற. அதனாலே பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை செஞ்சான் சுவாமி எனக்கு. அது என்ன ஆச்சரியம்னா, பரமஞானிகள் இருக்காங்கவாறு அவனுடைய திருவடியிலே அளவில்லாத அன்புடைய பரமஞானிகள், அவர்களுக்கு என்ன அடியவன் ஆக்கிட்டான்? மிகுகாதல் அடியார்தம் அடியான ஆக்கி ஆக்கினானா அச்சன் தீர்த்து விட்டார், அச்சத்தை தீர்த்து விட்டார். அச்சம் எப்படி இருக்கு அந்த இடத்துல இருந்து? அச்சம் ஏது? அச்சம் ஏதுன்னு. அதனாலே பிறப்பு இறப்பு என்கின்ற அச்சங்கள் எல்லாம் தொலைந்து போயிட்டான். அறம்பாவம் என்று ரெண்டு அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டார். எல்லாம் இந்த திருவாசகம் படிச்சவங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். இந்த இலக்கிய சுவையோடு, இந்த பொருள் சுவையோடு, மேற்கோளோடு இப்படி பார்க்கும் போது அப்ப அடையப்பா என்ன ருஷி அடாடாடாடாடாட என்று எண்ணும்படியாக இருக்க அச்சம் தீர்த்தான் ஆண்டு கொண்டான். அடியாரதம் அடியர் ஆக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான். அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அமுதம் ஊறுச்சு. அப்புறம் அமுதம் ஊறுறது கேட்கவா? அமுதம் ஊறி அக நகவிய புகுந்து ஆட்டான். ஐயோ சொல்ல முடியாது அந்த இன்பத்தை. உள்ள நிகும்படியாக புகுந்து ஆண்டான். அன்பு ஊற அன்பு அப்புறம் என்னமா இருக்கும்? அதிகமாயிருச்சு. இவ்வளவு உதவ விவகாரம் பண்ணா அப்புறம் அன்பு அதிகமாகாம என்ன? இப்ப நமக்கு ஜாமி மேல அன்பு எல்லாம் ஒவ்வொரு நேரம் குறைச்சலா இருக்கு, துன்பா அதிகமா இருப்பதுனால நமக்கு கும்பிட கும்பிட கும்பிட ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னமா இருக்கா? இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அன்பு இருக்கும். துன்பம் வந்துச்சுன்னா என்னமா இருக்கா? கஷ்டமா இருக்கு. இவ்வளவு உபகாரம் பண்ணா நமக்கு மாத்திரம் அன்பு அதிகமாவாதா? மாணிக்கவாதம் செஞ்ச மாதிரி செஞ்சா நம்ம மாத்திரம் அன்பு அதிகமாக்க மாட்டோமா? கச்சத்துக்கு தாட்கொண்டான் அமுதவு அகம் நகவி புகுந்தான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய இலக்கணம் என்ன தெரியுமா? அழிவு இல்லாதவன், அச்சன் அழிவு இல்லாத அச்சத்தை தீர்ப்பவன் அச்சன். அலி ஆகாசமாய் ஆரளலாய் அந்தமாய் அப்பால் என்ற செச்சமாமலையும் எத்தனை வாக்கியங்களை வைக்கிறார் பார்த்தீங்களா? அச்சனாக இருக்கிறான், ஆணாக இருக்கிறான், பெண்ணாக இருக்கிறான், அலியாக இருக்கிறான், ஆகாசமா இருக்கிறான், ஆரளலாய் இருக்கிறான், அந்தமா இருக்கிறான், எல்லாம் சொல்லுவதற்கு மேற்பட்டு இருக்கிறான். அப்பால் மலர் உரை செச்சை என்கிற ஒரு வகையான மலர், அந்த மலர் செக்க செவின்னு இருக்கும். அதனால செச்சேன்னு அந்த மலர் போன்று திரும்ப

0: மேனி எங்கள் சிவபெருமான், எங்கள் சிவபெருமான், எம்பெருமான். ஐயோ, அவரை சொல்லுங்க, சொல்றதுக்கு என்ன யோசனை? இத்தனை உபகாரம் பண்ண அப்புறாது எங்க சிவபெருமான், எம்பெருமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படி சொன்னார். எங்க சிவபெருமான் தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவர், எங்க அப்பா தான் அந்த நாட்டுக்கே தலைவர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ராஜாவுடைய பிள்ளை எங்க அப்பா தான் அந்த நாட்டுக்கே தலைவர்னா அப்புறம் என்ன மகிழ்ச்சி இருக்கும்? என்ன அதுல சொல்றதுல எவ்வளவு உரிமை இருக்கும்? அத போல சொல்ற
1: பிச்சைதான் இது ஒப்பதுண்டோ கேட்கின் மிது காதல் அடியார் தம் அடியாக்கி அச்சந்தீர்த்தாட்கொண்டான் அமுதம் ஊரிய அகம் நகவே பூந்தாண்டார் அன்பு கூற அச்சம் ஆண் பெண் அலி ஆகாசமாய் ஆரளாய் அந்தமாய் அப்பால் செச்சை மா மலர் புறையும் மீனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே
0: என்பது இந்த திருவாசகம். அதற்கு மேலே இன்னொரு பாட்டு வருது. தேவர்கள் தேவர்களுக்கு தலைவன், தேவர்கள் எண் இல்லாதவர்கள் அவர்களுக்கு எல்லாரும் தலைவன். அவன் தான் தேவேந்திரன் சொல்லுவோம், தேவேந்திரன் இந்திரன். அவனாலையும் அறிய முடியாதவன் சிவபெருமான், தேவர்கோ அறியாத தேவதேவன் சிவபெருமானுக்கு தேவதேவன் பெயர். ஆதிமூர்த்திக்கு அழுகுந்துள்ள தேவதேவன் திருப்பெயராகும் என்பது கீர்த்தி திருவகம். தேவர்கள் என்பவர்கள் உயிர் வர்க்கங்கள், தேவர்கள் என்றால் நம்மை போன்ற உயிர் வர்க்கங்கள் தான். இங்க இருக்கிற ஆளு தான் அங்க போய் மந்திரியா இருக்கிறான், இவ்வளவுதான். மந்திரின்னா அவன் மாத்திரம் ஆகாயத்தா குதிச்சா இல்ல, இங்க இருக்கிறவன் தான் ஓட்ட வாங்கிட்டு போய் மேல உட்கார்ந்து இருக்கிறான். அதே போல தேவர்கள் இங்க இருந்து நம் உயிர்களாக இருந்து தவத்தை செய்து வான்குலகத்தில் இருக்கிறார்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையின் தெய்வமாக இருக்கிறார்கள். இவ்வளவுதான் விஷயம், நல்லா புரியுது இல்ல?
1: அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் சிவபெருமான். தேவதேவன் மகாதேவன் சொல்லும், சிவபெருமானத்தான் மகாதேவன் அப்படின்னு சொல்லும். நம்ம பார்வதி
0: எல்லாருமே மகாதேவான்னு சொல்லிட்டீங்களே, என்ன காரணம்? எல்லாரும் மகாதேவா என்று சொல்லுவதற்கு இலக்கணமாக இருப்பன் சிவபெருமான் உருவானே அப்படின்னு சொல்லி, எல்லாரும் மகாதேவன் என்று சொல்லுவதற்கு எல்லாரும் பரமவிஷ்ணுக்கள் வரையிலும் பரமவிஷ்ணுக்களும் மகாதேவன் என்று சொல்லுவதற்கு தகுதியுடையவனாக இருப்பன் சிவபெருமான் உருவானே. அதனால தேவதேவன் பின்னால கூட சொல்றாரு, தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறிவனாம் முதலாய ஆனந்த மூர்த்தியான் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிறர் யாவர் மற்றறிவார் என்றார். மாணிக்கவாசர் போல சிவபெருமான் அடியார் பத்தி சொல்றவர்கள் யாரு? சிவபெருமான அவன் தேவதேவன், தேவர்களால அறிய முடியாதவன், மூவருக்கும் மூத்தவன், மூவராலும் அறியோனா முதலாய், மூவர்னா பரமா விஷ்ணு உருத்திரனாகி மூவராலும் அறியோனா முதலாய ஆனந்த மூர்த்தியான் தேவர்கோ அறியாத தேவதேவன் அவன் தான். சிலும்புலிகள் பயந்து காத்து அழிக்கும் அற்றை மூவர்கோனாயிருந்த முதல்வன். சிலும்புலிகள் என்றால் உலகங்கள், சிலும்புலிகள் என்றால் உலகம், சிலுமையான புலிகள் என்றால் உலகங்கள். உலகம் என்றால் இந்த உலகம் மாத்திரம் இல்ல, எண்ணில்லாத உலகம் மேலே இருக்கிற, அதை மேலே எழுலோகம் கீழே எழுலோகம் சொல்றோம். அத்தனை உலகங்களையும் படைக்கின்றவன் காக்கின்றவன் அழிக்கின்றவன் ஆகிய மூன்று கடவுள்கள், மூன்று தெய்வங்கள். உலகத்தை படைக்கின்றவன் பரமா, காக்கின்றவன் விஷ்ணு, அழிக்கின்றவன் உருத்தரன். செழும்புலிகள் பயந்து, பயந்துன்னா படைத்து, பயந்துன்னா படைத்துன்னு, செழும்புலிகள் பயந்து காத்து அழிக்கும் அற்றை படைத்தலுக்கு பரமா படைப்பன் அயனளிப்பன் பங்கயக்கன் மாயம் துடைப்பன் உருத்தரனும் சொல்லில் என்பது உண்மை விளக்கம். ஆகையினால உலகத்தை படைக்கிறவன் ஒரு கடவுள், காக்கிறவன் ஒரு கடவுள், அழிக்கிறவன் ஒரு கடவுள். இந்த மூன்று கடவுளையும் படைத்து காத்து அழிக்கிறவன் தான் சிவபெருமான். யாரு உலகத்தை படைக்கிறானோ அவனை சிவன் படைக்கிறான், யாரு உலகத்தை காக்கிறானோ அவனை சிவன் காக்கிறான், யாரு உலகத்தை அழிக்கிறானோ அவனை சிவன் அழிக்கிறான். அழிக்கிறவனை அழிக்கிறான், காக்கிறவனை காக்கிறான், படைக்கிறவனை படைக்கிறான். விளங்குதா? பிரம்மா படைக்கிறார, அவனை சிவன் படைக்கிறான். விஷ்ணு காக்கிறாரா? அவனை சிவன் காக்கிறான். எத்தனையோ அவதாரங்கள்ல அவன் தான் காத்திருக்கான், நிறைய அவதாரங்கள். உருத்தரனை அழிக்கிறான், அதனாலே அழிக்கிறவனை அழிக்கிறான், காக்கிறவனை காக்கிறான். இந்த மூவருக்கும் தலைவனாக இருப்போம் சொல்லுவான். சிலும்புலியில் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோன், கோன் என்றால் தெரியல, மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. அவனத்தான் மூர்த்தின்னு சொல்ற, மூர்த்தி என்று சொன்னால் எல்லா வகையான லட்சணங்களும் பொருந்தி இருக்கும். மூர்த்தி என்றால் மூர்த்திங்கிறோட பேர் வச்சிருப்பாங்க, பேர்ல வச்சிருக்கிறார்களே உலகத்திலே. ஆகையினாலே பாட்டனாகவும் இருக்கிறார். மூதாதைனா பாட்டன், எல்லாருக்கும் பாட்டனாக இருக்கிறார். மூதாதை மாதாடும் பாகத்து எந்த ஊரு பாதியிலே மாதை ஆடுகின்ற எந்த ஊரு பாதியிலே மாது மாதாயு மாதேவி ஒரு பாததியிலே வச்சிருக்கின்றவனாய என்னுடைய தந்தை. மூதாதை மாதாடும் பாகத்தந்து யாவருவோம், எத்தனை சொல்றார், யாவருவோம் எல்லாருக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல என்ன பண்ணார், எல்லாருக்கும் தலைவன் மொத்தமா என்னையும் வந்து ஆண்டுகின்றார். அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம். சொல்லவு பெருமைகளை சொல்லி இத்தனை உலகங்களுக்கு இத்தனை தேவர்களுக்கும் தலைவனாயிருக்கிற ராஜா எங்கேயோ இருக்கிற மூலையில் இருக்கிற என்ன வந்து ஆண்டு உண்டார், அதுதான் ஆச்சரியம். என்னுடைய பெருமை என்ன, நான் இங்க இருந்து மூளை இருந்தாரே முற்றத்தை விட்டவர் சாலப்பிரியர் என்று உந்தீவர தவத்தில் தலைவர் என்று உந்தீவர என்பது திருமுந்தியார். திருவாத ஊர்ல இருந்த என்ன, திருவாத ஊர்ல இருந்த என்ன, திருப்பெருந்துறைக்கு வர சொல்லி ஆண்டு உண்டார், விளங்குத அவனே வந்து ஆண்டு உண்டார், அதுதான் ஆச்சரியம். இவ்வளவு பெரிய ஆள் வந்து என்ன ஆண்டு உண்டான், பாரு என்னையும் வந்து ஆண்டு, யாவர்வோன் என்னையும் வந்து ஆண்டு, அதுதான் ஆச்சரியம். இப்ப நான் போய் இருக்கிற இடத்துல எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டு ஆண்டு இருந்தான்னா அது திருசு வேறு, இல்ல இல்ல இல்ல அவனே வந்து என்ன ஆண்டு, நிலந்தன் மேல் வந்தருளி போய் அருளி இல்ல நிலந்தன் வந்து, அதனாலே யாவர்வோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். இனிமேல் யாருக்கு நாம் அடிமை அல்ல, யாமாருக்கும் குடியல்லும், யாமாருக்கும் குடியல் குடியல்லும்னா அடிமை அல்ல, நாங்க யாருக்கு அடிமை. சமணர்கள் வந்து கூப்பிட்டாங்க அப்பர் சுவாமி, ராஜா அழைச்சிட்டு வர சொல்றான். அப்ப மறுமாற்ற திருத்தாண்டவன் இப்படி பாடுறார், மறுமாற்ற திருத்தாண்டவன் பாடுறார் அந்த பாட்டு தான், நாங்கள் யாருக்கு அடிமை அல்ல, எதற்கு அஞ்ச மாட்டோம், நரகத்துல இடர்பட மாட்டோம், யமனுக்கு பயப்பட மாட்டோம், பிணிகள் அடையாது, எப்போதும் இன்பம் இந்த வரவே துன்பம் இல்லை. இப்படி பாடுறாரு ஒரு பெரிய கட்டிக்காரப்பா, வயசுதான் ஆகி போச்சு, மனசு கட்டி மனசு தைரியம், பெரிய தைரியம், இவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு துன்பம், மலையே வந்து வெளியில மனிதர்கள் நிலையில் இருந்து கலங்க பெறுதல்னு சொல்றாரு அவர். உங்க மேல மலையே வந்து விழுந்தாலும் சரி, மலை வருமா, அரு மலை வருமா ஐயா, மலை வரும், மலை வருமா, மலை வரும், மலை வருமா, வராது இல்ல, சரி ஒருவேளை வந்துருச்சுன்னு வச்சுக்க, அது எங்க இவ்வளவு தலையிலேயே விழுந்துச்சுன்னு வச்சுக்க, பயப்படாது, இப்படி சொல்லுவாரா தைரியப்பா. மலையே வந்து வெளியில மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுகிறேன், தலைவனாகி ஈசன் தமரனை கொலை செய்யானே நான் கொண்டுடுகிறேன், பயப்படாது அப்படின்னு இவ்வளவு தைரியம் சொல்லுவார் பாவம். ஏன்னா அந்த இதுல நல்ல அடிபட்டவர் பாவம், அந்த துன்பத்தில் அடிபட்டு எல்லாவற்றிலும் வெற்றியை கண்டவர், எல்லாவற்றிலும் வெற்றி தோல்வி இல்லை, அதனால அப்படி சொல்றாரு.
1: வெற்றி மேல வெற்றி வந்து என்ன சேரு

0: யமஹா பெருமையுடையவோ. பிணியறியோ பணிவோம் அல்லோ இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு நான் சொல்றதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு தைரியமா இவ்வளவு உயர்வு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருக்கு அடிமை இல்லாதவனாயி சங்கரம், யாருக்கும் எல்லாரையும் அடிமையாக வைத்துக் கொண்டு தான் யாருக்கு அடிமை இல்லாமல் இருக்கிறான் சங்கரன், அவனுக்கு அடிமைதான். என்ன அழகு, என்ன புரியுது இல்லையா? இது புரிஞ்சதுன்னா அப்பா
1: தாமார்க்கும் குடியெல்லாம்

மதம் தாண்டனா அதே பாட்டு தான் இவன் சொல்ற, அந்த கருத்தை தான் சொல்றார். தேவர்கோ அறியாத தேவதேவன் சுழும் பயந்து ஆத்தளிக்கும் மற்றையும்

ஐயா வருவோர் என்னையும் வந்தான்.

0: நடுகின்றிலேங்கிற பாட்டு அடுத்த சொல்லணும். ஆண் முயல் வளாது மலிவளம் சுரக்க மன்னம் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரல் வாழ நான் வரை அரங்களும் காற்றம் வெள்ளி மல்ல மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி
1: சிவாய நம சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இங்க அந்த அவரெல்லாம் அன்பரெல்லாம் காட்டினாங்களே திருவண்ணாமலை பாட்டவன, அது பெருமான் வடிவம் போன்றே தோன்றுச்சான். ஏன் பிரம்மன்மால் காணாத போது காண முடியாதவாறு அந்த பெருமான் எப்படி நீண்ட உருவம் எடுத்து அந்த நின்னான், அது போல அந்த மலை உயர்ந்த நீண்டு இருக்கிற மலையாக அப்படி அமைந்தது. அப்படி தோன்றதுன்னு அங்கேயே பாடுகிறார், அங்கேயே பாடுகிறார். அப்ப உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவித்திரல் மடலை முழவதிர அண்ணாமலை தொடுவார்வினி வழுவாவண்ணம் அருவி. தேமாங்கனி கடுவன் குல விடுகும் ஏன்னா முதலும் கடைசி நெற்று பண்ணு அப்பா சொன்னது. தேமாங்கனி கடுவன் குல விடுகும்போடு தீண்டி தூமாமலை துருகள் மிசை திருநுந்துளி சிதற ஆமாம்பனி அணையும் பொழில் அண்ணாமலை அன்னர் பூமாங்கல புனசியபடி நினைவார்வினை இளறி. அப்போ இந்த அருமையான பதியம் எங்கே பாடியது? அரையநல்லூரில் இருந்து பாடியது, பெருமானை போற்றி என்று எழுதணும். உண்மையான எழுதணும்னா அப்படி சொல்லணும். எனவே இங்கிருந்தவாறு ரொம்ப சொல்லப்பட்டது. எனும் பதியம் பாடி தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திருவண்ணாமலையை சென்று சேர்வுட்டார் அங்கன் அணிவார் பணிந்தெழுந்து போட்டி செய்து அம்மலை மீது தங்கு விருப்பில் வீற்றிருந்தார் தாட்டாமலைகள் தம்முடி மேல் பொங்குமார்வத்தொடும் புனிந்து புலகம் மலர்ந்த திருமேனி எங்குமாயி கண்பொடியும் இன்ப அறிவி பெருக்கினார். பாருங்க, அம்மலை மீது தங்கு விரிப்பில் வீற்றிருந்தார் என்று சொன்னார். அந்த மலை மீது அவர் இருந்தார். மலை மேல ஒண்ணும் கோயில் இல்ல, எப்பவுமே இல்ல. அவர் தீபம் ஏற்றுவது அங்க மண்ண மலை மேல ரொம்ப அருமை. அதனால அங்க போய் சென்று பூதநாதர் அவர் தம்மை பூவார் மலரால் போற்றி செய்து காதலால் அத்திருமலையில் சில நாள் வைகி. அப்ப சில நாட்கள் திருவண்ணாமலையிலும் இருந்து வணங்கினாராம். கமல் கொண்டை வேதகீதர் திருப்பதிகள் பிறவும் பணியும் விருப்புறுவார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. என்ன செய்யணும்னு கேட்டா எந்தெந்த பதிகளில் சில நாள் தங்கினார்னு குறிக்கிறார். அவர் குறிப்பிடுத்தணும். எடுத்துட்டு நாம வந்து அந்த மாதிரி தலையாத்திரை மேற்கொள்ளும் போது தங்குற இடத்தை அந்த இடத்துல வச்சுக்கணும். ராத்திரில வச்சோம்னா நமக்கு என்ன ஒரு நினைப்பு வரும், இங்கதான் திருவண்ணாமலையில தான் சில நாள் திருவடி ஞான ஞானசம்பந்த திருவடி இங்க இருந்திருக்கு என்ற உணர்வோடு தங்கணும். அங்க போய் சினிமா பார்க்க கூடாது. ஆமா, காசிக்கு போய் கர்மம் தொலையிலன்னு கர்மம் தொலையாதவங்கள அப்படி உடனே அப்படியே அமைதியா விட்டுறணும், அனுப்பிட்டுன்னு விட்டுற வேண்டியதான். ஆமா, அங்க போனா அன்னைக்கு திருவண்ணாமலை ஆக இங்கதான் சில நாள் ஞான சம்பந்த எழுந்துள்ள இடம் என்று. அது மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி சில நாட்கள் இவரோ நாவுக்கரசரோ சுந்தரரோ மற்ற பெயர்களோ சில நாள் தங்கி இருந்த இடங்கள் எவ்வளோ எந்தெந்த இடம் அப்படி அதை குறிச்சு வச்சுட்டோம்னா எங்கேயாவது நம்ம போனோம்னா கூட பெரும்பாலும் எங்க போய் தங்கலாம். அந்த ஊர்ல தங்கும் போது ஏழாம் நூற்றாண்டுல பெரியவங்க இருந்த இடம் ஏதோ நாம இன்னைக்கு இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வாவது நமக்கு கிட்டும் என்று. இப்படிப்பட்ட அந்த சில நாள் வைகை கமல் கொண்டை வேதகீத திருப்பதிகள் பிறவும் பணியும் விருப்புருவார் திருவண்ணாமலை விடுத்து புறப்படுகிறாராம். புறப்பட்டா மங்கை பாக திருவருளால் வணங்கி போந்து பல திசையில் செங்கன் விடையார் பதிபலவும் பணிந்து. இதுதான் அந்த பதிபலவும் பதிபலவும் நிறைய குடிக்கிறார். கூடுமான வரைக்கும் சீக்கேஸ் அவர்கள் அந்த மாதிரி பதிகள் எவையாக இருக்கலாம் என்று குறித்திருக்கிறார். கூடுமானவரை குறித்திருக்கிறார். அப்படி இடைப்பட்ட பதிகள் பலவும் பணிந்து புகழி செம்மலார் துங்க வரைகள் கான் பலவும் கடந்து இடையில காடுகள் இதெல்லாம் கடந்து தொண்டை திருநாட்டில் தங்கள் முடியார் இனிதவரும் திரு ஓத்தூரை சேர்வுற்றார். இப்ப நடுநாட்டில் தண்டை நாடு சென்று விட்டார். அங்க திருவோத்தூரை சேர்ந்த பொழுது ஒரு நிகழ்ச்சி என்ன, தேவர் முனிவர்க்கு ஓத்து அளித்தார் திருவோத்தூரில். பாருங்க, திருவோத்தூருக்கு ஏன் பேர் இப்படி வந்ததுன்னு சொன்னா அது காரணத்தையும் போற போகல் சொல்றாரு. தேவர் முனிவர்க்கு ஓத்து அளித்தார். ஓத்துன்னா வேதம், ஓத்துன்றதுக்கு நேர் பொருள் வேதம். தொல்காப்பியம் உயர்ந்தோருக்குரிய ஓத்தினான, உயர்ந்தோருக்குரிய ஓத்தினான். தொல்காப்பியம் படிச்சிருந்தா ஓத்துங்கிறது வேதங்கிறது தானா தெரியும், தானா தெரியும். ஒண்ணு சொன்னா எனவே அப்போ வேத முனிவர்களுக்கெல்லாம் இறைவன் அந்த வேதங்களை சொன்னதுனாலதான் ஓத்தூர். அருமையான தமிழ், தமிழன்னா நாமளும் அந்த தமிழை அப்படி பண்டை தமிழை எடுத்து அந்த போற்றி நம்ம கையாளாமையினாலே என்ன போய் முடியாது. பாருங்களேன், பதியின் தான் இருக்குது, எங்க பார்த்தாலும் பதியின் இருக்கு, அது தலம்னு வச்சு விட்டோம். அவங்க எல்லாம் பதிக்கு சென்றார் சென்றார் புறப்பட்டார் என்றுதான் இருக்குது. யாத்திரைன்னு பேர் வச்சோம். எனவே தலை யாத்திரை தாய்மானார் தான் தலம்னு குறிக்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கி நிற்போர் வாய்த்த சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே தலம்னு குறித்து பின்னால சொல்லுவோம். ஏன்னா 15 நூற்றாண்டு இவங்கெல்லாம் பரதகிருநாதர் இவரெல்லாம் தாய்மானார்லாம், அதனால வட சொற்கள் நிரம்ப வந்து வட சொல்றது. ஆமா, தல யாத்திரை ரெண்டு வட சொல் தான். அதனால செலவு நயப்பு என்று சொன்னால் அருமையானது, பதிச்செலவுன்னு சொல்லும் போது அருமையான தமிழ். அதனால அந்த ஓத்தூர் சென்றடைந்தார். அங்கே தாவில் சண்பை தமிழ் விரகர் தாம் அங்கனைய களி சிறந்து மேவும் காதலி தோரணங்கள் விளக்கு நிறைத்து நிறைகுடமும் பூவும் பொறியும் சொன்னமும் முன்கொண்டு போட்டி எதிர்கொண்டார். பாருங்க, இது சில பதிகள்ல தான் அந்த மாதிரி கிடைக்குது. அங்க இருக்கிற அன்பர்கள் வந்து வழிபட்டதாக வரவேற்றதாக அதெல்லாம் கூட குறிக்கணும். அப்ப என்ன, அங்க வந்து சமய உணர்வுடையவர்கள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்காங்கன்னு தெரியும். இப்ப எத்தனையோ பதிகள் போறாங்க, அதுல எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி பூ தோரணங்கள் எல்லாம் வைத்து வழிபட்டார்னு நீங்க சொல்லல, சில பதிகள் தான் குறிக்கப்படுது. அந்த பதிகள் மட்டும் குறித்தால் அப்ப அங்கிருந்தவர்கள் சிலர் என்னன்னு கேட்டா, இப்படி ஞான சம்பந்த மேல இவர் சென்றது தெரிந்திருக்கிறது, தெரிந்ததுனால நாமும் நல்லா திருநீறு திருவைந்தெழுத்தெல்லாம் ஓதிய அந்த அமைப்புடையவர்களா இருந்திருக்காங்க. ஆஹா, பெரியவர் அல்லவா வர்றாருன்னு எதிர்கிட்டிருக்காங்க. அப்படி அந்த மாண்பு தெரிந்தவர்கள், சிவனடியாருடைய அமைப்பு தெரிந்தவர்கள் அங்க இருந்திருக்காங்க, அதனால் வழிபட்டாராம். சண்பை வேந்தர் தந்தரல சிவிகை நின்றும் இழிந்தருளி பன் நம்பின் மிக்க சீரடியாறு சூட நம்பர் கோபுரம் சோழ் பின் பின்னாக முன்னோங்கும் வியன்பொற்பொரிசை வளங்கொண்டு பண்பு நீடி பணிந்தெழுந்து பரமர் கோயில் உள்ளடைந்தார். பாருங்க, வியன்பொற்பொரிசை அதுக்கு மதில்லாம் இருந்ததான் அந்த திருவோத்தூருக்கு, அந்த மதில் எல்லாம் கடந்து உள்ளே சென்று போய் வணங்கினார்களாம், வணங்குறாரலாம். வணங்கும் போது வாரணத்தின் முறி போர்த்த மைந்தருமையாள் மணவாளர் ஆரணத்தின் உட்பொருளாய் நின்றார் தம்முன் அணிந்திரஞ்சி நாரணர்க்கும் பிரமர்க்கும் நன்னற்கரிய கடல் போற்றும் காரணத்தின் வரும் இன்ப கண்ணீர் பொடிய கைதொழுதார். திருவோத்தூர் திருக்கோயில சென்றவர் கண்கள் தாரை தாரையாக அந்த கண்ணீர் வர பெருமானை வணங்கினார். அங்கை அனலேற்றவர்க்கு அடியேன் பணிகள் பாருங்க, அப்படி இருக்கும்போது தொழுது விழுந்து பணிந்தெழுந்து சொன் மாலைகளால் துதி செய்து முழுதுமானார் அருள் பெற்று போந்து அப்படின்னு அந்த பெருமானை வணங்கிய நம்ம ஞானசம்பந்தர் அப்படியே வளங்கொண்டு வந்தாராம். வந்தவர் முதல்வர் தம்மை பொழுதுதோறும் புக்கிரஞ்சி, பொழுதுதோறும்னு 6 காலமும் சென்று வணங்கியிருக்கலாம். பொழுதுதோறும் சென்று வணங்கி புக்கிரஞ்சி போட்டி செய்தங்கு அமரர்வார் அமர்வார் முன் அழுது வணங்கி ஒரு தொண்டர் அமன திறத்தொண்டு அறிவிப்பார். அப்படி போய் உள்ளதுல அப்படி அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அன்பர் வந்து தேம்பி தேம்பி அழுகிறாராம். திருநீர் உருதுராகம் எல்லாம் அணிந்த அன்பர், என்ன சாமி சும்மா சொல்லுங்க என்ன கேட்டார். தேம்பி அழுதவர் சொன்னாராம், அங்கை அனலேற்றவர்க்கு அடியேனாக்கும் பணிகளெல்லாம் பணிகளானவெல்லாம் மங்குளுர நீண்டு ஆண்பனையாய் காயாவாய் கண்ட அமனர் இங்கு நீரிட்டாக்குவன காய்த்தற்கு அடை உண்டோ என்று பொங்கு நகை செய்து இடித்துரைத்தால் அருள வேண்டும் என போல. பெருமானே, நான் அப்படியே கொஞ்சம் பனைமரம் வளர்த்தால அதனுடைய நீர்லாம் எனக்கு பெருமானுக்கு எல்லாம் தருவதற்கு நிவேதித்துக் கொடுக்கணும் தான் வளர்த்தேன். வளர்த்தா ஒரு பனை கூட காய்க்கல, காய்க்காமையினால் அதெல்லாம் என்ன பண்ண ஆண் பண்ணினர். ஆமா, ஈனுகின்ற தகவுடையது தாய், ஈனாத தகவு நமக்கு ஆண்களுக்கு உண்டு, எனவே ஈனவில்லை ஆனாலும் ஆண் பனைன்னு சொன்னார் அல்லவா. இப்படி ஆண் பனை ஆயிருந்தது. சரி, நான் இதுக்கெல்லாம் உழைத்தது இதெல்லாம் கூட அதிகம் தான், சரி ஏதோ திருவருள் நினைச்சேன். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற 4 சமநிலை கூடி என்னையா எவ்வளவு ஆச்சும் தரம் பணமரம் எவ்வளவு நுங்கு வித்தீர் அப்படின்னு கேக்குறான். ஏன கிண்டலுக்கு இப்படி எல்லாம் பழிக்கிறாங்க சுவாமி என்று. அதுல ராவணன் போகும்போது இலங்கையில இருப்பவங்கெல்லாம் ஏ என்னடா பெரிய வீரன் வேற என்னாரு, இன்னைக்கு முதல் நாள் போய் ராமநிலத்துல தோத்து வந்திருக்கா அப்படின்னு மூஞ்சி மோரையும் சரியில்லையே அப்படின்னாரு. மற்றவங்கெல்லாம் நகை செய்வதற்கு கூட வருத்தப்படலையா. யானையின் அகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். ஒரு பெண்ணை அவன் மனைவியை கொண்டு வந்துச்சு, நான் தான் ராமனோட 100 மடங்கு உயர்வா அப்படி ஆக இப்படி ஆக சொல்லிட்டு இன்னைக்கு அதே ராமகிட்ட முத நாளே தோத்து வந்தா என்ன சிரிப்ப, எங்க கணவங்கிட்ட ஆட்டம் முத நாளே தெரிஞ்சத. ஜானகியின் அணுகுவாள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறத பத்தி கூட கவலை இல்லை, இவ சிரிப்பாளேங்கிற கவலை இல்லை. அது போல இந்த பனைமரம் வச்சு காய்க்காது, மற்ற மாதிரி நான் தன்னை போன்ற சிவனடியார கூட என்னங்க என்னங்க வச்சோம் பாவம் படாதபாடு பட்டீங்க காய்க்கல அப்படின்னா என்ன பண்றது போங்க திருவருள் அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனால் சமணர்கள் போய் சிரிக்கிறாங்க, சமணர்கள் நவ்வரன்றே நாணத்தால் சாம்புகின்றார். ஊர்ல இருக்கிற 4 பேர் படிச்சா கூட பரவாயில்ல, நமக்கு எதிர்கட்சிக்காரனா இருந்து என்னைய அவங்க சமயம் என்னைய அவங்க திருநேரு என்னைய அவங்க உறுதலாக்கும்னு கேட்ட ஆளு நீங்க என்னைய வச்சு வாழ்ந்துட்டீங்கன்னு கேட்கும்போது நமக்கு என்ன இருக்கு? அதனால சமணர்கள் நகுவரன்றே ஞானத்தால் சாம்பினர். யார்கிட்ட? திருஞான சம்பந்தர்கிட்ட. சொன்ன உடனே ஞான சம்பந்தர் பார்த்தாராம். பரமனார்தம் திருத்தொண்டர் பண்பு நோக்கி பரிவெய்தி பிறவு காதலுடன் விரைந்து விமலர் கோயில் புக்கருடி அறவும் மதியும் பகைதீர அணிந்தார்தம்மை அடிவணங்கி இரவு இரவு போற்றி திருப்பதியும் இசையில் பெருகை எடுத்தருடி விரும்பு மேன்மை திருக்கடக்காப்பதனில் விமலர் அருளாலே உரும்பை ஆண்பனை ஈனும் எனும் வாய்மை குளவு குளவுதலால் நெருங்கும் ஏற்று பனையெல்லாம் நிறைந்த குலைகளாய் உரும்பை அரும்பு பெண்ணை ஆகியிட கண்டோரெல்லாம் அதிசயித்தார். பார்த்தீங்களா இந்த பதியத்தை எப்படி இருக்கிறார்? முதல் வரி என்னையா? பூத்தேர்ந்தாயன அல்லவா, பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை கும்மகுழ இல்லை, அப்படிதான் இருக்கு பாட்டு. தொடக்கத்தை எடுத்துக்கல. பின் என்னது? குறும்பை ஆண்பனை ஈன் கூலை ஓத்தூர் நிலவு கொண்டை அடிகளை ஆறு அடிகளை என்று சொல்றாருல்ல, அந்த பாடல மோக்கரர் பத்தீங்களா. மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு தொடக்கத்தை மட்டும் எடுப்பதில்லை. அப்ப இந்த பதிவுல எங்க எடுக்கிறார்? எத்தனாவது பாட்டியாது? கடைசி பாட்டு திருக்கடைக்காம். குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் அதை போய் முகக்கிறார். அப்ப இப்படி ஒரு ஆய்வு செய்யணுமில்ல. மூவர் தமிழை எந்த இவ்வாறு முகக்கிறார் சேர்க்கிறார்? முதலா அறிவா நிறையா? அதுக்கு என்ன விளக்கம் தருகிறார்? அது வேற. இவர் ஒரு பெரிய உரையாசிரியரும் ஆவர். சேர்க்கிறார் நூலாசிரியர் மட்டுமன்று ஒரு உரையாசிரியரும் ஆவர். ஏன்? வாழ்கந்தனர் வானவரானுங்கிற பதியம் 12 பாட்டுக்கும் 23 பாட்டுல உரை செய்திருக்கார். 23 பாட்டு. ஏன் எடுக்கும் போதே தோளுடைய செவியன்னு எடுக்கிறார். அதுக்கு விளக்கம் இருக்காருன்னு குறும்பையான்பனை அந்த அந்த பாட்டு எடுத்துக்கலாம். திருக்கரை காப்பில் இருக்கிற பாடலை எடுத்து குறும்பையான்பனையினும் வாய்மை குலவுதலால் பாருங்க. அவர் அந்த அந்த திருக்கரை காப்பில் வைத்து பாடுகிறார். ஆனா இங்க ஆண்பனை பெண்பனை ஆனதுன்னா எப்படி சார் ஆச்சுன்னாரு கேக்குறான் பையன். எப்படி ஆச்சுனாரு? இந்த பதிய திருக்கடை காப்பில் இப்படி பாடினதுனாலதான்ப்பா அது காய்க்க ஆரம்பிச்சு. சரி, இப்படி வாய்னால சொன்னா வந்து அது செயல்ல வந்துருமா? திருவள்ளுவர் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சவங்க விஞ்சவங்க. நீ நான் சொன்னாலும் அதுல நிறைமொழி மாந்தர் நிறைமொழின்னா அவர்கள் என்ன சொன்னார்களோ அது பலிக்கும். அதான் நிறைமொழி. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவங்க பேசின சொல்லே காட்டிவிடும். எனவே அவர் நிறைமொழி மாந்தர் ஆனால குறும்பை ஆண்பனை ஓத்தூர் அந்த சொல் சொன்னோன்னு பார்த்தா கொல கொலையா தொங்குதான். ஆகவே அந்த பதியத்தை அந்த பாடலை சொல்லி எனும் வாய்மை கொலவுதலால் அந்த அந்த பதிகத்துல அந்த தொடர் இருப்பதனால நெருங்கும் ஏற்று பனையெல்லாம் நிறைந்த கொலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணையாகிட கண்டோரெல்லாம் அதிசயித்தார். அப்ப நிறைமொழி மாந்தருடைய சொல்னா அது உடனே அது காட்டிவிடும், மறைமொழி காட்டிவிடும். என்ன மறைமொழி காட்டிவிடும்? இந்த காட்டிவிடும்னா என்ன அர்த்தம்? காட்டிவிடும். அந்த மறைமொழிங்கிறது நம்ம இந்த பாரு இந்த பத்தி ஆண்பனையா இருந்தது இது பெண்மணி ஆச்சுன்னு பாரு என்று காட்டுமா? மறைமொழி அது வந்து மொழி தானே, அது எப்படி காட்டும்? திருவள்ளுவர் மறைமொழி காட்டி விடுங்கிறார. பரிமேலகன் என்ன பண்றது? ஆமா பேனாங்கிறீங்க பரிமேலன. காட்டுதல் பயனான் உணர்த்துதல். காட்டுதல்னா நேரம் நம்ம மாதிரி ஆளு இங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அங்க இருக்கிறதுன்னு காட்டாது. அந்த பயனை கொண்டு நமக்கு தெரிவிக்கும். அதான் பயனான் உணர்த்துதல். ஒரு சொல்லுக்கு ஒரு எழுதுற நீ எழுத நிறைமணி வாழ்ந்த பிறகு மலை மாதிரி காட்டிவிடும், மரமணி காட்டிவிடும், காட்டிவிடும், காட்டிவிடும். என்னத்தை காட்டுறது? பயனான் உணர்த்துதல். ஆமா, இந்த நடைமுறையினாலே நிகழ்முறையினாலே காட்டுவிடும். நிறைமொழிங்கிறதுக்கு நிறைய ஒரே நிறைமொழின்னா என்ன? நிறைமொழினா வாய் நிறைஞ்ச மொழி அல்ல. அவங்க அருளால் நீ வாழ்க என்றாலும் வாழ்ந்து விடுவான், அல்லது மறுதலையா சொன்னாலும் உடனே ஆயிடும். அவங்க சொன்ன சொல் நிறைவாயிடும். அதான் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிடும். நிறைமொழி இதெல்லாம் யார் எழுதுனா? பரிமையில் எழுதுனா அருளை கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயன்களை பயந்தே விடுமொழி. பயந்தேன்னாரு இவன் என்ன பயந்தேன்னு? பயந்துன்னா நடைமுறையில் தெரிவித்து விடும் அர்த்தம். இதெல்லாம் காட்டுதல் பயனானுணத்துல முடிவு சொன்னேன் அவங்க முதல் சொன்னாங்க. இதெல்லாம் பாவா போன பரிமையல் உரையில தான் இருக்குது. பரிமையல் உரை படிக்காதனா பரிமையலுக்கு நஷ்டம் இல்லப்பா. உனக்கு முண்டம் உனக்கு தான் அறிவு கம்மியே தவிர பரிமையலுக்கு என்ன போட்டது போவருக்கு? நீ படி பறியாம போய் எனக்குன்னு வந்துருக்கு. எனவே ரொம்ப அருமையான பகுதி இல்லைங்களா? அதனாலதான் சொல்றேன் பாருங்க, ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் இப்பதான், ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன படிச்சாங்கன்னா பாருங்க இவ்வளவு வயசாகும் பாருங்க. நிறைமொழி அருளி குரணி வெகுண்டு ஊர்னா பேர்ல பயந்தே விட முடியும்னு சொல்லுது. அதுல கனவு கனவுல கட்ட விட சொல்லுவானே, அப்படி படிச்சிருந்தா பாஸ் ஆகலாம். பாசுக்கே நீங்க இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் வரணும், ஏன்னா உயிரை விட்டணும். ராப்பகலாய் பேசும் போது எப்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும், அவ்வளவு லேசல்ல. எனவே சீரின் மல்கு மண்ணும் திருக்கடை காப்பேற்று சிவனாரொல் பெற்று பாரில் நீடும் ஆண்பனை முன் காய்த்து பழுக்கு பண்பினால் நேரு பண்ப தம் கருத்து நேரே முடித்து கெடுத்தருளி. பாத்தீங்களா, நேரே முடித்து அதான் பயனால் உணர்த்தினரா, நேரே முடித்து கெடுத்தருளி. ஆறு மூவை திருத்தொண்டர் போற்ற அங்கன் இனிதமர்ந்தார். அங்கே திருவோத்தூர்ல சில நாள் இருந்தாராம். தென்னாட்டவன் மாசருத்தாரதம் செய்கை கண்டு திகைத்தவனர் அந்நாட்டதனை விட்டகழ்வார் சிலர் தம் கையில் குண்டியல் என்னால் ஆவன மற்றவை என்று தகர்ப்பார் இறைவன் ஏர் உயர்த்த பொன்னார்மேனி புரிசுடையான் அன்றே என்று போற்றினார். அதனால இந்த சமணருடைய அமைப்பு பிறரை படிப்பதிலேயே தன்னுடைய வாழ்நாள் செலுத்தினான் தவிர தங்கருத்தை தான் நிறைவேற்றிக் கொள்ளவோ அல்லது தன்னுடைய அந்த உயிருடைய பயனை நிறைவேற்றிக் கொள்ளவோ செய்யல. இப்படி எல்லாம் இருந்தார்கள். பிள்ளையார்தம் திருவாக்கில் பிறந்தலா பிறத்தலால் அத்தாளமும் முன்பு உள்ள பாசம் விட்டகல ஒழியா பிறவி தனி ஒழித்து சிவ சிவ கொள்ளும் நீர்மை காலங்கள் கழித்து சிவமே கூடினவால் வள்ளலார் மற்ற அவர் அருளின் வாய்மை கூறின் வரம் பெண்ணாம். அந்த பனமரம் என்ன, இவர் பாடினதிலிருந்து நல்ல கொல கொலையா காய்ச்சிக்கிட்டு இருந்தது, ஒரு சில ஆண்டுகள் குலைத்தது, அப்புறம் ஒரு காலத்துல சிவமே ஆகி பெருமானுடைய திருவடியை சேர்ந்ததாம். ஏன், புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி. இப்படி எல்லா பிறப்பும் பிறந்த விதத்துல அந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமும் கூட ஒரு உயிர் தான், எந்த காரணத்திலேயோ என்ன ஜென்மத்திலேயோ எப்படியாச்சு மரமா. ஆனால் இப்ப இவருடைய திருவாக்கு பெற்று அப்படி வந்த உடனே அந்த காலையில் பாசம் நீங்க அதுவும் முத்தி தெரியும். அப்ப ஒரே பேரும் 84,100 யோனி பேதங்களும் அறிங்களா ஒரு காலையிலேயில முத்தி பேர் அடையும், இன்னதுதான் அடையும் இன்னதுதான் அடையாதுன்னு இல்லை, கொஞ்சம் காலையில முன்பு முன்னும் பின்னாகும். ஏன், அதனுடைய வினை நீக்கம் சென்று சிவப்பேரும் பெறுவதற்குரிய தகுதி வாய்க்கும் போது ஒன்னே பெறும், இல்லையானா கொஞ்சம் காலம் தள்ளிட்டே வரும், ஆக நிச்சயம் பெறுதற்குரிய. அதனால் அந்த புல்லாகி இருந்த மரமும் கூட அது சிவகதி பெற்றது. முள்ளி செடிக்கு முத்தி கொடுத்த இருக்குள்ள யாருக்காவது ஒருத்தர் முத்தி கொடுன்னு கேட்டாங்க. அங்க எல்லாம் மனுஷன் எல்லாம் 6 அடி 5 அடி எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது, புல்லாண்டுகள் லேண்டெல்லாம் டை இதெல்லாம் பார்த்தா டை சூட்டோட இருக்க தவிர விஷயம் உள்ள இல்லை. அப்புறம் அங்க ஒரு செடி இருந்தார் திருவள்ளுவர், மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் அடாடாடாடா இது தூரம் இப்படி நீட்டி இருந்தது. அரே இது ரொம்ப அருமையா எல்லாம் அல்ல, பாச நீக்கம் சிவப்பேற்றுக்கு உரியதா இருக்கே அப்படின்னு பார்த்தார். பார்த்த உடனே சரி அப்படியே ஒளி பெற்று செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து அனுப்பிடுது. அப்ப முள்ளிச்செடியெல்லாம் முத்தி கொடுத்து இதெல்லாம் தெரியுது. எனவே வல்லார் மற்றவர் அருளின் வாய்மை குபூரின் வரம்பெண்ணாம். எனவே ஞானசம்பந்தருடைய திருவாக்குக்கு இருக்கிற பெருமை நம்ம என்னதுன்னு சொல்ல முடியாதுப்பா. எனவே அதுவும் அவ்வாறு அழிந்தது. சரி, அங்கனமலர் பெருமானை பணிந்து போந்த ஆடரவினுடன் பொங்கு கங்கை முடிக்கணிந்தார் மகிடும் பதிகள் பல போற்றி அதை சேர்ந்திருக்கிற பல பதிகள் அவையெல்லாம் வணங்கி மங்கை பாகரமர்ந்தருளும் வயல் மாகரலை திருமாகரல் என்ற ஊர் சென்று வழுத்தி போய் கொங்கு மலர் நீர் குரங்கனில் முட்டத்தை சென்று குறுகினார். குரங்கனி முட்டம் அங்கு சென்றார். ஆதி முதல்வர் குரங்கனி முட்டத்தை அணிந்து பணிந்தேத்தி நீதி வாடும் திருத்தொண்டர் போர்த்த நிகரில் சண்பையினில் வேதமோடு சைவநெறி விளங்க வந்த கவுனியனார் மாதுர்பாக தாமன்னும் மதில் சூழ் காஞ்சி மருங்கணிந்தார். காஞ்சிபுரத்திற்கு வந்தாராம். அங்கெல்லாம் சென்று வழிபாடாற்றி வந்தவர் வந்தால் நீடு காஞ்சி வானரும் நிலவு மெய்மை அன்பரும் மாடு சண்பை வள்ளலார் வந்தணிந்த ஓகையால் கூடுகின்ற என்பதர் குலாவு நீவீதி கோலினார் காடு கொண்ட பூகம்பாடி காமர் தோரணங்களால். பாருங்க இசை இசை பாருங்க, முன்ன படிச்ச பாட்டுக்கும் அதாவது 985 பாட்டு படிச்சதுக்கும் 86, 87, 88 படிக்கிறதுக்கும் வேற்றுமை இருக்கு. அதனாலதான் அந்த காலத்து பதிப்புகள்ல வேறுனு போட்டிருக்கும், வேறு. ஏன், நீ படிக்கிற ஓசை வேறாகும் என்பது. அப்பெல்லாம் பாட்டை ஓசையோட படித்ததாக கேள்வி, பாட்டை ஓசையோட படித்ததாக கேள்வி. இப்ப பாட்டும் ஒண்ணுதான் உரையும் ஒண்ணு. எல்லாம் ஒண்ணா. அதனால பாருங்க, இது நீடு காஞ்சி வானரும் நிலவு மெய்மை அன்பரும் மாடு சந்தை வள்ளலார் வந்த வந்தணிந்த ஓகையார் கூடுகின்ற இன்ப நீர் கூழாவு வீதி கோலினார் காடு கொண்ட பூகம்பாடி காமர் தோரணங்களால். இத அதுக்கு முன்ன பாட்டை படித்து பார்க்க முடியுமா? ஆதி முதல்வர் குரங்கனில் முட்டது ஜென்மத்தில் ஏன் அதனுடைய இசையமைப்பு வேற. அதுக்காக தான் அந்த வேறு என்று ஒரு அருமையா போட்டாங்க. முன்னால இருந்தவெல்லாம் முட்டாள், இப்ப இருக்கவே பெரிய மேதைன்னு நினைக்கிறதே முட்டாள் தான். எதுக்கு வேறுன்னு போட்டாங்க, அதுக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை போடுவீங்க. திருவாவூடுதுறை ஒன்றுதான் இப்பொழுது இருப்பதுல பதிப்புல அருமையா இருக்கு. நான் அவங்ககிட்டே சொல்லிட்டு இருக்கேன், 16 பேர் வேலை செய்யறாங்க ஜிம்னு இருக்கு. நாங்களும் இங்க வந்து ஆராய்ச்சி தருமபுரத்துல வந்து எழுதின முதல் நூலே சங்க இலக்கியங்களில் சமய நோக்குன்னு. அதுவே நான் திருவாரூர்லதான் பதிச்சு கொடுத்தேன். சந்தேகம் சொல்லிவிட்டு, சுவாமி இங்க இன்னும் ஆட்கள் எல்லாம் அதிகமா இல்ல, நான் திருவாரூர்ல பதிச்சிருக்கேன். சரியான்ட்டு 10 மயிலாடுதுறை டு திருவாரூர் போகும், வேற ஒண்ணும் உள்ள போகாது, மறதெல்லாம் எல்லாம் வெளியிலே போயிடும். 10 ஒண்ணுதான் போகும் எங்க திருவாரூருக்குள்ள. அதுல ஏறி உட்காந்து போயிட்டோம்னா அருமையா அந்த நூல் ஒரு 2-3 அங்கதான் பதிச்சு கொடுத்தோம். இப்ப கூட அகத்தியர் தேவாரத்திற்கு அருமையா திருவாரூர் தான் பதிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அழகா இருக்குமே. அது மாதிரி நிறைய ஆட்களையும் போடணும், போட்டு இருந்தாதான் அந்த பதிப்பு சரியா வரும். எனவே இந்த வேறுன்னு போட்டிருந்தா அது நீங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அது மாதிரி இருக்கிற பழைய புத்தகம் இருக்கிறத போட்டா என்ன, அதெல்லாம் வேணாலும் எடுத்து போடுறது சரிங்களா. எனவே அங்க பாருங்க, இப்ப ஆமா காஞ்சிபுரம் செல்லுகின்ற பொழுது அங்கிருந்த அன்பர்களுக்கு எல்லாம் காதல் விழுந்துதான். ஞானசம்பந்தர் நம்ம ஊருக்கு வர இருப்பாங்க, அப்படியா ஞானசம்பந்தரா என்றாரெல்லாம் பார்த்தா ஞானசம்பந்தரா தான் சொல்லணும். அங்க இருக்கிற அத்தனை தெருவில் இருக்கிறவங்களும் எல்லாரும் என்ன செய்தார்கள், குளவு வீதி குழாவு வீதி கோலினார் காடு கொண்ட பூகம்பாழை காமர் தோரணங்களால் பார்த்தாங்க. அவங்களும் நான் வந்து ஏய் நான் வாழைமரம் கொண்டாந்துருப்பா, நீ வந்து இது கொண்டாந்துருப்பா, நீ வந்து தோரணம் கட்டுறதுக்கு உன் வேலையை பாருப்பா என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் மாற்றி வைத்துக் கொண்டு கொடி நிறைத்த வீதியில் கோல வேதிகப்புறம் கடிகோள் மாலை மொய்த்த பந்தர் கந்த நீர் தகும்புடன் பாடில் மடிவில் பொன் விளக்கெடுத்து மாதர் மைந்தர் மல்குவார் படி விளக்கு அன்பரும் பரந்த பண்பில் ஏந்துவார். இப்படி ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க. நம்ம இருக்கிற ஆளு ஒண்ணுமே செய்யாதாலும் இதை போய் கண்ணில காணாலே பாத்துட்டு வரலான்னு வந்தானா. கோல மாதர் ஆடலும் குலாவு தொண்டர் பாடலும் வேத கீத நாதமும் மிக்கடுந்து விம்மவே என்னது. மாதர்கள் எல்லாம் கூட அவங்க தன்னுடைய வேலையெல்லாம் அருமையா செல்ல மொழிகளையும் எல்லாம் போட்டு கோலம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. என்னது அருமையா அவங்க எல்லாம் அந்த காலத்துல பாடுவாங்க. அதனாலதான் பெண்கள் விளையாட்டா திருவாசகத்துல 9 விளையாட்டு இருக்கு, 9 விளையாட்டு இருக்கு. அதனால பெண்கள் விளையாடும் போதெல்லாம் அருமையா பாடிக்கொண்டுதான் விளையாடினாங்க. ஆண்களை மாதிரி பாடிக்கொண்டு விளையாண்டதா அகராதியிலே இல்லை. ஏன் இவன் விளையாட்டுலாம் கொஞ்சம் குஸ்தியா இருக்கும், அவங்க விளையாட்டுலாம் அப்படி இருக்கும். அது எளிமையா இருக்க பொண்ணுசல் ஆறாமோ என்று சொன்னா அது அருமையா, அவங்க அமைதியான விளையாட்டு, அமைதியான விளையாட்டு. அதனால அவங்க அருமையா பாடும்போது ஆனா அவங்களும் குதிச்சு குதிச்சு பாடுவாங்க. உந்தியாரெல்லாம் ஏன் இந்த உந்தியாரெல்லாம் இளமை காலத்துல ஆடினாங்கன்னா அவன நோய் பிளட் பிரஷர் வரவே வராது. ஏன் நல்ல எக்ஸசைஸ். அதனால படிக்கும் போது இந்த தெல்லையனம் ஆடாமோ கொட்டாமோ இந்த இது ஒண்ணு இருக்கு பொற்சுண்ணம் இடித்தல் அது எக்ஸசைஸ். ஆமா ஏன்னா அதெல்லாம் ஒன்னா போட்டுவிடு, ஏ இங்க வாரு அங்க என்ன பாக்குற, அப்பதான் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு அருமை வைத்தாராம். மணிவாசர் பல்வேறு செயல் செஞ்சிருக்காரு. இந்த விளையாடும் போது ஒரு புனை பெயர் வைத்துக் கொள்வாங்க. நாம கூட ஆடாடா ஒரு கால எல்லையில உயர்நிலை பள்ளியெல்லாம் தமிழ் தமிழ் தமிழ் தமிழையாதான் முதல் ஹெட்மாஸ்டர் எல்லாம் அப்புறம்தான் கண்ணாலியானம் கண்டியன் காண்க அப்படின்னு அப்படி இருக்கும். அப்ப அதுக்கு முன்னே கேட்டீங்கன்னா வேற என்ன, இப்ப வேற விளையாட்டுல ஒருத்த வச்சா நீ கபிலர், கபிலர் குழு, நீ பரணர் குழு இல்ல என்றெல்லாம் வச்சாங்க. ஏன் கபிலருங்கிறது நல்ல பெரிய சான்றோர் சங்கல காலத்துல, பரணர் எல்லாம் சான்றோர். அப்படி தங்களுடைய அந்த விளையாட்டுல பேட்மிண்டன் மற்றது விளையாட்டுல விளையாடு கைப்பந்து பூப்பந்து எல்லாம் விளையாடுகின்ற பொழுது வச்சுக்கிட்டாங்கன்னா கபிலர் குழு பரணர் குழு என்று வச்சுவாங்க. அப்போ விளையாடுகின்ற பொழுது மட்டும் அந்த அந்த குழுவுக்கு என்ன பெயர், புனை பெயர் கபிலர் அல்லது பரணர். இப்படி அது போல வச்சுக்கிட்டவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா என்பகை அந்த சக்திகள் பெயரும் வச்சுக்கிட்டாங்களாம் விளையாடும் போது அல்ல அந்த இடிக்கும் போது. அதனால ஏ நீ சக்தி, நீ வாமினி, நீ இவ அதனால வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க பாக்காதுங்கடி எங்க போருக்கு பார்ப்போம் அப்படின்னு அப்படி கொட்டுங்கன்னு. அதுல அந்த மாதிரி கொட்டுதல் என்று போது உலக்கை, ஆமா என்னது என்ன மாமேரு உலக்கை வயலாகுங்கிறது, இந்த மாமேரு மலையே உலக்கையா வச்சு போடுங்கடி எப்படி இருக்கும். வையகம் எல்லாம் உரலாக இந்த உலகமே எல்லாம் உரல் இருக்கிறார் எப்படி, நீங்க இங்க குத்துனாலும் உரல் தாண்டி அங்க குத்துனாலும் உரல் தாண்டி அப்படின்னாரு. உலக்கை என்னது பண்றாரு, அட அந்த மகா மேருமலை எடுத்துட்டு என்ன அப்படின்னாரு. மேருமலையாகிய உலக்கையை நான் தூக்கி விடுறதாரு, சிவ சிவ எடுத்தது. அப்படியே போனாரு, போனா அந்த அம்மா ரெண்டு கையிலையும் கொடுக்கல அப்படி இழுத்தாரு, ஆடிச்சு எடுத்து கொண்டாந்துட்டு போடுங்க. பையகம் எல்லாம் அந்த பாட்டு படிக்கும் போது நீங்க 91 வயசு இருக்கவங்க கூட படின்னு சொன்னா எதிர்த்து உட்காந்துட்டு பாடணும், ஏன்னா அந்த பாட்டினுடைய பொருள் அப்படிலாம் வச்சு பண்ணாரு. இசையோடு உந்தி பெற அவ்வளவு வன்மை வேண்டியதில்லை, அது வாயினால் அப்படி சொல்லிட்டே போறது. ஆனாலும் அதுல ரொம்ப குஸ்தியா இருக்கு. வளைந்தது வில்லே, விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் உந்தி பெற. பாத்தியாடி எங்க பெருமான் அப்படி வில் அப்படி வளைச்சாருடி, குப்புன்னு சத்தம் கட்டுதுடி, எரிஞ்சே போட்டுடு. வளைந்தது வில்லே, விளைந்தது பூசல், உழைந்துடன் முப்புறம் உந்தி பெற. நூறுத்தி வந்தா அவ கொஞ்சம் ரெண்டு பேர் பாடுவா, ஒருத்தி கொஞ்சம் பின்னால வருவா. ஏண்டி மூணுமா எரிஞ்சு போச்சுமா, இப்பதான் வருவா இவ அல்லவா. ஒரு குடன் வெந்தவாருந்தி எல்லாம் மூணும் போய் பே போட்டுது முப்புறம். அடே அந்த அம்பு போட்டாரடி திரிபுரத்தை எரிக்கும் போது எத்தனை அம்பு போட்டாருனாடி, நீய நானும்னா 5 அம்பு 7 அம்புன்னு போடணும். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில், ஓரம்பே முப்புறம் உந்தி பெற. ஒரே அப்படி ஒரே இதெல்லாம் பாடும்போது பிளட் ப்ரெஷர் படிச்சு ஒரு 10 நாள் ஜுரத்துல கிடந்தவன் கூட இதை படிக்க ஆரம்பிச்சுட்டான்னா எந்திரிச்சிருவான். விட்டார் உலகம் என்று உந்தி பெற, அது இது சைவ சித்தாந்தம் பாத்தீங்களா. இலக்கியத்தையும் அப்படி கைகட்டி வச்சிருந்தாங்க. சைவ சித்தாந்தம் நினைக்கிறேன் ஒன்னும் யாரோ ஒருத்தர் சொல்ல மூலையில உட்காந்துகிட்டு ஆனா அப்படி ஆன்னு கொட்டாய விடலாம், இல்ல என்ன தூங்கி விடலாம், அதான் சைவ சித்தாந்தம் நினைக்கிறேன். ஏண்டா எங்க கிள்ளுகிற சைவ சித்தாந்தம் அல்ல, அருமையா பண்ணலாம் அப்படி. அதுவும் உந்தியாருல பாடினார். எட்டு கொண்டாரமை தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு கொண்டார் யாருனாரு, என் வகை என் திருவள்ளுவர், என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அது அங்கே வரும் அங்கிருது அல்லவா. எட்டு கொண்டான்னு சொன்னோம்னு என்ன எட்டு கொண்டார்னார், என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. சிவ சிவ இந்த எட்டு கொண்டாரமை தொட்டு கொண்டே நின்றார் கையினால் அல்ல மனதினால. நாயகன் சேவடி தைவரு சிந்தையும், நீங்க உங்க உரையே தேவையில்லைன்னு இவருக்கு அவர் அவருக்கு இவர் அந்த உரையை போட்டாலும் போதும். தொட்டு கொண்டது ஐயா ஆண்டவனை எப்படியா தொட்டு கொள்றது, அவரை கண்ணால தெரியுமா கையினால தொட முடியுமான்னு யாரு தேய்க்கிறார். நாயகன் சேவடி தைவரு சிந்தையும், தொட்டு கொள்றதுன்னா கையினால தொட முடியாது, மனத்தால் நினைவது அப்படியே தைவது. தைவரிசின் தொட்டு கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற. அங்க மனசு வச்சவங்க இந்த உலகத்தை பத்தியே கவலை விட மாட்டாங்க அப்படிங்களா. நாம் யாருக்கும் குடியல்லோம் அவர் வருவாங்க இருந்து அரசங்கிட்ட விளையாடாத சார். நாமன எஞ்சோம் திருக்கடவுரால் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் பயம்படா எமன கண்டா, எங்க சைவசாந்தம் படிச்சவனுக்கு திருக்கடவுர் தானே, அவன் எம வந்தான திருக்கடவுர்னு சொன்னீங்கன்னு ஓட்டவும் அடுக்கிடுவான். உங்களுக்கு பயம், நாமான எஞ்சோம் எங்களுக்கு ரிசர்வேஷன் என்ன, செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் நரகத்தில் இடர்படும். இது எப்படி உங்களுக்கு தெரியும், நடலை இல்லோ இங்க ஒண்ணும் இல்லடா, நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அவன் இருக்கிறான், அதனால இங்க ஒன்னும் உள்ளத்துல ஒண்ணும் பொய்மை இல்லாமையினால அங்க இருக்கு. திருவள்ளுவர் உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் வருகிறேன் வணக்கம். திருவள்ளுவர் அப்பப்போ வருவாரு, ஞானிகள்பா வந்து அப்படி இப்படி சொல்லிவிட்டு போவார். அதனால நடலை இல்லோம், அதனால் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமி, அதனால விட்டார் உலகம் என்று உந்தி பெற. பின் அவங்களுக்கு எங்கதான் தங்குவார்னார், எங்க வீடே வீடாம் என்று உந்தீப்பர். அது எந்த வீடு சார், 5 மாடுக்கு மாடி 6 அடுக்கு மாடி என்ன. உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் புகழூர் நேவிய புண்ணியனே, வீடே வீடாம் என்று உந்தி. அதனால ஒரே நம்ம சொல்லக்கூடாதுன்னு கேட்கிறேன். திருவாசகத்துக்கு மணிவாசகம் இது பேரு மற்ற நாயன்மார்கள் மற்ற நாயன்மார்கள் இவர்கள் இவர்களுக்கு மெய்கண்டா மெய்கண்டாருக்கு உமாவிசிவம் இப்படி சொல்லணும். நமக்கு என்ன தெரியும், இப்படி இருக்க ஒரு இருக்கு. இலக்கியத்திற்கு இலக்கியமே உரையாக இருக்கணும். சிவசிங்க அதனால நல்ல வேலை நீங்க சொன்னீங்க, எட்டாவது எட்டு எட்டு கொண்டாரு சொன்னதுனால சொன்னேன். என இப்படி எல்லாம் அந்த பெண்பாளார் என்ன செய்யலாம், விளையாடுகிறார்லாம். யாரு வேத கீதம் இவர் வருகிறார் என்று சொன்ன உடனே, ஞானசம்பந்தர் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே, காஞ்சிபுரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் கோதை மாதர் ஆடலும் கூலாபு தொண்டர் பாடலும் நம்ம நம்ம தொண்டர்கள் எல்லாம் அருமையா திருமுறைகள் பாடுகிறார்களாம். வேத கீத நாதமும் அவங்க நீங்க சிவாச்சாரியார்கள் அப்படி வந்தாங்களாம். மிக்கெடுந்து விம்மவே காதல் நீடு கஞ்சிவானர் கம்பலை தொடுந்து போய் முதயிர் புறம் செப்புறம்பு சென்று முன்னணிந்து சென்றணிந்து முன்வணங்கினார். இது வந்து எங்கன்னா அப்படியே மதில்புறம் தாண்டி கேக்குதான். ஞானசம்பந்தர் வந்துகிட்டு இருக்கார், வந்து கொண்டிருக்கும் உள்ளிடா இந்த காஞ்சிபுரத்துக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குதான். வந்த உடனே சண்பையாளும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்தலும் பண்பு நீடியான முன்பிழிந்து முன்பு இடிந்து இறஞ்சி பான்மை கண்டு என்பருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலி தெடுத்த சொல் மண்பறக்க விழுந்தெழுந்து வான முட்டார்த்தனர் எல்லாம் வருகிறோம். அதை கூட சொல்லியிருக்கிறோம். நம்முடைய பெரிய புராணத்தில் பண் சுமந்த பாடல்கள், பெரிய புராணம் வரலாற்றுக்கு வரலாறு மட்டுமல்ல பல பண்களோடு கூட பாடலாம் அப்படி எடுத்திருக்க. அது மாதிரி எடுத்த இடங்கள் எத்தனை அப்படின்னு இப்ப தோருடைய செவியன் என்னது என்ன என்னடாங்க நட்டப்பாடு. இந்த தோருடைய செவியன் நட்டப்பாடு மட்டுமல்ல, இந்த தோருடைய செவியன் எடுத்து பாடுறாரு பாருங்க நம்முடைய சேர்க்கிறார், அதுல ஒரு நாலு பாட்டு நட்டப்பாடுல பாடலாம். இப்படி ஏறத்தாழ வந்து ஒரு நூறு பதியம் தேரும். அப்ப பெரியபுராணம் வந்து இலக்கியத்திற்கு இலக்கியம், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும், ஞான சம்பந்தன் தமிழ் போல தமிழுக்கு இன்னிசை தமிழும் ஆகும். உண்மையிலே சொல்றாங்க, வந்தனாலே எடுத்துக்கொண்ட இது மாதிரி ஒரு இலக்கியம் இல்லவே இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வாதாடுவோம். வாயா என்னைக்கு வர, நானும் வர வா. ஆமா, பெரிய புராணத்தில் பண் சுமந்த பாடல்கள், இது நமக்கு நாம துவக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, இதுக்கு இவங்க வேணும், அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் வேணும், ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் முடியும். தமிழோடு இசை பாடல் மறந்து இருந்தாதான் எடுக்கலாம், இல்ல நம்ம நட்டப்பாடுன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி பல பதிப்பாளர் இருக்கு. எனவே பெரிய புராணத்தில் நீங்க நல்ல அருமையா ஒருத்தர் வச்சு பெரிய புராணத்தில் நட்டப்பாடை என்று பாடலாம். பெரிய புராணத்தில் பேந்தை காந்தாரம் பாடலாம். கடைசியில் அது வரலாற்றுக்கு வரலாறு பேந்தை காந்தாரம் இசையும் இசை இருக்கு. இது மாதிரி ஒரு இலக்கியம் இல்லை இல்லை இல்லைதான் அப்படி ஒரு அருமையான. ஏன் பெரிய புராணத்தில் பண் சுமந்த பாடல்கள் எத்தனை இருக்கு, 4000 ஒரு 100-150 பாட்டு இருக்கு. என்னென்ன பதியங்கள் இருக்கு அதுலயே இன்னொன்னு சொன்னார் அவர், ஐயா நாங்க நட்டப்பாட பாடுறோம், அதுலயே முதல் இது ரெண்டாவது இது இருக்குது. அது என்னையா முதல் இது என்ன, நீங்க பாடுவதுலயே ஒரு ஒரு ராகத்துல நாலு வகை இருக்குமா கட்டளை, முதல் கட்டளையாக இருக்கிற நட்டப்பாட சிலது இருக்கு, மூணாம் கட்டளையா இருக்கிற சிலது இருக்கு. சாமி உங்க திருவடிக்கு வணக்கம், அப்படியே தொகுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிருக்க. அப்ப நட்டப்பாடையிலும் கூட முதல் கட்டளையில் அமைந்த நட்டப்பாடை, மூன்றாம் கட்டளை அமைந்த நட்டப்பாடை. அப்ப நட்டப்பாடல இரு திறன், நான்கு திறன் இருக்கான், அதுல எத்தனை திறன் நம்முடைய பெரியவரான பாடல வந்திருக்கு. தோத்துடுங்கயா சாமி நல்லது. எனவே தந்தையாலும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்தலும் பண்பு நீடியான முன்பிடிந்து இறைஞ்சு பான்மை கண்டு என்பெருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலி தெடுத்த சொல் மண்பறக்க விழுந்தெழுந்து வானமுட்ட ஆர்த்தனர். காஞ்சி மக்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் வந்தவன வணங்கி வணங்கி வணங்கி எல்லாம் அவர்களும் தன் வாய்நாள் வந்ததெல்லாம் போட்டாங்களாம். வேதநெறி தரித்தோங்க வள்ளலையே போற்றி, மிகு செய்வ துறை விளங்க வந்த வள்ளலையே போற்றி, ஞானசம்பந்தர் திருவடிகள் வாழ்க இப்படி எல்லாம் சொன்னாங்களாம். பார்த்தா அது எல்லாம் நேர வான வரைக்கும் சென்றதாம், அந்த அளவுக்கு ஆர்ப்பொலி எடுத்ததாம். சேனு எந்த வாயில் நீடு சீர்கோள் சந்தை மன்னனார் வானில் ஆவு நீட்டணி விளங்கிட மனத்தினில் போனும் அன்பர் தம்முடன் புகுந்திட புறத்துளோர் காணும் ஆசையில் குவித்த கை நிறை எடுத்தனர். அப்படியே அந்த ஞானசமுதர் வந்து கொண்டே இருக்க இவரெல்லாம் அருகில் வரும்போது கையையும் குவித்து சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல் கரன். இப்படி இருந்தா நிறைய கூட்டம் கம்மியா இருந்ததுன்னா சிறங்குவிக்கலாம், கூட்டம் சேர்ந்து வச்சுங்க இப்படிதான் இருக்கலாம். கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்கே, இப்படி எல்லாம் வணங்கினாரலாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானி. பிய நெடும் தெரிவினோடு மிக்க தொண்டர் ஆட்பட கயல் நெடுங்கண் மாதரும் காதல் நீடு மாந்தரும் புயல் போடிந்த தாமன பூவினோடு பொற்சுண்ணம் இயலுமாறு வாட்டெடுத்து இருமருங்கும் வீசினார். பொற்சுண்ணம், பொற்சுண்ணம் என்ன, பொன்னாலாகி அந்த பொடிய செஞ்சிருப்பாங்க, நல்ல நறுமணம் இருக்கும் பொன்னால் இருக்கும், இப்ப எப்படி வந்து நீங்க இந்த இது பன்னீர் தெளிக்கிறீங்களோ அது போல அந்த பொற்சுண்ணத்தை தெளிக்கிறதா. இதுக்கு ரெண்டு விஷயம் வேணும், ஒன்னும் சில்லற எக்கச்சக்கம் இருக்கணும். தெளிச்சிட்டா என்ன வர முடியுமா? நாவுக்கிறத என்ன பண்ணுவாரு? அங்க இருந்து ஒரே இது ஒரு இது எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டி கொண்டு தள்ளி விடுவாரு. அதனால அது வந்துருங்க. அந்த குப்பை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, மண்ணிலேயே இல்லையா மங்க மங்க தர யாரும் எடுக்க மாட்டாங்க, பயில போட மாட்டாங்க அப்படின்னு பொற்சுண்ணத்தை எடுத்து வீசினாரலாம். பொற்சுண்ணம் ஆடாமும் இங்கே மணிவாசகர் நீ பொற்சுண்ணம் இடித்து நாமே, ஏமா பொற்சுண்ணம் இடித்து நாமி அப்படியே பேசும்போது எங்கடி அங்க பாக்குற இங்க பாருடி எடு உலக்க போடு பொற்சுண்ணம் இடித்து நாமி. அதுல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, திருவாசகம் எங்க நம்ம இந்த பஞ்சபுராணம் வரும்போது மூவர் தேவாரம் நிறைய பாடிடுவோம். அப்புறம் போச்சுன்னா வந்து எல்லாம் அது வரைக்கும் வந்து பாஸ்ட் பார்சல் நல்ல பேசஞ்சர், அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸ்பிரஸ். நேர திருவாசல ஒண்ணு திருக்கோயர் கூட வராது சரிங்களா, திருசிப்பா ஒண்ணு, திருப்பல்லாண்டு ஒண்ணு, பெரியபுராணம் ஒண்ணு நல்ல. அப்புறம் வசன மிக ஏற்றி மறவாதே, மனது துயர ஆற்றில் உடலாதே, இசைவியல் சடாச்சாரம் அதாலே, இது பாடும்போது எல்லாம் அவன் எந்திரிச்சிருவான். ஏன் வந்துட்டு சார் முடிச்சுட்டு போறாங்கன்னு அர்த்தம். எனவே முடிவுக்கா போச்சே தவிர, இதெல்லாம் தனித்தனியா இருந்து மற்றதற்கு போல் இதற்கும் அதுல கொடுத்து வர்றது இல்லை. அதெல்லாம் என்னைக்கு வரும், என்னைக்கு வரும். அதனால பொற்சுண்ணம் எடுத்து நாமே எங்க போதுவாமூர்த்தியில் வாயிலாக கேட்டதாக நாம இல்லவே இல்லை. முடிச்சாங்கன்னா பாலனிந்து விட்டு வந்ததுனாலே பெரிய பிராணம் ஆச்சு முடிய போறப்பா பஞ்சபிராணம். மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில் மன்னினார், திருமகள் வழிபாடு செய்த இடம் அது எது? கம்பவானர் கோயில் வாயில் கண்டுகை குவித்தெடுத்து கும்பர் ஒங்கு கோபுரத்தின் முன்னிறஞ்சி உள்ளணிந்து அம்பன் மாளிகை புறத்தின் அன்பரோடு சூட வந்து இம்பர் ஞாலம் உய்ய வந்த பிள்ளையார் இறஞ்சுவார். செம்பொன் மலைக்கொடி தழுவர் போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் சரியாவல்ல. எனவே இது அந்த இசை கொஞ்சம் மாறுது, முடிஞ்சிடணும். அதான் நான் சொல்றேன், நம்ம ராமச்சந்திரபோதோட சொன்னாரு சில பாட்டியா கொஞ்சம் கூட பாடலான்னு. நான் என்ன அடியேன் வேண்டுகோள் அதல்ல, இயல்பா அந்த பண் அமைந்திருக்கணும். நம்ம வற்புறுத்தி வந்து அந்த பண்ணை திணிக்க கூடாது, பண்ணை திணிக்க கூடாது. அதனால என்ன பண்ணிட்டா, பிரிச்சு ஒரு பாட்டும் பிரிக்காம போட்டா புக்கு இப்படி போகும். இப்பவே மற்றதெல்லாம் பொருள் கொடுத்து வாங்குவான், இதை கொடுத்து வாங்கும்போது என்ன சார் பெரிய புராணம் வந்து இது மாதிரி என்ன 250 ரூபாயா விலை எல்லாம் குறைச்சு கொடுக்கணும் சார். அதான் எங்களை அட்வைஸ் வேற நீங்களா மற்றதுக்கெல்லாம் ஒண்ணு. நேற்று வாங்கின துணியெல்லாம் கேட்டவங்க இது இன்னைக்கு வருது 30 ரூபாம்மா, காலம் அப்படித்தான் இருக்குதுன்னு வாங்கிட்டு போடுவான். இந்த புசுதல வேலை மட்டும் போட்டா மட்டும் ரொம்ப குறைச்சு கொடுக்கணும் சார் எங்களை அட்வைஸ்.
3: சொர்க்கலோகத்தை விட்டு நீங்கிய இந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணியோடு சீர்காழியிலே இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மறைந்து வசித்து வந்தான். இறைவனுக்கு பூஜை செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்திராணியினுடைய அழகை கேள்விப்பட்ட சூரபத்மன் அவளை பிடித்து வரும்படி சேனைகளை அனுப்புகிறான். இந்திரன் இவற்றை அறிந்து மூங்கிலினுடைய வடிவத்திலே மறைந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறான். இந்திராணியை காண மாட்டாது ஒற்றர்களும் மற்ற தூதுவர்களும் திரும்பிச் சென்று சொல்லுகிறார்கள். இதை ஜெயந்தனானவன் அதாவது இந்திரனுடைய மகனும் கேள்விப்படுகிறான். அவன் அப்பொழுது இந்திரலோகத்தில் இல்லை, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆனால் சூரனுடைய கொடுங்கோன்மையின் காரணத்தினால மழையானது பொய்த்தது. சீர்காழியிலே இந்திரன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நந்தவனமானது காய்ந்து இறைவனுடைய பூஜைக்கு தடை ஏற்பட்டது. இவன் வருந்தி நிற்கின்ற பொழுது ஒரு அசரீரியாக கவலைப்பட வேண்டாம், இந்த இடத்திலே ஒரு புண்ணிய நதியானது பாயப்போகிறது, இந்த நந்தவனம் மீண்டும் தளிர்க்கும், உன்னுடைய பூஜையும் தொடரலாம் என்று சொல்லி அசரீரி சொன்னது. இந்த நதி எப்படி பாயப்போகிறது, எப்படி பாய்கிறது என்கின்ற சரித்திரத்தை ஸ்காந்தமும் கந்தபுராணம் மிகச்சிறப்பாக சொல்லுகிறார்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ளே கதைகள் ஏராளமான விஷயங்களை புதிந்து வைத்திருக்கிறது இந்த ஸ்காந்தத்தில். இதை நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் அதற்கு ஒரு விளைவு என்று சொல்லும்படியாக இந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இதில் இந்த அகஸ்தியரனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது கும்பமுனி கும்பிடும் தம்பினானே என்று பாடுவார் அருணகிரிநாதர். அகஸ்தியருக்கு ஏராளமான பெருமைகள், தமிழையே கொடுத்தவர் அகஸ்தியர் என்று சொல்வார்கள். அகத்தியம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூல் இன்றைக்கு ஒரு 5000-6000 வருடங்களுக்கு முன்பாக தொல்காப்பியத்திற்கும் முன்பாக இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்டு. அதே போல தமிழை கொடுத்தவர் கும்பமுனியாக கும்பத்திலே உத்பவித்தவர் சின்னஞ்சிறு உருவத்திலே இருக்கக்கூடியவர் ஆனாலும் கூட மகத்துவத்தினாலே மிக பெரியவராக இருக்கக்கூடியவர். பார்வதி கல்யாண சமயத்திலே உலகிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு பார்வதி கல்யாணத்தை பார்ப்பதற்காக வடதிக்கிலே இமாலயத்திற்கு செல்லும் பொழுது தென் திசை உயர்ந்து வடதிசை அந்த பாரத்தின் அந்த கனத்தை தாங்க மாட்டாது கீழே தாழ்ந்ததாம். இதுக்கு சரியான எடை வைக்க வேண்டும் என்றால் பெரிய உருவத்தை அனுப்பவில்லை, அகத்திய முனிவரை சிவபெருமான் அனுப்புகிறார். எங்கு சென்றாலும் உம்முடைய திருமண கோலத்தை நான் காண வேண்டும், எப்பொழுதும் உம்மையே நினைத்து சிந்தித்து பூஜை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற வரத்தை வாங்கி கொண்டு வந்தவர் நடுவிலே நிற்கிறார். இவர் இந்த உலகமானது மீண்டும் சமநிலை பெற்றது. ஒரு சின்ன முனிவர், குருமுனிவர், ஆனால் அவர் ஒருவராலே 33 கோடி தேவர்களும் இருக்கக்கூடிய ஹிமாலயம் கீழே தாழும் பொழுது ஒருவராலே அது மீண்டும் உயர்ந்தது என்று சொன்னால் இவருடைய தவ வலிமையை யோசித்து பார்க்க வேண்டும். மிகச்சிறந்த தபோதனர். அதனால தான் முருகப்பெருமானாலே உபதேசம் செய்யப்பட்டவர். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் பிரணவத்தை. சிவபெருமானுடைய சொற்படி அகஸ்திய முனிவருக்கு உபதேசம் செய்தார். முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் செய்தார். தேவசிரேஷ்டர் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவாதி தேவன் மாதேவனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் பிரணவத்தை. பிறகு முனிஸ்ரேஷ்டராக இருந்த அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணார். பிறகு நரஸ்ரேஷ்டர் என்றான் சொல்லக்கூடிய வாக்கிக்கு அருணகிரி என்று சொல்லுகிறோமே, கருணைக்கு அருணகிரியான நம்முடைய அருணகிரி பெருமானுக்கும் அவர் உபதேசம் செய்தார். இப்போ அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் செய்த உபதேசம் தமிழானது என்று சொல்லுவார்கள். இப்படி இறைவனாலே உபதேசம் செய்யப்பட்டவர், சிவபெருமானாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லோரும் 33 கோடி தேவர்களுக்கும் சமமாக இந்த ஒருவரை சொல்லக்கூடிய தபோபலம் பொருந்தியவர். அது மட்டும் கிடையாது, இவருடைய மனைவியும் கூட லோபாமுத்ரே என்று பெயர். சாத்தத்திலே 12 பேரை சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த வித்தைகள் சொல்லுவார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தைகளை கொடுத்துக்கிறார்கள். காதி வித்தை, ஹாதி வித்தை என்றெல்லாம் சொல்லும்படியாக அதில் சொல்லும் பொழுது லோபாமுத்ரே என்று சொல்லக்கூடிய அகஸ்தியனுடைய பத்தினியினுடைய வித்தை மிக பிரசித்தமானது. ஸ்ரீவித்தை என்று சொல்லக்கூடிய சாக்தத்தில் ஸ்ரீவித்தையில சிவபெருமான், மன்மதன், அக்னி, திருமால் என்றெல்லாம் பல பேர் வரும் பொழுது மன்மதனுடைய வித்தையும் மன்மதன் சொல்லி இருக்கக்கூடிய மந்திரமும் லோபாமுத்திரை சொல்லி இருக்கக்கூடிய மந்திரமும் மிக பிரசித்தமானவை, உயர்வானவை. அதில் லோபாமுத்திரையினுடைய மந்திரமானது மிகச்சிறப்பாக சாக்தர்களாகவே சொல்லப்படும். அதை வெற்று அவர்கள் பூஜித்து அவர்கள் பிரயோகித்த அந்த மந்திரம்.

நிச்சயமாக எது இருக்கிறதோ அதை உனக்கு சொல்லுகின்றேன் என்று லலிதா சகஸ்ரநாமத்தை ஹயக்ரீவர் அகத்தியருக்கு சொல்லுகிறார். இப்படி சாத்தத்திலேயும் சரி, சைவத்திலேயும் சரி, கௌமாரத்திலேயும் சரி, அதே போல விநாயகப் பெருமானுடைய பக்தியிலே கணாபத்தியத்திலேயும் சரி, மிகச்சிறந்ததான ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடியவர் அகஸ்திய மகாமுனி. இவருடைய சிறப்புகள் எல்லாம் கந்தபுராணத்திலே ஸ்காந்தத்திலே மிகச்சிறப்பாக சொல்லப்படுகின்றன. இப்பொழுது அதற்கு ஆரம்பம் போலே, அதாவது ஒரு கர்வம், அந்த கர்வத்தினுடைய அடக்கம் என்றெல்லாம் சொல்லும்படியாக சரித்திரங்கள் செல்லும். நாரக பெருமான் என்ன செல்லுகிறார், அவர் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு வைப்பார். இப்போ அகஸ்தியராலே பலவிதமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அங்கெங்கெங்க ஒரு முடிச்சாக போட்டுவிட்டு செல்லுகிறார். அவருடைய வருகிறார், வரக்கூடிய சமயத்தில் விந்திய கிரி, அதாவது விந்திய மலை, அந்த விந்திய மலைக்கு தலைவனாக அந்த விந்திய கிரி இருக்கிறது இல்லையா. இப்போ ஹிமகிரி, ஹிமவான் என்று சொல்வதைப் போலவே விந்தியாச்சலன் அந்த விந்தியன் இவரை வணங்கி வரவேற்று, அந்த மலையானது வணங்கி வரவேற்று இவருக்கு பூஜை செய்கிறது. அவர் சொன்னார், அடேயப்பா நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய சிறப்பு என்ன, ஆனால் அதெல்லாம் தெரிந்து கொள்ளாத விஷயமாக மேரு விரி பெரிய அகங்காரத்திலே இருக்கிறது அப்படின்னார். சொன்ன உடனே ஆச்சரியப்படுகிறது விந்தியகிரி, அப்படி என்ன பெரிய அகங்காரம் என்று சொல்லும் பொழுது, இல்ல உமாதேவியார் அவரிடத்தான் மேருகிரியில தான் வளர்ந்தாராம், சிவபெருமான் வில்லாக எடுத்துக்கொண்டதையும் மேருவையே வில்லாக எடுத்துக்கொண்டாராம், எல்லா மலைகளுக்கும் அரசனாக நான் இருக்கிறேன், சந்திர சூரியர்களும் என்னைத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், 1000 கொடுமுடிகள் என்னிடத்திலே இருக்கின்றன, என்னிடத்திலே கைலாய கிரி இருக்கின்றது, தேவர்களெல்லாம் என்னிடத்திலே குடிகொண்டிருக்கிறார்கள், நான் பொன் மலையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் அது சொல்லுகிறது என்று சொன்ன உடனேயே விந்தியகிரிக்கு என்னது இவன் இப்படிப்பட்டதா, இது கருத்துக்கு நம்ம வருகிறோம். அடுத்தது அந்த கதை சொல்லும் பொழுது இவர் கிளப்பி விட்டார் அவ்வளவுதான், உடனே அது சிரிக்கிறது, என்ன அவ்வளவு பெரிய இது என்ன இருக்கிறது, ஒன்றும் கிடையாது, காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, மேருகிரி இந்த நரசிம்ம பெருமானை சரபமூர்த்தியாக வந்து சிவபெருமான் அடக்கின பொழுது அவருடைய அந்த பறவையினுடைய நகத்திலே ஒரு துளியாக இருந்தது மேருகிரி. அப்படின்னா சரபம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். இது சின்ன துளியாக இருந்த மேருகிரி அகங்காரத்திலே துள்ளிக் கொண்டிருக்கிறதா, நான் யார் தெரியுமா, நான் அந்த மேருகிரியை விட சிறந்தவன், நான் என்னை விட பெருமையானவர்கள் இருக்க முடியாது என்று சொல்லும்படியாக விந்தியகிரிக்கு தன்னுடைய கோபத்தினாலேயும் அகங்காரத்தினாலேயும் வளர ஆரம்பித்தது. இப்போ இதுல முக்கியமான கருத்து என்னன்னா, ஒருவனுக்கு பெருமை இருக்கிறதா சிறுமை இருக்கிறதா என்று நாம் அவற்றை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேருகிரி சிறந்ததாக இருக்கலாம், இப்ப நான் சிறந்தவன் என்று சொன்னால் விந்தியகிரி இருந்தால் நான் சிறந்தவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப அவனை விட நான் சிறந்தவன் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த லோகம் காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் என்று சொல்லும் பொழுது, மாச்சரியம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, காழ்ப்பு என்று சொல்லுவோமே, இன்னொருவனை பார்த்து ஒப்பிட்டு அகங்காரமானது வளரும் பொழுது அது அழிவுக்கு வழிவகுக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். நமக்கும் அவ்வளவுதான், இன்னொருவரை பார்த்து நான் யார் தெரியுமா, அதான் அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி வந்து நெய்யிலே சாப்பிடுகிறான்னா, என் இலைய சாப்பிட்ட பிறகு நான் எண்ணெயிலே தடவி நெய்யில சாப்பிட்ட மாதிரி காண்பித்துக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு பழைய கதை சொல்லுவார்கள். இவ்வளவு இதுவே பெரிய கதையா இருக்கும்போது நான் அதுல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கதைகளுக்கெல்லாம் நான் போக விரும்பவில்லை. இது ஒன்றுமில்லை, பொறாமையின் காரணத்தினாலே ஒப்பிட்டு பார்ப்பதனாலே ஏற்படக்கூடியது. நம்ம சொல்லுவோமே கம்பேரிசன் வந்து என்னைக்குமே பிரயோஜனம் இல்லாதது. ஆனா பெரும்பாலானவர்கள் எல்லோருமே இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அவன் கார் வாங்கிட்டான், நான் வாங்கணும், அவன் வண்டி வாங்கிட்டான், நான் இதை பண்ணணும், அவன் வீடு கட்டிட்டான், நான் பண்ணணும், இப்ப அவன் இப்படி இப்படி எல்லாம் நகைகள் வாங்கி கொண்டிருக்கிறான், நான் பண்ண, இப்ப எனக்கு எது தேவையோ அதை நான் செய்வதில்லை, அடுத்தவன் இப்படி பண்ணிட்டான் அதனால நான் பண்ண வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு தொந்தரவுக்கு ஆட்படுகிறோம் என்று சொன்னால் இந்த மாச்சரியம் என்பதும் கம்பேரிசன் என்று சொல்லுகிறோமே, ஒப்பிட்டு பார்த்து அவசியமில்லாத விஷயங்களை சேர்த்துக் கொள்வதுதான் நம்முடைய அழிவுக்கு காரணமாக, நம்முடைய வளர்ச்சியின்மைக்கு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் மேலை நாடுகள்ல பார்க்கலாம், எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கிறார்கள். இப்போ அத்தனை பேருக்கு இங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னா வேற ஒன்றும் இல்லை, அவன் டிவி வச்சிருக்கிறான், நான் டிவி வச்சிருக்கிறோம், அவன் கார் வச்சிருக்கிறான், நான் எனக்கு கார், அவனுக்கு வீடு இருக்கிறது, எனக்கு வீடு இருக்கிறது, அப்பா எனக்கு வீடு வாங்க சக்தி இருக்கிறதா,

0: வீடு வாங்கினால் அதை திருப்பி அந்த கடன் வாங்கினால் கட்டக்கூடிய சக்தி இருக்கிறதா? அது கிடையாது. ஆசைப்படுவது தவறில்லை, ஒன்றை குறிக்கோளாக வைத்து அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வதிலே தவறுதல் கிடையாது. ஆனால் நம்முடைய சக்தி என்ன, அது நமக்கு தேவையா? எனக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் எனக்கு அது தேவையா? இது முக்கியமான விஷயம். எனக்கு தேவையே இல்லை. ஒரு வீட்டில் 4 TV இல்லை 2 TV தேவையா? ஹாலில் 1 TV, பெட்ரூமில் 1 TV. இது என்ன, இது எப்படி சொல்லுவது? இதற்கு 1 TV இருந்தால் அந்த இதுதானே பார்க்க போகிறோம். இல்லைன்னா கணவனுக்கு 1 TV, மனைவிக்கு 1 TV, குழந்தைகளுக்கு 1 TV, இல்லை அப்பா அம்மா யாராவது தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 TV. ஏன்னா இந்த சீரியல் பார்க்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பார்க்கணும். நம்முடைய வாழ்வு தடம் புரளுவதற்கு காரணம், நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், மற்றொருவரை நாம் இந்த கம்பேரிசன் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்வதனால தான் நமக்கு அழிவு வருகிறது, நமக்கு துக்கம் ஏற்படுகிறது. இதை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே விந்தியகிரி நாரதர் வந்து சொல்லும் பொழுதாக என்னுடைய தன்மை இவ்வளவு என்று இருக்கலாம், மேருவை விட நான் சிறந்தவன் என்று மேருவை இவன் கம்பேர் செய்து, மேருமலையை நினைத்து இவன் அவற்றோடு தொடர்பு விடுத்தி ஒப்பிட்டு பார்த்து நான் மேருகிரியை விட சிறந்தவன் என்கின்ற அகங்காரம் கொண்டு ஒரு காரியமாகின்ற வளர்தல் என்ற காரியத்தை செய்யும் பொழுது அழிவு தேய்தல் என்று சொல்லக்கூடியது நிகழ்கிறது. இது நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. வளர ஆரம்பித்ததாம் விந்தியகிரி, மேலே மேலே மேலே மேலே வளர்ந்து சூரிய சந்திரர்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு விந்தியகிரி வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவர்களெல்லாம் கட்டப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு பக்கம் முழுவதுமாக வெயில் இருக்கிறது, இன்னொரு பக்கம் முழுவதுமாக இரவு இருக்கிறது. ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரனாக இருக்கிறது. நடுவிலே விந்தியகிரி வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள், என்ன செய்வது, இந்த அகங்காரத்தினாலே இப்படி செய்து கொண்டிருக்கிறானே விந்தியன், இதற்கு யார் சரியான பாடம் புகட்டுவது என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய நினைவுக்கு வருகிறார் குருமுனிவராக இருக்கப்பட்ட அகஸ்தியமுனி. அகஸ்தியமுனி வரை அவர்கள் துதிக்கிறார்கள். துதித்த உடனேயே மகத்துவமுடையாய் ஓலம் மறைவுணர் மணியே மிகத்துயர் படைத்தேம் ஓலம் விமலனே ஓலம் என்று சொல்லும்படியாக விந்தியத்தினாலே நாங்கள் கட்டப்படுகிறோம், எங்களை காக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகின்றார்கள். இவர்களுடைய அந்த கூக்குரலானது அகஸ்திய முனிவருக்கு அவருக்கு கேட்கிறது. அவர் பார்த்தார் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இது மாதிரி விந்திய வளர ஆரம்பித்தான், மேருவுக்கு சமானமாக நினைத்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறான், ஆதலினாலே உலகங்கள் எல்லாம் நிலை தடுமாறுகின்றன என்று சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதை அவனுடைய கர்வத்தை நீங்கள் அடக்கி மீண்டும் நல்ல நிலையை கொண்டு வர வேண்டும். சரி, இவருக்கு இவ்வளவு மகத்துவம் இருந்தாலும் கூட இவருடைய பெருமை என்ன என்று கேட்டால், இவ்வளவு மகத்துவம் இருந்தாலும் தன்னுடைய மகத்துவம் தனக்கு தெரியாதபடியாக என்னுடைய காரணத்தினாலே வரவில்லை, இறைவன் கொடுத்ததினாலே இது வந்தது என்று நினைத்தார். இந்த ஒரு கருத்தை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பிறகு பார்க்கும் பொழுது அசுரகண்டத்தில் இன்னொரு கருத்தையும் பார்க்க போகிறோம். என்னுடைய தொடர்பு விடுத்தி கச்சியப்பரோடு ஒரு கருத்தை பார்க்க வேண்டும். இறைவனாலே இது ஏற்படுகின்றது என்று அந்த குருமுனிவரான அகஸ்திய முனிவர் சிவபெருமானை நினைத்து பிரார்த்திக்கிறார். இறைவன் வந்து தோன்றுகின்றாராம். என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், இறைவா, தேவர்களெல்லாம் என்னிடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள், என்னுடைய சக்தி என்பது ஏது? எல்லாம் உன்னுடைய கருணை இல்லையா? உன்னுடைய கருணையினாலே அவர்கள் வேண்டியதை நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். கவலையே பட வேண்டாம், நீ நினைத்தது நடக்கும் என்று ஆசி கொடுக்கிறார் சிவபெருமான். அப்பொழுது அவர் கேட்டார், நான் இங்கிருந்து உன்னை பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே இருந்தால் நான் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும், செல்லக்கூடிய சமயத்தில் இந்த சிவ பூஜையை நான் விடக்கூடாது, அதற்கு தீர்த்தம் வேண்டும் இல்லையா, ஒரு நல்ல தீர்த்தமாக எனக்கு தந்தருட வேண்டும், எப்பொழுதும் உங்களை நான் பூஜை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அகஸ்தியர் கேட்கிறார். என்ன பாருங்க, நம்ம போகும் பொழுதெல்லாம் எங்கேயாவது பிரயாணத்துக்கு போறோம்னா எந்த ட்ரெஸ் வேணும் என்ன சாப்பிடலாங்கிறது தான் யோசிப்போம். ஆனால் இவர் இறைவனுக்கு பூஜை எங்கு போனாலும் செய்ய வேணுங்கிற ஒரு கருத்தோடு இருந்தார். உடனே 7 புண்ணிய நதிகள் என்று சொல்லும்படியாக கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி என்றெல்லாம் சொல்லும். கங்கை யமுனை செய்வ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி என்று சொல்லக்கூடிய அந்த 7 புண்ணிய நதிகளிலே 7வதாக இருக்கக்கூடிய இதை ஆழ்வார் பாடும்போது கங்கையர் புனிதமாய காவிரி என்று பாடுவார். ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது கங்கையர் புனிதமாய காவிரி என்று பாடுவார். அப்படி புனிதமாக இருக்கக்கூடிய காவிரியை கா விரித்ததுனாலே காவிரி, அதை கானா சோலைகள் அர்த்தம், தன்னுடைய இரு பக்கத்திலேயும் சோலைகளை விரித்து அதாவது வளர்த்த காரணத்தினாலே காவேரி என்று சொல்லக்கூடிய தன்மை கிடைத்ததான். கவேர ராஜனுடைய மகளாக பிறந்ததுனாலும் காவேரி என்று சொல்லக்கூடிய பெயர் கிடைத்தது என்று சொல்லுவார்கள். இந்த காவேரி தான் லோபாமுத்திரையாக அகஸ்தியருடைய மனைவி என்கின்ற சரித்திரமும் உண்டு. இப்படி இந்த காவேரியாக இருக்கப்பட்டவளை அழைத்து இவருடைய கமண்டலத்திலே குடியிரு, அகஸ்திய முனிவரோடு செல் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகின்றாள், சிவபெருமானே, இப்பொழுது யாரோ ஒருவர் பின்னாலே என்னை செல்லச் சொல்கிறீர்களே, இது சரியா? நான் நதியாக எப்படி நதினா அது வளர்ந்து பாய்ந்து கொண்டிருக்க வேண்டாமா? நான் இப்படி செல்லலாமா? கமண்டலத்திலே நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சிவனிடத்திலே கேட்கும் பொழுது, கவலைப்பட வேண்டாம், தக்க சமயத்திலே மீண்டும் இந்த உலகை உய்விக்கக்கூடியாக நதியாக நீ மீண்டும் ஏற்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து மறைகின்றார். அப்பொழுது அந்த கமண்டலத்திலே காவேரி நதியை வைத்துக் கொண்டு அகஸ்திய முனிவர் வருகிறார். இந்த கதைகளெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு முன்பாக நடந்தது அப்படிங்கிறதை நீங்கள் நினைப்பிலே கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்னா, சூரபத்மாதி அரக்கர்களினுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கிருந்து அகஸ்தி முனிவர் வருகிறார். வரும் பொழுது வழியே விடாதபடியாக எல்லாவற்றையும் அடைத்துக் கொண்டு விந்திய ஆனவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இவர் வருகிறார். விந்திய மகாராஜனே என்று சொல்லும் பொழுது, என்ன மகரிஷி, என்ன வேண்டும், இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீரே என்று கேட்டான். அவன் அந்த ஆணவத்தினாலே கேட்கும் பொழுது, இல்லை, நான் தென் திசை செல்ல வேண்டி இருக்கிறது, தயவு செய்து எனக்கு வழிவிடுகிறீரா என்று கேட்கிறார். அந்த அகங்காரத்தினுடைய உச்சிக்கு சென்ற விந்தியன் அவன் சொல்லுகிறான், என்ன உமக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, இப்பொழுது நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னை தாண்டி உமாலே எப்படி செல்ல முடியும், வழி கிடைத்தால் செல்லலாம் என்று சொல்லும்படியாக அவன் சொல்லுகிறான். உடனே சிரிக்கிறார் இந்த குருமுனி. இறைவனை நினைத்தார். இறைவனை நினைத்த உடனே கையை உயர தூக்கினாராம். இவர் இருக்கிறது அங்குஷ்ட பிரமாணம், அதாவது ஒரு இன்ச்சு தான், ஒரு சின்ன கட்டவரல் மாதிரி தான் இருப்பார் என்று சொல்வார்கள் இந்த குருமுனியை, அகஸ்திய முனிவரை. அவ்வளவு குள்ளமான இவருடைய முனியனுடைய கரம் நீளுகிறது. விந்தியனுடைய சிகரம் எங்கே இருக்கிறதோ, விந்திய மலை சிகரம், அதனிலே இவருடைய கையானது வழித்து அழுத்த பாதாள லோகத்திற்கு சென்று விழுந்தான் விந்தியன் என்று அவன் கீழே விழுகிறான். விழுந்த உடனே அகங்காரமும் கீழே விழுகிறது அவனுக்கு. அவன் கதறுகிறான், அகஸ்தி முனிவரே, உங்களுடைய பெருமை தெரியாமல் நான் இப்படி செய்துவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும், எனக்கு மீண்டும் மலையாகின்ற தன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கவலைப்பட வேண்டாம், நான் திரும்பி வரும் பொழுது மீண்டும் எழுவாய் என்று சொல்லி தாண்டி சென்றாராம். அவர் இன்னும் திரும்பவில்லை, இன்னும் தென் திசையிலேயே தங்கி இருக்கிறார் என்றுதான் அதற்கு சொல்வார்கள். அப்படி அந்த பர்வத ராஜனை தாண்டி கொண்டு, விந்தியராஜனை அழுத்தி கீழே குறிந்திருக்கக்கூடிய விந்தியராஜனை தாண்டி கொண்டு இவர் சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் பொழுது இந்த மேற்கு மலை தொடர்ச்சி வரியாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் மைசூரு இந்த பக்கம்லாம் வந்திருக்கணும், கண்டிப்பா குடகுமலை பக்கம் அவர் வந்திருக்கிறார். ஏன்னா இப்பொழுதுதான் பார்க்க போகிற முதலேயே பார்த்த சரித்திரமாக வாதாபி இல்வலன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர், அஜமுகி அதாவது சூரபத்மனுடைய தங்கை பிள்ளைகள், அஜமுகியினுடைய குழந்தைகள், வாதாபி இல்வலன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் அங்கே ஆசிரமம் அமைத்து கொண்டு வாதாபியை வெட்டுவான் இல்வலன், அவனை மாமிசமாக்கி அவனை சமைத்து எல்லோருக்கும் கொடுப்பான். அவர்கள் சாப்பிட்ட உடனேயே வாதாபி வெளியில வா என்று சொல்லும் பொழுது அவர்களை வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளியே வர, இரண்டு பேரும் அந்த முனிவர்கள் ரிஷிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மாமிசத்தை தின்னுவார்கள் என்று சொல்லி, அப்படி ஒரு ஒரு கள்ள வேடிவத்தில், அடிக்க வேண்டாம் உதைக்க வேண்டாம் இப்படித்தான் செய்வார்கள் என்று சொல்லும்படியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு அகத்தியர் வருகிறார். அகத்தியர் வரும் பொழுது இவர்கள் பார்க்கிறார்கள், ஆஹா, மிகச்சிறந்த தபோதனர் ஒருத்தர் வருகிறார், இவரை மட்டும் விட்டுவிடலாமா, ஆக என்ன செய்ய வேண்டும், இவரையும் நாம் கொல்ல வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள், வாதாபி இல்வலனும். ஆக வாதாபியானவன் ஒரு ஆட்டினுடைய வடிவத்தை இங்கே ஏற்றுக்கொள்ளுகிறான். அதை அறுத்து சமைத்து இல்வலன் அங்கே வைத்து இவரை வணங்கி வரவேற்று அர்க்கிய பாத்திய ஆச்சமனங்களினாலே இவரை எல்லாம் வரவேற்று, முகரிஷே, சரியான சமயத்திலே வந்திருக்கிறீர்கள், எங்களுடைய தந்தைக்கு இப்பொழுது திதி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நல்ல சத்தான ஒருவர் கிடைக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், நீங்கள் வந்துவிட்டீர்கள், ஆக நீங்கள் தயவு செய்து எங்களுடைய தந்தையினுடைய நினைவாக நீங்கள் அமுது அருந்த வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அன்னத்தை எங்களுடைய பிக்ஷையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப நைச்சியமாக பேசுகிறான். அவர் சரியின்னர். உடனே நம்ம கேட்கலாம், என்ன சார் இவ்வளவு பெரிய தப்போ வலிமையுடைய அகஸ்தியருக்கு தெரியாதான்னா, எப்ப பார்த்தாலும் இப்போ ஒருத்தர் பெரிய ஆபீசரா இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் ஆபீசராவே இருப்பாரான்னா, வீட்டுக்கு வந்துட்டு சாதாரணமா இருப்பார், கொட்டு சோட்டு போட்டுட்டே எப்பவும் இருப்பாரா? இதே போலத்தான் முனிவர்கள் எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் தம்முடைய தவத்தினுடைய தன்மையை, ஞானத்தன்மையை எப்பொழுதும் வெளிக்காட்டி கொண்டே இருப்பதில்லை, அவர்கள் சாதாரணர்களாக இருக்கிறார்கள். பித்தர் போல பேதையர் போல பத்தர் போல திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி திரியக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவைப்பட்ட பொழுதுதான் தங்களுடைய தபோசக்தியை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார்கள். ஞான சக்தியாக இருந்தாலும் தங்களுடைய தவ வலிமையையும் கூட தேவைப்பட்டால் மாத்திரமே பயன்படுத்துகிறார்கள். இங்கேயும் அகஸ்தியரும் அதே போலத்தான் அங்கே வருகிறார். இங்கே இன்னொரு சிறப்பும் பார்க்கலாம். தென் திசையிலேதான் இந்த சைவம் என்று சொல்லுகின்றோமே அது வெஜிடேரியன், அது முக்கியமானது. அதாவது மாமிசம் சாப்பிடாமை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை, கொல்லாமை என்று சொல்லக்கூடிய தன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடியது நம் பகுதியில மட்டும்தான், தென் திசையிலே மட்டும்தான். அதற்கு இது ஒரு காரணம் என்று சொல்லும்படியாகவும் சொல்லுவார்கள். முதலிலே அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது மாமிசம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், ஆனால் அது நிறுத்தப்பட்டது அகஸ்தியரனுடைய ஆணையினாலே என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இப்பொழுது அந்த மாமிசத்தை எடுத்துக்கொண்டு வாதாபியை வெட்டி வாதாபியை கரி சமைத்த அந்த கரியை கொடுத்து அகஸ்தியரை உண்ணச் சொல்லுகிறான் இன்வலன். அகஸ்தியரானவர் உண்ணுகின்றார், திருப்தரானார். உடனே இவன் சிரிக்கிறான். என்றாது இவன் சிரிக்கிறானே என்று பார்க்கும் பொழுது, ஆஹா வாதாபி, இப்பொழுது நீ தயாராக இரு, கிழித்து கொண்டு வர வேண்டும்னா. எப்பவுமே ஒரு காரியத்தை பண்றான் பட்டுன்னு பண்ணிடணும். இவன் என்னன்னா இப்போ அங்கே டைலாக் பேசின்னு இருக்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கிறான். உள்ளே வயிற்றிலே ஒரு குமட்டல் ஏற்பட்டதான் அகஸ்தியருக்கு. தன்னுடைய என்னது இப்படி நடக்கிறது, என்னுடைய உடலானது மாறுபாடு அடைகிறதே என்று நினைத்த பொழுது உள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அவருக்கு தெரிந்தது. தன்னுடைய ஞான காட்சியினாலே சிரித்த உடனே அவ்வளவுதான் வயிற்றை தடவிறானான் தன்னுடைய கரங்களினாலே. வாதாபி ஜீர்ணோபவ என்று சொல்லும்படியாக ஜீரணமாவா என்று சொல்லி தன்னுடைய கரங்களினாலே அவர் தடவினாராம். உள்ளே இருந்த வாதாபி அப்படியே ஜீரணமாகிவிட்டான், அவன் ஜீரணமாக ஆகிவிட்டான். இங்கே வெளியிலே இருக்கக்கூடிய இவன் வாதாபி வெளியிலே வா, வாதாபி வெளியிலே வா என்று சொல்லும்படியாக கூப்பிடுகிறான். ஆனால் வாதாபி வரவில்லை. கோபப்பட்டானா, கோபப்பட்டவன் இவரை அடித்து விடுகின்றேன் என்று அவரை கொல்லுவதற்காக செல்லும் பொழுது தர்பையிலே மந்திரத்தை ஓதி அந்த இல்வலனையும் கொன்று விடுகின்றார் அகஸ்திய முனிவர். எல்லோருக்கும் பரம சந்தோஷம். எல்லாரையும் மஞ்சகத்தினாலே கொண்டிருக்கக்கூடிய வாதாபியும் இல்வலனும் மாண்டார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வாதாபியும் இல்வலன் துர்வாச புத்திரர்கள் ஆன காரணத்தினாலே பிரம்மஹத்தி தோஷமானது அகஸ்தியரை பீடித்ததாம். இவர்கள் அந்த துர்வாசரனுடைய மக்களாக இருந்த காரணத்தினாலே பேயுருவம் கொண்டு அகஸ்தியரை பிடிக்க துன்புறுத்த வருகின்றார்கள். பார்த்தார் என்ன செய்வது என்று நினைக்கும் பொழுது அங்கே குடகு மலையிலே பிரம்மகிரியிலே சிவபெருமானை ஸ்தாபித்து அவரை பூஜித்து இவர்கள் இருவருக்கும் சாபவிமோசனம் கொடுத்து அவர்கள் நல்லகதிக்கு அடையச் செய்து இவரும் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக் கொண்டார் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த காவேரியை கமண்டலத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியர் பிரம்மகிரி என்று சொல்லக்கூடிய குடகுமலையிலே வந்து தங்கி சிவபெருமானை பிரம்மகிரி ஈஸ்வரராக இருக்கப்பட்ட இன்றைக்கும் பார்க்கலாம் அங்கே இறைவனை சிவபெருமானை ஸ்தாபிதம் செய்து அகஸ்தியேஸ்வரராக அங்கே அகத்தியராலே வணங்கப்பட்ட சிவபெருமானாக இருக்கிறார். அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இவர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்திரன் அங்கே வருந்திக் கொண்டிருக்கிறான். இந்த அகஸ்தியர் வரும்பொழுது இன்னொன்று நடந்தது, நம்ம முதலிலேயே இந்த சரித்திரத்தை பார்த்திருக்கிறோம். அதாவது க்ரௌஞ்சகிரி என்று சொல்லக்கூடியவன் இந்த வாதாபியின் வலன் வருவதற்கு முன்பாக அவன் அரக்கனாக இருந்தவன் இவரை அழிக்க வேண்டும், அகஸ்தியரை அழிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய மலையை போலே உருமாறி நிற்கிறான். விந்தியகிரியினுடைய அகந்தையை அழித்து வரக்கூடியவர் இந்த மலையின் வழியாக வருகிறார். வரும் பொழுது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார், இதுதான் பாதை, நம்ம மலையை கடந்து செல்ல வேண்டும் என்று செல்லும் பொழுது திடீரென்று இன்னொரு பக்கம் பாதை போகிறது. சரி, இந்த வழியாக போகலாம்னா இன்னொரு பக்கம் போகிறது. இப்படியே பாதை திசை தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறார். தேவர்களே பயப்படக்கூடிய அளவிற்கு இருட்டும் இடியும் மின்னலுமாக தன்னுடைய மாயையினாலே க்ரௌஞ்சன் ஏற்படுத்தினானாம். மயங்கி கதிகலங்கி நிற்கக்கூடிய அகத்தியர் தன்னுடைய ஞானத்தை அப்பொழுதுதான் ஞானக்கண்ணினாலே பார்க்கும்பொழுதாக அரக்கனுடைய வேலை என்று சொல்லி தன்னுடைய தண்டத்தினாலே மலையாக இருக்கக்கூடிய அந்த க்ரௌஞ்சனை குத்துகிறாராம். தன்னுடைய தண்டத்தினாலே பலவிதமான இடங்களிலேயும் ஓட்டை ஏற்பட்டு அதன் மூலமாக வழி ஏற்பட்டு வெளியிலே வந்த அகஸ்தியர் சொன்னார், அரக்கனே நீ இப்படியே மலையாக இரு, நான் என்னுடைய தண்டத்தினாலே எந்த இடங்களை குத்தினேனோ அவையெல்லாம் மாயத்திற்கு இருப்பிடமாக இருக்கட்டும், நீ மலையாக கிடந்து எல்லோருக்கும் துன்புறுத்தி அவர்கள் துன்பம் செய்து வருந்தக்கூடிய சமயத்திலே முருகப்பெருமானுடைய வேலினாலே மாழ்வாய் என்று சொல்லி இந்த குடகுமலைக்கு வந்தார் என்பதாக அந்த க்ரௌஞ்சகிரி அதாவது தாரகாசுரனை கொல்லக்கூடிய சமயத்தில் நம்ம அந்த சரித்திரத்தையும் பார்த்தோம். இங்கே இவர் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமானை நினைத்து. ஆனால் இந்திரனும் தவம் செய்ய முடியவில்லையே, பூஜை செய்ய முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கின்றான். அங்கே அவரிடத்துல நாரதர் போனார். வணங்கி வரவேற்று அவரிடத்துல கேட்டான், மகரிஷே, நான் இந்திரலோகத்துல தான் இருக்க முடியல, இங்கு வந்து இறைவனுக்கு பூஜை செய்யலாம் என்று சீர்காழிக்கு வந்தேன். ஆனால் அசுரனுடைய ஒற்றர்கள் இங்கும் வருவது கண்டு மூங்கிலே மறைந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய பூஜைக்கும் இடையூறாக இப்படி இருக்கிறதே, என்ன செய்வது? ஒரு நல்ல நதி பாயும் என்று அசரியரி சொன்னது நடக்கவில்லையே என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அடுத்தது நாரதர் அடுத்த காட்சியை தொடங்கி வைக்கிறார். அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் நடந்தால் போதும், இங்கே ஒரு பெரிய நதி வரும். என்ன சின்ன விஷயம் செய்ய வேண்டும்னால், அகஸ்திய மகர்ஷியினுடைய கமண்டலத்திலே இறைவன் கொடுத்த ஒரு புண்ணிய நதியானது இருக்கிறது, அந்த நதியை கமண்டலத்திலே இருந்து கவிழ்த்து விட்டு விட்டால் போதும், அவ்வளவுதான். அந்த நதியானது வரும், இங்கே சீர்காழியிலேயும் பாயும், உனக்கும் நல்லது ஏற்படும் தான். இந்திரன் நடுங்கிட்டான், சுவாமி, நான் உம்மிடத்துல ஒரு ஏதோ எனக்கு கஷ்டமா இருக்குன்னு கேட்டா இதை விட ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லுகிறீரேன்னா, எது கமண்டலத்தை கவிழ்ப்பது கஷ்டமானார், கமண்டலத்தை கவிழ்ப்பது கஷ்டம் இல்ல, அது வெறும் ஆளு கமண்டலம்னா கவிழ்க்கலாம், அகத்திய முனியினுடைய கமண்டலம் அது, ஒரு பெரிய அக்னி பிளந்தாக ஒரு மலை இருக்கும் பொழுது பக்கத்துல கொசு போய் நான் என் இடத்துல முட்டி பார்க்கிறேன்னா கொசு என்ன ஆகும், பக்கத்திலே நெருங்க முடியாது. தவத்திலே சீலத்திலே சிறந்தவர் அகஸ்திய மகரிஷி, அவரிடத்துல நான் போய் விளையாட முடியுமா? என்னால முடியாது, உருப்படியான வழியை சொல்லுங்கள் என்று இந்திரன் நாரதன் இடத்துல கேட்கிறான். நாரதர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், கவலைப்படாதே, இதற்கு ஒரு சின்ன வழி உண்டு. என்னன்னா, எந்த விக்னங்களை எல்லாம் ஏற்படுத்தி அவற்றையெல்லாம் களையக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த விக்ன நிவாரணனாக இருக்கப்பட்ட விநாயகனை ஸ்தோத்திரம் செய், விநாயக பெருமான் மனது வைத்தால் இது நடக்கும், இதை செய் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லிவிட்டு செல்லுகிறார். அவ்வளவுதான், ஆனந்தத்திலே விநாயக பெருமானுக்கு இவர் சொன்ன இந்த காரியம் நடத்த முடியும், விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய முடியும் என்று ஆனந்தமாக விநாயக பெருமானுக்கு பூஜை செய்கின்றானா, அப்பம் பால் நெய் அன்னம் பலவிதமான அப்பம் உப்பளம் அமுது செய்தருடைய தொப்பையப்பன் என்று சொல்லும்படியாக இருக்கிறான, கடலை நுகர்கட்டி நூதர விபரீத கரட தடம் உமதன் நடின சிறு நயன கரிணி முகவரது துணை போகோனே. அவ்வளவு சாப்பிடக்கூடியவர் என்று இந்த இடத்துல வரும். கரிணின்னா இந்த இடத்துல அதாவது யானையினுடைய முகத்தை உடையவராக இருக்கப்பட்டவர், கரிணி முக வரது துணை மோனை என்று முருகப்பெருமானை பற்றி பாடுவார். அப்படி எத்தனையோ இக்கவரை பொறி அவர் துவர இள நீர் வண்டச்சில் வயரப்ப வகை பச்சரிசி விட்டு விளறி பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் என கொணரு விக்கிரமத்தனும் அருளாடி விற்பகுடி நச்சடின விற்பரமரப்பருமாடே அருள் வித்தகமரப்புடைய பெருமாளே. ஏராளமாக இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் ஏழு துவரை என்று சொல்லும்படியாக வண்டச்சில் பயறு அப்ப வகை இவ்வளவு விதமாக சாப்பிடக்கூடியவரா, அவருக்கு வந்து ஏராளமான அன்ன வகைகள் பக்ஷண வகைகள் பழ வகைகள் எல்லாவற்றையும் அவருக்கு அமுது செய்வித்து பூஜை செய்கின்றான் இந்திரனானவன். செய்தவுடனேயே பரம சந்தோஷிதராக விநாயக பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார். வணங்கி நின்றானா, உடனே கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய சமயத்தில், எல்லா கணங்களுக்கும் இவர் நாயகனோ, எல்லா பாபங்களையும் இவர் நீக்கக்கூடியவரோ, எல்லா விக்னங்களையும் இவர் நீக்கக்கூடியவரோ, அந்த விக்னராஜனை வணங்கி கேட்கின்றான், இங்கே சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்படியாக நந்தவனம் வளரவில்லை, இதற்கு ஒரு நதி அல்லது நீர் ஆதாரம் தேவைப்படுகிறது, நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் சொன்னாரா, இவ்வளவுதானா, ஆகாசத்திலே இருந்து கங்கையை கொண்டு வர வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும், இல்ல அமுத தாரையை இங்கே பொழிய செய்ய வேண்டுமா, என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அவையெல்லாம் தேவையில்லை இறைவா, இப்பொழுது நடக்கக்கூடிய இறைவனுடைய சித்தப்படி அகஸ்தியர் கமண்டலத்திலே காவேரியை எடுத்துக் கொண்டு வருகிறார். அந்த கமண்டல தீர்த்தத்தை நீங்கள் மீண்டும் இங்கே பிரவகிக்கும்படியாக காவேரியை இந்த பூமியிலே ஓடும்படியாக செய்தீர்கள் என்று சொன்னார், இங்கே வந்து சேரும், எனக்கும் நல்லதாகும் என்று சொன்னாராம். சொன்ன உடனே, அவ்வளவுதானே, கவலைப்பட வேண்டாம், நான் நிச்சயமாக செய்கிறோம் என்று சொல்லி அருள் செய்தவராக கணபதியானவர் அங்கே செல்லுகிறார். இங்கே பிரம்மகிரியிலே அகஸ்திய பூஜை செய்து கொண்டிருக்கிறார், கமண்டலம் அருகிலே இருக்கிறது, அதிலே காவேரி இருக்கிறார். காகையினுடைய வடிவத்திலே விநாயக பெருமான் வந்து அந்த கமண்டலத்தின் மீது அமர்ந்தாராம். ஐயோ, ஏதாவது இந்த காக்கை ஏதாவது எச்சமிட்டு விடும், இது வந்து சரியல்லவே என்று நினைத்து இந்த மங்களமான தீர்த்தத்திலே இவை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று தன்னுடைய மனத்தை நினைத்தவராக அகஸ்தியரானவர் கையாலே ஓட்டுகிறார். விநாயக பெருமான் காக்கையாக இருந்தவர் அப்படியே கமண்டலத்தை கவிழ்த்து விட்டு ஓடுகிறார். காவேரி நதி பல்கி பெருகி அந்த இடத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்க ஒன்று பார்க்கலாம், காவேரி இன்றைக்கும் இந்த அக்டோபர் மாசத்துல வரும், இது வைப்பசி மாசம் நம்முடைய இதுல அக்டோபர் மாசத்துல காவேரி உத்பவம் என்று சொல்லி இங்க குடகுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய திருவிழா அது. அவர்கள் இரண்டு நாளாக கொண்டாடுவார்கள். அடுத்த நாள் வந்து அங்கே இறைவி வருகிறாள், ஒவ்வொரு இல்லத்துக்கும் வருகிறாள் என்று அன்றைக்கு முதல் நாள் காவேரி உத்பவம் என்று இன்றைக்கும் இந்த வருஷமும் கிடையாது நான் சொல்லுகிறேன். இத்தனை மணிக்கு இந்த நிமிஷத்துக்கு காவேரி உத்பவம் என்று சொன்னால் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அதாவது மைசூரிலே இருந்து போகலாம் அல்லது மைசூரில் இருந்து மடிக்கேரி என்று சொல்லக்கூடிய நெற்காரான் பல இடத்துல ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் இல்லையா, அந்த மடிக்கேரியிலே இருந்து போகலாம் அல்லது மைசூரில் இருந்து இன்னொரு வழியாகவும் அதாவது வீராஜ்பேட்டை வழியாகவும் செல்லலாம். அங்கே தலைக்காவேரி என்று சொல்லி இருக்கக்கூடிய இடம் அதுதான் பிரம்மகிரி என்ற பக்கத்தில் ஒரு பிரம்மகிரியாக சின்ன குன்று இருக்கும். இங்கே மேலே சின்ன குண்டம் அவ்வளவு தான், ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி இருக்கக்கூடிய ஒரு குண்டம். அந்த குண்டத்திலே இருந்து அது சின்ன இடம், அந்த இடத்துல இருந்து காவேரி ஆனவள் பிரகிக்கிறார் அவ்வளவுதான். அந்த குண்டத்திலே தயவு செய்து போய் பார்க்க வேண்டும், அருமையான இடங்கள். அவர்களுக்கு காவேரி தான் மாதா. இங்கே குடகில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த காவேரி இன்றைக்கும் கூட இந்த அக்டோபர் மாதம் இத்தனாம் தேதி இந்த நிமிடம் இந்த வினாடியிலே உத்பவம் நடக்கும் என்றால் உள்ளே இருந்து அப்படியே குமிழியிட்டு கொண்டு வரும். அதுக்காக பிரவகிக்கும்னு நினைக்க வேண்டாம், குமிழிகள் வரும். இந்த இயற்கை நிகழ்வு வருடா வருடம் அந்த குறிப்பிட்ட சமயம், ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி நடக்காது. சில சமயம் மத்தியானம், சில சமயம் சாயங்காலம், சில சமயம் காலை, சில சமயம் ராத்திரி. அந்த இந்த இடம் அவர்கள் அதை தெரிந்தவர்கள் கற்றறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சமயத்துல இது வரும் என்று சொல்லும் பொழுது காவேரி உத்பவமானது நடந்து கொண்டிருக்கிறது. காவேரி அங்கே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த தலைக்காவேரியில இப்படியா இவள் புறப்படுகின்ற சின்ன இடம், அதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுமாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகண்ட காவேரியாக மயில் கணக்குல, இந்த திருச்சியில நீங்க பாத்தீங்கன்னா அகண்ட காவேரியாக கொள்ளிடமாக ஓடுவார், அது நம்மால நடக்க கூட முடியாது, அவ்வளவு பெரிய நதி மயில் கணக்குல இருக்கும். ஆனா அதே நதி கையாலே அளந்து விடலாம் படியான இடத்திலே அங்கே வருகின்றாள் காவேரி தான் அங்கே இருந்து உத்பவம் ஆகி வருகின்றாள். தலைக்காவேரி என்கின்ற இடம் பெங்களூர், மைசூர், மைசூர்ல இருந்து மடிக்கேரி போய் மடிக்கேரியிலிருந்து போகலாம் அல்லது மைசூர்ல இருந்தும் கூட தலைக்காவேரிக்கு போக முடியும். அப்படி அந்த தலைக்காவேரி அந்த பிரம்மகிரியில இருந்து பாய்ந்து பிரவாகமாக அந்த காவேரி தாய் புறப்பட்டு வந்தால் இந்திரனுடைய அந்த சீர்காழி இருக்கக்கூடிய நந்தவனத்தையும் செழிப்பாக்கினால் இந்திரன் மகிழ்ந்தான். 20 பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே காக்கை கவிழ்த்தது, என்னடாது ஒரு காக்கை வந்து கமண்டலத்தை கவிழ்க்கிறதே, இந்த காக்கையார் பிடித்து கொல்ல வேண்டும் என்று இந்த காக்கை எப்பேற்பட்டது, இது ஏதாவது ஒரு அசுரன் வந்தானா வேற யாராவது ராட்சசனா என்று குழம்பினவராக தன்னுடைய ஞானத்தை விடுத்தார், கோபத்தை கொண்டார். கோபம் கொள்ளும் பொழுது ஞானமானது மறைந்து விடுகிறது. இங்கே அகத்தியருக்கும் கூட கோபத்திலே தன்னை மறந்தார், அந்த காக்கையை கொல்ல வேண்டும் என்று புறப்படுகிறார். விநாயக பெருமான் காக்கை வடிவில் இருந்தவர் இப்போ ஒரு சின்ன அந்தன சிறுவனாக மாறினார். அவன் ஓடுகிறான், உடனே என்னடா நம்முடைய கண் நம்மை ஏமாற்றி விட்டது, அது காக்கை கிடையாது அந்தன சிறுவன் தான் வந்திருக்கிறான், இவன் ஏதோ குஷமம் செய்திருக்கிறான், இவன் தேவனோ அவனனோ யாராக இருந்தாலும் சரி இவனை விடமாட்டேன் என்று சொல்லும்படியாக அவனை பிடித்து அடிக்க வேண்டும் என்பதாக வருகிறார். எப்படி அடிக்கணும்னாராம். இன்னைக்குமே வாத்தியார்களுக்கு ஒரு இது உண்டு, ஏன்னா பசங்க சின்ன பசங்களா இருப்பாங்களா, ரொம்ப எளிதாக அடிக்கணும்னா தலையில குட்டுறதுதான். இந்த தலையில குட்டுறதுங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எளிதான செயல், ஏன்னா அடிக்கிறது கன்னத்தலை அடிக்கணும் முதுகலை அடினா கஷ்டம், ஏன்னா இவங்க குனியணும். ஆனா தலையில அடிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த குட்டுறது எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக இருக்கும். இந்த சின்ன பையனை குட்ட வேண்டும் என்று அகத்தியர் அவர் நினைத்து கொண்டு தொடர்கிறாராம். அவன் அலட்சாட்டியம் பண்ணுகிறான், அவன் இங்க ஓடுகிறான் அங்க ஓடுகிறான், இவர் அவனை பிடிக்க ஓடுகிறார், பிடிக்க முடியாதுல கழித்து நிற்கும் பொழுது அவ்வளவுதான். வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் என்று சொல்வார்களே, அப்படி வேழ முகத்து விநாயகனாக தன்னுடைய தொப்பையாக கஜகர்ணன், லம்போதரன், சூர்பகர்ணன் என்று இருக்கக்கூடிய விக்ன கர்த்தா, விக்ன ஹர்த்தா என்று எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி புத்திரன், துவைமாத்திரே என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் சகலவிதமான கணங்களோடு காட்சி கொடுத்தாராம். அந்த ஹேரம்பனாக அந்த எம்பெருமான் காட்சி, விநாயக பெருமான் காட்சி கொடுத்தபடியே நடி நடுங்கி நிற்கிறார் அகத்தியர். ஆஹா விநாயக பெருமானே, உம்முடைய மாய எரியாமல் உண்மையான இப்பொழுது குட்ட வேண்டும் என்று வந்தேன், நீங்கள் இப்படி நீங்கள் தான் செய்தீர்களா, காரணம் இல்லாமல் செய்யக்கூடியவர் இல்லையே என்று நடு நடுங்கி வணங்கி தொழுது உம் அபச்சாரத்தை எப்படி நீக்கிக் கொள்வேன் என்றவராக தன்னுடைய தலையிலே மட்டேர் மட்டேர் நின்று குட்டி கொண்டாராம் அகஸ்திய முனிவர். தன்னுடைய திருக்கரங்களினாலே நிறுத்தினாராம் விநாயகப் பெருமான் அகஸ்தியரை. கவலைப்பட வேண்டாம், லோக சுபிக்ஷமாக இந்திரன் அங்கே பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காவேரியை பிரவகிக்க செய்தோம், அது நடக்கட்டும், உங்களுக்கு எந்த விதமான குறையும் இதனாலே ஏற்பட்டு விடாது, மீண்டும் சிவபூஜை செய்யும்படியான தன்மையும் உமக்கு கொடுத்தோம், நாமே வந்து இந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்ன உடனேயே வணங்கி நிற்கின்றார் அகஸ்திய முனி. அப்பொழுது பார்த்தாராம், அவர் கேட்கின்றார், நான் இப்பொழுது பூஜைக்கு அவருக்கு முதல்ல வந்ததாவதுதான், பூஜைக்கு நான் இனிமேல் என்ன செய்வது, இந்த நதி இல்லையேன்னு கேட்டாராம். அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இந்த நதியிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லும்படியாக அந்த விக்ன கர்த்தாவாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமான் விநாயக பெருமான் கணபதி சிறிது காவேரியை எடுத்து அவருடைய கமண்டலத்திலேயும் கொடுத்து, இந்த நதி செல்லட்டும், இந்த புண்ணிய நதி உங்கள் கமண்டலத்திலேயும் இருக்கட்டும், நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்னார். அப்பொழுது உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று எல்லாவற்றிற்கும் ரொம்ப சாதாரணமான விஷயங்களினாலே திருப்தி அடையக்கூடிய க்ஷிப்ரபிரசாதமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விநாயக பெருமான் பரம சந்தோஷராகி என்ன வர வேண்டும் என்று கேட்டாராம். அவர் கேட்டார், இதுக்கு மேல என்ன வேண்டும், உங்களை சந்த அந்த தரிசித்த பாக்கியம் போதாதா, ஆனாலும் கூட என்னுடைய மனம் உணராத காரணத்தினாலே கோபத்தினாலே உங்களை குட்ட வேண்டும் என்று நான் நினைத்து வந்தேனே, அந்த குட்டக்கூடியதை இனிமே எல்லாரும் பண்ணட்டும், எல்லோரும் தங்கள் நெற்றியிலே நெற்றி பொட்டிலே குட்டி கொண்டால் அவர்களுடைய வினைகளை அறுத்து அவர்களுடைய விக்னங்களை எல்லாம் அறுத்து தர வேண்டும், அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். இதுதான் பெரியவங்களுடைய தன்மை, அவர்களுடைய தவறானது மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதாக அவர்கள் மாற்றி விடுகின்றார்கள். எல்லாம் எனக்கு எனக்கு என்று அவர்கள் நினைப்பதே கிடையாது, அவர்கள் நினைப்பதெல்லாம் உலக காரணத்திற்காக, லோகக்ஷேமம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக கேட்கின்றார். இங்க கேட்ட உடனே விநாயகப் பெருமானும் அருள் செய்தாராம். இங்க பொட்டிலே குட்டி கொள்வது அப்படின்னு சொல்றமே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இரண்டு பக்க நெற்றி பொட்டிலேயும் நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்த மண்டவோடு பார்த்திருக்கீங்கன்னா தெரியும், அது சேரக்கூடிய இந்த தாடையானது போய் சேரக்கூடிய இடம், நமக்கு வந்து கீழே இந்த வாயானது தாடை அந்த கீழே இருந்து அசையும், மேலிருந்து அசையாது, மற்ற பிராணிகளுக்கெல்லாம் மேலே இருந்து இந்த முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மேலே இருக்கக்கூடிய வாய் அசையும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய வாய் அசையும். இப்படி அசையும்படியாக இருக்கும் பொழுது சேரக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒரு பெரிய இது கீழ் போட்ட மாதிரி ஜாயின் ஆயிருக்கும், அங்கே இணைப்பு இருக்கிறதே, இந்த இணைப்பிலே நாடிகள் அமிர்த நாடிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று சாஸ்திரம் அறிந்தோர் சொல்லுகிறார்கள். இந்த நெற்றி பொட்டிலே குட்டி கொள்வதன் காரணத்தினாலே நேரடியாக இரண்டு விஷயங்களை அவை செய்கின்றன, ஒன்று கண்ணுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றது, இரண்டாவது மூளைக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்றது. கண் நன்றாக காண்பிக்க வேண்டும் என்றால் கண் காண்பதற்கு இந்த நெற்றி பொட்டு பிரயோஜனப்படுகின்றது, இரண்டாவது மூளையில் இருக்கக்கூடிய செல்களை ஆக்டிவேட் பண்ண வேண்டும் என்று சொல்லும்படியாக இவை அந்த புத்தி கூர்மையை வளர்க்கின்றன என்று சொல்லுகின்றார்கள். குட்டி கொள்வது என்பதுல அந்த நாடியை அமிர்த நாடிகளை இவை ஆக்டிவேட் செய்கின்றன, அவற்றை ஊக்குவிக்கின்றன, நல்லபடியாக செய்கின்றன என்பதாக சொல்லுவார்கள். குட்டக்கூடியதில் இவ்வளவு தன்மை உண்டு, ஏன்னா எல்லாமே யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது கணபதியினுடைய வணக்கம், அதுல தோப்புக்கரணம் என்று சொல்லக்கூடிய விஷயமாகட்டும் அல்லது இந்த குட்டிக்கொள்வது என்று சொல்லக்கூடிய விஷயமாகட்டும் எல்லாமே யோக சாஸ்திரத்திலே சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ வணங்கினார் விநாயக பெருமானை, விடைபெற்றுக் கொண்டு அப்படியே வருகிறாராம். அங்கிருந்து தென்திசையை நோக்கி வருகிறார். குற்றாலத்திலே வரும் பொழுது அந்த குற்றாலத்திலே இருக்கக்கூடிய ஈசனை மறைத்து அங்கே வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது விஷ்ணுவினுடைய இடம், சைவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி மிகச்சிறந்த சைவ சின்னங்களை கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியரை உள்ளே நுழைவிடாமல் செய்துவிட்டார்கள். பார்த்தாராம் என்ன செய்வது, சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும், தன்னுடைய வடிவத்தை மாயையினாலே ஒரு வைஷ்ணவரை போலே ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல வருகின்றாராம். உள்ளே வரும் பொழுது வைஷ்ணவர் தானே என்று அனுமதிக்கிறார்கள். அங்கே பூஜை செய்வதற்காக வந்தவர் அங்கே விஷ்ணுவினுடைய கோலமாக வைத்திருக்கக்கூடியவரை தன்னுடைய கரத்தினாலே அழுத்தி குருகு குருகு குருகு குருகு குற்றாலா என்று சொல்லும் பொழுது சிவலிங்க திருமேனியராக மாறினாராம். சிவலிங்க திருமேனியராக மாறி விஷ்ணுமூர்த்தமானது பழைய சிவமூர்த்தமாக மாறியது. எல்லோரும் இவரை அங்கே கோபத்திலே இவரை அழிக்க வேண்டும் என்று வரும் பொழுது அவர்களெல்லாம் அழித்தவராக குற்றாலநாதருக்கும் பூஜை செய்து புதிகை மலையை அடைந்தார் அகஸ்திய முனி என்று சொல்லும்படியாக அந்த அகஸ்திய முனியரை பற்றி சொல்லுவார்கள். சகிய பர்வதத்தை அளந்தார் அவர் அடைந்து அடைந்து அங்கேயே இறைவனுடைய அந்த திருமண காட்சியை கண்டு ஆனந்தித்து பூஜை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக அங்கே அவர் சென்றடைந்தார். இங்கே காவேரியானவள் தேவேந்திரனுடைய இடத்திலே வந்து நந்தவனத்தை மீண்டும் செழிப்பிக்க செய்தாள். தேவேந்திரன் பூஜை செய்து கொண்டிருக்கிறான். தேவர்கள் எல்லாம் ஒரு முறை இவனை கண்டுபிடித்து வந்து கேட்கின்றார்களாம், இது நியாயமா தர்மமா? எங்களுடைய அரசராக இருக்கப்பட்ட நீர் இங்கே வந்து உன்னுடைய பத்னியோடு இருக்கிறீர், நாங்களும் அங்கே தேவலோகம் கிடையாது, இருக்க இடம் கிடையாது, தவித்துக் கொண்டிருக்கிறோமே, தலைவனான நீர் இப்படி செய்யலாமா? நீங்கள் தப்பித்து வந்து விடலாமா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அப்படி இல்லை, இந்திராணியையும் அவருக்கு அபகரிக்க வேண்டும் என்று சூரன் நினைத்தான். ஆரண காரணத்தினாலே நம்முடைய குலம் எல்லாம் மீண்டும் தடைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இங்கே இறைவனை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். சீர்களை பாருங்கள், இன்னை என்ன நடந்தது என்று சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றான். அவர்கள் சொன்னார்கள், சரி, ஆனால் நம்முடைய தேவகுலம் வளர வேண்டும் என்றால் இறைவனை நாம் நாட வேண்டும், சூரன் அழிய வேண்டும், இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, சரி, எல்லாரும் கைலையங்கிரிக்கு செல்லலாம் என்பதாக கைலையங்கிரிக்கு செல்வதற்காக புறப்படுகின்றார்கள். ஆனால் இந்திராணி நினைத்து நடுங்குகின்றார்களாம். கணவன் அருகிலே இருக்கும் பொழுது பரவாயில்ல, கணவன் அருகிலே இருக்கிறான், நம்மை காப்பாற்றுவான். இப்ப கணவனோ கைலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். என்னை யார் காப்பாற்றுவார்கள்? சூரனுடைய ஒற்றர்கள் இங்கும் அங்கும் திரிகிறார்களே, என்னை ஏதாவது எனக்கு கேவலமானது நடந்ததென்றால் எப்படி இருக்க முடியும்? நான் உயிர் வாழ முடியாதே, தயவு செய்து நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்திரன் கவலைப்படாதே, நான் சாஸ்தாவை வேண்டுகிறேன். அந்த பிரம்மசாஸ்தாவாக இருக்கப்பட்டவர், பரம சாஸ்தாவாக இருக்கப்பட்ட தர்மசாஸ்தா உன்னை வந்து காப்பாற்றுவார் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவள் கேட்கிறாள், என்ன சாஸ்தாவா, யாரது? அப்பேற்பட்ட தேவன் என்னை எப்படி காப்பாற்றுவார்? அவர் எப்படி பிறந்தார்? அவருக்கு எவ்வளவு சக்தி எப்படி கிடைத்தது? அவர் உலகங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லுகிறீர்களே, அவருடைய மகிமையை சொல்லுங்கள் என்று இந்திராணி கேட்க, சாஸ்தா தேவருடைய அந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அவருடைய சரித்திரத்தை இங்கே ஸ்காந்தமானது மிகச்சிறப்பாக
1: சுற்றம்பலம் சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பெந்துயர் தோன்றியர் வெறுபுரினும் எந்தாயுன் நடிகலாயே தாயின்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவென் பொடியனே சங்கரனே, இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் விடத்து உச்சி வைத்தது. பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மன்றொண்டர் பதம் போற்றி புலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ சீலனிகள் மூல ஆகமப்பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதா பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை தண்டமிழ் சிவநூல் அனுபவ செல்வர் சிவநூல் உணர்ந்து சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ சிவகதி மேவும் மகை செப்புமோர் விநாயக தவமருள் புராணம் இங்குலகில் அருளிய பேர் கச்சியப்ப முனிவரதம் பாதமலர் பங்கயத்தை உச்சி வைத்து உளமகிழ துதித்திடுவாய் நன்னெஞ்சே திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரங்கர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை மாசிலாமணேச பெருமான் பொன்னார் திருவடி மணங்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் பணிந்து எனது தந்தையாரின் திருவடியை பணிந்து இச்சிந்தனையை தொடரலாம். இன்றைய சிந்தனையில் பட்டாபிஷேக படலம் பகுதி 2. கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளி செய்த விநாயக புராணத்தில் உபாசன காண்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உபாசன காண்டத்துல சோமகாந்தன் வனம் புக துணிந்த படலம் பார்த்தோம். எதற்காக அவர் வனம் புக துணிந்து செல்கின்றார்? தன்னுடைய நோயை காரணமாக அவர் செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது தன்னுடைய மகனாராகிய ஏமகண்டனுக்கு முடிசூட்டி அவர் அரசாழ்வதற்கு தகுதியை கொடுத்து அவர் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். அதற்காகத்தான் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்துகிறார். பட்டாபிஷேகத்திற்கு எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பதை கச்சியப்ப முனிவர் பெருமான் அருமையாக அருளி செய்திருக்கிறார். அப்படி மங்களவியங்கள் விம்ம அந்த பட்டாபிஷேகத்திற்கு தேவையான பூரணாகுதி கும்பம் எல்லாம் வைப்பதற்காக செய்வதற்காக யாகசாலை அமைப்பதற்காக அந்த இடத்தையும் குருவாகிய குரு மூலம் அவ்வளவும் தெளிந்து அதை செய்வதற்கு முன் வருகிறார். இப்பொழுது அந்த யாகசாலையில என்னெல்லாம் அமைக்கின்றார் என்பது இன்றைய சிந்தனையில எத்தனை அஷ்ட திக்குகளையும் அந்த யாகசாலை கும்பத்தை அமைத்து அதன் மூலமாக அந்த ஹோமத்தை எல்லாம் செய்ய இருக்கின்றார். அதன் பின்பு பட்டாபிஷேகம் தன்னுடைய மகனாருக்கு முடிசூட்டுகிறார். இன்றைய சிந்தனையில் இதை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் அருகு சூழ் களையம் எட்டீர் அட்டியின் அட்டியினும் அகரும் எந்த எந்தகம் அரிதார மருவு மாற்றிதமே மனசிலை இரதம் வழங்கிரண்ட பிறங்கெட்டு தெருளுறும் கௌரி காஞ்சனம் சாதிலிங்கமே சிந்துரம் துத்தம் மருளரு இரண்டு விமலைகள் காந்தம் வகுத்த ஈரட்டையும் ஈட்டான். அந்த யாகசாலைக்கு வேண்டிய ஹோம திரவியங்கள்லாம் வேணும் இல்லையா, அதுபோல அந்த ஹோம திரவியங்கள் போல என்னென்ன இலைகள் என்னென்ன சமுதைகள் என்னென்ன பூக்கள் எல்லாம் வேண்டும் என்பதை இதுல சொல்றாரு. கௌரி காஞ்சனம் சாதிலிங்கம் சிந்துரம் இதெல்லாம் ரெடி பண்ற அருகு இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த யாகசாலைக்கு கொண்டு வர்றாங்க. சோதியின் மரமே சோதியின் கொடியே சோதியின் திறனமே பயையே மேத கும்பார சிதைவள சீவை இனர் சுரி இணை இனர் சுரிச மங்கையே விசையை பூதிசை சபையே புகழ் சக தேவை பூரணை கேசையே அட்டை தீதினை அறுக்கோ சதாபரி சிவபத்திரையும் அவ்வீரட்டின் இட்டான். இரட்டா 16. அந்த 16 இதுலயும் ஹோமகுண்டத்துக்கும் வளர்க்கறதுக்கு அதுல என்னென்ன அந்த ஜோதியின் மரமே அந்த யாகசாலைக்கு தேவையான சமித்துகள் அந்த மரத்தினுடைய அந்த குச்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் தயார் பண்றதுக்கு அதெல்லாம் எடுத்து வர்றாரு. குணக்குரு துவாரம் இருங்கும் இருமங்கு அடுத்த கும்பம் ஈராறு நுட்பலாசு துணர்கருங்காலியாம் பிறங்கல்லால் சுத்தவாள் கூவிலம் பண்ணி மண் வணக்கு நல் வாகை பிப்பிள மத்தி மல்கு நாரத்தை மாதலை என் துணக்கள் செய்யாத பட்டை 12 உருமுறை எடுத்து எடுத்துட்டான். அந்த சமித்துகள் 12 இதை எடுத்து அந்த 16 இதையும் அந்த ஹோமகுண்டத்திலையும் போடுறதுக்காக எடுத்து வைக்கிறாரு. அதுல நாரத்தை வாகை கூவிலம் வன்னி மாதலை செய்ய மற்ற எல்லாத்தையும் சேர்த்து பட்டை 12 உருமுறை எடுத்துட்டான். அது எந்த கிழக்கு திசையில, அடுத்தது அங்கியின் திசை அக்னி திசையில, அங்கியின் திசையின் ஒன்பது கும்பத்து ஆற்றும் மணாள் நிலை உரு மண் பங்கமில் புற்று மன்னிப கோடு வட்டமன் பாய்திரை கடன்மண் பொங்கு நீர்மடுமன் புண்ணிய தளத்து புனிதமன் விளங்கன் மன்னரசி தங்கும் அணிந்த ஒன்பதும் நாய்ந்த தனித்தனி உருமுறை இட்டான். அங்கியின் திசையாகிய தென்கிழக்கு அக்னி திசையில கும்பத்து ஆற்று நல்ல ஒரு புற்று மண், அந்த மண் வந்து நல்ல ஒரு புண்ணிய தலத்தில் இருக்கின்ற மண். அடுத்தது நீர், நல்ல ஒரு புண்ணிய தலத்தில் இருக்கின்ற அந்த நீர்களை எல்லாம் கொண்டு வந்து அக்னி திசையில கொண்டு அங்கே வைக்கின்றார்கள். அடுத்ததாக தென் திசை இந்திரன் அக்னி, அடுத்தது தென் திசை தெற்கு திசை ஆகிய தென் திசை வார, தென் திசை வார திருமருங்கடுப்ப சேர்ந்த பன்னிரண்டு கும்பத்துன் மண்டலம் கழுநீர் நீளமே வெண்டாமரை செந்தாமரை மகிழ் அழறி ஒன்று பாதிரியே குறவம் மாலதி மாலதியின் ஒன் மலர் முனி புட்பம் வண்டு சென்று தேன்மாந்து நந்தியாவட்டம் செண்பகம் ஈராறும் நேரிட்டான். அந்த தெந்திசையில ஈராரா பன்னெண்டு பன்னெண்டு வகையான பூக்கள், வெந்தாமரை செந்தாமரை அலரி பாதிரி குறவம் எல்லா வகையான நந்தியாவட்டம் சண்பகம் அத்தனை வகையான பனிரெண்டு வகையான பூக்களை கொண்டு வந்து நிரப்புகிறார்கள். அடுத்ததாக நிருதி திசை, நிருதியின் திசையில் கும்பம் ஒன்பதனும் நெகிழ்ந்த சந்தனம் வெட்டி வேறே அருமிகு புழுகு குங்குமம் வாசம் மல்கும் கத்தூரி தக்கோலம் திருகரு மகரு செழுமன சாபத்திரி இளவங்கமே என்ன வருவிரை பொருள்கள் ஒன்பதும் சால வரிசையின் எடுத்துற விட்டான். அடுத்தது நிருதி திசையில வந்து வாசனை திரவியங்களாக வெட்டிவேர் புழுகு குங்குமம் சந்தனம் கஸ்தூரி அப்படி இலவங்கம் அப்படி ஒன்பதும் சால வரிசையின் எடுத்துற வைத்தார்கள் நிருதி திசையில. அடுத்ததாக மேல் திசை, மேற்றிசை துவாரம் இரு மருங்கடுப்ப மேவிய கும்பம் ஈராறு கூற்றுரு மூங்கில் அரிசியொடு உழுந்து குள உழுந்து குள நெற்கோதுமையே அவையே தேற்றுனா உருகின் அரிசியின் எள் பயிறு தினை செழும் கடுகு மென்சாமை தோற்றிய வரகு என்று உரைத்த பன்னிரெண்டும் சுத்தி செய்து எடுத்து எனிதிட்டான். அடுத்ததாக மேற்றிசையில அத்தனை வகையான அரிசிகள், நமக்கு அரிசிகள்ல வகை இருக்குங்கிறத இப்பதான் தெரியுது. இப்பெல்லாம் எல்லா உடம்புக்கும் எல்லா நோய் வந்த உடனே இந்த அரிசி சாப்பிடுங்க அந்த அரிசி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கு அப்பவே சொல்லி வச்சுட்டாரு எந்த அரிசினால என்னென்ன பயன்கள். பொதுவாக கும்பாபிஷேகத்தப்போ மேல கலசத்துக்குள்ள அரிசிகள் வைக்கிறாங்க, வரகு எல்லா அரிசிகளும் வைக்கிறாங்க. அப்படி அரிசிகள் வைக்கிறது 12 வருஷத்துக்கு அப்புறம் அதை எடுக்கும்போது அப்படியே இருக்குமா அந்த அரிசிகள். அதெல்லாம் வந்து இங்க சொல்றாரு மேற்றிசை துவாரம் மேல் மேல் திசையில இந்த கும்பம் ஈராறு 12 கும்பங்கள்ல மூங்கில் அரிசி உளுந்து நெல் கோதுமை நாவுரி எல் பயிறு தினை செழும் கடுகு மென் சாமை அரிசி வரகு அரிசி என்று 12 சுத்தி செய்து எடுத்துட்டான். அடுத்தது வழி, வழியாகிய காற்று திசை, மேற்றிசைக்கு அப்புறம் வாயு திசை இல்லையா அந்த திசையை இங்க சொல்றாரு. வழிவளர் வழி என்றால் காற்று, வழிவள திசையில் கும்பம் ஒன்பதுன்

தனியினர் உரைத்தவரும் சிறுதூரோர் ஒன்பதும் ஆதர திட்டான் என்ற காற்று திசையில ஒன்பதையும் விடுகிறார். அதெல்லாம் சங்கபுப்பி, காந்தியஞ்சனி, எல்லாம் சூரிய வருத்தம் எல்லாத்தையும் அழகழகாக அங்கேயும் விடுகின்றார். அந்த வழிவளர் திசையாகிய காற்று திசையில எடுத்ததாக வடக்கு திசை குபேர திசை

தூய கோசலம் மயம் இழநீர் விடற்கரும் சுவையின் மாதலை நரத்தா வில்வ மரத்து ஆடிமம் பழாவின் தடக்கணி இரதமாய பன்னிரண்டும் தழைத்த காதலின் மிகச் சொரிந்தான். வடக்கு திசையில என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, பன்னிரண்டு கும்பத்துல பால் தயிர் பசுல இருந்து கிடைக்குது பாத்தீங்களா, அந்த பஞ்ச கவ்யங்கள் அப்படின்னு சொல்ற அந்த பால் தயிர் இழுது தூய கோசலம் கோமயம் இளநீர் இதெல்லாம் மாதலை வில்வ மரத்துல உள்ள அந்த இது பலாவினுடைய அந்த தனி கனி எல்லாம் பன்னிரண்டும் தழைத்த காதலின் மிகச்சரிந்தான். எப்படி எல்லாம் செய்யறாரு பாருங்க. சாதாரணமா ஒரு ஹோமம் செய்யும் போது நம்ம அசால்ட்டா செய்யறோம், ஆனா இவர் வந்து எவ்வளவு முறைப்படி எப்படியெல்லாம் செய்யறாருன்னு பாருங்க. அடுத்ததாக ஈசான திசை, வடக்கு திசைக்கு அப்புறம் ஈசான திசை. வடுவல் ஈசான திசையில் ஒன்பதிற்றும் ஆசை கும்பங்களுள் வேறுபடுவன வில்லையாதலான் முன்ன பாய்த்திய கந்த நீரேயா இடையிடை மும்மூன்று எண்ட செய்யினும் நீங்கிரும் பொருளிடப்படாது ஒழிந்த தடமணி கும்பம் தமக்கு முன் சொறிந்த தன் புனலாதியில் என்று ஒழிந்தான். ஈசான திசையில கும்பங்கள்ல அப்படியே புனித நீர்களை அப்படியே சொரிந்து சொரிந்து கும்பங்கத்துல வைக்கிறாங்க.

பதவரிசைகளே வாருமாள் வரைகள் அவற்றிடை பதங்கன் மண்ணி கண்டங்கள் என கொண்டு ஆறு நாவலந்தண்டீவன இயற்றுமும் பொன் மண்டபம் தியானித்தான். மேருமாள்வரை போல அவ்வளவு அலங்காரத்தையும் அப்படியே கைலாய மலையில அலங்காரம் பண்ணது போல இருக்கின்றதா அந்த அலங்காரங்கள். வான் வீதியிடை பொருள்கள் சேத்துரா வானத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் போல இந்த பொருள்கள் எல்லாம் அப்படியே வான வரிசையாக இருக்கின்றது. மண்டபங்கள் முழுக்க அப்படியே நட்சத்திரங்கள் மின்னுவது போல அந்த மண்டபத்தை அமைத்து விட்டார். செம்பொன்மால் விலங்கள் என தியானித்த செறிபத திடைபதம் முச்சி பம்புபால் இரண்டு வரிசையிற் சூழ்ந்த பதம் கொடு முடிகளா பாவி எம்பிரான் தேவி வித்தியே சுரதென்ம நூற்றுவர் தமையும் வம்பராமலர்களாதிகை கொண்டு வரிசையார் பூசனை புரிந்தான். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அப்படியே பூஜை பண்றார். பரமேஸ்வரன்ல இருந்து விநாயக பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அழகாக பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. பதினொரு மனுவான் மூல மந்திரத்தார் பகர் மிருத்துஞ்சய மனுவான் இதமருள் இறைவர் தமையும் தத்தமது மனுவினால் ஏனையோர் தமையோ விதமுற வரிசி துணவு மிக்கூட்டி விரை புகை தீபம் ஆதிகளும் மதமர காட்டி பாடலோடாடல் வரிசையின் முற்றுவித்தான். பின் பதினொரு மனுவால மூல மந்திரத்தால மிருத்துஞ்சய மந்திரத்தை சொல்லி அப்படியே தத்தமது மனுவில் ஏனையோர் தமையும் எல்லா மந்திரங்களையும் விநாயக பெருமானை விநாயக பெருமானுடைய மந்திரங்களாலும் பரமேஸ்வரனையும் அவருக்கும் உரிய அந்த மந்திரங்களாலும் ஒவ்வொரு தேவதைகளையும் மற்ற தேவர்களையெல்லாம் மந்திரங்களை சொல்லி தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பாடலோடு ஆடல் வரிசையின் முற்றுவித்தான். பின் மதியுருக்கும் குண்டம் அடுத்திரும் சுத்தி வகை புரிந்து அங்கி தாபித்து மதுமலர் பலாம் சமிதையும் மற்ற பொருள்களும் அடுத்திட தொடங்கி கதுமென தனை நேரன்மறை விழித்து காதணி ஆதிகள் உதவி முதுமடு வங்கி கொடுத்தரும் நான்கு குண்டமோ முற்றுக என்றான். அந்த குண்டத்துல சுத்தி செய்து அங்கியாகிய அந்த அக்னியை தாபித்து அங்கு சமிதைகளை எல்லாம் போற்று வேள்விகளை ஆரம்பிச்சிட்டாங்க. குணக்கும் குணக்கு முன்னான் குதிக்குறும் குண்டம் கூடினோர் அத்தியாலரசு உணர்த்த

பிணக்கரு தழுவி சருவ முன்மணுவார் பேணுனர் ஆகுதி புரிந்தார். இந்த பக்கத்துல அத்தி ஆள் அரசு எல்லாத்தையும் வச்சு அந்த குண்டத்துல வன்னி பத்திரம் அதெல்லாம் வச்சு அந்த பக்கத்துல யா கூவிளம் மாயூரம் எல்லாம் வச்சு ஒரு பக்கம் மனுவாள் வேதங்கள் சொல்லி ஆகுதியை புரிந்தார்கள். திவாகரன் வழங்க வளஞ்சுழி தெழுந்த தீயிடை முதன்மை ஆசிரியன் தவாத மூலத்தினூரும் பூசணைக்கு சாற்றிய மனு

மகனே, அப்படியே அக்னி பகவான் வலம் சுழித்து எழுகின்றார் அந்த தீயிடை. முதன்மை ஆசிரியராகிய அந்த குருவானவர் மூலத்தினுரின் பூசனைக்கு சாற்றிய மனுக்களார்ப்ப அர்ச்சனையை ஆரம்பிச்சு அப்படியே அந்த நெய்களை சொரிகின்றார். அந்த வேள்வியில் விடிந்த பின்தானும் சுசியினை மருவி மேவிய கனவினை வினாவி முடிந்தது நன்றே ஆதலான் மகிழ்ந்து முடித்திடும் தீக்கையை குறித்து படிந்த ஆகுதிகன் ஒரு நூறு இயற்றி பறிபொடு பள்ளியம்பான இடிந்தன மந்திரம் இருவர் இரும் செவி இயம்பினன் முறையால். அப்படியே மந்திரங்களால் இரும் செவிகளிலேயும் அப்படியே அனைவருடைய செவிகளிலும் தேன் போல அந்த மந்திரம் ஒலிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. வஞ்சியும் ஏமகண்டனும் பின்பு மலர்களால் அஞ்சலி நிறைத்து விஞ்சி செழிற் கும்பம் குண்டமென்றிவற்றின் மேவுற அர்ச்சனை புரிந்து நெஞ்சொரும் அன்பால் வளம் புரிந்திரைஞ்சி நிகழ்த்தி அங்கது புரிந்ததன் பின் செஞ்சவே எடுப்ப கோடனை முனமே செய்த மண்டபத்தினை சார்ந்தார். ஏமகண்டனும் அவருடைய திரு மனைவியாரும் அப்படியே விநாயகப் பெருமானை வணங்கி, குருவை வணங்கி, அவருடைய தாய் தந்தையரை வணங்கி அப்படியே அந்த ஹோமகுண்டத்துல போய் அப்படியே அமருகிறார்கள். முன்னரே ஆறு முழமகன் இரண்டு முழம் உயர்ந்திருந்த வேதிகையே சென்னலாதிகளை பரப்பி வெள்ளேறி சிங்கமன் புலிகளை உரித்த அன்னதோ நான்கும் விரித்து மின்மணியால் அமைத்த பீடத்துள் ஒன்றிறைத்து இன்ன பீடத்தில் காஞ்சன கமல இணைக்கு மேல் பத்திரம் விரித்தான். நல்ல சென்னல் ஆதிகளை பரப்பி அங்க சிங்கம் புலிகளை உரித்த அந்த தோள்களை விரித்து மென்மணியால் அமைத்த அந்த பீடத்தில் ஒன்றிருத்தி அது மேல் வஸ்திரத்தை விரித்து வைத்தார்கள். கொற்றவாள் கவிகை கொடி முதன் மருங்கு கொல செய்து தண்டிலம் முதலா சொற்ற யாவையும்

கதிர் கனகம் உள்ளிட்ட பொற்றதேன் குடமோ சகல தானியமோ பொருந்து பல் கண்களோ நிறைத்தான். அந்த அவர் உட்கார்ந்த உடனே அப்படியே அந்த இடத்துல எல்லாத்துலயும் வந்து அருமையாக பொன் சகல தானியங்களும் அந்த தேன் குடத்துல தேனும் அதுல நிறைய பல் கலங்களையும் அப்படியே கனகமாகிய பொன்னையும் அப்படியே நிரப்பி வைக்கின்றார்கள்.

பரம் வத்திரம் பிறவும் அணிப்படலிகையின் வந்து அவற்றை பிணியற பூசை புரிந்த கும்பத்து பிறங்கு நீரார் புரோகித்தான். அந்த இடத்துல அப்படியே வீடத்துல சுத்தி செய்து மணி முடியாரத்தையும் பத்திரம் மணி படலகின் வந்தவற்ற பூரண கும்பத்துல இருக்கின்ற அந்த நீரார் அப்படியே தெளிச்சு அதற்கு மந்திரம் சொல்கின்றார்கள்.

0: அவிநாசியப்பரும் கருணாம்பிகையும் இந்த பூலோகத்தை சிவலோகமாக ஆக்கி, பூலோகத்தை சிவலோகமாக ஆக்கி, சாதாரண மனிதர்களாயிருந்த நம்மை சிவகணங்களாக ஆக்கி, பூலோகத்தை மண்ணுலகத்தை சிவலோகமாக ஆக்கி, சாமான்யமாக சாதாரணமாக அக்பர்களாயிருந்த நம்மை சிவகணங்களாக ஆக்கி, அவன் இங்கே கோயில் ஒன்று எழுந்தருளிருந்து நம்மை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி அவனுக்கு வாத்தியமாகும்படி பாத்திரமாகும்படி செய்கின்றான். எல்லையில்லாத கருணையினால் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றெடுத்த அம்மா என கருணையவாறு ஆறுகிறவர். பூமியிலே மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வாழ்கின்றவர்கள் உண்டு, மிருகங்களாக வாழ்கின்றவர்கள் உண்டு, தேவர்களாக வாழ்கின்றவர்கள் உண்டு. அந்த தேவர்களுக்கெல்லாம் மேலாக நம்மை சிவமாக வாழும் முடியாது. தேவர்கள் எல்லாம் நம்மை விட தாழ்ந்தவர்கள், தேவர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள். யாரை விட? சிவனடியார்களை விட தேவர்கள் தாழ்ந்தவர்கள். தேவர்கள் எல்லாம் நம்மை வந்து கும்பிடுவார்கள், சிவனடியார்களை தேவர்கள் வணங்குவார்கள். புகவே தகையன் உனக்கு அன்பருளியாம் என் பொல்லாமணியே, தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மைய புண்மையரை மிகவே உயர்த்தி, நம்மை மிகவே உயர்த்தி முன்னோரை பணித்தி, மிகவே உயர்த்தி நம்மை முன்னோரை பணித்தி, அண்ணா அமுதே நகவே தகை எம்பிராம் என்னை நீ செய்த நாடகமே என்பது திருவாசகம். இப்ப நம்ம எப்படி பண்ணிருக்கிறோம் சாமி? யாவர்க்கும் மேலாகும், யாவர்க்கும் மேலாகும் என்று உருவாப்பியது என்று சிவஞான சித்தியார். அதனாலே இந்த சமயம் கிடைத்தது ஆச்சரியம், இந்த சமயம் கிடைத்தது ஆச்சரியம். சமயம் தெரியாதவனுக்கு வாழவே முடியாது, சமயம் தெரியலன்னா இந்த லோகத்திலேயே வாழ முடியாது, அந்த லோகத்திலேயே வாழ முடியாது. வீட்டுக்காரி அவசரமா அவ காரியம் ஏதோ பாக்குறான்னு வச்சுக்கோ, வீட்டுக்காரம்மா அவ காரியம் சொந்த காரியமா ஏதோ அவசரமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது சந்திரா சீக்கிரம் காப்பி விட்டு கொண்டா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பேசாம இரு, என்னால முடிஞ்ச பத்தாங்க இவன் பேசாம சத்தம் போட. சமயம் தெரியாம இவன் பேசினதுனால அவ அடக்குனா இவனை, புரியுத? அதே போல எத்தனையோ சமயங்கள் நம்முடைய நாட்டிலே ஏகாந்தவாதத்திலிருந்து லோகாயத்திலிருந்து வைஷ்ணவத்திலிருந்து கிறிஸ்தவ முஸ்லீம் முதலான சமயங்கள் எத்தனை இருக்கு? அத்தனை சமயங்களுக்கெல்லாம் மேலானது நம்முடைய சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவத்தின் மேல் அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வ இல்லன நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உயிர்த்தர செய்த நால்வர் ஒற்றாளையும். இது எதனால் இந்த சைவ சமயம் உயர்ந்ததுன்னு தெரியுதா? சைவ சமய ஆச்சாரியராயிருக்கிற நான்கு பேரும் செய்த அதிசயத்தை போல யாரும் செய்யல. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசு சுந்தரபுர சுவாமி மாணிக்கவா திருநாமல் செய்த அதிசயத்தை போல யாரும் செய்ய முடியாது, அவர்களை போல யாரும் பாட முடியாது. சிவனுக்கு சமமான தெய்வம் இல்லை, செந்தமிழ் போல் சுவையான மொழியும் இல்லை, பவமாத்த சைவம் போல் சமயம் இல்லை, பாடுதற்கு நால்வர் போல் யாரும் இல்லை. தவஞ்செய்து தவஞ்செய்து தாண்டவத்தை நமக்கு தந்த, தவஞ்செய்து தாண்டவத்தை நமக்கு தந்த தன்மமிகு பதஞ்சலி புலியை போல, தன்மமிகு பதஞ்சலி புலியை போல ஓமையிலா முனிவர்கள் யாரும் இல்லை. உண்மை இது, உண்மை இது, உண்மைதான். அதனால இந்த நாடு உயர்ந்தது. எந்த நாடு? தமிழ்நாடு உயர்ந்தது. அதனாலதான் மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தின் கேரளா மாநிலம். பஞ்சாப்ல வேண்டாம், அஸ்ஸாம்ல வேண்டாம், காஷ்மீர்ல வேண்டாம், வங்காளத்துல வேண்டாம், இந்த மாநிலத்தே மனித பிறவி. இந்த நாடு உயர்ந்தது, நம்முடைய சமயம் உயர்ந்தது, சைவ சமயம் உயர்ந்தது, சைவ சமய தலைவர் சிவபெருமான் உயர்ந்தது. அவனை காட்டி கொடுத்த நம்முடைய ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களை பின்பற்றி நடக்கிற நாம் உயர்ந்தவர்கள், அவர்களை பின்பற்றி நடக்கிற நாம். அதனால இதுல இருந்து நலிவிடப்படாது, நம்மளை ஒசர வச்சிருக்கிறார். அப்பா வந்து ஐஎஸ் ஆகட்டும் புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்து, புத்தகம் வாங்கி கொடுத்து, நல்ல ரூம் எடுத்து கொடுத்து, அவனுக்கு உதவிக்கு ஆலயம் கொடுத்து, ஐஎஸ் ஆகட்டும் சொல்லி அப்பா நல்ல சாரத்தில் உட்கார வச்சு படிக்க வச்சாரு. அவன் குமுதத்தை படிச்சுக்கிட்டு சினிமா பார்த்துட்டு கலைஞானா ஐஎஸ் ஆவானா? அத மாட்டான். அது போல நம்மை உயர வைத்திருக்கிறார். அதனால நாம என்ன உயர்வதற்கான முயற்சியிலேயே போயிடுவோம். அதனாலதான் இந்த மாதிரி விழாக்கள், சிவபுராண கேள்வி, சிவதோத்திர சாஸ்திரங்களை ஓதுதல், அதை கேட்டல், சிவபூசை செய்தல், சிவனடியாருக்கு பணி செய்தல், சிவ புண்ணியத்தை செய்தல், சிவநாமத்தை ஜெபித்தல், சிவத்தையே காணுதல், சிவத்தையே பேசுதல், சிவனையே கும்பிடுதல், இப்படி இருந்தா அச்சமாயிடும். அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியே, அது நாயன்மார்கள் செய்த அதிசயங்கள் அதிகம். அதில் மிக அதிசயமானது இந்த தலத்தில் நடந்த அதிசயம், எலும்ப பெண்ணாக்கினாரு, எலும்ப பெண்ணாக எழுப்பினாரு, கல்ல மிதக்க பண்ணினாரு, 2 வருஷத்துக்கு முந்தி விழுங்கிய முதலை விழுங்கிய பிள்ளைய 2 வருஷம் கழித்து தண்ணீர் இல்லாத குளத்திலே தண்ணீரை வரவச்சு, அந்த தண்ணீர்ல முதலைய வரவச்சு, அந்த முதலை வயிற்றுல பிள்ளைய வரவச்சு, அந்த பிள்ளை உடம்பிலே வந்து யமனை கொண்டு வந்து உயிரை கொடுக்க வச்சு, அந்த முதலைய அந்த பிள்ளைய கொண்டு கரையில கக்க வச்சு அதிசயம். இந்த ஊர் எந்த சமயத்திலயும் இது மாதிரி கிடையவே கிடையாது. வறந்திடு பொய்கமும் நிரம்ப, வறந்திடு பொய்கமும் நிரம்ப, மற்றவன் உறைந்திடு முதலவன் புதிப்ப, அண்ணனால் இறந்திடும் மக வளர்ந்து எய்த, 2 வயசு வளர்ச்சியும் கூட, 5 வயசு பயல விழுந்துச்சு, 2 வருஷம் ஆச்சு, 7 வயசு பயலா விடாது கத்துட்டான். கச்சியப்பர் பாடுறார் கந்தபுராணத்திலே சுந்தர விசுவான் தோத்தரன், வறந்திடு பொய்கவன் நிரம்ப, மற்றவன் மறைந்திடும் முதலவன் புதிப்ப, அன்னதால் இறந்திடும் மக வளர்ந்து எய்த, பாடல் 1 அறைந்திடு சுந்தரன் அடியனை போட்டு. எத்தனை பாட்டு சொன்னாரு? ஒரே பாட்டு. அது அந்த பாட்டு முடியலையா? அந்த பாட்டு எடுத்த பாட்டு முடியலையா? அந்த பாட்டு முடியல. முடியறதுக்குள்ள வறண்டு போன குளத்துல தண்ணீர் நிரம்பி விட்டது, முதல வந்து விட்டது, முதல வீட்டுல வந்து உயிர் வந்து விட்டது, அந்த அந்த அது 2 வயசு வளர்ச்சியும் வந்து விட்டது, அந்த பிள்ளைய கொண்டு வந்து கரையில் இருந்தது. இது மாதிரி எதுலயும் எந்த சமயத்திலயும் கிடையாது. அந்த பாட்டு முடியறதுக்குள்ளே வந்துருச்சான். போதந்த புள்ள எங்க முருகன் மாதிரி செய்ததோ, காதலுக்கு சொல்லி மன்னர் கண் மித பொகித்ததோ, வாயிலிருந்து முதலகக்க மகனை நீ அழைத்ததோ, யாது நம்பி அரிது என்று எனக்கு எம்ப வேண்டும் என்பது நால்வர் நான் மணிவார். அதிசயங்களிலே மிக உச்சகட்டமான அதிசயம் இந்த தலத்தில் நடந்த அதிசயம். ஆகையினாலே பெரியோர்களே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம், இப்படிப்பட்ட ஒரு சமயம், இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய பெருமக்கள் நூல்கள் இதெல்லாம் நமக்கு சுவாமி பரிசா கொடுத்திருக்கான், இலவசமா கொடுத்திருக்கான். இதை அனுபவிக்க வேண்டியது, பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. பின்பற்றினோமானால் கட்டாயம் சிவபெருமானுக்கு சொந்த பிள்ளையா நல்ல பிள்ளையாயிருக்கும். விநாயகர் சுப்பிரமணியரோட நாமும் ஒரு ஆளா இருக்கலாம். சிவபெருமானுக்கு பிள்ளை விநாயகர் சுப்பிரமணியர் இருக்காரு, அவர்களோட முருகனுக்கு தம்பி ஆயிரலாம். இருநோய் வளர்த்த சிவ உள்ளியால் விரட்டி என இனிதா அழைத்தனது முடிமேலே, எனதால் அளித்தனது அயில்வேல் அளித்து இருவோரும் உருவாக எனக்கையிலே இறையோன் அளித்தரு, உருவாக எனக்கையிலே இறையோன் அளித்தருளும் ஒளிவேத கற்பகனில் இடையோன். அதனால நான் எனக்கு வேலும் மயிலும் கொடு சாமி அருணகிரிநாதர், வேலும் மயிலும் எனக்கு கொடு, வேலும் மயிலும் எனக்கிட்ட கொடு, எனக்கு ஒரு வேலும் மயிலும் கொடு, நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன், சிவபெருமானுக்கு பிள்ளை ஆகிக்கிறேன் அப்படி கேட்கிறாரு. ஆகையினாலே பெரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டில நம்மளை பறக்க வச்சானே.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
0: ஐந்து சுற்றியது அகம்புறம் இறங்கி அங்கியின் கடன் கழித்து, அதன் பிறகு நிர்வாண தீட்சை சேர்த்து சொல்றார். நிர்வாண தீட்சை அங்கி, அங்கி என்றால் அங்கினி காரியம். யாரும் இப்படி விசேட தீட்சையில இந்த பூஜையை செய்து நிர்வாண தீட்சை அக்கினி காரியம். யார சமய தீட்சதுக்கு அனுஷ்டானம் மாத்திரம், விசேட தீட்சைக்கு அனுஷ்டானமும் பூஜையும், நிர்வாண தீட்சையில் அனுஷ்டானம் பூஜை அக்கினி காரியம். அப்படி பெற்று அருள் வழி நின்று இந்த நற்பெருங்கிரியை அன்புடனே ஏற்ற வல்லவர்க்கு ஏற்ற வல்லவர் எம் அருகு இருப்பார். அவர் சாமியோ, சாமியோனா எனக்கு பக்கத்தில் இருப்பார். இந்த பூஜையை செய்தவர்கள் பக்கத்தில் இருப்பார். அதனாலே பூசை என்று சொன்னால் சிவபூசை, சிவபூசை என்று சொன்னால் சிவலிங்க பூசை. சிவலிங்க பூசையினாலதான் தேவர்கள் எல்லாருமே பதவியை பெற்றிருக்கிறார்கள். ராஜி கூட சொன்னேன், சிவலிங்கத்துலதான் அந்த ஒன்பது மூர்த்தியில் அருவம் உருவம் அருவமும் எல்லாம் இருக்கிறது. நவவேதம்னு சொல்றது அருவ நாலு, உருவ நாலு, அருவுருவம் ஒண்ணு, ஒன்பதும் சிவலிங்கத்தில் இருக்கு. அதனாலதான் சிவலிங்க பூசையை சிறப்பாக நம்முடைய நூல்கள் சொல்லப்படுது. செங்கனான் பரமனும் தம்முடே எங்கும் தேடியும் காண்கிலிருந்தால் மூடி இங்கூற்றே நின்று லிங்கத்தையே தோன்றினான் குண்டு செஞ்சோடை புண்ணிய மூர்த்தி என்பது அப்பர் தேவாரம். அரே பெரும்புலர் காலை மூழ்கி சித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர் உண்ட அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புநல் விளக்கு தூப விதியினால் வல்லாருக்கு கரும்பிலில் கட்டி போடுவோர் கடவுள் வருகிறார். பூசையில எப்படி இருக்கிறோம்னா சாமியும் நம்ம நாமும் இருக்கிறோம். சாமியும் நாம சாமி, நாம சாமி அப்படி இருக்கிறோமா? யார சாமி எல்லாத்துக்கும் உணவு ஊட்டுறாரு, சாமி எல்லாத்துக்கும் உணவு ஊட்டுறாரு, சாமிக்கு நம்ம ஊட்டுறோம், சாமிக்கு நம்ம ஊட்டுறோம், அப்படித்தானே? அப்ப சாமி நமக்கு தாய், இப்ப பூசைக்காரன் சாமிக்கு தாய், தாயும் பிள்ளையுமாக இருக்கிறோம். பூசையில தாயும் பிள்ளையுமாக இருக்கிறோம். அவ்வளவு உரிமை, அவ்வளவு உயர்வு, இது மாதிரி வேற எந்த சமயத்துக்கும் கிடையாது, வேற யாருக்கும் தெரியாது, எந்த சமயத்துக்கும் கிடையாது. அதை அந்த வண்டிக்கிழமை மண்ணு சுமக்க வந்தார்ல, அப்ப சொல்றாரு சிவபெருமான் தாயை போல வருகிறானா, தாயை போல வருகிறானார். அன்னை என தன்பாலின் அரு சுரந்து ஒரு காலை தன்னை அழைத்து, தாயை போல கருணை சுரந்து வருகின்ற காலை ஆகிய அந்த மண் சுமக்கிறவனை அழைத்து தன்னை அழைத்து எனக்கு அளந்த கரை அழைத்து தருவாய். எனக்கு அளந்த கரை, எனக்கு அளந்த கரையில பரவி பெருங்கிறது, எனக்கு அளந்த கரை அடைத்து தருவாயோ. இங்க வையக்கரை, அங்க பரவி பெருங்கிறது. அதனால எனக்கு அளந்த கரை அடைத்து தருவாயோ. என்ன இசைத்தனாக அடைக்கின்றேன் எனக்கு அன்னை அமைப்புறாப்பா. எனக்கு முதல்ல அன்னைன்னு அன்னைய போல அது சொல்லி வருகிறான்னு சொன்னாரு. அடுத்தாப்புல இந்த மஞ்சு பக்கம் வந்த ஒட்டு என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு அன்னை, எனக்கு அன்னை. பின்னை அதற்கு இடுங்கூலி யாதென்றான் குருவி. அதனாலே கூலியை பேசிக்குவோம், நம்ம கூலியே பேசிக்குவோம். அந்த இடத்துல அந்த அண்ணங்கிறார், அரே அந்த வண்டிக்கிழவி அண்ணன்னு சொல்ற. பூசையிலே சாமிக்கு நமக்கு இருக்கிற உறவு, சாமிக்கு நமக்கு இருக்கிற உறவு உயர்வு. அதனால அவசியமா மனுஷ பிறவியில பூசை பண்ணிடணும். சிவபூசை பண்ணலையேன்னா ஜென்ம வீணா போச்சு. சிவபூசை பண்ணலையேன்னு வச்சுக்க ஜென்ம வீணா போச்சு. அதனால சிவபூசையை அவசியம் விசேட தீட்சை பெற்று சிவபூசையை கட்டாயம் பண்ணவும். அப்படி சிவபூசை பண்ணிட்டு பண்ணிட்டா சிவபெருமான் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த பூசை பண்ணனவன, பூசை பண்ணனவன மறுபடி பறக்க விடாம கொடுவார், பறக்க விட மாட்டார். சிவபூசை ஒன்றுதான் பரவியின் தில்ல புராணத்துல நல்லா அடி இருக்கிறோம். சிறப்பிலை பூசை செய்திடாரெனில், சிறப்பிலை பூசை செய்திடாரெனில் பிறக்கும் வீணே பற்றதும் வீணே, இறப்பதும் இருப்பதும் இரண்டு ஒன்று. பூசை பண்ணாரவே இருக்கிறதும் சாகிறதும் இறப்பதும் இருப்பதும் இரண்டு ஒன்று. பிறப்பது பின்னவர் மிருக ஜாதி என்று அந்த தென்னை புராணத்தில். அதனாலதான் அப்பர் சுவாமி பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டரன் நாமன் நவிழார், அக்கைக்கே இறைதேடி அளம் வந்து காக்கைக்கே இறை ஆகி கழிவறையினார். அதனால அவசியமா பூஷை கொண்டவும், அவசியமா சிவபூஷை கொண்டவும். மானுட பிறவி எதற்கு வந்ததுன்னு சொன்னாரு சித்தியார்ல, மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் பாக்காயத்து ஆளெடுத்து ஐந்தும் ஆடு அரண்மனைக்காக வந்து வானிடத்த ஒரு மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உடல் மூகர் ஒன்றையும் வளர ஆரம்பும் என்பது சித்தியார். அதனால இப்படி சிவபூஷையே முறையாக அக்கறையாக செய்வர், அக்கறையாக செய்வர். அது ராத்திரி கூட சென்னை ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு செய்ய வாங்கி பொருள்களை தேடி நேரத்தை செலவு பண்ணி அதை பண்ணணும் அப்படிங்கிறீங்கள? பண்ணதுடன் ஏதாவது திடீர்னு பலம் கிடைக்குதா? பண்ணி எழுந்திரிச்சானு வச்சுக்கோ, இந்தப்பா உனக்கு 5 லட்சம் தரந்தே 10 லட்சம் தந்தேன்னு சாமி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, அட 5 லட்சம் வேண்ட 5000 கொடுக்கட்டும், அட 5000 வேண்ட 1000 கொடுக்கட்டும் அப்படிலாம் கொடுத்தா எல்லாம் பூஜை முடியும். உடனே பூஜை முடிச்ச உடனே பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, இல்லை பூஜை பண்ணு 1000 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கொடுக்கும், எல்லாம் பூஜை பண்ணுவோம், கிடக்குதா? ஆகையினாலே ஏன் அவ்வளவு சிரமப்பட்டு பண்ண வேணும், இது வளவலான்னு தேடி நேரத்தை வீடாகி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால இந்த பிறவியை தந்தவன் சொல்லணும், தந்தவனுக்கு நன்றி சொல்லணும், தந்தவனுக்கு. ஏனாலே இப்படி பிறப்பை கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லுதல், அதுக்கு மேலே இந்த பிறப்பிலே செய்யவில்லையாலும் அடுத்த பிறப்பு தாழ்ந்த பிறப்பாக போகும், அடுத்த பிறப்பு தாழ்ந்த பிறவியாக போகும். அதனால இந்த பிறப்பிலேயே சிவபூஜையை செய்து அதன் மூலமாக சிவகதியை போகும். அதைத்தான் மாணிக்கவாசர் முக்கனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர்வதி திறங்கி பத்தியாய் நினைந்து பருவார் தமக்கு பரகதி கொடுத்து அருஷியின் சித்தர். அதனாலே அப்படிப்பட்ட அந்த பூஜையை பற்றி நம்முடைய நூல்களில் நிறைய சொல்லுது, நம்முடைய நூல்களில் நிறைய செய்யுது. அதில் இந்த சமயதீட்சை பெற்றவன் இந்த சரிய செய்கிறவன் அடிமை, கிரியையாகிய சிவபூஜை செய்கிறவன் புத்திரன் புத்திரம் புத்திரம் அது தாசமாக இருக்கும் புத்திரம், அப்புறம் சுவாமி தாசமாக இருக்கும் ஞான சம்பந்த புத்திரமாக இருக்கும், பூஷை செய்கிறவன் புத்திரன் சிவபுத்திரன் சிவ புத்திரம், அதுக்கு மேலே நிர்வாண செய்வற்றம் வந்தால் சகமாக இருக்கும் சகமாக இருக்கும். அது சித்தியாரில் சொல்கிறாரு, புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரை போது புகையொளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு 5 சுத்தி செய்து ஆசன மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அரிச்சித்து பரவி போற்றி பரிவினோடு எரியில் ஒரு காரியமும் பண்ணி நித்திரமி கிரியையினை ஏற்றுவோர்கள் நென்மலந்தன் அருகிருப்பர் அடையுங்காலே. இப்படிப்பட்ட கிரியையாகிய சிவபூஷையை நன்றாக செய்வர்கள் சிவருமானுக்கு பக்கத்திலே இருப்பார். இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்ப எங்கிருந்து வந்தோம்னு தெரியாது, தெரியாதா? சரி, இப்ப எங்க போவோம்னு தெரியும், தெரியுமா நமக்கு எங்கிருந்து வந்தோம்னு தெரியாது. சரி, கட்டாயம் போகத்தான் செய்வோம், கட்டாயம் போகவோ போக மாட்டோமா? கட்டாயம் இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெங்கிய இவ்வுலகில் ஒருத்தருக்கும் தீங்கினே யாரு பண்ணின சார், பருத்த துந்தி நம்மதென்று நாம் இருக்க நாயினருக்கு பெய்களுக்கு தம்மதென்று தம். அதனாலே வந்தது தெரியாது, எங்கே போவோம் என்று தெரியாதா? இப்பொழுது இவன் செய்கின்ற செயல் மூலமாக எங்கே போவான் என்பதை உறுதி செய்யலாம். சன்மார்க்கத்திலிருந்து இந்த மாதிரி காரியங்களை செய்தானால் அவன் எங்கே போவான்? செல்வர் சிவபுரத்தில். பல காரியங்களை செய்த என்ன பண்ணுவா? நரகத்துக்கு போவான். இல்ல விளங்குதா? இப்பொழுது செய்கின்ற செயலாலே இவனுக்கு கிடைக்கின்ற ஐஎஸ் படிச்சாலும் வச்சுக்க எங்க போய் உட்காருவான். அதுபோல இப்பொழுது செய்கின்ற செயலாலே அடுத்தாற் போல இவனுக்கு இந்த ஆன்மா எங்கேயே போய் தங்கும் என்பதை உறுதி பண்ணலாம். அப்படின்னா சிவபூஷன் எங்கே போவான் சொல்லவும். அதுதான் முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர் குறித்து இறங்கி பத்தியாய் நினைந்து பருவார்தமக்கு பரகதி கொடுத்தவும் செய்யும் சித்தனை. அதே இன்னொரு பாட்டில், சித்தமே பூந்து எம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யலாம் பத்தி தந்து தன் பொற்களக்கனே பன்மலர் குய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூ உலகுக்கு அப்புறத்தேமை வைத்துவிடுவாத்தன் மாமலர் சேவடிக்கணும் சென்னிமணி உலகம் எதிர்வாசம். மூ உலகுக்கு அப்புறம், மூ உலகுக்கு அப்புறம்னா இந்த பாதாளம் பூமி சொர்க்கம் அதாண்டி ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே
2: சிவலோகம் எல்லா பதங்களையும் கடந்தது இது சிவலோகம். அங்கே வைப்பார் புத்தி தந்து இந்த மூவுலகுக்கு அப்புறத்தையமை வைத்துடும் அர்த்தம். என்ன தெளிவா சொல்லுவோம்.
0: சரி,
2: இப்படி இந்த கிரியை சௌஷ அவசியமா சௌஷகம், ஆண்களும் பெண்களும் அவசியமா சௌஷகம். ஏன்னா பிறவி கிடைத்தது ஆச்சரியமாகினாலே, பிறதற்கரிய பிறவி ஆகினாலே செய்தற்கரிய காரியத்தை செய்யணும். உண்பது, உறங்குவது, உடுத்துவது, மற்ற செயல்கள் எல்லாம் சாதாரணமா எல்லாரும் செய்கிற செயல்கள், மற்ற பிராணிகள் கூட செய்யுது. உண்பது உறங்குவது மற்ற பிராணிகளும் செய்யுது அல்லவா. அதனாலே மனித பிறவியிலே மற்ற பிராணிகளுக்கும் மனித பிறவிக்கும் வித்தியாசம் என்னன்னா சிவ வழிபாடு செய்யும். மற்ற பிராணிகள் சிவ வழிபாடு தெரியாது. ஆனையோ இப்ப ஆனை கோயிலே நிக்கிறது இல்ல, சாமியை கூப்பிட தெரியுமா, சாமியும் தெரியுமா, கோயிலே நிக்கிறது இல்லப்பா ஆனை. அதனாலே பிராணிகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் என்னன்னா பிராணிகளுக்கு வழிபாடு தெரியாது. மனிதன் வழிபட வந்தவன், மனிதன் வழிபட வந்தவன், வழிபட வந்தால் வழிபடவில்லை யாரால் மாற்றி விட்டுவார், பாகிஸ்தான்ல போட்டு வரப்போ. இந்த நாட்டுக்கு தகுதி இல்லை, இந்த நாட்டுக்கு தகுதி இல்லை, பாகிஸ்தான் சீனாவில் போய் பரடா அப்படின்னு விட்டுருவார். அல்ல பிறவியே மாற்றி விட்டுருவார். என்னறிய பிறவிதனின் மானுட பிறவிதான் யாதினும் அறிதறிது கட்டி. இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ யாரு ஒண்ணும். இப்ப பிறவியை நாமா உண்டு பண்ணி கொள்ளவில்லை, மறுபடியும் உண்டாவது நம்மளால உண்டு பண்ண முடியாது, எல்லா அங்கேயும். அதனாலே இப்ப அவனுக்கு நல்லவன் ஆகணும். ஆருக்கு? கொடுத்தவனுக்கு நல்லவன் ஆகணும். பிறவியை கொடுத்தாம்பாரு அவனுக்கு நல்லவன் ஆகும். அப்படியாவதுதான் இந்த சிவபூஷை வழிபாடு. அதுக்கு மேல இந்த சக மார்க்கம் சொல்றார், யோக மார்க்கம். யோக மார்க்கங்கிறது இந்த நூல்களை சொல்லப்படுகிற யோக மார்க்கங்களை யாரும் அட்டிக்க முடியாது. அது எப்படி நீங்க கேக்குறீங்களா? முக்குணம் புலன் ஐந்துடன் அடக்கி. அதனால முக்குணங்களையும் அடக்கி, சாத்துவிகர் ராஜதம் தாமதம் இந்த குணங்கள் எல்லாம் நீங்கி, அதுக்கு மேல ஐந்து உடன் அடக்கி, புலன்கள் ஐந்தையும் அடக்கி, மெய் வாய்கள் மூக்குச்செவி எல்லாவற்றையும் அது போற வழியில போக விடாம தடுத்து, மூலவாயுவை எழுப்பி, மூலாதாரத்தில் இருக்கிற அனலை எழுப்பி மேலே, அது வந்து பிராண வாயு வழியா சந்திர மண்டலத்துக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற அமுதம் உழுக, அந்த அமுதத்தை உண்டு, சந்திர மண்டலத்தில் இருக்கிற அமுதத்தை உண்டு, யோகத்தில் இருக்கிறது அது மூலாதாரம். மூலாதாரத்து மூன்றழுகனலை காலாளுக்கும் கருத்தனை விட்டு அமுதலையும் அதித்தனையக்கமும் பூதகாயம் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் இருட்டலையும் உடற்சக்கரத்தின் உயிர்ப்பையும் காட்டி சண்முகதூலமும் ஜதன்முகமும் எண்முகமாக இழிதனக்கருளி என்று நம்ம விநாயகராக வரல. இதெல்லாம் யார் அப்படி செய்கிறது, யார் எப்படி செய்கிறார், அதெல்லாம் செய்ய முடியும். அது யோகம் என்பது, யோகம் என்பது சிவபெருமானை தியானித்தல். முதல்ல சொன்ன மாதிரி சுவாமி அம்பாளையும் மனத்திலே தியானி, தியானித்தலே யோகம். நல்ல விளங்குதா, தியானித்தலே யோகம். இந்த நூல்களில் சொல்றபடி யாரும் அனுப்பிக்க முடியாது, முடியாது. முக்குணம் புலன் ஐந்துடன் அடைக்கி, மூலவாயுவை எழுப்பொரு வழியை சிக்கனும்படி அடைத்து, ஒரு வழியை திறந்து, அதை ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடன் யான விளக்கினை ஏற்றி நன்புல தேனை வழி திறந்து ஏற்றுவார்கிடர் ஆனகெடுப்பன் அஞ்செழுத்து என்பது சம்பதர் தேவாரம். ஒரு வழியை திறந்து தாண்டவாலே அப்படிப்பட்ட அந்த யோகிகளுக்கு அந்த சிலம்பொலி, அப்படிப்பட்ட யோகிகளுக்கு சிலம்பொலி கேட்டவர் யாரு, சேரமான் பெருமாள். சிலம்பொலியை கேட்டவர் சேரமான் பெருமாள். ஒரு நாள் கேட்கவில்லை, ஒரு நாள் கேட்கவில்லை, கேட்கலன்னா சரி இருக்கட்டும், சரி நாளைக்கு காட்டுவார் அப்படின்ட்டு இல்லை. அதான் அந்த பெரிய கோணத்தில் வர்ற பெரிய தொந்தரவு. ஒரு நாளைக்கு கேட்கலன்னா இது அவருக்கு வேலையா இருக்கு, பல வேலை அவருக்கு. அதனால கேட்கலன்னு பூஜை வேலை முடிச்சு விட்டு வாழை எடுத்தார். சாமியை கேட்கல, ஏன் காட்டல கேட்க வைக்கலன்னு கேட்கல, வாழை எடுத்தார். குத்தி ராஜா சேரமான் பெருமாள் பூசை கடிது முடித்து அடியேன் என்னோ பழைத்தது என ஆசை உடம்பால் மற்ற இனிவேர் அடையும்பதன் யாதன் தேசின் விளங்கு உடைவாளை உருவி திருமார்வினும் ஆட்டன் ஈசர் வரைந்து திருச்சிலின் ஓசை முகமும் சப்பித்தார். அப்படி மார்வில் நாட்ட போனாரு உடனே கலவரம் ஓசை கேட்டு அதிகமாக நாள் ஊரும் கேட்பதை விட அன்னைக்கு கூட கேட்டுச்சு. அப்புறம் கேட்டாரு சாமியே, பெருமாளே, ஏன் இவ்வளவு நேரம் ஓசைய கேட்காம சிலம்புலிய கேட்காம பண்ணுனேன், நேரம் தாமதம் ஆயிடுச்சு. கரெக்டா 9 மணி 9:30க்கெல்லாம் திறந்தோறும் சிலம்புலி கேட்க போறோம். 9:30 கேட்டாரு. அதுக்கு அவரு சொன்னாரு, அம்பலத்துல வந்து சுந்தரம் பாடிக்கிட்டு இருந்தேன், பொன்னம்பலத்துல வந்து சுந்தரம் பாடிக்கிட்டு இருந்தேன், அவன் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் நேரம் ஆகி. எப்படி சாய்ட்டு பண்ணி விடுறாரு? அப்படியா, சுந்தரம் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாரா? அப்படின்னா அந்த சுந்தரம் எப்படிப்பட்ட ஆளா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரே இல்லையே. உடனே ஜெயலலிதா உத்தரவு போட்டாரு, நேரா வந்துட்டாரு. வந்து பொன்னம்பலத்தை தரிசனம் பண்ணிட்டு நேரா திருவாரூர் போனார். சுந்தரம் சந்திச்சு அந்த சந்திப்பு பெரிய ஒரு ஆச்சரியமான சந்திப்பு. அதன் பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து கைலாயத்து போறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தினந்தோறும் சிலம்பொலி கேட்டவர் யாரு? சிலமான். சிலம்பொலி இப்போ நம்ம கேக்கு அவரு ஆடிக்கிட்டு தான் இருக்காரு, அது சிலம்பு சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நமக்கு புண்ணியம் இல்லை. அதே வந்து திருச்சிலம்பின் ஓசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்புடன்று உந்திவர நேர்வட அங்கே நின்று உந்திவர என்பது திருமுடியும். அதெல்லாம் பரவ ஞானிகளுக்கும் யோகிகளும் அவரை அவர் நினைச்சா நமக்கும் கொடுக்கலாம். அவர் நினைச்சாருன்னு வச்சுக்க நமக்கும் அந்த மாணிக்க வாசர் காட்டியவர் பாத ஊரில் பந்தினொழி பாதச்சிலம்பொலி காட்டியவர் சிறார்கொழி தென்ஜலம்பு சிலம்பொலிக்கு ஆறாட ஆசையதாய் அடியர் அகமகளர் பேரானந்த விதி பெருந்துறையான் திருநடஞ்சை போராட பேரானந்தம் பாடி பூவல்லி உய்யாம் மாணிக்கவாசர் சிலம்பொலியை ஆகையினாலே அப்படி சிலம்பொலியுடன் போய் தக்க அஞ்செழுத்து ஒவ்வொரு எழுத்து உருவான் கையால் அஞ்செழுத்தும் ஒவ்வொரு எழுத்து உருவாகிறது. அஞ்செழுத்து ஓரெழுத்து ஆகிறது. அஞ்செழுத்து ஓரெழுத்து ஆகிறதுன்னா கையால் ஒரே எழுத்து தான் உச்சரிப்பு உள்ளே அந்த யோகி எழுத்து அந்த ஓரெழுத்து தான் சிகாரம். சிகாரத்தை தவிர வேறு எழுத்துக்கள் இருக்காது. வகாரம் சிகாரத்துக்குள் அடங்கியது, யகாரம் வகாரத்துக்குள் அடங்கியது, நகாரம் மகாரம் இல்லாமலே போயிருக்கும். ரகசிய ஒத்துழை சொல்லிக்கூடாது. அதனால சிகார வகார யகாரம் நகார மகாரம் இருக்குது அல்லவா, நகார மகாரம் ஞானிகள் யோகிகளுக்கு இருக்காரு. அது புத்தி விஞ்ஞாக்கிரத்திலேயே நகாரம் மகாரம் இருக்காது. சிகார வகார யகாரம் யகார வகாரத்திலையும் வகாரம் சிகாரத்திலே ஒடுங்கி அந்த ஒரே எழுத்து தான் இருக்கும். அதை தவிர வேற ஒன்றும் அந்த இடத்துல நின்று சின்ன மனசு ரொம்போ அந்த ஒரு இடத்துல நிற்கிறது, ஒரு இடத்துல நிற்கிறது. அது பயிற்சி வசத்தாலே வரலாம். ஆண்டவன் அனுப்புறது ஓர் எடுத்துருவா தன்மை கண்டு அரும்பெரு வழிக்கே புக்கெடுங்கிறது. அரும்பெரு வழிக்கேங்கிறது அம்பலத்தை தியானம் பண்ணுறது. எல்லாம் கூடி அம்பலத்தை தியானம் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கும். அம்பலத்தில் ஆடுகின்ற சாமியே சிவகாம சுந்தரியோடு தியானம் பண்ணால் தீர்ந்து அதுதான் தகர வித்தேர்வு. ஆமாம், வித்தைகள் எவைக்கும் மேலதாய் வழங்கும் விமலானார் வித்தைகள் 16 வித்தை சொல்லுது. அந்த 16 வித்தையிலே மிக உயர்ந்ததாக இருப்பது தகர வித்தை. அது இன்னொன்று சொல்லுவாங்க தகர வித்தை, இன்னொரு பேருன்னா தகரோபாசான் தகரோபாசான். அதனால வித்தைகள் எவைக்கு மேலதாய் விளங்கு விமலனார் உமையோடு மண்டில் நர்த்தனம் செய்யும் நாடகம் அதனை நலம் பெற மனத்தினில் என்று அத்தல தகர வித்தைய நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக யாத்திர வாதனன் முனிவன் மேன்மையை சொல்லி பிரிந்து அருமையான பாட்டு. பதஞ்சலி வியாக்கிரவாத போட்டு அப்படி யாரும் போட அருளிய பதஞ்சலி முனிவன் தகர வித்தையை நமக்கு யாரு காட்டுனது? தகரோபாசர. அந்த மூர்த்தியை தியானம் பண்ணிட்டா எல்லா யோகமும் எல்லா ஞானமும் எல்லா வித்த எல்லாம் அடங்கிடுறது. அது தியானம் பண்ணி பழகணும். கண்ணம் முன்னா நடராசாவும் சிவகாமியும் வரும் பழங்குதா. கண்ணம் முன்னா என்னென்னமோ வரும் சமமாக நடராசா சிவகாமி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அதனாலே இப்படி புக் அடுங்கிற எமது உருப்பெறுவார் யாரே அந்த யோக நிலையில் இருந்தவர்கள் இம்முடைய உருவத்தை பெறுவார்கள். சாரூபம் சாரூப நிலையில் பெறு சாரூபம் சாரோகம் சாமீபம் சாரூ சிவரம் போன்ற வடிவம் மான்மடு சதுர்புஷம் நெற்றிக்கண் நீலகண்டம் கங்கை பெரே செஞ்சடை எல்லாம் இருக்கும். ஆறு அந்த சிவன் உருவத்தை பெற்றவர். அது குமரகுரு சுவாமி சொன்னார், சாரூபம் பெற்றவர்கள் அழகில்லை, சாரூபம் பெற்றவர்கள் அழகில்லை. ஏழை அப்படி சாரூபம் பெற்றவர்கள் நடுவில் சிவபெருமான் இருக்கிறாராம், சிவபெருமான் இருக்கிறாராம். இந்த பிரம்மா விஷ்ணுவும் தேனானே எப்படி கண்டுபிடிச்சப்பட முடியும்? இல்லை ஒரே மாதிரியாக இருந்தால் எப்படி கண்டு முடிய முடியும் சிவபெருமான்? ஆகையினால இப்படி புக்கெழுந்தினர் எமதுரு பெறுவார் புயில் வேட்டுவன் எடுத்தவன் கொடுப்போம். அதனால வேட்டுவன் என்பது புலவி, வேட்டுவன் என்பது புலவி. அந்த புலவி என்ன பண்ணணும்னா ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு, பச்சை புழுவை எடுத்துக்கொண்டு போய் கூட்டில் வச்சு, கூட்டில் வச்சு என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு கொத்து கொத்து கொத்து குத்திட்டு போயிடும், பறந்து போயிடுதா. போயிடுச்சுன்னா இந்த குத்துப்பட்ட அந்த புழு என்ன பண்ணணும்னா அந்த புலவியே நினச்சிக்கிட்டு இருக்கும், அந்த குழவியவே நினைந்து கொண்டிருக்கும் இந்த புழுவானது. நினைக்குமா நினைக்காதிட்டு போன இது நினைக்க நினைக்க நினைக்க அந்த புழுவானது குழவியாகவே ஆகிவிடுகிறோம். அந்த குழவியை நினைச்சு நினைச்சு புழுவானது குழவியாகுது, அதே போல சிவனை நினைக்க நினைக்க நினைக்க சிவனாகவே ஆகிவிடுகிறோம். எதை நினைக்கிறானோ அதன் மயமா, எதை உபாசனம் பண்ணுகிறானோ அது அந்த மூர்த்தியாக ஆகிவிடும். அதுக்குதான் இந்த ஓமை பூயில் வேட்டுவன் எடுத்தனன் கொடுக்கும், வேட்டுவன் புலவிக்கு வேட்டுவன் உண்மையும். அதனால இப்படி சொல்லி அதுக்கு மேலே வருது இந்த ஞானம். ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம், சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம், ஞானபாதம் இந்த மூன்றுக்கும் மேலாம். அந்த ஞானபாதமானது எப்படிப்பட்டது என்றால் ஆச்சாரிய விஷயம் பெற்றவர்களாய், ஆச்சாரிய விஷயம் பெற்றவர்களாய், நிர்வாண தீட்சையிலேயே சிறப்புடையவர்களாய். நிர்வாண தீட்சை
0: இப்போ தீட்சைன்னு தீட்சையின் சிறப்பும் தெரியாது, அனுஷ்டானமும் இருக்காது, அந்த ஆச்சாரமும் இருக்காது.
2: பல பேர் தீட்சை பெற்றவர்களே தவிர தீட்சைக்குண்டான ஆச்சார அனுஷ்டானங்கள் அதனுடைய அருமையெல்லாம் தெரியாது, சரியாகவும் கேட்டுக்கிறதும் இல்லை, அந்த சடங்குகளையும் சரியா செய்ய தெரியாது, பேரளவுக்கு செய்வார்களே தவிர சரியா தப்பு தூரமா இருக்கும். நீங்க பூசி விசாரிச்சு பாருங்க, 11 மாதம் சரியா சும்மா தெரியாது நிலவுங்களா. அது மாதிரி நிறைய ஆளு இருக்குது. பரந்த வான்களை முழுதும் ஆகம பகுதியும் யாரு, அந்த ஞான பாரம் ஞான ஆசிரியம் எப்படி இருக்கணும்னா பரந்த வான்களை, பரந்த வான்களை என்றால் கலைகள் 64 கலை இருக்கும், கலை 64 கலை, அந்த கலைகள் எல்லாம் தெரிந்தவராய். அதுமே வேற ஆகம நூல் பகுதியும், ஆகம நூல் பகுதியாகிய 4 பகுதிகளையும், ஆகமம் நூல் 4 விதமாக இருக்கிறதா, சரிய யோக ஞானம் ஆகிய 4 ஆகம நூல் பகுதியை நன்றாக கற்றவர்கள், ஆகமத்தை நன்றாக கற்றவர்கள், ஆகமத்தை நன்றாக கற்று ஆகமத்தில் உள்ள பொருளை நன்றாக உணர்ந்து அதை எடுத்து சொல்வதற்கு தகுதியுடையவர். அடுத்தவங்க தெரிஞ்சிருக்கும் சொல்ல தெரியாது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு படிச்சிருவா, நான் சொல்ல தெரியும் பத்திரிகையில பெரிய பெரிய கொட்டை வாங்கியிருப்பா, 5 கொட்டை 7 கொட்டை வாங்கியிருப்பா சொல்ல பத்திரிகையில சொல்லு. அதனாலே பரந்தவான்களை முழுதும் ஆகம உட்பகுதியும் பல சமய சாஸ்திரம் தெரியும், மற்ற சமயங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். நீங்க சித்தியார் எடுத்துங்க, அந்த பரபக்கத்தை பூராவும் படிச்சு பாருங்க, அத்தனை சமயவாதிகளையும் கூப்பிட்டு அவன் சொல்ற சமாச்சாரம் பூராவும் சொல்லி நீ சொல்றதுல இன்னதுல குறையடா குத்தமடா அப்படின்னு சொல்லி இருக்க, அந்த சமயம் பூரா தெரியும். அதான் சகலகாலா சகலாகம பண்டிதர் ஆறு அருணாந்தி சிவாச்சாரியர், சைவர்களுக்கு அவரை பத்தி தெரியாது, சைவன் இருக்கிறான் பாரு அவங்களுக்கு சந்தானாச்சாரியரை பத்தி தெரியாது. அதனாலே ஆகம உற்பகுதி பல சமய சாஸ்திரமும் தெரியும், அந்த சமயங்கள் தெரிஞ்சாதான் அந்த சமயத்துல இன்ன குறை இருக்கிறது என்று, இன்ன குறை இருக்கிறது என்று, நம்ம சமயத்துல இந்த நிறை இருக்கிறது வந்து தெரியும், அதுல இருக்கிற குறை தெரிந்தாத்தான் இதுல இருக்கிற நிறைவு தெரியும். அதனால இப்படி ஞானபாதத்தை பத்தி சொல்லுகிறாரு. இந்த ஞானபாதத்தை பத்தி கொஞ்சம் முடிவா சொல்லணும். ஆகையினாலே இப்படி எல்லாம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கும் மார்க்கங்கள், மார்க்கங்கள் மார்க்கத்தின் வழியாக போனா ஊரை அடைவது போல, இந்த மார்க்கத்துல போனா சிவனை அடையலாம், இந்த மார்க்கத்துல போகவில்லையானால் சிவனை அடைய முடியும். ஆகையினாலே இப்படி சமய விஷயட நிர்வாண தீக்கைகளை பெற்று நல்ல ஆச்சாரியன் மூலமாக, நல்ல போதகாச்சாரியன் மூலமாக இப்படி ஞானபாதத்தை கேட்டு பதிவு சுபாச உண்மைகளை கேட்டு அதை நன்றாக அனுட்டித்து, நன்றாக அனுட்டித்து மனம் தெளிவுற்று அதற்கு மேலே வழிபாடு தவறாம குருலிங்க சங்கம் வழிபாடு தவறாமல் அது வருது இல்லை. குருலிங்க சங்கம் வழிபாடு தவறாமல் செய்தால் அவர்கள் மறுபடி பறக்க மாட்டார்கள், சிவனோடு கலந்து விடுவார். இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் மாணிக்கவாசகர் யாருக்கு உபதேசிக்கிறார்கள்? சிவகரமான மாணிக்கவாசகர் உபதேசிக்கிறார்.
0: அவர் உபதேசித்து நமக்கு உபதேசிருக்கார்.
2: இதுல திருவாசகர் திருச்சிற்றம்பலம்

அருள்

0: பதஞ்சலி புலி முனி கருளிய வரத பாடும் அன்புக்கு அருளிய வரதா சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர அருளும் பொருளும் அள்ளி தருவாய் அம்மை இம்மை வாழும் தருவாய் பாடும் பணியே பணியா தருவாய்
1: பாடும் பணியே பணியாய் தருவாய்
0: நாடும் அடியார் கூட

0: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ
1: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ
0: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ
1: ശംഭോ
0: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ നമ പാർവതീവതയേ
2: ഓം നമശിവായ ஷைகுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
3: முதலாவதாக வந்த ஒரு கேள்வியை நான் இங்கே எடுத்து வர விரும்புகிறேன். ஒரு நேயர் குறிப்பிட்டார், ஆலயத்திலே அர்ச்சனைக்கு அதிக அளவு பணம் அறவிடுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். இந்த அர்ச்சனை என்றால் என்ன? அர்ச்சனை என்பது ஒரு ஆலயத்திலே வலுக்கட்டாயமாக கேட்கப்படுகிறதா? அந்த அர்ச்சனை செய்துதான் இறைவனை வழிபட வேண்டும் என்ற விதி இந்த சைவாகமங்கள் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றிய விளக்கத்தை நான் டாக்டரிடம் இருந்து கேட்கிறேன். நேர்களை நான் இப்பொழுது இந்த இணைப்பில் வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.
4: அர்ச்சனை என்றால் துதி. அர்ச்சனை பாடுகிறேன் வீட்டில் சொல்லுவேன் நாங்கள், அது வேற. அர்ச்சனை பாடுறாங்க சொல்வது அர்ச்சனை என்றால் துதி. அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று எங்களுடைய திருமுறை சொல்லுகின்றோம். இறைவனை நாங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற வழிகள், சைவம் சொல்லுகின்ற வழிகள் மூன்று. இப்ப கடவுளர்தர் இருக்கிறார், எல்லா சமயங்களும் கடவுளர்வர் இருக்கின்றார் என்று ஒத்துக்கொள்ளுகின்றனர். கடவுளர்வர் இருக்கின்றார் என்றால் அவருடன் எப்படி எமது உறவை எடுத்துக்கொள்வது? How do we relate to that Almighty God?

0: நீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். தெரியவில்லை எப்படி புகழுவது எப்படி பாடுவது என்று தெரியவில்லை. நீ விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கல ஆல் பெர்வர்சிவ் அண்ட் பியாண்ட் ஆல் மைட்டி லார்ட் ஹவு குட் ஐ டு ரிலேட் டு யூ என்றுதான் மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார்.
1: அழுது அழுது பாடுகிறார்.
0: அந்த இறைவனை தொடர்பு கொள்வதற்கு எமது சமயத்திலே விதிக்கப்பட்ட மார்க்கங்கள் அல்ல. எல்லா உலகளாவிய இருக்கிற எல்லா சமயங்கள்லையும் மூன்று வழிகள், சில சமயங்களில் ஒரு வழி மட்டும் இருக்கும், சில வயங்களில் ரெண்டும் இருக்கும். எமது சமயத்தில் பூரணமாக மூன்று உண்டு. இறைவனோடு தொடர்பு கொள்கின்ற ஒரு வழி பூசை. சொல்லுவார்கள் பூசை தமிழிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு போனதா, சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்ததா, ஒரு பெரிய சர்ச்சை. பூவினால் செய்வது பூசை. உலக மதங்கள் எல்லாவற்றிலுமே பூவினால் வழிபடுகின்ற மரபு எமது இந்து சமயத்துக்குத்தான் உண்டு. நாங்கள் பள்ளி வாசல்களிலே பூ வைத்து வணங்குவதில்லை, கிறிஸ்தவ தேவாலயங்களிலே பூ வைத்து வணங்குவதில்லை. எமது சமயத்திலே தான் இந்த பூவை வைத்து வழிபடுகின்ற மரபு உண்டு. பௌத்தர்களும் பூ கொண்டு போவார்கள் அங்கே, ஆனால் பூவை வைத்து வழிபடுகின்ற மரபு உண்டு. இதற்கு ஒரு ஆழமான தத்துவ விளக்கம் உண்டு.
1: பௌத்தம் இந்து மதத்திலிருந்து வந்தது,
0: இந்து மதத்தின் ஒரு பிரிவாகத்தான் அதை சொல்லுகின்றார். அப்ப இந்த பூ வைப்பது செய்வதனால பூசை. அது ஏன் பூ வைக்கிறோம் என்றதுக்கு அது என்னொன்று இருக்கு. பூ வைக்கிறதுக்கு என்ன பேர் வைக்கிறார்கள் இப்ப
1: காதல பூ,
0: அது வேற. இந்த பூ வைத்து வழிபடுவது என்னென்று கேட்டால், அந்த எமது உடலிலே இருக்கின்ற ஆன்மா வந்து ஒரு பூ வடிவிலே தான் இருக்கிறது. தாமரை மொட்டு போல அந்த ஆன்மா, அந்த ஸ்பிரிட் சோல், அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்றதுல விவரங்கள் எல்லாம் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரங்கள் எல்லாம் இருக்குது.
1: நாங்களும் பலமுறை
0: சொல்லியிருக்கிறோம். அப்ப இது ஆன்மாவையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக நாங்கள் இப்படி இருதய திட்டமாக வைத்திருந்து இந்த விளக்கையின் நடுவிரல் ரெண்டையும் பெருவிரலையும் சேர்த்து மிரிகை முத்திரையாலே அந்த பூவை எடுத்து இப்படி போடுகின்றோம். அப்ப எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாவையே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதாகத்தான் பூ. பூவினால் செய்வதால் அது பூசை, அது பூசை ஒரு வழிபாடு. ரெண்டாவது தியானம். தியானம் என்பது இறைவனை தியானிப்பது. அது பௌத்தத்தில் இருக்கு, மற்ற மதங்கள்லையும் உண்டு. மூன்றாவது ஹோமம். அதான் நாங்கள் நெருப்பு அக்னி வளர்த்து இறைவனுடன் செய்கின்றது. இந்த மூன்றுமே எமது மதத்தில் இருக்கு. அக்னி வளர்த்து வழிபடுவது பார்சி மதத்தில் இருக்குது, ஆனால் மற்ற மதங்களில் கிடையாது, இந்து மதத்திலான் இருக்குது. அதே மாதிரியாக இறைவனை தியானிப்பது பௌத்தத்தில் இருக்குது. அவர்கள் தியானிக்கிறார்கள், ஆனால் சூனியமாக தியானிக்கிறார்கள். இறை என்று சொல்லுவதில்லை, அவர்கள் சூனியமாக தியானிக்கின்றார்கள். ஜென் புத்திசம் என்று சொல்வார்கள். ஜென் என்று சொன்னாலே தியான் என்ற அடிச்சொல், வேர் சொல்லிலிருந்து வந்தது தான் ஜென். தியான் என்ற அடிச்சொல்லிலிருந்து வந்தது தான் ஜென். தியானிப்பது அது எல்லா இடத்துலையும் இருக்குது. கிறிஸ்தவர்கள் கூட ஓரளவுக்கு அவர்களுக்கெல்லாம் தியானம் உண்டு. பூசை என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பூசை என்று சொல்லுவதை மற்றவர்கள் வேறு விதத்தில் ஆராதனை வழிபாடு இன்றைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ வழிபாடுகளை அவர்கள் பூசை என்று சொல்ல மாட்டார்கள், ஆராதனை என்று சொல்வார்கள். பூ இல்லைத்தானே அங்கே.
1: ஆனால் இலங்கையில் பூசைக்கு போகிறோம்,
0: பூசைக்கு போகிறோம் என்று சொல்றது. ஆனால் பூசை என்பது பூவால் செய்வது, அது ஏனென்று சொல்லிட்டேன். இந்த மூன்று விதங்களில் இறைவனை நான் இந்த மூன்றிலேயும் இலகுவானது நடராஜுமார். தியானம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுனன் தியான யோகத்துல பகவத்கீதையில தியான யோகம் சொல்லி முடிய அடுத்த அத்தியாயத்துல ஒரு நெத்தி அடி கொடுத்தான் கிருஷ்ணா.
1: உலகத்திலேயே மிகச்சிறந்த நுண்ணிய ஒரு பக்தனான அர்ஜுனனுக்கு
0: வில்லாளி, அவனோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவர் வெல் நோன்.
1: அப்படிப்பட்ட ஒருவனுக்கு
0: அவனுக்கு அந்த மனத்தை ஒருமைப்படுத்த முடியலன்னா தியானம் மிக கடினம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பக்தி யோகம் சொல்லுகின்றார். இது பகவத்கீதையில வருது அது. அப்போ அது ரொம்ப கஷ்டம், ஆனால் இல்லை முயற்சி எல்லாம் உண்டு. ஹோமம் என்பதற்கு நிறைய திரவியங்கள் வேணும், அதுக்கு இடம் வேணும். இங்கே ஃபயர் எல்லாமே அடிக்க வேண்டும். கனடாவில் நெருப்பு வளர்த்த வேண்டால் அதுக்குரிய இன்றைக்கெல்லாம் சும்மா ஃபயர்வுட்டு நாங்கள் அந்த சப்ப பிளக வண்டி வச்சு போட்டு எல்லா கோயில்களையும் நடத்துறது அல்ல ஹோமம். அதுக்கென்று போடப்படுகின்ற மரக்குச்சிகள் இருக்கின்றன, அது இந்தியாவிலே இருக்கின்றது. இங்கே இறக்குவது செய்யலாம், அது ஆலயங்கள் அதை செய்வதாக தெரிவதில்லை. வெறுமனே இங்கே இருக்கிற மரப்பலக கட்டையை சின்ன சின்ன பலப்பலகளாக போட்டு செய்வது அது ஹோமம் அல்ல. சமித்துக்கள்,
1: சமித்துக்கள்
0: சில மூலிகைகள், சில செடி கொடிகளுடைய தண்டுகள், இலைகள், வந்த பூக்கள், காய்கள், மாஞ்சுள்ளி, பலாசம், பல அப்படியும் நிறைய இருக்கின்றது. ரொச்சஸ்டருக்கு போனால் எங்களுடைய ஹரணையாவுடைய ராஜராஜரியம்மன் கோயிலில் அவர் ஒரு ஸ்டோர் ரூமே

0: கலியுகத்தில் இல்லைன்றது இருக்குது. அப்ப கலியுகத்தில் ஹோமம், தியானம், பூசை இந்த மூன்று விதத்திலையும். இந்த பூசையிலே இறைவனையோட நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பகுதி அர்ச்சனை, அர்ச்சனை வந்து இருக்குது. அர்ச்சனை என்றால் இறைவனுடைய பெயர்களை புகழ்களை சொல்லி புகழ்ந்து பாடுவது. அப்போ பூஜை செய்கிறவர் செய்யலாம். இப்போ காலையில் இன்றைக்கு பூஜை செய்து போட்டு வந்தால் நான் பூஜை செய்யும் பொழுது சிவபுராணத்தை சொல்லி அந்த பூஜையை செய்வோம். பிறகு சோத்திரங்கள் சொல்லி தமிழில் பஞ்சபுராணம் சொல்லி அந்த பூஜையை செய்வோம். மற்றது நேர காலம் இருக்கின்ற பொழுது நாங்கள் அஷ்டோத்திரம் சொல்லுவோம். இவருடைய நாமத்தை சொல்லுவது, இவருடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாமமாக சொல்லி சொல்லியாக வழிபட்டு கொண்டு வருவோம்.
1: நாமாவளி,
0: நாமாவளி ஆவலி என்றால் வரிசை, நாம வரிசை. அப்போ நாமங்களை அது வெரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம். பாட்டு என்றால் அது. அப்போ நாமத்தை சொல்லும் பொழுது இறைவனுக்கு அந்த பூவை போடுவோம் ஒவ்வொன்றுக்கும். அப்போ இதெல்லாம் அர்ச்சனை. அப்போ தனியாக பாட்டாக படிப்பதும் அர்ச்சனை தான். பாட்டை படித்து கொண்டு இந்த பூஜைகளை செய்து அபிஷேகம் ஆராதனை செய்வது அர்ச்சனை தான். ஒவ்வொரு நாமமாக சொல்லி பூ வைத்து அது வைத்து வழிபடுவது அர்ச்சனை தான். இது எல்லாம் அர்ச்சனை. இது எங்களோட பர்சனலைஸ் ரிலேஷன்ஷிப். ஆலயங்கள் இது வீட்டில் நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்களே செய்ய வேணும் ஆன்மாத்த பூஜை. ஆலயங்களிலே அர்ச்சனை என்று வருகின்ற பொழுது ஆலயங்களிலே இருக்கிற மூர்த்தத்தை வழிபடுவது எல்லாரும் போய் வழிபட முடியாது. எல்லாரும் போய் வழிபட வேண்டால் ஆலயத்தில் இடம் இருக்காது, நேரம் இருக்காது. ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பூஜை செய்ய விடலாம் முடியும்? அப்போ என்ன செய்யணும், ஆலயத்திலே சிவாச்சாரியார் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு 24/7 24 மணி காலம் 7 நாட்களும் இதுதான் வேலை. அவர் பிறந்ததிலிருந்து இதுதான் அவர் அந்த ஆச்சாரிய தொழில் எடுப்பதற்கு முந்தி கருவில வரையக்குள்ளே அவருக்கு இதுதான் தொழில். அவர் ஃபுல் டைம் 24/7 த டிவோஷனல் டிவோட்டி தான், டிவோஷனல் சர்வீஸ் தான் அவருடைய இறை பணி சிவப்பணியில் இருக்கிறார். அவர் தான் ஆலயத்திலே பூஜை அர்ச்சனை செய்வதற்குரியவர். அர்ச்சனை வேதியர்க்கே, சிவவேதியர்க்கே உரிய, இது பெரிய புராணத்தில் வருது. அர்ச்சனை சிவவேதியர்க்கே உரிய. அப்ப கோயில்ல செய்கிற அர்ச்சனைகளை நானோ நீங்களோ போய் செய்து கொண்டிருக்க இயலாது. எங்களுடைய ஆகம மரபின்படி, ஆகம மரபம், ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட மரபுகளும் இருக்கிற. அப்ப அங்கே இருக்கிற அர்ச்சகர் தான் அவர் தான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன். ஆர் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார், முப்போதும் திருமேனி மூன்று பொழுது, ஆக குறைஞ்சது மூன்று வேளை பூசை. அந்த மூன்று வேளை பூசையிலேயும் வந்து அவனுக்கு திருமேனியை தொட்டு, ஏன்னா மூன்று வேளையும் தான் அவருக்கு அபிஷேகம் நடக்கும் போது, ரெண்டு தரம் மூன்று தரம் அபிஷேகம் செய்து திருமேனி தொட்டு தீண்டி பூசை செய்வர்களுக்கு அடியேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் இந்த அர்ச்சனையை எமது சார்பிலே செய்கின்றார்கள், எமது சார்பாக. அது நீங்க போனாலும் சரி, நான் போனா என்ன, நடராஜ்மார் போனா என்ன, கேட்டுக்கொண்ட நேரால் போனால் என்ன, போகாவிட்டால் என்ன, அனைவரின் சார்பாகவும் அங்கே தினமும் அவருக்கு அர்ச்சனை இருக்குது, தினமும் அவருக்கு அர்ச்சனை இருக்குது. அப்ப என்ன செய்கின்றார் கோயிலே அவர், அந்த அந்த எங்கு நிறைந்திருக்கின்ற இறையை கோயிலில் வந்து வழிபாடு என்றால் எங்கு நிறைந்திருக்கின்ற அந்த காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி லார்ட், கடவுள் என்றதில் எங்கும் கலந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து இந்த விக்கிரகத்திலே எழுந்தருளும் என்று பிரார்த்தித்து, ஆவாகனம் என்று சொல்லுவார்கள், முதல் படி ஆவாகனம் பிரார்த்தித்து அங்கே அவருக்கு உபசாரங்கள் செய்து பஞ்சோபசார பூசை பொதுவாக நடக்கும். ஒரு தூபம், ஒரு தீபம், சந்தனம், மற்றது அவருக்கு ஒரு நைவேத்தியம், மற்றது கற்பூர நீராஜனம். இதுல அந்த தோத்திரத்தை சொல்லுவார்கள். அந்த தோத்திரம் சொல்லும் பொழுது இந்த நாமாவளியாக சொல்லுவார்கள், அல்லது பாட்டாக சொல்லலாம், வேத மந்திரம் சொல்லுவார்கள், திராவிட கானம் சொல்லுவார்கள். இதெல்லாம் அதில் பகுதியாக வருகின்றது. அந்த அர்ச்சனை வந்து இந்த பூசையினுடைய ஒரு பகுதியாக வருகின்றது. அப்போ இதுதான் அர்ச்சனை. இப்போ கோயிலில் யார் அர்ச்சனை செய்கிறது, வீட்டில் யார் அர்ச்சனை செய்கிறது என்றெல்லாம் இப்போ விளங்கி இருக்கும் உங்களுக்கு. இது நடந்து கொண்டிருந்தாலும் போகிறவர்கள் பர்சனலைஸ் பண்ணுவதற்காக, நான் போகணும், ஓகே எனக்காக ஒரு முறை அவரை கொண்டு வரக்கா சேவிக்க வேணாம், ஏண்டா நான் போகணுன்னு லம்போதரன் போகணுன்னு, ஐயா சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்க, அவர் என் சார்பிலே அந்த சுவாமிக்கு பூ போட்டு சில சோத்திரங்களை சொல்லி நாமத்தை சொல்லி தீபத்தை காட்டுவேன். அது மாதிரி நீங்கள் போனேன் போகாவிட்டாலும் அது நடக்கிறது வேற. இது இப்போ எக்ஸ்ட்ரா
1: சில ஆலயங்களிலே ஆட்கள் இல்லாத போது கூட அந்த நியமங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றன.
0: சில ஆலயங்கள் இல்ல, எல்லா ஆலயங்களிலும் நடக்க வேண்டும்,
1: எல்லா ஆலயங்களிலும்
0: நடக்க வேண்டும். ஆலயங்கள் நடப்பது மக்களுக்காக அல்ல, அது இறைவனுக்காக.
1: இதை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் போகாவிட்டாலும் இந்த பூஜைகள் அங்கே
0: நடக்க வேண்டும், அப்படி நியாயம் அதெல்லாம் நடக்கணும். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் சர்வீஸ், அதுதான் அங்கே அர்ச்சனை. இப்போ நாங்கள் போனோம், இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அர்ச்சனை செய்த பிற்பாடு அந்த 24 மணத்தியாலும் 7 நாட்கள் சிவப்பணியில் இருக்கிறவருக்கு யார் ஆதரவு கொடுப்பது?
1: வெரி குட்,
0: ஹீஸ் 24/7 அதுதான். அவர் போய் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு
1: வரையலாது,
0: அவர் ஹோட்டலில் போய் வேலை பார்த்துட்டு
1: வரையலாது,
0: இல்லை அந்த மரபு அவர்கள் 24 அதுதான் அவர்களுக்கு அந்த

0: மரியாதை திருவாள அந்தனர் அடியார் அந்தனர்களுக்கு ஏன் மரியாதை என்றால் சன்னியாசிகளுக்கு அந்தனர்களுக்கு ஏன் மரியாதை என்றால் அவர்கள் 24/7 சிவப்பணியில இருப்பார். வேற வேலை இல்லை. சன்னியாசிக்கு சன்னியாசம் எடுத்த நாள்ல இருந்துதான் 24/7 சிவப்பணி, 24 மணத்தியால 7 நாட்கள் சிவப்பணி. ஆனால் பிராமணர்களுக்கு அவர் கருத்த நாளிலிருந்தே அது வருகின்றது. ஆனபடியாத்தான் சன்னியாசிகளை விட பிராமணர்களுக்கு சிறப்பு அதிகம். அந்த சிவப்பணி இல்லாவிட்டால் அங்க சிறப்பு கிடையாது. இப்ப பிராமணர்கள் ஆக குறைந்தது இந்த சந்தியாவந்தனம் என்ன
1: சந்தியாவந்தனம்
0: யக்னோபவீதம், அதாவது பூணூடு உபநயனம் செய்து அந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்து தினமும் காயத்ரி சொல்லி சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். அதற்கு அடிஷனலாக அவர்கள் சிவ தீட்சை பெற்று சிவ தீட்சை பெற்று அந்த அனுஷ்டானம் அதோட சேர்த்து செய்ய வேண்டும். அப்ப காயத்ரி ஜபம், சிவபூஷ சிவதீட்சை, இந்த ரெண்டு உபநயனம் பெற்று சிவதீட்சை ரெண்டும் இருக்க வேணும். அதை விட மூன்றாவதாக தன்னுடைய சிவபூஷையை ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும். நான் வளர்ந்தது வந்து கோயிலுக்கு பக்கத்தில். இப்ப என்னுடைய வீட்டுக்கு முன்னால எங்கட கோயில்ல நான் பிறக்கிறதுக்கு முன்னர் பூஜை செய்து வந்த ஐயர் அங்க இருக்கிறார். ரிட்டையர்டாகி வீட்டுல இருக்கையெல்லாம் கூட அண்ணாசாமி இரண்டு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணல. ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி தான் சாப்பாடு
1: நியமம்.
0: நியமம் அதுதான். இப்ப நிறைய பாக்குறேன் இப்ப எல்லாம் தெரிகிற விஷயங்களே அவங்க சாதாரணமா செய்து
1: சாதாரணமா
0: அங்க எல்லாம் அந்த பெத்தில இருக்கு இல்லையா அதை பீத்து பீத்து பூஜை பண்ணுவார். பூக்களை பீக்க கூடாது, பத்திரங்கள் பீத்து பூஜை பண்ணலாம், பத்திரங்களை சித்து பிச்சு போடலாம், பூக்கள் பீத்து போடப்படாது.
1: பத்திரம் புஷ்பம்
0: கிருஷ்ணா சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த பூஜைகள் அந்த மரபிலே ஆகிச்சது. அப்ப இந்த முதலாவது தன்னுடைய உபநயனத்தின் மூலமாக வந்த காயத்ரி ஜபம், சந்தியாவந்தனன், இரண்டாவது சிவதீட்சையினோட வந்த நித்திய அனுஷ்டானம், இந்த ரெண்டையும் சேர்த்து செய்து அத்தோடு தங்களுடைய பர்சனல் சிவ பூஜை, இது ரெண்டு விதமான லிங்கம் வைத்து செய்வார்கள். அவர் ஆகம விதிப்படி இந்த பூசை நடந்து வந்தால் அது உலக தந்த நாட்டுக்கு நல்லம், கிராமத்துக்கு நல்ல சேமம். இது மட்டுமில்லை, இந்த மூ உலகங்களிலேயும் கூட கோயில் இருப்பது இங்கேதான். இந்திரன் சந்திரன் தேவர் எல்லாரும் இங்கேதான் வர வேணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆலய பூசையை அந்த அர்ச்சனைகள் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த சிவாச்சாரியார்களுக்கு நாங்கள் கொடுப்பது சம்பளம் அல்ல, சொல்வது பெரியவர்களுக்கு செய்வது. இது அதை விட பெரிய தட்சணை எப்படி கொடுப்பது என்று சொன்னால், நான் செய்கின்றவன் ஐயோ என்னால இதுக்கு மேல கொடுக்க முடியாம இருக்கே என்ற மன வருத்தத்தோட கொடுக்க வேணும். எனக்கு மேல கொடுக்க முடியாம இருக்கே என்ற மன வருத்தத்தோட கொடுக்க வேணும். பிறவர் அதை சிவப்போராக பெற்றுக் கொள்ளுவார். அதான் தட்சணை. அப்ப ஆலயங்களில் அர்ச்சனை சீட்டு வந்தது தவறு, மகா தவறு. அது எங்கட மரபிலேயே இல்லை. இது கோயில்கள் அப்பஷ்டமாக பணம் பண்ணுவதற்காகவும் சிவபூஜை செய்கின்ற சிவாச்சாரியாளுக்கு இருக்கின்ற பணத்தை கோயிலுக்கு எடுத்து பங்கு போடுவதற்காகவும் வந்த அநாச்சாரம் தான் இந்த அர்ச்சனை சீட்டு.
1: இவ்வளவு இவ்வளவு ஆணித்தரமாக நீங்க சொல்லுகிறீர்கள். இதை சிவாச்சாரியர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கோயில்
0: நமது ஊரிலே நல்லூரில் எல்லாம் வந்தது ஒரு பெருமையாக சொன்னேன். நல்லூர்ல இப்பவும் அர்ச்சனை சீட்டு ஒரு ரூபாய்
1: தான்.
0: இதுல என்ன பெருமை இருக்கு? அர்ச்சனை சீட்டு எப்ப இருந்தது? பொதுவாக அவரோட அர்ச்சனை செய்திருவார். அதுக்கு மேல நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இறைவனுக்கு செய்ய வேணும் என்று சொன்னால் உங்களுடைய வசதி வாய்ப்பு பொறுத்து நீங்கள் செய்விக்கிறீர்கள். பிறகு உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து ஒரு தட்சணையை கொடுக்கிறார். அந்த தட்சணை சிவாச்சாரியாருக்கே உரியது, அது கோயிலுக்கல்ல.
1: கோயிலுக்கல்ல, இது பல கோயில்கள் அந்த தட்சணை அவர்களே கோயிலே எடுத்துக் கொள்கிறது. அதுல சில இடங்களில் பிரச்சனையும் இருக்கிறது. அவருக்கா இவருக்கா பாதியா
0: அதுல சில கோயில்கள்ல நான் பார்த்த கோயில கேமரா ஓடி போட்டு வச்சிருக்கிறாங்க,
1: விச்சவாச்சாரியர் வாங்கி போடுவாங்க.
0: இது வந்து இந்த என்ன சொல்ல உலக்கிலிருந்து உளிப்படியான கதை. அப்ப தட்சிணை என்பது சிவாச்சாரியர்களுக்கு கொடுப்பது, அதுல ஆலயம் ஆலயத்தின் நித்திய பரிபாலனத்துக்கு அடியவர்கள் புறம்பாக சபை இருந்து அதை செய்ய
1: வேண்டும்.
0: அதான் எங்களை ஊர்ல வந்து வந்த கோயில் நடந்த பொழுது சமயம் புது கோயிலாக வர்றதுக்கு முதல் நான் சொன்ன ஐயர் தான் அதை வண்டத்தை கொண்டு வருவேன். அப்ப அவர் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாக்கு முதல் அந்த உபயகாரருக்கு வந்து எல்லாம் கொடுப்பாரு இல்லையா, அப்ப கொடுக்கொள்ளி இந்த முறை சுவாமிக்கு வெள்ளை அடிக்கணும் கேட்பார். நம்ம உடனே எல்லாம் கொடுத்தோன்னே திருவிழாக்கு முதலே அங்க அந்த வள்ளி அடித்து அது ரெண்டாவது ரெடியா இருக்கு, அதோட எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து அந்த மெயின்டெனன்ஸ் என்ன செய்யணுமோ அது முடிஞ்சிடும். கேணி இறக்க வேணும் கிணறு இறக்க வேணும்னு கேட்டா அது முடிஞ்சு, அதுதான் பரிபாலனம். அடுத்ததாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் கூடி ஒரு சபையை நிர்மணிப்பார், கும்பாபிஷேக திருப்பணி சபை. அந்த சபை கூடி அந்த சபை உடனே தங்களுடைய பணத்தை திரட்டி மக்களிடம் திரட்டி கும்பாபிஷேக திருப்பணியை செய்து முடியும். அது சபை. அதுக்கு பிறகு அந்த சபைக்கு அங்கே அலுவல் இல்லை. நாங்கள் இப்ப இந்த இதுதான் ஆகமங்களிலே சொல்லப்பட்ட முறை.
1: சரி, இப்படி நீங்க சொன்னாலும் நடைமுறைக்கு அது பிரச்சனையாக இருக்காதா? அதாவது நீங்கள் ஒரு டிக்கெட்டை வைத்து இவ்வளவு டிக்கெட் என்று அதுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அதிலேயே நட்சத்திரம் பேர் எழுதி நீங்க கொண்டே பர்சனலைஸ் பண்ணி அந்த அர்ச்சனையை செய்கின்ற போது அது குறிப்பாக அதை செய்கிறவருக்கு வந்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒழுங்கை காட்டுகிறது. இல்லையென்றால் ஐயாவிடம் போய் பேர் நட்சத்திரம் சொல்லி அவற்ற கையிலேயே அந்த தச்சனையை கொடுப்பது சரியாக நடைமுறைப்படுத்தலாமா? அதுல ஏதாவது சிக்கல் இருக்குமா?
0: அவர்கள் கையிலே வேண்டுவதில்லை. உண்மையில தர்ஷனம் வந்து ஒரு வெத்தில கையில வச்சு கொடுப்பது. நான் என்னென்ன சொல்லுகின்றேன், நமக்கு வீட்டுக்கு முன்னால் இந்த சிவாச்சாரியரே சிவாச்சாரியர் தான் நிச்சகாரியும் சொல்லுவார். அந்த ஜோதிடத்திலே பிரச்சனை ஜோதிடம் என்று சொல்லுவார்கள். கேரளாவிலே மிக பிரபலமானது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு போனால் அங்கே போனோன்னே அவர் அதில் இருந்து சில விஷயங்களுக்கு கேட்பார். ஒரு பூவுண்ட பெயரை சொல்லு, ஒரு நாளெண்ட பெயரை சொல்லு, ஒரு இலக்கத்தை சொல்லு, இதெல்லாம் சொல்லி எல்லாம் இதுண்டு வர்ற வர ஆனால் அதெல்லாம் இருக்குது. பிரச்சனை ஜோதிடம்டே இருக்குது. அதை பார்த்து நிச்சகாரியும் சொல்லுவேன். நீ கேட்டுக்கொண்டு வந்தது ஒரு பொருளை பற்றி, ஒரு உயிரை பற்றி, ஒரு மனுஷனை பற்றி, அல்லது மனுஷியை பற்றி, இது தொலைவு அது இது எல்லாம் சொல்லுவார். அந்த சொல்லுவதற்கு நாங்கள் போனால் நாங்கள் போயிருக்கல, என்ன பொதுவாக காசு கொண்டு போகிறது தான் அந்த காலத்தில் கொண்டு போனால் அதை ஒரு வெத்திலையிலே வைத்து கொண்டு போவோம். வெத்திலவாக வச்சு தான் கொண்டு போகிறது. அப்போ அவரிடம் போய் அது ஒரு வரும் இவ்வளவு காசுன்றது முன்னுக்கு நின்று வேண்டது கிடையாது. இப்போ சோதிடர்கள் வேண்டுவார்களே எனக்கு ஒரு குறிப்பு பார்க்கறதுக்கு 15 ரூபாய் வருவேன், அதெல்லாம் கிடையாது. எங்கள் வேத சாஸ்திரத்தின்படி வைத்தியம் பார்க்க போனால் கூட நீங்கள் போய் வருத்தரிடம் சொல்லி வருத்தத்தை சொல்லி கேட்டால் அவர் மறந்து தருவேன். அதுக்கு பிறகு நீங்கள் கொடுப்பது தர்ஷனை, அந்த வெத்தில வாக்கில் வச்சு கொடுத்தா அவர் அதில் வச்சுருந்து எடுப்பார். உள்ளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கப்படாது. அதாவது உங்களுக்கு படுகப்படுகின்ற சேவை நீங்கள் கொடுக்கின்ற பணத்தினால் நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஒரு விதமான அர்ச்சனை 500 டாலருக்கு ஒரு விதமான அர்ச்சனை, 5000 டாலருக்கு ஒரு விதமான அர்ச்சனை என்றது கிடையாது. சில விசேஷ இதுல நீங்களே கேப்பீங்க, சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணலாமா, 1008 நாமங்கள் சொல்லி செய்யணும். அது வந்து அவர் சொல்லுவார், ஓகே இன்ன நேரம் வாங்கோ இப்படி செய்யலாம்னு சொல்லலாம். ஏன்னா நேரம் எடுக்கிறது. மற்றபடி பொதுவாக அர்ச்சனை என்றால் அவர் 10-20 நாமாவை சொல்லி 16 நாமாவை சொல்லி பூஜை பண்ணுவார். கொஞ்சம் நேரம் இருந்தால் 108 நாமாவை சொல்லி அர்ச்சனை பண்ணுவார். அன்னி ஒரு தீபத்தை காட்டுவார், உங்களுக்கு கொண்டு வந்து பிரசாதம் தருவார். நீங்கள் உங்களால் முடிந்ததை 5, 10, 500, 1000 உங்களுடைய இதுபடி நீங்கள் அவருடைய தத்தத்திலே வைத்து தட்சணையாக அவர் பெற்றுக்கொள்வார். இதுதான் அர்ச்சனைக்குரிய ஆகம விதிப்படி வரையும் இருக்கும். முன்னாலே ஒரு அர்ச்சனைக்கு இவ்வளவு காசு, இதுக்கு இவ்வளவு காசு, இதுக்கு டிக்கெட், இதுக்கு இது என்பதெல்லாம் இப்பாலே நாங்கள் எமது சமயத்திலே போட்டுக்கொண்டவர்கள் முக்கியமாக பணம்
2: பண்ணுவோம். பூஜைக்கு நம்ம என்ன பண்றோம், பகவானுக்கு அவருக்கு நைவேத்தியம் வைக்கிறோம், புஷ்பங்களை கொடுக்கறோம், ஆபரணம் சமர்ப்பயாமே ஆபரணங்களை கொடுக்கிறேள், அதுக்கப்புறம் வஸ்திர யுக்மம் சமர்ப்பயாமே வஸ்திரங்களை கொடுக்கிறேள், இவைகள் தானே கந்த தூப தீப நைவேத்தியம் வஸ்திரம் இவளை தானே கொடுக்கறோம். நம்ம இந்த ஷோடசோபசாரிக்கு பூஜைக்கு வேண்டிக்கிதான சின்ன சின்ன விஷயங்களும் என்னால கொடுக்க முடியலையப்பா, என்ன பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அசன குசும பூஷா பத்ர முக்கியம் சபரியாம் கதைய கதமஹம் தே கல்பயானி இது மௌளே ஹே பரமேஸ்வர கதமஹம் தே கல்பயானி என்னமா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் இந்து மௌளே ஹே பரமேஸ்வர சந்திரசூடனா இருந்துட்டு இருக்கே உங்களுக்கு இப்படிப்பட்டதான உங்களுக்கு என்னால என்னத்தான் கொடுக்க முடியும் கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் வேற வழி இல்லாமல் உன்னால சொன்னதான எந்த ஒரு பதார்த்தம் புத்தி கன்யாம் பிரதாசியன்னு சொன்னா அது உன்னைத்தான் என்னால கொடுக்க முடியும். ஆகையால் எனக்கு இப்படித்தான் இருக்கு, இதை நீங்க வாங்கிட்டு என்ன அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார் அடுத்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் பூஜா திரவிய சமருத்தய விரச்சிதா பூஜாம் கதாம் குருமஹே பட்சித்வம் நதவா கிடைத்வமபி ந ப்ராப்தம் மயா துர்லபம் ஜானே மஸ்தகமங்கிரி பல்லவம் உமா ஜானே நதேஹம் விபோ நஜாதம் நி பிதாமஹேன ஹரிணா தத்வேன தத்ரூபிணா. உங்களுக்கு சபரிய பூஜைக்க வேண்டியதான ஒரு பொருளும் என்னால கொடுக்க முடியாதுன்னு தீர்மானம் ஆயிடு. ஆகையால் எதுக்கும் கையாலாகாத இருக்கிறதுனால எங்கிட்ட எது நீங்க கொடுத்தீளோ அந்த புத்திய அதை ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு முதல்ல சொன்னார். இப்ப என்ன, ஒருவேளை நான் பூஜைகள்ல பூஜைக்க வேண்டியதான உரித்தான பதார்த்தங்கள்லாம் சம்பாதிச்சுட்டேன்னு வச்சுங்கோ, இன்னில இருந்து தபஸ் பண்ணி இந்த வேகெல்லாம் பெரிய சக்தி எல்லாம் அடைஞ்சு அதுக்கப்புறம் பார்க்கடலை கடைஞ்சு இல்லை வேற ஏதாவது பிரம்மதேவரையோ யாரோ கொடுத்து அவரை நோக்கி தபஸ் பண்ணி இவைகள்லாம் சம்பாதிச்சேனே ஆனாலும் உங்களுக்கு எப்படி பூஜை பண்றதுன்னு தெரியலையே. சம்பாதிச்சு போடுறேன், ஆளாகலாம் கொஞ்சம் வேணும்னு பகவானை கேட்டு வாங்கிக்கிறேன், பிரம்மதேவரை கேட்டுட்டு சந்திரனை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறேன், சரி. வஸ்திர யுக்மம் யானத்தோலும் புலி தோலும் கொண்டு வந்துடுறேன், நாகலோகத்தில் போய் அவளுக்கு பூஜை பண்ணி நாகங்களையும் கொண்டு வந்துடுறேன். ஆனால் இவைகளை நான் தான் சூட்டணும், இன்னொருத்தரை கொடுக்கணும்னா பரமேஸ்வரன் நான் தான் கொடுக்கணும். பூஜை பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், தூக்கி போடுறதுக்கா பூஜைன்னு பேரு, கொண்டு வந்து கையில் கொடுக்கணுமோ இல்லையோ, எதை எதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி. மனுஷாளாக இருந்தால் அவளுக்கு பூஜை பண்ணும் பொழுது அவள் கையில் கொடுக்கணும். பகவானுக்கு பூஜை பண்றதா இருந்தால் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணணும், நமக்கு தெரியணும் யாராருக்கு எப்படி கொடுக்கணும். மனுஷியாளுக்கு என்ன பண்ணணும், அவ கையில கொடுக்கணும். தாம்பூலம் கொடுக்கறதுன்னு எங்கே கொடுக்கிறாள், கையில கொடுக்கிறாள். பரமேஸ்வரனுக்கு கொடுக்கறதா இருந்தா என்ன பண்ணணும், அவருடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணணும். ஒவ்வொன்றையும் பரமேஸ்வரனுக்கு புஷ்பங்களை போடணும்னா எங்கே போடணும், தலையில போடணும். நைவேத்தியாதிகள்னா எங்கே பண்ணணும், பாதத்துல சமர்ப்பணம் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, சாஸ்திரங்கள் சொல்லி இருக்குன்னு நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்றும் இல்லை. அப்ப பரமேஸ்வரா நான் இவைகள்லாம் நான் ஒருவேளை சம்பாதிச்சேன் என்னால் பூஜா திரவிய சமருத்தய விரைச்சிதா, பூஜா திரவிய சமருத்தய, நிறைய புஷ்பங்கள் கொண்டு வந்துட்டேன், பாம்புகள் நிறைய உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு கொண்டு வந்துவிட்டேன், யானத்தோலும் புலி தோலையும் கொண்டு வந்துவிட்டேன், விஷத்தையும் கொண்டு வந்துவிட்டேன், எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனால் நான் எப்படி கொடுப்பேனப்பா, நான் கொடுக்கணுமே ஆனால் என்ன பண்ணணும், புஷ்பத்தையும் ஆபரணங்களையும் கொடுக்கறதுன்னா உங்களுக்கு சூட்டணும், ஆகையால் உங்கள் தலை எங்கே இருக்குன்னு பார்க்கணும், புஷ்பம் போடுறதுக்கு உங்கள் பாதம் எங்கே இருக்குன்னு தெரியணும், பாதத்துலனா புஷ்பம் போடணும் அப்போ பாதத்துக்கு தெரியணும், வஸ்திரங்களும் நைவேத்தியங்களும் எங்கே வைக்கணும், அவருடைய பாதங்களை வைக்கணும். எங்கே போவேன், என்னால் முடியுமா ஏண்டர் நீங்கதான் ஆத்தியந்தரஹிதா, அதையும் கிடையாது அந்தமும் கிடையாது, பரமேஸ்வரனுடைய தலையும் தெரியாது வாலும் தெரியாது காலும் தெரியாது. அப்ப அடிமுடி தெரியாத அந்த மகாத்மாவுக்கு இத்தனை பூஜா திரவியங்கள் இருந்தாலும் என்னமா கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வகை உண்டு, நம்ம பூஜை பண்றதுன்னு எப்படி பூஜை பண்றதுன்னு உண்டு. அந்த புஷ்பங்கள் அவருடைய பாதத்துல போட்டு நமஸ்காரம் பண்ணணும், அவருக்கு அலங்காரம் பண்ணும் பொழுது மாலைகள்லாம் போடணும், ஆபரணங்கள் அதாவது இடம் இருக்கும் அங்கே தான், கிரீட்டம் ஆபரணம்னு வச்சுன்னா கையில வச்சுக்க முடியுமா இல்ல காதுல தொங்க போட முடியுமா, பரமேஸ்வரனாக இருந்தால் கிரீட்டமானது அவருக்கு தலையில தான் வைக்கணும். நான் தலையில வைக்கணும்னா உங்க தலை எனக்கு தெரியணுமோ இல்லையோ, தலை தெரியறது மட்டும் இல்ல அது எங்க இருக்குன்னே தெரியல, அதை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுன்னு இல்லை, பிரம்மதேவருக்கும் தெரியல மகாவிஷ்ணுக்கும் தெரியல. ஒருத்தர் அன்னபக்ஷியா ஏறி அப்படியே போயிட்டே இருக்கார், எவ்வளவு தூரம் போனாலும் அன்னபக்ஷியா ரெக்கெல்லாம் வலிக்கிறது, நான் போக மாட்டேங்கிறது, அதுக்கு மேல பறக்க முடியல. சரி மகாவிஷ்ணு என்ன, அவர் பன்னியா வேஷம் போட்டு போயிட்டே இருக்கார், பாதாளம் வரைக்கும் போனார், இன்னும் கீழே இருக்கு, அது வரைக்கும் தானே, இதை விட ஏழு லோகங்கள், அதல வித்தல சுத்தல ரசாதல தலாதல மகாதல பாதாளம், அது வரைக்கும் போயிட்டேன், இன்னும் உள்ள போயிட்டே இருக்கு, அந்த லிங்கத்தினுடைய அடிபாகம் போயிட்டே இருக்கு. எப்ப கண்டுபிடிக்க முடியறது, முடியாது, இவ்வளவு தூரம் சிலம்பட்ட வந்தாச்சு சரி முடியாதுன்னு வந்துவிட்டான். இப்ப அதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த இடத்துல போடுறோம், நடக்கிற காரியமா இது சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் பூஜா திரமிகளை நடத்தல இல்ல. ஒருவேளை ஏதோ ஒரு விதமாக நான் சம்பாதித்த போதிலும் இது நடக்காத காரியம். ஆகையால் நான் என்ன சொல்றேன், முன்னால் நான் என்கிட்ட இருந்ததான புத்தியை கொடுத்தேன் பாருங்க, அதோட என்ன காப்பாத்துக்கோன்ட்டு. பூஜா திரவிய சமருத்தய விரச்சிதாக பூஜாம் கதாம் குர்மஹே பரமேஸ்வர. பூஜா திரவிய சமருத்தய, பூஜைகள் நிறைய என்னென்ன திரவியங்கள் வேணும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம். சில பேருக்கு விசேஷமாக பூஜை பண்ணணும்னு ஒரு எண்ணம். பகவானுக்கு பூஜை பண்றது பகவான் எதையும் கேட்கல, ஞாபகம் வச்சுங்க. நம்ம சந்தோஷத்துக்கு தான் நாம கொடுக்கிறோம் பகவானுக்கு, அவர் எதையும் கேட்கவே இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனா. உங்க மனசு சுத்தமா இருந்தா போறோம், வெறும் இலைய எனக்கு பூஜை பண்ணுங்க. பரமேஸ்வரனுக்கு என்ன பண்றீர்கள், பில்வ இலைன்னா கொடுக்கிறேன். அந்த பில்வத்தை உண்டு பண்றது அவர் தானே. அந்த இலையக்கள்லயே திருதளம் திருகுணாகாரம் அப்படின்னு சொல்லி அந்த பரமேஸ்வரனுடைய தலையில வச்சு ஒரு உத்தரனுடைய ஜலம், அதுவும் அவர் தான் கொடுத்தார். அதை மடியா கொண்டு வந்து அதை வந்து பரமேஸ்வரன் தலையில விட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அவருக்கு என்ன இது வேணும் அது வேணும்னு கேட்கவே இல்லை. நீங்க ஆப்பிள் பழமா சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலையே. பரமேஸ்வரனுக்கு என்ன, ஒரு டிராப் ஜலம் லம் பிருதிவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹா, வம் அமிர்தாத்மனே அமிர்த நைவேத்யம் கல்பயாமி நமஹா, ஒரு டிராப் ஜலம் போரும்னே. உலகத்துல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனையும் பண்ணினா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை அடைஞ்சாரோ. ஆனா அவருக்கு என்ன வேணும்னு, பக்தியோட நீங்க பண்ணிருக்கணும். இத்தனையும் நான் கொடுக்கறேங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க ஒரு டிராப் ஜலத்தை விட்டா போறோம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரு புஷ்பத்தை கொடுத்தாலே போறோம், ஒரு இலைய கொடுத்தா போறோம், ஒரு பழத்தை கொடுத்தா போறோம். எனக்கு இந்த பழம் வேணும் அந்த பழம் வேணும்னு கேட்கலையே வரும். ஒண்ணும் இல்லைன்னா ஒரு டிராப் ஜலத்தையாவது கொடுங்க போறோம், நான் கொடுக்குறேங்கிற எண்ணம் வேணும் அவருக்கு. நம்ம என்ன, எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். எப்ப பாரம் பரமேஸ்வரனை போய் இதே தான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, தீர்காயத்தை கொடு, 99 வயசு கொடுத்தாலும் அந்த 100வது விவாகத்தை ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம், ஒரு நவகர ஹோமம், ஒரு ஆயுஷ சுத்த ஹோமம் என்னடா இன்னும் வாழணும். எல்லோருக்கும் ஆசை இருக்கும் வாழணும், அதுக்கு வேண்டியதான நல்ல வழியில வாழணும். சரீரத்துல சௌக்கியமா இருந்ததுன்னு இன்னொருத்தருக்கு பாரமாக இல்லாமல் இருந்து கொண்டு பகவானுக்கு தொண்டு பண்ணி கொண்டே வாழணும் இல்லேன்னு சொல்லல. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், காலம் மடுத்து ராத்திரி வைக்க பகவான் இடத்துல எப்ப பகவான நினைச்சாலும் எனக்கு இதை கொடு அதை கொடு, தேகிமே ஆரோக்கியம் தேகிமே சௌபாகியம் இப்படின்னு கேட்டுட்டே இருக்கோம். ஆனா நான் என்ன கொடுத்தேன் உனக்குன்னு நினைச்சு பார்த்தேனா, எதை கொடுக்க முடியும் என்னால, இத்தனையும் இருந்தாலும் நான் எப்படி அப்ப கொடுப்பேன் உமக்கு தெரியலையேன்ட்டார். ஆகையால் பூஜா விரச்சிதாக பூஜாம் கதாம் குர்மஹே, என்னமா கொடுப்பேன், ஏன் பட்சித்வம் நஜவா கிடித்வம் அபி ந பிராப்தம் மயா துர்லபம். நான் ஒரு அன்னபட்சியா மாறியிருந்தேனே என்னால், வாழ்நாள் முழுக்க ட்ரை பண்ணி பறந்து பறந்து உங்க தலை எங்க இருக்கோ அங்கே தேடி போய் வச்சுன்றது முயற்சியாவது பண்ணுவேன். முயற்சி பண்ணலாமோ இல்லையோ, நம்ம அதுவும் இல்லை. மார்கழி மாசம் ஆனந்தமாக காலம்பரம் எழுந்து 4:30 எழுந்து ஸ்நானம் பண்ணி சொல்லி பஜனை பண்ணி ஏதாவது பண்றோமா சொல்லுங்க பார்க்கலாம். முயற்சியாவது பண்றோமா, ஒரு நாள் எழுந்துக்கணும்னு நினைக்கிறோமா? இப்பத்தான் ரொம்ப குளிரா இருக்கு, கொஞ்சம் லேட்டா எழுந்து போங்கிறான். ஒரு வருஷ காலம் சீக்கிரமா எழுந்துட்டவனோ இந்த மாதம் வரும்பொழுது என்ன சொன்னார், ரொம்ப குளிரா இருக்கு சார், என்ன விவகாரம், எழுந்துக்கவே முடியலங்கிறான். எழுந்துட்டாலும் பச்சை தலத்துல ஸ்நானம் பண்றானோ அதுவும் கிடையாது, வெளியில போறானோ கிடையாது. பகவன் நாமாடா வீட்லயே இருந்துட்டு பகவன் நாமா சொல்லலாமோ அதுவும் பண்ண மாட்டேங்கிறான். காஃபி வரலங்கிறான், டிவி போடுறான், ஏதோ பண்ணிட்டு இருக்கானே ஒழிய எது பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்கானோ இல்ல. அதனால பரமேஸ்வரனுக்கு நமக்கு இருக்கணும், நாம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேங்கிற எண்ணம் இருக்கணும். சர்வதா சர்வ காலமும் அந்த பரமேஸ்வரனையே நினைச்சுண்டு உங்க மனசு, அவர் நாமாவையே சொல்லி அவருக்கு இது கொடுக்கறேன் அது கொடுக்கறேன் எனக்குடையதான எண்ணத்தை வரவழைச்சுங்க. எப்படி கொடுக்கறேங்கிறதே தெரியலேங்கிறதே, பட்சித்வம் நச்சவா கிடித்வம் அப்படின பிராப்தம் மயா துர்லபம். ஒரு அன்னபட்சியா பிறந்திருந்தேனே ஆனால் அப்படி பறந்து போய் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பேன். இல்ல ஒரு பன்னியா பிறந்திருந்தாலும் பூமியை நோண்டி நோண்டி இவருடைய பாதங்கள் எங்க இருக்குன்னு தேடி இருப்பேன். ஆக்கும் பட்சித்வம் நச்சவா கிட்டித்வம், கிட்டின்னா பன்னி, கிட்டித்வம் அப்படின்னா பிராப்தம் மயா துர்லபம், ஜானே மஸ்தகம் அங்கிரி பத்மம் பல்லவம். ஏ பரமேஸ்வர, உங்க தலைய தேடினா அங்கே புஷ்பங்கள் போடலாம், இல்ல உங்க பாதங்களை கண்டுபிடிச்சா அங்கே புஷ்பங்களை போடலாம். பகவானுக்கு பாதங்கள்ல புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். புஷ்ப மாலையா இருந்தா, கட்டின புஷ்ப மாலையா இருந்தா பகவானுடைய தலையில வைக்கணும். தனித்தனியாக புஷ்பங்களா இருந்தா பாதத்துல போடணும், கட்டின புஷ்பமா இருந்தா அவருடைய தலையில ரவுண்டா போடணும். அப்படி இருக்கமையானால் எனக்கு இதுவும் முடியலையே, உங்க தலையும் தெரியலையே, முடியும் தெரியல, அடியும் தெரியலையே, என்ன பண்ணுவேன்? ஜானே மஸ்தகமங்கிரி பல்லவம் உமா ஜானே நதேஹம் விபோ. ஹே பரமேஸ்வர, உமா ஜானே, உமா ஜானேன்னு உமாவனுடைய ஆத்துக்காரரே அம்பாள், அவ்வியாஜ கருணாமூர்த்தி, நீங்க எப்படி கொடுக்கிறீளோ அந்த உருவமா தான் எடுத்துட்டு முன்னால வராளாம். காளியா அம்பாள் நினைச்சேன்னா நாக்க தொங்க போட்டு வெளியில வந்து உட்கார்றான். ஜுவாலாமுகியா நினைச்சேன்னா நெருப்பு தலையில நெருப்பு வச்சுண்டு அப்படியே வர. திரிபுர சுந்தரியா நினைச்சேன் உங்களுக்கு அழகான ஒரு உருவமாக உன்னால வந்து நிக்கிற. ஏண்டானார், பக்தன் எந்த உருவத்தை ஆசைப்படுறானோ அந்த உருவத்துல இருக்கணும். ஏன், அந்த தபஸ்தனுடைய கஷ்டம் நான் அறிவேன். அம்பாளுக்கு உமான்னு பேர் வந்தது. ஏன்னா தபசு பண்றேன்னு உட்கார்ந்து விட்டா ஒரு நாளைக்கு, அவங்க அம்மா மேனான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா சொன்னா உன்னை தபசு பண்ண சிரீஷ புஷ்பல சோபிதம், உன்னுடைய உடம்பு இருக்க அந்த புஷ்பம் மாதிரி மென்மையா இருக்கம்மா, நீ நாலு பக்கம் நெருப்பு வச்சுட்டு நடுவுல உட்காந்துட்டு உன்னால தபஸ் பண்ண முடியாது, வெயில்ல நீ உட்கார்ந்து தபஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் உன் சரீரத்துக்கு ஒத்துக்காது, ஆயால் வேண்டாம்னா. ஆனாலும் நான் பண்ணுவேன்னு, ஏன்னா பரமேஸ்வரன் அடையறதுக்கு தபஸ் ஒண்ணு தான் வழி, ஜப்பம் ஒண்ணுதான் வழி, கண்ணை மூண்டு அவர் தியானம் பண்ணினா தான் முடியும். வேற எதெல்லாம் சுலபம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா இது மட்டும் சுலபமா அவர் அடையறதுக்கு வழி, உங்க மனச பகவான் இடத்துல நிறுத்துறது. ஆகையால் உமே தி மாத்ரா தபசா நிஷித்தா பசாது மாத்யம் சுமுகி ஜகாமா. உமே தி மாத்ரா, அதுக்கு முன்னால ஹைமான்னு பேர் அவளுக்கு, ஹைமவதி அப்படின்னு பேர் ஹிமானுடைய பெண்ணு. அந்த ஹைமவதிங்கிற அவளுக்கு உமான பேர் ஏன் வந்தது அப்படின்னா, இப்படி உமேதி மாத்திரா தபசா நிஷித்தா, ஊன்னா தபஸுக்கு, மானா நோன்னா, ஊ மா தபசு வேண்டாம் அப்படின்னா. கடைசியில் என்ன, பச்சாது மாக்கியம் சுமுக்கி ஜகாமா, அதனாலதான் அம்பாளுக்கு உமான பேர் வந்தது. அதே மாதிரியே அம்பாளுக்கு என்ன, அபர்ணான்னு ஒரு பேர். அபர்ணாம்னு தபஸ் பண்ற காலத்துல முதல்ல இதை பண்ணினா, கொஞ்ச நாளைக்கு இலையை சாப்பிட்டு தபஸ் பண்ணினாலாம். ஒரு ஆறு மாசம் ஆன பிறகு பரமேஸ்வரன் பிரத்யட்சம் ஆகல, இனிமேல் நான் இலையும் சாப்பிடுறது இல்லை, பட்னியோட இருந்த தபஸ் பண்ண வேணாம், உலகத்துல இருக்கிறவள சொல்லட்டும் இவ்வளவு தபஸ் பண்ணினாலும் பரமேஸ்வரன் அம்பாளுக்கு தரிசனம் கொடுக்கலையும் சொல்லட்டும் அப்படின்னு இலையும் சாப்பிடுறது நிறுத்தி விட்டாலாம். அதுக்கப்புறம் தான் பிரத்யட்சமானார்னு. இலையும் உட்கொள்ளாததுனால பர்ணம்னா இலை, அதையும் உட்கொள்ளாததுனால அந்த அம்மாவுக்கு அபர்ணான்னு பேர் வந்தது. அதோட இல்லாமல் அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடியதான கடன் எல்லாம் போயிடுமா. ருணம்னா கடன், அபகதம் ரிணம் எஸ்மாத் யயா, யார்னால அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால, அம்பாளை தியானம் பண்ணினத்தினால உங்களுடைய எல்லா கடனும் ரைட் ஆஃப் ஆயிடுமோ, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க கொடுத்துல மாளாது, ஏன்னா பகவானுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கோம் தெரியுமா? புறந்தண்ணிலிருந்து உங்க உடம்புல இருக்கக்கூடியதான எல்லா உருப்படிகளும் வேலை செஞ்சுட்டே இருக்கு. இவ்வளவு சகாயம் பண்ணியிருக்காரு, இதுக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண் டாக்டர்கிட்ட போனா பாக்குறதுக்கு 300 ரூபாய், அதுக்கப்புறம் டைலேட் பண்ணி இன்னொரு நாள் வாங்குவோங்கிறார், அதுக்கப்புறம் இன்னொரு 1000-1500 ரூபாய் ஆறு, அதுக்கப்புறம் கண்ணாடி எழுதி கொடுக்குற, அதை வாங்கறதுக்கு என்ன ஒரு 4000 ரூபாய் ஆறுது, என்ன ஆச்சுனர், அதுக்கப்புறம் சொல்றார் கரெக்டா 6 மாசம் ஆனப்புறம் திரும்பி வந்து பார்க்கணும், எதுக்கு நர், இந்த பவர் ஜாஸ்தி ஆயிடுது இல்ல குறைஞ்சு போயிடுது, இப்ப இந்த பழைய கண்ணாடி உபயோகப்படாது, கண்ணாடி மாத்தினா பிரேமம் மாத்தணும், விவகாரம் என்னன்னா இப்படியே போறது, ஆனா இப்படி இல்லாமல் புறந்தண்ணில இருந்து அந்த கண்ணு இத்தனை நாள் நமக்கு பார்த்துட்டே இருக்கு, காது கேட்டுட்டே இருக்கு. அவருக்கு இவ்வளவு சகாயம் பண்ணி கொண்டிருக்க கூடிய இந்த பரமேஸ்வரனுக்கு நான் என்ன கைமாற்ற பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் பரமேஸ்வரா முடியாதப்ப, அம்பாளா இருந்தா ரொம்ப கருணையோட அப்பப்பவே போ என்ன பேரை சொன்னியோன்னு நினைச்சியோன்னு விடுன்ட்டார். ஜாயமானோகவை பிராமணா திரிபிர்ணவாஜாயதே, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுதே மூணு கடனை பண்ணித்தான் பிறந்திருக்கான், தேவருணம் ருஷி ருணம் பித்ருணம். தேவட்டையிலிருந்து சில கடனை வாங்கியிருக்கோம், பித்ரு தேவத்தையிலிருந்து சில கடனை வாங்கியிருக்கோம், ருஷிகள இருந்து கடன் வாங்கியிருக்கோம். இந்த மூணு கடன்களும் சேர்ந்ததுனால என்ன பண்ணினார், நல்ல காலம் இன்ஸ்டால்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணல, என்ன பண்ணினார் சரின்னு இந்த ஊர்ல தள்ளிவிட்டான். ஒவ்வொரு மனுஷனும் இந்த ஊர்ல பிறக்கிறதுக்கு காரணம் என்ன, மூணு பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கான். இந்த கடனை எப்படி தீர்த்து வைக்கிறது, திருப்பி கொடுக்க முடியாது எங்களால அப்படின்னா ஆயிடுது. அவ என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் அவ சொன்ன வேலை கேட்கணும். சில பேர் சொல்றவங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டானா கையில காசு இல்லைன்ட்டான், என்னென்ன மாவாட்டுமா பழைய நாள்ல, இப்பதான் அதுவும் கிடையாது. வேற என்னன்னா அவன் மாவாட்டுறதுக்கு அவனே கிரைண்டர் வச்சுட்டு இருக்கான், நீங்க சுவிட்ச் போடுறதா முடியும் விவகாரம் முழுக்க. அது மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு பண்ணினாதானே பணிவிட பண்ணா தானே முடியும். இப்ப மனுஷியாலா பிறந்தவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, அவன் வந்து உபநயனம் பண்ணிட்டு வேதாத்தியனம் பண்ணினார்னு வச்சுக்கிறேன், அவளுடைய ரிஷி ருணம் போயிடும். வேதத்தை படிச்சதுனாலேயே ரிஷி ருணங்கள் போயிடுறது. அதே போலயே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்தனுமே பித்ரு ருணம் போயிடுதான். எதுக்கு சார்னார், இவன் என்னைக்காவது தன் வாழ்நாள்ல அவனுடைய வாழ்க்கையில கயைக்கு போய் ஒரு நாள் சிராதம் பண்ண மாட்டானா, ஒரு தரம் கயைக்கு போய் இங்க பிண்டம் போட்டானே ஆனால் நூறு வருஷம் அவர் நூறு தரம் சிராதம் பண்ணின பலன் ஒரு மனுஷன் எவ்வளவு பண்ண முடியும், நீங்க உயிரோட இருக்கிறதே நூறு வருஷம் தான். முதல் வயசுலயே அப்பா காலமானாலும் மேக்சிமம் சிராதங்கள் எவ்வளவு பண்ண முடியும், நூறு தான். என்ன அந்த சின்ன குழந்தையா இருந்தா அவர் கையில புல்ல வாங்கிட்டு சிரார்த்தம் பண்ணி வைக்கலாம். இப்ப என்ன சார் ஆச்சுன்னு, மேக்சிமம் சிரார்த்தம் ஒரு மனுஷனுக்கு நூறு தான் பண்ண முடியும், அது கையில ஒரு தரம் பண்ணினாலே போருமா. சில பேர் கேட்டது கையில பண்ண பேரு அப்புறம் வந்து அதை பண்ண வேண்டாமா, பண்ணணும், ஒரு தரம் கையில பண்ணினதுனால பண்ணப்படாதுன்னு இல்ல, அங்க போனாலும் இதை பண்ணணும். ஆனா என்ன அடிஷ்னல, நம்ம என்னைக்காவது விட்டு போனாலும் அவளுக்கு அங்க ஆகாரம் இல்லாம போகப்படாது. சார்தம் நீங்க பண்ணினால் இந்த சார்தத்தினால அவளுக்கு ஒரு வருஷம் ஆகாரம் கிடைக்கிறது. ஒரு நாள் நீங்க பித்ரு தேவதைகளுக்கு பிண்டங்களை போட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடியதான பிராமணாளுக்கு நீங்க பண்ணினால் அந்த பிராமணாளுடைய சரீரத்துல உங்க பித்ரு தேவதைகள் அங்க இருக்கா, யாருக்காக சாபதம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த மந்திரம் சொன்னதுமே அங்க வந்திருக்கா. அவ சாப்பிட்டதுமே அவளுக்கு போல, இவ சாப்பிட்டது அண்ணன் இவாளுக்கு போனாலும் அவளுக்கு திருப்தி. ஒரு மனுஷன் தலையில பிசாசு குடிச்சுட்டு இருந்தோம்னா அந்த பிசாசு என்னென்னமோ கேட்கறது, அதெல்லாம் கொடுத்தா மென்னு சாப்பிடுறது இங்க இந்த ஆளு, ஆனா அதனுடைய சாரமெல்லாம் அந்த பிசாசிக்கு போறது. இது பழைய நாள் மாதிரியே உடம்பு வீக்கா தான் இருக்கு, என்ன சார் இவ்வளவு இவ்வளவு சாப்பிடுறது வீக்கா இருக்கேன்னு, உள்ள ரசமெல்லாம் பிசாசு சாப்பிடுறதா அதே மாதிரி தான். பிதேவதைகள் அந்த பிராமணால் சாப்பிட்டாலும் அதனால ஏற்படக்கூடியதான திருப்தி பிதேவதைகளுக்கு. ஆகையால் இவனுக்கு எப்பொழுதுமே வரணும் என்பதற்காக அந்த தேவதைகளை பிதிரு தேவதைகள் பாக்குறாளா, கல்யாணமா இவனுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை வேணும். நேற்று பெண் குழந்தை வசத்தின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆனா ஆண் குழந்தையும் வேணுங்கிறான். அதனால அவளுக்கு சஸ்யபுத்ரோ ஜாயதே வேதங்கள் சொல்ற. அதே போலயே என்ன சொல்ல, தசாஸ்தியான் புத்திர நாதேஹி பதி மேகாத ஜங்கிருதி, பத்து பசங்கள் புறக்கட்டும். ஏன்டா ஒத்தனாவதும் போவானோ, இப்ப நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோமே விவகாரம் என்னடா, யாராவது ஒருத்தர் என்ன பழைய நாள்ல காசிக்கு போறதுக்கு ஒரு பெரிய பிரயாசமாக இருந்தது, தினந்தோறும் போறா வரா அது வேற இருக்கட்டும்னு காசிக்கு போய் அங்கே சார்தம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாராவது ஒத்தனாவது போகமாட்டானா எனக்குடையதான எண்ணத்துல அப்படி சொல்லியிருந்தா, விசேஷமாக இப்படி பித்ரு ருணம்ங்கிறத குழந்தை பெற்ற பெற்றால போச்சு. தேவ ருணம் அப்படின்னு தேவதைகளுடைய கடன் வாங்கினோம் பார்த்தாலா, அக்னிஹோத்திராது கர்மாக்களை பண்ணி உங்க ஆத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்ணி ஒரு ஆவகந்தி ஹோமம் பண்ணணும், அவாவா பண்ணிக்கலாம். ஆவகந்தி ஹோமம் ஆவகம் செய்வி தன்வானா குர்வானா தீரம் ஆத்மனா இப்படின்னு, ஏன்னா மொத்தமே 6 மணி நேரம் ஆகாதுன்னு அவாவால பண்ணிக்கலாம். வாத்தியார் உட்கார் ஜாயிச்சன் வந்து ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கத்தன்றா 6 மணிக்கு மேலே ஆகுது. இப்படி ஒரு ஹோமம் பண்ணினோமையானால் என்ன ஆகுனார், பிதிரு தேவதைகளுக்கு அது தேவதைகளுக்கு ஒரே சந்தோஷமா. ஏண்டான்னார், நமக்கு காசு கொடுக்காத போனாலும் கடனை கொடுக்காத போனாலும் என்ன நினைச்சுண்டு பண்ணினா பாத்தீரா போறோம், எல்லா கடனும் இனிமேல் கொடுக்க வேண்டாம் போ அப்படிங்கிறாள். இப்படி எல்லா கடனும் போகணுமையானால் நம்ம இப்படி பண்ணணும். அதே போல பரமேஸ்வரா உமா ஜானே, உமையனுடைய ஆத்துக்காரியே, உமா இவ்வளவு சகாயம் பண்றாளே அம்மா பரமேஸ்வரா, ஆனா உங்களுக்கு பூஜை பண்ணதான் என்னால தெரியலே. ஜானே மஸ்தக மங்கிரி பல்லவம் உமா ஜானே நேகம் விபோ நஜானே, தேகம் விபோ நஜானே மஸ்தகம் அங்கிரி பல்லவம், உங்களுடைய தலையும் என்னால கண்டுபிடிக்க முடியல, உங்களுடைய பாத பத்மங்களையும் என்னால கண்டுபிடிக்க முடியல, என்னத்தான் நான் பண்ணுவேன். ந தேகம் விபோ ந ஜ்ஞாதம் பிதா மகேனா, என்னாலத்தான் முடியல. எங்க முன்னோர்கள் யாராவது பண்ணினாளா? எங்க தாத்தா கால முடியல, அவர் தாத்தா வாழ முடியல, அவர் தாத்தா முடியல, எல்லோருக்கும் உலகத்துக்கே தாத்தாவா இருக்க கூடியதானே. பிரம்மதேவராலையும் முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், அவரும் கண்டுபிடிக்க முடியலையே. உங்களுடைய அப்படிப்பட்டவா நீங்க, இப்படிப்பட்ட இவ்வளவு உயர்ந்தவாரா இருக்கிற வாழ்க்கை என்னால என்ன அவன் முடியும். நஜா நஜா நஜாதம் பிதாமகேனா, அவரால முடியல. மகாவிஷ்ணுவால முடிச்சதா? அவர் அப்பா அவரால முடிச்சதா? ஹரிணா. மகாவிஷ்ணுவாலையும் முடியல, தத்வேன தத்ரூபிணா, அவளால முடியல. ஆனா அவளே ஒரு வேஷம் போட்டுருக்க, அன்னபட்சிய மேல ஏறி போயிருந்தார் சார் ஒருத்தர், அப்படியே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பன்னி வேஷத்தையே போட்டுண்டு போனார். அவளாலேயே முடியாத தத்துவம் என்னால முடியுமா? ஆகையால் பரமேஸ்வர நிச்சயமாக என்னால முடியாது. ஆகையால் நீங்க என்ன பண்ணணும், நான் கொடுத்ததான என்னுடைய புத்திய நீங்க பெற்றுக்கொண்டு என்ன அனுகிரகம் பண்ணினா உண்டு, நீங்களா அனுகிரகம் பண்ணினா நான் கடை தருவேன், இல்லை என்ன கவலைத்தான். ஆகையால் பரமேஸ்வரா எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு வியங்கியமாக இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருக்க. பூஜா திரவிய சமருத்தயோ விரச்சிதா பூஜாம் கதாம் குர்மஹே பட்சித்வம் நச்சவா கிட்டித்வமபி ந ப்ராப்தம் மயா துர்லபம் ஜானே மஸ்தக மங்கிரி பல்லவம் உமா ஜானே நேகம் விபோ நஜாதம் ஹி பிதாமகே நஹரிணா தத்வேன தத்ரூபிணா. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம், அசனம் கரளம் பணி கலாபோ வசனம் ஜன்ம ச வாகனம் மகோட்சா மம தாத்யசி கிம் கிம் அஸ்தி சம்போ தவ பாதம்புஜ பக்தி மேவ தேஹி. ஒரு ஸ்லோகத்துல பரமேஸ்வரனுக்கு உங்ககிட்ட எல்லாமும் இருக்கே, நான் என்னதான் கொடுப்பேன்னு கேட்டுட்டார் முன்னால. உமக்கு வேண்டியது என்ன? தீர்த்தம் வேணும்னா கங்கை தலையிலேயே ஓடுறது, ஏதாவது சமைச்சுக்கணும்னா கையிலேயே அந்த நெருப்பை வச்சுருக்கேன். அதோட மட்டுமல்ல, உமக்கு காசு ஏதாவது வேணும்னா பக்கத்திலேயே ஃப்ரெண்டு ரெடியே இருக்கார் குபேரன், கண்ணை அப்படி பார்த்தா போறோம் எவ்வளவு வேணுங்கிற. அப்படின்னா வச்சுருக்கேன் நீங்க உங்களுக்கு உலகத்துல, அதாவது ஏதாவது பொருளை கொடுக்கறமே, எந்த பொருளையும் உங்களுக்கு ஆசை இல்லை, எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்டதான உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், எதை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தார். உங்களுக்கு என்ன தேவைன்னு இப்ப என்ன சொல்றார் பரமேஸ்வரா, உங்களுக்கு என்ன இருக்கு எனக்கு கொடுக்க பொருள் என்ன சுவாமின்னர்? நீங்க சாப்பிட்றதோ அசனம் கரளம், நீங்க என்ன சாப்பிட்றீர்னர்? ஏதாவது ஆத்துக்கு போய் பார்த்தா, நம்ம ஏதாவது கேட்கலாமான்னு பார்த்தா, அவர் என்ன தட்டில் விஷம் வச்சுட்டு சாப்பிட்றார் கேட்பீங்களா? அசனம் கரளம் பனி கலாபோ, ஏதோ ஒரு ஆபரணம் எனக்கு கொடுங்கன்னா சந்தோஷமா கொடுக்கிறார். என்னடா தலை இருக்கிற பாம்பு இல்ல வச்சுக்கொண்டார், வாங்க முடியுமா? உடம்பு முழுக்க ஒரே பாம்பு தான், மோதிரமா ஒரு பாம்பு, வளையா ஒரு பாம்பு, பிரம்மசூத்திரமா ஒரு பாம்பு, அரணாகயிரா ஒரு பாம்பு, இப்படி பாம்பு உடம்பு முழுக்க. நீங்க எது வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருக்கார், பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கடா. அசனம் கரளம் பணி கலாபோ வசனம் சர்மச்சா, சரி ஏதாவது நல்ல ட்ரெஸ் ஏதாவது கொடுங்கோ. அவர் கட்டிட்டு இருக்கிறதே யானை தோல், அதை நீங்க கேட்க போறா, உங்களுக்கு என்னமா உபயோகம் இருக்கும்? வசனம் சர்மச்சா, சரி வேற ஏதாவது இருக்கார் வாகனம் மகோட்ச, அவர் எங்கேயாவது வெளியில போகணுமே ஆனால் அவருக்கு ஒரு வாகனம் என்ன, வயசான களை, அத களப்புறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். அது ட்ரெயின் பண்ணி தர்பீதி பண்ணின பரமேஸ்வரனுக்கே அவ்வளவு ஆறுது என்ன, நான் வரல போன முடியுமா பரமேஸ்வரா? இதுதான்ப்பா உங்க ஐபிஜு, இப்படி இருக்குமேனால் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். புடவை இல்லைன்னு சித்திய கேட்க போனாலாம், புடவை கேட்க போனாலாம், சித்தி ஈச்சம்பாய் கட்டின்னு எதிர்க்க வந்தாலாம், இப்படின்னு சொல்வா விவகாரம் முழுக்க நடக்குமா? இப்படி உமா நம்ம என்ன கேட்பேன் என்ன கொடுப்பீங்க பரமேஸ்வரா, ஒன்றும் தெரியலையேப்பா. அசனம் கரளம் பணி கலாபோ வசனம் ஜர்மச்ச வாகனம் மகோட்ச மமதாஸ்யசி கிம் கிம் அஸ்தி சம்போ. ஹே பரமேஸ்வரா, எனக்கு என்னத்தான் கொடுக்க போறீர் ஐயா? எனக்கோ ஊர்ல இருக்கிற எல்லா பொருளும் வேணும், எதையும் நோன்னு சொல்ல மாட்டேன், எதை கேட்டாலும் கொடுத்துக்க தயார், ஆனா அதுக்கு மேல இன்னும் கொடுங்கன்னு கேட்பேன். அவ்வளவு ஆசை இருக்கு, உடம்பு முழுக்க ஆசை, எப்பவும் ஆசை, போருங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது, அப்படி நான் இருக்கேன். ஆனா நீங்க என்ன கொடுப்பீள், உங்கள்கிட்ட என்ன இருக்கு, நான் வந்து பாக்குறேன் ஒண்ணுமே தெரியலையே. உமக்கே நீங்க ஏதாவது வேணும்னா அம்பாளை கிட்டதான் வாங்கணும். பரமேஸ்வரன் கையில மண்டை ஓட வச்சுட்டு இருக்க, அம்பாள் என்ன பண்றா தெரியுமா, நான் தங்க பாத்திரம் அதுல டைமண்ட் எல்லாம் செதுக்கி இருக்க கூடியதான கரண்டி அதை வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்க, பரமேஸ்வரன் வாங்கிட்டு இருக்க, அவர் தான் கபாலின்னு பேர். இது ஸ்டேட்டஸ். இப்படிப்பட்டதான நீங்கள் எனக்கு என்னத்த கொடுக்க வரல் சொல்லுங்க பாக்கலாம். அசனங்கரளம் பணி கலாபோ வசனம் ஜர்ம சவாகனம் மகோட்ச மமதாஸ்யசி கிம் கிம் அஸ்தி சம்போ. என்னப்பா இருக்கு உமாட்ட, தேடி தேடி எப்ப வந்தாலும் இவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணு மட்டும் தெரியலையே. அதனால ஒண்ணு கேக்குறேன், அதை நீங்க கொடுக்கலாம். தவ பாதம் புஜ பக்தி மே வதேஹி. ஹே பரமேஸ்வர, உங்க பாதத்துல எனக்கு பக்தி வரும்படி பண்ணுங்க. என்னால் அது வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அடைவேன், பரமேஸ்வரனையே அடைஞ்சு விடலாம். சயோஹவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி. அப்படி பரமேஸ்வரா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியது உங்க அனுகிரகத்தினால மட்டும்தான் வரக்கூடியது, வேற எதனாலையும் கிடைக்கக்கூடியதான பதார்த்தம் இல்ல. அப்படிப்பட்டதான பதார்த்தம் உங்க திருவடிகள்ல பக்தி, அந்த திருவடி பக்தியை கொடுக்கல எனக்கு. என்ன அது உங்ககிட்ட பரிபூர்ணமா இருக்கு, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் சௌக்கியமா கடத்தேறிடுவேன், இனிமேல கவலைப்பட மாட்டேன். பரமேஸ்வரா அதை கொடுங்கோன்னு பிரார்த்திக்கிறார். அகனம் கரளம் பண்ணி கலாபோ வசனம் ஜன்ம சவாகனம் மகோட்ச மகதாசியசி கிம் கிம் அஸ்தி சம்போ தவ பாதம் புஜ பக்தி மேவ தேஹி. தினந்தோறும் நம்ம சொல்லக்கூடியதான சொல்ல வேண்டியதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி இந்த ஜென்ம நமக்கெல்லாம் பக்தி வந்து பரமேஸ்வரனை அனுகிரகத்தை அடைவோம்னு சொல்லிக்கொண்டு இதுக்கு மேல் ஸ்லோகம்
3: அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓ பிரமாணம், பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், 3 வகையான பிரமாணம் பார்த்துக்கோம். இதுல ஒரு பரிபாஷா சொல்லணும்னு நினைச்சேன். நிஷ்டா, நிஷ்ட நிரூபித, நிஷ்ட நிரூபித அப்படிங்கிறது இது பரிபாஷா சொல்லு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிஷ்ட நிரூபித அவச்சின்னம் அவச்சேதம் அந்த மாதிரி இதுவும் ஒரு பரிபாஷா சொல்லு. காரிய காரண, காரிய நிஷ்ட காரியதா, காரண நிஷ்ட காரணதா, காரிய நிஷ்ட காரண காரியதா, காரண நிஷ்ட காரணத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காரிய நிஷ்ட காரியத்தா, காரியத்துல இருத்தலுடையது காரியத்தா, காரணத்துல இருக்கிறது காரணத்தா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நிஷ்டானா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். காரணத்துல இருக்கிறது காரணத்தா, காரியத்துல இருக்கிறது காரியத்தா. அடுத்து இந்த நிரூபித்த என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, காரிய நிரூபித்த காரணம், காரண நிரூபித்த காரிய, காரணத்தா நிரூபித்த காரியத்தா, இப்படி காரணத்தா நிரூபித்த காரியத்தை, காரியத்தா நிரூபித்த காரணத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இது பரிபாஷா சொல்லு, தர்க்க பாஷையை பிரயோகம் பண்ணும்போது இந்த மாதிரி பிரயோகம் பண்ணுவாங்க. காரணிஷ்ட காரியத்தா, தன் நிரூபித்த காரியத்தா அவச்சின்னா அப்படி இப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது இது உபயமா இருக்கும். சரி, அடுத்தது அனுமான பிரமாணம். முக்கியமான பிரமாணம், எல்லாத்துலயும் முக்கியமான பிரமாணம் அனுமான பிரமாணம். நைய்யாயிக்கர்களையே விசேஷப்படுத்துறது அனுமான பிரமாணம். ஏன்னா பிரத்யக்ஷேன பிரத்யக்ஷேன ஆக்களித்தே அர்த்தே அனுமானே உச்சந்தே வையாக்கரணாக தர்க்கரசிகாக அப்படின்லாம் சொல்லுவாங்க. வையாக்கரணா தர்க்கரசிகாக பிரத்யக்ஷமாக தெரிகிற விஷயத்தை கூட அனுமானத்தினால் நிரூபிக்க முயற்சி பண்ணுவானா தர்க்கரசிகள். அதனால அனுமானம் அனுமானம் அனுமிதி அனுமானம் அனுமிதி இது பிரமாணம் இது பிரமா இது கரணம் இது ஞானம். அனுமானத்துக்கு வியாப்தி ஞானம் தான் கரணம். வியாப்தி ஞானம் வியாப்தி ஜானம் வியாப்தி ஜானம் அப்படின்னு சொல்லி சொன்னா எத்தனை எத்தனை தத்ரா தத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல, அதுதான் வியாப்தி. சகச்சரிய நியமோ வியாப்தி அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வியாப்திய வியாபக ரெண்டு சப்தத்தை தெரிஞ்சுப்போம். வியாப்தியன்னா நியூன தேச விருத்தித்வம், வியாபகம்னா அதிக தேச விருத்தித்வம். நியூன தேச விருத்தி அதிக தேச விருத்தி. நெருப்பு இருக்கு, நெருப்பு புகை, இந்த இந்த விஷயத்தை தான் இனிமேல் கடைசி வரைக்கும் உதாரணமாக பார்ப்போம். நெருப்பு புகை கம்மி இடத்துல இருக்கிறது வியாபியம், அதிக இடத்துல இருக்கிறது வியாபகம். நெருப்பு கம்மி இடத்துல இருக்கா அதிக புகை அதிக கம்மி இடத்துல இருக்கா? நெருப்பு கம்மி இடத்துல இருக்கா புகை கம்மி இடத்துல இருக்கா? எது வியாபியம், நெருப்பா புகையா? புகை. புகை தான் கம்மி இடத்துல இருக்கு. எப்படி புகை கம்மி இடத்துல இருக்கு? புகை தான் ரூம் ஃபுல்லாக இருக்கும், நெருப்பு ஒரு ஓரத்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெருப்பு இருக்கும் ஆனால் புகை இருக்காது, நெருப்பு இருக்கும் புகை இருக்காது. புகை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கண்டிப்பாக நெருப்பு இருக்கு. அதனால கம்மி இடத்துல இருக்கிறது இது புகை தான், தூமம் தான். அதிக இடத்துல இருக்கிறது நெருப்பு தான், வன்னி. இது சூக்ஷ்மம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வியாப்தி ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனுமித்தியை பற்றி சொல்லும்போது பராமர்ஷ ஜன்யம் ஞானம் அனுமித்தி அப்படிங்கிறாங்க. பராமர்ஷ ஜென்யம் ஞானம் அனுமதி, அனுமதிக்கு லட்சணம் அதுதான். பராமர்ஷ ஜென்யம் ஞானம், பராமர்ஷ ஜென்யம் ஞானம் அனுமதி அப்படிங்கிறாங்க. பராமர்ஷம்னா என்ன?
5: பராமர்ஷம் அப்படிங்கிறதுக்கு லட்சணம் வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா.
4: வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம், அதுதான் பராமர்ஷம். வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் தான் பராமர்ஷம். பராமர்ஷ ஜன்யம் ஞானம், பராமர்ஷத்தினால நினைவு கூறுதல்னால உண்டாரது அனுமதி. நினைவு எதை கூறுறது அப்படின்னா வியாப்தி கூடியதான பக்ஷ தர்மத்தா. வியாப்தினா என்னது? சாகச்சரிய நியம, சாகச்சரிய நியமோ வியாப்தி. அதாவது சகச்சரத்தை திருப்பி திருப்பி அதுவே அதே இடத்துல இருக்கிறது. எங்கெல்லாம் புகை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கு எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, திருப்பி திருப்பி இதே பார்க்குறீங்க தான் சாகச்சரிய நியமம், தொடர்ந்து இருப்பது. இதுக்கு பேரு சாச்சரியம், இதுதான் வியாப்தி. பக்ஷ தர்மதா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? பக்ஷ தர்மதான்னா
5: வியாப்திய வியாப்திய
4: வன்னி பர்வதாதி விருத்தித்தம்.
5: வியாப்திய
4: பக்ஷ தர்மதான வியாப்திய பக்ஷாதி விருத்தித்தம். பர்வதம்னா பக்ஷம், பக்ஷத்துல இருக்கிறதுக்கு பேரு பக்ஷ தர்மதா. வியாப்தியமானது நீங்க என்னத்தை பாக்குறீங்களோ அந்த புகை, அந்த புகை எங்க இருக்கணும்? பக்ஷத்துல இருக்கணும்.
5: புகைதான் தர்மம்,
4: அந்த தர்மம் பக்ஷத்துல இருந்தா அதுக்கு பேரு பக்ஷ தர்மதா. பக்ஷம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுப்போம்.
5: அதாவது ஒரு தர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தர்க்கம் வந்து அனுமானம் வந்து ரெண்டு வகை, அனுமானம் ரெண்டு வகை, ஒன்னு சுவார்த்தம் இன்னொன்னு பரார்த்தம்.
4: சுவார்த்த அனுமானத்துக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு.
5: பரார்த்த அனுமானத்துக்கு அஞ்சு
4: அவயவம் இருக்கு.
5: பிரதிஜா ஹேத்து உதாகரண உதாகரண உபநாய நிகம.
4: இந்த அஞ்சு அவயம் உடையதுதான் பரார்த்த அனுமானம். பிரதிஜா அப்படின்னா சூளுரை, மலையில நெருப்பு இருக்கு அப்படிங்கிறது பிரதிஜா. ஹேத்து ஏன்? புகை இருக்கிறதுனால அப்படிங்கிறது ஹேத்து.
5: பர்வத்தோ வன்னிமான் தூமவத்துவா.
4: உதாரணம் யசா மகானசம், சமையல் அறையில மாதிரி. உதாரணம் என்னது? சமையல் அறை மாதிரி.
5: உபநயம்
4: எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கு, பார்த்துருக்கோம். நிகமனம் இதுவும் அதே மாதிரி, புகை இருந்தா நெருப்பு இருக்கும், இதுவும் அதே மாதிரி, அதனால இந்த மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்றது.
5: இது ஒரு பஞ்சாவய வாக்கியம். இந்த மாதிரி பார்ப்போம். இன்னொரு மாதிரி இந்த தர்க்கத்தை
4: பார்ப்போம்.
5: பர்வத்தோ வன்னிமான், பர்வத்தோ வன்னிமான் தூமான்,
4: இதான் பொதுவா பார்க்கிற உதாரணம்.
5: பர்வதம் இது பக்ஷம், வன்னிமான் இது சாத்தியம், தூமான் இது சாதனம் இல்லட்டி ஹேத்து.
4: பர்வதம் பக்ஷம், வன்னிமான் சாத்தியம், தூமம் சாதனம்.
5: அப்புறம் மகானசவத்து உதாரணம், ஒரு உதாரணமும் சேர்த்துப்பாங்க.
4: இந்த மாதிரி ஒரு தர்க்கத்துக்கு
5: சில பாகங்கள் இருக்கும். பக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த இடத்துல நீங்க நிரூபிக்க ஆசைப்படுறீங்களோ அந்த இடம். பக்ஷம், சபக்ஷம், விபக்ஷம் அதையும் பார்த்துருவோமே. பக்ஷம், பக்ஷம்னா சந்திக்த சாத்தியவான், சாத்தியத்தோட. சாத்தியம்னா இங்க நெருப்பு, நெருப்போட சந்தேகம் எங்க இருக்கோ அதுக்கு பேரு, நெருப்போட சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு பேரு பக்ஷம், பர்வதம் இங்க. அப்புறம் சபக்ஷம் இன்னொரு விஷயம். சபக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சித சாத்தியவான், நிச்சயமா சாத்தியம் இருக்கிற இடம், நிச்சயமா நெருப்பு இருக்கிற இடம் எங்க, சமையலறை. இதுக்கு உதாரணம் சமையலறை. விபக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சித சாத்திய, நிச்சித சாத்திய அபாவான், நிச்சயமா சாத்தியம் இல்லாத இடம் எங்க, நிச்சயமா சாத்தியம் இல்லாத இடம் கடல், கடல்ல நெருப்பு இருக்காது. அப்படி இந்த மாதிரி உதாரணம். இது சபக்ஷம், சபக்ஷம், விபக்ஷம். பக்ஷம்னா என்னது, மலை, சந்தேகம் இருக்கிற இடம் நெருப்போட, இங்க மலைன்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது இந்த அந்த அனுமானத்தை அடையிறதுக்கு மூணு வகையான லிங்க பராமர்சம் சொல்றதுனால மூணு வகையான லிங்கத்தை கடைபிடிப்பாங்க இவங்க. மூணு வகையான லிங்கம் இருக்கு. அதாவது எப்படி இந்த அனுமானத்தை நாம பிடிப்போம் அப்படிங்கிறது, எப்படி இந்த அனுமானத்தை பிடிப்போம் அப்படிங்கிறது மூணு வகைப்படுறது. ஒன்று அன்வய வெதிரேகி, இன்னொன்று கேவலான்வயி, இன்னொன்று கேவல வெதிரேகி. கேவலான்வயி, கேவலான்வயி, கேவல வெத்திரேக்கி. அன்பய வெத்திரேக்கி, கேவலான்வயி, கேவல வெத்திரேக்கி. அன்பயம்னா நேர்மறை, வெத்திரேக்கினா எதிர்மறை.
6: நேர்மறை எதிர்மறை, நேர்மறை எதிர்மறை, எப்படி வேணாலும் பார்க்கலாம். ரடையோர பேதாத், நேர்மறை எதிர்மறை. உதாரணத்தை வச்சு பார்த்தா தெரியும். அன்பய வெத்திரேக்கி சொல்றாங்க, அன்பியேன வெத்திரேக்கினாச்சா வியாப்தி மத்து, நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் வியாப்தி உடையது. வியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. எத்திர எத்திர தூமக சச தத்திர தத்திர வன்னி, அது ஏற்கனவே பார்த்துட்டோம். வியாப்தினா சாச்சரணியமம் சொல்லிட்டு. அப்படி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கிறது அன்பய வெத்திரேக்கி. உதாரணம் என்ன, எத்திர எத்திர தூமக
5: தத்திர தத்திர வன்னி, எங்கெல்லாம்
6: நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கு, இது நேர்மடை.
5: எதிர்மடை எத்திர வன்னி அபாவ, எத்திர வன்னீர் நாஸ்தி தத்திர தூமம் அப்படி நாஸ்தி,
6: எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகையும் இல்லை. இதுக்கு ரெண்டு உதாரணம், நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் பார்க்கலாம்.
5: எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு,
6: எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு,
5: எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகையும் இல்லை.
6: இதான் நேர்மடை எதிர்மடை. வெறும் நேர்மடையில மாத்திரம் எது நிரூபணப்படுறதோ அது கேவலான்வை. வெறும் நேர்மடையில மாத்திரம் எது,
5: கடம் அபிதேய பிரமேயத்வா,
6: அஞ்சாவது வேற்றுமையில சொல்றது ஹேத்து பிரமேயத்வாத் அப்படின்னு அஞ்சாவது வேற்றுமையில சொன்னதுனா அது பேரு
5: ஹேத்து. பானை
6: பெயருடையது, ஏன் விஷயமானதால், பானை பெயருடையது விஷயமானதால், இது
5: நேர்மடையால மாத்திரம்தான் முடியும். எங்கெல்லாம் பெயர் இருக்கோ அங்கெல்லாம் விஷயம் இருக்கு,
6: எங்கெல்லாம் விஷயம் இருக்கோ அங்கெல்லாம் பெயரும் இருக்கு, அதனால எதிர்மடை முடியவே முடியாது. கேவல வெத்திரேக்கி, எதிர்மடையில மாத்திரம்தான் முடியும் அப்படிங்கிறது என்னது,
5: பிருத்திவி இத்திரேபியோ வித்யதே, பிருத்திவி தரேபியோ வித்யதே,
6: நிலம் மற்றதிலிருந்து வேறுபடுகிறது, நிலம் மற்றதிலிருந்து வேறுபடுகிறது.
5: ஏன், கந்தவத்வா,
6: வாசனை உடையதால்.
5: எது இத்திரேபியோ ந வித்யதே ச ந கந்தவத்,
6: எது மற்றவையிலிருந்து வேறுபடாததோ அது, எது மற்றவையிலிருந்து வேறுபடாதோ அது வாசனை உடையது இல்லை.
5: மற்றதிலிருந்து வேறுபட்டதுன்னா அது வாசனை உடையது, மற்றதிலிருந்து வேறுபடலன்னா அது வாசனை இல்லை.
6: அன்றி எதிர்மடையா நிரூபிக்கிறது, நேர்மடை இல்லை எதிர்மடையா, எது அப்படி இல்லையோ அது இப்படி இல்லை அப்படின்ட்டு. எது இப்படி இருக்கோ அது அப்படி இருக்குன்னு சொல்றது நேர்மடை, எது இப்படி இல்லையோ அது அப்படி இல்லைங்கிறது எதிர்மடை.
5: இதுல அன்பயத்துக்கும் வெத்திரேகத்துக்கும் ரெண்டு வகையான நிலை,
6: நேர்மடையும் எதிர்மடையும் எப்படி பார்ப்போம்.
5: அன்பயம் வெத்திரேக்கம் ரெண்டுத்திலையும்
6: வியாபிய வியாபகம் இருக்கு. எத்திர எத்திர தூமக தத்திரத்திர வன்னி அப்படிங்கிறது வியாப்தின்னு சொன்னோம். அதுல எத்திர எத்திர தூமக, தூமம்ங்கிறது வியாபியம், ஏன்னா கம்மி இடத்துல இருக்கிறது.
5: நெருப்பு வியாபகம்,
6: இது
5: சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், ஹேத்து அப்படின்னு எடுத்துருவோம். ஹேத்து சாத்தியம், இது
6: இது பொதுவா சொல்றது. அது நம்ம உதாரணத்தை வச்சு சொல்றது, தூமம் வன்னி அப்படிங்கிறது,
5: தூமம்ங்கிறது என்னது ஹேத்து,
6: வன்னிங்கிறது சாத்தியம்.
5: இது நேர்மடையில் இப்படிதான் இருக்கும், எங்கெங்கெல்லாம் காரணம் இருக்கோ அங்கெல்லாம்
6: காரியம் இருக்கு, சாத்தியம் இருக்கு அப்படின்ட்டு. எங்கெல்லாம் ஹேத்து இருக்கோ அங்கெல்லாம் சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறது நேர்மடை. எதிர்மடை எப்படி இருக்கும்,
5: இது இங்க வந்துடும் சாத்திய அபாவ, இங்க ஹேது அபாவ. எங்கெல்லாம் சாத்திய அபாவம் இருக்கோ அங்கெல்லாம் ஹேத்து அபாவம். இது எதிர்மடை, இதுதான் எதிர்மடைக்கும் நேர்மடைக்கும் உள்ள ஒரு சூக்ஷ்மத்தம். சூக்ஷ்மம் இதுதான், எதிர்மடையும் நேர்மடையும் எப்படி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு சூக்ஷ்மம் இதுதான். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் ஹேத்வாபாசம்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஹேத்துன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஹேத்துன்னா என்னது? காரணம். காரணம் நாம கொடுக்கற காரணம். இந்த ஹேத்து உண்மை இல்லாதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்ம நிறைய அந்த ஹேத்வாபாசத்தை பிரயோகம் பண்ணியிருக்கோம். இதுதான் ஹேத்வாபாசம், நமக்கு தெரியாது. தமிழ்ல ஹேத்வாபாசத்துக்கு சாக்கு அப்படிமா, சாக்கு போகு அப்படிமா. ஏண்டா லேட்டு அப்படின்னா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சார் அப்படிமா. அதெல்லாம் சாக்கு, உண்மை இல்லை. அவன்கிட்ட சைக்கிளே இல்லை, அப்புறம் சைக்கிள் எங்க பஞ்சர் ஆகுது? இதெல்லாம் சாக்கு. அந்த சாக்குக்கு பேர் தான் ஹேத்வாபாசம், ஹேத்து ஆபாசம். அதுக்கு பேர் ஹேத்வாபாசம். இந்த ஹேத்வாபாசம்னா இருக்கிறதுலயே தர்க்கத்திலேயே முக்கியமான விஷயம். ஒரு தர்க்கத்தை ஹேத்வாபாசம்னு குறிச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தோத்து போயிட்டான், யாருமே எதுவுமே நிரூபிக்க முடியாது. ஒரு தர்க்கத்துல ஹேத்வாபாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது இங்க சொல்றாங்க. அஞ்சு வகை ஹேத்வாபாசம். சவ்யபிசார, சவ்யபிசார அப்படிங்கிறது முதல் வகை. இதுலயே மூணு வகை இருக்கு, சாதாரண அசாதாரண, அடுத்தது அனுபசம்ஹாரி. சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரி அப்படின்னு மூணு வகை. சாதாரணம் சாத்திய அபாவத்து விருத்தித்வம் அப்படின்னு சொல்லி லட்சணம் கொடுப்பாங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு தர்க்கம் கொடுக்குறீங்க, என்னது? பர்வதோ வன்னிமான். நீங்க என்ன சொல்றீங்க? மலை நெருப்புடையது. கரெக்ட், மலை நெருப்புடையது. இதான் நிரூபிக்கணும் நம்ம. அதுக்கு காரணம் என்ன கொடுத்தோம்? தூமாத்துன்னு கொடுத்தோம். இங்க என்ன கொடுக்குறேன்?
7: பிரமேயத்வா அப்படின்னு கொடுக்கேன்,
5: விஷயமானதால் அப்படின்ட்டு. மலை நெருப்புடையது ஏன்? விஷயமானதால். விஷயமானதால் எங்கேயாவது ஒரு ஹேத்து கொடுக்க முடியுமா? எல்லாமே விஷயம்தான், விஷயம் இல்லாத ஒரு இடமே இல்லை. அதனால ஹேத்து தப்பு. அதனால இது என்ன சொல்றோம்? சாத்திய அபாவத்து, அதாவது மலை நெருப்புடையது விஷயமானதால் அப்படின்னு சொல்லி சொன்னா நீரும் விஷயம்தான், அங்கேயும் நெருப்பு இருக்கான்னு. அதனால இல்லாத இடத்துலையும் கூட இருக்கிறது மாதிரி இருக்கிறதுக்கு பேரு, இல்லாத இடத்துலையும் நீங்க கொடுக்குற காரணம் இருக்கிறதுக்கு பேரு சாதாரணம். மலை நெருப்புடையது விஷயமானதால், விஷயங்கிறது மலையிலையும் இருக்கு நீர்லயும் இருக்கு, ஆனா நீர்ல நெருப்பு இருக்க முடியாது. அதனால தப்பான ஒரு ஹேத்து, தப்பான காரணம். அசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவர்த்த பக்ஷ மாத்திர விருத்தி. அதாவது
7: பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம்னு மூணு பார்த்தோம். சபக்ஷம்னா நிச்சயமா சந்தேகம், பக்ஷம்னா சந்தேகம் இருக்கிற இடம்,
5: சபக்ஷம்னா நிச்சயமா இருக்கிற இடம், விபக்ஷம்னா நிச்சயமா இல்லாத இடம். அசாதாரணம்னா என்னது? சபக்ஷம் விபக்ஷம் ரெண்டு இடத்துலயும் இருக்காது. சபக்ஷ விபக்ஷ
7: அபாவம் பக்ஷத்துல மாத்திரம் இருக்கும்,
5: பக்ஷத்துல மாத்திரம் இருக்கக்கூடாது,
7: பக்ஷத்துலயும் சபக்ஷத்துலயும் இருக்கணும், விபக்ஷத்துல இருக்கக்கூடாது.
5: அதுதான் உங்களுடைய தர்க்கத்துடைய பலம். நீங்க கொடுக்குற தர்க்கம்
7: சபக்ஷத்துலயும் இருக்கு விபக்ஷத்துலயும் இருக்காது, சபக்ஷத்துலயும் இருக்காது விபக்ஷத்துலயும் இருக்கு.
5: விபக்ஷத்துல இல்லைன்னா தப்பு இல்லை, ஆனா சபக்ஷத்துல இருக்கணும்.
7: பக்ஷத்துல மாத்திரம் இருக்கிறதுக்கு பேரு
5: சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாத பட்சத்துல மாத்திரம் இருக்கிறதுக்கு பேரு அசாதாரணம்.
7: சப்தோ நித்திய சப்தத்வாத், சப்தம் நித்தியம் ஏன்? சப்தத்தன்மை உடையதால்.
5: சப்தத்தன்மை எங்க இருக்கு? சப்தத்தன்மை எதுல இருக்க முடியும்?
7: சப்தத்தை தவிர வேற எதுலயும் சப்தத்தன்மை இருக்க முடியாது, பட்சத்துல மாத்திரம் தான் இருக்கும்.
5: நெருப்பு சூடானது ஏன்? நெருப்பா இருக்கிறதுனால. நெருப்பு குளிர்மையானது ஏன்? நெருப்பா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்ற மாதிரி இது.
7: சப்தம் நித்தியம் ஏன்னா சப்தம் இருக்கிறதுனால, அதுல
5: சப்தத்தன்மை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்ற ஹேத்து வந்து தப்பான ஹேத்து. இது வேற எங்கேயுமே இருக்காது, வேற எங்கேயுமே பொருந்தாது. நான் செய்வேண்டா ஏன்னா நான்டா சொல்றது நான்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த தர்க்கம் இதுதான். அசாதாரண அனைகாந்திகம், அசாதாரண அனைகாந்திகம், அனைகாந்திகம் தான் இது. சவிபிசாரத்தை அனைகாந்திகம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அனுபசம்ஹாரி.
7: அனுபசம்ஹாரி அப்படிங்கிறது
5: நேர்மடையாகவும் சரி எதிர்மடையாகவும் சரி உதாரணமே சொல்ல முடியாது. நீங்க நேர்மடை எதிர்மடை உதாரணம் அற்றது அனுபசம்ஹாரி.
7: சொல்றேன், சர்வம் அனித்யம்,
5: எல்லாமே அனித்யம், எல்லாமே அனித்யம். ஏன்?
7: விஷயமா இருக்கிறதுனால, பிரமேயத்வாத்.
5: எல்லாமே அனித்யம் ஏன்? பிரமேயமா இருக்கிறதுனால, விஷயமா இருக்கிறதுனால. எல்லாமே அனைத்தையும் விஷயமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்துலேயும் பிரமேயமும் இருக்கு. உதாரணமே கொடுக்க முடியாது. எப்படி? எது மாதிரி? எது மாதிரி அப்படின்னா என்ன கொடுக்க முடியும் நீங்க?
7: எது மாதிரி இல்லை என்ன கொடுக்க முடியும்? எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா சர்வம் எல்லாத்துக்குள்ளேயும் சர்வம் எல்லாமே சர்வத்துக்குள்ளே வந்துடுச்சு. நேர்மடியாக உதாரணம் கொடுக்க முடியாது, எதிர்மடியாக உதாரணம் கொடுக்க முடியாது. புரியாதா? எல்லாமே சர்வத்துக்குள்ளே வந்தாச்சு, பட்சத்துக்குள்ளே வந்தாச்சு. உங்களுக்கு இப்படி இப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்வத்துக்குள்ளேருந்து வெளியில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் அனுபசம்ஹாரி அப்படிங்கிற வகை. இது முதல் வகை. ரெண்டாவது ஹேத்வாபாசம்,

அற்றது யார் அறிவாரே என்று கேட்கிறார். அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் சிவம் கலந்திருக்குது. அது இப்ப நம்ம வந்து கீழே வந்து நிறைய குடங்கள் வச்சு அதுல தண்ணி வச்சோம்னா மேல இருக்கிறது ஒரு சூரியன் தான், ஆனா எல்லா குடத்துக்குள்ள இருக்க தண்ணியிலயும் சூரியன் தெரியும். அத மாதிரி எல்லா உயிருக்குள்ளேயும் சிவம் இருக்கிறது என்பதே நமக்கு, அதாவது சீவர்கள் தோறும் சிவம் கலந்து இருக்கிறது, கடந்தோறும் சூரியன் விளங்குவது போல. கடம்னா குடம். அப்ப உயிரும் சீவனும் ஒன்றுதான்னாலும் உயிராகிய சீவன் அப்படின்னு எதுக்கு இருபெயர்ட்டு தொகையில சொல்றாருன்னா, உயிராயன்னு சொல்லும் போது உடலோடு கலந்திருக்கும் பொதுத்தன்மையும், சீவன் சொல்லும் போது புருடனாகி விளங்கக்கூடிய சிறப்பியல்பு. அப்ப உயிர்ங்கிறது பொதுத்தன்மை, சீவன்கிறது சிறப்புத்தன்மை, சிறப்பியல்பு பொது இயல்பு. சரி, அடுத்து என்ன சொல்றார், பரன்னா சிவத்தை சொல்லுகிறது. அப்போ ஒடுங்கும் எல்லாமே எல்லா பொருளோட சர்வ வியாபகத்துக்குள்ள ஏகதேசமாய் அடங்கிவிடும் என்று அழகாக சொல்லுகிறார். அந்த சிவ பரம்பொருளின் சர்வ வியாபகத்துக்குள்ள எல்லாமே அடங்கும். ஒளியா பிரம்மம்னு ஏன் சொல்றாருன்னா, பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்கக்கூடிய பரிபூரண ஆனந்த சொரூபமான பிரம்மத்தை குறிக்கிறது. தாய்மார சுவாமிகளுடைய வரி, கடந்தரும் நின்ற கணக்கது, அதாவது குடந்தோறும் நிறைந்த நீரில் விளங்கி நின்ற கணக்கு. இங்க இந்த கடம் அப்படிங்கிறது உடலையும், நீருங்கிறது உயிரையும், சூரியனுடைய நிழல்ங்கிறது தான் பிரம்ம விளக்கம். சுவாமி எல்லா உயிருக்கு உயிராக இருக்காருல்ல, அதை நமக்கு அழகாக உணர்த்துகின்றார்கள். ஆனா ஏகான்மவாதிகளும் இந்த ஓமைய பரம பிரம்மம் ஒன்றே எங்கும் வியாபித்திருக்குங்கிற தன்னோட கொள்கைக்கு ஓமையா காட்டுவாங்களாம். கைவல்ய நவநீதத்துல கடநீரின் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே, குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மன் சாட்சி, இரண்டும் எப்போது மேகம் திடமாக சுவானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே அப்படிங்கிற பாடல்ல, குடத்து தண்ணீரிலையும் மேக நீரிலும் நிழல் செய்கின்ற வான் இரண்டும் பொய்யே. அப்ப கடவானும் மகாவானும் எப்போதும் ஒண்ணுதான், அதே மாதிரி பரபிரம்மமும் சீவ பிரம்மமும் ஒன்றுதான்னு கூறுதாங்க. கடம் ஒன்று, நீர் ஒன்று, நிழல் ஒன்றுன்னு மூன்று பொருளும் இருந்தால் அல்லது நிழலோட வெளிப்பாடு கிடையாது. அதனால கடம் உடலும், நீர் உயிரும், நிழல் உயிர்க்குயிராக விளங்கக்கூடிய பிரம்மமும் ஆக அவர்கள் சாயையாகிற பிரம்மம் விழுங்கும் ஆதாரத்தை விட்டுட்டு குட நீரெல்லாம் ஒன்றாக்கி இடர்படுவார்கள். அந்த ஓமை நமக்கு தெளிவு இல்லாத ஒரு விஷயம் என்பதே அந்த ஏகான்மவாதிகளின் விளக்கம். நமக்கு தெளிவு இல்லை, பரபக்கத்துல நம்ம எல்லாமே பார்க்கலாம். சரியாக அடங்கின கடத்தின் நீரளவாக நின்று அப்புறம் கடம் உடைந்த வழி நிழல் அற்றது போல சீவனிடம் ஜாதக நிலையில விளங்கிய சிவம் மறைந்துவிடும், அனுபூதிமான்களுக்கு எப்போதும் விளங்கி தோன்றும். அப்ப அதாவது இப்ப நம்ம நாலு வகையான உடம்புகளை பார்த்தோம், அந்த நாலுக்கும் உயிராக இருக்கக்கூடிய சீவன், அந்த ஜீவன் வந்து சிவப்பரம்பொருளோட ஒடுங்கும். அந்த சிவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பிரம்மமாகிய அந்த சிவம், குடங்கள் தோறும் நிறைந்துள்ள நீரில் தோன்றுகின்ற அந்த சூரியன், அந்த கணக்கை அறிவித்து உயிருக்கு உயிராக அடங்கி நின்றது. இந்த உண்மையை யாரு உள்ளவாறு உணர்வார்கள், ஒருத்தரும் கிடையாது என்று சொல்லுகிறார். எல்லா ஜீவன்லையும் உயிர்க்குயிராக சிவம் இருக்கிறது என்பதை இந்த பாடலில் நமக்கு அறுதியிட்டு உழைக்கின்றார். ஆரந்தமாகி நடுவுடன் கூடினால் தேரிய மூவாரும் சிக்கென்றிருந்திடும், கூறும் கலைகள் பதினெட்டும் கூடியே ஊறும் உடம்பையும் உயிரிடம் வேண்ணுமே அப்படின்னு சொல்றார். ஆரந்தமாகி இல்லையா, உடம்புல ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுக்தி, அநாகதம், ஆக்ஞை அப்படிங்கிறது. இந்த ஆறின் அந்த அந்தமாக துவாதசாந்த தலமாகி, உயர ஏறக்கூடியவனுக்கு ஏணி உபகாரமா இருக்கிற மாதிரி இந்த ஆறும் அந்தத்தை அடையக்கூடிய சாதகனுக்கு நடுவாகிய சுழுமுனை உபகாரப்படும் என்று சொல்லுகின்றார். தேரிய மூவாறு, அதாவது உடம்புக்குள்ள இருப்பதுன்னு தெளிந்த பதினெட்டு, அது என்னதெல்லாம், வழி பத்து காற்று, அப்புறம்
சூக்ம சரீரத்துக்குள்ள எட்டு

0: ரெண்டையும் சேர்த்தோம்னா 18. ஆனா இந்த இவை வந்து தானாக இயங்காது, சாதகனுடைய விருப்பப்படிதான் இயங்கும். அதான் சிக்கென்று இருந்திடும் சொல்றாரு. அவன் இயக்குனாதான் இயங்கும், இல்லாட்டா அது தானா இயங்காது. அடுத்து என்ன சொல்றாரு, கூறும் கலைகள் 18. சிவானுபவத்திற்குரியவன சைவ நூல்கள்ல சொல்லப்படக்கூடிய கலைகள் 16 அகார கலை முதல் சொல்லப்பட்ட 16 கலைகளும் கலாந்தமும் அதன் முடிவில் விளங்கக்கூடிய சிவகலையும் அதான் கலைகள் 18 என்று சொல்லப்படுகிறது. ஊரும் உடம்பு இல்லையா, ஸ்பரிச ஞானம் ஒன்றை மட்டும் உடையதாகிய உயிர் நிற்கக்கூடிய உடம்பு, உண்மையில உணரும் தன்மை வாய்ந்த உயிர் நின்ற உடம்பு, அதான் அதுல அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வழிகளை காற்று இருக்கு இல்லையா, அந்த வழிகளை வழின்னு சொல்றது காற்று, அதையும் மனமாதி அந்த கரணங்களையும் கட்டுப்படுத்தி அகாராதி கலைகளை தியானிச்சு கலாந்தத்துல சிவதரிசனம் பெற்றால் இந்த உடம்பு வந்து உயிர் நின்ற உடம்பு அப்படின்னு பொருள். அதாவது உயிர் நின்ற உடம்பு எய்த தகக்கூடிய நிலை என்னன்னா கலாந்தத்து கடவுளை கூடுதல். இதை நாம் தெளிவாக நம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். அதாவது ஆதாரங்கள் அனைத்திலும் நடுநாடி வழியாக சென்றால் கலைகள் 18 கட்டுப்படும். ஊறு உணர்ச்சியுள்ள இந்த உடம்பு வந்து உயிர் நின்ற ஒரு உடம்பாக இருக்கும் என்று அழகாக நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து மெய்யினில் தூளம் மிகுத்த முகத்தையும் பொய்யினில் சூக்கம் பொருந்தும் உடலையும் கையினில் துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடக்கும் உடம்பே என்று சொல்லுகிறார். தூளம் சூக்குமம் காரணம் ஆகிய இந்த மூன்று உடம்பும் மாயையில ஒடுங்கும், அது இறைவன் திருவடியில் ஒடுங்கும் அதுவும் அப்படிங்கிறது இந்த பாடலோட கருத்து. இப்போ தூளமாகிய உடல்கள் எல்லாமே மாயையோட காரியங்கள், அந்த மாயை வந்து திருவடியில ஒடுங்கும் அப்படிங்கிறது விளக்கப்படுகிறது. மெய்யினில் அப்படின்னா உண்மையாக அப்படிங்கிறது, அதாவது தூள உடல் இது அப்படின்னு இந்திரியங்களால் உணரப்படக்கூடிய பரு உடல். அப்புறம் முகம் அப்படின்னா இது இவன் சாத்தன் இவன் கொற்றன் அப்படிங்கிற விகற்ப ஞானத்தை விளைவிப்பது முகம்தான். அதனால தூள உடலை முகம் என்று சிறப்பால் நமக்கு தெரிவிக்கின்றார். தூளம் மிகுத்த முகம்னா தூள உடல் என்பதுதான் பொருள். அப்போ பொய் அப்படின்னா என்னன்னா பொய் போல தோன்றி அறிவான் அறியப்படக்கூடிய அந்த புரியட்ட காயத்தை சொல்லுகின்றார். அப்புறம் என்ன சொல்றாரு, சூக்கம் பொருந்து உடலையும் இல்லையா, தூளம் சூக்குமமாகிய இரண்டும் தோன்றி நின்று அழிய கண்டதால் இவை காரியம் என்றும் அனித்யம் என்றும் உணரப்பட்டு இவைகளுக்கு மூல காரணமான நித்தியமான ஒரு முதல் வந்து நமக்கு வேண்டப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து அது மாயை என்று தெளிந்து, அதுக்கெல்லாம் இது உபகாரம் இருக்காதான், கையினில் துல்லியம் காட்டும் உடல் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில எப்படி முடிக்கிறாரு, அடக்கும் உடம்பு ஐயன் அடிக்குள் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில இந்த சரீரமானது எங்கதான் ஒடுங்குது, பரசிவத்தோட திருவடிக்குள்ள. அப்போ கண்கூடாக தூலதரமாக இந்த உடலையும் இல்லாதது போலே தோன்றி அறிவால அறியப்படக்கூடிய புரியட்டக சரீரத்தையும், தூள சரீரத்தை முதல்ல அப்புறம் அந்த சூக்கும சரீரத்தையும், உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி விளங்கக்கூடிய காரண சரீரத்தையும் அடக்கி இருக்கக்கூடிய இந்த உடம்பு பரசிவத்தோட திருவடிக்குள் அடங்கும், அவ்வளவுதான். இதுக்கு எத்தனை வகையான விவரங்கள் சொன்னாலும் கடைசியில் அது எங்கதான் ஒடுங்க போது, பரசிவத்தின் திருவடியில் அது ஒடுங்கிவிடும் என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதற்கு நாம் மற்றும் ஒரு பாடலை மேற்கோளாக சித்தியாரிலிருந்து பார்க்கலாம். தத்துவம் எண் மூன்றும் சென்று ஆன்ம தத்துவத்துள் ஒடுங்கும், வித்தையின் ஒடுங்கும் 6, சிவத்தினின் ஒடுங்கும் 3, நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பார்கள். இரண்டும் நின்ற சுத்தமாம் சிவத்து ஒடுங்கும் தோற்றமும் இது போல் ஆகும் அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த 36 தத்துவங்களும் சம்ஹார காலத்துல தத்தம் காரணங்கள்ல ஒடுங்கும் போது நிலம் முதல் மூல பிரகிருதி ஈரான 24 தத்துவங்களும் சென்ற சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அதிதெய்வமாகிய ஸ்ரீகண்ட ருத்ரனிடம் ஒடுங்கும், அவரால் ஒடுங்கும். அந்த மூல பிரகிருதிக்கு மேல உள்ள 6 தத்துவமும் வித்தை ஈஸ்வராகிய அனந்த தேவரால் ஒடுங்கும். சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் ஆகிய மூன்றும் லய சிவனால் ஒடுங்கும். ஏனைய சக்தி தத்துவமும் சிவ தத்துவமும் சுத்த சிவனால் ஒடுங்கும். திருப்பி புனர் உற்பவம் ஆகும் பொழுது அந்தந்த தத்துவங்கள் அவரவரால் தோன்றும். அப்போ சுத்த சிவன் ஒருவனே தோற்ற ஒடுக்கம் இல்லாத நித்தியன், லய சிவன் போக சிவன் ஆகிய அனந்த தேவர், அதிகார சிவமாகிய ஸ்ரீகண்ட ருத்ரர் அன்னும் மூவரும் அவ்வாறு நித்தியர் என்பார். நித்தியன்னு சொல்றோம்னா அது வந்து உபச்சாரம் தான். அப்ப அனந்த தேவரால அராக முதல் மாய ஈராக உள்ள வித்யா தத்துவங்கள்ல ஆறும் ஒடுங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக எல்லாம் எப்படி ஒடுங்குகிறது தூள சூக்குமங்கள் எல்லாம் என்பதை அழகாக இவர் சொன்னதை நமக்கு அந்த சித்தாந்த நூலாகிய சித்தியார் சொன்னதையும் இப்போது பார்த்தோம். காயும் கடும்பரி கால் வைத்து வாங்கல் போல் சேய விடமண்மை செல்லவும் வல்லது. காயத்துகில் போர்வை ஒன்று விட்டாங்கு ஒன்றிட்டு ஏயும் அவரென்ன வேந்திங் இடுகாயமே என்று சொல்லுகிறார். அதாவது உயிரானது பல அண்டங்களில் உடல் எடுக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். அதாவது இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காயும் கடும்பரி, கடும்பரினா விரைவு, விரைவான ஒரு விரைவை உடைய ஒரு குதிரை, அதோட வேகத்தை மிகுதிப்படுத்தி உணர்த்துவதற்காக காயும் கடும்பரி. காய்தல்னா சினத்தல், கால் வைத்துனா காற்றை போல விரைந்து கால்களை வைத்து தாவி செல்கிறது. அத மாதிரி இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு துணி போர்வை. எப்படி நம்ம போர்வை கிழிஞ்சாச்சுன்னா இன்னொரு போர்வை எடுத்து போத்துறோமோ, அது மாதிரி இந்த எடுத்த உடம்பு சீர்கட்டு போச்சுன்னா உயிர் வந்து ஒரு மாற்றுடலை வந்து தத்தம் வினைக்கு ஏற்ப சுவாமி எங்க போய் எடுக்க வைக்கிறாரோ அங்க போய் எடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப பகைவரை சினக்கக்கூடிய அந்த வேகமுள்ள குதிரை காற்றை வைத்து வாங்குவது போல தூரமான இடம், அண்மையான இடம் எல்லாத்துக்கும் போகும். அத மாதிரி உடலாகிய ஆடை போர்வை ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி போர்ப்பவர் போல உடம்பு உயிர்களுக்கு பொருந்து, ஒரே உயிர் தான் ஆனா வெவ்வேறு சரீரங்கள், ஒரு சரீரம் முடிஞ்சோடனே இன்னொரு சரீரம் வந்து பொருந்தும். அதாவது இடம் விட்டு செல்லக்கூடிய குதிரை போலவும் ஒரு போர்வையை விட்டு வேற போர்வையை போர்த்து கொள்ளக்கூடிய ஒருவனை போலவும் உயிரானது ஓர் உடலை விட்டு ஓர் உடலை இடம் விட்டும் சேய்மையிலும் பெறும் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு கண்ட நனவை கனவுணர்வில் தான் மறந்து விண்படர்ந்ததோடு வினையினால் கண் செவி கெட்டுள்ளதே தோற்ற உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விழுங்கருவில் தான் அப்படின்னு சொல்றார். முதல்வனோட ஆணைப்படி இருவினை பயனை நுகர்வதற்காக உயிர்கள் வந்து இறந்து பிறந்து அலமலரும். அப்ப ஒடுங்கினது தோன்றும் அப்படிங்கிறதுனால இறந்த உடனே மீண்டும் பிறக்கும் என்பது பொருந்தும். கண் செவி இதெல்லாம் பரு உடம்பு, இதெல்லாம் அழிய நுண்ணுடம்பு பூதசார உடம்பா பரிணமிக்க உயிர் அதோட விண்ணுலகத்துக்கு போகும், இல்லைன்னா நரகத்துக்குன்னா யாதனா சரீரத்தை கொண்டு போய் அங்க அந்தந்த நாம் செய்த வினைக்கு ஈடான பயன்களை எல்லாம் நுகர்ந்து சொர்க்கத்திலோ நரகத்திலோ நுகர்ந்து, அப்புறம் நனவை வந்து கனவுல மறந்த மாதிரி நம்ம தூங்கும் போது கனவு காணும் போது நம்மளுடைய நிஜ வாழ்க்கை இந்த நனவு வந்து நம்ம மறந்துருவோம். அத மாதிரி அறிவு மயங்கி திருப்பியும் மனம் முன்பு பற்றிய இடத்திலேயே தள்ள கருவிலே போய், அதான் ஒரு எண்ணம் வந்து ஒரு பிறவியை கொடுக்கும் இல்லையா, அதனால கருவியில் போய் பதியும் என்று நமக்கு சொல்லுகின்றார். அதான் அந்த போர்வையை மாத்துற மாதிரி உடம்ப வேற வேற எடுத்துக்கிட்டே இருப்போம், இந்த குதிரை பாஞ்சு பாஞ்சு ஓடுற மாதிரி. அடுத்து நாகம் உடலுரி போலும் நல் அண்டசமாக நனாவில் கனாமறந்தல்லது போகலும் ஆகும் அரண் அருளாலே சென்றேகும் இடம் சென்று இரு பயன் உண்ணுமே என்று சொல்லப்பட்டுள்ளது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த உயிர் வந்து எடுத்த உடலை விட்டு நாகம் என்ன செய்யும், கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த தோலை அப்படியே உரிச்சிரும், தன்னோட தோலை அப்படியே கலண்டுரும், அதுக்கு அது புது தோல் வந்துடும், பழைய தோலை கலண்டுரும். அதுக்கு அந்த நாகம் தோல் உரிப்பது போல வேற்று உடம்பு தாங்கியும் அப்புறம் என்ன சொல்றாரு, அண்டசமாக, அண்டசம்னா முட்டை, பறவை வந்து முட்டைக்குள்ள முதல்ல இருக்கு, அப்புறம் அதுல இருந்து வந்து இன்னொரு கூட்டுக்குள்ள போய் இருக்கு, வசிப்பது மாதிரி இடம் மாறியும். அப்ப நாகத்தை போல வேறு உடல் தாங்குவது, பறவையை போல ஒரு அந்த முட்டைக்குள்ள இருந்து வேற ஒரு கூட்டுக்குள்ள போய் வசிப்பது. அத மாதிரி நினைவுலகிலே கனா நிகழ்ச்சியை மறைப்பது போல அறிவு திரிந்தும் இருவினை பயனை நுகரும் அப்படின்னு உணர்த்துகிறார். அதாவது மறுபிறப்பு உண்டாவது எப்படி அப்படிங்கறத அழகா நமக்கு உணர்த்துகிறார். இதற்கு இப்போது நாம் சில பாடல்களை பார்க்கலாம். இப்போது நம்முடைய சிவஞான போதத்திலே அரபுதன் தோல் உரிவும் அக்கனவும் வேறு, பரகாயம் போய் வரும் அப்பண்பும், பரவில் குடாகாய ஆகாய கூத்தாட்டாம் என்பது அடாதுள்ளம் போமாறது அப்படின்னு சொல்றாரு. பாம்பு வந்து தோலை உரிச்சு புதிய தோல் போர்த்துறதும், கனவு நீங்கி கனவுக்குள்ள உடம்புல சேர்றதும், வேற உடல்ல யோகிகள்லாம் புகுந்து மீழ்வதும், இந்த ஓமைகள் தான் உயிர் வந்து தூள உடம்பை, அதாவது இந்த தூள உடம்பை விட்டு கண்டிப்பா உயிர் போயிரும். இந்த இது நம்ம இப்ப பாக்குற உடம்பு வந்து தூள உடம்பு, இதை விட்டு கண்டிப்பாக உயிர் ஒரு நாள் போகும். இந்த குடத்துல உள்ள ஆகாயம் வெளி ஆகாயத்தோடு கலப்பது போல ஒரு கூத்தாட்டம் அது அப்படிங்கிறது, இந்த சூக்கும உடம்பு நீங்கி போகக்கூடிய விதத்திற்கு உரியது என்று நமக்கு உணர்த்தியுள்ளார். அப்ப உடல் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அறவு தோலுரித்தலையும், அப்புறம் அறிவு திரிவதற்கு தான் கனவுல கண்ட காட்சியை நனவுல மறக்கிறதையும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். முட்டையில தோன்றதும் சொல்லும்போது பறவையவும் எடுத்துக்கிடலாம், ஊர்வன போன்றது, அது முதல்ல முட்டைக்குள்ள இருக்கு, ஆனா முட்டைக்குள்ளே இருக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் அது வசிக்கிறதுக்கு வேற எங்கேயாவது தானே போயிருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து என்ன சொல்றாரு, நனாவில் கனா மறத்தல் அப்படிங்கிறது, கனவுல சூட்சும தேகத்தோட கண்ட காட்சிகள் பலவற்றை நனவுல நம்ம மறந்து, கனவு கண்டிருப்போம் ஆனா சொல்ல தெரியாது, அத மாதிரிதான். அப்போ அந்த இரு வினைகள், அந்த நல்வினையும் தீவினையும் இருவினை பயன்களையும் அது நுகரும். அத போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் போய் நல்வினை தீவினை ஆகிய இருவினை பயன்களை, அதான் இரு பயன் உண்ணுமேன்னு சொல்றது, இருவினை பயன்களை நுகரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எடுத்த உடலை உயிர் விட்டு நாகம் தோலுரிச்சால போல வேற உடல் தாங்கலாம், பறவை முட்டையை விட்டு வேற கூட்டுக்குள்ள வசிக்கிறது போல இடம் மாறி, இந்த நன உலகுல கனவு நிகழ்ச்சியை மறப்பது போல அறிவு திருந்தி இருவினை பயனை நுகரும். இதுக்குதான் அந்த சிவஞான போத வெண்பாவை இந்த அறவுதன் தோலுரிவும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து அதே கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய சித்தியார் பாடலையும் இப்போது நாம் பார்க்கலாம். பன்னகம் அண்டசங்கள் பரகாயம் தன்னில் பாய்வோர் தொன்னு தோல் முட்டை யாக்கை துறந்து செல்வதுவே போல, உண்ணிய உயிர்கள் தூள உடல் விட்டு வானின் ஊடு மண்ணிடும் நனவு மாறி கனவினை மறுவுமா போல். இதே கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. இப்ப முன்னில முன்பு தோலாகிய நெருங்கிய உடலை விட்டு சென்று மற்றொரு தோலாகிய உடலை பற்றக்கூடிய பாம்பு போல, முன்னாடி முட்டைங்கிற இடத்துக்குள்ள இருந்து அதுல இருந்து வெளிவந்தப்புறம் வேறொரு இடத்தை சென்று பற்றக்கூடிய, அந்த முட்டையிலிருந்து வழிவரக்கூடிய ஜீவராசிகள் பறவை மற்றும் ஊர்வன எல்லாமே, முன்னை சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை பற்றக்கூடிய பரகாய பிரவேசிகள் இல்லையா, அந்த யோக நிலையில் இருப்பவர்கள், அவர்களை போலவும் நனவுல உள்ள உணர்வு மாறி கனவு உணர்வு வேறையா இருக்கு. அதுபோல கருதப்படக்கூடிய இந்த உயிர்கள் வந்து வேறுபடுவது இல்லை, இந்த ஓமைகளின் மூலமாக உயிர்களுடைய அறிவு தான் வேறுபட்டு தூள உடலாகிய முன்னை உடம்பை விட்டு வான் ஏறி சென்று மற்றொரு உடம்புல நிலை பெறும் அப்படிங்கிறது பெறப்படுகிறது. அதுல அறவுன்னு கொடுத்திருந்தாங்க சிவஞான போதத்துல, இதுல பன்னகம்னு சொல்லப்பட்டிருக்கு. பன்னகம்னா பாம்பு, பன்னகா பரணா ஒன்பதாம் திருமுறையில கூட நம்ம பாடுவோம். அண்டசங்கள்னா முற்றையில தோன்றக்கூடிய பறவைகள், பொதுவா பறவைகள், அடுத்த மற்ற ஜீவரசிகள். ஆக சொர்க்க நரகங்கள்ல இருக்கும் போது உயிரோட அறிவு மாறுபடும், அந்த இருவினைக்கு ஏற்ப வெவ்வேறு இடத்துல இருக்கும்போது அதோட அறிவானது மாறுபடும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் செய்த நம்முடைய போற்றி பகரோடை என்ற நூலிலே, நானால் வரையில் உடல் பிரித்து நல்வினை கண் வானானின் மாலயன் ஆகி நீநாகர் வானாடர் கோமுதலாய் வந்த பெரும்பதத்து நானா விதத்தால் நலம் பெறும் என்று அதிலே அவர் சொல்லிக்கொண்டே போகின்றார். அதாவது இருவினை பயனை துய்ப்பது வந்து மக்களுக்கு மட்டும்தானே தவிர எல்லா உயிர் மக்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிர்களுக்கும் ஒரு சட்டமே ஆகும்படி அமைச்சு இந்த உயிர்கள் வந்து உடம்பை நீங்குவதற்குரிய கால எல்லை வந்த போது உடம்பை விட்டு அந்த உயிரை பிரித்து சிறந்த நல்வினை பயனை ஊட்டும் போது மால் அயன் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களெல்லாம் அந்த உயிருக்கு பலவாறு நுகர்வித்து தீவினை பயனை ஊட்டும் போது யம தூதர்கள் வந்து உடம்புல இருந்து பிரிச்ச உயிரை தன்னோட வெம்மை மிக்க தலைவேம்பால் உயிப்பிக்கின்றார்கள் யம தூதர்கள். அப்படி கொண்டு நிறுத்தினால தீவினை செய்தவர்களை கொண்டு, அதாவது நல்வினை செஞ்சா சொர்க்கம், தீவினை செஞ்சா நரகம். அப்ப முதல்ல உயிர் போன உடனே யம தூதர்கள் உயிரை கொண்டு யம தர்மன் முன்பு நிறுத்துவார்கள். அவன் அந்த உயிர்களை பார்த்து, ஏன் நீங்க எல்லாம் வீடு பேற்றை விரும்பாத முக்தி அடையணுங்கிற எண்ணம் இல்லாமல் தீமையிலேயே பயின்றீர்கள் அப்படின்னு கண்டு, இப்படி ஆகி மெனக்கெட்டு ஒரு பிறவிய வீண் அடிச்சுட்டு இங்க வந்திருக்குது இந்த உயிர் அப்படின்னு இறங்கி அதுக்கு கொஞ்சம் அறிவுரை எல்லாம் சொல்லி, இனியாவது இப்படி இருக்காத, அடுத்து உனக்கு பிறவி கிடைச்சா இறைவனை அடைவதற்குரிய செயல்களை நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கூறி தன்னோட ஏவலாளர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தீவினை பயனை எல்லாம் ஊட்டுங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அதற்கு தகுந்தாற் போல அங்க யாதனா சரீரம் அப்படிங்கிற ஒரு சரீரம் அது அழியவே அழியாது, அதுக்குள்ள புகுத்தி செக்குல போட்டு ஆட்டுவாங்க, அரைப்பாங்க, நெருப்பில் இட்டு எரிப்பாங்க. நல்ல தகதகன்னு இருக்கக்கூடிய ஒரு தூண், எரிந்து கொண்டிருக்க தூணை கட்டி தழுவ சொல்லுவாங்க. அப்புறம் இரும்பு கோலை காய்ச்சி செவிக்குள்ள இறக்குவாங்க. அடுத்தால நாக்கை அறிஞ்சு, அப்புறம் தன்னோட தசை, அதாவது உன்னோட ஊன் வளர்க்குவதற்கு நீ இன்னொரு ஜீவனுடைய ஊனை தின்றாய் அல்லவா அப்படின்னு சொல்லி, இப்ப நீ ஊனையே தின்னு சொல்லி தன்னோட ஊனையே அங்க தன்னை திங்க வைத்து தசையெல்லாம் அறிஞ்சு அறிஞ்சு சாப்பிட வச்சு அப்படியே ஆழ்ந்த நிறையத்துல அழுத்தி வைத்து பின்னும் பெருஞ்சிரத்தோட ரொம்ப நாள் கடு நரகத்துல இட்டு, இதெல்லாம் எதுக்குன்னா உயிர்களை திருந்தும்படி செய்வதற்காக, அதாவது அந்த மரக்கருணைதான் என்று மிக அழகாக. இப்போ நோய் நிறைய ஒரு பெருநோய் வந்த ஒரு மக்களுக்கு அந்த நோயை நீக்கும் பொருட்டு நெருப்புல காய்ச்சி ஒரு சில இதுக்கு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, கண்ணுல படலம் இருக்குன்னா கண்ணுல இருக்க படலத்தை உரிக்காங்க. அப்படிலாம் செஞ்சா அந்த மருத்துவருக்கு இடம் கொடுத்து நோய் தீர்ந்த உடனே பார்த்து மகிழ்ந்து, அவர் செஞ்சது கடந்த ஒரு ஆபரேஷன் பண்ணி வெட்டியிருப்பாரு, உடம்புல கத்திய வச்சு வெட்டிதான் எடுத்திருப்பாரு. ஆனா அந்த அறுவை சிகிச்சை செஞ்சு அவருக்கு செய்யறதுக்கு வாய்ப்பும் கொடுத்து, அவர் செஞ்ச செயலை பார்த்து மகிழ்ந்து, அவருக்கு பரிசும் கொடுத்து மகிழ்கின்றதை போல, இந்த ஆவோட பசுவோட கன்றை கொன்ற மகன் அவனை தேர்க்காலில் போட்டு ஊந்த மனுநீதி சோழனை போல, அந்த முறை போல அந்த உயிர்களை துன்புறுத்தி அந்த மரக்கருணையை கொடுத்து இறைவன் திருத்தி வழிபடுத்துகின்றார். அப்ப எதுக்கு சொர்க்கம் இருக்கு எதுக்கு நரகம் இருக்குன்னா, அவருக்கு நம்ம மேல பாரபட்சம் கிடையாது, இந்த நம்முடைய செயலுக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பாக நரகம் உண்டு அப்படிங்கிறத நம்முடைய சித்தாந்த நூல்கள் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றன. அப்ப அந்த நல்வினை தீவினை பயன் அந்தந்த இடத்துக்கு போய் நல்வினை தீவினை ஆகிய இருவினை பயன்களை நுகரும் இந்த உயிரானது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எடுத்த உடலை விட்டு நாகம் தோல் உரிப்பது மாதிரி வேற்று உடல் தாங்கி, பறவை முட்டையை விட்டு வேறொரு கூட்டுக்குள்ள வசிப்பது மாதிரி இடம் மாறி, இந்த நன உலகத்துல கனவை மறந்து இருக்கிறது மாதிரி அறிவு திருந்து இருவினை பயனை எங்க சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா மேல் உலகம், நரகத்தை அனுபவிக்கணும்னா கீழ் உலகத்துக்கும் போய் அது அனுபவிக்கும். இது எல்லா உயிர்களுக்கும் கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். உண்டு நரக சொர்க்கத்தில் உள்ளன கண்டு விடும் சுக்கமும் காரணமாம் செல பண்டு தொடர பரகாய யோகி போல் பிண்டம் எடுக்கும் பிறப்பிறப்பு எய்தியே என்று சொல்லுகின்றார். இந்த பரகாய பிரவேசம் செய்யக்கூடிய சிவயோகிய மாதிரி இந்த உடலை விட்டு புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை எல்லாம் நுகர்ந்து மறுபிறவியில வந்து உழலும் அப்படிங்கறது சொல்றார். இந்த பிறவி எடுத்து இதுக்குள்ள பிராரத்த வினையை பூரம் நுகர்ந்து அப்புறம் நரகம் நரகம்னா பாவம் செஞ்ச அந்த தீவினை செஞ்சவங்க எல்லாம் போய் அனுபவிக்க, யாதனா சரீரத்தோடு துன்பத்தை நுகரக்கூடிய இடம், சொர்க்கங்கிறது புண்ணிய பயனாகிய இன்பத்தை நுகரக்கூடிய இடம், அங்க போய் எல்லாம் அனுபவிச்சு எல்லாத்தையும் நுகர்ந்து. ஆனா இந்த உலகத்துல நாம ஒரு இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் போது இது நம்ம வினையால வந்தது, அது இன்ன வினையால இத்தகைய துன்பம் வந்ததுன்னு பாகுபடுத்தி அறிய இயலாம இருக்கு. அப்படி இல்லாம துன்ப உலகில அந்த நரகத்துல துன்பத்தை கொடுக்கும் போது நீ இன்ன பாவம் செஞ்ச இல்ல அதுக்காக உனக்கு இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி உணர்த்தி தான் அந்த தண்டனையே கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய திருமூல தேவநாயனார் சிறந்த சிவயோகி, அவரு என்ன செஞ்சாரு, முற்றறிவோடு இருந்தாலும் ஒரு சரீரத்துல புகுந்து அந்த பரகாய பிரவேசம் செய்து அதில் மூலம் இருந்து நமக்கு இந்த திருமந்திர பாடல்களை தந்தார். இந்த பாடலில் கூறியது போல அவர் மற்றொரு சரீரத்திலே வந்த ஒரு செய்தியோடு இந்த இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இப்போது வாழ்த்து பாடல். பூதி சாதனம் எங்கனும் பொங்குக, சாதி வைதீகம் சைவம் விளங்குக, சோதி வான்மழை தூங்குக வைய மேல், நீதி வேந்தன் நிலை பெற்று வாழ்கவே என்ற வாழ்த்து பாடலை கூறி இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம். அடியன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவண்ட பகுதி. வழங்குபவர் சிவகுமார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஒன்றருக்கு ஒன்று நின்ற எழில் பகுதி 100 கோடியின் மேற்பட முதல் திருப்பி பார்த்தா அமர்ந்து இருப்பான். என்ன படி சொல்வாரு முழுதும் படைப்போல் படைக்கும் படையோடு. எல்லாத்தையும் படைக்கிறவன் பிரம்மா, அவனை படைக்கிறவன் படைச்சதுல காக்கது யாரு, காப்பது யாரு, திருமால். படைத்தவை காப்போர் திருமால், அவனை காக்கின்ற கடவுள். அவனையே காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இல்ல, அவன் தான் சிவன் சொல்ற. இவ படைப்போல் படைக்கும் படையும், காப்போல் காக்கும் கடவுள். படைப்போல் படைக்கும் பழையோன் அப்படின்னு என்ன கேட்டா, அவன் வந்து அவன் படைப்பு வேற, இவர் படைப்பு வேற. அவன் படைக்கிறதுலாம் அஜித்து, இவன் படைக்கிறதுலாம் கனெக்ஷன் வித்து சித்து. ரெண்டுக்கும் படைப்பு வித்தியாசம் இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா, அவன் வந்து படைக்கிறதுலாம் கேட்டீங்கன்னா ஆல் ரிலேட்டட் டு அஜித்து, அறிவற்ற பொருள்களுடைய டீல் தான். அதாவது ஒரு டேட்டா கொடுத்தா அந்த டேட்டாக்கு இருந்த மாதிரி ஒரு உடம்பு செஞ்சு வைப்பான். ஒரு டேட்டா கொடுத்தா அந்த டேட்டாக்கு இருந்த மாதிரி செஞ்சு வைப்பான். அவ்வளவுதான் அவனுடைய அதான் படைத்தல். இந்த உயரம், இந்த கலர், இந்த அகலம் என்று சொல்லக்கூடிய அந்த டேட்டாவுக்கு அந்த மாதிரி ஒரு உடலை படைப்பான், அவ்வளவுதான். ஆனால் அந்த உடலுக்குள்ளே அந்த உயிரை கொண்டு போய் சேர்ப்பது யார்? உடம்ப படைக்கலாம், உடம்புக்குள்ள உயிரை போய் யாரு சேர்க்கிறது? யாருக்கு போய் உள்ள விடுறது? அதை செய்யறவன் பிரம்மன் இல்ல. அதை படைப்பு என்றால் என்ன அர்த்தம்னு கேட்ட, உடம்பை படைத்தல் படைப்பல்லையா, உடம்புக்குள்ளே உயிரை கொண்டு போய் இணைத்தல் இருக்க, அதான் படைத்தல். அதை செய்கிறவன் செய்யறது பிரம்மனால என்ன செய்ய முடியும்னா, உடம்பு செஞ்சு கொடுத்துருவான். அந்த உடம்புக்குள்ளே, இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் போக கொண்டுன்ற அந்த செயலை செய்கிறது யார்? எல்லாத்தையும் எப்படி செய்கிறார்? சங்கல்பத்தினால செய்கிறார். அது நிகழ்வதே ஒன்றாக இருப்பதுனால காத்தல் தான் என்ன அர்த்தம், காத்தல் அப்படின்னு நாம் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம். அதை சொன்ன நான் சொன்ன பொருள் உங்களுக்கு தெளிவாக புரியும். காத்தல் என்ன, பொதுவாக காத்தல் சொல்லுவோம், காத்தலை செய்கிறவர் யாரு, திருமா. காத்தல்னா என்ன, நம்ம பொதுவாக லெட் அஸ் பீ ஃப்ரங்க், ஓபனாகவே பேசுவோம். காத்தல் காத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், திருமால் அப்படின்னா என்ன அர்த்தம், திருப்பதி அழகா சார் சொல்றீங்க, முதுகு பத்தல் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இதுதான் காத்தல், நமக்கு வேறு நிறைய கொடுக்கிறவரு அப்படின்னு. அது காத்தல், காத்தல் என்பது நல்ல தெளிவத்தை, காத்தல் என்பது எந்த விடுதலை அனுபவிப்பதற்காக இந்த உடல் இந்த உயிருக்கு வந்து சேர்ந்ததோ அந்த வினைகள் முழுவதும் அனுபவிக்கின்ற வரை உடலை உயிரிலிருந்து விரியாமல் காத்தல். என்ன அனுபவிக்கிறதுக்காக வினைகள் அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்பை நிறுத்ததோ அது கம்ப்ளீட் ஆன வரைக்கும் இந்த உடம்பு இந்த உயிரிலிருந்து விரியாமல் காத்திருக்கிறாங்க. அதுதான் காத்தல். இதை செய்கிறது சிலர், ஏன்னா அவன் தான் வினைப்பயனை கொடுத்துக்கிறான். காத்தல் நாம நினைக்கிறதல்ல, அதான் திருமால் காத்தல் சொல்றது என்ன சொன்னா, யாராருக்கு என்னென்ன வினைப்பயன்கள் உண்டோ அந்த வினைப்பயன்களை ஊட்டுவதற்கு உறுதுணையாக சிவனுக்கு நிற்கிறவர். இன்னும் தெளிவா சொல்ல சொல்லுறேன், நீங்க இப்ப பேங்குக்கு போறீங்க சார், நீங்க பேங்குக்கு போறீங்க, உங்களுக்கு பணம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு செக் எடுக்கிறீங்க, இப்பெல்லாம் நேரா கேஷியர்ட்டி கொடுத்துடலாம், என்னது வசதி உடனே கேஷ் எல்லாம் பண்ற பணம் உங்களுக்கு கொடுக்குற. நீங்க உடனே அவர் பார்த்து ரொம்ப நன்றி இல்லை, எனக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா, எனக்கு எவ்வளவு அவசரம் தெரியுங்களா, கஷ்டம் தெரியுங்களா, நீங்க பணம் கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? ஏன் தலைமுறை வேண்டாம், ஏன் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு கொடுக்குறாரு? அது மாதிரி நம்ம வினை கணக்குல கொடுக்க வேண்டியது இருந்தா திருமால் கொடுப்பாரு, ஆனா இல்லைன்னா எப்படி திருமால் கொடுப்பாரு? திருமால் ஒன்லி கேஷியர், கொடுக்கிறவனுக்கு நீங்க நன்றி சொல்றதுன்னா நீங்க கேஷியருக்கு நன்றி சொல்லணும். கணக்குல இல்லாத கேஷியருக்கு கொடுத்துருவாரா? தெரிஞ்சவருன்னு கொடுத்துருவாரா? இல்ல கொடுத்தா அப்புறம் அவங்க அவருக்கு இருப்பாரா? இல்ல. அப்ப வினை கணக்கின்படி அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒருவேளை கணக்குல பணம் இல்லை, நீங்க என்ன பண்ணணும், நேரம் போய் மேனேஜரை பார்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார், கொஞ்சம் ஓடி கிடைக்கு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பணம் சமாளிக்கிறேன், நிலைமை கொஞ்சம் மோசமா. நீ சிவன் போய் ஓடி கேட்கணும், அதுதான் முறை. அதை விட்டு அங்க கியூல போய் நின்னா என்ன பண்ணுறோம்? நன்றி நினைக்கிறேன்.
3: நமக்கு பயம் அங்கதான் அதிகமாகும். சொல்ல
2: இவன் மேல அன்பும் பயமும் இருக்கிறத சனீஸ்வரன் மேல அன்பும் பயம் அதிகமாக பாருங்க. நீங்க திருநள்ளாறு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாமி தேவைங்கிறப்ப ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, கூட்டம் முழுக்க சனீஸ்வரன் தண்ணி சொல்லிட்டு இருக்கோம், அந்த கூட்டம் அங்கதான் இருக்கும். சாமி என்ன தேவையே இருப்பாரு, என்ன காரணம், இந்த வகுப்பு கொடுப்போம், சண்டிப்போம், புடுங்கிடுவோம், அப்படித்தானே சொல்ல. எல்லா பொருள்களையும் ஒரு காலத்துல ஒடுக்குகிறவன் சிவபெருமான், ஒடுக்குகிற தன்மையுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஒடுக்குகிற வல்லமை இருக்கு என்பதற்காக ஒடுக்காத. எனக்கு ஒரு பவர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுருங்களேன், நான் உடனே என்ன பண்ணுவேன், பவரை எக்ஸ்பீஸ் பண்ணாதான் எனக்கு பெருமை நடக்கிறேன், உடனே படி பார்ப்பல. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இந்த பக்கமா போற வண்டிகள் எது வேணாலும் நீங்க நிறுத்தலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பவர் கவர்மெண்ட் தெரிய கொடுத்துட்டாங்க, நீங்க எல்லாத்தையும் நிறுத்தி பாருங்க இல்லையா. ஐயா எல்லாத்தையும் ஒடுக்கக்கூடிய வல்லமை இருக்குங்கிறதுக்காக அந்த வல்லமையை சிவன் பயன்படுத்துவது இல்லை. கலப்பவை கருதா கருத்துடைக்கிறது, வல்லமை இருக்கு என்பதற்காகவே அந்த வல்லமையை தேவையற்ற நிலையிலே பிரயோகப்படுத்துகிற அந்த சிறு குற்றம் இல்லாமல் எல்லாத்தையும் நினைத்த நேரத்திலே ஒடுக்கக்கூடிய வல்லமை. இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய ஊழிக்காக பெரும், ஊழிக்காலத்துல என்ன பண்றாங்க, அவருக்கு தெரியும் எப்ப இது பழுத்து வரும், அந்த பழுத்து வருகிற ரைட் ஸ்டேஜில் தான் அது பழுவார், அது வரைக்கும் காத்திருப்பார். நமக்கு எனக்கு வல்லமை இருக்கிறதுக்காக செய்யாது அண்டவழி அது இருக்கக்கூடிய பெருமை. அதற்கு பிறகு நம்ம உலகை பொறுத்தவரைக்கும் இந்த பூமியை பொறுத்தவரைக்கும் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் சொல்லக்கூடிய அவனுடைய திறமை அவனுடைய அருமை இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லிக்கொண்டு வந்து கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைய செய்கிறார். இணைப்பல பிறவும் இணைப்பலகும் இணைப்பல பிறவும் அனைத்தும் அனைத்தும் அவையில் அடைத்தோம், இதுதான் அவன் பெருமை. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார், எல்லா பொருள்களுக்கும் அவன் நிறைந்து வளர்த்துகிறான், எல்லா பொருள்களுக்கும் அவன் வளர்த்துகிறான், இணைப்பல கூறி இணைப்பல பிறவும் எல்லாவற்றிலும் வளர்ந்துகிறான், இல்லாத பொருள்களை எல்லா பொருள்களையும் வழங்குகிறான், எல்லா பொருளையும் வழங்கினா எல்லா பொருளும் ஒண்ணு போலவே இருக்கும், அவன் எல்லாத்தையும் இருக்கிறாங்க எல்லாம் ஒண்ணு போலவா இருக்கும். நான் இங்கே அந்த உதாரணம் சொன்னேன், எங்கேயும் சொல்றேன், நாம சாப்பாடு சாப்பிடுறோம், நமக்கு நமக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு, விருந்து வைக்கிற பொழுது நமக்கு தான் போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு அப்புறம் அவியது தொகையது பொரியது வருவது எல்லாம் அவங்க விதவிதமா வச்சிருக்கிறேன். அந்த அம்மா வந்து சாப்பிடுறது சொற்பொழி வாழ்க்கை ரொம்ப அன்புடையப்பா செய்யணும், அது இன்னைக்கு பேசுற, அதனால நாம இன்னைக்கு ஈக்கப்படணும், எல்லாத்துலயும் ஒரு புடி சர்க்கரை போட்டுருக்காங்க, எல்லாத்துலயும் ஒரு புடி சர்க்கரை, ஒரு புடி சர்க்கரையை போட்டா இப்ப நானு அவங்க வந்து எங்க சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன் இனிப்பாரு, பொரியல் எப்படி இருக்கு இனிப்பாரு, தொகையில் எப்படி இருக்கு இனிப்பாரு, எல்லாம் இனிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஒன்று போல அல்லவா இருந்து கொள்ளும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இணைப்பதோடு அனைத்து அப்பையும் எல்லா பொருளையும் அவன் எப்படி வளர்க்கிறாங்க கவனமா இருக்கணும். சர்க்கரையை போடல, சர்க்கரையை போடாம பிறகு எங்க பாவக்காய் கறி எப்படி இருக்கு
3: உப்பு எல்லாருமே இருக்கிறது, ஆனால் தண்ணி காட்டாமல் அந்தந்த
2: அந்தந்த பொருளின் தன்மையை காட்டுகிறது. இறைவன் எல்லா பொருளையும் சர்க்கரை போல அல்ல, உப்பு போல இருந்து அந்தந்த பொருளின் தன்மையை காட்டு போலாக வருகிறான். உப்பு என்ன பண்ணுவோம், அளவோடு இருக்கிற பொழுது தான் இருக்கிறத தெரியாம இன்னும் கவனமா பாருங்க, உப்பு மட்டும் இல்லையா இருக்கு என்ன சொல்றீங்க, அது இருக்கு இல்லையும் சொல்லி இருந்தீங்கன்னா இப்ப ஏன் இல்ல உப்பு இல்லைங்க, இதுல உப்பு இல்லைங்க. அப்ப உப்பு போட்டா அது தண்ணி காட்டாமல் பொருளின் தன்மையை காட்டும். அது போல எல்லா பொருள்களுடைய தன்மையையும் காட்டுபவனாக, அந்தந்த பொருளின் தன்மையும் அந்தந்த பொருளுக்கு உரித்தாக இருக்கும்படியாக. மாம்பழம் அக்பர் காலத்துல எப்படி ருசிச்சதோ அப்படிதான் இன்னைக்கு ருசிச்சு. இன்னைக்கு நான் வேற மாதிரி ஏதாவது பேசுவேன், இப்ப எல்லாம் மாம்பழங்க தேங்காய் மாதிரி இருக்கு, தேங்காய் மாம்பழம் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு மாறிட்டாங்க. நெல்ல விதைக்கிறோம் அல்லது அவரையை விதைக்கிறோம், என்னையா போட்டிருக்க பயிர் அவரை போட்டிருக்கேன், அப்படியா என்ன வருவோம் தெரியல, கோவரை கூட வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை போட்ட அவர்தான் அது இப்படி மாறாமல் வருகிறது என்று கேட்டார். அந்தந்த பொருள் தன்னுடைய நிலைமை இருந்து மாறாதபடிக்கு அதிலேயே நிலைத்தும் வேறதாக விளங்குவதற்காக அந்தந்த பொருளையே கலந்து வளர்கின்றான். அதை சொல்லுகிறார், இணைப்பல கூடி இணைப்பல விதமும் அனைத்து அனைத்து அவ்வையின் அனைத்தும் அந்தந்த பொருளின் தன்மையாக அந்தந்த பொருளிலே விளங்குகிறார். பாகற்காயின் கசப்பாகவும் கருப்பிலே இனிப்பாகவும் விளங்குகிறார். பாகற்காயின் கசப்பு வரதும் கருப்புக்கு இனிப்பு வரதும் அதற்குரிய அந்த பேசிக் நேச்சர், அதனுடைய இயற்கை குணம் அதிலிருந்து மாறாதபடி இருப்பதற்கு காரணம் இறைவனையே கலந்து இருப்பதுதான். அதைத்தான் பாருட பின்னால் பரந்த எம்பரணே. ஆக அவன் அண்டர்கள் என்று சொல்லக்கூடிய கற்பனை கேட்டாத உலகம் என்று சொல்லக்கூடிய நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய தன்மையை பெருமையை சொல்லிக் கொண்டே வருகிறார். இப்படிப்பட்டவன் தான் கண்ணால் யான் கண்டேன் காண்க அப்படின்னு அழைக்கிறார். யாரையா பார்த்துக்கீங்க, ஆமா அவரை தான் பார்த்தேன். நான் எடுத்தவங்க கனவுல பார்த்தேன்னு சொன்னா கூட உங்களுக்கு
3: கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சாக்கிய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அந்த சைவ சமயத்தில் அடிப்படை கொள்கை முக்கியமான செய்கின்ற வினை காரியம், அந்த காரியத்தை செய்கின்றவன், அந்த காரியத்தை செய்கின்ற இப்ப பெரிய புராணம் சொல்லுகிறேன், பெரிய புராணம் சொல்லுகிறேன், இது காரியம் சொல்லுகிறவன் யார் என்றால் ராமலிங்கம். சொல்லுகிறவன் சொல்லுகிறது பெரிய புராணம், செயல் செயல் செயல் செய்வினையும் செய்வினை. இப்பொழுது என்ன செய்கிறேன், இப்ப பெரிய புராணம் சொல்லுகிறேன், பெரிய புராணத்தை சொல்லுகிறேன். இந்த சொல்லுகிறது காரியம், இந்த காரியத்தை செய்கின்றவன் யார் என்றால் ராமலிங்கம். செய்வான் செய்வான் இந்த புராணம் சொல்லுகிறதுக்கு பயன் பயன் பயன். பெரிய புராணம் சொன்னா புண்ணியம் கிடைக்கும், சிவபுண்ணியம் கிடைக்கும், அருள் செல்வம் கிடைக்கும், பொருள் செல்வம் கிடைக்கும், பலம் கிடைக்கும். பலன் அந்த பலன் பெரிய புராணம் சொன்னதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா, கேட்கறதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா, இந்த செய்தியினையும் செய்வான அதன் பயனும் இந்த செய்தவனுக்கு இந்த பெரிய புராணம் சொன்னதனுடைய புண்ணியத்தை கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆளுநர். புண்ணியம் என்பது பாவம் என்பது சடம், தானே வந்து சேராது, தானே வந்து சேராது. செய்தவன் ஆகியன்னா அந்த புண்ணியத்தை தெரிந்து கூட முடியாது, புண்ணியத்தை தெரிந்து கூட முடியாது, அது சேராது, இது கூடாது, அது சேராது. தடமாகினாலே இது சித்தறிவுடையமையினாலும் இது சேராது, புரியுதா? சித்தறிவு உடைய ஆன்மா அது இருக்கிற புண்ணியத்தை கண்டு பாவத்தை கண்டு சேராது, அது சடமாகினால அது கடந்த இடத்துல கிடக்க வந்து சேராது. விளங்குதா? இதனாலே இதை ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது பாவம் பாடுபட்டேன், பல வருஷமா பெரிய புராணம் சொன்ன, அந்த பெரிய புராணம் சொன்னதுக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் அந்த புண்ணிய பலனை எனக்கு கூட்டிக்கிறேன். இத்தனை பேருங்களும் நாடா சிவபுராணம் கேட்டாங்க, இவங்களுக்கு பெரிய புராண பலனை கொடுக்கணும்னு சிவன் கூட்டி வைக்கிறது. சிவன் கூட்டி புண்ணியம் தானே வந்து சேராது. அதைத்தான் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பான் மெய்வகையால் நான்கா. இது செய்வ சமயத்துல அடிப்படை. சில சமயம் வினய தானே வந்து சேரும், கடவுள் வேண்டியதில்லை என்ற சமயம் உண்டு. கடவுள் வேண்டியதில்லை, நாம் செய்கிற நல்வினை நல்ல வண்ணம் கொடுக்கும், தீயவனை தீயவண்ணம் கொடுக்கணும், அதோட நல்லதுதான் பூணாப்பயம். விளங்குற மீமாஞ்சகமா தான் படித்தான். சாரிதாவணத்து ரிஷிகள்னு சொல்லி சொல்றமில்ல கோயில் புராணத்தில் உணவு, சாரிதாவணத்து ரிஷிகள் நாம் செய்கிற நல்வினையே நமக்கு நல்லது தரும், கெடுதல் செஞ்சோம்னா கெடுதல் வரும், நல்லது செஞ்சா நல்லது வரும், அதுக்கு ஒரு கடவுள் வேண்டியதில்லைங்கிற கொள்கையுடனே அந்த சாரிதாவணத்து. அதுக்காகத்தான் வியாபாரி கடன் தாங்கி சென்று அவனுடைய குறுகையை மறுத்து அப்புறம் அவனுக்கு புத்தியை கொடுத்தார். சைவத்தில வினை செய்கின்றவன் வினை வினையின் பயன், வினை செய்கின்றவன் செய்கின்ற வினை அந்த வினைக்கு உண்டான பலன், அந்த பலனை சேர்த்து வைக்கிற கடவுள். அதுதான் செய்வினையும் செய்வான அதன் பயனும் சேர்த்து கொடுப்பான். இது பெரிய இது விநாயக புராணத்துல சொன்னா கட்டிப்ப செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் பொருள் யாவன், உய்யும் வினையின் பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைப்பான், ஊட்டி விடுப்பான் இவன் அந்த பொய்யில் இறைய கணபதியை புகழ்ந்துகிறனவரை. செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் பொருள் யாவன், ஐயமின்றி உலகாக அந்த கர்ம பயன் யாவன். ஐயமின்றி உலகாக அந்த நீ எந்த கர்மம் செய்தாலும் தாயின் அதுக்கு பலன், எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு பலன், பலன் இல்லாமல் போகவே போகாது. முள்ளு நட்டா முள்ளு விளையும், நெல்லு நட்டா நெல்லு விளையும், எது நீ நட்டாலும் அது விளைவுக்கு வந்துடும். அதான் ஐயமின்றி உலகாக அந்த கர்ம பயன் யார், உய்யும் இணையின் பயன் விளைவு ஊட்டி விடுப்பான் இவன் அந்த பொய்யில் இறைய கடவுளையும் பொருள் சரணம் அடைகின்றான் என்பது விநாயகம். அதனால்தான் செய்யும் வினையும் செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் நெய்வகையால் நான்காவது உயிர்த்த பொருள் எனக் கொண்டு இவ்வியல்பு. இந்த இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லையா? இந்த கொள்கை சைவ சமய அல்லாத மற்ற சமயங்களுக்கு இந்த பொருள் இல்லை. உய்வகையால் பொருள் சிவன், உய்வகையால் கையாலே பட்டம் படைக்கின்ற வகைக்கு வந்திருக்கிறாராம். உய்வகையால் பொருள் சிவன், பொருள் அண்டம் கடந்த பொருள், அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்று உள்ள பொருள் என்றே வல்லாண்டு உரிமைங்கிறார் அல்லவா. அதனாலே மெய்ப்பொருள் உள்ள பொருளாயிருப்பது சிவன், பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்திருந்தார். சிவன் அருளாலே சிவனை அறிந்தார். சூரியனுடைய ஒளியை கொண்டே சூரியனை அறிவது போல, சூரியன் ஒளியே வேற ஒளியை கொண்டு அறிய வேண்டியதில்லை. விளக்கு புரிச்சுக்கிட்டா சூரியனை பார்க்கணும், சூரியனை விளக்க சூரியனுடைய ஒளியை கொண்டே சூரியனை காண்பது போல அவன் அருளாலேயே அவனை அறிவு அறிவு அறிவது அவனருடைய கண்ணாக காணினார். அதை தான் சொன்னாரு, அருளாலேயே உணர்ந்தான் அவன் தான் உணர்ந்தார். இதுவரையிலும் அவருடைய ஊரு, அவருடைய கொள்கைகள், அவர் சேர்ந்த சமயம், அவருடைய அறிவு, அவர்

எல்லா தெய்வங்களும் பிறக்கும் இருக்கும், சிவன் பிறக்க மாட்டான் இறக்க மாட்டான், சிவன் தான் எல்லாருக்கும் கையால செய்கின்ற வினைக்கு பலனை கூட்டி வைக்கிறது. ஊட்டு உப்பானும் உறங்கு உப்பானும், ஊட்டு உப்பானும் உறங்கு உப்பானும், ஒன்றோடு ஒன்று ஊட்டு உப்பானும் முயன்று உப்பானும், முயன்றவனை காட்டு உப்பானும், இருவனை பார்த்த கைத்தூவனி அட்டு உப்பானும், ஒருவனே தில்லை அப்பது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு சாக்கியநாயனார். நல்ல விளங்குதா? ஊட்டு உப்பானும் உறங்கு உப்பானும், ஊற்றவன் யாரு? பத்திய கொடுத்து ஊற்ற, அப்புறம் என்ன பண்றேன்? உறங்க வைக்கிறேன். ஐயோ, பிள்ளைய வச்சு அதுக்கு பால் கொடுத்து அந்த பிள்ளையத்தை ஆளாட்டுறாப்புல தூங்க வைக்கிறாப்பிலதாப்பா சிவம் பண்ணிட்டு இருக்கிறாப்ப, நம்ம எல்லாம் உள்ளவரானே இதே மாதிரிதான் அகம் பண்ணிக்கிட்டு. தாய் சின்ன பிள்ளைய குழந்தைய பால் கொடுத்து துஜியில கொடுத்து தாளாட்டி தூங்க வைக்கிறாள், தூங்க வைக்கிறாள், அதே போலத்தான் சிவன் எல்லாரையும் செய்கிறான். எல்லாரையும் செய்கிறான், என்ன செய்கிறான்? எல்லாருக்கும் உணவை கொடுக்குறான், அப்புறம் உறக்கத்தையும் கொடுக்குறான். இது அவனுடைய எல்லை இல்லாத கருணை, எல்லை இல்லாத கருணை. அதனால இப்படி இவ்வியல்பு செய்வ நெறி அல்லவத்துக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சுருள் பொருள் சுருள் என்று அதாலையும் உணர்ந்து உணர்ந்தாரு அறிந்தார், உணர்ந்தாரு அறிந்தார், தெரிந்தார். அப்படி அறிந்தாரு அறிந்து சிவநெறி உயர்ந்த நெறி என்று சொன்னால் அதற்கு தகுந்த சிவவேடம் பூண்டு கொள்ள வேண்டும் அல்லவா? சைவ சமயத்துல சேரணும், சைவ சாதனமாக இருக்கிற திருநீர் உத்தராக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை செய்யலேங்கிறார். பின்ன எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? புத்த சமயத்துல எந்த வேடம் போட்டிருந்தாரோ அந்த வேடத்திலேயே வெளியில இருந்தார். உள்ளே சைவம், வெளியிலே புத்தம், உள்ளே சைவம், வெளியிலே புத்தம். அது அதுக்கு சேர்க்கலாம் சொல்றாரு. இந்நிலையில் நின்றார் எக்கோலம் கொண்டார்கள், இந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று இந்த இடம் வளர்ந்த எந்த கோலத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் சிவனை மறவாமல் இருப்பது உயர்ந்தது என்கின்ற அந்த மன்னியது சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று புண்ணிய வேடந்தன்னை துறவார். புத்த வேடம்னா போச்சிக்கிட்டு தெரிவார், காதி அடையா போச்சிக்கிட்டு அடையா புத்தர்கள் துறவாறு. பூய சிவன் தன்னை மிக அன்பினால் மறவாமை தலைவிப்பார். பூய சிவமாகிய சிவருமானை மிகவும் அன்பினால் ரொம்ப பிரியம், சிவருமான மேல ரொம்ப பிரியம், பாசம் பரஞ்சூரிக்கு, பாசம் பரஞ்சூரிக்கு வைத்திருக்கார். மறவாமை தலை, மறவாமை தலைவிப்பார், மறவாமல் இவை குழுவும் கூட மறவாமல் என்னஞ்சு நீங்காதான் என்றார் போல மறவா மறவாமல் இருப்பவர்கள் பரவாமல் இருப்பார். யார் மறவாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பரவா மறந்தவர்கள் பிறப்பார், மறவாதவர்கள் பிறக்கமாட்டார். அதைத்தான் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி தெளிவாக சொன்னார். மற்ற பற்றன திந்தி நின் திருப்பாதனே மனம் பாதி பெற்றனும் பரவி இனி பரவாத தன்மை கற்றவர்களோடு வேத்தஞ்சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சுவேன். அந்த அளவுக்கு மறவாத தன்மையிலே தன்னுடைய கருவிகரணங்கள் எல்லாம் ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு சிவன் பதிந்து விட்டார், சிவன் பதிந்து இவர் மறந்தாலும் அவன் மறக்கா, மறக்க விடாம, மறக்க விடா, நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து கொள்ளும் குடும்பம், நின்று இருந்து கிடந்து எழுந்து கொள்ளும் ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க விட்டார். மெய்யந்தரன் என்ன பண்றான்? மனம் ஒருமைப்பட்டு ஒரு வேலை நினையாம இருந்தாலும் அவன் இருக்க விட மாட்டான், நினைக்க வைப்பான், நினைக்க உந்தி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க விட்டார். கன்றுபிடி கற்றா போல் கதறு வச்சு வரவு நல்லா நின்றுதுவோ திருத்தல்லை நடம்பு இது நம்பாரே என்பது என்பது திருவி கேட்பார். அதனாலே இப்படி புத்த சமய வேடத்துல இருந்து கொண்டே செவருமான மறவாத நிலையில இருக்கிறார், மறவாத நிலையில இருக்கிறார். அதற்கு மேலே எல்லா

0: அவருடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொன்னார் எல்லாம் உடைய சீசனே இறைவன் என்ன அறியாத ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு எல்லாவற்றையும் ஆழ்பவன் இருக்கும். ஈஸ்வரன் ஐஸ்வர்யத்தை உடையவன், எல்லா உலகத்தையும் ஆழ்பவன் ஈஸ்வரன், எல்லா உலகத்தையும் ஆழ்பவன். இப்ப பணம் பல கோடி இருந்துச்சுன்னா அவன் என்ன சொல்றாங்க, கோடீஸ்வரன்கிறார். அவனுக்கே ஈஸ்வரன் பட்டவர் நிறைய பணம் வச்சிருக்க என்ன ஐஸ்வரே கோடி எல்லாமுடைய ஈசனே இறைவன் என்ன அறியாத சிவபெருமான் தான் எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன். அதனால உடையான்னே வீரன் இறைவன் அவன்தான் முழுமுதல் கடவுள் என்று அறியாதவர்கள் சொல்லாத அறிவில்லை. இது அறியாதவன் ஜாக்கியர்கள், இது அறியாதவன் தான் ஜாக்கியர்கள். அல்லாறு என்ற தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்ன, இந்த உலகம் முழுவதும் அவருடைய அடிமை, அவருடைய உடைமை, உயிர்கள் அவனுக்கு அடிமை, உலகம் அவனுடைய உடைமை. உயிர்கள் அவனுடைய அடிமை, உலகம் அவனுடைய உடைமை. ஆள் என்ன, வல்லார் இவர் அவ்வேடத்தை மாற்றாது அன்பின் இருப்பார். இப்படி உண்மையை தெரிந்து அந்த வேடத்தரை நின்று கொண்டு சிவனை மறவாமை மனத்திலே தியானம் பண்ணுகிறார். அதற்கு மேலே சிவலிங்கத்தை பற்றி அவர் உண்மையை தெரிந்திருந்தார். சிவலிங்கத்தினுடைய உண்மையை சிவ நெறி வழிபாட்டிலே, சைவ வழிபாட்டிலே மிக முக்கியமானது சிவலிங்கம் வழிபாடு, முதல் வழிபாடு சிவலிங்க வழிபாடு. எல்லோகையாலும் சிறப்புடையதாய், மிகுந்த உயர்ந்த தத்துவப்பூருடையதாய், எல்லை இல்லாத பெருமையுடையதாய் விளங்குவது சிவலிங்கம். சைவ சமயத்துல வழிபாடுன்னா சிவலிங்க வழிபாடு, சிவலிங்க வழிபாடு. அதை சொல்றாரு இந்த சிவலிங்கம் எப்படிப்பட்டது என்றால், சிவலிங்கம் உருவமாகவும் இருக்கிறது, அருவமாகவும் இருக்கிறது. பார்க்கறதுக்கு உருவமா தெரியல, அதற்கு உறுப்புகள் இல்லாமையினாலே அது அருவமாக, உறுப்பு இல்லாமையினால அருவம். ஒரு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு உருவமாக இருப்பதனால உருவம். அப்ப அருவமும் உருவமும் கறந்தது, அருவமும் உருவமும் அரு உருவத்திருவேன் அரு உருவத்திருவேன். இப்படி பார்க்கறதுக்கு உருவமாக இருக்கிற காரணத்தினால ஓஹோ உருவம் இருக்குது, பார்க்கறதுக்கு உறுப்புகள் இல்லாம அருவமா இருப்பதனால அப்ப அருவமும் உண்டு சிவனுக்கு தெரிஞ்சுக்கோன்னு சிவலிங்கத்தை பார்த்து அருவமும் உண்டு, காணாத அருவமுண்டு காண்கின்றது. அதை காணாத அருவினுக்கு உருவினுக்கும் காரணமா நீளாகம் அணிந்தார்க்கு நிகழ்முடியாம சிவலிங்கம். காணாத அருவினுக்கு இதை கண்ட உடனே ஓஹோ இது அருவம் இருக்கு, இது எப்படி நான் சிவலிங்கம். அருவம் என்று கொண்டு வந்து கண்ணுக்கு தெரியாத சூரிய முடிவாக, கண்ணுக்கு தெரியாததாக இருப்பது, இன்னது சொல்ல முடியாதபடியும் இருப்பது. அது அது நம்முடைய அறிவினாலே அறிய முடியாது, நம்முடைய அறிவினாலே அறிய முடியாததாக. இப்ப நீராவி மேல போகுது அல்லவா, நீராவி கடல்ல இருந்து நீராவி மேல போகுது அல்லவா, அது அருவம். இந்த நீராவி மேல போறது தெரியாது, தெரியாது. மேல போய் மேகம் ஆயிருக்குன்னு வச்சுக்க அப்ப தெரியும், ஆனா தெரியுதுன்னு சொன்னா உருவமா தெரியல, ஒரு படலமா ஒரு கருப்பா தெரியும். அதனால அது அருவம், மேல போனது அருவம், நீராவியா போனது அருவம், மேல போய் மேகமா படர்ந்து இருக்குது பாரு அது அருவம், தெரியுது ஆனா உருவமா கீழே வரல, அது வரையிலும் அது அருவம். கீழே மழையா புழியுது பாரு அப்போ உருவம், கண்ணுக்கு தெரியுது இல்லை உருவமா கீழே விழுந்து இல்லை இப்ப புரியா அருவம், அரு உருவம் அருவான் அரு உருவம் இப்படி எல்லா பொருள்லையும். அதனாலே இப்படி காணாமல் இருக்கின்ற அருவத்திருமேனியுடைய சிவபெருமான் உயிர்களுக்கு அரு செய்யும் பொருட்டாக அப்படியே இருந்தால் உயிர்களால் காண முடியாது. கற்பனை கடந்த சோதி பார்வையினாலே திருமேனி குண்டு. அப்படி திருமேனி குண்டு அருவத்திலிருந்து உருவத் திருமேனி நடராஜராக வருகிறார், விநாயகராக வருகிறார் என்று சொன்னால் அதுக்கு இடைப்பட்டது இருந்தது. அந்த உருவத்துக்கும் இந்த அருவத்துக்கு இடைப்பட்டது சரி. காணாத அருவனுக்கும் உருவனுக்கும் காரணமா வீணாக அணிந்தாருக்கு நிகழ்வுரியாம சிவலிங்கம் குறியீடு சொல்ற அருக்குறி நிகழ்வுரியாம் சிவலிங்கம் நானா அது நேடியமால் நான் முகனும் காண நடு சேனாரும் தளர்ப்பணம் வாய் தோன்றியது தெரிந்தார். பரமாவிஷ்ணு தேடிய காலத்துல அவர்களுக்கு இடையிலே இப்படி இருந்த முடிவாக தோன்றினார். செங்கானானும் பரமனும் தம்முடைய எங்கு நாடியும் காண்கிறார் தாழ்மொழி இங்குற்றே நின்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே என்பது அப்பர் தேவா. அதனாலே சிவலிங்க திருமேனிதான் மிக முக்கியமானது. காசிக்கு போனா சிவலிங்கம் தான், ராமேஸ்வரம் போனா சிவலிங்கம், எந்தூருக்கு போனாலும் சிவலிங்கம் தான். அங்க போய் அவ்வளவு தூரம் போய் எதிராக போடுறானா அந்த முழு இருக்கிற சிவலிங்கம் தான். அதுல அத்தனை விஷயங்கள் இருக்கு, அத்தனை விஷயங்கள். அதனாலே இப்படி தெளிந்தாரு, அத்தெளிந்த ஒருபாடு என்ன பண்ணாரு, நாடோறும் சிவலிங்கம் கண்டுன்னும் வந்தது. சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு இது நயமம் காலையில இது செஞ்சதுதான் இது செய்யும், இது செஞ்சதுதான் இது செய்யும். சிவபூஷை செய்யும் மற்றொன்றும் செய்யல், சிவபூஷை செய்தவன் செய்யும். ஆனா அவங்க புத்தர்கள் சாப்பிடுறது கஞ்சின கஞ்சியா, கஞ்சி மண்டையர் கையிலும் கையர்கள் வெஞ்சொல் மண்டர்கள் வரவிலர் என்பரா நிஞ்சை அண்டர்கள் வேண்டாம் உறுதி நஞ்சூர் கண்டன் நமக்கி வாயவே என்பது சம்பந்த தேவா. அதனால அவங்க கஞ்சிதான் குடிப்பார். அப்படி கிளம்போது சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து கஞ்சி குடிக்கிறது கொள்கையை வச்சுக்கிட்டா, அது கொள்கைன்னு கொள்கைன்னு பெரிய ஒரு ஆணை கேட்டுட்டு போய் அப்புறம் சிப்பன் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாடோறும் சிவலிங்கம் கண்டு மதுநயந்து நாடோருள் இடைமன்னும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு கழி யுவகை நிலவே வர செயலறியார் பாடோர்கள் கண்டதனை பதைப்போடு இருக்கிறார். நாடோறும் சிவலிங்கம் கண்டு சிவலிங்கத்தை கண்டுட்டு சாப்பிடுறதுன்னு கொள்கையை வச்சுக்கிட்டாரு. அப்படி கொள்கையை வச்சுக்கிட்டவரு அவரு புத்தர்கள் கோயிலுக்குள்ள சிவகோயிலுக்குள்ள போக மாட்டாங்க, வெளியில வந்த வெளியில வந்தார். அங்க ஒரு சிவலிங்கம் அனாதியாரு சிவலிங்கம் இருந்தது நன்றி. அப்படி அந்த கண்ட உடனே அளவில்லாத ஒரு பிரியம் வந்து, அளவில்லாத ஒரு பிரியம் வந்து, இது முன்னையே கொள்கையில மனசுல இருந்து கண்டவுடனே பிரியம் யாருக்கு போல இந்த சின்னனாருக்கு போல. சிவலிங்கத்தை கண்டாரு கட்டி குடிச்சிட்டாரு, கண்டவுடனே அவ்வளவு பிரியம். முன்னையே முன்ன பிறவிகளிலே பூஜை பண்ணின அந்த காரணத்திறாரு கொஞ்ச நாள் புரிஞ்சிருந்தா இதான் உள்ள ரகசியம். முன்ன பிறவிகளிலே சிவலிங்கத்தை பலகாலம் பலவடிகளிலே பூஜை பண்ணிய அந்த ஒரு தொடர் தொடர். இப்ப அம்மா ஊருக்கு போனா போய் அதால ஒரு மாசம் இருந்துட்டு வந்தா வந்த உடனே புள்ள என்ன ஒண்ணு அம்மா கட்டி முடியும் எல்லாம் விளங்குதா, தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருந்தா கூட அந்த பிரியம் இருக்காது. கொஞ்ச நாள் பிரிஞ்சிட்டு அப்புறம் காணும்போது என்னமா இருக்கும் அம்மா என்று கட்டி முடியும். அது போலத்தான் சின்னநாடு முப்பிறவியிலே சிவலிங்கத்தை பல பல பிறவிகளை பூஜை பண்ணிய காரணத்தினாரு கொஞ்ச காலம் பிரிஞ்சிருந்தாரா, ஒரு 16 வருஷம் அப்புறம் கண்ட உடனே கட்டி குடிக்கிறாரு அம்மா அம்மா அம்மா கட்டி குடிக்கிறார். காலமா திருக்காலத்தின் மலை எழுந்தால் இந்த ஏக நாயகரை கண்டார் எழுந்தது உகை அன்பில் வேகமானது மேற்கில் மிக்கது ஒரு உறவினோடு மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் மூன்று என்றார் நிறைந்தடு வயிற்காட்டு ஒரு வடிவலாம் உலகம் மலர்கள் நீர் அறிவார் அடிய நேருக்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியலா பரிவுதாரும் படிவமா என்பது கண்ணப்ப நாயனார். அதே போலத்தான் இந்த சாக்கிய நாயன் சிவலிங்கத்தை கண்டாரு. கண்ட உடனே ஜாலிவர் ரொம்ப புரிய வச்சு ஏதாவது சாமிக்கு செய்யுது, ஏதாவது சாமிக்கு செய்யுது. ரொம்ப உசந்த மனுஷன் வந்தான், ஏதாவது செய்யணுமே ஏதாவது செய்யணுமே என்று சொல்லி போனமல்லவா. அதனால முதல்ல பச்சை தண்ணியாவது விட்டார். நம்ம கல்லெடு தெரியுமா, இவர் கண்ட உடனே என்ன பண்ணாரா, அது இல்லாத மகிழ்ச்சி வந்தது. மகிழ்ச்சி வந்த போது ஏதாவது சாமி செய்யணுமே அப்படின்னு தான் கையில பக்கத்துல செங்கல் கிடைச்சி எடுத்து ஜாலிவர் உபச்சாரம் உபச்சாரம் செங்கல் எடுத்து ஜாலிவர் இருந்தார். செய்யாம இருக்கப்படாதவர் வராத மனுஷன் வந்துட்டார், வராத மனுஷன் வந்துட்டாங்கப்பா, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அது சொல்ற நீடோடு களி உவகை நிலைமை வர செயல் அறியா, அந்த அகதிகமான மகிழ்ச்சியில செய்வது என்னது தெரியாமல் அதிகமான ஆதங்கத்தலையும் செய்யறது என்னது தெரியாமல் போயிடும், அதிகமான மகிழ்ச்சியிலையும் செய்வது என்னது தெரியாது. அதத்தான் நீடோடு களி உவகை நிலைமை வர செயல் அறியா, பாடோர்கள் கண்டதனை பதை போடும் எடுத்து இருந்தார். அதன் பிறகு தேவனவர் வந்து அவருக்கு அருள் பண்ணினார். வரலாறு அது என்ன நிறைய இருக்குது, சமாச்சாரங்கள் நிறைய சொல்லணும். சருத்திரம் இருக்கா சங்கதி நிறைய, சருத்திரம் இருக்கா சங்கதி நிறைய. ஆகையினாலே இப்படி புராணங்களிலே
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருச்சதகம். இனி அடுத்த 10 பாட்டுக்கு வருகிறோம். இனி இந்த வருகிற பாடல் எல்லாம் 8 சீர் விருத்தம். ஒரு வரிக்கு 8-8 வரிகள், 8-8 சீர்கள் இருக்கும். முன்னே பார்த்ததுல வரிக்கு 4-4 சீர் இருந்தது, இது 8 சீர் இருக்கும். வெள்ளந்தாழ் விரிசடையாய் விடையாய்

ஒரு அடியவர், அந்த அடியவருக்கு பக்கத்துல இன்னொருத்தர் ஏதோ பேசுறார். அவர் என்ன சொன்னாராம், வெள்ளந்தாள் விரிசடையாய், கங்கை வெள்ளம் மேலிருந்து கீழ் இறங்கப்பட்ட விரிந்த சடையுடைய பெருமானே, விடையாய் ரிஷப வாகனத்தை உடையவனே, விண்ணோர் பெருமானே, தேவர்களுக்கு தலைவனே என்று சொன்னார். என கேட்டு இப்படி சொன்னதை இன்னொரு அடியார் காதலை கேட்டார். கேட்ட மாத்திரத்திலே அவர் என்ன ஆயிட்டார், கேட்டு வேட்ட நெஞ்சாய் இறைவண்டத்திலே விருப்பம் உள்ள மனமுடையவர் ஆனார். பள்ளத்தாழ் புனலில், மேட்டில் இருக்கிற தண்ணீர் பள்ளத்துல எப்படி வேகமா ஓடி வருமோ அது போல இவருடைய அன்பு இறைவனிடத்திலே பாய்ந்தது. பள்ளம் தாழ்வுரு, பள்ளத்திலே தாழ்ந்து ஓடி வருகிற புனல் தண்ணீரை போல, கீழ் மேலாக பதைத்து உருகும், இவர் தன் உள்ளம் மேலும் கீழுமாக பதைத்து உருகுகிறார், அப்படி தடுமாறுகிறார் அந்த அடியார். அவர் என்ன பண்ணார், வேற உள்ள யாரோ ஒருவன் விழந்தாள் விருச்சடையாய் விடையாய் இன்னொரு பெருமானேன்னு சொன்னான். சொன்னதை கேட்ட உடனே இப்படி இவருக்கு உருக்கம் வந்துவிட்டது. பதைத்துருகும் அவர் நிற்க, இப்படிப்பட்ட அடியார்கள் ஒரு 100 பேர் இறைவனுக்கு முன்னே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே மாணிக்கவாசகர் போனார். அந்த இறைவன் குருநாதரா வந்தவர் என்ன பண்ணார், அப்பேற்பட்ட பக்குவமான அடியார்கள்லாம் பக்கத்துல வான்னு கூப்பிட்டு அவருக்கு உபதேசம் பண்ணல, மாணிக்கவாசகரை கூப்பிட்டு இவருக்கு உபதேசம் பண்ணிவிட்டார். இவ்வளவு பரிபக்குவமாயிருக்கிற அடியார்கள் எல்லாம் நிற்க, அவர் வேறொரு பக்கம் இருந்து கொண்டிருக்க, என்னை ஆண்டாக்கி, என்னை நீ ஆட்கொண்டு விட்ட, ஒண்ணுமே தெரியாது, இந்த மாதிரி வார்த்தை சொன்னா அழ தெரியாது, உருக தெரியாது, ஒண்ணுமே தெரியாத நான், என்னை நீ என்ன பண்ணினாய், ஆண்டு கொண்டாய், உள்ளந்தான் நின்று உச்சி அளவும், அப்படி ஆண்ட உன்னிடத்துல நான் என்னவா நடந்துக்கணும், உன்னை பார்த்த மாத்திரத்துல என் உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரையில உருகணும், உள்ளம் தாழ் நின்று உள்ளங்காலில் இருந்து, உள்ளந்தாள் நின்று அதை அப்படி பிரிக்கணும், உள்ளந்தாழில் இருந்து உச்சி அளவும் தலை வரையணும். அப்போ எதிலேந்து எதுவரை சொல்றார், உள்ளங்கால் நின்று உச்சந்தல வரையிலும், நெஞ்சாயி மனம் இருக்கணும், என்னுடைய மனம் இங்க மாறிக்கிட்ட மட்டும் இருக்க கூடாது, உள்ளங்கால்ல ஒரு மனம், முழங்கால்ல ஒண்ணு, மூட்டுல ஒண்ணு, தொடையில ஒண்ணு, பயத்துல ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, தலையில ஒண்ணு, உச்சத்தில ஒண்ணுன்னு இப்படி உடம்பு முழுக்க மனம் இருக்கணும், எல்லா இடமும் மனமா மாறணும், உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய், இடமும் நெஞ்சமாகி உருகாதால் உருகனியே அது போகட்டும், என் முகத்துல மட்டும் ரெண்டு கண்ணு இருக்கு அது போதாது, உடம்பெல்லாம் கண்ணா, இடம்பு முழுவதும் அது போல உள்ளங்கால் நின்று உச்சந்தருள்ள எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் கண்ணு இருக்கணும், கண்ணு இருந்து கண்ணீர் விட்டு ஆழணும், ரெண்டு கண்ணு மட்டும் கண்ணீர் விட்டா போதாது, என் உடம்பு முழுவதும் கண்ணாகி கண்ணீர் விட்டு ஆழணும், அப்படி ஒரு பக்குவம் உண்டாகும். உடம்பெல்லாம் கண்ணா, உடம்பு முழுவதும் கண்ணை உடையவனாய், அண்ணா தலைவனே, வெள்ளந்தான் பாயாதால் கண்ணிலிருந்து வெள்ளம் வரவே இல்லை, என் மனமும் உருகல, என் கண்ணில் இருந்து கண்ணீரும் வரவில்லை, அப்படியானா என் மனம் என்ன, என் கண் என்ன, அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உருகாதால் ஆயாதால் அதனால் நெஞ்சம் கல்லாம், என்னுடைய மனம் கருங்கல், கருங்கல்லா இருந்தா தானே உருகாது, அப்ப என் மனம் உருகலைன்னா என் நெஞ்சம் கல் கருங்கல்லா இருக்கு. சரி, கண் இணையும் மரமாம் என்று ரெண்டு கண் இணை, ரெண்டு கண்ணும் மரம், உணர்ச்சியற்ற மரம், மரத்துக்கு உணர்ச்சி இல்லை, அது போல என்னுடைய கண் அழல, அழாமையினாலே என் ரெண்டு கண்ணும் மரம், தீவினையினேற்கே, தீவினையுடையவனாகிய எனக்கு இப்படி இருக்குன்னு, இது இவருக்கு இல்ல, இது வந்து மத்தவங்களை சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவங்க இறைவனை பார்த்து கண்ணீர் வடிக்காத, இறைவனை பார்த்து நெஞ்சு உருகாதவர்களுடைய மனம் கல்மனம், கண்ணீர் விடாத கண்கள் மரம் என்று மற்றவரை கூறிய வார்த்தை. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் விடை கேடம் என்பாய் போல. மாணிக்கமாசகர் திருப்பெருந்திருக்கு வந்தபோது குருநாதர் ஒரு குருந்த படத்துல உட்கார்ந்திருந்தார். மாணிக்கமாசகர் அந்த ஆவடியார் கோயிலுக்குள்ள போய் கோயிலை சுத்தி பிரகாரம் வந்துகிட்டே இருக்கிற போது அப்படி ஒரு மேல பிரகாரத்துக்கு வடக்கு பிரகாரத்துக்கு வர்றார். அங்கதான் குருந்த மரம் இருக்கு. அங்க வந்த உடனே அந்த குருநாதர் என்ன பண்ணார், போது இங்க வாப்பா,
நான் வினைக்கேடன், நான் உன்னுடைய வினையை அழிக்கிறவன். உன் வினையை நாசம் பண்ணி உன்னை நல்லவனாக்க வேண்டிய குரு நான் தான். போருங்க வா என்று கூப்பிட்டார். அதை சொல்ற, வினையிலே கிடந்தேனே, உலக வினைகளிலேயே உலக தொழில்களிலேயே கிடந்து கொண்டிருந்த என்னை புகுந்து நின்று நான் இருக்கிற இடத்திலே அவனும் வந்திருந்து போது ஏவா, நான் வினைக்கேடன், நான் உன்னுடைய வினையை அழிக்கிறவன், கேடம்னா அழிக்கிறவன் என்பாய் என்று சொல்லுகிறவனைப் போல இணையன் நான் என்று, நான் இப்படிப்பட்டவன், நான் பெரிய தெய்வம், நான் தான் கடவுள், இப்ப குருநாதரா வந்திருக்கிறேன் என்று எல்லாம் சொன்னாராம் மாணிக்க வாசகர். இணையன் நான் என்று உன்னை அறிவித்து உன்னையே எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட, முதல்ல உன்னை அறிமுகம் பண்ணி காட்டினாய். எனக்கு தெரியாது நீ குருநாதன் என்று, எனக்கு தெரியாது நீதான் இறைவன், இறைவனே குருநாதரா வந்திருக்கிற என்பதை நீயே எனக்கு சொல்லி எனக்கு நீ அறிமுகம் பண்ணி வைத்தாய். உன்னை அறிவித்து உன்னையே எனக்கு சொன்னாய், தெரியாத எனக்கு உன்னை நீ தெரியப்படுத்தி காட்டினாய். என்னை ஆட்கொண்டாய், அதற்கு பிறகுதான் என்ன உனக்கு அடியவனாக ஏற்றுக்கொண்டாய். எம்பிரானாய்க்கு, அதன் பிறகு எனக்கு எஜமானனான உனக்கு, குருநாதனாகிய உனக்கு நான் என்ன ஆசையினோ, இரும்பின் பாவை அணையன் நான். அப்படி உன் முன்னே நிற்கிற நான் இரும்பால் செய்த பொம்மை மாதிரி அப்படியே இருக்கிற உணர்ச்சியே இல்லை, கொஞ்சம் கூட உருகாமல் இருக்கிறேன். இரும்பின் பாவை அணையன், இரும்பால் செய்த பொம்மையை ஒத்தவன் நான். பாடேன், உன்னை ஒரு பாட்டு கூட பாடல, நின்று ஆடேன், உன் முன் இருந்து கூத்தாடவும் செய்யவில்லை. அந்தோ ஐயோ அலறிடேன், ஆஹா எவ்வளவு பெருமை எனக்கு வந்தது என்று அலறவில்லை. உலரிடேன், உலர்ந்தும் போகவில்லை, நெஞ்சம் காய்ந்து போகவில்லை. ஆவிசோரேன், மயக்கம் போட்டும் கீழே விழவில்லை, அப்படியே நிற்கிறேன். ஆனால்தான் இரும்பின் பாவை அணையேன், இரும்பால செஞ்ச பொம்மை எப்படி ஆடாமல் அசையாம இருக்குமோ அதுபோல உன் சன்னிதியிலே நிற்கிறேன். முனைவனே கடவுளே, முறையோரானவாறு நான் ஆனது நியாயமா? நான் இப்படி இரும்பின் பாவை போல் நிற்கிறேனே, இது நியாயமா? முடிவறியேன், இதற்கு என்ன கடைசியில முடிவு வரப்போகிறது என்பதும் எனக்கு தெரியேன். முதல் அந்தம் ஆயினானே, எல்லாவற்றுக்கும் முதலாகவும் எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் இருப்பவனே, எனக்கு முடிவு தெரியவில்லை என்று சொன்னார். இதனுடைய உள்ள கருத்து என்ன? இன்பின் பாவை போல் ஆனார்னா செயலற்று நிற்கிறார். குருநாதர் வந்து ஆட்கொண்ட பிறகு இவருக்கு தன் நிலையே இல்லை. தன் நிலை இருந்தால்தான் ஆழணும், தன் நிலை இருந்தா கண்ணீர் விடுவான், தன் நிலை இருந்தா நெஞ்சு உருவான், ஆஹா ஊகுமா கூத்தாடுவான். மகிழ்ச்சி வரும் போது ஒருவனுக்கு சுயநிலவு இருந்தாதான், சுயநிலவே அத்து போச்சு, அப்படியே பிரமிச்சு போனான். இறைவனை கண்ட போது அப்படியே பிரமிச்சு இரும்பின் பாவை போல ஸ்தம்பித்து போய்விட்டா, இறைவனுடைய வசத்துல கட்டுப்பட்டு போய்விட்டான். அதனாலே அப்படி சொல்ற, முனைவனோ முறையோ நானானவாறு நான் இப்படி உன் சந்நிதியில இரும்பின் பாவை போல் இப்படி ஆக்கப்பட்டேன், இது நியாயமா? மற்ற அடியார்கள் எல்லாம் உன்னை கண்டா உருகுறாங்க, அடியா குழை உழைக்கிறாங்க, பாடுறாங்க, தன்வசத்தோடு இருக்கிறார்கள், நான் தன்வசமே இழந்து போய்விட்டேன். அதனால இதற்கு பிறகு என்ன ஆவேனோ தெரியவில்லை என்று தன்னுடைய அனுபவத்தை உரைக்கிறார். ஆயன் நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாயனாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும். இறைவனே, நீ உன்னை பற்றி நன்றாய் தெரிந்தவன், ஆச்சாரியனாய் வந்திருக்கிறேன். நான் இப்ப உனக்கு முன்னே இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் என்பதும் உனக்கு தெரியும். இந்த ரெண்டும் நீ தெரிந்து கொண்டாய் என்கிறேன். ரெண்டு என்ன? ஆய நான் மறையவனும் நீயே, நான் மறையவன் நான்கு வேதங்களிலே பேசப்படுகிற மிக உத்தமமான பரம்பொருளும் நீதான். நீயே ஆதல் அறிந்து வேதங்கள்ல பேசப்படுகிற பரமோத்தமமான பரம்பொருள் யாவனோ அவன்தான் நீ என்பதை உனக்கு தெரிந்து கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறேன். யான், நான் முன் இருக்கிறேன், நான் யாவரினும் கடையனாயனாயினேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விட கடைசியில இருக்கிற ஒரு நாய், கடைப்பட்ட நாயனாக நான் இருக்கிறேன். அந்த நாயினேன் ஆதலையும், அப்படி நாய்ப்பட்டவனாக இருக்கிற என்னையும் நோக்கி, அதையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட. அப்படி தெரிஞ்சு கொண்டு எனக்கு நீ கருணை செய்யலாமா? நல்லவர்களுக்கு கருணை செஞ்சிருக்கணும்,
நீதான் கடவுள், உனக்கு எல்லாம் தெரியும், யாருக்கு உபதேசம் செய்யணும் தெரியும், நான் கடைப்பட்டவன் என்று தெரிந்தும் எனக்கு நீ இப்படி கண்ணு செய்திருக்கிறே என்று கேட்கிற. நீ நான்மறையால் போற்றப்படுகிறவன் என்பதை அறிந்தும், நான் உலகத்திலேயே கீழ்ப்பட்டவன் என்று தெரிந்தும் என்ன செய்தாய்? நாதனே, நான் உனக்கோர் அன்பன் என்பேன். இப்ப என்ன சொல்லிக் கொள்கிற? நான் உனக்கு ஒரு அடியான், ஒரு அன்பன் என்று இப்பொழுது நான் உன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறேன். என்பேனாயினேன், உனக்கு நான் அடியவன் என்று சொல்லிக் கொள்கிறவனாக மாறிவிட்டேன். என்னை இப்ப ஆட்கொண்டுட்ட. கொண்ட பிறகு நான் என்ன சொல்றேன்? குருநாதரா குருந்தவடத்திலே வந்தாரே, அவருக்கு ஒரு அடியேன் நான், அவருக்கு ஒரு அன்பன் நான் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனாக நான் வந்து விட்டேன். நோக்கி கண்டும் நாதனே, நான் உனக்கு ஒரு அன்பன் ஆயினேன். ஆதலால் ஆண்டு கொண்டாய். அப்போ நீ ஆண்டு விட்டாய். ஒரு அன்பனானதனாலே என்ன நீ ஆட்கொண்டிருக்கிறாய்? அதான் தெரியும். அடியாரம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன். அடியாரம் இல்லையே, உனக்கு அருள் செய்வதற்கு ஆண்டு கொள்வதற்கு இந்த உலகத்திலேயே அடியார் கிடைக்கலையா? அடியார்தாம் இல்லையே, அடியார் இல்லையா? மற்றோர் பேயனே அன்றி, ஒரு பேயனாக இருக்கிற என்ன தவிர உன்னை ஆட்கொள்வதற்கு வேற அடியாரே கிடைக்கலையா என்ன அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா மாணிக்க வாசகர் தானே குருநாதர் அங்கே ஆட்கொண்டாய். எத்தனையோ பேர் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டாரே, அதனால கேட்கிற. ஓர் பேயனே அன்றி, பேயனாக இருக்கிற என்னை தவிர அடியார்தாம் இல்லையே, அடியார் உனக்கு கிடைக்கலையா? இதுதான் என் பெருமை. இப்படி நல்லவர்களை விட்டுட்டு கெட்டவனாக இருக்கிற என்ன ஏத்துகிறது தான் என் பெருமை, இதுதான் உன் பெருமை. அன்றே பெருமை அல்லவா? எம்பெருவான் செய்தி என் சொல்லி பேசுகேனே. இதை நான் எப்படி சொல்றது? நல்லவர்கள்லாம் விட்டுட்டு என்னை நீ ஆட்கொண்டிருக்கிறியே, இதை நான் என்ன என்று சொல்லுவேன் என்று. அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்கள்லாம் விட்டுட்டு ஏன் என்ன ஆண்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் அவரையே சொன்னார். நான் உனக்கு ஒரு அன்பன், இடத்திலே உண்மையான அன்பு வைத்திருக்கிறேன். மற்றவர்களெல்லாம் உண்மையான அன்பு வைக்கவில்லை, வேடதாரியாக இருக்கிறார்கள். அது முன்னே ஒரு பாட்டுல சொன்னார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று. தன்னை அல்ல, மற்றவர்களுடைய நிலையை தன்மையில் இட்டு சொன்னாரே அது. மற்றவர்கள் நடிக்கிறார்கள், நான் நடிக்கல, உண்மையான அன்புடன் நான் இருந்தேன், அதனால்தான் மற்ற அடியார்கள் கிடைக்கலையோ. நான் சொன்னா ஆமா உண்மைதான், மற்ற அடியார்கள் கிடைக்கல, இவருதான் அன்பரா இருந்தார், அதனால்தான் இவருக்கு இறைவன் ஆட்கொண்டார். இதுதான் நின் பெருமை. இப்படி தக்கவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து உபதேசிப்பதுதான் உன்னுடைய பெருமையை காட்டுகிறது. என் பெருமான் என் சொல்லி பேசுவேன். இப்படிப்பட்ட காரணத்தை இந்த உலகத்திலே எந்த வார்த்தையினாலே நான் உன்னை புகழ்வேன்? அடுத்த பாட்டை சொல்றேன்.

பேச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற அடியார்கள் பேச ஆரம்பித்தால் அவர்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே, இந்த வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தையை சொன்னாதான் இறைவன் திருவருள் கிடைக்கும். அதனால்தான் ஞான சம்பந்தர் இதை சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னைக்குமே. ஈசன் எந்த ஈசனம் பெருமான் ஏறமர் கடவுளன்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதன்றால். இறைவனுடைய திருவருள் இந்த மூணு வார்த்தையை சதா சொல்லுகிறவர்களுக்குத்தான் கிடைக்கும், மற்றவருக்கு கிடைக்காது என்று அறுதியிட்டு ஒரு தேவாரத்தில் சொல்றார். எந்த மூணு சொல்? எந்தை ஈசன் எம்பெருமான், எந்த ஈசனம் பெருமான். அந்த மூணு வார்த்தையை எடுத்து இங்கே மாணிக்கவாசல் சொல்றார். இந்த அடியார்கள் பேசுவார்களானால் இந்த மூணு வார்த்தை தான் சொல்வார். பேச்சில் பேசினால் தாம் தாங்கள் ஈசனே. இனவனுக்கு பின்னே நான் ஒன்னும் தெரியாதவன், மடையன், ஈனன், நாயேன் என்று தாழ்ந்து தாழ்ந்து தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவரார். பின்தாள் தன்னை பின்னுக்கு தள்ளி தாழ்த்தி பேசிக் கொள்ளுகிற நேசத்தால் அன்பினாலே அவர் இருப்பார்கள். பிறப்பிறப்பை கடந்தார் அவர்களெல்லாம் இனிமேல் பிறக்கவும் மாட்டார்கள், இனிமேல் இறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பிறப்பை கடந்தார் இப்படி சொன்ன ஞானசம்பந்தர் போன்ற அடியார்கள் எல்லாம் மோட்சம் போய்விட்டார்கள். கடந்தார் தம்மை ஆண்டானே, அப்படிப்பட்ட அடியார்களையும் ஒவ்வொரு சமயத்திலே முத்துப்பல்லக்கு முத்துச்சிவிகை அவர்களுக்கு முத்துக்கொடையெல்லாம் கொடுத்து ஆண்ட பெருமானே. இது ஞானசம்பந்தர் கதையை சொல்றார். இந்த ஈசனம் பெருமான் என்று எப்பொழுதே பேசிக் கொண்டிருந்து உன் திருவையை அடைந்தார்களே அந்த அடியார்களை எல்லாம் நீ ஆண்டாய். அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ கொடுத்தாய். திருவாரூரைக்கு வந்தபோது 1000 பொன் கொடுத்திருக்கிற, ஓடத்துல ஏறி ஓடுன்னு கேட்டா ஓடக்குள் இல்லாம அவர்களை செலுத்தி காட்டியிருக்கிற. இப்படி எல்லாம் ஆண்டவனே, அவா வெள்ள கள்வனேனே, நான் எப்படிப்பட்டவன்? கள்ளன், மனசிலே வஞ்சம், அவா வெள்ளம் ஆசை என்ற பெரிய வெள்ளம் என் உள்ளத்திலே ஓடுகிறது. அப்படிப்பட்ட என்னை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வள்ளந்தானே. அப்படி இருந்தும் என்னை நீ ஆட்கொண்டது என்ன காரணம்? அவர்களாம் உயர்ந்தவர்கள், எப்போதும் எந்த ஈசனம் பெருமான் சொன்னார்கள், நான் ஒண்ணுமே சொல்லல, என் உள்ளத்திலே அவா வெள்ளத்தை உடையவனாய் இருக்கிறேன், கள்ளன் வஞ்சகனாய் இருக்கிறேன். அப்படி இருந்தும் என்னை நீ ஆண்டாய், ஆண்ட வண்ணன் தான் என்னை ஆண்டது எப்படி என்று கேட்க. இது வந்து சும்மா சொல்றார். உள்ளபடிக்கே இறைவன் முட்டாளா இருக்கிற மாணிக்கவாசகர் ஆள்ல, அவர் தகுதி உள்ளவர் தெரிந்துதான் ஆண்டிருக்கிறார். ஆனால் மாணிக்கவாசகர் தன்னை தாழ்த்தி பேசுகிறார். ஏன்னா பின்தாள் நேசத்தார். அவங்க இந்த அடியார்கள்லாம் எப்படி தன்னை சொல்லிக் கொள்வார்கள்? பின்னுக்கு தள்ளி தன்னை தாழ்வாதான் எப்பவும் பேசிக் கொள்வார். தன்னை உயர்வாவே பேச மாட்டார். உயர்வா பேசினா ஆனா வந்துடும். அதனாலே தன்னை பின்னுக்கு தள்ளி ஒன்றுமறியாதவன் என்று பேசுகிறவர்கள் அறிய. வண்ணன் தான் செய்யதன்று வழிதே என்றே அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தான் என்று அங்கு இறைவனுடைய வண்ணம் என்ன? தேவர்கள்ட்ட போறோம். தேவர்களை நீங்கள் கைலாசுக்கு போறீர்கள், சிவனுக்கு பக்கத்தில் போய் நின்று அவரை வணங்குறீர்கள். அந்த சிவபெருமான நேரம் பார்த்தீங்களே, வண்ணன் தான் அந்த பெருமானுடைய வண்ணமானது எது? சேயதன்று சிவப்பு நிறமா? அல்ல. வெளியிலே வெண்மையா? அன்று வெள்ளையும் அல்ல. சிவபெருமானுடைய சிவப்பா வெள்ளையா தெரியாது. அநேகன் ஏகன், அந்த கடவுள் ஒருத்தனா பல பேரா? அநேகன் பல கடவுளா, ஏகன் ஒரு கடவுளா? அதுவும் தெரியாது. அணு அணுவில் இறந்தாய், நீ அணுவுக்குள் அணுவுக்குள் அணுவா போய் ஒளிஞ்சு கொண்டே இருக்கிறாய் என்று என்று எண்ணம் தான் தடுமாறி, எண்ணம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள். தேவர்கள் ஒருத்தர் கேட்கிறார், சிவபெருமான் நான் போனேன் சிவப்பா இருந்தார். ஒருத்தர் போனா இல்லையா சிவப்பா இல்லை அவ்வளவுலே இருந்தார் சிவபெருமான். இந்த ரெண்டு தேவர்களுக்குள்ளே சண்டை. ஒருத்தர் சொல்றார் சேப்புங்கிறவனை மறுக்கிறார், செய்யது அன்று. இன்னொருத்தன் சொல்றான் வெளிது அன்று, அவன் வெள்ளை அல்ல. அந்த இறைவன் பல ரூபத்துல உட்கார்ந்திருந்தான். அநேகன்கிறான் ஒருத்தன், இல்ல இல்ல அவன் ஏகன்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் அவன் அணுவுக்குள் இருந்தான், அணுவுக்கு அணுவுக்குள்ளே போய் இருக்கிறான் என்று இன்னொருத்தன் சொல்றான்.
இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் வாதமிடுகிறவர்களாய் இருக்கிறார்களே தவிர, இறந்தாய் என்றங்கு எண்ணந்தான் தடுமாறி தம்முடைய அறிவு தடுமாற்றமடைந்து இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் தேவர்களினாலே கண்டுபிடிக்க முடியாதவனாக இருக்கின்ற ஏ பெருமானே. அப்படி தேவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன். அந்த இறைவன் என்ன பண்ணா, இப்ப திருப்பெந்துரைக்கு வந்து மாணிக்கவாசகர் எதிர்க்க உட்கார்ந்து என்னை நல்லா பார்த்துக்கும், என் வண்ணம் என்ன, என் உருவம் என்ன, நான் எப்படி இருக்கேன் எல்லாத்தையும் நீ பார். தேவர்கள்லாம் சண்டை போடுறார்கள், நான் உனக்கு பக்கத்துல காட்டுறேன் என்று எல்லாத்தையும் காட்டினாராம். அவர் என்ன பண்ணார், என் நந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்து மாறியாத எந்தாய் உன்றன் வண்ணந்தான் அது காட்டி, உன்னுடைய நிறம் எப்படி என்று எனக்கு நீ காட்டிவிட்டாய். வடிவு காட்டி உன் உருவம் எப்படி இருக்குன்னு காட்டிவிட்டாய். மலர்கடல்கள் அவை காட்டி உன் திருவடி எப்படி இருக்கும் என்று எனக்கு காட்டினாய். வழியத்தேனை ஒரு வழியும் தெரியாது திகைத்த எனக்கு நீ உன் வண்ணத்தை காட்டினாய், உன் வடிவு காட்டினாய், மலர்கடல்கள் காட்டினாய். இத்தனையும் நான் பார்த்துட்டேன், தேவர்களுக்கு கிடைக்கலைங்க. இவர் பார்த்தாரே என்ன வண்ணம் இருந்தது அதை இன்னொரு இடத்துல சொல்ற.

0: நெருப்பு மாதிரி சக்கச்சவேன்னு இருக்கிற உடம்ப காட்டினார். அப்ப நிறம் தெரிஞ்சு போச்சு. மாணிக்க மாசருக்கு இறைவனுடைய நிறம் சிவப்பு என்பது தெளிவா தெரிந்தது. சிவந்த திருமேனியை காட்டினான். இதை மாணிக்க வாசகர் மட்டுமல்ல, அப்பர் சாமியும் பார்த்திருக்காரு, அவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேள்மின்களோ, எரிபோல் மேனி நெருப்பு மாதிரி அவன் உடம்பு என்று அவரும் சொல்வார். அவங்க எல்லாம் இறைவனை பார்த்தவர்கள். ஆகவே வண்ணந்தானது காட்டி வடிவு காட்டி அவன் வடிவை காட்டினானே, வடிவம் எப்படி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாயி. ஒரு இரக்கவாளனாக இரக்க முடியலா அந்தணன் பிராமணன் என்றும் ஒரு பொருள். இரக்க குணமுடைய ஒரு வடிவமுடையவனாக வந்து உன் உருவத்தை காட்டினாய். அடுத்தது மலர்கழல்கள் அவை காட்டி, அதிலே அவன் காட்டாதனவெல்லாம் காட்டி தன் கழல் காட்டி என்னை ஆட்கொண்டா தாட்டாமரை காட்டி என்று இன்னொரு பாட்டிலையும் இவர் சொல்லுவார் மாணிக்கவாசகர். அதனாலே தேவர்களெல்லாம் சண்டை போடும்படியாக இருக்கிற அந்த வடிவத்தை இவருக்கு ரொம்ப எளிமையா தெளிவா காட்டிவிட்டான.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு தா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
0: கூற்ற வண்ணதோர் கொள்கை யமனுடைய எதிர்நிலை கொள்கை போல. யமனுடைய கொள்கை எதிர்நிலை கொள்கை. இறைவனை அடைவதற்கு ரெண்டு கொள்கைகள் இருக்கின்றன. இதை நம்முடைய பெரியவர்கள் முன்னே தெரிவிச்சிருக்கிறார்கள். ஆனா நாம் சரியாக கவனிச்சுக்காம போயிருக்கிறோம். வைகுண்டத்திலே அந்த வாசப்படியிலே ஜயன் விஜயன் என்ற ரெண்டு துவாரபாலகர் இருக்கிறார்கள். ஒரு சமயம் அங்கே துர்வாச முனிவர் திருமாலை பார்க்க வேணும் என்று வைகுண்டத்துக்கு போகிறார். ஆனால் அந்த ரெண்டு காவல்காரரும் என்ன பண்ணார்கள், திருமாலை சேவிக்க இப்பொழுது பொழுதில்லை, நீங்கள் நிற்க வேணும்னு சொல்லிவிட்டார். அதனாலே துர்வாசருக்கு கோபம் வந்து நீங்கள் பூமியிலே போய் பிறக்க கடவுள்னு சபிச்சு விட்டு போயிட்டார். அதன் பிறகு திருமால் வெளியில வந்தார். ரெண்டு துவாரபாலகர்கள் நடந்து என்ன நடந்ததுன்னு கேட்டார். இது மாதிரி ஆயிப்போச்சு, நீ துர்வாசர் வந்தா அவரை உள்ள விட்டிருக்கத்தாலே வேண்டும், நீ ஏன் இப்ப சேவிக்க நேரமில்லையே சொன்னேன், என்னை எப்பொழுது வேணாலும் சேவிக்கலாமே அவர் சொல்லிட்டார், நீ பூலோகத்தில் போய் பெறான்னு சொல்லிட்டார். அது அவர் சொன்னபடி நீ பூலோகத்தில் பிறக்க வேணும், பிறந்தா ஆகணும் என்று திருமால் சொல்லிட்டார். அப்ப அவங்க ரெண்டு பேரும் கெஞ்சு காலில் விழுந்து, நான் உங்களை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க முடியும், இறைவனே உங்களை நான் பிரிஞ்சே இருக்க முடியாது, என்ன பூலோகத்துக்கு போகிறீங்களே. சரி, பூலோகத்திலிருந்து திரும்பி வருவதற்கு ரெண்டு வழி சொல்றேன். மூணே மூணு பிறவி எடுத்து உலகத்தில் வாழ்ந்து விட்டு என்னுடைய உலகத்துக்கு திரும்பி வரீங்களா, 100 பிறவி எடுத்து விட்டு என்னுடைய உலகத்துக்கு திரும்பி வருகிறீங்களான்னு திருமால் கேட்டார். அவன் 100 மூணையும் கணக்கு போட்டான். 3 தானே குறுக்கு வழி, 100 ரொம்ப அதிகமாச்சே, எனக்கு 100 பிறவி வேணாம், 3 பிறவி கொடுங்கன்னா. அவர் என்ன சொன்னார், 3 பிறவின்னா எனக்கு நீ பகைவனாக 3 பிறவி எடுத்து பிறகு என் திருவடி அடையணும், இல்லது எனக்கு பக்தனாக 100 பிறவி எடுத்தா என்னுடைய இடத்துக்கு வரலாம். நீ பக்தனா இருக்கிறியா எதிரியா இருக்கியான்னு கேட்டான். அவன் பார்த்தான், நான் எதிரியா இருக்க தயார், பிறவி குறைஞ்சா போறோம். அவன் கேட்டது என்ன, குறுக்கு வழி. ஆகவே 3 பிறவி எதிரியா இருந்தே வர வேண்டும். அந்த எதிரியா இருக்கதான் கூற்றமன்னதோர் கொள். இறைவனை எதிரியா இருந்தால் இறைவனை அடைய முடியும் என்பது எப்படி, பக்தனாக இருக்கிறவன் கூட இறைவனை நினைக்க மறந்துடுவான் சமயத்துல, விரதத்தை ஒரு நாள் மறந்துட்டு சாப்பிட்டுறான், இன்னைக்கு விரதம் சாப்பிடாம இருக்குன்னு தெரியாம சாப்பிட்டுறான். ஆனா எதிரியா இருந்தான கங்கணம் கட்டிட்டு இருப்பான், அவன் அடிக்கணும் உதைக்கணும் தொலைக்கணும். அதே போல இறைவனை சதா நினைக்கிறான். இறைவன் என்ன பண்றான், இறைவன் எதிர்நிலையில இருந்து அவனை பகைவன் பகைவன் என்று சொல்லியே சதா நினைக்கிறான். கரண்யன் தனக்கு பகைவன் நாராயணன் தீர்மானம் பண்ணிவிட்டான். அவனுக்கு மகன் பிறக்கிறான் பிரகலாதன். அந்த பிரகலாதனை பார்த்து நீ நாராயணன் சொல்லக்கூடாது, நீ நாராயணன் சொல்லக்கூடாது, நீ இவன் எத்தனை பேர நாராயணன் சொல்றான் வாயால். அவன் நாராயணன் தான் எங்க கடவுள், நான் சொல்லிட்டு தான் இருப்பேங்கிறான், திரும்ப திரும்ப சொல்றான். சரி மகன் அனுப்பிச்சு வீட்டுல போய் படுத்தா நாராயணன் நானான்னு இதேதான் நினைப்பாரு. அதுக்கு முன்னே அவனுக்கு நினைப்பா, அந்த பகவன் நாராயண தொலைச்சுட்டா நான் மறுவேலை என்று அவன் கங்கணம் கட்டிட்டுறான் எதிரியா சதா நினைக்கிறான். ஆகவே எதிரியா இருந்தும் அவன் நினைச்சு விட்டான் இறைவனை. ஆகவே அவனுக்கு இந்த மூன்று பிறவியிலே அந்த மாதிரி நாராயணன் என்ற இரணியன் ஒரு பிறவி, ராவணன் ஒரு பிறவி, இன்னொரு பிறவி, ஆக மூன்று பிறவிகள்ல அவர்கள் மோட்சம் போனார்கள் என்று அவருடைய வரலாறு சொல்கிறார். இந்த வரலாற்றினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இறைவனை மறக்காமல் இருத்தல். மூன்று எதிரி என்பது பகை என்றோ பக்தி என்றோ எதிர்கட்சின்னோ பேச்சு இல்லை. அந்த இறைவனை நினைக்கிற நினைப்பு வேண்டும், மறக்காம நினைப்பு. அதை இங்க என்ன சொல்றார், கூட்டமன்னதோர் கொள்கை. அந்த யமன் இறைவன் திருவடியை பார்க்கணும்னு நினைச்சு போகல, மார்க்கண்டையனுடைய மேல பாசத்தை வீசினார், லிங்கத்தை வெடிச்சு இறைவன் வெளிவந்தார். யமனை உதைக்கிறதா கால் நீட்டினார்ல, காலை பார்த்துட்டான். ஆக இறைவனுடைய திருவடியை பார்க்க முடியாது இருந்த யமன் தன்னை உதைக்கிறதா கால் நீட்டின உடனே இறைவன் திருவடியை அவன் பார்த்து விட்டான். அப்போ அவன் என்ன தவம் பண்ணா, ஏதான் ஒன்னானான், பகையா போனான். இறைவனுக்கு பக்தன் யார், பக்தன் அடிச்சா இறைவன் உதவி வருவான், இறைவன் தாளை பார்த்துக்கலாம். அதான் இறைவனுடைய குறுக்கு வழி. இறைவனை இங்க வான்னா வரமாட்டான். அப்ப இறைவன் இங்க வான்னு அழைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, பக்தனை உதைச்சா பக்தனை காப்பாத்த இறைவன் வருவான், இறைவன் வரும்போது இறைவனை பார்த்துள்ளா என்பது அவனுடைய குறுக்கு வழி. அது போல நானும் இறைவனே மோட்சத்துக்கு போறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா என்றுதான் பார்க்கிறேன். ஏற்று வந்து நீ இருக்கிற இடத்தை நாடி வந்து எதிர் தனக்கு எதிரே நீட்டப்பட்ட தாமரை தாள் தாமரை போன்ற திருவடியை குறும் கூற்று பெற்றுக்கொண்ட யமன் திருவடி இருக்கிற இடத்துல, யமன் இருக்கிற இடத்துல திருவடி வந்து திருவடி அவனுக்கு நீட்டி இதை வாங்கிக்கொண்டு கொடுக்கற மாதிரி நீட்டி, அப்போ யமன் அந்த திருவடியை தன் உடம்பிலே பற்றி உதவாங்கினான். திருவடி தீட்சி அவனுக்கு கிடைக்கும், அதனால்தான் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விடுகிறான். தாளூரும் கூற்ற மன்னதோ யமனை ஒப்பதாகிய ஓர் கொள்கை எதிர்நிலை கொள்கை என் கொள்கையே எனை அன்பரில் கூய் பணி பணி கொள்ளும் கில் அப்படி சேட்டுப்படுகிறது. எனை அன்பரில் கூய் என்னையும் மற்ற அன்பர்களை எல்லாம் இறைவன் எப்படி கூப்பிட்டு அழைக்கிறானோ அதுபோல கூப்பிட்டு பணி கொள்ளும் கில், பணி கொள்வானா, கில் என்பது கொல் என்பது போல ஒரு சொல். தமிழ் இலக்கியத்துல கொல் என்பது வினா பொருள வருமா என்பது போல, கற்றதனாலாய பயன் என்கொள், படிப்பதனால என்ன பயன், என்ன பிரயோஜனம் என்று ஒரு வினா பொருள வர்றது மாதிரி கொள்ளும் கொல். என்னையும் அவன் ஏற்பானா, பணி கொள்வானா, வேலை வாங்குவானா அன்பரை போல. கள்ளும் பண்டும் மராமலர் கொன்றையான், அந்த சோபெருமாண்டத்திலே கொண்டை இருக்கு, அந்த கொண்டையில ரெண்டு பொருள் நீங்குவதே கிடையாது, கள்ளும் நீங்குவதில்லை வண்டும் நீங்குவதில்லை. கள்ளும் வண்டும் அறாமலர், அதுல தேன் ஒழிக்கொண்டே இருக்கு, கள்ளுனா தேன், தேனும் அற்று போறது கிடையாது. அத குடிக்கிற வண்டும் அதை விட்டு போறதில்ல, அந்த வண்டு அங்கேயே குடிச்சுட்டு இருக்கு, எப்பவும் குடிக்கும். கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான், அப்பேற்பட்ட மலர் போன்ற கொன்றையை உடையவன். இது இன்றைய தாத்பரியம் என்ன, கொன்றை என்று சொல்கிறது சிவனுக்கு ரொம்ப விசேஷமான பூ. அது ஓம்காரத்தின் வடிவம், அதனுடைய ஒரு நரம்பு இருக்கு பாருங்க, அது ஓம் என்ற வலதுடையது, பிரணாஸ்வரூபம் உடையது. அந்த ஓம்காரத்தில் தான் இறைவனுடைய பேரின்பம் இருக்கிறது. அந்த பேரின்பத்தை தான் இங்கே கள் என்று சொன்னார். அந்த பேரின்பம் எத்தனை பேர் குடிச்சாலும் பற்றாது, திரும்ப திரும்ப ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த பாத்திரத்திலிருந்து எத்தனை குடம் வந்தாலும் மறுபடியும் அந்த பாத்திரம் தளதளன்னு அப்படியே நிரம்பி இருக்கிற குறையவே குறையாது. அங்க போய் குடிக்கிற வண்டு இருக்கு, அந்த வண்டு அங்க போன பிறகு திரும்பி வருமானா, வராது. இங்க இருக்கிற பரிசுத்தமான ஆன்மாக்கள் இறைவனுடைய பேரின்பத்தை அடைவதற்கு திருவடிக்கு போயிட்டா அந்த திருவடிக்கு போன ஆன்மாக்களும் வர்றதில்லை, அதான் வண்டும் திரும்பி வர்றதில்லை, தேனும் அங்க அத்து போறது கிடையாது என்று சொல். தேன் என்பது பேரின்பம், வண்டு என்பது இறைவனை அடைந்த பேரின்பத்தை நுகர்ந்த ஞானிகளாகிய வண்டுகள். ரெண்டும் நீங்காக இருக்கின்ற கொன்றை அந்த பிரணவஸ்வரூபமாயிருக்கக்கூடிய அவனுடைய வடிவம் கொன்றையான். நள்ளும் கீழும் மேலும் யாவலும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தை, அந்த கடவுள் இருக்கானே இந்த உலகத்துல எங்க இருக்கான்னு கேட்டார். நள்ளும் உலகத்து நடுவில் இருக்கான், கீழும் உலகத்து கீழே இருக்கான், மேலும் உலகத்துக்கு மேலே இருக்கிறான், யாவும் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பொருள் உண்டோ அத்தனை பொருளிலும் இருக்கிறான். இதை விட நான் வேற ஒரு ஓமை சொல்லிடுறேங்கிறார். அவர் ஒரு எள்ள எடுத்து கையில கொடுத்து, இந்த எள்ளுல எந்த இடத்துல எண்ணெய் இருக்குன்னு சொல்லுங்க, அதை மட்டும் நறுக்கி எண்ணெயை தனியா புளிக்கலாம் அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். எப்படியா சொல்ல முடியும், எள்ளுல மூக்கு முனையிலும் எண்ணெய் இருக்கு, அடியிலும் எண்ணெய் இருக்கு, பக்கத்துல எண்ணெய் இருக்கு, எல்லாத்திலையும் தானே எண்ணெய் இருக்கு. அந்த எள்ளுக்குள் எண்ணெய் எப்படி நிறைந்திருக்கிறதோ அது போல் இந்த இறைவன் இந்த உலகம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறான். எள்ளும் எண்ணையும் போல், ஒரு எள்ளும் அதுக்குள் எண்ணெயும் எப்படி இன்ன இடத்தில் என்று சொல்லாமல் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறதோ அது போல அந்த இறைவன் நிற்கிறான். அதனாலே அவனை எங்கு நாம் கண்டு தரிசிக்கலாம், அவனை நாம் தரிசிக்கிறதுக்குன்னு தனி ஒரு இடம் தேட வேண்டியில்லை, எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தபடியே இறைவனை தரிசிக்க முடியும். அவன் கள்ளும் வண்டும் அறாத தேனை கொடுக்கின்ற பேரின்பத்தை கொடுக்கிறவன் என்று சொன்னான். இந்த எள்ளும் எண்ணெயும் போல் இருக்கிறான் என்பதை கேட்ட உடனே எனக்கு இன்னொரு பழைய பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது.

அய்யனாரிதனார் என்று ஒரு பெரிய புலவர், புறப்பொரு மாலை செய்தவர். அவர் சிவபக்தர். அவர் என்ன சொல்றார், கண் அவனை காண்க, என்னுடைய கண் அந்த சிவனையே பார்க்கட்டும். காது அவனை கேட்க, என்னுடைய காதுகள் அந்த சிவனை பற்றித்தான் கேட்க வேண்டும். பண் அவனை பாட, என்னுடைய வாயிலிருந்து வந்து வருகிற பாடலாம் அவனை பற்றிய தேவாரம் முதலிய பாடல்களாகவே இருக்கணும். பதம் சூழ்க, என்னுடைய கால்கள் அவனையே வலம் வந்து கொண்டிருக்கட்டும். ஏன் அவன் அவன் அவன் சொன்னே, அவன் யாரு அப்படின்னு அந்த ஏனாறு இதனாரன் அவன் திரும்ப கேட்கிறான். அவன் சொல்றான், எள் நிறைந்த நெய்யொத்து நின்றானே, எள்ளிலே எண்ணெய் எப்படி நிறைந்திருக்கிறதோ அதுபோல் உலகனங்கும் நிறைந்திருக்கிறானே, அவனைத்தான் அவன் அவன் சொன்னேங்கிறார். எள் நிறைந்து நெய்யொத்து நின்றானே, நீளமிடற்றானே, கையொத்து நேர் கூப்புக, என் ரெண்டு கையும் சேர்ந்து அவனை வணங்கட்டும். எள் ஒத்து, எள்ளுக்குள்ளே எண்ணெய் நிறைந்திருப்பது போல என்ற ஓமையை அவரும் சொல்றார். ஆகவே கடவுள் வியாபகத்துக்கு இந்த ஓமையை தவிர வேறு எந்த ஓமையும் சரியா வராது. அதையும் சொல்லிட்டான். மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தாம்பிரான், தனக்கு அகுதிலான். கடவுளை பத்தி சுருக்கமா ரெண்டு விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு மாணிக்க வாசிட்டு கேட்டான். அவர் சொல்றாரு, இந்த கடவுள் எனக்கு அப்பா, எந்த யாய் எனக்கு அப்பா மட்டும் இல்ல எனக்கு தாய், எம் தாய் எமக்கு தாயாமும் இருக்கான், எந்தை எனக்கு அப்பாவுமா இருக்கிறான், அது மட்டும் இல்ல எம்பிரான் எனக்கு எஜமானனாகவும் இருக்கிறான். எனக்கு அந்த கடவுள் தந்தையும் தாயும் தலைவனுமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்கிறேன், அவரே அந்த சுவாமிக்கு உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி அந்த இறைவனுக்கு அம்மா அப்பா உண்டா, உங்களுக்கு அந்த சுவாமி ஒரு எஜமானனா இருக்காரே அதுபோல அந்த சுவாமிக்கு ஒரு எஜமானன் உண்டா அப்படின்னு கேட்டா அவனுக்கு அது கிடையாதுன்னு அடுத்த வரியிலே சொல்ற. எந்தையாய் எம்பீரான் மற்றும் யாவர்க்கும், எனக்கு மட்டும் தாய் இல்ல, எனக்கு மட்டும் தந்தை இல்ல, இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் அவன்தான் தாய், அவன்தான் தாப்பன், அவன்தான் எஜமானன். சரி, தந்தை தாய் தம்பிரான், தனக்கு அகுதிலான், தனக்கு தந்தை இலான், தனக்கு தாய் இலான், தனக்கு தம்பிரான் இலான். தனக்கு ஒரு தந்தை உண்டா கிடையாது, தனக்கு ஒரு தாய் உண்டா இல்ல, தனக்கு ஒரு எஜமான் உண்டா கிடையாது. எனக்கு அவன் தாயும் தந்தையும் எஜமானா இருக்கிறான், ஆனா அவனுக்கு தாயோ தந்தையோ எஜமானோ கிடையாது. அதுதான் இறைவனுக்குரிய உயர்ந்த இலக்கணம். முந்தி என்னுள் புகுந்த புகுந்தனன், அவனே வந்து என் உள்ளத்துக்கு புகுந்தான், நான் போய் அவன் இருக்கிற இடத்துக்கு போல. முந்தி யார் முந்தி போனது, நான் கடவுள் இருக்கிற இடத்துக்கு போனானா, கடவுள் நான் ஏன் இழக்க வந்தாரா, அவனா கடவுள் நான் இருக்கிற இடத்துல வந்தான், அவன் தான் முந்திக்கிட்டான், அவன் முன்னே வந்து என் உள்ளத்தில் புகுந்தான். முந்தி என்னுள் புகுந்தனன், இது உண்மை, இது சைவ சித்தாந்த சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தா அதை வளர்ந்து. கடவுள் இப்ப நம் உள்ளத்துல நிலைக்கிற போதுதான் யா வந்திருக்கான் நாம் நினைக்கிறோம். நாம் நினைக்கிறதுக்கு முன்னே உள்ளத்துல இருக்கிறான், ஆனா நாம் தான் நினைக்கல, அவன் இருந்துகிட்டேதான் இருக்கான் அந்த உள்ளத்துல. எப்ப நாம் பிறந்தோமோ பிறக்கிற போதே அந்த உயிருக்குள்ள ஆத்மாவுக்குள்ள நெஞ்சுக்குள்ள அந்த இறைவன் வந்து பூந்துட்டான். ஆக எனக்கு முந்தையே பூந்துடுறான், நான் நினைக்கிறது முந்தையே அவன் பூந்திருக்கிறான், ஆனா அப்புறம்தான் நான் என் உள்ளத்திலே இறைவனை நினைச்சு பார்க்கிறேன். அதான் முந்தி என்னுள் புகுந்தனன், நான் போய் அவனை கேட்டு எனக்கு எந்த வான்னு கூப்பிடறதுக்கு முன்னமேயே அவன் என் உள்ளத்திலே வந்து பூந்து விட்டான். யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே, எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் யாவராலும் அறிந்து கொள்ள முடியாத செல்வமுடையவனாக அவன் இருக்கிறான். செல்வம் நல்குரு இன்றி விண்ணோர் புழு புல்வரம்பு இன்றி யாருக்கும் அரும்பொருள், அவன் அரிய பொருளாய் இருக்கிறான். ஒரு பணக்காரன் இறைவனை தேடினா கண்டுபிடிக்க முடியுமா, பணத்தை நிறைய செலவு பண்ணா கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? செல்வம் செல்வத்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அல்லது ஏழை கண்டுபிடிச்சிடுவான, நல்குறவு ஏழையும் கண்டுபிடிக்க முடியாது. செல்வத்தாலோ ஏழ்மையாலோ இன்றி அது இல்ல. விண்ணோர் தேவர்கள் கண்டுபிடிக்க முடியுமா, அவர்களால் முடியாது. தேவர் கிடைக்கட்டும், பூலோகத்துல ஒரு புல்லு, ஒரு புழு, ஒரு பூச்சி இவைகளால கண்டுபிடிக்க முடியுமா, அதுவும் முடியாது. விண்ணோர் புழு புல் வரம்பு இன்றி, ஆகவே செல்வமோ வறுமையோ
இறைவனை காணாது. ஒரு தேவனோ நூலகத்தில் இருக்கிற புல் புழுவோ இறைவனை கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கும் அரும்பொருள் எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாத அரும்பொருளாக இருக்கிறான். எல்லையில் கடல் கண்டும் அப்பேற்பட்டவனுடைய திருவடியை நான் பார்த்தேன். எனக்கு குருநாதரா வந்து காட்டினார், அந்த திருவடி இரண்டும் எனக்கு காட்டினார், அந்த திருவடி என் தலைமையில் வச்சார், நான் பார்த்தேன் என்கிற. எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் அந்த திருவடியாகிய அந்த குருநாதரை நான் பிரிந்து விட்டேன். கல்வகை மனத்தேன், நான் குருநாதரை பிரிஞ்சு வந்து இப்ப 6 வருஷம் ஆகுது. அதாவது 24வது வயதுல இவருக்கு குருநாதர் ஆட்கொண்டது. இப்ப 30வது வயசுல இந்த பாட்டை பாடுறாரு, முன்னே ஒரு கணக்கு சொன்னேன். அதனால கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷ காலம் ஆகிவிட்டது. பிரிந்தனன் கல்வகை மனத்தேன், 6 வருஷம் ஆகியும் அந்த இறைவனை பிரிஞ்சு நான் இன்னும் சாகாம இருக்கிறேன். அந்த இறைவனிடத்துல பக்தி இருந்தா இன்னும் செட்டு போயிருக்கணுமே. ஒரு உண்மையான தலைவி தன் காதலனை காணவில்லை என்றால் சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, அழுவா, கடைசியில இறந்து விடுவா அல்லவா? அது மாதிரி நான் இறந்திருக்க வேணுமே, இறக்கலையே. அதனால் என் மனம் என்ன மனம்? கல்வகை மனம், கருங்கல் போன்ற மனத்தே. பட்ட கட்டமே, இதுவரை பட்டது முழுவதும் துன்பமே பட்டேன் என்று சொன்னார். இனி அடுத்த பாட்டுல ஒரு அருமையான வரலாற்று செய்தியை தெரிவிக்க போகிறார். கட்டரு தேனை ஆண்டு

இது திருப்பெருந்துறையிலே நடந்த விஷயம். திருப்பெருந்துறையிலே குருநாதருக்கு முன்னே போன போது அந்த பெருமான் என்ன செய்தார், அவருடைய கட்டை அறுத்தார். பந்தம் அறுக்கிறார், கட்டறுத்து என்னுடைய பந்தங்களை எல்லாம் அறுத்தார். மனைவி, மக்கள், வீடு, வாசல், எந்த பொருளத்திலும் அவருக்கு ஆசை இல்லாமல் செஞ்சுட்டார். அவர் கொண்டு வந்த பொருளெல்லாம் இங்க கோயிலுக்கு கொடுத்துருந்தார், கொடுத்துட்டார். உடல் பொருள் ஆவியெல்லாம் தனக்கு தத்தம் பண்ணுன்னு கேட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஒண்ணுலையுமே அவருக்கு ஆசை இல்லை, கட்டற்று விட்டார். கட்டறுத்து என்னை ஆண்டு, என்னை நீ அந்த இடத்திலே ஆண்டு கொண்டாய். அதுக்கு 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த சிதம்பரத்துல என்ன பண்ணினாய், பட்டி மண்டபம் ஏற்றினை. என்ன ஒரு வாத சபையில தலைவனாயிருந்து வாதாடுந்து ஏற்றி விட்டாய். பட்டி மண்டபம் என்பது சமயவாதம் செய்கிற மண்டபம். ரெண்டு வேறு வேறு சமயத்தார்கள் எதிரெதிரிலே உட்கார்ந்து அவர்கள் அங்கே வாதம் செய்கிற இடம் இருக்கிறதே, அதுக்கு பட்டி மண்டபம். அந்த பட்டி மண்டபத்திலே என்னை இப்பொழுது ஏற்றினாய். அந்த பட்டி மண்டபத்துல யார் இருந்தார்கள் அதை சொல்ற. கண்டி கண்ணார நீரே இட்ட அன்பர், திருநீறு பூசிய அன்பர்கள் என் பக்கத்தில் இருந்தார்கள். அந்த அன்பர்களை நான் கண்ணால் பார்க்கிறேன். கண்டி கண்ணார என் கண்ணிலே நிறைந்திருக்குமார், கண் ஆச்சரியப்படும்படியாக மகிழும்படியாக நீருத்த அன்பர், திருநீறு பூசிய அன்பரை இங்கே பார்க்கிறேன். ஆனா எதிரில இருந்து உட்கார்ந்திருந்தார்களே பௌத்தர்களாக வந்திருந்தவர்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள், திருநீறு பூசவில்லை. ஆகவே அவர்கள் யார், மற்றவர்கள். ஆகவே எனக்கு பக்கத்திலே திருநீறு பூச்சி இருந்த அன்பர்களோடு யாவரும் மற்றவர்களும், பௌத்தர்னு சொல்லாம அவர்களை யாவர் என்ற வார்த்தையால் சொன்ன அந்த பௌத்தர்களும், காண ரெண்டு பேரும் என்னை பார்க்க, சைவர்களும் என்னை பார்க்கும்படியாக, அந்த பௌத்தர்களும் என்னை பார்க்கும்படியாக பட்டி மண்டபத்தில் ஏற்றி உட்கார வைத்தார். பட்டி என்று சொல்வது சமயவாதம் செய்கிறவன், மண்டபம் என்பது அவன் ஏறுகிற சபை. ஆகவே இங்க பட்டினா பொல்லாதவன், வா பட்டின்லாம் வளர்த்து சொல்வாங்களே அந்த அர்த்தம் அல்ல. பட்டி என்பது வாதம் செய்கிற திறமை, சமயவாதம் செய்கிற திறமை உள்ளவன் என்பது. வடநாட்டிலே ஒரு ராஜா விக்ரமாதித்தன் பெயர். அந்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு மந்திரி இருந்தான், அந்த மந்திரிக்கு பெயர் பட்டி. அவன் போக்கியா, அவனுக்கு பட்டின்னு பெயர் வச்சார்களே. மிக கெட்டிக்கார், மிக அறிவாளி, மிகச்சிறந்தவன், யார் வாதம் செய்தாலும் வாதத்திலே வெல்லக்கூடிய திறமை உள்ளவன். அதனாலே அவனுக்கு பட்டின்னு வச்சான். வா பட்டி பொல்லாதவன் என்று பெயர் வைக்கலையே, அது எதுக்கா சொல்றேன்னா பட்டின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணுமேங்கிறது. ஆகவே விக்ரமாதித்தனுக்கு மிகுந்த நல்ல யோஜனை சொல்லி கொடுத்தவன் பட்டி என்ற மந்திரின்னு உங்களுக்கு தெரியும். அவனுக்கு ஏன் பட்டின்னு பேர் வைத்தார்கள்னா, பொல்லாதவன் என்றோ கெட்டவன் என்றோ வாப்பட்டியா பேசுகிறவன் என்றோ அர்த்தம் அல்ல. எல்லாம் தெரிஞ்சவன், வாதம் செய்யக்கூடிய மிக்க அறிவாளி என்ற அர்த்தத்தை அவனுக்கு பெயர். அதே போல வாதம் செய்கிற அறிவாளிகளைத்தான் பட்டி என்று அந்த காலத்தில் சொன்னார்கள். அவர்கள் ஏறுகிற மண்டபத்துக்கு பட்டி மண்டபம், பட்டி மண்டபத்தில் என்னை ஏற்றிவிட்டாயே பெருமானி. பௌத்தர்கள் சேம்பரத்திலே வந்து தங்களுடைய மதத்தை பரப்ப முயன்றார்கள். அந்த பௌத்தர்கள் எல்லாம் எங்களோடு வாதம் புரிய வாருங்கள் என்று சேம்பரத்தில் தீட்சிதர்களை கூப்பிட்டார்கள். தீட்சிதர்களுக்கு அவ்வளவு தூரம் சாஸ்திரம் தெரியாது, சாஸ்திரம் தெரிஞ்சு அந்த சமணர்களோட பௌத்தர்களோடு வாதிட முடியாது. அதுக்காக நடராஜாஜே போய் முறையிட்டார்கள், பெருமானே எங்களுக்கு போய் வாதாட தெரியாது, நீர்தான் வழி சொல்லணும். அப்ப சொன்னார் அவர், இந்த சிதம்பரத்திலே தென்கிழக்கு திசையிலே ஒரு பர்ணசாலை கட்டி கொண்டு ஒரு துறவி இருக்கிறார், அந்த துறவியை போய் நீங்கள் கூப்பிடுங்கள்.

நீர் பூசாதவர்களை கண்டால் அவருக்கு பிடிக்காது. அவர் சொல்வார், நீரிடாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே, திருபூதி பூசாதவனை பார்த்தாலே நான் பயப்படுறேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார் மாணிக்கவாசன். இப்ப அத்தனை பௌத்தர்கள் அக்கா என்ன பண்ணார், அவங்களை என்னால பார்க்க முடியல, நடுவில் ஒரு திரை கட்டுங்கோன்னு. பேசத்தானே போறோம், நான் பேசுறதும் அவன் காதல விழும், அவன் பேசுறதும் என் காதல விழும், இதுக்கு என்ன அவன் பார்க்க வேண்டாம், அவனை நான் பார்க்க வேண்டாம், திரைய கட்டிட்டு வாதம். சரின்னு திரை கட்டியாச்சு. பௌத்தர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் இருக்கார். இவருக்கு பக்கத்துல யார் இருந்தார்னு சொல்றார், கண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு, என் பக்கத்திலே என் கண் பார்த்து அனுபவிக்கத்தக்க வகையிலே திருநீர் பூசிய அன்பர்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே யாவர்களும் திருநீர் பூசாத மற்றவர்களும் இருக்க, காணவே ரெண்டு பேரும் பார்க்கும்படியாக பட்டி மண்டபம் ஏற்றினை, பாதசபையிலே என்னை ஏற்றி உட்கார வைத்தாய் பெருமானே, நீ யார்? ஏற்றினை இரண்டாவது வருது அந்த சொல், ரெண்டு தடவை ஏற்றினேன்னு இருக்க, முதல்ல ஏற்றினா பட்டிமன்றத்துல ஏற்றி உட்கார வைத்தான்னு அர்த்தம், ரெண்டாவது வருது பாருங்க ஏற்றினை, ரிஷபம் என்ற ஏற்றை உடையவனே, ரிஷபமாகிய ஏற்றினை உடையவன், ரிஷபத்தை உடையவனே என்று அந்த இரண்டாவது வார்த்தைக்கு, ரிஷபம் என்பது தர்மம், தர்ம தேவலியில் ஏறி இருக்கிறவன்னா அவனும் தர்மத்துக்கு தவறில்லாமல் நடக்கிறான். சோபெருமான் நாலு காலோடு கூடி வெண்மையாக இருக்கிற ரிஷபத்துல உட்கார்ந்திருக்கான், தர்மம் தூய்மையானது அதனால்தான் ரிஷபம் வெள்ளையாரு, அந்த தர்மமானது அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாலு பாகமா பிரியும், அதனால நாலு கால் உள்ளது, அது என்னைக்குமே சாகிறது இல்லை, இளங்காலையாகவே இருக்கும், தர்மம் அழியாது சாகிறது இல்லை, அதனால மழவிடை இளங்காலை என்று அந்த இறைவனுடைய காலைக்கு பெயர். ஆகவே தர்மத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான், அந்த தர்மம் ஆகிய ஒன்றில் அவன் இருக்கிறதைத்தான் அவனை வெண்மையான ரிஷபத்தில் இருக்கிறான்னு சொல்ற, அந்த தர்மத்திலேயே மூணு குணம், மூணு குணத்திலே சாத்விகம் தாமசம் ராஜசம், இந்த மூணு குணத்திலே தர்மமான குணம் என்பது சாத்விகம், சாத்விகம்னா வெண்மை, தாமசம் கருப்பு, ராஜசம் சேப்பு. சிவபெருமானுக்கு சேப்பும் எடுத்துக்கல, இங்கே சிவபெருமான் கருப்பு நிறமான ஒரு எருமையும் வாகனமா பிடிச்சுக்கல, அந்த கருப்பு நிறமான எருமைய யமன் எடுத்துக்கிட்டான், ஆனா சிவபெருமான் எடுத்தது சாத்விகமாகிய வெள்ளையான, அது போதாது, நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கணும், கைலாசம், அதுவும் வெண்மையா இருக்கணும், கைலாச மலையும் வெண்மை. ஆகவே இறைவன் இருக்கிற இடம் தூய்மையானது பரிசுத்தமானது சாத்வீகமானது, ஆகவே அவன் இருக்கிற கைலை குணம் என்னும் குன்று, அந்த குன்று இருக்கே சாத்வீகம் என்று சொல்லுகிற வெண்மை நிறமான குன்று, குணம் என்றும் குன்றேறி நின்றார் அந்த சாத்வீகமான குணமாகிய மலையில் ஏறி இருக்கின்ற சிவன், அந்த சிவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தால் தாங்க முடியுமா, குணமேயும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலில், அத போய் ராவணன் அந்த மலையை தூக்கினா சிவனுக்கு அப்படி கண்மூடி கண் திறக்க நேரம் தான் கோபம் வந்தது, அதுக்குள்ள மலையை அழிச்சுட்டான் அவன் நசுட்டான். ஆகவே குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவுங்கிறது ராவண சம்ஹாரத்தினுடைய கதை, திருக்குறள்ல ராவணனுடைய கதையத்தான் அங்க சொல்ற, குணமென்னும் சாத்வீகமான மலை வெண்மை மலை, வெண்மை மலை கைலாயம், கைலாயத்தின் மேல் இருக்கிறவன் சிவன், சிவனுக்கு கோபம் வந்தா சன நேரம் ஆனாலும் எடுத்து நிற்க முடியாது, அது ராவணன் அந்த கோபத்தை எடுத்து நிற்க முடியாம போனான் என்று சொல்கிற ஒரு நிலை. ஆகவே ஏறும் வெண்மை, அவன் இருக்கிற மலையும் வெண்மை, ஆகவே அவன் ரொம்ப உயர்ந்த பெருமைக்கு உரிவன். திருமாலும் அப்படித்தான் சொல்ற, திருமால் தங்கி இருக்கிற பார்க்கடர் விளவளேர்ந்தது, வெண்மையான பார்க்க, அதுவும் சாத்வீகம், சாத்வீகத்திலே திருமால் இருக்கிறார், எங்கே சாத்வீகம் உண்டோ அங்கே இறைவன் இருப்பான், எங்கே ராஜசம் கோபம் அடிதடி அல்லது அறியாமை முட்டாள்தனம் இருக்கோ அங்கெல்லாம் இறைவன் இருக்க மாட்டான், அதனால்தான் வெண்மையான நிறத்தை இருக்குமிடமாக பார்க்கடலாக திருமாலுக்கும், கைலாயத்தை வெண்மையான மலையாக சிவன் இருக்கிற இடமாகவும் நமது முன்னோர்கள் இந்த தத்துவார்த்தமாக எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஏற்றினை, இந்த ஏற்றை உடவன பெருமானே, நீ பட்டு மண்டபத்தில் ஏற்றினாய், சரி எனக்கு தகுதி இருக்கா என்று கேட்டார். எட்டினோடு இரண்டும் அறியேனை, எனக்கு எட்டும் ரெண்டும் சேர்ந்தா எத்தனைன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது, அப்படி பதில் சொல்ல தெரியாத அவ்வளவு முட்டாள், அவ்வளவு முட்டாளை இருக்கிறவன் என்ன நீ தூக்கி பட்டு மண்டபத்துல உட்கார வச்சிருக்கியே, நீ நியாயமானு கேட்கிற, எட்டினோடு இரண்டும் அறியேனை, எட்டும் ரெண்டும் என்னன்னு கேட்டா அதை கூட சொல்ல தெரியாதவன், இது உபச்சாரத்துக்காக சொன்னார், உண்மையிலே இவருக்கு தெரியாதா, எட்டு ரெண்டு என்னன்னு கேட்டா சின்ன பிள்ளைகள் கூட பத்துன்னு சொல்லிடுமே, பள்ளிக்கூடத்துல சாதாரணமா படிக்கிற பிள்ளை கூட எட்டு ரெண்டு என்னன்னு கேட்டா பத்துன்னு சொல்லு,
அது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றது என்னன்னா,

0: உபச்சாரத்துக்காக. நான் ஒன்னும் தெரியாதவன். அதாவது எல்லாம் நீதான் செய்கிறாய் என்பது பொருள். இவர் பட்டிமன்றத்தில் ஏறி உட்கார்ந்து பேசினாலும் அந்த வாதாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் இறைவன் உள்ளிருந்து பேச போறான், இறைவன் வாதாட போறான். நான் ஒண்ணும் செய்ய போறதில்ல, என்னுடைய செயல் அல்ல, எல்லாம் நீதான் செய்கிறாய் என்பதை சொல்லுதற்காக. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய திருவருளை வணங்குறோம் என்று சொல்றமே, அதே மாதிரி அவன் செய்தான் என்பதை உணர்த்துவதற்காக சொன்னான். இதுக்கு பிற்காலத்தவர்கள் நிறைய அர்த்தம் சொல்லுவார்கள். எட்டினோடு இரண்டுன்னா சாதாரண விஷயம் கூட தெரியாத என்ன நீ உயர்த்தினா என்பதுதான் ஒரு தக்க ஒரு பொருள். இனி எட்டு என்றால் தமிழ ஆனாங்கிற எழுத்தா எழுதுவோம், இரண்டுங்கிற ஒன்றை தமிழ ஊனா என்ற எழுத்தால் எழுதுவோம், அப்புறம் ஆனா ஊனான்னு கூட எழுத தெரியாதவன் நான் என்று சொல்வது. அந்த ஆனா ஊனாங்கிற ரெண்டு எழுத்து கூட எழுதி படிக்காதவன் நான் என்று அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்வார்கள். ஆ என்பது சிவம், ஊ என்பது சக்தி. சிவன் சக்தியினுடைய இலக்கணமே எனக்கு தெரியாது, நான் எப்படி வாதசபையில உட்கார்றதுன்னு கேட்கிறேன். ஆ சிவம், எல்லா எழுத்துக்கும் முதலாக இருப்பது அகரம். அகரம் முதலாகி நின்றான். மற்ற எழுத்துக்கெல்லாம் அகரம் எப்படி முதல்ல இருக்கோ அதுபோல் சிவன் எல்லா தெய்வத்துக்கும் மேலானவனாக முதற் கடவுளாக இருக்கிறான் சைவ சித்தாந்தம் சொல்லும், தேவாரம் சொல்லும். அதனால இறைவன் ஆ என்பது இவன், இறைவன் ஊ என்பது சக்தி, சிவன் சக்தியினுடைய இயல்பை எனக்கு தெரியாதவன் என்று பொருள் சொல்லலாம். எட்டு ரெண்டும் சேண்டா பத்து, பத்து என்ற ஒன்றை தமிழ்ல யானான்னு எழுத்தா எழுதுவார்கள். யானாங்கிற எழுத்து உயிரை குறிக்கும், உயிர் இலக்கணம் கூட எனக்கு தெரியாது என்று உரை சொல்லுவார்கள். இப்படியே அதற்கு நிறைய உரைகள்லாம் சொல்லுவார்கள். இவ்வளவு தெரிஞ்சுட்டா அப்புறம் அவரு பட்டிமன்றத்தில் தாராளமா ஏறலாம். தெரியாதவன் என்று சொல்வதற்கு இந்த பொருள் எல்லாம் விட எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஆரம்பத்துல போட்டுலாரு பாருங்க, எட்டு ரெண்டு நான் கிட்ட கூட தெரியாது அப்படின்னு ரொம்ப நிகழ்ச்சியே நிலைக்கு கூட்டாலே போறோம். அந்த ஒரு பொருளே இதுக்கு போதுமானது, மற்ற பொருள் நமக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இனி அடுத்த ஒரு பாட்டோடு இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அரியவனே அமுதே அடினாயினேன் அறிவனாக் கொண்டோ என்னை ஆண்டது அறிவனே, அறிவாளியாயிருக்கிற பெருமானே நீ எல்லாம் அறிந்தவன் தானே. அமுதே அமுத வடிவாயிருக்கிற பெருமானே என்னை ஆட்கொண்டிய என்ன ஒரு சிஷியனா நீ ஏற்கிற, ஏற்கிற போதே எனக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று நீ பார்த்து ஏத்து கொண்டு இருக்கவனும். என்ன நான் பெரிய அறிவாளி என்று நினைச்சு கொண்டா என்ன நீ உனக்கு சிஷியனா ஏற்றுக்கொண்டாய். அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, நான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சா என்ன நீ ஆட்கொண்டாய், இல்ல ஒரு சாதாரண மனுஷன் என்று சொல்லி என்னை கடத்தேத்தணுங்கிறதுக்காக நீ என்னை ஆட்கொண்டாய். அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனாள், நீ ஆட்கொண்ட போது என்னிடத்துல என்ன இருந்தது, அறிவிலாமைத்தான் நீ கண்டது. ஒரு உண்மையை சொல்றார் இந்த வரியிலதான் அவர் தன்னுடைய உண்மையை சொல்றார். என்ன நீ ஆட்கொண்ட போது என்னிடத்துல என்ன இருந்தது, அறியாமை இருந்தது, இப்ப அறிவு இருக்கிறேன், இப்ப நான் ஞானமயமாயிருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்றார். அறியாமை அன்றே கண்டது ஆண்டனாள், என்ன நீ சிஷியனா ஏற்கிற காலத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் முட்டாளாய் இருந்தேன். என்னை ஆட்கொண்ட நாள் அறியாமை கண்டது, ஆனா இன்றைக்கு நான் எல்லாம் அறிந்த ஞானியா இருக்கிறேன். அது ஆனா சொல்லல, சொல்லக்கூடாது, தன்னைத்தானே அப்படி சொல்லிக் கொள்ளக் கூடாது, அது ஞானிகளுக்கு அழகல்ல. அதுக்காக இப்படி மாத்தி சொல்லிட்டார், நான் அறியாமை நான் ஆட்கொள்ளப்பட்ட போது முட்டாளாய் இருந்தேன் என்று சொன்ன. அறிவனோ அல்லனோ அருள் ஈசானே, இப்ப சொல்லு, நான் புத்திசாலியா புத்தி இல்லாதவனா, அறிவனா அல்லனோ, நான் அறிவுள்ளவனா இருக்கிறானா அறிவில்லாதவனா இருக்கிறான், நீ சொல், உன்னுடைய திருவருளால் ஏதோ கொஞ்சம் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நிலைக்கு உனக்கு நான் கைமாறு செய்கிறேன் என்று கைமாறு காட்டல் என்ற இந்த பகுதியாக நிறைவு செய்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.
1: சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் குங்குலிய கலைய நாயனார் புராணம். பகுதி இரண்டு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அன்பர் அங்கிருப்பே நம்பர் அருளினால் அழகை வேந்தல் தன் பெரு நிதியம் தூத்து தரணி மேல் நெருங்க எங்கோ பொன்பையில் குபையும் நெல்லும் பொறிவில் பல்வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையின் நீட சூர்மா அப்படி திருக்கணும் சாத்தினார். உபயோகம் தான் கலைநாடு வீட்டுல என்ன செய்ய சொன்னார்.